0: நாட்டினுடைய நிலப்பரப்பினை அன்று நான்கு வகையாக பெரியவர்கள் பிரித்தார். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்தது, முல்லை காடும் காடு சார்ந்தது, மருதம் வயலும் வயல் சார்ந்தது, நெய்தல் கடலும் கடல் சார்ந்தது. இங்கே குறிஞ்சியும் முல்லையும் சற்று மாறுபாடான பாலை நிலமும் வரும், அது ஐந்தாம். ஆக இந்த நான்கு வகைப்பட்ட பெரும்ப நிலப்பகுதிகளில் இந்த புடுப்பூரும் கொத்தப்பினாலும் மலையும் மலை சார்ந்த பகுதி. ஆகவே சில திருப்பாடல்கள் அருமையாக அந்த மலை வளங்களை சுவாமி வர்ணிக்கிறார். அந்த மலையும் காட்டுக்குள்ள என்னதான் இருக்குது? சிங்கம் இருக்கிறது, புலி இருக்கிறது, சிறுத்தை இருக்கிறது, பயங்கரமான வேகத்தோடு பாய்ந்து சீறுகின்ற விலங்குகளெல்லாம் நிறைந்திருக்கின்றன. அதே சமயத்தில் மலையிலேயே வளரக்கூடிய அற்புதமான பயிர்கள், தினை வளர்கிறது, அது மாதிரி புல்லரிசியில் ஒரு அரிசி வளர்கிறது, பழங்கள் நிறைய கிடைக்கின்றன, கிழங்குகளுக்கு பஞ்சமே இல்லை என்று அந்த குறிஞ்சி நில அந்த நாட்டினுடைய வளத்தை சேர்க்காது பெருமான அருமையா வரைப்பார். அந்த காப்பிய தலைவரா காப்பியத்துடைய பெருமையை அந்த நாட்டினுடைய தலைவரை வைத்து விளக்க போந்த சேக்கார் பெருமான் ஒரு மலையும் மலை சார்ந்த பகுதி எப்படி இருக்குமோ அதை படம் வச்சு காட்டுவார். திருநாளை போவார் நாயனார் சரத்திரத்துல, அவர் புலையர் சாதி சார்ந்த காரணத்தினால புலையர்களுடைய வீதி எப்படி இருக்கும் அதை படம் வச்சு காட்டுற. மழை பெய்தால் ஒழுகக்கூடிய கூரை, அந்த கூரை மேல பூசணி கொடி, வாசல்ல பசுடைய தோல் உரிச்சு கிடக்குது, ஆங்காங்கே மெலிந்த நாய்கள், அந்த படம் வச்சு காட்டுறேன். 54 சரித்திரத்துல மீன் பிடிக்கிற பரதவர்களுடைய குடிசையும் அவருடைய வாழ்கின்ற சுற்றிடமும் எப்படி இருக்கும் அங்க படம் வச்சு காட்டுற. ஷேக்லா ரஹ்மான் ஆல் மாஸ்டர், எல்லாத்திலையும் மாஸ்டர். அவர்கிட்ட இத சொல்லாம விட்டுட்டே அப்படி ஆச்சுருக்கேன், ஏன்ட பிரசங்கம் முடிஞ்சு சொல்லலாம் என்ன சார், முக்கியமான இடத்தை நீங்க விட்டுன்னு நம்ம செஞ்சு சொல்லுவார். நான் எதிர்பார்த்த நீங்க சொல்லுவேன்னு நினைச்சேன், அதை மிஸ் பண்ணிட்டேட அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லலாம். ஷேக்லா ரஹ்மான் ஞான கவிஞர், நடராஜ பெருமான் பேரருளுக்கா பாத்திரமானவர், அதனால அவர் ஒரு இடத்தையும் விட மாட்டார். அப்படி அந்த மலையும் மலை சார்ந்த பகுதியெல்லாம் அழகா வர்ணிக்கிறார். இப்பொழுது அங்கிருக்கிற வேடர்களுக்கெல்லாம் தலைவர், அவர் பெயர் நாகன், நாகன் என்பதாக. அந்த நாகனுடைய மனைவியார் தத்தை, தத்தை என்பார். எல்லாம் சுருக்கமான பேர் தான், நீளமான பேர் தான், வேடர்கள் பத்தியில நீளமான பேர் விட மாட்டார். எல்லாம் ஒரு அம்ப போடணும், டக்குனு ஒரு மான குடிமா, ஒரு வில்லு, ஒரு வாழை போடணும், ஒரு யானை கொண்டு ரொம்ப எல்லா ஸ்பீடு தான் அவங்க வாழ்க்கை. நாளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு யானை வந்துருச்சு
1: அணையமே நீ வந்தொழில் மரபர் தம்பால் அச்சமும் அருளும் என்றும் அடைவிலார் உடைவன் போலார் கொச்சமில் அறவும் ஊனின் புழுக்கலும் உணவு கொள்ளும் நச்சடல் பகழி வேடற்கு அதிபதி நாகன் என்பான். வேடர்களுக்கெல்லாம் தலைவன் நாகன் என்பான். அவர்கள் அழகாக தினை மாவையும் தேனையும் அப்படியே பெசஞ்சு பெசஞ்சு சாப்பிடறாங்க. அந்த அழகான காட்டினுடைய மலையுடைய உச்சியில அவர்களுக்கெல்லாம் தலைவராக வீற்றிருக்கிறார் நாகன் என்பான். அவர் இந்த வேடர்குலத்துல பிறந்தாலும் கூட முன் செய் தவத்தினால ஒரு அருமையான புத்திரரை பிறப்பார். அந்த தமம் எப்படிப்பட்ட தமம்? வெற்றியால் தவமுன் செய்தான் ஆகினோ பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான் கொடுமையே தலை நின்றுள்ளான் விற்றொழில் விரலில் மிக்கான் வெஞ்சின மடங்கள் போல்வான் மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பாள். தவம் செய்தவன் ஆனால் இந்த ஜென்மத்தில வேட தலைவரா இருக்கிறான், அதனால கொடுமையே செய்கிறான், கொலையே செய்கிறான், ஈவிரக்கமே கிடையாது. போலீஸ்காரன் இறக்கப்பட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற போலீஸ்காரன் கிளாண்டு போற வருவேன், கொலை செய்துட்டேன், ஒரு 70 வயசு ஆளத்தான கொலை செஞ்சிருக்க, அந்த யூனிஃபார்ம் டிரெஸ் போட்டாலே
0: அந்த குணம் எல்லாம் அப்படியே மாறிடும். பாக்கலாம் போலீஸ்காரன் மட்டும் படம் வைக்க நம்ம பயமா இருக்கும். வாங்க சார் தான் பேரு அந்த ட்ரெஸ் போட்டோம்னா மாறிடும். அது வேணும். ஆகவே கொடுமையாம் தலை என்று கொடுமை செய்கிறது தலை. வேலை கொடுக்கலாம் இல்ல அவர்களுக்குரிய பங்கு அந்த பண்பு வேணும் இல்லையா. அந்த அம்மா தத்தை தத்தை என்பார். அந்த அம்மாவுக்கும் இவருக்கும் திருமணமாகி பல வருஷ காலம் குழந்தை பெறுங்கள். அதற்காக அவர்கள் யாரை வணங்கினார்கள்? குறிஞ்சி நிற கடவுளாக முருகப்பெருமானை வணங்கினார். முருகப்பெருமானை நாகனும் தத்தையும் வணங்கினார்கள். குழந்தை வேணுமே அதற்காக அங்கே தேவராட்டி என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் ஒரு பெண்மணி தலைவராக இருப்பார். அந்த குழந்தை அவளை வைத்துக் கொண்டு முருகப்பெருமானுக்கு ஒரு பெரிய விழா எடுத்தார். முருகப்பெருமானை சில பேர் கும்பிட மாட்டேன். இந்த சென்னை பகுதியில் முருகனை பிள்ளையெல்லாம் கும்பிடுது. அப்படி ஒரு கூட்டம் சொல்லிட்டு சிவபெருமான மத்தன் கும்பிட்டா போதும், முருகனை பிள்ளையெல்லாம் கும்பிட வேண்டாம். அதுக்கு மேல சிவபெருமான மத்தன் கும்பிடுங்க என்று சொல்லி கூட்டம் சென்னையில இருக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஒரு இவரு ஒரு தலைவர் என்று சேர சில பேர் அவங்க அந்த மாதிரி வழி நடத்திட்டு போயிருக்கிறேன். அதனால நான் இந்த பெரிய புராணத்தை படிக்கும் போது இங்க என்ன இருக்குன்னு சிந்திக்கணும். கண்ணப்ப நாயனார் திருவதாரத்துக்கு மூல காரணம் முருகப்பெருமான் மறந்துடுவார். அப்ப நீ முருகனை கும்பலினா கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு உனக்கு கொஞ்சம் கூட பயன் தர. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் என்று தேவாரம் பேசுகிறேன். நம் கடம்பனை சோர்மானை சுட்டிக்காட்ட விரும்புகிற திருநாவுக்கர சுவாமிகள் அவர் மகனாகிய கடம்ப மாலை அணிந்த முருகப்பெருமானை நம் கடம்ப நம்ம முருகன்கிற நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன். அந்த முருகப்பெருமானுடைய தாய் இருக்கிறாளே அந்த தாயை எடுத்து பார்த்திருக்கிறாளே தாக்கம் அப்படிங்கிற அடையாளம் கேட்டவர் இங்க இருந்தாலும் அப்படி போறேன். தெரிஞ்சதுன்னு தெரியாது. நம் கடம்பன் முருகன் எல்லாருக்கும் தெரியும். முருகப்பெருமான் கோயிலுக்கு நிறைய கூட்டம் வரும். மற்ற சிவலிங்க பெருமான் இருக்கிற கோயிலுக்கு குறையத்தான் கூட்டம் வரும். அது அதிகமாக அவங்களால அந்த நாய் அந்த பெருமான் மீது லைக்கு அவங்களால முடியாது. முருகப்பெருமான் குழந்த மாதிரி இருக்கனால அலங்காரம் பண்ணவுடனே அங்க நிறைய கூட்டம் தப்பு இல்ல. அப்பர் பெருமான் நம்கடம்பனை பெற்றவள் பங்கினன் அப்படிங்கிற திருமறைக்காட்டில் தேவாரம் பாடும்போது திருமறைக்காடு வேதாச்சலம் எங்க இருக்கு வேதாரணியம் என்று சொல்லக்கூடிய திருமறைக்காட்டில இருந்து பாடுகிற திருநாக்கர் சொன்ன திருத்தாண்டகத்துல இந்த சுவாமி ஆச்சரியமா நம் செஞ்சில் மேய வள்ளி மணாளருக்கு தாதை கண்டாய். இது யார் தெரியுமா? வள்ளி நாச்சியாரை திருமணம் செய்திருக்கிறாரே முருகப்பெருமான் அவருக்கு அப்பாது. அந்த முருகன் எங்க இருக்காரு தெரியுமா? நம் செஞ்சில் மேய நம்ம திருச்செந்தூர் நம்ம திருச்செந்தூர் எங்க திருமறைக்காடுக்கும் திருச்செந்தூருக்கும் 4 மைல் அங்கிருந்து பாடுற நம் செஞ்சில் மேய இதெல்லாம் உணர்ந்தோம். உரியவர்கள் மாறும் பாடம் கேட்காத காரணத்தினாலதான் வாயில வந்ததுன்னா இன்னைக்கு சைவ சமயத்துல பெரியவர்கள் சொல்லவங்கலாம் அவரை கும்பிட வேண்டாம் இவரை கும்பிட வேண்டாங்க இல்ல. முருகப்பெருமானும் சிவபெருமானும் பேர் இருந்தார். ஆகவே கண்ணப்ப நாயனார் திரு அவதாரத்திற்கு உறுதுணையாக நின்றது முருகப்பெருமான் அருள் என்பதை ஒரு 4-5 திருப்பாடல்கள் அழகா சொல்றாங்க. இந்த விழா பெருவிழா நடத்தப்பட்டது. அதனுடைய உச்சகட்டமாக முருகப்பெருமான் அருள் வாணிக்கப் போகிறார். பயில் வடு பொலிந்த யாக்கை வேடதம் பதியாம் நாகர்க்கு எயிலுடை புறங்கள் செற்றார் மைந்தரான மகிழுடை கொச்ச ஊர்தி மயில் மீது வந்த அழகன் மகிழுடை கொச்ச ஊர்தி வரை உரம் கிழித்த திண்மை அகிலுடை தடைக்கை வென்றி அண்ணலார் அருளினாலே முருகப்பெருமான் அருளினால இப்பொழுது அவதாரம் நிகழ்கிறது. கணவர் குலம் விளங்க அவர் அவதாரம் பண்ணதுனால வேடர் குலம் விளங்குகிறது. பிள்ளை இல்லாம இருக்காரு நம்முடைய தலைவர் நினைச்சு இவங்களை கவலைப்படக்கூடாது. கணவர் குலம் விளங்க தத்தைபால் கருப்பம் நீட அளவில் செய் தவத்தினாலே பால் மதி உவரி என்றால் என்ன மகப்பயந்த போது பால் மதி அழகான நிலம்
1: நடுவிலே இருக்கிற நிலா. உபரி கடல் இருந்து அப்படியே நிலா ஒரே மாறுது போல, கடல் போல தத்தை, அந்த நிலவு போல நாயனார் குழந்தை. அந்த கடல்ல இருந்து நிலா வருவது மாதிரி தத்தைவாலிருந்து அந்த குழந்தை அவதாரம்
2: சம்பளம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
3: எல்லாருமே உற்சாகமாக காணப்படுகிறீர்கள். அது ஒரு எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏன்னு பொதுவாக இந்த சமய அந்த துறைக்கு வரும் பொழுதே எல்லாரும் அவ்வளவு ஆர்வம் காட்டுவதில்லை. அதோடு இன்னைக்கு முதல் நாளாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு தோற்றுவாய் போலதான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஆகவே நீங்களும் இது எப்படி அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் யோசனைகளையும் சொல்லலாம் உங்களுடைய. ஏன்னா முதல் நாளாக இருப்பதனால ஐயா நீங்கள் இந்த பகுதியை குறைத்து கொண்டு இந்த பகுதியை அதிகமாக சொல்லலாம். நான் இலங்கையை சென்றிருக்கும் பொழுது அங்கே சொன்னார்கள், நீங்கள் வரலாறு இலக்கிய பகுதியை குறைத்து கொண்டு தத்துவ பகுதியை அதிகமாக சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் இலங்கையில். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பொதுவாக அப்படி கேட்க மாட்டார்கள், பொதுவாக நகைச்சுவையெல்லாம் பெரும்பாலும் விரும்புவார்கள். ஆனால் குழம்பிலே சென்று இந்த மே ஜூன் 17 பேசும் பொழுது அவர்கள் வந்து வரலாறு இவற்றையெல்லாம் குறைத்து கொண்டு தத்துவ பகுதியை கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்கள், உங்களை போட்டவர் எடுத்து நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் என்று ஒரு பெரியவர் சொன்னார். அதுபோல நீங்களும் வந்து எப்படி அமைய வேண்டும் என்று நீங்களும் எனக்கு அறிவுரைகளோ அல்லது ஆலோசனைகளையோ சொல்லலாம். முதல் நாளாக இருப்பதனால நான் ஒரு வரம்பிலே சென்று கொண்டிருக்கிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வேண்டுகோள் என்று வைத்துக் கொள்ளலாம். அடுத்து சில நூல்கள் நான் இங்கே கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த நூல்களும் பொதுவாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டு மூணு நூல்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அதை முடிந்த பிறகு இங்கே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம், இந்த வகுப்பு முடிந்த பிறகு. அப்புறம் என்னுடைய கேசட்ஸ் ஒரு 3-4 கேசட் கொண்டு வந்திருக்கிறேன். பொதுவாக சைவ சித்தாந்த சிந்தனைகள் என்று ஒரு 10 ஓடக்கூடிய ஒரு MP3. அதில் பொதுவாக எல்லா பொருளையும் பற்றி ஓரளவு நான் தொடர்ந்து போல ஒரு வகுப்பு, அந்த வகுப்பு அந்த வகுப்புலேயே எடுத்தது அப்படியே. அதுவும் அது ஆடியோ தான் அது. அதுபோக 3 1 ஓடக்கூடிய கேசட். அவைகள் வந்து தெளிவாக திருக்குறள் பற்றியும் அரங்கநாதர் பற்றியும் இந்த திருக்கைலாய குரு பரம்பரை பற்றியும் 1 ஓடக்கூடிய ஒரு கேசட். அதுவும் நீங்கள் வேண்டும் என்றால் வாங்கி கொள்ளலாம். ஆகவே இப்பொழுது நமக்கு இன்னொரு 30 தான் எஞ்சியிருக்கிறது என்று கருதுகிறேன். அந்த கூடியவரை சரியாக இன்னைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் அநேகமாக எல்லோருமே 7 வந்து விட்டீர்கள். அது ஒரு பெரிய பொதுவாக அந்த கூட்டங்களில் அப்படி இருப்பதில்லை. 7 என்றால் 8 தான் ஆரம்பிக்கும் என்று எங்களுடைய அந்த நிலை இல்லை. ஆகவே அது உங்களுடைய ஆவலை காட்டுகிறது. ஆகவே சரியாக 7 ஆரம்பித்து 9 நாம் நிறைவு செய்து விட்டால் ஓரளவு எவ்வளவு சொல்ல முடியும் நான் அந்த செய்திகளை சொல்வேன் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது தொடர்ந்து சிந்திப்போம். சைவ சமயத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு 3 நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு வழக்கம் உண்டு, திருமுறைகளுக்கு உரை எழுதக்கூடாது என்று ஒரு சம்பிரதாயம், ஒரு பாரம்பரியம் இருந்தது. அது தமிழ்நாட்டுடைய வரலாற்றை படித்தால் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு திருமுறைக்கு இன்னைக்கு உரைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றன. வெப்சைட்ல கூட பார்க்கலாம், அந்த வெப்சைட் கூட அது கூட ஒரு நூல் வந்திருக்கிறது. அந்த திருமுறைகளில் வரக்கூடிய அந்த வெப்சைட்டை எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கு ஒரு சின்ன அறிமுக நூல் வந்து இருக்கிறது. அதையும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அது 12 திருமுறைகளையும் மூலத்தையும் உரையையும் அதற்கு வேண்டிய இடங்களிலே ஆங்கில விளக்கங்களும் இருக்கக்கூடிய அமைப்பிலே ஒரு 16 வால்யூம் தருமபுராதீனம் போட்டிருந்தாங்க. அவற்றையெல்லாம் அப்படியே வெப்சைட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இன்னைக்கு இந்த நவீன ஊடகங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வதும் தவறில்லை. ஆனாலும் அந்த திருமுறைகளுக்கு வந்து உரை எழுதக்கூடாது என்கின்ற ஒரு மரபு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கிறது. அதனால ஒரு லாபமும் இருக்கிறது, ஒரு நஷ்டமும் இருக்கிறது. ஏன்னா மகாவித்வான் மீனாச்சந்திரன் பிள்ளை, உவே சாமிநாத ஐயர், தியாகராஜ செட்டியார், மேலே புலையொலி நாவண்ணா கதிர்வேறு பிள்ளை, மாக்கா வேற்பிள்ளை அல்லது நாவலர் போன்றவர்கள் திருமுறைக்கு உரை எழுதியிருந்தால் இன்னைக்கு உண்மையிலேயே மிக சிறப்பாக இருந்திருக்கும். எவ்வளவோ பணிகளை செய்தாலும் கூட நாவலர் அவர்கள் தேவாரத்திற்கு உரை எழுதியிருக்கிறாரா, எங்கேயாவது திருவாசத்துக்கு உரை எழுதியிருக்கிறாரா? அது ஏனென்றால் அப்படி ஒரு மரபு இருந்தது. அதாவது திருமுறைகளுக்கு உரை எழுதக்கூடாது, அவைகள் அனுபவ நூல்கள். அதோடு ஏதாவது ஒரு கருத்தை தவறாக சொல்லிவிட்டால் அந்த தவறு அவருக்கு போய் சேர்ந்துருது. ஒருவேளை தவறாகவும் சொல்லலாம், எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் சில சமயத்தில் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த தவறு, அந்த குற்றமானது அந்த நூலாசிரியருக்கு அல்லது அந்த ஞானிக்கு சென்றுவிடக்கூடாது என்கின்ற ஒரு பய உணர்வு, அச்ச உணர்வு இருந்தது. ஆகையினாலதான் அவர் தமிழ்நாட்டில் வரலாறு உண்டு. தியாகராஜ செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து மகாவித்வான் மீனாச்சந்திரன் பிள்ளையினுடைய தலை மாணாக்கர். உவே சாமிநாத ஐயர் அதுக்கப்புறம் பின்னாடி மாணவராக வந்து சேர்ந்து கொண்டார் அவரிடத்திலே. அந்த தியாகராஜ செட்டியாரும் அவர் இவரோட சீனியர் ஸ்டூடெண்ட் தான் அவரு, ஆனாலும் அவரை குருவாகவே மதித்தார் உவே சுவாமிநாத ஐயர். தன்னுடைய சக மாணவர் என்றாலும் கூட ஆசிரியர் கொடுக்கிற மரியாதை அவர் கொடுத்து வந்தார். ஆகவேதான் உவே சுவாமிநாதையருடைய இல்லத்திற்கே தியாகராஜ விலாசம்னே பேர் வச்சார். தன்னுடைய சக மாணவருடைய பெயரையே தன்னுடைய வீட்டுக்கு வச்சார். ஆசிரியர் பேரை வைக்கலாம் சில பேர், ஆனால் சக மாணவர் பேரையே வச்சார். அந்த அளவுக்கு பெரியவர். அவரிடத்திலே ஒரு முறை புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் மன்னர் ஒரு முறை கேட்டார், நீங்கள் ஏன் திருவாசகத்துக்கு உரை எழுதக்கூடாதுன்னு கேட்டார். உங்களை போன்றவர்கள் உரை எழுதாமல் போனால் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதன் நுட்பப் பொருளை புரிந்து கொள்ள முடியாது என்று கேட்க பொழுது அவர் சொன்னதாக வரலாறு. அது இந்த காவிரியினுடைய பாலம், காவிரி ஆற்றிலே பாலத்திலே வைத்து சந்தித்தார்கள் தியாகராஜ செட்டியாரும் ஜமீன்தாரும். இந்த கேள்வியை கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், மறுமுறை இந்த விண்ணப்பத்தை என்னிடத்திலே வைத்தால் இந்த காவிரி ஆற்றிலே குதித்து நான் இறந்து விடுவேன்னு சொன்னாராம். அப்படியெல்லாம் அவர்கள் திருமுறைக்கு வந்து, ஏன்னா அவர் என்ன உணர்கிறார் என்றால் நம்முடைய அறிவு குறைபாடுடையது. ஆகவே இந்த குறைபாடுடைய அறிவோடு ஏதாவது விளக்கத்தை தவறாக சொல்லிவிட்டால் அந்த குற்றம் ஞானசம்பந்தருக்கோ அப்பருக்கோ சென்று விடுகிறதே என்பதற்காக ஒரு மரபு உரை எழுதக்கூடாது என்று வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் திருவாசகத்துக்கு முதன் முதல்ல வந்த உரையே இங்கிலீஷ்ல தான், தமிழ்ல வரல. 1900 ஜி யு போப் அவர்கள் தான் திருவாசகத்திற்கு முதன் முதல கமெண்ட்ரி இங்கிலீஷ்ல வந்தது இல்லையா, அது லண்டன்ல பிரிண்ட் ஆச்சு இல்லையா, அது பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆகவே அது ரொம்ப வேடிக்கையான ஒரு செய்தி தான், திருவாசகத்துக்கு உரை இங்கிலீஷ்ல தான் முதல்ல வந்தது, அது 1900. ஆனா முத முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணாரு, கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை படித்தால் திருமுறைக்கு முத முதல்ல உரை எழுதினவர் அவர் தான். அவர் என்ன செய்தார்னா, அகத்தியர் தேவார திரட்டு என்று 25 பதிகங்கள், அது அகத்தியராலே திரட்டி கொடுக்கப்பட்டது 25 பதிகங்கள், அந்த பதிகங்களுக்கு மட்டும்தான் உரை எழுதின கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார்னு பேர். அதை தொடர்ந்து உரை எழுதக்கூடாதுன்னு அப்புறம் ஒண்ணுமே தெரியாம போயிடக்கூடாதுங்கிற வேண்டி பல பேர் உரை எழுதுறாங்க. உரை எழுதுவது லாபமும் இருக்கிறது, நஷ்டமும் இருக்கிறது, தவறாக உரை எழுதுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே திருமுறைகள், அதுக்கு இன்னொரு மரபு என்ன சொன்னாங்கன்னா, திருமுறைகளுக்கு சாத்திர பயிற்சி இல்லாமல் உரை சொல்லக்கூடாது. இது ஒரு மரபு. திருமுறைகளுக்கு நீ பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாத்திரங்களிலேயும் ஆகமங்களிலேயும் உனக்கு பயிற்சி இருக்க வேண்டும். அந்த பயிற்சி இல்லாமல் திருமுறைக்கு இஷ்டத்துக்கு நீ பொருள் சொல்லிடாத. ஏன்னா திருமுறைகளிலே வரக்கூடிய சொற்களுக்கு சாத்திரம் என்ன பொருள் சொல்லுகிறதோ அந்த பொருளைத்தான் சொல்ல வேண்டும். உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன், திருவாசகத்தில் ஒன்று வருது, யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் அப்படிங்கிற இந்த பொய் என்ற வார்த்தைக்கு நீ இன்றைக்கு உலக நடையிலே என்ன பொருள் இருக்கிறதோ அந்த பொருளை பயன்படுத்தினால் அது சைவ சித்தாந்தத்துக்கு முற்றிலும் விரோதமாக அமையும். யானே பொய் என்றால் இந்த ஆன்மா பொய், இந்த உடம்பு பொய், என்று சொன்னால் அது ஆதிசங்கருடைய கொள்கையை போய் சார்ந்துவிடும். பிரம்மத்தை தவிர எந்த பொருளும் இல்லை உண்மையில். மானிசம், ஆங்கிலத்தில் பேர் மானிசம்னு பேர், தமிழ்ல ஏகான்மவாதம்னு சொன்னாங்க. இறைவனை தவிர வேற பொருளே இல்லை, அப்படி வந்துவிடும். ஆகவே அங்கே பொய் என்ற சொல் என்ன பொருளிலே வருகிறது என்று பார்க்க வேண்டும், முக்கியமான ஒன்று. ஆகவே அதுக்குதான் மாவாடியில் எழுதினார் சிவஞான சுவாமி, மெய் பொய் என்பதற்கு திருமுறைகளிலே என்ன பொருள்னு புரிஞ்சுக்கோன்னார். அதான் அருமையான விளக்கம். மெய் என்றால் எக்காலத்தும் நிலை பெற்றுள்ளதாகிய தன்னியல்பே மெய் எனப்படும், இடையே தோன்றி மறைவதாகிய புதுவியல்பே பொய் எனப்படும். பொய் மெய்ங்கிறதுக்கு வாட் இஸ் அ டெபினிஷன், சட்டத்துல எப்படி டெபினிஷன் கொடுக்கறானோ, சட்டத்துல டெபினிஷன் கொடுக்கற மாதிரி பொய்னா என்ன மெய்னா என்ன, எப்பொழுதுமே டெபினிஷன் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டத்துல கூட ஒன்று சொல்லுவான், வாட் இஸ் அ ஃபேக்ட், ஃபேக்ட்னா என்ன. எங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எவிடன்ஸ் ஆக்ட் உங்களுக்கு எங்களுக்கு ஒன்னா என்னன்னு தெரியல, வித்தியாசம். அது வந்து லார்ட் மெக்காலே தான் எழுதுனதுன்னு சொல்லுவாங்க. லார்ட் மெக்காலே என்று இங்கிருந்து லண்டன்ல வந்து அவர் தான் பிரிட்டிஷ் ஹிஸ்டரி எழுதியிருக்கிறார், பெரிய சட்ட நிபுணர். அவர் தான் எஜுகேஷன் லாவெல்லாம் நம்ம சீர்திருத்தம் பண்ணவர்னு சொல்லுவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும்.
4: பெரிய பேச்சாளர்,
3: பெரிய பேச்சாளரும் கூட.
4: இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், முதல் முழக்கம் இந்தியன் பாராளுமன்றத்திலே பேசு
3: பண்ணவர், பிரிட்டிஷ் பாராளுமன்ற. அது வந்து அங்க சட்டத்தை போனோன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஃபேக்ட் அப்படிங்கறத என்னங்கிறத விளக்கிறான் சட்டத்துல. ஆகவே அங்க ஃபேக்ட் தான், உலகத்துல நீ சொல்ற மாதிரி ஃபேக்ட் இல்ல. சட்டத்துல வரும்போது ஃபேக்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி திங், ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் ஆர் ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் தட் கேன் பி பெர்சீவ்ட் பை த சென்சஸ். இதுதான் விளக்குறது லால. அப்போ அங்க வரும்போது சட்டத்துல ஃபேக்டுக்கு அர்த்தமே வேற, நீ உலகத்துல ஃபேக்ட் வேற, சட்டத்துல ஃபேக்ட் வேற. அப்படி என்ன தெரியும் கேட்டா, எதுலையுமே அப்படி ஒரு டெபினிஷன் வருது. அதே போலதான் திருமுறைகளிலே வரக்கூடிய பொய் மெய் என்ற வார்த்தைக்கு உலக நடையிலே இன்னைக்கு என்ன அர்த்தம் இருக்கோ அந்த அர்த்தத்தை நீ பண்ணிடக்கூடாது. அதுக்கு மாபாடி சொல்லுவ, பொய்னா என்ன மெய்னா என்ன. அங்க சத்து அசத்து என்று சொல்லக்கூடிய தர்க்க வார்த்தைகள் எதை குறிக்குமோ அதுதான் பொய் மெய் என்று தமிழிலே சொல்லப்படும். இலக்கிய அர்த்தம் இல்லைங்க, இலக்கிய அர்த்தம் வேற, தர்க்க அர்த்தம் வேற. அப்ப சத்து அசத்து என்று வரக்கூடிய தர்க்க வார்த்தைகள் இருக்கிறதே, அந்த தர்க்க வார்த்தைகளை தமிழ் படுத்திருக்கிறாங்க அவ்வளவுதான். அப்ப உலக நடையில உள்ள பொய்மையை வச்சிடக்கூடாது. ஏன்னா திருவாசகத்தை அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு திருவாசகத்தை கோட் பண்ணிடக்கூடாது. அது போல பல நுணுக்கமான செய்த உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இன்னொரு இடத்துல வருது, இல் நுழை கதின் துண்ணணு புறைய சிறியோனாக பெரியோம், திருவண்ட பகுதியில வருது. அப்ப இல் நுழை கதினின் துண்ணணு புறைய, அணு என்பதற்கு விளக்கம் என்ன கொடுக்கிறாரு, நம்முடைய வீட்டினுடைய சாணரங்களின் வழியாக வரக்கூடிய சூரிய ஒளியிலே துகள்கள் அப்படியே இருக்கு இல்லையா, அதுதான் அணு அப்படிங்கிற மாதிரி விளக்கம் வருது. இல் நுழை கதிரின் துண் அணு புறைய, இதை வைத்துக் கொண்டு என்ன சொல்லிடக்கூடாது, அணு என்பதற்கு அதுதான் விளக்கம்னு சைவ சித்தாந்தம் சொல்லி நினைச்சாரு அப்படி சொல்ற. ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி மாபாடி. ஏன்னா மாணிக்க வாசர் அப்படிதான் எழுதியிருக்கிறாரு, இன் நுழை கதிரின் துண்ணடுப்புடைய அணு என்பதற்கு அதுதான் விளக்கம் என்று சொன்னா, ஆமா மாணிக்க வாசர் அப்படித்தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க. ஆனா சுவாமி என்ன சொல்றாரு, பிறர் மதம் பற்றி கூறியதுங்கிற, நம்ம சைவ சித்தாந்தத்தில் அப்படி விளக்கம் கொடுக்கல அணுவுக்கு, ஆனால் அணு காரணவாதிகள் அந்த விளக்கத்தை கொடுத்துருக்கிறாங்க, ஆகவே அவர் மதம் பற்றி கூறுகிறார். பெரிய விஷயம் பாரு, அதெல்லாம் நுணுக்கமான இடங்கள். அதுக்குதான் மாபாடியத்தெல்லாம் பாடம் கேட்கணும்னு சொல்லலாம். சைவ சித்தாந்த கருத்துக்கள் அப்படியெல்லாம் வரும். ஆகவே திருமுறைகளுக்கு நமக்கு தோன்றுகின்ற பொருள் வைத்துக் கொண்டால் அது பெரிய அபத்தமான முடியும். ஆகவே இந்த மூன்று கண்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இந்த மூன்றையும் நான் சொல்கிறேன், சாத்திரங்கள் தோத்திரங்கள் புராணங்கள். இந்த மூன்று எப்படி சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் இருக்கிறதோ, அவருக்கு சூரியன் சந்திரன் அக்னி தான் அவருக்கு மூன்று கண்கள். அந்த மூன்று கண்களையுடைய சிவபெருமானை நன்றாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு மூணு கண்ணு வேணும். ஒன்று தோத்திரங்கள், ரெண்டு சாத்திரங்கள், மூன்று புராணங்கள். இந்த மூன்றையும் தெரிந்து கொண்டால்தான், ஏன்னா அந்த புராணத்தை பற்றி மட்டும் ஒரு சர்ச்சை உண்டு, புராணங்கள் சைவ சமயத்திற்கு பெருமைக்கு சொல்கிறதா அது அதுவே சமயத்திற்கு ஊறு உழைந்திருக்கிறதா என்று கூட ஒரு பொருள் உண்டு. ஆனால் நீங்கள் புராணங்களை கழித்து விட்டால் என்ன இருக்கும்? புராணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு நான் தேவான் அப்படி வருது. நிறைய இயக்கங்கள் தமிழ்நாட்டிலே தோன்றிய இயக்கங்களை வைத்து நான் சொல்கிறேன். ஒரு இயக்கம் சொல்லுது, நாங்கள் சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், திருமுறைகளை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம். இன்னொரு இயக்கம் சொல்லுது, நாங்கள் புராணங்களைத்தான் புராணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிறைய இயக்கங்கள் நீங்க வந்துருக்க. அப்படி சொல்ல போனா என்ன ஆகும் சிக்கல்? அப்ப தேவாரத்துல வரக்கூடிய புராண கதையெல்லாம் எடுத்துடணும் இல்லையா? புராணங்கள் வேண்டாம்னு சொன்னா தேவாரம் திருவாரத்துல வர்ற புராண கதையெல்லாம் எடுத்துடணும் இல்லையா? தேவாரம் திருவாரத்துல வரக்கூடிய புராண கதையெல்லாம் எடுத்துட்டா என்ன மிஞ்சம்? ஒன்னே ஒண்ணு மிஞ்சம், அட்டை மட்டும். அதனாலதான் புராணங்கள் வந்து சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சொன்னார் சித்தியார்ல. சொன்ன புராணங்களை என்ன சொன்னாரு? புராணங்கள் படிப்பது அல்ல, புராணங்களை உணர வேண்டும். ரெண்டாவது என்ன சொன்னாரு? சிறப்புடைய புராணங்கள். ஏன் சிறப்புடைய புராணங்கள்னு சொன்னாரு? செய்தி சிறப்புடைய புராணங்கள் என்றால் சிறப்பான புராணங்கள்னு சொல்லிடலாம், அப்படி அர்த்தம் இல்லை. அந்த வரலாற்றுக்கு சூத மகாமுனிவர் எப்படி விளக்கம் கொடுக்கிறாரோ அதுதான் செயலுக்கு. புராணங்களுக்கு எத்தனையோ கூட ஐயா சொன்னாங்க, விநாயகரை பற்றி எத்தனையோ கதைகள் வந்திருக்கின்றன. பிள்ளையார் கதை என்று உங்க இலங்கையினே ஒரு நூல் வந்திருக்கு. அது உமாதேவியார் குளிக்க போகும்போது அழுக்க திரட்டி வச்சார், அதுதான் விநாயகர். அப்படி ஒரு வரலாறு. அப்படி நம்முடைய விநாயகரை பற்றி முருகனை பற்றி எத்தனையோ வரலாறுகள் புராணங்களில். ஆகவேதான் அந்த புராணங்களை எடுத்துக்கொண்டால் புராணங்கள் சிறப்புடைய புராணங்கள். அதனாலதான் சூதன் ஒளி மாலை என்றே கலிக்கோவை சொல்லினார் ஞான சம்பந்த பெருமான். இதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். அது இந்த மூன்றுமே முக்கியம், சாத்திரங்களும் முக்கியம், தோத்திரங்களும் முக்கியம், புராணங்களும் முக்கியம். இந்த ரோல்ஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு துறையிலும் போய் இது வேண்டாம், இப்ப சட்டத்துல போய் சிவில் லா போதும், கிரிமினல் லா வேண்டாம், கமர்ஷியல் லா இருந்தா போதும், இந்த லா இன்கம் டேக்ஸ்ல வேணல லா வேண்டாம், சேல்ஸ் டேக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அது மெடிக்கல் சயின்ஸ்ல போய் கார்டியாலஜி மட்டும் இருந்தா போதும், அந்த லஜி வேண்டாம், இந்த லஜி வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாம் சேர்ந்துதானே சயின்ஸ். அது போலதான் எதையுமே ஓரங்கட்டுதல் என்று சொல்வார்கள் எங்க நாட்டில், அந்த ஓரங்கட்டுதல்ங்கிறது இருக்கக்கூடாது. எல்லாம் முக்கியம்தான், ஆனால் அவற்றை உணர வேண்டும். இதுல என்ன சொன்னாங்கன்னா தோத்திரங்கள். தோத்திரங்கள் என்றால் என்ன அர்த்தம்? புகழ் நூல்கள். அது வடமொழி தோத்திரம்னு பேர். தோத்திரம், ஸ்தோத்திரம் என்பது தோத்திரம் என்று வருகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த வார்த்தையை வந்து நம்மளை விட கிறிஸ்டின்ஸ் அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படிங்கிறாங்க. அவனுடைய பெயருக்கு போனீங்கன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தோத்திரங்கள், அந்த தோத்திரங்கள் என்பதற்கு என்ன தமிழ்? புகழ் நூல்கள். தமிழ் சொன்ன புகழ் நூல்கள், ஆங்கிலத்தில் சொன்னா கெனானிக்கல் வர்க்ஸ், கெனானிக்கல். சாத்திரங்கள், அதுக்கு என்ன தமிழ்? பொருள் நூல். இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? மெட்டாபிசிக்கல் வார்ஸ், மெட்டாபிசிக்கல் வார்ஸ். புராணங்கள், புராணங்களுக்கு தமிழ் சொன்னார் கச்சியப்ப சிவாச்சாரியார் தொல்கதை. தொல்கதைன்னு பழங்கதைன்னு சொல்லலை, அதான் கவனிக்க வேண்டியது. தொல்கதை அதாவது உன்னுடைய அறிவினாலே எந்த காலத்துல நடந்ததுன்னே சொல்ல முடியாது, ஏன்னா கற்ப பேதங்கள்னு வரும். எந்த கற்பத்தும் நடந்தது சொன்ன காலையில கற்பம், கற்பம் என்றால் 432 கோடி வருஷம். அந்த கற்ப பேதங்கள்ல உலகத்தினுடைய அமைப்பே வித்தியாசமா இருக்கும் சொல்லப்பட்டது. ஆகையினாலதான் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மாணிக்க மாச இடத்துல போய் ஒரு கேள்வி கேட்கறீங்க, சிவபெருமான் தீவிர சம்ஹாரம் பண்ணார்னு சொல்றீங்களே சார், அவர் எப்ப பண்ணாரு, ஏசியா பிசியா? சிவபெருமான் சிரித்தே அழித்தார் மூன்று புறங்களை. அது இருக்கட்டும் சார். எப்போ நடந்தது அந்த கதை? ஏசியா பிசியா? நீங்கள் மாணவர் கேட்கலாம், ஏசியா பிசியாங்க அப்படின்னா மாணிக்கவாசல்

தான் சொல்ல முடியுங்க. இப்ப விஞ்ஞானத்தை எடுத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் எவ்வளவு தூரம்னா கிலோமீட்டர்ல சொல்ல முடியுமா? கேன் யூ சே இன் கிலோமீட்டர் ஆர் மைல்ஸ்? இந்த நட்சத்திர கூட்டத்துக்கும் அந்த நட்சத்திர கூட்டத்துக்கும் எவ்வளவு தூரங்கிறது விஞ்ஞானத்துல எப்படி சொல்றான்? லைட் இயர்ஸ்லான்னு சொல்றான். லைட் இயர்ஸ் யூ கேனாட் சே இன் கிலோமீட்டர்ல சொன்னா என்ன ஆகும்? கிலோமீட்டர்ல சொன்னா இங்க இருந்து ஒண்ணு போட்டு சைபர் சைபர் வந்து நியூயார்க் வரைக்கும் போடணும். அதுல சைபர் போட டிஜிட்டே இருக்காது, நம்ம கால்குலேட்டர்ல டிஜிட்டே இருக்காது. அப்ப என்ன தெரியுது, விஞ்ஞானி சொன்னா மட்டும் ஆமாங்கிறோம் இல்லையா? அது கிலோமீட்டர்ல மைல சொல்ல முடியாதப்பா. ஒரு ஒளி வந்து லைட் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டிராவல் பண்ணுதோ அதை ஒரு யூனிட்டா வச்சுக்கோ, அந்த யூனிட்டை வச்சு நான் சொல்றேங்கிறான். அதே போலதான் நீ இந்த ஏசி பிசி இந்த வருஷத்தை இந்த யூனிட்டா வச்சுன்னா சொல்ல முடியாது. எத்தனை பிரம்மா ஆண்டு போயிருக்கு, எத்தனை இந்திரன் ஆண்டு போயிருக்கு, எத்தனை மால் ஆண்டு போயிருக்குன்னே சொல்ல முடியாது. எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரம்மர்கள் மண் விசை மால் பலர் மாண்டனர்கான் தோணோக்கும். அப்போ அது போல நம்முடைய அறிவு, நம்முடைய கணக்கு, நம்முடைய எவிடன்ஸ் செல்ல முடியாத. அவங்க எப்படி தெரியுது அவங்களுக்கு மட்டும், ஞானிகளுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னா அவர்கள் யோக காட்சியிலே கண்டு அறிந்த செய்திகளை சொல்கிறார்கள். அந்த காட்சியே வேற. ஆகவே அவைகள் புராணங்கள், அது முக்கியம். இந்த புராணம் என்று சொன்னால் புராணவம், புறா புராதனமானது, நவம்னா புதுமையானது என்று சேர்ந்துருக்கல. ஏன், அது நடந்தது எத்தனையோ சொல்லாண்டுகள், ஆனா அதிலே சொல்லப்பட்ட அந்த கருத்து இருக்கு பாருங்க, இட் இஸ் ஈவன் ரிலவன்ட் டுடே. அது நவமாகவும் இருக்கு, அதுல சொல்லப்பட்ட கருத்து நவமாகவும் இருக்கு, புதுமையாகவும் இருக்கு இன்னைக்கும். ஆனா வரலாறு நடந்தது புறா, புறா நவம் தான் புராணம். சானா தண்டபாணி தேசிகர் இப்படி விளக்கம் கொடுக்குற மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் திருவாரூர் ஆதி வித்வான். ஆகவே இந்த மூன்றும் தெளிவாக தெரிந்தால்தான் நமக்கு என்ன தெரியுமா, சைவ சமயம் என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு சாத்திரங்கள், தோத்திரங்கள், புராணங்கள் இந்த மூன்றிலும் ஒரு நிரம்ப அறிவு இருந்தால்தான் சில கொள்கை விளக்கங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அது சித்தியால அப்படி சொல்வார், சிறப்புடைய நம்முடைய ஞானிகள் யாருமே இந்த புராணத்துக்கு அத்தாரிட்டி பிரமாணம் காட்டி தான் பேசுறாங்க, பிரமாணம் இல்லை என்று மறுக்கவில்லை சைவ விஞ்ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு இது போன்று இன்னைக்கு ஒரு தோற்றுவாய் செய்திருக்கிறேன். பொதுவாக நம்முடைய சமயம் எப்படிப்பட்ட தன்மையை உடையது. இன்னொரு செய்தி என்னவென்றால், சைவ சமயம் ஏன் உயர்ந்தது என்று ஒரு கேள்வியை கேட்டா என்ன சொல்லக்கூடாது, நான் சைவ சமயத்திலே பிறந்திருக்கிறேன் அதனால் உயர்ந்தது என்று சொன்னால் தர்க்கத்துக்கு எடுக்குமா? அப்படி சொன்னால் எல்லா சமயவாதிகளுக்கும் அந்த உரிமை உண்டு இல்லையா? நான் பிறந்ததுனால மட்டும்தான் உயர்வு என்று சொன்னால் அர்த்தமே இல்லை. சைவ சமயம் உயர்ந்த சமயம் என்பதை என்னுடைய அனுபவத்திலே உணர்கிறேன் என்று சொன்னால்தான் உங்களுக்கு பெருமை. அதனாலதான் என்ன சொன்னாங்க, சாத்திரங்கள்ல போகும்போது அவர்கள் பிற சமயங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லிவிட்டு தான் சைவ சமயத்தை சொல்றாங்க. சாத்திரங்கள் அருணந்தி சிவாச்சாரியர் என்ன பண்ணார், முதல்ல மற்ற சமயங்கள் இந்த உலகத்திற்கு, உலக தோற்றத்திற்கு, பிறப்புக்கு என்னென்ன சொல்லுகின்றன காரணங்கள் என்பதை சொல்லி அவற்றையெல்லாம் சொல்லி முடிக்கிறார். முதல்ல பரபட்சம், அதுக்கு பேர் என்ன, பரர்கட்சம், பட்சம், பரபக்கம். தமிழ்ல பரபக்கம்னா என்ன இருக்கும், எதிர்கட்சியினுடைய கொள்கைகள். இப்ப அப்படி சொன்னா தானே புரியும், எதிர்கட்சி, எதிர்கட்சியினுடைய கொள்கையை தான் முதல்ல சொல்ற, அப்புறம் தான் சைவ சமயத்தின் கொள்கைய சொல்ற. பரபக்கத்தை சொல்லிதான் சிவக்கத்தை சொல்லுகிற, அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். சாத்திரத்துல நமக்கு கிடைக்க ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா, நம்ம ஞானிகளே உலகத்தில் எந்த ஞானி அப்படி பண்ணல. பிற சமய ஞானிகள் என்றால் இப்ப கிறிஸ்தவத்தை தோன்ற ஞானிகள், இஸ்லாமிய ஞானிகள், இந்து சமயம் என்ன சொல்லிட்டு அவங்க சொல்றாங்களா, சொல்லலையே, அவங்க சமயத்துக்குள்ளேயே சொல்லிட்டு போறாங்க. எங்க சமயத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறான். எங்க சமயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு நரகலோகத்தை ஒரு இடம் ரிசர்வ் பண்ணிருக்கீங்க.

0: ஆனால் சைவ சமயம் ஒரு நாள் அப்படி சொல்லாது. ஆனா நமக்கு கிடைத்த வரிய வரப்பிரசாதம் என்ன என்றால், புத்தர் என்ன சொல்றார், எப்படி விளக்கம் சொல்றார், மகாவீரர் என்ன சொல்றாரு, தாரகாவனத்து முனிவர்கள் மீமாம்சைக்கு எப்படி விளக்கம் கொடுத்தாங்க என்றையெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லிதான் அதை சொல்லிவிட்டு அது ஏன் பொருந்தாது என்பதை தர்க்க ரீதியாக மறுத்துவிட்டு தான் நம்ம சமயம் என்ன சொல்லிடுன்னு சொல்றாங்க. இது வேற எந்த சமயத்திலும் பார்க்க முடியாத ஒரு செய்தி. அந்தந்த சமய ஞானிகள் அந்தந்த சமயத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்களே ஒழிய பிற சமயங்கள் என்ன சொல்கிறது என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்களேன். நீங்க பகவத்கீதையை எத்தனை மொழியில படித்தாலும் சம்ஸ்கிருதத்தில் பகவத்கீதை படித்த மாதிரி வருமா? வரவே முடியாது. ஒரு அந்த இது என்ன, அந்த கருத்து எந்த மொழியிலே தோன்றியதோ அந்த மொழியில, அதுக்காக சம்ஸ்கிருதம் படித்தவெல்லாம் ஒழுங்காக புரிஞ்சிருவான்னு அர்த்தம் இல்லை. அவனும் பாணினி படிச்சிருக்கணும். அந்த சமஸ்கிருத மொழிக்கும் பாணினியுடைய இலக்கணத்தை தெளிவாக தெரிந்திருந்தால் தான் அவனும் புரிய முடியும். இந்த சமஸ்கிருதம் தெரியுங்கிறக்கா பண்ண முடியுமா? முடியாது. அதே போலதான் புத்த மதம் என்னதான் இருந்தா கூட அந்த புத்த சமயம் அந்த போதனைகள் அந்த பாலி மொழியில அவர் சொன்னதை புரிஞ்சாதான் உங்களுக்கு புரிய முடியும்னு கேட்டா, நேரடியாக உபதேசம் கேட்ட நாலு பேரே நாலு புத்தத்தை உண்டாக்கிட்டானே. புத்த மத புத்தரிடத்தில் நேரடியாக கேட்டவன் நாலு பேர். நம்மள மாதிரி சனகாதி முனிவர்கள் எப்படி தட்சிணாமூர்த்தி நாலு பேரோ அதே தான் அங்கேயுமே, அங்கேயும் நாலு பேர் தான். அந்த நாலு பேர் தான் கேட்டான். அவருக்கு ஞானம் எங்க உண்டாச்சு? கயால உண்டாச்சு. கயால தான் ஞானம் உண்டாச்சு. ஞானம் வந்தவன என்ன பண்ணாரு? வாயவே திறக்கல, பேசவே இல்லை. எப்ப வந்து வாயை திறந்தாரு? சாரநாத்துல வந்து வாயை திறந்தாரு. கயால ஞானம் உண்டாச்சு. ஞானம் உண்டாகி சாரநாத்தில் வந்து நம்ம காசியிலேருந்து 12 கிலோமீட்டரில் இருக்கிற ஊர் சாரநாத். அங்கே தான் இந்தியாவோட நேஷ்னல் எம்பளம் இருக்கு. இந்திய நாட்டோட நேஷ்னல் எம்பளம் இருக்கு பாருங்க. அது அசோகர் தான் அதை டிசைன் பண்ணுது. அந்த அசோகர் டிசைன் பண்ண அந்த பில்லரை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நீங்கள் காசி வந்தால் கட்டாயம் நீங்கள் அதை பார்க்கணும். ஒரு கண்ணாடி படையில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடம் தான் சாரநாத். புரியுங்களா? அந்த சாரநாத்தில் வந்தால் வாயை திறந்தேன் புத்தர். வாயை திறக்கும் போது பக்கத்துல இருந்தவங்க நாலு பேர் தான். அந்த நாலு பேர் என்ன பண்ணா, புத்தர் என்னடா சொன்னாருன்னா நாலு கொள்கையை சொல்லிட்டான். ஆக மாத்திமே புத்தன், சௌத்திராந்திக புத்தன், வைபாடிக புத்தன், நாலு புத்தன் வந்துட்டான். இன்னைக்கு அதுக்கு மேல எத்தனையோ புத்தம், சென் புத்திசம், இன்னைக்கு அது நாலு பேர்ல வராத புத்தம் எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு இப்ப மாணிக்க வாசகரோடு வாது செய்த புத்தன் யார்? சௌத்ராந்திக புத்தன். மாணிக்க வாசகரோடு வாதி செய்தாங்களே சிதம்பரத்தில் புத்தர்கள், பௌத்த குருமார்கள். அந்த மாணிக்க வாசகரிடத்திலேயே வாதுக்கு வந்த புத்தர்கள் என்ன பிரிவை சார்ந்தவர்கள் என்றால் சௌத்ராந்திக புத்தன் சொல்றாரு. கடவுள் மாமுனிவர் சொல்றாரு அதுக்கு மட்டுவில் மானா மா மாக்கா வேற்பிள்ளை விளக்கம் எழுதுற அற்புதம். மாணிக்க வாசகரை புரிஞ்சு கொள்வதற்கு இந்த வாதவுரடிகள் புராணத்திற்கும் அந்த வாதவுரடிகள் புராணத்திற்கு மாக்கா வேற்புள்ளை எழுத உரையும் ஒருத்தன் படிச்சாதான் அப்பதான் மாணிக்க வாசகர் எவ்வளவு அசாரு வரலாற்று. ஏன்னா அவர் வந்து பெரிய புராணத்துல வரல இல்லையா? மாணிக்க வாசகர் பெரிய புராணத்துல வரல. அப்ப மாணிக்க வாசகருடைய சரித்திரத்துக்கு அசாரிட்டி எது? மாதவரடிகள் புராணம். அதனாலதான் போப்பே அப்படிதான் சொல்றார். இந்த ஹிஸ்டரி ஆஃப் செயின் மாணிக்க வாசகான்னு எழுதுறார் திருவாசகர் மொழிவேற்புல. அங்க சில விஷயத்தை சொல்லி கடைசியில் என்ன எழுதுறாரு பாத்தீங்களா? நான் இந்த வரலாற்றை கடவுள் மாமுனிவு செய்த வாதவுரடிகள் புராணத்தின் அடிப்படையில் எழுதுகிறேன்னு அவரே எழுதுற. ஆகினால நமக்கு வந்து அந்த தோத்திரங்கள், சாத்திரங்கள், புராணங்கள் என்ற மூன்றையும் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் சைவ சமயத்தினுடைய ஆணிவேரான கொள்கையையும், ஒரு சைவன் எப்படி ஒழுக வேண்டும், சொன்ன சமயம் என்று சொன்னால் என்ன பொருள், சமயம் என்பது வாழ்க்கை நெறிய சேர்த்து காட்டு. காலையில எந்திரிக்கிறதுல இருந்து எப்படி பல்லு விளக்கணுங்கிறதுல இருந்து எப்படி தூங்கணுங்கிறதுல இருந்து எல்லாவற்றையும் வரையறுக்கிறது சமயம். அதுல நாம எல்லாத்துலயும் ஒப்பேறாம போறலாம், அது வேற விஷயம். ஆனா ஏதோ பாஸ் மார்க் வாங்கினா போதும். எப்பயுமே அப்படிதானே இருக்கும். 100க்கு 100 மார்க் வாங்குறதுக்கு ஸ்டாண்டர்ட் தனியா தானே இருக்கும் இல்லையா? எல்லாரும் 100க்கு 100 வாங்க முடியுமா? ஒரு 20 மார்க் வாங்குவோம், 40 மார்க் வாங்குவோம், எவ்வளவு முடியுமோ வாங்கிட்டு போக வேண்டியது. அப்படிதான் அந்த அளவு இருக்கணுமே ஒழிய. இப்ப என்ன ஆச்சுன்னா, நான் என்னால நடக்க முடியலங்கிறதுக்காக வேண்டி சமயத்தை வந்து இறக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னால ஃபாலோ பண்ண முடியல, இப்படிலாம் இருக்க முடியலங்கிறதுக்காக வேண்டி சட்டத்தையே திருத்துங்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. அதுல எது நமக்கு இயலுமோ, அதே சமயத்துல அது ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கேன், சைவ ஒழுக்கங்களும் கிரியைகளும். அது நான் எழுதின புத்தகம், பல நூல்கள் நூல்கள் இருந்து எடுத்து ஒரு சாரை புரிஞ்சு கொடுத்துருவேன். சைவம் என்ன தெரிஞ்சுக்கிடுவோம், சைவன் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம், அப்ப நடக்க முடியாம போலாம், அது வேற விஷயம் இல்லையா. சைவ ஒழுக்கங்களும் கிரியைகளும் அதோட இன்னைக்கு ஒரு இயக்கம் என்னன்னு கேட்டா, கிரியைகள் வேண்டாம். சில பேர் யாங்க வளர்க்க குண்டை வளர்க்க வேண்டாம், யாங்க வளர்க்க வேண்டாம், அது வேண்டாம், கோயிலில் போய் அதை பண்ண வேண்டாம், இதை பண்ண வேண்டாம், சும்மா திருமுறைகளை முற்றுவதில் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும், அப்படிலாம் இயக்கங்கள் நீங்க வந்து கொண்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு இயக்கம், 12 திருமுறையும் சொல்லிக்கிட்டே இருந்தா போதும், வேற ஒன்றும் வேண்டாம், மற்ற ஒழுக்கங்கள் வேண்டாம். இப்படி ஒன்னொன்னையா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டே போனா என்ன ஆகும் கடைசியில?
1: திருமுறைகளும் வேண்டாம்னு சொல்லுங்க,
0: அப்ப அது வந்துடும். அடுத்த ஜென்ரேஷன் அப்படி சொல்லலாம், அடுத்த ஜென்ரேஷன் அதுவும் வேண்டாம்னு சொல்லலாம். ஆகினதான் நமக்கு எது தேவை என்பதை பார்ப்போம். கூடியவரை நீங்கள்
2: ஓம் சிவாய நமம். சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அடைக்கலப்பத்து. வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
3: யாருக்கும் யாரும் குறைஞ்சவங்க இல்லை. அதுல உமா சிவம்
1: அந்த சைவ சித்தாந்தத்தை நெறிப்படுத்தியவர். சிவஞான போதத்தை ஆரம்பித்து விட்டார் முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர். பின்பு அவர் முதல்வர் சிவஞான சுத்தி விரித்தனர். மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய அவை இரண்டும் விரும்பி நோக்கி கருத்தில் உரை திருவருளும் இறைவர்களும் கலந்து கருத்திலே உரைகின்ற திருவருளும் இறைவர் நூலையும் கலந்து அறுத்து மிக உரைப்பன் வளர் விருத்தி நூறும் என்று சொல்வார். அதனே அவ்வளவு இலக்கியத்துல சாதாரண ஆடிட்ட காளிதாசனுடைய மாலை காட்டும் கேட்டு ஆடுறார். இந்த சைவஞான போதத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் படிக்கணும்னா வெறும் தமிழ் மட்டும் மட்டும் போதாது. உண்மையவாமியும் எவையும் நன்றாக இன்று தோன்றிய நூலும் எவையும் சிதாக என்ற நூல் அமையடக்கிறவர்கள் இதுக்கு ஆரம்பம் எங்க இருக்குன்னா புராணம் இத்தேவ நச்சாது சர்வம் நச்சாத்து காவியம் தவாபித்யவர்கள் மாணவி காவியம் இருக்கிறதுல காளிதாசருக்கு ஒரு ரெகக்னிஷன் ப்ராப்ளம் எல்லாம் இப்ப உள்ள மாதிரி தான் உலகம் என்னைக்கு இருக்கும். அவர் சின்ன வயசு சின்ன 13-14 வயசு கவிஞர் அவர் பாரதி தண்டி போன்ற பெரிய புலவர்கள் சின்ன பையன் தானா வந்து அப்போது அவர் சொல்றாரு என்னுடைய வயசு பார்க்கிறாரு நீங்க நான் சொல்லுகின்ற விஷயத்தை புராணம் தேவை சாது சர்வம் பழமை என்று சொல்வதனாலேயே அதை கொள்ளக்கூடாது புதுமை என்று சொல்வதனாலேயே தள்ளக்கூடாது. அதை எடுத்து இவர் பிரிக்கிறார் மேற்கொண்டு அப்படியே காட்டி எடுக்கிறார் உண்மையவாம் எனும் எவையும் நன்றாகா இன்று தோன்றிய நூல் என் எவையும் சிறிதாகா துணிந்த நன்மையினால் நரம்பொள் மணி பொதியும் அதன் கலங்கும் நவையாகாது என உண்மையை வாய்ந்திருவர். நடுவாம் தன்மையினால் பழமை அழகு ஆராய்ந்து தரிப்பர் தவறு நலம் பொருளின்கள் சார்பு ஆராய்ந்து அருகில் இன்மையினால் பலர் புகழில் ஏற்றுவர் ஏவிதர் முற்று இகழ்ந்தனரே இகழ்ந்திடுவர் சமக்கர உண்டிலே இது 11வது பாட்டு. எது சொல்லணும்னா அந்த பட்டக்கட்டையில் பகல் கொண்டு போகும் பாரியன்னு சொல்றாரு திடீர்னு அவர் வந்து கோபம் வந்து ஒரு மறுத்து பார்த்து போயிட்டு இருக்கா நான் எவ்வளவு மதிப்புடையவன் என்னுடைய மதிப்பு ஒரு பொறாமையா இருக்கிறது இருக்குது ஆகவே அது சரி என்ன சொல்லி போலாத்தியா அந்த ஒரு வாக்கியம் இவருக்கு சத்திரிவாதத்தை கொடுத்தது. அந்த ஒரு வாக்கியம் தான் ஓஹோ நாம படிச்சிருக்கிறோம் நாம இங்க வேலை செய்கிறோம் மதிப்பெல்லாம் இருக்கு ஆனால் திருவருளை பெறுவதற்கு இதெல்லாம் போதாது. ஆகவே இப்படிப்பட்ட பெரியவங்க அவங்க நம்முடைய திருவருள் தேவை என்று எண்ணி கீழே இறங்கி அவர் காட்டு விடுறார் அதில் எண்ணி பார்க்கணும். அதாவது அவ்வளவு இன்னும் கூட வந்து சிதம்பரம் கோயில் போறீங்கன்னா 19-12 வயசு 13 வயசு பையன் கூட வந்து கர்வம் இருக்கும் சாதாரண சின்ன பையனாக தான் இருப்பான். அது அந்த இளைவா அண்ணனுக்கே உரியது சாதாரணமாக வந்து அது கொஞ்சம் பணிவே இருக்க அந்த மரபில் வந்து ஒரு அந்த மரபில் அந்த மரபில் வந்தவர் இவர் கீழே விழுந்து வணங்குறார். வணங்கும் போது அவர் இவரை சோதிக்க விரும்புகிறார் சும்மா ஒரு தடவை இறங்கி அது ஒன் டைம் டெஸ்ட் போதா அது வந்து அதனால் ஏதோ ஒரு தடவை வணங்கிட்டாருன்னா அந்த இவர் போகும்போது நெசவாளர் வாழ்கின்ற இடங்கள்ல அந்த பாவு போடுவாங்க பாவு போட்டு அந்த கஞ்சனு பொதுவாக நாய் கூட்டுவாங்க பாவு போட்டு நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியல அந்த சென்னையில விளக்கலாம் அது விளக்காது ஒரு முறையாவது இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா தெரியும் காஞ்சிபுரம் தஞ்சாவூர் போன்ற இடங்கள்ல ஆமா அங்க அந்த நாய் கூட்டுவாங்க நாய்க்கு ஊத்துற கஞ்சன இவர் அதாவது இந்த உமாதேவத்துடைய குரு மரஞ்ஞானசம்பந்தர் 3வது இருக்காரு பாருங்க உட்கார்ந்து 3வது மரஞ்ஞானசம்பந்தர் நாய்க்கு ஊத்துகின்ற அதை கையிலே இருந்து வாங்கி சாப்பிட்டார். அவருடைய கையிலே புறங்கையிலே வழிந்ததை உமாதேவன் சாப்பிட்டார். இதெல்லாம் வந்து ஏதோ கதை மாதிரி இருக்கும் ஆனால் பெரியவர்கள் நம்மை தேர்வு செய்வதற்கு முன்பு பல வகையில் நம்மை எண்ணி பார்ப்பார் அதுல சேர்த்ததான் அதை சேர்க்க முடியும். மரஞான சிவத்தினுடைய அந்த மாணவரா வந்ததுனால்தான் உமாசிவன் பேசப்படுறார். இதனால அவங்களுக்கு அவருக்கு பல கட்டம் வந்தது இருக்காரு அங்க நலசாமி பிள்ளைன்னு அவர் ஜட்ஜா வேலை செய்தவர் உண்மையை பேசுவதனாலே பல வகையான கஷ்டங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டார். ஜட்ஜா இருந்து சில சமயத்தில் உண்மை பேசும்போது சிலருக்கு பாதகம் வந்தது. ஆகவே இவர் சஸ்பென்ஷன் வரைக்கும் போச்சு. ஆனால் சைவ சித்தாந்தம் படித்த ஆள் வந்து நான் வந்து போய் பேசக்கூடாது. ஆகவே அது எது சொல்ல வரேன்னா, அது எது சொல்ல வரேன்னா, அதோட கூட சைவ சித்தாந்த தீபிகைன்னு ஒரு நூல் அதுல அவரு ஆரம்பிக்கிறார். ஆகவே அந்த பல கஷ்டங்கள் செய்தாலும் வந்தாலும் நமக்கு நல்லது உண்மையானது என்று தெரிந்ததை யார் எதிர்த்தாலும் நாம் கவலைப்படக்கூடாது. இங்க 3000 சிலை வந்தவர்கள் இவரை பார்த்து ஏதோ ஒரு பைத்தியகாரமாக இருந்தானா, அவன் வந்து பாத சாப்பிட்டானா, அந்த கை வழியாக வந்த கூட இவன் சாப்பிட்டாருன்னா இவரை ஜாதி பட்சம் பண்ணிட்டாங்க. நீ வந்து நடராஜாவை உபதை பண்ணுவதற்கு தகுதி இல்லை. ஆனா அவர் கவலைப்படலை, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருந்தாலும் அவர் பேர் நீங்க வந்திருக்காரு. அது பரவாயில்ல, நீங்க என்ன செய்ய மாட்டேன்னு நம்ம ஒரே காம்ப்ரமைஸ் போயிருந்தாருன்னா அவர் பேர் நம்ம பேச மாட்டோம். ஆகவே கன்விக்ஷன், அவர் தான் 4வது ஆசிரியராக இருந்தாலும் அதை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தியவர். சிவஞான மாபாரியத்துல நீங்க ஒவ்வொரு கருத்திலையும் முடிக்கும் போது சிவபிரகாசம் தான் இருக்கும். சித்தியால் ஆரம்பிச்சு சிவஞான போதம் போய் அந்த அத்வைதம் என்று முடிச்சோம்னா புறச்சமயத்தவர்களாய் அகச்சமயத்தோடையாய் என்ற சிவபிரகாசமாக தான் இருக்கும். முடிக்கும் போது இவர் தான் அக்கத்தை வச்சு முடிப்பார். ஆகவே அவர் சொல்லும்போது அதான் பாலத்தை வந்து அதுக்காக வந்து 2 நிமிஷம் ஆகி போச்சு. ஆனால் இந்த வரலாறுகளை நாம் தெரிஞ்சுக்கணும். உமாபிஷேகம் மாதிரி நீங்கள் சிதம்பரம் போய் நடராஜாவை வழங்குறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறது இருக்குது கொட்டவர்குடி, அங்கே உமாசிவம் இருக்கார். அவரை வணங்கிட்டு வரணும். அவரை வணங்கினால்தான் நடராஜாவை வழங்கின புண்ணியம் முழுமையாக கிடைக்கும். கிடைக்கும், கிடைக்காம போகாது. ஆனால் நடராஜாவை வழங்கிய முழுமையாக கிடைக்கணும்னா கொட்டவர்குடியில் போய் உமாசிவத்தை வணங்கிட்டு வரணும். ஆகவே இங்கே பாவிடை ஆறு குரல் போல் கறந்து பறந்தது உள்ளம். ஆகவே அந்த பா என்பது நீளமாக இருக்கின்ற நூல் தொகுதி. குழல் என்பது குறுக்காக போகும், வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா. காஞ்சிபுரம் போனால் காலாட்டி கொண்டு வாழலாம்னு ஒரு பழமொழி உண்டு. காஞ்சிபுரம் போனால் காலாட்டி கொண்டு சும்மா காலாட்டு நெசவு நெசவு செய்து நெசவுக்கு அந்த குடும்பமே வேலை செய்யணும். பத்து நெசவுலாம் பார்க்கறமே இப்போ அது இனிமே வர்றது கஷ்டம்ன்றாங்க. ஒரு குடும்பமே வேலை செய்யணும், அப்பா வேலை செய்யணும், அம்மா வேலை செய்யணும், பிறகு பாவு போடுறதுக்கு பையன்லாம் வரணும். இந்த குடும்பம் வேலை செய்யாத இப்போ 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு வேலை வேலை கழிச்சு போகுது. அதனால் வந்து அந்த வேலையே செய்யறதுக்கு இன்னும் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பட்டு நெசவு செய்யறதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா 3000-4000 ரூபாய்க்கு வேலை கிடைக்குது. இங்க 2000 ரூபாய் கிடைக்க மாட்டேங்குது. உங்களை கட்டணம் குடும்பமே வேலை செய்தாலும் 2000 ரூபாய் கிடைக்க மாட்டேங்குது. ஆகவே இங்க அந்த நீளமாக இருக்கின்ற பா அதுவே குறுக்கும் நெருக்கமாக குழல் போகும். வலது பக்கம் இடது பக்கம் போயினே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா போகும். ஏன்னா அந்த ஒரு ஒரு அளவுக்கு நிச்சயதான் அன்னைக்கு சாப்பாட்டு கிடைக்கும். ஆகவே ரொம்ப வேகமா நெய்ப்பாங்க. வேகமா நெய்யும் போது இந்த குழல் அது எங்க இருக்கிறது வேகம் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் வேகமா வருமா? அது மாதிரி இந்த உள்ளமானது கறந்து உள்ளம். கறந்துன்னா எங்கே இருக்கிறது என்று தெரியாம மறைஞ்சிருக்கான். எப்படி மறைஞ்சிருக்கு? நாம் ஒரு தவறிலிருந்து இன்னொரு தவறை எண்ணிருக்கோம். புத்தி ஒரு தவறிலிருந்து இன்னொரு தவறுக்கு போகுது. ஆனா எப்படி எண்ணணும்? திருவொற்றியூரா, திருவாரவாயா, திருவாரூரா, அப்படி என்ன தப்பு இல்லை. இந்த கருவுற்று நடந்ததாக பாட்டுல திருவொற்றியூரா, திருவாரபாயா, திருவாரூரான்னு அப்படி என்னலாம். ஆனா நமக்கு என்ன, இந்த தப்பு இருந்து அந்த தப்பு போகுது, அந்த தப்பு இன்னொரு தப்பு போகுது. ஆகவேதான் பாவிடை ஆடு பறந்து கறந்தது உள்ளம். கறந்ததுன்னா அது மறைஞ்சு போகுது, வேக வேகமா போகுது, வேக வேகமா போகுது. அப்படி ஒரு தவறிலிருந்து ரொம்ப வேகமா நம்ம பாடுவாரு. சாபதற்கு விரைகின்றேன் பாடுவார். சாபதற்கு எதுக்கு வாழ்வதற்கு விரைவையா உண்டு? ரொம்ப வேக வேகமா போறீங்கன்னா செத்து போறதுக்கு. சாபதற்கு விரைகின்றேன் என்று பாடுகின்ற மாதிரி பாவிடை ஆடு குழல் பறந்து கறந்தது உள்ளம். அந்த பறந்துன்னா இவ்வாறு பல வகையில் போகுது இல்லையா? பல வகையாக போகும்போது அதனுடைய தீய பயனை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆகவே அந்த உள்ளமானது மூவாசையினாலே அது உழன்று அதிலே மூழ்கி போகுது. அதான் பறந்ததுன்னா மூழ்கி போதான். பாவிடை ஆடு குழல் போல் பறந்து பறந்தது உள்ளம் ஆ பெறுவேன். ஆகவே இந்த உள்ளமானது எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கலையே. ஆகவே நான் கட்டு போவது நிச்சயம் ஆ பெறுவேன்
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு வேத அங்கங்கள் ஓர் அறிமுகம். தலைப்பு நிறுத்தம். வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: எல்லாரும் நமஸ்காரம். சபாபதி இன்னைக்கு வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா நாலாவது வேதாங்கத்தை பார்க்க போறோம். இதை வந்து வியாக்கரணத்தோட இது பேர் நிருத்தம்னு பேரு. இது கொஞ்சம் வந்து மற்ற வேதாங்கங்களோட கொஞ்சம் நமக்கு வந்து லெஸ் பாப்புலர், அதாவது நிறைய இப்போ வியாக்கரணம் சிக்ஷா சந்த இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நிருத்தம் வந்து கொஞ்சம் பிரபலமானது கிடையாது. ஆனா வந்து நிருத்தம் வந்து ஒரு அதுவும் ஒரு முக்கியமான வேதாங்கம். அதாவது வந்து வியாக்கரணத்தோட ஒரு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லலாம். வியாக்கரணத்தோட ஒரு தொடர்ச்சி தான் அது. நமக்கு வந்து ரெண்டு இங்க ரெண்டு பேர் நமக்கு வந்து அந்த நாலு அங்கங்கள் சொன்னேன். அதாவது ஸ்வரூப லட்சணத்துக்கு நாலு அங்கம் சொன்னேன். வேதத்தோட ஃபார்ம், அதோட ஸ்வரம், அதோட கதி, அதோட அர்த்தம் எல்லாத்தையும் ரட்சிக்கிறதுக்கு வந்து இந்த நாலு அங்கங்கள் நான் சொன்னேன். சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருப்தம். இப்போ இந்த நேத்திக்கு மூணையும் மூணு நாள மூணையும் பார்த்தோம். இனி நிருப்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நிருத்தம் அப்படின்னா நிர்வச்சனம், அதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றது. சிம்பிளா சொல்ல போனா லெக்சிகோகிராஃபி அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். ஒரு வார்த்தையை நம்ம இங்கிலீஷ்ல தேடி எடுத்து பார்த்தா அதை பத்தின டீடைல்ஸ், அது எந்த ஒரு ரூட்ல இருந்து வருது, அது மாதிரி எந்த வேற மொழியில இருந்து வந்ததா, அதோட எட்டிமாலஜி என்ன, அதாவது அது எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம வந்து சாதாரண ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரியில பார்க்கலாம். அது அதுதான் வந்து லெக்சிகாலஜின்னு பேரு. இது வந்து நமக்கு இந்த நிருத்தங்கிறது என்ன பண்றது அப்படின்னா, ஏற்கனவே நிகண்டு அப்படின்னு சொல்லி சொல்லி நமக்கு வந்து கம்பைலேஷன், அதாவது டிக்ஷனரிஸ்லாம் இருக்கு. அந்த வேத பதங்களை எடுத்து அதுக்கு வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கு வந்து அர்த்தம் சொல்றது அந்த நிகண்டுகள்லாம். இந்த நிகண்டு வந்து நிறைய பேர் பல பேர் கமெண்ட்ரி எழுதியிருக்கா. பழைய அதாவது நிருத்தம் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நாம ரெஃபர் பண்றது இந்த யாஸ்க மகரிஷி அப்படிங்கிறவரோட கமெண்ட்ரி வந்து நிகண்டு. நிகண்டு வந்து யாஸ்க மகரிஷியோட பாஷ்யம். நிகண்டுவோட பத்தி அவர் நல்லா விவரிச்சு எழுதியிருக்கார். அவர் வந்து நிறைய அது வந்து அவர் வந்து என்ன சொல்ற லிமிட்டட் வேர்ட்ஸ் தான் எழுதுறாரு. அதாவது இந்த வேத ரிக்வேதத்துல முக்கியமா அவருக்கு ரிக்வேதம் தான் வந்து அவரோட ஃபோக்கஸ். அந்த பழைய அப்போ அந்த காலகட்டத்துக்கு அந்த வார்த்தை வந்து வழக்கத்துல வரல. எப்போ சொல்றேன் அப்படின்னா, யாஸ்கரோட காலத்துல சில ரிக்வேதத்துல இருக்கிற வார்த்தையெல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு அப்பவே. சோ அந்த மாதிரி அப்போ புரியாத வார்த்தைகள் புரியாத அந்த காலகட்டத்திலே அவர் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காரு. இந்த நிருப்தி அப்படின்னு நம்ம சொல்ல போனா, நிருப்தி அப்படின்னு சொல்றது வார்த்தைகளை வந்து நம்ம வந்து நிர்வச்சனம் பண்ணி இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு வார்த்தைன்னு சொன்னா ஒரு ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தமே இருக்கலாம், இல்ல ஒரு மோர் தன் ஒன் மீனிங்ஸ் இருக்கலாம், பல அர்த்தங்கள் இருக்கலாம். அது மாதிரி வந்து ஒரு அர்த்தத்துக்கு பல வார்த்தைகள் இருக்கலாம். இந்த மாதிரி அதாவது இதை சினானிம்ஸ் ஹோமோனிம்ஸ்ன்னு சொல்றோம். அதாவது நம்ம பார்ப்போம் அதான். இப்ப இந்த நிருப்தங்கிறது ஒன்றும் யாஸ்கர் எழுதினது வந்து ஒன்றும் அதாவது அவரது முதல் இது ஒன்றும் கிடையாது. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய ரிஷிகள்லாம் அந்த நிருப்தங்களை எழுதியிருக்கா. ஆகிரயணர், ஔதும்பராயண, ஔபமன்யவ, அந்த மாதிரி புத்த, கார்கிய, காலவ, கர்மசிரசு, வார்ஷியாயினி இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் சாக்கட்டாயினர் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து யாஸ்கருக்கு முந்தின இருக்கிற கால அவரே அவளை வந்து அவர் இது பண்ற ரெஃபர் பண்றாரு இந்த மாதிரி ஆக்ராயினர் இப்படி இப்படி சொல்றாரு சாக்கட்டாயினரோட கருத்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு மகரிஷியோட கருத்தை சொல்லியிருக்கார் அதெல்லாம் வந்து ஒன்னா அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு இல்லைன்னா இல்ல இது தப்பு இது ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிராகரிக்கிறாரு இதெல்லாம் வந்து யாஸ்கரோட ஒரு இதுல இருக்கு இவர் எல்லாத்தையும் அதை கோட் பண்றாரு அவர் ஏத்துக்கிறாரோ இல்லையோ அவர் ஒரு பூர்வ பட்சமா வந்து அதை கோட் பண்றாரு பூர்வ பட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா வேற வேற ஆப்போனன்ஸோட பொசிஷனுக்கு பேர் தான் பூர்வ பட்சம்னு நம்ம சொல்றோம் தர்க்கத்துல பூர்வ பட்சத்தை வந்து அவர் கோட் பண்ணி அந்த இதை வந்து அவர் ஒன்னா நிராகரிக்கிறார் இது பண்றாரு இல்லைன்னா ஏத்துக்கிறார் இல்லைன்னா ஒரு சிலரை ஏத்துக்கிறார் அதை வந்து சில இதெல்லாம் வந்து திருத்துறாரு இப்போ வந்து யாஸ்கரோட தான் ஆனா வந்து நமக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அவளோடதுல வந்து நமக்கு நேரடியா இப்போ வந்து சாகட்டாயினரோடையோ காப்தியாயினரோடையோ கிடைக்கல காலவன்மியவரோடையோ இல்லைன்னா நிறைய இருக்கு அவளுக்கும் அவளோட நமக்கு கிடைக்கல ஆனா வந்து நமக்கு வந்து இவர் வந்து அதை கோட் பண்றாரு அப்படிங்கறத வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு இவாளெல்லாம் கோட் பண்றாரு அது மாதிரி நிறைய வந்து பதஞ்சலியோட பாணினியோட ஒரு வியாக்கரணம் எல்லாம் கிடையாது நிறைய ஐந்திர ஆபிசாலி ஔபமன்யவ ஔர்ணபாவ சக்கரவமான இந்த மாதிரி நிறைய பேர் வியாக்கரணத்தோட அவாள்லாம் வியாக்கரண ஸ்கூல் சாக்கல்யா இவாளெல்லாம் நிறைய பேர் வந்து அவளோட வியாக்கரணத்தை வந்து அவள் வந்து இது பண்ணிட்டு இருந்தான் பதஞ்சலி பாணினி அப்புறமா வந்து அவரோட அஷ்டாத்யாயி எழுதினார் இந்த பாணினி பத்தவர் யாஸ்கர் ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்ட் யாஸ்கர் வந்து எப்படி வந்து வார்த்தை நிர்வச்சனம் பண்ணோம் அப்படின்றத சொல்றார் பாணினி வந்து கொஞ்சம் பிராடரா வந்து யூனிவர்சலா வந்து சொல்றார் ஆனா பாணினி தொடாத சில இடங்கள்லாம் யாஸ்கர் இப்போ நம்ம வந்து இப்ப இந்த வேதத்தை நம்ம வந்து பார்த்தோம்னா நிர்வச்சனம் பண்றது எப்படிங்கறது சில சிம்பிள் பதங்களை வச்சு நம்மளே பார்க்கலாம் அன்றாடம் நமக்கே தெரிஞ்ச பதங்கள் அதெல்லாம் அதை நம்ம பார்ப்போம் இப்ப அதுக்கு முன்னாடி இப்ப அங்க வேத அங்கமா நம்ம பாக்குறதுனால இந்த நிருப்தத்தை வேதத்தை வந்து 10 விதமா வந்து நமக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து வியாக்கியானம் பண்ணலாம் வேதத்தை ஐதிகாசிகமா பண்ணலாம் நைரூக்தகமா பண்ணலாம் நைதனமா பண்ணலாம் பரிபுராஜகமா பண்ணலாம் யாக்ஞிகமா பண்ணலாம் தர்மசாஸ்திர ரூபமா பண்ணலாம் வையாக்கரண ரூபமா பண்ணலாம் இப்போ ஐதிகாசிகம் அப்படின்னா இத்திகாசம் இத்திகாச ரூபமா அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த இத்திகாச ரூபத்துல வர என்ன என்ன பண்ற அப்படின்னா அந்த வேதத்துல இருக்கிற வந்து ஒரு ஒரு ஒரு வரலாறு சம்பவமும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவதையோ இல்ல ஒரு ராஜாவை பத்தி இப்போ அது மாதிரியா அந்த மாதிரி இந்திரா விக்ரமன் அப்படின்னு வருது இந்திரா விக்ரமன் போனா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வருது இதெல்லாம் வந்து ஒரு இத்திகாசமா அவ வந்து ஒரு ஈவெண்டா பாக்குறா இந்த மாதிரி ராஜாக்களை பத்தி நிறைய வருது ஷாரியாதே அபிபஸ் சுதஸ்யா அப்படின்னு இருக்குல கூட வருது கேட்டா அந்த மாதிரி இருக்குல வர்றதுனால அந்த ராஜாவை பத்தி வந்து நமக்கு வருது அதனால வந்து இந்த மாதிரி சில அந்த மாதிரி பொஷ்டோ ஹதபுத்ரோ அந்த மாதிரி பொஷ்டாவை பத்தி சில இதெல்லாம் வந்து நமக்கு எழுதி வருது இது வந்து நம்ம இதிகாசம் அப்படின்னா சாமான்யமா ராமாயண மகாபாரதத்தை நம்ம கோர்லேட் பண்றது இல்ல வேதத்திலே வர அந்த விருத்தாந்தங்களை வந்து அவ வந்து அதை வந்து இன்டர்பிரேட் பண்ண ட்ரை பண்ற நான் சொன்ன நிறைய நிறைய விற்பாந்தங்கள் கதைகள்லாம் வருது பிரஹ்லாதாயாதவன் பிரஹ்லாதனை பத்தி வருது ஆனா அது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து நார்மலா தெரிஞ்ச கதை மாதிரி வராது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஸோ அதுதான் ஐதிகாசிக பூர்வமா வந்து நம்ம வந்து இதை சொல்றது இப்ப யாக்ஞிக பூர்வமா பண்ணோம் அப்படின்னா யாக்ஞிக பூர்வமா வேதத்தை இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படின்னா யாகம் எப்படி பண்ணோம் அந்த கர்மாக்கள்லாம் எப்படி சொல்லி பண்றது அர்த்தம் என்ன என்னென்ன திரவியங்கள் தேவை எப்பப்போ என்னென்ன மந்திரங்கள் சொன்னோம் என்னென்ன ஆகுதிகள் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து அதை வந்து அவ வந்து ட்ரை பண்ணுவான் யாக்ஞிக பூர்வமா பண்றதுங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது பூர்வ மீமாம்சகா வந்து அதுல ரொம்பவும் அதுக்கு அவளுக்கு போக்கஸ் யாக்ஞிக பூர்வமா இன்னொன்னு நைதனம்னு சொல்லிட்டு இருக்கு அவளுக்கும் வந்து ஐதிகாசிகாலுக்காக தான் வந்து அது இருக்கு அதான் வந்து ஒரு ஒரு ஒரு யாகத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ வந்து ஒரு ஒரு ஒரு வரலாற்று ரீதியான சம்பவத்தை ஒரு காரணமா வா தேடப்போம் இன்னும் வந்து பாரிபிரஜகாரன்
5: வந்து அது வியாக்கியானம் பண்ணலாம் பாரிபிரஜா பொதுவா வந்து நம்ம என்ன சொல்லலாம் உண்மையாச்சுன்னு சொன்னா
4: அந்த வந்து அப்படின்னு ஆத்தியாத்மிகமா அவன் அந்த வேதத்தை வந்து அவன் வந்து இன்டர்பிரட் பண்றது. இப்ப வந்து சம்ஹிதால வந்து நம்ம வந்து பார்த்தா நமக்கு சம்ஹித பிராமணம் இதெல்லாம் பார்த்தா யாஜ்நிகமா நிறைய இருக்கு. ஆனா வந்து அதுலயும் வந்து நமக்கு வந்து நிறைய வந்து ஆத்தியாத்மிகமா நமக்கு வந்து இஞ்சான பிரதமம் மனசு தத்வாய சவிதா தியா அப்படின்னு இஞ்சானக பிரதமம் அப்படிங்கிறது இந்த யோகத்தோட ஒரு ஒரு டெபினிஷனா நம்ம எடுத்துக்கலாம். வேதத்துல யோகத்தை பத்தி நம்ம ஒரு டெபினிஷன் இஞ்சான பிரதமம் மனசு தத்வாய சவிதா தியா அப்படிங்கிறது யோகம் எதோ அதாவது நம்ம வந்து அந்த சவித்ரு தேவனோட மனசை வந்து இஞ்சானகா சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இது வந்து ஒரு யோகத்தோட ஒரு டெபினிஷன் மாதிரி நமக்கு வருது. ஸோ இது மாதிரினா ஆத்தியாத்மிகமா இந்த பரிபுராஜகா வந்து அவ வேதத்தை வந்து அவ இன்டர்பிரட் பண்றான். இன்னும் தர்மசாஸ்திர ரூபமா வந்து அவ சொல்றான். தர்மசாஸ்திர ரூபமா என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த என்ன சாஸ்திரம் ஆச்சாரத்தை என்ன பண்ணும் என்னென்ன இப்போ அதாவது இப்போ ஆச்சாரம்னா என்ன இப்போ கர்மம் போது இப்போ பித்ரு தேவ காரியங்களுக்கு நம்ம வந்து பொதுவா வந்து பூனலை வந்து நமக்கு சாதாரணமா போட்டுப்போம். பித்ரு தர்ப்பணம் பண்றது அப்படின்னா பிராச்சீன வைத்தமா அந்த மாதிரி போட்டுப்போம். அது மாதிரி ரிஷி தர்ப்பணம் பண்றதுன்னா வந்து நிவீத்தமா மாலையா போட்டுக்கும். இதை மாதிரி வந்து நமக்கு வந்து சில தர்மசாஸ்திரங்களான ஒரு சில இது கிடைக்கும். என்னென்ன சாப்பிடுறது கிருச்சரம் எப்படி என்ன பண்ணுவோம் சாந்திராயணம் அது மாதிரி தீட்சை இந்த மாதிரி வந்து சில ஆச்சார சாப்பிடுறது எப்படி சாப்பிடலாம் என்ன மாதிரி இப்படி ஒவ்வொன்றும் பயோவை பிராமணசிய பால் தான் வந்து பிராமணனுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில விதிகள்லாம் வந்து தர்மசாஸ்திர ரீதியான விதிகள்லாம் நமக்கு அவாள்லாம் அந்த வேதத்தை தர்மசாஸ்திரிக்காள்லாம் அந்த மாதிரி ஒரு இதுல பார்ப்பா. வையாக்கரணா அப்படின்னா வந்து நமக்கே அது பேர்ல இருந்தே தெரியுது. வியாக்கரண ரூபமா வந்து அதுல வந்து அந்த வந்து வேதத்தை வந்து இது பண்றான். வியாக்கரணம் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து வெக்கரவத்தி அனேன இதி அப்படிங்கிறது அதோட அதாவது நிறைய கிளியர் பண்றது நல்லா கிளியர் பண்றது அப்படின்னு. இது வந்து ஒரு நம்ம வந்து வேதத்தை வந்து என்னென்ன இன்டர்பிரட் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது என்ன மாதிரின்னா ஐதிகாசிகம் நைருக்தம் அப்புறம் நைதனுபமா பரிபுராகமா யாத்மிகமா அப்புறம் தர்மசாஸ்திரிகமா அப்புறம் வையாக்கரணமா வேதத்தை வந்து நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ணத. இப்ப என்ன அப்படின்னா வியாஸ்கர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தைக்கு பொதுவான கான்டெக்ட் இல்லாம அந்தந்த கான்டெக்ட்ல என்ன நிர்வச்சனம் கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்றாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கோ அப்படிங்கிற பதத்துக்கு நம்ம வந்து கோ அப்படின்னு சொன்னா நமக்கு மாடுன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அது பூமி அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பல அர்த்தங்களும் சொல்றாரு அவர். சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இதுதான் வந்து சித்தாந்தம்னு சொல்லாத அந்தந்த கான்டெக்ட்டுக்கு தகுந்தாப்புல அவர் வந்து அர்த்தத்தை சொல்றாரு. அது அதுக்கும் வந்து அவர் வந்து சொல்ற அர்த்தங்கள்லாம் வந்து ஒரு இத்திகாசமா அதாவது ஒரு வருத்தாந்தத்தை இருக்கு இதனாலதான் இதுக்கு அர்த்தம் வந்தது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லாது யாஸ்கரோடது. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா செமான்டிக் கனெக்ஷன்ஸ் வச்சு ரெண்டு மூணு தாத்துவை வச்சு கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி அவர் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றாரு. இப்போ என்ன அப்படின்னா இப்போ அடுத்தாப்புல நம்ம வந்து என்ன எப்படி முதல்ல யாஸ்கருக்கு முன்னாடி அதாவது இப்ப இந்த மகரிஷியெல்லாம் வந்து அவாவா நிறைய நிறைய அவுதம் வராங்க என்ன சாகதா என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி வேக பிராமணங்கள் அதாவது வேகங்கள்
0: நான் சொன்ன மாதிரி பிரிவு சம்மித ஆரண்யகம் பிராமணம் இந்த பிராமணங்கள்ல கூட பத நிர்வச்சனம் நிறைய இடத்த நமக்கு பண்றது. கிரகானாங் கிரகத்வம் அப்படின்னுலாம் வருது. கிரகம் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அர்த்தம் கனெக்ட் பண்ணிட்டு இதனால அதுக்கு கிரகம் அப்படின்னு பேரு. அது மாதிரி ஒவ்வொரு பதத்துக்கும் சந்தசான் சந்தஸ்துவம் சந்தஸ்னா என்னது அதோட சந்தஸ் அப்படிங்கிற பேர் அதுக்கு எங்கேன்னு நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது பிராமணத்தை நம்ம வந்து நிறைய பதங்கள் வந்து அது நிர்வச்சனம் பண்றது நம்ம பார்க்கலாம். நம்ம தைத்திரிய பிராமணத்துல டிப்பிக்கலா நீங்க எடுத்துட்டா நிறைய பிராமணத்துல வந்து நமக்கு அந்த பதத்தோட நிர்வச்சனங்கள் எல்லாம் கிடைக்குது. சோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு யாகிக ரூபமா அந்தந்த யாகங்கள்ல என்னென்ன தேவை அப்படிங்கிறது மாதிரி பிராமணத்துல வந்து நமக்கு சொல்லிட்டு வருது. ஆனா நமக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து இருக்கிறத வந்து யாஸ்கரோட நிருப்பம் வந்து கிட்டத்தட்ட வந்து
4: பொதுவா இல்லாம ஒரு மாதிரி அன்காமன் வேர்ட்ஸ் அதாவது ரொம்ப வழக்கொழிந்து போன அப்போ அந்த காலத்துக்கே வழக்கொழிந்து போன சில வார்த்தைகள்லாம் வந்து அவர் வந்து சொல்றாரு. இப்ப வந்து அந்த பத நிர்வச்சனம் நம்ம எப்படி எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது எப்படி வந்து ஒரு ஒரு பதத்தை வந்து நம்ம வந்து தாத்து அப்படின்றது வந்து சம்ஸ்கிருதத்துல தாத்து அப்படின்னு சொன்னா வர்ப் ரூட் அப்படின்னு அர்த்தம். அதாவது வர்ப் ஒரு ஒரு ஒரு கிரியாபதம் அல்லது ஒரு வர்பா வந்து அந்த ஒரு பதத்துலன்னா நம்ம வந்து ஆர பிரகிருதி அப்படிங்கிற பிரகிருத்தினா ஃபர்ஸ்ட் நேச்சுரலா அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் அப்படின்னா நீ அதாவது அந்த கண்கள் அப்படிங்கிற பேருக்கு வந்து பொதுவா வந்து நயனம் அப்படின்னு சொல்றோம். கண்கள்னா நயனம் அப்படின்னு சொல்றோம். இது எங்கேருந்து வருது அப்படின்னா நீ அப்படிங்கிற தாத்து. நீ அப்படின்னா நம்ம வந்து டு லீட் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. அதாவது வழி நடத்துதல் அப்படின்னு. ஏன்னா கண்ணு கண்ணு வழி கண்ணு இருந்தாலும் நான் வந்து வழியை பார்த்துட்டு கரெக்டா போக முடியும். அதனாலதான் வந்து அதுக்கு வந்து நீ அது வந்து அதாவது அது உடனே நீல இருந்து உடனே எப்படி நயனம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் ஆஃப் டெரிவேஷன் இருக்கும். அதுக்கு பிரகிருதி பிரத்தியங்கள்லாம் இது வந்து ஒன்னு யோசிக்கணும். இது வந்து நீ அப்படிங்கிறது வழி நடத்துதல் அப்படிங்கிறது ஒரு கிரியாபதம் வர்பு. ஆனா அதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது நயனம் அப்படிங்கிறது நாம பதம். சோ இதுல இருந்து நம்ம வந்து ஒரு சிலது யாஸ்தாச்சாரியரோட சித்தாந்தங்கள்லாம் நமக்கு வரும். ஆனா நீங்க நோட் பண்ண வேண்டியது பல நாமபதங்களுக்கு வந்து அதோட வர்புல இருந்து நமக்கு வந்து வர்ப் ரூட்ல இருந்து டெரைவ் பண்ண முடியும். இப்போ வந்து அது மாதிரி நேதா அப்படின்னு சொல்றோம். இது வந்து நீ அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நேதா அப்படின்னா யாரு நம்மளை வந்து வழி நடத்தி சொல்றாலும் தலைவர் அப்படிங்கிறோம். அது மாதிரி நேத்திரம் அப்படின்னா திருப்பியும் கண்ணு அப்படின்னா அது ஒரு நேத்திரம் தான். இப்போ அத மாதிரி வந்து நிறைய வந்து இதுக்கு பின்னாடி முன்னாடி இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். பரிநயன உபநயன உபநயனம்னா என்ன எல்லாரும் தெரியும். பரிணீதா அப்படின்னா அதுவும் அதே தான் ஃபேமிலி உமன் அர்த்தம். இப்போ குடும்பத்தை வழி நடத்தும் அந்த இது ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இந்த நீ அப்படிங்கிற தாக்குதல் நமக்கு எத்தனை இது கிடைக்கிறது கிடைக்கிறது
1: நேத்திரம் கிடைக்கிறது நேத்தா கிடைக்கிறது அந்த மாதிரி உபசர்கள்லாம் நம்ம கேட்டா பரிமிதா
4: உபநயனம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நமக்கு கிடைக்கிறது. சோ ஒரு தாக்குல இருந்து நம்ம என்ன சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் ஆட் பண்றோமோ அதை பொறுத்து நமக்கு வந்து என்னென்ன சில வார்த்தைகள் கிடைக்குங்கிறது. அது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு
1: பார்த்தோம்னா அப்படிங்கிறது ஒரு தாக்கு. அது ரொம்ப காமனா நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி செயல் புரிதல் அப்படிங்கிறது
4: அப்படின்னு அர்த்தம் கர்மா புரியுது. சோ அந்த கிருங்கிற தாத்துவத்துலன்னா காரியம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்புறமா வந்து கரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் எதை வச்சு அந்த காரியத்தை செய்யறோமோ அது வருது. அது மாதிரி கர்த்தா அப்படின்னு வருது. அந்த கர்த்தானா யாரு காரியத்தை செய்யறானோ அது வருது. அது மாதிரி கர்மா என்ன காரியம் அப்படிங்கிறது வருது. இந்த மாதிரி கரம் அப்படின்னா கை அதுவும் வருது. அது மாதிரி அப்ப பார்த்த மாதிரி நம்ம வந்து நிறைய வந்து இது சேர்க்கணும். அதாவது நம்ம இது உபசர்க்கோம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து தாத்து இதுக்கெல்லாம் வந்து சொல்லணும். புது சம்ஸ்கிருதம் இந்த மாதிரி நிறைய சொல்றோம். அகங்காரம் இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். இப்போ நிருத்தம் அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்து பார்த்தா நமக்கு வந்து இது கிடைக்கிறது நிறைய ஒரே நமக்கு வந்து இப்போ அப்தி அப்படிங்கிற தாத்து இருக்கு. அப்தி அப்படின்னா ஆப்த அப்படின்னா நம்ம வந்து வருஷம் வருஷ அப்தி அப்படின்னு அப்படிலாம் சொல்றோம். ஒரு வருஷம் முடிஞ்சது அப்படின்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் வந்து ஆப் அப்படிங்கறது நமக்கு கிடைக்கிறது தண்ணி கிடைக்கிறது. அது மாதிரி வந்து நிறைய வருஷத்தி உருஷ் அப்படின்னா மழை பெய்யறது வருஷத்தி அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது. சோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஜனனா ஜனனி ஜா அப்படிங்கறதுல அம்புஜா அந்த மாதிரி நிறைய கிடைக்கிறது. இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வார்த்தைகள் பண்ணணும். இப்போ வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி நமக்கு வந்து நிருப்பம் அப்படிங்கிறது வந்து எப்படி எப்படி நம்ம வந்து அந்த பத நிர்வச்சனத்தை பண்றோம் அப்படின்னு. இப்போ அந்த நிருப்பத்தோட ஒரு சில இது பார்க்கலாம். அதாவது அந்த யாஸ்தரோட கமெண்ட்ரிய நம்ம எப்படி வந்து பிரிக்கிறது அப்படின்றத சாப்டர்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து அவர் யாஸ்கரோட முதல் சாப்டர்ல
1: அவர் வந்து எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து வேத மந்திரத்தை தெரியறதோட முக்கியத்துவம் என்ன அதோட மீனிங்ஸ் எப்படி தெரியணும்.
4: அப்புறமா வந்து எப்படி வந்து ஒரு ஒரு நம்ம வந்து பதங்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போறோம் நாம ஆக்கியாத்தா உபசர்க்கம் நீ பார்த்தோம் மீன் பிரிக்க போறோம். அது மாதிரி தாபம் பத்தி பார்த்தோம். அது மாதிரி வந்து சில அதுல சில வேலைகள் இருக்கும். அது மாதிரி நிர்வசனம் எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். இது முதல் சாப்டர்ல. இதுல ரெண்டாவது காண்டத்துல அதாவது முதல் காண்டத்துல இது ரெண்டாவது காண்டத்துல வந்து நைகம காண்டான்னு அதுல வந்து சினானிமிஷம் பத்தி பேசுறாரு. அதாவது ஒரே அர்த்தம் ஆனா பல பதங்கள் சினானிமிஷம் சொல்றோம். இதுல வந்து அவர் வந்து என்னென்ன என்னென்ன பதத்துக்கு என்னென்ன வன்னி அக்னி அப்படின்னு நிறைய சினானிமிஷம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இது இருக்கு. இப்ப விருக்ஷானாலும் சரி கல்பதாரு அப்படின்னாலும் மரம் இந்த மாதிரி இருக்கு. அப்புறமா வந்து என்ன அப்படின்னா இந்த நைகம காண்டம் ஒன்று இருக்கு. அதுல வந்து இந்த கோமா நிமிஷம் அப்படின்னு சொல்றாரு. அநேக தனி ஏக சப்தம் ஒரு வார்த்தை பல அர்த்தம். அதாவது இங்கிலீஷ்ல எடுத்துனா அங்கே சொன்ன மாதிரி நம்ம வந்து பார்க் அப்படின்னு சொன்னோம்னா மரப்பட்டையா இருக்கும். இல்ல நமக்கு வந்து இதுவா இருக்கும். நாய் குறைக்கிறதையும் நம்ம வந்து பார்க் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா தெய்வத்தா காண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேதத்துல வர தேவதைகள்லாம் வந்து பத்தி ஒரு விவரம்னா கிளீனா வந்து என்னென்ன மாதிரி தேவதைகள் இருக்கு. பிருத்திவி அந்தரிக்ஷம் திபு இது மூணுத்தையும் என்னென்ன தேவதைகள்லாம் இருக்கு அப்படின்னு. அதாவது பொதுவா வந்து என்ன அப்படின்னா பிருத்திவிக்கு வந்து அக்னி அப்படின்றத ஆரம்பிச்சு ஒவ்வொரு தேவ பத்னியை பத்தியும் ஒரு தேவதைக்கு ஒரு தேவன் அவனோட பத்னி அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம். அதுல வந்து இப்ப வந்து பிருத்திவியில என்னென்ன தேவதைகள்லாம் அக்னில இருந்து ஆரம்பிச்சு ஊர்ஜாபதி அப்படின்னு, அப்புறம் மத்தியமஸ்தானத்துல இருந்து வாயுல இருந்து பகன் வரைக்கும், அப்புறம் திகு அதுல சூரியன்ல இருந்து அந்த தேவதையோட பத்னிகள் வரைக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து அந்த ஒரு அந்த காண்டத்தோட ஒரு பொதுவான ஒரு பிரிவு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா முதல் மூணு சாப்டர்,
0: அப்புறமா நாலாவது சாப்டர்ல வந்து ஹோமோனிம்ஸ் சொல்றாரு. முதல் மூணு சாப்டர்ல சினானிம்ஸ், அப்புறமா வந்து அஞ்சாவது சாப்டர்ல வந்து தேவதா காண்டம் தெய்வதா காண்டம் அப்படின்னு சொல்றாரு.
4: இப்போ இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து பரப்பு நம்ம வந்து அதாவது ஒர்க் அதாவது நாங்க நாலு சொன்னோம் இல்லையா, நாம ஆத்மாதா உபசர்க நிபாத. நாமம் அப்படின்னா நவம்ஸ் பேரு, நவம்ஸ்னா எல்லாருக்கும் தெரியும். அப்புறமா ஆக்ஷாதா அப்படின்னா ஒர்க்ஸ். அதான் வந்து பாணினி வந்து சுப்தியம் அப்படிங்கிறார் அவரோட டெர்மினாலஜில. இங்க வந்து நாம பதம் ஆக்ஷாதா பதம். அப்புறமா வந்து நமக்கு வந்து
0: அவர் வந்து இது உபசர்க்கம் நிபாத்தம் இதுதான் நாலு பதங்களா பிரிக்கிறார் இவர் யாஸ்கர் வந்து. இது எல்லா மகரிஷிகளும் ஏத்துக்கிறது இல்லை. ஆனா வந்து இவர் வந்து நாளா பிரிக்கிறார் வர்ப்னு ஒன்று, இன்னொன்று ப்ரப்போசிஷன்ஸ். உபசர்க்கம்னா ப்ரப்போசிஷன்ஸ், அபவ் அண்டர் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அந்த ஒரு ப்ரப்போசிஷன்ஸ் தான் நாமத்தையும் இது பண்ணும் கிரியையும் வந்து சொல்லும். அதாவது வெல் ரன் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி அபவ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப வேதத்துல இந்த மாதிரி நிறைய வருது, விசக்கரமே அந்த மாதிரி வருது நிறைய. இந்த மாதிரி இதம் விஷ்ணு விசக்கரமே அப்படின்னு நமக்கு வந்து நிறைய வந்து வருது. இந்த மாதிரி விசக்கரமே அப்படின்னா நல்லா சக்கரமே அப்படின்னு
4: செக் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிரவர்த்தயதி பிரகாஷேன வர்த்தயதே இந்த மாதிரி நிறைய உபசர்க்கங்களுக்குலாம் எக்ஸாம்பிள், அதாவது ப்ரிஃபிக்சஸ் ஆர் ப்ரப்போசிஷன் சொல்லலாம். அப்புறம் நிபாதங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இவ என்ன இவ அப்படின்னா கம்பாரிசன் யாதோ ரத்னை இவ அறிஞர் அப்படின்னு காளிதாசன் சொல்றாரு. இவ அப்படின்னா அதை போல் அப்படின்னா
0: அது வந்து அது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி நிறைய மா இருக்கு. ஸோ இப்படி நிறைய சில இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நிபாத்தங்கள் அப்படின்னு பேரு. இப்போ
4: ஒவ்வொரு ஒரு அர்த்தம் சொல்றா. அதாவது மெயினா வந்து யாஸ்கர் வந்து இது மூணு தான் வந்து அவர் வந்து இது பண்ற ரெண்டுதான் நாமமும் நாம ஆக்ஷாதா இதுதான் வந்து முக்கியமா ரெண்டா வந்து அவர் டிஸ்கஸ் பண்றாரு. இந்த நிபாத்தமும்
0: இந்த உபசர்க்கமும் நிபாத்தமும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாம ஆக்ஷாத்தோட சேர்ந்தாதான் வந்து அதுக்கு அர்த்தம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஆனா நிறைய மகரிஷிகள் வந்து இல்ல அந்த இதோட நம்ம அதில் டிட்டாச் பண்ணிட்டோம்னா அதுக்குன்னு தனியா அர்த்தம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அதை நிர்வச்சனம் பண்ணும்போது இவர் வந்து இல்ல எதுக்கு சேர்த்துதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பதஞ்சலி மகரிஷியும் அவரோட இதுலயும் மகாபாஷ்யத்திலயுமே இதைதான் சொல்றாரு.
4: அதாவது அவர் வந்து மூணு வார்த்தை எடுத்துக்கிறார், யூப சூப்ப அப்புறம் கூப்ப அப்படின்னு மூணு வார்த்தை எடுத்துக்கிறார். இது மூணுத்துக்கும் ஒரே இதுதான் அந்த இது பார்த்தா. ஆனா யூப்ப அப்படின்னா யாகத்துல நடுற அந்த கம்பத்துக்கு பேரு யூப்ப, யாகத்துல நடுற கம்பத்துக்கு பேரு யூப்ப. சூப்ப அப்படின்னா நம்ம சூப் அப்படின்னே சொல்றதுதான் சூப்ப, அதாவது குடிக்கிற மாதிரி நமக்கு சூப்புனே இருக்கு, அதுக்கு சூப்பம்னே பேரு. சூப் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல நம்ம சொல்றோம் இல்லையா, சூப்பானே அது சமஸ்கிருதத்துல இருக்கு. அது மாதிரி கூப்ப அப்படின்னா கிணறு. சோ கூப்பானா கிணறு, யூப்பானா அந்த கம்பம் யாகத்துல. அது மாதிரி சூப்ப அப்படின்னா நம்ம குடிக்கிறது. இது மூணுமே அந்த ப அப்படிங்கிற இதுல என்ன வருது, ஆனா நம்ம அட்டாச் பண்ற அந்த அந்த ப்ரிஃபிக்ஸை பொறுத்து நமக்கு வேற வேற கிடைக்கிறது. ஸோ அதனால வந்து அதுக்கு தனியா அர்த்தம் கிடையாதுனாலும் அந்த கூ சூ சூ இதுக்கும் அந்த யூக்கும் தனியா அர்த்தம் கிடையாது. ஆனா அதுக்கு வந்து எதோட சேர்க்கணுமோ அதை பொறுத்து அதனால அர்த்தத்தை மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்கெல்லாம் ப்ரிஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பதஞ்சலி இதுல இந்த மகாபாரதத்துக்கு எக்ஸாம்பிள், யாஸ்க மகரிஷியும் அதே தான் வந்து இதுவா எடுத்துக்கிறாங்க. அதுதான் அவருக்கும் சித்தாந்தம், அவருக்கும் அதுதான் இஷ்டம். அதே மாதிரி இங்க மீமாம்சகா மாதிரி அவர் யாஸ்க மகரிஷி வந்து ஒரு சென்டென்ஸ்ல நவும் பிராதானமா வர்பு பிராதானமா அப்படிங்கிறது கேள்வி கேண்டா, மீமாம்சகா கூட இவரும் வந்து நவம்புக்கு தான் பிராதானியம் கொடுத்தார். கிரியாபதத்துக்கு தான் வந்து மெயினா வந்து முக்கியத்துவம். இங்க ஒரு சென்டென்ஸ் நவுனும் இதுவுமா இருந்ததுன்னா நம்ம சாப்த போதத்தை வந்து நம்ம வையாகரணாம இவா மீமாம்சகாம எடுத்து வச்சிருந்தா அந்த சாப்த போதத்தை நம்ம வந்து சொல்லப்படும். அவ இது ஒரு அதுக்கு அர்த்தம் சொல்றா, பாவ பிரதானம் அப்படிங்கிற ஆத்தியாத்தா அப்படின்னா. இதுதான் வந்து அவளுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியம், கிரியாபதத்தோட யூசேஜ் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அவன் வந்து என்ன இவளோட இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இதை இவளை வந்து வையாகரணானே சொன்னான். பொதுவாக பார்த்தா வையாகரணாவோட ஒரு அப்ரோச் எப்படி அப்படின்னா, சப்தம் நித்தியமா இல்லை, இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா அது நித்தியமா அநித்தியமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நித்தியமா இல்லை அப்படிங்கிறது சில பட்சம், சில மகரிஷிகளோட பட்சம், அதாவது சொன்னதோட போயிடுறது, அதனால வியாகரணம் தேவையே இல்லை அப்படிங்கிறது சில பேரோட பட்சம். அது மாதிரி வந்து இவாள்லாம் இப்போ இவா யாஸ்கர் மீமாம்சகா இவாள்லாம் வந்து என்ன பண்றா அப்படின்னா, இதெல்லாம் நித்தியம்தான், நீ சொல்றது நித்தியமா இல்லாத்து இல்லாட்டி கூட அந்த சவுண்டோட ஒரு இன்டென்ட் வந்து, அதாவது அதோட இது நித்தியமா தான் இருக்க போறது. ரிச்சோ அக்ஷரே பரமே வியோமன் அப்படின்னு ஒரு வேதத்துல வந்து ஒண்ணு வருது, அத மாதிரியே வந்து இதுவும் நித்தியமா தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வார்த்தைக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்காது, கிராமர்லாம் சொல்ல முடியாது, வியாக்கரணம் சொல்ல முடியாது. அதனால வந்து சப்தங்களுக்கு நித்தியமான ஒரு இருப்பு இருந்தாதான் அந்த சப்தத்துக்கே வந்து நம்ம வந்து வியாக்கரணமே சொல்ல முடியும். அநித்தியமான சப்தத்துக்கு வந்து நம்ம இருக்கும், ஏன்னா இன்னைக்கு நான் வந்து அகம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னா அது அநித்தியமா இருக்கலாம், ஆனா அகம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்னைக்குமே வந்து நித்தியம். நான் அப்படிங்கிறப்ப இன்னைக்குமே சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அது ஒருத்தர் சொன்ன அகம் வந்து அந்த சவுண்ட் பெர்சிஸ்ட் ஆகாம போயிடலாம், ஆனா தட் கான்செப்ஷன் ஆஃப் அ சவுண்ட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து முக்கியமான ஒரு இது ஐடியா. ஸோ இதுதான் வந்து அவரோட ஒரு ஐடியா, யாஸ்கரோட ஐடியா வந்து
5: சப்தம் நித்தியம் அப்படிங்கிறது தான் யாஸ்கரோட ஐடியா. இப்ப இன்னும் என்ன அவளோட சித்தாந்தம், நீங்க நிறுத்த சொல்ற அவளோட சித்தாந்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவள் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, எல்லா நாமபதமும் ஆக்ஷேபம்,
4: ஆக்ஷேபதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். எந்த நாமபதத்தையும் ஒரு ஆக்ஷேபதத்துலன்னு நம்ம வந்து டிரைவ் பண்ணா, இப்ப நான் சொன்ன மாதிரி சக்ஷுஷ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அது வந்து நீ நயனம் சாரி நயனம் அப்படிங்கறது சொன்னா, நீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை லீடு அதாவது வழி நடத்தல் அப்படிங்கிற ஒரு தாத்துல இருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம். தாத்துங்கிறது என்னது, வெர்பல் ஸ்டெம். அதனால அந்த மூணு தாத்துங்கிறதுல இருந்து நம்ம எல்லா ஒரு நவுனியும் நாம பதத்தையும் டிரைவ் பண்றதுனால நம்ம வந்து அதுக்கு வந்து அதுல இருந்தா எல்லாமே வருது, எல்லா நாம பதங்களும் தாத்துவோட ரூபத்துலன்னா வருது அப்படின்னு. ஆனா பல தாத்துக்களை பார்த்தா அப்படிதான் உண்மையா இருக்கு. இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி நயனம் பார்த்தோம், நேத்திரம்னு பார்த்தோம், அது மாதிரி வந்து நிறைய. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பச்சதி அப்படிங்கறதுல என்ன, சமையல் அப்படிங்கிற ஒரு கிரியையில தான் பாச்சகர் சமைப்பவர் சமையல்காரன் அப்படிங்கிற நமக்கு நவுன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. அதனால வந்து என்ன ஒரு நவுன்னாலும் அதை வந்து நம்ம வந்து ஒரு தாக்குல இருந்து நம்ம அதை வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து
5: ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்ப சித்தம் அப்படின்னா சித்தம் கேட்டது அப்படிங்கிறது நிறுத்தத்தை சொல்ற. அதாவது
4: என்ன அப்படின்னா சித்தத்தோட ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு நோ. அதனால வந்து சித்த அப்படிங்கிறதுக்கு வந்து கேட்டதே அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து தாத்துல இருந்து நமக்கு வந்து சொல்றாங்க. ஆனா இதை வந்து எல்லாரும் ஏத்துக்கலாம். எல்லா நவும் வந்து வெறுப்பு இதுல இருந்துதான் வருதுங்கிறது எல்லாருடைய பட்சம் அல்ல. கார்கிய மகர்ஷி அதுல வந்து ரொம்ப ஒரு பிரசித்தமான ஒரு அது வந்து ஆனா வந்து அவரோட பட்சத்தை யாஸ்கர் ஒத்துக்கல. அப்படி அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு வர்க்குல இருந்து நம்ம டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னா எல்லாரும் ஒரு எல்லாருக்கும் ஒரே பேர் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதனால வந்து அது வந்து தப்பு அப்படிங்கிறாரு. ஆனா யாஸ்கர் அதை ஒத்துக்கல. ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் தான் பண்றாரு நம்ம அதுல டீப்பா போவானா. ஆனா யாஸ்கரோட பட்சம் என்ன அப்படின்னா
5: எல்லாமே வந்து ஒரு தாத்துல இருந்தால் நமக்கு வந்து நாம பதங்கள் நவுன்ஸ் ஆர் டிரைவ் ஃப்ரம் வெர்பலிசம் அப்படிங்கிறது அவரோட ஒரு பட்சம். அதே மாதிரி வந்து இப்போ
4: மூணு வகையா ஒரு வார்த்தையை வந்து நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். அதாவது யௌகிகம், யோகாரூடம், ரூடம். இப்போ ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்கு எட்டிமியாலஜிக்கல் சென்ஸ் நம்ம அதை பயன்படுத்தினோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அது யௌகிகம்னு பேரு. இப்போ வந்து அந்த எட்டிமியாலஜிக்கல் மீனிங் அண்ட் கன்வென்ஷனல் மீனிங் அது சேம் அப்படின்னா அதாவது நாம வந்து டெக்னிக்கலி ஒரு மீனிங் வருது அதோட கன்வென்ஷனல் மீனிங்கும் கோஇன்சிடென்டலா ஒன்னா இருக்கு அப்படின்னா யோகா ரூடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ஆனா ரெண்டுத்துக்கும் வேற்றுமை இருந்தா அதுக்கு பேர் ரூடா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எத்தனையோ பதங்கள் நமக்கு தெரியும் இந்த மாதிரி நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ அதுக்கு என்ன ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா எட்டாத்தியாயில நமக்கு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு சர்ப்ரைஸ். இதெல்லாம் ஒரு ஒரு புது விதமா ஒரு ஒரு இது அப்படின்னு அர்த்தம். ஒரு அற்புதம் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல இருக்கு. இப்போ அந்த ஆச்சரியம் அப்படிங்கிற பாணினி காலத்துல அர்த்தம் சொல்லும் போது அது வந்து இந்த மாதிரி அர்த்தம் சொல்றாரு. அது அதாவது என்ன அப்படின்னா ரேர் அப்படிங்கிறது. நமக்கு அற்புதம்ன்றது நமக்கு நார்மலா தெரியும். ஆச்சரியம் அப்படின்னா நம்ம சொல்றாரு. ஆனா வந்து நாட் பர்மனன்ட் அனித்யம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அஷ்டாத்தியாயில. ஆனா லேட்டரா வந்து காத்தியாயனர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அற்புதம் அதாவது ஒரு ஒன்றஸ் திங் அந்த மாதிரி ஒரு அதையும் சேர்த்துக்கிறேன். அப்போ வார்த்தைகளுக்கு அர்த்தம் மாறலாம். ஆனா வந்து அந்த கான்டெக்ஸ்ட பொறுத்தும் நமக்கு வந்து ரொம்பவும் அர்த்தம் மாறலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி கோ அப்படிங்கிற பதத்துக்கு நான்
5: சொன்ன மாதிரி அர்த்தம் எங்க நம்ம சொல்றோம். ஏன்னா இவ வந்து அந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப மிக முக்கியமா எடுத்துக்கிறதுனால அவ வந்து வார்த்தைகளுக்கு இதுதான் அர்த்தம் இதுதான் சித்தாந்தம் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லலாம். இதுதான் வந்து அவளோட ஒரு இது. இப்ப நான் சொன்ன மாதிரி இது வந்து சப்தம் நித்தியமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு வாதம் வருது. அதையும் நான் சொன்னேன் சப்தம் நித்தியம் தான். ஏன் அப்பதான் வந்து ஏன் வந்து இன்னொரு காரணம் அதை ஏன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா சப்தம் நித்தியம் அப்படின்னு ஒத்துந்தாலும் வேதம் வந்து அப்போ ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும். சப்தம் நித்தியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த அப்போ ஒரு விஷயத்துவம் வந்து நமக்கு வந்து சித்திக்க முடியாது. ஏன்னா வந்து அது நம்ம வந்து சொல்றதோடய அதுவும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கறதுனால இது வந்து ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆக வேண்டியிருக்கு. இதை வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியே தீரணும் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இதுக்காக வந்து நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா யாஸ்கரோட நேரத்தை வச்சு சில இது சொல்ல முடியல. பாணினியோட மீன் வச்சதே நமக்கு சில இது சொல்ல முடியல. ஆனா வந்து நமக்கு வந்து
4: அதெல்லாம் வந்து ஒரு வேத புருஷனோட சுவாதந்திரியம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நமக்கு போயிடுது.
5: ஆனா வந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது அன்எக்ஸ்பிளைனபிள். அப்ப அவங்க வேதம்தான் பிராதாரணமா எடுத்துக்கணுமே தவிர நம்ம வந்து இதெல்லாம்
4: வந்து மத்ததுக்காக நம்ம இதை வந்து ஃபிட் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து நமக்கு போகக்கூடாது. இப்ப நிறைய இந்த மாதிரி ஒரு சில நான் எடுத்துக்க அதாவது ரொம்ப வந்து பெரிய ஒரு இதுவா எடுத்துக்க விரும்பல. ஏன்னா ரொம்பவும் அது ரொம்ப டீப்பா வந்து சில பேர் என்ன சொல்றா அப்படின்னா
5: அதாவது ஒவ்வொரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு அந்த இதுல பார்த்தா எதிர்த்து வாசிக்கிறதா
4: சிலது சில நிபாத்தங்கள் வந்து, அதாவது நான் சொன்ன மாதிரி

0: நாளைக்கு வந்து இன்னைக்காவது நாளைக்கு இல்லை சார், இன்னைக்காவது நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கலாம். இவ்வளவுதான், இன்னைக்கு நான் வந்து ரொம்ப பிரீஃபா அண்ட் ஒரு ஓவர் வியூவை தான் கொடுக்க விரும்புறேன். ரொம்ப டீப்பா போல, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய இன்வால்வ் கான்செப்ட் கிராமர்ல, அது போனா நமக்கு அது ரிலவன்ஸே இருக்காது. அது வந்து கொஞ்சம் நம்ம லேட்டரா தான் அது வந்து ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு தான் நம்ம போகணும். அதனால வந்து இன்னைக்கு இதோட நான்
1: லிசனர்ஸ் ஆஃப் shivam.org தி ஃபாலோவிங் இஸ் ஷைவாகமே விமர்சா பிரசன்டட் பை அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் அருணசுந்தர குருக்கள்.
2: இதானிம் சைவாகமானாம் தத்ர உபதேசः கதம் இத்யுக்தே சித்தாந்த சாராவளிஹி இதி ஏகः கிரந்தः தம் ஆதாரீகృత్య அஹம் வதாமி. சங்கல்பாத் தசசாத்மனः பிரதமதः ஸ்ருஷ்ட்வா சிவான் கேவலான் தேஷாம் மந்திரபதி பிரபோத பரதः ஞானம் ததா பஜ்யதத் சாக்ஷாத் தேவ உபாதி தேச ச சிவः சைவாஸ் ததஸ்சாகமாஹ ருத்ராம்ஸ் சாஷ்டா தசாவ போத்ய கசிதாஹ தை ராகமாஸ் சாபரே. அயம் அயம் விஷயஹ அஸ்தி யதாவா அஸ்மாபிஹி கதனாத் பிராக் அஸ்மாகம் தௌ ஏவ அர்த்தாஹ அபி சந்தி யதாவா வையாகரண சம்பிரதாயே பௌத்த அர்த்தாஹ ஸ்வீக்ரியந்தே பௌத்தஹ சப்தோபி ஸ்வீக்ரியதே சப்தஹ ஆந்தரஹ ஸ்போடஹ நித்யஹ இதேவம் ரீத்யா தத்ர பிரசலதி தத்வதேவ தத்ர கதனாத் பிராக் யதாவா அஸ்மாகம் புத்தௌ சப்தாஹ அர்த்தாஸ்ச சந்தி ததா ஏவ உபதேச காலாத் பிராகேவ ஈஸ்வரஸ்ய புத்தௌ அவபோத ரூபஹ இதி தாதிருஷ சப்தஹ நிர்திஷ்யதே அவபோத ரூபேன ஆகமாஹ ஆசன். சிருஷ்டி காலே அவபோத ரூபஸ்ய தத் அவபோத ரூபஹ விஷயஹ ஆகமஹ தத்ர உபதேச விஷயஹ இத்யுக்தே வாக் விஷயஹ வாக்த்வம் ஆபன்னஹ இதி ததா நிர்திஷ்யதே. சிவஹ உபதேசார்த்தம் கிம் கரோதி இதி ப்ருஷ்டே ஸ்வ சங்கல்பாத் தச சிவான் சஹ உத்பாதயதி சங்கல்பாத் தச ச ஆத்மனஹ பிரபத் பிரதமதஹ ஸ்ருஷ்ட்வா சிவான் கேவலான் தேஷாம் தேப்யஹ ஆகமான் உபதிதேஷ உபாதிதேஷ இத்யுக்தே உபாதிஷத் தேஷாம் நாமானி காணி இத்யுக்தே பிரணவசிவஹ சுதாசிவஹ தததனந்தரம் தீப்திசிவஹ காரணசிவஹ சுசிவஹ இத்யேவம் ரீத்யா தேஷாம் நாமானி சந்தி தச சந்தி தேஷாம் உபநாம சிவ சிவ சிவ இதி அஸ்தி ஏவஞ்ச தச சிவ சம்ஞகேப்யஹ பிரதம தச ஆகமான் உபாதிஷத் இதி காரணாத் தேஷாம் தச ஆகமானாம் பிரதம தச ஆகமானாம் சைவ பேதாஹ இதி நாம தேஷாம் மந்திரபதி பிரபோத பரதஹ ஞானம் ததா பஜ்யதத் சாக்ஷாத் தேவ உபாதி தேச ச சிவஹ சைவாஸ் ததஸ்சாகமாஹ ஏவஞ்ச காமிகம் யோகஜம் சிந்தியம் காரணம் அஜிதம் தீப்தம் சூக்ஷ்மம் சஹஸ்ரம் அம்சுமான் சுப்ரபேதஹ இத்யேவம் ரீத்யா தச ஆகமாஹ ஏதேஷாம் சைவ பிரபேதாஹ இதி நாம ததனந்தரம் ஏகாதசஹ ஆகமஹ விமலம் இதி ததாரப்ய வாதுளம் இதி அந்திமஹ ஆகமஹ தாவத் பர்யந்தம் அஷ்டாதச ஆகமான் புனஹ ருத்ர சம்ஞகான் காம்ஸ்டன ஸ்ருஷ்ட்வா தேப்யஹ உபாதிதேஷ அதஹ தேஷாம் ரௌத்ர பேதாஹ இதி நாம ருத்ராம்ஸ் சாஷ்டாதசாவ போத்ய கசிதாஹ தை ராகமாஸ் சாபரே. ஏதேன கிம் ஜ்ஞாதம் ஆகமானாம் சங்க்யா தாவத் அஷ்டாவிம்சதிஹ பிரதமம் தச பிரதம தச ஆகமானாம் சைவ பேதாஹ அவசிஷ்ட அஷ்டாதச ஆகமானாம் ருத்ர பேதாஹ இதி நாம கதம் உபாதிஷத் இதி ப்ருஷ்டே தத்ர ஏகைகம் பிரதம சைவ பேதான் ஏகைகம் ஆகமம் த்ரிப்யஹ உபாதிஷத் இத்யுக்தே சிவஹ பிரதமம் ஏகஸ்மை உபாதிஷத் சஹ அன்யஸ்மை சஹ அன்யஸ்மை இத் ஏவம் ரீத்யா பிரதம தச ஆகமானாம் க்ருதே ப்ரதி ஆகமம் த்ரயஹ த்ரயஹ ஸ்ரோதாரஹ ஏவம் ரீத்யா தத்ர த்ரிம்ஷத் ஸ்ரோதாரஹ சம்பவந்தி. ததனந்தரம் அவசிஷ்ட ஆகமாஹ அஷ்டாதச ஆகமாஹ தேஷாம் க்ருதே ஏகைகம் ஆகமம் தாவத் பிரதமம் சிவஹ ஏகஸ்மை உபதிஷ்டவான் சஹ அன்யஸ்மை இதி ஏகைகஹ அபி ஆகமஹ த்வாப்யாம் உபதிஷ்டஹ தத்ரீத்யா தத்ர யதி பஷ்யாமஹ அஷ்டாதச ஆகமானாம் க்ருதே சத்ரிம்ஷத் ஸ்ரோதாரஹ மிலித்வா சைவ பேதானாம் ரௌத்ர பேதானாம் இதி மிலித்வா அஷ்டாவிம்சதி சைவாகமானாம் ஸ்ரோதாரஹ கதி இதி ப்ருஷ்டே தத்ர ஷட் ஷஷ்டி.

0: இன்று ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் கூடிய சுபதினம்.
1: ஆம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலைக்கு சென்ற நாள். இதன் சிறப்பு அம்சத்தை இப்போது சிந்திப்போம்.
0: சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் ஒன்று சேர்ந்து பல தலங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி வந்தனர். ஒருநாள் சேரமான் நீராடச் சென்றபோது தம்பிரான் தோழர் திருவஞ்சை களத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டார். அவர் கண்களில் நீர் மல்க காதலாகி கசிந்து நெஞ்சம் நெக்குருகி நிலமிசை பலமுறை விழுந்து வணங்கி, பெருமானே, இவ்வுலக வாழ்வை வெறுத்தேன், நின்னடியே சேர்தல் வேண்டும் என திருப்பதிகம் பாடினார். சிவபெருமான் சுந்தரரை மீண்டும் திருக்கயிலைக்கு அழைத்து கொள்ள திருவுள்ளம் கொண்டார். அவர் ஆணைப்படி தேவர்கள் திருமால் பிரமன் முதலியோர் ஐராவணம் என்ற வெள்ளை யானையுடன் திருஅஞ்சைக்களம் கோவில் வந்தடைந்தனர். சுந்தரரை தொழுது எம்பிரான் ஆணையை அறிவித்தனர். ஆரூரர் தம்மை மறந்து நின்றார். அவருக்கு இவ்வுலகை பற்றிய சிந்தனை ஒரு சிறிதும் இல்லை. எம்பிரான் மலரடிகளையே சிந்தித்திருந்தார். அவரை தேவர்கள் யானையில் ஏற்றினர்.
2: நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா,
0: ஐவகை நாதங்களும் ஆர்த்தன. வானவர் பூமழை பொழிந்தனர். விண்மிசை வேழம் மீது செல்லும் ஆரூரர் தம் தோழர் சேரமான் பெருமானை நினைத்தார். சேரமானுக்கு சுந்தரர் யானையில் அமர்ந்து கையிலே செல்வது ஞான திருஷ்டியில் தெரியவே அவரை விட்டு பிரியாது அவருடன் தாமும் செல்ல கருதி அருகிலிருந்த ஒரு புறவியின் காதில் பஞ்சாட்சரத்தை ஓத உடனே அப்புறவி அரசரை ஏற்றிக்கொண்டு விண்மிசை பறந்து சுந்தரர் அமர்ந்திருக்கும் யானையை வலம் வந்து அதற்கு முன் சென்றது. கைலையை அடைந்தவுடன் யானை நின்று இறங்கி சுந்தரர் சிவபெருமானிடம் சென்றார். ஆனால் சேரமான் பெருமாளை வாயிலில் நுழைய அனுமதி தராததால் அவர் கைலாய வாயிலிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டார். சுந்தரர் சிவபெருமானிடம் சேரமான் வெளியில் நிற்பதை சொல்ல சிவபெருமான் ஆணையிட நந்திதேவர் சேரமான் பெருமாளை அவர் முன் அழைத்துச் சென்றார். கண்ணுதர் கடவுள் புன்னகை புரிந்து, சேரனே, இங்கு நாம் அழையா முன் நீ எவ்வாறு வந்தனை என்று கேட்க, சேரமான், ஐயனே, ஆரூரர் கழல் போற்றி அவரை சேவித்து வந்தேன். தங்கள் கருணை வெள்ளத்தால் இங்கு வந்து சேர்ந்தேன் என்று கூறி இறைவன் மீது ஞான உலா பாடினார். சாக்ஷாத் சிவபெருமான் முன்னிலையில் திருக்கைலாய ஞான உலா கைலையிலேயே அரங்கேறியது என்றால் என்ன ஆச்சரியம்! எம்பெருமான் மனம் மகிழ்ந்து அவரை நோக்கி, சேரனே, நீ சிவகணத் தலைவராக இங்கு நிலை பெற்றிருப்பீராக என்று திருவருள் பாலித்தார். நம்பியாரூரரும் முன் இருந்தது போலவே அணுக்கத் தொண்டு புரியும் ஆலால சுந்தரராக திகழ்ந்தார். இருவரும் பேரின்ப வாழ்வில் திளைத்து மகிழ்ந்தனர். சுந்தரர் யானை மீதமர்ந்து கைலைக்கு செல்லும் போது பாடியருடைய பதிகம்தான் தானனே முன்படைத்தான் என்னும் பஞ்சம பண்ணில் அமைந்த அற்புத பதிகமாகும். இப்பதிகத்தை சுந்தரர் வருணனிடம் தர வருணன் அதை திருவஞ்சை களத்தில் கொணர்ந்து சேர்த்தனர். இதுபோல சேரமான் பாடிய திருக்கைலாய ஞான உலாவை கைலையில் கேட்ட மாசாத்தனார் திருப்புடவூரில் வெளியிட்டனர். இப்படியாக இந்த இரண்டு பாடல்களும் மண்ணுலையில் நமக்கு அரிய பொக்கிஷமாக கிடைத்தன. சுந்தரர் பாடியருடைய தானனை முன்படைத்தான் என்ற ஏழாம் திருமுறையில் அமைந்த பதிகம் தேவாரப் பாடல்களை நிறைவு செய்யும் அற்புத பதிகமாகும்.

0: ஓம் நம சிவாய்.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுவருப்பது பெங்களூரில் உள்ள ஆண்டரசு உழவார திருப்பணி குழுவின் 11th ஆண்டு விழா நிகழ்ச்சிகள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எம்பிராட்டி பறவையார் அம்மையாரும். வழங்குபவர் குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: நம்முடைய திருவாவூர்தரி ஆதீன புலவர் சைவ சித்தாந்த ஞான தேசிக குஞ்சிதபாதம் ஐயா அவர்களை சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும் என்கிற தலைப்பிலே அவருடைய கருத்துக்களை எல்லாம் நீங்க சிறப்பாக எடுத்து வைக்குமாறு அவரை உங்கள் சார்பாக வேண்டிக் கொள்கின்றேன்.
4: என்றும் திருமணக்கோல பெருமாள் மறைப்பெருமாள் எமது குலதெய்வமாமால் சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவகாமி அம்மை உடனாய ஸ்ரீ அம்பல பெருங்கூத்தனுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமுடிமைகளாலே போற்றுவடுத்திக் கொண்டு திருக்கயிலாய பரம்பரை திருவாளுதை ஆதீனத்து 24th குருமகா சன்னிதானம் அவர் வணங்கிக் கொண்டு இங்கே
5: பார்த்தார், அவரும் பார்த்தார் இல்லையா? இது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பருவ காலத்திலே அந்த பருவத்தினுடைய ஒரு தூண்டுதலால் பார்த்து ஒரு இச்சை கொள்ளும் போது அவர்களும் இச்சை கொண்டார்கள் என்பது போல ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக இருந்தால் நாம கொஞ்சம் பெரிய புராணத்தினுடைய ஏன்னா இங்க பெரிய புராண வகுப்பு நடக்கின்ற இடம், ஆகவே இங்க எந்த சிரமமும் இல்ல, பெரிய புராணம் மூலமாகவே நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதே சமயத்துல அதோட கொஞ்சம் சைவ சித்தாந்தத்தையும் பொறுத்துனா நமக்கு இதனுடைய உண்மை தத்துவம் தெரியும். ஏன்னா இந்த ஒருவரை ஒருவர் விரும்புதல் என்பது அது ஐம்புலன் சார்ந்த இச்சை இல்லையா? அந்த இச்சையும் இச்சைக்கும் பெருமான் வந்து எழுப்பினாதான் முடியும். ஆனா அந்த இச்சையை வந்து கொள்ளுவது ஆன்மாதான், பெருமான் கட்டாயப்படுத்தி கொள்ள வைக்கல, ஆன்மாதான் கொள்ளுது. ஆனா அவன் விளக்கம் செய்யணும், அப்பந்தான் அது விளங்கும் இல்லையா? அப்ப உனக்கு உலகத்து மேல இச்சையா? அத உள்ளத்திலிருந்து பெருமான் அறிகின்றான். ஆமா, செவ்வீதியில் உளம்புகுந்து செய்தியெல்லாம் அறிந்துன்னு சொன்னார் சித்தியார்ல. பெருமான் உள்ளத்திலிருந்து இந்த ஆன்மா என்னெல்லாம் நினைக்குதுன்னு எல்லாத்தையும் அறிந்து அதை கூட்டி வைப்பான். காலம் பொருத்தமா இருந்துச்சுன்னா, காலநீதி பொருத்தமா இருந்துச்சுன்னா அப்பவே அந்த ஆசையை கூட்டி வைப்பான், அல்லது காலநீதியோட சேர்த்து கூட்டி வைப்பான். அதுக்குள்ள நமக்கு பொறுக்காது, எவ்வளவு நாள் ஆகுது அந்த பெருமான் கூட்டி வச்சலேமோ. அது அப்போ உள்ள இருந்து அப்படி கூட்டி வைக்கும் போது சிரோதான சக்தியாக, அதுதான் முக்கியம் அன்பர்களே, மறைப்பாற்றலாக இருந்துதான் நமக்கு அந்த ஐம்புல ஆசைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். நம்மிடம் உள்ள ஆசைகள் தான், அவன் நம்மிடம் உருவாக்கிய ஆசை இல்ல. அவன் நமக்கு பிறவி தந்தது நமக்கு முக்கிய நோக்கி உயர்த்துவதற்கு தான். ஆனா நம்முடைய பக்குவ குறைவினால நமக்கு உலக பற்றும் இருக்கு, அது இருக்கவே கூடாதுன்னு சைவன் சொல்லல இல்லையா? அது அறநெறி சார்ந்து இருக்க வேண்டும் சொல்லுது, அவ்வளவுதான், தீயநெறி சார்ந்து இருக்க கூடாது. ஆனா கைலாயத்துல அங்க அணுக்க தோன்றுன்னு இருக்கும் போது அது ரொம்ப உயர்ந்த நிலை இல்லையா? அங்க அந்த சிந்தனை கூட இருக்க கூடாதுதான், அறநெறி சார்ந்து கூட அந்த மாதிரி இருக்க கூடாதுதான். ஏன்னா அதெல்லாம் கடந்து மேல வந்தாச்சு, சாலோகம் சமீபம் சாரூபம்னு வந்தாச்சு. அதெல்லாம் தான் இப்ப அன்பர்கள் பலரும் கேட்கின்ற ஐயம், அந்த இடத்துல இந்த மாதிரி சிந்தனை வரலாமா என்று பல அன்பர்களிடம் கேட்டிருக்கின்றார்கள். அப்போ சேக்கிலார் வாக்குதான் துணை செய்து, அதனாலதான் இதை பேச துணிஞ்சிருக்கிறேன், அல்லது தலைப்பு கொடுத்ததுக்கு ஐயா உண்மையில இதை பேசக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லைன்னு இருப்பேன், சேக்கிலார் சுவாமிகள் தான் காப்பாத்தி விட்டுருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு அடியிலே காப்பாத்திட்டாங்க, தொடக்கத்துல முடிவுலையும் காப்பாத்தி விட்டாங்க. என்ன தொடக்கத்தையும் முடிவையும் கொண்டுதான் நடுவில் உள்ளதுக்கு பொருள் பண்ணணும்னு ஒரு முறை இருக்கா நியாய சாஸ்திரத்துல, அதுக்கு பேர் என்னன்னா உபக்கிரம உபசம்ஹார நியாயம் அப்படிங்கிறாங்க. உபக்கிரம உபசம்ஹார நியாயம், தொடக்கம் என்ன பாரு, முடிவு என்னன்னு பாரு. தொடக்கமும் முடிவும் ஒத்து இருந்தா அதோட முரண்படாம தான் இடையில் உள்ளதுக்கெல்லாம் பொருள் பண்ணணும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே தொடக்கத்துல என்ன சொல்றாரு, இவர் ரெண்டு பேரும் மலர் பெய்து கொண்டிருக்கின்றார்கள். யாரு, கமலினியும் அனிதிதையா, கமலினி யாரும் அதிந்தது. அப்போ அப்பந்தான் ஆளாள சுந்தரர் வாரார். அப்ப நம்பி ஆரூரர் தமிழ்நாட்டுல வந்து அவதரிச்ச பிறகு வந்த பெயர் ஆளாள சுந்தரர் வாரார். வரும்போது அந்த வருகையை எப்படி சொல்றாரு தெரியுமா சேக்கலா பெருமான், வந்து வானவர் ஈசர் அருளனே, வானவர்களுக்கெல்லாம் ஈசன் இருக்கிறானே, அந்த பரமேஸ்வரனுடைய அருள் வந்தது போல வருகின்றார். அருள் வெளிப்பட்டிருக்கிறது. அருள் திரோதன சக்தியாக இல்ல, அருள் வந்து திரோதன சக்தியா இருந்து உணர்த்தும் போதுதான் அது ஐம்புல இச்சைக்கு வந்து ஏதுவாக உணர்த்தும். அருள் வெளிப்பட்டுடுதுன்னா அது அங்க திரோதன சக்தி அல்ல. எனவே அது எம்பெருமான் புரிந்த ஒரு திருவிளையாடல். ஏன்னா ஞான நிலைக்கு வந்த பிறகும் அந்த பிராரத்த வாதனை என்பது எப்பவாவது லேசா வரத்தான் செய்யும் இல்லையா. அதை எம்பெருமான் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அங்கேயே போக்கிருக்கலாம், அங்கேயே அதை என்ன பண்ணிருக்கலாம், அது எழும்போதே அதை போக்கிருக்கலாம். ஆனா என்னன்னா போக்காம விட்டுட்டா. அந்த வாதனையை வந்து நாம நம்ம உலகத்துல நடக்கிற மாதிரி சாதாரண ஒரு நிகழ்ச்சியாக நாம நடத்தி நினைச்சிடக்கூடாது. இந்த வாதனை என்பது அது உடல் இருக்கும் வரை எப்பவாவது தோன்றும். ஆகவே அந்த வாதனை அவர் நமக்காக நம்முடைய நன்மைக்காக எம்பெருமான் அதை அடக்காமல் விட்டார். ஏன் அடக்காமல் விட்டார், நம்முடைய நன்மைக்காக. நாமன்னா யாரு, நம்ம தென்னாட்டு மக்கள் மாதவன் செய்த தெஞ்சிசை வாழ்த்திட எல்லாம் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாமே தென்னகம் தான் இல்லையா, அது பேதமே இல்லை. மாதவன் செய்த தெந்திசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்ட தொகை தர போதுவான் அவர் மேல்மனம் போக்கிடன்னு நான் கேக்குறேன். இது சாதாரண ஐம்புல இச்சையாக இருந்ததுன்னா ஒரு ஐம்புல இச்சை எவ்வளவு சாதாரண விஷயம். இது யாருனாலும் கொள்ளலாம், மனுஷனா பிறவிடுதே எல்லாரும் ஐம்புல இச்சையை மேற்கொள்ளலாம். இது ஒன்றும் பெரிய சாதனை இல்லை இல்லையா. அந்த சாதாரண ஐம்புல இச்சையாக இருந்ததுன்னா இது மாதவன் செய்த தெந்திசைக்கு பலன் தரக்கூடிய தகுதி இதுக்கு இருக்குமா இல்லையா. அடியார் புகழ் பாடி திருத்தொண்ட தொகை ஒன்று உருவாகி அதனால பெரிய புராணம்னே ஒரு அற்புத காப்பியம் உருவாவதற்கு சாதாரண ஐம்புலச்சே காரணமா இருக்க முடியுமா. ஆகையினாலே இது வந்து எம்பெருமானுடைய திருவிளையாடல் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பது அடியனுடைய ஒரு தாழ்மையான கருத்து இந்த மாவட்டத்திலே வைக்கின்றேன். ஆகையினாலே அந்த அந்த முறையிலே அங்கே தோன்றியது. அதுக்கப்புறம் எம்பெருமான் எல்லாத்தையும் தான் உள்ளத்திலிருந்து அறிகின்றாரே இல்லையா. அவர்கள் பார்த்து விட்டு தத்தம் பணியினை செவ்வனை செய்தார்கள். அதுல இன்னும் என்ன சிறப்பு தெரியுமா, உண்மையிலேயே அங்கு ஆசை வையப்பட்டிருந்தால் அங்கு பூவை பறிக்கிறோமா எதை பறிக்கிறோம் தெரியாம இலை இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு பறிச்சு கொட்டி அவ்வளோத்தையும் கடத்தி விடுவான் இல்லையா. ஆமா, ஆனா எம்பெருமானுக்கு வேண்டிய மலர்களையே தெளிவாக பறித்தார். அவர்களும் அம்மையாருக்குரிய மலர்களையே பறித்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வந்த பிறகு வந்த ஆலலசுந்தரர் தம் பணியை செவ்வனையை முடித்து அவர்கள் செல்வதற்கு முன்பே நந்தவனத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அது தாங்கள் பெரிய புராண வகுப்பில் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள் இல்லையா. அங்கு தெளிவாக சேக்கரா பெருமான் சொல்லியிருக்கின்றார், என்னை ஆட்கொண்ட ஈசனுக்கு ஏய்வன பன்மலர் பறித்து சென்ற பின், இவர் ஈசனுக்கு பொருந்தக்கூடிய மலர்களை எல்லாம் பறித்து சென்ற பின்னர் தான் அவர்கள் இருவரும் சென்றிருக்கின்றார்கள். ஆகவே அதிலே தம்மை இழந்திருப்பார் என்று சொன்னால் அவர்கள் அங்கிருந்து நீங்கும் வரை இவரும் அங்கே நின்றிருக்க வேண்டும். அதெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதான் ஒரு மேலிழந்தவாதியா கதையா பார்த்தா தெரியாத உண்மைகள் பெரிய புராணம் சேக்கிரார் வாக்கு மூலமா பார்க்கும்போது நமக்கு தெரியும். இருந்தாலும் எம்பெருமான் செந்திசையை உய்வதற்கு திருவுள்ளம் கொண்டார். மேல உள்ளவர்களை கீழே அனுப்பணும்னா, ஐயா நீ தமிழகத்துக்கு போனா போவாரா, சுவாமிக்கு அணுக்க தொடரா உள்ளவரு, நீ கொஞ்ச காலம் போய் இப்படி செந்திசையை நல்லா தவம் செஞ்சிருக்கியா, அங்க போய் நீ திருத்தொண்டத்தை பாடிட்டு வானா சுவாமி, இதுக்கு வேற யாரையாவது நீ அனுப்புங்க, நான் இந்த தொண்டை விட்டு போக மாட்டேன் சுவாமின்னு அடம்பிடிப்பார் இல்லையா. அப்ப எதிலையாவது உன்ன அவரை மாட்ட வச்சு இல்லையா, நீ பாரு மாட்டிக்கிட்ட பாத்தியா போன்னு சொன்னாதான் அவர் வருவார். ஏன்னா நாம உய்யனுங்கிறதுக்காக எம்பெருமான் மேற்கொண்ட ஒரு கருணை தான் அது. அதனாலதான் அவ்வாறு அவர் மலர் கொய்து அகந்து மலர் கொய்து அந்த நல்லவனத்தை விட்டு சென்றவுடன் அங்க சுவாமி அவரை பார்த்து சொல்கின்றார், ஆதி மூர்த்தி அவந்திரம் நோக்கியே மாதர்மையேல் மனம் வைத்தனை செந்திசை மீது தோன்றி அம்மெல்லியல் ஆறுடன் காதலின்பம் கலந்தனைவாய் இல்லையா. இவர் திருவிழா எப்படி இருந்திருக்கு, அப்படியா சுவாமி, சரி அதுவும் ஒரு சேஞ்ச் தான், நானே நினைச்சேன் இங்க சும்மா பூ பறிச்சுக்கிட்டு உங்க முன்னாள் கவரி வீசிக்கிட்டு திருநீரை ஏந்திக்கிட்டு ரொட்டீன் ஒர்க்கு எனக்கும் ஒரே போர் அடிச்சு போச்சு, என்ன இப்படி பூலோகத்துக்கு போய் இந்த மாதிரி கல்யாணம் கல்யாணம் பண்ணி நாலு பேர் கூட இருந்தா ஒரு இதா இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அந்த மாதிரியே அவர் சொன்னார். இப்படி சொன்ன உடனே அவர் உள்ள எப்படி கலங்கியது, கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் இல்லையா. நான் என்ன சாமி தப்பு செஞ்சேன், என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்லாம் அவர் கேட்கவே இல்லை. உண்மையான அவர் ஒன்னும் அப்படி பெரிய தப்பு பண்ணல இல்லையா. வகுப்புல கேட்க முடியுமா, மாணவனே நம்ம சேட்டையை பண்ணாலும் கேட்க முடியுமா, நான் ஒருத்தன் தான் பண்றேனா, மற்றவன்லாம் பண்றதை பார்க்காம என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிமா உடனே. ஆனா சுவாமி நம்பியாரு என்ன பண்ற, கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மாதர்மேல் மனம் வைத்தனைன்னு சொன்னார. அதுக்கு காரணத்தை சொல்றாரு இவரு, செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன். என்ன எனக்கு உணர்த்துவது உன் திருவடி, உணர்த்தியதையே நாடி இருந்தால் உணர்கின்ற பொருள் எதுவுமே நம்மை பந்தப்படுத்தாது. உணர்த்துகின்ற பொருளை மறந்து உணர்கின்ற பொருளிடம் நாம் உணர்கிறோம் சொல்லிட்டு உணர ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த உணரும் பொருள் நம்மை பந்தப்படுத்தி விடும், தன்மயமாக்கி விடும். அப்புறம் அது இருந்து அது இல்லாம எனக்கு முடியாது, இது இல்லாம எனக்கு முடியாது அப்படின்னு நம்மளை ஆக்கிறதா பந்தப்படுத்துதல், அந்த மாதிரி பந்தப்படுத்தி விடும். ஆகவே உணர்த்துகின்ற உன் சேவடியை ஒரு கணம் மறந்து விட்டேன், திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்ன செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே. ஆக அப்படிப்பட்ட சேவடி நீங்கும் சிறுமையினாக என்னை போய் மனித பிறப்புக்கு போன சொல்றீங்க. அங்கு மையல் மானுடமாய் மயங்கும் வழி. மானுடம் என்பது என்ன? அந்த மனித சரீரம். அந்த சரீரமே நான் நினைச்சு நான் வந்து உலக போகங்கள்ல அழுதும் போது ஐயனே தடுத்து ஆண்டருள், ஐயனே நீ தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் சொன்ன. அப்ப நாம நினைப்போம் அங்க புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியருடைய புதல்வியாருக்கு இவர் திருமணம் செய்து வைத்த போது அங்கு அந்த திருமண வாழ்க்கை மையல் மானுடமாய் மயங்குவதற்கு ஏதுவான வாழ்க்கை என்ற நோக்கிலே வந்து எம்பெருமான் தடுத்து ஆட்கொண்டு விட்டார் என்று நாம நினைப்போம் இல்லையா? ஆனால் அது தடுத்து ஆட்கொண்டதுதான், ஆனால் அதோடு தடுத்து ஆட்கொண்டது முடியவில்லை அன்பர்களே. அதை நாம சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்களை சிந்திக்கும் போது நமக்கு நன்றாக விளங்குகிறது. எப்பெல்லாம் மையல் மானுடமாய் மயங்க சந்தர்ப்பம் வருமோ அப்ப எல்லாமே தடுத்து ஆட்கொண்டிருக்கின்றார் பெருமான். இப்பேற்பட்ட பெருமான் பாருங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் என்னவென்றால், எனக்கு எப்பெல்லாம் மனத்தடு மாற்றம் ஏற்படுமோ அப்பெல்லாம் என்ன எம்பெருமான் காத்தருள வேண்டும், தடுத்தருள வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை நம்ம நம்ம வழிபாட்டில் வைக்க வேண்டும். நமக்கு தேவையான பெயர்களை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தால் அது நிறைவான பிரார்த்தனை ஆகாது. காத்துக்கொள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், என்னை தடுமாறாமல் உலக ஆசைகளில் பட்டு தடுமாறாமல் என்னை காத்தருள வேண்டும் என்பதை முக்கியமான பிரார்த்தனையா வைக்கணும். அதுக்கு வழிகாட்டுகின்றார் நமக்கு ஆலால சுந்தரர். இவருடைய ஆலால சுந்தரர் பெருமை எப்படிப்பட்டது, அந்த திருநாமம் இவருக்கு எப்படி ஏற்பட்டது இல்லையா? அன்ன சுந்தரருக்கு ஆளாளம் ஆளியின் முன்ன முன்னவன் உண்ண மற்ற அன்னதை தன் அகங்கை தழியிக்கொடு நல்களால் துண்ணும் ஆளாள சுந்தர நாமமே என்று பேரூர் புராணம் சொல்கிறது. முன்னவனாகிய பரமேஸ்வரன் உண்பதற்கு அந்த ஆழகால விடத்தை தன்னுடைய உள்ளங்கையிலே எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாராம். தேவர்கள்லாம் அஞ்சு ஓடுனாங்க ஆழகால விஷயத்துக்கு, அதை இவர் ஒருத்தர் தான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார். இதே இது முருகப்பெருமானுடைய அவதாரம் நினைவு கூறுகிறது. அந்த சோதியினை கொண்டு போய் நீங்கள் பொய்கை சரவண பொய்கள் விடுங்கள் சொல்லும் போது வாய் பகவான் அக்னி பகவான் அஞ்சுறாங்க, சுவாமி நாங்க எப்படி கொண்டு போவோங்கிறாங்க. ஆனா ஆனால் சுந்தரர் எல்லாரும் அஞ்சுற விடத்தை நான் எப்படி சுவாமி கொண்டு வரோம்னு கேட்கல, திருவருள்ள நம்பிக்கை வச்சு போய் எடுத்து வந்து கொடுத்தார். அவ்வளவு பெருமைக்குரியவர் ஆனால் சுந்தரர். அவர் வந்து நமக்காக நமக்கு வழிகாட்டுவதற்காக அப்படி ஒரு பிரார்த்தனை பண்றார். மையல் மானுடமாய் மயங்கும் வழி, ஐயனையே தடுத்து ஆண்டருள் செய். இதை ஒரு பெரிய மந்திரமா நாம நம்முடைய நாள்தோறும் பிரார்த்தனையில பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவு அற்புதமான வாசகம் சேக்கலா பெருமா நமக்கு தந்திருக்கின்றார். அதுபோல் அங்கே திருமண விழாவிலே தடுத்தாண்டார். இங்கு முழு வரலாறையும் அடியேன் சொல்வதற்கு பொருளும் இல்லை, அது என்னுடைய தலைப்பும் இல்லை, கால அவகாசமும் இல்லை. தலைப்பிற்கு தலைப்பு சம்பந்தமானவற்றை சொல்வதும் ரொம்ப முக்கியம். ஆகையினாலே அந்த திருமண விழாவிலே தடுத்தாட்கொண்டது தங்கள் வந்து இங்கேயே பெரிய புராண வகுப்பிலே எல்லாரும் கேட்டிருப்பீர்கள் நிச்சயமாக. அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு தடுத்தாட்கொண்ட ஒரு வரலாறு அது. அதன் பிறகு அவர் பறவையாரை சந்திப்பதற்கு முன்னால் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படியே பறவையாரை சந்தித்த காட்சிக்கு போயிருந்து போனா நம்ம சாதாரணமான உலகியல் ஒரு அனுபவமா அதை எடுத்துப்போம். ஆனா அங்க என்னெல்லாம் நடந்தன தடுத்தாட்கொண்டப்பட்ட பிறகு என்று சொன்னால், திருநாவலூர் தரிசனம் அங்கு பதிகம் பாடி இருக்கின்றார்கள். அதற்கப்புறம் திருத்துறையூர் அடைந்து குறிப்பாக தவநெறி வேண்டி பாடியிருக்கின்றார்கள். ஐம்புல போகங்களை கேட்டிருக்கலாம் இல்லையா? ஐம்புல போகங்களை எல்லாம் அவர் கொடுக்க வல்லவர். யாராவது நாளைக்கு ஏமாத்திடக்கூடாது. ஐயா அவர்கள் காலையில ஓதுவாமூர்த்திகள் பாடும் போது இடைவிளக்கம் கொடுத்தார்கள். அப்ப அருமையா சொன்னார்கள், எல்லா செல்வமும் பெருமானிடம் இருக்கின்றது. அப்ப ஐம்புலன்களுக்குரிய போகங்கள் எல்லாவற்றையுமே தலைவல்லவர், அதுக்கு ஒரு தனி கடவுள்கிட்ட போகணும் நம்ம நினைக்கவே வேண்டாம். அதை சிறப்பாக சொன்னார்கள். அதை அங்க குறிப்பாக காட்டியிருக்கின்றார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். என்னவென்றால், துறையூரின் பெருமையை சொல்லும் போது வளத்தை சொல்லும் போது அங்க உள்ள தவவளம் அடியார் சிறப்பை ஒரு பாட்டில தான் சொல்லியிருக்காங்க. மத்த எல்லா பாட்டிலையும் பாருங்க, கரும்பார் மொழி கண்ணியர் ஆடும் துறையூர், மாடார்ந்தன மாளிகை சூழும் துறையூர் என்று அங்குள்ள போகங்களை எல்லாம் காட்டியிருக்கின்றார்கள். அப்போ துறையூர் தலைவனாகிய நீ பெருமானே நீ என்ன பண்ணிருக்கிற, எல்லா போகங்களையும் மக்களுக்கு கொடுத்திருக்கிற. ஆனா நான் கேட்பது என்ன தெரியுமா, இந்த போகங்கள் அல்ல, தவநெறி ஒன்றுதான் என்று அங்க குறிப்பாக புலப்படுத்துகின்றார். சங்க இலக்கியமாக புறநானூறு சொல்கின்றது. சங்க இலக்கியம்னா காதல் வீரம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அதுலயும் அருமையான மாணிக்கங்கள் பொதிந்துள்ளன. சொல்கின்றது, உலக போகங்களை அனுபவித்து வாழும் வாழ்க்கை, அது உலக வாழ்க்கை, வைய வாழ்க்கை. இந்த வைய வாழ்க்கை பெரிதா, தவம் பெரிதா, இந்த ரெண்டுல எது பெரியதுன்னு சீர்தூக்கி பார்த்தால் வையமும் தவமும் நாகா. தவ வாழ்க்கைன்னு போனா இந்த வையத்தை நான் அனுபவிக்க முடியாம பெருமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப எப்பா வையத்தை எடுத்துக்கோ, தவத்தையும் எடுத்துக்கோ, ரெண்டையும் சீர்தூக்கி பார். தராசுல வையி ரெண்டு தட்டுல என்ன, வையமும் தவமும் தூக்கின் தவத்துக்கு ஐயவி அனைத்தும் ஆகாது ஆதலின். தவத்தோடு ஒப்பிடும் போது வையம் உலகம் ஐயவி, ஐயவின்னு கடுகு, கடுகளவு கூட பெறாது. தவத்தினால் கிடைக்கின்ற இன்பத்துக்கு உலகத்து உலகத்து இன்பம் ஒரு கடுகளவு கூட பெறாது என்று சமய இலக்கியம் சொல்லல, புறநானூறு சொல்கிறது. இலக்கியவாதிகள் சிலர் வந்து சமய நூலா அது தேவையில்லை என்பார்கள். அதனால அந்த இலக்கியத்திலிருந்தே சொல்றேன், தவத்தோடு ஒப்பிடும் போது உலக இன்பம் ஒரு கடுகு கூட பெறாதுன்னு சொல்லியிருக்கின்றார்கள். அதை நல்ல நன்றாக உணர்ந்த அம்பியாரூர் பெருமான் தவநெறியை வேண்டி கேட்டார். அப்படி தவநெறி வேண்டி கேட்டுவிட்டு அதற்கப்புறம் எந்த தலத்துக்கு வருகின்றார், அதான் சேக்கலாபெருமான் சொல்லும் போது பவநெறிக்கு விளக்காகும் பதிகம் சொல்லுவார். பவநெறிக்கு விளக்காகும் பதிகம் அந்த பதிகம். அது மட்டுமல்ல, அவர் தவண்டு கேட்டதுமில்ல, அந்த பதிகத்தை ஓதுவோர்களுக்கும் தவநெறி சித்திக்கும் என்று திருக்கடைக்காப்பிலே சொல்லியிருக்கின்றார். அவ்வளவு அருள் வல்லமை உடையவர் நம்பியாரூர், அதை நாம எண்ணி போற்ற வேண்டும். அதுக்கப்புறம் சில்லையை தரிசிக்க கருதுகின்றார், சில்லையை தரிசிக்க திருவுள்ளம் கொண்டு வருகின்றார், திரு வழியடை தலமாக திருவதிகை வருகின்றார், சித்தவட மடத்தை தங்குகின்றார். அப்பர் பெருமான் உளவாரம் செய்த திருத்தலத்தை அடியே மிதிப்பதா என்று சொல்லி அங்கே சித்தவட மடத்தை தங்குகின்றார். அப்போதுதான் ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. முதிய அந்தனராக திருமண விழாவில் வந்த மாதிரி வந்தா கண்டுபிடிச்சிடுவார். அதனால வேற ஒரு திருவேடம் கொண்டு முதிய அந்தனராக வந்து அவருக்கு அருகில் படுப்பது போல் படுத்து தம்முடைய திருவடி அவர் தலையில் படும்படி செய்கிறார். அதான் சொன்னேன், பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவரு சேவடி. நான்முகன் முதலா வானவர் தொழுதலா ஈரடியாலை மூட கலந்து நாட்டிசை முடிவு ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமாள் என்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரன் ஏனமாகி முன்கலந்து ஏழுதளம் உருவ இடந்து பெண் எய்த்து ஊழி முதல்வர் செயசை என்று வழுத்தையும் காணா மலரடியணைகள் சித்தமண வடத்துக்கு தினந்தோய நடந்து வந்து தானே வலிய வந்து நம்பி அருள் தலையிலே படுகின்றது சொன்னால் அந்த தவத்தை என்ன சொல்வது. இப்படிதான் திருமண விழாவில் தாமே நம்ம தள்ளாமையோடு வருவது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி தவம் பண்றாங்களா, அதுக்கும் திருவாசல் தான் போக வேண்டியிருக்கு. அவர்கள் தவம் இருந்து புற்று வளர்ந்து புற்றாகவே ஆகிவிட்டார்களாம், மரத்தடையில தவம் பண்ணி இவர்களே மரம் ஆயிட்டாங்களாம். அப்படி இருந்தும் வற்றி இன்னும் அவனுடைய மலரடியை காணாம இருக்கிறாங்களாம். புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் சாப்பாடு எங்க எங்க சாப்பாடு, சீதாராமராசியா இயேசு ஹோட்டல்லையா, புனல் காலே உண்டியாய் மழை தண்ணியும் காற்றும் தான் உணவு. அப்படி தவம் பண்ணியும் அவன் மலரடியை காண முடியாம வற்றி போனார்கள். புனல் காலே உண்டியாய் வற்றி யாரும் நின் மலரடி காணா மன்ன என்றான். அப்படிப்பட்ட மலரடி நிலந்தோய நடந்து வந்து இப்படி எத்தனையோ முத்திக்குழன்று அரியதம முயல்வுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அந்த திருமண விழாவில் ஒரு பெரும் கூட்டத்தில் ஐயா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த நம்பி ஆரூரன் எனது வழி வழி அடியவன் என்று சொல்கின்றார் என்று சொன்னால் அந்த நம்பி ஆரூருடைய தவத்தை அது சொல்வதற்கு அடியன் யார், அதே செய்வ சேக்கலா பெருமான் சொன்னதை இங்கே அடியன் சொல்லி ஒரு கருவி போல சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவு அது மாதிரி அந்த சித்தவர் மடத்துல வந்து அந்த திருவடியை அவருடைய தலையிலே வைக்கின்றார். உடனே அவர் வந்து தள்ளி படுக்கின்றார். அவர் மீண்டும் வேண்டுமென்றே தம்முடைய திருவடியை அவர் தலை மீது படும்படி செய்கின்றார். அவர் கொஞ்சம் எரிச்சல் உற்று என்னை பல்காலம் மிதித்தனை நீ யார் அப்படிங்கிறார். அப்ப சொல்றார் பாருங்க சுவாமி பதில் வந்து இல்லையா, திசை அறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான், ஐயா நீ அந்த திசையில இருக்க அப்படின்னு நினைச்சு இந்த திசையில காலை நீட்டின, ஆனா நீ இங்க இருந்த, இப்படி எந்த திசையில யார் இருக்கான்னு தெரியாம நான் காலை நீட்டினது காரணம் என்னுடைய மூப்பு தள்ளாமை தளர்ச்சி, நான் என்ன செய்வேன். இது நேரடியான பதில். ஆனா இதுக்குள்ள உள்ள மறைபொருளை நம்ம சிவகவிமணி சீக்கேசி அவர்கள் சொல்வார்கள், திசை அறியா வகை செய், திசை என்பது ஆகுபெயராக திசையில் உள்ள மாந்தர்களை குறிக்கும், திசையில் உள்ள மக்களை குறிக்கும். எந்த திசையில் உள்ள மக்களும் என்னை அறியவில்லை, ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான், வானே நிலனே பிறவே அறிவறியான், யாவரும் அறிவறியாய். ஆகவே இப்படி எல்லாரும் அறிவறியாத நிலையில இருக்கிறது காரணம் என்னுடைய மூப்பு. மூப்பு என்பது தலைமைப்பாடு, மூப்பு என்பதுக்கு தலைமைப்பாடுன்னு பொருள் இருக்கு. மூத்த திருப்பதிகம் இல்லையா, திருவாலங்காடு மூத்த திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம், மூப்புன்னா தலைமைப்பாடு. என்னுடைய நான் பசுவர்க்கத்தில் ஒருவராக இல்லாமல் பதி என்ற தலைமைப்பாட்டிலே இருப்பதனாலும் பாசக்கருவிகளால் விளங்கும் பாசஞானத்தாலும் அவற்றை நீங்கிய வழி செருக்குற்று விளங்கும் பசுஞானத்தாலும் அறியப்படாமல் பதிஞானம் ஒன்றாலேயே அறியப்படுதல் என்ற தலைமைப்பாடு என்னிடம் இருப்பதனால் பாசஞானத்தில் உழல்கின்ற ஆன்மாக்களால் என்னை அறிய முடியவில்லை. திசை அறியா வகை செய்தது என்னுடைய மூப்பு கான்னு இன்னொரு பொருளையும் நம்ம சீக்கேசை அவர்கள் தந்து நமக்கு ஒரு பேரி நம்ம முத்தி அனுபவங்கிறது நம்ம அது எப்ப வருவோம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி விளக்கங்கள் தான் நமக்கு முத்தி அனுபவம். அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்தார்கள். அப்படி சித்தவத மடத்துல அவர் திருவடி வாங்கினார். எதுக்காக சொல்றேன்னா, பறவையார பார்த்ததை சாதாரண விஷயமா நினைச்சு ஏதோ காப்பியத்துல வர்ற மாதிரி கோவலம் கண்ணகி கம்பராமாயண ராமர் சீதை மாதிரி நினைச்சிடக்கூடாது நாம். அதுக்காகத்தான் இந்த முன்னோடி செய்திகள்லாம். எப்படிப்பட்ட அனுபவம் தவணரி கேட்டிருக்கின்றார் இல்லையா? அதுக்கப்புறம் சித்தவட மடத்துல திருவடி தீட்சை பெற்றிருக்கின்றார். இதனுடைய விளைவு என்ன? திருவடி தீட்சை பெற்றதன் விளைவு எம்பெருமான் என்ன இன்னும் அறிஞ்சலையோன்னு சொல்லி கேட்டு மறைஞ்சிட்டாரே. மறைஞ்ச பிறகு ஒரு பாடினார் இல்லையா, தம்மானே அறியாத சாதியாருளரேல். அந்த பதியத்துல என்ன சொல்றார் நம்ம எம்பெருமான் நம்பியாருள் பெருமான் என்ன சொல்கின்றார்? அந்த திருவடி தீட்சையினாலே தாம் பெற்ற விளைவை சொல்கின்றாரே. வினை கடலிலே அடியே தத்தளித்தேன். இது ஒரு விசித்திரமான கடல். ஒண்ணு அந்த தண்ணி மூலம் குளிர்ச்சியா இருக்கும், அல்லது வெண்ணினா முழுக்க வெண்ணியா இருக்கும். ஆனா அந்த வினைக்கடல தத்தளிக்கிறோமே, இந்த வினைக்கடல் ஒரு பகுதி வெந்நீரா இருக்கு, ஒரு பகுதி தண்ணீரா இருக்கு, குளிர்ந்த நீரா இருக்கு இல்லையா? ஆனா அந்த குளிர்ந்த நீரும் என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு சுட ஆரம்பிக்குது. முதல்ல குளிர்ந்த நீரா காட்டி அப்புறம் ஏமாத்துது. அது நல்வினையால் வரும் இன்பம், இன்பமா காட்டி அப்புறம் நிலையாமைன்னு ஆயிரும். திரும்ப அந்த இன்பம் வேணுமா? மறுபடியும் அந்த வினையை செய்யி. பசி துண்டு பின்னும் பசிப்பானை ஒப்புனார் மிகண்டார். அப்படி போட்டு நம்மளை வந்து தடுமாற வைக்கிறது இந்த வினைக்கடல். வினைக்கடல்ல வந்து இப்படி தடுமாறுகின்ற உயிர்க்கு மிக இறங்கி ஆச்சாரியனாக எழுந்தருளி வந்து திருவருள் புரிந்து வீடு வேறு தந்தவனே, வீடு வேறுங்கிற வார்த்தையை அப்படியே வைக்கின்றார் சுந்தரமுனி சுவாமிகள். இது சுந்தரமுனி சுவாமி அகச்சான்று, அகச்சான்று அன்பர்களே. இது வெய்தாய வினைக்கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு வேறு ஆக்கம் பெய்தானை. யார் இப்படி மிக இறங்கி வந்து வீடு வேறு தந்தான்? இஞ்ஞகனை மைஞ்சவிடம் கண்டத்து எண்டோளம் பெருமானை, பெண்பாகம் ஒருவாள் செய்தானை செக்கர்வான் ஒளியானை, தீவாய் அறவாடு சடையானை திரிபுரங்கள் வேவ எய்தானை எரிகடில வடவீரட்டானத்து உறைவானை, இறைபோதும் இகழ்வன் போல் யானே. இப்படிப்பட்ட பெருமான ஒரு கணம் யாருன்னு தெரியாம இகழ்ந்துட்டனேன்னு கதர்றார் அப்படி. அப்ப வெய்தாய வினைக்கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு வேறு ஆக்கம் பெய்திருக்கின்றார். ஆகவே திருவடி தீட்சையினுடைய விளைவு இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். சீவன் முத்தராக திகழ்ந்து விட்டார் நம்பியாரூர் பெருமான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பறவையார் சந்திப்புக்கு முன்பு சீவன் முத்தராக திகழ்ந்து விட்டார். அகச்சான்றை பெரிய புராணச்சான்றும் அகச்சான்றும் அடியன் காட்டியுள்ளேன். ஆகையினாலே அங்கே திருக்கோயிலே அப்படி தில்லை தரிசனம் செய்கின்றார் தங்களுக்கு தெரியும். அங்கிருந்து திருவாரூர் பகவான் கட்டளை வருது, திருவாரூர் சென்று தரிசனம் செய்கின்றார். அப்பொழுது ஒரு நாள் பறவையாரை சந்திக்கின்றார். பண்டை வினை கடை கூட்ட பறவையாரும் பார்க்கின்றார் இல்லையா? அங்கு சந்திக்கும் போது அவர் அந்த பறவையாருடைய அழகிலே ஈடுபடுவதாக வருகின்றதல்லவா. கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவலை பவளமலர் மதிபூத்த விரைக்கொடியோ அற்புதமோ சிவனருளோ அரியேன் என்று அதிசயித்தார் என்று வருகின்றதல்லவா. இதெல்லாம் வந்து திருவருளாலே நிகழ்த்தக்கூடிய செயல்கள் என்று நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சிவன் முத்தராக திகழ்கின்றார். அந்த சிவஞானிக்கும் வந்து பிராரத்த வாதனை எப்படி நிகழுமா? அந்த பெருங்காயத்தை வச்ச பாத்திரத்துல இருந்து அந்த பெருங்காயத்தை எடுத்த பிறகு கூட அந்த பாத்திரம் என்ன செய்யுமா? அந்த வாசனையை கொஞ்சம் வாங்கி கொள்ளுமா இல்லையா? ஆனா அந்த வாசனை கறிக்கு உதவுமோ? அந்த வாசனை கறிக்கு உதவாது இல்லையா? மேல ஒரு கணம் பார்த்தாருங்கிறதுக்கு இங்க கீழே பிறவிய கொடுத்தார். ஆனா இங்க கற்பகத்தின் பூங்கொம்போன்லாம் நினைச்சிருக்காரு, ஆனா அடுத்த பிறவி கொடுக்கல இல்லையா? என்ன வர்ற வழியிலே திரு கழுமலம் தரிசனம், அதுல இன்னும் இவருடைய நிலை நல்லா விளங்குது. சுவாமி என்ன தனியே பிரிச்சு எடுத்துட்டாரியா? என்ன பெத்தான்மாக்கள் கூட்டத்தில இருந்து பிரிச்சு எடுத்துட்டாராம் அப்படி சொல்றார். பட்டவர்த்தனமா சொல்ற, சாதலும் பிறத்தலும் தவிர்த்து என்னை வகுத்து இவன் அடியான்னு வகுத்துட்டார். எனக்கு இவனுக்கு என்ன சாதலும் பிறத்தலும் கிடையாது. அந்த சுழற்சியில இருந்து மீண்டாச்சு. ஐயா அவர்கள் அருமையா சொன்னார்களே, நமக்கெல்லாம் அட்மிஷன் கொடுத்தாச்சு. ஆகவே நம்ம ஒரு செக்ஷனுக்கு வந்துட்டோம். அது மாதிரி நம்பியாரு என்ன செக்ஷன்ல வச்சுட்டாரா? இவனுக்கு இன்னும் பிறவியே கிடையாதுன்னு வச்சுட்டாரான். அப்படி வச்ச பெருமான நான் கழுமலத்துல கண்டேன்னாரு. சாதலும் பிறத்தலும் தவிர்த்தனை வகுத்து தன்னருள் தந்தையும் தலைவனை. அதுல சொல்லுவாரு, ஏதிலேன் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரையும் பாரு. இரும்புல நீர் பட்டுதுன்னா நீர் அப்படியே அந்த இரும்பு உறிஞ்சிக்கணும் இல்லையா? அத மாதிரி என்னை உறிஞ்சி தன்மயமாக்கி விட்டான் சிவமாகவே அவர் திகழ்வத என்ன அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. ஏதிலேன் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரைனாரு. இன்னும் அடுத்த பாட்டுல

0: அங்க எம்பெருமானுடைய தரிசனம் தான் இவருக்கு கிடைக்குது. அதான் மலைக்கரும்பு மலர் கொன்றையினானே வளைக்கலுற்றேன், மரபாவனம் பெற்றேன், இனி பிழைத்து போய் பிறவாமே பெருமை பெற்றேன். பெற்றது யார் பெறுகிருப்பார்? என்ன செம்மாப்பு பாருங்க திருக்கல்மலை பதிகத்துல, பிறவாத பெருமை பெற்றையா, இந்த பெருமையை வேற யார் பெற முடியுங்க?
1: அளவற்ற கருணையினாலே இன்றைக்கு திருப்பள்ளிடிச்சியினுடைய இரண்டாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். அருணன் இந்திரன் திசை அணுகினன், இருள் போய் அகன்றது உதயம், நின் மலர்த்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழையழ, நயனக் கடிமலர் மலர, மற்ற அண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் உரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லும்படியாக இரண்டாவது பாடலை சிந்திக்கிறோம். இந்த பாடலிலே ஒரு சிவனடியாரை பற்றி நாம் சிந்திக்க வந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இதில் பலவிதமான கருத்துக்கள் நம்ம பார்க்கலாம். நான் முதலேயே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடலிலேயும் ஒரு சிவனடியார் அல்ல, பல சிவனடியாரை பற்றி நாம் சிந்திக்கலாம். சரித்திர அப்படிப்பட்ட தன்மைக்கு இடம் கொடுக்கிறது இந்த பாடல்களெல்லாம். ஒன்றை முழுமையாக எடுத்துக் கொள்ளுகிறோமே தவிர, முக்கியமாக எடுத்துக் கொள்ளுகிறோமே தவிர, அதனால இந்த பாடலிலே இன்னொருத்தர் சொல்ல முடியாதான்னு கிடையாது. உதாரணமா நேற்றைக்கு பார்த்தோம், போற்றியன் வாழ்வுதலாகிய புலர் பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணைத்துணை மலர்கொண்டு ஏற்றி என்று சொல்லக்கூடிய இடத்துல அப்பர் பெருமானுடைய கைலை காட்சியும் மாதர் பிறை கண்ணியானை மலரா மலையான் மலர் மகளோடு பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொல்லும்படியாக அந்த திருமையாரிலே அவர் பாடிய பாடல் அந்த சரித்திரம் இருக்கிறதே, அந்த சரித்திரத்துக்கும் பொருத்தமாக இங்கே வரும். அது மட்டும் கிடையாது, இதற்கு பொருத்தமாக சிவகாமி ஆண்டாருடைய தன்மையிலே இருக்கிற சிவகாமி ஆண்டார் அவருடைய பொருள் சிந்தும் பொழுது பட்டத்து யானையெல்லாம் அடியவருடைய அறிந்தார் என்று சொல்லக்கூடிய சரித்திரங்களை எல்லாம் இது பலவிதமாக பொருத்தி பார்க்க முடியும். ஒரே பாடலிலே பல அடியார்களையும் சொல்ல முடியும், ஒரு அடியாருக்கு பலவிதமான பாடல்களையும் நாம சிந்திக்க முடியும். இன்றைக்கும் அதே போலத்தான். ஒரு சூட்சமா இன்னொரு கருத்தும் பார்க்கலாம், அதை முழுமையா நம்ம எடுத்துக்கல, ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். அருணன் இந்திரன் திசை அணுகினன், இருள் போய் அகன்றது உதயம், நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ, நயன கடிமலர் மலர, மற்ற அண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் என்று சொல்லக்கூடியது ஒரு சரித்திரத்தை நமக்கு சுட்டிக்காட்டும். என்னது? இருள் போய், இருளானது போனது, அகன்றது உதயம், அதாவது உதயமானது, இப்ப உதய சூரியன் வர ஆரம்பிக்கிறான், வெளிச்சமானது வர ஆரம்பித்தது. நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ, நயன கடிமலர் மலர, மற்ற அண்ணல் அம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் உரல்வன. இங்க திரள் நிறை அறுபதம் என்று சொல்லக்கூடியது தேனீக்களுக்கு அடியவர்களை சொல்லுவார்கள். அடியவர்களெல்லாம் ஜெயகோஷம் ஒலிக்க, நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ என்று சொல்லும்படியாக இறைவனுடைய கருணைக்கு முழுமையாக பாத்திரமாகி இறைவனாலே கொண்டாடப்பட்டவர் ஞானசம்பந்த பெருமான். தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி பண்ணுவார்களோ அந்த ஞான சம்பந்த பிள்ளைக்கு அப்படி பண்ணினார், பார்த்து பார்த்து பண்ணுகிறார் சிவபெருமான். இவருக்கு கை வலிக்குமே என்ன தாளம் கொடுத்தார், கால் வலிக்குமே என்ன முத்து சிவகை கொடுத்தார், தலையிலே சூரியன் படுவானே என்று சொல்லி முத்து பந்தர் கொடுக்கிறார். அவர் செய்யாததே கிடையாது, என்ன வேண்டும் அவருக்கு வந்து அந்த குழந்தைக்கு பார்த்து பார்த்து அந்த ஞான குழந்தைக்கு செய்கிறார். அப்ப அந்த கருணையின் சூரியன் எழ எழ, நயன கடிமலர் மலர, அந்த ஆனந்தமாக இவருடைய திருவருளை இவர் கேட்பதற்கு முன்பாகவே இறைவன் கொடுக்கும் பொழுது அம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் என்று சொல்லக்கூடிய அந்த கொத்தும்பியாக தும்பிக்களாக தேனீக்களாக இருக்கப்பட்ட அடியவர்கள் வந்தார் வந்தார் என்று ஞானசம்பந்த பெருமான் வந்தார், இறைவனுடைய குழந்தை வந்தார் என்றெல்லாம் பாலரா வாயன் வந்தார் என்றெல்லாம் பாடும்படியாக இருக்கிறதே. அப்படி ஞானசம்பந்த பெருமான் தமிழகத்திலே சமண மதத்தை ஓட்டி, இருள் போ என்று சொல்லும்படியாக சமண மதம் என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தை ஓட்டி அகன்றது உதயம் என்று சைவ நெறியை நிலைநாட்டிய தன்மையை சொல்லக்கூடிய சரித்திரத்தையும்

0: எண்ணி பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக இன்னொரு சரித்திரம் நம்ம பார்க்கலாம். இங்கே சொல்லக்கூடியது அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த அலை கடல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் எடுத்துக் கொள்கின்றோம். இறைவனை கடலாகவே உருவாக்குகின்றார் பல இடங்களிலேயும். அருள்நிதி தரவரும் ஆனந்தமலை அலை கடல் எம்பெருமான் சாகரமாக ஆனந்த சாகரமாக இருக்கிறான். அந்த ஆனந்த சாகரமாக இருக்கப்பட்ட இறைவனிடத்திலே சாகரத்தோடு கடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு அடியவரை நம்ம பார்க்கிறோம். பொன்னி நாடனம் கற்பக பூங்கொடி மலர் போல் நன்மை சான்றது நாகப்பட்டின திருநகரம் என்று சோழவள நாட்டிலே நாகப்பட்டினத்திலே இருந்த ஒரு அடியாரை பார்க்கிறோம். அவர் பிறந்த குலம் பிறந்த தன்னையை பற்றியெல்லாம் சொல்லுகிறார். கடல் ஆடக்கூடிய குலத்திலே மீனவர் குலத்திலே பிறந்தவராக நுழைப்பாடியிலே இருந்தவராக இருக்கப்பட்ட அதிபத்தர் என்று சொல்லக்கூடிய நாயனாரை பற்றி பார்க்கிறோம். அணையதாகிய அந்நுழைப்பாடியில் அமர்ந்து மனை வளம் பொலி நுழையர்தங் குலத்தினில் வந்தார். புனை இளம்பிறை முடியவர் அடித்துண்டு புரியும் வினை விளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோர் என்று பாடுவார். ஒருவனுடைய பிறப்பினாலே அவன் இருக்கின்ற இருப்பினாலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தினாலே அவன் மேலோன் என்று ஆகிவிடுவது கிடையாது. ஒருவனுடைய செயலின் காரணத்தினாலே அவனுடைய மனத்தினுடைய காரணத்தினாலேதான் ஒருவனை மேலோன் அல்லது கீழோன் என்று நாம் சொல்லுகிறோம். பிறப்பினாலே வருவது கிடையாது, பிறப்பினாலே உயர்வு வருவது கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். இங்க பல அடியவர்களை பல தன்மையிலே இருந்த அடியவர்களை நம்ம பார்க்கிறோம். பிறப்பினாலே எவையும் வருவதல்ல, அவர்கள் செய்யக்கூடிய செயலினாலே அந்த செயலிலே இருக்கப்பட்ட சிந்தனை சிந்தத்தினுடைய அந்த சிந்தையிலே இருக்கக்கூடிய தெளிவினாலே அவர்கள் பெரியவர்கள் என்று நிர்ணயிக்கப்படுகிறார்கள். பெரியவர்கள் யார்? பெரியது கேட்கும் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது என்று அவைப்பாட்டி சொல்வாரே, யார் பெரியவர்? தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொல்லும்படியாக தொண்டர்கள்தான் பெரியவர்கள். அதனால்தான் இங்கே சொன்னார், இளம்பிறை முடியவர் அடித்தொண்டு புரியும் வினை விளங்கிய இறைவனுடைய திருத்தொண்டுக்கே இறைவனுடைய திருவடிக்கே தொண்டு புரியக்கூடிய வினை அல்லது கர்மா அல்லது செயல் இருக்கின்ற காரணத்தினாலே இவர் என நிகழ் மேலோர், அதிபத்தர் என நிகழ் மேலோர் என்று சொல்லும்படியாக சேக்கிழார் பெருமான் இவரை சிறப்பிப்பார். இதுல இன்னொன்றும் உண்டு, இறைவனுக்கு ஏராளமா அப்படி செல்வத்தினாலே கொடுத்தால் அவன் சந்தோஷிக்கிறானா? கொடங்கடமா பால் ஊற்றினால் சந்தோஷிக்கிறானா? ஏராளமாக பஞ்சபட்ச பரமாண்ணம் கொடுத்தால் சந்தோஷிக்கிறானா? அவனுக்கு நல்ல ஆடைகளையும் நற்சந்தனங்களையும் புனைந்தால் சந்தோஷிக்கிறானா? அடியவர்களை நம்ம எத்தனையோ பார்த்திருக்கிறோம். ஒருத்தர் நேற்றைக்கு பார்த்தோம், கோவணம் கொடுத்தார், இறைவனுடைய அடியவர்களுக்கு கோவணம் கொடுத்தார், இறைவனுடைய அடியவர்களுக்கு துணி கொடுத்தார். இன்னொருத்தர் மூர்த்தி நாயனார், உண்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனரை பார்த்தோம், சந்தனம் அடுத்து அரைத்து கொடுத்து திருப்பணி செய்தார். இன்னொரு அடியாரை பார்க்கிறோம், அடியவர்களுடைய துணிகளை துவைத்து கொடுத்தார். இன்னொரு அடியவரை பார்த்தோம், அந்த அடியவர் சிவனடியார்களுக்கெல்லாம் அவர்களுக்கு பிக்ஷா பாத்திரமாக கொடுத்தார், மண் ஓடு கொடுத்தார். நம்ம எத்தனையோ அடியார்களை பார்க்கிறோம், செயலினாலே உயர்வு வருவதில்லை, செயல் பின்னாலே இருக்கக்கூடிய சிந்தை இருக்கிறதே, அடியவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய தன்மையினாலே உயர்வு வருகிறது அந்த செயலுக்கு. நல்ல செயலாக இருந்தாலும் கூட, நல்ல செயலாக இருந்தாலும் கூட பின்னாலே இருக்கக்கூடிய மனம் அந்த சிந்தையானது செம்மையாக இல்லாவிட்டால் அந்த செயல் சீர் பெற்று விடுவதில்லை, சீர்மை அடைவதில்லை. நான் பூஜை செய்யறது பெரிய விஷயம் இல்ல, நல்ல மலர்கள் ஏராளமான மலர்களை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கிறார்கள், நான் பூஜை செய்கிறேன். ஆனால் அகங்காரத்திலே பூஜை செய்யும் பொழுது ஒன்றை நீ கொடுக்க வேண்டும், அவன் அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது, இல்லை எனக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் காமியமாக பூஜை செய்யும் பொழுது அந்த பூஜை பயனற்றதாகிறது, அந்த பூஜை சிறப்பு உடையதாக ஆவது கிடையாது. ஆனால் பன்றி மாமிசத்தை ஊட்டும் பொழுது வாயிலே இருந்த நீரை உமிழ் நீரை அவனுக்கு உமிழும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மாமிசம் என்று சொல்லக்கூடிய பொருளுக்கு சிறப்பில்லை, வாயிலே இருந்து வந்த கூடிய அந்த எச்சலுக்கு எச்சல் தண்ணீருக்கு சிறப்பில்லை, மனத்திலே இருக்கக்கூடிய அன்புக்கு சிறப்பாகிறது. மார்காவர்த்தித பாதுகாம் பசுபதேர் அங்கைச்ச குர்ச்சாயதே கண்டூஷாம்பு நிஷேசனம் புரரிப்போ என்று சொல்லும்படியாக மார்காவர்த்தித பாதுகா பசுபதேர் அங்கைச்ச குர்ச்சாயதே என்று ஆதிசங்கர பெருமான் பாடுவார். தேன் தேய்ந்த பாதையிலே தேய்ந்த செருப்படியை செருப்படி அந்த சீரடியாக என்று பாடுவார். வாய்க்கமலசம் வாய்க்கலசம் ஊன் அமுதம் என்று பாடுவாரே, விருப்புற்று அந்த வேடனார்க்கு அந்த அவர் சிறப்பு கொடுத்தார் என்று திருத்தோணாக்கத்திலே மணிவாசக பெருமான் பாடுவார். ரெண்டு திருவடியாரத்தான் பாடுவார். அப்படி சிந்தையிலே இருக்கக்கூடிய செம்மையினாலே வினையானது விளங்குகிறது. இங்கே அந்த வார்த்தைக்காக நான் எடுத்தேன், வினை விளங்கியன்னா இளம்பிறை முடியவர் அடித்தொண்டு புரியும். அடித்தொண்டு எத்தனையோ விதமாக தொண்டு புரியலாம், நம்ம பார்த்தோம் இத்தனை விதமாகவும் தொண்டு புரியலாம். ஆனால் அந்த வினை விளங்க வேண்டும் என்றால் அந்த வினையிலே இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய சித்தமானது தெளிவாக இருக்க வேண்டும். நான் இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன், இறைவனுடைய அடிவருக்கு தொண்டு செய்கிறேன் என்கின்ற நினைவு இருக்க வேண்டும். அதை விடுத்து எது செய்தாலும், எப்பேற்பட்ட தொண்டாக இருந்தாலும், எப்பேற்பட்டது செய்தாலும், எவ்வளவு செலவழித்தாலும் அது பிரயோஜனமாவதில்லை. ஆக வினை விளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோர் என்று சொல்லும்படியாக அவரை பாடுகின்றார். இந்த இடத்துல அதான் முக்கியமான விஷயம், அவருடைய மனத்திலே இருக்கின்ற தன்மை. இது பின்னால பார்க்க போற அந்த சரித்திரத்துல வரும். அவர் என்ன செய்வார்னா, முட்டில் மீன் கொலை தொழில் வளர்த்தவர் வலை முகந்து பட்ட மீன்களில் ஒரு தலை மீன்படுதோறும் நட்டமாடிய நம்பருக்கென நளிர் முன்னீர் விட்டு வந்தனர் விடாத அன்புடன் என்றும் விருப்பால் என்று செட்டிலார் பெருமான் பாடுவார். இவர் செய்யக்கூடியது என்ன, மீன் கொலை தொழில், மீனை கொல்லக்கூடியதா, மீனை அங்கிருந்து கடலிலே இருந்து பிடித்து கொண்டு வந்து அதை விற்கக்கூடியதுதான் இவர் செய்து கொண்டிருந்தார். மீன் கொலை தொழில் வளர்த்தவர், அப்படிப்பட்ட தொழிலை செய்யக்கூடிய வளமை உடையவராம். வலை முகந்து பட்ட மீன்களில், வலையிலே பிடித்துக் கொண்டு வரக்கூடிய மீன்களிலே ஒரு தலை மீன், ஒரு நல்ல மீனை மீன்படு தோறும் யாருக்கு, நட்டமாடிய நம்பருக்கென நளிர் முன்னீர் விட்டு வந்தனர். ஒரு நல்ல நீர் கிடைத்த பொழுது அதை முன்னீர்னா அது ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய கடல், கடலுக்கு பேரு முன்னீர் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த முன்னீராகின்ற கடலிலே விட்டு வந்தனர். ஆனா எதை விடலைன்னா, விடாத அன்புடன் என்றும் விருப்பால். இந்த வார்த்தை தான் உயிரான வார்த்தை. ஏன்னா பின்னாடி அதை சோதிக்கிறார் இறைவன், என்னுடைய அன்பை நான் விட்டுவிடவில்லை, நான் பிடித்த மீனிலே ஒன்று இறைவனுக்காக என்று விடுகிறார். இவருக்கு தெரிந்த தொழில், தெரிந்த செயல், தெரிந்த கர்ம, அதாவது வினை, அந்த வினையை செய்கிறார். செய்யும் பொழுது இறைவனுக்காகன்னு அவர் செய்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம் இங்க. அவருக்கு தெரிந்ததை செய்யும் பொழுது இறைவனுக்காக என்று செய்கிறார். ஒரு மீனை விட்டு வந்தாராம். அப்படி இறைவனுடைய அருளால என்னாகிறது, நாள் ஒன்றில் மீன் ஒன்றுவரினும் ஏகநாயகர் தங்களுக்கு என விடும் இயல்பார்னார். பல நாள் இறைவன் சோதிக்கிறார், ஒரே ஒரு மீன் தான் வருகிறது. வந்தா இன்னைக்கு ஒரு மீன் தான் வந்திருக்கு, நாளைக்கு சேர்த்து வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கல, நாளைக்கு ரெண்டு மீனா கொடுத்துறேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் பேரம் பேசல. இன்னைக்கு வந்தாச்சு கடவுளை, இத்தனை நாள் உனக்கு கொடுத்தேன், இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துக்கலாம் குறைஞ்சு போயிடுவியா அப்படின்னு பேசல. நான் நினைத்தது ஒரு மீன், நல்ல தலை மீன் உனக்கு என்றும் கொடுப்பேன், என்று தினமும் கொடுப்பேன், இன்னைக்கு எனக்கு கிடைச்சது உனக்கு கொடுத்தேன், எனக்கு இல்லையே இல்ல. பசியோடு இருக்கிறாராம், ஆகு நாள்களில் அநேக நாள் அடுத்தொரு மீனே மேக நீர்படி வேலையில் பட விட்டு வந்தார். பல நாள் அப்படியே இருந்தது, விட்டு வந்தாராம். மீன் விலை பெருகு உணவினில் மிகு பெரும் செல்வம் தான் மறுத்தலின் உணவின்றி அருங்கிளை சாம்பும் பான்மை பற்றியும். அவர் மட்டும் கதவிக்கல, இவருக்கு சாப்பாடு இல்லைன்னா, இவருடைய உற்றார் சுற்றம் எல்லாம் இருக்கும்படியாக மனைவி மக்கள் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறார்களாம், அதாவது பட்டினியோடு இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட வருந்திலர் பட்டமீன் ஒன்று மான் மறி கரத்தவர் கலர்கன விட்டு மகிழ்ந்தார். அங்க இருக்கக்கூடிய ஒரு பிராணியை கையில வச்சிட்டு இருக்கிறாரு, அவருக்கு இன்னொரு பிராணி கொடுக்கிறார். யாரு பட்டினியா இருந்தாலும் நான் நினைத்த தொண்டை நான் விடாது செய்கிறேன். இதுல ரொம்ப அழகான வார்த்தை திருவம்பாவையில் ஒன்று வரும், எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய்னு வரும். நம்ம பார்த்திருக்கிறோம், சலிப்பு வந்துடக்கூடாது. ஆ, பண்ணியாச்சே, இவ்வளவு பண்ணிட்டேனேங்கிற சிந்தையோ, அல்லது ஆச்சு போ இவ்வளவு பண்ணியாச்சு என்னத்த அப்படின்னு சொல்லக்கூடிய நினைவோ வராமல், சலியாமல் இறைவனுக்கு முட்டாது மனம் சலியாது நாம் தொண்டு செய்ய வேண்டும். எந்த தொண்டாக இருந்தாலும் சரி, அதை செய்யக்கூடியதை செவ்வனே சலியாமல் செய்ய வேண்டும். இதை செய்தாராம். அப்படி நடக்கும் பொழுது அதை பாடுவர், அவருடைய நின்றவர் சீலமே தலை நின்றவர் தம் திறம் தெரிந்தே ஆலமுண்டவர் தொண்டர் அன்பெனும் அமுது உண்பார்னார். இவர் என்ன மீன், இவர் சாப்பிடலைன்னா பகவானுக்கு சாப்பாடு இல்லையா என்ன? அப்படி இல்லை. ஆலமுண்டவர் தொண்டர் அன்பெனும் அமுது உண்பார்னார். இவருக்கு எந்த அமுது உண்டார்? விஷத்தையே சாப்பிட்டார் சிவபெருமான். ஆனார் அடிவர்களுடைய அன்பு என்கின்ற அமுதை இங்கே உண்ணுகிறாராம். அதை மீண்டும் சிறப்பாக காண்பதற்காக ஒரு அற்புதப்படியதொன்றாக ஒரு மிகச்சிறந்த மீனை அவருடைய வலையிலே சிக்கும்படியாக செய்கின்றார். வாங்கு நீள்வலை அலை கடற்கரையில் வந்தேற ஓங்கு செஞ்சடர் உதித்தன உலகலாம் வியப்ப தாங்கு பேரொளி தலைத்திட காண்டலும் எடுத்து என்று சொல்லும்படியாக மிகச்சிறந்ததாக எப்படி இருக்குன்னர். தூநிற பசுங்கனக நற்சுடர் நவமணியால் மீன் உருப்புற அமைத்து உலகு அடங்கலும் விளையாம் பான்மை அற்புத படியதொன்று. உலகமெல்லாம் கொடுத்தா கூட இதுக்கு விலைக்கு நிகராகாது என்று சொல்லும்படியாக தங்கத்திலே பல மணிகளும் பதித்ததை போன்ற ஒரு மீனை அவருடைய வலையிலே பிடிக்க வைத்தாராம். அவர் என்ன பண்ணார், பாங்கு நின்றவர் மீனொன்று வடுத்தனம். எல்லாரும் பக்கத்தில் இருக்கக்கூடியெல்லாம் இவரோட சேர்ந்து பல பேரும் இங்கே கடலாட செல்லுகிறாரே, மீன் பிடிக்க செல்லுகிறார்களே, ஒரு மீன் எனக்கு மிக அருமையான மீன் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் உடனே என்ன பண்றார், பார்த்த பொன் திரள் சுடர் நவமணி பொலிந்தமையின் உறுப்பால் ஒன்றும் மற்றது என்னை அழுடையவர்க்கு ஆகும் சென்று பொற்கழல் சேர்கன திரையொடும் திரித்தார். ரொம்ப அற்புதமான விஷயம். இவ்வளவு நாள் மீன் விட்டது பெரிய விஷயம் இல்ல, இப்ப தங்க மீனாக கிடைக்கும் பொழுது எல்லாரும் தங்க மீன் கிடைச்சதுன்னு சொல்லுகிறாரு, மிகச்சிறந்த மீன் கிடைச்சதுன்னு. இவர் எதை பத்தியும் கவலைப்படலை, இது எப்பேற்பட்டது, இது ஒன்றும் மற்ற இது என்னை ஆளுடையவருக்கு ஆகும், என்னை ஆளுடைய எம்பெருமானுக்கு என்று சொல்லி அதையும் அந்த இடத்திலே விட்டாராம். இதை சேக்கலார் பெருமான் அந்த சிறப்பை சொல்லுவ, ஒருத்தனுக்கு ஒரு செல்வம் இருக்குன்னா என்னிடத்துல ரெண்டு பொருள் இருக்குன்னா ஒரு பொருள் கொடுக்கலாம். என்னிடத்துல ரெண்டு பொருள் இருந்த நான் ரெண்டையும் கொடுப்பேன். எப்போ இன்னொன்னு எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது. ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு, அதுக்கு மேல கிடைக்குமோ கிடைக்காதோ இது மாதிரி அற்புதம் நடக்காதுங்கும் பொழுது, இன்னமே நம்பிக்கை கிடையாது கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லாத பொழுதும் கூட தன்னிடத்திலே இருக்கிறதையெல்லாம் கொடுக்கணும்னா எப்பேற்பட்ட தன்மை வேண்டும். அகில லோகமும் பொருள் முதல் தாமெனும் அளவில் புகழும் அப்பெரும் பற்றினை புறையற எரிந்த இகலில் மெய்த்திரு தொண்டர்னர். பற்றை அப்படியே எடுத்து எரிந்திருக்கிறாராம். அவரை மீனை மட்டுமே எரியவில்லை, தன்னுடைய பற்றையும் எடுத்து எரிந்தார். ஏன், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லும்படியாக எல்லா பற்றையும் எரிந்தார். இறைவனுடைய திருவடிகளையே பற்றி கொண்டார். அவருக்கு முன்னாலே இறைவர் தாம் விடைமேல் முகில் விசும்பிடை அணைந்தனர் என்று சொல்லும்படியாக அந்த இடத்திலே வந்து தோன்றுகின்றானா எம்பெருமார். தோன்றி சிவலோகம் அணித்து என்னிடத்திலேயே இருந்து என்று சொல்லும்படியாக சாலோக்கியமாகின்ற அந்த தன்னையை கொடுத்தார்னர். அப்ப கடைசியான பாடல பாடுவார், தம்மரம் புரி மரவினில் தகும் பெருந்தொண்டு மெய்மையே புரி அதிபத்தர் விளங்குதாள் வணங்கினர். நமக்கு என்ன தெரியுமோ, நமக்கு என்ன புரியுமோ, எந்த தொண்டை நம்மாலே செய்ய முடியுமோ அதை விடாது செய்ய வேண்டும். மீன் விடுத்தது பெரிய விஷயமா, மாம்சம் கொடுத்தது பெரிய விஷயமா, கோவணம் கொடுத்தது பெரிய விஷயமா, அல்லது தங்கமே கொடுத்தது பெரிய விஷயமா, இல்ல ஒரு தயிர்ச்சோறும் மாவிடவும் கொடுத்தது பெரிய விஷயமா? பொருளிலே இல்லை, இங்கே இருக்கக்கூடியது பொருளிலே இல்லை. தன்னுடைய மரபுக்கு, தன்னுடைய குலத்துக்கு, தன்னுடைய தன்மைக்கு எது தகுமோ அந்த தன்மையை செய்தார். தம் அறம் அல்லது தம் மரம் புரி மரபினில் தகும் பெருந்தொண்டு மெய்மையே புரியினார். பண்ணக்கூடியதை சத்தியமா பண்றார், அதான் முக்கியமான விஷயம். மெய்மையே நான் பண்ணும் பொழுது ஒரு மீன் கிடைச்சாலும் அதுக்கு இறைவனுக்கு என்று கொடுக்கும்படியான ஒரு தன்மையை செய்தாரே, அப்பேற்பட்ட அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலையே பள்ளி எழுந்தருளாயே என்று அலை கடலிலே கிடைத்த மீனையும் விடுத்து அந்த எம்பெருமானை அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையை அலை கடலாக இருக்கின்ற அந்த எம்பெருமானை வணங்கின அதிபத்தர் திருத்தாள்களை இங்கே நாம் வணங்குகின்றோம். இந்த தொண்டு மெய்மையே புரி அதிபத்தர் விளங்குதாள் என்று சொல்லும்படியாக நம்முடைய மனத்திலே இருக்கக்கூடிய பாவனை, அது மட்டும் கிடையாது அந்த பாவனையை எய்யாமல் காப்பா என்று சலிப்பில்லாமல் இறைவனிடத்திலே செய்யக்கூடிய தன்மை, இந்த தன்மைதான் நம்மை இறைவனிடத்திலே சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தன்மையை திருத்தொண்டு புரியக்கூடிய மனத்திண்மையை நமக்கு இறைவன் கொடுக்கட்டும். இறைவனுடைய அடியவரான அதிபத்தர் நமக்கு அருளட்டும் என்று வேண்டிக் கொண்டு
1: அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பசிய சொல்லியே தரல. முதல்ல தலைமுறை பாத்தீங்கன்னா ஒரு 60 வயது 70 வயது இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா பசியினுடைய கொடுமை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். 40 வயதுல கூட தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் வயது 20 வயதுக்கு பசி கொடுமை தெரியல. கொஞ்சம் தெரியப்படுத்துங்க, கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. பசியினுடைய கொடுமை தெரிஞ்சிடுச்சுன்னு வைக்கிறேன், பையன் தப்பு செய்ய மாட்டான், பையன் தப்பு செய்ய மாட்டான், அப்புறம் எதிர்த்து பேச மாட்டான், எதிர்த்து பேச மாட்டான். பசியோட கொடுமை தெரிஞ்சதுன்னா எதிர்த்து பையன் பாவம் கஷ்டப்படக்கூடாது, பையன் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக பல வேளை உணவை நீங்கள் குறைத்து கொண்டு ஊட்டி ஊட்டி வளர்த்த குழந்தை என்ன தெரியுமா கேட்கும், எதுக்கு என்ன பெத்த உன்னை நான் கேட்டேனா
2: ஒரு மிருகம் ஒன்று துரத்துது, இல்லை ஒரு தடியா இருக்கிற ஒரு ஆள் துரத்துறாரு, ஒரு ஆள் ஓடிக்கிட்டே இருக்கிறான், மேல தள்ளு கீழே தள்ளு சைடுல தள்ளு இப்படி போய் ஜம்ப் பண்ணு ஓடு ஓடு ஓடு ஓடு எல்லா கேமும் அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. நீங்க எந்த வேணாலும் எந்த டாப்ல வேணாலும் பார்க்கலாம், எந்த செல்ல வேணாலும் பார்க்கலாம், கேம் எல்லாம் இப்படிதான் காட்டுங்க. என்ன துரத்துன்னு தெரியுங்களா, வறுமை துரத்துகிறது. இந்த வறுமையிலிருந்து தப்பிச்சு ஓடும் போது சில நேரம் வேலை வலு துரத்தும், அதெல்லாம் ஹர்டல்ஸ் தாண்டிதான் ஆகணும், ஜம்ப் பண்ணிதான் ஆகணும். சில நேரங்களில் வறுமையினுடைய பிடிகளில் மாட்டிக்கிட்டு தப்பா போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா புகழ்துணை நாயனார் வறுமையினுடைய பிடியில மாற்றாரு. அந்த நேரம் பாருங்க, பொங்கு ஓத ஞானத்து வக்கடமாய் பசி புரிந்தும் எம் கோமான் தனை விடுவேன் அல்லே. பசி வந்துடுச்சுன்னா நிறைய பேர் சிவராத்திரி பாத்தீங்கன்னா கோயில் போதுவாங்க. ஆனா தூங்குறது ரொம்ப நல்லது, கோயில தூங்குறதுக்கு ஒரு பெரிய பொருட்களை வேணும். சிவராத்திரி அன்னைக்கு மிருகம்னு கோயிலுக்கு வந்துடுவாங்க. கோயில ஒரு காலம் ஆன உடனே பிரசாதம் தந்தாங்கன்னா சாப்பிட்ட உடனே காலையிலேருந்து ஒண்ணுமே எடுக்காத வயிறு கொஞ்சம் போல சாப்பிட்ட உடனே கிருகன்னு சுத்தி தூங்கிடுவாங்க. அது முதல் காலம் பார்த்துருப்பாங்க, ரெண்டாவது காலம் தெரியாது, மூணாவது காலம் தெரியாது, நாலாவது காலம் தெரியாது. அடுத்த ஜாமம் ஆயிடுச்சுங்க, இப்ப திரும்ப திருப்பள்ளி வச்சு அப்படின்னு தட்டும் போது தான் அப்படியா நான் விரதமா இருந்தேனா அப்படியே கிருகன்னு சுத்தி வச்சு வேணா பாக்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு. அதுக்கு எங்க குருவார் ஒன்று சொல்லுவாரு, உட்காராத ராபர், உட்காராத, உட்காந்த தூங்கிடுவேன், உட்காந்த தூங்கிடுவேன், நின்றுகிட்டே இரு, நடந்துகிட்டே இரு, சுத்திக்கிட்டே இரு, தூங்க மாட்டேன். நின்றுகிட்டே இரு, நடந்துகிட்டே இரு, சுத்திக்கிட்டே இரு, தூங்க மாட்டேன். படிக்கிற பசங்க கூட தூக்கம் வருது தூக்கம் வருதுன்னு பாங்க. என்ன பண்ணா சார் தூக்கம் போடுவோம் அப்படின்னா ஒரு நல்ல குறியீடு. செல்வம் கிடைக்கக்கூடிய நாயனார் புகழ்துறை நாயனார பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், புகழ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறோம், வினை நீக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல வறுமை தொடர்த்ததுங்கிறதையும் சொன்னோம். அப்ப ஓடி வந்து அம்மையை நான் உங்கள் வறுமையை விரட்டி விடுவேன், நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்வது போல இந்த காட்சி இருக்கிறது. அந்த அம்மா தங்க தேர்ல போறாங்க. தங்கம் என்னதுங்களா, எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, பூமியில கிடைக்கிறது எல்லாத்தையும் கழிச்சு கழிச்சு கழிச்சு கழிச்சு கடைசியில் தங்குவது தங்கம். அப்படி நமக்கு தங்குவது நம்முடைய வினை. அதை சொல்றதுக்காக அந்த வினை தங்கமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குறியீடு அம்மையும் தங்க தேர்ல பவனி வரா. அப்ப நம்முடைய உள்ள ஒவ்வொன்று தங்க தேரா மாறிடணும். அப்படியே அதுல அம்பாளை வச்சு அப்படியே வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிடணும். இது ஒரு குறியீடுங்க, நான் சொன்ன உடனே அப்படியே அம்பாளை எடுத்துட்டு போயிடணும் நீங்க நினைச்சு தவறா நினைச்சுக்கிடாதீங்க. அம்பாளை மனசுல ஆவாகனம் செய்து இல்லத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். விநாயகர் பெருமான் வாங்கிட்டு வருவோம், இப்ப எல்லாரும் மண்ணுல வாங்கிட்டு வரும்போது மணப்பதகை எடுத்துட்டு போவாங்க. என் குருநாதர் அடிக்கடி கேட்பாரு, மனைப்பலகை எடுத்து செல்றையே, மணப்பலகை எடுத்துக்கிட்டு போனியா அப்படின்பாரு. மனைப்பலகையை எடுத்துட்டு போறியே, மனப்பலகையை எடுத்துட்டு போனியா அப்படின்னு. அதை விட அதை வாங்கும் போது சில பேர் கேட்கற கேள்விதான், ஏய் மூணு நாள்ல கடை போற விநாயகருக்கு இந்த விதை சொல்ற. அழகா ஒருத்தர் கேட்டாரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால, நீங்க கூட தான் போனா வச்சு எரிச்சிடுவாங்க, அதுக்காக சுசூழ்ச்சியெல்லாம் குறைச்சிருவீங்களா? அப்படியே புலையர் தாக்கின மாதிரி இருந்தது இல்லையா? இறந்து போனால் நான் இறந்து போனாலும் என்ன செய்ய போறாங்க? வச்சு எரிச்சிட போறாங்க அவ்வளவுதானே. பெயரிடை நீக்கி வினமென பெயரிட்டு சூரியம் காற்றிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரி நீர் மூழ்கி நினைப்பு பொழுந்தனரே புரிஞ்சுவாங்க. அப்ப அதுக்காக வெள்ளச்சட்டை போடாம இருந்துடுறோமா, தலை சீவாம இருந்துடுறோமா, திருநீர் இல்லாம இருந்துடுறோமா, எல்லாத்தையும் பூசி போற உடம்பை இவ்வளவு சுகமா வச்சிருக்கிறோம். ஆனா பிள்ளையார் வாங்கும் போது எங்கள் இல்லத்திற்கு விநாயகர் பெருமானை என்னுடைய மகனை போல எங்கள் இல்லத்திற்கு காவலாளியாக நான் அழைத்து வருகிறேன் மனப்பலகையை எடுத்துக்கிட்டே போறதில்ல, மனசுல ஒரு மண்ணு பிள்ளையார் வாங்க போறேன். அது எப்படி இருக்கும்? மண்ணாதான் இருக்கும். ஒரு பொன் பிள்ளையாரை எங்கள் இல்லத்திற்கு வாங்கி வருகிறேங்கிற கருத்துல இன்னைக்கு அழகா பொன் மூலம்லாம் பூசி விற்கிறாங்க. அதை வாங்கும் போதே ஏ இது என்ன தங்க காப்பா போடுற சும்மா பெயிண்ட் தானே, அதை பார்க்கும் போதே தங்கம் வாங்கி நான் இப்படி அணிவிக்க வேண்டும் உனக்கு அப்படிங்கிற எண்ணத்துல வந்தீங்கன்னா உங்க எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். வேற எதுவும் கிடையாதுங்க, யாரும் பக்கத்தாலும் கிடையாது, எடுத்து விட்டாலும் கிடையாது, உங்களுடைய மைண்ட் கரெக்ட் ஆயிடுச்சுனாலே எல்லாம் சரியாயிடும். எனக்கு எல்லாம் இனிமே நல்லதுதான் நடக்கும், எனக்கு ஒரு தீயதும் நடக்காது அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா, ஓம் நமச்சிவாயாவை நான் சொல்றேன் என்னை ஒரு தீங்கும் பற்றாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீங்கும் பற்றாது. என்ன ஒரு மூத்த என்ன சார் ஒரு பயமா இருக்கு அப்படின்னா அவனைதான் புடிச்சுக்கும். எனக்கு பயமே இல்லை, எந்த பயமும் இல்லை அப்படின்னா சுவாமி வந்து அவர்தான் பயத்தை கொடுப்பாரு, அவர்தான் பயத்தை அழிப்பாரு. பயக்கிருத்தும் அவர்தான், பய நாசினியும் அவர்தான். அம்பிகை அதை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறாள், உங்களுக்கெல்லாம் இந்த வறுமை என்கின்ற பயத்தை தருபவளும் நான் தான், இந்த வறுமை என்கின்ற பயத்தை போக்குபவளும் நான் தான் சொல்வதற்காக அம்பிகை வந்தாள். ஏன்னா அடுத்து நவராத்திரி வர இருக்கு, அம்பிகையினுடைய கடாட்சம் இப்பவே நமக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா நவராத்திரி இல்லை நம்முடைய இல்லங்கள்லாம் செழிப்பா இருக்க போகுதுன்றது பொருள். எங்கோமான் தலைவிடுவேன் அல்லேன் என்று ராப்பகலும் கொண்டு ஆர்வன் மரணொன்று குளிர் புணர் கொண்டு அர்ச்சிப்பார். குளிர்ந்த நீரை எடுத்து அர்ச்சித்தாரு. மாலை எனக்கு அரியானை மஞ்சளும் மாட்டும் பொழுது சாதம் ஒரு பசிப்பிடியால் வருந்தி நிலை தளர்வு எய்தி கோல நிறை புனல் தாங்க குடம் தாங்க மாட்டாமை ஆயமணி கண்டத்தார் முடிமீது வீழ்த்து அயர்வார். அப்படியே அபிஷேகம் பண்ற நீரை எடுத்துக்கிட்டு வர குடம் இருக்கு இல்லையா, அதை அபிஷேகம் செய்கின்ற போது பசியினுடைய கொடுமையினால மயங்கி அந்த குடத்தை சிவபெருமான் மேல போட்டுக்கிட்டு கீழே விழுந்துட்டாராம். இந்த காட்சி கோயில் துணை நாயனார்ல நம்ம கோயில் காட்சி ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்னா ஐயா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வானமூர்த்தி ஆச்சாரிய அப்படி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தகவல் பெயர் சொல்ல விரும்பல, இருவர் அடுத்த நாள் முதல் ஒருவர் பணி ஓய்வு பெற்று இன்னொருவர் பணியினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வு. ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. அப்போ அந்த கையில் அபிஷேகம் செய்யக்கூடிய சோம்பு இருக்கு இல்லையா, அதாவது ஓய்வு பெற இருக்கக்கூடியவர் இன்னொருவரை தாக்குவதற்கு முற்படுகிறார். அவர் வாக நகர்ந்துகிறாரு. அந்த சோம்பு யார் மேற்பட்டது என்றால் ஈசன் கபாலியின் மேற்பட்டது. மறுநாள் முதல் அவர் இந்த கோயிலுக்குள் வரவில்லை, மறுநாள் முதல் அவர் இந்த கோயிலுக்குள் வரவில்லை. இது தகவல், பதிவு செய்யப்படாத தகவல் இருக்கு. மனிதர்கள் இறந்து போகலாம், அதை நினைக்கும் தோறும் பதவி வெறிக்காகவும் வளத்திற்காகவும் செல்வத்திற்காகவும் ஒருவர் போரிட்டுக் கொண்டால், ஒருவரை ஒருவர் சந்தித்து சண்டையிட்டுக் கொண்டால் ஈசன் கபாலி தன்னுடைய அடியவராகவே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. உள்ளே சேர்க்கல, உள்ளே சேர்க்கல. தொட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி தீபாராதனை காட்டிய ஒரு மனிதரை குடத்தின் காரணமாக தன் மீது இடித்த போது ஆனா தெரியாம புகழ்துறை நாயனார் பசியின் காரணமாக வீழ்ந்து அயர்கிறார். இதோட முடிவு பாருங்க, அதோட முடிவை சொல்லிட்டேன், இதோட முடிவு பாருங்க. இன்னாத பசிப்பிடி வந்து இருத்த நாள் நீங்கிய பின் மின்னார் செஞ்சடையாக்கு வெய்யடிமை தொழில் செய்து பொன்னாட்டின் அமரர் தொழ புனிதரடி நிழல் சேர்ந்தார். சுவாமி வந்திருந்து தன்னுடைய திருக்கையாயத்திற்கு அழைத்து போறாராம். அதுக்கு முன்னால பசி கொடுமை எப்படி தீர்ந்தது, அதுதான் செல்வம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை சொல்லி ஆயமணி கண்டத்தார் முடிவீந்து வீழ்த்து அயர்வார். அப்படியே சுவாமி மேல அந்த குடத்தை போட்டுக்கிட்டு அப்படியே வீழ்ந்து அயர்வார். அப்படியே மயக்கம் அடைஞ்சிட்டார், மயக்கம் மூச்சு வீழ்ந்துட்டார். அது வீழ்ந்த உடனே சங்கரன் தன் அருளால் ஓர் துயில் வந்து தமை அடைய தூக்கம் வருது. இல்லையா கோயில்ல தூக்கம் வருது இல்ல, நான் சிவராத்திரி சொன்னேன்ல, கோயில்ல தூக்கம் வந்தா கூட அது சிவபெருமானுடைய அருள், கோயில வராது. அப்படி அதையும் மீறி வருதுன்னா சிவபெருமான் உங்களுக்கு கனவுல வரப்போறாருன்னு அர்த்தம். அங்கனனும் கனவின் கண் அருள் புரிவான் கனவுல வராரு. அருந்து உணவு மங்கிய நாட்கழிவளவும் இந்த உலகத்துல பஞ்சம் இருக்கின்ற வரையிலும் வைப்பது நித்தமும் ஒரு காசு, தினமும் உனக்கு ஒரு காசு தரேன், பொற் காசு தருகிறேன். உடனே நீங்க எத்தனை பவுன் இருக்கும், எவ்வளவு கிராம் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு போய் எங்க கொடுக்கலாம், அதுக்கு யாராவது ஒரு ஆளுகிட்ட விற்கிறதுக்கு உண்டா, அதை விற்கும் போது ஏதாவது காவல் அதிகாரிகள் வந்து பிடிச்சிருவாங்களா, ஏய் களவாடிக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிடுவாங்களா, அப்படிலாம் நீங்க கேட்க வேண்டாம். மங்கிய நாட்கழிவு அளவும் வைப்பது நித்தமும் ஒரு காசு, இங்கு உனக்கு நாம் என்ன. இடர் நீங்கி எழுந்திருந்தார், துன்பம் போயிடுச்சு, இறைவன் அருளால் ஒரு மயக்கம் வந்தது, அந்த மயக்கத்தில் இறைவன் அருளால் ஒரு கனவு வருகிறது, அந்த கனவில் இன்று முதல் இந்த வளமை நீங்கி பஞ்சம் இருக்கக்கூடிய காலம், இந்த பஞ்சம் இருக்கக்கூடிய கால அளவு வரையிலும் எவ்வளவு நாள் கொடுப்பேன்னா, இந்த பஞ்சத்தை நான் போக்குற வரையிலும் நான் உனக்கு கொடுப்பேன், சுவாமியினுடைய கட்டளை. அப்போ யாராலும் ரொம்ப துன்பத்தில் இருக்கீங்கன்னா, துன்பம் நம்மை விட்டு போகின்ற வரையிலும் இறைவன் என்னுடன் இருப்பார், இறைவன் என்னுடன் இருப்பார். அதுதான் குந்தி தேவி ஒரு வரம் கேட்டா, எல்லாரும் என்ன கேட்பாங்க தெரியுங்களா, எல்லாரும் என்ன கேட்பாங்க, சந்தோஷமா இருக்கணும்னு. குந்தி தேவி நிறைய கஷ்டத்தை கொடுக்கும், ஏன் அப்பதான் நான் உன்னை மறக்காம இருப்பேன். நமக்கு கஷ்டம் கொடுத்துருக்கா என்ன தெரியுமா, சுவாமியை மறக்காம இருக்கணும்ங்கிறதுக்காக. நமக்கு கஷ்டம் கொடுக்காம சுகத்தை கொடுத்துருந்தாரு வைங்க, நான் சாமியை மறந்து இருப்பேன். ஒரு குறியீடு பாத்தீங்களா, வறுமை துரத்துன போது அம்பிகை தனியாக வந்தாள். தங்க காசு நான் உனக்கு தருவேன் என்று சிவபெருமான் சொல்லுகின்ற போது கோயில்துணை நாயனாருக்கு அம்பிகை தங்க தெரியவே பவனி வருகிறார். அப்போ இந்த தங்க காசு சிவபெருமான் கொடுத்தது, அம்பிகை அதில் அழகுகளை எழுந்தவர்கள் செய்து சிவபெருமானையும் மகிழ்ச்சி அடைகிறார், தன்னில் பாதி உலா வருகிறது என்று மகிழ்ச்சி அடைகிறார். அப்போ பெற்றம் உகந்து ஏறுவார், இரும்பு மேல மகிழ்ச்சியா ஏறுவார், பெற்றம் உகந்து ஏறுவார், பீடத்தின் கீழ் ஒரு காசு அச்சம் அடங்கிட அழிப்ப துன்பம் தீரணும்னா, நிரம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, காசு வேணும், பணம் தான் சார் மெயின் கிரைடீரியா, எல்லா கஷ்டத்துக்கும் பணம் தான் மெயின். சில பேர் நினைச்சுட்டு இருக்காங்க, சொல்லுமா ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னா, கணவன் வந்து பைசா கொடுக்கலையாம், தினந்தோறும் செலவுக்கு பைசா கொடுக்கல, அந்த அம்மா பூ கட்டி இருக்கிறவங்க காவல் நிலையத்துக்கு பிரச்சனை போகுது. இளைஞர்கள் சொல்றாங்க, காவல் நிலையத்துல அந்த அம்மா சொல்றாங்க, எங்க வீட்டு செலவுக்கு இவர் பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவர் சம்பாதிக்கிற காசல்ல இவரே தவறான வழியில சென்று தவறான வாகனங்களை அறிந்து அறிந்து செலவழிச்சுட்டு வந்துடுறாரு, எனக்கு வீட்டு செலவுக்கு பணமே கொடுக்க மாட்டேங்கிறாரு, இதை நீங்க கொஞ்சம் கண்டிச்சு எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்க, தினந்தோறும் செலவுக்கு பணம் வேணும். நல்ல செய்தி தானே, நல்ல செய்தி தானே, செஞ்சாச்சு. காவல்துறையில போன உடனே பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வேகமா செயல்பட்டு அந்த ஆளை கூப்பிட்டு கண்டிச்சு பணம் கொடுக்கணும் அப்படின்னு பேசியாச்சு. 10 நாள் ஆச்சு. இந்த காவல்துறை அதிகாரியில இருக்கிற ஒரு அம்மா பெண் போலீஸ், அவங்க அம்மா கூப்பிட்டு வித்துட்டு இருக்காங்க. போன உடனே, ஏமா சோகமா இருக்க, உங்க வீட்டுக்கு திரும்ப பணம் கொடுக்காம விட்டுட்டாரா, பணம் கொடுத்துட்டு இருக்காரா, கொடுக்குறாரு, அப்படியே சோகமா இருக்கிற, என்னை பார்த்து ஒரு நாள் கூட சிரிச்சு மாட்டேங்கிறேன், பணம் கொடுக்காம குடிச்சிட்டு வரும்போதுதான் என்னை பார்த்து புரிஞ்சு சிரிச்சு விளையாடுற ஒரு மனுஷன், நீ என்ன காவல்துறையினரிடத்தில் மாட்டி கொடுத்தவள் தானே என்று சொல்லி, இந்த பணம் தானே உனக்கு வேணும், குடியில தூக்கி எறிகிறாரு, எனக்கு அந்த பணம் பிடிக்கல. இப்போ அவள் முந்தைய மாதிரி இருந்தா போதும், முந்தைய மாதிரி இருந்தாலே போதும், பணமா கேவலம் குழந்தைங்களுக்கு தெரியுது, நீங்க விளையாட போன சொல்லி பாருங்க, ஓ துன்பப்படுத்தி காயப்படுத்தி ஏதாவது ஒன்றை பெற்றால் அந்த வலி பாருங்க, அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் நமக்குதான், ஒரு தகவல் ஒண்ணு படிச்சேன், அடிபட்டவனுக்கு வலி அரை மணி நேரம், அடிபட்டவனுக்கு வலி அரை மணி நேரம், அடித்தவனுக்கு வலி உயிர் உள்ளவரை, அடித்தவனுக்கு வலி உயிர் உள்ளவரை.
1: அடிபட்டவனுக்கு அந்த வலி கொஞ்ச நேரம் தான் இருக்கும்,
2: ஆனா அடிச்சவனுக்கு அதற்கான வினை அவன் உயிர் உள்ளவரை துரத்தும்.
1: நீ பாருங்க யார வேணா அடிச்சு பாருங்க, அதனாலதான் சட்டம் சொல்லுது படங்களை கூட அடிக்காதீங்க, அடிச்சு எதுவும் பண்ண வேணாம், ஏன்னா என்ன உயிர் உள்ளவரையும் துரத்தும், அது வேணாம் சட்டமே சொல்லி நல்லது பண்ணுது. இங்க அற்ற வடங்கிட அழிப்பு அன்பரும் மற்றொரு கை கொண்டு உற்ற பெரும் பசியலனால் உணர்ந்தும் உடம்புடன் உவந்து. பசி அடங்கிடுச்சு, பசி அடங்கிடுச்சுன்னா ஆண்கள் சொல்றேன், பசி அடங்கினால் காம உணர்வு தலை கூட்டும், பசிக்கும் போது காம உணர்வு வராதுன்னு சொல்றாங்க, ஆனா அத உளவியலாளர்கள் மறுக்கிறாங்க இல்ல அப்படின்னு. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்து பசி உணர்வு அடங்கிடுச்சுன்னா காம உணர்வு தலை கூட்டும், அப்படி தலை கூட்டும் போது அதை தட்டிட்டீங்கன்னா நாம குழச்சோம், நாம குழச்சோம் இல்லைன்னா என்ன தீமா பண்ணிடும், பசி உணர்வுக்கு கொண்டு வந்து வறுமையை கொண்டு வந்து வயிறு நிரம்பும் போது காம உணர்வு மேலெழுப்பும், அப்படி மேலெழுப்புற காம உணர்வு அங்கேயே தட்டிடணும், தட்டலைன்னா அது பசி உணர்வு வறுமைக்கு கொண்டு வந்து விட்டுடும். இது முதல்ல தெரியாம இருக்கலாம், நெருப்பு சுடும் அப்படின்னு தெரியாம இருக்கலாம், ஒன்ஸ் தொட்டு சுட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து நாம மீளலைன்னா நாம மனிதர்கள் இல்லை இருப்போம், தொட்டு சுட்டதுக்கு அப்புறமும் நாம வீழலைனா நாம மனிதர்கள் இல்லை என்பது பொருள். உற்ற பெரும் பசியதனால் உணங்கும் உடம்புடன் உவந்து, அப்படி தினவெடுக்கக்கூடிய உடம்புடன் உவந்து மகிழ்ந்து முற்று உணர்வு தலை நிரம்ப முகமகர்ந்து கழி கூர்ந்தார். அப்படி நீரை எடுத்து ஊற்றிட்டு மகிழ்ச்சியா சொல்றாராம், உனக்கு தொண்டு செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கிறாய். உனக்கு கபாலீஸ்வரர் கோயில வந்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, வேற எங்கயோ போலயே, இன்னைக்கு ஓய்வு நாள் நல்ல எங்கயோ ஒரு மகிழ்ச்சியா இருந்தோம் அப்படி இல்லையே, நாம் இங்கே வந்து மகிழ்வாக இருக்கிறோம், இறைவனை தரிசித்து மகிழ்ச்சி அடைகிறோம், வேறொன்று பார்க்கறது நமக்கு மகிழ்ச்சி இல்லை, இறைவனை பார்ப்பதிலே மகிழ்ச்சி, இறைவனுக்கு தொண்டு செய்வதிலே மகிழ்ச்சி. அப்போ நம்முடைய மகிழ்ச்சி எல்லாம் இறைவனிடத்தில் கொடுத்திருக்கிறதுனால அது எந்த விதமான இன்னலுக்கும் ஆளாகவே ஆகாது, அந்த மகிழ்ச்சி வந்துடும். சொல்றாரு, அந்நாள் போல் எந்நாளும் அளித்த காசது கொண்டே, ஒரு நாள் கொடுத்துட்டு சரிதான் பாத்தீங்கன்னு வைங்க, பேங்கிங் கூட ஒரு முறை கடன் கொடுத்துட்டு விட்டுடும், அதுக்கப்புறம் நீங்க இஎம்ஐ வந்துடும், எப்ப சார் பேமெண்ட், எப்ப ரீபேமெண்ட், எவ்வளவு அசை கட்டுவீங்க, எவ்வளவு வட்டி கட்டுவீங்க, எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட், எல்லா கணக்கும் வந்துடும். இல்லதான் வட்டி ஏறிச்சுன்னா இன்ஸ்டால்மெண்ட் ஏறிடும், வட்டி இறங்கிச்சுன்னா இன்ஸ்டால்மெண்ட் குறைஞ்சிடும். கண்ணுக்கே தெரியாது நமக்கு, அது கண்ணுக்கு வேற தெரியாது, இன்ஸ்டால்மெண்ட் ஏறிச்சா இன்ஸ்டால்மெண்ட் இறங்கிடுச்சா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா தொகு தொகா கொடுக்கும் போது வட்டி பணத்தையும் அசலையும் சேர்த்து சேர்த்து கொடுப்போம், கடைசியில ஆடிட்டருக்காக ரிப்போர்ட் வாங்கும் போதுதான் நாம கட்டின அசல் இதுல முதல் அது ரொம்ப கொஞ்சமாகும், வட்டி அது போல 10 மடங்காகவும் தெரியும். சார் இந்த கடனே வாங்க கூடாது சார், இல்ல அப்படி வளர்ந்து நிற்கக்கூடிய ஒன்று கடனே அப்படிதான் கொடுப்பாங்க பேங்க்ல, ஆனா சுவாமி அப்படி கொடுக்கல, அன்னாள் போல் என்ன ஆளும் அழித்த காசது கொண்டே, நேத்திக்கு நமக்கு உணவு கொடுத்தாரு கொடுக்காங்களா விட்டாரு, இன்னைக்கு கொடுக்குறாரு, இன்னைக்கு நான் ஒண்ணு வச்சுவாயானே சொல்லல இருந்தாலும் கொடுக்குறாரு, சரி நாளைக்கு சொல்றானா பாப்போம் அப்படின்னு, நாளைக்கும் நான் சொல்லல சரி நாளைக்கு சொல்றானு பாப்போம் அப்படின்னு அன்னைக்கும் கொடுக்குறாரு. என்ன ஆளும் அழித்த காசது கொண்டே இன்னால பசிப்பிணி வந்து இருத்த நாள் நீங்கிய பின், பசிப்பிணி நீங்கியதற்கு பின்னால் மின்னா செஞ்சடையாளுக்கு மெய் அடிமை தொழில் செய்து, அடிமையிலேயே மெய் அடிமை பொய் அடிமைன்னு இருக்கு. எத்தனாம் நூற்றாண்டு தெரியுமா, 12ஆம் நூற்றாண்டு, இன்னைக்கு நாம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு, 900 வருஷத்துக்கு முன்னாலேயே சேர்க்கிட குறிச்சு வச்சுட்டாரு, மெய் அடிமையும் ஒண்ணு இருக்கு பொய்யடிமைன்னு ஒண்ணு இருக்கு. மெய்யடிமைன்னு சொன்னா பொய்யடிமை இருக்குதான பொருள், என்ன பொய்யடிமை, சில பேர் பணம் கொடுக்கறாங்கிறதுக்காக நான் கூட கும்பிடு போடுவேன், ஐயா வணக்கம் ஐயா, உபயோகம் வந்துட்டாங்கிறதுக்காக வணக்கம் சொல்றது, வணக்கம் ஐயா, ஏன் அவர் போனத்தை சம்பாவம் கொடுப்பாருங்கிறதுக்காக, அது பொய் அடிமை. இறைவனுக்கு வணக்கம் செலுத்துவது மெய் அடிமை, மெய் அடிமை தொழில் புனிதர் அடி, விண்ணா செஞ்சடையாளருக்கு மெய் அடிமை தொழில் செய்து, பொன்னாட்டின் அமரர் தொழ தேவர்கள் எல்லாம் வணங்க
3: புனிதல் அடி நிழல் சேர்ந்தார். சிவபெருமானை

அவசிய கர்த்தவியோக்தி எதேதவேதி என்று சொல்வது அவசிய கர்த்தவிய தோக்தி. தாங்கள் இந்த ஜன்மாவில் அவசியமாக இதை பண்ணி ஆகணும் என்று சொல்வது அவசிய கர்த்தவிய தோக்தியின் அவசியமாக நீங்க பண்ணித்தான் ஆகணும் என்று சொல்றது. இதுக்கு விபர்யே விநாச குருதே, அப்படி தாங்கள் இந்த ஜன்மாவில விட்டிலையானால் நாசமானது ஏற்படும். அது வரப்படாதோ இல்லையோ, இந்த ஜென்மா கிடக்கிறது கஷ்டம். இந்த ஜென்மாவில ஆத்மாவை அறியலைன்னா மறுபடியும் இருக்கிற இடத்துல இல்ல தான் பாக்கணும். மறுபடியும் இதே விதமாக மானிட பிறவியே கிடைக்கிறதா என்கிறது அது. அடுத்த பிறவி எதுவும் சொல்ல முடியாது. 84 லட்சம் ஜீவராசிகள்ல ஒரு ஜீவராசி மனுஷ மறுபடியும் எடுக்கிறது தான். 84 லட்சம் பொருள்கள் ஒரு இடத்துல வச்சு அதை தூக்கி ஒரு இடத்துல போட்டு மறுபடியும் அதே எடுங்கன்னு அதே இடத்த வருமா? தான் சொன்ன 84 லட்சம் அவர்தான் வரும். அதனால மறுபடியும் வருமானு சொல்றது கஷ்டம். அதனாலதான் மகதீவினா என்ன இந்த மானிட பிறவிங்கிறது அத்தனை பிறவிகள் இருக்கக்கூடியதான் ஒரு பிறகு. இந்த ஒரு பிறவியிலத்தான் ஆத்மாவை அடைய முடியும். மற்ற பிறவிகள்ல மோட்சம்ங்கிறது கஷ்டம். இந்த ஒரு பிறவியிலதான் இவனால விசாரம் பண்ணி பண்ண முடியுமே தவிர, பசுவாகவோ நாயாகவோ பூனையாகவோ கந்தர்வனாகவோ தேவனாகவோ பிறந்தாலோ கஷ்டம். என்ன இதுக்கு கீழே இருக்கிறவளுக்கு அதிகாரமே இல்ல. பசுவாதி எடுத்து வேதாந்தம் கேட்கறதுக்கு அதிகாரமும் இல்ல, முடியாது. சரி, தேவன் கந்தர்வன் யக்ஷன் கின்னர் கம்பூரடன் இப்படிப்பட்டதான மனுஷர்கள் அந்த ஜாதிகள்ல வரைகள்லாம் இருக்கே, வசுருத்ர ஆதித்யாதிகள் அப்படிப்பட்டதாக இருந்தாலும் அடையலாமா அப்படின்னு கேட்டு அங்கே அடையலாம். ஆனா அங்கே சொல்லிக் கொடுக்கறதுக்கு மனுஷர்கள் அங்க இருக்கக்கூடியதான விஷய போகங்களை அனுபவிக்கவே சரியா இருக்குமே தவிர இதை தெரிந்து கொள்ளணும் எனக்கூடியதான எண்ணமே உண்டாது. ஏன் அவனுக்கு வைராக்கியத்துக்கு வழியே கிடையாது. வைராக்கியத்துக்கு எப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது இந்த பூமி. ஆயால் நம்மளோட ஒருத்தர் நன்னா இருக்கா, நாம ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்து இதுக்கு தீவிரமான விவகாரம் என்னன்னு யோஜனை பண்ணக்கூடியதான நிலையாவது இங்க வரும். தேவலோகங்கள்ல போனேன்னா அவாவா வழியில் இருந்துருக்கா, நான் ஒருவன் ஆனந்தமா இருக்கிறேன் பெறக்கூடியதான எண்ணத்திலேயே இருக்கான். அவனுக்கு வைராக்கியமே வராது. வைராக்கியம் வராதுன்னு எங்க விசாரம் பண்ண போகிறார்? இப்படி விசாரம் பண்ணணும் என்று நினைச்சால் அங்கிருந்து பிரம்மலோகத்துக்கு தான் போகணும். ஆயால் இந்திரனும் அதை விட்டு பிரம்மலோகத்துக்கு போக வேண்டியதான சூழ்நிலை வந்திருக்கு. பிரம்மலோகத்துக்கு போகணும்னா தன்னுடைய எல்லா அம்சங்களும் சுகதேவர்களை விட்டுத்தானே போகமானவன். அதே போல மற்ற தேவதைகளுக்கு அங்க நடிச்சுட்டு வேணுமா? இந்த ஜென்மாவில இது அறையிலேன்னா மறுபடியும் இப்படிப்பட்டதான மனுஷி ஜென்மா வருவதுங்கிறது ரொம்ப சிரமம். அப்படி வந்த போதிலும் ஜந்துனா நரதன்ம துர்லபம். அதுக்கப்புறம் என்னன்னா ததோ உக்ரத்வம் ததோ சத்சங்கதா அப்படின்னு வரிசையா வந்தோம்னா அது இன்னும் ரொம்ப கஷ்டம். ஆகையால் இப்ப கடத்துதான் ஒரு பதார்த்தத்தை அவசியம் பண்ணி ஆகணும்னு திருப்தியானது சொல்லு. ஆகையால் விபர்யே, ஒருவேளை இந்த ஜென்மாவில விட்டுன்னா விநாச ஸ்ருதே இஹ மனுஷ்ய ஜென்ம நிததி. மனுஷ்ய ஜென்மான்னு ஒண்ணு பிறந்தாயிடுதேனால் கிடைச்சாயிடுதேனால் மனுஷ்ய ஜென்மனி சதி கிடைத்த பிறகு மனுஷ்ய ஜென்மாவில் அவசியம் வேதிதவ்யா ஆத்மா. ஆத்மாவானது அவசியமா அறிந்து கொண்டாகணும், அதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு விதியதே. எதை சொல்றதுன்னு இல்ல, விதிக்கிறது வேதம். எப்படி அரஹசந்தியா உபாசிதான்னு சொல்றதோ அதே விதமாக இது விதிக்கிறது, நீ பண்ணித்தான் அப்பா ஆகணும் அப்படின்னு. சத்தியம் ஆத்மா வேதிதவ்யா இத்தியேதத் விதியதே. கதம் எப்படி இந்த ஜன்மாவில இந்த மானிட பிறவியில இதை அறிந்தேயானால் அக சத்தியம் பரமார்த்தம் அஸ்தி அவாப்தம் தஸ்ய ஜன்ம சகலமித்யர்த்த அபிப்ராய. இப்பொழுது இந்த ஜன்மாவில ஆத்மாவை அறிந்தோமேயானால் பரமார்த்த தத்துவம் அஸ்தி அவாப்தம். இந்த பரமார்த்த தத்துவமானது இதனால் அடையப்பட்டது. ஆப்தம் அவாப்தம் நிச்சயமாக அடையும். இல்லைன்னா சத்ய ஜென்ம அப்பொழுதுதான் அவனுடைய ஜென்மமானது சபலமாகும். ஜென்மா எழுத்ததுக்கு பலவத்தாக ஆகும். இந்த ஜென்மா எழுத்ததுனால ஜென்மா பண்ணணுமோ அந்த பலம் அடைதல். ஜென்மா உங்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? மற்றொரு ஜென்மா இல்லாமல் பண்ணிக் கொள்வதற்காகத்தான் இந்த ஜென்மா கொடுக்கப்பட்டது. இந்த ஜென்மாவுக்கு தாத்பரியம் என்ன கொடுக்கப்பட்டதுக்கு? மறுபடியும் இந்த சம்சார சக்கரத்துல விழப்படாது, அதற்கு வழி பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த ஜென்மா கொடுத்தது. அந்த பலமானது எப்ப கிடைக்கும் உங்களுக்கு? ஆத்மாவை அறிந்தால் கிடைக்கும். ஆகையால் அத சத்தியம் பரமார்த்த தத்துவம் அத்திய அபாப்தம் சத்யபாப்தம் சத்ய ஜென்ம சபலம் அபிப்பிராயமா. இத பண்ணினாத்தான் இவனுடைய ஜென்மாவானது சபலமாகும். நச்சேதிஹாவேதி, இந்த ஜென்மாவில இதை அறிந்து கொள்ளவில்லையே என்றால் நான் விஜய்தவான். அப்பொழுது என்ன ஹிருதைவ ஜென்மம், அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. நான் அதை பண்ணினேனே இதை பண்ணினேனேங்கிற சமாதானம் கிடையாது.

0: இருந்தால் உண்டு இல்லைன்னா ஆயால் மற்ற எதை நம்ம சம்பாதித்தாலும் எதை பண்ணினாலும் ஆத்மாவை அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய ஜென்மாவானது விருத்தான். கொஞ்சமும் சிறிதேனும் பிரயோஜனம் இல்லை. வெறும் விருதா மட்டும் இல்ல மகதி வினட்டி மகான் வினாச ஜன்மா வேஸ்டா போறது மட்டும் இல்ல எத்தனையோ வேஸ்டா போறது சார் இது போனா போட்டுவேன் அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டுமல்ல மகாதேவி நட்டி ஏ ஜன்ம மரண பிரபந்த அவிச்சேத பிராப்தி லட்சண ஜென்மா இல்லையா மறுபடியும் என்ன ஆகும் மரணானந்தரம் ஆத்மாவை அறிந்து கொள்ள மறுபடியும் ஜென்மம் மறுபடியும் ஜென்மா அனுப்புற என்னாச்சு மறுபடியும் மரணம் மறுபடியும் மரணம் வந்தாச்சு அதோட யாவது நிற்கிறதா மறுபடியும் ஜென்மம் ஆகையால் எந்தெந்த விதமாக மற்ற எத்தனை ஜென்மாக்களை எடுத்தாலும் மனுஷிய பிறவை தவிர மற்ற எத்தனை பிறவை எடுத்தாலும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அந்நிலையில இருக்கிறோம் என்று அறியாத நிலையிலேயே இருந்துட்டு இருக்காங்க. பத்து பட்சாதிகள் இருக்க மனுஷியாலே இந்த ஆத்ம தத்துவத்தை எக்ஸ்போஷரே இல்லாதவா இருந்துட்டு இருக்க அவளுக்கு என்ன தெரியும் ஏதோ இருக்க ஆஹார வித்ரா பயமை குணானி சாமான்யமே தத்வதுதன் மரணா அவள் ஏதோ இருக்கும் உத்தியோகம் போன டிவி பார்த்து மறுபடியும் எப்படி இருந்தாலும் இந்த ஜனன மரண பரம்பரை பரவி இறப்பு பரவி இறப்பு எனக்கூடியதான பிரபந்தம் இந்த ஒரு சக்கரம் இருக்க இது ஒரு நாளும் போகாது. அவிச்சேத அவிச்சேத பிராப்தி லட்சணா விச்சேதம் இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் மரணம் மரணானந்தரம் ஜென்மா ஜென்மானந்தரம் மரணம் ஜாதத்தி துருவோ மிருத்யு துருவம் ஜென்மா மிருதத்தியதான் கிடைத்ததான இந்த ஜென்மாவில இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாது. அவிச்சேத பிராப்தி லட்சண சாத்யதா தஸ்மாத் ஆயால் அவசியம் தத் விச்சேதா யஜ்ஞேய ஆத்மா அந்த பிறவி இறப்பு எனக்குடையதான சம்சார சக்கரத்தை அறுத்து தள்ளுவதற்காக இந்த ஆத்மாவை அவசியம் அறிந்துத்தான் ஆகணும். தஸ்மாத் அவசியம் தத் விச்சேதாய ஜன்ம மரண பிரபந்த விச்சேதாய அது போவதற்காக ஆத்மாவானது அவசியம் அறிந்துத்தான் ஆகணும். ஞானேனுக்கு கிம் சியாத் அறிந்ததுனால உங்களுக்கு என்ன ஆச்சு அது சொல்லதே பூதேஷு பூதேஷு சராசரேஷு சர்வேஷு பூதேஷு பூதேஷுங்கிறதுல பதபாஷ்யம் வாசிக்கிற காலத்துல நமக்கு பூதேஷு பூதேஷு சர்வ பிராணிஷுன்னு அர்த்தம் பண்ணிருக்க மனுஷியாலோ கந்தர்வாலோ எட்டாலோ கிப்புஷாலோ கிண்ணராலோ பசுபட்சாதைகளோ விலங்குகளோ பட்சியாதைகளோ இவைகளை எல்லாருடைய சரீரத்திலையும் ஆத்மா இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு ஒவ்வொருவருடைய மனதிலையும் பரமாத்மா இருக்கார் இதயத்திலையும் அவரை அந்த சரீரத்தை விட்டு பிரித்து பார்த்து அப்படின்னு ஒரு மனுஷியனை பார்க்கும்போது அவரை பார்க்காதையும் அவர் சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவை பாரும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்காரு. பூதேஷு பூதேஷு சரீரத்திலிருந்து ஆத்மாவே தான் இங்க பூதேஷு பூதேஷுன்னு ஒரு பூதம்ங்கிற பதத்துக்கு சரராசி இன்னொரு பூதம்ங்கிற பதத்துக்கு அகரராசி சரியாக்கரேடு ஜட பதார்த்தங்கள் இடத்துலயோ அல்லது சைதன்யமான பதார்த்தங்கள் இடத்துலயோ மனுஷியோட இடத்துலயும் பரமாத்மா இருக்கார். ஜடமான பதார்த்தத்துல இல்லையா ஜடமும் அவரிடத்துல தானே கல்பிதம் ஜடமும் கடாரத்தின் சைத்தன்யத்துல தானே கல்பிதம் ஆகையால் அது இல்லாத ஒரு அர்த்தம் இல்ல ஆகையால் ஆத்மாவா இருந்தோம் இந்து ஆத்மாவை பார்க்கும் தூணலையும் பார்க்கிறார். பிரசாதங்க தூள்ல காணப்பட்டது இங்க போனார்கள் சொன்னால் பிராணிகளிடத்திலேயே பார்க்கணும்னா ஆனா பார்க்கிறவ ஜட பதார்த்தத்திலையும் பார்க்கிறாள அதனால பூதேடு பூதேடுன்னு சராசரேடு எக்ஸ்டெண்டட் எப்படி சராசரேடு சர்வ வியாபக ஆத்மான்னு நான் சொல்லியிருக்கேன் கீழே வீதா வீதாபியா மன்யாங்கிற இடத்துல ஆத்மாவை எப்படி சொல்லியிருக்கோம் சர்வ வியாபக சர்வ வியாபகமா சராசரேடு சர்வேடு ஆகையால் சராசரமான சகல பதார்த்தங்கள் இடத்தையும் சித்தமோ சைத்தன்யமோ அல்லது ஜடமான பதார்த்தங்கள் எங்கே சித்தக்தி ஜெகநாதம்யா ஜடசக்தி ஜடாத்மிகா ஏனத்ய உருத்ரா பிருதிவீசதா இந்த பரமாத்மாவனால இந்த ஆகாசமானது உக்ரமாக மேல இருக்கு பாருங்க சூரிய கிரணங்கள் வர பாருங்க எவ்வளவு உக்ரமாக இருக்கு மழை கொட்டும் பொழுது பார்த்தால் எவ்வளவு உக்ரமாக இருக்கு இந்த ஆகாசத்துல மனுஷனுக்கு அத்தியதிக பயத்தை கொடுக்கக்கூடியதான குரலாக ஆகாசம்னு சொல்றேன். வேத மந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது இந்த மனுஷனுக்கு ஆகாசத்தை கண்டா பயமப்பா சூரியன் வந்தா தலை விழிக்கிறா போல வெயிலாரு மழை கொட்டினா எப்ப இடி விழும் என்ன ஆகும்னு தெரியாது நம்மளெல்லாம் காப்பாற்றிக் கொள்ள முடியுமான்னு தெரியாது. மதராசுல மழையை பத்தி யாரும் பேசப்பாது இதனால ஊர்ல எல்லாம் போய் பார்த்தாலே ஆனால் கழுத்த அளவுக்கு செலவு இருக்கு இன்னும் மழை கொட்டி கொட்டேன் அப்படியே விழுந்துட்டேன். வருஷாவது அப்படி ஆகக்கூடிய இடங்கள்ல அதனாலதான் பார்த்து சொல்றேன். அதே பயம் ஆகாசம் கண்டா பயமா இருக்கு, நம்பப்படாதுங்கிற ஆகாசத்துல வசதியான பதார்த்தங்கள்லாம் இருக்கத்தான் இருக்கு. இருந்தாலும் மனுஷன் என்ன பண்ணும் எந்த சமயத்துல பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏனத்திய உருகுரா பிருத்திவி திருடா, அதே பூமத்தை பாருங்க திருடமாக இருக்கு. எத்தனை மனுஷன் இருக்கா, எத்தனை இது இருக்கு, அவ்வளவு வீட்டு இருந்தாலும் தாங்குறாட. இந்த காரணம் என்ன? ஏனா யாரால ஏதோ வாயுமான பூதான் ஜாயந்தே ஏன ஜாத்தா நிஜீவன் இந்த ஏனா தான் அங்கே போட்டுக்கோங்க. ஏன ஜாத்தா நிஜீவந்தி, அதனால எந்த ஒரு பிருத்திவியில் இருக்கக்கூடியதான சக்தியினால உலகத்தில் இருக்கிற மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்காளோ அப்படிப்பட்டதான ஜட பதார்த்தங்களுக்கும் ஒரு சொல். வெறும் சேதனமான பதார்த்தங்கள் மட்டும் நினைக்கிறார், ஜடத்துக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார். அந்தந்த பதார்த்தத்துக்கு அந்தந்த சக்தியை கொடுத்து கொண்டு வந்திருக்கார். எப்படி கண்ணுக்கு பார்க்கும் திறமையை கொடுக்கிறாரோ அப்படி பூமாதாவுக்கு தாங்கக்கூடியதான திறமையை கொடுக்கிறார். ஜலத்துக்கு வந்து தாகத்தை தணிக்கக்கூடியதான சக்தியை கொடுத்துருக்கார். அப்படி லோகத்தை எல்லா பதார்த்தங்களுக்கும் அது அதுக்கு என்ன சக்தியை கொடுத்தோ அந்த சக்தி. ஆகையால் எல்லாவற்றையிலும் பரமாத்மாவை கொடுத்து பூதேட்டு பூதேட்டு சராதரேட்டு சர்வேட்டு விசித்யா அங்கே இருக்கும் பொழுதே அதுலயே இருக்கக்கூடியதான பொருளை தனியாக பார்த்து மனதால பார்த்து இதுக்குள்ள இருக்கு ஜலம்னா அதை எடுத்து பார்க்கிறது. பாலும் ஜலமும் கலந்தாச்சு, பாலும் ஜலமும் கலந்தது சாதாரண செய்த பார்க்கறதுக்கு பாராகத்தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் எடுத்து ஒரு டம்ளர்ல இருந்து இன்னொரு டம்ளர் இருக்கு, இதுல ஜலம் கலந்துருக்கு நீங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்ன சுவாமி அது சின்ன இருக்கு. எவ்வளவு ஜலத்தை கலந்துருக்கு அது எப்படி பிரிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் அதோட ஊருமி தாதாத்மிய சம்பந்தமாக ஒன்னா ஆரோக்கியமான பதார்த்தங்களை ஞானத்தினால் பிரித்து மனதனால் டிஃபரன்சியேட் பண்ணி பண்ணினையானால் அடுத்த பாகம் தானா போயிடும். இல்லாதான பாகம் தானா போயிடும். தரம்னா அசைற பொருள், அச்சரம்னா அசையாத பொருள். ஜட பதார்த்தங்கள்ல இருந்தோ ஜட சம்யுக்த சேதன பதார்த்தங்கள்ல இருந்தோ சேதனத்தை பிரிச்சு. இப்ப மனுஷ்யாவிடத்திலிருந்து சேதனத்தை எப்படி பிரிக்கிறது? முதல் மனுஷ்யாவிடத்திலிருந்து சேதனத்தை பிரிக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தாலேயானால் மனுஷ்யாவிடத்துல என்ன இருக்கோ அதுல வந்து பிரிக்கணும். மனுஷ்யாவிடத்துல மனுஷன்னு நம்ம நினைக்கிற வாழ்க்கை என்ன இருக்கு? சுகம் துக்கம் இச்சா துவேஷம் புண்ணியம் பாபம் கவலைகள் சோகம் மோகம் பசி தாகம் இவையெல்லாம் மனுஷாடத்துல இருக்காது. நம்ம பார்த்தோம் இவைகளுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பெயர், அதுக்கு என்ன பேரு? சம்சார தர்மம். நீங்க என்ன சொன்னீங்களா, அவையெல்லாம் சம்சார தர்மங்கள். இந்த சம்சார தர்மங்களோட இருக்கக்கூடியதான மனுஷியாளிடத்துல இருந்து சாம்சாரிகமான தர்மம் இவாளிடத்துல இல்லை என்று நினைக்கிறது தான் சேதனாலான மனுஷியாளிடத்திலிருந்து ஆத்மாவை பிரிக்கும். இப்ப சேதனமான மனுஷன் இடத்துல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கான், பிறந்திருக்கான் இருந்திருக்கான் உழகான் பண்றான் கவலை பண்ணிட்டு இருக்கான் சுகத்தை அனுபவிக்கிறான் துக்கத்தை அனுபவிக்கிறான் சந்தோஷமா இருக்கான் சோகத்தோட இருக்கான் மோகத்தோட இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். இவைகள்லாம் சம்சார தர்மங்கள். இந்த சம்சார தர்மங்களோட கூடியிருக்கக்கூடியதான மானிடனிடத்திலிருந்து சம்சார தர்மங்கள் அவனுக்கு தேர்ந்ததல்ல, அவனானவன் கேவலமான ஒரு ஸ்வரூபம் என்று அறிந்து கொள்வதுதான் பிரதக் நிஷ்கர்ஷ. இவனிடத்திலிருந்து அது தனியாக பிரிக்கிறது. ஜட பதார்த்தங்கள்லிருந்து இது எப்படி பிரிக்கிறது? ஜட பதார்த்தத்துல சேதனமே தெரியலையே அதுல இருந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னு கேட்டேன். ஜட பதார்த்தமானது ஆத்மாவில கல்விதமாக இருக்கு. இழிஞ்சல்ல வெள்ளி எப்படி கல்விதமாக இருக்கோ அதே விதமான ஜட பதார்த்தங்கள் எல்லாமும் அதுல இருத்தல் என்று எது தோணுகிறதோ அது அதற்கு சேர்ந்ததல்ல. ஆனா அது எதற்கு சேர்ந்தது? இருக்கிற சுபாவத்துக்கு சேர்ந்தது. வளையல தங்கம் இல்ல, ஆனா தங்கத்தில் வளையானது கல்பிக்கப்பட்டது. தங்கத்தை வளையாட்டம் ஆக்கினேன், ஆனா இருந்தது என்ன? தங்கம் தான். அதே போல சைத்தன்யம் தான் குடமாக காணப்பட்டது. முதல்ல சைத்தன்யமானது மண்ணாக இருந்தது, இப்பொழுது சைத்தன்யமானது குடமாக ஆக்கப்பட்டது. சர்வ பதார்த்தங்களும் பிரம்மத்தினிடத்துல கல்பிதம். ஆகையால் ஜட பதார்த்தங்கள்ல கல்பிதமானது என்று அறிந்தால் ஜட பதார்த்தம் காணப்படாது. கிழிஞ்ச வெள்ளிய கிழிஞ்சல பார்த்த பிறகு மறுபடியும் வெள்ளி காணப்படுமா? காணப்படும். அதே விதமாக பயத்துல பாம்பு பயந்தவன் இது பாம்பு இல்லைன்னு பார்த்தா என்ன கையோ பெருங்காயிருக்கான். அதே விதம் பாம்பு அனுமையா இருந்தது. ஆகையால் ஜடமான பதார்த்தங்களை பிரித்து பார்த்தால் என்ன இருக்கும்? அது அதுக்கான சின்மாத்திரம் தெரியும். ஆனா சரீராதிகளுக்குள்ள ஒரு மனுஷனிடத்துல நீங்க பார்த்தால் அப்ப என்ன ஆகும்? சாம்சாரிக தர்மங்கள் ஆனது போகும். நமக்கு சரீரம் மறைஞ்சு போயிடாது. சரீரம் இருக்கும், ஆகாரம் இத்தியாதிகள் தான் இருக்கும். ஆனா உண்மையான சுரூபம் சாம்சாரிக தர்மரகிதமான ஆத்மா அப்படிங்கிறது நமக்கு அர்த்தம். இதுதான் பிருதக் நிஷ்கர். பிருதக் நிஷ்கர்ய ஏகம் ஆத்மா தத்துவம், சகல ஜட பதார்த்தங்களுக்கும் அதிஷ்டானமாக இருப்பது ஒரு ஆத்ம தத்துவம். ஆயால் ஜட பதார்த்தங்களில் காணப்படக்கூடியதான அநேகத்துவமானது பொருள். முன்னால விதிதா விதிதாத்தியம் அந்நேசங்கிற இடத்துல விதித்தம்னு எதை பார்த்தோமோ அது பரிச்சின்னம் பிரதியோகி அநேகம் அசுத்தம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அந்த விதித்தமான ஜட பதார்த்தங்களோட பிரிச்சோமே ஆனால் அது எப்படி ஆடும்? ஏகம் ஆத்ம தத்துவம்னு ஆச்சு. அதான் ஜட பதார்த்தம். பிறகு சைத்தன்யமான தோணக்கூடியதான மனுஷ பிராணிகளிடத்திலிருந்து ஆத்மாவை பிரித்தால் என்னாகும்? சர்வ சம்சார தர்மைரத்ருஷ்டம், சம்சார தர்மங்களான சோகம் மோகம் பசிதாகம் இப்படிப்பட்டதான கவலைகளின் சுகம் துக்கம் இவைகளோட சம்பந்தப்படாத ஆத்மா. இத்தனையும் நமக்கு காணப்படுகிறது, ஆனா அத்தனையும் அதோட சம்பந்தப்படல. கயத்துல பாம்ப பார்த்தான், நடுங்கினான், ஓடினான், உடம்பு வேட்டு பொட்டிட்டு கட்டினான், முடிச்சுட்டு பார்த்தா இங்க நடுமா ஒண்ணுமில்லை. இவ்வளவு இல்லாத பாம்புக்கு இவ்வளவு பயந்து ஏன்னார்? அது இருக்கு நினைச்சேன். அதே விதமாக நமக்கு ஏற்படக்கூடியதான சம்சார தர்மங்கள் எல்லாம் இந்த சரீரத்தையும் மனசையும் நான் என்று கருதினது தான். அது இல்லை என்று தெரிந்து கொண்டோமேயானால் ஆத்மா சுத்தப்படும். ஆகையால் சம்சார தன்மை ரத்ருத்வம் அப்படிப்பட்டதான சைதன்யத்தை ஆத்ம பாவேன உபலப்யா, இதுதான் என்னுடைய ஆத்மா அப்படின்னு அந்த ஆத்ம பாவத்தினால் அறிந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தம் மட்டும் விசித்தியால் என்றது எப்படி வந்தது அர்த்தத்தை சொல்லி விசித்தியான மூலத்தில் இருக்கு நீர்பாட்டுக்கு இந்த அர்த்தம் சொல்றல. இது வையாகரணன் கேட்கற கேள்வி, அவனுக்கு பதில் சொல்றது அநேகார் தத்வா தாதுனா. இது விசித்தியாங்கிற தாதுவானது சின்சயனேங்கிற தாதுல இருந்து வந்ததான ஒரு பதம். இது சயனம்னா யஜ்யம் பண்ணின்னு அர்த்தம். சினோதி சினோதி பிரம்ம காமஹா அப்படின்னு சொல்றாரு. சின்னுங்கிற தாதுவுக்கு சயனம் அக்னிபூர்வகமாக ஆகுதி கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன பண்ணிருக்கார்? ஞானாக்னி பூர்வகமாக பிரபஞ்சத்தை ஆகுதி கொடுத்தல் அப்படிங்கிற அர்த்தம். இந்த இடத்துலயும் அதே டயனம்ங்கிற ஒரு அர்த்தம். ஆனா இங்க வெறும் பௌதிக அக்னி இல்ல, ஞானாக்னி. இங்க பௌதிகமான புரோடாச்சாரியெல்லாம் பவம் பண்ணல. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பூமியாதி அவனி பர்யந்தம் இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களையும் ஹோமம் பண்ணி கொடுத்துருக்கள். அங்க உள்ள இருக்கக்கூடியதான இந்த சித்துல ஒரு ஞானாக்னியினால சம்விதத்தினியில எல்லாவற்றையும் ஹோமம் பண்ணி கொடுத்துருக்கள். ஆயாலும் இது சிங்கிற தாதுவுக்கு அர்த்தம் வரும். ஆனா இங்க என்ன அர்த்தம் சொல்லிருக்கேன்? அந்த அர்த்தத்தை மறந்து வச்சு இங்க என்ன விசித்தியாரு சொன்னா பிரிச்சுன்னு அர்த்தம் பண்ணி. முன்னால என்ன அர்த்தம் சொல்லிருக்கேன்? பவம் பண்ணிங்கிற அர்த்தம் தான் பாணினி சொன்னார். உள்ள இருக்கக்கூடியதான சம்மீதனியில சகல தத்துவங்களையும் ஹோமம் பண்ணி தத்வாதீதமான நிலையில் நில்லுங்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது நான் இப்பொழுது என்ன அர்த்தத்தை சொல்லிருக்கேன்? பிரிச்சுங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லிருக்கேன். இந்த அர்த்தம் சிங்கிற தாதுவுக்கு என்னமா வரும் அப்படின்னு தங்களுடைய கேள்வி. சமாதானம் என்ன? தாது நாம் அநேகார் தத்வா. தாதுவுக்கு ஒரு அர்த்தம்னு பாணினி சொன்ன அர்த்தம் மட்டுமல்ல, பாணினி என்ன சொல்லிருக்காரு தாதுவுக்களுக்கு? லோகத்துல பிரசித்தமாக இருக்கிற அர்த்தத்தை கூறுகிறேன், ஆனா தாதுவுக்கு வேற அர்த்தம் சொல்லப்படாதுன்னு கிடையாது. இப்படிப்பட்டதான அர்த்தங்கள் பகவான அர்த்தங்கள் வேதங்களில பிரசித்தமா இருக்க அயலத்து அர்த்தங்கள். அநேகார் தத்வா தாதுவுதாம் சின்ன எனக்கூடியதான தாதுவுக்கு அதே கர்த்தம் இருக்கு. இந்த அர்த்தத்தை எடுத்துக் கொண்டிருக்கேன். நபுனா சித்வா இது சம்பவதி விரோதா என்ன சொன்ன அர்த்தத்தை எடுத்துட்டு உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிடுது? அது சித்வான்னு சொன்ன எங்கே பண்ணின்னு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் ஏன் எடுத்துக்கூடாது? நீங்க நபுனஹா சித்வா இது சம்பவதி எங்கே பண்ணி நீங்க வராதப்பா அசம்பவா. ஏன்னா இது சைத்தன்யத்துல எதை ஆகம் பண்ண போறேன்? இடத்தையும் வேற இன்னொரு பதார்த்தையும் ஆகமா பண்ண போறேன். அந்த அர்த்தம் சொன்ன அர்த்தம் பொருந்தல. ஆகையா பிரயோகானுசாரியா வேற அர்த்தம் விசாரம் பண்ணி அத பிரயோகம் இருக்கிறதால இந்த அர்த்தம் பண்ணிடலாம். நியாயமா சிங்குங்கிற தாத்துவுக்கு சாத்வர்த்தம் பாணியை சொன்ன அர்த்தம்னா அப்படித்தான். விரோதா தீரா அப்புறம் பூதேஷு பூதேஷு விசித்தியா அது வரைக்கும் அது தீராஹா. தீராஹாள்னா என்ன அர்த்தம்? தைரியசாலிகள் ஸ்ரீமந்தா. தீராஹாள்னா தைரியசாலிகள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். புத்தியை தீட்டிக் கொண்டிருப்பவர்கள் அதனால பிரச்சோதய எங்களுடைய புத்தியை நல்ல வழியில் தூண்டிக் கொண்டிருங்கள் அப்படின்னு சவிதாவ தியானம் பிரார்த்தனை. யார? சூரியனை பிரார்த்தனை. சவிதான சூரியன் நடக்கிறது கதா. ஆனா சூர்யாவ சின்ன சைத்தன்யம் காயத்ரி இருக்கு. அப்பொழுது விசித்தியா பிரிச்சு தீராக அங்க தீராக தான் தீவந்தா யாரவா? விவேகினா. ஆத்மானாத்ம விவேகம் உள்ளவர்கள், விவேகிகள்னா விவேகம் உள்ளவர்கள். ஸ்ரீமந்த விவேகினா அவ யாரு எப்படி விவேகம் வந்திருக்கு? பிரதக்க நிஷ்கிருத்தியா ஜட சேதனமான பதார்த்தங்களை விட்டு சேதனத்தை தனியா பிரித்தவர்கள் அவள். அவளுக்குதான் தீமந்த தீரா அல்லது தீரா தீமந்த விவேகினா இனிவர்த்த பாக்கிய விஷய அபிலாஷா. இதென்னாச்சு ஜடபதார்த்தங்களையும் சித்தில இருந்தா தாவர சங்கமங்களே அவைகளை எத்திலையும் பிரிச்சு ஆத்மாவை யார் பார்க்கிறாளோ அவ யாருங்க? இனிமேல் அவளுக்கு பாக்கிய விஷயங்கள்ல ஒரு விதமான பற்றுதலும் இல்லை. ஏன்னா அது வரைக்கும் தான் இவனுக்கு லௌகிகமான விஷயங்கள்ல ஆச்சு. நல்ல பதார்த்தத்தை சாப்பிடணும், நல்ல வஸ்திரங்களை போட்டுக்கணும், நல்ல அழகா இருக்கணும், உலகத்துல எல்லாருக்கும் வசதியா இருக்கணும், பணம் இருக்கிறவனா இருக்கணும், நமக்கு கௌரவம் கிடைக்கணும், இவை எல்லாம் தோணும் பாக்கிய விஷயங்கள்ல. எது வரைக்கும்? யாவது ஆத்ம ஞானம் ஜாது. அது உண்டாச்சுன்னா இவ எல்லாம் ஒண்ணுமே தெரியல, இதெல்லாம் கணக்கிலே இல்ல. ஒரு சமுத்திரஸ்தானியமா இருக்கக்கூடியதான நிலைய பெற்றவனுக்கு ஒரு காவால் இருக்கக்கூடியதான ஜலத்தை போய் தொடுவானோவா? எப்படிப்பட்டதான ஒரு தரம். ஆகையாக்கூடியதான ஒரு சமுத்திரம் இருக்கு. அந்த சமுத்திரத்துல போய் நின்னலையானால் காத்துல இருந்து வந்ததான ஒரு சின்ன ஒரு துளி மேல பட்டதையானால் அபாரம் மகா சந்தோஷம் இந்திரன் நினைக்கிறான். அப்படி இந்திராதிகளுக்கு இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தமே அந்த பரமாத்மா சமுத்திரத்துல இருந்து மேல வந்ததான ஒரு துளி ஆனந்தம் இருக்கிறையானால் அப்பொழுது அந்த ஆனந்தத்தை அடைந்தவன் மற்ற லௌகிகமான விஷயங்களை போய் பார்த்தானா? நினைச்சியும் பார்க்கிறான். ஆயால் விவேகியனுடைய நிலை என்ன? விநிவிருத்த பாக்கிய விஷய அபிலாஷா. பாக்கிய விஷயங்கள் எது இருந்த போதிலும், எவ்வளவு வசதியா இருந்த போதிலும் அதுல ஒரு விதமான எண்ணமும் இல்லாதவர்கள், அடியுடன் போக்கப்பட்டவர்கள் அவர். ஆயால் உயிரோடு இருக்கும் பொழுதே, அல்லன் முத்தாளாக இருக்கும் பொழுதே அவளுக்கு பாக்கியமான விஷயங்கள் ஒரு விதமான ஆசையும் இல்லாமல் நிற்கிறார்கள். ஆசை இல்லைங்கிறதுனால வெறுப்பும் இல்ல, வந்ததான் தள்ளியும் விடுறதில்ல, வந்ததேன்னு சந்தோஷமும் படுறதில்ல. ஏன்னா இவைகளை கேரே பண்ணல, அவளுக்குள்ள இருக்கக்கூட குங்கான குங்க விடயண தத்வரோபி பிரம்மாவலோகன தியம் நஜாதியோரி. எத்தனை விஷயங்கள் இருக்கட்டும், உள்ள இருக்கக்கூடியதான இந்த பெருகி கொண்டிருக்கக்கூடியதான அமிர்த சமுத்திரம் அப்படின்னு முதக்கி கொண்டிருக்கான உள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தத்தில் இவன் ஆனந்தத்துக்காக வேற வழியில போக வேண்டாம். எப்படிப்பட்டதான பொருளும் அவனுக்கு அது வசதியாவே காணப்படல. 100,000 ரூபாய் இருக்கிறவனுக்கு 5 பைசா கீழ் விழுந்து அதை நினைக்கிறானா அவன்? இல்ல, அவருக்கு அவ்வளவு கொட்டி கிடக்குற அது விதமா ஆனந்தமானது, ஆனந்த கனமா அவன் இருக்கான். ஆகையால் இதை கேரே பண்ணல. ஆகையால் இனி விருத்த பாக்கிய விட்டைய அபிலாஷா. அப்படி வாழ்ந்து கொண்ட அந்த மகான்கள் ரேத்யா மருத்வா அஸ்மா லோகாது சரீராது அனாத்ம லட்சணாது யா விருத்வ மமத்வ அகங்காரா சந்த மருத்துவான ஆஃப்டர் டெத் அர்த்தம் பண்றேன். இங்க அப்படி இல்ல, அஸ்மா சரீராத் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான அனாத்ம லட்சணாது. இந்த சரீரம் வந்து அனாத்மா எல்லாருக்கும் தெரியும். இந்த அனாத்ம ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான சரீரத்திலிருந்து வியாவிரத்த மமத்துவ அகங்காரா. இந்த சரீரத்தை நம்மளோட கட்டி வைக்கிறது ரெண்டே ரெண்டு, அது என்னது? அகந்துவம் மமத்துவம். இந்த சரீரத்துல எங்க வந்தாலும் நான் நான் நான் அப்படின்னு ஒண்ணு வரும். பிறகு இந்த சரீரத்துக்கும் உலகத்துக்கும் நம்மளை கட்டி போடுறதுன்னா எனது எனது, இது அகம் மம. எது வந்தாலும் நான் சௌக்கியமா இருக்கணும். எந்த ஒரு முயற்சி தாங்கள் எடுத்திருந்தாலும் அந்த முயற்சினால உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். எந்த பதார்த்தமானது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையோ அந்த பதார்த்தம் அடியோட அழியும். எந்த பதார்த்தமா இருந்தாலும் அதோட நமக்கு சந்தோஷம் இல்லைன்னா தூக்கி போட்டுறது. பால் பாயிண்ட் பேரா ரீபிள் எழுதுற வரைக்கும் பத்திரமா சென்று எழுதுறது நிறுத்தி விடுத்து என்ன பண்றேன்? அது குப்பைன்னு எடுத்து தூக்கி போட்டுறது. என்னையா இந்நேரம் எழுதுறதுக்கு உனக்கு நான் சகாயப்பட்டேன்னு இந்த வசதியா நினைச்சிட்டு இருக்கேன், இனிமேல உன்னோட எனக்கு பிரயோஜனங்களை தூக்கி போட்டேன். இது மனுஷன் அப்படி லோகத்துல எந்த பதார்த்தமா இருந்தாலும் சரி, அது எனக்கு இஷ்டம் என்று இருக்கணுமே ஆனால் எனக்கு சுகத்தை அளிக்குமையானால் அது எனது, சுகத்தை எனக்கு அளிக்கலைன்னா அது எனதில்லை. உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் என்ன? மமதா பூர்வமான ஒரு சம்பந்தம் இந்த மமத்துவம் வந்து. அதே போல இந்த சரீரத்துல நமக்கு என்ன ஒரு அபிப்பிராயம்? நான் எப்ப எடுத்து பார்த்தாலும் பண்ணினேன், நான் பார்த்தேன், நான் சாப்பிட்டேன், நான் உட்கார்ந்து இருக்கேன். இந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணமும், சரீரத்துக்கு வெளியில் இருக்கிற பொருள்கள மமதா என்னுடையது எனக்கூடியதான எண்ணமும், இந்த ரெண்டையும் விட்டவர்கள் எந்திரியமோனா சரீரமோ சரீர பாக்கியமான பதார்த்தங்களையோ இவைகளை பிரகாசிக்கிறவர் என்னுடைய அந்த சைத்தன்யம் இருக்கே, அது புத்தியோ புலங்களோ சரீரமோ சரீரத்துக்கு வெளியில் இருக்கிற பொருள்களையோ இதை பிரகாசிக்க கூடியதான பொருள். விளக்கும் பொருளை விட விளக்கானது வேறாரு. விளக்கு வேற, விளக்கப்பட்டதான கட்டப்படாத பதார்த்தங்கள் வேற. ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல இருட்டா இருந்தது, ஒரு பொருளும் புரியல, லைட்டை போட்டேன், லைட்டை போட்டதுமே வெளிச்சம் வந்ததுமே எல்லா பொருளும் விளக்கப்பட்டது. அந்த பொருள்கள் விளக்கப்பட்டதே தவிர அந்த பொருள்ல ஒரு பொருளா தீபம் அது வேற. அதே விதமா அந்த தீபஸ்தாரி சொப்பிரகாசம் அது இருக்கக்கூடியதான் ஒரு ஆத்ம சுரூபமா அப்படி இருந்துன்னு பூதேடு பூதேடு விசித்த தீரா அப்படின்னு எதை சொன்னேன்னா அதான் பிரேத்தியாங்கிற பதத்துக்கு அர்த்தம். சரீரத்துல ஆமமாபிமானத்தை விட்டவர்கள், அவமான சந்த அகங்கார அமகாரங்களை விட்டவர்களாக இருந்து கொண்டு தட்சன் அர்த்தம் பிராணம் போயிட்டு அர்த்தம் இல்ல. அதுக்கப்புறம் அபரிமிதமான மங்களமான ஒரு ஆத்மஸ்வரூபமா இருக்கான் அதை பத்தி சொல்லல. ஆனா ஜீவன் முக்தினாலே இங்க சொல்லப்படுறது மமத்துவ வியாபரத்த மமத்துவ அகங்காரா சந்தா இத்தியாச அவ அமிர்தா பவந்தி அமிர்தா அமரண தர்மா. இதுவரைக்கும் இவனுக்கு ஒரு பெயர் இருந்தது, அவனுக்கு என்ன பெயர் மர்த்தியன். இவனுக்கு என்ன பெயரு மர்த்தியன், மர்த்தியன் மனுஷ்யன் மரன் இவனுக்கே மர்த்தியன் வச்சேன். மரண யோக்கியதை உள்ளவன் அதனால மர்த்தியன் வச்சேன். மரண தர்மம்ங்கிறது உண்டு, எல்லோருக்கும் தெரியும். தெரியாத ஒரு டீமைகளை ஜாதஸ்தேகி துருவம் அதை நம்மளுடைய எஃபர்ட்ல போஸ்ட்போன் பண்ணிக்கலாமான்னு ட்ரை பண்றோம். ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணியோ ஏதோ ஒண்ணு பண்ணியோ கொஞ்சம் நாள் தள்ளி வைப்போமே அப்படின்னு அதை டிலே பண்ணணுங்கிறது இவனுடைய கருதியை தவிர எண்ணமே தவிர அதை ஜெயிக்க முடியாதுங்கிறது நல்லா தெரியும் அவனுக்கு. இருந்த போதுலையும் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கிறோம். ஏன் அவனுடைய நிலையே அது மரணம் பிரகிருதிஸ்டேட். ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான் அது ஒண்ணு மாங்கல்யம் மாவங்கல்யம் சொல்ல முடியாது. அவசியம் பாதி பாவானாம் பிரதீகாரோ பவேத்யதி. எது அவசியம் இருக்கோ அதையும் தடுக்க முடியுமையானால் இத்தனை கட்டங்களுக்கு ஆளா இறங்க மாட்டார்கள் நல ராம யுதிஷ்டரா. நல சக்கரவர்த்தியோ ராமனோ யுதிஷ்டரோ அவள்லாம் என்ன பைத்தியமா இத்தனை கட்டங்களையும் அனுபவிக்கிறதுக்கு அவளுக்கு அன்னைக்கே லைஃப் க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டான். எது அவசியமோ அது அவசியமா அனுபவிச்சுத்தான் ஆகணும். தஸ்மாத் அபரிஹாரியே நத்வம் சோசிது அர்ஹதி. எதை தவிர்க்க முடியாதோ பிராரப்த கர்மாவனால அதனால அழுது பிரயோஜனம் இல்ல, இப்ப நல்ல கர்மாவை பண்ணு அப்படிங்கிறார் பகவான் கீதை. அதே கட்டம் வந்துருக்குதுக்காக கவலைப்படப்படாது. கட்டம் வரும் காலத்தில் என்னை தாங்கக்கூடியதான ஒரு சக்தி என் மனசுல கூட அவ்வளவுதான் பார்த்துட்டு அது வரத்தான் வரப்போறோம். ஆயால் அப்படி இருக்கிறவ இவளுக்கு மரத்தியாள். இந்த ஆத்ம ஜானம் வந்த பிறகு என்ன அமரண கர்மா பிறவியது மரணம் எது கிடையாது. அதெல்லாம் சரீரத்துக்கு தான் குடம் இருந்ததையும் விளக்கு காட்டிட்டு குடம் உடஞ்ச பிறகு விளக்க காட்டி குடம் கீழே விழுந்திருக்கு சில்லு சில்லா ஆச்சுன்னு விளக்கு காட்டி அந்த விளக்குக்கு குடம் இருந்ததுனால ஒரு கௌரவமோ குடம் உடஞ்சதுனால ஒரு தாழ்த்தியோ ஏற்பட்டதோ அது காட்டுக்கு விளக்காத்தான். இந்த விளக்கு இருக்க தொட்டு தான் குடம் இருந்ததும் என்று அறிஞ்சேன், விளக்கு இருக்க தொட்டு தான் குடம் உடஞ்சதும் என்று நான் அறிந்தேன். ஆகிய ரெண்டு சமயத்திலும் விளக்கானது விளக்காகத்தான். அது மாதிரி சுப்பிரகாசி சுவாமியும் ஆத்மா அப்படின்னு தெரிந்து கொண்டு அமரண தர்மானா நித்ய விஞ்ஞான அமிர்த ஸ்வபாவாயேவ பவந்தி. நித்ய விஞ்ஞானமா இருக்கக்கூடியதான அமிர்த ஸ்வபாவங்களாகவே ஆகிவிடுகிறார்கள். ஆகையால் இருவேல வாழ்க்கை வர வேண்டியதில்லை. எதை கிடைச்ச பிறகு வேற இன்னும் வேண்டியது இல்லையா? ரெண்டாவது பதார்த்தத்தைய தோற்றமோ இல்லையோ அப்படிப்பட்டதான் பிரம்ம தர்மங்களம் பரம் அப்படிதான் மிக சிறந்ததான அந்த மங்கள ஸ்வரூபத்தை அவைய அவர்கள் அடைகிறார்கள். அந்த ஸ்வரூபமாக இருக்கிறார்கள். ஆய அமிர்த நித்ய விஞ்ஞான அமிர்தத்துவ ஸ்வபாவாக அதுல வேற சுவாவம் கிடையாது. மறுபடியும் ஒண்ணுல ஏக கனமான ஒரு ஸ்வரூபத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாம் கண்டம் முடிச்சிருக்கு. மூணாவது கண்டத்துல நம்ம தெரிஞ்சதான ஒரு விஷயத்தை நமக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக அனுபவத்துக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு அழகான ஒரு கதையை சொல்றது. பிரம்ம தேவேப்யோ விஜிக்கே சத்யஹ பிரம்மணோ விஜயே தேவா அமரியந்தா அப்படின்னு ஆரம்பிச்சு மூணாவது கட்டம் ஆரம்பிக்கிறது.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு 11 சூத்திரம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மணித்துவாதகர் திருவாசகத்துல முழுவதும் அன்பு ஒண்ணுதான் கேட்கிறார். ஒண்ணும் கேட்கல வேண்டாண்டார். வேண்டாது ஒன்று வேண்டாதுக்கு அன்பே மேவுதலே என்பது திருவாசகம். திருவாசகத்துல அன்பு ஒன்றையே கட்டுது திருவாசகம். வேற நூல்கள்லாம் பல வகையாக கேட்பார்கள். இந்த திருவாசகத்துல கேட்டது அன்புதான். அதனாலே அந்த அன்பு அயரா அன்புன்னு சொல்றாரு. மறவாமல் இருப்பது இடையரா அன்பு, அது அயரா அன்புங்கிறாரு. அது எதனால வரும் என்றால், செய்த உபகாரத்தை நினைக்க நினைக்க அன்பு அதிகம் உண்டாகும். செய்த உபகாரத்தை நினைக்க நினைக்க அதுக்கும் ஆன்மாவுக்கு எப்படி உபகாரம் செய்திருக்கிறார் என்று கேட்டால், அதிகாலத்திலே ஆணவ மனத்திலே சரீரம் இல்லாமல் கடந்த ஆன்மா கேவல திசையில், அப்படி சரீரம் இல்லாமல் கடந்த ஆன்மாவுக்கு கருணையினாலே இறங்கி சரீரத்தை தந்து அந்த கரணத்தை தந்து உலகத்தை தந்து போகத்தை தருகிறார். அது தனு கரண புகன போகம் என்று சொல்லப்படும். சரீரம் இல்லாமல் அறிவு இல்லாமல் கண்ணு இல்லாத குழந்தை இருட்டறையிலே கடந்தது போல கடந்த உயிருக்கு சரீரத்திலிருந்து உலகத்திலிருந்து போகத்திலிருந்து பொருள் இருந்து எல்லாம் கொடுத்துருக்கான். சரீரம் ஜெகுருமான் தந்ததா, இந்த உலகம் ஜெகுருமானுடையதா, உலகம் நம்மளது அல்லதே, உலகத்து பொருள் எல்லாம் ஜெகுருமானுடையது, உலகத்து பொருள் எல்லாம் ஜெகுருமானுடையது, அனுபவிக்கிற போகம் எல்லாம் ஜெகுருமானது, தரு தரணா போனா போகம் அத்தனையும் ஜெகுருமானுடையது. இத்தனையும் இந்த உலகி அதுக்கு மேல இந்த தவத்திலே உணர்த்த விட்டு தன்னை நினைக்க வச்சிருக்கிறான் பார், இது ஒரு பேரு உலகம். இந்த உபகாரத்தை நினைக்கும் போது மறக்க மறக்க வராது. அதனாலே அதுக்கு தான் அயலா அன்பு. அதத்தான் அந்த உபகாரத்தை சொல்லி உபகாரத்தை நினைக்க நினைக்க நினைக்க என்ன ஒரு அன்பு மறக்க முடியாது. அது தகாரக்காரமையால் இரவாத இன்ப அன்பு வேண்டித்து வேண்டுகின்ற பரவாமை வேண்டும். மீண்டும் பரப்புண்டே என்ன என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து வாடி அறவாணி ஆடும் போதும் அடியுங்கள் இருக்க என்றார் என்பது பெரிய புறம். அதனாலே சிவருமான எதனால் அடையலாம் என்றால், அன்பினாலே அடையலாம். அன்பினில் விளைந்த ஆரம்பு, அம்மையே அப்பா உப்பிராமையே அன்பினில் விளைந்த ஆரம்பு, தெளிவா சொல்லிச்சு அன்பினில் விளைந்த ஆரம்பு. அன்பு இல்லையானால் சிவம் தோன்றாது. சிவமும் அன்பும் வேறல்ல, சிவமும் அன்பும் வேறல்ல, அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறு அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார் என்பது திருமந்திரம். அதனாலே அன்பு ஒன்றையே விரும்பி வேறொன்றையும் விரும்பாது, அன்பு ஒன்றையே விரும்பி தவஞ்சுகின்ற ஞானிகள் கொஞ்சமாக இருப்பார்கள். அன்பு ஒன்றையே விரும்பி அதற்கு மேலே உலகத்தில் மற்றவர்கள் எல்லாம் வெவ்வேறு பொருளை விரும்பி தவஞ்சிவார்கள், சிவனை வேண்டுவார்கள். வெவ்வேறு பொருளை உலக பொருளை விரும்பி வேண்டுவார்கள். அதனால ஞானிகளாக உள்ளவர்கள் அன்பையே வேண்டுவார்கள், ஞானிகளாக உள்ளவர்கள் அன்பையே வேண்டுவார்கள். அந்த பக்கம் வந்துருச்சுன்னா, பக்கம் வந்துருச்சுன்னா வேற ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. இப்ப நமக்கு அன்பு இருக்குது, அந்த அன்பு போதுமா? ரொம்ப குறைந்த குறைந்த. இந்த அன்பு அதிகமாக என்ன பண்ண வேணும்? அன்பு சிவமானதுன்னு தான் வாங்குவோம். அந்த மாணிக்க வாசகரை நம்ம துறமங்கல சிவபிரகாசம் வாங்கி மாட்டாரு. நீ குருந்த மனத்தடியிலே சிவருமானத்திலே நிறைய அன்பை கொள்ளை அடிச்சுட்டியே சாமி, கொள்ளை அடிச்சுட்டு கொள்ளை என்ன புரியுதா? பெற்றுக்கொண்டா என்றால் கொஞ்சம் புள்ளை, புள்ளைன்னா ஏராளமான அன்பை சிவருமானத்துல வாங்கிக்கிட்ட. அந்த அன்பை எனக்கும் கொஞ்சம் குடிச்சாமி. பெரியவர்கள் பெற்றதை பகிர்ந்துதானே கொடுப்பாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் முதல் நூறு ஒரு முழுத்தவற்றுள் எல்லாம் தலையை திருவள்ளுவர் சொல்றாரே, அது போல வேண்டுகன் அடியன் மெய்யன் பனக்கு அருசை சிவனை அளந்தேன் அன்போ முறையோ முறையோ இறையோனை என்று அழுது செம்பொன் அம்பலக் கூத்தன் அருளால் பெற்ற அன்பினில் ஒரு சிறிது அடியனிற்கு அருளல் வேண்டும். நீயே போல நின்று பெருக்கிற்கு ஏற்றதன்று இட ஏறுகந்தேரிய பரிமாமேஸ்வர பண்ணிய வெத்தகர் திருந்திய வேத சிறப்பொருள் முழுதும் பெருந்துறை இடத்து பெருந்தி குறுந்தடி நிகழலில் கொள்ளை கொள்ளுவோயே, குறுந்துறை நிகழலில் கொள்ளை கொள்ளுவோயே என்பது நான்கு நான்மணி வாழ். அதனாலே அன்பு ஒன்றையே வேண்டினால் எல்லாம் தருவார். அவர் அன்பு ஒன்றுதான் வேண்டினார் மாணிக்க வாசகர், எல்லாம் கொடுத்துட்டார். தன்னுடைய செல்வம் முழுவதையும் கொடுத்துட்டார். இதை நினைச்சு பாருங்க, அன்பு ஒன்றைத்தான் வேண்டினாரு மாணிக்க வாசகர், எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டார். முதல் மந்திரி இப்ப மாணிக்க வாசகர் சிவபெருமான் பாண்டியனுக்கு மந்திரியா இருந்தாரா? பாண்டியன் மந்திரியா இருந்த போது பாண்டி நாட்டுக்கு மாத்திரம் மந்திரி, நம்ம சோழ நாட்டுக்கு மந்திரி இல்ல, பாண்டி நாட்டுக்கு மந்திரி. அந்த பாண்டிய நாட்டு பாண்டியனுக்கு மந்திரியா இருந்த பதவியை ராஜினாமா பண்ணினாரு. இப்ப சிவபெருமான் மந்திரியா வந்துட்டாரு. சிவபெருமான் எத்தனை உலகத்துக்கு ராஜனா? எல்லா உலகத்துக்கும் ராஜா. இப்ப எல்லா உலகத்துக்கும் முதலமைச்சர் மாணிக்கவாசகர். இத கேள்விப்பட்டிருக்கீங்களா? 224 கோணங்களுக்கு மாணிக்கவாசகர் தான் முதலமைச்சர். அதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல. ஒரு நாள் மாணிக்கவாசகர் வந்து சொல்லிட்டு போனார், நான் தான் முதலமைச்சர் அப்படி. அதனாலே நாயன்மார்களை எல்லாம் விட மாணிக்கவாசகர் உயர்ந்தவர் என்பது உங்களுக்கு ஓரளவு புரியும். அதனாலே அவரை போல பேர் பெற்றவர்கள் யாரும் கிடையாது. பாதவூர் ஐயன்போர் ஞானியுண்டோ வடங்கியனல் வாசகம் போல் நூறு உண்டோ, சீதமதி புடைந்த சிவன் போல நல்ல தெய்வம் உண்டோ, தில்லை போல் தளமும் உண்டோ, பூதிமணி அஞ்செழுத்து போல நல்ல பொருள் உண்டோ, சைவம் போல் சமயம் உண்டோ, சீதமது செந்தமிழ் போல் முடியுண்ட தேசத்தில் எங்குமே இல்லை இல்லை என்பது வாடகூர் அல்ல. அதனாலே மணிக்கவாசகர் என்ன கேட்டாரு? அன்புதான் கேட்டார். அந்த அன்பினால என்ன தந்தாரு? எல்லாம் தந்துட்டார். அதனாலே அன்பும் சிவமும் வேறல்ல. அதனால அன்ப கேட்டா சிவம் அதத்தான் இல்ல. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல், காண உள்ளத்தை கண்டு காட்டலின் கண்டு காட்டலின். சிவபெருமான் என்ன பண்ணுகிறான் என்றால், உயிருக்கு காட்டுகிறான், கண்ணுக்குள்ள இருந்து காட்டுகிறான், உயிர் அறிவோடு கலந்து கண்ணுக்குள்ள இருந்து காட்டுகிறான். அதோடு பொருளையும் பொருளையும் காட்டி பொருளையும் காட்டி காண வைக்கிறான். அது எப்படி நீங்க தெரியல? இப்ப விளக்கொலி இருக்குதுன்னு வச்சுக்க, நம்ம கண்ணுக்கு மாத்திரம் தெரிஞ்சு அந்த பொருள் இருக்கிற இடம் இருட்டில் இருந்தா வெளிச்சம் நமக்கு தெரிகிறது, பொருள் இருக்கிற இடம் இருட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்க தெரியாது. இந்த ஒளியானது நம்ம கண்ணுக்கு இருந்து பொருளிலே இருந்துச்சுன்னு சொன்னா பொருள் இருக்கு. இருளிலே பொருள் இருந்தது, நாம் வெளிச்சத்தில் இருக்கிறோம், இருளிலே பொருள் இருந்தால் பொருள் தெரியாது. அதனால அந்த ஒளி என்னமா இருக்க வேணும்? நம்ம கண்ணுக்கும் ஒளி இருக்க வேணும், அந்த பொருளிலே அந்த ஒளி இருக்க வேணும். இருந்தாதான் அந்த பொருளை காண முடியும். அதுபோல சிவபெருமான் என்ன பண்ணுகிறான் என்றால், கண்ணுக்குள்ளே இருந்து காட்டுகிறான் இது காண உபகாரம். அதுக்கு மேல பொருளையும் பொருளிலையும் கலந்திருந்து அதையும் காட்டுகிறான், இத காணும் உபகாரம், அதை காட்டு உபகாரம் என்று நூல்கள் சொல்லுவார்கள். காணும் உபகாரம் காட்டும் உபகாரம். அது எது போல என்றால், இப்ப சமைத்தான் சமைத்தல் ஒரு உபகாரம், சமைத்ததே பரிமாறுதல் ஒரு உபகாரம் உபகாரம். அது போல இரண்டு உபகாரம் எல்லாவற்றிலும் இரண்டு இரண்டு உபகாரங்கள் இருக்கும், இரண்டு இரண்டு உபகாரங்கள் எல்லாவற்றிலும் இருக்கும். அதுபோல காட்டு உபகாரம் காண உபகாரம் என்ற இரண்டையும் செய்கிறார். அதுதான் அத்துவதம். அத்துவதம்னா இப்ப சிவன் அறிவு வேறே, சிவன் அறிவு வேறு, சிவன் அறிவு வேறு, அற்ப அறிவு சித்தறிவு, சிவன் அறிவு பேரறிவு. இந்த இரண்டு அறிவும் கூடி பேரறிவு உள்ளவனாய் இருக்கிறவன் சித்தறிவு உள்ள ஆன்மாவோடு கூடி இருக்கும்னா இந்த ஆன்மாவை வாழ வைக்கிறதுக்காக அவன் முடியும். நம்மால அவனுக்கு கடுகளவு பிரயோசனம் கிடையாது. யாருக்கு? சிவபெருமானுக்கு நம்மால கடுகளவு பிரயோசனம் கிடையாது. அது பட்டினத்து சுவாமி சொன்னாரு, தங்க நகை நிறைய போட்டுருந்தா தங்க நகை, இப்ப நம்ம புலவனா இருக்கிறேன்னு வச்சுக்கோ, காதுல நல்ல குண்டலம், கழுத்துல செங்கிலி, கையில செங்கிலி, இப்படி எல்லாம் போட்டு பேசினா இவ்வளவு பேர் வச்சுவாங்க தெரியுமா? எல்லாம் நிறைய பணம் அனுப்புவாங்க, இந்த நம்பருக்கு பணமா அனுப்புவாங்க, புரியுது இல்லையா? அது மாதிரி அந்த ஆடை ஆவணத்துக்கு மதிப்பு தரு. அதை ஒரு புலவர் சொன்னாரு, மேலாடை இந்தி சபை புகுந்தால் இந்த மேதினியோர், மேலாடை உயர்ந்த ஆபரணாதி வஸ்திரங்கள் இல்லாம ஒரு புலவன் போனார்னா அவனை மதிக்க மாட்டாங்க. மேலாடை இந்த சபை புகுந்தால் இந்த மேதினியோர், நூலாயிரம் வடித்தாலும் என்னார் நுவல் பார்க்கடலோ, மாலானவரணி பொன்னாடை கண்டு தன் மகளை தந்தே ஆளாரம் என்பது தோலாண்டு பாடினார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு, இந்த திருப்பார்க்கடல் என்ன முடிச்சு தெரியுமா? ஒரு பெண்ணை பெற்றது மகாலட்சுமியோ, அப்புறம் நஞ்சையும் பெற்றது. அதே இந்த பொண்ணை யாருக்கு கொடுக்கலாம்னு பார்த்துச்சா, மகாவிஷ்ணு பொன்னாடை கட்டியிருக்கிறார், பொன்னாடை கட்டியிருப்பதனால அவருக்கு பொண்ணை கொடுத்துருச்சா. சிவபெருமான் குறித்தோலை கட்டிருந்தாரு, அதுக்குன்னு அவருக்கு நஞ்சை கொடுத்துச்சா. அது போல ஒரு மேலாடை இந்த சபை முகந்தார் இந்த வேணியோ, நூலாயிரம் படித்தாரு என்னார் நுவல் பார்க்கடலோ, மாலானவர் அணி பொன்னாடை கண்டு தன் மகளை தந்தே ஆளாரம் என்னது தோலாடை சுற்றார் அறந்தரக்கே நூறு புலவர் வாடினார். அது போல பட்டினத்து சுவாமி, பொன் நிறைய நாம் அணிந்திருந்தோமானால் அந்த பொன்னாலே நமக்கு பிரயோசனம் உண்டு, பொன்னாலே நமக்கு பிரயோசனம் உண்டு. அதுக்கு மேல போறவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப உபசாரம் கிடைக்கும். தங்கத்தில் ஆபரணம் மூட்டு பட்டு செலை கட்டி போனோம்னு வச்சுக்க, போராடங்கள்லாம் நமக்கு பெரிய உபசாரங்கள் கிடைக்கும். விளக்குதா இல்லையா? ஆமா, எவ்வளவு படிச்சிருந்தாலும் அடை ஆபரணாதிகள் உருப்படியா இல்லைன்னு வச்சுக்க மதிக்க மாட்டார். பொன்னாலே யாருக்கு பிரயோசனம்? தங்கத்தினால நமக்கு பிரயோசனம், நம்மால தங்கத்துக்கு பிரயோசனம் இல்லை. அதுபோல பெருமானே உன்னாலே எனக்கு பிரயோசனம், என்னால உனக்கு பிரயோசனம் இல்லை என்றார் பட்டின சுவாமி. பொன்னார் பிரயோசனம் பொன் படைத்தார் உண்டு, பொன் படைத்தவன் தன்னார் பிரயோசனம் பொண்ணுக்கு அங்கேயும் உண்டு, அத்தன்மையை போல் உன்னார் பிரயோசனம் ஏனதெல்லாம் உண்டு, உன்னை பெற்ற என்னார் பிரயோசனம் ஏது உண்டு காலத்தில் ஈச்சுடனே என்பது பட்டின சுவாமி பார்த்து. அதனால சிவபெருமானாலே நமக்கு பிரயோசனம், நம்மால சிவபெருமானுக்கு எல்லாரும் பிரயோசனம் கிடையாது. அவன் பிரயோஜனத்துக்கு அவர்கள் எல்லாருக்கும் அவன் நம்ம பிரயோஜனத்தில் ஒன்று கிடையாது. அவனால் தான் அவன் பிறவு நிமித்தம், நம்மால் அவன் பிறவு ஒன்று கிடையாது. ஆனால் அவனு பெருமையுடையவனாய் பிரமோஷனுக்கு அறியவனாய் இருக்கிற சுவாமியானவன் உயிர்ப்புடோடு கலந்து அப்பாடுகளாய் இருக்கிற உயிர்ப்புடோடு உலகத்தோடு கலந்து ஒன்றாய் கலந்து உயிர்களுக்கு காட்டியும் உயிர்களை உலகத்தில் வாழ வைத்து அதுக்கு அறிவை கொடுத்து அதுக்கு மற்ற எல்லா வகையான உபகாரங்களையும் பண்ணி உயிரை உயர்த்து. அந்த உயிரை உயர்த்துவதிலே உலகத்திலே இந்த அற்ப வாழ்விலே வாழ வைப்பது ஒரு உபகாரம். அது சாதாரண உபகாரம். அற்ப வாழ்விலே உலகத்திலே வாழ்வது என்று சொன்னால் மனைவி மக்கள் வீடு வாசலோட உணவு முதலான வசதியோடு வாழ்வு, அதுக்கு அற்ப வாழ்வு வேறு. தேவலோக வாழ்வு அற்ப வாழ்வுனா இந்த வாழ்வு இல்லை. பிரம்மபுருஷனுடைய வாழ்வே அற்ப வாழ்வா, பிரம்மபுருஷனுடைய வாழ்வே அற்ப வாழ்வு. நம்முடைய வாழ்வு சொல்லவே வேண்டியதில்லை. இது அற்ப வாழ்வு, இதுக்கு உபகாரம் பண்றான். இந்த வாழ்வுக்கு அவன் தான் உபகாரம் பண்றான். இந்த அந்த உபகாரம் பொது உபகாரம். அதற்கு மேல தன்னை நினையும்படியா செய்து நம்மை வழிபட தன்னை வழிபட செய்கிறான் பாரு, அதுதான் சிறப்பு. அதுதான் சிறப்பு. தன்னை நினைந்து வழிபட செய்கிறான்னா, நினைந்து வழிபட செய்கிறான்னா நம்ம மேல பிரிய வச்சு, நம்ம மேல பிரிய வச்சு வழிபடுகிற உயிர்கள் உயரும், வழிபடாத உயிர்கள் தாழும். மறுபடி பிறக்கும் இறக்கும் பிறக்கும் இறக்கும். அதனால வழிபடுகின்ற உயிர்கள் மறுபடி பரவாமல் சிவத்தோடு சேர்ந்து. அதனால்தான் வழிபாட்டை உணர்த்தி, ஆன்மாவை உணர்த்தி வழிபாட்டை தெரிந்து அந்த வழிபாட்டின் மூலமாக பாசநீக்கத்தை சொல்லி, பாசநீக்கத்தை சொல்லி வழிபாட்டின் மூலமாக பாசநீக்கத்தை சொல்லி அந்த பாசநீக்கத்தோடு அல்லாமல் அதுக்கு மேல அன்பு அயரா அன்பு செலுத்தப்படும் என்பதை சொல்கிறார். அயரா அன்பு, அயரா அன்புனா மறவாத, மறவாத அன்பு. அது இடையீடு இல்லாத அன்பு. அதுதான் திருவாசகத்தில் இடையறா அன்பு உனக்கு உலகத்தை நம்பி உழுவர் தந்தருடையாரே என்று கற்பது. அதத்தான் காணும் கண்ணுக்கு அந்த உபகாரத்தை சொல்லி சொல்லுகிறார். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்பு, உளம்ங்கிறது உயிர், காட்டும் உளம்போ. காண உள்ளத்தை, காண உள்ளத்தை உயிரை, உள்ளம் என்பது திருவையாளத்தில் உயிர் என்று பெயர். காண உள்ளத்தை கண்டு காட்டலில், கண்டு காட்டலில் அயலா அன்பின் அறங்களை சொல்லி அறங்களை செல்வேன். அதனாலே அறிவு செயல், அறிவு செயல் நினைவு எல்லாமே, நினைவு அறிவு செயல் எல்லாமே சிவனத்தையே செல்வம், சிவனத்தையே செல்வம். அவன் செய்த உபகாரத்தை நினைந்து அன்பு செலுத்துதல், அவன் செய்த உபகாரத்தை நினைந்து அன்பு செலுத்தல். அந்த உபகாரம் தான் அந்த ஆணவமலத்துல கேவல திசையில கிடந்ததுல உபகாரம் பண்ணினான். அப்புறம் சகலாபத்தையில கோஷாரம் பண்ணுகிறான், உபகாரம் பண்ணுகிறான். அதுக்கு மேல சுத்தாபத்தைக்கு கொண்டு போகும் உபசாரம். இப்ப கேவலத்திலிருந்து நம்மை சகலத்துக்கு கொண்டு வந்துருக்கிறான். கேவலத்திலிருந்து கேவலம்னா மலத்தோட மாத்திர கிடந்த சரீரம் இல்லாமே இப்போது உலகத்தோடு வாழ்கிறோம். மலத்தோடு சேர்ந்து உலகத்தோடு மும்மல, ஒரு மலத்தோடு இருந்தோம், இப்ப மும்மலத்தோடு சேர்ந்து வந்துருக்கிறோம். முதல்ல ஒரு மலத்தோடு இருந்தோம், இப்ப மூன்று மலத்தோடு இருக்கிறோம். மூன்று மலத்தோடு இருக்கும்போது சகல நிலைன்னு வேறு. இப்ப சகல நிலையில இருந்து மேல சுத்த நிலைக்கு போவோம். கேவலத்திலிருந்து சகலத்துக்கு வந்துருக்கிறவா இந்த மேல கீழே போகக்கூடாது, மேல போகும். இந்த மேல மேல போகணும். மேல போகிறதுக்கு என்ன பண்ணணும், வழிபட வழிபட வழிபட வழிபட சிவனை வழிபட வழிபட மேலேயே செல்லுகிறார். கேவலம் சகலம் சுத்தம், அப்படி மூன்று அவத்தைகள். அது கேவலாவத்தை சகலாவத்தை சுத்தாவத்தை என்று சித்தாந்த சாஸ்திரத்தில் சொல்லப்படும். அப்படி இந்த சகலாவத்தில் இருக்கும் போதுதான் அவன் சாக்கிரதையா இருக்கணும். சகலாவத்தில் இருக்கும் போது நம்ம இருக்கணும் சாக்கிரதையா இருக்கணும். சாக்கிரதைனா என்ன, சாக்கிரதைனா என்ன, ஆரிய கூத்து ஆடினாலும் தாண்டவ கூட காசு காரியத்திலே கங்கையடா தாண்டவ கூட என்றார் போல ஒரு பாக்கெட்ல படத்தை வச்சிருந்தானே என்னமா இருப்பார், அதிலே நினைவு, அதிலேயே நினைவு. அது போல சிவனிடத்திலேயே நினைவு இருக்கும். அதான் சிவனிடத்திலேயே நினைவு இருக்க வரும். அதுதான் நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் உயிர்ந்தாலும் உடித்தாலும் எமைத்தாலும் மன்றாலும் மலர்ப்பாலும் உருகாலும் மறவாத குன்றாத உணவு உடையால் தொண்டலாம் அந்த பாட்டு சொல்லுங்க. அந்த பாட்டுதான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் உயிர்ந்தாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் அலப்பாடும் உருவாலும் மறவாத குன்றாத உணவுடையார் தொண்டராம பொருளுக்கார் தொண்டர். அந்த பத்தராய் பணிவார் புராணத்துல சொல்றாரு. அதனாலே இப்படி மறவாத அன்பு, பேரன்பு மறவாத அன்பு அதிகரிப்பது, அன்பு அதிகரிப்பது. அது எப்படி அதிகரிக்கிறது, அடுத்த பிரதான அன்பு வளருவதற்கு காரணம் அன்பு வளர்தல். அது காயம் ஒளிந்தார் சுத்தனாகிய ஆன்மா சித்தியாரில் இந்த பதினோராம் சூத்திரத்துக்கு விளக்கம் பண்றாரு. காயம் ஒளிந்தார் சுத்தனாகி ஆன்மா காட்ட கண்டிடும் காட்ட கண்டிடும் தன்மை உடைய கண்ணுக்கு ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா போல ஈசன் உயிர்க்கு காட்டி கண்டிடுவன். இத்தை ஆயும் அறிவு உடையவனாய் அது இந்த உபகாரத்தை ஆராயும் நம்மை வாழ வைத்தவன் செவ்வொருமான. கண் கொடுத்தவன் செவ்வொருமான், அது மன்னகத்தே வந்து வாழச் செய்தாரே என்பார் மாணிக்கவர். மன்னகத்தே வந்து வாழச் செய்தாரே என்பார். அதனாலே இத்தை ஆயும் அறிவுடையவனாய் ஆயும் அறிவுடையவனாய் அன்பு செய்ய அந்நிலைமை இந்நிலையில் அடைந்த முறையாலே மாயையெல்லாம் நீங்கி அதன் மலரடிக்கு விழுப்பம் மாறாத சிவானுபவம் மருவிக்கொண்டே என்பது 11 சூத்திரத்துக்கு விளக்கம் பண்ணுகிறார் சித்தியார். அதனாலே இப்படி சிவனை மறவாத அன்பு உண்டாவதற்கு செயல் அந்த செயல்தான் சிவபூச செய்தல், சிவனடியால் ஊதுதல், சிவபுராணங்களை கேட்டல், சிவபுராணங்களை ஊதுதல், சிவாலய தரிசனம் பண்ணுதல், சிவ சம்பந்தமானதிலேயே தொடர்பு கொண்டே இருக்கும். அது 12 சூத்திரத்துல நல்ல தெளிவா சொல்றார். அதனாலே இப்படி மறக்கும் மனம் மடக்கும் மனத்தினை மாற்றி இம்மாவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் விருந்தடிக்கு விளையாத வந்தோம். என்ன பாட்டு பத்தியா? மறக்கும் மனத்தினை, மனம் எப்படிப்பட்ட தெரியுமா? நினைப்பும் மறப்பு உடையது, ஆனால் உலக பொருளை சாமானியமா மறக்காது. இப்ப தங்க ஒரு பொட்டி எங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம்னு வச்சுக்கோ, ஒரு 100 பவுன் 50 பவுன் இந்த ரூமுக்குள்ள வச்சிருந்தோம்னு வச்சுக்கப்பா, 100 பவுனை ஒரு பெட்டிக்குள்ள ரூம்ல வச்சிருந்தோம்னு வச்சுக்கோ, அந்த ரூம்லயே ஞாபகம் இருக்கும், அந்த ரூமே ஞாபகம் இருக்கும். அதாவது ரூமுக்கு பக்கத்துல போனான்னா பயமா இருக்கும், மூணு இதுவே இல்லையா, ரூம்லயே ஞாபகம் இருக்கும். தங்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, தங்கம் இருந்தால் அந்த தங்கம் இருக்கிற ரூம்லயே ஞாபகம் வரும், விளங்குதா? அதனாலே இப்படி மறவாமைக்கு காரணம் என்ன பண்றாய், மறவாதபடி நினைக்கும்படியான செயலிலேயே இருக்கு, நினைக்கும்படியான செயலிலேயே இருக்கு. அதுதான் இப்ப தீட்சை பெற்றவர்கள் எல்லாம், சிவ தீட்சை பெற்றவர்கள் எல்லாம் காரியம் என்ன பண்றாங்க, சிவபூஷையை பண்ணுகிறார்கள். பல பேர் அதோடு விட்டு விடுகிறார்கள். அப்புறம் அவங்க காரியத்தை பாக்குறாங்க, மற்ற உலகில் இல்ல, அவர்கள் துணியில பாக்குறாங்க, பார்க்க வேண்டியதான். ஆனால் சிலருக்கு இப்படி வாய்த்திருக்கிறது என்றால் எப்படியும் இவனை நினைக்கணும். அது அடியனுக்கு எப்படி பண்ணிருக்கிறான்னா, ஆண்டவை 1971 சமையடிச்சே விசேடிச்சு நிர்வாணிச்சு மூணு தீட்சையும் 1971 தேவகோட்டை தத்புருஷ தேசத்துல வாங்குறேன், தேவகோட்டை தத்புருஷ தேசத்துல கிடைச்சது வாங்கினே நல்ல கிடைச்சது. என்ன கிடைச்சது? சமய தீட்சு, விசேட தீட்சு, நிர்வாண தீட்சு மூணு 1971 அதுல ஒரு 29 இதுல ஒரு 49 வருஷமா பூஜை பண்றேன், 49 வருஷமா பூஜை, அக்னி காரியத்தோட பொங்கல் வச்சு பூஜை பண்றேன். இது திருவருள் தானே, சமாளிக்க செய்ய முடியாது. பூஜை எல்லாம் வெகுவர் விட்டவே வெகுவர் இருக்கிற வாக்கி வாக்கியால விட்டே வெகுவர் இருக்கிற தொடர்ந்து அந்த அனுட்டான பூஜைகளை செய்யறது சாமான்யம் இல்ல. ஏன்னா உலகியலில் அவ்வளவு ஈடு தொடர்பு இருக்கிறது, உலகியல துன்பம் இருக்கிறது, இவ்வளவுக்கு தெரியுமா? இதை கெடுக்கிறாப்புல, இதை மறக்கிறாப்புல நிறைய இருக்கு, நிறைய இதையெல்லாம் சமாளிச்சு ஜெயித்து மறக்கும் மனத்தினை மாற்றி ஆவிய வற்புறுத்தி வற்புறுத்தி சொல்ல போடுறாரு. சாதாரண உலக வழக்கல்கள் சொல்லு வற்புறுத்தின, அதை ஞானத்தில் அந்த வரியத்துல வைக்கிறார் பாட்டுல, மறக்க மனத்தினை மாற்றியும் ஆவியை வற்புறுத்தி என்ன பண்றது, பிறப்பில் பெருமான் விருந்தளிக்கு பிழையாத வண்ணம் பறித்த மலரோடு வந்துமை ஏற்று ராமுடியோ சிறப்பில் தீவனை திருண்டப்படா திருநீலகண்டம் என்பது திருநீலகண்டப்பதிவு. அதனால மனம் மறக்கும் ஏற்படும். ஆனா உலக பொருளை சென்று மறக்காது, சிவத்தை மறக்கும். உலக பொருளை மறக்காது, சிவத்தை மறக்கும். ஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்றால், எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும். இப்ப நாங்க காலையில பூசை பண்றேன், சாமி கிட்ட இருக்கிறேன், பாட்டை பாடுறேன், மந்திரம் சொல்றேன், சாமி கிட்ட நினைச்சுட்டு இருக்கேனா, அப்புறம் என்ன பண்ணுவேன் தெரியுமா, பொழுது கொஞ்சம் ஜாதகம் பார்க்கும். ஜாதகம் பார்க்கும் போது அவங்க சாமியை நினைக்க வைக்கிறது, இந்த மாதிரி மயிலாப்பூர் கபாலீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணு, அவங்க அவங்கள பக்கத்துக்கு வர சொல்றது, நீ வந்து கடம்பலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ண, நீ சோமசுந்தரருக்கு அர்ச்சனை பண்ண, நீ திருவாரூர்ல தியாகராஜருக்கு அர்ச்சனை பண்ண, நீ ராமேஸ்வரத்துக்கு போ, நீ கரூர் பசுமதி சொல்லுக்கு அர்ச்சனை பண்ண அப்படின்னு அவங்களை எல்லாத்தையும் வந்தவங்களை எல்லாத்தையும் கோயிலுக்கு போய் சொல்றது. அவை கட்டாயம் என்ன கேட்பான், வியாதிக்கார வியாதிக்கார டாக்டர் சொன்னா கேட்பான். இப்ப நாம மாமசத்தை விட்டுனா விட மாட்டார் டாக்டர் சொன்னாங்க. இப்ப நாம மாமசத்தை விடு, மாமசத்துங்கிறது பெரும்பாவம், எல்லா புண்ணியத்தையும் அழிச்சுக்கணும், அதுக்கு மேல பாவமே கிடையாது அப்படின்னு இப்ப சைவ முறையில் இப்படி சொன்னா கேட்க மாட்டான். விளங்குதா? டாக்டர் சொன்னான்னு வச்சுக்கோங்க, பரிகாரம் என்ன காரணம் தெரியுமா? எப்படியா கஷ்டம் அஞ்சிருந்தா தேவலாம், காரியம் நடந்தா தேவலாம் என்பதனாலே செஞ்சிருந்த 100 பேர் சொன்ன 99 கட்டாயம் செய்யறான், 99 பேர் கட்டாயம் செய்யறான். அதனாலே அவர்களை நினைக்க வைக்கிறேனா, காலையில நினைக்கிறேனா, அவங்களை நினைக்க வைக்கிறேனா, அப்போது நானும் நினைக்கிறேனா? அப்ப நான் ஜாங்கல் என்ன பண்றேன், இப்படி சிவபுராணத்தை விரிவுரை பண்ணி பல அன்பர்களை நினைக்க வைக்க, என்ன மறக்க விடாம வச்சுக்கிறாங்க, அது அவன் பெருமை மறக்க விடாம நினைக்க வைக்கிறார். அது திருவசைப்பாவை சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, நின்று இருந்து கிடந்து, நின்று இருந்து கிடந்து ஒன்றே ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க விட்டாய்.
3: திருவசைப்பாங்க நீ இருக்க விட மாட்டேன், நீ நினைக்க விட்டான்.
2: அதுதான் சிவனுடைய வேலை. என்ன தெரியுமா, யாராவது தன்கிட்ட ஆள் கிடைச்சுக்கிட்டாங்கன்னா சிவனுக்கு ஆள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். உண்மையான பக்தி உள்ள சிவனுக்கு ஆள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சமா தான் நீ எதுவான் ஜெய்வத்துல மத்ததுல நிறைய இருப்பான். விளங்குதா? உயர்ந்த கல்வி படிக்கிறவன் கொஞ்சமா தான் இருப்பான், 10வது 12வது படிக்கிறது 9 ரூபாய். அது போல சிவனுக்கு யாராவது ஆளு கிடைச்சிட்டான்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? சிவன் அவனை விடவே மாட்டான். பெரும்பதனா அடியார் பெயராத பெருமையினை என்பார் மாணிக்கவார்கள். அதனால அடியார்கள் நினைக்க வச்சுக்கிட்டே இருப்பான், நினைக்க வச்சுக்கிட்டே இருப்பான். அதை நின்று இருந்து கிடந்து நினைப்பது ஒன்று ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க மாட்டாய். கண்டுபிடி கற்றா போல் கதிர் விற்பி வரவும் இல்லாய். நன்றி போல் திருத்தலை நடைமுறை நம்பானே என்று திரு சேர்ப்பான். அதனாலே சிவபெருமானை நினைப்பது ஆச்சரியம், நினைப்பது பெரிய ஆச்சரியம். ஆக அது இப்படி முறையாக ஞானங்களோடு ஞானிகளோடு சேர்ந்து நினைக்கும் போது அதிகமான அறிவு உண்டா. தனியா நினைப்பது என்பது இந்த மாதிரி நூல்களை இந்த மாதிரி விஷயங்களை கேட்காதவர்களுக்கு நினைக்கிறது என்னமோ நினைக்கிறது. இப்படி கேட்கும் போது நன்றாக நினைவு உண்டாகும். அந்த நினைவினாலே அன்பு அதிகம் உண்டாகும். அன்பு அதிகமாச்சுன்னா சொல்லுவோம். இப்ப இவையெல்லாம் எதுக்கு செய்யறது? அன்பு அதிகமாவதற்காக. அதனாலே இப்படி நினைக்க வைக்கிறது மறக்க வைக்கிறது மனத்தின் இயல்பு. அதை மறக்க விடாமல் வற்புறுத்தி, மனத்தை வற்புறுத்தி இப்படி சிவ நூல்களோடும் சிவ ஞானிகளோடும் சிவ புண்ணியங்களோடு சிவபுண்ணிய காரியங்களிலேயே எப்படியாவது தொடர்புபடுத்திக் கொண்டே இருக்கிறோம். அதான் எத்தொழிலை செய்தாலும் ஏதவற்றப்பட்டாலும் புத்தர் மனம் இருக்கும் மனத்தை மித்தி இது காதி விளை ஆடி இரு கைவீசி வந்தாலும் தாதி மன நீர்க்குடத்தே தான் என்று ஒரு ஓமை சொல்லுவார் நம்முடைய பட்டேல் சுவாமி. அது எப்படி என்ன, ரெண்டு பேரும் செம்பத்தி செம்பத்தி தண்ணிக்கு போனா, செம்பத்தி செம்பத்தி வாய்க்காலுக்கு தண்ணிக்கு போனா, ரெண்டு பேரும் ஆளுக்கு 2 உடம், தலையிலே 1 உடம், இடுப்பிலே 1 உடம் கொண்ட ஒரு கையை வீசி விட்டுவார். தலையில சும்மா ஆடு வச்சு தலையில குடத்தை வச்சிருக்கிறா. ரெண்டு பேரும் அதே மாதிரி தலையில குடம் இந்த கையில ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வரா. செம்பத்தி செம்பதி எவ்வளவு இருக்கும் இல்லவா? அதனால அப்படி பேசிக்கிட்டே வரும்போது பேசிக்கிட்டே வராள வந்தாலும் அந்த குடத்திலே ஞாபகம் வரும். நடக்கும் போதும் பொருந்தி ஊன் வீக்கும் போதும் முறுக்குதல் கனிவாயார முயங்கினம் எழியும் போதும் திருக்கடா உடையனம்பா சிந்தையும் பாலராமே என்பது அதிவீரராம பாண்டியன் பாட்டு. அதனால எந்த வேளையிலும் மறவாமல் இருப்பது பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். அது சுந்தரபுர சுவாமி நாவுக்கு பழகி விட்டாராம், நாவுக்கு பழகி நாவு பழகிருச்சான். இவரு மறந்தா கூட நாவு சொல்லுவான், மற்றவா உன நான் மறக்கணும் சொல்லு நான் நமசிவாய், நாவு பழகிருச்சான். நமசிவாய நமசிவாய நாவு பழகிருச்சான். இவரு மறந்தா கூட நாவு சொல்லுவான். அந்த மாதிரி தொடர்பு தொடர்பு விடாமல் இருப்பது, தொடர்பு விடாமல் இருந்தால் மறவாமல் இருப்பார், தொடர்பு விடாமல் இருந்தால் மறவாமல் இருக்கலாம். அதனாலதான் அந்த உபகாரத்தை சொல்லி உபகாரத்தை சொல்லி அந்த உபகாரத்தை நினைக்கும் போது உனக்கு மறக்க வருவான். இப்ப தந்தை தாய் செய்த உபகாரத்தை மறக்க முடியுமா?
3: மறக்கிறவன் உலகத்தை நிறைய இருக்கும்.
2: தாய் தந்தை செய்த உபகாரம், தாய் தந்த உபகாரத்தினாலதான் நம்ம வாழ்கிறோம். அது ஒண்ணு சந்தேகம் இல்லையே. தாய் தந்தை விவகாரத்தினால்தான் நாம் வாழ்கிறோம். அதனாலதான் அந்த கிழக்கு தெரியாம சொன்னா அன்னையும் பிதாவும் நுண்ணறிவும் சொன்னார். தெய்வமா நினைக்க வேண்டாம், சாதாரணமா அப்பா அம்மாவை நினைச்சா கூட போகும், சாதாரணமா அப்பா அம்மாவை நினைச்சா போகும். முதலிலே காணப்படுகின்ற தெய்வம் மாதாவுதான், பிறகுதான் குரு தெய்வம். முதலிலே காணப்படுகிற தெய்வம் மாதா, அன்னையும் பிதாவும் நுண்ணறி தெய்வம். என்ன தாய் தந்தை வழிபாடு இல்லையானால் அவன் எவ்வளவு தவன் செய்தாலும் அந்த தவன் சித்திக்க, தாய் தந்தையுடைய திருவடியை பணங்கவில்லையானால் அவர்களை வழிபடவில்லையானால் இப்படியும் தாய் தந்தையை மாசத்துல ஒரு நாளைக்காவது பூஜை பண்ணிடும், பாத பூஜையை கட்டாயம் பண்ணணும். அப்படி பண்ணவில்லையானால் இந்த தவநெறியில் இருக்கிறவனுக்கு மற்றவர்களுக்கு பேச்சு இல்லையே, இந்த தவநெறியில் இருந்தவனுக்கு பூரணமாக தவம் பூர்த்தியாகும். அதை சொல்றாரு அந்த மார்க்கண்டையரை பத்தி சொல்றாரு. கட்சி இப்போது பிரபச்சரியத்துல ஒரு சின்ன பிள்ளைகள் எப்படி இருந்தாரு சொல்றாரு, அரணை முண்டி அறிஞ்சு சௌர்மான அரணை முண்டி அறிஞ்சு அண்ணா அன்பரை தாழ்ந்து, அடுத்த சொல்றாரு பத்தி அண்ணா அன்பரை தாழ்ந்து தங்கள் குறவனை வணக்கம் செய்து கோதரு முனிவர் தம்மை பரவி பயந்த மேலு பயந்த மேலன்னா பெற்றவர்கள் பயந்தானா பெற்றவர்கள் பெற்றவர்கள் பயந்துகிட்டு தான் இருக்கிறாரு. பயந்த மேலோ பாத பங்கயங்கள் சொல்லி பரமமா ஒழுக்கானாலும் ஏனி நான் பிறப்பினை போல் என்பது கண்டவராளம். அதனாலே உயர வேண்டியவன் வணங்குவன், உயர வேணுமானால் வணங்குவன் இடத்துல வணங்குவன். அது மாணிக்கவாசகர் சொன்னாரு, எல்லா இடத்துலயும் நீ இருந்து இருந்தானா உறுதியாக மாட்டேன், நீ உயர மாட்டேன், நீ உயர்ந்துட்டியா அப்படின்னு வாழ வணங்க வேண்டிய இடத்துல வணங்க வருது. மாணிக்கவாசகர் சொன்னாரு, பெருமானே நீ யதார்த்தமா இருக்கிற உனக்கு சூடுவாதையே தெரியல, அது சிவருமான சொல்லு சூடுவாதையே தெரியல, இந்த தேவர்கள்லாம் உன்னிட்ட வந்து வாழ்த்துறானே எதுக்கு தெரியுமா, அகவாதம் தான் உன்ன வாழ்த்துறான், வணங்குறானே எதுக்கு வணங்குறான் தெரியுமா, மற்ற பேரெல்லாம் அவனை வந்து வணங்குறதுக்காக உன்னா வணங்குறேன். நான் அப்படி அல்ல சாமி, இந்த பிறப்ப அது பாடு சொல்லிவிடும் திருவாசகம். வாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் உலகு தக்கம் கேட்டா வரம் கேட்டா பெருவானே உன்னை வணங்குன்றதுனால என்ன வந்து வணங்கணும்னு வர கேட்டா தக்க அப்புறம் கெட்டு போனேன் விளங்குதா. அது போல வாழ்த்துவதும் வாழும் மாணவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சுத்தமது கடமுறலும் தாரோய நாயடியின் பார்த்த பிறப்பு அறுத்துடுவார் யாரும் உன்னை பருவோம், நான் பிறப்பை அறுப்பதற்காக உன்னை வணங்குகிறேன் ஜாமி, என்னை யாராவது வந்து வணங்கணும் நான் உயரவனும் நான் கேட்கல. அந்த தேவர்கள் அப்படி கேட்கிறான் ஜாமி, தேவர்கள் என்ன பண்ற உயர்வதற்காக பதவியில கேட்கிற பதவியில ஆசை பிடிச்ச ஒண்ணு, அதனால பதவியை கேட்கிறான், நான் பதவியை கேட்கல பிறப்பு நீக்கு வாயிருந்து வணங்கிட்டு திருவாசகம். ஆகையினாலே இப்படி மறவாத அன்பினாலே பிறவாத பேற்றை பெறலாம், மறவாத அன்பினாலே பிறவாத பேற்றை பெறலாம், மறவாமல் இருப்பதுதான் பெருமுயல்னு சொல்லி இந்த சூத்திரத்திலே காண காணும் கண்ணுக்கு காட்டு உளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலே அயா அன்பில் அறவுகளை செல்மே என்பது இந்த பதினோரா கூத்தலாம். அது இன்னும் நிறைய சொல்லணும்னா அதுக்கு மேல பன்னிரெண்டாம் கூத்தலம் பெருசு, அதுல ஊரூரி சொல்லியிருந்தேன். பன்னிரெண்டாம் கூத்தலம் ரொம்ப முக்கியமான முடிந்த முடிவாக இருக்கு. பன்னிரெண்டாம் சூத்திரம் சித்தாந்தத்துல முடிந்த முடிவாக இருக்கு. பன்னிரெண்டாம் திருமுறை எப்படி சொல்லுதோ சிவ ஒளிவாட்டை வருடியார் ஒளிவாட்டை எப்படி சொல்லுதோ அந்த அப்படியே சொல்லுது. அந்த பன்னிரெண்டாம் சூத்திரம் சிவனடியார்கள் எப்படி இருந்தார்கள், பன்னிரெண்டாம் திருமுறையிலே சிவனையும் சிவனடியார்களையும் வழிபட்டார், அதை அப்படியே எடுத்துக்கொள்ளு. செம்மலன் ஒன்றாள் சேரலொட்ட அம்மலங்கடி அன்பரு மரி மாலர நேய மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அருணர் கொள்கை என்பது பன்னிரெண்டாம் சூத்திரம். பன்னிரெண்டாம் சூத்திரம் பெரிய விரிவுரை. அந்த விரிவுரையிலே முதலிலே திருவடியை சேர்வதற்கு உரிய ஆன்மா, திருவடியை சேர்வதற்கு உரிய ஆன்மா, திருவடியை சேர்வதற்கு ஆன்மா உரியது ஆனால் சேராமல் இருக்கிறது. சேராமல் இருக்கிறதுனா சேர விடாமல் தடுக்கிற ஒரு மூன்று ஆள் இருக்கிறாங்க, சேர விடாமல் தடுக்கிற மூன்று பேர் இருக்கிறார். அந்த மூன்று பேரையும் இப்படி நீக்குவது, மூன்று பேரையும் தடுத்து, மூன்று பேரையும் தடுக்க விடாமல் அவனை தடுத்து சிவனை சேருவது எப்படி. செம்மலர் போன்றால் சேரலொட்ட சிவந்த தாமரை போன்று இருக்கின்ற திருவடி கவலத்தை, சிவமான திருவடி கவலத்தை சேரவிடாமல் ஆன்மாவை தடுத்துக் கொண்டிருக்கிற ஆட்கள் மூன்று பேர். அந்த மூன்று பேர் யாராரு ஏன் தடுக்கிறான், அவனை தடுக்கிறவனை நாம எப்படி தடுப்பது, தடுக்கிறவன நாம் எப்படி தடுப்பது, அவனை எப்படி வெல்லுவது, அவனை வெந்து சிவனை எப்படி சேருவது என்பதை பற்றி பனிரெண்டாம் சூத்திரம் வழக்கமாக சொல்லி வருது. அதை பற்றி விரிவுரையிலே தெளிவாக ஒரு அன்பர்கள் கேட்டு திருவருளை பெறுவீர்களாகும்.

வாசிப்பு. பொன்மைய பொன்னிறோம், நீலங்கிறது நீலநிறம், நீல ஆதினார் ஆதினா முதலிய, பொன்மை நீலம் முதலியனா அப்ப மஞ்சள் சிவப்பு மற்ற நிறங்களையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வண்ணம்னு வருது பாருங்க, வண்ணம் என்பது நிறம். அப்ப இந்த பொன்மை நீலம் முதலிய வண்ணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்துருவோம். அப்படி அல்ல, அங்க வண்ணம்னு சொன்னது படிகத்தினுடைய வண்ணத்தை, படிகத்தினுடைய நிறத்தை. அப்ப எப்படி பொருள்கொள்ளணும்னா, பொன்மை நீலாதி ஆகிய நிறங்களை வண்ணம் பொருந்திட, பளிங்கினுடைய நிறம் பொருந்தி நிற்க, பளிங்கு அவற்றின் தன்மையாய் நிற்றல் போல, பளிங்கினுடைய நிறம் பிற நிறங்களை பற்றி இருக்க, பளிங்கும் அந்த பிற நிறங்களின் தன்மையா இருந்தது இல்லையா. பற்றியது எது? பளிங்கு நிறம் தான் பற்றியது. பிற நிறங்களை பற்றியது பளிங்கினுடைய வெண்மை நிறம். பளிங்கினுடைய வெண்மை நிறம் பிற நிறங்களை பற்றி நின்றவுடன் பளிங்கும் அந்த பிற நிறங்களின் மயமா இருக்கின்றது. அது மாதிரி சிவசக்தி அருவம் உருவம் முதலிய திருமேனிகளை தாங்கும் பொழுது சிவபெருமானும் அந்த திருமேனி மயமா இருக்கின்றான். சொல்ற சக்தி தன் பேதமெல்லாம் நின்மலன் தானா தோன்றி, தன்னுடைய சக்தி என்னென்ன பேதங்களை மேற்கொள்கிறதோ, அருவம் உருவம்னு என்னென்ன பேத வடிவங்களை தன் சக்தி மேற்கொள்கிறதோ, அந்த பேத வடிவங்கள் எல்லாம் நின்மலனும் தானாக கொண்டு விளங்குவான். நிலைமை ஒன்றாயே நிற்பன், தன் நிலைமையில் எந்த வேறுபாடும் இல்லாமல் தெரியாமல் நிற்பான். முன் அருட்சக்தி தன்பால் முகழ்க்கும் தான் முனையான் என்றே கருதப்படுகின்ற தன்னுடைய அருட்சக்தியின் இடமாகத்தான் அவன் எப்போதுமே தோன்றுவான். தான் முளையான் என்றே, இந்த இடத்துல ஆகன்னு ஒரு சொல் சேர்த்துக்கிடணும். தான் முளையான் என்றே, தானாக முளையான் என்றே, தானாக அருட்சக்தியை விட்டுவிட்டு தானாக என்ன செய்ய மாட்டான், எங்கேயும் தோன்ற மாட்டான். ஆக என்ற ஒரு சொல் வருவித்துரைக்காம்பாங்க பதவுரையில கீழே பாருங்க, தான் ஆக அடைப்பு குறிக்குள்ள போட்டுக்கான் பாருங்க. ஆக அதான் ஏன்னா சுவாமிகள் குறிப்புரையில் எழுதுறாங்க, கீழே குறிப்புரை பாருங்க, ஆக என வருவித்து உரைக்க, கீழே குறிப்புரையில் இருக்கு நான்காவது குறிப்பு, ஆக வென பிரிச்சுக்கோங்க, ஆக என வருவித்து உரைக்க. அந்த குறிப்பை பின்பற்றி நம்ம பதினாறாவது குருமூர்த்தியில் அதை சேர்க்கிறாங்க, அந்த இடத்துல அடைப்பு குறியில சேர்க்கிறாங்க. ஆக என்னன்னா எந்த இடத்துல நமக்கு எப்படி தெரியும், அதான் நம்முடைய குருமூர்த்தியுடைய பதவுரை நமக்கு துணை செய்கிறது. தானாக முளையான் என்றே, அருட்சக்தியை பிரிந்து தான் மட்டுமாக எந்த இடத்திலும் தோன்ற மாட்டான் என்பது கருத்து சுவாமியுடைய உரே பார். பொன்மை நீலாதிகளை தன் நிறமே பற்ற தானும் அத்தன்மைகள் அனைத்துமாய் தோன்றி வேற்றுமையின்றி நிற்கும் படிகம் போல, படிகம் பளிங்கு எல்லாம் ஒண்ணுதான். படிகத்தினுடைய நிறம் தான் என்ன பண்ணுது, பொன்மை நிறங்கிற பிற நிறங்களை பற்றுது இல்லையா, பற்றி அந்த நிறங்களா விளங்குது. அப்ப படிகமும் தானும் அந்தந்த நிறங்களா விளங்குற மாதிரி முதல்வனும் தனது சக்தியில் காணப்படும் அப்பேதம் எல்லாம், அப்பேதம்னா என்ன, போன வாடல சொல்லியிருக்கு அதனால அப்பேதம் எல்லாம்னாரு. என்ன பேதங்கள்? அருவம் அருவுருவம் முதலிய பேதங்கள். தனது சக்தியில் காணப்படும் அப்பேதம் எல்லாம் தானாக தோன்றி, அந்த அருவம் உருவம்லாம் தானாகவே விளங்கி வேற்றுமையின்றியே நிற்பன், தன் சக்தியினோடு வேற்றுமையின்றி நிற்பான். அவன் யாண்டும் சக்தியினிடமாகவே தோன்றுவான், யாண்டும்னா எப்பொழுதும், அவன் யாண்டும் சக்தியின் இடமாகவே தோன்றுவான் அன்றி தானாக வேறு தோன்றான் ஆகலான். அவன் சக்தியின் இடமா தான் தோன்றுவான், தானாக வேறு தோன்ற மாட்டான். ஆகவே அவன் சக்தியின் பேதமெல்லாம் தனக்கு கொண்டு விளங்குவான். அப்படி சேர்த்துக்கணும்தான் ஆகலான்னு கிடைக்க முடியுது என்பதான். வண்ணம்னு பாட்டுல சொல்லியிருக்கிறது படிகத்தினுடைய நிறம் தான் சொல்றாரு. வண்ணம் படிக நிறம் அதுதான் முக்கியமான கருத்து. அந்த ஏகாரம் தேற்றம், இந்த பாடலையும் ஏகாரம் தேற்றம் சொல்றாரு. என்ன ஏகாரம்? நிலைமை ஒன்றாயே நிற்பன், மூன்றாம் அடியில வருது பாரு. நிலைமை ஒன்றாகவே நிற்பன், ஐயப்பாடு அதுதானே, பல்வேறு வடிவங்களை மேற்கொள்வதனால அவன் தன் நிலையில் திரிந்து விடுவானோ அப்படிங்கிறது தானே, நிலையில் தெரிய மாட்டான், நிலைமை ஒன்றாகவே இருப்பான் அப்படின்னு அங்க தெளிவிக்கிறது. அதனால தேற்றம், ஏகாரம் தேற்றம். ஆக என வருவித்துரைக்க பார்த்தோம். இவை நான்கு செய்யுளானும் சிவ பேதவாதிகள் கூறும் கடாவை ஆசங்கித்து, சிவ பேதவாதிகள்னா லயசிவன் வேறு, அதிகார சிவன் வேறு, கோக சிவன் வேறு, ஒவ்வொருவரும் தனித்தனி சிவன் சொல்லக்கூடிய, இப்படி பேதப்படுத்தி பேசக்கூடிய பேதவாதிகள், அவர்கள் கூறும் கடாவை ஆசங்கித்து, அவர்கள் எழுப்புகின்ற தடையெல்லாம் வாங்கி பரிகரித்து அவற்றை நீக்கி மேலது சாதிக்கப்பட்டது. சிவபெருமான் ஒருவனே முதற் கடவுள் என்பது சாதிக்கப்பட்டது. தான் முதல் அதான் மேலது, தான் முதல் என்பது சாதிக்கப்பட்டது. இம்முத்திரத்து ஒன்பது செயலும் தான் முதல் என்றதனை வலியுறுத்தியவாறு, இந்த மூன்றாம் அதிகரணம் தொடங்கினதிலிருந்து இந்த செயல் வரைக்கும் இந்த ஒன்பது செயலும் என்ன நிலைநாட்டின, தான் முதல் சிவபெருமான் ஒருவனே முதற்கடவுள், ஏனையோர் முதற்கடவுளர் அல்லர் என்பதை இந்த ஒன்பது செயல்களும் சாதித்தன. அப்ப இன்னும் ரெண்டு செயல் வைத்திருக்கின்றாரே, அது எதற்காக வைத்திருக்கின்றார் அப்படின்னா, தடையும் விடையுமா வராது நமக்கு, இன்னும் நமக்கு நல்லா விளங்குவதற்காக வேண்டி

0: நல்லா விளக்கமா சொல்ற. சிவபெருமானுடைய பொதுவியல்பெல்லாம் சொல்றேன், சிவபெருமானுடைய பொதுவியல்பு அனைத்தையும் தொகுத்து சொல்றேன். அது கூட ரெண்டாம் சூத்திரத்தில் வர வேண்டிய செய்தி தான். ஆனா அந்த ஆசிரியர் கருணையோடு எங்கெங்கெல்லாம் வந்து சொல்லணுமோ அங்கெங்கெல்லாம் இயைவு பற்றி பிற செய்திகளையும் சேர்த்து சொல்வார். பிற செய்திகள்னா சித்தாந்தத்து சித்தாந்த செய்திகள் தான். அடுத்த சூத்திரத்துல சொல்லறதுக்குமே இப்ப எதுக்கு சொல்லணும்னு கூட விடமாட்டார். ஏன்னா முதல் நூல் எவ்வளவுக்கு சுருக்கமா நுணுக்கமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த வழிநூல் விரிவாது. ஆகவே பல்வேறு கோணங்களில் ஒரு கருத்தை கேட்டால்தான் அது நமக்கு புலப்படும். ஒரு தடவை கேட்டு நாம ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சு இது இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா பின்னால வந்து அதே கருத்தை பார்க்கும்போது நாம ஏற்கனவே புரிந்து வைத்திருந்தது தவறு அல்லது தவறு அல்ல என்றாலும் நாம ஓரளவுக்கு தான் புரிஞ்சு வச்சிருக்கோம், இன்னும் இதுல இவ்வளவு செய்தி இருக்கின்றதே அப்படின்னு நம்ம உணர வருவோம். அதனால இந்த ஆசிரியர் கருணையோடு என்ன செய்வார், இயல்பு பற்றி என்னெல்லாம் சொல்லணுமோ அங்கெல்லாம் அதை சொல்லி வைப்பார். ரொம்ப அற்புதமா சொல்லக்கூடியவர். அதான் இங்கேயும் சொல்ற என்ன அப்படின்னா, இந்த உலகம் யாரால் வந்தது, இந்த உலகம் வந்து எம்பெருமானுடைய அருளால் வந்தது அல்லவா. எம்பெருமான் வந்து சிவம் சக்தி என்ற அந்த இரண்டு நிலைகளை விளங்கி இரண்டு நிலைகளிலே விளங்கி அது வந்து அந்த போக வடிவம் கொண்டு தானும் தன் தையலுமாக கொண்டு அந்த போக மூர்த்தியாக விளங்காவிட்டால் இந்த உலகத்திலே படைப்பு என்பது எப்படி வந்திருக்கும் இல்லையா. அதை உணர்த்துவதற்காக தானே வந்து சிவலிங்க திருமேனியே இருக்கின்றது என்றெல்லாம் அருமையாக கூறினார். எந்த ஒரு பிறவியை எடுத்துக்கொண்டாலும் அந்த பிறவிக்கென்று ஒற்றுமை உண்டு. மனித பிறவினா அந்த மனித உடல் இப்படிதான் இருக்கும் இல்லையா. விலங்கு பிறவி அதுலயும் ஒவ்வொரு விலங்கு உடல்னா ஒவ்வொரு விலங்கு உடல் நாய் மாடுனா அது வந்து உடல் வடிவங்கள் தனித்தனியாக உள்ளன. நாய் உடல்னா இப்படிதான் இருக்கும், மாட்டு உடல்னா இப்படிதான் இருக்கும், மனித உடல்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பிறவிக்கு உடல் ஒற்றுமை உள்ளன. ஒற்றுமை இருந்தாலும் ஒவ்வொரு பிறவியிலுமே அது மனித பிறவியா இருந்தாலும் சரி நாய் பிறவியா இருந்தாலும் சரி அல்லது வேற விலங்கா இருந்தாலும் சரி தாவரத்துல என்ன தாவரமா இருந்தாலும் சரி இல்லையா, தாவரத்துல வந்து அது மட்டும் கொஞ்சம் விதிவிலக்குகளா இருக்கும். ஒரே தாவரத்திலேயே ஆண்பாலாவும் இருக்கலாம் பெண்பாலாவும் இருக்கலாம், அது ஒரு தாவரம் ஆண்பால் இன்னொரு தாவரம் பெண்பாலா இருக்கலாம், அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் அதிகமானது, அது ஒரு சிறப்பு வகையானது. நமக்கு நல்லா எளிதா புரியணும்னா விலங்குகள் மனிதர்கள் எடுத்துக்கிட்டோம்னா விலங்குகளையும் ஒவ்வொரு விலங்குக்கும் தனித்தனியா வடிவம் இருக்கின்றது. மாட்டு உடல்னா இப்படிதான் இருக்கணும், நாய் உடல்னா இப்படிதான் இருக்கணும், மனித உடல்னா இப்படிதான் இருக்கணும், ஒற்றுமை இருக்கு. மனித உடல் எல்லாமே ஒரு ஒற்றுமை உடையவை, நாய் உடல்னா ஒரு ஒற்றுமை உடையவை, ஆடு மாடு உடல்கள்னா ஒற்றுமை உடையவை. ஆனால் அந்த உடல்களிலும் ஆண் பெண் என்ற வேற்றுமை ஒவ்வொரு பிறவியிலுமே உள்ளது. ஆண் பெண் என்ற வேற்றுமையோடு படைத்துள்ளார் இல்லையா. அதான் எந்த ஒரு பிறவியிலுமே அந்த ஆண் பெண் என்ற வேற்றுமை அது அடையாளங்களில் அந்த வேற்றுமை காணப்படுகின்றது, குணங்களிலும் அந்த வேற்றுமை காணப்படுகின்றது. ஏன்னா ஆண் என்பது ஆண்மை குணம், பெண் என்பது அமைதி குணம் என்ற அந்த குணங்களிலும் அந்த வேற்றுமை காணப்படுகிறது, உடல் அடையாளங்களிலும் வேற்றுமை காணப்படுகிறது. எல்லா பிறவிகளிலுமே ஆண் பெண் என்ற வேற்றுமை காணப்படுகின்றது இல்லையா. இப்படி இருவேறு வகையாக இந்த உலகத்தை அவர் படைத்துள்ளார் என்பதை குறிப்பதற்கு சிவலிங்கத்தில் லிங்கம் என்று ஒரு வடிவம், பீடம் என்று வடிவம், இருவேறு வடிவம். சிவலிங்கம் ஒரு வடிவமா இல்ல, எந்த சிவலிங்கம் பார்த்தாலும் லிங்கம் பீடம் என்று இரண்டு வடிவங்கள் அங்கே இருக்கின்றன. இப்படி இரண்டு வடிவங்களோடு ஏன் சிவலிங்கம் விளங்குகின்றது என்று சொன்னார், இந்த உலகத்தை எல்லாம் ஆண் பெண் என்று இரண்டு பிரிவாக எம்பெருமான் படைத்து அதன் மூலம் இந்த உலகத்தை அவர் நடத்துகின்றார் என்பதை கண்கூடாக நமக்கு காட்டுகின்ற இந்த உண்மையும் உணராமல் இருக்கின்றார்களே என்று இறங்கி கூறுகின்றார் ஆசிரியர். இதையும் உணராமல் இருக்கின்றார்களே என்று சொல்லி அருமையாக பாடுகின்றார். சக்தியும் சிவமும் ஆய சக்தியும் சிவமும் ஆய தன்மை இவ்வுலகம் எல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உணர்குண குனியுமாகி வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார். ஓரார்னா அறிய மாட்டார்கள், ஆராயாமல் இருக்கின்றார்கள். அதாவது இறைவன் இவ்வாறு சக்தியும் சிவமும் என தன்னுள்ளே இருவேறு வகைப்பட்ட தன்மைகள் வைத்தலான் அன்றே வைத்தலால் அல்லவா பலவேறு வகைப்பட்ட உயிர் வடிவங்கள் அனைத்தும் குறியானும் குணத்தானும் ஆண் பெண் என அவ்வவ் யோனிக்குள் இருவேறு வகையாய் அடங்கி தம்முள் கூடி கழித்து வாழா நின்றன. சிவபெருமான் வந்து சக்தி சிவங்குற ரெண்டு நிலைகளை தனக்குள்ள வைத்திருப்பதால் அல்லவா பல்வேறு வகைப்பட்ட உயிர் வடிவங்கள், வடிவங்கள்னா உடல்கள், பல்வேறு வகைப்பட்ட உயிர் வடிவங்கள்னா பல்வேறு பிறவிகள் இருக்கின்றனவே அதை சொல்ற. அவையெல்லாம் எப்படி இருக்கு, குறியானும் குணத்தானும் குறியாலும் குணத்தாலும் உடல் அடையாளத்தாலும் ஆண் பெண்கிற வேற்றுமை தெரியுது, குணபாவத்தாலையும் வேற்றுமை தெரியுது. குறியானும் குணத்தானும் ஆண் பெண் என அவ்வவ் யோனிக்குள் இருவகையாய் அடங்கி தம்முள் கூடி கழித்து வாழா நின்றன. வாழா நின்றனா வாழ்கின்றன அர்த்தம் இல்லையா? அப்பர் சுவாமி சொல்றாங்க அலரான் இல்லே அப்படின்னு சொல்றாங்க. அலராமல் இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் கிடையாது, அலருவாயாக அப்படின்னு அர்த்தம். திருவாரூர் பதிவு சொல்றாங்க இல்லையா, எம்பெருமான் என்றென்றே ஏத்தான் இல்லே. ஏத்தான் இல்லைன்னா ஏத்தாமல் இல்லைன்னு பொருள் பண்ணக்கூடாது இல்லையா, ஏத்தின் இல்லே அப்படின்னா அதுக்கு பொருள். அந்த மாதிரி வாழா நின்றன, வாழ்ந்து வருகின்றன, வாழ்ந்து நிற்கின்றன பொருள். சிவபெருமான் சிவமும் சக்தியும் இரு நிலைகளை மேற்கொள்ள போய் தான் இங்க நம்ம அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இங்கேயும் ஆண் பெண்ணு சொல்லி சுவாமியும் அம்பாளுமாக ஆண் பெண் என்ற நிலைகளை மேற்கொள்ள போய் தான் நான் எல்லா பிறகுகளையும் ஆண் பெண் நிலையாக இங்கே உருவாகின்றன. அந்த சங்கல்பத்தினாலதான் இங்கேயும் உருவாகின்றன. இங்க உருவாகட்டும்பதுக்காக தான் அவர் அப்படி இருந்து காட்டுற, ஆனா அவர் யோகில இருந்து காட்டினாதான் இங்கேயும் யோகம் நடக்கும் எல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்காரு. இங்க தொகுத்து சொல்றாரு அவர்தான். இப்படியே ஈண்டு கூறி போந்த வாழ்வுகள் எல்லாம் சிவசக்தி மணந்ததனாலாகிய வாழ்வு, சிவமும் சக்தியும் மணந்ததனால் கணவன் மனைவி என்ற நிலையை மேற்கொண்டதனால் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா வாழ்வுமே நடக்கின்றன சொல்ற. வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம், அவளால் வந்த ஆக்கம் அவள்னு சொன்னது யாரு? ஆமா, அன்னை உமையன்னை சொன்னது. உமையன்னை சிவபெருமானை மணந்ததனால் இல்லையா, நமக்காக தவமிருந்து உமையன்னை வந்து சிவபெருமானை கரம் பற்றுகிறார் புராணங்கள் எல்லாம் பார்க்கின்றோம். ஏன்னா அப்பதான் உலகம் விருத்தியாகும், அதற்காகத்தான். ஆகவே இங்கு குறிப்போந்த வாழ்வுகள் எல்லாம், வாழ்வுகள்னா என்ன? இந்த உலகம் வந்து பஞ்சபூதங்களாக அவய பகுப்பு அடைந்து விளங்குவதும், அந்த உலகங்கள் தோன்றியிருந்து அழிவதும், அவற்றுக்கு ஒரு கர்த்தா உண்டுங்கிறதும், சங்கார கடவுள் தான் மீளவும் தோற்றிருக்க முடியும், இந்த மாதிரி இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் சிவமும் சக்தியும் மணந்ததனால உண்டானவை இல்லையா, வாழ்வு என்பது அறியப்படும். அது மாதிரி அச்சலாம் லிங்காங்க பகாங்கமாம்படி, அதாவது அச்சலாம் அப்படின்னா கருவெல்லாம் வந்து ஆண் வடிவம் பெண் வடிவம்னு ரெண்டு வடிவம் பெற்று விளங்கும்படி சிவமும் சக்தியும் என்ன நிலையை மேற்கொண்டிருக்கு சிவலிங்கத்தில்? பீட லிங்க வடிவம், பீடம் என்றும் லிங்கம் என்றும் இங்கு இரண்டு வேறு வடிவம் என்பதற்காக சொல்லப்பட்ட உப்புமை அவ்வளவுதான். சிவமும் சக்தியும் கொண்டருடைய பீட லிங்க வடிவமே அஞ்ஞனம் இருவேறு வகைப்பட வைத்ததனை, உலகத்தையே ஆண் பெண்ணு இருவேறு வகைப்பட வைத்ததனை அந்த பீட லிங்க வடிவமே கண்கூடாக அறிய செய்தல் சான்று என்பதா என்று பொழிப்புரை சொன்னார். இவ்வுலகமெல்லாம் ஒத்து ஒவ்வான் வருது, இரண்டாம் அடியில ஒத்து ஒவ்வான் வருது. அது என்னன்னு குறிப்புரையில சொல்றாங்க, விசேட உரையில ஒத்து ஒவ்வாமையாவது. ஒத்துன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வாமைன்னு சொல்றாங்க, அது என்ன அப்படின்னா அவ்வ பிறப்புக்கேயே வடிவங்கள் எல்லாம் ஒத்தும். ஐயா மனித பிறவியா, மனித வடிவம் பூரா ஒரு தன்மையா இருக்கு. விலங்கு பிறவியா, அது என்னது மாடு பிறவியா, மாடு வடிவம்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஆட்டு வடிவம்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அதான் ஒத்திருத்தல். ஒவ்வாது என்னன்னா அதுல ஆண் பெண் என்ற வேற்றுமையால் ஒவ்வாமல் இருக்கின்றன. அதான் ஒத்து ஒவ்வாமை, அதான் விளக்குறாங்க பாருங்க. ஒத்து ஒவ்வாமையாவது அவ்வ பிறப்புக்கு ஏன் வடிவங்கள் எல்லாம் ஒத்தும், குறி குணங்கள் ஒவ்வாது இருவேறு வகைப்படுது. குறி அதாவது ஆண் பெண் என்ற அடையாளம் வேறுபடுது, அதுக்கேற்றபடி குணங்களும் வேறுபடுது. அமைதி குணம் ஆண்மை குணம்னு குணங்கள் வேறுபடுது. அப்ப இங்க ஆண் பெண் சொன்னாலே அந்த ஆண் பெண் குறி உணர நின்றன, அந்த அடையாளங்கள் வச்சுதான் ஆண் பெண்ணு சொல்றாங்க. ஆண் பெண் என்பன குறி உணர நின்றன. சரி, உணர் குண குணியும் ஆகின்னு வருது பாடல, உணர் குண குணியும் ஆகி இரண்டாம் அடி கடைசியில வருது. அப்படின்னா என்ன அப்படின்னா உணரப்படும் குணங்களை உடைய குணியும் ஆகி, உணர் குணம்னா உணரப்படும் குணங்கள், அவர் இந்த குணங்களை உடைய குணியும் ஆகி அப்படின்னு அர்த்தம். எப்படி உணரப்படும் குணங்கள் அப்படின்னா இது அமைதி குணம். அப்போ அது வந்து பெண்ணா இருக்கணும், அந்த உடல் அடையாளமும் பெண் என்று காட்டுகின்றது. இது மாதிரி ஆண்மை குணம், இது ஆணா இருக்கணும். ஆகவே குணமும் அந்த குறியும் வச்சு என்ன சொல்றாங்க, இருவேறு வகைப்பட்ட குணங்களை உடைய குணிகள். ஆண் என்ற குணி இருக்கின்றானே அவனுக்குரிய உடல் அடையாளம் வந்து அவனுக்குரிய குணம், அப்புறம் வந்து அந்த ஆண்மை குணமும் இருக்கு. அதே மாதிரி பெண்ணுக்கும் அமைதி குணம் இருக்கு, உடல் அடையாளமும் இருக்கு. அது அவ்வ குறிகட்கேற்ப உணரப்படும் இருவேகை இரு வேறு வகை குணங்கள். இரு வேறு வகை குணம்னா என்னன்னு சொல்ல போறாரு, ஆண்மை குணம் அமைதி குணம் தான். இரு வேறு வகை குணங்களை உடைய குணியுமாகி, இரு வேறு வகை குணங்களுடைய ஆதலாவது என்ன, ஆண் எனப்பட்டனவெல்லாம் ஆண்மை குணமும், பெண் எனப்பட்டனவெல்லாம் பட்டனவெல்லாம் அமைதி குணமும் உடையனவாது. அதான் இருவேறு குணம். பெண்களும் வந்து எல்லா துறையிலும் ஈடுபடணும், காவல்துறை ராணுவத்துறைன்னு சொல்லிடுற காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இயல்புக்கு மாறானவை என்பது வந்து சிவபெருமானுடைய தத்துவத்தில் வச்சு உணர்த்துறேன். இல்லையா? சிவபெருமானே வந்து அந்த தத்துவத்தை வச்சு தான் உணர்த்துறாரு. ஏதாவது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே வேண்டுமானால் அந்த வலிமை வந்து இல்லைன்னு சொல்லல. பெண்ணு அமைதிக்குணம்னா வலிமை இல்லைன்னு சொல்லல. நம்ம புராணங்களை தான் படிக்கிறோம் இல்லையா வந்து, இல்லையா? அவர்களுக்கு வந்து வலிமை மிகுந்தால் அது பெரிய அளவிலே மிகுந்தது. தேவைப்படுகின்ற இடங்களில் மட்டும்தான் அது காட்டப்பெருமை ஒழிய அதுவே தன்னுடைய இயல்பாக கொண்டு அவர்கள் இருக்க மாட்டார்கள். அது இயல்புக்கு மாறானதுன்னு சொல்ற இல்லையா? இயல்புக்கு மாறானது நாம புரிஞ்சுக்கணும். ஆண் எனப்பட்டனவெல்லாம் ஆண்மை குணமும், பெண் எனப்பட்டனவெல்லாம் அமைதி குணமும் உடையனவாதல். அதுதான் இருவேறு குணம். அதான் இருவேறு குணங்களால் உணரப்படும் குணிகளாக விளங்குகின்றன. அமைதி குணம் வைத்து பெண் என்பது உணரப்படுகிறது, ஆண்மை குணம் வைத்து ஆண் என்று உணரப்படுகிறது. அதான் உணர் குணகுணி. உணர் குணகுணியுமாய்க்கு அதான் விளக்கம். இன்று குணி என்றது வாழா பெயராய் நின்றது. வாழா பெயர்னா அதுக்கு உரிய பொருள் அதை உணர்த்தல, சும்மா வெறும் பெயரா நிற்குதுன்னு அர்த்தம். அதான் வாழா பெயர். அதுக்கு உதாரணம் சொல்றாங்க பாருங்க, ரொம்ப நுணுக்கமான செய்திகள் இதெல்லாம். கரிகரம் பனி பணம் என்றார்கள். நமக்கு எதுவும் புலப்படாம கூட இருக்கலாம், ஒண்ணும் கிடையாது. கரி அப்படின்னா யானைன்னு அர்த்தம். யானைக்கு கரின்னு பேரும், கரி வள வந்த நல்லூர் ஊருக்கே பேர் வச்சிருக்காங்க. கரின்னா யானை, கரம்னா என்ன, அதனுடைய கைதான், தும்பிக்கை தான். இந்த கரிகரம்னு சொன்னா அதுக்கு பொருள் பாத்தீங்கன்னா கரியினது கரம், யானையினது தும்பிக்கைன்னு பொருள் பண்ணா அப்படி வரும். ஆனா கரிகரம்னு எதை சொல்லுவாங்கன்னா யானையே கரிகரம்னு சொல்லுவாங்க. ஆகவே அங்க கரம் என்றது வாழா பெயரா தான் நிற்கு. கரம் என்பது இந்த தும்பிக்கையை குறிச்சு, தும்பிக்கைங்கிற பொருள் அங்க தரல. தும்பிக்கைங்கிற பொருள் அதுக்கு இருந்தாலும் கரிகரம்னு சேர்ந்து வரும்போது அது யானைங்கிற பொருளை தான் தருகிறது. அதே மாதிரி பனி பணம்னு வருது. பனின்னா என்ற அப்படின்னா மூணு சொல்லி நீ போடுறோம், பனின்னு எழுதுறோம். இது பனினா ஒரு வேலை, ஒரு அலுவல் அப்படிங்கறத பனின்னு சொல்றோம். பனின்னா இன்னொரு பொருளை உண்டு, என்னன்னா ஆபரணம், நகைகள், அவற்றையும் பனின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்க வந்து அந்த பொருள், அந்த ரெண்டு பொருளுமே இங்க வரல. பனி என்பதற்கு பாம்பு என்று பொருள் உண்டு, அந்த பொருளும் இங்க வந்திருக்கின்றது. பணம் என்பது என்ன? பணம்னா வந்து நம்ம ரூபா நோட்டு சொல்றோம் இல்லையா. ஆனா இங்க பணம் என்பது என்னன்னா படம்னு அர்த்தம். பனினா பாம்பு, படம்னா பணம்னா அதை எடுக்கிற படம். பனி பணம்னா பாம்பினது படம் என்றதுக்கு பொருள். ஆனா அந்த பணங்கிறது அந்த அதனுடைய பொருள், அந்த படம்ங்கிற பொருள் அதை குறிக்கிற பணம் என்பது படம்ங்கிற பொருளை தரல. பனி பணம்னா பாம்பினது படம்னு பொருள் வரல, பாம்புங்கிற அர்த்தத்திலே இருக்கு. கரிகரங்கிறது யானையினுடைய துதிக்கைன்னு பொருள் தராம யானைன்னு இருக்கிற மாதிரி, பனிபணம்ங்கிறது பாம்பினது படம்னு பொருள் தராம பாம்புன்னே இருக்கு. அப்ப அதனோட கரமும் பணமும் பொருள் தரல, வெறும் பெயர்களாக நிற்கின்றன. அது மாதிரிதான் குணகுணியில வந்து குணி என்பது தனக்குரிய பொருளை உணர்த்தின, இது வெறும் பெயரா இருக்கு. அது எதை எதை குறிக்கிறதுன்னா ஆண் பெண் என்ற அந்த பொருளை, பொதுவான பெயர் பொருளைத்தான் தருகின்றது என்று அங்க வந்து அர்த்தம். அவர் தன்னுடைய குணங்களால் உணரப்படும் ஆண் பெண் அப்படின்னு அர்த்தம். குணகுணினா குணங்களால் உணரப்படும் குணி, அதாவது குணங்களால் உணரப்படும் ஆண் பெண். அமைதி குணத்தால் உணரப்படும் பெண், ஆண்மை குணத்தால் உணரப்படும் ஆண் என்று கொள்ள வேண்டும். சரி, அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம் சொன்னார. இந்த வாழ்க்கையெல்லாம் என்ன, இந்த வாழ்க்கை எல்லாம்னா என்ன வாழ்க்கை அது அப்படின்னா அருமையா சொல்றார். இன்று கூறி போந்த வாழ்க்கை ஆவன அப்படின்னா, உலகம் எல்லாம் அவயவ பகுப்புடையன ஆதலும், முத்தொழில் உடையன ஆதலும், கருத்தாவை உடையன ஆதலும், சங்கார கடவுளன் என்றும் தோன்றுவனவாதலும், அவனையே முதற் கடவுளாக உடையனவாதலும் என்னும் இவை. வாழ்க்கைனா என்ன? அவளால் வந்த வாழ்க்கை, சிவசக்தியாலே வந்த வாழ்க்கை. சிவசக்தி தவம் இருந்து சிவபெருமானை மணந்து அதனால வந்து உலக சிருஷ்டியெல்லாம் நடக்குது. சிவராத்திரி தத்துவம் அதுதான். சிவபெருமானை வந்து மீளவும் வந்து சார்ந்து உலகங்கள் எல்லாம் மறுபடியும் வந்து சிருஷ்டிப்படணும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியார் வந்து கடும் தவம் ஏற்று. சிவராத்திரி தத்துவம் அதுதான், ஆண்டவர்கள் தான் சொல்கின்றார். அப்படி சிவசக்தி சிவபெருமானை மணந்ததனால் அந்த சிவசக்தியினாலே வந்த ஆக்கம் தான் இந்த வாழ்க்கையெல்லாம். அதனாலதான் வந்து அவயவ பகுப்புடைய பஞ்சபூதமயமான உலகம் தோன்றியது. அந்த உலகம் தோன்றி இருந்து ஒடுங்கி மறுபடி தோன்றி இருந்து வருவதெல்லாம் சிவசக்தி மணந்ததனாலதான். சிவபெருமானதுக்கு கர்த்தாவா இருப்பதும் சிவசக்தி மணந்ததனாலதான். இது எல்லாமே வந்து சிவசிவம் சக்தியும் மணந்ததனால்தான் என்று அதுக்கு பொருள். இதனானே தான் முதலாதலை கண்கூடாக விளக்கும் முகத்தான். கண்கூடாகனா அந்த சிவாலயத்தில் உள்ள சிவலிங்கத்தில் பீடம் லிங்கம்னு ரெண்டு இயல்புகளை வைத்து அதன் மூலம் ஆண் பெண் என்ற இருவகை நிலைகளிலே உலகத்தை சுவாமி படைத்து நடத்துகின்றார் என்ற தத்துவத்தை கண்கூடாக உணர்த்துவதற்கு சிவபெருமானுடைய பொதுவியல்கள் தான் தொகுத்து சொல்லப்பட்டது. பொதுவியல்பு என்ன? தானும் தன் சக்தியுமாக விளங்குவான், உலகை படைத்து நடத்துவான், ஒடுக்குவான், மீள சிவசக்தியை மணப்பான், மணந்து மறுபடியும் படைப்பான் என்று அவனுடைய பொதுவியல்பெல்லாம் தொகுத்து சொன்னார். அதான் பொதுவியல். முதல்வனுக்குரிய பொதுவியல்பு அனைத்தும் தொகுத்து கூறப்பட்டன. அப்ப இவ்வளவுதான் சிவபெருமான் அப்படின்னு நாம நினைச்சிட கூடாது. ஆசிரியருக்கு ஒரு எண்ணம். அதனால இன்னொரு பாடல் அற்புதமா நமக்கு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, சிவபெருமான் வந்து அருவம் உருவம் எல்லாத்திலுமே எடுப்பான்னு சொன்ன இல்லையா, ஆனா எதுலையும் அவன் வந்து அகப்பட்டுக் கொள்ள மாட்டான், எதன் வண்ணமாகவும் தான் மாறிவிட மாட்டான். அந்த ஆன்மாவுக்கு ஒரு தன்மை உண்டு, சார்ந்ததன் வண்ணமா விளக்குவது. அந்த தன்மை சிவபெருமானுக்கு கிடையாது. எதிரும் தோய்வின்றி நிற்பவன். அருவத்திருமையை உண்டாலும் சரி, உருவத்திருமையை உண்டாலும் சரி, அந்த நிலைகளுக்குள்ளே தான் வந்து சிக்கிக் கொள்ள மாட்டான். அதுதான் சொல்ல வர. ஆமா, அவனை சித்து அசித்துன்னா சொல்லிட முடியாது. சித்துன்னா உயிர்களை சித்துன்னு சொல்லலாம், உலகத்தை அசித்துன்னு சொல்லலாம். சுவாமியை சித்துன்னா அப்ப சுவாமியும் உயிர்கள் மாதிரியா? அவன் எப்பேற்பட்ட ஆளு இல்லையா? நான் ஒரு பெரிய சாதனையாளர் சொல்றேன், நாமெல்லாம் மனுஷன்னா அவன் மனுஷன் இல்லையா, அதுக்கு மேலையான்னு சொல்லுவோம் இல்லையா? நாம அவனெல்லாம் மனுஷன் சொன்னா அவனையும் எப்படி மனுஷன் சொல்றது? அவன் எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிறோம். அது மாதிரி நம்மளெல்லாம் சித்து பொருள் சொன்னா சுவாமியும் சித்து பொருள் சொல்லிட முடியுமா? அவர் எப்பேற்பட்ட அறிவு, அவருடைய அறிவு இல்லையா? ஐந்து ஒழிவுகளையும் பண்றான் அப்படின்னாலும் ஒன்னும் பண்பவனும் அல்ல அவன் அப்படிங்கிறாரு. ஆமா, தான் யோக வடிவம், போக வடிவம், இது போற வடிவம் எல்லாம் சொல்றான்னு பார்த்தோம். எல்லா வடிவத்துக்கும் அப்பாற்பட்டவன், ஒரு வடிவத்திலையும் இல்ல அப்படின்னா சொல்ற. அவன் ஒரு வடிவமும் கொள்ளலையா, ஒரு தொழிலும் செய்யலையா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். அதனுடைய உட்பொருளை பார்த்தாதான் நமக்கு தெளிவாகும். சிவன் அரு உருவும் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன், பவமுதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவமுதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன், தானே இவை பெற இயைந்தும் ஒன்றும் இயைந்திடா இயல்வினானே. அதாவது சிவ பதவுரையதான், ஒளிப்புரை ரொம்ப தொகுத்து சுருக்கமாக இருக்கிறது. சிவன் அரு உருவும் அல்லன், சிவபிரான் அருவும் உருவும் அல்லாதவன். அவன் அருவமும் அல்ல, உருவம் அல்ல. முதல்ல எப்படி சொன்னார் இரண்டாவது இடத்துல, அவன் அருவநிலையும் மேற்கொள்கின்றான் உருவநிலையும் மேற்கொள்கின்றான்னு சொன்னார். இப்ப என்ன சொல்றாருனா, அவன் அருவமும் அல்ல, உருவம் அல்லன்ட்ட. சித்தினோடு அசித்தும் அல்லன், சித்தும் அசித்தும் அல்லாதவன். அவன் அறிவு பொருளும் சொல்ல முடியாது, சடப்பொருளும் சொல்ல முடியாது. பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், சிருஷ்டி முதலிய ஐந்தொழில்களில் ஒன்றும் செய்வானும் அல்லாதவன். பவன்னா என்னன்னா தோற்றம், அதான் வந்து எனக்கு பவன் பேரு. அடிப்பவன்கிறதுனால சர்வன் பேரு, அதான் பவாய் தேவாய் நமகன் சொல்லி சொல்லுவாங்க. அட்டமூத்தத்து கோரி திருநாமம், அதைத்தான் திருமுறைகள்லாம் சொல்கின்றன. நாம திருமுறைகள்னு சொல்லிட்டு அந்த திருநாமங்களை தான் சொல்வதே இல்லை. அவசியம் நாம சொல்லணும் அவற்றையெல்லாம். ஏன்னா இருளினாய் தீயாகி நீருமாகி, இயமானனாய் எரியும் காற்றுமாகி, அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி, ஆகாசமாய் அட்டமூர்த்தியாய், அந்த சிவாகம சொல்வதற்கு அப்படியே போட்டிருக்கான் அப்பர் சுவாமிகள் இல்லையா? அப்போ அந்த எட்டு வடிவம் இருக்கின்றதே, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மா, இந்த எட்டு வடிவங்கள்லயும் சுவாமி இருக்கும் போது ஒவ்வொரு வடிவத்துக்கும் சுவாமிக்கு ஒவ்வொரு பெயர் பெறுகின்றார். அந்த பெயர்கள் தான் வந்து பவன், சர்வன், ஈசன், உக்ரன், பசுபதி, ருத்ரன், மகாதேவன், அப்படிதான் உண்டு பெயர்கள். வந்து எட்டு பேர்கள் உண்டு. அப்படி அதான் பவாதி நாமம் சொல்லுவாங்க. அது வந்து பவன் முதலிய நாமங்கள், பவாதி நாம அர்ச்சனைன்னு சொல்வார்கள். அது வந்து சிவ வழிபாட்டில் மிக முக்கியமானது. அது அப்பர் பெருமானே தாமே சொல்லி வழிபட்டதா சொல்றாங்க. பவனனு நாமம் பற்றி பிடித்து பல்கார் அழைத்தார். பவனனு நாமம் பற்றி தெரிந்து பல்கார் அழைத்தார். இப்ப இவன் நம்மளை விடமாட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தொழிட்டானான். இவன் நம்ம நாமத்தை சொல்லிட்டே இருக்கான், நம்மளை விடமாட்டான் போலுக்கா இவன், இவனுக்கு எழுந்தொழிக்க வேண்டிதான். பவனனும் நாமம் பற்றி திரிந்து பல்கார் அழைத்தார். இவன் என்னை அழைப்பு ஒழியான், இவன் நம்மளை அழைச்சுக்கிட்டே இருப்பான், இவன் நிறுத்த மாட்டான், அதனால எழுந்தொழிவுன்னு சொல்லிட்டு இவன் என்னை அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படுமே என்று எழுந்தொழி விடுமேன்னு அவரே உத்தரவாதம் கொடுக்கின்றார். இந்த நாமங்களை சொன்னான் இல்லையா? ஆகவே அப்படிப்பட்ட திருமுறையில் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கிற நாமம் பவாய தேவாயனம, சர்வாய தேவாயனம, ஈசானாய தேவாயனம, ருத்ராய தேவாயனம, உக்ராய தேவாயனம, பசுபதி தேவாயனம, உக்ராய தேவாயனம இல்லையா? மகதே தேவாயனம், அதான் மகாதேவன். ஆக அப்படி அந்த நாமங்களை சொன்னான். அதான் அது என்னன்னா, பிறப்புக்கு பிறப்பை செய்வதனாலே தோற்றத்தை, படைத்தலை செய்வதனால பவன், அடித்தலை செய்வதனால சர்வன், இப்படிதான் பெயர்கள் இருக்கு. அதனால பவம் என்பதே பிறவியை குறிக்கும். என்ன இப்பவத்தில் சேரா வகை எடுத்துன்னு முதலே சொன்னார் இந்த ஆசிரியர். பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், அதாவது தோற்றம் முதலிய ஐந்து தொழில்களை செய்பவன் அல்லன், தவம் முதல் யோக போகம் தரிப்பவன் அல்ல. தவம்னா என்ன? அதாவது தவ கோலத்தில் இருப்பதற்காக யோக திருமேனி மேற்கொள்கிறான். அப்புறம் வந்து மக்கள் வந்து இல்லறத்தில் வாழ்வதற்காக வேண்டி தானும் போக நிலையிலே வந்து பார்வதி பரமேஸ்வரராக மீனாட்சி சுந்தரேஸ்வராக இருந்து காட்டுகிறான். இதெல்லாம் காட்டினாலும் அவன் ஒன்று ஒன்று நிலையே அவன் இல்லையா, அவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் இருந்துப்பான். என்ன அவன் வந்து அருவுருவும் கிடையாது, சித்து அசித்தும் கிடையாது, ஐந்து வழிகளை பண்றவனும் கிடையாது, அவன் வந்து யோக வடிவம் போக வடிவம் மேற்கொள்றவனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இவ்வளவு செய்யறான்னு இதுவரைக்கும் சொன்னாருன்னா அதுதான் கடைசியில சொல்றாரு, இவ்வளவு செய்யறான் வாஸ்தவம் தான், இவை பெற இயைந்தும் இவற்றையெல்லாம் அவன் செய்தாலும், இந்த திருமேனிகளையெல்லாம் அவன் மேற்கொண்டு விளங்கினாலும், இந்த செயல்களையெல்லாம் அவன் செய்தாலும் ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே, எதிரையும் என்ன பண்ணிட மாட்டான் தான் வந்து அப்படியே அதுதான் நான் அப்படின்னு அதுக்குள்ள அகப்பட்டு இருக்க மாட்டான். நாம அப்படிதான் நான் நம்மளை வச்சு பாருங்க, அப்பதான் அவங்க என்னன்னு விளங்கும். ஒரு இப்ப வந்து இந்த ஒரே சிந்தனையா இதை செய்தால் இந்த சிந்தனையை செய்ய முடியும் இல்லையா, இந்த சிந்தனையை செய்துட்டே இதை செய்துகிட்டு இருக்கும் போதே இதுக்கு அப்புறம் என்ன வேலை செய்யணுமோ அதை சிந்திக்க முடியுமா, முடியாது. ஆனா இதுக்கு அப்புறம் உள்ள வேலையை செய்யும் போது இங்க என்னென்னலாம் பேசணும்னு செஞ்சுக்கிட்டா அந்த வேலையை செய்ய முடியுமா, ஒழுங்கா செய்ய முடியாது. ஆக இந்த பாடல்ல சொல்ற கருத்து என்னன்னா, சுவாமியுடைய பொழிப்புரை பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவாகும். ஈண்டு கூறி போந்தவை அனைத்தும், அதாவது இதுவரைக்கும் சொன்னதுனா என்ன, ஐந்து வழியில் செய்கின்றான், யோக வடிவம் போக வடிவம் கொள்கின்றான், அருவம் உருவமுடைய திருமணிகள் எடுக்கின்றான், இவை எல்லாம் ஈண்டு கூறி போந்தவை அனைத்தும், இங்கு சொன்னவை எல்லாமே முதல்வனுக்கு தடத்த இலக்கணம் ஆதலின், அவனுக்கு பொது வியல்புயா. தடத்த இலக்கணம் என்ன, பொது வியல்பு, தடத்த இலக்கணம் ஆதலின் ஸ்வரூபலக்கணம் எனப்படும் தன் உண்மை. சுவாமிகள் வந்து என்னென்ன பேர்கள் உண்டோ அத்தனையும் பயன்படுத்துவாங்க. தன் உண்மைனாலும் ஸ்வரூபலக்கணம்னாலும் ஒண்ணு, ஸ்வரூபலக்கணம் எனப்படும் தன் உண்மை இவற்றின் வேறா, இந்த பொது வியல்பின் வேறானது, அகுது உண்மை அதிகாரத்தில் பெறப்படும். ஏன் இங்க சொன்னது பூரா சுவாமி அருவம் உருவம் திருமணி எடுக்கிறார், ஐந்தொழில் செய்யறார், போக வடிவம் யோக வடிவம் எல்லாம் கொள்றார் அப்படின்னு சொல்லிட்டு, இவையெல்லாம் அவனுக்கு பொது இயல்பு தான், தடத்தலக்கணம் தான். இது போக அவனுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது, ஒரு இயல்பு இருக்கிறது, அது உண்மை இயல்பு அப்படின்னு சொல்றீங்களே, அந்த உண்மை இயல்பு என்ன அதை சொல்லுங்க. என்ன உண்மை அதிகாரத்தில் பெறப்படும், உண்மை இயல்பு சொல்றதுனாலதான் அந்த அதிகாரத்துக்கே உண்மை அதிகாரம்னு பேரு. உண்மை அதிகாரம் அது எங்க போய் போறது, ஏழாம் சூத்திரத்துல இருந்து அது வருது, அங்க இருந்து விளக்கமா பார்த்துக் கொள்ளலாம். இதனாலே முதல்வனுக்குரிய சிறப்பு இயல்பு தொகுத்து கூறப்பட்டது. பாருங்க போன பாடல் வந்து என்ன சொல்றார், இறைவனுடைய பொது இயல்பு தொகுத்து கூறப்பட்டதுன்னு இதுக்கு முந்தைய பாடல்ல, இந்த பாடல்ல முதல்வனுடைய சிறப்பு இயல்பு அல்லது உண்மை இயல்பு தொகுத்து கூறப்பட்டது. இப்ப சிறப்பு இயல்புனாலும் தன் உண்மைனாலும் சொருவலக்கணும்னாலும் ஒண்ணு, பொது இயல்புனாலும் தடத்தலக்கணும்னாலும் ஒண்ணு. அப்போ நமக்கு வந்து இன்னும் நல்லா நமக்கு மனசுல ஆழமா பதியணும்னா என்ன சொல்றாங்க இந்த பாடல் அப்படின்னா, சுவாமியருடைய உரையினை அடிவற்றி தான் சிந்திக்கும் போது நமக்கு அந்த உண்மை பெறப்படுகிறது. என்ன அப்படின்னா, சிவபெருமான் ஐந்தொழி செய்தாலும், அவன் அருவம் உருவம் திருமேனி கொண்டாலும், அதுலயும் உருவ திருமேனியில போக திருமேனி யோக திருமேனி வெவ்வேறு திருமேனிகள் கொண்டாலும், இவை எல்லாத்துக்கும் அவன் அப்பாற்பட்டவன் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. எப்படி அப்பாற்பட்டவனா, என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த ஐந்தொழில்கள் எந்த தொழிலுமே செய்யலன்னு வச்சுக்கிடுவோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். அது மாதிரி அருவம் திருமேனி உருவ திருமேனி எந்த திருமேனியும் அவன் மேற்கொள்ளலன்னு வச்சுக்கிடுவோம், போக திருமேனி யோக திருமேனி ஒண்ணுமே மேற்கொள்ளும் சொல்லுவோம். இது ஒண்ணுமே செய்யாட்டாலும், ஐந்தொழிலே செய்யாட்டாலும், திருமேனிகளே கொள்ளாட்டாலும், அவன் எப்படி இருப்பானோ அப்படிதான் இந்த மேனிகளை கொண்ட பிறகும் இந்த தொழில்களை செய்த பிறகும் இருக்கின்றான். இது நம்மவர்களால் முடியாது. நம்மவர்கள் ஒவ்வொன்றையும் செய்யும் போதும் அந்தந்த நிலைக்குள்ள நாம அகப்பட்டுக் கொண்டு அந்த ஒரு நிலைக்குள்ளேயே அடங்கி கிடப்போம் இல்லையா, அதை விட்டு வெளிவந்துதான் அடுத்தது போக முடியும். ஆனா சுவாமி வந்து ஒரு திருமேனியும் கொள்ளாவிட்டாலும், ஐந்தொழில்களில் ஒரு தொழிலும் செய்யாவிட்டாலும், அப்போ எந்த நிலையில இருப்பாரோ அதே நிலையில தான் அவர் திருமேனி பல்வேறு திருமேனிகள் கொள்ளும் போதும் ஐந்தொழில்களை செய்யும் போதும் அதே நிலையில் தான் இருக்கின்றார். அதான் இந்த தொழில்களெல்லாம் செய்தாலும் திருமேனியெல்லாம் செய்தாலும் இதற்கு அப்பாற்பட்டவராகவே விளங்குகின்றார் என்று அந்த சொல்வதன் கருத்து அதுதான். அப்படி
1: அப்பாற்பட்டவர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த விளக்கவரும். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வினா வெண்பா பகுதி இரண்டு. வழங்குபவர் சிவத்தில் சௌரிராஜன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டாரினைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருணந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்த நகர் மறையான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகரும் ஆவதியார் தம்பதும திருத்தாள் போற்றி. நம்ம வினாவென்பா என்ற சாஸ்திர நூலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக அசாதாரணமான நாமெல்லாம் தெரிந்து கொள்வதற்குரிய நமக்கு மிகச்சிறந்த பயனளிக்கக்கூடிய கேள்விகள் 12 கேள்வி கேட்டுக்காரு சுவாமி. உமாபதி சிவாச்சாரியார் 12 கேள்வி கேட்டு நம்முடைய மாணவர்களை வந்து இது எங்க பதில், நான் எழுதின நூல்லயே பதில் இருக்குப்பா, அங்கெல்லாம் தேடி எடுத்துக்கோ அப்படின்ட்டு 12 கேள்வி கேட்டிருக்கிறார். ரொம்ப நுட்பமானவைகள் உங்களுக்கு இப்ப சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா 2 ஆண்டுகளாக நாம் மிகச்சிறந்த சாஸ்திரங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறோம். நிறைய இந்த பதில நீங்களே சொல்ற அளவுக்கு உங்களுக்கு நிறைய செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் அதுக்கு பெரிய பதில்களையும் கூட நாம் சேர்ந்தே அதை பற்றி சிந்தனை செய்யலாம். 3வது வெண்பா, ஞான தரிசனம் புல் அறிவு நல் உணர்வு ஆகா, பொது ஞானம் அல்லது இலது உள்ளது எனில் அந்நியமாம், தொல்லையுருள் ஊனம் மலையாவாறு உயர்மருத சம்பந்தா ஞானமலை ஆவாய் நவில். தன்னுடைய குருநாதரை விழித்து சொல்லுகிறார் உமாபதி சிவாச்சாரியார். அதனுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தரை விழித்து சொல்லுகிறார், ஞானமலை ஆவாய், அப்பா நீ மலை போன்றவன். அந்த மலை கற்களாலான மலை அல்ல, ஞானத்தினால் ஆகிய மலை போன்றவன். மலையை நம்ம பாக்குறமே அதை விட பல மடங்கு அதிகம் ஆழத்திலையும் அதனுடைய வேறு இருக்குமா. மலையை வெளியில பாக்குறது ஒரு சிறுபகுதி, பெரும்பகுதி எங்க இருக்குமா, பூமிக்கு அடியில் இருக்கு. ஞானத்தில் அப்படி மலை போன்றவனாக இருக்கிறான். அப்ப மலை மேல வச்ச பொருள்கள் எல்லாரும் பளிச்சு தெரியுமா இல்லையா? அப்ப இந்த குருநாதனிடம் வந்தால் ரகசியங்கள் எல்லாம் தானாக வெளிப்பட்டு எல்லா விதமான ஞானமும் வந்து சேரும். ஞானமலை ஆவாய் உயர் மருத சம்பந்தா, மருதூரிலே வாழ்ந்திருக்கின்ற மறைஞான சம்பந்த மூர்த்தியே உயர்மருத, அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பதனால சாதாரண ஊர் கூட உயர்ந்த ஊரா மாறி, பசுபதீஸ்வரன் இருப்பதனால கரூர் மேன்மையான ஊராக ஆகிறது. நிறைய வியாபார நிறுவனங்களோ அல்லது தொழிற்சாலைகளோ இருப்பதனால அது பெரிய ஊராக ஆகவில்லை. இங்க பசுபதீஸ்வரனும் வஞ்சலீஸ்வரரும் இது பஞ்சலிங்க தலம் இல்லையா, அந்த பஞ்சலிங்கங்கள் இங்க இருக்கிறதுனாலதான் இந்த ஊர் சிறப்பாக இருக்கிறது. அப்படி மருதம் மருத மருதூர், ராமலிங்க சாமி வாழ்ந்த மருதூர், அந்த மருந்தூர்ல இவர் இருந்தார், கொஞ்ச நாள் இருந்தார். அதனால உயர் மருத சம்பந்தா, நீ இருப்பதனாலே இந்த ஊரே உயர்ந்தது. ஞான மலையாய் விளங்குபவரே, ஒப்பற்ற மருத நகர் சம்பந்த மூர்த்தியே, புல் அறிவு நல் உணர்வு ஆகா. உயிரிட ரெண்டு அறிவு இருக்கு, பசு ஞானம் பதிஞானம், பசு ஞானம் பாச ஞானம் அப்படின்னு ரெண்டு அறிவு. இது வந்து இந்த புல்லறிவு நல்லுணர்வாக என்னிடம் இருக்கின்ற சிற்றறிவு. உயிர்கள் ஒவ்வொரு உயிர்களும் சிற்றறிவு படைத்தவை. நம்ம உயிரினுடைய இலக்கணம் சொல்லியிருக்கோம், அந்த இலக்கணத்தை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க உயிர் அறிவுடைய பொருள், அந்த அறிவுடையது தானாக எதையும் அறியாது, அது அறிவித்தால் தான் அறியும், அறியும் அது. அதாவது நம்முடைய நம்ம பற்றிய செய்தி, நம்மை பற்றிய இலக்கணம், எதை வேண்டுமானாலும் யாராவது என்ன செய்யணும், அறிவிக்க வேண்டும். சிவபெருமான் அறிவிப்பவனாக இருக்கிறான். அப்புறம் உயிருக்கு ஒரு தன்மை உண்டு, எதையும் படிமுறையாலேயே அறியும், ஒரே சமயத்தில் ஒன்றை பற்றிய முழுமையான உண்மைகள் தெரியாது. அப்ப அதனால நம்ம ஒரு நூலை படிக்கிறோம், சில கருத்துக்கள் தெரியுது, அப்புறம் மறுபடியும் படிக்கிறோமா இல்லையா? என்னுடைய ஞானம் முழு ஞானமா இருந்தா ஒரு தடவை படிக்க முடியும், அது நினைவுக்கு வந்துடும். விவேகானந்தர் பிரிட்டானிகா இந்தியா என்ற புத்தகத்தை அப்பவே ஒரு 10 வால்யூம் ஏதோ 10-15 வால்யூம் அவர்கிட்ட கொண்டா வச்சாங்க, முதல் நாள் கொண்டாந்து வச்சாங்க, 2 நாள் கழிச்சு இந்த புத்தகம் எடுத்துட்டு போ அப்படின்னாரு. அவன் கேட்டான், வந்தவன் இந்த தாளை என்ன நாளே, நான் 2 நாள் ஆயிருக்கான், நீங்க இந்த புத்தகத்தை படிச்சிட்டேன்னு சொல்றீங்களே அப்படின்னா, இல்ல எல்லாம் படிச்சாச்சு, நீ வேணா கேள்வி கேளு அப்படின்னாரு. அவன் எந்த பக்கமும் ஒரு பக்கத்தை எடுத்துட்டு கேள்வி கேட்டான், அதை பத்தி விளக்கம் அதுல என்ன இருக்காது சொல்றாரு. படிப்புனால வராது, எல்லாரும் வரி வரியா எழுத்து எழுத்தா படிப்பாங்களாம், சுவாமிஜி வந்து பக்கம் பக்கமா படிப்பாராம், புத்தகத்தை தொட்டாலே ஞானம் வந்துடும். அவருக்கு மட்டும் உண்டு சொத்து அல்ல, சைவ சிந்தாந்தம் பயில்கின்ற நமக்கும் கூட அது மாதிரி ஒரு நிலை நமக்கு நிச்சயமாக வர வேண்டும். ஏன்னா இதுக்குள்ள நுழைஞ்சு இதை பற்றிய சிந்தனைகள்ல நீங்க மெல்ல மெல்ல ஈடுபடும் பொழுது அது மெல்ல மெல்ல உங்களை தன்மயப்படுத்தி விடும். இந்த உண்மைகள் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுவிடும். இப்போ உயிர் சிற்றறிவுடையதாக இருக்கிறது, உயிர் அந்த சிற்றறிவு என்பது இங்கு பசு ஞானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொது ஞானம் உயிர்கள் கருவிகளின் வழியாக பெறுகின்ற அறிவும் வரையறைக்கு உட்பட்டது. கருவிகள் நமக்கு பஞ்சேந்திரியங்கள் இருக்கு, அறிகறிகள் இருக்கு, செயற்கறிகள், இதனாலதான் நம்ம உலகத்தை அறிகிறோம். கண்ணு இல்லைன்னா உலகத்தை அறிவதில் குறைபாடு வந்துடும், காதில் கேட்கலன்னா அந்த செய்தி நம்ம காதில் விழுவாங்க, அதனால வரக்கூடிய ஞானம் இல்லாமல் போய்விடும். இப்படிப்பட்ட புலனறிவும் கூட குறிப்பிட்ட எல்லைக்கு மேல ஆற்றல் அற்றது, அதனாலதான் தூரமா இருக்கிறவங்க கண்டு தெரிய மாட்டேங்குது. நான் பலமுறை சில உதாரணங்களை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தூரமா இருக்கிற பொருள் கண்ணுக்கு தெரியுதா? அப்ப கண்ணுக்கு எல்லை கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் பார்க்கறதுக்கு தான். ஆகவே கருவிகளின் வழியாக பார்ப்பதும் கூட வரையறைக்குட்பட்டது, அது ஏகதேச அறிவாக விளங்குகிறது. அல்லது இலது உள்ளதனின் அந்நியமாம், நாம் வாழ்நாளில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒன்று பசுஞானம் இருக்கிறது அல்லது பாசஞானம் இருக்கிறது, இந்த ரெண்டு நாளையும் ஒன்று தெரிஞ்சுக்க முடியாது. நான் உன்னை எவ்வாறு அல்லது இல்லது உள்ளதனின் அந்நியமாம், உனக்கு பரிஞானம் உண்டா உண்டு இருக்கிறது என்று நீ குருநாதா நீங்கள் எனக்கு சொல்லி அருளியிருக்கிறீர்கள். என்கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஞானம், அது பசுஞானம் பாசஞானம் ரெண்டு ஞானம் தான் என்கிட்ட இருக்கு. இதனால இறைவனுடைய தரிசனத்தை நான் தர முடியவில்லை. பதிஞானம் என்னிடம் இருக்கிறதுன்னு சொல்றீங்களே, எப்படி எங்க இருக்கு எனக்கு தெரியலையே என்று கேள்வி கேட்கிறார். சொல்ல இருள் ஊனம் மலையாவாறு நவில், இதை நீங்க என்னை மிக அன்போடு ஆதரித்து இந்த ஆணவமலம் இருக்கிறதே அது என்னை மறைத்து என்னை துன்பத்திற்கு உள்ளாமல் அதை நீக்கி வைத்து இதற்குரிய உண்மைகளை எங்களிடம் எனக்கு நீங்கள் சொல்வீர்களாக அப்படின்னு கேள்வி கேட்கிறார். கேள்வியினுடைய சாராம்சம் என்னன்னா, பாசஞானம் இருக்கிறது பசுஞானம் இருக்கிறது, இந்த ரெண்டு ஞானத்தினாலும் உன்னை அறிந்து கொள்ள முடியவில்லை, நான் எவ்வாறு அறிந்து கொள்வது, ஆணவ மூலம் என்னை மறைக்காமல் உண்மையை தெளிவாக எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து பதிஞானம் இருக்குங்கிறது எப்படி, இந்த ரெண்டு ஞானம் மறைச்சிருக்குது, என்னிடம் இல்லாத ஞானத்தை நீங்கள் தோற்றுவிப்பீர்களா, இல்லாத ஒன்றை தோற்றுவித்தால் மறுபடியும் அது என்னை விட்டுவிட போயிடலாம். ஆகவே என்னிடம் பதிஞானம் இருக்கிறதா இல்லையா, ஆனால் நான் பதிஞானத்தை உணரவே இல்லை, பதி ஒன்று இருக்கிறது அதுக்கு அருள் இருக்கிறது என்பதை நான் உணரவில்லை, எனக்கு பாசஞானமும் பசுஞானமும் மட்டுமே தெரிகிறது, பெருமானே இதை விளக்கி விட வேண்டும் அப்படிங்கிறது கேள்வி. வினா மறுபடியும் பார்க்கலாம். அனாதியே ஆணவமலம் அறிப்பிற்கு உட்பட்டு குற்றப்பட்ட உயிர்க்கு அனாதியே இல்லாத பதிஞானம் எப்படி ஏற்படும், சர்க்காரியவாத அடிப்படையில் இதற்கு பதில் வேண்டும். இப்போ பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் இப்ப உங்களுக்கு நினைவுல எல்லாட்டையும் புரிந்து கொள்வதற்காக அதை பத்தி சுருக்கமா சொல்றேன். பாசஞானம் என்பது என்ன? பாசஞானம்னா என்ன? பாசமாகிய கருவிகளின் துணை கொண்டு நம்மகிட்ட இருக்கிறது, அதாவது நல்ல முதல் சொல்ற உண்மையை தெளிவா நம்ம மனதில் வைத்துக் கொண்டோம்னா அடுத்த உண்மைகள் நமக்கு வெளியாகும். ஆணவம் கண்மம் மாயை மூணும் பாசம் இல்லையா? இப்போ நம்ம உடலா அமைஞ்சிருக்கிறது எது? மாயை தான் உடலா அமைஞ்சிருக்கு. அது என்ன? பாசம். அப்போ உடம்பு மாயினால் ஆகியிருக்கிறது, இந்த உடம்பு பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பொருள்களும் மாயாலா இருக்கிறது. அப்போ இந்த மாயையை துணை கொண்டு மாயையை நாம் அறிவதெல்லாம் முழு உண்மையா ஆகாது. ஏனென்றால் எல்லா பொருள்களும் வரையறைக்குட்பட்டவை. அப்ப நம்ம கண்ணால பார்த்து காதால கேட்டு எல்லாவற்றாலும் செயல்பட்டாலும் கூட முழு உண்மை நமக்கு தெரியுமா? நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப பதிஞானம் அறிந்திருக்கிறதா எப்படி அது வெளியில வரும்? பசுஞானம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாசஞானத்திலிருந்து விடுபடும் உயிர். ஒரு காலத்துல நம்முடைய உடலால் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் அழிந்து போகக்கூடியவைகள். ஒரு காலத்தில் இந்த உடலும் கூட அழிந்து போகக்கூடியது. ஆகவே இந்த உடலில் அழியாத ஒன்று இருக்கிறது, அது நான் தான் உயிர் என்று அது அறிந்து கொள்ளும். இதை தெரிஞ்சுக்கும். அப்படி தெரிஞ்சுக்கிறது இறைவனுடைய கருணையினால் இறைவனுடைய திருவருளினால். அப்படி இறைவனுடைய திருவருளினால் இந்த உயிரை அறிந்து கொள்ளும் பொழுது யார் அறிவித்தானோ அவனை தெரிந்து கொள்ள முடியாது, அதை மறந்து விடும் அந்த உயிர். அப்ப கடவுள் தான் நமக்கு இந்த கருவிகளிலிருந்தும் நீங்கி நம்ம இருக்கிறோங்கிற இருப்பையே உணர்த்தியது திருவருள் என்று நினைக்காமல் திருவருளை மறந்துவிட்டு தன்முனைப்போடு நான் தான் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பான். அது பசுஞானம் என்று பெயர். அந்த ரெண்டு ஞானமும் நம்மிடம் இருக்கிறது. இதை நீத்து எப்படி நாம் பதிஞானத்தை அடையலாம் அப்படின்னா, இந்த ரெண்டிலிருந்தும் நாம் இந்த புலன்களோடு கூடி வாழ்கின்ற இந்த நேரத்திலும் கூட இறைவனுடைய திருவருள் வசப்பட்டு மெல்ல மெல்ல அவனை பற்றி பற்றி நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்க கருவிகளாகிய இந்த புலன்களையே மேலாம் விஷயத்திற்கு பயன்படுத்தினோமானால் பசுகரணம் பதிகரணமாக மாறி அமைந்துவிடும். என்னக்கா அப்ப உயிர் அது தன்னை பற்றி நினைக்கும் பொழுது இந்த கருவிகரணங்கள் எல்லாம் அழியக்கூடியவைகள், சாஸ்வதம் இல்லாதவர்கள், கருவிகரணங்களால் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் சாஸ்வதம் இல்லாதவைகள், இதனால் வரக்கூடிய அறிவும் பொய் அறிவது போய் சேர்ந்துடும் அப்படின்னு உள்ளிருந்து உணர்த்துகின்ற திருவருள் இருக்கா இல்லையா? அந்த திருவருள் தான் நான் கருவிகரணங்களில் இருந்து நீங்கினாலும் நமக்கு ஒரு அறிவு உண்டு என்று சொல்லக்கூடியது திருவருள் அப்படின்னு உயிர் எந்த உணர்கிறதோ அப்பொழுது பதிஞானம் உண்டாகும். அந்த பரிஞானம் வந்தவுடனே இறையருள் தான் எல்லாவற்றையும் நடத்துகிறது அப்படின்னு அந்த உயிர் தன்முனைப்பை விடும். நம்முடைய அருளாளருடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிஞானம் வந்த ஒருவன் எல்லாம் இறைவனால் நிகழ்கிறது என்று இந்த உலகத்தை அனுபவிப்பான். சுகபோகங்கள் வந்தால் கூட அந்த சுகபோகத்தை இறையருள் என்றே அவன் ஏற்பான். எந்த ஈசன் எம்பெருமான் ஏறவர் கடவுள் என்றே சிந்தை செய்வதற்கெல்லாம் சென்று கை கூடுவதென்றால் அந்த பாட்டில் வருதுல, இது என்னுடைய இறைவனுடைய அருள். சுவாமிக்கு தெரியான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு முத்திச்சிவிகை, முத்துச்சின்னம், முத்துக்குடை எல்லாம் வருது. வந்த உடனே அப்படியே போய் உடனே போய் ஏறி உட்கார் இல்லையா, புதுக்கார் வந்தா சும்மா இருப்போமா நம்ம, ஒரு தர இந்த திருவ சுத்தி வந்தலாம் உடனே ஏறி விடுவோம். அவர் என்ன செஞ்சாரா, அவருக்கு வந்த பல்லாக்கு, இறையருளால் வந்த பல்லாக்க மூன்று முறை வலம் வந்தார். இது சிவபெருமானுடைய திருவருள், திருவருளால் எனக்கு கிடைத்ததுன்னு நினைச்சார். மேலே ஏறி உட்காம பொழுது, ஓ சொத்துப்பா, என்னுடைய சௌரியத்துக்காக கொடுத்துருக்கிற, நான் இதில் ஏறி உட்கார போறேன், ஓம் நீ கொடுத்த பொருள் மேலே ஏறி உட்கார போறேன், உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி திருவைந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே அந்த பல்லக்கில் ஏறி அவர். அப்போ பத்துகரணங்கள் என்ன மாறிடுச்சு, சம்பந்தட்ட பதிகரணங்களாக மாறிவிட்டன. அப்ப பதிஞானம் வாய்க்க பெற்றது. எல்லாம் நீதான், உன்னால்தான் நிகழ்கிறது, என்னால் ஒன்றும் ஆவதில்லை என்று இந்த உயிருக்கு இறைவன் உணர்த்துகிறான். அப்படி உணர்த்துகின்ற பொழுது அவனுடைய ஞானம் பதிஞானம், அவனுடைய கரணங்கள் பதிகரணங்கள், இது எல்லாம் உயிரோடையே இருந்தது. ஆனால் ஆணவமானது இந்த உயிரை மறைத்திருந்ததனால் பதிஞானம் நமக்கு வெளிப்படாமல் இருந்தது. இறைவனுடைய கருணையினாலும், நாம் ஓயாமல் இறைவனை பற்றி சிந்திக்கொண்டிருந்த சிந்தனையினாலும், மெல்ல மெல்ல பாசஞானமும் பசுஞானமும் மறைந்து நம்முடைய உயிரிலே பதிஞானம் விளங்கி தோன்றும். நம்முடைய கரணங்கள் எல்லாம், நம்முடைய கை கால் எல்லாமே சிவகரணங்களாக மாறி அமைந்துவிடும். ஆகவே இந்த கேள்விக்குரிய பதிலாக, அனாதியே ஆணவமல மறைப்பிற்கு உட்பட்டு குற்றப்பட்ட உயிருக்கு அனாதியே இல்லாத பதிஞானம் எப்படி ஏற்படும்னா, அனாதியே பதிஞானம் உயிருக்கு இருந்தது. அதை மறைத்துக் கொண்டிருந்த பாச ஞானத்தையும் பசு ஞானத்தையும் இறைவனருளால் நாம் விளக்கிவிட்ட பொழுது பதிஞானம் முழுமையாய் தோன்றும். முன்பிருந்த ஞானமே பின்பு தோன்று இறைவனுடைய அருளால் நமக்கு வரும். ஆகவே இறையருளை ஒவ்வொரு நேரமும் நாம் சிந்தனை செய்வோமானால் நம்மிடம் இருக்கின்ற குறைந்த அறிவு விலகி முழுமை அறிவு தெரியும். அவன் ஜீவன் முக்தனாக மாறிய முடியும். பதிகரணமுடையவன் ஜீவன் முக்தனாக மாறிய முடியும். இந்த பாடல் புல் அறிவு நல் உணர்வு ஆகா பொது ஞானம் அல்லது இல்லது உள்ளது எனின் அந்நியமாம் தொல்லையிருள் ஊனம் மலையாவாறு உயர்மருத சம்பந்தா ஞானமலை ஆவாய் நவில். ஆகவே நம்முடைய பயிற்சியினால் இறைவனுடைய திருவருளால் நம்முடைய பசுகரணங்களையும் பாசகரணங்களையும் ரெண்டையுமே பதிகரணமாக மாற்றி நாம் மேலான இன்பத்தை நாம் அடைய முடியும். அடுத்த பாடல் ஐந்து அவத்தைகளை பற்றி சொல்கிறது. அவத்தை அவத்தைனா அனுபவம். சைவ சித்தாந்தம் ஒரு பார்வைன்னு ஒரு ஒலி தகடு ஒன்று கொடுத்துருக்க மாட்டீங்களா, அது திரும்ப திரும்ப கேட்டீங்கனாலே பாடம் நமக்கு சுலபமாக நல்ல எளிமையாக இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து ஐந்து அவத்தைகளை பற்றி சொல்லியிருக்கோம். அவத்தைனா அவத்தை துன்பம் நினைக்கூடாது. அவத்தைகள் என்பது அனுபவங்கள். உயிருக்கு ரெண்டு விதமான அவத்தைகள் இருக்கின்றன. காரண அவத்தை காரிய அவத்தைன்னு சொல்லுவாங்க. காரண அவத்தை நாம் கேவலம் சகலம் சுத்தம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் காரண அவத்தை. காரிய அவத்தை என்பது நம்ம உயிரோடு இருக்கும்பொழுது அஞ்சு விதமான அனுபவங்களை ஒரு நாளிலே அஞ்சு விதமான அனுபவங்களை நம்ம அனுபவிக்கிறோம். நனவு, கனவு, சொப்பனம், அதற்கு பிறகு ஆழ்ந்த உறக்கம், உயிர்ப்படங்கள், உயிர்ப்படங்கள் அஞ்சாவது, அஞ்சு அனுபவங்கள். இந்த அஞ்சு அனுபவங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கனவு கனவு என்று காண்பரிதாம். நம்ம கனவு காணும் பொழுது சில கருவிகள் வேலை செய்கின்றன. நல்லா கவனிச்சிங்கன்னா அற்புதமா உங்களுக்கு ரசிக்க தகுந்த அளவில் இருக்கு இந்த செய்தி. கனவு காணும் பொழுது சில கருவிகள் வேலை செய்கின்றன, சில கருவிகள் வேலை செய்யறதில்லை. கால் நடக்குதா, கால் நடக்காது. கை வீசிட்டு போகுதா, ஏதாவது தூக்கி போடுவோம் நம்ம. கனவு கண்டுகிட்டு இருக்கும் பொழுது ஒன்னும் செய்யாது. அப்போ கனவிலே நாம் காணுகின்றதை நாம் உணர்வதில்லை, நம்மளால சொல்ல முடியாது. காணில் நனவில் அவை சிறிதும் நன்னா. கனவில் இருந்து விடுத்த பிறகு கனவில் கண்டதை நனவில் உணராம் என்றால் கனவில் காணும் கருவிகள் வேறு, நனவில் உணரும் கருவிகள் வேறு. அதனால கனவில் கண்டதை நம்மால சொல்ல முடியாது. கனவு காணும் பொழுது வருகின்றதை சொல்ல முடியாது. எல்லா அனுபவங்களையும் இந்த ஜட பொருளாகிய உடம்பால அறிய முடியாது. இந்த அறிவுக்கு, அந்த அறிவுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய உயிர் அறி, உயிருக்கு அறிவதற்கு துணையாக இருப்பது சிவபரம்பொருள். அப்ப சிவபரம்பொருள் உதவியினால்தான் இந்த அவத்தைகளை உயிரானது அறிகிறது. முனைவன் அருள்தான் அவற்றில் ஒன்றா. கனவையும் நனவையும் இறைவன் திருவருளால் அறியக்கூடும் எனின் கருவிகள் குறைந்து கருவிகளோடு இறைவன் செயல்படுவதில்லை, திருவருளாளனோடு செயல்படுவதில்லை. திருவருள் சாட்சியாக மட்டும் இருக்கிறது. ஆகவே திருவருளால் அறையக்கூடும் என்றால் இரண்டு நிலைகளிலும் திருவருள் பொருந்துவது இல்லை. கனவுல இருக்கும் பொழுதும் அது சாட்சியாக தான் இருக்கக்கூடிய, ரெண்டுகளையும் அது பொருந்துறதில்லை. யான் அவத்தை காணுமாறியன் அப்படின்னா இந்த அவத்தைகள் வேறுபாடு இருக்கு இல்லையா, கனவுல இருக்கிறத நனவுலையும் நனவுல இருக்கிறத கனவுலையும். நல்லா ஆழ்ந்து தூங்குகிறோம், ஆழ்ந்து தூங்குறோங்கிறத யார் கண்டது? எழுந்த பிறகு நம்ம ஒன்னும் தெரியாத வச்சு நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த அவத்தை வேறுபாடுகளை முழுமையாக தெளிவாக உணர்வதற்கு இறையருள் நமக்கு தேவை. இறையருள் இல்லைன்னா அந்த அவத்தைகளை, அந்த அனுபவங்களை நம்மால் நல்லா தெரிந்து கொள்ள முடியாது. தடமருத சம்பந்தா, குளங்கள் நிறைந்த மருத நகரில் வாழும் சம்பந்தமூர்த்தியே, இதற்குரிய பதிலை எனக்கு நீங்கள் சொல்லி அருள்வீர்களாக. இப்ப ஐந்து அவத்தை பற்றி ஓரளவு சுருக்கமாக சில செய்திகளை பார்க்கலாம். அவத்தையில நனவு அப்படிங்கிற ஒரு அனுபவம், நனவு எங்க நிகழுது நமக்குன்னா இந்த லலாடத்தானம் இந்த இடத்துல நிகழுது. அப்படி நனவு நிகழும் பொழுது நிறைய கருவிகள் வேலை செய்யும், 35 கருவிகள் வேலை செய்தான். ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, தன்மாத்திரைகள் 5, அப்புறம் இந்த செயற்கருவிகளுக்குரிய செயல்கள், அதாவது வாயால் பேசுதல், காலால் நடத்தல், கையால் வாங்குதல், அப்புறம் எருவாய் கருவாய் இவைகளின் மூலமாக செயல்படுதல், அதனுடைய செயல்பாடுகள், அதுக்கு வசனாதி விடயங்கள்னு சொல்லுவாங்க, அது கனவு நனவுல வேலை செய்யுது. அப்புறம் உடம்புல 10 வாயுக்கள், தச வாயுக்கள், பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன், 10 விதமான வாயுக்கள் உள்ள இருக்கு. கடவுள் 10 வாயு போட்டு வச்சிருக்கிறார், ஒன்னொன்னு ஒரு ஒரு வாயும் செய்யுது. இறந்து போனோம்னா உடலை வீங்க வைக்கிறது ஒரு வாயு, உடம்ப வந்து இதாக்கணும் இல்லையா, அதை அழிக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு வாயு வேலை செய்யுது. உணவை தெரிப்பது, உணவை வெளியே தள்ளுவது, டாக்டர் பார்த்துட்டு ரொம்ப உடம்பு சில்லிட்டுன்னு போயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி போகாம பாதுகாக்கிறது எல்லாம் சாமி உள்ள வச்சிருக்காரு, நமக்கு தெரிய மாட்டேங்குது, அருளாளர்கள் தான் சொல்றாங்க. ஆகவே 10 தசவாயுக்கள், மனம் புத்தி சித்தம் அந்த கரணங்கள் 4, புரடதத்துவம் 1, புரடதத்துவத்துக்குள்ள 5 தத்துவம் இருக்கு, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5 சேர்ந்த புரடதத்துவம். இவ்வளவு நனவுல வேலை செய்யுது, எல்லா கருவிகளும் வேலை செய்யுது. ஆனா அப்படி நனவுல வேலை செய்யும் பொழுதும் கூட நமக்கு உண்மைகள் முடிச்சா புலப்படுதா? ஒரே தடவை படித்தா போதும் ஒரு வெண்பாவ மனசுல நிக்குதா? இல்ல, உயிருடைய இயல்பே ஒன்றை ஒரே நேரத்தில் முழுமையா அறிய முடியாது, அது பல தடவை மோதி மோதிதான் அந்த முழு ஆற்றல் அது பெற முடியும். ஆக கனவுல கருவிகள் வேலை செய்கின்றன. நனவுல கனவுலையும் சில கனவுல ஒரு 10 கருவி குறைஞ்சிருக்கு, 35 சொன்னோம் இல்லையா, அதுல ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் இல்லாத மற்ற கருவிகள் கனவுல வேலை செய்கின்றன. கனவுல கண்டத்தில் இருக்கு உயிர் இந்த இடத்துல இருந்து செயல்படுகிறது. இதுல வந்து ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்களை தவிர தன்மாத்திரைகள், வசனாதி விடயங்கள், தசகாரிய தச வாயுக்கள், அந்த கரணம், புரடதத்துவம் எல்லாம் இருக்கு, 25 தத்துவம் இருக்கு கனவு, அதாவது நம்ம கனவு காணும் பொழுது 10 தத்துவம் இல்ல. அப்ப கனவு காணும் பொழுது சில கருவிகள் வேலை செய்யல, அப்ப நம்மளால தெளிவாக கனவுலிருந்து வெளிவந்த பிறகு அது சொல்ல முடியும். இறைவனுடைய அருள்தான் இவைகளெல்லாம் தெளிவாக நமக்கு இந்த அனுபவ வேறுபாடுகளை நமக்கு சொல்லணும். கனவுல இது மாதிரி நடந்தது, நல்லா ஆழ்ந்த உறக்கமா இருக்கும் பொழுது என்ன நினைவு வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனுடைய திருவுருளாக இருக்கிறது. அப்புறம் தூக்கம் சுழுத்தி, அதுல 3 கருவிகள், 25-35 கருவியும் செயல்பாடு இல்லாம போயிடுது, அதுல 3 கருவி தான் வேலை செய்யுது. சித்தம், பிராணன், புரடதத்துவம் இது வேலை செய்யுது. இது வந்து நெஞ்சில இருக்கு அப்போ உயிர். அதுக்கு அடுத்தது துரியம், அதுல பிராணனும் புரடனும் ஆகிய 2 தத்துவங்கள் தான் வேலை செய்யுது. துரியாதீதம் ஆகிய உயிர்ப்படங்களில் அது மூலாதாரத்தில் நிகழ்கிறது, அதுல புரடதத்துவம் மட்டும் செயல்படுகிறது. இப்போ கருவிகள் கூடியும் குறைந்தும் வருகிறது. ஏன் கருவிகளை கூட்டியும் குறைத்தும் இறைவன் நமக்கு அனுபவங்களை தருறான்னா, அப்பா இதுல இருந்து ஒன்னு தெரிஞ்சுக்கோ, உனக்கு அறிவிப்பது நான், அறிவிப்பதற்காக கருவிகளை கொடுத்திருக்கிறேன், கருவிகளை நான் குறைத்தால் உனக்கு வருகின்ற அறிவும் குறைஞ்சு போயிடும். அப்போ நிரந்தரமான அறிவு நமக்கு ஏற்பட வேண்டுமானால் கருவிகளை சாராமல் பரம்பொருளை சார்ந்து நிற்க வேண்டும் என்பதை நாம் அனுபவமாக உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அவத்தை வேறுபாடுகள் எல்லாம் கடவுள் கொடுத்திருக்க. கருவிகள் கூடுனா அறிவு கூட இருக்கு, கருவிகள் குறைஞ்சா அறிவு குறைஞ்சிருக்கு. அப்ப குறையும் பொழுதும் கூட ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணி அந்த அறிவெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்கான் சாமி, எதுன்னு சொன்னாலும் வந்துருக்கு பாருங்க. நமக்கு தூக்கத்துல வேற எதை பத்தி சிந்தனை பண்றோம், சிந்தனையே பண்ண முடியாத ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடும், மறுநாள் காலையில எழுந்திருச்சா அந்த சிந்தனைகள் பழைய சிந்தனைகள் வரணுமா இல்லையா? அப்ப உள்ள எல்லாத்தையும் உரிய விதைகளை இறைவன் வைத்திருக்கான். அந்த அவஸ்தை முடிஞ்ச பிறகு திரும்பவும் உங்களுக்கு அதை அவன் தான் கொடுக்கிறான். அவனுடைய திருவருள் உதவி இல்லாவிட்டால் நம்ம இந்த ஐந்து விதமான அனுபவங்களை நம்மால அறிய முடியாது. ஆகவே இந்த கனவில் கண்டதை விஷயங்களை வெளியில் சொல்வதற்காகத்தான் இறைவன் வாக்குகளை படைத்திருக்கிறான். வாக்குகள் தான் ஞானத்தை நமக்கு கொண்டு கொண்டுகின்றன. அந்த வாக்குகளின் மூலமாகத்தான் இறைவன் எல்லா விதமான தத்துவங்கள், கீழே இருக்கிற தத்துவங்கள் எல்லாவற்றையும் அவன் செயல்படுத்துகிறான். ஞானத்தை வாக்குகளின் மூலமாகத்தான் இந்த தத்துவங்களையே பஞ்ச கலைகளாக பகுத்திருக்கிறார்கள். இந்த கலைகளை வந்து கலைகள் இந்த வாக்குகளை செயல்படுத்துகின்றன. வாக்குகள் கீழான தத்துவங்களை எல்லாம், அதுக்கு கீழே இருக்கிற தத்துவங்களை எல்லாம் செயல்படுத்துகின்றன. அப்ப எல்லாவற்றுக்கும் மூலம் யார் இயக்குறாங்க? சிவபெருமான் தான் இயக்கிறார். சாந்தியாதீதகலை, சாந்திகலை, வித்யாகலை, பிரதீத்தாகலை, நிவர்த்தி கலைன்னு அஞ்சு கலைகள் இருக்கின்றன. இந்த கலைகளை யார் இயக்குகிறார்கள்? சிவபெரும்பொருள் தான் இயக்கு. நம்ம தத்துவங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். இதுல புரிய உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வதானால், இறையவளை சார்ந்து நின்றோமானால், இந்த ஐந்து அவஸ்தைகளும் நம்முடைய உயிரினுடைய மேம்பாட்டுக்காக தரப்பட்டிருக்கிறது. தூக்கம் 12 மணி நேரம் தூங்கினா என்ன பயன்? அதனால நமக்கு உடம்புக்கு ஓய்வு கிடைக்கிறது. இந்த தூக்கத்திலும் கூட நம்முடைய அறிவை ஒன்றுமில்லாமல் போகாமல் போகாமல் காத்து நிற்பது இறைவனுடைய திருவருள் அப்படிங்கறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நான்கு வாக்குகளும் ஐந்து கலையை சார்ந்து இருக்கின்றன. இப்போ இந்த நான்கு வாக்குகளும் எங்க இருக்கு? சுத்த மாயையில் இருக்கு. நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தியின்னு இறைவன் படைச்ச அஞ்சு, அஞ்சிலிருந்து அஞ்சு வாக்குகள் வருகின்றன. அவைதான் நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணுகின்றன. இறைவன் இந்த வாக்குகளை பயன்படுத்தி நமக்கு தராவிட்டால் வாக்குகள் நமக்கு கிடைக்குமா? வாக்குகள் கிடைக்கலன்னா ஞானம் உண்டாகுமா? உண்டாகாது. அப்போ இறையருள் தான் இந்த அனுபவங்களை நமக்கு புரியும்படியாக செய்கிறது. இந்த நான்கு வாக்குகளும் சுத்தமய கோணத்தில் இருக்கின்றன. முதல் முதல்ல இருக்கக்கூடிய சிவ தத்துவங்களை இறைவன் சிவபெருமான் தன்னுடைய அருளாற்றல் துணை கொண்டு அதை இயக்கிறான். சுத்த தத்துவங்கள் அசுத்தமாயில் உள்ள தத்துவங்களை அவைகள் இயக்குகின்றன. அப்படி அதன் மூலமாகத்தான் அந்த தத்துவங்களை எல்லாம் இறைவன் செயற்படுத்துவதன் மூலமாகத்தான் அவர்கள் நமக்கு அறிவை உண்டு பண்ணுகின்றன. அதனால் நமக்கு ஞானம் விளைகிறது. ஆகவே அவத்தை வேறுபாடுகளை அறிவதற்கு உயிரினுடைய அறிவு செயல்பட வேண்டும். உயிரினுடைய அறிவு செயல்படுவதற்கு மூல காரணமாக இருப்பது இறைவனுடைய திருவருள். ஆகவே இறைவன் திருவருள் ஒன்றுதான் எல்லா விதமான அனுபவங்களையும் நாம் உணருமாறு செய்யும். மற்ற எதனாலும் நமக்கு உணர்வை தர முடியாது. அப்ப நம்மாலே தெரிஞ்சுக்க முடியுமானா? நம்ம அறிவுனாலே கனவை கனவுன்னு, நனவை நனவுன்னு நம்ம உணர்கிறோம் என்றால், இந்த அவத்தை வேறுபாடுகள் இருக்கின்றன என்பது தெரிவதற்கு இறைவனுடைய திருவருள் இன்றியமையாது. அதனாலதான் ஒரு நாளைக்கு ஐந்து விதமான அனுபவங்களை தந்து நான் இருக்கேங்கிறத உங்களுக்கு உணர்த்தோம். இறைவன் பல்வேறு வகைகளில் நம்மை பக்குவப்படுத்துகிறான். உள்ளிலிருந்து உயிர் புரியராக இருந்து அறிவிலேயே கூட அவன் தன்னுடைய உபதேசத்தை செய்கிறான். நம்ம வாழ்க்கையை வந்து ஏனோதானோன்னு வாழக்கூடாது. இந்த ஐந்து அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகின்றனவே, இந்த அனுபவங்கள் எதற்காக தரப்படுகிறது? கருவிகள் கூட கூட அறிவு கொடுக்கிறது, கருவிகள் குறைய குறைய அறிவு குறைகிறது. ஆகவே இறைவன் கூட்டியும் குறைத்தும் நமக்கு அறிவை அவன் தான் தருகிறான். ஆகவே திருவருள் வசப்பட்டு நாம் இருக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் உணர்வதற்காகத்தான் ஐந்து அவத்தைகளையும் சிவபெருமான் நமக்கு அளித்திருக்கிறான். இத்தகைமை, இப்படி பல்வேறு விதங்களில் நம்முடைய அவத்தைகளை எல்லாம் அறிவதற்கு இறையருளால் உயிர் அறியும். அற்புதமா சொல்லியிருக்கிற சிவபிரகாசம் படித்த நூல் தான் இத்தகைமை. இறையருளால் உயிர் அறியும். இறைவனுடைய அருள் இருந்தால்தான் அவத்தை வேறுபாடுகளை நம்மால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி தெளிவாக உணர்வதற்கு ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை சிவ தத்துவத்திலிருந்து இறைவன் நமக்கு சிந்தனையாகவும் சொல்லாகவும் நமக்கு வழங்கி அருள்கிறான். ஆகவே இறைவருள் தான் எல்லாவற்றையும் உருவாக்கி செயல்படுத்துகிறது. சுவாமி தான் எஃபிசியன்ட் காசு சொல்லுவாங்க, நிமித்த காரணம். இந்த உடலை அவன் தான் குயவனாக இருந்து செய்தான், குயவனாக இருந்து இந்த உடலாகிய குடத்தை செய்திருக்கிறான். இது எப்படி இயங்க வேண்டும் என்பதையும் அவன் தான் வகுத்து தந்திருக்கிறான். அவனுடைய இந்த உடலை படைத்துக் கொடுத்திருக்கின்றவனையோடு நாம் ஒன்றினோமானால் இந்த உடலிலே ஏற்படுகின்ற சகல விதமான அனுபவங்களையும் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். இறையருள் என்றால் கனவு, கனவு என்று காண்பு அறிதாம் காணில் நனவில் அவை சிறிதும் நன்னா. முனைவன், முனைவன் சிவபெருமான், முனைவன் அருள்தான் அவற்றில் ஒன்றா. தடமருத சம்பந்தா யான் அவத்தை காணுமாறு, என் அவத்தினுடைய வேறுபாடுகளை காணுமாறு எப்படி நான் பார்க்கிறேன் அப்படின்னு கேள்வி. அந்த கேள்விக்கு இறையருளால் இந்த அவத்தை வேறுபாடுகளை நான் உணர்கிறேன். அதற்கு அடுத்த வினா, திருவருள் தரிசனம் நமக்கு ஏற்படக்கூடிய முறையை சொல்கிறார். அறிவு அறிந்தது எல்லாம் அசத்து ஆகும். ஆயின் குறியிறந்து இறந்த நின் உணர்வில் கூடா பொறிபுலன்கள் தாமாய் அறியா தடமருத சம்பந்தா யாம் ஆர் அறிவார் இனி. கடமருத சம்பந்தா, குளங்கள் நிறைந்த மருத நகரிலே வாழக்கூடிய மறையான சம்பந்த பெருமானே, அறிவு அறிந்தது எல்லாம் அசத்து ஆகும். இந்த உடல்ல இருந்து கொண்டு நாம் வாழ்க்கை நடத்தும் பொழுது நம்முடைய அறிவால் எதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அவைகளெல்லாம் ஜடப்பொருள்கள், அறிவில்லாத பொருள்கள். அதுதான் நம்ம அனுபவிக்கிறோம். உடம்பும் ஜடம் தான், உடம்பு அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் ஜடப்பொருள்கள் தான். அப்படி சடமாக இருக்கிறது, ஏகதேச அறிவுடையதாக இருக்கிறது, முழுமையான அறிவதற்கு இல்லை. அந்த அறிவை அறிவிப்பதற்கு வேறொருவன் வேண்டும், சிவபெருமான் வேண்டும். இந்த கருவிகள் மட்டும் எல்லா அறிவையும் அறிந்துடுமான, அறியாது. அப்ப கடவுள் எப்படி அறிய முடியும்? தன்னையே அறிய முடியாது. இப்ப காதால் கண்ணு மூடிக்கிட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு பொருள் எதுக்கு வருது? காது சொல்லுதா கண்ணுக்கு, நீ வந்து உனக்கு நீ தூங்கிட்டு இருக்கும் பொழுது வந்துச்சு அது அப்படின்னு சொல்லுதா? அதுக்கு இது தனியா செயல்படுது, அது தனியா செயல்படுது. அப்படி என்றால் நம்முடைய நிலைமை எப்படின்னா, நம்முடைய கருவிகள் எல்லாம் அழிவுக்குட்பட்டன, சாஸ்வதம் இல்லாதவைகள். நம்ம பார்க்கிற பொருளும் சாஸ்வதம் இல்லாது. ஆனா சிவபெருமான் எப்படி அப்படின்னா, அவன் வாக்கு மனம் கடந்தவன். அவனை போய் இந்த கருவிகள், ஏகதேச அறிவுடைய கருவிகள், கொஞ்சம் அறிவுடைய கருவிகளால உணர முடியுமா? முடியாது. அவன் எப்படி அவனுடைய இலக்கணம்னா, சொல்லுக்கும் மனதுக்கும் எட்டாமல் இருக்கிறான். குறி இறந்த நின் உணர்வில் கூட மனதுக்கும் சொல்லுக்கும் எட்டாதன்மையுடைய உன்னை சிவபெருமானை வரையறைக்குட்பட்ட அறிவினால், அதாவது சில விஷயங்களையே, குறைந்த விஷயங்களையே தெரிந்து கொள்ளக்கூடிய உடலால் அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப நம்மகிட்ட இருக்கிற கருவி சின்னது, நம்ம இந்த கருவியால நம்ம அனுபவிக்க வேண்டிய பொருள் பெருசு. இப்ப இந்த கருவியினால அந்த இறைவனை அனுபவிக்க முடியுமா? முடியாது. பொறிபுலன்கள் தாமாய் அறியா. சரி, பொறிபுலன்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா? என்னுடைய அறிவினாலும் இந்த உயிர் வந்து இந்த உடம்ப கருவியா பயன்படுத்தி அதனால அறிவிக்கக்கூடிய அறிவும் சாஸ்வதம் இல்லாது. சரி, பொறிபுலன்கள் தான் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியுமானா? பொறிபுலன்கள் எனப்படும் தத்துவங்களும் சடங்கள் ஆகையால் அவையும் தாமாக அறிய மாட்டா இறைவனை. இனியாம் ஆறு அறிவார். இவ்வாறு இருந்தால் உயிர்களாகிய நாங்கள் எதனால் உன்னை அறிய முடியும்? உன்னை அறியவே முடியாம போயிடுச்சுன்னா ஏன் நான் பூஜை பண்ணணும்? ஏன் நூல்கள்லாம் படிக்கணும்? என்னுடைய அறிவும் சிற்றறிவு, ஏகதேச அறிவு, அதனால உன்னை அறிய முடியாது. கருவிகளும் உன்னை பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லாத, எப்படி நான் பார்க்கறது, எப்படி உன்னை அனுபவிக்கிறது என்பதுதான் கேள்வி. அதுக்கு உரிய பதில் என்ன அப்படின்னா, நாம் உயிரை பற்றிய உண்மைகளை நிறைய பேசியிருக்கிறோம். உயிர், உயிருக்கு ரெண்டு இயல்புகள் இருக்கின்றன. ஒன்று சொரூப இலக்கணம், இன்னொன்று கடத்த இலக்கணம், சிறப்பு இலக்கணம், பொது இலக்கணம். ரெண்டு இலக்கணம் இருக்கிறது. உயிருக்கு ஒரு பண்பு உண்டு. அந்த உயிரினுடைய சொரூப இலக்கணத்தில் ஒரு பண்பு இருக்கிறது, அது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது உயிர். இப்ப பொறிபுலன்களை சார்ந்து இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற ஏகதேச அறிவு பொறிபுலன்களாலும் அறிய முடியாது. எப்படி கடவுளை அறிவது? எதன் மூலமாக அறிவது அப்படின்னா, இந்த உயிருக்கு ஒரு ஆற்றல் உண்டு. எதை சாருகிறதோ அதனுடைய தன்மை அதுக்கு வந்துடும். சடப்பொருள்களையே சார்ந்து இருக்கிறதா அதுக்குரிய தன்மை வந்துடும். பாருங்க, ஒவ்வொரு கடை வைத்திருக்கின்றவர்கள் என்ன பொருள் வைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த குணம் அதுக்கு வரும். மண்ணில் வேலை செஞ்சு அதுக்கு தகுந்த குணம் வரும். லாரியில் வேலை செஞ்சு அதுக்கு தகுந்த குணம் வரும். ஆகவே உயிரானது எதை சாருகிறதோ அதனுடைய தன்மை அதுக்கு வந்து விடுகிறது. இது இலக்கணம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அப்போ பாசமாகிய காரியங்களை சார்ந்திருக்கும் பொழுது உயிரினுடைய அறிவானது குறைந்த அறிவாக இருக்கிறது, ஏகதேச அறிவாக இருக்கிறது, முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாத அறிவாக இருக்கிறது. ஆகவே உயிர் என்ன செய்யணும்னா, அது தனக்கு மேலான பரம்பொருளோடு தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். உயிர் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடைய இலக்கணம் உடையதுனால அது இறைவனை சார்ந்தால் அது தெய்வமயமாக ஆகிவிடும். இந்த அசத்துக்களை சார்ந்தால் அசத்தாகவும், சத்தாகிய சிவபெருமானை சார்ந்தால் அது சத்தாகவும் உயிர் விளங்கும். எங்க ஒன்று பொருத்தி வச்சுக்கிறதுங்கிறத தீர்மானிக்க வேண்டியது யாரு? நாம தான். ஆகவே எதனாலும் அறிய முடியாது, கடவுளை அறிவதற்கு நாம் சாதனைகள் செய்வதே தவறு அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டாம். உயிருக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது, அது எதை சாருகிறதோ அதனுடைய குணம் வரும். ஆகவே இதுவரையிலும் பொறிபுலன்களை சார்ந்திருந்த உயிர், பாச அறிவை பெற்றிருந்த உயிர், பசு அறிவை பெற்றிருந்த உயிர், இறைவனை சார்ந்தால் அது சத்துப்பொருளோடு சேர்ந்தால் சத்தாக மாறி அமையும். அதனாலதான் உயிருக்கே சதசத்து அப்படின்னு சொல்றாங்க, சொல்லியிருக்கோம் நம்ம முன்னாடி கூட சொல்லியிருக்கோம். எதை சாருகிறதோ அதனுடைய தன்மை வரும், அதான் உயிருடைய இயல்பு. இப்பொழுது எனக்கு துன்பங்கள் வரக்கூடாது, ஏகதேச அறிவு இருக்கக்கூடாது, முழுமையான அறிவாக மாற வேண்டும் என்றால் இதெல்லாம் உடையவன் ஒருவன் இருக்கிறான், உடையாம் அவன் தான் சிவபெருமான். அவனை சார்ந்திருந்தோமானால் ஏகதேச அறிவு நம்ம விட்டு நீங்கிவிடும். நம்முடைய கரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறி அமையும். நமக்கு பதிஞானம் உண்டாகும். நாம் எல்லையற்ற பரம்பொருளினுடைய வியாபகத்தோடு அந்த பரம்பொருளில் அடங்கி நாம் ஆனந்தமாக வாழ்வோம் அப்படிங்கிறது இதுக்குரிய பதில். இப்போ ஒரு விஷயம் நல்ல நினைவு கொண்டு வர வேண்டும். நாம் எதை சாருகிறோமோ அதனுடைய தன்மை நமக்கு வந்துவிடும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தின் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தின் மறைந்தது பார்முதல் பூதமே. ஒரு அழகாக ஒரு பொம்மை செய்து வைத்திருக்கிறார்கள் யானை. இப்பெல்லாம் நவீன காலத்துல நிறைய ரசாயன பொருட்கள் மூலமாக தோல் மாதிரி கூட செஞ்சிடறாங்க. ஒரு முறை காஞ்சி மடத்துக்கு போனா அங்க பெரியவர் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு, முடியிலிருந்து

செஞ்சு வச்சிருக்கு, உயிருள்ளது போல அதை செஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவன் மரத்தை பாக்குறான். அப்ப யானை இருக்குமா? யானை இருக்கிறதா உணர மாட்டான். இப்ப மரம் தான் அது. மரத்தை மறைத்தது மாமத யானை. மரம்னு சொல்ல முடியாத அளவுக்கு யானையே அந்த உருவத்தில் இருந்து கொண்டு மரத்தை அது மறைச்சிருது. அப்ப மரம் நமக்கு தெரியாம போறது. சரி, யானையை பார்க்க ஆரம்பித்த பிறகு மரம் மறைஞ்சது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தின் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதற் பூதங்கள். சிவபெருமான் நமக்கு தெரியாம செஞ்சது எது? இந்த 36 கருவிகளும் நம்மிடம் இருக்கின்ற கருவிகள். தண்ணின் மறைந்தது தன் கரணங்களே. நாம் சிவபெருமானை நாம் நினைத்து விட்டோம்னால் இந்த கரணங்கள் எல்லாம் தன்னுடைய செயலாற்றில் இருந்து கரணங்களை பற்றி நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடனம், தன்னை மறைத்தது தன் கரணங்கள், தண்ணின் மறைந்தது தன் கரணங்களே. நம்ம ஒரு ஆவரணத்தை பார்க்கிறோம், பார்த்த உடனே நமக்கு என்ன வருது? இது ஒரு சங்கிலி, இது ஒரு வளையல், இது ஒரு போட்டுக்கிறாங்க, இது ஒரு செயின் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு இருக்கு. அதை பவுன்னு யாரும் பாக்கறது இல்ல. என்னைக்காவது கஷ்டகாலம் வந்து விக்க போகும்போதுதான் அதை பவுனாக்குவோம். நம்ம பவுன் நமக்கு தெரியும். அது போல இந்த கரணங்கள் எல்லாம் இறைவனை மறைத்து விடுகின்றன. இந்த கரணங்களில் ஆழாமல் பரத்தையே வேளையில் எல்லாம் பார்த்தோமானால், எல்லாவற்றிலும் சிவபெருமான் தான் ஊடியிருக்கிறான் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்வோமானால், இது உலகமா தெரியாது, என்னவா தெரியும்? சிவமா தெரியும். கண்ணில் காண்பது உன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூசை, பகர்வது மந்திரம், மண்ணுடைந்தும் வழங்குயிரியாவும் அண்ணலேன்னு அருள்வடிவாகுமே. பார்க்கின்ற இடத்துல எல்லாம் பரம்பரோடா பார்த்தா லைட்டு கம்பம் மரம் தர தெரியாது, நமக்கு எல்லாமே இறைவனாக தெரியும். அதுதான் சொல்றார் நாவுக்கரசர் பெருமான். இதை ரொம்ப அற்புதமா இதெல்லாம் நம்ம நுணுக்கி ஆராய்ந்து மேலோட்டமா பார்த்தோம்னு தெரியாது. அவர் கைரையும் கைரை காட்சியை பார்த்தார். பார்த்த உடனே அவர் உலகம் எல்லாம் அவருக்கு சிவமயமாக தெரிந்தது. கண்டறியாதன கண்டேன், முத பார்த்த உலகத்தானே பார்த்தாரு, அப்புறம் என்ன கண்டறியாதன பார்த்தார்? எல்லாத்திலையும் சிவம் விளங்கி தோன்றுவதை அவரால் பார்க்க முடிஞ்சது. நமக்கு தெரிய மாட்டேங்குது, இது தூண், அது காலை, அது பாருங்க மரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அருளாளர்கள் முற்றிலும் பதிகரண பதி ஞானம் வாய்க்க பெற்றவர்கள் முற்றிலும் பரம்பொருளில் அவர்கள் ஆழ்ந்து விட்டார்கள். அப்பொழுது இந்த உலகமே அவர்களுக்கு எப்படி தெரியுது? வேற காட்சி கொடுக்குது. எது சுகபோகத்துக்குரிய பொருளாக காட்சி இருந்ததோ அது சிவபோகத்துக்குரிய பொருளாக அவர்களுக்கு விளங்குகிறது. ஆகவே நாம் மரத்தை பார்க்க கூடாது, யானையைத்தான் பார்க்க வேண்டும். நம்ம ஆபரணங்களை பார்க்க கூடாது, அதில் இருக்கக்கூடிய பொன்னைத்தான் பார்க்க வேண்டும். கரணங்கள் எல்லாம் இறைவனை மறைத்து விடுகின்றன, கரணங்களை பார்க்க கூடாது. இதற்கு இதற்கு அடிப்படையாக ஆதாரமாக இருக்கக்கூடிய உயிரையும், உயிரிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சிவபெரும்பொருளையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் இந்த கருவிகள் நம்முடைய குறைந்த அறிவு ஏகதேச அறிவுகள் எல்லாம் நீங்கி சிவபெரும்பொருளை நாம் உணரலாம். அறிவு அறிந்ததெல்லாம் அசத்தாகும் ஆயின் குறி இறந்த நின் உணர்வில் கூடா, பொறிபுலன்கள் தாமாய் அறியா, தடமருத சம்பந்தா யாம் ஆர் அறிவார் இனி. ஆகவே நம்ம இறைவனுடைய சிந்தனையில் நம்முடைய பெரும்பகுதி இறைவனுடைய சிந்தனையில் நம்முடைய வாழ்நாள் செல்லுமாறு நாம் அதற்கு உரிய பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். பயிற்சி எடுக்கும்பொழுது முதல்ல சிரமமா இருக்கும். எது சிரமம் இல்லாம நமக்கு கிடைக்கிறது? எதுவுமே சிரமம் இல்லாம நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு மருத்துவர் உத்தியோகத்துக்கு போனாலும் ஒரு 25 வருஷம் படிக்க வேண்டியா இருக்குல்ல, படிக்கிறாங்க இல்லையா? ஹாஸ்டல்ல போய் தங்கியிருக்காங்க, என்னென்னமோ சாப்பாடெல்லாம் சாப்பிடுறாங்க, உழவுளிய தாண்டி புத்தகமா வச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தா நம்ம சதி சாதனம் இவ்வளவு பெருசுதான். அவ்வளவு கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு படிக்கிறார்கள். ஒரு வாழ்நாள்ல தேடக்கூடிய அடையக்கூடிய ஒரு சுகபோகத்திற்காக அவருடைய வாழ்க்கையில 25 வருஷம் இது பண்றாங்க இல்லையா? நம்ம இந்த உண்மைகளை நம்முடைய உயிருக்கு அமுதமாக விளங்கக்கூடிய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கும் நாம் நீண்ட காலம் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். பயிற்சியிலேயே நாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்து கொண்டால் அசாதாரணமான ஒரு பேரின்ப நிலையை நாம் நம்முடைய வாழ்நாளிலேயே அனுபவிக்க முடியும். சமயம் என்பது பேசுவதற்குரியதல்ல. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, பணம்னா அதுக்கு நல்ல காரியத்துக்கு செலவு பண்றது தான் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான வார்த்தை. பணம் இருந்தா என்ன பண்றது? அது பயனை விளைவிக்கக்கூடிய காரியங்களில் செலவாகிட்டு இருக்கணும். நமக்கு நல்லதா இருக்கணும், இல்லைன்னா நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு நல்லதா இருக்கும். ஆகவே இறைவனுடைய திருவருள் ஞானத்தை கைவர பெற்றவர்களாக, பதிஞானம் பெற்றவர்களாக நாம் எல்லாம் மலர வேண்டும். அதற்குரிய சாதனைகள் என்பது கடினமான சாதனைகள்லாம் இல்லை. ஒரு டாக்டர் படிக்கிறாங்க கூட கஷ்டப்பட வேண்டியில்லை. ஒரு டாக்டரேட் பண்றவங்க எவ்வளவு காலம் வெளிநாடுகள்லாம் போய் படிக்கிறாங்க? 5-6 ஆண்டு படிப்பாங்களா? 5-6 ஆண்டு படிக்கிறாங்க. நம்ம இறைவனுடைய உண்மையை தெரிந்து கொண்டு எல்லா துன்பங்களையும் நீங்குவதற்கான படிப்பை நம்ம படிக்கிறோம். அப்ப ஒரு மாசத்துக்கு 4 நாள் நம்ம 4 மணி நேரம் நம்ம செலவு பண்றோங்கிறதெல்லாம் மிக குறைவானது. அதுலேயே கிடைக்குதுன்னா அப்ப இறைவனுடைய எளிவந்த தன்மையை நான் உணர வேண்டும். அருமையில் எளிய அழகையை போற்றி.

0: அவ்வளவு எளிவந்து இருக்கிறான். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வருகிறான். கடவுள் வந்து நம்முடைய இதய கமலத்துல இங்கு நம் இல்லங்கள் தோறும், இல்லங்கள்னா வீட்டு வீடா வரான்னு சொல்லல, உயிர்க்குள்ளா அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அதை உணர்ந்து நாம் வாழ்க்கை நடத்தினோமானால் நம்முடைய வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாக மாறி அமையும். எந்த காலத்திலும் மன நிறைவோடு நாம் இந்த உலகில் இருந்து விடுபடுவோம். மேலும் மேலும் உத்தவமான பிறவிகளையும் உத்தவமான ஞானங்களையும் இறைவன் நமக்கு வழங்க காத்திருக்கின்றான். மூலபண்டாரம் வழங்குகின்றான், வந்து முந்துமினி மூலபண்டாரத்தை வழங்கி கொண்டிருக்கான். உத்தி பேட்டினை சிவபெருமான் கொடுத்துட்டே இருக்கான். அவன் தன்னுடைய அடியார்கள் மூலமாக கொடுக்கிறான். அந்த கொடுக்கின்ற அந்த மூலபண்டாரத்தை நாம் எல்லாம் வாங்கிக் கொள்வதற்குரிய பாத்திரங்களாக நம்மை மாற்றி அமைக்க வேண்டும். இறைவனர்களால் இன்று நாம் சிந்தித்த சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய சிந்தனையிலே தங்கி சிந்தனையிலே தெளிவடைந்து இறைவனிலே நீங்கள் எல்லாம் கரைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவபெருமானை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சரி.

చిందిప్పు ఉమ్మలం చిందిప్పు.

0: அம்பலவாதனுடைய பெருங்கருணையினாலே திருவாசகம் போற்றி திருவகவரில் 10வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். உயிர்களுக்கு இறைவன் செய்கின்ற உபகாரம் இரண்டு வகையாக உள்ளது. ஒன்று இந்த உலகத்திலே வாழ்வதற்கு செய்கின்ற உபகாரம், பிறகு அவனுடைய திருவடியை அடைந்து வாழ்வதற்கு செய்கின்ற உபகாரம். அப்படி உபகாரம் இறைவன் செய்யவில்லையானால் உயிர்கள் இங்கும் வாழாது அங்கும் வாழாது. அதனால இந்த லோகத்திலே வாழ்வதற்கு பிறவிகள் பல வகையான பிறவிகளை அந்த உயிர்கள் செய்த கண்மத்துக்கு தகுந்தவாறு எடுக்கிறது. அது நால்வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் யோனி வேதம் என்று நம்முடைய சித்தாந்தங்கள். 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் யோனி வேதங்களிலே உயிர்கள் உடல் எடுத்து அதிலே குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து பிறகு மடிந்து போகிறது. அப்படிப்பட்ட பல வகையான பிறப்புகளை எடுக்கின்ற காலத்திலே அந்த ஒவ்வொரு பிறப்புகளிலும் அது அளவில்லாத துன்பத்தை அடைகிறது. அப்படி அந்த துன்பத்தை அடைந்து எத்தனையோ கோடி பிறவிகளை எடுத்து பிறகு சிவனிடத்திலே அன்பு உண்டாகி பிறகு விடுதலை பெற்று முத்திக்கு செல்கிறது. அது சாமான்யமாக இல்லை, சாதாரணமாக இல்லை, அது மிகப்பெரிய அதிசயமான செயல். அந்த உண்மைகளை இந்த போற்றி திருவுகள்ல அடுக்கி சொல்கிறார். பிறப்பு என்பது யானை முதலா இரும்பீராய விஷ்ணுவாகிய திருமால் வெகுகாலம் பன்றியாக தேடி சிவன் திருவடியை காண முடியாமல் பிறகு தோத்திரம் பண்ணினான். அப்படிப்பட்ட திருமாலுக்கு அரியதாக இருக்கின்ற திருவடி நமக்கு எளியதாக வந்தது என்று சொல்லி விளக்குகிறார். திருமால் மிகப்பெரியவர், மிகப்பெரியவராகிய திருமாலுக்கு சிவன் அரியவனாக இருந்தான். மிகச் சிறியவர்களாகிய மருடர்களாக மனுஷர்களாகிய நமக்கு எளிமையாக இருந்தார். அப்படி வழுத்துதற்கு எளிதாய் பார்கடல் உலகினர் என்று தொடங்குகிறார். கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே உயிர்கள் பிறப்புகளை எடுக்கின்ற அந்த உண்மையை சொல்லுகிறார். யானம் யானை முதலாய் இரும்பீராய ஊனமில் யோனியில் உள்வனை பிழைக்கும். பிராணிகளிலே மிக பெரியதாக இருப்பது, முதன்மையாக இருப்பது யானகம். அப்புறம் எல்லா பிராணிகளும் அதற்கு கடைசி எறும்பு, மிகச்சிறியது எறும்பு, மிகப்பெரியது யானை. யானை முதலாக எறும்பீராக உள்ள பிராணி. இப்படிப்பட்ட பரப்புகள் ஊனமில் யோனியில் உள்வனை பிழைக்கும். இப்படிப்பட்ட யானை முதலாக எறும்பீராக உள்ள சரீரங்கள், இதை சரீரம் என்று சொல்லுவது, யானை இரும்பு வரையில் உள்ள சரீரங்களிலே ஆன்மா புகுந்து அந்த சரீரங்களுக்குள்ளே உயிர் புகுந்து அது குற்றமில்லாத கருப்பைக்குள்ளே சென்று அதிலே இருக்கின்ற துன்பங்களில் பிழைத்து அப்படிப்பட்ட அந்த பிராணி வர்க்கங்கள் எல்லாம் விட்டு மனித பிறப்புக்கு வருவது. நால்வகை தோற்றம் என்பது கருப்பையிலே தோன்றுவது, முட்டையிலே தோன்றுவது, வியர்வையிலே தோன்றுவது, வித்திலே தோன்றுவது. கருப்பையிலே தோன்றுவது, முட்டையிலே தோன்றுவது, வியர்வையிலே தோன்றுவது, வித்திலே தோன்று, 4 வகையான தோற்றம். 7 வகை பரப்பு என்பது தேவர், மக்கள், நீர்வாழ்வன, ஊர்வன, விலங்கு, தாவரம், பரப்பன. பரப்பன தாவரம், தாவரம்ங்கிறது செடி உடி மரங்கள். அது ஓரறிவு, ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், மூவறிவு உயிர், நான்கறிவு உயிர், ஐயறிவு உயிர், ஆறறிவு உயிர். ஆறறிவு உயிர் தான் மனிதவர். இப்படி தேவர், மக்கள், விலங்கு, பறவைகள், நீர்வாழ்வன, ஊர்வன, தாவரம், இப்படி அண்டசம் சுபேதசங்கள் உற்பிச்சம் சராயுஷத்தோடு 80, 450, 400 ஆயுரத்துள் உண்டு பல் யோனியெல்லா ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்ணீர் கடலை கையால் இந்தி நன்கு அறியங்கார். அதனாலதான் மாணிக்க சிவபுராணத்துல புல்லாயி பூடாய் புழுவாய், புல்லாய்ங்கிறது அந்த தாவரத்துல மேல வருகிறார். புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்வருகம்மாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரனாகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தது என்பது. இப்படிப்பட்ட பிராணிகளாயும் பச்சிகளாயும் மற்ற கொடிய விலங்குகளாயும் தாவரமாகி இப்படி பிறப்பதையெல்லாம் விட்டு அப்படி எல்லாம் பிறந்தாச்சு. அப்படி பறந்து பறந்து பறந்து பறந்து வந்த உயிர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல மனித பிறவியே எடுக்கும். அப்படி மானுட பிறப்பிலும் அப்படி மனித பிறப்புக்கு வந்த பிறகு அந்த பிறப்பு என்கின்றது ஆரம்பித்தது இருந்து பிறக்கின்ற வரையிலும் துன்பம் அதை அடிக்கும். பிறப்பு ஆரம்பிப்பதிலிருந்து அது பிறக்கின்ற வரையிலும் உள்ள மாதங்கள் 10, 300 நாள். முந்தி தவம் கடந்து 300 நாட்சி வந்து அதிபகலா சிவனை ஆதரித்தது என்று கூட பட்டினதார்கள். அவங்க அம்மா இறந்தது. முந்தி தவம் கடந்து 300 நாட்சி வந்து அதிபகலா சிவனை ஆதரித்து. அதனாலே அப்படி மனித பிறப்பு என்பது ஆச்சரியம் சித்தியார். யானை, குதிரை, முதலாளர் இருக்கிறவங்க நம்முடைய இஷ்டத்துக்கு எடுக்கிற, நாம் செய்த விலைக்கு தகுந்தவாறு, அந்த விலைக்கு தகுந்தவாறு அவன் கொடுத்துருக்கிறான். மனித பிறப்ப இப்ப நம்முடைய இஷ்டப்படி எடுக்கல, அவன் இஷ்டப்படி கொடுத்துருக்கான். அவன் இஷ்டப்படியும் வந்து இப்படி வசதியோ தாழ்த்தியோ பிறக்க வைக்கணும்னு அவனுக்கு எண்ணம் கிடையாது. நாம் செய்த விலைக்கு தகுந்தவாறு குலம், உருவம், குலம், உருவம், தேசம், தாய், தந்தை, செல்வம், நேரம், கோணம் எல்லாமே நாம் செய்த விலைக்கு தகுந்தவாறு அமைச்சு பிறக்க வைக்கிறான். அதனாலே பிறப்பு, மனித பிறப்புக்கு வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது அத்தனை பிறவிகள் சொல்லுது இல்லவா, விலங்குல இருந்து, பச்சியில இருந்து, நீர் வாழ்வன, ஊர்வன, தாவரம், இந்த மாதிரி உண்டு பல் யூனி எல்லாம் உடித்து அந்த பிறவிகள் எல்லாம் மாண்டு குதித்தல் மனித பிறவி எடுத்தல். கண்டிடில் கடலை கையால் நின்று நன்கு அறியும். மனுஷ பிறப்பு எடுத்ததை நினைச்சு பார்த்தா கடலை கையினாலே நீந்தி கரை சேர்ந்தது போலும். கடலை கையினாலே நீந்தி கரை சேர்வது சாமான் சேரமாட்டா, அதிகபட்சம் சேரமாட்டான், சேரமாட்டான் இல்ல. அப்படி சேர்ந்தால் எவ்வளவு அதிசயமோ அது போன்ற அதிசயங்கிறாரு மனித பிறவி. இது சாதாரணமான மனுஷாலுக்கு அதெல்லாம் தெரியாது. இது அதிக பிறவி, இது மனித பிறவி. ஆனா இந்த பிறவி கிடைத்தது ஆச்சரியங்கிறார். அதத்தான் அப்பர் சுவாமி கூட வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்து அருமையான. இந்த பிறப்பி கிடைச்சது ஆச்சரியம். சிவன் நமக்கு ஒரு சாங்ஷன் பண்ணிருக்கிறான். மனித பிறப்பை வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி, நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நடுவு விட்டு விடாது என்று சொல்லுகிறோம் அல்லவா. நல்ல வாய்ப்பு, இப்ப சம்பாதிக்கிறத சம்பாதிச்சு என்று சொல்லுவா போலே இது நல்ல வாய்ப்பு. வாய்த்தது யாரு உணர்கிறா, யாரு படிக்கிறா கேட்கிற. வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுவன். மதித்திடுவன்னா இந்த பிறவி கிடைச்சது ஆச்சரியமாகினாலே இந்த பிறவியில பெறுகின்ற பயனை, உயர்ந்த பயனை பெறுவதற்காக பாடுபட்டு நீங்க உயர்ந்த பயனை பெற்று விடுங்கள். மதித்திடும் என்ன, மதிக்கவில்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள் என்று கேட்டால் உலகிலேயே உழந்து மறுபடியும் வனையத்தறி மறுபடியும் பறந்து இறந்து இப்படி தண்டாடுவீர்கள். மதிப்பது என்பது பிறவி கொடுத்தவனை வாழ்த்தி வணங்கி அதனால இன்னும் மேலே போவது, ப்ரமோஷன். அதனால மதித்திடும். அதே திருமூலம் பெறுதற்கு அரிய பிறவியினர், பெறுதற்கு அரிய, பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கு அரிய பிராணடி பேணார், பேணார்னா வழிபடார். பெறுதற்கு அரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கு அரிய பேர் இழந்தாரே, ஐயோ என்ன மாத்து கடுங்க, பெற வேண்டிய பேற்றை இழந்து விட்டார்களே என்று வருந்துகிறாரு திருமூலம். அருணகிரியாரு பெறுதற்கு அரிய பிறவியை பெற்று நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெற கற்றிலேயே அப்படிங்கிறார் கண்ணன். அதனாலே இப்படி இந்த பிறவி அறிந்து இந்த பிறவி எடுக்கின்ற காலத்திலே, இந்த பிறவி உண்டாகிற காலத்திலே அது தாய் வயிற்றுள்ளே புகுந்து அந்த 10 மாதம் படுகின்ற துன்பத்தை சொல்லுது. பிறவி கிடைக்கிறது ஆச்சரியம். அந்த பிறவி கிடைப்பதற்குள்ளே அந்த உருவம் எடுக்கிறதுக்குள்ள படுகின்றது. மானுட பிறவி மாதா உதரத்து, உதரம் என்றால் மாதா உதரத்து. ஈனமில் கிருமி சிறுவினில் பிழை, குற்றம் செய்வதிலே குறைவில்லாததாய், துன்பம் தருவதிலே குறைவில்லாததாய் இருக்கின்ற உள்ளே இருக்கின்ற கிருமிகளுடைய போரிலே பிழைத்து ஆரம்பம் தாய் வயிற்று. கிருமி உள்ளே இருக்கின்ற கிருமிகளுடைய போருக்கு தப்பி இந்த கிருமிகள் உண்டு விடுவான் இந்த உயிரை. ஈரவில் கிருமி செருண போர் செருவினில் பிழை, ஒருமதியை தாண்டியே இருமையில் பிழை. ஒருமதி என்றால் முதல் மாதத்திலே தாண்டி என்று ஒரு வகை காயிருக்கலாம். அந்த அளவு இருக்கு, அந்த அளவு பிளவுபட்டு போகாமல் பக்குவமா பத்திரமா இருந்து உடஞ்சு போகாது அதுல பிழைக்கும். உருமதி தாண்டியும் இருமையில் பிழை, இருமைன்னா இரண்டா போகாமல் ஒன்றாகும். இருமதி விளைவின் இருமதினா இரண்டாவது மாதத்துல இருமதியின் விளைவின் ஒருமையில் பிழைக்கும். அது ஒன்றுபட்டு அது உருப்படியாக அதிலிருந்து மேல வருவதற்காகி அந்த நிலையிலையும் கெட்டு போகும். இருமதி விளைவின் ஒருமையில் பிழை, மும்மதி தன்னுள் அம்மதம் பிழை மூன்றாவது மாதம், மும்மதினா மூன்றாவது. அப்ப அந்த கருப்பையில மத நீர் அதிகமா பெருகும், மத நீர் அதிகமா பெருகும், அந்த நீரிலே மூழ்கிலே பிழைக்கும். மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைக்கும். ஈரிரு திங்களில், ஈரிருந்தா நான்காவது வார்த்தை, அது நீர் மிகுந்து இருக்கின்றதுனாலே எள்ளளவு கனவு என்கின்ற ஒரு வகையான ஊர்கள் அரிப்பு அது உண்டாகும். அதுல இருந்த ஊரலர்கள் ஏழு திங்களில் தாடும், ஏழு திங்களில் எல்லாம் பூர்த்தியாயும், சரீரம் எல்லாம் பூர்த்தியாயும். ஏழாவது மாதத்துல சரீரம் பூர்த்தியாகி கண்ணு காது உயிர் நல்ல புழக்கம் இதெல்லாம் அதிலே வந்து கணம் மிகுதி ஆயிருக்கலாம். ஏழுல அதிலே தானே அங்க தாங்க முடியாமல் குழம்புகிறது, தாழ்வு படையும், புவியிலே தாழ்ந்து விடாமல் படையும். எட்டு திங்களில் கட்டப்படும், எட்டு திங்களிலே இது உருவாதியாக பெருசாயிருச்சா அங்க இருக்கிறதுக்கு இடம் பத்தாது. பத்தாத இடத்துல இருந்து பொருள முடியாம, நகர முடியாம, மூச்சு விட முடியாம, ஐயோ சொல்லி முடியாதது கேட்டாவது. அதான் எட்டு திங்களில் கட்டமும் கிடைக்கும், பெரிய கஷ்டம். ஒன்பதில் வருதொரு துன்பம், ஒன்பதிலே பறந்துறது உண்டு. அந்த ஒன்பதுல பறக்கிறது தப்பிக்கிறது அசாமல் குறை மாசத்துல பிறந்துருச்சு, கேள்விப்பட்டீங்கல்ல குறை மாசத்துல பிறந்துருச்சு, அது சரீரம் மற்ற ஆற்றல் போக்குவரத்து எல்லாம் குறைவாகும். அதிலே வரு தரு துன்பம் கிடைக்கும். இப்படி ஒன்பது மாதமும் சரியான துன்பங்கள், இந்த துன்பங்களுக்குள்ள அங்க இருந்தே நேரம் வேறபடி அங்கேயே
1: சொல்ல வேண்டியது வருபரப்படுத்துறாங்க. அதனால பிறப்புக்கு
0: சிநேகம் இருக்கப்படாது. பிறவிய கெடுதல்னு நினைக்காம நல்லது நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் பாரு, அவன்கிட்ட சிநேகம் எனக்கு இருக்கப்படாது. பிறவி தீதனா பேதையன் தம்மோடு பணக்கம், அவன்கிட்ட பணக்கு இருப்பான். பிறவி தீதுன்னு நினைக்கிறவன்கிட்ட உறவு. அதனால பிறவி மிக கூடியதுப்பா, பிறப்பு மிக கூடிய. அதுக்குத்தான் இந்த மாதிரியான தப ஜபங்கள், தான தர்மங்கள், சிவபுண்ணியங்களை செய்து, சிவபுண்ணியங்களை செய்து பிறப்பை உண்டு. அப்படி தக்க தசமதி தாய் விடுதான்படும் புக்கசாகர.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு காரைக்கால் அம்மையார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நான் பண்ணதுல நிதிபதினு ஒரு அவருக்கு ஒரு பையன். இந்த பையனை பார்த்தோன்னு இந்த நம்ம பாப்பாவுக்கு அந்த பையன் தேவலாம் என்று ஒரு முடிவு செய்தாரலாம். நிதிபதி என்று உலகின்கண் பாடு பெரு புகழ்வணிகன் பயந்த குலமைந்தனுக்கு, இதெல்லாம் ஒரு நயம் பிகேஸ் எடுத்திருக்காரு. பாடுபெரு வணிகன், அதாவது நிதிபதி என்ற அவர் அந்த செட்டியார், அவருக்கு அவர் பயந்த குலமைந்தனர், அவரால் பெற்றெடுக்கப்பட்ட மைந்தன் அர்த்தம். இன்னொரு பயந்தன்ன, இந்த பையன் பின்னால பயப்பட போறான், அதனால பயந்த குலமைந்தன். எனினும் ஆம் ஆமா, பின்னால என்ன ஆகப்போகுது, எந்த பையனாவது மாப்பிள்ளையாவது பொண்ணை கண்டு பயப்படுவாங்களோ? பயப்பட மாட்டாங்க. இந்த பையன் பின்னால பொண்ணை கண்டு பயப்பட போறான், அதனால் பயந்த குலமைந்தனுக்கு. அப்ப பேராசிரியர் உரை எழுதினார்னா பயந்த பெற்றெடுத்த என்பது பொருள், அல்லது அஞ்சி எனினும் ஆம் பின்வரும் வரலாற்றை கொண்டு உணர்க. பயந்த என்பது அஞ்சிய எனினும் ஆம் பின்வரும் வரலாற்றை கொண்டு அறிக. கூடுவாங்க, அதுக்கு மேல சொல்ல மாட்டாங்க. அதான் அந்த பழைய உரைகளுக்கு இருக்கிற அருமைப்பாடு. இவன் விலங்கல விலங்கலைங்கிறது சொல்றானே, அது காரணம் என்னன்னா அவன் ரொம்ப சுருக்கமா இருக்கும், அழகா இருக்கும். அந்த உரைதான் இங்கே சொல்லணும். ஆனா அஞ்சப்பட்ட என்று கூறினும் பொருந்தும், என்னை பின்வரும் வரலாற்றை கொண்டு உணர்க. பயந்த குலமைந்தனுக்கு, அந்த பெற்றெடுத்த பையனுக்கு, தேட வரும் திருமறைவில் தேயிடையே மகட்பேச மாடமணி காரைக்கால் வள நகரில் வரவிட்டார். அப்பெல்லாம் வந்து பொண்ணு பாக்குறதே தவிர மாப்பிள்ள பாக்குறது இல்லை. எல்லாம் இப்ப எல்லாமே தலைகீழ ஆயிட்டோம், அதுல இது ஒரு தலைகீழ. இப்ப பெண்ணை பாக்குறதுன்னு கேட்டா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தான் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா மூணு செருப்பு தேயுமா, ஏன் நடந்து நடந்து நடந்து நடந்து வர்றதுனால. அப்பயே பிளஷர் எல்லாம் ஸ்கூட்டர் எல்லாம் சைக்கிள் கிடையாது, செருப்பு தான் தேயுமா. அதனால ஐயா ஐயா இவனுக்கு பார்த்தேன் பார்த்தேன் ஒரு நாலஞ்சு பண்ணி என் கால் செருப்பே தேஞ்சு போச்சு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும். அதனால பார்த்தாங்க அந்த நாகப்பட்டினத்தில் இருந்த அந்த குடும்பத்தார் தான், இந்த காரைக்கால ஒரு பெண் இருக்கிறா, அந்த பையன் அந்த பொண்ணுக்கும் நம்ம பையனுக்கும் பொருத்தும் என்று கருதி செய்தாரலாம், மகட் பேச விட்டாரலாம். விட்டால் வந்த மூதறிவோர் பாருங்க, வரும்போது யாருன்னு கேட்டா ரெண்டு பேரும் வரக்கூடாது, அந்த அந்த சம்பந்திய மாப்பிள்ளை வீட்டு அம்மா அப்பாவும் வரமாட்டாங்க. பின்ன எப்படி ஒண்ணு, வந்த மூதறிஞர்கள் கொஞ்சம் வயசு வந்தவங்க, அந்த ஜாதியில பிறந்தவங்க, அவங்களுக்கு தெரியும் காரைக்கால இருந்து இப்ப எங்க போயிருக்கான், வேலூர்ல இருக்கிறான். அதான் கேட்டா அந்த இவன் பெரிய பையன் நான் இங்க இருப்பானவன் அப்படி எல்லாம் ஆல்ரவுண்ட் அவங்களுக்கு தெரியும். அந்த அந்த குளத்திலேயே கொஞ்சம் நல்ல வயது வந்தவர்களா இருந்தாங்கன்னா எல்லாம் தெரியும், இன்னது இன்னது இன்னது அத்துப்படியே தெரியும், அப்படிலாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட பெயர்களை அனுப்புவாங்களாம். எனவே இந்த பெண்ணுக்குன்னா இந்த பெண்ணுக்கு தாத்தா அவங்க மூப்பாட்டினாரையும் தெரியும். ஆமா நம்ம காரைக்கால் இந்த பரமதத்தனுடைய பொண்ணு, இவன் இதுல நாகப்பட்டினத்துல நிதிபதியா, ஏன்னா இப்படி உண்டு இந்த வாண்டில் வளர்ந்தவன், அப்படிப்பட்டவங்க போவாங்களாம். இந்த வாண்டில் வளர்ந்தவன் தெரிஞ்சவங்க தான் போறது. இப்படி எல்லாம் ஒரு காலம் இருந்ததாக கேள்வி. ஏனண்டா அவங்களுக்கு பையனை பற்றிய குணம், அவங்களுடைய பாரம்பரியம், அவங்க நம்ம குழந்தானா அத்தனையும் அத்துப்படியா இருக்கும். அதனால அப்படிப்பட்டவங்களை சொல்லணும். இப்ப ஆனா வயசான கடங்கள்லாம் வேற வேலையில், அது பாடி வீட்டை கிடைக்கிட்ட விட நாம பாத்துக்குவோம், பாத்துக்கப்பா எங்களுக்கு என்ன வந்திருக்குது, வணக்கம் நன்றி அவ்வளவுதான், நாங்க ஒண்ணு தவ மாட்டோம். அதனால கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிற மாதிரி விரும்பினால் போவாங்க, இல்லையா நீ நல்லா பாத்துக்கப்பா நல்ல சௌரியமான இருக்குல்ல, சரி சரி வச்சு எல்லாரும் போல கல்யாணம் சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே வந்துருவாங்க. ஆமா விரும்பவில்லை, அதுக்கு என்ன கவலை. அப்படி இருப்பதனுடைய காரணம் தன்னுடைய குலங்கோத்தனம் தெரியும், நாளைக்கு பண்பாடு தெரியும், பொருளாதார நிலைமை தெரியும், அதுக்காக தான் அந்த பெரியவங்களை வைக்கிறது. எனவேதான் அப்படிப்பட்ட நல்ல முதியவர்களை கொண்டு அது மாதிரி மனம் பேச விட்டாரலாம். வந்த மூதறிவோர்கள் மனம் குறித்து மணி புகுந்து தந்தையர் தாம் தந்தையாம் தனதத்தன் தலை நேர்ந்து நீ பயந்த பைந்தொடியை நிதிபதிமைந்தன் பரமதத்தனுக்கு முந்தை மரபினு கேட்கும் உறவி மனம் புரிகின்றார். என்ன தயா, உன்னையும் தெரியும், உங்க அப்பா தாட்டாலும் தெரியும், எனக்கு அவங்களையும் தெரியும். பரவாயில்ல, நல்ல பையன், அந்த பையனுக்கு நல்ல நம்ம பாப்பா அருமையா ஜோடி, எதிர்காலத்துல நல்லா இருக்குமே அப்படின்னு. எல்லாம் பெரியவங்க சொன்னா நாங்க எல்லாம் என்ன கேட்க போறோம் அப்படின்னு. இன்னும் நகை போடுன்னு கேட்கிற பழக்கம் இல்லைங்களா? யாரு, பெண் வீட்டாரும் கேட்க மாட்டான், ஆண் வீட்டாரும் கேட்க மாட்டான், அப்படிலாம் இருந்ததாக கேள்வி. அவன் தான் தமிழன் பேரு. அப்படித்தான் உறவு முறையெல்லாம் இருந்தது ஒரு காலத்துல. ஆதலால் முந்தை மறைவினு கேட்கும் உறவி மனம் புரிகின்றார். மற்றவன் முறைமையினால் மனம் இசைந்து செலவிடச் சென்று உற்றவர்கள் உரை கேட்ட நிதிபதியும் உயர் சிறப்பு பெற்றனன் போல் ஒன்று தனி பெருமகட்டு திருமலியும் சுற்றமுடன் கலிகூர்ந்து வதுவீனை தொழில் பூண்டான் அப்படின்னா. எப்ப வைக்கிறது? இப்ப ஆடி மாசமா இருக்கு, ஆணி அவனில ஆணியா? இப்ப ஆடியா? ஆணிதானா? சரி சரி, ஆணிலே வச்சிடலாம், இல்லைன்னா ஆடி அப்புறம் அது ஏன்னா அடுத்த வாரத்திலே வச்சுட்டா போச்சுன்னாரு. பிடிஞ்சா கல்யாணம் கல்யாணம் புடுறாவத்துல பாக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. பிடிஞ்சா கல்யாணம் பிரதாபத்துல பாக்கணும் அப்படிலாம் மிக எளிமையா நடந்த காலமும் உண்டு, மிக எளிமை. ஆமா, என்ன இவங்க என்ன கேட்க போறாங்க, அவங்க என்ன கேட்க போறாங்க, ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேரெல்லாம் ஒத்ததா தெரிஞ்சிச்சு. பொதுவா பெண்ணு ஒரு வீட்டுல இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கையில பணம் வச்சிருப்பாங்க கல்யாணத்துக்குன்னு, பையன் இருந்தாலும் வச்சிருப்பேன், அப்புறம் என்ன பணம் தேட போறீங்களா? ஒண்ணு இல்லையா, அவ்வளவுதான். இப்படி மிக வரை கல்யாணம் மனம் இசைந்த நாளோ ஒலித்தலை விட்டு மங்கள நாள் அனைவது தொழில்கள் ஆவணமெல்லாம் அமைத்து இனதளங்கள் மைந்தனையும் மனவனியின் இடைவிளைக்கு பனிமுரசும் எழுந்தாற்ப காரைக்கால் பதிபூந்தார். கல்யாணம் எங்கேன்னா இன்னைக்கு நல்ல வேலை அது ஒண்ணு இருக்கு, பொண்ணூட்லதான் கல்யாணம் வைக்கிறதுன்னு கூடுமான வரைக்கும் ஒரு மரபு இருந்துகிட்டு இருக்கு. இப்ப கல்யாண விடத்துல வச்சுடுறோம், வம்பு இல்ல, ரெண்டு பேருக்குமே வம்பு இல்ல அல்லவா? இவங்க ஸ்டேட்டஸையும் இல்ல, அவங்க ஸ்டேட்டஸையும் இல்ல. அதனால என் பொண்ணை கொண்டாந்து கொடுத்தேன் பேச்சு இல்ல, என் மாப்பிள்ளைய கொண்டாந்து போய் கல்யாணம் பண்ணேன்னு பேச்சு இல்ல, கல்யாணம் பண்ண வைக்கிறேன் வம்பு இல்ல. ஏன் அந்த மாதிரி வீடமைப்பு எல்லாம் இல்லாமல் போனது? அப்பெல்லாம் அப்படி இல்ல, வீடமைப்பு இருக்கும், அதனால வீட்டுல நடந்துடும். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இல்ல, அதனால இப்படி வந்துட்டு. எனவே திருமணம் அளமிடைதார் தனதத்தன் அணிமாடத்துள் புகுந்து தெளிதர நூல் விதி வழியே செயல்முறை செய்தமைத்து தலையடிமன் நகைமைகளை தாதவிழ்ந்தார். காலைக்கு கழிவுகள் சுற்றம் போட்ட கலியாணம் செய்தார்கள். முடிச்சு விட்டு கலியாணம் செய்தார்கள் அப்படின்னு. இந்த சொல்லை பற்றி வேற யாருமே சொல்லல, அவரும் போயிட்டார். கல்யாணம் கல்யாணம் செய்தார்கள். இது என்ன நம்ம நம்முடைய சொல் தானே, நம்ம இப்ப உலக அமைப்புல இருக்குதே இந்த மாதிரி இருக்கிறார். ஆமான்னு இதை பற்றி அருமையாக சிந்தித்தவர் எழுதியிருக்காரு, நம்ம தெரியல, எழுதியிருந்தாலும் இருக்கலாம். நம்முடைய சித்தாந்தத்துக்கெல்லாம் நல்ல அருமையா தமிழ் முறையில ஒழி எழுதினாரு சைவ சித்தாந்த புலவர் பா ராமநாத பிள்ளை. பா ராமநாத பிள்ளை சமயத்துறையில் இருந்து ஆனாலும் தூய தமிழிலேயே அனைத்தும் வர வேண்டும் என்று எழுதிய ஒரே ஒரு உயிர் அந்த ராமநாத பிள்ளை தான். அவரும் போயிட்டார். அவர்தான் இந்த கல்யாணம் என்பது தமிழ் சொல் என்று சொல்லி சொன்னார். என்னென்ன யானம், யானம்னா அன்பு, யாவண்ணா, யாவண்ணா போட்டு மூணு துளி நானா போடணும், இம்மண்ணா போட்டா யானம்னா அன்புன்னு அர்த்தம். கலின பெருக்கம், அன்பின் பெருக்கம் என்று அதுக்கு பொருள். இந்த பொண்ணு அந்த ஒரு மனவாளனை மணந்து தன்னுடைய அன்பை பெருக்குது, அந்த பையன் இந்த பெண்ணை மணந்து அன்பின் பெருக்கம். எனவே கலியாணம் சீக்கல் டு அன்பின் பெருக்கம், அருமையான தமிழ் சொல் என்று சொன்னது அந்த ஒரு விஷயம். வதுவை கதுவை திருமணம் சொல்லிச்சு கலியானம். அது பாருங்க, சேக்கலா பெருமான் எடுத்தான் சொல்லி கலியானம், யானம் அன்பு, கலி பெருக்கம், அன்பின் பெருக்கம், அதான கல்யாணம், அன்பின் பெருக்கம் தானே கல்யாணம். எனவே கலி மகிழ் சுற்றம் போற்ற கலியானம் செய்தார்கள். அங்க ஒரு பொடி என்ன எப்படி வச்சாருனாரு, ஐயா தலி ரடிமன் நகைமயிலை. இந்த பாப்பா எப்படி இருக்கிறாரு, ஒரு மயில் மாதிரி இருக்கு. அந்த பையன் எப்படி இருப்பான், சரியான ஒரு காலை கட்டிலங்காலை கொடுத்தாங்களாம். அப்போ இந்த மயில் போன்றிருக்கிற பெண்ணை அந்த காலை போன்றிருக்கிற பையனுக்கு கொடுத்தார்கள். சீக்கிய சும்மா இருப்பாரா பார்த்தார், ஏய்யா மயிலை போய் ஒரு காலைகிட்ட கொடுத்தா எது பயப்படும், காலை தான் பயப்படும். ஏன், சிறகை வெடிச்சு இது மயிலாய் ஆடுவேன்னு வச்சுங்க, கருத்தரான்னு ஓடுவாங்க. எனவே இங்க மயிலனைய பெண்ணை காளையனைய அந்த பையனுக்கு கொடுத்தார். எனவே இந்த மயிலை கண்டு காளை மிரளும், இந்த மயிலை கண்டு பின்னால் இந்த காளை மிரள இருக்கிறது என்பதை பின்னால சொல்லுவோம். அப்போதைக்கு இப்போது சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளான் ஆழ்வார். அப்போதைக்கு இப்போது சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளான். ஆகவே இப்படி ஒரு அருமைப்பாடல் முன்ன முன்ன பயந்தங்கிற ஒரு சொல். இங்க மயிலை இந்த காளைக்கு கொடுத்தாள்னு சொன்னதுனாலேயே இங்க மயிலை கண்டு காளை மிரளுமா, காளையை கண்டு மயில் மிரளுமா? எனவே ஏன்னா காளையை விட மயில் மென்மையானதுதான், ஆனாலும் அந்த திறகு இறகு இப்படி விழுத்து அப்படி இருக்கு பாருங்க ஆடும்போது காளை தான் மிரளும். அதனால இந்த மயிலை கண்டு காளை மிரள இருக்கிறது என்பதையும் இப்பொழுதே சொல்லி வைத்தார் இந்த அருமையான உருவகத்தினாலே. இனம் இப்படியாக மங்கள மாமன வினைகள் முடித்து அல்வின் வைகினால் தங்கள் குடி கரும்புதல்வி ஆதலினால் தனசத்தன் பொங்கொலி நீர் ஆகையினில் போகாமிய கணவனுடன் அங்கன் அமர்ந்து நிதிருக்க அணி மாட மருங்கமித்தான். அருமை அருமை பல்வேறு பண்பாடுகளை சொல்றாங்க. ஏதோ திருத்தொண்டர் வரலாறு பேசினார் பக்தி தான், ஏதோ சிவாய நம சிவாய நம சொல்லிட்டு போனா சொல்லப்படாது கேட்கலாரு. சிவாய நம என்பதையும் சொன்னார். இந்த நாட்டில் எப்படிப்பட்ட அந்த சமது சமுதாயம் வளர வேண்டும் என்பதையும் அப்படியே நுணுக்கமா சொல்லிட்டு வர்றார். இப்ப ஒரு அமைப்பு சரி, இப்ப நீதி பையன் விட்டு அப்பாவும் பெரிய செல்வந்தர் வணிகர், பொண்ணு விட்டு அப்பாவும் மிகுந்த செல்வந்தர். ஆனா பொது நீதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாப்பிள்ளை எந்த ஊர்ல இருக்காங்களோ அங்கதான் தன் பொண்ணை வாழ்க்கப்படும் வாழ்வாங்க, அதான் பொது நீதி. அதனால இப்ப காரைக்கால் பொண்ணு எங்க போகணும், நாகப்பட்டினத்துக்கு போகணும், ஆனா போகல. ஏன் அப்படின்னு பொன்மேல வச்ச ஆசை யாருக்கு? அப்பாவுக்கு. ரெண்டாவது எங்க இருந்தா என்ன மாப்பிள்ள இங்க? ஆனால் நீங்க பொண்ணு வீட்டுல வந்து அந்த மாதிரி மாப்பிள்ள வரலாம், ஆனா ஒரே குடித்தனமா இருக்கக்கூடாது, தனிப்படுத்தனமா இருக்கும். எல்லாரும் எவ்வளவு அந்த வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் திருவள்ளுவர் எச்சரிக்கை. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு குப்புன்னு பத்திக்கும்டா. அதனால ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்பது எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் இல்ல இடத்துல இருக்கும். அதனால் பெண் வீட்டுல வந்து பெண் ஊர்ல இருக்கலாம் மாப்பிள்ள, ஆனா பெண் வீட்டுல இருக்கக்கூடாது. சீவே சீவே கோவலம் கல்யாணம் அப்படிதான், ரெண்டு பேருமே வந்து உள்ளூர் தான் கல்யாணம் ஆச்சு, தனி கொடுத்தான் வச்சாங்க சிலப்பதிகாரத்தில் காண்க. அதனால் இங்க என்னன்னா அது என்ன செய்தார் ஏற்பாடுனாரு, தங்கள் குடிக்கு அரும் புதல்வியாதலினால் ஒரே ஒரு பெண்ணு, அது பொண்ணே பொண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்க்கிறார் இந்த காரைக்கால்ல. அதனால சம்பந்தி கிட்ட சொன்னார் நிதிபதி கிட்ட, என்ன திருமணம் எல்லாம் ஆயிட்டதுனார், ஆமா இன்னுமே என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சிடலாம் ஆண்டவனு செயல், இன்னுமே பொண்ணாச்சு பிள்ளையாச்சு அப்படின்றார். ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன, காரைக்கால்ல இருந்து மாப்பிள்ள இங்கிருந்தே தன்னுடைய தொழிலெல்லாம் செய்யிட்டது அப்படின்னா செய்யட்டுமே, தம்பி எங்க இருந்தா என்ன அது எப்படி எங்க சேட்டது கம்மின்னு சொல்லல, ஏன் நான் பண்ணதுல இருந்தா என்ன எந்த ஆரம்பிக்கிறது இல்ல. இவர் விரும்பினார் காரைக்காலே நம்ம கொடுத்த வச்சுட்டு இருக்கலாம்னு பாக்கிறேன், அது உங்க ஆறா நீங்க என்ன நீங்க செஞ்சுட்டு போங்க. ஏண்டா தம்பிய என்ன இது மாதிரி சொல்றாங்க மாமா அப்படின்னாரு, நீங்க என்ன சொல்றீங்களோ எதிய மைப்பணி கோளும் ஆறது கேட்போம் அப்படிலாம் இருந்ததாக காதலியாவது போடுங்க. இப்படி பாது அப்பா சொல்றத பையன் கேட்டு சம்பந்தி சொல்றத சம்பந்தி கேட்டு அப்படி எல்லாம் இருந்ததாக இதை இலக்கியத்திலேயாவது பாருங்க. அதனால் எல்லாம் அதுக்கு சரிட்டாங்க. உடனே பாப்பாவை கூப்பிட்டாங்க, பாடுறா பாப்பா பாரு எப்பவும் உண்மையா ஊர்ல உலகத்துல அங்கதான் போய் வாழணும் நாகப்பட்டினத்துல பாரு, நாங்க சம்பந்தி சொன்ன மாமா சொன்ன உடனே அன்புடைய மாமனும் மாமியும் அப்படியே உங்க வீட்டுக்காரரும் ஒத்து விட்டாரு, ஏண்டா எல்லாம் இங்கேயே இருந்து நான் தனி கொடுத்தனும் வச்சுட்டேன்னு ஆரம்பியா தனி கொடுத்தனும் வச்சுட்டாங்க. காரைக்கால் தனி கொடுத்தனும் யாரு இந்த பாப்பாவும். இதெல்லாம் எவ்வளவு நெறியாக எவ்வளவு அருமையான எதிர்கால சிந்தனையோடு செய்யறாங்கன்னு தெரியும், சிந்தனையோடு செய்யும். ஆகவேதான் அப்ப காரைக்கால்லயே குடும்பம் வச்சுட்டாங்க. தம்பி என்ன பண்றாருனர், மாதந்தோறும் மாமா நெல் அனுப்புறாருன்னு அர்த்தம் இல்ல, அருமைய தொழில். அதனால தினமும் மாமனா விட்டு வேணா இதுன்னு ரெண்டு இன்னைக்கு ஆப்பமா மாமாவை கொடுத்து அனுப்பு, நான் அல்வா நீ பண்ணிய மாமிக்கு கொடுத்து அனுப்பு என்று இங்க இருந்து போகமே தவிர அங்கிருந்து வரும். ஆனா கண்டிஷன் பண்ணாரு, இப்படி எல்லாம் இருந்ததாக கேள்வி. எனவே இவ்வாறு காரைக்காலில் குடித்தனம் வைக்கப்பட்டது வைத்தது. மகட்கொடையின் மகிழ்ச்சிறக்கும் வரம்பில் தனம் கொடுத்ததற்பின் பாத்தீங்களா விட முடியல, மகட்கொடையின் மகிழ்ச்சிறக்கும் வரம்பில் தனம் கொடுத்ததற்பின் நிகப்பரிய பெரும் சிறப்பில் நிதிபதிதன் குலமகனும். இந்த மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாங்கன்னா மகட்கொடைன்னு பேரான். அது அந்த அந்த பெண்ணுக்காக கொடுக்கப்படுகிற கொடைன்னு. அப்ப யாரு கொடுக்கணும்? மாப்பிள்ள வீட்டுல இருக்கவங்க தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ற வீட்டுக்கு பொண்ணுக்கு பொண்ணு வீட்டுக்காரு கொடுக்கணும். இதுதான் தமிழனுடைய அறமாக என்றிருந்தது. தொல்காப்பியர் காலம் முதல் ஏறத்தாழ 10-12 நூற்றாண்டு வரைக்கும், 15 வரைக்கும் இருந்தது. குட்டிச்சவரா போய் இப்ப இருக்கு. அதனால யாரு கொடுக்கணும்னா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பெண் வீட்டுக்காரங்களும் கொடுக்கணும். அதுக்கு என்னன்னு பேரு மகட்கொடை. அந்த பெண்ணுக்காக கொடுக்கப்படுகிற கொடை என்றது. மாமனார் வீட்டில இருந்து பையன் வாங்கினாங்கிறது அகராதியிலேயே இல்லை, தமிழனுடைய பண்பாடே அல்ல, அகராதியிலே. எனவே மகட்கொடையும் கொடுத்தாரலாம். அப்படி கொடுத்து நான் காரைக்கால அந்த குடும்பம் இருக்கிறது. இருக்கும்போது பூங்குடலாரவர் தாமும் தங்கு மனை வளம் பெருக்கி மிக புரியும் கொள்கையினில் மேம்படுதல் மேயினான். இப்பொழுது அருமையான முறையில காரைக்கால தாம் பொண்ணு இருக்கிறாங்க. ஆனா இவங்க எப்ப போவாங்க? வாரத்துக்கு ஒரு தரம் போயிட்டு வரும். அடிக்கடியும் போக கூடாது. ஆமா, பாப்பாவும் வரக்கூடாது. ஆனா ஊர்ல உள்ளூர்ல இருக்கணும். அப்படி அப்படி இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும். அது பல காரணங்களுக்கு நல்லது. அதனால வாரம் அப்படி 10 ஒரு தரம் போயிட்டு என்னப்பா சரிமா இருக்காடா, நல்லா இருக்கப்பா, அவங்க ஆசீர்வாதத்தினால அப்படி சொல்லு. இப்படி குடும்பம் இருக்குது காரைக்காலில். நம்பர் அடியார் அணிந்தால் நல்லதிரு அமுதளித்தும் செம்பொண்ணும் நவமணியும் செடுந்துயிலும் முதலான தம்பறிவினால் அவர்க்கு தகுதியின் வேண்டுவ கொடுத்தும் கும்பர் விரான் திருவடி கீழ் உணர்வு மிக ஒழுகுனாள். அது பாப்பாவுக்கு பழக்கம். ஏன் அந்த பெண் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பழக்கம், அவர் வீட்டுக்கும் பழக்கம். என்ன செய்தனர் திருவள்ளுவர்? என்ன குடியும் கொடுத்தனம் ஆயிட்டீங்க? ஆமா அப்படின்னா திருவள்ளுவர் வந்த ஆசீர்வாதம் பண்ணுவேன். சுவாமி உங்க திருவடியில் வணங்கிக்கிறோம். இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை ஆகுதும் பிறன்பழிப்பதில்லாயின் நன்று வணக்கம். திருவள்ளுவருடைய ஆசீர்வாதம் என்ன? மணிக்கணக்கில் போகுமா? போச்ச. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, இல்வாழ்க்கை அப்படி தூக்கி வைக்கிறார். ஆனால் இது அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, மூணு சீர் முடிஞ்சிருக்குது. உடனே இல்வாழ்க்கைக்காரெல்லாம் அப்படி தூக்கக்கூடாது. ஆகுதும் பிறன்பழிப்பதில்லாயின் நன்று. ஒரு ஆள் இந்த குடும்பத்தை பத்தி நாக்கில ஒரு சொல்லு சொல்லணும். அப்படி இருக்குன்னு ராஜா இப்படி இருக்கலாம், எதுக்காக இருக்கிறோம்? இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்திருக்கிறது. அப்போ ரெண்டு நோக்கம், சிறப்பு இது. ஆனால் எப்படி இருக்கணும்? என்ன மற்றவர்களால பழி வரவே கூடாது. இந்த பொண்ணும் இந்த பையனும் தங்கத்தில் தங்கத்தார் என்று சொல்லணும். இன்னொன்று, அந்த வீட்டுக்கு போன மகராசி சின்ன பொண்ணுதான், உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லும்னா அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா துறவியரும் மற்றவங்க எல்லாம் சொல்லணும். இப்படியாக இந்த பாப்பா குடும்பம் நடந்ததான். பாங் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாங்குடைய நெறியன்கண் பயில் பரமதத்தனுக்கு மாங்கனிகள் ஓரிரண்டு வந்தணிந்தார் சிலர் கொடுப்ப ஆங்கவைத்தான் ஆங்கவைதான் முன்வாங்கி அவர் வேண்டு குறையணித்து குறையளித்தேன் ஈங்கிவற்றை இல்லத்து கொடுக்க என எம்பினார். இது எல்லாம் கதை தெரியும். இப்ப நமக்கு சில செய்திகள் தான் நம்ம கொஞ்சம் வற்புறுத்தி சொல்லணும்னு சொல்றேனே தவிர கதை காரைக்காலமே இருக்காது. அது இங்க தெரியாதா? தெரியும். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப இப்படி ஒரு மரபு இருந்து பாருங்க. ஒருத்தர் போய் பார்க்க போனா வெறுங்கையோடு போக கூடாது. இதெல்லாம் தமிழனுடைய அருமையான அமைப்பு. வெறுங்கையோடு போகும், ஒண்ணும் இல்ல, ரெண்டு மாம்பழமாவது எடுத்துட்டு. இப்ப அவங்க உள்ள மாம்பழமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்களா? அது ஒரு மரபு மரபு. வாங்க கொடுத்த உடனே என்ன அராராடா நீங்க வந்ததே போது, நீங்க என்ன இல்ல எடுக்கட்டும் வாங்க அப்படி கொடுத்தோம். இப்படி இருந்த யாரு ஏதோ அந்த பணிக்காக வந்தவங்க கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இது இது ஒரு பண்பாடு, இன்னொரு பண்பாடு. சரி கனி மாங்கனி வந்ததுன்னு சொன்னவன கூறு போடுறா, உள்ளதல் இருக்கப்படாது, வீட்டுக்கு அனுப்பணும். இதை வந்ததெல்லாம் கொள்ளு மகாராஜன் கப்பல்னு பாத்துடுறத, அப்பதான் அன்புன்னு அர்த்தம், அன்புன்னு அர்த்தம். ஆதலால் வந்த வந்த விருந்தாளி வெறுமன வராம கொண்டு வந்து கொடுத்தது ஒரு பண்பாடு. இனி இன்னொரு பண்பாடு என்ன? இது மாதிரி கடைக்கு வந்தவங்க யாராவது பலர் கொடுத்தாங்கன்னு சொன்னா அதை அங்கேயே அறிஞ்சு போட்டு உள்ளதல்லக்கூடாது, வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறது இவருடைய பண்பாடு. கொட்டி வச்சுட்டாங்க பண்பாடு. அதனால் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்களாம். இங்கிவற்றை இல்லத்து கொடுக்க என எம்பினான். உடனே கணவன் தான் வரவிடுத்த கனி இரண்டும் கை கொண்டு மனமலியும் கூந்தல் மாதரார் வைத்ததற்கின் அவங்கள அந்த அம்மாவும் கொண்டு போய் பீரோவில் வச்சுட்டாங்க. எதுல வைக்கல? இப்ப எதுல வைப்பாங்க? எதுல வச்சா கிமுல இருந்து கிபி வரைக்கும் பிரிச்சில் வைக்கக்கூடாது. வச்சா ஒழிஞ்சதுன்னு அது வாயிலே வைக்கப்படாது, இந்த கருவிக்கே வைக்கப்படாது, அவ்வளவு கெடுதல். மாதுளை பழச்சாறு வாங்கினோம். ஐயா இந்த ஐசிஎஸ் அதுல கலந்துறானு. ஆமா சிவம் வேண்டாம், துறந்தேன் இவளன் தாரமங்கள். அதனாலதான் நீங்க பல நமக்கு வந்து உணவு கெடுவது உடம்பு கெடுதாது. அதே மாதிரி கீமுல வந்து அது ஸ்பிரிட்ஜில் வச்சா கீபி வரைக்கும் பழம் பழமா இருக்கும், உள்ள இருக்கிறதெல்லாம் ஒழுங்கே கொடுமை இருக்கும், இந்த தண்ணியே கட்டுப்படும். அது சாப்பிட்றதா அவ்வளவும் கெடுதல் இல்லை, அவ்வளவும் கெடுதல் இல்லை. அதுக்கு மாமலை சாப்பிடாமே விடுறது நல்லது. ஃப்ரிட்ஜ் அவ்வளவு நேர் போடுதல் இல்லை. அது என்ன இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்டும். அது எதை வச்சாலும் இருந்ததை அப்படி அங்கேயும் அங்கேயும் நீங்க போய் இங்க நம்ம சமயத்தை வச்சுங்க, இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்டும் மேலெல்லாம். ஆனா உள்ள இருக்கிறது அவ்வளவும் போச்சு விஷம். அதெல்லாம் சாப்பிட்றதுனால்தான் வர்ற வினையே நமக்கு வர வினையே. எனவே அப்பொழுது அந்த மாதிரி பிரிஞ்சு இல்லவும் இல்லை, அந்த மாதிரி கேவலமான உடம்பு போக வரவும் இல்லை. அதனால அது வேண்டிய வீரர்கள் அதாவது எலிகளையும் இருக்காத இடத்துல அப்படி வச்சிருப்பாங்க. அது கூட கொஞ்சம் காத்து படும்படியாக பழமெல்லாம் அதுக்காக அது அது மாதிரி கூண்டெல்லாம் இருந்தது மின்னெல்லாம் இரும்பு கூடும். அதுல எதையும் நல்ல தாள்கள் போட்டு வச்சிருப்பாங்க, அதுல கொண்டு வைக்க மூடிட்டோம்னா காற்றும் படும், இயற்கை காற்றும், ஆனா பழமும் அழுகாது. இப்படிலாம் இருந்தது தமிழ் உலகம். அப்படி சாப்பிட்டதுனாலதான் தெம்பா இருந்தோம். இப்ப பதில ஏற இறங்குறது ஏறினால் இறங்க மாட்டேன்னு என்னென்ன இட வேண்டாம். ஆமா முடியல. உணவு முறைகள்லாம் ரொம்ப திருந்தணும். என்னைக்கு திருந்த போகும் கிடையாது. கணவன் தான் இப்படி வச்சு அந்த பரம வைத்ததற்கின் பண அரவமான பணிந்தருளும் பரமனார் திருத்தொண்டர் உணவின் மிகு வேட்கையினால் ஒருவர் மனைவி புகுந்தார். இது எப்படியோ எங்க கைலாயத்துக்கு கூட்டு இந்த செய்தி. எது மாம்பழந்த அம்மா உள்ள இருக்கிறது. அதனால அவர் பார்த்தார் பெருமான். அவனு அங்கே இருந்து வர்றாராம். இத்தனை வீடுகள்ல ஒரு வீடு நுழைய கூடாதா? அல்ல, இந்த வீடு தான் நுழைய. பழம் வந்து அந்த கூடையில வச்சிருக்காங்க, வச்சுட்டு அந்த பாப்பா வேலை செய்து உடனே வந்துட்டார் சிவை சிவன். அப்ப பழம் வந்த நேரம் என்ன நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 10:30 இருக்கும். பாப்பா என்ன செய்யுது அப்படின்னா காய்கறி எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்குது, சாதம் அப்படி வேகுது சரிங்களா, கூட்டு கட்டு மற்றதுக்கெல்லாம் அரிஞ்சு வச்சிருக்குது. அந்த அந்த மாதிரி பாடல இருக்கு சரிங்களா. வந்துட்டேன். வந்த உடனே என்ன செய்தார்? வேதங்கள் முடிந்தபிரான் மெய்தொண்டர் நிலை கண்டு நாதந்தன் அடியாரை பசி தீர்ப்பேன் என நீ வரும்போதே அவர் பசின்னு கேட்கல, மோத்த பார்த்தாலே தெரியும். திருவள்ளுவர் அடுத்தது காட்டும் பளிஞ்சு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் போல் முகத்தில் முதுக்குறைந்தது உண்டோ ஓப்பினும் காயினும் தான் என்னதான். முகத்தை விட ஒரு அறிவுடைய உறுப்பு இருக்கான்னு கேட்டார். முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ, இந்த உங்க உடம்பு உறுப்புகள்ல முகத்தை விட ஒரு சிறந்த அறிவுடைய பொருள் உண்டா அப்படின்னு உறுப்பு உண்டான. ஏன் சாமியினர் உவப்பினும் காயினும் தான் முந்துனும். இங்க என்ன இருக்குதோ அது அப்படியே காட்டும். அகத்தின் அழகு உவத்தில் தெரியும். தமிழன் எவ்வளவு அந்த உள்ளநிலையும் உடல்நிலையும் தெரிஞ்சிருந்தார். ஆதலால் இப்ப அவர் வந்த உடனே அம்மா எனக்கு பசியா இருக்குன்னு கேட்கல, அந்த முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும். என்ன பெரியவங்களை பார்த்தா ஐயா சுவாமி வணக்கம் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டாங்க. பார்த்துட்டு உணவு சாப்பிடல போல இருக்கேன். இல்ல இல்ல எல்லா சாப்பிட்ட அப்படி அவர் சொன்னார். இருந்தாலும் அந்த முகம் தெரிஞ்சு அதனால இந்த பாப்பா என்ன பண்ணுச்சு ஏறத்தால. இப்ப அவர் வந்த நேரம் 10:30 இருக்கலாம் காலையில. இதெல்லாம் காலம் சொல்லலாமான்னு சொல்லலாம் சொல்லலாம். ஆமாமா என்ன ஒரு 5 வேணாம் என்ன பண்ணிருக்கலாம், 10:30 தான். சரி இப்ப வந்த வந்தார். பாதங்கள் விளக்க நீர் முன்னளித்து பரிசலம் வைத்து ஏதந்தி நல்விருந்தா என்னிடத்தில் ஓட்டுவார். அவருடைய திருவடிகளை விளக்கி அப்படியே கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சாராம். கரி அமுதுங்கு உதவாதே. அதனாலதான் இப்ப 10:30 சொன்னோம். 11:15 எல்லாம் கரி அமுது உதவும் என்று அர்த்தம். 10:30 சொன்னா அப்ப என்ன எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கு, ஒன்னு பச்சடிக்கு ஒன்னு பொடிகளுக்கு ஒன்னு கூட்டுக்கு இப்படி எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கு. ஆனா இனிமே இது வந்து இந்து போடுறதுக்குள்ள எவ்வளவு நாள் ஆகும். அதனால கரி அமுதங்கு உதவாதே. அவர் பசிக்கு அவ்வளவு சரி வராது. அதனால என்ன செய்யணும்னு கை திரு அமுது கை கூட சாதம் அடிச்சாச்சு. அதான் சொன்ன உலையில இருக்குன்னு இப்ப வடிச்சுட்டாங்க அம்மா அல்லவா. வெறி மலர் மேல் திருவனையார் விடையவந்தன் அடியாரே பெல்லறிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லையெனும் அறிவினராய் அவர் அமுது செய்வதனு காதரிப்பார். பார்த்தார் சரி சரி நம்ம சமையல்லாம் பண்ணி கூட்டுக்கிட்டு 4-5 கறியோட போடுறதை விட பசிக்கு உடனே போடுவது நல்லது. ஆமா இங்க நான் அப்படியே 4-5 கறியோட போடுறேன்னு உண்டி 4 விதத்தில் 6 சுயத்திரத்தில் போடுறேன்னு சொல்லிட்டு 3 போடுறதை விட இல்ல ஒரு சாதம் ஒரு மோர் ஒரு ஊறுகாய் போடுமே 11:00 கொடுக்கணும். அப்படி கொடுப்பது நல்லது. அதனாலதான் திருவேணிமடல ரெண்டு பேரும் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் எத்தனை மணிக்கு சாப்பாடு போட்டாங்க? திருவேணிமடலையில் நாவரசரும் ஞானசம்பந்தரும் எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுத்தார்கள் அடியவர்களுக்கு? இதெல்லாம் என்னையா நீங்க ஏழாம் நூற்றாண்டு நம்ம இருபதாம் நூற்றாண்டு எப்படி தெரிஞ்சது? சிவசிவ ஜெயிக்கல சரியா அந்த 12 மணி அப்பெல்லாம் கிடையாது கிடையாது. அது எப்படி போய் இப்படி போயிருங்க, இது நியூஸ் எல்லாம் எப்படி இருக்குது சரியா அந்த மணி ஆனவுடனே அது தொடங்கிடலாம் பாத்தீங்களா? 7:55, 7:56, 7:57, 7:58, 7:59, 8 வருதல்ல. அது போல இங்கே அந்த அமைப்பு சரியா அந்த அவங்கப்பெல்லாம் கிடையாது கிடையாது. அந்த 12 மணி அப்படி ஆயிட்டா சரி என்னன்னா அறிவுரல் எல்லாம் அமைந்து செய்யலாம் என்று கேட்டுக்கொள்வோம். ஏன் அதுக்கு முன்னே மகேஸ்வர பூஜை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப இலை போட்டதெல்லாம் 11:30 போட்டு எல்லாம் பரிமாறி அவங்களுக்கு எல்லாம் சொல்லி தேவாலயங்கள் எல்லாம் எல்லாம் சிறப்பாக நடக்கப்பட்டதா திருவிழா திடைக்க அரகர அரகர அரகர காசி ராமேஸ்வரம் முதலான எழுந்து திருக்கோயில்கள் எல்லாம் வழிபாடு இலையாது நடந்து திருவருள் பாலிப்பதாக கூறுக அரகர அரகர அரகர. இங்க வந்திருக்கின்ற அறிவுரலுக்கெல்லாம் சிவஞானமும் தீர்க்காயுசும் மேன்மேலும் உண்டாகதா தெருவுல கிடைக்க சொல்லுவாங்க. சிவஞானமும் தீர்க்காயுசும் இதான் மடங்கள்ல சொல்றது. வந்திருக்கிற அடியாறு சாப்பாட்டோட இல்ல, இங்க இருக்கிற அறிவுரலுக்கெல்லாம் சிவஞானமும் தீர்க்காயுசும் மேன்மேலும் பெறுவதாக திருவுல கிடைக்க அரகர அரகர அப்படி சொல்லி உட்கார்ந்த பிறகு அந்த உட்கார்ந்தவங்களும் என்ன குரு பூஜை நாள்ல சன்னிதானங்களே மகேஸ்வர பூஜை பண்ணுவாங்க. குரு பூஜை நாள்ல மட்டும், மற்ற நாள்லாம் ஓதாமூர்த்தம் பண்றது. குரு பூஜை நாட்கள் மட்டும் அவங்களே பண்ணுவாங்க. அதனால அவங்களே பண்ணும் போது நாம உட்கார்ந்து சாப்பிடும் போது நம்ம பாட்டு வைத்தியமாக அல்லது வந்து எப்படி உட்காரு உட்காரவே நமக்கு சங்கடமா இருக்கும். ஏன் அவங்க நின்று இதெல்லாம் காட்டுவாங்க தீபாவளி எல்லாம் சிவஜிவே. அதனால அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா பாத்தியா அவங்களும் ஒரு தடவை நமக்கு மடப்பயம் நடத்தும். உன்னை வணங்கில் உனது உள்ளுரையும் நின்மலனுக்கென்றே நினை. யாராவது உங்களை வணங்கினா பெருமானி இந்த வணக்கம் அடியேனுக்கல்ல உனக்கல்லவா என்று சொல்லி தன்னை மகேஸ்வரராக கருதிக்கணும், மகாஈஸ்வரனாக கருதி அப்படிலாம் சொன்ன பிறகு அப்புறம் வந்த பிறகு அவர்கள் உட்கார்ந்த பிறகு அடியார்கள் எல்லாம் உணவருந்தலாம் அப்படி ஒரு கும்பிடு சொல்லுவாங்க. அப்புறம் தான் கையே வைக்கணும்.
3: சைவம் டாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவஸ்திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: பார்வதி பதே அரகர மகாதேவா திருநாடுடை சிவனே பொருத்தி எண்ணாத்தவர்களா பொருத்தி ஆடகமதுரை அரசே பொருத்தி கூடல் இறங்கு குருமணி பொருத்தி உனக்கு பண் செய்ய ஒன்றும் நினைக்க வரம் எனக்கு நீதா மனக்கவர் எனக்கு அவர்களே காந்தோடு பெருமக்களே அனைவருக்கும் பணிவான வணக்கப்படுவதை கூட பெருமானுடைய சிறந்த அருள் விளையாடுகளை எல்லாம் நல்ல வேற்றினாலே அடியன் சிந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இசைக்கூறுகும் பெருமானாக இருக்கிற அவனுடைய அருள் விளையாடுகளை அந்த நன்மையை தருகின்றான் பெருமான். உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிர் இசைய வேண்டும், உடலோடு இசைய வேண்டும் அந்த உயிர். ஏன் அந்த உடலோடு இசைய வேண்டும் என்று சொன்னால் அந்த உயிரினுடைய வசைகள் நீங்குவதற்காக இசைய வேண்டும். வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார். ஆக வசை ஒழிய வாழ்தல் என்பதற்காக வசை ஒழிவதற்காகத்தான் இந்த பிறப்பை கொடுத்திருக்கிறார். மானுட பிறப்பு வகுத்தது எதற்காக என்று ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு அரிய சிந்தனைகளை பெரியவர்கள் சொல்வார். ஆனால்தான் இறைவனை பார்த்து சொல்கிற போது இசையுமா இசையே என்கிறார். திருவிசைப்பாசிரியர் திரு இசைப்பாண்டி ஒரு நூறு தேவாரம் 3 பேரும் பாண்டு 7 திருமுறைகளுக்கு பிறகு இசைப்பணுவலாக அமைந்தது திரு இசைப்பா. இந்த தேவார தேவர்களாக இருக்கக்கூடிய மூர்த்திகளை பாடி பாடி முன்னிலையில பாடி பாடி கேட்டவர்கள் எல்லாம் அந்த பக்தியினாலே தாங்களும் அது போலே பாட வேண்டும் என்று பாடினார்கள். அந்த 9 ஆசிரியர் பாண்ட திரு இசைப்பாயில உன்னை நுகருமா நுகரே காணுமா காணே என்றெல்லாம் சொல்லுகிற நிலையிலே இசையுமா இசையே. இந்த இசை என்பது மிகச்சிறந்தது. அந்த இசை பெருமானுடைய அருளினாலே நமக்கு வந்திருக்கிறது. ஒன்றிலே இருந்து இரண்டாகி மூன்றாகி நான்காகி ஐந்தாகி ஐந்து சுரத்தில் இருந்த அந்த முல்லை பண்ணாக இருந்து மிக பழமையான ராகம் மோகனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து இசையிலே நின்று அப்புறம் ஏழு இசையாக ஆயிடுச்சு. ஐந்து சுரத்துக்கு கீழே ராகங்கள் பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான்கு சுரங்களிலையும் பாடியிருக்கிறார்கள், மூன்று சுரங்களிலையும் மூன்று சுரங்களை அடிப்படையாக வைத்து பாடியிருக்கிறார்கள். அது ஒன்றிலே இருந்து வந்திருக்கிறது. இடகலை புங்கலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே இருந்து மூல கணலை எழுப்பி ஆதாரங்களிலே செலுத்தி அளவோடு பட்ட பயிற்சியினாலே, அந்த பயிற்சியும் கேள்வியினாலே வந்த பயிற்சியினாலே இடையராது செய்த அந்த வழியை எழுப்பி தானங்களிலும் நிறுத்தி இந்த வீணைக்கு எப்படி தண்டு இருக்கிறதோ அதுபோல இந்த உடம்புக்கு ஒரு தண்டு இருக்கிறது. அந்த தண்டுதான் நம்முடைய முருகன் தண்டு. அது நம்மை நிறுத்துவது, மற்ற விலங்கு பறவைகளை காட்டிலும் நம்மை நிலைநிறுத்துகிறதா இருக்கிறது, நிமிர்ந்து நிற்கச் செய்கிறது. அந்த நிமிர்ந்து நிற்கச் செய்வதற்குரிய நிலை என்ன என்று சொன்னால், மனிதன் அந்த உள்ளே இருக்கிற கனல் மூலமாக காற்றை மேலே எழுப்பி பிரமதந்திர வரைக்கும் செலுத்தி அதற்கு மேலே அங்கிருந்து போய்கிற அந்த அருமையான அமுத தாரைகளை உடம்பெங்கும் நனைய செய்யும்படியான ஒரு நிலை, அதை யோகம் என்று சொல்வார்கள். அந்த யோகம் எதனாலே பெறலாம் என்றால் இசையினாலே பெறலாம், இசை யோகம் என்று சொல்வார்கள். அந்த இசை யோகமாக எவர்கள் வாழ்கிறார்களோ அவர்களிடத்திலே பெருமான் மிக எளிமையாக வந்து விடுவார். இந்த மூன்றினாலேயும் வருவான் சாமி, முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான். இந்த தமிழ் இருக்கிறதே இயல் இசை நாடகம் என்ற மூன்று குருவிகளாக அமைத்து வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு நிலைகளை நம்முடைய பெருமக்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார். அந்த முத்தமிழிலே இடையிலே இருக்கக்கூடிய இசை இருக்கிறதே இயல் சார்ந்து இருக்க வேணும், அது நாடக பாங்கம் இருக்கணும். அந்த இசை வடிவமாக இருக்கிறவன் பெருமான். அந்த பெருமான் இசைக்காக ஆடிய நான்கு திருவிளையாடுகள் இங்கே இருக்கின்றன. அவற்றோடு கூட்டி ஒரு ரெண்டு திருவிளையாடு சேர்த்து இந்த ஆறு திருவிளையாடை சிந்திக்க நமக்கு வாய்ப்பிருக்கிறது. முதலமைச்சர்கள் ஏழிசையாய் இசைப்பயனாய் அதனுடைய இன்னமுதாயினர் வாழ்விக்கிற பொருளாக இருக்க வேண்டும். அந்த வாழ்விக்கிற பொருள் நமக்கு அண்மையிலே வந்து உடனாக நிற்கும். அது பல்வேறு வகையான உறவுகளாக வந்து நிற்கும். அந்த உறவிலே சிறந்த உறவு, சுந்தரர் பெற்ற உறவு தோழமை உறவு. சம்பந்தன் பெற்றது தந்தை உறவு, தந்தை மகன் உறவு. அடிகள் பெற்றது தான் அடிமை இறைவன் ஆள் என்ற உடையவன் என்று எண்ணியது. மாணிக்கவாசகர் பெற்றது தனக்கு குருநாதராக அவர் பெற்றார். ஆனால் இவரெல்லாம் பெறாத ஒரு நிலையை மதுரையிலே இருந்த ஒரு இசைப்பாணன் தான் உடையவனாகவும் இறைவன் அடியவனாகவும் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி ஒரு கற்பனை அமையுமா? ஒரு இசைப்புலவன், ஒரு இசைப்புலவன் அந்த இசையினாலே என்ன உண்டாகும், இயலினாலே இசையினாலே கூச்சினாலே என்ன விளையும் என்றால் கர்வம் ஓங்கி வளரும் மன்னர் பாரதியார். இந்த உச்சி மோந்துட்டு நம்ம குழந்தைய அன்போட தழுவி உச்சி மோந்தா அந்த குழந்தைக்கு இல்ல நமக்கு கர்வம் ஓங்கி வளர்ந்து மனிதனுடைய ஒவ்வொரு செயலையும் கர்வம் என்ற தலைக்கணம் இருக்கு, ஆணவம் இருக்கு. அது மிகக்கூடிய நிலையிலேயே ஆண்ட வச்சிருக்கான செயல்களை செய்ய அது இயல்பும் கூட. அந்த தன்முனைப்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் எதையும் செய்ய முடியாது. உயிர்களுக்கு தன்முனைப்பினாலே தான் செயல்கள் செய்ய வரும். தன்முனைப்புக்கு ஈடாகத்தான் அந்த கர்மாக்களை செய்து அந்த கர்மாக்களுடைய பலன்களை அந்த தன்முனைகளை நீக்கிக் கொள்ளுகிற பாங்கில நம்மை வளர்த்து எடுக்கிறான். அவன் வளர்த்து எடுக்கிறான் நம்மை. வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதப்பெறம் அது. ஆகவே இயலாலும் இசையாலும் கூச்சினாலும் பெறுகிற கலை

மனசுக்குள்ள இருக்கு. படிக்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப நமக்கு சிறப்பை தரும். ஆனாலும் நீ சாகர வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு வள்ளுவர். அப்படி படிக்கிற போது நம்ம படிப்பினாலாகிய அறிவு மேல உறங்காமல் அந்த அறிவினாலே விழுகிற பண்பு நலங்கள் நம்மிடத்தில் விளங்குமானால் அது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அந்த பெருமான் இசையினாலே தான் ஆணவம் உடையவனாக இல்லாமல் ஒன்று சொன்ன அந்த பாண்டிய நேரத்தில் முதல்ல சொல்லிவிடணும். அந்த நேரத்தில் சொல்ல முடியல சொல்லலையோ. அந்த வரகுண பாண்டியன் வடநாட்டு புலவன் வந்திருக்கிறானப்பா, அவனோடு நீ பாடவல்லையோ, பாடி பாண்டிய நாட்டுக்கு வெற்றி தர செய்கின்ற செயலை நீ செய்ய முடியுமான்னு கேட்டார். அப்போ அவன் சொல்றான், அரசனாகிய உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய எண்ண வலிமையினாலும் இருக்கிற நீங்க என்ன தகுதியானவன் நீங்க நினைச்சிட்டீங்க. உங்களுடைய அருமையான நினைப்பு இருக்கு பாருங்க, அது எனக்கு வல்லவனாக என்னை ஆக்குகிறது. அது ஒன்று இருக்க அந்த வல்லமையை மிகச்சிறந்ததாக ஆக்குவதற்கு கூட பெருமானுடைய திருவருள் வளமும் உம்முடைய எண்ண வளமும் என்ன வலிமையும் இறைவனுடைய திருவருள் வலிமை அதனால் விளைகிற என்னுடைய முயற்சி. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயா பார்த்து சொல்லிட்டா போதும் எனக்கு அந்த வலிமை வந்துச்சு கடவுள். சில பேர் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு மற்றவருடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஊக்கத்தை இழந்து விடுவார்கள். இரண்டும் பெற்றாலும் கூட தங்களுடைய முயற்சி இல்லாமல் இருக்குமானால் வெற்றி தராது. பெருமானாகிய அரசர் பெருமானாகிய உம்முடைய எண்ண வலிமையும் என்னிடத்தில் வைத்த நம்பிக்கையாகிய அந்த வலிமையையும் இறைவனுடைய திருவுருள் வலிமையும் நினைந்து கூடுகிற அந்த முயற்சி என்னிடத்தில் இருக்குமானால் நாளைக்கு வெற்றி காட்டுவேன் சொன்ன. இதற்காக சொல்கிறேன் சொன்னா, இந்த மூன்றும் சேருகிற போது அதுதான் இசை, அதுதான் உயர்வு. அந்த இசை இருக்கிறது அதான் இசைப்பட வாழ்தல். அந்த இசையை இங்க பாடி காட்டுவதற்கு இசையினுடைய உயர்வை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்கு பெருமான் இங்க வந்திருக்கிறான். எப்படி வந்தான்னா அடிமை என்று சொல்ல வந்தான். எல்லா வேற எவரையும் அடிமையாக உடைய ஆளுடைய பெருமான் இங்க ஆட்களை உடையவனாக இருக்கிற பெருமான் தன்னை ஆள் என்று சொல்லிக்கொள்ள வருகிறார். ஆனால்தான் இந்த மண்ணு மட்டுமில்ல விண்ணையும் கொடுப்பான். ஆண்டவன் என்ன கொடுப்பான்னா பண்பொருந்த இசை பாடினான். இந்த பண்பொருந்த இசை பாடினால் அவர்களுக்கு மண்ணின்றி விண் கொடுக்கும் மணிகண்டன் மருமமிடம் எண்ணின்றி முக்கோ எடி வானால் அகனுடையானை புண் ஒன்ற பொருளளித்தான் புள்ளியிருக்கு வேலூரானே. பண்பொருந்த இதை பாடும் அடியார்கள் குடியாக. இந்த குடியாக குடியாக ஞான சம்பந்தர் சொல், இந்த ஞான சம்பந்தர் சொல் மதுரை பெருமான் தான் குடியாக இருக்கிறேன் சொல்லுவாங்க. குடியானவர்கள் குடிமக்கள் என்றெல்லாம் சொல்லுகிற பழக்கம் என்ன, ஏவுதற்குரியவர் ஆட்களாக இருக்கிறவர்களெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவோம். இப்ப யாரையும் எதையும் சொல்லக்கூடாது. தாங்களே விரும்பி ஆட்பட்டீர், தாங்களே பெரியவரிடத்துல விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, எங்கும் கொட்டையாக்கினீர், நீயே வழிபட்டீர், விரும்பி சொல்ல பாருங்க விரும்பி ஆட்பட்டேன். அது இங்க நிகழல், அங்கேயே சொல்லிட்டார் சாமி. நான் மண் உலகத்துக்கு போனா அங்க மயங்கிடுவேன், நீ வந்து என்னை தடுத்தாட்டு முதல்ல ஒப்பந்தம் போட்டதுனால கைலாயத்துல இருக்கிற போதே நான் மண்ணுக்கு போனா உனக்கு தான் ஆட்படணுமே தவிர மற்றவருக்கு நான் ஆளாக கூடாது என்று கேட்டுக்கொண்டதுனால இங்க உண்மையைத்தான் சொல்லுகிறார். விரும்பி ஆட்பட்டேன் சுந்தர பெருமான். அப்படிப்பட்ட அடியவனாக இருக்கிற என்னுடைய கண்ணை நீ ஒற்றையாக்கலாமா? அடியவனுடைய கண்ணை குற்றினா எஜமானவனுக்கு கேவலம் நீரே வழிபட்டீர். அந்த ஆட்படுவதற்குரியவனாக இருக்கிற உயிர்களை எல்லாம் ஆளுகிற பெருமான் தான் அந்த ஆட்சிக்குரியவர்களாக அடிமைகளாக உடையவர்களாக குடிமக்களாக இருக்கிறவர்களுக்கு நான் அடியன் சொன்ன இந்த பண்பு தான் அடியார்களுக்கு வரவணும். ஆனால்தான் சுந்தர பெருமானுடைய பிறவி நோக்கமே அவதார நோக்கமே அடிமை தரத்தை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும், அடியாருடைய இயல்பை காட்ட வேண்டும் என்று திருத்தொண்டர் வாக்கரையில் இருக்கிற போது மாதவம் செய்த தெந்திசை பாண்டிட தீதிலா திருத்தொண்ட தொகை தர அவர் ஒரு காரியம் செய்தார், மனம் போக்கினார்.

எந்த அடிப்படை? இந்த தென் திசை பெரிய தவத்தை செய்தது. மற்றொன்று, அந்த தவத்தின் பேராக திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய ஒன்றியின் தமிழை இந்த உலகத்துக்கு வழங்குவதற்கு பெருமானை அனுப்பிவிட்டார். ஆனால் தான் அங்க வந்து ஒன்னையே பாட முடியாதுன்னா, உன்னுடைய அடியாளுடைய பெருமை எங்கனம் பாடுவேன் என்று சொன்ன போது அங்க நீ பித்தான்னு சொன்ன, அவர் சொன்ன வாக்கை கொண்டே அவர் தன்னை பாடுவதற்கு அடியெடுத்து விட்டார். நீ பித்தன்னு சொன்ன, பேன்னு சொன்ன, அப்படியே பாடு அப்படின்ட்டார். அங்க அவர் வாய் வழியாக வந்த சொல்லையே அடியெடுத்து விட்டுட்டார். திருவாரூர்ல வந்த போது இந்த அடியாளர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். இந்த பேணுதல் என்ற சொல்லிருக்கு பாருங்க, மிகச்சிறந்த அருமையான சொல். திருக்குறள் பல இடங்கள்ல இந்த பேணுதல், திருமுறைகள்ல பல இடங்கள்ல பேணுதல். அந்த பேணலால் எம்மை பெற்றார், உலகை வெல்வார், ஒருமையினால் இந்த உலகத்தை வெல்வார்கள். அவர்களுக்கு சமமாக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இவரை நீ அடைதி என்ற பாடுன்னு கூட சொல்ல, இவரை போய் வழிபாடு செய்யணும். வழிபாடுன்னா என்ன அர்த்தம்? சொன்மலர் தூவுதல், பன்மலர் தூவுதல், சொன்மலர் தெரியாதவர்கள் செய்கிறது. பன்மலர் தூவுதல் நாவினாலாகிய பலனை பெறாதவர்கள் செய்வது. நாவினாலாகிய பயன் பெற வேண்டும் என்றால் அந்த சொன்மலரால் தோற்றடிக்க வேண்டும். ஆனா தான் அத்தனை பாட்டேன்னு அவர் சொன்னார். இப்ப இவரை நீ அடைதி என்றால் இவருக்கு அடிமையாக நீ இருக்க என்று பெருமான் சொன்னார். அப்ப இவங்க எவ்வாறு பாடுவேன்னு சொன்னபோது பெருமான் ஒரு வரி முழுவதும் சொன்னார். பிள்ளை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன். திரு ஆரூரில் இருக்கக்கூடிய திருமூலத்தானத்தில் விளங்குகிற பெருமான் சுந்தரரை அடியாரை பாடுவதற்கு முழு அடியெடுத்து கொடுத்தார். அங்க உலகலாம் இருக்கு. இங்க சுந்தர பெருமானுக்கு அடியாரை பாடுவதற்கு தில்லைவாள் அந்தனம் அடியாருக்கும் அடியன் என்று தன் வாயினால சொல்லுகிறார். அப்படி திருவாரூர்ல சொன்ன பெருமான், சுந்தரருக்கு சொன்ன பெருமான், இங்க வடபுலத்தில் என்ன வந்த இசை பாணன் இடத்துல போய் நான் பானபத்திரனுக்கு அடிமை என்று சொன்னார். இந்த பரம கருணாநிதியுடைய திருவிளையாட்டுத்தலை என்ன என்று சொல்லுவது? ஆனால்தான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிவிட்டு அப்பா சடை அப்பன் அவர்கள உப்பாக ஒப்பிக்க வேண்டும். உப்புக்கு ஒப்பிக்கிறது இல்லை, உப்பாக ஒப்பிவிட்டல். தம்மை பெருமானுடைய திருவடியில் ஒப்பு கொடுக்கிறவருடைய பாரங்களை அவர்கள் சுமக்கிறார்கள். மற்ற எல்லா சமயத்திலும் சொல்கிறார்கள், ஆண்டவன் நம்முடைய பாரத்தை சுமக்கிறான். அவனுடைய முன்னிலையிலே சென்று நீங்கள் வேண்டுவீர்களானால் வேண்டுவார், வேண்டுவதே ஈவான் கொண்டாய். இன்னும் கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா வேண்டத்தக்க தேடி போய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டி நீ என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ ஆதரவு செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு வந்து உண்டு எண்ணில் அதுவும் உண்டன் விருப்பந்தே. அது விருப்பு வெறுப்பை கடந்த நிலையிலே பெருமானுடைய திருவடியிலே ஒப்பு வைக்கிற ஒப்பு. இந்த உலகத்திலே உலக வாழ்க்கையிலே வெற்றிகள் பலம் பெற வேண்டும் என்று சொன்னால் சில வேண்டுகோள்களை நாம் வைக்க வேண்டும். அடியாரல் பொருட்டாக, உலக உயிரில் பொருட்டாக, தக்கவர்கள் பொருட்டாக, இளமிடத்துல முன்னின்று வேண்டுகிற சொல்ல, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னொருளே என்ன பொழியாய் மழையை பார்த்து, இந்த வேண்டுகோள்கள் வேண்டும். அது தன் பொருட்டாக இல்லாமல் உலகவர் பொருட்டாக, தக்கவர் பொருட்டாக இருக்கும். அப்படி உயர்ந்த ஞானிகள் வைத்த வேண்டுதல் போலே இசை வல்லானாகிய பானபத்திரன் இறைவன் முன்னிலையில வைக்கிறான். அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு தொடர்பு வர வேண்டும் அல்லவா? பாண்டி நாடு எல்லா வகையான சிறப்புகளோடு இருக்கிற அந்த ஆட்சி காலத்தில் வரகுண பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அருமையான ஆட்சி அவன் தான். அவனுடைய காலத்தில் தான் மிகச்சிறப்பான என்ன ஓட்டங்கள் இருக்க முடியும். அந்த பெருமானுடைய ஆட்சி காலத்தில் பானபத்திரன் ஒரு இசை புலவன், பாணன், அப்புறம் பத்திரனை சேர்த்துக்கிட்டார் பாணன். அந்த பாணனுக்காக பெருமான் என்ன செய்கிறார்? 41வது திருவிளையாடலாக இந்த நிகழ்ச்சியை செய்கிறார். படிவிசை நடந்து பாடி பாணந்தன் விரகாளாகி அடிமை என்று என்ன செய்த அடிமை என்று சொல்லிட்டு தான் அடிமை என்று நிரூபிக்கும் போது அடிமை கொண்ட அருள் திறம். இவன் அடிமைன்னு சொன்னா அவன் அடிமை ஆகிட்டான். எப்பவும் அடியேன் அடியேன்னு சொன்னா அயோத்தியில் இருக்கவங்களும் அடியேன்னு சொல்லுவாங்க.
நான் கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் பேசுனா எனக்கு மேல இன்னும் உறக்க தடித்த வார்த்தைகள் பேசுவார்கள். பெருமா இந்த பண்பான சொற்களை சொல்லுவதன் மூலமாக எல்லாரையும் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கா ஆக ஆக்கியது. கனியான சொற்களை இனியான சொற்களை மற்றவருடைய மனம் கவருமாறு பேசுகிற பயிற்சியையும் பெருமான் தான் சொல்ற. இந்த திருவிழா மூலமாக பல உலகில் அறங்களை நடைமுறைகளை நன்றாக பரஞ்சோதி பாங்காக எடுத்து காட்டுகிறார். அவர்களெல்லாம் தனித்தனி தலைப்புகள் தான் நாம பெரியவங்க எல்லாம் சிந்திச்சிருக்கிறாங்க, தொகுத்தும் அழுத்தும் விரித்தும் பேசியிருக்கிறார்கள். அதெல்லாம் படித்தாலே போதும், படிக்கிறதுக்கு நினைச்சாலே போதும். அப்படிப்பட்ட பெருமான் இங்கே படிமைச்சை நடந்து அடிமை என்று சொல்லி மாணவத்திறனை அடிமையாக கொண்ட திறத்தை திறம் திருவிளையாடல் அதை நாம் சொல்லுவோம் என்று தொடங்கியாக பரஞ்சோதி. பரதனுடைய ஆட்சியிலே ஏமநாதன் என்று சொல்லக்கூடிய வடநாட்டு இசை புலவன் வருகிறான். இப்போவும் வடக்கே இருந்து வர்றதெல்லாம் பிற திசைகளில் இருந்து வர்றதெல்லாம் நமக்கு வடக்கேதான், தெற்க கடல் ஆயிட்டு வடக்கே இருந்து வருகிறது. அத வாடை என்று சொல்வார்கள். இப்ப வந்து வாடைக்காரன் அது கம்பளி பிள்ளி போர்வையெல்லாம் போட்டுக்கணும். தெற்கே இருந்து வருகிற தென்றல் காற்றிருக்கே சுகம். அதை வடக்கே இருந்து வருவதெல்லாம் வாடை என்று சொன்னா அது தவறல்ல, அது உரிய காலத்தில் வருகிறது. அதை ஏற்றுக்கொண்டு பாங்காக அவற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய திறமையும் தெற்கே இருக்கிறவர்களுக்கு வைத்தான் ஆண்டவன். வடக்கே இருந்து வருகிற வாடையை ஏற்றுக்கொண்டு பக்குவமாக அவற்றை தடுக்க முடியாது, தடுக்காமல் பாதுகாத்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு அவற்றிலே இருக்கக்கூடிய நல்லவற்றையும் ஏற்றுக்கொள்கிற பாங்கு சென்னவர்களுக்கு உண்டு. அதனால்தான் இந்த தென்திசை என்று சொல்ல மாதவன் செய்த தென்திசை எத்தனை எத்தனை அமைப்புகள் எங்கெங்கிருந்து வந்தாலும் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அடிப்படையிலிருந்து மாறாது இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தன்னை புதுப்பித்துக் கொள்கிற ஆற்றலுடைய மக்களாக தென்னகத்தால் இருக்கிறார்கள். ஆனாலேதான் எத்தனையோ நெறிகள், எத்தனையோ கலைத்தலனங்கள், எத்தனையோ புலமை நலங்கள் எல்லாம் எங்கெங்கிருந்து வருகிறது, வாழ்வியல் நிலைகள் எல்லாம் வருது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நிலைநிற்கிற தன்மையிலே அந்தந்த திசையிலே அந்தந்த தேசங்களில் இருக்கிறவர்கள் இருந்தாலும் கூட இந்த அடிப்படையை மறக்காமல், இந்த ஐந்திணை என்ற ஒழுக்கத்தை மறக்காமல், ஐந்திணையின்பால் பட்ட அகம்புறம் என்ற இரண்டையும் மாறாமல் அவற்றின் அடிப்படையிலே எழுகிற இயல் தமிழினாலே இசையையும் தழுவிக்கொண்டு குத்தையும் தழுவிக்கொண்டு முத்தமிழை இன்றைக்கும் நினைத்துக் கொள்ளுகிற பாங்குடைய வாழ்க்கை. அது எங்க போனாலும் நாம மறந்தா கூட கோவில் காட்டும், குளம் காட்டும், நடை காட்டும், நம்முடைய படைகள் கூட காட்டும். எல்லா வகையான நிலைகளிலேயும் ஒரு குதிரை கூட ஆட்டி காய்க்கிற காலம், இப்போ யானையை கூட ஆட்டி வைக்கிறார்கள். சாமி மதுரையில பார்த்தாரு, எதையும் ஆட்ட முடியாது, ஒன்றை ஆட்ட முடியாது, நரிய கூட ஆட்ட முடியாது, நரிக்கு பயிற்சி கொடுத்துட்டார் சாமி. வல்லாளன் வல்லான் வகுத்ததே வாய்க்காலனும் பெருவழக்கிற்கு இழுக்கும் உண்டோ, வானமாய் இறங்கி மழையாய் இறங்கிய என்னை வாழிப்பதும் பரங்கான் பொல்லாத செயலில் தாய் தழல் நீதமோ புகலிடம் பிரியும் உண்டோ, பொய்வாட்டி சொல்லிலோ திருவருக்கு அயலுமாய் உண்மையே ஆவனந்தோ. பெருமானுடைய முன்னிலையில மெய்மையே பேச வேண்டும், மெய்மையே நினைக்க வேண்டும், மெய்மையே செய்ய வேண்டும். இங்க அந்த உண்மைத்தன்மையோடு வரகுணபாண்டியன் ஆட்சி செய்கிற காலத்துல வடபுலத்திலிருந்து ஏமநாதன் வந்தான். அவன் பெரிய ஆற்றல் உள்ளவன். இதுல அரசிடத்தில எல்லாம் சென்று இசை பாடி அவருடைய காதிலே செவி அமுதாய் வாத்த பிறான் சொல்லு, செவி அமுதாய் வாத்த பிறான். இசைய செவியினாகிய அந்த தொலைவழியாக வாத்து இருக்கிறார்கள். எப்படி நாவிலே தேனை வாட்டால் எப்படி இனிமையோ அது போல. அதனால மிகப்பெரிய புகழோடு வரிசைகள் பெற்று வருகிற கனகதண்டி மிகச்சிறந்ததாகிய எடுபடிகள் சின்னங்கள் காலங்கள் சீடர்கள் அதை வர்ணிக்கிற ரொம்ப சிறப்பாக வர்றான். அவன் வருகிற போதே எல்லாரும் வியந்து மதுரை மாநகரத்தெல்லாம் வரவேற்கிறார்கள். பாண்டியன் அழைத்து வருகிறான். வந்தவுடனே வடபுலத்திலிருந்தும் போன்று வெற்றி கொள்வி நாடும் பல வெற்றிகளை பெற்ற அந்த காலத்துல நாடகத்துல பாத்தீங்கன்னா நிறைய மெடல் குத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அதுக்குன்னு ஒரு கோட்டு போட்டு ஓவர் கோட்டு போட்டு அதுல வரிசையா மெடல போட்டுப்பாங்க. எங்க திருடுமுழூர் பெரிய நாயனை விட்டுவாங்க, அவர் இறந்த போது
இவ்வளவு பெரிய வெள்ளி கும்பா நிறைய தங்க மடலா கிடந்தான். அவரு வாசித்து சம்பாதிச்சத பிள்ளைகள்லாம் பிரிச்சுக்கிட்டான். எத்தனை எத்தனை சமஸ்தானங்கள்ல எத்தனை எத்தனை அரசர்கள் முன்னே பெரிய பெரிய செட்டி நாட்டுல வீட்டுல பிள்ளை வாசிக்காத இடமே கிடையாது. அப்படி வாசிச்சவர் ஒரு காம்போரி பாண்டாருன்னா வாசிச்சாருன்னா அப்படி இருக்கும். திருமலை ஆஸ்தான வித்தானவே இருந்தார். கடைசி கடைசியில் திருமலை உற்சவத்துல வாசிச்சுட்டு இருக்கும்போது உடல் நலம் இல்லாம இருந்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 70-77 வயசு வரைக்கும் இருந்து அவர் பணி செய்தவர். அந்த வயசுல எல்லாம் வாத்தியம் வாசிக்க முடியாது. ஏன் அதற்கு சொல்லுகிறேன்னா, கடுமையான முயற்சி உழைப்பினால ஒரு துறையில வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால் விருதுகள் வரும். பல்வேறு வகையான விருதுகள் வந்தது. அந்த விருதுகளோட முன்னே செல்கிறது. விருதுன்னு சொன்னா கட்டியம் போகணும் முதல்ல. இப்படி ஒரு அரசருக்கு முன்னே பராக் பராக் வருகிறார் என்று சொல்வது போல இந்த கலைஞன் வருகிறான், இசை புலவன் வருகிறான். புலவர்களுக்கு முன்னாடியும் கட்டியம் போகும். அப்படி மிகப்பெரிய வெற்றி சின்னங்களோடு மதுரையை நோக்கி வந்து பிஞ்சை சூழ் மதுரை சார்ந்தான். சாதாரண ஊருக்கு வரல, வித்தைகள் பல சூழ்ந்திருக்கும்படியான மதுரையினர். அந்த காலத்திலேயே மிகச்சிறந்த வல்லாளர்கள், கலைஞர்கள், பேர் அறிஞர்கள் அவர்கள் சூழ்ந்திருக்கும்படியான, எப்பொழுதும் அவைக்களத்தில் விட்டு நீங்காது இருக்கிற பெருந்தரமுடைய மதுரைக்கு இந்த ஏமநாதன் வந்தான். வடவலத்தில் இருந்து வந்தவன் சென்னவர் பெருமை என்று வணங்கி மிகச்சிறந்த இசை பாடுகிறான். அந்த இசை என்பது மிகச்சிறந்த உயர்ந்த பயிற்சி. அதுக்கு மேல இறைவனுடைய திருவருள், திருவருள் இல்லை என்று சொன்னா இசை பாட முடியாது. இந்த உடம்புல இந்த கந்தரம் இருக்கு பாருங்க, கண்டம். இது ஆண்களுக்கு ஒரு வகை, பெண்களுக்கு ஒரு வகை. இந்த 16 வயசுக்கு முன்னாடி மிகப்பெரிய குயில் கூற மாதிரி இருக்கும் ஆண்களுக்கு சாதிகரம். இந்த 15-16 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த கண்டம் உடைதல் ரெண்டாக பிறந்த மாதிரி இருக்கும். இந்த பெண்களுக்கு இந்த கண்டம் உடைதல் என்பது இல்லாததுனால இரு வரை இனிமையான குரல் இருக்கு. இளமை காலத்துல பாடிய பயிற்சியினால இந்த குரல் உடஞ்ச உடனே பாட முடியாமல் பல பேர் உயிரை விட்டுருக்கிறாங்க. இந்த ஒலி எழுப்புகிற இந்த நான் குரல் வலை இருக்க, அதுல நான் இருக்கு, அந்த குரல் இசை இருக்கு பாருங்க. அந்த குரல் இசை இந்த வலிவான தானங்கள்ல இருந்து வருகிற காற்றை ஏற்ற இறக்கங்களாக அந்த நரம்புகள் இழுத்து கட்டி அந்த வாரத்தை சுருக்குகிறது, விரிகிறது. இப்போ புல்லாமல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குழ ஒரு துளையில வச்சு வாய் வைத்து காற்ற ஊதுகிறோம். அந்த கீழே 7 துளைகள் இருக்கும். அந்த சரியம பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த விரல்களை வைத்துக் கொண்டு இடங்கள் இருக்கு. அந்த இடங்களை வச்சு இந்த காற்றை ஊதுகிற போது எந்த விரல திறந்து எந்த விரல ஊன்னா என்னென்ன சத்தம் வரும்னு தெரியலாம், அழகுபடுத்தலாம். ஒரு யாழ் என்று சொன்னா இப்ப இரும்பு கம்மியா போச்சு. அந்த காலத்துல நரம்பு, அந்த நரம்பை எடுத்து கட்டி தெரித்து பார்த்து ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று என்று ஆக்கி 7 வகையான சுரங்கள் உண்டாகும்படியாக ஆக்குவது. அதுபோல சிறந்ததாக இருக்கக்கூடிய இந்த யாழும் குழலும் அதான் மிக பழமையான வாத்தியம். குழல் இனிதி யாழ் எனிதி என்ப தம் மக்கள் மழலை குழல் அப்புறம்தான் யாழ். இந்த ரெண்டுக்கு பிறகு இவன் பாடுவதற்கு இந்த ஒலிகளை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு இந்த காதலை கேட்கக்கூடிய சத்தத்தை வைத்து தானும் பாடுவதற்கு ஒரு முயற்சி தானம். அந்த முயற்சி தானம் இந்த மிடரு, அதுக்கு மிடத்தி செய்து பேரு. இந்த மிடரு சுருங்குவதும் விரிவதுமாக இருக்கும். நீங்க அந்த காலத்துல துச்சின்னு ஒரு வாத்தியம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அந்த காலத்துல இந்த பெட்டி போடுவாங்க, காற்று அமைக்கி அமைக்கி நார்மணித்தல உள்ளதை செலுத்தி அந்த கட்டைகளை அமுப்புவாங்க. அந்த காலத்துல ஒரு பைப் மாதிரி வச்சு அது வழியா அப்படி அமைக்க அமைக்க அந்த காற்று வழியாக அப்படிலாம். அப்போ என்ன அளவுல காற்ற உள்ளே செலுத்தணும், என்ன அளவு விட்டா என்ன சுரம் வரும், எவ்வளவு கார் வருதுன்னு கணக்கு பண்ணிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கணக்கை எல்லாம் இயல்பாகவே இந்த கண்டத்துக்குள்ளே சுருங்கி விரிய நம்மளை அறியாமையே சத்தம் முதல்ல ஓன்னு ஆரம்பிச்சு ஓகாரமா ஆரம்பிச்சது, ஆகாரமா ஆகி அப்படி பல்வேறு வகையான சிறுகிற ஓசைகளை கவனித்து கவனித்து இதுக்கு இது இதுக்கு இது இதுக்குதுன்னு செப்பம் செய்து மிகச்சிறந்த ஒலியை தனக்குள்ளே இருந்து வெளியே என்ன இசை வருகிறது, உள்ளே இருந்து எழுகிற காற்றை பிடித்து கணக்கறிந்து இசையாக ஆக்கினார். யோகம்
அந்த மிடற்றி செயலை வல்லவர்கள் கருவியை பக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள். அந்த ஒலியை கேட்டுக்கொண்டு தடம்பறலாமல், அதனால யாழ் என்ற கருவியை வைத்துக் கொண்டு அது மீட்டினா, அவர் மீட்டுனா அது நீங்கிற நேரத்தில் அந்த கார்வையில இவர்கள் அந்த ஒலியை கேட்குவார். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த கருவி இசையை காட்டிலும் குரல் இசை மிகச்சிறந்தது. அதுல ஒன்றி பாடுவதற்கு பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். சுரிப்பட்டி தனியா இருக்கும், தம்பளா இருக்கும், அம்புவாழ் நினைக்கிற நினைப்புல மனம் ஒன்றும் தான் எடுத்த சுதி என்னவோ அந்த சுதியில அவன் கலக்க வேணும். அதத்தான் ஒன்ற இசை பாடும். இசை பாடு என்பது எடுத்துக்கொண்ட அடி நாதமாக இருக்கக்கூடிய ஒன்றிலே ஒன்றுதல் வேண்டும். ஒன்றிலே அப்படி சொல்லியிருந்தா பிரயோஜனம் இல்ல. அந்த உங்கிற ஓங்காரத்திலிருந்து பல நிலவுகளில அந்த ஒலியானது தடவி செல்ல வேண்டும், தொட்டு செல்ல வேண்டும், விரைந்து செல்ல வேண்டும், அடங்கு செல்ல வேண்டும். செல்லுகிற வேகத்திலேயே காலப்பிரமாணம் என்று ஒன்றிருக்கிறது. மூன்றாக, ஐந்தாக, ஏழாக, எட்டாக, ஒன்பதாக அமைகிற அந்த விரைவு, அதிலே சுருள் என்பது கமகம் என்று சொல்வார்கள். இந்த அடிப்படைகளை எல்லாம் பயிற்சியினாலே கொண்டு வந்து தான் என்ன அடிப்படையிலே அந்த ஏழு சுரங்களை அமைத்துக் கொள்கிறானோ, ஏழு சுரங்கள்ல என்ற ரெண்டு தவிர பாக்கி இருக்கக்கூடிய அஞ்சு சுரத்துக்கு ரெண்டு ரெண்டு இடங்கள் இருக்கின்றன. சொல்லுங்க, சின்னடி பெரிய அடி, சின்னதா பெரியதா, சுத்த மத்தியமம் பிரதி மத்தியமம், பஞ்சமும் ஒன்றுதான் ஐந்தாவது இடம், தைவனம் ரெண்டு, நிஷாதம் ரெண்டு. இந்த ஏழு ஏழுல ரெண்டு ரெண்டா சொல்லும் போது ஏழு அஞ்சு பன்னிரெண்டாகுது. பன்னிரெண்டு சுரங்களுக்குள்ளே லட்சக்கணக்கான ராகங்களை உண்டாக்கலாம். அறிவுடையவன் ஆயிரக்கணக்கான இசை வடிவங்களை உண்டாக்கலாம். கணக்கு போடுற மாதிரிதான், ஒன்னு பிரிச்சு இல்ல. அதையே கூட பின்னே வந்தவர்கள் கோவிந்த டீச்சருடைய மகன் வெங்கடமை என்பவர் பைனாலாக ஆக்கி இன்னும் அற்புதங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறார். இப்படி இசை இலக்கணம் வல்லார்கள் வகுத்து வைத்த நெறியை இசை புலவர்கள் பாடி பாடி பாடி பாடி உருவேற்றி சில வடிவங்களை கொடுத்து, சண்முக பிரியான்னா என்ன வடிவம், சாதாரிப்பெண்.

0: ஆலஞ்சுழி கொண்ட அந்த நாதனை எப்படி பாடணும் ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டு புகந்தவர் தம்மை. இசை கற்று வல்லார், அந்த கற்று வல்லவரிடத்துல கேட்டு உகந்தவர். முதல்ல கேட்டு கேட்டு கேட்டு மகிழ்ச்சி அடையும், இன்னமும் கட்டிக்கிட்டு இருக்காம அப்படின்னா அது உகப்பு வராது, மகிழ்ச்சி வராது. ஆர்வத்தோடு இதுல ஏதோ விஷயம் இருக்கு, நுட்பமா பாடுகிறார்கள், இத கேட்கணும். பெரும்பாலும் நுட்பமா நுணங்கிய கேள்வி பலருக்கு இல்லாதனால பாடுகிற நிலை வீடுகள்ல மரம் போச்சு. சில குடும்பங்கள்ல தான் போத்தி கொண்டிருக்கிறார். அது கேட்டா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, அதெல்லாம் பெரும்பொருள் செலவாகும், ஒரு பொருளும் செலவாகாது. எத்தனை பாட்டுகள் நம்ம கேட்கிறோம், பிள்ளைகள் தானா பாடுகிறார்கள் என்று டிவியோ ரேடியோ கேட்டுட்டு. அவர்களுக்கெல்லாம் ஒரு முறையான மரபு வழிபட்ட உயர்ந்த இறை நலம் விளைவிக்கக்கூடிய மனம் பண்படக்கூடிய செவ்விய இசைகளை, மிக பழமையான இசை வடிவங்கள் தமிழ் போன்று வேற எந்த மொழியிலும் கிடையாது.
1: ரூபத்தை சொன்னோம், ரூபத்தை சொன்னா மட்டும் பத்தாது, அதுக்கு குணம் சொல்ல வேண்டும். அதாவது அதுக்கு சிறப்பான விசேஷமாக இருக்கப்பட்ட தன்மைகளை சொல்ல வேண்டும், அதுதான் குணம். நாம ரூப குணங்களை சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் அது தலையில போய் உட்காரும், இது நம்முடைய மனசுல பதியும். ஒண்ணுமே தெரியல, பரபிரம்மம் வாசித்து காணனாதது, பூஜித்து கூடனாதது, வாய் விட்டு பேசணாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்கலையா, நம்ம வாசிக்க முடியாது, அதான் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது, வாசித்து காணனாதது, பூஜித்து கூடனாதது, பேச முடியாது, சொல்ல முடியாது, நிர்விகாரம், நிர்குணம், பரபிரம்மம், நிஷ்கலம், இப்படிதான் வேதாந்தம் சொல்லணும். ஆச்சுப்பா, நிர்விகாரம், நிஷ்கலங்கம், நிர்குணம் எல்லாம் ரஹிதமாக, பேத ரஹிதமாக இருக்கப்பட்டது வேதாந்தம். இப்படியே சொன்ன கடவுள்னா என்ன, அந்த பரம்பொருள்னா என்ன, பரபிரம்மம்னா என்ன, எல்லாம் இது கிடையாது இது கிடையாது அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முதல்ல அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார்கள், அதற்கு ஒரு பெயர் கொடுக்கிறார்கள். பெயர் எதுக்காக, நாம் அறிந்து கொள்வதற்காக, அது முக்கியமான விஷயம். நாம் அறிந்து கொள்வதற்காக இப்படி ஒரு விஷயம் இருக்குது, கைலையங்கிரின்னு ஒரு இடம் இருக்கு, காய்கறி கடைன்னு ஒரு இடம் இருக்கு, பசுமாடுங்கிற ஒரு பொருள் இருக்கிறது என்று இந்த உதாரணங்கள் எல்லாம் பார்த்தமே. முதல்ல பெயர் தெரிய வேண்டும், நல்லா கவனிச்சுங்க, முதல்ல பெயர் தெரிய வேண்டும். பெயர் இல்லாமல் அடுத்த விஷயத்துக்கு போக முடியாது. முதல்ல ரூபம் தெரிஞ்சாதான், நம்ம முதலே சொன்ன மாதிரி தான், தூணுன்னு ஒண்ணு இருக்கு, தூணுக்கு பேர் கிடையாது, ஏதோ ஒண்ணு முன்னாடி இருக்கு, ஏதோ ஒண்ணு முன்னாடி இருக்குன்னா அது என்ன, தூண் இருக்கா, கம்பம் இருக்கா, ஸ்தம்பம், தூண் இருக்கிறதா, விளக்கு இருக்கிறதா, மனுஷன் இருக்கிறானா. சில மனுஷங்க தூண் மாதிரி இருப்பான், அது அடுத்த விஷயம். நம்ம நகர சொன்னாலும் சில பேர் நகரவே மாட்டான், ஏன்னா மாடு மாதிரி நிக்கிறியே, கம்பம் மாதிரி நிக்கிறியே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தூணுக்கு தூணுன்னு பேரு, சில பேர் மனுஷனுக்கும் தூணுன்னு பேரு, அல்லது தூணுக்கு மனுஷன் பேர் வச்சாலும் வச்சிடலாம், அது அடுத்தது. இப்ப தூணுக்கு தூணுன்னு பேர் எடுக்கணுமா இல்லையா, இல்லைன்னா உருவம் மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை. முதல்ல நாமம், அடுத்தது ரூபம், ரூபத்துக்கு அடுத்ததாக குணங்கள் தெரிய வேண்டும். அதுக்கு என்னன்னு, ஏன்னா முன்னாடி நிக்கிறதெல்லாம் பசுமாடும் தூணாயிடும் இல்ல. முதல்ல நம்ம முதல்ல இருக்கக்கூடிய உதாரணத்தை எடுத்துக்கொண்டா, நாய்க்கும் நாலு காலு, பசுமாடுக்கும் நாலு காலு, குதிரைக்கும் நாலு காலு, இப்ப எல்லாமே ரூபத்தை நாலு காலு இருக்குன்னு சொல்லிட்டா அது எல்லாமே ஒரே பொருள் ஆகிடும், ஒரே நாமத்துல வந்து சேர்ந்துடும், கிடையாது. அதுக்கு ஒரு குணம் கற்பிக்க வேண்டும், நாய் இப்படிப்பட்ட குணமுடையது, பசுமாடு இப்படிப்பட்ட குணமுடையது, குதிரை இப்படிப்பட்ட குணமுடையது என்று அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம ஒரு குணத்தை கொடுக்கிறோம். இறைவன் குணரகிதனாக, நாமரகிதனாக, ரூபரகிதனாக, அதாவது இல்லாதவனாக, நாமங்கள் இல்லாதவனாக, ரூபங்கள் இல்லாதவனாக, குணங்கள் இல்லாதவனாக அவன் மேலே இருக்கிறான், பரம்பொருளாக இருக்கிறான், ஒண்ணுமே கிடையாது, பரபிரம்மமாக இருக்கிறது. ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லாருக்கு, மணிக்கு வாசக ரொம்ப அழகா சொன்னார், ஒன்றுமே கிடையாது அவனுக்கு, ஓருருவம் ஓர் நாமம். இதுல இன்னொன்னு உண்டு, சைவ சித்தாந்தத்துக்கும் அத்வைதத்துக்கும் வித்தியாசம் சொல்லுகிறேன். அவன் குணமே இல்லாதவன் சொல்லல, தயவு செய்து கவனிக்க வேண்டும். அத்வைதம் சொல்லும் பொழுது அவனுக்கு குணமே கிடையாது, நிர்குணன், நாமரகிதன், குணரகிதன் அப்படின்னு கிடையாது. இங்கே சொல்லும் பொழுது ஒரு உருவம் ஒரு நாமம் தான் கிடையாது, அவனுக்கு ஒரு குணம் சொல்ல முடியாது, அவன் எல்லா குணமும் அவனாக இருக்கிறான், எல்லா ரூபமும் அவனாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு குணம் கிடையாது, அவனுக்கு எல்லா குணங்களும் உண்டு. குணபூர்த்தி உடையவன் சிவபெருமான், இது முக்கியமா, சர்வேஸ்வரனாக இருக்கப்பட்டவன். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், தயவு பண்ணி புரிந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். குணமே இல்லாதவன் சொல்லல, அந்த அவற்றை தாண்டினவன், எல்லா குணத்தையும் தாண்டினவன், எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன், குணங்கள் எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறது, எல்லாவற்றையும் தாண்டியவனாகவும் இருக்கின்றான். உருவன்று அருவன்று, உலகன்று இலதன்று, மறுவன்று மலரன்று, மணியன்று ஒளியன்று, இப்படிதான் எல்லாம் இருக்கக்கூடியவன். இதுவும் இல்லை அதுவும் இல்லை. ஏன் சார்? உருவமும் கிடையாது அருவமும் கிடையாது. அது அருணகிரிநாதர் என்னிடத்துல சொல்லுவார், உருவோடு அருவு அது என்று சொல்லுவார். உருவாய் அருவாய், உலதாய் இலதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், இவன் எல்லாமாக இருக்கின்றான், ரெண்டுமாகவும் இருக்கிறான். இவன் இது ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லல, அத்வைதம் சொல்லக்கூடியது அப்படி இருக்கும் கிடையாது, இங்க அந்த சித்தாந்தம் அதை சொல்லல. ரெண்டுமாக இருக்கான், உருவாகவும் இருக்கிறான் அருவாகவும் இருக்கிறான். அதனால்தான் ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லா இருக்கு. மணிக்கு வாசகர் சொல்ல முடியாது, ஒரு உருவம் கிடையாது ஒரு நாமம் கிடையாது. ஏன்? பிரபஞ்சமாகவே அவன் இருக்கிறான், எல்லாமாகவே அவன் இருக்கிறான், இந்த உயிர்களாக அவன் இருக்கிறான், தன்னிடத்தில இருந்து உயிர்களை கொடுத்து இருக்கிறான். இப்போ நம்ம பார்த்த விஷயம் என்ன? இறைவன் பிரபஞ்சமாக ஆனான். ரைட், ஒரு விஷயம். ரெண்டாவது, இவனை அடைய வேண்டும் என்றால் என்ன தெரியணும்? முதல்ல முதல்ல நாமம் தெரிய வேண்டும், அடுத்தது ரூபம் தெரிய வேண்டும், அடுத்தது குணம் தெரிய வேண்டும். குணத்தை தெரிஞ்சு அல்லது ரூபத்தை தெரிந்து நாமம் பின்னாடி தெரிந்து கொள்வது கஷ்டமான காரியம், அதாவது பெயர் பின்னாடி தெரிந்து கொள்வது கஷ்டம். முதல்ல ஒரு பெயர் தெரிய வேண்டும், அதற்கு பிறகு அதனுடைய ரூபம், அதற்கு பிறகு அதனுடைய குணங்கள். சரிங்களா? ஒரு கோர்வை இருக்கிறதா? சரி, இப்போ இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னாலும் இதே போலத்தான். ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று மணிவாசகர் சொல்வார். அடுத்தது என்ன? ஆயிரம் திருநாமம் பாடி ஒவ்வொருவருடைய ருச்சிக்கு தகுந்தபடியாக, ருச்சி பேதங்களுக்கு தகுந்தபடியாக, எனக்கு ஒரு ருச்சி, இன்னொருத்தருக்கு உங்களுக்கு ஒரு ருச்சி, இன்னொருத்தருக்கு ஒரு ருச்சி, ஒவ்வொருவருடைய ருச்சியும் வித்தியாசப்பட்டிருக்கின்றது, பின்னப்பட்டிருக்கின்றோம். நாம இறைவன் அந்த உயிர், பத்தியாக இருக்கப்பட்ட இறைவன், பசுக்களாக ஜீவாத்மங்களாக இருக்கப்பட்ட நாம், நாம பின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள், சில பேருக்கு சத்துவகுணம் கம்மியா இருக்கும், சில பேருக்கு சத்துவகுணம் ஜாஸ்தியா இருக்கும், சில பேருக்கு ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த சத்துவ ரஜ தமோ குணங்கள் இருக்கின்றது. இந்த முக்குணங்களின் காரணத்தினாலே கர்மம் ஆணவம், கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான தன்மைகளின் காரணத்தினாலே பலவிதமான இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அது மாதிரி பலவிதமான இதனுடைய வித்தியாசத்தினாலே சில பேருக்கு இது கொஞ்சம் அது தூக்கல். இப்போ ஸ்வீட்டுன்னா என்ன? பெரிய ஸ்வீட்டு எல்லாம் ஒரே கிழகு தான், மைதா மாவை போட்டு கிளறி அதுல கொஞ்சம் ஜீனியை போட்டு நெய்யோ எதையாவது விட்டு கிளறினா இது ஒன்றும் ஒவ்வொரு விதம். அது வந்து கொஞ்சம் ஜீனியை தூக்க போட்டால் எப்படி இருக்கும்? இதுல இன்னொரு அதை வந்து ரவுண்டா பண்ணா எப்படி இருக்கும், ஸ்கொயரா பண்ணா எப்படி இருக்கும், கட் பண்ணி எடுத்தா எப்படி இருக்கும், இல்ல லிக்யூட் மாதிரி கொடுத்தா? இதுதான் வித்தியாசம். பேர் நம்ம 1008 பேர் வைக்கிறோம், எல்லாம் ஒண்ணுதானே? எல்லாம் பெங்காலி ஸ்வீட் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கும், எல்லாம் ஒரே கிழகு தானே, எல்லாம் ஒரே விஷயம் தானே? அதை பலவிதமான ரூபங்களிலே கொடுக்கிறோம், எல்லாம் ஒண்ணுதான், பலவிதமான ரூபங்களிலே கொண்டு வந்து கொடுக்கிறோம். இதே ரொம்ப அழகா ராமகிருஷ்ணர் ஒரு குட்டியா சொல்லுவார். இந்த மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரு ஹோல்சேல் காரன்ட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க, கத்திரிக்காய் வாழைக்காய் தான் வாங்கிட்டு வருவான். அவன் என்ன பண்ணுவான், சின்ன சின்ன இதெல்லாம் வச்சிருப்பான். நாம போனோம்னா அவன் சொல்லுவான், இந்த கத்திரிக்காய் தான் உயர்ந்ததும்மா, இதுதான் உயர்ந்தது, இதுதான் மத்த அதெல்லாம் அதை விட இது நல்லா இருக்கு. ஏன்? எல்லாரும் ஒரு ஆள்கிட்ட இருந்தா வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க, கத்திரிக்காய் ஒரே ஹோல்சேல்காரன் ஒரே தோட்டத்துல இருந்து விளைந்ததுதான். ரொம்ப அழகா ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணத்துல சொல்லுவார், எல்லாரும் என்னுடைய தெய்வம் உயர்ந்தது, என்னுடைய தெய்வம் என்று உயர்ந்தது என்று அடித்துக் கொள்ளுகிறார்களே, எல்லாம் ஒரே பரம்பரை தான், எல்லாம் ஒன்றுதான், அது வந்து நாமரூபத்தினாலே வித்தியாசப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். அது மாதிரி இறைவனை அடைய வேண்டும்னா அவரவர்களுடைய பேதங்களுக்கு தகுந்தபடியாக, என்ன பேதங்கள்? முக்குண பேதங்கள், சத்துவ ரஜோ தமோ குணங்களுக்கு தகுந்தபடியான பேதங்கள். ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லுவார், சகலாகலர் பிளையாகலர், இந்த சகலர் பிளையாகலர் நிஷ்கலர் என்று சொல்ல முடியாது. இந்த மூன்று விதமான தன்மை, யாருக்கு இந்த மூன்று குணங்களுமே இருக்கிறதோ, ஆணவம் கர்மம் மாயை இருக்கிறதோ, இதுல எது தூக்கலா இருக்கும் எது கம்மியா இருக்கும், சில பேருக்கு கர்மம் மாய ஆணவமும் கர்மம் மாத்திரம் இருக்கும், சில பேருக்கு ஆணவம் மாயை மாத்திரம் இருக்கிறது, சில பேருக்கு இது தூக்கல் இது கம்மி, இப்படி இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ல எப்படி இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணவேதங்களினாலே, இந்த பேதங்களினாலே ருச்சி பேதங்கள் ஏற்படுகின்றன. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தேவையாக, ஒவ்வொன்று தேவையாக இருக்கிறது. இப்போ இறைவன் எல்லாரையும் தன்னிடத்திலே, எல்லா உயிர்களையும் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான் இப்படித்தான் இருப்பேன்னு ஒரு கடவுள் உலகத்துல இருக்க முடியாது, சாத்தியம் இல்லை, சாத்தியமே இல்லை. யார் எந்த மதத்தினர் சொன்னாலும் சரி, இது நடக்க முடியாத காரியம். நீங்க இந்து மதம் முட்டாளர்கள் மதம் அல்ல, இந்து மதம் மாதிரி ஒரு அறிவான மதம் வேற எதுவுமே, ஞானமான மதம் இருக்க முடியாது. பல பேர் பிற மதஸ்தினர் மதாந்தரதான் என்ன நினைக்கிறார்கள், ஒரே கடவுள் என்று. சாத்தியமே கிடையாது. அப்படி ஆரம்பிக்கப்பட்டதெல்லாம் தீங்கலாகியதெல்லாம் தோர்த்து போனது. காரணம் என்னன்னா, மனிதர்கள் வேறுபட்டவர்கள், மனிதருடைய குணங்கள் வேறுபட்டவை, மனிதருடைய ருச்சிகள் வேறுபட்டவை. வேறுபட்டவையாக இருக்கும் பொழுது மனிதனுக்கு தகுந்தபடியாக இறைவனுடைய நாமரூப குணங்களும் வேறுபட்டதாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒன்றாக இருக்க முடியாது. அதான் முக்கியமான விஷயம், ஒன்றாக இருக்க முடியாது, சாத்தியமே கிடையாது. இப்போ இறைவன் நமக்காக வருகிறான், அவனுக்காக ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு 100 பேர் வச்சிருந்தானா, 1000 பேர் இருந்தானா, பேரே இல்ல அவன் தானே, அவனுக்கு ஒண்ணு பிரயோஜனம் இல்லை. எனக்கு தேவை, எனக்கு இது என்ன, நான் கைலேங்கிரிக்கு போகணும், போகணுங்கிறதுக்காக கைலேங்கிரிங்கிற பேரு, இது இப்படி இருக்கும், அப்படி போனா என்ன நடக்கும், எப்படி போகணும், எனக்கு இந்த 4 விஷயம் சொல்றதுக்காகத்தான் பேரை அவன் ஏற்றுக்கொண்டான். இத ரொம்ப கந்தபுராணத்தில் சொல்லுவார், உருவோடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே, உருவும் கிடையாது, தொழிலும் கிடையாது, பெயரும் கிடையாது. இதைத்தான் நாம ரூப குணம்னு சொன்னோம் இல்லையா, அத முனையும் இப்படியே திருப்பி சொல்லுகிறார். ரூபங்கிறது உருவு, குணம் அல்லது அவன் செய்யக்கூடிய தொழில், பெயர் என்பது நாமம். ஒன்றும் இல்லாத அவன் பரவிய நீ அவை பறித்து நிற்பது, பறிந்து நிற்பது. அது உருவையும் தொழிலையும் பெயரையும் ஏற்றுக்கொண்டு நிற்கக்கூடிய காரணம் என்னன்னா, விரவிய உயிர்க்கெல்லாம் வீடு தந்திடும் கருணையதே அலால் கருமம் யாவதே. இந்த பசுக்களான ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் மோட்சத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நீ நாம ரூப குணங்களோடு இருக்கிறாய் என்று உற்பத்தி காண்டத்தில் சொல்லப்படும். தன்னை நேரிலா பரம்பொருள் தனி உரு கொண்டது என்ன காரணம் என்றியேல், ஐந்தொழில் எற்றி முன்னை ஆறுயிர் பாசங்கள் முழுவதும் அகற்றி பின்னை வீடு பேர் அருளுவான் நினைந்த பேர் அருளே என்று இதையே இன்னொரு இடத்திலையும் கச்சியப்பர் பாடுவார். இவன் எதுக்காக பரம்பொருள், தன்னை நேரிலா பரம்பொருள் அநாதி மத்தியாந்த ரஹிதனாக இருக்கப்பட்ட அந்த இறைவன் எதுக்காக ஒரு ரூபத்தை ஏற்றுக்கொண்டான், எதுக்காக ஒரு நாமத்தை ஏற்றுக்கொண்டான், எதுக்காக ஒரு தொழிலை ஐந்தொழில்களை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், நமக்காக முன்னை ஆறுயிர் பாசங்கள் முழுவதும் அகற்றி பின்னை வீடு பேறு அருளுவான் நினைந்த பேர் அருளே. தன்னுடைய கருணையின் காரணத்தினாலே அம்பிகை சொல்லும்போது சொல்ல, அவ்வியாஜ கருணாமூர்த்திக்கு காரணமில்லாத கருணை, இவன் இப்படி பண்ணா கிடையாது, காரணமே இல்லாத கருணையோடு இருக்கப்பட்டவன், அந்த கருணையே தன்னுடைய வடிவாக இருக்கப்பட்டவன். அந்த பரம்பொருள் நாமத்தை ஏற்றுக்கொண்டான், ரூபத்தை ஏற்றுக்கொண்டான், தொழில் முதலிய குணங்களை ஏற்றுக்கொண்டான். இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்கலாம். இறைவனை அடைய வேண்டும் என்றால் முதல் முதல்ல இறைவனுடைய நாமங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சின்ன வயசுலயே என்ன சொல்லுவார்கள், தும்மினாலும் சிவசிவான சொல்லு. இந்த நாமத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை, அது என்னமோ தெரியல, கொஞ்சம் சைவத்துல இது குறைவாகத்தான் இருக்கிறது. வைஷ்ணவ சித்தாந்தம் பார்க்கும் பொழுது பெங்கால் இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களாகட்டும் அல்லது இந்த கும்பகோணத்து பக்கத்துல இந்த நாம சித்தாந்தங்களாகட்டும் கொஞ்சம் வைஷ்ணவத்துல மிக அழகாக சிறப்பாக இருக்கிறது. சைவத்துல கொஞ்சம் கடமை, ஒருவேளை அது பின்னாடி வடி இறங்கி இருக்கலாம். ஏன்னா இது சொல்லக்கூடியது இதெல்லாம் தாண்டியது, இந்த உலகம் நிலையற்றது என்று சொல்லும்படியாக சொல்லும் பொழுது கொஞ்சம் வைராக்கியத்தை அதிகமாக சொல்லக்கூடிய காரணத்தினால இருக்கலாம். இது என்னுடைய கருத்து அவ்வளவுதானே தவிர இருக்கலாம். அந்த நாமத்தினுடைய சிறப்பை ரொம்ப சிறப்பா அது எதுக்காக ஆரம்பித்தார்கள் சொன்னான். இது தியாகராஜர் ரொம்ப அழகா சொல்லுவார். எப்பேற்பட்டதுன்னா, பக்திங்கிறது பெரிய ராஜபாட்டைன்னு சொல்லுவார், சாதாரணம் கிடையாது. பக்தி சாம்ராஜ்யம் இது வந்து ஒரு பெரிய ராஜபாட்டை. இது அவனுடைய நாமத்தை சொல்லி அதை நினைப்பது. அவர் பாடும் பொழுது பாடுவார், சிவ சிவ சிவ என ராதா என்று பாடுவார். சிவ சிவ சிவ என ராதா அப்படி சொல்லக்கூடாதா? ஓ பவ பய சிவ சிவ சிவ என ராதா, ராதா வராதா அப்படி சொல்லப்படாதா? நீ சிவ சிவ சிவான்னு சொல்லப்படாதாங்க. இவர் 3 தடவை சொன்னார். ஆனா ஹரதத்த சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார், சிவனுடைய பரமா பக்தர். அவருக்கு ஒரு பையன். அவன் என்ன பண்ணான், ஒரு தடவை அங்கிருந்து எவனோ ஒருத்தன் வந்தானா, அவர் இல்லை. அப்போ ஹரதத்தர் உள்ள பூஜை செய்து கொண்டிருக்கிறார். ஹரதத்தர் உள்ளே பூஜை செய்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய பையன் வெளியில திண்ணையில் உட்கார்ந்துருந்தான். இவனோ ஒருத்த குடியாரம் அவசரமா ஓடி வந்தான். வீட்டுக்குள்ள வரும்பொழுது இடித்துக் கொண்டு சிவசிவான் நானும் அப்படியே திரும்பி இவர் நின்று பார்த்தேன். அவன் வந்தவன் சொன்னான், அப்பா இங்க நான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் நானும். அப்ப சொன்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், தெரியாதனமா எதுக்கோ நான் ஒரு கழியை இருந்தேன், அது ஒரு பசு கன்றின் மீது பட்டு கன்று இறந்து விட்டது, நான் என்ன பண்றதுன்னு. பையன் சொன்னானா, இது நீ ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரெண்டு தடவை சிவநாமம் சொல்லிட்டு சொன்ன காரணத்தினாலே பாவம் போனதுன்னு. அங்கிருந்து வேகமா எந்திருந்து வந்தாராம் ஹரதத்தார். என்னடா இப்படி சொன்னியே, சொன்னது தவறல்லவானாராம். நடுங்கிட்டான் பையன், ஐயோ மந்திரம் சொன்னது தப்பான்னு. அவர் சொன்னாராம், ஒரு சிவநாமம் சொன்னாலே இவன் முக்தி அடைவான், சகல பாவங்களும் போகும், ரெண்டு தடவை சொன்னா போகும்னு சொன்னியே, நீ அதிகபட்சமா சொன்னேன்னு. அடி போயிட்டானாம் பையன். ஒரு சிவநாமத்துக்கே அவ்வளவு பெருமை உண்டு என்று சொல்வார்கள், ஒரே ஒரு நாமா சொன்னா போதும். இத காஞ்சி பரமாச்சாரியார் தெய்வத்தின் குரல்ல ரொம்ப அழகா சொல்லுவார். இது எங்கே சொல்லி இருக்குன்னு சொல்லுவார். பாகவதம் விஷ்ணுவினுடைய மகிமையை சொல்லக்கூடியது. அந்த விஷ்ணுவினுடைய மகிமையை சொல்லக்கூடியதுக்கு நடுவில் தாட்சாயணியனுடைய கதை வருகிறது. அங்கே வரும் பொழுது தாட்சாயணி வாயிலாக தக்ஷனுக்கு சிவனுடைய நாம மகிமையை சொல்லுகின்றார் சுகாச்சாரியார். என்ன சொன்னார், சகத் பிரசங்காத்து அகம் ஆசுகந்தி தத்து. என்ன அருமையான வாக்கியம். துவயக்ஷரம் ரெண்டே ரெண்டு நாம் எழுத்து, துவயக்ஷரம் த்வி ரெண்டு, அக்ஷரம் ரெண்டு எழுத்து, துவயக்ஷரம் நாம ரெண்டே ரெண்டு இருக்க வார்த்தை இருக்கிறது, ரெண்டே ரெண்டு அக்ஷரம் ரெண்டே ரெண்டு எழுத்து இருக்கக்கூடிய நாமம் துவயக்ஷரம் நாம கிரீர்த்தம் நாம் சகிருத் பிரசங்காத்து அகம் ஆசுகந்தி தத்து. என்னுடைய பாவங்களை எல்லாம் அகம் ஆசுகந்தித்தது, என்னுடைய பாவங்களை எல்லாம் எந்த இரண்டு எழுத்துக்கள் கொண்ட நாமமானது எல்லாருடைய பாவங்களையும் போக்குமோ, எப்படி போக்கும்னா, சகிருத் பிரசங்காத்து அகம் ஆசுகந்தித்தது. பேசின்றிருக்கும் பொழுது இதை பயன்படுத்தினாலும் போதும், இது வந்து பாவத்தை போக்கும்னா. இதுக்கு உதாரணம் சொல்லுவார், அரிசி விடாம் அவர் சொல்லுவார், சிவப்பு. நம்ம அரிசி விடான்னு சொன்னா கூட போதுமா, சிவப்புன்னு சொன்னா கூட போதுமா, ஏன்னா சிவங்கிற வார்த்தை அங்கே இருக்கிறதா. சக்ருத் பிரசங்காத்து, அதாவது பிரசங்கம்னா பேச்சு, மேடை பேச்சு கிடையாது, சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த நாமாவானது நடுவிலே வந்துவிட்டது என்று சொன்னால் பாவங்கள் போகிறதாம். அகம் ஆசுகந்தித்தது என்று யார் சொன்னா, அம்பிகை தாட்சாயணியாக வந்த பொழுது அந்த தாட்சாயணி தக்ஷனுக்கு உபதேசம் செய்கின்றார். அகோ பவான் அவனுக்கு சொல்லுகின்றான், நீ அறிவில்லாமல் இப்படி போயிட்டியே அப்படின்னு அப்பாவை பார்த்து பொண்ணு சொல்றா, இந்த சிவனை விரோதித்துக் கொண்டாயன். இதெல்லாம் நம்ம பின்னாடி தக்ஷகாண்டத்துல பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட மகிமை உடையது நாமாக்கள். சிவராமாவை பத்தி சொல்லும் பொழுது அவர் அவ்வளவு சிறப்பாக சொல்லுவார், இந்த நாமாவுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டாம். அதனாலதான் நீங்க பார்த்திருக்கலாம், எந்த நாட்டிலேயாவது எந்த மதத்திலேயாவது ஒரு பேர் வைக்கும் பொழுது இடம் பேர் வைக்கிறோமா, டோக்கியோ நியூயார்க்கு இது மாதிரி எங்கேயாவது வைக்கிறோமா, யோசிச்சு பாருங்க, வாஷிங்டன் பேர் ஏதாவது வச்சிருக்குமா. நம்ம எது வைக்கிறோம், மதுரை, திருப்பதி, அண்ணாமலை, சிதம்பரம், கன்னியாகுமரி பேர் வைக்கிறோம். ரொம்ப அருமையான நுட்பம் இங்கே இருக்கிறது, யோசிச்சு பார்க்கணும். பேசும் பொழுது எதுக்காக மக்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பேரை வைக்கிறோம்னா, அருணாச்சலேத்து ஸ்மரணாத் முக்தி என்று சொல்றார். அருணா அந்த அண்ணாமலையை நினைக்க முக்தி. காஞ்சிபுரம் அது வந்து முதல்ல பிருத்திவி ஸ்தலமாக இருக்கப்பட்டது, சிதம்பரம் ஆகாசஸ்தலம், சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. அடேப்பா தில்லை.

அவர் பாடும்பொழுது ரொம்ப அழகாக பாரதியார் கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுவார். நந்தனார் சரித்திர கீர்த்தனத்தில் அப்படி ஒரு இடம் இருக்கு, அதை கண்ட பேர்க்கு ஜனன மரண பிணியை கெடுக்குதாம். அது மட்டும் கிடையாது, ஒரு

0: ஒரு நாள் ஒரு பொருள்தாலும் சொன்னா போதுமா. இதை இன்னொன்னு சொல்லுவார், தில்லையப்பா எவ்வளவோ விஷயங்கள் உண்டு, சொல்ல சொல்ல ஆனந்தமாக போகக்கூடிய சப்ஜெக்ட் இது நாமங்கிறது இருக்கட்டும். இப்போ பேசும்பொழுது சொன்னாலே போதுங்கிறதுனாலதான் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோம், சிதம்பரம்னு பேர் வைக்கிறோம், அண்ணாமலேன்னு பேர் வைக்கிறோம். அண்ணாமலேன்னு நினைச்சாலே முக்தின்னா எத்தனை தடவை சொல்றோம், சிதம்பரம்னு பேர் வைக்கிறோம். மதுரை எங்கேயாவது யாருக்காவது பேர் இது மாதிரி வச்சு பார்த்துருக்கிறோமா? இடம் பேர் எதுக்காக வைக்கிறோம்? இந்த பேரெல்லாம் முக்தியை தரக்கூடியவை. நம்ம பேரு வைக்கிறது அதை என்ன பண்றோம், சிவான் பேரு வச்சா சிவ்னு கூப்பிடுறோம். பேரு வச்சதை கூட நம்ம கெடுக்கிறமே, அப்படி பேரே வைக்க வேண்டாம். ஏபிசிடின்னு வச்சுட்டு போயிடலாம், பேர் ஒண்ணும் கிடையாது. ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ பிள்ளைங்க பிறந்தா இவன் பி டூ பி ஒன் பி டூ வச்சுட்டு போயிடலாம். ஏதாக போறது ஒண்ணும் இல்லை, இதுக்கு அதுக்கு வித்தியாசமே கிடையாது. பெரிய பேரா அழக பாலசுப்ரமணியன் அல்லது சுப்பிரமணியன் அப்படின்னு இருக்கும், சுப்பின்னு கூப்பிடுவாங்க, இல்ல மணின்னு கூப்பிடுவாங்க. ஏது கூப்பிடணும், மணி எல்லாம் காசுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. மணி மணி மணின்னு காசோட நிக்கணும், அதனால சுப்பிரமணியன் வந்தாலும் சுப்பிரமணியன் கூப்பிடணும். ஒண்ணு சுப்பிம்பாங்க இல்ல மணிம்பாங்க. ஏன் பேர் வைக்க முடியாதா? முருகான்னு சொன்னா முருகேஷ் இது என்ன பேர்? பேர் எதுக்காக வைக்கிறோங்கிற அறிவே கூட நமக்கு குறைந்து கொண்டு வருகிறது. பேர் வைக்கிறதுக்கே அறிவு குறைந்து கொண்டு வருகிறது, அது அடுத்த விஷயம். பேர் எதுக்காக வைக்கிறோம்னு நமக்கு தெரியறது இல்ல. இந்த இறைவனுடைய பெயரை வைக்கிறோம், எதுக்காக சொல்லணும்னா இடத்தினுடைய பெயரை கூட வைக்கக்கூடியது நம்ம சம்பிரதாயத்துல மட்டும்தான் உண்டு. ஏன்னா இறைவனை அப்படியாவது நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் வைத்தார்கள். அதனால தான் முதல்ல என்னன்னா நாமம் என்கின்ற விஷயம், இறைவனுடைய பெயர் என்கின்ற விஷயம் சொல்லப்பட்டது. இதை இன்னொரு அழகா நாவுக்கரசர் பெருமான் சொல்லுவார், முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன்னாமங்கட்டாள் தலைப்பட்டான் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. ரொம்ப அருமையான பாடல் இது. நவுக்கரசர் பாடுவார் அங்கே, முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், முதன் முதல் அவனுடைய திருநாமம் தான் எடுக்க கேட்டதான். முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், அப்புறம் தான் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். அதான் நான் முதலே சொன்னேன், நாம ரூப. அடுத்தது பின்னை அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், அவனுடைய தொழிலும் குணங்களும். இந்த மூன்றையும் பெரியவர்கள் வைத்திருப்பது இதுதான் முக்கியமான விஷயம். இறைவனை அடைய வேண்டும், இறைவனை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாமம் அவசியம். அந்த நாமத்தை பிரசங்கம் பேச்சுவார்க்கில் சொன்னாலும் கூட போதும், நமக்கு அது பிரயோஜனத்தை கொடுக்கும் என்றுதான் சக்ரத் பிரசங்காத்து அகம் ஆசுகந்தித்தது, நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் இறைவனுடைய பெயர்களையெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வைத்து இறைவனை எப்பொழுது பார்த்தாலும் நினைக்க செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் வைத்தார்கள். பேச்சுவாக்கில் அது வந்து கொண்டே இருக்கும் இறைவனை பார்த்து, இது பழக்கம், வேற ஒன்றும் கிடையாது. பழக்கத்தினாலதான் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய நாமாவுக்கு இவ்வளவு பெருமை உண்டு பார்த்தோம். ஏன் இறைவனை அடைவிக்க செய்வதிலே இறைவனுடைய நாமாதான் முதல் படி, இதான் கடைசி படி கிடையாது, இதான் முதல் படி. முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், அப்புறம் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். இது ஆரம்பம். நாம் அவனிடத்திலே அடிமை கொள்வதற்கு முதல் ஆரம்பம் என்னன்னு கேட்டா, முதன் முதலாக இறைவனுடைய நாமங்களை உச்சரிக்க வேண்டும், வேற ஒன்றும் கிடையாது. முதன் முதலாக இறைவனுடைய நாமங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். இதுக்குத்தான் இவ்வளவு நாமங்களினுடைய வைபவத்தை புராணங்களிலே வைத்திருக்கிறார்கள். அதேதான் காந்தத்திலே சிவபெருமான் முருகப்பெருமானுடைய நாமங்களை பத்தி ஒரு பெரிய ஸ்தோத்திரமாக சொல்லிக்கொண்டு வருகிறார். அவ்வளவு பெருசாக முருகப்பெருமானை பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம்னா அவர் சொல்லுகிறார், இதனால இவனுடைய பெயர் இப்படி, இதனால இவனுடைய பெயர் இப்படி என்று சொல்லி வருகிறார். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இவ்வளவு பெரிய பீடிகை போட்டேன்னு. முருகப்பெருமானை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், முருகப்பெருமானை அடைய வேண்டும், முருகப்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவனுடைய நாமாவை தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஆதிசங்கர பாடும் பொழுது சொல்லுவார், திருஷி ஸ்கந்த மூர்த்திகி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்திகி. அவ கண்கள் அவனையே காணட்டும், காது அவனையே கேட்கட்டும், முகே மே பவித்ரம் சதா தச்சரித்ரம், என்னுடைய வாக்கு என்னுடைய வாயானது முக்கியமே பவித்ரம் சதாத சரித்திரம், அவனுடைய சரித்திரங்களையே சொல்லிக் கொண்டிருக்கட்டும் என்று இதை சொல்லுவார். அருணகிரிநாதர் அலங்காரத்தில் பாடுவார், அந்த அலங்காரம் முருகப்பெருமானுக்கு மட்டும் அலங்காரம் இல்லை, நமக்கு அலங்காரம் செய்விக்கக்கூடியது என்ன அலங்காரம், இறைவனை கொண்டு வந்து தரக்கூடியது இந்த கந்தர் அலங்காரம். முடியா பிறவிக்கடல் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். மிடின்னு சொன்னா வறுமை அர்த்தம், படின்னா உலகம் அர்த்தம். இந்த உலகத்துல வறுமையினாலே துன்புற மாட்டார்கள், மீண்டும் இந்த உலகத்துல வந்து பிறக்க மாட்டார்கள். முதல்ல அதுதான், அடுத்தது பார்த்தா இந்த பசங்க வந்து பிறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது சாமி பகுதியில வரமாட்டான், பரவாயில்ல உனக்கு வறுமை இருக்காது. முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். எப்போ வெற்றிவேல் பெருமாள் அடியவர்க்கு நல்ல பெருமாள் அவுணரு குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே, அவனை சொன்னால் போதும், அவனுடைய திருநாமங்களை சொன்னாலும் போதும் இவர்களுக்கு இகபர சௌபாகியம் கிடைக்கும் என்று சொல்லும்படியாக சொல்லுவார். இதே தெய்வமணி மாலையில ரொம்ப அழகா உதாரணங்களோடு சொல்லுவார் வள்ளலார் பெருமான். சேவலம் குடிகொண்ட நினைகின்றி வேறு சிறு தேவரை சிந்தை செய்வோர் செங்கனியை விட்டுவே பங்கனியை உண்ணுவரும் சிறு கரும் காக்கைக்கு நிகர்வார். இந்த கிளியானது என்ன பண்ணும், நல்ல மாம்பழம் இது மாதிரி பழங்களை பார்த்து சாப்பிடும், இனிப்பான பழங்களை பார்த்து சாப்பிடும். ஆனா காக்கை என்ன பண்ணும், வேப்பம்பழத்தை போய் சாப்பிடும். அதே போலத்தான் முருகப்பெருமானினுடைய நாமத்தை விட்டு வேற எந்த தெய்வத்தினுடைய நாமத்தையோ சொல்லுகிறீர்களே, சேவலம் குடிகொண்ட நினை அன்றி உன்னுடைய நாமத்தை தவிர வேறு சிறு சிறு தேவரை சிந்தை செய்வோர் வேற வேற தேவர்களை எல்லாம் சிந்தை செய்கின்றார்களே அவர்கள் எல்லாம் செங்கனியை விட்டுவே பங்கனியை உண்ணும் ஒரு சிறு கருங் காக்கைக்கு நிகர்வார். அது மட்டும் கிடையாது, நான் அலங்காரம் அற வேறு புகழ் பேசி நின் நற்புகழ் வெடுத்தாத பேர். இது ரொம்ப கடுமையா இந்த இடத்துல சொல்லுகிறார் வள்ளற் பெருமான். உன்னுடைய திருப்புகழை உன்னுடைய பெருமையை தவிர பிற பெருமைகளை பற்றி சொல்லக்கூடியவர்கள் உன்னை அது கூட சொல்ல உன்னுடைய புகழை பாடாதவர்கள் எப்பேற்பட்டவர்கள், நாய்ப்பால் விரும்பி ஆன் தூப்பாலை நயமாத நவையுடைய பெயராவார். பசும்பாலை விட்டுட்டு நாய்ப்பாலுக்கு எவன் விரும்புகிறானோ அது பால இருக்கக்கூடிய பெய்குணை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று ரொம்ப கடுமையாக சாடுகிறார் தன்னுடைய தெய்வமணி மாலைய வெள்ளர் பெருமான். முருகப்பெருமானை தவிர அவனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்ல முடியாது. என்று எழுதா குறைக்கு என் செய்குதுமான் என்று பாடுவார் முருகப்பெருமான். அவன்தான் அண்ணராக இருக்கக்கூடியவன், எல்லாருக்கும் சிறந்தவன், எல்லாருக்கும் மேலே இருக்கக்கூடிய பெருமாள், அடிவர்க்கல்ல பெருமாளாக இருக்கப்பட்டவன் என்று வள்ளர் பெருமான் பாடுவார். ஏன்னா முதல் முதல்ல அவரைத்தான் கண்ணாடியிலே திருத்தணி முருகப்பெருமானை பார்த்தார். அதற்கு பிறகுதான் தன்னுடைய இறுதியான அவனுடைய சுரூபமான பிரகாச ரூபத்திலே ஒளிவடிவாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்று அருட்பெருஞ்சோதியிலே கலக்கும்படியான தன்மையை அடைந்தார் வெள்ளற்பெருமான். இப்போ இந்த முருகப்பெருமானுடைய சிறப்புகளை நாம் எதுக்காக சொன்னா, நாமத்தை நாம் மறவாது நினைக்க வேண்டும். முருகப்பெருமானுடைய நாமங்களை முருகப்பெருமானுடைய பெயர்களை அவனுடைய சிறப்புகளை எப்பொழுது பார்த்தாலும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பல பேருக்கு பேரு தெரியும், முருகான்னா தெரியும். அப்படின்னா முருகாவுக்கு என்னென்ன, குமரன் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுவுங்க வரும் புவியும் பரவும் குருவுங்கவா எங்குள வஞ்சனை என்று அருணகிரிநாதர் பாடுவார். என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய புகழை நான் பாட வேண்டும், வேற எதுவுமே கிடையாது. உன்னுடைய புகழை முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய், அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுக்க வேண்டும் என்று பாடுவாரே வெள்ள அருணகிரி பெருமான். அதை போலவே இங்கே சிவருமான் சொல்லக்கூடிய பலவிதமான நாமங்கள் உண்டு. இங்கே ஸ்காந்த ஆரம்பத்துல நம்ம எல்லாரும் பல பேர் பூஜை செய்யும் பொழுது என்ன ஆரம்பிப்பார்கள், சுமுகசேகதம் தஷ கபிலோக ஜகர்ணகா அம்போதர்ஷ விகுட்டோ விக்னராஜோ விநாயகா தூமகேது கணாத்தியக்ஷோ பாலச்சந்திரோ கஜானனா வக்ரதுண்ட சுர்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜகா ஷோடசைதானி நாமாதி எப்படே சுனியாத்தபி வித்யாரம்பே விவாகேச்சே பிரவேசே நிர்கமேததே சங்கிராமே சர்வகாரியேஷு விக்னஸ்தஸ்ய நஜாயதே. இது தெரியாதவர்கள் இருக்க முடியாது. சமஸ்கிருதம் யாரு பூஜையெல்லாம் செய்கிறார்களோ இதெல்லாம் முதல்ல ஆரம்பிக்கும். விநாயகப் பெருமானை ஸ்தோத்திரம் செய்யக்கூடியது முதல்ல ஸ்காந்தத்தில் இது இருக்கிறது. இதுக்கு அடுத்த ஸ்லோகமாகவே 16 ஷோடச நாமாக்களாக முருகப்பெருமானுடைய நாமத்தையும் வைத்திருக்கிறார்கள். இதே போல சிவபெருமான் ஏராளமான நாமங்களை இங்கே சொல்லி எதுக்காக இந்த நாமங்கள் என்று சொல்லுகிறார். சில நாமங்களை நம்ம பார்க்கலாம், எப்படி இது எதுக்காக இந்த நாமங்கள் வந்திருக்கிறது, இறைவனை எப்படியெல்லாம் இவர்கள் துதிக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். அதை விட முக்கியமா இன்னொன்று உண்டு. இந்த நாமங்களை எல்லாம் பார்த்த பிறகு முருகன் எனும் நாமம் தனக்கே உரியவனாக இருக்கின்றானே, முருகன் குமரன் குகன் என்று இருக்கின்றானே, அந்த முருகா உருகால் முருகா பரமா குமரா உயிருக்கான உயிர்கா என ஓத அருள்டாரா என்று சொல்வாரே, அந்த முருகன் என்று சொல்லக்கூடிய நாமத்தை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் நம்ம
1: சுற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

இடரினோ தளரினோ என துறனோ இன் தொடரினோ உனகடல் தொழுதெழுவேன் கடல் தனியாமுதொழு கலந்த நஞ்சை விடரினில் நடத்திய வேதியனே இது போயமை ஆளுமாறு

அகல் வேடத்து உச்சி வைத்தது பசும்பொன்னாயிரோடித்தோம் கடல் போற்றினேன் பாடி மிசை கல்விதப்பில் அடைந்த பிரானடி போற்றி பாடி திருநாவலூர் வன்றொண்ட வதம் போற்றி ஊளிமலி திருவாத புலம் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படி தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்து போற்றி பயிலாய பரம்பரைய சிவஞான போத பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாதி குயிலாரும் பொழில் திருவாகுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ சீலனிகள் நூலாகம பொருள் ஒன்றும் ஜாதி திறம்பரா ஞானிகள் குலதெய்வமல பலரும் கொண்டாட நாங்கள் சாலனிகள் சமவாத முதலிய போல் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகிவதாம் பணிந்து வாழ்வாம் சிவகதி மேலுமே செப்புமோர் விநாயகர் தவமருள் புராணம் இவ்வுலகில் அருளிய பேர் கச்சியப்ப முனிவரதும் பாதமலர் பங்கையற்றை உச்சி வைத்து உழமகிழித்திடுவாய் நன்னஞ்சி சிற்றம்பலம் நம பார்வதி பதமே அகர மகாதேவா எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை சமேத எந்த ஸ்ரீ சொப்பநாத பெருமாள் பொன்னார் திருவிழிமரங்களில் அடியின் மனமொழி வைகளால் பணிந்து நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளையும் வணங்கி ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருப்படியையும் வழங்கி இப்புனிதமான சிந்தனை செய்வதற்கு எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய புகழை அடியேன் சிந்திப்பதற்கு என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்ற ஞான சம்பந்த பெருமானின் வாக்கிற்கு இணங்க அந்த சத்திய வாக்கு இந்த இடத்தில் அடியேனுக்கு துணை விநாயக புராணம் என்றால் விநாயக பெருமானுடைய புகழையெல்லாம் நாம் சிந்திப்பதற்காக கச்சியப்ப முனிவர் பெருமான் நமக்கு அறிவிச்சிருக்கிறார். கச்சியப்ப முனிவர் பெருமானை பற்றி ஏற்கனவே அந்த ஒரு சிந்தனையில் அடியேன் சிந்தித்து உள்ளேன். தொண்டை நாட்டில் திரு அவதாரம் செய்தவர் நமது கச்சியப்ப முனிவர் பெருமான். நம் குரு மரபிற்கெல்லாம் முதற்குரு நாதராகிய நமது நந்தியம் பெருமான் பதினெண் புராணங்களையும் பரமேஸ்வரன்பால் உபதேசம் பெற்று உணர்ந்தார். அவற்றை சனத்குமார முனிவருக்கு உபதேசித்தார். வியாச முனிவர் அவர்பால் அவற்றை பெற்றார். வியாச முனிவர் 480,000 ஸ்லோகங்கள் வாயிலாக அவற்றை உலகிற்கு வழங்கினார். அதனை அடுத்து உபபுராணங்கள் 18 இலக்கம் ஸ்லோகங்களில் தோன்றின. இவற்றுள் பார்த்தவ புராணம் மிக்க சிறப்புடையது. மிருகு முனிவரால் உபதேசிக்கப்பட்டமையால் பார்த்தவ புராணம் என்று பெயர் பெற்றது. விநாயக பிரபுவின் அளவில்லாத பெருமைகளை எடுத்துரைப்பதால் இது விநாயக புராணம் என்று அழைக்கப்பட்டது. பிரம்மன் பரமேஸ்வரனிடம் விநாயக புராணம் உபதேசம் பெற்று வியாச முனிவருக்கு வழங்கினார். வியாச முனிவரோ அதை மிருகு முனிவருக்கு அருளி செய்தார். மிருகு முனிவர் அதனை உபாசன காண்டம் லீலா காண்டம் என்று இரண்டு காண்டங்களாகவும் 250 பிரிவுகளாகவும் அமைத்து 12,000 ஸ்லோகங்களால் உலகுக்கு வழங்கினார். தமிழ் கூறும் நல்லுலகம் இதனை பெற்றிய வேண்டுமே. திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தின் குலதெய்வம் என போற்றப்படும் திராவிட மகாபாஷ்ய கர்த்தராகிய ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகளின் மாணாக்கர்களுள் தலை சிறந்தவராக
ஸ்ரீ கச்சியப்பர் முனிவர் பெருமான் போற்றப்படுவார். அவருடைய திருவுள்ளத்தில் வெள்ளவள பெருக்கெடுத்து ஓடிய அருள் பிரபாவத்தில் முடித்ததே இந்த விநாயக புராணம் என்னும் செந்தமிழ் தேனாகும். இந்நூல் உபாசன காண்டம், லீலா காண்டம் என்று இரண்டு பிரிவுகளை உடையது. இந்த உபாசன

காணார்களோ அவர்களுடைய பெருமையும் இந்த உபாசன காண்டத்தில் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாமல் யாவர்க்குமா இறைவர்க்கு ஒரு பச்சிலை என்று திருமூல நாயனார் அருளி செய்தபடியே விநாயக பெருமானுக்கு உகந்த அருகு, வன்னி, மந்தாரை போன்ற இலைகளால் அர்ச்சித்தார்கள் முனிவர் பெருமக்கள். ஆதலால் வழிபட்டு அவர்கள் அடைந்த பேறுகள் எண்ணற்றவை. அதனுடைய பெருமையையும் எடுத்துரைக்கிறது இந்த உபாசன காண்டம். அது மட்டுமல்லாமல் சித்தி புத்தி அம்மையாரை திருமணம் செய்ததும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களுக்கு இந்த உலகத்தை விஸ்வரூபம் காட்டி இந்த உலகத்தை எப்படி படைத்து காத்து அழிப்பது என்பதை எல்லாம் விநாயக பெருமான் அவர்களுக்கெல்லாம் உளப்படுத்தியது இந்த விநாயக புராணத்தின் உபாசன காண்டத்தில் குறிப்பிடப்படுபவை. அது மட்டுமல்லாமல் இரண்டாவது காண்டமாகிய லீலா காண்டம் சுவாமிகளின் திருவிளையாடல்கள். லீலை என்றால் திருவிளையாடல். அந்த 12 திரு அவதாரங்களையும் பெருமானின் புகழையும் அழைப்பது இந்த இரண்டாவது காண்டத்தில் லீலா காண்டத்தினுடைய அற்புத செய்தியாகும். சுவாமி அறக்கருணையால் ஆட்கொண்டார் முதல் காண்டத்தில், மரக்கருணையால் ஆட்கொள்வது இரண்டாம் காண்டத்தில். அப்படிப்பட்ட புராணம் சாதாரண புராணம் அல்ல. நமக்கு கிடைத்த பொக்கிஷம் இந்த விநாயக புராணம். அந்த விநாயக புராணத்தை நமக்கு கொடுத்த பச்சையப்ப முனிவருடைய பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த சிந்தனையை செய்வதற்கு அடியேனுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது அடியேனுடைய தந்தையாருடைய புண்ணியம்தான் என்று அடியேன் கருதுகிறேன். இப்பொழுது விநாயக பெருமானுடைய சிந்தனையை முதன் முதலாக கச்சியப்ப முனிவர் பெருமான் பாயிரத்தில் அருமையால் யாரையெல்லாம் வணங்குகிறார், யாரையெல்லாம் போற்றுகிறார், இச்சிந்தனையை செய்வதற்கு விநாயக புராண நூலை அவர் எழுதுவதன் முன்பு இத்தனை பேரை வணங்குகிறார் யாரையெல்லாம் என்று நாம் பார்க்கலாம். முதலில் திருச்சிற்றம்பலம் திங்களணி சடை பெருமான் ஓசையாற்றி திரிமதிலோ கடந்திட முன்னின்றார் ஞானம் தங்குகட புவி வரை பின்னெடியோ நாதி சகலருக்கும் ஊரு தவிக்கின்றான் யாவன் அங்கு அவன் மெய்ச்சரித மொழி பெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துழைத்து மங்கள சிம்மய மதுர தமிழ் செம்பாடல் வாரி மடமடையுடைத்து வளரும் நன்றி நம பார்வதீபதையே அதர மகாதேவா. திங்களணி சடை பெருமான் திங்களாகிய நிலவில் ஜடாபாரத்தில் வைத்திருக்கின்ற பரமேஸ்வரன் பூசையாற்றி வரு திரிபுர சம்ஹாரம் செய்வதற்கு முன்னாடி விநாயக பெருமானை துணையோடு விநாயக பெருமானுடைய துணையோடு செய்கின்றார். திங்களணி சடை பெருமான் பூசையாற்றி திரிமதிலும் கடந்திட முன்னின்றான் யாவன் அவர் யாரு? அவர்தான் முழுமுதற் கடவுளாகிய விநாயக பெருமான். அவருடைய சரித்திரம் தங்கு கடர் புவி வரைப்பின் நெடியோன் ஆதி. மகாவிஷ்ணுவிலிருந்து தேவாதி தேவர்களுக்கெல்லாம் எந்த துன்பம் வந்தாலும் சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன். எல்லாருக்கும் யாருக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் விநாயக பெருமான போய் வழிபட்டாச்சுன்னா அதான் பிடியதன் உருகுமை குழமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி. இடராகிய துன்பத்தை கணபதி கலைந்து விடுவார். கடி கணபதி வர அருவினன் மிகுகொடை வடிவினர் பயில் வலிபலம் முறை இறையே. அப்படிப்பட்ட விநாயக பெருமான யாரும் ஊரு தவிக்கின்றான் யாவன். எல்லாருக்கும் ஊரை கண்டிப்பா அவர் துன்பத்தை எல்லாம் தீர்க்கின்றார். யாரு அவரு? அங்கவன். அப்படிப்பட்ட விநாயக பெருமானுடைய மெய்ச்சரித மொழி உண்மையான சத்திய வாக்காகிய இந்த சரிதத்தை மொழி பெயர்ப்ப வேண்டி அதை மொழிபெயர்ப்பி அவனடியே சரணாக அடுத்துழேக்கு அவன் விண்ணப்பம் பண்ணி விநாயக பெருமானுடைய எதிர்வழியை வணங்கி அந்த விநாயக புராணம் எப்படிப்பட்டது தெரியுமா?

0: அது எதை கொடுக்கின்றது? விநாயக புராணத்தை படிச்சா மங்கள மங்களத்தை கொடுக்கும், சின்மயம் சின்மயமாகிய அந்த அமிர்தத்தை கொடுக்கும், மதுரம் தமிழ் செம்பாடல். சாதாரண பாடல்ல இப்ப எல்லாரும் யாரெல்லாம பாடுறாங்க அதெல்லாம் உண்மையான பாடல்ல, செம்பாடல் செம்மையான பாடலை கொடுக்கிறது நமது கச்சியப்ப முனிவர் அருள் செய்த இந்த விநாயக புராணம். மங்கள சின்மய மதுர தமிழ் செம்பாடல் வாரி மடமடை உடைத்து வளரும் அன்றே. அப்படிப்பட்ட ஒரு சின்மயமான மங்களமாகிய அந்த அருளை கொடுக்கின்ற பாடல் இந்த விநாயக புராணம் பாடல்கள். அடுத்ததாக விநாயக பெருமானுடைய முதல்ல விநாயக பெருமான வணங்குற அந்த பாயிரத்துல கடவுள் வாழ்க்கையில விநாயக பெருமான வணங்குறாரு. எப்படி வணங்குறாரு? அகரமன அறிவாகி உலகமெங்கும் அமர்ந்த அகர உகர மகரங்க தம்மாள், பகரும் ஒரு முதலாகி வேறுமாகி பல வேறு திருமேனி தரித்து கொண்டு புகழில் பொருள் நான் இணையும் இட தீர்ந்து எய்த போற்றுனக்கு அறக்கருணை புரிந்து அல்லார்க்கு நிகரின் மரக்கருணை ஆண்டு கொள்ளும் புரிந்து ஆண்டு கொள்ளும் நிருமலனை கணபதியை நினைந்து வாழ்வாம் நம பார்வதி பதை அகர மகாதேவா. அகரமன அறிவாகி உலகமெங்கும், உலகமெங்கும் அகரம் உகரம் மகரம் ஓங்கிற பிரணவ வடிவத்தை தான் அழகா இந்த இடத்துல சொல்றாரு கச்சியப்பன் என்ற பெருமான். முருகப்பெருமான் ஒளி வடிவம், விநாயக பெருமான் ஓம்கார வடிவம் பஞ்சாட்சர வடிவம். அகரமன அறிவாகி உலகமெங்கும் அமர்ந்த அகர உகர மகரங்கள் தம்மால் பகரும் ஒரு முதலாகி வேறுமாகி பல வேறு திருமேனி தரித்து கொண்டு. இரண்டாவது காண்டத்துல சுவாமி பல வேறு திருமேனி ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறார். இங்க அழகா சார் புகரில் பொருள் நான்கினையும் இடதீர்ந்து போற்றுனருக்கு யாரெல்லாம் விநாயக பெருமானை வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அறக்கருணை. அத அழகா கச்சியப்ப முனிவர் பெருவாரு சொல்வாரு, யாரெல்லாம் விநாயக புராணத்துல விநாயக பெருமான வணங்குறாரோ யாவன் ஒருவன் அடியாரை எய்த இடத்தில் புறக்கின்றான் யாவன் ஒருவன் தைத்தியரால் நினைவானவரை அழிக்கின்றான் யாவன் ஒருவன் வழிபடுவார் இடருக்கு இடரை புரிகின்றான். யாரெல்லாம் விநாயக பெருமான வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தா அந்த துன்பத்துக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குறான் சார். அழகா சொல்ற பாத்தீங்களா, துன்பத்துக்கு ஒரு துன்பத்துக்கு யாவன் ஒருவன் வழிபடுவார் இடருக்கு இடரை புரிகின்றான். அது யார் புரிய முடியும்? எல்லாராலும் செய்ய முடியாது. யாவன் நிகரிலா இறைவன் அவன் பொற்றாள்கள் பணிகின்றான். அழகா கச்சியப்பூமி சொல்ல அப்படிப்பட்ட யாவனாகிய அந்த விநாயக பெருமான் இங்கே அறக்கருணை. அதாவது ஒரு தாய் என்ன செய்வா, நல்ல ஒரு சேட்டை பண்ணாத பிள்ளைய அன்பா கூப்பிட்டா வந்துடும், ஆனா சேட்டை பண்ற பிள்ளைய நாலு அடி அடிச்சுதான் கூப்பிட முடியும். அது போலதான் இங்க விநாயக பெருமானும் இரண்டாவது காண்டத்துல அசுரர்கள் எல்லாரும் வந்து தோன்றி அடியார்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் பொழுது அதை யாரு அவருடைய அவரை வணங்கத்தை தவறியவர்களும் அவர் மேல அன்பு செலுத்த தவறியவர்களுக்கும் புரிந்து அல்லாருக்கு நிகரின் மரக்கருணை. மரக்கருணை என்றால் அடிச்சு கூப்பிடுறது போல புரிந்து ஆண்டு கொள்ளும் இருமலனாகிய கணபதியை நினைந்து வாழ்வா. முதல்ல விநாயக பெருமானுடைய துதியை முடிக்கின்றார். இரண்டாவதாக சித்தி புத்தி கருணை மத பொழிமுகத்து கணேசரவ தமக்கு அறிவோ தொழிலுமான அருளெனும் உண்மையை எவரும் அறிய அவர் உமையின் அவதரித்த ஞான்றும் ஒரு முனி ஓம்பிய தளரின் அவதரித்த ஞான்றும் உடனாகி தோன்றி திருவுளத்தின் வழி நிற்கும் சித்தி புத்தி எனும் இவர்தாள் சென்னி சேர்ப்பாம் நம பார்வதி பதையே அகர மகாதேவா. இப்ப சித்தி புத்தி அம்மையார வணங்குறார். அதாவது விநாயக பெருமானுக்கு பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்றாங்க, அது தவறு. அம்மா அவருக்கு விநாயக பெருமானுக்கு இரண்டு சக்திகள், சித்தி புத்தி, ரெண்டு அம்மையா இருப்பாங்க. அப்ப சித்தி புத்தி அம்மையார இந்த இடத்துல கச்சியப்ப முடிவு பெருமான் வணங்குகிறார். அடுத்தாக பரமேஸ்வரனை வணங்குகிறார். பூ மாது தனை மணந்த புயல் வண்ண பெருமாள், புலவர் போற்றும் நாமாது தனை மணந்த நான்முகனும் போர்மாது நயக்கும் எண்டோர் கோமானும் தானே என்று உணர்த்துதற்கே பிறனவ உஞ்சரமாய் தோன்றி மாமாவின் முகத்தானை உயிர்த்தானை நினைந்திரைஞ்சி வழுத்துவாமே நம பார்வதி மகாதேவா. பரமேஸ்வரனை வணங்குறாரு எப்படி, பூமாது தனை மணந்த புயல் வண்ண பெருமாள் பூமாதேவியை வச்சிருக்கின்ற மகாவிஷ்ணுவோ புலவர் போற்றும் நாமாது, புலவர்கள் எல்லாம் போட்டிருக்கின்ற சரஸ்வதியின் நாவில் வைத்திருக்கின்ற அந்த நான்முகன், அவருடைய கணவனாகிய நான்முகனையும் போர்மாது நயக்கும் அன்னை உமாதேவியினுடைய கணவனாகிய எண்டோள் கோமானோ தானே. எண்டோள் கோமான் நமது திருமுறையில அழகா மணிவாசக பெருமான் நால்வர் பெருமக்கள் முழு நாலு பேரும் போட்டுகிறார்கள். என் தோல் என் தோல் சொல்றத அழகா அப்பர் பெருமான் சொல்வாரு. கண்காள் தான்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன்னை எண்டோள் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை கண்காள் காண்மீன்களோ எண்டோள் வீசி நின்று ஆடும் பிராண்டனை எந்தோள். மணிவாசக பெருமான் சொல்வாரு, அன்றே எந்த நாவியும் உடலும் உடனே எல்லாமும் குன்றேனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றொரு இடையூறு எனக்கு உண்டோ எந்தோள் முக்க நிம்மானே. சுவாமி எந்தோள் முக்க நிம்மானேன்னு சொல்றாரு பார்த்தீங்களா, குறிப்பிட்டவர் எண்டோள் முக்கன் சிவபெருமான சொல்றாரு. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அது போல இங்கே எண்டோள் கோமானம் தானே என்று உணர்த்துதற்கே அவர்கிட்ட எண்டோள் கோமானாகிய பரமேஸ்வரன்ட்ட பிரணவ குஞ்சரமாய் தோன்றி, பிரணவ வடிவத்துல ஓங்கார வடிவத்துல யானை முகத்தோட தோன்றிய மாமாவின் முகத்தானை உயிர்த்தானை இணைந்திரைஞ்சி வழுத்துவாமே. தேரேறி வரும் பருதி மண்டிலத்தும் செடுமதி மண்டிலத்தும் சீர்கொண்டு ஏறேறி வரும் கடன் மண்டிலம் சக்தி மண்டிலத்தும் எங்கனானும் நீரேறி வரும் அறியும் ஒரு திறனும் மகேச்சுரனும் நிலவச் செய்து நாரேறி வரும் அவர்தம் உழத்தமர் என் குணத்தானை நயந்து வாழ்வான். தேரேறி வரும் சூரிய மண்டலத்துல தேரேறி வருகின்ற சூரிய மண்டலமும் செழுமதி மண்டலம் மதியாகிய சந்திர மண்டலத்திலையும் கணன் மண்டலம் அக்னி மண்டலத்திலையும் சக்தி மண்டலத்திலையும் எங்க நானும் நீரேறி வரும் ருத்திரன் மகேஸ்வரன் நிலவச் செய்து அவர் நாரேறி வரும் அவர் உளத்தவர் எண்குணத்தான். சிவருமானுக்கு இன்னொரு பேர் எண்குணத்தான். அந்த எண்குணத்தான் தாளை வணங்கா தலை சொல்வர் வள்ளுவர் நாயனார். அதுபோல எண்குணத்தானை நயந்து வாழ்வார். அடுத்ததாக சிற்சக்தியை வணங்குகிறார். ஒரு புராணம் ஆரம்பிக்கணும்னு சொன்னா யாரெல்லாம் வணங்குறாங்க, கச்சியப்ப முனிவர் பெருமான் முதல்ல அவர்கள்லாம் பெரிய கடவுள்களை எல்லா சுவாமிகளையும் வணங்கி வணங்கி வணங்கி வந்துதான் புராணத்துக்குள்ள வர முடியும், டைரக்டா புராணத்துக்கு வர முடியாது இல்லையா. இங்க சிற்சக்தியாகிய அன்னை உமாதேவியை வணங்குகிறார். சக்தியாய் விந்துவாய் மனோமணியாய் தயங்கிய மகேசையாய் உமையாய் நித்திலம் வடந்தாள் முகில் முளை திருவாய் நெடும்புகழ் வாணியாய் பேராய் எத்திரம் இறைவன் என்று அவனுக்கு இயைதர அத்திரோ நின்று மெத்திய உயிரின் மலையிருள் கெடுத்து விலங்கு பூரணியை எத்தெடுப்போம் நம பார்வதி பதவி அரகர மகாதேவா. அம்பையை வந்து நவசக்தி வடிவத்துல இருக்கிறார். நவராத்திரி கொண்டாடுறமே சக்தியாய் விந்துவாய் மனோன்மணியாய் அம்மா யார் கூட சிவருமான் கூட சதாசிவமூர்த்தியாய் மூலஸ்தானத்து மூர்த்தி எல்லாம் சதாசிவமூர்த்தி. மூலஸ்தானத்துல இருக்கிற சுவாமி பக்கத்துல இருக்கிற அம்மை பேரு மனோன்மணி அம்மை. மனோன்மணியாய் மகேஸ்வரன் பக்கத்துல இருக்கிறவ மகேஸ்வரி மகேசையாய் உமையாய் நித்திலம் வடந்தாள் நெடும்புகள் வாணியாய் முகழ் முளை திருவாய் நெடும்புகள் வாணியாய் வேறாய் பரமேஸ்வரன் எத்திரத்துல நிக்கிறானோ அத்திரத்துக்கு ஏற்றா போல அவனுக்கு எய்தர நின்று உயிரினுடைய மன இருளை கெடுத்த விளங்கும் பூரணியை ஏத்தெடுப்பான். அடுத்ததாக நடராஜ பெருமானை வணங்குகிறார். மூத்த மகனிடத்து ஆர்வம் ஏற்றெடுத்த பிதா மகருக்கு முதிர்வு மாற்றார். மூத்த ஒளி சென்னை நகர் புகுந்து பிரசன்ன முகப்பு தேழன்பர் ஏத்தெடுப்ப பிரசன்னமாயிருக்கும் நாளையத்துள் எய்தி மன்றுள் கூத்தியற்றும் இழைப்பாரும் சிதம்பரே சுரர் மலத்தாள் குறித்து வாழ்வாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. மூத்த மகனாகிய விநாயக பெருமானிடத்துல ஆர்வம் ஈன்றெடுத்த பிதா மகனுக்கு நடராஜ பெருமான் நேர பொன்னம்பலத்துல இருக்கிறவரு இங்க மகனுக்கு சென்னையில இருக்கிற பிரசன்ன விநாயகருடைய ஆலயத்துக்கு வந்து விட்டாரா? எப்படி சென்னை நகர் புகுந்து பிரசன்ன முகப்பு தே நண்பர் ஏத்தெடுப்ப பிரசன்னமாயிருக்கும் ஆலயத்துள் அந்த ஆலயத்துக்குள்ள எய்தி மன்றுள் கூத்தி என்று இழைப்பாரும். ரொம்ப அங்க பொன்னம்பலநாதனுக்கு ஆடிட்டு அந்த கூத்தி இழைப்பாரும் மன்னோ இங்க வந்து பிரசன்ன விநாயகர் கோயில் ஆலயத்துல அமர்ந்துட்டாரா? அதத்தான் அழகா சொல்ல சிதம்பரேஸ்வரர் மலர்த்தாள் குறித்து வாழ்வாரும். அடுத்து சிவகாம சுந்தரி அம்மை சிவகாம சுந்தரி அம்மையுடைய பெருமையை சொல்றார். சீதல சந்திர கலையும் தினகரன் வெண்ணையும் கடலில் செறிந்த தேசும் போதளவு நறுமணமும் போல் இறைவன் குணமான புனிதை வேறாய் போதளவு உயி சிவத்தை காமுறவே சிவகாமம் கொண்டு நின்ற காதளவும் கருந்தளங்கள் சிவகாம சுந்தரியை கருத்துள் வைப்பாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிதல சந்திர கலை குளிர்ச்சியாகிய சந்திரக்கலை சந்திரக்கலையும் தினகரனுடைய வெம்மையும் குளிர்ச்சியும் சந்திரனும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடரும். இங்க சூரியனும் தினகரன் சூரியன் தினகரன் சூரியன் சூரியனும் அப்படியே அதனுடைய வெம்மை கடலில் செறிந்த தேசம் அந்த நெருப்புல இருக்கிற அந்த ஒளியும் போல போதளவு நறுமணமும் போல் இறைவன் இறைவனோட இறைவி சம்பந்தம் ஒன்று கொண்டு ரெண்டு பேர் தொடர்பா குணமான புனிதை வீராய் கோதளவும் உயிர் சிவத்தை காமுறவே சிவகாமம் கொண்டு நின்ற காதளவும் கருந்தளங்கள் சிவகாம சுந்தரியை கருப்புள் வைத்தாம். அது அழகா அப்பர் பெருமாள் சிவரை மூக்கே நீ முரலாய் முடுகாடுரை முக்க நகை வாக்கே நோக்கிய மங்கை மனாலே மூக்கே நீ முரலாய். இந்த அப்பர் பெருமாள் கூறுவது போல இங்க மனமும் சுவாமியும் அம்மையும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியாம இருக்கிறாங்களா ஒன்னோட ஒண்ணு. அந்த நெருப்புல இருக்கிற அந்த ஒளி போல சூரியன் இருக்கிற வெப்பத்தை போல சந்திரன் இருக்கிற குளிர்ச்சி போல இருக்கின்றார்கள். அடுத்ததாக சென்னை மல்லீஸ்வர பெருமானை வணங்குகிறார். ஒன்றாகி பரவாகி உருவாகி அருவாகி உபயமாகி நன்றாகி தீதாகி நான்மறைக்கு எட்டாத நடத்ததாகி ஒன்றாகி புதிதாகி சுடராகி இருளாகி துகடி இருந்து அல்ல சென்றாடும் சுவை கடலாம் சென்னை மல்லீஸ்வரர்கள் சேர்ந்து வாழ்வாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். இங்க ஒன்றுக்கொன்று உடன்பாடா சொல்றாரு. ஒன்றாகி பலவாகி உருவாகி அருவாகி எதிர்மறையா சொல்ற எதிர்மறை உடன்பாடு உபயமாகி நன்றாகி தீதாகி நான்மறைக்கு எட்டாத நடத்ததாகி. அதாவது ஒரு பொருள் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணி வந்து குளிர்ச்சி அதோட சேர்ந்திருக்கும் ஆனா அதை சூடு பண்ணிட்டா அது வெந்நீரா மாறிடும் இல்லையா? அது போல இங்கே எல்லா எதிர்மறையும் உடன்பாடாம் சொல்றாரு சுவாமி. சென்றாடும் சுவைக்கடலாம் சென்னை மல்லீஸ்வர பெருமானுடைய திருவடியை தொழுது வணங்குகிறார். அடுத்ததாக பிரம்மராம்பிகையை வணங்குகிறார். ஆரணனும் நாரணனும் ஆரணத்து கெட்டாத அரணோ என்னோ காரண்கள் மூவரையும் தரித்துயிர்த்த அடையாளம் காட்டுமாவோ சீரணவும் திருவயிற்றின் மூவரை வாழ்ந்து அழகெரிக்கும் செல்வத்தாயை பேரணவும் சென்னை நகர் பிரம்மராம்பிகை மயிலை பேசி வாழ்வாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். ஆரணனும் நாரணனும் ஆரணத்துக்கு எட்டாத அரணம் மகாவிஷ்ணு பிரம்மா இரண்டு பேர் தேடி கண்டுபிடிக்க முடியாத அருப்பெரும் ஜோதியாகிய அந்த பரமேஸ்வரனுடைய மனைவியாகிய அன்னை உமாதேவியை இந்த பிரம்மராம்பிகை மூவரையும் தரித்து உயிர்த்து அடையாளம் காட்டுமாவோள். இப்படிப்பட்ட அன்னையே மயிலை அம்மை பிரமராம்பிகையை சென்னை நகர் பிரமராம்பிகையை பேசி வாழ்வார்.
1: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு: காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மிக உயர்ந்ததாக இருப்பது, உயர்ந்த காரியங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது சிவபெருமானுடைய கீர்த்தியை பெருமையை இருக்கும். பாட்டு பாகம் பிடித்தடு தூதுவர் கூத்த வேளார் குமைப்பதன் முன்னமே. பாட்டு பாகம் பிடித்தடு தூதுவர் கூத்த வேளார் குமைப்பதன் முன்னமே. ஆர்த்த கங்கை அடக்குவாட் போக்கியார் கீர்த்திமைகள் கடற்குறை உங்களே என்கிறார் அப்பர்சுவர் வாட்போக்கி தேவா. பாட்டு பாகம் கடைசியிலே வந்து நீங்க சிவபெருமானுடைய பெருமையை படிக்காம கேட்காம இருந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட வந்து வேலில குத்துவானோம். நீங்க திருவானக்காவில இருந்து சிவபெருமான் பெருமையை கேட்காம இருந்தீங்களே, அப்புறம் உங்களுக்கு என்ன மன்னிப்பு இருக்கு? ஒண்ணும் கிடையாது அப்படின்னு தண்டிப்பான். பாட்டு பாகம் கணக்கு எடுத்து பாப்பானா, நம்ம கணக்கு எடுத்து பாப்பானா, இத்தனை வருஷம் அங்க இருந்திய என்ன பண்ணுனேன், சாப்பிட்டேன் தூங்கினேன், அதான் வேலையா அசடு. செய்ய வேண்டியதை செய்யாம கேட்க வேண்டியதை கேட்காம தூங்கினேன் சாப்பிட்டேன் டிவி பார்த்தேன்னா ஒண்ணு சும்மா விடக்கூடாது அப்படின்னு தண்டிப்பான. வேளாள குத்துவான கூர்த்த வேளார் பார்த்து பாசம் பிடித்தது தூதுவர் கூர்த்த வேளார் குமைப்பதன் முன்னணி. ஆர்த்த கங்கை அடக்குவாட் போக்கியார் கீர்த்திமைகள் கலந்துரை. அதனாலே அப்படி மதுமூதர்கள் வந்து உங்களை தண்டிப்பதற்கு முந்தையே சிவபெருமானுடைய கீர்த்தியை நன்றாக பேசுங்கள் கேளுங்கள். சிவ தர்மங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது இந்த சிவபெருமானுடைய கீர்த்தியை கேட்பது, சிவனுடைய கீர்த்தியையே கேட்பது, சிவபெருமான் கீர்த்தியை கேட்பது, சிவனுடைய கீர்த்தியையே கேட்பது, வேறு ஒரு கீர்த்தியும் கேளாமல் சிவனுடைய கீர்த்தியையே கேட்பது. கேட்பதினாலே என்ன வரும் என்று சொன்னால் அந்த ஆன்மாவுக்கு அதனால அந்த சிவனிடத்தில் பிரியம் உண்டாகும். சிவனிடத்திலே பிரியம், இப்ப சிவனிடத்திலே பிரிய உண்டாவதற்கு தான் இந்த காரியங்களே. சிவனிடத்திலே பிரியம் என்றால் அன்பு என்றால் ஒன்று, சிவனிடத்திலே பிரிய உண்டாவதற்காக செய்கிற காரியம்தான் இப்படி இந்த சுவாமியினுடைய புராணங்களை சொல்லுவது, கேட்பது, படிப்பது, பூஜிப்பது, வாசிப்பது, சகலமும் சகலமான புண்ணியங்களும் எதனையால முடியும் என்றால் எதற்காக என்று கேட்டால் சிவனிடத்திலே பிரிய உண்டாவதற்காக. சிவனிடத்தில் மிகப்பிரியன் வாதபூரன், சிவனிடத்தில் மிகப்பிரியன் வாதபூரன், சிவனுக்கு மிகப்பிரியன் வாதபூரன், சிவனிடத்தில் மிகப்பிரியன் வாதபூரன், சிவனுக்கு மிகப்பிரியன் வாதபூரன், அவனுக்கு உபதேசம் செய்து வைக்க ஆசையுடன் குருந்தடியில் அமர்ந்தானம்மா. புவனத்தில் வாதவூர் முனிவன் போல புண்ணியத்தை செய்தவர்கள் யாரும் இல்லை. சிவனிடத்தில் மிகப்பிரியன் வாதவூரன், சிவனுக்கு மிகப்பிரியன் வாதவூரன், அவனுக்கு உபதேசம் செய்து வைக்க ஆசையுடன் குருந்தடியில் அமர்ந்தானம்மா. புவனத்தில் வாதவூர் முனிவன் போல புண்ணியத்தை செய்தவர்கள் யாரும் இல்லை. சிவனுக்கு பிரிய நுண்மேல் வேண்டும் என்னில், சிவனுக்கு நுண்மேல் பிரியம் வேண்டும் என்னில் திருவாத ஊரடி வாடுவீர் என்பது அந்த வாத ஒரு வள்ளல் இறகு. அதனாலே உலகப் பொருளிலே பிரியம் வருவதற்கு ஒருத்தரும் சொல்ல வேண்டியது தானே வரும். உணவிலே பிரியம், உறக்கத்திலே பிரியம், உறக்கத்திலே உணவிலே பிரியம், உறக்கத்திலே பிரியம், உலக இன்பங்களிலே பிரியம், உலக பொருள்களிலே பிரியம், ஒன்றா ரெண்டா? உலகத்துல நம்ம வச்சிருக்கிற ஆசை ஒரு பொருள் இல்லை, பல பொருள்ல வச்சிருக்கோம், பல பொருள். இப்படி பல பொருளிலே ஆசை வைப்பதினாலே பிறவி உண்டாகுது. பிறவி எதனாலே வருவது என்றால் ஆசையினாலே வருவது. அந்த பிறவி தொலைய வேண்டுமால ஆசை தொலைய வேண்டும். ஆனா ஆசையோட இருந்து கொண்டே பிறவியையும் தொலைக்கலாம். ஆசையோட இருந்து கொண்டே என்ன ஆசை? உலக பொருளிலே ஆசை வச்சு அந்த பொருளை சிவனடியாரு கொடுப்பது. அப்படி பொறுத்துதா இப்ப எத்தனை புண்ணியவான் ராஜாக்கள், மெய்ப்புற நாயனார் முதலாக, ஏரமான் பெருமாள் முதலாக எத்தனை அரசர்கள் ராஜ்யத்தை உலகத்தை ஆண்டு ஆசை இல்லாம ஆள முடியுமா? பொருளை சேர்க்காம இருந்தாங்களா? தேடிய மாடு நின்று செல்லமும் தில்லை என்று ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவனா ஆகும், அன்பருக்கு ஆவனா ஆகும் என்று, அன்பருக்கு ஆவனா ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அழைந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்க குறைவர கொடுத்து வந்தார் என்றார் போல, அப்படியே சிவனுடைய பிள்ளைகளா இருக்கிற அடியாரனுக்கு பொருளை கொடுத்துட்டு கொடுக்கறதுக்காக ஆசைப்பட்டு சம்பாரிச்சா பரவாயில்ல, தனக்குன்னே ஆசைப்பட்டு சம்பாரிச்சு சிவ தர்மத்தை செய்யாமல் இருந்தான்னா அவனுக்கு பிறவி மேலும் மேலும் எழுந்தவரை உண்டாது, உயர்ந்தவரை எழுந்தவரை உண்டாது. அதனாலே சிவனிடத்திலே பிரியம் உண்டாவதற்கு சிவனுடைய கீர்த்தியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கீர்த்தியே கேட்டு, அதனால கீர்த்தி திருவகவல்னே ஒண்ணு பாடினார் நம்ம நம்ம வரையாறு. கீர்த்தி திருவகவல்லே பாடுகிறார். கீர்த்தி திருவகவல்லே அவன் அங்கங்கே அடியார்களுக்கு செய்த கீர்த்தி எல்லாம் சொல்லி அங்கங்கே அடியார்களுக்கு செய்த ஓர் யூரின் உபந்தினர் ஒளி பாரிகும் பாலகர் ஆகிய புரிகம் என்றெல்லாம் சொல்லி இப்படி அடியவர்களுக்கு செய்த அந்த அருளை எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அதன் மூலமாக நம்மை அதுல பிரிய உண்டாக முடியாத செய்தது அந்த கீர்த்தி திருவகவல். அதனாலே இப்படி சிவனிடத்திலே பிரிய உண்டாவதற்கு சாமியினுடைய கீர்த்தியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்கறதுனால வர்றது வர்ற ஒரு புண்ணியம் பூசையினால கூட வராது. கேட்கறதுனால வருகின்ற ஞானம் பூசையினாலே கூட வராது. அதனாலதான் பூசையை கண்ணு பூசை என்றும் இதை ஞான பூசை என்றும் சொல்லப்படும். அது சிவதர்மோத்தரத்துலதான் தெளிவா சொல்லுகிறார். கண்மயாகம், சிவயாகம், தவயாகம், ஞான யாகம், இப்படிப்பட்ட அஞ்சு வகையான யாகத்திலே இதை ஞான யாகம்னு சொல்றாரு. ஞான யஜ்யம், ஞான யாகம் என்று சொல்லப்படும். ஞான வேள்வி, ஞான யஜ்யம், ஞான யாகம்ல ஒண்ணுதான். அப்படி இந்த ஞான யாகத்தினாலே வருகின்ற பலன் என்னவென்று கேட்டால் சிவனிடத்தில் அன்பு அதிகமாகும். கேட்கவில்லைன்னா அன்பு வராது. இப்ப கேட்காதவங்களுக்கு அன்பு வருவா? காலையில ஒரு சப்புடிச்சு போட்டு சொல்லிட்டு இருந்தேன் பதஞ்சலி வரலாறு. அதனால கண்ணீர் விட்டுட்டாரு. கேட்க ஆசையா இருந்தது. கருவூர்ல இருந்துட்டாரு இன்ஸ்பெக்டர் ஜாதகம் பார்க்க. அந்த நேரத்துல பதஞ்சலி வரலாறு சொல்லி முடியா போச்சு. அங்கே ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் சொன்னேன். அதனால கண்ணீர் விட்டுட்டாரு. கேட்கறது ஆசையா இருக்குதுங்க. நேரம் இல்ல அப்படி இல்ல.
3: அந்த மாதிரி ஆகையால அவர்களை கேட்பதினாலதானே உனக்கு ஒரு பொருளிலே இன்பம் உண்டாகிறது, பிரியம் உண்டாகிறது. அதத்தான் அப்பர் சுவாமி திருத்தாண்டகத்திலே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார். முன்னம் அவனுடைய முதலிலே என்ன கேட்டார்? அவன் நாமம் கேட்டாள். அப்புறம்தான் காண்பது. கேட்பது முதலிலே, பிறகு காண்பது. கேட்பதினாலே காண்பது உண்டாகும். கேட்பதினாலே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்க வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்து அவனுக்கே பிச்சியான. அதனாலே இது கேளாதவர்களுக்கு இந்த வாய்ப்பு உண்டாகிறது இல்லை. எந்த வாய்ப்பு? சிவனிடத்திலே அன்பு உண்டாவதற்கான காரணம் இல்லை. அதனாலே அப்படி சிவனுடைய கீர்த்தியை சிவபுராணங்கள் அத்தனையும் நிறைய சொல்லு. இந்த ஆசிரியர் ஒரு வகையில சிறப்பாச்சு. ஆனந்த குத்தராகி இந்த ஆசிரியர் சிறப்பாக சொல்லுகிறார். இதனால் இந்த பிறவியானது பிரயோசனமுடையதாக அமைந்தது. இந்த பிறவி பிரயோசனமுடையதாக அமைந்தது. உலகத்தில் இருக்கிறவன் தன் பெருமையவே பேசுவான். உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாம் என்ன பேசுவான்? தன்னுடைய பெருமையே பேசுவான். என்ன சிவன் பெருமை அவனுக்கு தெரியாமையினாரு. சிவன் பெருமை தெரியாமையினாலே தன்னுடைய பெருமையை பேசுவான். இருசேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று திருவள்ளுவர் சொல்லுவது போல சிவனுடைய பெருமையை பேசுகிறவனுக்கு இருசேர் இருவனையும் சேராது, பேசாதவனுக்கு சேரும். அதனால இப்படி சிவபெருமானுடைய பெருமையை பேச கேட்க பேச கேட்க பேச கேட்க இருக்க இருக்க இருக்க சிவனிடத்துல அன்பு அதிகம் உண்டாயும். அன்பு உண்டாச்சுன்னா அப்புறம் வேற என்ன? அன்பு தான் சிவன் தான் சிவன் தான். அதனால இப்படி பட்ட ஒரு முறையில சிவ நாமத்தை பத்தி இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். அது காலனும் அத்தியும் சேர்ந்து சிவபெருமானை துதித்ததாகும். அவர்கள் சிவபெருமானுடைய நாமத்தை இப்படி எல்லாம் உன்னுடைய நாமம் இப்படிப்பட்டது, அந்த நாமத்துடைய பெருமை, அந்த நாமத்துடைய பொருள் இப்படிப்பட்டது என்று அந்த காலனும் அத்தியும் சிவபெருமானத்தில் சொல்லி துதிக்கிறார்கள். அந்த முறையில இப்ப 53வது பாட்டு இதுல முதல்ல உருத்திரனை பத்தி சொன்னாரு. உருத்திரனை பத்தி சொன்னாரு, பசுபதி என்கிற நாமத்துக்கு சொன்னாரு. அப்புறம் உருத்திரனுக்கே ஒரு 3.5 பாட்டு உருத்திரனுக்கே சொன்னாரு. உருத்திரன் என்கின்ற பேருக்கே 3.5 பாட்டு, அதுக்கு மேல 2 வரி சிவத்துக்கு சொன்னாரு, சிவம் என்கின்ற சொல்லுக்கு. அப்புறம் அதுக்கு மேல வந்து பவன் என்கின்ற நாமத்துக்கு சொன்னார். பவன் என்கின்ற நாமத்துக்கு சொன்னார். அதெல்லாம் இப்ப கேட்டா உங்களுக்கு மறதியா இருக்கும். பவன்னா என்ன சொன்னார் என்றால் உண்டு பண்ணுவோன் அவனே, அந்த பிறப்பை கடைப்பி போனவன். பவம் என்றால் பிறப்பு, பவம் என்றால் பிறப்பு. பிறப்பை உயிர்களுக்கு உண்டு பண்ணுவோன் அவரே, அதே பிறப்பை மாற்றுவோன் அவன். அதனால அவனுக்கு பவன் என்று. அதனாலதான் பவன்னு நாமும் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் இவன் என்னை பன்னால் அழைக்கூடியான் என்று எதிர்ப்படுவேன் என்பது அப்பர் தேவா. அடுத்தார் போல சொல்லுகிறாரு, அரண் சர்வம் அறம் ஈசன் என்ற 3 நாமத்துக்கும் ஒரு பாட்டுல பொருள் சொல்றாரு. சர்வம் அறம் அதற்கு மேலே ஈசன் இந்த 3 நாமங்களுக்கும் இதுல பொருள் சொல்லுகிறாரு. அது எப்படி சொல்றாருன்னா, உலகம் அளவில்லாதது, உலகம் அளவு இல்லாதது. அந்த அளவு இல்லாத உலக அத்தனையும் அழிக்கின்ற காரணத்தினாலே சர்வம் என்று. உலகத்தை அழிக்கின்ற காரணத்தினாலே சர்வத்தையும் அவன் நாசம் பண்ணுகின்றபடியினால கடைசியாக அவனுக்கு அதனாலே சர்வன் என்று பெயர். உலகத்தை அப்படியே வச்சிருக்காம ஏன் நாசம் பண்றான் அப்படின்னா அது சிவஞானம் தான் சொல்லு. மலம் உடுங்காமையினாலே மரத்தை உடுக்குவதற்காக சர்வசங்காரம் பண்ணி அந்த உயிர்களை அதையால சிலகாலம் ஆயையில ஒடுக்கி வச்சு மறுபடி அந்த உயிர்களை
2: உற்பவித்து அதுக்கு அதால முதுகு சித்தி உணர்வு உற்பவத்தை பண்ணி அது மூலமாக அதுக்கு புத்தி முத்திகளை அதால கொஞ்சம் கூடுதலாக தந்து அதன் மேல அதை உயர்த்துவதற்காக அப்படி செய்கிறான். சங்கார தொழில் வந்து மிக சிறப்புடையது. சங்கார தொழில் சிவனை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. சிவனை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. உலகம் முழுவதையும் சங்கரிக்கிறவன் யார் என்று கேட்டால் சிவபெருமான். ஐயாலே அது எதனால எதனால அவன் கட்டிக்காரன்னா பரமவிஷ்ணுக்களையே அவன் சங்கரிக்கின்ற காரணத்தினாலே, பரமவிஷ்ணுக்களையே சங்கரிக்கின்ற காரணத்தினாலே அவன் தான் சங்காரத்திலே வல்லவன். அது சிவஞான போதும் மகா சங்கார காரணனாகிய உருத்தனையே உருத்திரனையே முதலாக உடைத்தது உலகம். மகாசங்கார் மகாசங்கார் மகாசங்கார் என்றால் பரமவிஷ்ணுக்களை எல்லாம் கடைசியா காலி பண்றது. அது சித்தியார்ல இறுதியாம் காலந்தண்ணில் ஒருவனே கடைசி ஊழிக் காலத்திலே எல்லா உலகமும் அழிஞ்சிடும். எல்லா உலகமும் எல்லாம் அழிஞ்சு சுத்தமா இருக்கும், எல்லாம் சுடுகாடா இருக்கும், உலகம் முழுவதும் சுடுகாடா இருக்கும். அதுதான் கோயில் சுடுகாடுங்க. உலகம் முழுவதையும் சாம்பல் ஆக்கிடுவோம். அக்னியில தான் எல்லாத்தையும் ஒடுக்குற, அக்னியில தான் எல்லாத்தையும் ஒடுக்குற. அக்னிக்கு தெய்வம் ஒருத்தரம், நீருக்கு தெய்வம் பிரம்ம, மண்ணுக்கு தெய்வம் பிரமா, நீருக்கு தெய்வம் விஷ்ணு, அக்னி தெய்வம் ஒருத்தரம். அக்னியில தான் எல்லாம் உயிக்கிறோம். தசித்து தசித்து அந்த சாம்பலை பூச்சி கொள்கிறோம், அந்த சாம்பலை பூச்சி கொள்கிறோம். அதனாலே இந்த உலகம் முழுவதும் சுடுகாடு. அதனாலதான் கோயில் சுடுகாடு குழுபுலித்தோர் நல்லா அடையது திருவாசகத்திலே பாடினார். அதனாலே சர்வசங்காரத்தை பண்ணி மாயையில உடுக்கி மறுபடியும் அந்த உயிர்களுக்கு உடம்பை கொடுத்து உடம்பை கொடுத்து அதன் பிறகு அதுக்காக கொஞ்சம் புத்தியை கொடுத்து அப்படியே படிப்படியா உயர்த்துவது உயிரை. எல்லா தொழிலையும் அஞ்சு தொழிலையும் ஜெகவருவான் என்ன பண்ணுகிறான், உயிர்களுக்காகவே செய்கிறான். அஞ்சு தொழிலையும் உயிர்களுக்காகவே செய்கிறான், உயிர்களுக்காகவே செய்கிறான். அதே மாணிக்கவாசன் சொல்லுவான், அஞ்சு தொழிலும் நட்டம்மா, அஞ்சு தொழிலும் ஜெகவருவான் அஞ்சு செய்தாலும் அஞ்சும் நட்டம், அஞ்சுமே நட்டமா. இப்ப நட்டம்னா நம்ம தொழில விட்டுருவோம் இல்ல, அவன் தொழில விடுறது இல்ல, அஞ்சு தொழில ஓயாம பண்ணிக்கிறது. அஞ்சு தொழிலுக்கும் நட்டம் தான், அஞ்சு தொழிலுக்கும் நட்டத்திலேயே அஞ்சு தொழில் நடக்குதுப்பா. நட்டத்திலேயே அஞ்சு தொழில் நடக்குது, நட்டத்துல நன்றாக நடக்குது. இது சுவையா இருக்கு. நட்டத்துல போனா நம்ம வாடி போடுவோம் இல்ல, நட்டத்திலேயே தொழில், நட்டத்திலேயே இந்த நட்டத்திலேயே உண்டு பண்ணுவதுக்கும் ஒரு நட்டம், நிக்கிறதுக்கும் ஒரு நட்டம், ஒடுங்கிறதுக்கும் ஒரு நட்டம், மறைக்கிறதுக்கும் ஒரு நட்டம், அருள்வதற்கும் பஞ்சகிருத்தியத்துக்கும் நாட்டியம் தான். நாட்டியத்திலேயே எல்லாமே உண்டு போட்டேன், ஆடியே எல்லாமே உண்டு போட்டேன். ஆகையினாலே இப்படி உலக எல்லாவற்றையும் உண்டாக்குவதும் நிறுத்துவதும் அழிப்பதும் அவனுக்கு விளையாட்டு. உலகையாக இந்த அமுலவாக்களும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் எங்களா அழகிரா விளையாட்டுடையார் அவர் தலைவர். கம்பர் பொதுவா சொல்லிவிட்டார், நான் என்ன செய்வேன் அதுன்னு சொல்லாது அந்த பாட்டுல. உலகையாவையும் தாமுல வாக்களும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிரா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சிறந்தாங்க. அது உலகளாமல் உதற்கரியவங்கிற பாட்டினுடைய அடிப்படை. அதனால அழகிரா விளையாட்டுடையார், அழகிரா விளையாட்டா செய்யறான், அளவில்லாத செயலது அளவில்லாத காரியம் அதை விளையாட்டா செய்யறான், அவன் தாண்டா தலைவர். இது எந்த அடிப்படையில் அவர் சொன்னார் தெரியுமா, அதுதான் ஆர்த்த பரவி துயரட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனத்தில் சித்தம்பரத்தில் தீயாடும் கூத்தனை வாழும் குவலையும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கறந்து விளையாடி என்று வருது அல்லவா திருவம்பாவை. அந்த திருவம்பாவையினுடைய கருத்தை வைத்து பாடியது இந்த பாட்டு கம்பநாட்டாழ்வார். ஆகவே இப்படி வந்து உலக எல்லாவற்றையும் உண்டு பண்ணி கடைசியா அறுக்கிறான், அறுக்கிறான், அறுக்கிறான் என்றால் எல்லாவற்றையும் அழிப்பு. உலகம் அளவில் உலகம் இவற்றையினே அறுக்கின்றதனால் சர்வன் என்பது. அதனால அவனுக்கு சர்வன் என்பது. சர்வன் என்றால் முழுவதும் செய்பவன், முழுவதும். சர்வம் என்றால் சர்வம் என்று சொன்னால் முழுவதையும் நாசம் பண்ணுவான், முழுவதையும் உண்டு பண்ணுகிறான், முழுவதையும் காக்கிறான், முழுவதையும் அழிக்கிறான். அப்படி அப்படி அப்படி. அதனால ஒரு சர்வம் உண்டு. முழுவது என்றாலும் சர்வம் என்றாலும் உண்டு. பூரணம் சர்வம் முழுவது என்றால் எல்லாம் உண்டு. அதனாலே முழுவதையும் அது முழுவதையும் கண்டவனை முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்க்கு முன்னாடு சிறுவரர் கொண்டுங்கும் திட அப்பாலனை இப்பால் என்கிறான்னு திருவாசகத்தில் வரும். அதனாலே உலகம் முழுவதையும் உண்டு பண்ணுதலும் உலகம் முழுவதையும் காத்தலும் உலகம் முழுவதையும் அழித்தலும் ஆகிய இந்த தொழிலே முழுவதுமாக இருக்கிற முதல்வன் செய்கிறார், முழுவதுமாக இருக்கிற முதல்வன் செய்கிறார். அதனாலே அவனுக்கு சர்வம் என்பர். அளவில் பிறப்பை அழித்து உலகம் அழிக்கின்றதனால் அரண் என்பர். அதனாலே அந்த பிறப்பை அழிக்கிறான், உலகத்தை அழிக்கிறான், அதனால அவனுக்கு அரண் என்றும் பெயர், சர்வன் என்றும் பெயர். அதனால அரண் என்கின்ற பெயர் எதனால வந்தது என்றால் பிறப்பை அழிப்பதனாலே அவனுக்கு அரண் என்று பெயர். உலகத்தை அழிப்பதனாலையும் அரண் என்று பெயர், பிறப்பை அழிப்பதனாலையும் அரண் என்று பெயர். அதனாலே அரண் என்னும் நாமம் இருக்கே சிவநாமம், நாமங்களிலே மிக உயர்ந்தது. அறன் என்கின்ற நாமம் சிவநாம மிக மிக உயர்ந்தது. அதனாலதான் அந்த வாழ்க அந்தனர் வானவர் ஆடினர் வீழ்க நன்குணல் வேந்தன ஒங்கு ஆழ்க தெய்யதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் உயர்ந்திருக்கிறார். அதனால சிவநாமங்களிலே மிக உயர்ந்ததாக இருப்பது இரண்டு, ஒன்று சிவ, இன்னொன்று அற. ஒன்று சிவ, இன்னொன்று அற. அதனால வடமொழி ஹர அப்படி வடமொழி ஹா போட்டு ரா போகணும். அது தமிழ்ல மாதிரி அறன் வரும். அதனாலே இப்ப வடக்கு எல்லாம் கூட கிருஷ்ணா ராமான்னு சொல்றதுக்கு அரே ராமா அரே கிருஷ்ணா தான் சொல்லுவாங்க. அரே ராமா முதல்ல சிவபெருமான வச்சு தான் சொல்லுவாங்க. அரே கிருஷ்ணன் தான், அரே கிருஷ்ணன் தான், அரே ராமா அப்படித்தான் போய் சொல்றாரு. அதனாலே யாரு அறன் என்ற நாமம் மிகச் சிறப்புடையது. அதனாலதான் அறநாமம் மிகச் சிறந்ததுன்னு திருமந்திரத்தில் சொன்னார். அது அழகில் பரப்பை அழித்துலகம் அழிக்கின்றதனால் அரண் என்பர். அரண் என்கின்றது அவ்வளவு சிறப்பு. அதை அரகரன் சொல்றோம். அரகர என்று அரகர என்ன அரியதொன்றில்லை. ஒரே ஒரு அரகர என்ன அரியதொன்றில்லை. அரகர என்ன அருகிலை மாறும் இல்லையா? அந்த நாமங்களிலே மிகவும் கொஞ்சம் எடுத்தாலே ரெண்டு எடுத்தாலே சொல்லப்படுகிற நாம சிவ நாமங்களிலே மிகவும் குஞ்சமானது ரெண்டு எழுத்துல சொல்லும். அது சொல்லுவதற்கு மிக எளிதா இருக்கும், சொல்லுவதற்கு மிக எளிதா இருக்கும். ஒரு சாயப்பே சொல்லிவிட்டார். ஒரு சாயப்பு ஜாதகம் பார்க்க வந்திருந்தவர் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அப்பளக்காரன் தான். அப்பளக்காரன் என்ன பண்ணா, நீங்க அப்பளம் வச்சுக்கிட்டா வந்த உடனே அவரு எங்களுக்கு வேண்டாம ஏன்னா அந்த சாயப்பு சாதம் பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஒரு அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கார். என்னைய கேட்டா அவ்வளவு வேண்டாம ஐயான்னு. அப்புறம் அவரை திருப்பி கேட்டேன், அப்புறம் நம்ம கேட்டீங்களே எவ்வளவு முதல்ல வேண்டாம். இது என்ன பண்ண அந்த வியாபார திறமை கேட்டீங்களே எவ்வளவு தானே அப்போ அப்படின்னு. சிவ சிவ நான் கையா கேட்டேன்ட்டான். சாய் சாய்ப்பு சொல்லிட்டாங்க எனக்கு ஆச்சரியம். சாய் இப்ப நடந்து எவ்வளவு நாள் தெரியுமா? 35 வருஷம். என்னைய அப்படி சொன்னேன்னு எப்படி சிவசிவன் ஏதோ வாயில வந்துருச்சு. அவ்வளவு எளிதாக இருப்பது, சுலபமாக சொல்லக்கூடியதாக இருப்பது பெரிய பயனை தருவது. திருநூல்கள் எத்தனை புராணங்கள் வேதங்கள் ஆகமங்கள் சொல்லப்பட்ட மந்திரம் தெரியுமா? ருத்ரத்திலே நடுவில் இருப்பது சிவம், நடுவிலே இருப்பது சிவம். வேற இது நூல்களிலே ஏராளமா சொல்லப்படுகிறது. சைவர்கள் இப்போ வந்திருக்க சைவர்கள்லாம் இதை பத்தியெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சு. வேதத்தினுடைய மூன்று வேதத்தில நடுவிலே இருப்பது யஜுர்வேதம், இதுக்கு ஜாமம் அதர்வனம் என்கின்ற நாளிலே அதர்வனம் தொகுப்பு, மூன்று வேதம் இந்த மூன்றிலே வேத திரையும் சொல்லப்படுது. அந்த வேதத்திலே நடுவில் இருப்பது யஜுர்வேதம், யஜுர்வேதத்தின் நடுவில் இருப்பது உத்தர, உத்தரத்தின் நடுவில் இருப்பது போதாயனசாக, அதில் நடுவில் இருப்பது சிவம். அப்படிப்பட்ட நாணம் இந்த நாணம். இந்த முறையெல்லாம் சைவர்களுக்குத்தான் கிடைச்சிருக்கு. சைவர் சமயத்தில் இருக்கிறவர்களுக்கு இது உரிமையாக உரிமையாக இருக்கிறது, உரிமையாக இருக்கிறது. மற்ற சமயவாதிகள் விரோதமான நினைக்கிறவங்க இருக்கிறான். சாகரவரையும் சிவான்னு சொல்லாமே போற வருகிறான். சாகரவரையும் சிவான்னு சொல்லாமே வெளு வருது. அதுக்கு காரணம் சொன்னாரு, அவர் நிறைய தீவிரம் பண்ணியிருக்கான்னு சொல்லல என்ன சிவ சிவ என்கிறார். அதனாலே சிவம் அறம் என்பது மிக சிறப்பு. அது திருப்பூர்ல நிறைய சொல்றாரு அருண்மதினார். சிவ சிவ ரகர தேவா நமோ நம திருஷன பரகதி ஆனாய் நமோ நம திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம சேரும் என்பது சிதம்பரத்தில் போல் அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அரிசமய நீதி ஒன்றும் அறியாமல் பழனிது போல் அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அரிசமய நீதி ஒன்றும் அறியாமல் அதனம் இடுவார்கள் எங்கள் மனைகள் அலைவாதம் நின்று அழுதி நமும் நாணம் இன்றி அழிவேனோ அப்படின்னு பழித்தில் போல வர பல இடங்கள்ல வர அரகர. அதனாலே அளவில் பரப்பை அழித்து உலகம் அழிக்கின்றதனால் அரணர் அளவில் உலகை ஆழ்கையினால், அளவில் உலகை ஆழ்கையினால் உலகை எவ்வளவு என்று கேட்டால் அது மாணிக்க வாசகரை தான் கேட்கணும். அண்டப்பகுதியின் உண்டைப்பறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றுனுக்குன்று நின்றில் பகரின் 100 கோடியும் ஏற்படும். அத்தனை உலகம் சூரபன்மனுக்கு 1008 அண்டங்களை கொடுத்திருந்தாருனா ஒருத்தன் கொடுத்தது போகுது. அத்தனை உலகங்களையும் ஒருவனே ஆழ்கிறான். அத்தனை உலகங்களுக்கு ராஜா ஆறு, இத்தனை உலகங்களுக்கு ராஜா ஆறு சிவருவாங்க. 100 உலகங்களுக்கும் ஒரு தலைவர். இருதலை கொள்ளியின் உள்ளதும் புத்து நினைப்பிரிந்து விரிதலையேறி விடுதி கண்டாய் வியன் 100 உலகுக்கு ஒரு தலைவா, 100 உலகுக்கு ஒரு தலைவா மண் உத்தர ஓசவங்கை தரசே பொருதலை மூவிலை வேல்வலன் ஏந்தி பொலிபவன். அவன் வச்சிருக்கிற இந்த முத்தலை சூளத்தை பாத்தீங்கன்னா தெரியும்னாரு. முத்தலை சூழல் இருக்குதுவாரு, மூணு இலையா இருக்கா, மூணு இலையும் மூன்று உலகமா, அதுக்கு கால் எத்தனை, ஒரே கால், மூன்று உலகத்துக்கு மூணு இலையா இருக்கிற அந்த சூளத்துக்கு ஒரே கால் இருப்பது போல மூன்று லோகத்துக்கு அவன் தான் தலைவனும். இது அப்படி சொல்லாம சொல்றாரு. இருதலை குள்ளியின் உள்ளெரும்புத்து நினைப்பிரிந்த விடுதலையனை விடுதி கண்டாய், வேறு நூலகுக்கு ஒரு தலைவா, மண் உத்தர கோஷமங்கை கரசே பொறுதலை மூவிலை வேல் வலன் எந்தி பொலிபவன். அதனாலே மூன்று லோகத்துக்கு ராஜா ஒரே ஒரு ஆள் தான். இப்படி மூன்று லோகத்தை வச்சு அவன் பராமரிக்க முடியும் அப்படிங்கிறீங்களா? அவனுக்கு இது பத்தாது. அவன் ஆற்றலுக்கு, சிவனுடைய ஆற்றலுக்கு இத்தனை உலகங்களையும் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான்னா அவனுக்கு அது சாதாரண வேலை, சாதாரண வேலை. இப்படி சொல்லணும் சிவருமான் பெரிய அடாடாடா, அவனுக்கு இந்த வேலை பத்தாது, அவனுக்கு இந்த வேலை பத்தாது. சிவஞான மொழியத்துல சாத்தருக்கு ஐங்கலப்பாரஞ்சு மக்கள் விளையாட்டு அப்படின்னு எழுதுவாரு. இந்த விளையாட்டுங்கிறதுக்கு முத்துழிச்சி விளையாட்டாக சீரான் என்பதற்கு சிவஞான மொழியத்துல மாதவ சிவஞான யோகி சாத்தனுக்குன்னு ஒருத்தனை பேரை போட்டு ஐங்கலப்பாரஞ்சு மக்கள் அஞ்சு வளம் சுமக்கிறது அவனுக்கு விளையாட்டு, அஞ்சு வளம் சுமக்கிறது அவனுக்கு விளையாட்டு. நமக்கு அஞ்சு படி சுமக்கிறது பாரம், அஞ்சு படி அஞ்சு கிலோ சுமக்கிறது பாரமாக இருக்கும். சாத்தனுக்கு சுமக்க தெரிஞ்சவனுக்கு சுமக்க படையினுக்கு நீங்க மூட்டை சுக்கிறவங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு வாரத்து அப்படி லெகுவாத்தீங்களா அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு இத்தனை உலகங்களையும் படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் அவனுக்கு சாதா. அளவில் உலகை ஆழ்வதானால் எல்லா உலகங்களையும் ஆழ்வதான் அவன். அதனால அவனுக்கு ஈஸ்வரன் என்று பெயர். ஈஸ்வரன் என்ற நாமம் ஆழ்பவன் என்பது, ஆழ்பவன் எல்லா உலகங்களையும் ஆள். ஈஸ்வரன் என்ற நாமத்துக்கு ஐஸ்வர்யத்தை உடையவன் என்பது, அவன் தான் ஐஸ்வர்யவான், சிவன்வான் தான் ஐஸ்வர். அதனால அவனுக்கு ஈஸ்வரன் என்ற சொல் வந்தது. அளவில் உலகை ஆழ்வதானா ஆழ்கையினால், அளவில் உலகை ஆழ்வதனுக்கு அளவில் பெருமை உடமையினால் அளவுதலினால் ஈஸ்வரன் என்பர். ஆழ்கையினாலே ஆழ்வதனுக்கு அளவில் பெருமை உடமையினாலே அளவுதலினாலே, அளவுதலினால எல்லா உலகங்களிலும் இருக்கிறது. இப்போ ஒரு ராஜா இருக்கிறான்னா எல்லா இடத்துலயும் அவன் இருக்க முடியாது, எல்லா இடத்துலயும் அவனுடைய ஆணை இருக்குமே தவிர அவன் இருக்க முடியாது. இந்த ராஜா எப்படின்னு கேட்டா எல்லா இடத்துலயும் இருக்கு. ராஜா உலகத்தை ஆளுகிறான்னா அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடங்கள் எல்லாம் அவனுடைய ஆணை இருக்கு, அதிகாரம் இருக்கும், அவன் இருக்க முடியாது. இந்த நம்ம ராஜா எப்படின்னா எல்லா இடங்கள்லயும் இருக்கு, எல்லா இடங்கள்லயும் அவனே இருக்கு. பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தம் என்பார் போல எல்லா இடங்களிலும் அந்த ராஜா இருக்கும். அதான் அழகுதல். அது அளவில் உலகை ஆழ்கையினால் அளவில் உலகை ஆழ்வதனுக்கு அளவில் பெருமை உடமையினால் அளவுதலினால் ஈசன் என்பது. அதனாலே அந்த ஈசன் என்கின்ற நாமம் சிவநாமங்களில ஒரு தனிச்சிறப்புடையது. அது ஈசாவாசி உபரண்டதம்னே ஒரு உபரண்டதம் இருக்கிறது, ஈசாவாசி உபரண்டதம்னே ஒரு உபரண்டதம் இருக்கிறது நூற்று எட்டுல. அதனாலதான் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றின்னு தொடங்கினார். போற்றிங்கிற வந்த உடனே ஈசன் அடி போற்றி, அதனால ஈஸ்வரன் என்றது ஈசன் என்று வந்தது. ஈஸ்வரன் ஐஸ்வர்யத்தையுடையவன், ஈசன் எல்லாவற்றையும் ஆளுபவன் என்பதெல்லாம் அந்த ஈஸ்வரனுக்கு உரிய சிறப்பு பொருள்கள். ஆகையினாலே இப்படி ஈசன் என்பதனாலே எல்லா உலகத்தையும் ஆளுகையினாலே அவன் ஈசன் என்பது, ஈஸ்வரன்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
4: தென்னவருக்கு அழித்து நானே குதிரையை பாண்டியனை கொடுத்து வருவோம். நீ தூதர்களோடு மதுரைக்கு செல்வாயா, பாண்டியன் ஏதாவது துன்பம் கொடுப்பான்னு கவலைப்படாது. ஆவணி மாசம் மூல நாள்ல நட்சத்திரத்திலே குதிரை வந்துடும் சொல்லு. ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்திலே குதிரை வந்துடும் சொல்லு. முன்னுரை கடிது வந்தேன், நீ ஓலை விட்டபடியினாலே நான் முன்னாலே வந்தேன், இல்லைன்னா குதிரையோட தான் வருவேன். நீ ஓலை விட்டபடியினாலே முன்னாலே வந்து சமாசாரத்தை சொல்லலாம், அவன் வந்தேன் அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு யார் சொல்லி கொடுக்குறா? அஞ்சாமி தான் சொல்லி முன்னுர கடிதி வந்து ஆவணி திங்கன் போல எண்ணு அத்தினத்தில் இங்கே இது மறுப்பறி எழுதும்பாய். அதனால ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்துடும் அரசனை சொல்லு. தொன்மதி குலத்து மன்னன் துயர் செய்வான் என்று சற்று நன்மன கவர்ச்சி கொள்ளாள். அரசன் துன்பப்படுத்துவான் என கவலைப்படாதே. பொன்மணி கலம் நீர் சாத்தி பொன்மணி கலங்கள் மிக்க பூந்துகள் வரவு நல்கி மண்மன தொகை ஓரம் மந்திரிப்பான்மை செய்வது. இந்த மந்திரியினுடைய ஆடை ஆபரணங்கள்லாம் முதல்ல இருந்துச்சு, அதெல்லாம் ஜாமிக்கிட்ட தான் வச்சுட்டாரு. அதெல்லாம் மறுபடியும் கூட்டி விட்டு மந்திரி ஆக்கி விட்டு இப்போ அரசர்கிட்ட போகணும்ல, அதனால சாமியார் குளத்தில் போனா அப்போ உத்தமாக இருக்காது இல்லை, அதனால திருநீர் பூசி விட்டு கையில் இந்த மந்திரிக்கு உண்டான அடையாள ஆபரணங்கள் எல்லாமே பழையபடியே மதுரை வந்து முதல்ல வந்த மாதிரியே அவரை அலங்காரம் பண்ணி ஒரு மாணிக்கத்தை கொடுத்தாரு கையில். ஒரு நல்ல மாணிக்கத்தை செவ்வொரு மாணிக்கம் இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடு, ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் வந்துருன்னு சொல்லு அப்படின்னு அனுப்பிச்சார். அப்படி சொல்லும்போது மாணிக்கவாசகர் ரொம்ப கவலை வந்துருச்சு. மறுபடியும் மதுரைக்கு நம்மளை போ சொல்றாரு. இப்போ இவ்வளோ இந்த இடம் வங்கலங்குதான் கொடுக்கு, எங்கே உயர்த்தினார் சுவாமி நம்ம? அப்படி உயர்த்தி சிவஞானத்தை கொடுத்து விட்டு மறுபடியும் அந்த மண்ணிட்ட போய் நம்ம நின்று பேசும்படியா இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டார். தென்றிசை கதிபன்றன்பா சென்றது கொடுத்து காண்டி என்றுமா மணிகனல்லி ஏகன விடுத்தவன்னர் கன்றகள் குளிற்றாவன்ன கசிந்திரு கண்ணீர் வார நின்று நின்று இறங்கி ஐயா நீத்தியோ என்று வந்து. அதனால என்ன மறுபடியும் அந்த மனிதனிடத்திலே மண்ணிடத்திலே போக சொல்லுங்க. இப்ப தகுதி இருக்கு எப்படின்னா வேற மனிதனிடத்தில் போக வேண்டிய அவசியமே இல்லை, அந்த மாதிரி சிவஞானத்தை கொடுத்துட்டாரு. அப்படி கொடுத்த முற்பாடு அந்த அரசனிடத்திலே போய் சமாசாரத்தை சொல்லு என்று சொல்லும் போது அதிகமான வெளிப்புணல் சிந்த சிந்த கண்ணிலிருந்து நீர் ஓடுகோ வண்ணவன் விடைபெற்றேகி சுழிப்புணல் கொளிக்கும் வாவி சூழ்வரும் துறையை நீங்கி திருப்புறைய திருப்பெருந்துறையை விட்டு வழிக்குரு துணையாயுள்ள வள்ளலை இந்த எடுத்தும் ஓதி வழிக்கு துணையாயிருக்கிற பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டு பழிச்சுறு தூதரோடு மதுரை என்பது இருப்போனார். அப்படி மதுரைக்கு சென்று மன்னனுக்கு முன்னாலே வணக்கம் செய்தார், மனமிலா வணக்கம் செய்தார். அவனை கும்பிட மனசு வராது. அது இந்த இடத்துல நினைச்சு பார்த்தா ஏன் இப்படி சாமி பண்ணான்னு ஓட தெரியுது. அந்த அளவுக்கு ஒசத்தி சிவஞானத்தை கொடுத்து மறுபடியும் மன்னிடத்துல போய் சொன்னார்னா மன்னன் முதலானவர்களாலேயும் அந்த நடக்கின்ற பின்னால் நடக்கின்ற திருவிளையாடல் மூலமாகவும் பல ஆன்மாக்களை உயர்கொள்ள வேண்டும் ஆண்டு கொண்டருட அழகுறுதுபடி பாண்டியனுக்கு பரிமாவிற்று இந்து கனகம் இசையப்பெறாது ஆண்டானங்கோன் அருளில் இருப்ப தூண்டு சோதி தோற்றிய சொன்னையும் என்று கீர்த்தி திருவகவல்ல வரும். அதனாலே பாண்டியனை ஆண்டு கொண்டருட வந்திய ஆண்டு கொண்டருட அந்த வையக்கரையில மண் சுமந்த போது ஏல பார்த்த ஜனங்களுக்கெல்லாம் அருள் கிடைக்க இந்த புட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாருப்பா, புட்டு எல்லாத்துக்குமே இந்த கழுவி கொடுத்த புட்டு எல்லாத்துக்குமே சாப்பிடுங்க சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வேலையை செய்யுங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே கொடுத்தாரு. அந்த புட்டு வாங்கி சாப்பிடுவவங்களெல்லாம் முத்தி கிடைக்கும் இல்லை இல்லை விளங்குதா. அப்புறம் குதிரையில வந்து அதையெல்லாம் பார்த்த ஆன்மாக்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பார்த்த ஆன்மாக்களுக்கும் அதற்காக கதிரிமதி சடையோன் இந்த கவின்கொண்மா மணியை நல்கி மணிகை மாணிக்க சிவபெருமான் கொடுத்த அந்த மாணிக்கத்தை அரசனுக்கு முன்னாலே எதிரூர நின்ற போது இன்புற வழிதி நோக்கி விதிமுறை இருமிங்கன்ன விருந்தனர் விருந்தனூலார். கையால முறையாக முதலமைச்சர் முன்னே எப்படி எந்த தானத்தில் இருப்பாரோ அந்த தானத்தில் இருங்கன்னு சொன்னான். சொல்லிட்டு அந்த மணியை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அந்த மாணிக்கத்தை பார்த்து அவன் பார்த்ததில்லை அந்த மாணிக்கம், சிவபெருமானே மாணிக்கம் கொடுத்துருந்தாருன்னா அது எப்படி இருக்கும், அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அதனுடைய உரை ஒலி பிரகாஷம் அதனுடைய சிறப்பு ரொம்ப சந்தோஷம். சரி நீங்கள் திருப்பரந்துறைக்கு சென்று கடற்கரைக்கு சென்று குதிரை வாங்கினீர்களா, எவ்வளவு வாங்கினீர்கள், எப்படி அங்கே நடந்த சமாச்சாரங்கள், எந்த நாட்டு குதிரைகள் வந்திருந்தது என்றெல்லாம் கேட்டா. அப்படித்தானே கேட்பார். மலக்கொடும் பகையை வெல்வார், கொடுமை செய்கின்ற மலத்தினுடைய பகையை வெல்லுவராகிய திருவாத ஒளிகள் மன்னவன் முகத்தை நிலத்தொழில் புகழின் விக்காய் நீதரு நிதி கொண்டேகி இலக்கண குறைபாடின்றி. அல்ல அந்த குதிரைக்கு அசுவ லட்சணம்னு சொல்றது அந்த லட்சணங்கள் எதுவும் குறைபாடு இல்லாத ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குதிரைகள். அப்படி ஈரிரு கதியும் உண்டான் கொலப்பரி இனங்கள் யாவும் விலை குறை கொண்டவன் மறு. அதனால நான்கு வகையான கதிகளையும் உடையதாயிருக்கிற பூண்ணா நம்பர் குதிரைகளை வாங்கி கொண்டோம். அதன் பிறகு அங்க இருந்த சோதிடத்துல கேட்டோம், இந்த குதிரைய மதுரைக்கு எப்பொழுது கொண்டு போறது? நாள் நாள் சோதிடர். அந்த சோதிடர் சொன்னாரு, ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் அருமையான நாள், அன்னைக்கு கொண்டு போங்க மதுரைக்குன்னு சொன்னார். அதனால குதிரைகளை நீ ஓலை விட்டபடியினாலே முத நாளே நான் இங்க வந்து விட்டேன். அவர் சொல்லி கொடுத்தது ஆத்மநாம சுவாமி சொல்லி கொடுத்தது. இவருக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. அரும்பரி தொகுதி எல்லா அணிதுகள் மதுரைக்கேக பொருந்திய தினமே தந்த. மதுரைக்கு முதல் முதலா குதிரை வருதுன்னு சொன்ன ஒரு நல்ல நாள் வரணும் அல்லவா? அதற்காக அங்கிருந்த கணித கேட்டோம். அந்த கணித வல்லால் இந்த மாதிரி ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் அருமையான நாள், திருந்துமா வணியான் திங்கள் மூல நட்சத்திரம் ஆமென்ன இருந்தனன் அதனை நாடி பெருந்துறை நின்று. அதனாலே நான் பெருந்துறையில தங்கி இருந்தேன், திருப்பெருந்துறையில் தங்கி இருந்தேன். நீ இப்படி ஓலை விட்டபடியினாலே இப்பொழுது நான் வந்தேன். அதனாலே அந்த ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரை வந்துடும் அப்படின்னு சொன்ன. பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. அப்படி சந்தோஷம் வந்து இந்த இடையிலே சொன்னவர்கள் ஒரு மாதிரியா சொல்லிட்டார்கள். முன்னாடி இந்த மாதிரி குதிரை வாங்கல சாமியார் ஆயிட்டாரு, வந்த சாமியார்கிட்ட பணத்தை எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்களா? அதை சொன்ன கேட்டு என்னாலே நான் வருத்தத்திலிருந்து, நானா இப்படி நீங்கள் வந்து சொன்னபடினாலே ரொம்ப சந்தோஷம், அதனால் நீங்கள் எந்த வருத்தமும் நினைக்க வேண்டாம், நீங்கள் ரொம்ப எனக்கு உபகாரத்தை பண்ணியிருக்கீர்கள் அப்படின்னு சொல்லி வெகுமதிகள் செய்து அதால் பொன்னாடை போர்த்தி என்னமோ நிறைய பொண்ணெல்லாம் அள்ளி கொடுத்து அதால் நீங்கள் உங்கள் இல்லத்தில் போய் சௌரியமாக ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு தம்பெருமனையில் தாவலர் வைகள் மதுரையிலேயே அவருக்கு பங்களா கொடுத்துருந்தான். அது முதல்ல அவர் அவதானம் பண்ணது திருவாதூர் மதுரையிலேயே அமைச்சராக இருந்தபடியில் அங்கே தனியாக முதலமைச்சருக்கு பங்களா அதில் தங்கினார். தன்பரி சமூகம் மீது நாள் இரண்டு ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்தில் வரும்னு சொன்னார. முதல் நாள் கேட்டேன், அதுக்கு முன்னாலே அனுஷம், அனுஷம் கேட்ட மூலம். அந்த அனுஷத்துக்கு முன்னாடி விசாகம், இந்த விசாக நட்சத்திரத்தினுக்கு ரெண்டு நாள் இருக்கும். சுற்றன் இங்கு இருந்தொழி நேமி அம்புவிக்கு அரசன் அமைச்சரில் ஒருவன் என்று அரசனிடத்திலே ஒரு அமைச்சன் சென்றான், வேறொரு அமைச்சன் சென்றான். பெயரை வைத்துக் கொண்டவராகிய முதலமைச்சர் அங்கே சாமியார்கிட்ட பணத்தை கொடுத்தார். குதிரையெல்லாம் வாங்கல, உங்கள்கிட்ட வந்து சொன்னதெல்லாம் பொய், உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் பொய், குதிரையெல்லாம் வாங்க அப்படின்னு ஒரு அமைச்சன் சொல்லிட்டார். சொன்ன உடனே அவனுக்கு அதிகமான வருத்தம் வந்தது. அந்த முதல்ல அந்த உங்க சொன்னதும் இப்போ இந்த அமைச்சன் சொல்றதும் இப்போ உண்மையாத்தான் இருக்கும் போது இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தை அடைஞ்சான். வருத்தத்தை அடைஞ்சு நின்பெரும் தூதரேகி எழுது நின் ஓலை காட்டும் பின்பு வந்து உனது சீற்றம் ஒழிந்து உயிர் பிழைக்க எண்ணி. அதனால தூதர்கள் போய் சொன்ன பிற்பாடு ஐயால் உன்னுடைய கோபத்தை தனித்து கொண்டு, கோபத்தை தனித்து அந்த மாதிரி பொய் சொல்லி கோபத்தை தனித்து விட்டு பிழைக்கலாம் என்று சொல்லி உன்னிடத்தில் இப்படி பொய் சொல்லியிருக்கிறார். அதனால ஆவணி மாதத்துல மூலத்துல குதிரை வரும் என்று சொன்னதெல்லாம் பொய் என்று அந்த ஒரு அமைச்சர் சொல்லினார். மற்றவர் மொழிந்தவெல்லாம் பொய்யுரை மன்னவென்ன சொற்றமல் வையில் நான் தூதரை சுழித்து நோக்கி அற்றமல் சுருதி வல்லார் அருப்பெருந்துறையில் எது அற்றவன் வரிகள் உண்டே உள்ளே வந்துறமே நின்றார். அதுக்கு மேலே தூதர்களை விட்டார், தூதர்களை விட்டு அந்த பெருந்துறையில அந்த பகுதிகளில் குதிரைகள் வந்திருக்குதா அப்படின்னு பாரு. ஒரு குதிரை ரெண்டு குதிரை இல்லை, நிறைய குதிரைகள் இல்லவா? அதனால கட்டாயம் குதிரை வந்திருக்கத்தானே செய்யும். குதிரை வந்திருக்குது, பட்டாளத்தில் தங்கி இருக்குது அப்படின்னு சொன்ன பட்டாளத்தலை போனால் தெரியும்ல ஜனங்க பார்க்கும் சொல்லும். ஒரு குதிரை ரெண்டு குதிரை இருந்தால் ஆச்சரியமா இருக்காது, இது ஆயிரக்கணக்கான குதிரை. அப்படியே தூதர்கள் வேகமாக சென்றான். சென்று பார்த்தா பார்த்து அந்த பகுதி பூராவும் பக்கத்தூர் எல்லாமே தேடினா ஒரு பக்கமா சனங்களையும் கேட்டாரு. இந்த குதிரைங்கிற பேச்சே கிடையாதுங்க, இங்க குதிரையும் இல்ல ஒண்ணும் இல்ல. அதாரு சொன்னாங்க வந்து குதிரை, நாங்களே குதிரையை பார்த்ததில்லை அப்படின்ட்டாரு. இங்க திருப்பருக்கு அருந்தரல் தூதரே அத்தினம் கடிதம் என்று வருந்தி முன் பூந்து மன்னர் மன்னனை வணங்கியிருந்து பெருந்துறை என்னும் ஊரும் பெறவுல பதியும் தேடி கருந்தடம் கழித்து வேந்த கண்டிலம் புரியும் அரசனுக்கு என்னமா இருக்கும்.
5: இப்படி சொல்லு உடனே அவனுக்கு அளவில்லாத வருத்தம் வந்தது, கோபம் வந்தது. அதனாலே பக்கத்தில் இருக்க தண்டனாளர்களே தூதர்களே விட்டு அந்த முதலமைச்சரை தண்டிச்சு நாம் கொடுத்த பொருளை எல்லாம் வாங்குவோம்னு கருவோம்.
4: உண்மை தெரியாது உனக்கு. உண்மை எப்படி தெரியும்? ஆண்டவன் உணர்த்தினால் உணர்வாரதை விட இப்ப அவனுக்கு சிவஞானம் இல்லை, சிவஞானம் இல்லை. இந்த உலக பொருளிலேயே அவனுக்கு அதிகமான பொருள். அதனாலே இப்படி நம்ம ஏமாற்றி பொருளை கொண்டு போய் யாரோடத்திலே கொடுத்து கொண்டு நம்மிடத்துல வந்து பொய் சொல்லி இருக்கிறார் என்று மண்பெரும் தண்டாளர் மறையவர் குலத்தின் மிக்கார் முன்பு நின்று நைய சொல்வார் முனிவுடைய முகத்தராய் நண்பரி தொகுதி உள்ள நயந்துமக்க அண்ணாடி இந்த தன்பொருள் எல்லாம் வாங்க சாட்சியன் சீத்தனும். அதனாலே மாணிக்க வாசலிடத்தை சென்று அரசன் குதிரை வாங்க கொடுத்த மனத்தை எல்லாம் உங்களிடத்துல இருந்து வாங்க சொன்னார் அப்படின்னு கடுமையாக சொன்னார். மற்றிதன் பயன் யாதென் மன்னவன் விடுப்பவென்றி உற்றவன் தூதர் வல்லை ஒன்பெருந்துறையில் எய்தி கொற்றவெம்பதிகள் காணார். ஏன் இப்படி சொன்னார் என்றால், நீங்கள் திருப்பெருந்துறையில குதிரை இருக்குது என்று சொன்னீர்கள் அல்லவா, அந்த ஊருக்கு தூதர்களை அனுப்பிச்சு பார்த்தோம், அந்த பகுதிகளிலேயே குதிரைகள் இல்லை சொல்லலாம். அதனால் கொற்றவம்பதிகள் காணார் மீண்டனர் கோபம் முன்பார் பற்றிய நேசவட்டான் பாதினை ஆளப்பட்டார். இனிமேல் உங்களுக்கு மந்திரி பதவியும் கிடையாது, அதனாலே நீங்கள் உடனே பணத்தை கொடுத்து விட வேண்டியது. தனமினி தருதல் என்று வன் ரண்டலாளர் சினமுடன் புகழ வாழா இருத்தலும் தீமை ஊறும் நினைவுடன் அமைச்சர் வாழி நீக்கிமை வாக்கின் மன்னர் தனிகிற வலிதிற்காவல் சாலையில் ஆக்கினார்கள். அவரை தனியாக கொண்டு போய் நிறுத்தி வருத்தினார்கள். துன்பமான வார்த்தைகளை பேசினார்கள், கடுமையான கொடுமையான வார்த்தைகள் எல்லாம் பணத்தை கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி கோபித்து சொன்னார்கள். அப்போது அவர் என்ன பண்ணுவார், சற்று முற்றளவில்லாத தன்மையின் வாத ஊரம் உள்ளத்துல தளர்வு இல்லைங்கிற மாணிக்கவாசகர் மற்றவர் செலுத்த சென்று வன் சிறைச்சாலையை சிறைச்சாலையில அடைத்தார். பரமஞானியாகி சௌர்வானத்தில் உபதேசம் பெற்றவருக்கு அப்படி ஒரு ஏன் இவருக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா, இது வெளிப்படையில இவருக்கு மாதிரி துன்பம், ஆனா இதன் மூலமாக பல ஆன்மாக்களை உய்யக்குள்ளவன அவனை பக்குவப்படுத்தினாரு, பாண்டியனை பக்குவப்படுத்தணும், அவன் காயா இருக்கிற அவனை கனியாக்கணும். இதன் மூலமாக முன்னாடி இப்படிப்பட்ட பரம ஞானிக்கு நம்ம அவ்வளவு கொடுத்து பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லி உடனே அவனுக்கு அப்படி புரியுது அவங்களுக்கு. அந்த மனுஷ வந்து அடித்தான் பாரு, பாண்டி அடிச்சான் பாருப்பா, அடிச்ச போது அவன் முதுகலையும் அடி விழுந்தது, எல்லாருடைய முதுகலையும் அடி விழுந்தது. அப்போது அவன் என்ன பண்ணிட்டான், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு அரிய ஞானத்தை பெற்றவராகிய திருவாத ஊர் இருக்கு ஐயாலும் நம்ம முதலமைச்சருக்கு துன்பப்படுத்திட்டுமே அப்படி நினைச்சா இல்லையா அவனுக்கு ஞானம். அப்புறம் விழுந்து வந்து புரண்டதுதான் மாணிக்க வாசகர் வந்து வணங்கினான், அவளத்திலே மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு ஐயால் நீங்க இந்த நாட்டையே அளவும் அப்படின்னு சொன்னேன், எனக்கு நாடு வேண்டாம் அவர வேண்டாம், எனக்கு சிதம்பரத்துக்கு போகணும், அதுக்கு உத்தரவு விடுறா அப்படின்னு தில்லைக்கு போகணும் அப்படின்னு புறப்பட்டார். அப்ப உடனே அவனுக்கு அந்த அந்த உணர்வினாலே அந்த உணர்வு ஏற்பட்ட பரம ஞானிக்கு உனக்கு துன்பத்தை கொடுத்துட்டே என்று எண்ணி நாம் பாரு, அதனால உனக்கு ஞானம் கொடுத்து அந்த ஞானத்தினால உனக்கு புத்தி. இப்ப புரியுத, இப்படியெல்லாம் பல வகையான தெரு விளையாடல் செய்யுது. இப்ப மஞ்சுமன் தாங்கிற விளையாடலை பத்தி எத்தனை காலம் எத்தனை பேர் அதை பேசி மகிழ்கிறார்கள் கேட்கிறார்கள், அதன் மூலமாக இவ்வளவு பேருக்கு பக்தி உண்டாகும். அதனால் அப்படி சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அப்படி அடைத்த போது வருந்தினாரு, அந்த வருத்தத்தை பார்க்க முடியலையா சூரியனுக்கு, சூரியனால பார்க்க முடியலையா நம்ம வாத ஊரடிகளை இப்படி பாண்டியன் வருத்தரானு சொல்லி மேற்கு கடல்ல போய் விழுந்துட்டானான் சூரியன். இந்த மாதிரி மாணிக்க வாசல் கூட வருத்தத்தை கொடுக்குறானே அப்படின்னு பார்க்க முடியலன்னு சூரியன் மறைஞ்சிட்டான். கல்லுலா மிதலி மாலை கவின்பர முடித்தவேனி வள்ளலாறு எவச்சென்று வழுதி மேல் விரை வெகுச்சி உண்டு வெள்ளைவான் குறைப்பற்று ஒன்ற விடுங்க அங்காந்த பேயின் கொல்லிவாய் அணைய ஒண்ணும் கொண்டது சுக்கருவான். ஏழு இப்ப மாணிக்கவாசகரை சிறையில் அடைச்சிட்டான், அவனை போய் நீ விழுங்கிட்டு வான்னு சொல்லி ஒரு பேய் அனுப்பிச்சாரான் ஜெகுருமான். அது எப்படின்னா சக்கச்சவே இருந்துச்சான், அப்புறம் அந்த பல்லு நீண்டு இருந்துச்சான். அது போல வந்தது அந்திவானம் பெற, அந்திவானமும் அந்திவானத்துல சாயங்காலத்து வந்து அந்த பெறை சந்தை தெண்டீரை உலகி நல்ல திறத்தினருக்கு உற்றது எங்கு கண்டுனர் சிறிய ஒரு போல நகைத்தனாக்க விங்குறதில்லை. இதனாலே வந்து பெரியோர்களுக்கு ஞானிகளுக்கு துன்பம் வராது.

அதிவீரராம பாண்டி இருப்பார். அதுபோல அதனால சிறியவர்கள் நகைப்பார்கள். படியாருக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, தெரியாது என்ன பண்ணுவார், துன்பத்தடையான்னு சொல்லி சிரிப்பார்கள். அதுபோல அந்த முல்லைங்கிறது சாயங்காலத்தில் மலர்ந்தவர். சிறியோர் சிறியோருக்கு அடையாளம் முல்லை எவ்வளவு இருக்கும் சின்ன. கொண்டவள் வாத ஊரர் குற்றதை உணர்ந்து துன்பம் கொண்டவர் இதயம் போல குவிந்தனா கமலவெல்லாம். கமலமாகிய தாமரை இருக்குவார்கள். திருவாத ஊரருக்கு வந்த துன்பத்தை பார்த்து முகம் வாடி போச்சா, தாமரை சாயங்காலம் குவிந்து இருக்கும். அது பெரியவருக்கும் தாமரை, அந்த முல்லை சிறியவர்களுக்கும். தென்னவன் வைத்த காவர் சிறையின் உரையும் தேவர் மன்னவர் ஒருவர்கானே நாணமுற்ற அயர்வார் என்றே இன்னல்குள் மனத்தால் ஓல இருக்கரம் குண்டு ஊடல் பொன்னகர் உள்ளார் கண்கள் புதைத்தனல் கங்குமங்கை. அதனால இவர் சிறையில் இருக்கிறத பார்த்தா மற்றவர்கள் பார்த்தா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி அந்த இரவு என்கின்ற மங்கை, இருள் என்கின்ற இரவு என்கின்ற மங்கை எல்லாருடைய கண்ணையும் மூடிவிட்டாலாம், எல்லாம் தூங்கிட்டோம். அதுக்கு மேல மண்பகை துறப்பது இந்த மந்திரி தலைவருக்கு உண்டாம் என்பது முழதோ அன்போ என்று இது மருந்தி அன்பரை அகன்று நெஞ்சாளர்கள் உயிர்த்து மாடும் துன்புடை மடவார்களும் துயின்றிலர் மதுரை உள்ளார். அதனாலே சில பேருக்கு தூக்கம் இல்லையா இப்படியாக சொல்றாரு. இன்னொரு குறிப்பு சொல்றாரு. செம்மனப்புனிதராகிய திருவாதவுடையில் உண்டாகிய இந்த வருத்தம் வேதனையை தன் கிழமையாலே தமக்கு உரிமையினாலே ஐமுக கடவுள் என்ற அறுமுக குறைக்குமாறு போர் ஐமுக கடவுளாகிய சிவபெருமான் என்ற அறுமுக கடவுள் இருக்கிறார் வாரு முருகன். அவனுடைய சேவல் அது வாதவுரருக்கு வந்த துன்பத்தை பார்த்து முருகனை கூப்பிடுச்சான். கூக்கருவோ அப்படின்னு கூப்பிடுச்சான் பாரு அந்த கோழி கூக்கருவோ, அந்த மாதிரி நம்முடைய வாதவுரடிகளுக்கு இப்படி துன்பம் வந்துருச்சு மாணிக்க அப்படின்னு சொல்லி செம்மன புனிதற்குண்டான் தீங்குதம் கிழமையாலே ஐமுக கடவுள் என்ற அறுமுகக்கு உரைக்குமாவோல் விம்மு செஞ்சூட்டு முட்டாள் வெயஞ்சிற சேவல் எல்லாம் தம்மன இடங்கள் தோறும் தளங்கின புலரிக்கார். விடியற் காலம் ஒழிக்கும் அல்லவா, விடியற் காலம் கோழி கூவும் அல்லவா, அது அப்படி சொல்றாரு. அது முருகனுக்கிட்ட இந்த சமாசாரத்தை எடுத்து சொல்லுவார். சிற்பரமடங்கு ஞானச்சந்தமிழ் ஒரு நீதி பொற்பனையுடையோ கையாலே இப்பொழுது இவர் திருவாசகம் எப்படி சொன்னார் என்பதை முதல்ல சொல்றாரு. பாயிரத்துல அற்புதன் இருந்தரும் பெருந்துரை அடைந்தே அற்புதராகிய சிவபெருமான் எழுந்தருளி இருந்த பெருந்துரைக்கு சென்று சிற்பரத்தை சிற்பரமாகிய சிவபெருமானை உணர்ந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் வருதல்லவா, அதுபோல பாட்டை உணர்ந்து அவர் சிவனையே உணர்ந்து சிவபெருமானை உணர்ந்து சிவபெருமானத்தில் உபதேசம் பெற்றல்லவா பாடுறாரு. அதனால அற்புதன் இருந்தருள் பெருந்துரை அடைந்து சிற்பரம் உணர்ந்து திரு வாசகம் உரைப்பார் முற்பகல் அருந்தவம் உயர்ந்து வரும் அன்பால் உற்பவம் ஒளிந்தமும் ஒளிந்துடர் ஒழிப்பாம் என்பது இந்த பாயிரத்தில் ஒரு அந்த கருத்தை இங்கேயும் சொல்றாரு. சிற்பரம் உணர்ந்து அது எப்படின்னு கேட்கிறீங்களா, இப்ப கடவுளை அடைவதற்காக பாடுதல், கடவுளை அடைவதற்காக பாடுதல், கடவுளை அடைந்தவர்கள் பாடுதல், கடவுளை அடைந்தவர்கள் அருள் பெற்று பாடுதல், அருளை அருள் பெறப்பாடுதல் ஒரு வகை, அருள் பெறுவதற்காக பாடுதல் ஒரு வகை, அருளை பெற்றவர்கள் இப்ப ஞான பால் குடிச்சவர் பாடு பாடுறாருல்லவா, அது போல இவர் உபதேசம் கேட்டு பாடினார். அதனாலே சிற்பரம் உணர்ந்த ஞான சிந்தமுள் ஊதி நீதி பொற்புனை உடையோர் இன்னல் பொறாது சென்று உழைப்ப போல விற்பொலி செடிதஞ்சூல வேலவன் அலவாயில் அற்புதம் போய் முன்னில் அர்த்தன சங்கமங்கும். விடியற்காலம் சங்கம் ஊதியது கோயில் விடியற்காலம் சங்கம் ஊதியது, அந்த சங்கம் எல்லாம் சிவனத்தில் சொல்லியதான். இந்த மாதிரி மாணிக்க வாசகருக்கு திருவாதவுடிகளுக்கு இப்படி ஒரு விஷயமா என்று சொன்னார்களாம். எம்மிர வரியிலிரு நாளிதோ வென்று வாக்கும் செம்மலர் மடவாடிட்ட திலக சிந்தூரம் போல அம்மல மிசையை வைய ஆடக கிரிசூழ்ந்து மை மிகு கடன் மிகுந்து முளைத்தது வாரவான். கூடிய காலம் காலை காலை சூரியன் உதயம், ஐயாவது சூரியன் உதயம் ஆகும்போது ஐயாவது சூரியே இன்னைக்குத்தான் சாமி குதிரையில ஏற போறார், இதுக்கு முந்தைய ஒரு குதிரையில ஏறினதே இல்லை, மாட்டுலதான் ஏறி விடுவார், மாட்டுலதானே ஏறி விடுவார், இன்னைக்கு குதிரையில ஏறப்போறார், அந்த காட்சியை நம்ம பார்க்கணும்னு சூரியன் முளைச்சிட்டானா 6 மணிக்கு போறப்போ

நான் 5:30 போகட்டேன். முளைத்தது வாழபால், மண்கடு செங்கோல் வேந்தன், வைகரை எழுந்து நீரால் கண்களை விளக்கி மூழ்கி கண்முதல் பூசை செய்யும். காலையிலே பாண்டியன் எழுந்து ஸ்நானம் செய்து சிவபெருமானை பூசை பண்ணின. பாண்டியன் எல்லாமே பூசைதான், சேரசோழ பாண்டியன் எல்லாமே சிவ பூசை பண்ணினவர்கள். கண்முதல் பூஜை தன்கதை முத்தமாலை தரித்து நற்கலங்களாங்கி வெண்கல செம்பூர் கோயில் முகப்பிரில் வைத்து வந்தான். அதனாலே காலையிலே அவன் செய்ய வேண்டிய பூசை முதலானவற்றையெல்லாம் செய்து முடித்து விட்டு அரண்மனையிலே வந்து சிங்காதனத்தில் பாண்டியன் எழுந்துள்ளிருக்கிறான். வண்டிரலாரெல்லாம் வான்பறி திரள் உள்ளவாறு சென்று நடிகார் சென்று செடுங்குருட ஆரியராகின் என்று மை வருத்தம் சிறு மென்று அறிவியினோடு நின்று நின்று நின்றார் நீண்டுவரும் ஊழியிருப்பார். இப்படியாக மாணிக்கவாசகருக்கு கையால் இப்படி ஒரு வருத்தத்தை காட்டி அதன் மூலமாக திருவருளை பல பேருக்கு கொடுப்பதற்காக இந்த பின்னாடி நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் திருவாசல வச்சு பாடுறாருல்ல, மஞ்சு வந்தது சாக்கி அடிவிட்டது ஊதல கொண்டு பாடுறாருல்லவா, அந்த நிகழ்ச்சி எல்லாம் இந்த பாட்டுல வந்துச்சுன்னா இந்த நிகழ்ச்சியை கேட்டு வெகு பேரு நம்ம கட்சியில சேருவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுகிறாரு. இப்பொழுது மாணிக்கவாசகர் மதுரையில இருக்கிறாரு, அதற்கு மேலே என்ன செய்கிறார் என்பதை பற்றியெல்லாம் திருவுருளாக சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.

0: ஞானத்தை தருவாய்,
1: தருமஞ்செய்ய தனத்தை தருவாய்,
2: தருமஞ்செய்ய

0: ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ
1: ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ
0: ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ
1: ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ
0: ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ
1: ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ ಶಿವ ಶಿವ ಶಂಭೋ
0: ವಾಮುಗಿಲ್ವಳಾದು ವೀಗ ಮಳಿವಳಂಜುರಕ್ಕ ಮನ್ನನ್ ಕೋಣ್ಮುರೆ ಅರಸು ಸೈಗ குறைவிலாது இருள் வாழ்ந்து நான் மறை அறங்களும் உங்க நற்றமா வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாரும் பார்வதி வதையே.
2: ஓம் நம சிவாய். ஷைகுண்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
3: சொல்லுங்கள்.
4: நல்ல சந்தோஷமா இருந்துச்சு, மன அமைதி இருந்துச்சு. உங்களோட ப்ரோக்ராம் ஒரு
5: முறை
3: அது அவரோட கனெக்ட் பண்ணினா எல்லாம் வரும். அவர்தான் சாந்த ஸ்வரூபி. அவரோட கனெக்டடா நான் இருந்தால் என்னுடைய வார்த்தையில அது இன்ஃபெக்ஷனா வந்து உங்களை கொஞ்சம் தொட்டு
5: அதெல்லாம் மெயின் ஸ்விட்ச் அங்க.
4: அவனை எண்ணாதனால் வாழாதனால் அதனால் உணர்றேன். நீங்க அந்த வரையறை வாக்கப்படி சொன்னீங்க, அது நல்ல உதாரணமாக கம்ப்யூட்டர்ல வந்து டேட்டா பேஸ் இதெல்லாம் அந்த ப்ரோக்ராம் நாங்கள் லோட் பண்ணிட்டு வர்றோம், நாங்கள் ரன் பண்றோம். ஆனா நாங்கள் ஒர்க் ஒர்க்ல ரன் பண்ணிட்டு வேற இருக்கல. உதாரணமாக கம்ப்யூட்டர் குரு வண்டூர்ல இருக்கிறார், ஐடி டிபார்ட்மெண்ட்ல. அவர் வந்து எங்களுக்கு தெரியாமல பேக்எண்ட்ல வந்து அதை அப்டேட் பண்ணுவார், டிலீட் பண்ணுவார், தங்களுக்கு தேவையான சோப்பெல்லாம் லோட் பண்றாரு எங்களுக்கு தெரியாமல. அதே மாதிரி நீங்க இந்த பயிரை வாக்கு சொல்லல, எங்கட மனதுல இருக்கிறத வந்து ஒரு குரு மாதிரியான ஒருதர் வந்து அதை டிலீட் பண்ண முடியுமா, அப்டேட் பண்ண முடியுமா, இல்ல லோட் பண்ண முடியுமா எங்களுக்கு தெரியாது. அப்ப என்னதான் டிலீட் பண்ணாலும் டிலீட் பண்ண முடியாத என்ன பதிவு எது? நன்றி, வணக்கம்.
3: நல்லதொரு கேள்வி, நல்லதுதான்.
5: விஞ்ஞான ரீதியில
3: கடைசியா நடக்கிறது என்னன்னு கேட்டால் அதுதான் சொன்னேன். இது என்ன நடக்குது என்றால் இதேதான் முதல் விட்ட இடத்திலேயே திருப்பி தொடங்குவோம். சிவன் எங்களுக்கு ஆன்மாவுக்கு எப்படி இருந்தது ஆன்மா? கேரிட்ட ஆனவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு. குறவிகள் எடுக்குவதற்கு முன்னரே ஆன்மா இருக்குது, இறைவனும் இருக்கிறான். அந்த ஆன்மாவை பிடித்து ஆணவம் என்கிற இருட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சிருக்குது. செம்பிலே களிம்பு போல அல்லது பாத்திரத்திலே கறி போல இருக்குது. இந்த ஆன்மா, இந்த ஆளுக்கு இருக்கிற ஆன்மா ஒரு கருவிகரணங்கள் இல்லை, அனுபவம் இல்லை, ஒரு இதுக்கும் இல்லாம, அனுபவம் இல்லாம, கருவிகரணம் இல்லாம இருக்குது ஆன்மா. இது கேவல நிலையிலே இருக்கிற ஆன்மா என்று சொல்லப்படுகின்றது. இந்த கேவல நிலையில இருக்கிற ஆன்மாவுக்கு இந்த கருவிகரணங்களை கொடுப்பது இறைவன். அந்த கருவிகரணங்களை கொடுத்து விடுவதுதான் பிறப்பு. கருவிகரணங்களை கொடுத்து விடுவதுதான் பிறப்பு என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த விடத்திலே பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கு இந்த அது அழகாக சொல்லுகின்றார்கள். இதில் இந்த கேவலத்தை பற்றி சொல்லிக் கொள்ள அழகாக எங்களுடைய சிவஞான சித்தியாரிலேயும் வரும், திருமந்திரத்திலேயும் உண்டு, திருமந்திரத்திலேயும் உண்டு. அது சொல்லுகிறார் என்று கேட்டால் கேவலத்திலேயே திருமந்திரம் சொல்லுகின்றது. அறிவின்றி அறிவுமில்லை முத்தன் அராக அதிசேரான். அவருக்கு ஒரு அறிவும் கிடையாது, உருவம் கிடையாது, ஆசை கிடையாது, இச்சை கிடையாது. ராகம், ராகம் என்றது எங்களுடைய இச்சை. கலம், கலை என்கிறவங்களுடைய அக்ஷன், அது ஒன்றுமே இல்லை. செறியும் செயல் இல்லான், ஒரு செயலும் இல்லை. வல் கிரியன், கிரியன் என்றால் இருட்டில் வித்தரிப்பு அப்படியே அறியாமையில இருக்குது. மல வியாபி அப்படியே மலம் மூடி இருக்குது. ஆணவ மலம் கேவலந்தானே. இந்த கேவல நிலையிலே ஆன்மா இப்படி இருக்குது. இது அழகாக சிவஞான சித்தியா சொல்லும். அறிவிலன் அமூர்த்தன் நித்தன் அவன் நித்தியமா இருக்கிறான். அராகாதி குணங்களோடும் செறிவிலன், குணங்குறிகள் ஒன்றும் வரையல. கலாதியோடும் செயல்விலன், செயல்கள் இளன், இச்சை கிரியை ஞானம் ஒன்றும் வரையில செயல்கள் இல்லை. குறியிலன் கருத்தாவல்லன் ஒன்றுக்கும் அவர் செய்கிறது கிடையாது. போகத்தில் கொள்கை இல்லான், நாட்டமே கிடையாது. பிரிவிலன் மலத்தினோடும், மலத்தினோட பிரிவில்லாம இருக்குது ஆன்மா. வியாபி கேவலத்தில் ஆன்மா இப்படி இருக்கிற ஆன்மாவுக்கு இறைவன் என்ன செய்யறார், கருவிகரணங்களை கூட்டுறார். தன்னை போல வர்றதுக்காக, தன்னை போல வர்றதுக்காக கருவிகரணங்களை கூட்டி விட இறைவன் வந்து அந்த ஆன்மா வந்து இந்த புறப்புறப்படுத்து எங்களை போல நிக்குது. இது சகல நிலை, கருவிகரணங்களோட கூடி புறப்பிறப்பினூடாக அந்த பக்குவ நிலை அடையும் வரைக்கும் போய் கொண்டிருக்கும் இந்த நிலை. இப்பொழுது அந்த கருவிகரணங்கள் எல்லாம் வந்து இந்த உலகத்துக்குத்தான் இறைவன் அறிவதற்காகவும் அனுபவிப்பதற்காகவும் எங்களுக்கு குடம்பு, இந்த மனம், புத்தி, கை, கால் போன்ற கருவிகள், கரணங்கள், மற்ற இந்த உலகங்கள், உலகத்தில் இருக்க அனுபவ பொருட்கள், தனு கரண புவன போகங்களை தந்திருக்கிறார். இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்கிறோம், அனுபவிக்கிறோம். அனுபவி ராஜா அனுபவி அனுபவிக்கிறோம். அந்த இறைவன் அறிவதற்காக, உலகை அறிவதற்காகவும் அனுபவிப்பதற்காகவும் தந்த கருவிகரணங்களை வச்சு இறைவனையும் அறிவதற்கும் அனுபவிப்பதற்கு முயற்சிக்கிறோம். அதுதான் எங்களுடைய படிப்பும் எங்களுடைய சத்தங்கம். ஆனாலும் இன்னும் எங்களுடைய கருவிகரணங்கள் உலகியலுக்காகத்தான் இருக்குது, உலகியலுக்காகத்தான் இருக்குது. இப்ப அந்த பக்குவ நிலை வந்துட்டது, குருத சுப்ரீம் வருவேன். குருத சுப்ரீம், குரு மனிதன் தாழ் வாழ்க, கோகளி ஆண்ட, கோகளி கண்ட திருப்பெருந்திரல் என்ன ஆண்ட, குருமணி, குருமணி கண்டா குருத சுப்ரீம், சுப்ரீம் அண்டா அதுக்கு மேல இல்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல கோர்ட் இருக்கா, குருத சுப்ரீம், குருமணி தந்தாள் வாழ்க. ஏன் குருத சுப்ரீம் அண்டா? After knowing this, there is nothing else to be known to you. இது அறிந்த பிற்பாடு அறிவதற்கு ஒன்றுமே இல்லை. பகவத்கீதையில கிருத்தா சொல்றார், நீ எனக்கு நண்பன் பக்தனும் கூட, ஆனபடினாலும் உனக்கு இந்த ரகசியத்தை சொல்லுகிறேன், இது அறிந்தவின் நீ அறிவதற்கு இங்கு யாரொன்றுமே இல்லை. பிறகு நாங்கள் பிசிக்ஸும் படிக்க தேவையில்லை, கெமிஸ்ட்ரியும் படிக்க தேவையில்லை, ரேடியோ ப்ரோக்ராமும் தேவையில்லை, சட்டங்களும் தேவையில்லை. இந்த குருத சுப்ரீம், அதுக்கு பிறகு ஒரு குருவும் வரவாண்டம், அவர் தான் லாஸ்ட்.
5: அவர் மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து கொள்ளுவார்.
3: அப்ப அவர் இறைவனே வந்த குரு, அவர் வந்த உடனே அவர் என்ன செய்யறார் என்று கேட்டால், அந்த வள்ளியம்ம விளையாட்டு தான்,
5: வள்ளியம்ம விளையாட்டு.
3: இந்த வேடர்கள் என்று எங்களுடைய கருவிகரணங்கள் எல்லாம் எங்களுக்காகத்தான் இருக்கு, உலகில அறிவதற்காகவும் உலகை அனுபவிப்பதற்காகவும் படைக்கப்பட்ட இந்த கருவிகரணங்கள் எல்லாம் அப்படியே கலட்டி இந்த சாஃப்ட்வேர் எடுத்து போட்டு அடுத்த சாஃப்ட்வேரை போட்டு. அப்ப சிவக பசுகரணங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கருவிகள், எங்கட கண்காது மூக்கு, எங்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த இதுகள், பூகைக்குள்ள கடையில என்ன வேண்டிக் கொண்டு போகலாம், வீட்டுல என்ன சமைச்சிருக்கோம், பின்னேறும் என்ன நோச்சு கொண்டிருக்க இந்த மனம், இந்த புத்தி, இந்த கை, இந்த கால், இந்த நாக்கு, இந்த வாய், இந்த இவ்வளவு மொடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அவ்வளவுமே அவர் அப்படியே தோசை பிரட்டுற மாதிரி பிரட்டி போட்டுடுவார். அப்படி எடுத்து போட்டு சிவகுமார் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேரை மாத்தியாச்சு. இப்ப ப்ரோக்ராம் மாறிட்டு தாங்க, ப்ரோக்ராம் மாறிட்டு மாறின உடனே இப்ப வாய் என்ன சொல்லுது, மனம் அவர் நினைக்குது, வாக்கு மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு இச்சித்த தெய்வம் போற்றி சின முதல் அகட்டி வாழும் செயலது அறமதானால் வந்துட்டது, எல்லாமே வந்துட்டது. இப்ப போக்கு மாறிட்டது, போக்கு மாறிட்டது. இதுதான் குரு செய்கிறவர், அந்த ப்ரோக்ராமை அப்படியே மாத்தி விடுற ப்ரோக்ராமர் அவர்
5: தான்.
3: அருமையான விளக்கம் சிவகுமார் இந்த முன்னுடைய கேள்விக்கு தொடர்ச்சியாக அந்த கேள்வியை தந்திருக்கிறார்.
6: வணக்கம்.
7: வணக்கம். என்னுடைய பேர் வண்ணன். உங்கள் எல்லோருக்கும் வணக்கம்.
3: வணக்கம் வண்ணன்.
7: இன்றைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். இது மகாபாரதத்தின் ஒரு கேள்வி. அஸ்வத்தாமா என்னும் யானை இறந்தது உண்மை என்று யுதிஷ்டிரன் கூறினார். யுதிஷ்டிரன் கூறினவுடன் அவருடைய 5 அடி இடத்திலே பறந்து கொண்டிருந்த அவருடைய தீர் நிலத்திலே வந்து தட்டி நின்றது. அதற்காக அவர் ஒரு தண்டனையும் பெற்றுக்கொண்டார். நரகலோகத்திற்கு சென்று 5 நிமிஷம் இருக்க வேண்டிய தண்டனையை பெற்றுக்கொண்டார். ஆனால் அரக்கு மாளிகையிலே அவரை ஒத்த உருவமுடைய ஒருவரை பாண்டவர்களை கொன்று 5 பேர்களை கொன்று இருத்தி நிற்கின்றார்கள். இந்த இது ஒரு பிழையான செயல். இது விதுரனால் கை மேற்கொள்ளப்பட்டது. குந்தி தேவியை போன்று உருவமுடைய ஒருவரை, ஒரு வீடுவரையும், மகாபாரதத்திலே பாண்டவர்களை போன்ற உருவமுடைய 5 பேர்களையும் கொன்று எரித்திருக்கிறார்கள். இது ஒரு விதத்தில் ஒரு ஜெனோசைட். இது அந்த நேரத்தில் நீதி தருவதை மயக்கமுட்டிருந்தாரா? இந்த இந்த இந்த இடத்திலும் பதிவு செய்யப்படவில்லை. இதற்கு தர்மர் எந்த இடத்திலும் தண்டனை பரவில்லை, ஆகவே இதை பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று அறிய விரும்புகின்றேன்.
3: நன்றி வண்ணன். அஸ்வத்தாமா என்ற யானை இறந்தது என்று உண்மையாக என்ன கேட்டால், இதிலே இந்த சமஸ்கிருதத்திலே பிரெஞ்சு மொழியைப் போல இந்த சொற்களிலே அகிரணை சொற்கள், அதாவது மிருகங்கள் மற்ற சொற்களிலே கூட ஆண்பால் பெண்பால் சொற்கள் உண்டு. இப்போ அஸ்வத்தாமகா என்றுதான் வரும், ஞானியை சொல்கிறென்றாலும் அப்படித்தான் வரும் என்றால் அது அஸ்வத்தாமன் என்ற மனுஷனையும் குறிக்கலாம், ஞானியையும் குறிக்கலாம். அவர் யானை இறந்தது தான் இவர் சொன்னார். ஆனால் மனசிலே இது அவருடைய மகனுக்கு ஒரு தாக்கம் உண்டாகும். துரோணர் துரோணருக்கு என்னென்று கேட்டால் துரோணரை தாக்க முடியாது, துரோணரை தாக்க முடியாது, துரோணரை கொல்லுவதற்காக பிறந்திருக்கிறார் ஒருவன். அப்போ அவன் அந்த துஷ்டத்திம்மன் நினைக்கிறேன், அந்த மன்னனுடைய அந்த பாஞ்சாலுடைய சகோதரன். அப்போ அவன் வந்து அவரை அசந்திருக்கிற பொழுது, அதிர்ச்சி அடைந்திருக்கிற பொழுது தான் அவரை கொல்லலாம், அவரை அதிர்ச்சியாக்க முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது. சொல்லுவார்கள், உங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது, எனக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது. தசரத மகாராஜாவுக்கு வீக் பாயிண்ட் புத்திர பாஷம் உண்டு. மற்றது இன்னொரு வீக் பாயிண்ட் என்ன, இந்த பெண்ணுக்கு அவர் வரம் கொடுத்தார் இல்லையா கைகேயிக்கு, அது ஒரு ரெண்டு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு வீக் பாயிண்ட் உண்டு. அதே மாதிரி இந்த துரோணருடைய வீக் பாயிண்ட் என்று கேட்டால் அவருக்கு புத்திர பாசம், ஒரே ஒரு புத்திரன் அஸ்வத்தாமன் ரொம்ப அபிமானம். ஆகவே அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று இவர்கள் சொன்னதை கேட்டு, அவர்கள் யானை இறந்ததை சொன்னதை கேட்டு அவர் அசந்து போய் நிற்கிறார். இது உண்மையாக இருக்குமா என்று கேட்க அவர் வேறு பண்ணுகிறார் யாரோட, தர்மரிடம். என்னடா தர்மர் வாய்மை தவறாதவர். அப்போ யார் இறந்தது, அஸ்வத்தாமனா? ஆமாம், அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று சொன்னார். இது சமஸ்கிருத இலக்கணத்தின்படி சொல்லலாம், இலக்கணத்தின்படி அது யானை ஆண்பால் அந்த கஜ ரெண்டு விரைக்குள்ள அது ஆண்பாலுக்கு தான் வருகிறது. ஆகவே அதன்படி அது வார்த்தை சரி உட்கருத்து பிழை ஆனப்படுகினாலே அவருடைய இதில் அந்த தவறுகள் நடந்தது என்று சொல்லப்படுகின்றது. மகாபாரதத்துடைய சிறப்பு என்னென்று கேட்டால், அது நடந்ததை இதிகாசம், இது இவ்வாறு நடந்தது என்று சொல்லுகின்றது. நமது வாழ்க்கையில் வந்து அங்கே வந்து ஒரு கற்பனை படைப்பாக இருந்தால், ராமாயணமோ மகாபாரதமோ ஒரு கற்பனை படைப்பாக இருந்தால், எங்கள் திரைப்படங்களில் வார கதாநாயகர் மாதிரி இந்த விதமான அப்பளுக்கோ குற்றமோ தோல்வியோ ஒன்றும் இல்லாத ஒருவராக வடிவாக உருவந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் நம்மிடையே மனிதர்களாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்களை சந்தித்தவர்கள், தோல்விகளை கண்டவர்கள். ராமர் சீதையை பிரிந்த பிறகு கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றார், அது நாங்கள் ராமாயணத்தில் பார்க்கின்றோம். அனுமான் அந்த நகைகளை எடுத்து, சீதையினுடைய அணிகலன்களை வானரங்கள் எடுத்து வைத்திருந்தது, அதை சுக்ரீவன் வந்து அனுமார் விட்ட கிடிப்புக்கு அதை கண்டவுடன் அவன் கதறி சீதையை நினைத்து அழுகின்றார். அது அதிலே வருகின்றது, ராமனுடைய இது வருகின்றது. அதே மாதிரியாக இந்த பார்த்தா அந்த கிருஷ்ணருடைய இது வருகின்றது. அப்படி ஒவ்வொருவருடையும் அவருடைய நல்லது மட்டுமில்லை, கெட்டதை உள்ளதை உள்ளபடி சொன்னது இதிகாசம். இது கற்பனையாக படைக்கப்பட்டதல்ல, கற்பனையாக படைக்கப்பட்டிருந்தால் வலு ராமர் வதை செய்கின்றார். வாலியை மறைந்திருந்துதானே கொல்லுகின்றார், மறைந்திருந்துதானே கொல்லுகின்றார். இணைத்திருந்தால் நினைத்திருந்தால் வால்மீகி அதை சேர்த்திருக்கவே தேவையில்லை, வாலி வதை அங்கே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர் வந்தார் சுக்ரீவனோட இதென்று முடிச்சிருக்கலாமே, இப்படி இல்லாமல் அது அங்கே வருகுது. அதே மாதிரியாக இந்திரப்பிரசத்தை போய் அவர்கள் ராஜதானியாக உருவாகுவதற்கு தான் பிரஸ்தம், அதுக்கு போய் அவர்கள் ஒரு வனமாக இருந்ததுக்கு நெருப்பு வைக்கிறார்கள், வனம் அளித்தல் என்று இதன்படி வனம் அளித்தல் இயக்கு. இப்போ அங்கே இருந்த சாரங்க பறவை அங்கே வாடுது, அந்த நெருப்புக்கு அகப்படுகிறது, அந்த கதையும் அங்கே வருகின்றது. அந்த பறவையினுடைய கதை அங்கே வந்திருக்கவே தேவையில்லை, ஆனால் மகாபாரதத்தில் ஒரு சாப்டர் அது இருக்குது. அதில் ரெண்டு முறை என்னென்றால், ஒரு வனம் அழித்தால் அங்கே இருக்கிற ஒரு பறவைக்கு, ஒரு சின்ன பறவைக்கு எவ்வளவு அவலம் வருகின்றது, அந்த குஞ்சுகளோடு இருக்கின்ற தாய் பறவைக்கு எவ்வளவு அவலம் வருகின்றது என்பதை பற்றி சித்தரிக்கிறார். ஏகலைவனுடைய கதை வந்திருக்கவே தேவையில்லை, ஏகலைவனை பற்றி ஒரு சாப்டர் அவ்வளவுதான், அவன் பிறகு என்ன ஆனான் என்றே தெரியாது. ஆனால் அந்த வேட்டுவ பையன் அவனுடைய விரலையே குருதட்சணையாக எடுக்கின்றார், அவனுடைய ஜீவனோபாயம் போய்விட்டது, வில்வித்தை போய்விட்டது, இது போய்விட்டது குருதட்சணை என்றால் இது ஒரு மிலிட்டரி டாக்டிக்,
8: வந்து ஒரு பொதுமகனுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக. இப்படி பல விடயங்கள் அங்கே இருக்கு. ஆகவே மகாபாரதம் ராமாயணத்திலே எமது வாழ்க்கையிலே நடந்தது போலவே அங்கேயும் இருந்திருக்கின்றது. நல்லவற்றை பார்ப்பது ஒரு வாழ்க்கையில எல்லாருக்கும் இது வருகின்றது என்பதை அது எடுத்து காட்டுகின்றது. அதான் இது இவ்வாறு நடந்தது, இது கற்பனை அல்ல, அல்லது ஒரு காவிய தலைவனை உருவாக்கி படைக்கப்பட்ட ஒரு ரசமான ஒரு காவியமும் அல்ல. இது நடந்தது. கடவுளே வந்திருந்த பொழுதும் அவருடைய அவதாரங்கள் நிகழ்ந்த பொழுதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் நடந்த அப்ஸ் அண்ட் டவுன். சூதாடுறது வருகுது, ஒரு மனைவியை ஐந்து சகோதரர்கள் பகிர்ந்து கொள்வது வருகுது, அந்த மரபு காணப்படுது வந்திருக்குது. ஒவ்வொரு ஒவ்வொன்றாக இருக்கிறது. நிறைய அதில் போய் போய் ஆழமாக நிறைய பார்த்து கொண்டே போகலாம். ஆரம்பத்தில் இந்த விதத்தில் பார்க்கின்ற போக மிகவும் அற்புதமான படைப்பு. அதுக்குள்ளே அதில் இதை இதை இதை விளங்கி கொண்டு அதை அதை அணுகினால் இது நாங்கள் இந்த புதையல்ல இருந்து மீண்டும் பலவிதமான திரவியங்களை பெற்று காண்டு மகிழ முடியும். அதான் அதில் உண்மையான
9: ஐந்தொழில்களை விளக்கவும் என்று ஒரு அன்பர் கேட்டிருக்கார். ஐந்தொழில்களை விளக்கவும்.
8: நான் ஒரு தொழில் செய்கின்றேன், வைத்திய தொழில். ஆசிரியர் நீங்கள், ஆசிரியர் தொழில்கள் கேட்ட நேரோட தொழில் செய்வார், வைத்திய தொழில், அக்கௌண்டன்ட் தொழில், இப்படி பலவிதமான தொழில்கள் இருக்குது. எல்லாருக்கும் சில பேருக்கு ரெண்டு மூன்று ஏழும் நான் வைத்திய தொழில் செய்கிறேன், அதோட இந்த சமயத்தையும் சொல்லுறேன், அது ரெண்டாவது. சில பேருக்கு மூன்று விதமான இது ஏழும், அதோட சில பேர் வரைதல் செய்வார்கள் அல்லது வேற வித தொழில்கள் ஏழும், மல்டிபிள் டேலண்டட் என்று சொல்லுவார்கள் சில பேர், அப்படி இருக்கின்றது. அப்படி சில பேரை பார்த்துருக்கின்றோம். இப்படி பலவிதமான தொழில்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் எங்கள் எல்லாராலையும் செய்ய முடியாத தொழில்கள் ரெண்டு இருக்குது. வாட் வி கேனாட் டூ, என்னால் படைக்க இயலாது. ஆசிரியர் அவர்களே, என்னால் படைக்க இயலாது சொல்லுவார்களே, படைச்சு கிழிச்சனியோண்டு கேட்கறது இருக்கல்ல, ஒரு சின்ன துரும்ப கூட படைக்க இயலாது. ஐ கேனாட் கிரியேட் எனி ஈவன் எ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள், நாட் ஈவன் என் எக்ஸ்பர்ட் சயின்டிஸ்ட் வுட் டூ தட். ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு கிரியேட் எனி திங். மற்றது காத்தல். உண்டை வைத்தியராக இருக்கிறோம், உயிரை காப்பாற்றுறது, அதை காப்பாற்றுறதுலாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த நியமத்துக்கு அப்பால அதை காப்பாற்ற முடியாது. ஒருவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்துட்டது, மாரடைப்பு வந்துட்டது, அவருக்கு உடனே ரிசசிட்டேஷன் செய்து மீளே அவரை எழுப்புகிறோம். ஆனால் ரிசசிட்டேஷன் செய்கிற எல்லாரும் விளம்புகிறார்களா?
9: இல்லையே.
8: அப்போ எழுப்புறது நான் இல்லை, காப்பது நான் இல்லை தான் சொல்லுவார்கள் என்று கேட்டால், வைத்தியரை பற்றி சொல்லுவார், நீங்கள் கடவுள் மாறி என்று சொல்லுவார். என்ன பார்க்குறதே அதுதான் ஐயா. ராமகிருஷ்ணனுடைய கதையில் சொல்லுவார், கடவுள் மூன்று முறை நகுவார், சிரிப்பார். ஒன்று, இது நிலத்தை பிரித்து இது என்னுடைய நிலம், இது உன்னுடைய நிலம் என்று வேலி போட்டு பங்கு விரிக்கும் போது சிரிப்பாராம். இரண்டால், ஈசாவாஷ்யம் இதன் சர்வம், அது அவருடைய. இப்படி எத்தனை பேர் வேலி போட்டு அவர் பார்த்துருப்பார்
9: இருக்குனியா என்று சொல்ல ஒரு கேள்வி.
8: தமிழுடைய வரலாற்றிலே மாபெரும் சக்கரவர்த்தியாக ஒரு எம்பரராக இருந்த ராஜராஜ சோழனுக்கு பேரே நிலமலன்தான். அவன் தான் முதல் அளவுகோல் கொண்டு சோழ நாடு முழுவதும் அளவெடுத்தவன். 1000 வருஷம் அவன் கட்டின கோயில் இருக்குது,
9: இருக்குது அவர்.
8: அப்போ எவ்வளவு பிளான் பண்ணி, மெகா பிளானிங். ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் த கிங் இன் இந்தியா டு ஹேவ் எ நேவி, நேவல் ஃபோர்ஸ். ஜவஹர்லால் நேரு தன்னுடைய ஹிஸ்டரியில் சொல்கிறேன், பட் நோ கிங்ஸ் பிஃபோர் ஹிம் ஓ ஆஃப்டர் ஹிம் மெயின்டைன் தட். ராஜராஜ சோழனுக்கு பிறகு இல்லாமல் போச்சு. அப்போ அவ்வளவுத்துக்கு மைட்டி கிங். நாங்கள் எல்லாம் இப்போ இந்த பிளான் பண்ணுறோம், நாங்கள் எஸ்டேட் பிளானிங்னு சொல்லி எங்களுக்கு பிறகு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பிறகு, இந்த பெரிய கிங்கின்ற பிளானிங்குக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 இயர்ஸ் அவன் ஜெனரேஷன் நின்றுருக்க வேணும்.
9: அதுதானே
8: நின்றதோ?
9: இல்லை
8: இல்லையே. இன்றைக்கு அவனும் இல்லை, அவன்ட ஜெனரேஷனும் இல்லை. அந்த கோயில்கள் இருக்குது, இல்லை
9: ஒரு அடி ஒருதரும் கிடையாது,
8: ஒருதரும் கிடையாது, அது போயிடுச்சுது. அப்போ அந்த வழியிலேயே பார்க்கின்ற பொழுது இப்படி அளந்தவர்கள் எல்லாரும் போயிட்டார்கள், நானும் நீங்களும் அரப்பரப்பு ஒரு பிறப்பு காணியை பிரிக்கக்குள்ள இறைவனுக்கு சிரிப்பாக இருக்குமோ இல்லையோ
9: கட்ட
8: அவர் யோசிப்பார், இந்த பெரிய அளவளந்த ராஜராஜனே போயிட்டார், திருமுறகண்ட சோழன் 11 திருமுறைகளை மீட்டெடுத்தவன், நம்பியாண்டார் நம்பியை கொண்டு, அப்படிப்பட்ட பெரிய சோழ சக்கரவர்த்தியே போயிட்டார் அளந்த, நீ உதய அளந்து கொண்டு உண்டு என்று சிரிப்பார். வைத்தியர் நோயாளியை பார்த்து காயப்படாத நான் குணப்படுத்த என்று சொல்லிக்க சிரிப்பார். ரெண்டாவது மூன்றாவது இன்னொருவரை பார்த்து நான் நாளைக்கு வாரேன் என்று சொல்லிக்குள்ள
9: சிரிப்பாரோ,
8: நாளை என்னுடைய கையிலே இல்லை, என்னுடைய கையிலே இல்லை. அப்புறம் இறைவன் வந்து அது அவருடைய கையிலே இல்லை. அந்த வினாவில பார்த்தால் இதெல்லாம் நான் செய்வது என்று கிடையாது, அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த இதுகளில் எனக்கு காத்தல் முடியாது. அடுத்தது அழித்தல், என்னால ஒன்றையும் அழிக்க முடியாது. இன்னைக்கு பிளாஸ்டிக்கை நாங்கள் அழிக்க முடிந்தால் இந்த சூழல் பிரச்சனையே இல்லை, அது உருமாறும். சைவத்திலே தான் சொன்னார்கள் என்று கேட்டால் சத்காரியவாதம். சத்காரியவாதம் என்றால் அது ஒரு உள்ளது அழியாது, இல்லது தோன்றார். நான் ஒன்று உருவாக்கவும் முடியாது, ஒன்று அழிக்கவும் முடியாது, அதை உருமாறலாம். இப்போ இருந்தால் ஒரு புத்தகத்தை எடுத்தால் அதை கிழித்து கடதாசியாக்கலாம், கடதாசியை கிழித்து குப்பையாக்கலாம், மண்ணாக்கலாம், எரித்து கரியாக்கலாம், வாயுவாகும், நீராகும். ஆனால் இதுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்குமே தவிர ஒன்றையுமே அழிக்க முடியாது. விஞ்ஞானம் சொல்லுகின்றது, இன்றைக்கு இருக்கின்ற இந்த உலகத்திலே இருக்கின்ற அவ்வளவு அணுத்துகள்கள், அந்த அணுத்துகள்களுக்கு இருக்கிற சப்பட்டமிங் பார்ட்டிக்கிள், எலக்ட்ரான், நியூட்ரான், பொசிட்ரான், நியூட்ரினோஸ், இந்த கோட்ஸ் எல்லாமே இந்த உலகம் தோன்றிய அந்த பெருநாத வெடிப்பின் முதல் மூன்று செகண்ட் பத்து செகண்டுக்குள்ளேயே அவ்வளவு துணிக்கைகளும் வந்துட்டது. ஒரு துணிக்கை கூடவில்லை, ஒரு துணிக்கை குறையவில்லை. இதுதான் உண்மை. அவை என்னால் படைக்க முடியாது, காக்க முடியாது, அழிக்க முடியாது. அடுத்தது அருளல். அருளல் என்பது இறைவனுக்கு மட்டுமே உண்டு. எனக்கு என்னுடைய பிள்ளைகளின் மேலே அன்புண்டு, பாசம் உண்டு, என்னுடைய மனைவியின் மேலே காதல் உண்டு, நண்பரின் மேலே நட்புண்டு, ஆசிரியரிடம் மரியாதை உண்டு, கஷ்டப்படுகிற மக்களிடத்திலே கருணை உண்டு. ஆனால் அருள் என்பது இறைவனுக்கு மட்டுமே உரியது. த கிரேஸ் வந்து இட் இஸ் அ சோலோ ப்ராப்பர்ட்டி அண்ட் காட் இஸ் த சோலோ ப்ரோபரைட்டர் ஆஃப் தி கிரேஸ். அவற்ற கிரேஸ் அந்த அருளைத்தான் நாங்கள் அம்பாள் என்று சக்தியாக தாயாக வழிபடுகின்றோம். அருள் அது சக்தியாகும் சொல்லி சிவாச்சாரியார் வந்து சொல்லுவார். அருணந்த சிவாச்சாரியார் சொல்லுவார், சிவஞான சித்தியாரில் சொல்லுவார், அருள் அது சக்தியாகும். அப்போ எங்களுக்கு அருள் கிடையாது. படைத்தல் செய்ய முடியாது, காத்தல் செய்ய முடியாது, அழித்தல் செய்ய முடியாது. அருள் இல்லை, மறைத்தல், துரோபாவம். மறைத்தலும் என்னால் செய்ய முடியாது. நாங்கள் ஒளிச்சு வைக்கிறத சொல்லி மறைத்தல்னு சொல்றதில்லை. மறைத்தல் என்பது எப்படி என்று சொன்னால், இந்த உலகத்துக்குள்ளே இருந்து இதுதான் உண்மை என்று நினைத்து அதுக்குள்ளாக இருந்து கொண்டு எங்களை செயற்பட விட்டிருக்கும் இறைவனின் செயலை மறைத்தல் சக்தி என்று சொல்லுகின்றோம். கனவிலே கண்டதையே மறந்து போறோம், நினைக்கிறதையே மறந்து போறோம், மாற்றது. ஆனால் மறக்க முடியாத மெலஞ்சிலது கஷ்டப்படுகின்றோம். பல பேருக்கு பேர் இதை மறக்க முடியாம இருக்கு. இறந்த அன்பர் அன்புக்குரியவர் இறந்தா மறக்க முடியாம இருக்கு. இந்த மறைத்தல் என்ற தொழிலும் இறைவனுக்கே உரியது. எல்லா இந்த ஐந்து தொழில்களும் த ஃபைவ் கிரேட் காஸ்மிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தி லார்ட். இதில் பிறகு லேயர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் அந்தந்த லேயர்ஸில் விதைக்காது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வரும். இது வந்து தூள உடம்பில் நடக்கிறது, இந்த உலகத்தில் நடக்கிறது, மனத்திலே நடக்கிறது, சித்தத்திலே நடக்கிறது, ஆன்மாவிலேயும் இந்த ஐந்தொழில்களில் நடக்கின்றது. அந்த நிலைகள் சித்தாந்த சாஸ்திரங்களிலே மிக விரிவாக உண்டு. இதுதான் இறைவனுடைய ஐந்தொழில்கள். தெர் இஸ் நோ ஒன் எல்ஸ் கேன் டூ தி five cosmic function to the Lord. All the religions says kadavul path padaital kaathal alithal moondru tholgalai solugindrana. Kadavulukku arul undu endru ella samayangalum solugindrana. Idai vida kadavul dhaan maraithalai seigindrar endru saivan solludhu. Saatan vandu manidanai thiya valiyile seluthavillai, pisasu vandu manidanai thiya valiyile seluthavillai. Ippadi maraippu seidhu manidanai indha nilaiyile aluthuvadum avanudaiya மலங்களை போக்குவதற்கு இது இறைவனுடைய மறைப்பு சக்தி. துரோபாவம் என்று சொல்லி ஐந்தொழில்களில் ஒன்றாக மறைத்தலை சைவம் வைத்தது. இது எப்படி என்று சொன்னால், பாத்திரத்தில கறி பிடிச்சிட்டு ஐயா, கறியை போக்குவதற்கு என்ன செய்கின்றோம் நாங்கள், கொஞ்சம் சாம்பலும் மண்ணும் தேய்ச்சி போட்டு தேய்க்கிறோம். இந்த சாம்பலும் மண்ணும் போட்டு தேய்ச்சி தேய்க்க தேய்க்க கறி போகிற மாதிரி எங்களுடைய ஆன்மாவில் இருக்கிற மூல ஆளுக்காகிய ஆணவம் போவதற்காக இப்படி கொஞ்சம் சாம்பல் கறியை போட்டு தேய்க்கிற தான் இந்த மறைத்தல் தொழில். இதுவும் உண்மையில மறைப்பதற்காக அல்ல, உள்ளுக்கே இருக்கிற மூல அழுக்கை முழுமையாக போய்த்து முடிப்பதற்காக. பாத்திரம் தேய்த்து முடிந்தவுடன் தண்ணீர் கழுவினோடனே பொன் மாதிரி மினுங்கும். அப்பொழுது இந்த சீவன் சிவனாகும். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என்று மாணிக்க வாசகர் பாடுவார்.
9: ஐயப்பன் மாமிசம் உண்ணும் பாபர் என்ற மன்னனுடன் நட்பாக இருந்ததாக வரலாறு உள்ளது. ஐயப்பனும் பாபரை தன்னுடைய சமயத்துக்கு வரும்படி அழைக்கவில்லை. அதேபோல் பாபர் ஐயப்பனை இஸ்லாம் வரும்படி அழைக்கவில்லை. ஆனால் இப்போது பலர் சமயம் மாற வற்புறுத்துகிறார்களே என்று ஒரு நேயர் அங்கலாய்க்கிறார்.
8: நல்ல ஒரு அருமையான கேள்வி. ஐயப்பன் யார் என்று கேட்டால் பல பேர் இதை பற்றி சந்தேகத்துடன் கேட்பார்கள். என்ன ஐயப்பன் அண்டை முந்தி இருந்ததா? நம்ம ஊர்ல நாங்கள் பாரம்பரியமாக ஐயனார் வழிபாடு
9: வழிபாடு
8: ஹரிஹர புத்திரன் ஐயனார் வழிபாடு எங்களுடைய பாரம்பரியத்திலே உண்டு. கார்நகர் சிவன் கோயில் முதலிலே ஐயனார் கோயிலாக இருந்து பின்னர் சிவன் கோயிலாக ஒரு மாற்றம் பெற்றது. இன்றைக்கும் அங்கே இரண்டு கோபுர வாசல்கள் உண்டு. அதே மாதிரியாக அராலியிலே ஐயனார் இருந்தது. வண்ணார் வண்ணையிலே ஐயனார் கோவிலடி என்று ஐயனார் கோயில். அதே மாதிரியாக அனலதீவ ஐயனார் கோயில் கோயில் கனடாவிலே ஐயனார் கோயில் ஐயப்பர் கோயில் என்று மூன்று கோயில்கள் இங்கே இருக்கின்றன. இந்த ஐயனார் வந்து ஹரிஹர புத்திரர், அதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சிவனுக்கும் மோகினி உருவம் எடுத்த விஷ்ணுவுக்கும் தோன்றிய புத்திரராக ஹரி ஹரன். ஹரி என்றால் விஷ்ணு, ஹரன் என்றால் சிவன். ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த புத்திரன் ஹரிஹர புத்திரன் புத்திரராக கொள்ளப்படுகின்றார். இந்த ஐயப்பரருடைய வரலாறு சாஸ்தா படலமண்டு கந்தபுராணத்திலே இருக்கின்றது. மாசாத்தா படலமண்டு இந்த சாஸ்தா படலத்திலே ஐயனாருடைய வரலாறு விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது கந்தபுராணத்திலே. இந்த ஐயப்பன் என்பது கேரளாவிலே அந்த சபரிமலை மையமாக வைத்துக் கொண்டு வருகின்ற ஐயனார் வழிபாட்டு சம்பிரதாயம். இந்த சாஸ்தா என்பது ஒரு பதம் இந்த கந்தபுராணத்திலே வரும். அந்த புத்திரனை வழங்கி அவனுக்கு அந்த உருத்திர பதமும் நல்கி அவருக்கு தேவர்கள் ரிஷிகள் முனிவர்களும் வணங்குகின்ற அந்த ஸ்டேட்டஸும் கொடுத்து அந்த இது அள்ளினாள். இந்த சாஸ்தா என்ற இதிலே வந்து பலவிதமான சாஸ்தாக்கள் இருக்கிறார்கள். அதிலே தலைமையாக இருப்பது 10 பேர். இந்த 10 பேர் சாஸ்தாக்கள்ல ஐயப்பர் என்பது தர்ம சாஸ்தாவினுடைய அவதாரம். தர்ம சாஸ்தாவினுடைய அவதாரம் தான் ஐயப்பர். இது நடந்தது சில 100 வருடங்களுக்கு முன்பு. மணிகண்டன் என்ற பெயரிலே ஒரு இளவரசனாக அங்கே பிறக்கின்றார். அங்கே பிறந்த பொழுது அது சில அற்புதங்களை செய்கின்றார் என்றார். அந்த வரலாறு தான் ஐயப்பருடைய வரலாறு. ஐயனாருடைய வரலாறு வந்து அந்த கந்த புராணத்திலேயே இருக்குது. அப்ப இதுதான் அந்த தொடர்பு. ஐயப்பன் யார், ஐயனார் யார்,
9: பலருக்கு மயக்கம்.
8: இனி அவருடைய காலத்திலே பாபர் மன்னர் வாழ்ந்திருக்கிற காலம். அப்ப ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருந்திருக்கலாம். அந்த ஒரு பக்கம் இருக்க இவர் அவரை தன்னுடைய சமயம் வர சொல்லி சொல்றீங்களே, அவருடைய சமயம் வர சொல்லி சொல்ற. ஏனென்றால் சமயம் மாறுகிறது என்பது இந்த ரிலிஜியஸ் ஃப்ரீடம்.
10: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கிரார்த்தார் ஜுனியம் விளக்க உரை. வழங்குபவர் விசாலாட்சி சங்கரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
11: ஸ்ரீயக்குருணாம் அதிபசிய பாலினீம் பிரஜாசு விருத்திம் யமயுங்க்த வேதிதும் சுவர்ணிலிங்கி விதித சமாயயோ யுதிஷ்டிரம் துவைதவனே வனேச்சரா. 37வது ஸ்லோகத்தோட முடிச்சோம். பலமானபி கோபஜன்மனஹ தமசோ நாபிபவம் ருணத்தீயஹ க்ஷயபக்ஷ இவைந்தவீஹ் கலாஹ சகலா ஹந்தி சக்தி சம்பதஹ. அடுத்தது விமர்சிய குருவதா கிரியா பிரகாரம் ஆக, யோசிச்சு செய்யறவனுடைய ஒரு கிரியை செயலுங்கிறது எப்படி இருக்குங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார். 38வது ஸ்லோகம்.
12: விசாரஷீலோ ராஜா சூரிய இவ சர்வமபி லோகமாக்ராமதித்யுச்யதே
11: சமவிருத்திலேருந்து தான் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன சொல்றார், ராஜா விமர்சியக்காரி ராஜாவா?
12: சமவிருத்தி
11: ரூபைதி, அதுல இருந்து சமவிருத்தி ரூபைதி மார்தவம் இருந்து ஆரம்பிக்கிறது.
12: சமவிருத்தி ருபைதி மார்தவ சமயே யஷ்ச தனோதி திக்மதாம் அதிதிஷ்டதி லோகமோஜசா ச இவஸ்வானிவ மேதினாபதிஹி.
11: மேதினிபதிஹி அரசன். எவன் ஒருவன் விவஸ்வானிவ அதிதிஷ்டதி லோகம் அதிதிஷ்டதி. மேதினிபதிகி ஒரு ராஜா ஓஜசா தன்னுடைய ஒரு தேஜஸ்னால தன்னுடைய பராக்கிரமத்தினால சூரியனை போல விவஸ்வான் இவ லோகம் அதிதிஷ்டதி லோகம் அதிக்கிராமதி லோகத்துல அவன் வந்து எல்லார தாண்டி உத்கிருஷ்டத்தையா வர்த்தது. என்னத்தினால எப்படி அப்படின்னா சமவிருத்தி உபைதி மார்தவம் சமயே யகா, எந்த ஒரு அரசன் சமவிருத்திஹி சன்னு அப்படியே ஒரு நடுநிலை நடுநிலைன்னா நியூட்ரலா இருந்துட்டு ரொம்ப ஓஹோஹோன்னு குதிக்கவும் குதிக்காம அதே சமயத்துல பதுங்கி பதுங்கி உட்காராத ஒரு ஈக்வானிமிட்டி இன் ஹிஸ் தாட்ஸ், ஈக்வானிமிட்டி இன் ஹிஸ் ஆட்டிடியூடு. இந்த பைபோலார் மாதிரி குதிச்சுட்டே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து அதனுடைய ஆப்போசிட் தான் நமக்கு வந்து சமவிருத்திங்கிறது. சோ யஹா சமவிருத்திஹி பூத்வா சமயே மார்தவம் உபைதி, எந்த சமயம் வேணுமோ அப்ப வந்து ஒரு சாஃப்ட் அப்ரோச், எப்ப வேணுமோ திக்மதாம்ச்ச தனோதி, திக்மஹானா தீக்ஷ்ணத்துவம், ரொம்ப ஒரு காரியத்துல வந்து ஒரு இதுவா தீக்ஷ்ண விருத்தியா, அதாவது ஷார்ப்னஸ் இன் ஆட்டிடியூட் அட் த சேம் டைம் ஒரு சாஃப்ட்னஸ், எந்த சமயம் சமயம் பார்த்து அவன் வந்து சாஃப்டாவும் இருந்துப்பான். வேணுங்கிறச்சு திக்மதாம் அப்பி தனோதி, தன்னிடத்துல ஒரு தீக்ஷ்ண விருத்தியை அவன் வந்து தனோதி ஸ்ப்ரெட் பண்றான். அதாவது காலே இந்த இதுக்கு சொல்லுவார், அலங்காரத்துக்கு சொல்லுவார் காலேஜ கிரகண தியாகம்னு, எப்ப வேணுமோ அலங்காரத்தை எடுத்துக்கணும், எப்ப வேண்டாமோ அதை விட்டுட்டு ரசத்தை நோக்கி போகணும். அந்த மாதிரி இங்க வந்து எப்ப வேணுமோ ஒரு சாஃப்ட் ஆட்டிடியூட அடாப்ட் பண்ணிக்கிறது, எப்ப வேணுமோ அப்ப வந்து ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்டிடியூட், கொஞ்சம் ஹார்ஷா இருக்கிற ஆட்டிடியூட். இதே மாதிரிதானே சூரியனும் பண்றான். சூரியன் வந்து எல்லா சமயமும் ஹார்ஷாவே இருந்துட்டு இருந்தான்னா மெர்குரியில நம்மளால இருக்க முடியாது. அல்லது எப்பவுமே வந்து சாஃப்டா இருந்தது அவனுடைய ஃபோர்ஸ்ன்னா நம்ம போய் ஜூபிட்டர்லயோ புளூட்டோலயோ உட்காந்துட்டு இருக்க முடியாது. நம்ம இட்ஸ் ஃபர்தர் அவே, இந்த எர்த் மாத்திரம்தானே இந்த சோலார் சிஸ்டம்ல உனக்கு வந்து ஜீவன யோக்கியத்துவம்ங்கிறது இதுலதானே இருக்கு. ஏன் எப்ப வேணுமோ அப்போ ஒரு சாஃப்ட்னஸ், எப்ப வேணுமோ ஒரு ஹார்ஷ்னஸ் இருக்கு. அந்த மாதிரி இந்த சூரியன் வந்து ஒரு சமவிருத்தியில இருக்கான் நமக்கு. அதனால இந்த உலகத்தில் இருக்கிற லோகம் அதிதிஷ்டதி லோகத்தில் இருக்கிறான், லோகே திஷ்டதி அதுவா லோகம் அதிதிஷ்டதி. அதே மாதிரி ஒரு அரசனும் எப்போ வேணுமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்றான். ஓகேயா? சோ யா சமவிருத்தி சன்னு ரொம்ப நியூட்ரலா இருந்துட்டு சமயே சரியான சமயத்தில் மார்தவம் உபைத்தி மிருது குணத்தை ஏத்துக்கிறான். ஆர் திக்மதாம்ச்ச தனோதி, ஒரு தீக்ஷ்ணமான ஒரு ஷார்ப்பு கூர்மையான ஒரு நடத்தையையும் மேற்கொள்கிறான். சஹா மேதினிபதிஹி, அந்த அரசன்தான் விவஸ்வானிவ ஒரு சூரியனை போல், எப்படி அந்த சூரியன் வந்து சீசனல் சேஞ்சஸ்ல அந்த சூரியனுடைய ஒரு வேகமும் உங்களுக்கு வந்து எய்தர் குறையும் இல்லை ஜாஸ்தி ஆகும், அந்த மாதிரி இந்த உலகத்தை வந்து ஆக்கிரமிச்சுட்டு இருக்குன்னா எல்லாத்துக்குமே சூரியன் தான் லைஃப்னு பேசுறோம். அந்த சூரியன் மாத்திரம் இல்லைன்னா இங்க எக்ஸிஸ்டன்ஸ் சஸ்டனன்ஸே இருக்காது, உனக்கு லைஃப்ங்கிறதே இருக்க முடியாது. அதே போல ஒரு அரசனும் இந்த மாதிரி சமமா வேணுங்கிறச்சே மிருதுவா இருந்துட்டு வேணுங்கிறச்சே ஷார்ப்பா இருக்கிறச்சே தான் இந்த உலகத்தை அவனால ஆள முடியும். அதுக்கு யோக்கியதா அவனிடத்துல வரும். சமவிருத்தி உபைதி மார்தவம் சமயே யஸ்ச தனோதி திக்மதாம் அதிதிஷ்டதி லோகமோஜசா ச விவஸ்வானிவ மேதினிபதிஹி. நெக்ஸ்ட் படி குவச்சிராயதா ஸ்லோகம். சோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்றார், உக்த அன்யதா கரணே அனிஷ்டம் ஆகன்னு போட்டிருக்கு எனக்கு.
13: ஏன்னா இதுல இருந்து 38ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு லைன் ஹேவ் பீன் கிவன் இன் போல்ட் அதுல, விச் இஸ் தி இல்ல
11: குவச்சிராயல இருந்து தான் உனக்கு வந்து ஸ்லோகம். சோ தெரியல, இதுல வந்து ஆப்போசிட்டா இப்ப சொல்றார், சமவிருத்தியா இருக்கிறவன் எப்படி இருப்பான், அண்ட் இந்த இடத்துல வந்து இந்திரியங்களை நிகிரகம் பண்ணலைன்னா அந்த ஸ்ரீஹி லக்ஷ்மிங்கிறவளை அடக்க முடியாது. லக்ஷ்மியும் சலமா இருக்கு, உன் இந்திரியங்களும் சலமா இருக்கு, அதாவது ரொம்ப சஞ்சலமா இருந்ததுன்னா எதைதான் ரட்சிக்க முடியும். வெரி டிஃபிகல்ட்.
13: குவச்சிராய பரிகிரகா ஸ்ரீயாம் குவச்ச துஷ்டேந்திரிய வாஜி வஷ்யதா
11: சரதபிரச்சலாச்சலேந்திரியை அசுரக்ஷா கி பகுச்சலாஹா ஸ்ரீயா. க்வ சிராய பரிக்ரஹா ஸ்ரியாம் க்வ ச துஷ்ட இந்திரிய வாஜி வஷ்யதா ஷரத் அப்ர சலாஹா சல இந்திரியைஹி அசுரக்ஷாஹாஹி பஹுத் சலாஹா ஸ்ரியஹ. ஃபர்ஸ்ட் விஷமாலங்காரத்தை வைக்கிறார். ஸ்ரியாம் சிராய பரிக்ரஹா க்வ, காலங்காலமா ஒரு ஆன்சஸ்ட்ரி வெல்த் நம்மள்ட்ட இருந்துட்டே இருக்குன்னா அது எங்க இருக்கு? துஷ்ட இந்திரியங்கள் அப்படிங்கிற ஒரு வாஜி குதிரை, அந்த குதிரைய அடக்குதல்ங்கிற ஒரு குவாலிட்டிங்கிறது எங்க இருக்குங்கிற, என்ன இது ரெண்டும் சேர முடியாது. வாட் இஸ் ஈ மீன் பை திஸ்? எக்கச்சக்கமா கையில வெல்த் இருக்கு. சில பேருக்குலாம் வந்து ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி நிறைய இருந்ததுன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏழு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம்பா இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன். அதுதான் வந்து சிராய பரிக்ரஹா ஸ்ரீயாம், செல்வங்களின் ஒரு வெகு காலமாக இருக்கக்கூ பரிக்ரஹா தன்னுடைய வசத்துல இருந்துட்டே இருந்தது அப்படின்னா பரிக்ரஹா தன் அதீனத்துல இருக்கு, அந்த ஒரு இருந்துட்டு இருந்ததுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் யுவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். தாம் தூம்னு செலவழிக்கணும்னு தான் தோணும் நமக்கு. நல்லதை உடுத்துக்கலாம், நல்ல இப்போ நல்ல வசதியாக வாங்கி எக்ஸ்பென்சிவாக வாங்கி உடுத்திக்கலான்னு தோணும், இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு தோணும். இதுக்கெல்லாம் வந்து பணம் கையில் இருக்கிறதுனால அது ஏன், அது பரம்பரையாக இருக்கக்கூடிய வெல்த்து சேர்ந்துட்டே வந்திருக்கு. ஸோ அந்த வெல்த்துங்கிறது எங்க, அதே இந்திரியங்களை வசியம் பண்ணுறதுங்கிற ஒரு குவாலிட்டி எங்க, டிஃபிகல்ட் அதை சொல்றதுக்காக இது ரெண்டும் சேரவே முடியாது. கையில எக்கச்சக்கமா ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா இந்த இந்திரியங்களை அடக்குதல்ங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலை. அடுத்தது பஹுச்சலாஹா ஸ்ரீயஹா ஷரத் அப்ர சலாஹா பஹுச்சலாஹா ஸ்ரீயஹா அசுரக்ஷாஹா, இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரொடெக்ட் சச் வெல்த். இஃப் இந்திரியங்கள் வந்து சலமா இருந்ததுன்னா, சல இந்திரியைஹி சஞ்சலமாக இருக்கக்கூடிய இந்திரியங்களினால், அதாவது தன் வசப்படாத இருக்கக்கூடிய இந்திரியங்கள்னால இந்த ஸ்ரீஹி வெல்த்ங்கிறது இருக்கே ஐஸ்வர்யத்தை சுரக்ஷ பண்ணணுங்கிறது முடியாது. இட்ஸ் டிஃபிகல்ட் டு ப்ரொடெக்ட் த வெல்த். ஏன்னா உன்னோட இந்திரியத்தை நீ வந்து அடக்கலைன்னா இந்திரியம் அடங்காமல் இருக்கும் பொழுது ஏராளமாக நம்ம செலவழிக்கணும்னு தோணும். செலவழிக்க செலவழிக்க இது என்ன வித்தையா, வேதா விருத்தி மாயாதி க்ஷயமாயாதி சஞ்சயாத்துன்னு வித்தைக்கு தான் சொல்லுவோம் நம்ம இல்ல. இட் இஸ் நாட் ஃபார் வெல்த். வெல்த் வந்து நம்ம செலவழிக்க செலவழிக்க போகதான் போக போறது, தண்ணியா போயிடுத்தும் போ. அதாவது பேங்க்ல இருந்து இன்னைக்கு 1000 ரூபாய் எடுத்தேன், சாயந்தரத்துக்குள்ள 1000 ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியலங்கிறோம். ஏதோ ஏதோ செலவழிச்சிருக்கேன், ஏதோ வாங்கியிருக்கேன், ஆனா எங்க போச்சுன்னு தெரியலம்போ. அதுதான் அந்த பகு இது சரதப்ர சலாஹா. சரத் அப்ரங்கிறது சரத்காலத்துல இருக்கக்கூடிய மேகங்கள். அப்ர மேகமே இருக்காது, அப்படியே மேகம் இருந்ததுன்னா அது வந்து வருஷா காலத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மேகம். வருஷா காலத்துல மழை பொழிஞ்சு அது எம்டியா போயிடுது. ஸோ வெள்ள வெள்ளையர்னு இருக்கும் சரத்காலத்துல, ஆட்டம் சீசன்ல உனக்கு மேகங்கள். அதனால இட் இஸ் வெரி லைட் ஆல்சோ, அது வந்து ஹெவியா இருக்காது. ஹெவியா இருந்ததுன்னா இப்ப ஜலத்துல இருக்குன்னு வருஷா காலத்துலதான் ஹெவியா இருக்கும் மேகங்கள். அப்ப சரத் அப்ர சரத்காலத்து மேகங்கள் எப்படி இருக்குன்னா சலாஹா, ஈஸியா ஒரு ஒரு ஸ்லைட் பிரீஸ் வந்ததுன்னா கூட அந்த இது ஓடி போயிடும் அந்த கிளவுட்ஸ். அப்படி சஞ்சலமாக இருக்கக்கூடிய மேகங்கள், அந்த மேகங்களை போல் சஞ்சலமாக இருக்கும் ஸ்ரீயஹா. ஸ்ரீயஹா வெல்த். மேலும் பகுச்சலாகாங்கிறார், பகுச்சலாகனா ரொம்பவும் கபட்டமா இருக்கக்கூடிய அந்த வெல்த். கபட்டமா இருக்குன்னா மேகமும் கபட்டமா இருக்கும். பகுச்சலாகா ஆக்சுவலி அதை மேகத்துக்கு போடணுங்கிற அவசியம் இல்லை, அதை தனியா எடுத்துடலாம். ஸோ பகுச்சலாகாங்கிறச்சே ஸ்ரீயஹா, இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் அவென்யூஸ் டு ஸ்பெண்ட். அது கையில பைசா இருந்ததுன்னா நம்ம வந்து 1000 முறை இருக்கு நமக்கு வந்து செலவழிக்கிறதுக்கு. ஒரு சினிமா போலாம், ரெஸ்டாரண்ட் போலாம், சாமான் வாங்கிக்கலாம், வேணும்னா இதுவா கப்பலா போட்டு தண்ணியில விடலாம். எத்தனையோ விதத்துல அந்த செல்வத்தை செலவழிக்கிறதுக்கு நமக்கு வந்து வழிகள் இருக்கு. ஸோ பகு சலாஹா அப்படின்னா பகு ரந்திராஹா, தேர் ஆர் அ லாட் ஆஃப் அவென்யூஸ் டு ஸ்பெண்ட் இட். நிறைய ஓட்டம் இருக்கு அதை ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அப்படி இருக்கக்கூடிய செல்வங்கள் இதை எப்படி காப்பாத்தலாம்னா, நம்ம இந்திரியங்கள் நம் வசத்துல இருக்கணும். வி ஷுட் நாட் பி ஸ்வேட் பை எனி திங் இன் த வேர்ல்டு. அப்போதான் நம்மளால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். வேற என்ன, சில இந்திரியைகி சஞ்சலமாக இருக்கக்கூடிய இந்திரியங்களா இருந்ததுன்னா அவைகளினால் அசுரக்ஷாக, இட் இஸ் லெஃப்ட் அன்புரொடெக்டட். வெல்த் இஸ் லெஃப்ட் அன்புரொடெக்டட் பை சென்ஸ் ஆர்கன்ஸ் விச் ஆர் நாட் அண்டர் கண்ட்ரோல். சோ குவ சிராய குவ ஸ்ரீயாம் சிராய பரிக்கிரகா குவ துஷ்டேந்திரிய வாஜி வஷ்யதாச்ச. ஆகையினால சரதபிர சலாக சலேந்திரியை அசுரக்ஷாக ஹி பகுச்சலாக ஸ்ரீயா. இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் விஷமாலங்காரம், அதுக்கப்புறம் துஷ்ட இந்திரிய வாஜி, கெட்ட இந்திரியங்கள்ங்கிற ஒரு குதிரைகளுக்கு அடங்கவில்லை அப்படிங்கிற இடத்துல ஆக்சுவலி உபமா போடுறார். இந்திரியாணி ஹயான்யாகுங்கிற மாதிரி இல்ல, உபமா இஸ் இம்ப்ளைடுன்னு விடுறாரு அந்த இடத்துல. சமாசகா உபமா, சோ லுப்தோபமா, அதுவும் இது சரதபிர சலாகாங்கிற இடத்துலயும் சரத்காலத்து மேகத்தை போல் சலாகா சஞ்சலமாக இருக்கக்கூடியது. சோ உனக்கு அந்த சாதிருஷ்ய தர்மமும் சொல்லியிருக்கு, உபமானம் உபமேயம் ரெண்டுமே இருக்கு அங்க. உபமேயம் என்ன, ஸ்ரீயா செல்வங்கள். ஓகே, சோ அதனால இது லுப்தோபமா. காவியலிங்கம் சொல்றாருல, காவியலிங்கம் வந்து என்னன்னா துஷ்ட இந்திரிய வாஜி வஷ்யதாவும் அந்த ஸ்ரீஹி வெல்த்தை வந்து காப்பாத்துறதுங்கிறதும் முடியாது. ஏன்னா வெல்த்தும் வந்து சலமா இருக்கு, இந்திரியங்களும் சலமா இருக்கு, அதனால அசுரக்ஷாக அப்படின்னு உனக்கு சமர்த்தனம் பண்றார். சோ காவியலிங்கம் நெக்ஸ்ட் போலாமா? கிம் அசாமயிகம்ல இருந்து ஆரம்பிக்கும்.
13: கிம் அசாமயிகம் பிதன்வதா மனசா க்ஷோபம் உபாத்தரம்ஹசா க்ரியதே பதிருச்சகைரபாம் பவதா தீரதாதிரிக்ருதா.
11: தீரதயா அதரீக்ருதா.
13: தீரதயா,
11: ஆமா, தீரதயா அதரீக்ருதா. சோ கிம் அசாமயிகம் பிதன்வதா மனசா க்ஷோபம் உபாத்தரம்ஹசா கிரியதே பதிஹி உச்சகைஹி அபாம் பவதா தீரதயா அதரீக்ருதா. பவதா உன்னால், அபாம் பதிஹி தீரதயா அதரீக்ருதா. அதரீக்ருதான்னா அதை அப்படியே மட்டமாக்கிப்ட, எதோ சமுத்திரத்தை. பீமன்ட்ட வந்து சொல்றச்சே நடுவுல ரொம்ப அவனை திட்டுற மாதிரி ஆயிடுச்சு இல்லையோ, அதனால நடுவுல வந்து சொல்றாரு, பேரு ஒரு நீ வந்து இத்தனை நாள் வரைக்கும் அப்படியே கம்பீரமா இருந்துருந்த, சமுத்திரம் கூட உனக்கு வந்து ஒப்ப இருக்க முடியாது, நீ சமுத்திரத்தையே தோக்கடிச்சுட்டியேன்னு நினைச்சுட்டு இருந்தேனேப்பா, அந்த ஒரு குவாலிட்டிய இப்ப ஏன் உன் மனசனுடைய கலக்கத்தினால நீ வந்து இப்போ யு ஆர் மேக்கிங் தட் பெட்டர். அதாவது அந்த சமுத்திரத்து வந்து யூ ஹேட் ஒன் ஓவர் தட் சமுத்திரம், இப்போ உன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அஜிடேஷன்னால நீ என்ன பண்றன்னா அந்த சமுத்திரத்தை வந்து உன்னை விட உயரமான ஒரு ஸ்தானத்துல கொண்டு போய் நீ உட்காத்தி வைக்கிறியே ஏன் அப்படின்னு கேக்குற யுதிஷ்டர். ஓஷன், சி ஓஷனுடைய குவாலிட்டி என்ன, அப்படியே ஒரு ஒரு கம்பீரமா இருக்கக்கூடிய ஒரு டெப்த் ஆஃப் கேரக்டர் தானே அதுக்கு, அந்த ஐடியால சொல்ற. சரியா, அதாவது நம்ம வாசல் அந்த அந்த கரையில நின்று இருக்கிறச்சு அது எப்ப பார்த்தாலும் ஓடிண்டே இருக்கேங்கிறதுக்காக இல்ல. When you look further into the ocean பார்த்தோம்னா அது அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த சஞ்சலம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழத்தை நமக்கு வந்து தெரிவிக்கவே முடியாது. இட் இஸ் அன்ஃபேத்தமபிள் தானே. அந்த மாதிரி நீ இருந்தியே, ரொம்ப கலக்கமே இல்லாத ஒரு ஒரு சமுத்திரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீ இருந்த. இப்போ why are you letting this the ocean win over you in the sense, அதை விட ஜாஸ்தி கலக்கம் நீ இப்ப வந்து உன்னுடைய மனசுல கலக்கத்தை காமிச்சேன்னா அது வந்து சமுத்திரத்தை கீழ்த்தல்ற மாதிரி இல்ல, சமுத்திரம் உன்னை கீழ்த்தல்ற மாதிரி இருக்கு. கம்பேரிசன்காக சொல்றாரு, I could compare you with the ocean before, but today I am not able to do that. The ocean seems to win over you. இப்போ word by word பாருப்போம். அபாம் பதிஹி பவதா தீரதயா அதரீக்ருதா. பவதா உங்களால், அதாவது உன்னால் பீமன்னால, தீரதையா ஒரு தீரகாங்கிற ஒரு தைரிய குணத்தினால, மனசுனுடைய ஒரு நிர்வீகாரத்துவம்ங்கிறது தைரியம், சொல்றார், மனசகா நிர்விகாரத்துவம் தைரியம் சத்சு அபி ஹேதுஷு. பல ஹேத்துக்கள் இருக்கிறச்சே, பல காரணங்கள் இருக்கும் சமயத்தில் எவனாவது ஒருத்தன் மனசுல எந்த ஒரு விகாரமும் சஞ்சலமும் அடையாமல் இருந்தான்னா, ஒரு மனசுல வந்து ஒரு சஞ்சலத்துவத்தை கொண்டு வராம இருந்தான்னா அவனுக்கு தீரகான்னு பேரு. அந்த மாதிரி தீரத்தையா அந்த தைரிய குணத்தினால பவதா உன்னால் அபாம் பதிஹி அதரீகிருத்தா, அத நீ வந்து ஒரு மட்டம் தட்டி இருந்த, இப்ப என்ன ஆயிடுத்து, உபாத்த ரம்ஹசகா மனசகா அசாமயிகம் க்ஷோபம் விதன்வதா பவதா உச்சகைஹி கிம் கிரியதே. இப்போ என்ன ஆயிடுத்துன்னா, அதுனா உன் மனசுல என்ன ஆயிடுது, உபாத்த ரம்ஹசகா, ரம்ஹாங்கிறது வேகம், உன் மனசுல ஒரு வேகம் வந்துருத்து, அவன் வந்து பேசின உடனே கிடுகிடுன்னு அப்படியே ஒரு ஒரு வேகம் வந்திருக்கு உன் மனசுல. அந்த வேகம் வந்ததுனால அந்த வேகம் என்னன்னா அசாமயிகம் க்ஷோபம் விதன்வதா, யுவர் ஷோயிங் யுவர் டிஸ்பிளேயிங் விதன்வதா, யுவர் டிஸ்பிளேயிங் அண்ட் அஜிடேஷன் க்ஷோபம். என்ன அந்த க்ஷோபம் எப்படி இருக்குன்னா, அசாமயிகம் சமயம் இல்லாத சமயத்துல ஒரு அஜிடேஷனை நீ காண்பிக்கிற, தேவையில்லாத ஒரு கலக்கத்தை காமிக்கிற. எதுக்கு அந்த கலக்கத்தை காண்பிக்கக்கூடிய ஒன்னால் கிமர்த்தம் அபாம்பதிஹி உச்சகைஹி கிரியதே, எதற்காக நீ சமுத்திரத்தை ஒன்ன விட ஒசத்தியாக நீ பண்ற. புரியுதா? நீ உங்க இதுல வந்து அன்வயம் எப்படி போட்டிருக்கான்னு எனக்கு தெரியல, இதுதான் இந்த அர்த்தத்தை நான் புரிஞ்சுட்டேன், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவதா, இல்லை ஃபஸ்ட்டு தீரதையா அதரீகிருத்தா அபாம்பதிஹி பவதா அதுனா கிமர்த்தம் உச்சகைஹி கிரியதே, கிம் உச்சகைஹி கிரியதே மெயின் சென்டென்ஸ். அந்த பவதாக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா, எதுக்காக இப்போ அதை வசதியா ஆக்குறான், வை இஸ் ஹி லெட்டிங் தி ஓஷன் காங்கர் ஹிம் அப்படின்னா, ஆர் காங்கர்னா இன் தி சென்ஸ் கம்பேரிசன்காக, அது துவன்முக ஸ்ரீயா இந்துஹு ஜிதஹா மாதிரி, உன்னுடைய அழகுனால இந்துஹு சந்திரனானவன் ஜெயிக்கப்பட்டான், இப்போ நீ கோபம் பண்ணி நீ வந்து கலுஷிதமா பண்ணிட்டேன்னா உன் முகத்தை, அப்போ வந்து அந்த இந்திரன் அந்த சாரி சந்திரன் வந்து இப்போ ஜெயிக்கப்பட மாட்டானே, சந்திரன் பூர்ண ஆர் அந்த மாதிரி, யூ கெட் தி ஐடியா ரைட் நவ? புரியுறதா? ஓகே. சோ கிம் அசாமயிகம் விதன்வதா மனச க்ஷோபம் உபாத்த ரம்மசா கிரியதே பதிருச்சகைஹி அபாம் பவதா தீரதையா அதரீகிருதா. நெக்ஸ்ட்.
13: ஸ்ருதமப்யதிகம்ய யே ரிபூன் விநய விநயந்தேன ஷரீர ஜன்மனஹ ஜனயந்தியச்சிராய சம்பதாம் அயஷஸ்தே கலு சாபலாஸ்ரயம்.
11: ஸ்ருதமபி அதிகம்ய யே ரிபூன் விநயந்தே தே, ஓ இல்ல இல்ல சாரி சாரி, ஷரீர ஜன்மஹ ரிபூன்னு ந வினயந்தே ஸ்ருதம் அபி அதிகம்ய, நன்னா படிச்சுட்டு மனசுல தன்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படின்னா காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம் மாதிரி அந்த ஆறு விதமான ஷட் ரிப்புக்களையும் எவன் ஒருவன் ந வினயந்தே, வினயந்தேனா அதை அடக்கவில்லையோ, அப்போ அவனால வந்து சபலமான இந்த இது சப சம்பத்துக்களுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய அயஷகா அபகீர்த்தியை தான் அவன் வந்து உற்பத்தி பண்றான். படிச்ச படிப்புக்கு அடையாளமா உன்னுடைய இந்திரியங்களை நம்ம வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எதிரிகளை ஜெயிக்கணும். அந்த எதிரிகளை ஜெயிக்கலைன்னா என்ன ஆயிடுறது, அச்சிராய சீக்கிரமாகவே சேர்த்து வச்சிருக்கிற சம்பத் எல்லாமே அந்த சம்பத்துக்கு வந்து ஒரு ஆசிரியம் என்னன்னா அந்த செல்வங்களுக்கு வந்து ஆசிரய தோஷாத்து அஸ்தைரியம் சம்பதாம் ந ஸ்வதோஷாத்து, செல்வங்கள் வந்து இயற்கையாகவே அவைகளுக்கு ஒரு சபலத்துவம் கிடையாது, அதாவது சஞ்சலமாக ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட போகிறதுங்கிற ஒரு குவாலிட்டி இயற்கையாகவே வந்து செல்வத்துக்கு கிடையாது. ஆனால் ஒரு ஆசிரய தோஷம், யார் இடத்துல போய் உட்காந்துருக்கு, காமக்ரோதத்தை ஜெயிக்காதவர்கள், ஜெயிக்காதவர்கள்ட்ட உட்காந்துதுன்னா அபகீர்த்தியை தான் உண்டு பண்ணும். சாபல ஆசிரயம் அயஷகா ஜனயதி, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி, அது அதை வந்து ஆசிரியமாக வைத்து கொண்டிருக்கும் அயஷகா ஒரு அபகீர்த்தியை தான் அது வந்து இது பண்றது, உண்டு பண்றது. ஸோ ஸ்ருதமபி ஏ எவர்கள் எந்த அரசர்கள் ஸ்ருதம் அதிகம்ய நல்ல சாஸ்திரத்தை வந்து கத்துன்ட்டு ஷரீர ஜென்மனஹா ரிப்பூன்னு ந வினயந்தே, ஷரீரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளை அடக்குவதில்லையோ தே அவர்கள் அச்சிராய சீக்கிரமாகவே சம்பதாம் செல்வங்களினுடைய ஆசிரியமாக இருக்கும் ஒரு அபகீர்த்திய இது பண்றா, ஜனயந்தினா உண்டு பண்றா. ஸோ தே பிகம் தப்பான காரியங்களை செஞ்சு அவளுக்கு வந்து கெட்ட ஒரு இதுதான் வருதே தவிர, புகழ் தான் வருதே தவிர நல்ல புகழ் இல்லை. ஸ்ருதமப்யதிகம்ய ஏ ரிபூனு வினயந்தே ந ஷரீர ஜன்மனஹா ஜனயன் தஜிராய சம்பதாம் அயஷஸ்தே கலு சாபலாஸ்ரயம்.
10: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வைசேஷிகா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
14: ஹரி ஓம். அப்போ நேத்தி பார்த்தோம் புத்தி, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வச்சுட்டோம் புத்திய. அடுத்தது சுகம்.
15: அடுத்தது அடுத்த குணம் சுகம். சுகம்
14: சுகத்துக்கு லட்சணம் என்ன சொல்றாங்க? சர்வேஷாம் அனுகூல வேதனீயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
15: சர்வேஷாம் வேத

சொல்றாரு அப்படின்னு சொல்லி பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போறாரு. பரியாய சப்தத்தை சொல்லி இச்சா காம துவேஷ குரோத பிரயத்ன கிருதி அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் சொல்லிடுறாரு. இச்சா அப்படின்னா காம, துவேஷ அப்படின்னா குரோத, பிரயத்ன கிருதி, கிருதி பிரயத்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் லட்சணம் ஒண்ணுமே சொல்லாம பரியாய சப்தங்கள் இதெல்லாம் ஒரு பொருள் படும் பல சொற்கள். காமம்னாலும் அதே தான், இச்சானாலும் தான், குரோதம் துவேஷம் ரெண்டுமே வேற வேற இல்லை. இருந்தாலும் இங்க பல வகையான ஆசைகள் இருக்கு. ஒரு ஒரு ஆசைக்கும் ஒரு ஒரு மாதிரியான லட்சணங்கள் சொல்றாங்க. தர்மத்துக்கு விரோதம் இல்லாத தர்ம அவிரோத எந்த ஆசையோ அதுக்கு பேரு ஸ்பிருகா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தர்ம அவிரோத இச்சா ஸ்பிருகா, தர்ம விரோத இச்சா லோப. இதெல்லாம் வந்து தர்க்க சங்கிரகத்துல இல்ல, தனியா நான் சொல்றேன் உங்களுக்கு. தர்ம அவிரோதமான இச்சாக்கு பேரு ஸ்பிருகா, தர்மத்துக்கு விரோதமான இச்சாக்கு பேரு, ஆசைக்கு பேரு லோபம், பேராசை. வஞ்சனமான ஆசைக்கு பேரு, அடுத்தவனை வஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஆசைக்கு பேரு வஞ்சன இச்சா மாயா. இதுவும் எனக்கு வேணும், இதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றது, இதமபி மேசியாது, இதமபி மேசியாது அப்படிங்கிறது, அதுக்கு பேரு திருஷ்ணா. எனக்கு இதுவும் வேணும், எனக்கு இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பேரு திருஷ்ணா. சாதாரணமா ரத்தி இச்சா அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் வந்து காமம் அப்படின்னு சொல்லி சொல்றது. ரத்தி இச்சா புணர்தலுக்கு ஆசைக்கு பேரு காமம். குரோ இதுமே தோஷமும் கூட இதே மாதிரி பல வகைப்பட்டது. ஷரீரேந்திரிய வைக்கிருதி ஹேது குரோத, மனசு உடம்பெல்லாம் அப்படியே விகாரம் அடையும், அதுக்கு பேர் குரோதம். பரகுண அசஹ்யம், அடுத்தவன் குணம் அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி சொன்னான், அவன் என்ன நல்லவன் அப்படின்னு உடனே வரும் இல்ல, அதுக்கு பேர் அசூயா. அதுக்கு பேர் என்னது? அசூயா. அடுத்தவன் குணத்தை ஏத்துக்க முடியாத குணத்துக்கு பேரு, துவேஷத்துக்கு பேரு அசூயா. அடுத்தவனை அழிக்கணும் அப்படின்ற ஆசை நாஷாய துவேஷ, அடுத்தவனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆசை, அந்த அந்த மாதிரியான துவேஷம் வெறுப்பு, அடுத்தவனை அழிக்கணுங்கிறதுக்கு வெறுப்பு, அதுக்கு பேரு துரோகம். அசமர்த்தசிய ஆத்ம ஆத்மினி துவேஷ, தன் மேலேயே தனக்கோம், ஆனா தனக்கு அந்த இதுவே இல்லை, என்ன தகுதியே இல்லை, தகுதி இல்லாதவன் தன் மேல வந்து கோவப்படுறான், அதுக்கு பேர் அபிமானம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி துவேஷத்தை பல வகையா, ஆசைய பல வகையாகவும் துவேஷத்தை பல வகையாகவும் பிரிக்கிறாங்க. சரி போட்டோம். தர்மம் அடுத்தது, இச்சா துவேஷ பிரயத்ன தர்ம அதர்ம அப்படின்னு சொல்லி சொன்னது. தர்மம்னா என்னது? தர்மம்னா புண்ணியம். புண்ணியம் அப்படின்னா விஹித கர்ம ஜன்ய, விஹித கர்ம ஜன்ய, வேதத்துல விதிக்கப்பட்ட கர்மத்தினால உண்டாகிறதுக்கு பேரு தர்மம். அதர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிஷித்த கர்ம ஜன்ய, நிஷித்த கர்ம ஜன்ய, அது விஹித கர்ம ஜன்யம்னா இது நிஷித்த கர்ம ஜன்யம். வேதத்தினால நிந்திக்கப்பட்ட கர்மத்தினால உண்டாகக்கூடியதுக்கு பேரு அதர்மம், பாவம். அடுத்தது சம்ஸ்காரம், கடைசி குணம் சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரத்தை மூணு வகையா பிரிக்கிறாரு, சம்ஸ்காரத்தை மூணு வகையா பிரிக்கிறாரு. வேகம், பாவனா, ஸ்திதிஸ்தாபக. வேகம், பாவனா, ஸ்திதிஸ்தாபக அப்படின்ட்டு. வேகம்னா நகர்ற அந்த வேகத்தை, அதை தான் சொல்றது நகர்றதல் அப்படின்னு. பிருத்வி, ஜலம், வாயு எல்லாத்தையும் இருக்கிறது. பிருத்வி, ஜல, வாயு, தேஜ, மன விருத்தி. பிருத்வி, ஜல, தேஜ, வாயு, மன, இதில் எல்லாத்தையும் விருத்தி இருக்கிறது. பாவனா, பாவனா அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது? அனுபவஜன்யா ஸ்மிருதி ஹேது பாவனா, அனுபவத்தினால உண்டார ஸ்மிருதிக்கு காரணமாக இருக்கிறதுக்கு பேர் பாவனை. அனுபவஜன்யா ஸ்மிருதி ஹேது பாவனா, இது ஆத்மாவில் மட்டும் இருக்கிற விருத்தி, ஆத்மாத்திர விருத்தி, ஆத்மாவில் மட்டும் இருக்கிறது இது. அந்த அனுபவஜன்யா ஸ்மிருதி ஹேது பாவனாவானது ஆத்மாவில் மாத்திரம் இருக்கிறது. ஸ்திதிஸ்தாவக அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்யதா கிருதஸ்ய, அந்யதா கிருதஸ்ய புனஸ்தத் அவஸ்தாபக, புனஸ்தத் அவஸ்தாபக அப்படின்னா என்னது? அந்யதா கிருதஸ்ய புனஸ்தத் அவஸ்தாபக அப்படின்னா வேறு மாதிரி பண்ணதை திருப்பியும் அதே பழைய நிலைமைக்கு வர்றது, அதுக்கு பேரு ஸ்திதிஸ்தாபக, எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். எலாஸ்டிக்கு ரப்படு, இழுத்து விட்டா என்ன ஆகும்? திருப்பியும் பழைய மாதிரி ஆகிடும். பிளேடு மடிச்சா திருப்பியும் ஃபிளிங்க்.

0: நிமிர்ந்துரும். அந்த மாதிரி அதுக்கு பேர் ஸ்திதிஸ்தாபகம். இதெல்லாம் சம்ஸ்காரத்துல வர்றது, இதுதான் குணம். அப்படி குணத்துக்கு மங்களம் சொல்லியாச்சு. அடுத்தது இந்த குணத்துக்கு மங்களம் சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு முக்கியமான குணம் இருக்குன்னு சொல்லிட்டோம், புத்தி அப்படின்ட்டு. இந்த புத்தி தான் மற்ற எல்லா, அதாவது தர்க்க சங்கிரகத்தோட முக்கியமே என்னது அப்படின்னு சொல்லி கேட்டால், தர்க்க சங்கிரகத்துக்கு முக்கிய காரணம் என்னது? புத்தி. தர்க்க சங்கிரகம் எதுக்கு? புத்தி வளர்றதுக்கு. அது ஏன் புத்தி வளரும்? புத்தி விசாரம் பண்ணுறது, அதில் புத்தியை குறித்து முக்கியமாக விசாரம் பண்ணுறது. அதனால் மற்ற எல்லாமே வந்து அந்த புத்தியை விசாரம் பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையான விஷயங்களாக தான் வச்சுருக்கோமே தவிர முக்கியமாக ஒன்றுமே இல்லை. நான் இதெல்லாம் ஒத்துக்கிறேன், இதெல்லாம் ஒத்துக்கிறேன், என்ன ஒத்துண்டா என்ன ஒத்துக்கலான்னா என்ன, நான் ஸ்திதி ஸ்தாபகத்தை ஒத்துக்கலன்னா இப்போ என்ன, யாருக்கு குறைஞ்சி போச்சு? அது ஒன்றுமே மாற்றம் இருக்கப்படாது. ஆனால் அந்த புத்தி ஒத்துண்டாகணும் எல்லாருக்குமே. புத்தி என்னது சொல்கிறார் பாருங்க, புத்தி அப்படின்றது தான் ஞானம். ஞானமாக புத்தியோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் ஒரே அர்த்தம் தான். புத்தினாலும் சரி ஞானம்னாலும் சரி, புத்தினா என்னது? சர்வ வியவஹார ஹேது குண. புத்தி அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னது? சர்வ வியவஹார ஹேது குண. எல்லா விவகாரத்துக்கும் காரணமான குணத்துக்கு பேர் புத்தி. சர்வ வியவஹார காரண குண புத்தி. எல்லா விவகாரத்துக்கும் காரணமானது புத்தி தான். இந்த புத்தியானது ரெண்டு வகையாக படுறது, ஒன்று ஸ்மிருதி, இன்னொன்று அனுபவம். ஒன்று ஸ்மிருதி, இன்னொன்று அனுபவம். ஸ்மிருத்தினா நினைவு பதிவு, அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அனுபவம் தான் தமிழ்லையும். எண்ணப்பதிவு, நினைவு பதிவு, எப்படி எடுத்தினாலும் சரி அந்த நினைவு கூறுதல் தான் வந்து ஸ்மிருதி. சம்ஸ்கார மாத்திர ஜன்யா ஞானம், அது ஞானம். என்ன பதிவு அப்படிங்கிறது சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரத்தினால உண்டாடுறதுக்கு பேர் ஸ்மிருதி. எண்ணப்பதிவு தூண்டுதலால் உண்டாடுறது. சம்ஸ்கார மாத்திர ஜன்யா ஜன்ய ஞானம். ஸ்மிருதிக்கு லட்சணம் என்னது? சம்ஸ்கார மாத்திர ஜன்ய ஞானம். சம்ஸ்காரத்தினால மாத்திரம் உண்டார ஞானத்துக்கு பேர் ஸ்மிருதி. ஏற்கனவே நாம் ஒரு அனுபவிச்சிருக்கோம், யா யா ஸ்மிருதி சா சா அனுபவ பூர்விகா அப்படின்னு ஒரு நியாயம் இருக்குது. எதெல்லாம் ஸ்மிருதியோ அதெல்லாம் வந்து அனுபவ பூர்விக்கா தான் இருக்கும், ஏற்கனவே அனுபவம் பண்ணப்பட்டதாக தான் இருக்கும். அப்போது சம்ஸ்காரம் அந்த அனுபவம் பண்ணப்பட்டது எண்ணப்பதிவாக பதியறது, அந்த எண்ணப்பதிவு நினைவு கூறுதலாக வருது. ஸ்மிருதி அப்படின்னா நினைவு கூறுதல். சம்ஸ்காரத்தினால எண்ணப்பதிவினால மட்டுமே உண்டாகக்கூடிய ஞானத்துக்கு பேர் ஸ்மிருதி. எண்ணப்பதிவினால் மட்டும் உண்டாகக்கூடிய ஞானம் ஸ்மிருதி. அனுபவம்னா என்னது? தத்பின்னம். தத்பின்னம் ஞானம். தத்பின்னம் ஞானம் ஸ்மிருதியில தத்னா ஸ்மிருதி, ஸ்மிருதி பின்னம் ஞானம் அனுபவ. அனுபவம்னா என்னது? ஸ்மிருதியிலிருந்து வேறுபட்டதான ஞானத்துக்கு பேர் அனுபவம். ஸ்மிருதியிலிருந்து வேறுபட்டதான ஞானத்துக்கு பேர் அனுபவம். ஸ்மிருதியை யதார்த்தம் அப்படின்னு தான் ஒத்துக்கிறோம். இந்த ஞானமே ரெண்டு வகையாக பிரியறது, என்னது? யதார்த்த அயதார்த்த. யதார்த்த அயதார்த்த, சரியான அறிவு தவறான அறிவு அப்படின்ட்டு. சரியான அறிவு தவறான அறிவு அப்படின்னு ரெண்டு வகையாக பிரியறது. சரியான அறிவு அப்படிங்கிறது என்னது? அதுக்கு லட்சணம் சொல்கிறாங்க, தத்வதி தத் பிரகாரக ஞானம். தத்வதி தத் பிரகாரக அனுபவ. ஞானம் பண்ணால் அனுபவம்னு வச்சுக்கோம். தத்வதி தத் பிரகாரக அனுபவம். இந்த அனுபவம் என்னது? ரெண்டு வகை, யதார்த்தம் அயதார்த்தம். தத்வதி தத் பிரகாரக அனுபவம் யதார்த்தம். இது ததாபாவதி தத் பிரகாரக. தத் அபாவதி தத் பிரகாரக ஞானம். இது தத்வதி தத் பிரகாரக. தத்வதி தத் பிரகாரக அனுபவ யதார்த்தம். தத் அபாவதி தத் பிரகாரக ஞான அனுபவ அயதார்த்தம். அப்படின்னா என்ன? அது அப்படிங்கிறதுல அதுங்கிற புத்திக்கு பேரு யதார்த்தம். அதுங்கிறதுல அது வல்லாத புத்திக்கு பேரு அயதார்த்தம். அது என்பதில் அது என்கிற புத்தி யதார்த்தம். அது வல்லாததில் அது அது என்கிற புத்தி அயதார்த்தம். இது என்னது? பேனா. பேனால பேனாங்கிற புத்தி சரியான அறிவு, பேனால பென்சில் அப்படிங்கிற புத்தி தவறான அறிவு. அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. இதுல இந்த விசாரம் ஃபுல்லாவே யதார்த்தத்தை பத்தி தான் இருக்கும். அதனால அயதார்த்தத்தை இங்கேயே முடிச்சிடுவோம்,
1: அயதார்த்தத்தை இங்கேயே முடிச்சிடுவோம்.
0: அயதார்த்தம் திருப்பி மூணு வகையா இருக்கு, அயதார்த்தம்
1: மூணு வகையா இருக்கு.
0: சம்சய விபர்யய
1: மித்யா ஞானம் தர்க்க,
0: சம்சய விபர்யய தர்க்க.
1: சம்சயம்னா என்னது? ஒரு விஷயத்துல பல விரோதமான அறிவு.
0: ஏகஸ்மின் தர்மணி விருத்த,
1: ஏகஸ்மின் தர்மணி விருத்த
0: தர்ம வைசிஷ்டிய நானா தர்ம, நானா தர்ம வைசிஷ்டிய ஞானம், வைசிஷ்டிய அவகாஹி ஞானம். ஏகஸ்மின் தர்மினி விருத்த நானா தர்ம வைசிஷ்டிய அவகாஹி ஞானம்.
1: அதாவது ஒரே தர்மியில ஒரே விஷயத்துல பல வகையான அறிவுக்கு பேர் என்னது? சம்சயம், சந்தேகம். சம்சயம்னா சந்தேகம். ஒரே விஷயத்துல இது பென்சிலா இது பேனாவா அப்படின்னு பல வகையான அறிவுக்கு பேரு சந்தேகம், சம்சயம். விபர்யம், விபர்யம் என்னது? விரோதமான அறிவு. இது பென்சில் தான் அப்படிங்கிறது
0: மித்யா ஞானம் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம்,
1: மித்யா ஞானம். தர்க்கம்னா என்னது? வியாபியாரோபேன
0: வியாபகாரோப தர்க்க அப்படிமா. தர்க்கம்னா என்னது?
1: வியாபிய ஆரோபத்தினால வியாபக ஆரோபத்தை பண்றதுக்கு பேர் தர்க்கம். தர்க்கம் வியாப்பியம்னா என்ன, வியாபகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். இங்க சாதாரணமா பார்ப்போம். எதிர் வண்ணின் நஸ்யா, எதி வண்ணிர் நஸ்யா தருகி தூமோ பொய் நஸ்யா அப்படிங்கிறது தர்க்கம். இங்க நெருப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா புகையும் இருக்காது அப்படிங்கிறதுக்கு பேர் தர்க்கம். நெருப்பு இல்லை அப்படின்னா புகையும் இருக்காது அப்படிங்கிறது தர்க்கம். நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் தர்க்கம்.
0: வியாபியாரோபேன வியாபக ஆரோப தர்க்க.
1: இப்போ அடுத்தது என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த யதார்த்த ஞானம், யதார்த்த ஞானத்தை நாலு வகையா பிரிக்கிறாங்க.
0: யதார்த்த பிரமா பிரமாணம், யதார்த்த ஞான
1: கரணம்.
0: ஞானம்னு சொல்லுங்க இல்ல
1: பிரமாணம் சொல்லுங்க,
0: கரணம்னு சொல்லுங்க இல்ல பிரமாணம்னு சொல்லுங்க,
1: பெரிய வித்தியாசம் இல்லை.
0: இது பிரத்யக்ஷ அனுமிதி உபமிதி சாப்த அப்படின்னு நாலு வகையா பிரியறது. யதார்த்த ஞானம் நாலு வகையா பிரியறது, பிரத்யக்ஷ அனுமிதி உபமிதி சாப்த அப்படின்ட்டு. அதனுடைய காரணமும் அதனால நாலு வகை, பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்த.
1: நல்லா கவனிங்க, இங்க பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்தம் அப்படிங்கிறது நாலுமே காரணம், அதனால உண்டார பலன். ஞானத்துக்கு பேரு
0: பிரத்யக்ஷ அனுமிதி உபமிதி சாப்தம்
1: அப்படின்ட்டு.
0: பலனுக்கு பேரு,
1: ஞானத்துக்கு பேரு பிரத்யக்ஷம் அனுமிதி உபமிதி சாப்தம்ங்கிறது. அதை அடையறதுக்கான கருவிக்கு பேரு பிரத்யக்ஷம் அனுமான உபமானம் சாப்தம். தெரிஞ்சுக்கோங்க, இது வித்தியாசம். இது கருவி பிரத்யக்ஷம் அனுமான உபமானம் சாப்தம், ஞானம் பிரத்யக்ஷ அனுமிதி உபமிதி சாப்தம். இது வித்தியாசம். தர்க்க சங்கிரகம் படிச்சுட்டு கடைசி வரைக்கும் இந்த வித்தியாசம் தெரியவே தெரியாது. இது வித்தியாசம். சரி, அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, காரணம் காரியம் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம காரியம்னா என்ன, காரணம்னா என்ன, காரியம்னா என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, பிராகபாவ பிரதியோகி அப்படிங்கிறது காரியம்.
0: காரியம்னா என்னது? பிராகபாவ பிரதியோகி,
1: பிராகபாவ பிரதியோகி.
0: பிராகபாவம்னா என்னது?
1: முன்னின்மை. பிரதியோகினா பாத்திரம், பிரதியோகினா ஏற்கனவே பார்த்துருக்கோம், பாத்திரம் இன்மைக்கு பாத்திரம் அப்படின்னு காமிச்சேன் நான். கடாபாவம் கட பிரத்தியோகி அது. அப்போ
0: இன்மைக்கு பாத்திரம், பிரத்தியோகினா பாத்திரம், பிராகபாவம்னா முன்னின்மை.
1: அப்ப என்னது காரியம்னா என்னது? முன்னின்மைக்கு பாத்திரமாவது காரியம். காரியம்னா என்னது? எது முன்னின்மைக்கு பாத்திரமாவதோ அதுக்கு பேரு காரியம். இப்போ இது ஒன்று பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இதுக்கு முன்னாடி இதோட இன்மை இருந்திருக்குல்ல, அதனால காரியம் அதுக்கு பேர்.
0: காரணம்னா என்ன?
1: காரணம்னா என்ன?
0: காரிய நியத பூர்வவருத்தித்வம்.
1: காரிய நியத பூர்வவருத்தி காரணம்.
0: காரிய
1: காரியத்துக்கு நியத முன்னாடி நிச்சயமாக பூர்வவருத்தி இருத்தல் உடையது. காரியம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நிச்சயமா உண்டா இருக்கிறதுக்கு பேர் என்னது? காரணம். இது காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா காரியத்துக்கு முன்னாடி நிச்சயமா இருக்கணும். அது காரியத்துக்கு முன்னாடி நிச்சயமா இருந்தாதான் காரணம். இந்த பென்சிலுக்கு இந்த இந்த பேனா பண்றதுக்கு பிளாஸ்டிக் தேவை. என்ன பிளாஸ்டிக்கு காரணமா? பேனா பண்றதுக்கு பிளாஸ்டிக் தேவை. பிளாஸ்டிக் காரணமா? பேனா பண்ண போறேன் களிமண் எடுத்து வச்சிருக்கேன் காரணமா? களிமண் இல்ல, களிமண் இருக்கலாம் அதுக்கு முன்னாடி, ஆனா அது தேவையில்லாதது. பேனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு தேவை பிளாஸ்டிக் தான், களிமண் இல்ல. ஓ பேனா பண்றதுக்கு தொட்டு முன்னாடி நியத்த அப்படின்னா தொட்டு முன்னாடி அத்தியாவசியமா நிச்சயமா இருந்தே ஆகணும், அதுக்கு பேரு காரணம்.
0: இந்த காரணத்தை மூணு வகையா பிரிப்பாங்க. லட்சணத்துல பல இடத்துல அசமவாயி அசமவாயி அசமவாயி காரணம் அசமவாயி காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அசமவாயி காரணம் என்ன அங்க சொல்லல, இங்க பார்க்கலாம். இந்த காரணம் மூணு வகையா பிரியிறது, சமவாயி அசமவாயி நிமித்த.
1: சமவாயி காரணம் அசமவாயி காரணம் நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. சமவாயி காரணம்ங்கிற திரவியத்துல மாத்திரம் இருக்கிறது. என்ன சொல்றாங்க லட்சணம்? எத் சமவேதம் காரியம் உற்பத்தியதே தத் சமவாய காரணம். எத் சமவேதம், எது சமவாய சம்பந்தத்துல வந்துண்டு காரியமானது உண்டாருதோ, எது சம்பந்தத்துல உண்டா வந்து காரியமானது உண்டாருதோ அதுக்கு பேரு சமவாயி காரணம். உதாரணம் என்ன? நூல். நூல் பின்னி பின்னியறதுனால துணி உண்டாருது, நூல் சம்பந்தப்படுறதுனால துணி உண்டாருது, அதனால நூல் துணிக்கு சமவாயி காரணம். புரியுறதா? எது சம்பந்தப்படுறதுனால காரியம் உண்டாருதோ அதுக்கு பேரு சமவாயி காரணம். அசமவாயி காரணம்னா என்ன? காரியேன காரணேன வாச ஏகஸ்மின் அர்த்தே சமவேத சது. காரியத்தோடையோ காரணத்தோடையோ எதோடையோ ஒன்னுத்தோட சம்பந்தப்பட்டிருக்கணும், அதுக்கு பேரு அசமவாயி காரணம். தந்து நூலோட சேர்க்கை துணி சேர்க்கைக்கு காரணமா இருக்கு, நூலினுடைய நிறம் துணியோட நிறத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு பேர் அசமவாயி காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன?
0: சமவாயி காரணம் இல்ல அசமவாயி காரணம் இல்ல, அதுல இருந்து வேறுபட்டது.
1: தத் உபய பின்னம், சமவாய அசமவாய பின்னம் நிமித்த காரணம். சமவாய அசமவாய பின்னம் நிமித்த காரணம். சமவாயில் இருந்தும் அசமவாயில் இருந்தும் வேறுபட்டது நிமித்த காரணம். பானை பிடிக்கிறேன் இல்ல துணி நெய்யறேன், துணி நெய்யறதுக்கு சக்கிலி அதெல்லாம் என்னது? நிமித்த காரணம். இப்படி மூணு வகையான காரணத்தை சொல்றாங்க. அடுத்தது கரணம். கரணம் என்னது? அசாதாரண காரணம் கரணம்.
0: அசாதாரண காரணம் கரணம். காரணம் அப்படிங்கிறது என்னது? அசாதாரண காரண. இந்த மூணு காரணத்துல எது விசேஷமான காரணமோ அதுக்கு பேரு காரணம். மூணு காரணத்துல விசேஷமான காரணத்துக்கு பேரு காரணம்.
1: அடுத்தது பிரத்யக்ஷத்தோட விஷயத்தை வச்சு விசாரம் பண்ணுவாங்க, பார்ப்போம்.

இருந்தாலும் முதலிலே விநாயக வணக்கம் இருக்கும். அதன் பின்பாடு முருகன் வணக்கம் இருக்கும், சக்தி வழிபாடு இருக்கும், தட்சிணாமூர்த்திக்கு இருக்கும், பைரவருக்கு இருக்கும், இப்படி எல்லா தெய்வத்துக்கும் இருக்கும். இது நூல் அமைக்கிற முறை. அவர் நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு அப்படி. ஆனால் தேவாரத்தில் எடுத்த எடுப்பிலேயே திருஞான சம்பந்த தோளுடைய சிவன்னு சிவனை பாடிவிட்டார். அது மாத்திரம் அல்லாமல் திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் வழிபடும் அவர் இடர் கடி கணபதி என்று வருவதைத் தவிர கணபதியை கொடுத்த பரமசிவன் என்று வருகிறதை தவிர கணபதிக்குன்னு தனிப்பாட்டு கிடையாது. திருஞான சம்பந்தர் தேவாரம் முழுதும் அது எப்படி அவரால் முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, அது ஏக தெய்வ கொள்கை, ஒரே தெய்வத்தை பிடிச்சுக்கிறது. இது சரியா சரியில்லையா அப்படின்னு கேட்டா, சில பேர் அது சரியில்லையம்மா. உதாரணமாக ஒன்று சொல்றேன். ஒரு பெண்ணு சொல்லுவாளா எல்லா ஆம்பளையும் எனக்கு ஒண்ணுன்னு? சொல்ல மாட்டா, சொல்லக்கூடாது. தன் கணவன்தான் தெய்வம் அவளுக்கு இல்லையா? அந்த முறையில் தான் திருஞான சம்பந்தர் அமைச்சிருக்க. அதே மாதிரி நாவுக்கரசர் எடுத்த இடுப்புல கூற்றாயினவாருன்னு தேவாரம் பரமசிவனுக்கு பாடிவிட்டது. ஆனா இடையில கணபதியை பத்தி வருகிறது, முருகனை பத்தி வருகிறது. அப்படி வருகிற இடத்துல கணபதியை கொடுத்த பரமசிவன், முருகனை கொடுத்த பரமசிவன் என்று வருகிறது. ஆக திருநாவுக்கரசரும் கணபதிக்குன்னு வேற பாட்டு பாடும். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எடுத்த எடுப்பில் பித்தா பறை சூடின்னு பாடு என்று சொல்லிவிட்டான் பரமசிவன், பாடிவிட்டார். அதிலேயும் கிடையாது. ஓரோரு இடத்துல கணபதியை பற்றி வருகிறது. திருவாசகத்தில் கேட்கவே வேண்டாம், எடுத்த எடுப்பிலேயே நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லிவிட்டார். இந்த நாலு நூலும் நமக்கு உயிரை போன்றது. ஆக அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா, இருக்க முடியும். அந்த திடமான எண்ணம் நமக்கு இருக்குமேயானால் நாமளும் திருஞான சம்பந்தரை போல, திருநாவுக்கரசர் போல, சுந்தரர் போல, மாணிக்க வாசகர் போல இருக்க முடியும் அல்லவா? அது கூட நான் விட்டுறேன். இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் சைவத்துக்குன்னு மூணு புராணத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒன்று பெரிய புராணம், ரெண்டு திருவிளையாட புராணம், மூன்று கந்த புராணம். இந்த மூன்று புராணமும் சிவனுடைய கண்ணுக்கு சமானம் என்றும் எழுதி வைக்கிறார்கள். அப்படி எழுதி வைக்கும்போது எந்தெந்த கண்ணுக்கு எந்தெந்த புராணம் என்று பார்த்தால், வலது கண் சிவனுக்கு சூரியன், சூரிய குலத்தவர்கள் சோழர்கள், சோழ நாட்டு பெருமையை சொல்லுவதனாலே அப்ப வலக்கண் பெரிய புராணம் போல. சிவனுக்கு இடது கண் சந்திரன், சந்திர குலத்தவர்கள் பாண்டி நாட்டு மன்னர்கள், திருவிளையாட புராணம் இடது கண்ணு போல் என்று சொல்லுவார்கள். சிவனுக்கு நெற்றி கண், அது உங்களுக்கு தெரியும், அதுதான் கந்த புராணம். ஏன்னா அந்த கண்ணிலிருந்து தான் உதித்தவன் முருகன் என்று சொல்ல. இந்த மூன்று இருக்கிற புராணங்கள்ல இது மூணு தான் சைவத்துக்கு அடிப்படையானது என்று பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். இதுல பெரிய புராணத்தில் எடுத்த எடுப்புல விநாயகருக்கு வணக்கம் கிடையாது. எடுத்த உன்ன உலகலாம் உணர்ந்து உதக்கரியவன், நிலவுலாவிய நேர்மறி வேணியன்,
அலையில் தோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு சிவனுக்கு வணக்கம் சொல்லிவிட்டார். அடுத்த செய்யுள் தான் விநாயகருக்கு தனியா சொல்றார். விநாயகருக்கு சொல்றாரே தவிர முருகனுக்கு கிடையாது, பைரவனுக்கு கிடையாது, உமா உமைய பார்வதிக்கு கிடையாது, எதுக்கும் கிடையாது. ஆமா, அடுத்தது திருவிளையாட புராணத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பரமசிவனே திரு ஆலவாய் சொக்கலிங்க பெருமானே அடியெடுத்து கொடுத்தான் என்று வரலாறு. சத்தியாய் சிவமாகி பாடு என்று சொன்னார் பரஞ்சோதி முனிவர். சத்தியாய் சிவமாகி தனிப்பர முத்தியான முதலை துறுதி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானதன் செய்ய பொறுப்பாகமே அப்படி பாடிவிட்டாரு. இன்னொரு பாட்டு கூட உள்ளமின்னும் கூடத்தில் என்று கூட ஒரு பாட்டு விநாயகருக்கு இருக்கு. இப்ப கந்த புராணத்தில் அதே மாதிரி கச்சியப்ப முனிவர் பாடும்பொழுது முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்தான் என்று வரலாறு. திகழ் தசக்கர செம்முகம் மைந்துடான் சகல சக்கர தாமரை நாயகன் அகடு அசக்கு அரவின்மணியா உரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் என்பது பாட்டு. ஆக விநாயகருக்கு வணக்கம் இல்லாத ஒரு நூல் என்று நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது தேவாரமும் திருவாசகமும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். திருவாசகத்துக்கு அண்ணாண்ட போனோம்னா திருக்கோவையார் அதை விட்டுடுங்க, சைவர்களே திருக்கோவையார விட்டுட்டாங்க இல்லையா. ஆமா, கோயில்ல ஒரு காலத்துல பதியம் பதியமா பாடியிருக்காங்க, இப்ப கோயில்ல பதியம் பதியமா பாடுறதுக்கு ஓதுவார்களும் தயாராக இல்லை, கோயில் நிர்வாகமும் அப்படி இல்லை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆனா ராஜராஜ சோழன் பதியம் பதியமாக பாடச் சொன்னான் 48 ஓதுவாரை வைத்து என்று வரலாறு இருக்கிறது. இதெல்லாம் பழைய கதை. அச்சா, கோயில்ல தான் தேவார ஓதுவார்களை ஆதரிக்கிறார்கள், கோயில்ல தான் தேவார ஓதுவார்க்கு அவமதிப்பும் வருகிறது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆக அந்த சிவனே பெரிய தெய்வம் என்று எண்ணி இந்த 4 சமயாச்சாரிய சுவாமிகளும் செய்திருக்கிறார்கள். 9 திருமுறை வரும்போது அதில் முருகன் வழிபாடு வந்து விடுகிறது. 10 திருமுறையிலேயே விநாயகர் வணக்கம் இருக்கிறது. ஆனா 10 திருமுறையில் இருக்கிற விநாயகர் வணக்கத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒத்துக்கல, ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கல. தெய்வ சேக்கிழார் பெருமான் திருமூலரை சொல்லும் போது ஒன்றவன் தானே என்று பாட்டு தான் சொன்னாரே தவிர 5 கரத்தனினை என்று சொல்லப்பெறவில்லை. ஐயோ, இந்த பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா அப்படின்னு நினைக்காதீங்க. தேவார திருவாசகம் 12 திருமுறை நம்ம நூல், நம்ம மத நூல், அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது தப்பு ஒண்ணும் இல்லையே இல்லையா. ஆமா, அதே மாதிரி 11 திருமுறைன்னு போனால் எல்லா தெய்வத்திற்கும் வழிபாடு வந்துகிறது. எல்லா பிள்ளையாருக்கு இருக்கிறது, முருகனுக்கு இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். பெரிய புராணத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அல்லவா. ஆமா என்று எண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி ஏக தெய்வ கொள்கை 4 பேருகிட்ட குடிகொண்டிருக்கிறோம். இதை நன்றாக படித்து பார்த்த நான் ஒரு காலத்துல 1 ரூபாய் அளவுக்கு நான் குங்கும பொட்டு வைத்திருந்தேன். இதை நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா குங்கும பொட்டே நான் வைக்கிறது இல்லை, அதனால சக்தியை இழந்து விட்டேன் நீங்கள் எண்ணி விடாதீர்கள். தேவாரத்தில் சிவனை பெரிய தெய்வமாக சொல்லுகிறதே தவிர ஏனைய தெய்வத்தை இழந்து விடவில்லை என்பதும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். சில பேர் என்ன பண்ணுவான், ஒருத்தனை பெரிசா சொல்லும் போது இன்னொருத்தனை இழந்து விடுவான் உண்டல்லவா. ஆமா, தருமபுர சாமிநாதனை போல உண்டா அப்படின்னு சொல்லுகிறவன் அந்தாண்ட திருத்தணி சாமனாவன் நல்லா பாடலன்னு சொல்லிவிடுவோம் பார்க்கிறோம் அல்லவா. ஆமா,
அந்த மாதிரி சொல்லப்பெறவில்லை என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வகையில் இப்பொழுது நாம வந்து நான்காம் திருமுறையை பற்றி தேவார திருவாசகங்கள்ல மனிதனுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அறவுரைகள் நிறைய வருகிறது. ஆமா, அத திருஞான சம்பந்தத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு பாட்டா சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன், நினைவில் உங்களுக்கு இருக்கும் அல்லவா? ஆமா, தேவார திருவாசகம் கடவுளை மாத்திரம் பாடவில்லை, மனிதனுடைய வாழ்க்கையையும் சொல்லப்படுகிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அதிலே இப்பொழுது நாம நான்காம் திருமுறையில திரு நேரிசை என்ற பகுதியை நாம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? திரு குறுக்கை திருப்பதியத்தை அதுல இந்த 11 பாட்டிலையும் 10 பாட்டு பாட்டிலையும் 10 வரலாறை அவர் சொல்லிக் கொண்டு செல்லுகிறார் என்று உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லிவிடப் போகிறேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். என்னுடைய ஆசிரியர் வேலாயுத ஓதுவார் அடிக்கடி சொல்லுவார், உன்னை விட தேவாரத்தை கேட்க வருகிறவர்கள் மகாபுத்தாரி என்று நீங்கள் நீ எண்ணிக்கொள் என்று சொல்லுவார் அடிக்கடி. அது என்னுடைய நெஞ்சிலே ஊறி போன விஷயம். அதனால நான் இன்னைக்கும் மேடையில உட்காரும் பொழுது எதுக்கு இருக்கிறவர்கள் புத்தாளிகள், நாம ஜாக்கிரதையா பாடும் என்ற எண்ணம் என்னுடைய நெஞ்சை விட்டு அகலவே இல்லை, அகலாது. 81 வயசு வரலையும் அகலன்னா இனிமேயே அகல போகுது கிடையாது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ 4 திருமுறையில நேரிசை என்று பல பதிகங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருவதெல்லாம், நினைவூட்டிக் கொண்டு வருவதெல்லாம், பாடி காட்டிக் கொண்டு வருவதெல்லாம் ஒவ்வொரு பாடல்கள் மாத்திரம்தான் உங்களுக்கு பாடி காட்டுறேன் அல்லவா? ஆமா. ஆக இப்போ அந்த நேரத்தை என்ற பகுதியில சில பாடல்களை உங்களுக்கு நான் நினைவூட்டி இருக்கிறேன். இந்த நூல்களை படிக்க படிக்க, நான் ஒரு நூல் படித்தேன், ஆய ஆய தோய தோய பாய பாய என்று வந்தது. என்ன பொருள்? ஆய ஆய தோய தோய பாய பாய அப்படின்னு வந்தது. அந்த பாட்டு பூரா அப்படி வருது, பாட்டு பூரா எனக்கு நினைவில்லை. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா, ஆய ஆய அந்த நூலை நீ படிக்க படிக்க, தோய தோய அல்ல நன்றாக தோய தோய பாய பாய அப்படின்னு சொன்னா நீர் பாய பாய பயிர் வளரும். இப்ப ஆய ஆய தோய தோயன்னா இப்படி தோய்ந்தம்னா நம்ம அறிவு பெருகும் அல்லவா? இந்த பாடல் பூரா அப்படித்தான் வருகிறது. ஆக இப்ப நாம அந்த திருநாவுக்கரசருடைய நேரிசை என்ற பகுதியை நாம் பார்ப்போம். அதுல என்ன வருகிறது? பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினார் பத்தி செய்கிறேன். என்கிட்ட பக்தியும் இல்லை பாடலும் இல்லை, ஆனால் உன்னை பார்க்கத்தான் வந்தேன், உன்னை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பாட்ட முடிக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அவரை கண்டு கும்பிடுதலினாலேயே நமக்கு எல்லா புண்ணியமும் வந்துவிடும் என்று பொருள். அதனாலதான் தில்லையை தரிசிக்க முத்தின்னு சொன்னான் இல்லையா? திருவாரூரில் பிறக்க முத்தி, தில்லையை தரிசிக்க முத்தி, அருணை நினைக்க முத்தி, காசியில் இறக்க முத்தி. இதை எது எளிது? தில்லை தரிசிக்க முத்தி தான் நமக்கு எளிது அல்லவா? ஆமா. அந்த பாடலை நான் உங்களுக்கு இப்போ, நடராஜ பெருமானை கண்டு கும்பிட்டவனாலே நமக்கு போறோம், அர்ச்சனையும் வேண்டாம் அபிஷேகமும் வேண்டாம். ஆக அர்ச்சனையும் அபிஷேகத்தையும் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் இல்லையா? அர்ச்சனைக்கும் அபிஷேகத்துக்கும் கொடுக்கிறவன் பக்தி செய்கிறானா அல்லது பாடுகிறானா?
யாராவது கோயிலில் போய் பாடுற பக்தர்களை நான் பார்த்ததே இல்லை. நான் சைவ சமயத்தில் 1935 ஊடாடுகிறேன் இல்லையா. ஆமா, நான் பாடுகிறவர்களை பார்த்தும் இல்லை. ஓதுவார்கள் கூட பாடுவதை நான் பார்த்தது கிடையாது. ஏதோ சம்பளத்துக்கு பாடி விடுவார்களே தவிர தனக்கு என்று பாடிக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா. தவறு சொல்லுகிறேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள், நடப்பை சொல்லுகிறேன். ஆமா, ஆனா நாவுக்கரசர் என்ன சொல்றார், விளக்கு போடுவதை விட, கோயிலை கூட்டுவதை விட, நீ அபிஷேக ஆராதனை செய்வதை விட பாட்டு பாடிவிடு, அதற்கு அவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே கிடையாதுன்னு பாடிவிட்டு. விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கியில் பதித்தியாகும், துளக்கில் நன் மர தொடுத்தல் தூயவின் ஏறலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும், அளப்பில கீதம் சொன்னார் அடிகள் தாம் அருளுவாரே என்பது பாட்டு. ஆக கோயிலுக்கு போய் நாம பாட கத்துக்கணும். ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்திருக்க கூடும். நடுமத்தில இந்த சைவர்கள் என் மேல வருத்தப்படாதீங்க, சோம்பேறிகளாக போய்விட்டார். என்னுடைய கணிப்பு அதுதான். இப்போ அந்த தில்லை தரிசிக்க முத்தி என்று அவர் நினைத்து பாடியிருப்பதை நான் உங்களுக்கு பாடி காட்டு.

0: திருவுரு உடைய சோதி திருத்தமாம் பிள்ளை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பலத்தே நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வந்தவாரே. ஆக இந்த பார்வையிலேயே நமக்கு புண்ணியம் கிடைத்துவிடும் என்பது. கும்பகோணத்திலே எனக்கு ஒரு தமக்கை இருந்தா, ஒண்ணு விட்ட தமக்கை. அவளுடைய பெண்ணை என் தம்பிக்கு பேசினாங்க. பேச்சு முடிச்சிட்டாங்க. என்கிட்ட சொன்னாங்க, கும்பகோணத்து அக்காவுடைய பொண்ணு பேர், பேச்சு முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு. நான் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏண்டா உனக்குதான் அந்த பொண்ணை தெரியுமே, இப்ப போய் பாக்குறேன்னு சொல்றியே ஏன் அப்படின்னு என் தாய் கேட்டா. அவளை நான் சின்ன பிள்ளையில பார்த்தது. அப்ப எனக்கு அவ தம்பிக்கு மனைவியா வருவாங்கிற நோக்கத்துல நான் பார்க்கல. இப்ப போய் அந்த பெண்ணு எப்படி இருக்கா, என்ன படிச்சிருக்கா, அவளுக்கு கண்ணு சரியா இருக்கா, கை சரியா இருக்கா, எல்லாம் நான் பார்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லையா. என்னுடைய தகப்பனார் இல்ல, இப்ப தகப்பனார் ஸ்தானத்துல நான் இருக்கிறேன், அதனால போய் பார்த்துட்டு வரேன். அப்ப நான் போயிட்டேன் இல்லையா. அப்ப பார்த்த பார்வை வேறு, இப்ப பார்க்க போற பார்வை வேறு இல்லையா. அந்த மாதிரி நாம பார்க்கிற பார்வையை மாற்றிக்கொண்டோமே ஆனால் நமக்கு நிச்சயமாக பலன் கிடைத்துவிடும். அதத்தான் தில்லை தரிசிக்க முத்தி என்று சொன்னார்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அடைக்கலப்பத்து. வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பெற்றார் உன்னை வந்திப்பதோ நெறி அறியேன், நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன், உடையால் அறியேன் உன் அடைக்கலமே. இனியும் உன்னை வந்திப்பதோ நெறி அறியேன். சோபுரான பாடும்போது நம்ம ஒரே மாதிரி பாடி போவாங்க. பொல்லாம் இணையேன் புகழுமாறு ஒன்றறியேன்னு சொல்லும்போது நிறுத்தணும். அது என்ன அர்த்தம்? பொல்லாத அடியனுக்கு புகழுகின்ற வழி தெரியவில்லை. அதே சோபுரான இன்றே உன் பொன்னொழிகள் கண்டித்து இருக்கேன். அதே சொல்றாங்க பார்த்தீங்களா, அதையும் ரெண்டுக்கு ஒரே மாதிரி படிக்கூடாது. ஆகவே பொல்லாதினியன் புகழுமாறு ஒன்றறியேன்னு திருவள்ளுவர் பெறுவதற்கு முன்பு உள்ள நிலை. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விழுத்தேன் என்பது திருவள்ளுவர் பெற்ற பின் உள்ள நிலை. அந்த ரெண்டு நிலைக்கு என்ன வேறுபாடு என்று கேட்டால் அதற்கு திருக்குறள் தான் பதில் இருக்கு. திருவள்ளுவர் வினை வினைப்பயன் வினைப்பயன் நீக்கம் இவற்றையெல்லாம் ஒத்துக்கொள்றார். இருள் தேர் இருவினையும் தேரான் இறைவன் பொருள் தேர் புகழ் புரிந்தார் மாட்டு. ஆகவே அருள் நூல்களை நாம் பொருள் உணர்ந்து படித்தால் வினைப்பயனிலிருந்து விடுதலை பெறலாம், அது சந்தேகமே இல்லை. ஆனால் நான் தேவாரத்தை நான் படிக்கிறேன், நூல்களை படிக்கிறேன், ஆனால் துன்பம் நீங்கவில்லையே என்று ஒரு கேள்வி அது வேறுபா கேட்கணும். அதாவது எதுவும் மறைக்கூடாதுங்க. தவறு வந்தால் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொண்டாதான் பிறகு தவறு செய்ய மாட்டோம். தவறு வந்தால் அது நாங்களே தவறு இருக்க அவருடைய தவறு அப்படின்னு என்னக்கூடாது. தவறிலிருந்து விடுபட வேண்டும் என்று உண்மையாகவே ஒருவர் கருதினால் திருவாசகம் சொல்ற செய்தி என்னன்னா ஒத்துக்கொள். என்ன சொல்றது, நான் தவறு செய்திருக்கேன் செய்திருக்கேன், ஆனா ஏன் ஒத்துக்கிறாரு? அடுத்தபடியாக செய்ய மாட்டேன். அடுத்தபடியாக தவறு செய்யாமல் இருப்பதற்கு செய்த தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது நான் செய்த தவறு இல்லைங்க, அவர் செய்த தவறுன்னா அப்ப அவன் உருப்பிட முடியாது. ஆகவே தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அங்கே நாமும் அந்த தேவாரம் படிக்கும் போது நாமும் நல்லபடியாக நடக்க முயற்சி செய்கிறோம், ஆனால் முடியல. ஏன் முடியலன்னு கேட்டால் பல வகையான காரணங்கள். அதற்குத்தான் திருவள்ளுவர் இரண்டாவது குறள் சொல்றாரு, அந்த கல்வி அறிவு ஒழுக்கம் சொன்னது அது ஞாபகம் வச்சுக்கணும். கல்வியினால் வருவது அறிவு, அறிவு ஒழுக்கத்தில் முடியவில்லையானால் அந்த கல்வி வெறும் குப்பை. ஒழுக்கத்தில் முடியணும். திருவிக்க அறிவுரை சொல்வார், கல்வி ஒரு ஐம்பது போட்டு அறிவு, ஒரு ஐம்பது போட்டு ஒழுக்கம். அது ரெண்டாவது கட்டதனால் ஆய பயன் என்பது என்பதனுடைய அது துருக்கமான விளக்கம். கட்டதனால் ஆய பயன் என்போடு என்று சொல்கின்ற திருக்குறளுடைய துருக்க விளக்கம் என்னன்னா, கல்வி ஒரு ஐம்பது போட்டு அறிவு ப்ளஸ் ஐம்பது ஒழுக்கம். இறைவனை தொழுகின்ற ஒழுக்கத்தை நீ பெறவில்லையானால் நீ படித்த கல்வியினால் என்ன பயன்? அதான் திருவள்ளுவர் சொல்றாரு, ஐந்தாவது பாட்டுல இருள் சேர் இறைவனையும் சேரான்னு சொல்லிட்டு ஆறாவது பாட்டுல பொய்தீர் ஒழுக்க தெரி நின்றார். ஆகவே தேவார திருவாசகங்களை படிப்பது முக்கியம், அதே ஒன்று முக்கியம், அதை விட முக்கியம் நெறியவே நிற்பது. ஆகவே ஒழுக்க நெறி நின்று தேவாரம் படிக்கணும்னா பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குன்பங்கள் நீங்கும். அதுதான் இங்கே அந்த மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிந்து விழுக்கேன்னு சொல்லும்போது அந்த ஒழுக்க வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோமோ நம்ம கேட்கணும். தினமும் காலையிலே சிவபிராணம், மாலையிலே திருத்தோடு தொகை கட்டாயம் படிக்கணும். இவன்னு சொன்னா காலையிலே சிவபுராணம், மாலையிலே திருவாரணத்துக்கும் அடையாளம் அடையன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க பதினோரு பாட்டு. திருத்தொண்டு தொகை மாலையில கட்டாயம் படிக்கணும். அந்த திருத்தொண்டு தொகை பதினோரு பாட்டு படிச்சோம்னா பெரிய புராணம் படித்ததுக்கு சமம். நம்ம 4786 பாட்டு உள்ள பெரிய புராணம் படிக்க முடியாது, ஆனால் திருத்தொண்டு தொகை படிக்கலாம். அது பார்க்கும்போது நமக்கு இங்க பறந்து உள்ளம்னா இந்த செய்வதற்கு முன்பு உரிமை இருக்கிறது. ஒரு வகையில் செய்யலாம், வேறு வகையில் செய்யலாம், செய்யாம இருக்கலாம், ஆனால் செய்த பிறகு நம்முடைய உரிமை கட்டுப்படுகிறது. ஆகவே மனமானது ஒரு தப்பிலிருந்து இன்னொரு தப்பு போகும்போது அதையெல்லாம் அனுபவிச்சு ஆக வேண்டும். அதை தெரிந்து கொண்டால்

நாம பிறகு தவறில் இருந்து தவறு செய்யாத நிலைமைக்கு வரலாம். அதுதான் வந்து பாவிடை ஆடு குழல் போல் பறந்து கறந்தது உள்ளம்னு பார்த்து பிறகு உன்னை வந்திப்பதோ நெறி இருக்கு. உன்னை வந்திப்பதோ நெறின்னா அந்த பாத ஞானம் பது ஞானம் பதி ஞானம் என்ற அந்த நிலைகள்லாம் விளக்கிறாரு. பாச ஞானம்னா என்ன அர்த்தம்? பாசம் என்றால் உலக பொருள்கள். பாசத்துக்கு ஞானம் கிடையாது, இந்த மைக்கு ஞானம் கிடையாது, இந்த ஸ்டூலுக்கு ஞானம் கிடையாது, ஆனால் இந்த பொருள்கள் மூலமாக ஆன்மாவுக்கு வரக்கூடிய ஞானம். பாச ஞானம்னு சொன்னா உலக பொருள்கள் மூலமாக ஆன்மாவுக்கு வருகிற ஞானம். பிறகு ரெண்டாவது பதி ஞானம்னு சொன்னா இந்த ஞானம் யாருக்கு வருகிறது என்று கேள்வி கேட்டால் ஆன்மாவுக்கு வருகிறதுன்னு அது ஒரு முதல் பதில். யூஷியல் ஆன்சர், தப்பு இல்லை. இந்த ஞானம் யாருக்கு வருகிறதுன்னா ஆன்மாவுக்கு தான் வருகிறது. இப்போ ஒரு கேள்வி கேட்கணும். நானும் சைவத்தில் உடல் பிறந்த பிறகு உள்ள நிலையே சகலம்னு சொல்கிறோம், அதுக்கு முன்னே ஒரு நிலை இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம், உடல் இறந்த பிறகு ஒரு நிலை இருக்கணும்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆன்மாவுக்கு கருவி கலன்கள் கொடுப்பதற்கு முன்பு ஆன்மாவுக்கு அறிவு உண்டா? உடல் வருவதற்கு முன் ஆன்மாவுக்கு அறிவு இல்லையா? ஆகவேதான் இறைவன் திருவருளை மறந்து ஆன்மாவுக்கு ஞானம் வருகிறதுன்னு சொன்னா பது ஞானம். இந்த ஆன்மாவுக்கு தான் இறைவன் தனு கரண குணபோகம் உடல் கருவி உலகம் முகத்து பொருள்கள் நான்கையும் கொடுக்கிறான் என்ற அந்த உண்மையை திருவள்ளை மறந்து ஆன்மாவுக்கு ஞானம் வருதுன்னு சொன்னா அது பத்து ஞானம். யோசித்து பார்த்தோம்னா இந்த கருவிகள் வந்த பிறகுதான் நமக்கு அறிவு. ஆகவே இந்த கருவிகள் பெருமானால் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே அருளை நினைந்து ஆன்மாவுக்கு ஞானம் வருதுன்னா அது பத்து ஞானம். ரொம்ப சிம்பிள் தான். பாத ஞானம்னா அந்த உலக பொருள்களால் வருகிற ஞானம். பத்து ஞானம்னா இந்த ஞானம் யாருக்கு வருகிறது என்று கேள்வி கேட்டால் ஆன்மாவுக்கு வருகிறதுன்னு சொல்றோம். இது தவறு இல்லை, ஆனால் முழுமையான பதில் இல்லை. ஏன்? ஆன்மாவுக்கு உடம்பு கருவிகள் கிடைப்பதற்கு முன்பு ஆன்மா கறி உண்டா? நம்ம வந்துக்கிறோம். நான் சொல்லிட்டு மாதிரி தத்துவம் என்பது என்னன்னு கேட்டா முதல் 30 பக்கம் இல்லை, கடைசி 30 பக்கம் இல்லை. ஒரு புத்தகம் 31வது பக்கத்தில் ஆரம்பிச்சு 270வது பக்கத்தில் முடியுது. அப்புறம் பிகினிங், அப்புறம் எண்டு. நம்ம வாழ்க்கை அப்படிதான். எண்ணி பார்த்தீங்கன்னா நாம் யாருக்கு மகனாக பிறந்தோம் என்பது நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஆகவே அப்புறம் பிகினிங். சில குழந்தைகள் பெரிய பணக்காரர்கள் பிறகு, சிலது படியார வீட்டு பிறகு, அது நம்ம கர்மம்னு சொல்றோம். ஆனாலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அந்த கருவி கர்மங்கள் வருவதற்கு முன்பு உள்ள நிலை தான் கேவலம். ஆன்மா ஆணவத்தோடு மட்டும் கூடியிருக்கிறது. அப்போ வந்து ஆன்மா கறி கிடையாது. இவ்வாறு இருக்கிற நிலையை பரிதாபப்பட்டுதான் இறைவன் கொடுக்கிறார். அப்போது வருவதுதான் சகலம். அது சகலத்திலே ஆன்மாவுக்கு கருவி வருது. ஆகவே இறைவன் அருளாவே கருவி கரணங்கள் வந்து ஆன்மாவுக்கு அறிவு வருகிறதுன்னு சொன்னா அது பதிஞானம், அருள் ஞானம், சிவஞானம். இந்த மூணு ஒண்ணுதான், பதிஞானம், அருள் ஞானம், சிவஞானம். இறைவன் அருளை நினைந்து ஆன்மாவுக்கு ஞானம் வருது சொல்றது. இறைவன் அருளை மறந்து ஆன்மாவுக்கு ஞானம் வருதுன்னு சொன்னா அதான் பகு ஞானம். இங்கே உன்னை வந்திப்பதோ நெறியறியேன், ஒழுக்கத்தோடு நான் உன்னை வணங்க வேண்டும் என்று எனக்கு முதல்ல தெரியல. இவ்வாறு சொல்வது எங்க வருது? மனம் அது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சின முதல் அகற்றி வாழும் செயல் அறவானால் யாருக்கும் முனமொரு தெய்வம் என்றும் செயற்கு முன்னிலையாகும். இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும்? மனம் அது நினைவே வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல சொல்றார். எவ்வாறு வழிபட வேண்டும் சொல்லிட்டு இது அங்கி வழிபாடு, முக்கியமான வழிபாடுன்னு சொல்லிட்டு பிறகு அங்கு வழிபாடு எதுன்னு கேட்டா ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம், உறவு சீவம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வழங்கல் வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவுடு அச்சுத்தல் ஆகி இழுக்கிலா அலங்கலானால் இறங்குவான் பணியாகும். ஆகவே இந்த 16 பேர்களை கொண்டு நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அப்பதான் வந்து
வழிபாடு முழுமையாக பயன்படும். நம்ம தேவாரம் படிக்கிறாங்க, நான் சொல்றேன் படிச்சுட்டேன்னு சொல்ல போறாரு. படித்து படித்தவாறு நிற்க வேண்டும். படித்த பயன் இல்லைன்னு சொல்ல முடியல, அது படித்த பயன் உண்டு. ஆனா அது பழைய காலத்துல மருந்துக்கு இந்த காலத்து மருந்துக்கு என்ன வித்தியாசம்? பழைய காலத்து மருந்து கொடுக்கும் போது பத்தியம் கொடுப்பாங்க. ஆகவே ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டோம்னா அந்த நோய் போகும், வேற நோய் வராது. இந்த காலத்துல தலைவலி போல திருகு வலி வரும், திருகு வலி போல முதுகு வலி வரும், இந்த பல ஒற்றுமையே இருக்கும். அது காரணம் என்னன்னா அந்த பிசிபியூ ட்ரீட்மெண்ட் அந்த இடத்து மாறும். என்பது நோய்க்கு மருந்து மாதிரி, அது நம்ம திருமுறைகளாம் படிக்கணும். ஆனால் சத்தியத்தை கடைபிடிக்கவில்லையானால் நோய்க்கு மருந்து முழுமையாக பயன்படாது. ஆகவே அந்த நோய் முழுமையாக நீங்க வேணுமானால் மருந்து சாப்பிடணும். அதுக்கு என்ன பத்தியம் சொல்றான்னு கேட்டு சத்தியத்தையே நாம கடைபிடிக்க வேண்டும். அதுதான் இங்கே உன்னை வந்திப்பதோ தெரியவில்லை, எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று தெரிய எனக்கு அறியல. பிறகு திருஞான சக்தியா இருந்தேன், அவரை சொல்வதை கேட்டு பிறகு திருக்குறளை அஞ்சாவது பாட்டுக்கும் ஆறாவது பாட்டுக்கும் உள்ள உறவு அப்படிதான் தெரியுது. வஜ்ரபேந்திரியார் என்ற பெரியவர் தான் சொல்றார், திருக்குறள் ஐந்தாவது பாட்டுக்கும் ஆறாவது பாட்டுக்கும் உள்ள உறவு அவருக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டான். நீங்க சிவஞான சக்தியாரே ஆயிரம் முறை படிச்சாலும் விளங்காது, திருக்குறளையும் தனியா படிச்சா விளங்காது. முதல்ல திருக்குறள் படிக்கணும், பிறகு சிவஞான சக்தியார் படிக்கணும், பிறகு திருக்குறள் படிக்கணும். அப்பதான் அந்த சிவஞான சக்தியாருடைய அந்த பின்புலம் தான் திருக்குறளுடைய ஆழ அகலத்தை புரிந்து கொள்ள உதவும். டைமென்ஷன்ஸ் பல பேருக்கு திருக்குறள் இருக்கு. நமக்கு நாம அஞ்சாவதுலயும் திருக்குறள் படிச்சிருக்கிறோம், பிறகு பிஏல படிக்கிறோம், பிறகு பிஹெச்டி திருக்குறள் அவர் பண்றாரு. நம்முடைய அறிவு வளர வளர திருக்குறள் பற்றிய ஆழம் நமக்கு விளங்கும். ஒரே திருக்குறள் தான், அது மாதிரி இங்கே நெறியறி அந்த திருக்குறள் அஞ்சாவது பாட்டுக்கும் ஆறாவது பாட்டுக்கும் உள்ள அந்த உறவை புரிந்து கொள்வதற்கு இந்த சிவஞான சக்தியாக இந்த மனமத நிலையை என்ற பாட்டுக்கு பிறகு ஒழுக்கம் அன்பு வருது. இந்த ரெண்டு பாட்டுக்கும் அது சிவஞான முறை விளக்க எழுதும்போது மனமது நினைய என்பது வழிபாடு செய்தல், அது அங்கி வழிபாடு. ஒழுக்க மங்கு அருள் என்பது அங்க வழிபாடு. ஆகவே அந்த அங்கி முக்கியமான வழிபாடு தான். ஆனா முக்கியமான வழிபாடா இருந்தாலும் பத்தியம் சாப்பிடலாம் முழுசா கேட்காது. அது உப்புதான் கூடாது உனக்கு அப்படின்னு சொன்னா அந்த மருந்து சாப்பிடும்போது உப்பை வரக்கூடாது. அது ஊருக்காக நான் விரும்பி சாப்பிடணும்னா அந்த மருந்து பிடிக்காது. அங்கின்றது அங்கத்தை உடையதுன்னு, அங்கின்றது அங்கம் என்றால் பார்க்க, அங்கி என்றால் தட் இட்ஸ் ஹோல்ஸ் த பார்ட். ஆகவே அங்கி என்பது அங்கத்தை உடையது, அதான் முழுமையானது. அறம்னே சொல்ற அது இருக்கு, அது அது நெருப்பு ஒழிவாக உள்ளவன் இருக்கு. இந்த இடத்துல இது எதிக்ஸ், இந்த இடத்துல சொல்லும்போது அது அறமே. கடவுளை ஒளிபடுவது என்பது அறம், அந்த கடவுளை வழிபாடு செய்வது அறத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்தித்து ஒழுது மதியால் யாவரையும் வந்தித்து ஒழுது மகளிர் வந்தித்த எங்கு முழு ஒருவன் காணும் கோரி என்று அஞ்சி அங்கம் குறைவது அறிவு. அந்த அறம் சொல்வதிலேயே சில பெரியவங்க கடவுள் உண்மையை வைத்துக் கொண்டுதான் அறம் சொல்லணும், கடவுள் உண்மையை கொள்ளவில்லையானால் போலீஸ்காரனுக்கு பயந்து நல்லவனா இருக்கிற மாதிரி, போலீஸ்காரனுக்கு பயந்து நல்லவனா இருக்கிறவன் போலீஸ்காரன் இருக்க வரைக்கும் இருப்பான், போலீஸ்கார் அந்த பக்கம் போயிட்டு தப்பு செய்வான். ஆகவே அந்த உண்மையிலேயே நல்லவனாக இருக்கணும்னு சொன்னா, போலீஸ்காரன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நல்லவனா இருக்குன்னு சொன்னா கடவுளை ஒளிபடு. வஞ்சித்து ஒழுகும் மதி இடிகால் பிறர் வந்து அவன் ஏற அவனுக்கு செல்வாக்கு இல்லை என்று சொல்லி அவனுடைய செல்வாக்கை ஒழித்து அவருடைய செல்வத்தை ஒழித்து நடக்கின்ற மக்களே கேட்கிறார். வஞ்சித்து ஒழுகு மதியினிகள் யாவரையும் வஞ்சித்தோன்று மகிழ்ந்து பாருங்க, என்னுடைய செல்வாக்கால அவன் ஒழுங்கு ஆக்கிட்டேன். அது நடந்த நிகழ்ச்சி தான். அந்த இதுல மெட்ராஸ் மதுரை யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய பேராசிரியர் நல்ல அவர் அப்படிதான் முன்னுக்கு வர்றாரு. ஒரு எச்ஓடி தான் செய்யறாரு அவரு அந்த அந்த போட்டு வரக்கூடாது என்றதுக்காக
தனக்கு வேண்டிய

என்னால் முடியும், ஆகவே நான் விஷம் குடிக்கலாமா? அப்படிதான் அது. என்னால் முடியுங்க, விஷம் குடிச்சு செத்து போக வேண்டியதுதான். அது மாதிரி என்னாலே முடியும் என்பதற்காக தவறு செய்யக்கூடாது. அருள் என்று திருமணம் என்ன சொல்றாரு? அருள் அருள்னு சொல்றமே, அது என்ன? அது எண்ணி பார்த்தோம் இல்லையா? வழியாகும் தன்னை நினைக்க தான் தன்னின் மெரியார் மேல் செல்லும் கிடக்கு. அருள் வேற எதுவுமே இல்லைங்க. இப்ப இந்த வேறாசர் தான் செய்யணும். இவர் தகுதியானவர்னு சொன்னா இவர் கொடுக்கணும். இவரை வந்து இந்த மட்டும் தட்டி வச்சிருந்தா வழியாகும் தன்னை நினைக்கமா. நீ உன் கீழகரவன் ஆபீஸ்ல ஆபீஸ் இருக்காரு, கீழகர அசிஸ்டண்டா நீ கஷ்டப்படுத்தும் போது முன்ன நீ உனக்கு மேல பெரிய ஆபத்து கட்டணி எப்படி இருப்ப? அப்ப பயபக்தியா சொல்றீங்க. அது ஏன் நீ உனக்கு எல்லாரும் மனுஷன் தானே? இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற ஆலயம், அதான் எந்த ஆன்மாவும் இறைவன் எழுந்தருளி இருக்கிற ஆலயம். அந்த சிவருமா மறந்துருக்காரு. ஆகவேதான் அந்த வஞ்சித்து ஒழுங்கு மதியதிகாள் யாவரையும் மஞ்சிப்பு வந்து மகிழ்ந்து, அதாவது அவனை முடிச்சுட்டேங்க, அவன் முன்னிலாப்பட்டிருந்தானே, அது பெருமை இல்லை. அவனை ஒண்ணுமிழாப்படுறதுக்கு நீ யாரு? ஒன்ன ஒண்ணுமிழாப்படுறதுக்கு கடவுள் பார்த்துட்டுதான் அப்படியே நடந்தது. அப்புறம் அவருக்கு வேலை எங்கேயும் வேலை கிடைக்கல. பாரதாசன் யூனிவர்சிட்டியில இவர் பல பேருக்கு வேலை கொடுத்தான், இன்னமும் பெரிய போஸ்ட் இருக்காரு. அது அப்படிதான் இருக்கு. அதனால நம்மால முடியும் என்பதற்காக கெட்டது செய்யக்கூடாது, நடுவுநிலைமை எல்லாம் செய்யக்கூடாது. ஆகவேதான் அங்கே உன்னை வந்திப்பதோ நெறி அறியேன், நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவு அறியேன். அந்த திரிப்புடை ஞானம்னு சொல்லுவாங்க. அறிவான் அறியப்படுகிறது பொருள் அறிவு, காண்பான் காணப்படுகிற பொருள் காட்சி. நாம இந்த அடைக்கலப்பத்தை பற்றி ரொம்ப ஆனந்தமா நாம பார்த்துக்கிட்டு வந்து இப்போ அடைக்கல பத்து பத்தி நாம் அடைகின்ற ஆனந்தம் முழுமையாக இருக்கணும்னு சொன்னா, ஆன்மாவாகிய நான் அடைக்கல பத்தாகிய இந்த நூலை படிக்கிறேன் அனுபவிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆன்மா அது உண்மைதான். அது ஆன்மாவாகிய நான் தான் அறிகிறேன், அடைக்கல பத்தாகிய இந்த நூலை தான் அறிகிறேன், அது நடக்குது. ஆனால் அந்த அறியப்படுகின்ற பொருள் மீது மாத்திரம் நம்ம கவனம் இருக்கும். சொல்லுவேன் அல்வாவை சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். அல்வாவை சாப்பிடும்போது அல்வாவுடைய அனுபவம் உண்மையாக கிடைக்கணும்னு சொன்னா, ஆன்மாவாகிய நான் அல்வாவாக இதை சாப்பிடுகிறேன் அப்படி சொன்னா அது உண்மையை அன்பு குறையும். அந்த சாப்பிடுகின்ற பொருளிலே அந்த சாப்பிடுவானும் சாப்பிடுகிற நிகழ்ச்சியும் மறைந்து போகணும். இல்லாம போறது இல்லை, ஆனா மறைந்து போகணும். இது எந்த அளவுக்கு தூக்கி நிற்கிறதோ அந்த அளவுக்கு அது வராது. அது மாதிரிதான் இங்கே சிவபெருமானை நாம் அனுபவிக்கிறோம்னு சொல்லும்போது நாம் அனுபவிக்கிறோம் என்ற முனைப்பு வரக்கூடாது. ஆகவே அனுபவிக்கிறோம் என்ற செயலுக்கு முகர்த்திக்கல, அறியப்படுகின்ற சிவபெருமானை தான் நாம் முழுமையாக எண்ணவர். அதுதான் நின்னையே அறியும் அறிவு. நின்னையே அறியும் அறிவுன்னா அப்போது அறிகின்ற தன்னையும் அறிகின்ற நிகழ்ச்சியையும் நாம் மறக்க வேண்டும். அறிகின்ற தன்னையும் அறிகின்ற செயலையும் மறக்க வேண்டும். அப்பதான் வந்து அறியப்படுகின்ற பொருளில் நாம் ஒன்றாக வேண்டும், அறியப்படுகிற பொருளில் ஒன்றாக வேண்டும். நின்னையே அறியும் அறிவறியேன், உடையான் அறியேன் அழைக்கலமே. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுந்திருந்து நிற்கிறேன். வினையேன் என் விரியின்மையால் தழங்கரும் தேனென்ன தண்ணீர் பழுக தந்து உய்யக்கொள்ளால் அழுகுகின்றேன் உடையாய் அடியேன் அடைக்கலமே. வழங்குகின்றாய்க்கு இந்த வழங்குகிற நிலையில்னு அர்த்தம். அந்த கூ என்ற வேற்றுமை விருது அது ஏழாம் வெற்றுமை விருப்பு தான் வரணும். உண்டு வழங்குகின்ற நிலையிலே நம்ம எண்ணி பார்க்கணும். ஒருவர் வேக வேகமா எப்ப சாப்பிடுவாரு? வேக வைக்கணும் இல்லை, ரெண்டு வேளை சாப்பிடாதுன்னா வேலைக்கும் ரெண்டாவது காஞ்சபாடு கம்மப்பறை அதிகமா இருக்கும். தான் ரெண்டு வேலை சாப்பாடு இல்லாத இருக்குன்னா கொஞ்சம் தானா வரும். அப்போ வேக வேகமா சாப்பிடுவோம், அப்பதான் விக்கம் வரும். விக்கம் ஏன் வருது? வேக வேகமா சாப்பிடுவோம்.

0: விஞ்ஞான முறைப்படி வென்று இதான சாப்பிட்டா வராது. அவங்க சொல்றாங்க விஞ்ஞானத்துல பாதி வேலை பண்ணிக்க முடியணுமா, ஜீரண வேலை பாதி வேலை பண்ண முடிஞ்சுன்னா உனக்கு நோய் வராது. நீ வேக வேகமா நீ அந்த வேலைக்கு போட்டு வேகமா சாப்பிட்டு நீ மொழிக்கிட்டீங்கன்னா நோய் தான் வரும். திருக்குறள் சொல்ற மருந்து அதிகாரம் பிரமாணம். அத வந்து அந்த கொலஸ்ட்ரால் சொல்ற நான் பார்க்கணுமே கொலஸ்ட்ரால் சொல்றாரு. அது உந்தன் செலுத்தாலும் உந்தன ரசம் செலுத்தணுமா, பதிமையான முறை அல்ல. உந்தன் செலுத்தாமல் போகாதுப்பா, உந்தனுடைய ரசம் செலுத்தணும். அப்பதான் உனக்கு அருந்தியது அடுத்தது போட்டு மருந்து வேண்டாவாம். அப்போ சாப்பிட்டது மட்டும் போகாது, இன்னும் சாப்பிட்டது அவருடைய எசன்ஸ் முழுசு நீங்கனாதான் உனக்கு அருந்தியா செலுத்தணும், உனக்கு நோய் வராது. ஆகவே அந்த வேக வேகமாக சாப்பிட்றதுனால தான் நமக்கு விற்கிறது. அது மாதிரி துன்பம் மிகுதி இருக்கு. மாணிக்கவாதகருக்கு துன்பம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆகவே தான் இறைவன் அருள் கிடைச்சதுன்னா வேக வேகமாக சாப்பிட்றாரு. வேக வேகமாக சாப்பிடும்போது விட்டி கொண்டது துன்பம் மிகுதியினாலே வேக வேகமாக சாப்பிட்றதுனால வலுதுக்கின்றாக்கி நீ நல்லா தான் இருக்கிற ஒன்னால குறையவில்லை. ஆனா நான் ரெண்டு வேலை மூணு வேலை ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடாதவன், ரெண்டு நாள் சாப்பிடாதது சாப்பிட்றது எப்படி இருக்கும்? வேக வேகமாக தான் சாப்பிடணும். வேக வேகமாக சாப்பிடும்போது விற்கிறது. ஆகவே தண்ணி விற்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டா போயிருந்ததுங்க. பொங்கல் சாப்பிட்றேன் இன்னொரு புளி பொங்கல் சாப்பிடாது. அது விற்கலை நீக்குவதற்கு தண்ணீர் தான் திருவருள் தான் வேண்டும். அதுதான் தேன் வந்து தண்ணீர். அப்போ வந்து இது வந்து பாயில் போட்டால் தான் பார்க்க மாட்டோம், விற்கும் போது இது உயிர் போயிடும். அந்த மதத்தான் வச்சுப்போம். அந்த விற்கும் போது கிடைக்கிற தண்ணி சாப்பிடணும். தேன்னு தண்ணீர்ன்றாருங்க. ஆகவே இங்கே வளர்ந்து நின்றாய்க்கு உன் அருளால் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுந்துகின்றேன். வாரி கொஞ்சமா வேக வேகமாக அடிக்கிறோம். வாரிக்கொண்டு விழுந்துகின்றேன் விற்கினேன். வேக வேகமாக சாப்பிட்றதுனால நான் முறையா விஞ்ஞான முறை போய் சாப்பிட விற்க வராது. வேக வேகமாக சாப்பிட்றதுனால நன்றி சாப்பிடாதனாலே விற்கினேன் வினையேன் என் விதி இன்மையா. அது இணையில நீ கொடுக்கின்ற திருவருளை உண்மையாக அனுபவிப்பதற்கு எனக்கு விதி குறைவா இருக்கு. ஆகவே ஊழ் குறைவா இருக்கு. அந்த ஊழல் நீதான் செயற்படுத்தணும். ஊழ் என்றாலே நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வது பழைய முயற்சிகள் தான் ஊழ். நம்ம ஊழ் பெரிதான் முயற்சி பெரிதான் கேட்கணுமே, ஊழ் என்று சொன்னாலே பழைய முயற்சிகள் முன்பு செய்த முயற்சிகள் தான் ஊழா வருது. அந்த ஊழை வெறுவதற்கு என்ன வழி? ஒரு கோடு இருக்கு, அந்த கோடை சின்ன கோடாக இருக்கிற செய்து பெரிய கோடு போடும். அது மாதிரி இப்போ பழைய முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அதை விட அதிகமாக செய்ய முடியும். நமக்கு ஊழ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எல்லாருமே பார்க்க தெரியுது. என்ன நிறைய தப்பு செய்து அதை வெல்வதற்கு வேற கஷ்டமே இல்லை. கொலப்படுத்தக்கூடாது. அமைதியாக முயற்சிகளை அதை விட அதிகமாக செய்யும். இப்ப செய்யற முயற்சி அமைதியாக இருக்கணும், ஆழமான முயற்சியாக இருக்க வேண்டும். ஆகவே இப்ப செய்யற முயற்சிகள் அதிகமாயிட்டா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அது எப்போ போகணும்னு தெரியாது. அது என்ன பிரச்சனைனா நம்முடைய பிராரத்தம் எவ்வளவு என்று யாருக்கும் தெரியாது. தெரியாததுனால நாம் இறைவனே நீதான் இதற்கு வழி காட்ட வேண்டும் என்று எண்ணினோம்னா திடீர்னு போக வாய்ப்பு முடியும். அதே தான் தண்ணீர் பற்றி கவலைப்பட்டிருந்தாங்க. தொழில்நிலையை பற்றி அதை பற்றி கவலைப்படாதான் செய்து தான் தண்ணீரை பற்றி கவலைப்படாத. ஏன்னா ஒரு மரத்திலே ஆயிரம் காக்காய் இருக்கிறது, அதை ஓட்டுவதற்கு எவ்வளவு கல் வேணும்? அது மாதிரிதான் இறைவன் திருவருள் பக்கம் ஒண்ணு போதும். 5 லட்சம் செகண்ட் சந்தமா இருக்கட்டும், 5000 சந்தமா இருக்கட்டும், 50 இருக்கட்டும், அது பற்றி கவலைப்படாது. இப்போ இருக்கின்ற வாழ்க்கையை ஒழுங்காக வாழ். நான் செய்தேன் அதை பற்றி கவலைப்பட்டிருந்தோம் அரை மணி நேரம். நான் அடிக்கடி மாணவர்களுக்கு சொல்றது சார் நிறுத்து படிச்சா போதுமான்னு கேட்பான். நிறுத்து படிச்சா போதும் லைஃபா நீ கவலைப்படுறதுக்கு அது குட்டை ஜாபம் செய்யணும். நீ கவலைப்படுவது எப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிடும், அப்போ வேற எதுவும் தெரியாது. கவலைப்படுத்தும் போது கவலைப்படுவதை மாத்திரமே செய்யும். சரி, இல்லையா மாசம் மாசத்துக்கு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சு போச்சேன் இன்னைக்கு கவலை கொண்டு முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து அந்த வேலை முடிச்சு போயிடணும், வரவே கூடாது. அப்புறம் இது வாழ்க்கையில அப்படிதாங்க. ஏன்னா பல சமயத்தில் கவலைப்பட்டு கொண்டே நாம் வாழ்நாள் கழியுது. அது குறிப்பிட்ட நேரம் அது ஒதுக்கி பிறகு நாம் முடித்து விடுது. ஆகவேதான் தந்தி வரிசையை பற்றி கவலைப்படாதே, அது கடவுள் பார்த்து செய்திருப்பார். நாம செய்ய வேண்டியது இப்போது புதிதாக முட்டாள்தனமாக செய்யக்கூடாது. ஆகாமி விதை என்பது முட்டாள்தனத்தினாலே வருவது, விருப்பு வெறுப்பு தான். இறைவனால் அளிக்கப்பட்டது என்று எண்ணி நாம வாழ்க்கையை எதிர்கொண்டால் நமக்கு ஆகாமி வராது, புதிய கடன் வராது. நமக்கு தெரியாது நான் தப்பே செய்யலைங்க, ஆனால் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கேன்னா இது வரைக்கும் தப்பு செய்யலை, நமக்கு தெரிஞ்சு செய்யலை, ஆனால் கடவுள் கணக்கு தப்பாது, எழுதும் கீழ்கடக்க இன்னம்பர் ரீசன் வந்து இந்த கணக்கு தப்பாது. ஆகவே நமக்கு தெரியலன்னு வச்சுக்கணும். அவர்தான் அங்கே ஆர்ஜி பண்ணிட்டு பேருந்துங்க, நமக்கு தெரியல. ஆனால் மேற்கொண்டு தவறு செய்யக்கூடாது. ஆகவே வாழ்க்கையை எதிர்கொள்ளும் போது அந்த இன்ப துன்பங்கள் தான் பிரசாதம். இது மாதிரி பிரசாதம் இல்லை உங்களுக்கு வந்து, அது மாதிரி பிரசாதம் இல்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்ப துன்பங்கள் இறைவனுடைய பிரசாதம். இன்பத்தையும் பிரசாதம்னு கருதணும், துன்பத்தையும் பிரசாதம்னு கருதணும். இன்பத்தையும் துன்பத்தையும் பிரசாதம் என்று கருதினால்தான் அது இறைவனால் கொடுக்கப்படுது. ஆக அதுக்கு நாம் காரணம் இல்லை, அது மேற்கொண்டு ஏறா. இன்ப துன்பங்களை பிரசாதம் என்று கருதுவது ஒரு பெரிய நிலை. அது வந்துட்டா நமக்கு மேற்கொண்டு வினை வராது. இன்பமும் சரி துன்பமும் சரி இறைவனால் கொடுக்கப்படுகிற பிரசாதம், மேற்கொண்டு நாம் வினையை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்படுகிறது. அது தெரிந்து கொண்டார் நமக்கு மேற்கொண்டு நினைத்தார். அதுதான் இங்கே வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுகின்றேன் விற்கிறேன் வினையேன் என் விதியின்மையால் அந்த ஊர் ஊர்னு சொல்லி நாம் நம்முடைய கடமையை தள்ளி போடக்கூடாது. ஊர் என்பது பழைய முயற்சி. ஆகவே இப்போது பழைய முயற்சிகளை விட அதிகமாக முயற்சிகள் செய்ய வேண்டும். இப்போது செய்கின்ற முயற்சிகள் அதிகமாக இருந்தால் ஊழ் நம்மை பாதிக்காது. ஊர்னா யாரும் செய்து கூட இல்லை, நாம செய்து கூடுதான். அதை புரிஞ்சு நம்ம வரல, பகுதி வீடுகார ஊர் நமக்கு வர போறது இல்லை, நாம செய்து கூடுதான். ஆகவே நாம செய்த ஊழை நாம தான் சரிப்படுத்த வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: அப்போது அடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அதனால பிரியா போய் போயோ வார அப்படி எண்பத்தோரு வயசு. அவர் பல தலங்களையும் வணங்கி கொண்டு திருப்பழனம் என்கின்ற திருத்தலத்தை வணங்கினார். திருப்பழனம் என்கின்ற திருத்தலம் அந்த திங்களூர் பக்கத்துல இருக்கு, திருப்பழனத்துக்கு பக்கத்துல. இப்படி எல்லாவற்றையும் திருநாவுக்கரசும் பெயர் வைத்தவர் அல்லாமல் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு எழுதுறது திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு இப்படியே திருநாவுக்கரசு அவருடைய உடம்பு முழுவதும் திருநாவுக்கரசு ஆகி போச்சு. தன்னை மறந்தாள், தன்னாமம் கட்டாள். அப்பூஞ்செடிகள் தண்ணீர் கொண்டர் அல்ல, தன்னாமம் கெட்டு போச்சு. தன்னாமம் கெட்டு இப்ப என்ன ஆச்சு, திருநாவுக்கரசுடைய நாமம் சிறப்பாக விளங்குகிறது. அந்தானரின் மேம்பட்ட அப்பூஞ்செடிகளார், அந்தானரின் மேம்பட்ட அப்பூஞ்செடிகளார் தந்தனையர் உடஞ்சாலை கூவல் குலம் தரு தண்ணீர் கந்தர் பல ஆண்ட அரசு எனும் பெயரால் பண்ணினமை வந்தடைந்த வாகீசர் கேட்டவரம் அடைந்தார். இப்படி எல்லா இடங்களிலும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு என்று எழுதியிருந்தது. அப்படி எழுதியிருக்கிறத வந்து அப்பர் சுவாமிகள் பார்த்தார். திருநாவுக்கரசு சுவாமிகள் பல தலங்களை வணங்கிட்டு திங்களூருக்கு வந்தார். திங்களூர் பக்கத்துல தண்ணீர் பந்தல், தண்ணீர் பந்தல்ல திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் இருந்துச்சு. அதை பார்த்தா என்னமா இருக்குன்னு திருநாவுக்கரசு அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. திருநாவுக்கரசு நம்ம வேறு இருக்கலாம், நம்ம வேற இருக்கு இங்க எழுதுறாங்க, நம்ம ஊரு நடுநாடு வந்து பண்டூட்டி பக்கம் அவங்களுக்கு இங்க எதுக்கு தஞ்சாவூர் வந்து எழுதுறாங்க, திருநாவுக்கரசு நம்ம வேற இருக்குங்கிறாங்க, இங்க இருக்கலாம் திருநாவுக்கரசுன்னு வேற வேறு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்தா கேட்டு காத்தான சந்தேகம் இருந்து, கேட்டா தானே சந்தேகம் இருந்து அப்படின்னு நினைச்சாரு. மற்றவரும் மனமகிழ்ந்து கேட்டாரு. அந்த குழப்பம் நீர அந்த பகுதியில பக்கத்துல அந்த பாதையில இருக்குன்றவன கேட்டார். திருநாவுக்கரசுன்னு தண்ணீர் பிறந்த எழுதி இருக்குது, என்ன காரணம், எங்க யார் அப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்டார். அது இங்க அப்பூஞ்செடிகள்னு ஒருத்தர் இருக்காருயா, ஒரு ஐயர், அந்த ஐயர் வந்து திருநாவுக்கரசு ஒரு சாமியார் இருக்கிறாரா இருந்தாரா இருக்கிறாரா, அவர் வந்து கல்லுல கட்டி போட்டாங்களா, அவரு அந்த கல்லு கட்டி போட்ட போது அந்த கல்லே தெப்பமா வந்து கரையேறினாரா, திருப்பாதிரி புள்ளியில கரையேறினாரா கடலூர் பக்கத்துல, அதை இவருக்கு டிவியில பார்த்திருக்கிறாரு. பார்த்த உடனே இவருக்கு வந்து அவர் மேல பக்தி வந்து அவரையே குருவா வச்சுக்கிட்டு எல்லாத்துலயும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு எழுதியிருக்காருயா அப்படின்னு சொன்னாங்க. திருநாவுக்கரசு அந்த வழியில இருந்தவங்க இதுக்கு மேல இந்த அந்த திருநாவுக்கரசு இந்த திருநாவுக்கரசு இதுக்கு நம்ம மேல எழுதி வைக்கிறாரு, நமக்கு இவருக்கு என்ன தொடர்பு இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்னு என்ன ஆகியால அவருடைய வீட்டை கேட்டாரு. காட்டினார்கள், சென்றார். சென்றால முன்னால திண்ணையில அமர்ந்தாரு, அதனால திண்ணையில இருந்தாரா வந்தாரு. அப்புறம் அவருடைய விஷயங்களை கேட்டாரு. அதன் பிறகு ஆயால தெரிந்து கொண்டாரு. தெரிந்து கொண்டார் யார் தெரிந்து கொண்டார், அப்பூஞ்செடிகள் தெரிந்து கொண்டார் இவர் தான் திருநாவுக்கரசு சுவாமிங்கிறது அப்புறம் தெரிந்து கொண்டார். அதன் பிறகு தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரையும் வந்து வணங்க செய்தாரு, வாழ்த்தினாரு. நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருந்ததையும் இப்பத்தான் வீட்டுக்கு வந்திருக்கு. பவனன் நாமம் பிடித்து தெரிந்து பண்ணால் அழைத்தால் இவன் என்னை பண்ணால் அழைப்பு முடியான் என்று எதிர்கொள்வேன். பலனான கூட்டம்னா ஒரு நாளைக்கு வந்துருவாங்கிறார் அப்பர் ஞானியார். நம்ம எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா பவனன் நாமம் பிடித்து திருந்த பண்ணால் அழைத்தால் இவன் அதை பண்ணால் அழைத்து முடியாதும் எதிர்ப்பிடுவேன் என்பது அப்பர் தேவாரம். அதற்கு மேலே வணங்கி வாழ்த்தி அழுது தொழுது அதற்கு மேலே தேவரீர் திருவமுது செய்தருளவன்னு கேட்டுக்கிட்டார். திருவமுது செய்தருளவன் அனைத்தான் பாக்குறார், அனைத்தான் பாக்குறார். அப்படி கேட்டுக்கிட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு, சாப்பிடுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. திருநாவுக்கரசு காண்டகமை இன்றியும் காணவில்லை, உணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாங்கடமை திருக்குறள். உணர்ச்சி பழங்கள் வேண்டாம். இப்ப தஞ்சாவூர்ல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் சிவனடியாரு, இந்த மாதிரி தேவாரத நிர்வாகங்களை நல்ல ஈடுபாடு உள்ளவர், சிவபூஷம் கொண்டவர், கர்மம் நிறைய செய்யறவர், அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு அவர்கள் புரிய முடியாதா? அப்புறம் அவருடைய குணநலன்கள்லாம் கேட்டா நல்ல இனிமையா பேசுவாரு, தர்மம் செய்வாரு, கோபமே வராது, ரொம்ப சாந்த சீலரு அப்படின்னு கேட்டோம்னா அடியாருக்கு வேணுங்கிறதெல்லாம் வாரி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டா நமக்கு என்னமா இருக்கு? அவரை போய் பார்க்கலாம்னே தோணும். அவர்கள் அருந்தா. அது போல காண்டகமை இந்தியும், காண்டகமை இந்தியும்னா காணவில்லை, பார்க்கல, காண்டகமை இந்தியும் கலந்தவரும் கேள்வி காணவில்லை, ஆனா அந்த கருத்து கலந்து விட்டது உள்ள ஆவணத்தில் இருந்து. கலந்தவரும் கண்மையினார் புண்டவரும் காதலுடன் போனகமும் கரியமுது வேண்டுமென வெவ்வேறு விதங்கள் வர விருப்பினார் ஆண்டார தமுதே திருமுதாம்படி அமைப்பு. அதன் பிறகு மனைவியிடத்திலே சொன்னாரு, ரொம்ப சிறப்பான முறையில திருவமுது தயார் பண்ணினார்கள். திருவமுதுன்னா என்னது? சாப்பாடு கட்டுது. சாதாரணமா இருக்கிறவங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். அடியாரில் திருவமுது செய்ய போகணும், திருவமுது செய்தவுள்ள வேணும், திருவமுது செய்த உள்ள வேணும், செய்த உள்ள வேணும். அடியாறு சாப்பிடுறது பூஷை, மற்ற பேர் சாப்பிடுறது வெறும் சாப்பாடு. அடியாருக்குள்ளே சிவன் இருப்பதினால், அடியாருக்குள்ளே சிவன் இருப்பதனால அது பூஷையாகும். இந்த அடியார் சாப்பிட்டாருன்னா உள்ள இருக்கிற சிவன் மகிழ்ந்தான். இவர் சாப்பிட்டுட்டு மறுநாள் பூஜை பண்ணுவார், சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணுவார். சும்மா இருக்காள் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவா? அவனுக்கு தெரிஞ்சது எதை செய்வான்? தப்பு ஒரு தெரிஞ்சிருக்குல்ல, அதை செய்வான். அதனாலே சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுத்து புண்ணியம்னு நம்முடைய நூலில் சொல்லணும். புண்ணியம் செய்கிறவனுக்கு போட்டா புண்ணியம், புண்ணியம் செய்கிறவனுக்கு போட்டா புண்ணியம், பாவம் செய்கிறவனுக்கு போட்டா பாவம். அதனால அடியார்களுக்கு மாசத்துல ஒரு பத்து அடியாரையாவது வரவழைச்சு மாதவேசு வருஷம் ஒவ்வொருத்தரும் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் பண்ணணும். சண்முகத்து வீட்டுல ஒரு நாள் மாதவேசு பூஜை, கங்காதரை வீட்டுல ஒரு நாள் மாதவேசு பூஜை, சந்தனத்து வீட்டுல மாதவேசு பூஜை நடந்துகிட்டே இருக்குது, பரமதி வீட்டுல மாதவேசு பூஜை, தாண்டவன் வீட்டுல மாதவேசு பூஜை அப்படின்னு இருக்கணும். அப்படி கூட்டாத அடியார்கள் வர்ற மாதிரி ஒண்ணும் இல்லை, அதிகமா இல்லை, ரொம்ப சிரமமா இருக்கும். அது மாதிரி பண்ணணும். எப்பத்தான் புண்ணியத்தை பண்றது? ஒரு சிவனடியார் சாப்பிட்டாருன்னா, சமய நீச்சவற்ற ஒரு சிவனடியார் சாப்பிட்டா ஆயிரம் வேத பிராமணர்கள் சாப்பிட்டவர், விசேட நீச்சை ஒரு பெற்றவர் சாப்பிட்டாருன்னா பத்தாயிரம் வேத பிராமணர்கள், வேற ஊங்குற பிராமணர் சாப்பிட்டவர், நிர்வாண நீச்சை பெற்ற ஒரு அடியார் சாப்பிட்டவர் நிர்வாண நீச்சை, ஒரு அடியார் சாப்பிட்டா அவர் நிர்வாண நீச்சை சாப்பிட்டா, லட்சம் பிராமணர்கள் சாப்பிட்டவர், ஆச்சாரியர் சாப்பிட்டா கோடி பிராமணர் சாப்பிட்டவர். அதுக்கு மேல பூஷையே இல்லை. இதுக்கு மேல சிவனடியாருக்கு திருவம்பு உடைக்கிறத விட உயர்ந்த பூஷை இல்லை, சிவ பூஷையெல்லாம் அதுக்கு கீழே. இப்பொழுது திருநாவுக்கரசருக்கு திருவம்பு தயாராகி விட்டது. திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு அமுது செய்து அருள, அமுது செய்து அருள மற்றவர்தம் பெருநாமஞ்சாக்கி அப்பிள்ளைதனை அழைத்தந்து. திருநாவுக்கரசு சுவாமி அமுது செய்து அருள்வதற்கு அதே பேரையுடைய பிள்ளையை கூப்பிட்டார். மூத்த திருநாவுக்கரசு, பெரிய திருநாவுக்கரசு இங்க வாப்பா அப்படி, பெரிய திருநாவுக்கரசு, சின்ன திருநாவுக்கரசு, பெரிய திருநாவுக்கரசு சின்ன திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு உரு ஏறி போச்சு. உரு வேறவே ஜெபித்து ஒரு கோடி ஓமசித்தி உடனாக ஆகமத்து வந்து பெணிம்பால் விராலி வளர்த்திருப்போம்ல. இந்த மாதிரி திருநாவுக்கரசுங்கிற நாமம் கோடிக்கணக்கா சொல்லிவிட்டார். ாலே அப்படி இந்த திருநாவுக்கரசு பெரிய திருநாவுக்கரசு கூப்பிட்டாரு. நம்ம தோட்டத்துல போய் இலைய கொண்டு வாங்க, வாழை இலை நல்ல இலையா குருநாள குறுத்தறிந்து கொண்டு வர தனி விட்டார். இந்த அடியார்கள் போனது இந்த நுனி இலையா போடணும், இந்த இலைய தண்டு உரிக்கப்படாது, இலைய தண்டு உரிச்சு போடப்படாது, அரம்ப இலை தண்டு உரியில் ஆதி வளப்பா பொருந்தியிட பூமி ஜெனில் போடு என்பது செய்வ கவிதை, இலை போடுறதுக்கு சொல்லுது சட்டம். அதனாலே அப்படி இலை கொண்டு வர பெரிய திருநாக்கரச அனுப்பிச்சாரு. அவன் வந்து ரொம்ப சந்தோஷம் திருநாக்கரசு. அர்ஜுனாதர சுவாமி சாப்பிடுறதுக்கு இலை கொண்டு வர்றதுக்கு நமக்கு கிடைச்சது வாரி யோகம் அப்படின்னு.
3: அதனாலே நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பட்டேன். நல்ல தாய் தந்தை ஏவ எங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க, என்ன போச்சு நாங்க இலை கொண்டு வர்றது அப்படின்னு அவன் போன. ஒல்லையில் மறைந்து தோட்ட துள்வுக்கு பெரிய வாழை மல்லலங்குருத்த ஈரும் பொழுதில் வாழரா ஒன்று அல்லலுற்று அடுங்கி சோற அங்கு வாழை இலையை கொய்தார். கொய்யும் போது அந்த வாழை இலைக்குள்ள இருந்து ஒரு திசை சென்று தீண்டி கயிறு சுத்திக்கிச்சுங்கிறார். ஏற்கனவே எல்லாம் கூட இருந்து பார்த்திருக்கிறார். கையினர் கவர்ந்து சுத்தி கையினர் கவர்ந்து சுற்றி கண்ணறி காந்து என்ற பையரா உதறி வீழ்த்து பதைப்புடன் பாந்தல் பற்றும் வெய்ய வேகத்தால் வீழா முன்ன வேகத்தாரீதி. அந்த பாந்தல்ங்கிற இது வேகம் மேலே ஏறுவதற்கு முந்தியே இந்த வேகத்துக்கு முந்தி வேகமா வீட்டுக்கு போகணும். வேகம் ஏறிச்சுன்னா வீட்டுக்கு போக முடியாது, எரை கொடுக்க முடியாது. சுவாமி சாப்பிட தடை கொண்டு போவோம். அதனாலே வேகமா போகணும்னு இந்த வேகத்துக்கு மேல வேகமா போனாங்க. வெய்ய வேகத்தால் வீழா முன்ன வேகத்தால் எழுதி கொய்தை குறுத்தை சென்று கொடுப்ப நின்று ஓடி வந்தான். பொருந்திய விட வேகத்தில் போதுவான் வேகமுற்ற வருந்தியே அலையும் பொழுது மாசுனம் கவர்ந்தது யாருக்கு அருந்தவர் அமுது செய்ய தாழ்கையார் அறையே நின்று திரும்பிய கருத்தினோடு செடுமலை சென்று உட்கான். இது நான் ஒருத்தரையும் சொல்லப்படாதுன்னு சொல்லி அவனும் அந்த கோயம் எல்லாம் ஒருத்தர் கட்டிக்காரலா இருந்திருக்காங்கப்பா. சொல்லப்படாது அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லப்படாது, சொன்னா சொன்னா சுவாமி சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா கிட்ட கொடுத்தேன். ஏழா வேகமா அந்த விஷயம் ஏழா வேகமா அது கண்ணு மேனி எல்லாம் கருகி போச்சு. விடங்கொண்டு மயங்கி விழுந்தேன். தாய்கிட்ட இலைய வச்சுக்கிட்டு தளர்ந்து இவள் மகனை கண்டு தாயரும் தந்தையாரும் உளம் பதை துட்டு நோக்கி உதிரஞ்சோர் வடிவும் மேனி விளங்கிய குறியுங்கண்டு இந்த இதில் உதிரம் வந்துருக்குது குறியும் கண்டுகிட்டாங்களா கண்டு இந்த மாதிரி ஆயிருக்கும் போது இருக்குது. வீழ்ந்தான் என்று துளங்குதலின்றி தொண்டர் அமுது செய்வதற்கு சொல்வார். அதனால இந்த மாதிரி ஆகி போச்சு. அதனால இதை கொல்ல பக்கத்தில் கொண்டு போய் ஒரு பக்கம் தெரியாம அவனை படுக்க வச்சு மூடி பாயை போட்டு மூடி பெறலரும் முதல் வந்தனை பாயினுட் பெய்து மூடி புறமனை முந்திருப்பாங்கோ புடையினில் மறைத்து வைத்து அறை இது தெரியாவன்னா அமுது செய்விப்போம் என்று இது காலமா கும்பிட்டு இருந்த சுவாமி இன்னைக்கு வந்திருக்கு. நம்ம வேலை வாரம் இப்படி ஆயிருக்குது. அதனால இது தெரிய விடாம இது தெரியாதபடிக்கு திருநாகர சுவாமிக்கு சாப்பாடு பண்ணி வச்சிருந்தோம். அமுது செய்வோம் என்னன்னு சொல்றது இந்த இடத்துல இந்த இடத்துல யாரா இருந்தாலும் எவ்வளவு கல்லு மனசா இருக்கணும். கல்லு மனசுனா இந்த பக்தியினால அப்படி கொண்ட தன்னை மறந்தால் தன்னாமம் கெட்டால்னு இது தெரிஞ்சா சில திருநாவுக்கர சுவாமி சாப்பிடுறது புதுசா தெரிஞ்சிருக்குப்பா. அப்படி விரைந்து வந்தார்கள். சுவாமியை வந்து வணங்கினார்கள். வணங்கி ஆயாலே சொல்லுகிறாரு கடிது வந்து அமுது செய்ய காலந்து ஆட்கின்றது என்று. மணி 2 மணி ஆச்சு. அதனால சாமி எழுந்துருளவனும் திருமணம் செய்ய ஆடிசிலும் கரியை எல்லாம் அழகுரை அணைய வைத்து படியில் தொண்டனார்வன் பணிந்தெழுந்து அமுது செய்து என் குடி முழுதும் உய்யக்கொள்வீர் என்றவர். அதனால தேவரியை திருமணம் செய்து எங்கள் குடி முழுவதையும் குயும்படியாக செய்ய வேணும். குடி முழுவதுன்னா அவனும் சேர்ந்துட்டான். அதுல குடி முழுதும் அந்த வாக்கியத்தை பாருங்க. குடி முழுதும் கும்பகற்கரசு ஒளிவரணர் என்ற யோகமே ஊற்றை என்றனுக்கு வம்பன பழுத்தல் குடி முழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்து திருவாசகம் அது அப்படின்னு சூச்சிருக்கிறார். குடி முழு ஒருத்த சிவபக்தி பண்றாங்கன்னா அவனை சேர்ந்த சுற்றத்தாருக்கெல்லாம் சிவரோகம் கிடைக்குங்கிறாங்க. அதுக்கு மேல சிவபெருமானுடைய பெருமைய கதைய ஒரு நாள் நல்ல திடபக்தியோடு கேட்டா அவங்க தலைமுறை 21 தலைமுறைக்கு சுத்தத்தாருக்கெல்லாம் ஜீவனம் கிடைக்கும். கதை கேட்டுட்டு போறவங்களுக்கு சுத்தத்தாரு புரியுதா? உறவதாம் பக்தியோடு ஒரு நாளுமை பரமனார் கதை கேட்போர் பகவந்தன் புறமது எய்துதல் புதுமை கேட்டுட்டு போறவன் செலவு ஒத்து போறது பெருசான்னாரு. செவருமானுடைய பெருமைக்கு இது ஒரு பெருசா சொல்ல புரியுதா? செவருமானுடைய பெருமையை கேட்டவன் சிவலோகம் போவாங்கிறது ஒரு பெருசு இல்ல, இது ஒரு பெருசு இல்ல. அவனுடைய அருளுக்கு அவருக்கு சொந்தக்காரன் இவருக்கு போவார். கேளாயினம் கிளை கிடைக்கும் கேடுபடாத்திறம் அருள் என்பது சம்பந்தன் தேவா. அதனால நம்ம திட்டாம இருந்தா ரொம்ப நல்லது. குடி முழுது உயர்குளிர் என்ற ஒரு குறை கேட்டு அருந்த எழுந்து செய்ய அடியினை விளக்கி வேறொரு திருந்து ஆசனத்தில் ஏறி பரிசல பரிகலம் திருத்து முன்னர் இருந்து வெந்நீர் சாத்தி சாப்பிட்றதுக்கு முன்னாடி திருநீர் பூசணும் இல்ல, சாப்பிட்ட உடனேயும் பூசணும், சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் பூசணும். இயல்புடைய இருவருக்கும் பொருந்திய நீர் நல்லி புதல்வருக்கு அளிக்கும் போதில் கணவனுக்கு கொடுத்தார், அப்புறம் கொடுத்தார், அவருடைய மனைவிக்கும் கொடுத்தாரு, அப்பூதியாரை நோக்கி காதலார் இவருக்கு மூத்த சேயையும் காட்டு. முதல்ல கும்பட வச்ச போது மூத்த திருநாவுக்கிறது இளைய திருநாவுக்கிறது காட்டி கொடுத்தாரு. முதல்ல இளைய திருநாவுக்கிறது வந்து வாங்குற எங்க மூத்த திருநாவுக்கிறது மேதல் பூஜாத்த என்றாலும் விளைந்த தன்மை யாது முன்றுறையார் நடந்ததை சொல்லாமே இப்போது இங்கு அவன் உதவான் என்றார். இப்போது இங்கு அவன் உதவான் என்றார். இப்போது உதவான் என்று சொன்னால் அப்புறம் உதவுவான் என்பதாக அதுல அர்த்தம். இப்போது உதவான் என்றால் பிறகு உதவுவான் என்பது அது பொருள். அவரை கேட்ட போது அங்கனார் அருள் அங்கனர் அருளால் அன்பர் செவ்விய திருவுள்ளத்தோர் தடுமாற்றம் சேர நோய். அதை கேட்ட உடனே திருநாவுக்கர சுவாமி மனசுலே ஒரு குழப்பம் அவரை கேட்ட போதே அங்கனர் அருளால் அந்த செவ்விய திருவுள்ளத்து ஒரு தடுமாற்றம் சேர நோக்கி இவ்வூரை பொறாது என்ற என் செய்வார் எதிர்கொண்டுதான் மெய்வெறித்துறை என விளம்புவார் விதிப்பு. அதனால இப்படி நீங்கள் மறைமுகமாக சொல்லுவதனாலே என்னுடைய மனம் சலனம் அடைகிறது. அதனால உண்மையை சொல்லும் போது அதுக்கு மேல பொய் சொல்ல முடியாது அல்லவா, சொல்லப்படாது அல்லவா, ஆச்சாரியர்கிட்ட பொய் சொல்லப்படாது இல்ல. பெரியவர் அமுது செய்யும் பேருது பிழைக்க என்னோ வருவது என்று உரையாறேன். ஐயோ இது சொல்லிட்டா சாப்பிட மாட்டாங்களே சுவாமி அப்படின்னு மனசுல தோணுது. இருந்தாலும் மாதவர் வினவ வாய்மை தெரியுற உரைக்க வேண்டும். இப்ப பொய் சொல்லப்படாது என்று சீலத்தால் சிந்தனை உண்டு பறிவோடு வணங்கி மைந்தர் குற்றது பகர்ந்தார் என்றே. அதனால அதன் பிறகு விஷயத்தை சொன்னார்கள். இப்படி சொன்ன உடனே ஐயோ இந்த மாதிரி நீங்கள் இந்த சமாச்சாரத்தை இப்படி நீங்க சொல்லாமல் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லி பதைத்தார் திருநாவுக்கரசர். அப்படி பதைத்து அதால அந்த குழந்தைய காட்டுங்கன்னார். பார்த்தார் உயிர் போயிருச்சு. ஆவீதியில் சவத்தை நோய் பதிகம்பாடி பணிவிடம் பார்த்து விட்டார். அதனால அந்த குழந்தைய அந்த திருப்பணத்து கோயில் வாசல்ல வச்சு பதிகம்பாடினார் திருநாவுக்கரசர். ஒன்று கொல்லாம அவரு சிந்தையுயர் வரை ஒன்று கோலாம் உயரும் அதிசூடுவரு வெண்டலை கையாது ஒன்று போலாம் அவர் ஊர்வாது தானே பத்து கோலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் கல் பத்து கோலாம் நெருங்கு கண பத்து கோலாம் அவர் காயப்பட்ட பத்து கோலாம் அடியார் செய்கிறானே என்று இப்படி பதிகம் பாடினார். அப்படி பாடின உடனே தூங்கின எழுந்தது போல விஷம் எல்லாம் ஓடிச்சு. இந்த அமுதம் பாய்ந்த உடனே விஷம் ஓடிச்சு எந்திரிச்சு திருநாவுக்கரசரை வணங்கின விபூதி கொடுத்தார். அதன் பிறகு ஏழே இவர்களுக்கு மகிழ்ச்சி வல்லையா, திருநாகர சுவாமி சாப்பிடுறதுக்கு இவ்வளவு நேரம் தடையா பூச்சின்னு வருத்தப்பட்டாங்களாம். இது மாதிரிதான் இந்த பத்தி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் அளவில்லாத பத்தி, அளவில்லாத ஹாங்காவர் வாட்டன் தன்னை அறிந்து சொல்லி அரசர் கூட ஓங்கிய மனையில் இது அமுது செய்த உள்ளவுற்ற பாங்கினில் இருப்ப முன்னோர் பயில்மணி மார்வர்தாம் தாங்கிய மகிழ்ச்சியோடும் தகுவன அமைத்து சார்வர் புகழ்ந்த கோமயத்தினர் பூமியை புலிய நீவி திகழ்ந்தவான் சுதையும் போக்கி சிறப்புடை தீபம் ஏற்றி நிகழ்ந்த கதலி நின்ற குருத்தினை உருத்து நிறால் மகிழ்ந்துர விளக்கி ஈர்வாய் வரம் வரம் மரபின் வைத்தார். அப்படி இருக்கையே வந்து சாணத்தால மெழுகி அதை ஈரத்தை போக்கி அதில விரிப்பு வைத்து அதுக்கு மேல தீபம் ஏற்றி வாழை குறித்து இடைய வைத்து மக்களோடு இருந்து அந்த அம்மையார் பரிமாறினாள். திருநாவுக்கரசர் திருவமுது செய்து அருளினார். அடியாரோடும் அந்தமில அழியார் அமுது செய்து அருளினாரே. மாணவ மறையோர் செல்ல மனையிடை அமுது செய்து காதல் நன் பழித்து பண்ணால் கலந்துடன் இருந்து கின்றை மேதகன் ஆவின் வந்து விளங்கிய பலனம் ஊதூர் நாதரம் பாதஞ்சேர்ந்து நற்றமிழ் பதியஞ்சீவார். இதனாலே சில நாள் அங்கே தங்கி இருந்தார் என்று சொல்லுகிறார். அவர் தங்கி இருந்துட்டு அதன் பிறகு அதனால பக்கத்தில் இருக்கிற அந்த திருப்பலன் என்கின்ற கோயிலில் வந்து பதிகம் பாடுறாரு.

0: பண்மலர்த்தும் பலரத்தாலை நகுதுங்கள் முகழ் விளங்கு முடிச்சென்னி பொன்மாலை மார்பம் என் புதுநலம் உண்டு கழ்வாரோ வஞ்சித்தன் வளை கவர்ந்தான் மாறானே ஆயுடின் பஞ்சிக்கார் ஜனகண்ணம் பறந்தார்க்கும் பலரத்தான் அஞ்சி போய் களி மெலிய அடலோம்பு அப்போதி குஞ்சி பூவாய்ந்த சேவடியாய் கோடியே என்று தேவாரம் பாடினார். இந்த தேவாரத்துல இந்த கடைசி பாட்டுல சிவபெருமானுடைய திருவடி அப்பூதிகளுடைய குஞ்சிக்கு பூவாக இருக்குது. அப்பூதிகளுடைய குஞ்சி இருக்குது. இந்த சிரசு அதுல சூடி இருக்கிற பூவாக இருக்கிற சிவபெருமானுடைய திருப்பா அப்படின்னு அப்பா சுவாமி திருவாக்கினாலே பாட பெற்று விட்டார். செப்பூரி எங்கை கொண்டார்
1: திருநாள். shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: அருண் கயிறு அருமைப்பாவைய கயிறு நாமெல்லாம் அறுக்கிற முடியாது. அறுக்க முடியாத மேலவர் தோல் போட்டு வர முடிந்தார். புறம் தோல் புறம் தெரிகிறது.

குழாய் என்று சொல்கிற அமுத்தம் உள்ளதற்கு மேலத்தோட வசதி இந்த கோல் இல்லைன்னா நாட்டம் இருக்கும். இங்க இருக்கிற கடல் அழிவு நாட்டம் இருக்கும். நீங்கள் எறும்பு வரும் எல்லாம் இந்த தெரியாத இருக்கிறதுக்கு தான் மேல ஒரு கோல் வருது. சொல்லுங்க ரொம்ப அழகா சொல்லுவோம். உங்களுக்கு வேதம் மட்டும் இந்த கோல் மீது இருக்கிற கோல்ல ஒரு வீட்டு எப்போ வந்தாலும் எவ்வளவு வெளித்தார் அந்த மாதிரி வெளியான ஒரு எட்டை எடுத்துட்டா போல் இருக்கிற ஒரு அண்ணோ தோல் அறிவு வேண்டுமே காக்கை தருவதோடு போல் நம்ம உடம்புல இருந்து கொண்டு இருவின் தோல் அளவு இன்னும் ரெண்டு அளவுக்கு வெளியாம போல இருக்கிறது நம்ம உடத்துல உட்காந்துச்சோம்னா காக்கா வந்து நம்ம சொல்ற காக்கா வந்து கையில குத்தி வச்சுட்டு தான் உட்காந்துருக்கீங்க அப்படிப்பட்ட கேரளம்.

0: என்ன பண்ணிட்டான், கடவுள் ஒன்பது வாசல் வச்சிருக்கேன், அந்த வீட்டுக்குள்ள போக முடியும். ஆச்சரியமான ஒரு பெயர் மலன் சோறும் ஒன்பது ஆயிரம் குடிலை குடிச்சலை ஒன்பது வாசல். அது என்ன அந்த ஒன்பது வாசல் வழியா ஊற்ற இருக்கக்கூடிய அழுத்து வழியது வாசல் நாம வெளியில பொறுத்து வைக்கலாம், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அழுக்கு வெளியில பொறுத்து. ஆனா மலம் சோறும் ஒன்பது வாய் அழுக்கை வெளியிடுகிற ஒன்பது வாசல் ரெண்டு கண் கண் வழியா பூவை என்று அழிக்கிறது, ரெண்டு காவி காதல குருவி என்று அழிக்கிறது, என்றது மனம் ரெண்டு மூக்கு துவார் சளி என்ற ஒரு அழுத்து ரெண்டு மூக்கு வழியானது ஆண் இதுல கோழை அல்லது எச்சி என்று சொல்லும்படியான ஒரு அறிக்கிறது இந்த நீரல். இதை தவிர நூற்றாண்டுகளும் மலம் போவதாகிய எரிவாய் படுவார். எரு என்பது மலம் செலுத்துறவர், கரு என்பது உற்பத்தி பண்ணுகிறவர், ஜீவன்களை உற்பத்தி பண்ணுகிற ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் ரெண்டுமே உற்பத்திக்கு காரணமாக இருக்கிற ஒரு வழி. அதனால இது ஆண்குறியா பெண்குறியா இருந்து எருதாய் என்று கரியா என்று பிரிச்சிருக்காது, ரெண்டு ஒண்ணுதான். ஆகவே இந்த இதையும் அந்த மூத்திரம் என்பதும் இந்த மலம் என்பதும் ஆகிய அழிப்பு வெளியது. ஆக ஒன்பது துவாரமும் ஒன்பது அழிப்புகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிற வாயில் ஒன்பது வாயில் மலம் தோறும் ஒன்பது வாயில் குடிகை அந்த குடிசை மலந்த புலமெங்கும் பஞ்சனையை செய்ய அந்த குடிசைக்குள்ள குடி போல அந்த குடிசைக்குள்ள அஞ்சு பேர எனக்கு எதிரியா நிறுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு உதவிக்கு அஞ்சு பேர் அனுப்பின, அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி. வெளியில வாசனை அடிச்சா என்ன வாசனைன்னு அறிஞ்சு சொல்றதுக்கு மூக்குங்கிற கரு, வெளியில சத்தம் கேட்டா என்ன சத்தம் என்று தெரிஞ்சு கொள்ள காதன்ற கரு, வெளியில என்ன நடக்கிறதுங்கிறத பார்த்து தெரிஞ்சு கொள்வதற்கு கண், ஏதாவது ஒரு பொருள் சூடா குளிர்ச்சியா வடவெழுப்பா சொரசொரப்பா இருக்கான கையால் தொட்டு பார்க்கிறவன் வாயில போட்டு ருச்சி பார்க்கிற இந்த அஞ்சு விதமான கருவியும் எனக்கு நீ கொடுத்திருக்கிற. ஆனா இந்த அஞ்சு பேரும் என்ன கட்ட வகையில ஏற்கிறார்கள். அதத்தான் சொல்றார் மலங்க புலன் அறிந்து புலன் அறிந்து அரி கருவிகள் அறிந்து கொள் புலன் அறிந்து கொள்வது அறிந்து கொள்ளுகிற கருவி அறிந்து அது மலங்க எனக்கு எதிர்மாறாக போக நான் நல்ல வழிக்கு போகாமல் என்னை கெட்ட வழிக்கு இழுத்து போகிற அந்த புலன்கள் புலனையும் வஞ்சனையை செய்ய எனக்கு இடையூறை எதிரான காரியங்களை அவைகள் செய்து கொண்டிருக்க விலங்கு மனத்தால் நான் எப்படிப்பட்ட மனம் இப்ப எனக்கு இருக்கு. எனக்கு நீ ஒரு குடும்பம் ஒரு குடிச கொடுத்த குடிசையில ஒன்பது வாசல் மனம் ஒழுகுது, எனக்கு அஞ்சு பேர் உதவி கொடுத்த அஞ்சு பேரும் கெட்ட வழியில இருக்கிறான், எனக்காவது அறிவு இருக்கா அஞ்ஞானமா இருக்கிறேன் மனம் இருக்கேன், மனமாவது உன் பக்கம் வருதா உன் பக்கம் வராம வேறொரு பக்கம் போகிற மனம் விலங்கு மனம், விலங்குதல் என்றால் வேறு பக்கம் போகிற மனம், சில பேர் விலங்கு என்பதற்கு மிருகம் போன்ற மனம் என்று உடையிறார் திருப்பராய்த்துறை உரையில அப்படி இப்பதான் எழுதுறார் அவர், விலங்கு என்பது மிருகம் மிருகத்தின் மனம் போல கொடிய மனம் என்று அவர் எழுதுகிறார். அப்படி இல்லை இந்த இடத்துல மனம் என்பது இறைவனிடத்துல பக்தி மார்க்கத்துக்கு போகாமல் உலக பிரவர்த்தியில போகுது, போக்குவா என்ன குழுவிப்பாய் சொன்ன பாருங்க போக்குவாய் உலக பிரவர்த்தியிலே செலுத்துவாயோ அல்லது உன் தொழுந்தில் குழுவிப்பாயும் ஈஸ்வர நாட்டத்திலே பக்தி நாட்டத்திலே என்னை குழுவிப்பாயோ என்று சொன்னாரே அது மாதிரி என் மனம் பக்தி நாட்டத்துக்கு போகாம உலக பிரவர்த்தியிலே விளங்கி இருக்கிற விலங்கு மனத்தால் அப்படிப்பட்ட இந்த மனத்தினாலே இவ்வளவு கேவலமான நிலையில நான் உன்னை நினைக்கணும்னா எப்படியா நினைக்க முடியும். அவர் கேட்கிறார் ரொம்ப நல்லா அழகா கேட்கிறார், நம்மால கூட காண்டவனே உன்னை நான் நினைக்க முடியலையே, ஏன் நினைக்க முடியலன்னா எனக்கு கொடுத்திருக்கிற இத்தனை கருவிகளும் எனக்கே இடையூறாயிருக்கிற போது உன்னை நான் எப்படி நினைக்க முடியும் என்பதற்கு சான்றா இவ்வளவு விஷயம் பேசுறேன். விமலா நீ எப்படிப்பட்டவன், இது மாதிரி கொஞ்சம் கூட சங்கடமே இல்லாத நான் அத்தனை மனம் அத்தனை அழுப்போட இருக்கிறேன், நீ மலமே இல்லாத இடத்துல இருக்க இந்த குடிசைக்குள்ள நான் இருக்கிறேன் எனக்குள்ள நீ இருக்கிற அப்ப உன்ன ஒட்டுமா இந்த அழுக்குன்னா உன்ன ஒட்டாது, நீ தூய விமலனாக இரு,
1: திமலா உனக்கே கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இலாத சிறியேன். இவ்வளவு நிலை இருப்பதனாலே உன்னிடத்திலே நான் கலந்த அன்புடையவனாக அன்பு கலந்தவனாக நடந்து கொள்ள முடியவில்லை. அந்த அன்பினாலே கசிந்து உருகத் தெரியவில்லை. நலம் என்னிடத்தில் இல்லை. ஆகவே கலந்த அன்பாகி அளந்து அன்பு கலந்தவனாய் கசிந்து அன்பாலே உருகினவனாய் உள்ளுருகும் உள்ளத்திலே நிகழ்கிறவனாய் வருகிற நலம் அந்த உயர்ந்த பக்தி, பக்தி நலம். இத்தனையும் வந்துட்டா என்ன அர்த்தம்? உள்ள முருகன்ற நிலை வந்தா பக்தி நலம் இல்லாத செய்யும். கொஞ்சம் கூட பக்தர்கள் இல்லாத பக்தி நெறி அறியாத, பக்தி நெறி அறியாத மக்களும் உயர்வேனே பக்தி நெறி அறிவித்து. அப்போ இதுன்னு என பக்தி நெறி இல்ல, எல்லாரும் எனக்கு பக்தி நெறி அறிவித்தால் அங்க சொல்றாரு, அது பக்தி நெறி இல்லைங்கிறத காட்டார். நலந்தான் இல்லாத செய்யேற்று நல்கி அந்த பக்தி நெறியை கொண்டு நிலம் தன்மேல் வந்தருளி அப்புறம் பூமியிலும் நீ உருவெடுத்து வந்து நீள் கடல்கள் காட்டி உன் திருவடி என்ன என்பதை எனக்கு தெரிவித்து நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் பிறந்த தயாவானுகத்துவனே. நான் நாயிற் கடையாய் கிடந்தேன், நீ தாயிற் சிறந்த தயாவானவனா? நான் நாய், நீ தாய். நான் நாய் மட்டுமல்ல நாயிலும் கீழான நாய், நீ தாய் மட்டுமல்ல தாயில உயர்ந்த நாய். அவர் எப்படி கொண்டு போறார் பாரு. தன்னை நாய் என்றும் இறைவனை தாய் என்று மட்டும் சொல்லல, நாயிலே நான் இன்னும் கேவலமானவன், கடைசி நாய். ஆனா நீ தாயில முதல் தரமான தாய், நாயில் கடையாய், நாய்களின் கடைத்தரமான நாய். என்ன நாயிலேயே ரெண்டு விதம் இருக்கு அப்படின்னா, நாய் என்பது மிக கேவலமான ஒரு விலங்கு, ஆனா அந்த இடத்துல ஒரே ஒரு நல்ல குணம் இருக்கு, எஜமான விஸ்வாசம். தன்னை சோறு போட்டு வளர்த்துட்டான், ஆனா அவனுக்கு உயிரின் கொடுக்கும், வீட்டுல வாசல்களில் காவலா இருந்து அவனுக்கு ஆபத்து வரும்போது அவனை காப்பாற்றும், எஜமான விஸ்வாசம் உடையது, நன்றி அறிதல் உடையது. நாயிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயர்ந்த குணம் விஸ்வாசம் அல்லது நன்றி அறிதல். ஆனால் இன்னொரு நாய் இருக்க, நாயிற் கடை, அது மனித வடிவத்தில் இருக்கு. அந்த மனிதனாக இருக்கிறான், அவனுக்கு இந்த நன்றி விசுவாசம் இல்லை, அவன் தான் யார் நாயிற் கடை. நான் அப்படி இருக்கிறேன், நான் நாய் ரூபத்தில் இல்லை, ஆனா என்னிடத்துல அந்த நாய்க்கு விசுவாசம் இருக்கு. ஏற்ற விசுவாசம் இல்லை, நாய் எஜமான விசுவாசம் இருக்கிறது. நாய் தனக்கு சோறு போட்டவனை மறக்கல, ஆனால் எனக்கு ஆண்டவனாகிய நீ என்ன கொடுத்திருக்கிற? தன்ய கரண புவன போகம் நான் கொடுத்திருக்க. உடம்பு கொடுத்தா தனு என்ற உடம்பு, இதனால் நீ வச்சு உலகத்துல சுற்றி வா, சுகத்தை அனுபவியும். இடம் வீடு வாசல் என்ற இடம் கொடுத்த புவனம், கரணம் கை கால் உள்ளிருக்கிற அண்டக்கரணங்களை கொடுத்த போகம் அனுபவிக்க வேண்டிய பொருள் அத்தனையும் கொடுத்த. இத்தனையும் கொடுத்த என் எஜமானத்தை நான் விசுவாசம் வைக்கணுமா இல்லையா? அதை நான் வைக்கலையே. நாய் சோறு போன்றவன்ல விசுவாசம் வச்சிருக்கு, மனிதனா பிறந்த நான் எனக்கு இத்தனை பொருளையும் கொடுத்த ஆண்டவனத்துல நான் விசுவாசம் வைக்கல. அதனால நான் நாயினும் கடை, நான் தான் கடைசி நாய். அது உருவத்தில் நாய், நான் மனித ரூபத்தில் இருக்கிற நாய், நான் கடையான நாய் என்ற சொல்றேன். இதுதான் நாயின் கடை. நாயிற்கடையாய் கிடந்த, அதாவது இறைவனுடைய தனுகரண புவன போகங்களை கொடுத்த ஒரு நன்றி விசுவாசவனிடத்தில் பாராட்ட வேண்டி இருக்க, அந்த நன்றியை பாராட்டி பாராட்டாதிருக்கின்ற கடைத்தரமான நீ எப்படிப்பட்ட தாயில் திறந்த, தாயை விட மேலானவனாய் இருக்கிறார். அப்ப தாய்க்கும் இறைவனுக்கும் என்ன வித்தியாசம்? தாய் ஒரு குழந்தையை பெற்றார், அதுபோல் இறைவனை, இறைவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் படைத்துக் கொடுத்திருக்கிறார். படைத்தவையாலே ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் தாய். இந்த பெற்ற குழந்தைக்கு இந்த வீட்டுல இருக்கிற ஒரு தீட்டார், இந்த பெற்ற குழந்தை வீட்டுல ஒரு துணியை போட்டு ஒரு கூடந்தாவாரத்துல போட்டு எங்கேயோ வேலை செய்ய போயிருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த உடம்பு, அந்த குழந்தை உண்ணுக்கு போய் மலம் போய் பிறந்து உடம்புலாம் அந்த மலத்தை ஒட்டி குட்டி அசிங்கமாய், உடனே ஓடி அதை மலமா இருக்கேன்னு அசிங்கப்படாம அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் கழுவி மறுபடி வேற ஒரு இடத்துல வேற துணிய போட்டு வைக்கிறார், மலத்தை கழுவுகிறார். ஆண்டவனும் நம்மை இந்த உலகத்தில் வளர விட்டிருக்கிறார். மீண்டும் நாம் இந்த ஆணவம் கண்மம் ஆகின்ற மலத்தோடையே சொல்லலாம். அவனுக்காக காலப்படல, இந்த மலமா இருக்கிற இடத்துக்குள்ளேயும் வந்து உயிர் குயிலா புகுந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நல்லதை செய்ய வைக்கிறான், ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறான், அறிவை ஊற்றுறான், நம்மை கடத்தேற வைக்க பாக்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மலத்தை அகற்ற வைக்கிறார். அப்ப அந்த தாய்க்கும் இந்த தாய்க்கும் ஒரே இலக்கு. இந்த தாய் என்ன செய்கிறார், குழந்தைக்கு உணவு வேண்டும், பசிக்கும் என்பதனாலே உணவு கொடுக்கிறார். அதுபோல இந்த ஆண்டவன் இந்த உயிருக்கு தேவை என்று தனி கரண புவன போகம் ஆலயம் கொடுத்தான். அதுவும் அந்த அவள் தாய் உணவு தருவது போல இதுவும் போக போக்கியங்களை கொடுத்திருக்கிறான். அப்ப தாய்க்கும் இறைவனுக்கும் ஒரே ஒத்துமை தான். தாயை விட அவன் சிறந்தவன்கிறது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. தாய் செய்கிற உபச்சாரம், அந்த குழந்தைக்கு வயிற்றுல நோய் வந்துட்டா உடனே டாக்டர் தீட்டு போறார். இவனுக்கு ஒரு துன்பம் வந்தால் அதே இறைவன் தான் துன்பத்தை நீக்கிறான். துன்பத்தை கொடுக்கிறவன் அவன், துன்பத்தை நீக்கிறவன் அவன் தான். திருநாகரசு வயிற்றுவையை கொடுத்துட்டு நீக்கிறவன் திருநாள் அந்த இறைவன் தான் நீக்கும். ஆனால் அந்த தாய் அந்த குழந்தைக்கு உடம்பு அளவில் தான் உதவுகிறார். அவள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் அவளுடைய உடம்பு மட்டத்துக்கு தான், உடம்புக்குத்தான் அவள் வேலை செய்தாரே தவிர அந்த உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு வேலையும் செய்யல. அந்த குழந்தைக்கு உயிரை பொறுத்த அளவு அவருடைய உபகாரம் இல்லை. ஆண்டவன் இந்த உயிரை இவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கிறது எதுக்காக? இந்த உடம்புக்கு அல்ல, உயிருக்கு. உயிரை சுத்தம் பண்றதுக்கு தனிதரண உலகம் இந்த உடம்பு உலகம் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவனை மேலுக்கு வர வழிபார்க்கிறான். ஆகவே தாயின் உதவி உடம்பளவிலே நின்றுவிடும், உயிருக்கு போகாது. கடவுளின் உதவி உயிரளவிலே நிற்கிறது, உயர்ந்து நிற்கிறது. அதனால்தான் தாயை விட அவன் சிறந்தவன். தயா கருணை, தயா என்றால் இரக்கம் அல்லது கருணை அல்லது அன்பு. தயா என்பதற்கு அன்புணர். இந்த அன்புதான் இந்த உலகத்திலேயே மூல காரணம். அதான் தயா மூலம். அதுதான் உலகத்துல எல்லா தர்மங்களையும் செய்ய வைக்கும். ஆனால எல்லா தர்மத்துக்கும் மூலமான தர்மம் எதுன்னா தயா மூல தர்மம். இது சமணர் கண்டுபிடிச்சார். இது யார் கண்டுபிடிச்சது? இந்த யுக்தினா சைவத்துக்கு இயல்பான இலக்கம். அன்புதான் எல்லாத்தையும் செய்து கொடுக்கும், அன்புதான் எல்லாத்தையும் நடத்திவிக்கும். ஆண்டவனே அன்பாகத்தான் இருக்கிறான், இது சைவம் சொல்லுது. ஆனால் சமணர் என்ன சொல்கிறார்கள்? நீங்க எல்லா உயிரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும், எல்லா உயிருக்கும் அன்பு செலுத்த வேண்டும். அன்புதான் மூல தர்மம். நீங்க எந்த தர்மம் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் அன்பு காட்ட வேண்டும், அதுதான் மூல தர்மம். அது பேர் தயா மூல தர்மம்னு சமணன் தன்னுடைய சாஸ்திரத்துல சொல்லித்தார். திருநாவுக்கரசர் சமணரா போனார், அங்க படித்தார். அவங்க தயா மூல தர்மம்ங்கிறதையும் வார்த்தையை கற்றுக்கிட்டார். ஓஹோ, அதுதான் சிறந்தது என்பதை தெரிஞ்சார். திரும்பி சைவத்துக்கு வந்தார். என்ன சமணன் சொல்லிட்டான், இதுதான் நம்ம இடத்துல இருக்குதே, எப்பவும் நம்மிடத்திலே தயாமூல தர்மம் இருக்கேன். அவர் சித்தாந்தத்தில் சொல்றார், தயாமூல தர்மமானவன். அது இறைவனே தயாமூல தர்மம் என்ற சொல்லையே பயன்படுத்துறார். இவர் சமணரா போய் அங்கிருந்து சொன்ன தத்துவ சாஸ்திரம் அந்த கலை சொல். ஆனா கலை சொல்லலானே தவிர அவருடைய பொருள் நம்மகிட்ட இருக்கு, அன்புங்கிறது நம்மிடம் இருக்கு. அதையே தான் இங்க தயா என்ற தயாமூல தர்மம்னு முழுக்க சொல்லாவிட்டாலும் தயா என்ற வார்த்தையை இங்கே கையாள்ற. தாயி பிறந்த தயா, அது அன்பு. தாயிடத்திலே அன்பு. அன்புங்கிறது என்னங்கிறது கொஞ்சம் விளக்கம். ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து காதலிக்கிறான். அந்த காதலிக்கிற அந்த பெண்ணிடத்திலே அன்பு வச்சிருக்கிறானா? இல்லை. ஒரு பக்தன் கடவுளிடத்திலே ஒரு நேசம் வைக்கிறார். அப்ப இறைவனிடத்தில் வச்சிருக்கிற நேசம் என்ன? அது அன்பு. ஒரு ஆடவன் பெண்ணிடத்திலே வச்சிருக்கிறது அன்பல்ல, அது என்னன்னா ஆசை. அது அன்புன்னு சொல்லக்கூடாது, ஆசைன்னு சொல்லு. அன்புக்கு ஆசைக்கு என்ன வித்தியாசம்? நான் அன்புள்ளவன் என்றால் யாராவது ஒன்று உன் எண்ணத்துல வந்து ஏதாவது வேணும்னு கேட்டால் நான் கொடுக்க தயாராக. எதை கேட்டாலும் மறுக்காமல் எவன் ஒருவன் கொடுக்கிறானோ அவன் அன்புள்ளவன். அன்புடையார் என்பும் உரியர் பிறகு. அன்புள்ளவன் என்று சொன்னால் தன் உடம்புக்குள் இருக்கிற எலும்பை கேட்டா கூட கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அன்பு என்பது கொடுப்பது. ஆசை என்பது இன்னொரு இடத்திலிருந்து பெற விரும்புவது, கொடுக்காது. இன்னத்திலிருந்து வாங்கத்தான். இந்த காதலன் காதலியை பார்த்து ஆசைப்படுகிறான், அவளத்திலிருந்து இவன் இன்பத்தை பெற விரும்புகிறான். அவனுக்கு இவன் ஒண்ணும் கொடுக்க தயாரா இல்லை, சும்மா பேசுவான். பேச்சு உனக்கு என்ன வேணும், வானத்தை வீடா வைக்கணுமா, மண்ணை கைராத்திருக்குமா செய்வேன். இது அந்த பொருள்ல வருது. அது பொருள் சொல்லுவான், உனக்கு தலைவிக்கு என்ன காரியம் செய்யணும், எல்லாத்தையும் செஞ்சு விடுவேமா. இவனால் ஒண்ணும் செய்ய முடியாது, ஆனா எதுக்காக செய்வேன்னு சொல்றான். அவளிடத்தில் இருந்து இன்பம் பெற வேண்டும். அந்த பெற வேண்டும் என்ற எண்ணம் ஆசை. ஆசை என்பது பெற வேண்டும், இன்னொரு இடத்திலிருந்து தண்டத்துல வடிவிக்க வேண்டும் என்ற எண்ணம். ஆனா அன்பு என்பது தன்னிடத்தில் இருப்பதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம். ரெண்டும் எதிர்த்துருவோம். அதனால்தான் அந்த இடத்துல தயா என்று வைக்கிறார். அன்பு தாய் தான் சாப்பிட மாட்டா, தன் பிள்ளைக்கு போட்டு கொள்வான். தான் பட்டினி கிடந்தா கூட பயப்பட மாட்டான், பிள்ளைக்கு தான் கொடுக்கும். அப்ப என்ன அந்த ஈகிற குணம் பிறருக்கு அள்ளி கொடுக்கிற நிலை. கடவுளாதான் கீழே, கடவுள் நம்மளிடத்திலிருந்து எதுவும் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. அவன்கிட்ட எல்லாம் இருக்கு. அவன் இன்னொரு இடத்திலிருந்து ஒன்று வேண்டியப்பட்டவனாய்தான் அவன் கடவுள் ஆக மாட்டான். கடவுள் என்பவன் பிறருக்கு கொடுக்கக்கூடியவனை தவிர தான் ஒரு இடத்திலிருந்து வரம் கேட்டு வாங்க வேண்டியவன் அல்ல. எல்லாம் தன்னிடத்தில் இருக்கக்கூடியவன் தாயிற்கிறந்த தயாவான தத்துவன் அன்பு என்று சொல்லுகிற தத்துவ கோட்பாடு. அதான் இங்க நான் தத்துவம் சொன்னார் பாருங்க. சொரூப லட்சணம் இயல்பு தத்துவம் அந்த தயவு என்ற வடிவானவன், அன்பே வடிவானவன். மாசற்ற கோழி மலர்ந்த மலர் சுடரே சேஷனே. மாசற்ற சோதி சோதினாலும் வெளிச்சம், மலர்ந்த மலர் சுடரே சுடர் என்றாலும் வெளிச்சம்தான். தேசனே தேஜஸ் ஒளி அது வெளிச்சம்தான். எல்லாம் ஒளியத்தான் சொல்ற. ஆனா இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. மாசற்ற சோதி இந்த உலகத்தில் இருக்கிற ஒளி இருக்கே, இந்த ஒளியில ரொம்ப முக்கியமானத மூணா பிரிச்சுட்டார்கள். சூரியன் சந்திரன் அக்கின் மூணு தான் ஒளி தருகிறது. இந்த சூரியனும் இரவனுடைய சக்தியினால் தான் ஒளியை பரப்புறார். சந்திரன் சூரியனுடன் அவனும் விறகிலிருந்து நெருப்பாக பரிணமித்து வர. ஆகவே எல்லாம் வேறொன்றிலிருந்து பெறுகிறார்களே தவிர சுயமாக இந்த ஒளி கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல. இந்த மூணு பேருடைய ஒளியும் சுய ஒளி அல்ல, கடன் வாங்கிய ஒளி. கடவுளிடத்தில் இருக்கிற ஒளி இருக்க அது சுயம் பிரதா. யாரிடத்தில் கடனாக தானே கொடுக்கிறார், தன்னிடத்தில் இருந்தே அத்தனை பிரகாசத்தையும் வெளியே கொடுக்கிறார். இவங்க கடன் வாங்கிறதுனால இந்த ஒளி நிலைத்திருக்காது, ஒரு காலத்துல அழிஞ்சு போகும். சூரியன் சந்திரன் அக்னி இவர்கள் எல்லாம் சங்கார காலத்துல ஒடுங்கி போவார்கள், அழிஞ்சு போவார்கள். அப்ப அழிஞ்சு போறதுனால அழிவு என்ற மாசு இவர்களுக்கு இருக்கிற குற்றம் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள மூணு ஒளிக்கும் அழிதல் என்று சொல்கிற மாசு ஒரு குற்றம் இருக்கு. கடவுளத்துல அந்த அழிவு என்ற குற்றம் இருக்கு. அதாவது இன்னொன்னு கடன் வாங்கினான் என்ற குற்றம் இல்ல, அழிஞ்சு போகிறது என்ற குற்றம் இல்லை. அதான் மாசற்ற சோதி. அந்த மாசில்லாத இருக்கிற சுயம் பிரகாசம். அடுத்த மலர்ந்த மலர் சுடரே. அந்த மாசற்ற சோதி என்பது பரம்பொருளாக இருக்கிற தோற்றம், அருவநிலை. ஒரு யோகி, அந்த யோகி அண்டத்தில் இருக்கிற ஒளியை தன் குண்டத்துக்குள் பார்க்கிறார், உடம்புக்குள் பார்க்கிறார். யோகம் செய்யும் போது புருவ மத்தியிலே ஒரு ஒளி உண்டாவதை பார்க்கிறார். ஒளி தர்சனம் அவனுக்கு கிடைக்கிறது, அதுதான் உள்ளொளி. அந்த ஜோதி தர்சனம் உடம்புக்குள்ளேயே அதை சொல்றார். மலர்ந்த ஒரு தாமரை பூவிலே இருந்து மலர்ந்து வந்த மலர்ச்சுடரு, தாமரை பூவில் இருந்து கிளம்புகிற ஒளி. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மண்பூரகம் அநாதகம் விசுத்தி ஆகிய ஆறு ஆதாரம், ஆறு ஆதாரம் ஆறு தாமரை தான் மலர்ச்சுடர். அந்த ஆதாரமாகிய மலரிலே வெளிப்படுகிற சுடர். அப்ப யோக நிலையில அந்த மலர்களில் இருந்து வருகிறார். அப்போ அந்த மலர்களை யோக நிலையில் இருக்கிறவன் பூக்க வச்சு மலர்ந்த மலர், அந்த மலர் மலர்ந்த பிறகு அதில் இருந்து வருகிற ஒளி உள்ளொளி. ஆக பேரொழியாக இருக்கிறவன் மேலே இருக்கிற ஒளி மாசற்ற ஒளி. யோகத்திலே பார்க்கப்படக்கூடிய ஒளி இருக்குது, அது நம்முடைய பிண்டம் என்ற உடம்புக்குள் பார்க்கிற உள் ஒளி. தேசனே தேஜஸ் என்பது நம் உடம்பில் இருந்து வெளிப்பட்டு வரும்படியான ஒரு ஒளி பிரகாசம். அது இந்த உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தினுடைய ஒளி. இது எல்லாமாக அவன் இருக்கிறார். தேனார் அமுதே, தேன் ஆர் அமுதே. தேனும் பாலும் கலந்தது போல நினைக்கிற, ஆர்னா கலப்பல்னு அர்த்தம் பண்றாங்க. தேனும் பாலும் கலந்தது போல கலக்கலாம். உன்னை நெய்யும் பாலம் கலக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொன்னேன், ஆனா தேனும் பாலம் கலக்கக்கூடாதோ அப்படின்னு கேட்டா கலக்கலாம். தாராளமா பால்ல தேனை ஊற்றி சாப்பிடலாம், வயிற்று விரோதம் இல்ல. அப்படி இருந்து இது வேற வேற பிரிக்கணும். தேனும் ஆர் தேன் போல அமுதே, தேனை போல நீ அமுதனாக இருக்கிறாய்.

0: ராத்திரிய அது போலதான் அமுது தானா பார்க்க முடியாது, பூலோகத்துல தேன் தேவலோகத்துல அமுது அப்படின்னு. சரி, இந்த தேன் என்ன செய்யும்? சாப்பிட்டா வியாதியை நீக்கும், செத்து போறவங்க சாகாம காப்பாத்தி கொடுத்துரும், அதுவும் அமிர்தமும் சாக்காடு இல்லாம கொடுக்கும். அது போல இந்த தேனை போல அதுவும் இருக்கிறது என்று சொல்ற. தேன் என்ன செய்யும்? இனிக்கும், அமுதமும் இனிக்கும். ஆகவே அமுதம் என்பது காணப்படாதது, காணப்படாத அமுதத்தை காணப்பட்ட நமக்கு தெரிந்த ஒரு பொருளினாலே ஓமை காட்டி விளக்கிற தேன் தேனை ஆறு ஒத்த அமுதம். இது தேவலோகத்தில் இருக்கிற அமுதை சொன்னோம், இனி தேவர் உலகத்தில் இருக்கிற அமுது கூட இல்லை, அதற்கு மேற்பட்ட அமுது அது. தேவலோகத்தில் இருக்கிற அமுது கூட திருப்பாற்கடல் என்று சொல்கிற அதுவும் பிரபஞ்சத்தில் இருந்து விளைந்த ஒரு பொருள். ஆனால் இறைவனாகிய அமுதம் இருக்கிறதே, இறைவன் என்று சொல்கிற அமுதம் அதற்கும் மேற்பட்டது. சற்று சித்து ஆனந்தத்திலே ஆனந்தமாகிய அதைத்தான் இங்கே அமுதுன்னு சொல்ற. அந்த இறைவனுடைய திருவடியில் இருந்து பெறக்கூடிய பேரானந்தம் அதை அமுதுங்கிற. அந்த அமுது எப்படி இருக்கும்னு கேட்டவனுக்கு விளக்கம், நம்ம உலகத்துல தேன் இருக்கா அது மாதிரிதான். தேன் சித்திக்கும், தேன் நீண்ட ஆயுதம் கொடுக்கும், தேன் நல்லதை சொல்லும், இனிக்கும், அது போல பேரானந்தம். தெரியாததை தெரிந்த பொருள் கொண்டு விளக்குவதற்கு தேனாரந்து தேனும்பாலும் கலந்தது போல இறைவன் சித்திப்பான் என்ற சாதாரண விஷயத்தை சொல்வதற்காக அது வரவில்லை. தேனாரமுதே. ஆகவே இவருக்கு இறைவனை அந்த பேரின்பத்தை அனுபவிச்சார். அமுது அமுது என்றால் உணவுன்னு ஒரு பொருள், சாப்பிட்றது இருக்க அது சோற கூட அமுதுன்னு சொல்லு. அதுபோல இறைவனிடத்தில் இருக்கிற இன்பத்தை இந்த ஆத்மா போய் சாப்பிட போகுது, அது அனுபவிக்கிறது, அதுதான் அதுக்கு உணவு. இங்க வீட்டுல இருக்கிற அமுது இருக்க கொஞ்சம் சாப்பிட்ட உடனே போகும், தகத்தி விடும். இந்த அமுதெல்லாம் ஆறு அமுது, ஆறு அமுதுன்னா தகத்துற அமுது. இறைவன் இருக்கிற அமுது இருக்க அது எத்தனை தர அந்த இன்பத்தை அனுபவிச்சாலும் தகட்டவே தகட்டாது. ஆறா அமுது, ஆறா என்றால் செவிச்சாக. அந்த ஆறு என்ற வார்த்தைக்கு நிறைவுன்னு பொருள். சாதம் போட்டா வயிறு நிரம்பி விட்டா நிறைஞ்சு விட்டு போதும் என்று சொல்கிற வார்த்தை வரும். அந்த போதும் என்ற வார்த்தை தான் ஆறு அமுது. நிறைவு வந்தவுடனே செதுச்சு தகட்டு வயிறு நிறைஞ்சுனா போதும் எக்கழிக்குது கொமச்சுது அப்படின்னு சொல்றான். அப்ப நிறைவு ஏற்பட்டு போச்சு, அது அது நிறையவே இல்லை, சாப்பிட்டே இருக்கு, இன்னும் வாங்கி கொண்டே இருக்கு. எத்தனை நாள் ஆனாலும் உயிர் இறைவனோடு போய் பேரின்பத்தை அனுபவிக்கிற போது போற இன்பம், நான் மறுபடியும் குருவுக்கு போறேன்னு சொல்லவே சொல்லாத அந்த உயிர். அதனால்தான் இறைவனை ஆறு அமுதுன்னு சொன்னார்கள். இந்த தேனார் அமுது என்று தேனோடு ஒத்ததாகிய அமுது இருக்கிறது. அவன் சோபுரன் மேலான அந்த சூட்சும லோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் என்ற மூன்று பாசங்கள் இருக்க பிடித்துக் கொண்டிருக்கின்றன. பிடிமானத்தை அறுத்து அதை வேரோடு அறுத்து நீக்கி பாரிக்கும் காப்பாற்றுகின்ற ஆரியனே குருநாதனே. ஆரியன் என்பது இங்க குருநாதர் என்றதை சுட்டுகிறது. இறைவன் உயிரினத்தில் இருக்கிற பாசத்தை அறுத்து அந்த உயிர்களை காக்கிறான். காக்கிற நிலையோடு மட்டுமல்ல அவன் குருநாதனாக அமைகிறான். உயிர்களெல்லாம் சிஷ்யர்கள், இறைவன் குருநாதர். தந்தையும் மகனும், ஆண்டானும் அடிமையும், நாயகனும் நாயகியும் என்று எத்தனையோ பாவங்கள் இறைவனுக்கும் உயிருக்கும் இடையே பேசப்படுவது போல குரு சிஷ்யமான பாவனையும் உண்டு. இறைவனை குருவாகவும் தன்னை சீடனாகவும் வைத்து பேசுகிற நிலை. அப்ப இறைவன் உயிருக்கு எப்படி குருவாகிறான், உயிர் எப்படி சீடனாகிறது என்று கேட்டால், சீடன் அறியாதவன், விவரம் தெரியாதவன், குரு எல்லாம் தெரிந்தவன். அப்ப தெரியாதிருக்கிற சிஷ்யனை தெரிவித்து ஞானம் வருவிக்கிறது ஆச்சாரியனுடைய இலக்கம். ஆகவே ஆச்சாரியனாக வருகிற குருநாதர் தன்னால் ஆட்கொள்ளப்படுகிற சீடனாகிய ஆன்மாவுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இறைவன் ஞானத்தை கொடுப்பதினாலே இறைவனுக்கு ஆச்சாரியத்துவம் பேசப்படுகிறது. இறைவனுடைய இலக்கணத்துல தன்னிலக்கணம் என்று சொல்லுகின்ற சொரூப இலக்கணத்துல ஆச்சாரியத்துவம், அவன் ஆச்சாரியத்தன்மையுடையவனாக விளங்குகிறான். அதான் ஆரியனே. ஆரியன் என்பது ஆச்சாரியன் என்பது
1: சிவாய நமம். shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எம்பெருமான். குலச்சிறை நாயனார் புராணம் பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா.

0: வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: உலகர் கொள்ளும் நலத்தினராயினும் அழகில் தீமையராயினும் அம்புலி எடகு செஞ்சடையார், அம்புலி எடகு செஞ்சடையார் அப்படின்னதான் பிரச்சந்திரன். அம்புலி எடகு செஞ்சடையார் அடியாரின் தவம தலைமுறை பணிந்து எத்தும் தகைமையார். அவர்களை கண்டால் பூமியில் விழுந்துவாரா? அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ கவலையப்பட மாட்டேன். அதை பத்தி தீமையா நல்லவர் நலமிழராக நலமது உண்டாக விட்டவாரா? தீமரு நல்லவங்களா கெட்டவங்களா? பண்ணிக்கிறேன். அவர் ஒரே கண்ணாரு நெத்தில பூ இருக்கு, ருத்ராட்சன் சோர்வான் தான் வர. தலைமுறை பணிந்து ஏத்தும் தகைமையா பண்பி மிக்க ஆற்பலராய் அணையினோம், உண்ப வேண்டி ஒருவராய் அணையினோம், என்பெருக்கு அன்பரு அன்பார் எதிர்கொண்டு அன்பு கூர்ந்து அமுதி ஊட்டும் நலத்தினார். வீட்டுல அன்னைக்கு நாலு பேருக்கு தான் சாப்பாடு தயாரா இருக்கு, அங்க 40 அடியார்கள் இருந்தாங்க.
2: பார்வதி பதே
1: கணங்களாய் வரையினும் தமிழராய் வரையினும் நல்ல சந்தோஷம். கூட்ட கூட்டமா அடியார்கள் வந்தாலும் சரி, கனியா வந்தாலும் சரி, எல்லாருக்கும் அது அப்படியே சேர்க்கார் பெருமான் முடிவு இருக்காரு. பண்பின் மிக்கார் பலராயணை வரப்பேர் அடியார்கள் வந்தாலும் சரி, உண்ப வேண்டி ஒருவர் அணியணும் அப்படியே அனசம்பந்த பெருமான் திருவாக்க அப்படியே நம்ம சேக்கரார் பெருமான் சேக்கரார் பெருமான் சொந்த கருத்து சொல்லவே மாட்டேன். அடி எடுத்து கொடுத்தோம் இல்லையா, அந்த பிரபுவனுடைய வார்த்தைகளுக்கு படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கை நடந்தது. அதனால உலகத்துல எதை படிச்சாலும் படிக்காட்டா பெரிய உலகத்தில் படிக்க நான் அவன் நண்பர் என்று அடிக்கடி சொல்வேன். தினமும் காலையில உங்களுடைய வழிபாடு முடிச்ச உடனே அது எப்படிப்பட்ட வழிபாடம் சிவனேஷியத்தோ இருக்கிறையோ என்ன வழிபாடு பண்ணு சிவபெருமான வணங்கிட்டு நம்முடைய வழிபாடு நிறைவாகிற சமயத்துல பெரிய புராண பூசத்தை எடுத்து அப்படியே ஒரு பக்கம் திருமணம் ஏதாவது ஒரு பக்கம் அது ஒரு பாடல் அந்த பாடலை படிக்கணும். குரு பூஜையில முதல் பாடல நிறைய பாடல் எல்லாத்தையும் படிக்க நம்ம டைம் உபயோகம் ஆபீஸுக்கு போனோம் ஒரு பாடல் பெரிய புராணம். இன்னும் சொல்ல போனா பெரிய புராணத்தை நம்முடைய ஹேண்ட் பேக்ல வச்சுக்கிட்டு பிரயாணம் பண்ணோம்னா அவதரித்து நமக்கு எப்படி ஒரு அற்புதமான நூலை அருமை செய்தார். மனபாய்ச்சோட சக்கரவர்த்திக்கு மாத்திரம் இல்ல, நமக்கு அத இப்படி வீடியோல கேட்கிற பாக்கியம். அம்மா இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பொக்கிஷமே கணங்களாய் வரையினும் தமிழராய் வரையினும் ஞான சம்பந்த பெருமாள் கூடிய அந்த அற்புத வார்த்தை சுவாமி அழகா அன்பு கூர்ந்து நன்பு கூர்ந்து அமுதூட்டும் நடத்தினார். அமுது ஊட்டுவார் பால் நினை பார்த்தார் பால் இணைந்து ஊட்டும் பாகினும் சாரப்பறிந்து அமுது ஊட்டுவான். அடியாறு பெரும் மக்களுக்கு இட போட்டு பக்கத்தில் அது குறைய இருக்குது என்றே அமுது ஊட்டுகின்ற பண்டினார். பூதி கோபனம் இதுக்கு மதிப்பு கொடுக்கற பாருங்க, பூதி ஐஸ்வர்யம் விபூதி மேலான ஐஸ்வர்யம் பூதி கோபணம் சாதனத்தால் சாதனம் ருத்ராட்சுமன் பூதி கோபணம் சாதனத்தால் பொழிந்து ஆதி தேவதம் அஞ்செழுத்தா அவை ஓதுனா வணக்கத்தால் உரைப்பவர் ஆதம் நாளும் பரவிய பண்பினாரை. அவர் வழிபாடு செய்யறது அடியார் ஒரு மக்கள் தான். விபூதி இருக்கா, ருத்ராட்சன் இருக்கா, கண்டையாடையாடுதான் வருவாங்க. அவர்கள் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிக்கிறார்களா? அவர்கள் திருவழிதான் என் உள்ளத்துல வழிபடக்கூடிய திருவழி என்று நாயனார்களை கிருமையாருமையான் சொல்ல. இப்பொழுது இவ்வளவு சிறப்புடையவர் அதற்கு முதலமைச்சரார, இன்னல் ஒழுக்கத்தினால் ஈரில் சீர் தென்னவன் நெடுமாறற்கு சீதிகள் மண்ணு மந்திரிகளுக்கு மேலாகியார் உன்னலா சுற்று உறுதி கண் நின்றுளாரே. தென்னவன் நெடுமாறற்கு நெடுசீர் நெடுமாற பாண்டிய மன்னனுக்கு முதலமைச்சர் அந்த மகாராஜா புண்ணியம் இருக்கிறார். இப்படி முதலமைச்சர் பெறுது உறுதி கண் நின்றுளார் உறுதி அனுசெய்யப்பட்டு அதிதியாதே கனி மனத்தோடு கண்களும் நீர் மல்லி புனிதனை பூவனோரனை போற்றுவார் மனிதரில் தனியான மனிதரே. அப்ப மனிதர்கள மேலான லீடர்ஷிப் யாருக்கு தெரியுமா? புனிதனை பூவனோரனை போற்றுவார் அனுசெய்யப்பட்டு வைராக்கியத்துடன் அதிதி அந்த கடவுள் சொல்லாத சுவர்மான மத்திரம் கும்பிட அப்படி புனிதனை பூவனூரனை போற்றுகிறார்களே அவர்கள்தான் மனிதன் தலையான மனிதன். பூவனூரனை யாரெல்லாம் போற்றுகிறார்களோ அவர்கள்தான் மனிதன் தலையாய மனிதன். பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் பாவமாயின போதி பறையவே தேவர் கோவிலும் செல்வர்கள் சுவாமி திருநாமத்தை ஒரு இடவே ரெண்டு இடம் இல்ல. நம்மளா கோயில இருந்து வெளியோட போய் ஜெபம் பண்றோம் மூலமந்திரத்தை 108 தடவையா ஜெபம் இருக்கு. நாவில் நூறு நூறாயிரம் நூறாயிரம் அளவே லட்சம் நூறாயிரம் லட்சம் நூறு நூறாயிரம் கோடி லட்சம் நூறு லட்சம் வந்து கோடி கோடி அந்த கோடிக்கு அழகு அலங்காரம் பண்றாரு பத்தில நூறு நூறாயிரம் அப்பெருமா தேவா. அந்த மாதிரி நாவையொங்கி அவர்களை கண்ட பாதம் பரவாராம். அவரை நம்முடைய இண்டஸ்ட்ரி நிர்மாற நாயனார் முதலமைச்சராக கொண்டார். அப்படி இருக்கிற சமயத்துல ஆன செய்கிற செய்கிறாய் ஆரணியே ஆன செய்கிறாய் அவர் ஆரணி நாயனார் திருப்பாதம் நவின்றுளாரே ஆயசீர் புனை பாண்டிமாதேவியார் பாண்டிமாதேவியார் மேய தொண்டுக்கு மெய் தொண்டராயினார் நம பார்வதி பதையே அவருடைய வாழ்க்கையினுடைய உச்சக்கட்டம் இதுதான். பாண்டிமாதேவியார் ஆகிய மகாராணியினுடைய மெய் தொண்டுக்கு இவர் மெய்க்காவலரானார் மெய் தொண்டராயின பாடிகார்டு. அந்த அம்மா மாத்திரம்தான் உபயூசு தமிழ்நாட்டில் அந்த உயிரை நெத்திலே பூச்சிட்டா மகாராஜா கோபப்படுவார். சமண சமைத்து கணவன் சமண சமயத்தில் சேர்ந்தவர் பாண்டிய மன்னன். எங்க பார்த்தாலும் சமணர்கள் பசுமல்ல நாகமல்ல எல்லாம் அவங்க படுத்திருந்த இடம் சமணத்தை படுத்திருந்தான். மதுரை சித்திர மலைகள் போனாங்க அந்த மலைகள் இருந்து கொண்டு மகாராஜாவை தன் கைவசப்படுத்திக் கொண்டார். அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு குடும்பம் என்ன செய்யட்டா யாருமே விபூதி பூச்சக்கூடாது. அந்த நாட்டில் விபூதி பூசி யாராவது வந்தா அவங்களை பார்த்துட்டாங்கன்னா ஐயோ இன்னைக்கு எனக்கு தோஷம் அத போய் அப்படியே சொல்லிட்டா இது கேட்டதுனால எனக்கு தோஷம் அப்படி கண்டு முட்டு கேட்டு முட்டு ஆனா கண்டதுனால எனக்கு முட்டு அது சொல்லி தொலைச்சியா நான் கேட்டேன்டா கேட்டா இப்படி போற அநாகரிகம் இருந்தது தமிழ்நாட்டுல பாண்டி நாட்டுல மதுரையில. அதனால குறைச்சலி நானும் மங்கேக்கரசு தேவியாரும் மகாராஜாவுக்கு தெரியாம பூமி பூசினாராம். தேவாரத்துல தென்னாசம் சமண சொல்ற அம்மையினுடைய பூசிய உபயோகிக்கதான் மாறுபடு இருக்குதான் நெத்திலிருந்த தெரிஞ்சுவோம் அப்படியே சொல்றாரு. அந்த நிலத்துல மங்கேக்கரசி ஆய்வு உறுதுணையாக இருந்தவர் மா கவலைப்படாதீங்க சோழ நாட்டுல மூன்றாண்டு பிராயத்துல அனசமுத சுவாமிகள் அணியுடைய ஞானப்பால் என்ற குழந்தைக்கு கூட்டு வருவான் நிச்சயமா மன்னன் திருந்துவான். அரசமய கோடரி வந்தா இந்த நாளை திருநீற்று முடிவரும் குளிச்சுனா சொல்ற அப்படி செய்யும் ஆகவே அம்மா செய்த தொண்டுக்கு மெய் தொண்டர் ஆயினார். புண்ணயத்தை அருகந்தர் பொய் நீக்கவும் தென்ன நாடு திருநீரு போற்றவும் மண்ணு காளியர் வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பினார். நம பார்வதி பதையே அழகாதேவா. யாரு வணங்கினார்? காளியர் வள்ளலார். சிறுகாழியில அவதாரம் செய்தார் வள்ளலார். சேக்கலார் பெருமான் யாரை வள்ளலார்னு சொல்றாரோ அவர் தான் மூடணும். சுவாமி என்ன செய்தார்? மண்ணு காளியர் வள்ளலார், சீர்காழி வள்ளலார் யார்? ஞானசம்பந்தர். அந்த வள்ளலார் என்னதான் எடரினும் தகரினும் அப்படி படிச்சா அப்படியே பொறுக்க சூழ்வார். அவர்கள் துணிவளர் திங்கள் படிச்சா முட்டுவெளி கேசலாம் ஓடிப்போயும். மந்திரமாவது நீரன் படிச்சா ஜுரம் பக்கத்தில் நிற்காது. அப்படிப்பட்ட வள்ளலார் அவர். காளியர் வள்ளலார் பொன்னடியினை வணங்கிய சிறப்படையார் புலச்சகனாயினார். தன் வழிபட தெய்வமாகி ஞானசம்பந்த பெருமாளை கொண்டவர். அதனால என்ன லாபம் நமக்கு கிடைச்சது? பாண்டி நாட்டில் அமரர்களுடைய வலை கற்று அறுத்தி விழப்பட்டது. சமண கழுவேற்றம் ஒரு சிக்கலான பிரச்சனை. இது பல பேரும் பலவிதமான கேள்வி பண்றாங்க. திருஞான சம்பந்த பெருமாளுக்கு இறக்கம் இருந்தா 8000 சமணங்களும் கழுவேற்றலாமா? சமணங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க 8000 சமணங்களும் ஏன் கழுவேற்றின? ஞானசம்பந்த பெருமான் கழுவேற்ற இந்த இடத்துல அழகா இருக்கு. தென்னநாடு திருநீர் போற்றவும் புண்ணயத்து அருகந்தல் பொய் நீக்கவும் முதலமைச்சர் செய்தார். திருஞான சம்பந்த குழந்தை சின்ன குழந்தை 8000 சமணர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க. குண்டர்கள் செக்ரா பெருமானே சொல்ல குண்டர்கள் நானா சொல்ல ஒவ்வொரு பாடலையும் 10வது பாட்டில் வருது குண்டர்கள். அந்த குண்டர்கள் எங்கிருக்கிறாங்க? இங்க நடுவே பாண்டிய மன்னர் வெப்பு நோயினால துடிக்க பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவேன்னு ஆணையிட்ட அந்த வெப்பு நோய் வைத்திர பூந்து துடிக்கிறார். ஆனா சமந்த குழந்தை வந்த உடனே வாங்கன்னு முதல் முறையா மகாராஜ சொல்றார். இது வரைக்கும் இந்த நெத்தில ஊசினா முகத்தை மறைக்கக்கூடிய காய்ச்சல் வந்துச்சுல வேற வழியில இல்ல காப்பாத்துறதுக்கு யாரா இருந்த வாங்கன்னு சொன்னோன்னு அம்மாவுக்கு சந்தோஷம். இது இல்ல சொல்லிட்டாரு மகாராஜா. அம்மா பயம் சொல்லுவாரோ சொல்ல மாட்டான் ஏன் மத்தியில் கற்றுவாரோ. அம்மாவும் குழச்சிருந்தாரும் கவலைப்படுத்தாங்க. கை என்ன சொல்லிடுவாரு அந்த டைம் வந்தோம் பேசுறேன். அப்போது என்ன ஆகுது அவ்வளவு கோபம். நம்ம மகாராஜா என்ன புரட்சி பாதையில போறாரு? இதுவரைக்கும் நம்ம கூட இருந்தவரு வந்தவனை வாங்க கேக்குறான்னு பார்க்காங்க. அரசரை பார்க்க முடியுமா? திரியாசம் அப்பொழுது அம்மா மங்கேக்கரசு தேவியார் பயப்படுறாங்க. ஐயோ நம்ம பிள்ளைக்கு இன்னும் ஆயிடக்கூடாது. அம்மா கண்ணு மான் என்ன செய்வான்? எங்காவது ஒரு சின்ன சத்தங்கள பயப்படும் கண்ணு போய் மறக்கணும். அந்த குழந்தை அம்மாவுடைய கண்கள் மறுகிறத பார்த்து ஞான சொன்னதம்மா ஏமா பயப்படுற இவங்க என்ன செய்ய முடியும்? சொக்கன் என் உள்ளிருக்கிறான் எதுப்பா பயப்படுற.

0: நானேன் திரு அளவாய் அறந்திருக்கவே நாடாதுல
1: ஈரர்களுக்கு இடையே நன்னை
0: திரு அளவாய் அறந்திருக்கிறேன்.
1: நாங்க முதல்ல போடுறோம்
0: என்ன முதல்ல போடுறோம் யாரும் இல்லாதீங்க அக்னி சுத்தி விலகி நிக்குது காட்சி இரண்டாவது வாதம் மூன்றாவது வாதம் ஆரம்பிச்சாங்க ரெண்டு தோழி அப்பதான் குலச்சிரனார் முதலமைச்சர் பாருங்க தன்னுடைய நிலையை காட்ட வேண்டாம் நிறுத்துங்க இப்படியே தொடர்கதையா போன நினைக்கிறீங்களா
1: இந்த மூன்றாவது வாதத்துல யார் தோற்றார்களோ அவர்களுடைய தண்டனையை நாம நிர்ணயம் பண்ணிட்டு தான் இந்த வாதம் தொடங்க வேண்டும்.
0: முதலமைச்சர்
1: நாயனார் என்ன செய்தார்
0: குறிக்கிட்ட கொஞ்சம் பொருங்க இந்த மாதிரி யார் தோத்தார்களோ அவர்களுக்கு ஒரு தண்டனை அப்படிதான் சொன்னாங்க. நீங்க தோத்தா தண்டனை சொல்லுங்க
1: அவங்க வாய்கொழி என்ன சொல்லாங்க
0: நாங்க தோத்தா கழுவில் ஏறுகிறோம் கருமரத்துல ஏறுகிறோம் அந்த காலத்துல தண்டனை தூக்கு தண்டனை தூக்கத்தண்டனை அந்த தூக்கு தண்டனை எப்படி கேட்டேன்னா தற்கொலைக்கு சமம் கடுமரத்துல எப்படி ஏற்றி விடுவாங்க கூர்மையான விஷம் கடந்த உயரமான மரம் அதனுடைய உச்சியில ஒரு கூர்மையான ஊசி அது அப்படியே உள்ள இருக்கலாம் பாடி உள்ள கூட போயிடும் அந்த கடுமரம் அதுல நாங்கள் ஏறுகிறோம் அவங்களே சொல்றேன்.
1: மூன்றாவது மாதம் இருந்து பச்சை அழகான ஏடுகள்ல இருவரும் தன் மத கோட்பாடுகள் எழுதணும் பெருக்கெடுத்து ஓடுகின்ற வைகாட்சியில் இட வேண்டும்
0: எந்த ஏடு எதிரேற்றி செல்கிறதோ அதுதான் உண்மை சமயம்
1: சரி
0: தெரியாத சம்பந்த பெருமான எதை பத்தி கவலைப்படல அப்படியா
1: சரி
0: யார் முதல்ல விடணும்
1: நாங்க விடலாம்
0: போச்சு எங்க போச்சு கடலுக்கு போயிடுச்சு தெரியாத சம்பந்த பெருமான் வாழ்க அந்த நேர் வானபேரானினும் தன்புணல் வேந்தனும் ஆழ்க தீயது எல்லாம் அரணாமமே சூழ்க பையகமும் துயர் தீர்கவே என்று தொடங்குகிற 12 வாசனம் அது 12 வாசனம் அதுமா பாடி பிஞ்சு கரத்தினால வைய அந்த வையாறு
1: தண்ணீர் வந்து சிவமான் வடிவம்
0: அப்பு தத்துவம் பூமி தத்துவம் அப்பு தத்துவம் அக்னி அக்னில சாமி கேட்டு பூமி தத்துல முதல்ல சொன்ன ஜுரம் போயிடுச்சு இப்பொழுது அப்பு தண்ணீர் வடிவத்துல சிவருமா இருக்கிறார் அந்த ஏட போகிறாரா அப்படியே எதிரேற்று போகுது பாட்டாக்கு கிழிச்சிட்டு போற மாதிரி ஸ்டீம் போட் போனா எப்படி பார்க்க போகுது பிரச்சனை நேரம் குதிரையில ஜம்ப் பண்ணி ஏற அந்த கரையில அதை ஃபாலோ பண்ற திருவேல இடத்துல போய் அந்த ஏடு சேரும் தூக்கி வச்சு ஆடுற செய்தி இருக்கு மீண்டும் நான் தென்னாசந்திர பிராணத்தில் விரிவா பார்க்கலாம் எப்பவுமே விரிவா சொல்லிட்டு அந்த மாதிரி எப்படி உறுதிப்பாரு
1: அவர் தான் 8000 சமயங்கள் கழுவேற்றினார் அது ஜஸ்டிஸ் நீதி நீதி சட்டத்துல அட்டம் டு மர்டர் இருக்கு
0: கொலை செய்ய தூண்டுறவனுக்கு அந்த கொலை தண்டனை கொடுது தூத்தண்ட கொலை செய்ய தூண்டவன் இவன் கொலை செய்யறது
1: அவர்கள் செய்த கொலை ஞானசமுத்திர பெருமான் திருமணத்தை தீ வச்சது அதுவே பயங்கரமான கொலை
0: கொலை முயற்சி இந்த குழந்தை என்ன செய்யுது கையில கத்தி வச்சிருக்குதா ஆயுதங்கள் வச்சிருக்குதா ஒண்ணுமே இல்லையா திருமணத்தை பாடுகிற குழந்தை தங்கி இருக்கிற திருமணத்திற்கு தீ வைத்து தீ துணிந்தார்கள் அந்த தீவர்கள்
1: அவர்கள் தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் சரியா கிடைத்து போச்சு
0: 8000 சமர்களை கழுவித்தினது அன்பின் தரத்தினால நீதியை மேன்மை குழு சைவ நீதியை நிறைவேற்றுவதற்காக உணராம இந்த பெயர்கள் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க சமயம் தமிழகத்துடைய சிவாலயங்கள்ல 6 நாள் அன்னைக்கு சமையல் கழுவிட்டு ஒரு விழா உண்டு இன்னைக்கு நடக்கு ஆனால் சமர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் சமணர்கள் ஆட்சி தான் இருக்கு சைவ ஆட்சி இல்லை அதனால சமணர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திருவிழா நடத்தக்கூடாதுன்னு உத்தரவுட்டாங்க சங்கரன் கோயில நான் அறிய தேரடியில ஒரு கம்ப கட்டி சமணர்களை கழுவேத்த மாதிரி கழுத்துல கயிறை கட்டி போடுவாங்க நாங்க பார்த்துட்டு தலை செய்யப்பட்டு சமணர்கள் உள்ள அப்படியே நஞ்சிருவோம் துன்புற்றுவோம் தலை பண்ணிட்டேன் ஆகவே இந்த மாதிரி பெருமானுடைய அருள்பாடு சைவ சமயத்தை நிலாண்டு குலத்தினை நான் செய்த பேருதை மறக்க முடியாது அதனாலதான்
1: இருக்கிற திசை நோக்கி வழிபாடு செய்கிறார் சேக்கிழார் பெருமான். இப்பொழுது நிறைய பாசனம் வந்தாச்சு.
0: வாதில் தோற்ற அமணரை, வாதில் தோற்ற அமணரை வன்கள் தீதி நீங்கிட ஏற்றிவித்தார்
1: இரம் யாது போற்றினேன். என்னக்கு நான் கேட்டுட்டேன் பெரியவர்கள் பெருமையெல்லாம் ஏதோ கொஞ்சம் மறை சொன்னேன். சேக்கிழார் பெருமான்
0: திறம் யாது போற்றினேன் மேல் இனி ஏத்துகேன்.
1: இனி அடுத்தபடியாக புகழ்றேன் யார
0: வேத நீதி
1: மிளனை குறும்பர்தாள் பெருமிளை குறும்பனாயிரார் பாதங்களை இன்னும் பாராட்டி புகழலாம் நினைக்கிறேன் என்று தோற்றுவாய் செய்கிறார் சேக்கிழார் பெருமான் 11வது திருப்பாடல். இந்த அருமையான நூல் நமக்கு எடுத்துரைக்கிற குலச்சரி நாயனாருடைய மனமேற்குடி சிறப்புடைய மனமேற்கு அனமேற்குடி அங்கே குலச்சரி நாயனார் திருக்கருத்தினால கட்டப்பட்ட ஒரு அழகான சிவாலயம். சுவாமி பேரு ஜெகதீஸ்வரர், அம்பாள் ஜெகதீஸ்வரர் அறந்தாங்க பக்கத்தில் நாயனாருக்கு சரித்திரத்தை நினைச்சு நம்மளால இன்னைக்கு அவரால் தான் என்று சொல்லி இந்த பெருமையை நாம் கண்டு சேக்கிழார் பெருமான் காட்டிய அந்த நாயனாருடைய திவ்ய வரலாற்றை இதுவரை சிந்தித்தோம். இனி 11வது திருமறையில நம்முடைய நம்பியாண்டார் நம்பியவர்கள் குலச்சரி நாயனாருடைய பெருமையை ஒரு பாட்டில் நமக்கு அதை கண்டு அதன் பின்ன
0: அருந்தமிழாகரன் வாதில் அவனை கடுமுதிமேல் இருந்தமிழ் நாட்டிடை ஏற்றிவிப்போம் எழில் சங்கம் வைத்த பெருந்தமிழ் மீனவன் தன் அதிகாரி பிரசமங்கு குறுந்தமிழ் சாரல் மணமேற்குடிமன் குலச்சிரையே. நம பார்வதி
1: இனி நமது குற்றமிழ் உமாதீஸ்வாச்சார சுவாமிகள் திருத்தொண்டர் புராண சாரத்திலே குலச்சரி நாயனார் பெருமையினை ஒரு திருப்பாடல அதுல எல்லா விஷயம் வந்துடும்.
0: கோதில் புகழ் தருமணமேற்குடியார் கோவன் குலச்சிரையார் தென்னர் குல அமைச்சர் குன்றா மாதவர்கள் அடிபரவு மரபார் பாண்டிமா தேவியார் அருள்வான் பயிர்க்கு வேலி காதல் மிகை கவுனியர்கோன் வாதில் தோற்ற கையறை வைகை கரை கழிவில் ஏற்றும் நீதினார் ஆளவாய்.

0: என் மனங்கள்லாம் போயிருக்கிறேன். மகாபிஷ்மம் நம்முடைய பசு, நம்முடைய பாசம், நம்முடைய ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம் எல்லாம் போயிடும். குறைச்சல் நடக்க முடியுங்க. வேற ஒரு டாக்டரையும் பார்க்க வேண்டாம், டாக்டர் கூட செய்யா போங்க, உங்க நோய்கள்லாம் போயிடும். மகாபிஷ்மம் சொல்றாரு. இந்த அளவிலே நாம் இந்த அருமையான குறைச்சலினானார் திவ்ய வரலாற்றை இதுவரை நாம் சிந்தித்தோம். நம்முடைய சிந்தனைக்குரியதாக அடுத்த நாயனார் ஸ்ரீ பெருமிழலை குடும்ப நாயனார். அவருடைய சரித்திரமும் 11 திருப்பாடல். அவர் யாருக்கு தொண்டு செய்தார்? சுந்தர பெருமானுக்கு தொண்டு செய்தார். குரு வழிபாடு 63 நாயன்மார்கள் வழிபாடுகள் 3 வகையாக, குரு, லிங்க, சங்கம். சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு இந்த மூன்றுல எதுனாலும் ஏற்றுக்கணும். மூன்றுக்கு ஒன்றோட பின்னிட்டா கிடக்குது, தனித்திருப்பாடு இல்ல. மூன்றுல எதுனாலும் ஏற்றுக்கணும். குருவை சிவபெருமானா பகிர்ந்து வழிபாடு, குரு வழிபாடு. அதுல 63 நாயன்மார்கள் அப்பூஜனிகள் நாயனார் திருநாவுக்கர சுவாமிகளே தன் தெய்வமாக வச்சார். குறைச்சலை நாயனார் திருஞான சம்பந்த சுவாமிகளே தெய்வமாச்சார். கணநாத நாயனார் திருஞான சம்பந்த பெருமானையே குலதெய்வமாச்சார். அதே போல பெருமிழலை குடும்ப நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையே தன் வழிபடி தெய்வமாக, குரு வழிபாடு. அடுத்தது சிவலிங்க வழிபாடு. சிவாலயத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு அந்த கல் என்றோ விக்கிரகம் என்றோ கருதாமல் கைலாச பதியே கருதி தொண்டு செய்கிற நாயன்மார்கள் சிவலிங்க வழிபாடு. திருக்கடவுர்ல குமரிதேனார் அடியார்கள் மக்களுக்கு அமுது படைக்கிற அவர், அதே போல திருப்பனங்கால சாஞ்சிருக்கிற மூர்த்தியை நிமித்திறதுக்கு அவர் செய்து இப்படி சிவலிங்க வழிபாடு. இரண்டாவது, மூன்றாவது சங்கம வழிபாடு. நடமாடும் சிவம் யாரு? அடியார்கள் மக்கள். சங்கம வழிபாடு, அடியார் கூட்டத்தையே சிவபெருமானா பாதித்து வழிபாடு செய்ய அப்படி எத்தனையோ நாயன்மார் கொண்டு வந்து மனை புகுந்து குலாபாத விளக்கி மண்டு காதலின் ஆதனத்திலே வைத்து அர்ச்சனை செய்தவன் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தன ஒப்பிடா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். தொண்டர் அண்டர் நாயகர் தொண்டர் இருக்கிற அவர்களுக்கெல்லாம் சிவபெருமானா பாவிச்சு வழிபாடு செய்யற அந்த பாங்க. இந்த மூன்றுல பெருமிழ குருவனான தேர்ந்தெடுக்கின்ற பாதை குருபக்தி. அவருடைய குருநாதர் யாரு? சுந்தரமசாமி. ஆனா சுந்தரமசாமியில நேரில் அவர் தரிசிக்கவே அப்போது பிற்காலத்தில் அவர் இல்லத்துக்கே வந்தார். திருநாவுக்கர சுவாமி குலச்சிறனாருக்கு ஞான சம்பந்த பெருமா அந்த நாட்டுக்கு வந்தாச்சு. ஆனா பெருமிழை குருமன் நாயனார் சுந்தரமசாமியோட பெருமையை கேட்டு தன் உள்ளத்தை அவருக்கு வச்சார், அடகு வச்சாரே ஒழிய அவர் நேரே தரிசனம் பண்ணவே. ஆனால் அந்த நாயனாருக்கு கிடைத்த ஒரு அற்புத பாங்கு
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு எம்பெருமான். பெருமிழை குறும்ப நாயனார் புராணம். வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பன்னலம் கழனி புதிவினை மருவி பொறிவரி வண்டி செய் பாடலம் கமல கவிசின் மேல் உறங்கும் ஆலவன் வந்து உறவிட சென்னலம் கழனி சூழ் திருமுன்னை வாயினார் திருப்புகழ் விருப்பால் பன்னலம் தமிழால் பாடுவேற்கு அருளார் வாசுபதா பரஞ்சுடரே கண்ணப்பன் முப்பதோர் அன்பின்மை கண்டவன் என்னப்பன் என்னோப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளியே வண்ணம் பணித்த என்னை வாவென்றவான் கருணை சொன்ன பொன்னேற்றே சென்று பூதால் கோத்தும் பாடும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்தை உள்ளே பாலிப்பான் போரும் என்னாருயிர் போகமாம் புறகால காம புறான் சேலும் கயலும் திடைக்கும் நீர் திருபாவட்டு துறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோ அறிவை பொய்யாததே சேமிக்கவ வந்த செங்கல் மாலிங்கும் திசை திசையன கூபி கவர்ந்து நெருங்கியே குழாம் குழாமா நின்று பூத்தாள். பாபிக்கு அமுதையன் ஆபத்தனத்தினை அப்படி ஒப்பவர பாபிக்கும் பாவகத்து அப்புறத்தானு பல்லாண்டு குருதுமே. பதிபலர் சடைமுடி மன்றுடாரை முன் துதி செய்யும் நாயன்மார் பூய சொல்மலர் பொதினலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் இளங்கி வெல்கவே. புவியர்கோன்பு புவித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்வி தப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி பாடி திருநாபரோ வந்தொண்டர் பலம் போற்றி கூடி மடி திருவாத ஊர திருத்தாள் போற்றி இளைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பலம் போற்றி ஒன்னையவர் புராண கதை உலகறிஞர் துறைத்த செல்வமதி குன்றத்தூர் சேக்கிழார் அடிபோற்றி சீல நிகழ் மூல ஆகம பொருள் ஒன்றொன்றாகிய திறம்புறாது நான நிகழ் குல தெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் முய சாலனிகள் சமவாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாதனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி படும் பணிந்து வாழ்வான்.

0: பரம பார்வதி
1: சிவபெருமையானே, நமது பெரிய புராண சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்கியிருக்கிறது. தேவ சேகர் பெருமான் நாயன்மாருடைய அருள் வாழ்க்கையை நடராஜ பெருமானுடைய அருளாலே நம் எடுத்துரைக்கின்ற போது பெருமையில குருமை நாயனார் சரித்திரத்தை எவ்வாறு நமக்கு அவர் படம் பிடித்து காட்டுகிறார் என்பதை நாம் காணிருக்கிறோம். இதற்கு முந்தைய சரிதம் ஸ்ரீ குலச்சரி நாயனாருடைய தீவிர சரிதமாகும். குலச்சரி நாயனாருடைய அற்புதமான சரிதத்தை, அந்த சரிதத்தை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். இனி அடுத்தபடியாக பெரிய மிளலை குரும்ப நாயனார், இதுவும் அதுபோல பதினோடே திருப்பாடல்கள், ஏகாதச ருத்திரர்கள் என்று சொல்வார்கள். சிவபெருமானுடைய திருமேனியை பெற்றவர்கள் ருத்திரர்கள், ஏகாதசம் தசம்னா ஏகம்னா ஒண்ணு, ஏகாதச ருத்திரர்கள் என்று சொல்லி பதினோரு திருக்கள், அதுபோல பதினோரு திருப்பாளராக இந்த புராணம் சுவாமிகளால் நமக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. வழக்கம் போல இந்த நாயனார புராணத்தை நாம் சிந்திப்பதற்கு முன்னால் சுந்தரம் சுவாமியுடைய திருவடி நிழலை அடைந்து அவர் இந்த நாயனாரை எப்படி வழிபாடு செய்கிறார் என்பதை கண்டு இங்கே வரலாம். எனவே நாம் எல்லோரும் சுந்தர பெருமானின் பாத மலர்களை பாடவும் அங்கே சொல்லலாம்.
0: திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்தன் அடியார்க்கும் அடியேன், பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன், பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன், ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன், ஒளி புனல் சோர் சாத்தமந்தி நீல நக்கற்கு அடியேன், ஆறு நம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மா.

இருக்கும் பெரியாருக்கும் அடியே ஒருவரிலேயே ரெண்டு நாயனாரையும் இணைத்து வழிபாடு செய்கிறார். பெருமழை குறும்பால் குறும்பிற்கும் அடியே பெரியாருக்கும் அடியே பெருமழை குறும்பனான திருவடிவர்களுக்கு யார் வணங்குகிறார்களோ அவர்களை நான் வணங்குகிறேன். பெயார் காரைக்காலமே அவருடைய திருவடிகளை வணங்குகிறேன். பெருமழை குறும்பிற்கும் பெயாருக்கும் அடியே என்று சுந்தர பெருமான் சுந்தரமாக பாடுகிறார். இந்த பெருமழை குறும்பனாயனாருடைய தொண்டு என்ன? அவர் எங்கு வாழ்ந்தார்? அவர் எப்படி சூரமான் திருப்படியிலே கலந்தார் என்ற விஷயங்களை நாம பார்க்கிற போது ஒரு வியப்பு நமக்கு ஏற்படுகிறது. எல்லா நாயன்மார்கள் விதவிதமான செயற்கையும் செய்து செய்தார். அதுபோலவே இந்த நாயனார் ஒரு செயற்கை செய்தார். 11 பாடல அவ்வளவு விஷயம் வந்துடுறார் சார். சங்கர பெருமான் பாடினா ஏன் வராது? இன்னும் போக போக பின்னால பார்த்தா 3 பாடலே ஒரு நாயனார் வளரும். 3 பாடல மங்கைக்கரசி தேவருக்கு 3 பாடல, மங்கைக்கரசி அம்மாருக்கு 3 பாடல, சடை நாயனாருக்கு 1 பாடல், பாப்பாவுக்கு அம்மா இசைஞானாருக்கு 1 பாடல். எல்லா விஷயமும் அது வளரும். ஆகவே இந்த 13 திருப்பாடல்கள் நாயனாரை வர்றார் வரலாற்றை சுவாமிகளும் திருப்பி வைக்கிறார்கள். பெருமிழலை குறும்பிற்கும் பெருமிழலை இந்த நாட்டுக்கு குறுநில மன்னர் அவர். மிழலை குறும்பு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. பெருமிழலை என்று சொல்லக்கூடிய ஊரு தெரியாத உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம். அது ஒரு குறுநில மன்னர் மாநாடு நாடு சேல சோழ பண்ணிய மாதிரி அல்ல, ஒரு குறிப்பிட்ட குறுகிய நிலப்பரப்புடைய நாடு. அதனுடைய மன்னர் பிரா பெருமிழலை நாட்டு அவர் என்ன செய்தார், எப்படி தொண்டு செய்தார் பார்க்கலாம். முதலாவதாக அவருடைய நாட்டினுடைய பெருமை. சொன்னம் சூத நெருங்கே குழையே குழை தங்கே பலவு பூகம் சூழ் புடைத்தாய் வீதிதோறும் நீற்றின் ஒளிவிரிய வீதிதோறும் நீற்றின் ஒளிவிரிய மேவி விளங்குபதி நீதி வழுவா நெருங்கினரான் நிலவும் குடியால் நடுநிலத்து மீது விளங்கும் தொன்மையது மிழலை நாட்டு பெருமிழலை. மிழலை நாட்டிலே பெருமிழலை என்ற அருமையான தலைநகர் அது. நீதி வழுவா நெறியினர்கள் நிறைந்த ஊரம். திருநீற்றினுடைய பிரகாசத்தில் விளக்கு பறைசாற்றுவது அந்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல ஒரு நாயனார் அண்ண தொன்மை திருப்பதி கண் அதிபர் மிழலை குறும்பனார். அந்த நாட்டுடைய மன்னர் பெருமான் அதிபர் மிழலை குறும்பனார். ஆனா அவர் மகாராஜாவுடைய அவர் யாருக்கும் அடிமையா இருக்கார். யார் கடிமை பார்த்து சென்னி மதியம் வைத்த சென்னி மதியம் வைத்தவர்தம் சென்னி மதிய வைத்தவர்தம் அடியார் காண செய் பணிகள் என்ன என்ன என்று அவர்தான் உரையா முன்னம் எதிரேற்று முன்னம் உபந்து செய்வாரார் முதிரும் அறிவின் பயன் கொள்வார். அடியார் பெருமக்கு கண்டார் குறிப்பாக அவர் என்ன விரும்புவார்களோ அதனை அவர் சேமித்து மகிழ்கிறார். அவர் மிழலை நாட்டு மன்னர்பனார். அவர் திருநாமம் குறும்பனார். எனவே மிழலை குறும்பனார் பெருமிழலை நாட்டு குறும்பனார். ஆக பெருமிழ மிழலை என்பது ஒரு ஒரு வகையான மரம். வீணிமிழலை வீணிமிழ விழியும் அந்த மரங்கள் அறிந்திருக்கிறது. அந்த மிழலை என்று வளம் பொருந்திய ஒரு பகுதி பெருமிழலை. அந்த நாட்டினுடைய குறுநில மன்னர் குறும்பனார். அதிகார பெருமக்கள் குறிப்பறிந்து அவர் தொண்டு செய்கிறார். அது மட்டுமா தொண்டர் பலரும் வந்து ஈண்டி தினமும் அவருடைய மாளிகைக்கு 100 ஆயிரக்கணக்கான அடியார்கள் வருவார்கள். தொண்டர் பலரும் வந்து ஈண்டி உன்ன தொலையா அமுது ஊட்டி எடுக்கிறது அமுது கொண்டு செல்ல இரு நிதியம் உகந்து கொடுத்து குறைந்து அடைவார். ரொம்பதான் அவர் எழுதியிருப்பார். நிறைய பொற்காசுகள் செல்வத்தை மகிழ்ச்சியோடு பார்த்து மாட்டார். இந்த அடைவார்
பண்டி மருவும் குழல் உமையாள் கேமன் செய்யத்தாள் இன்னும் புண்டரீகமாக மரலில் வைத்து போற்றும் பொற்பினாரே. தொண்டர் பூஜை ரெண்டாவது நாள், சிறுமன் பூஜை ரெண்டாவது நாள், மதால தொண்டர்களுக்கு பூசை. ஆண்டவனுடைய அடியார் அது செய்யும் மரபு, அதுதான் ஆண்டவன் குமரகுடாந்திருத்தம். ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாட்டோட பேசிட்டு டாக்டர் கிருஷ்ணபுரம் காஞ்சிபுரத்துல நீங்க ஏற்பாடா பிரதமர் கும்பிட வேண்டாம், காமாட்சி கும்பிட வேண்டாம், 61 மந்திரம் கும்பிட்டா போயிட்டே இருக்க உங்களை வேண்டான்னு சொல்லாம. முதல் அடியாறு கும்பிட்டா அடியார் அடியார் அடுவு அவர் இருக்கிறார், ரெண்டே கும்பிட்டு சமம். அப்படிதான் சொல்றாங்க, அடியார மந்திரம் கும்பிடுங்க சிவருமான கும்பிடாதீங்க அப்படின்னு. இப்படிதான் குதக்கவாதி நிறைய பேர் இருக்காங்க. இங்கே அடியாருக்கு அமுதூட்டி உமையார் கேள்வன் திருவிடிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு கும்பநாயனார். அப்பொழுது அவர் உள்ளத்தை கவர்ந்தவர் யான் பார்ப்போம். இத்தன்மையராய் நிகழும் நாள் ஒரு செய்தி கேட்டு என்ன செய்தி, எல்லையில்லா திருத்தொண்டில்மை தன்மையினை உலக அறிய விடியார் வணங்கி மெஞ்சடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து இத்தனை அருள் பெற்று அவர் பாதம் நினைக்கும் நீ

0: நம்பியை பணிந்து சுந்தரமுசாமிக்கு அவர் நம்பியார் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை உயிர் பொருட்டு அடியார்கள் மக்களை அடையாளம் காட்டாரே அப்படியே நம்பி சுந்தர பெருமான் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து அந்த திருத்தொண்டர் பாடினோம்னா நாம அதை பாடினோமானால் நமக்கு மனசு எப்படி இருக்கு நிறைஞ்சிருக்கு சித்தம் நிலவும் உள்ளவெல்லாம் குளிருது திருத்தொண்டர் என்னை வாழந்த விதம் அடியாக்கும் அடியே பாடும்போது அடியார்களுடைய வாழ்க்கையில நிலவு போது நமக்கு தெரியும் சித்திரமா அப்ப நிறைய மனமெல்லாம் குளிருது சித்த நிலவும் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பி யாருடைய சித்த நிலவும் மெய்யடியார் சித்தம் நிலவும் உண்மையான அடியார்கள் உள்ளத்துலதான் இது இடம்பெறும் மனத்தால் நினைக்கும் உலகறிய விதியால் வணங்கி ரமேஸ்வரன் ஆணையினால் அடியார் பெருமக்களை வணங்கி அவர் நம்ம கொடுத்த ஒரு பொக்கிஷம் சுந்தரமசாமி கொடுத்த ஒரு பொக்கிஷம் திருத்தொண்டின்மை தன்மையினை உலகறிய திருத்தொண்டினுடைய உண்மையான நேரான தன்மையை உலகமெல்லாம் அறிந்து உயிர் பொருட்டு திருத்தொண்ட தொகையை நம்பி வாடின அந்த நம்பியை இவ்வாறு எல்லையில்லாத திருத்தொண்டின் நெறியினை உலகமெல்லாம் அறிந்து உயிர் பொருட்டு திருத்தொண்டத்தையே பாடிய நாயனாராகிய சுந்தர பெருமான் பாதமலர்கள் நித்தம் நியமக்கலை என்றார் அவர் தினம் பணம் பூச்சியிட்டார் நேர பார்க்கல இவர் இருப்பது கீழக்கடைசில சோழநாட்டில் இருக்கிற அவர் திருவாரூர் அப்படிப்பட்ட நிலையிலே அவர் திருவடி மலர்கள் தினமும் இன்னொரு செய்திகள் ரவீனாச்சார் திருமண செய்திகள் ரொம்ப செய்தியா கேட்கிறேன் ஆகா என்று மீண்டும் மீண்டும் அன்பு அவர் நடப்பது மையா தடங்கன் பரமையா மணவாளன் தன் மலர்கழல்கள் கையால் பரவினாச்சியருடைய கணவனார் மையார் தடங்கன் பரவையார் மணவாளன் தன் மலர்கழல்கள் கையால் தொழுது வாய் வாட்டி மனத்தா நினைக்கும் கடப்பாட்டில் மெய்வாய் மெய் மெய்நாளையும் வாயினாலையும் கண்களாலையும் காதுகளாலையும் எல்லாத்தையும் அவர் நினைக்கிறார் கையால் தொழுது அனமொழி மெய்களான மெய் கையால் தொழுது வாழ்த்தி வாழ்க்க மனத்தா நினைக்கும் மனதை நினைக்கும் மூணு ஒரே பாதையில போகணும் கை கும்பிடணும் கை மாத்திரம் கும்பிடு செவியன் விடை ஏறி அந்த போன வந்து அது கிழவி போட்டு செய்ய இருக்காங்க பாட்டு அந்த போன எடுத்து கிழவி பாட்டுலையே இது வாயால் வாழ்த்துகிற முறை இல்ல வாயால் வாழ் கை வாய் மனம் மூணு பேர் ஒரே தகவல் கை அழகா தொழும் வாய் நல்லா வாழ்த்தும் மனம் இங்கே இருக்காது இங்கே மனமும் இருக்கிறோம் மூணு சேர்ந்து வழிபாடு பண்ணா நம்ம கேட்டதெல்லாம் சுவாமி கொடுப்பார் மனத்தால் இணைக்கும் கடப்பார் சுற்றுநாக்கர சுவாமிகளுக்கு சுற்றுநாக்கர சுவாமிகள ஞானசமய பெருமான் திருப்புகூர்ல சந்திக்கும் போது திருவாரூர்ல ஏதாவது விசேஷம் உண்டா நீங்க போயிட்டு இருந்தீங்க அம்மா திருவாதிரை உற்சவம் நல்லா நடந்தது அப்படின்னு சுற்றுநாக்கர சுவாமிகள் முத்து விதானம் மணிப்பூர் கவரிங்கிற தேவார பாடல் அதுல ஒரு பாடல்ல செய்யார் நனியார் தூரத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தூரத்து போயிருக்காங்க அந்த துணியில ஒரு பாடல் சேயார் நனியார் தூரத்தில் இருக்கிறவங்க பக்கத்துல மனசுல நடந்துட்டாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க மனசுல வெளியே போயிருக்கு அதனால நாயார் அப்படி இல்லை கையால் தொழுதார் வாயால் வாழ்த்தினார் மனத்தால் நினைத்தார் கடப்பாடு உறுதிப்பாடு அந்த கடப்பாட்டுல இன்ன தன்மை இத்தன்மையராய் நிகழும் எல்லையில் எல்லையில்லா திருத்தொண்டின் மெய்த்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய்யடியார் சித்தம் இரவும் திருத்தொண்ட தொகை வாடிய நம்பியை பணிந்து இத்தன் அருள் பெற்று அவர் பாதம் நினைக்கும் நியமத்தலை நின்றார் மையார் நடுங்கண் பரபையார் மணவாளன் தன் மலர்கடல்கள் கையார் தொழுது வாய் வாழ்த்தி மனத்தான் நினைக்கும் கடப்பாட்டில் செய்யால் கோனும் நான் முகனும் அறியா செம்பட்பாடினைக்கு உய்வான் சேர உற்ற நெறி இதுவே என்று அன்பினில் உய்த்தாரு சோதரமான் திருவடியில சேர்வதற்கு சுந்தரமசாம் திருவடி வணங்கனா போதும் அப்படின்னா சிவபெருமான் திருவடிய சேரணுமா எங்க சுந்தரமசாம் இருக்காரு பரமேஸ்வரர் அடித்துக் கொடுத்தார் திருத்தகோருவாய் பரமனாச்சார் சிவபெருமான் அவருக்கு தான் திருமணாச்சு அவருக்காக இரவு 12 மணிக்கு மேல பேயுரங்கு நேரத்துல புரிந்து போனார் சிவபெருமானே போனார் அப்போ எங்க சுந்தரபெருமானை வணங்கலா போலுமே மற்றபடிக்க சிவபெருமான் வந்துள்ளே என்று அவரை வணங்கினால் அன்பினாலே ஆக குரு வழிபாடு அவை வழிபாடு செய்கிறார் நாயனார் இவ்வாறு அற்புதமாக வழிபாடு நடந்தது நானும் நம்பி ஆரூரர் நாமன் அவிந்த நலத்தாலே இவர் என்ன மந்திரத்தை சொன்னார் சுந்தரமசாமி திருநாமயம் மந்திராபிஷர் வேற மந்திரம் சுந்தரமசாமி திருநாமத்தே மந்திரமாக்குங்க நாளும் ஜனமும் நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவிந்த நலத்தாலே ஆளும் படியார் அணிமார் அணிமாதி சித்தியான அணைந்ததற்பின் மூலும் காதலுடன் பெருக முதல்வர் நாமத்து அஞ்சு எழுத்தும் கேடும் பொருளும் உணர்வுமாம் வரிசை வாய்ப்ப கிளிமினார் சுந்தர பெருமானுடைய திருநாமத்தை பஞ்சாட்சர மந்திரமா வாழ்க்கையை கடைபிடித்த காரணத்தினால அவருக்கு அட்டமா சித்திகள் ஆகும் அஷ்டமா எட்டு வகையான பேராற்றல் எட்டு வகையான பேராற்றலும் அவருக்கு மிக எளிதா ஏன்னா சொல்றாரு அவர் முத்தி வருகிற ஒரு நிலைய புரிசா யாரும் செய்யார் ஒரு அற்புத செயலை அவர் செய்தார் இந்த எட்டு வகைப்பட்ட சித்திகளை என்ன பாருங்க முதல்ல அனிமா எட்டுல முதல் அனிமா அனிமா என்பது பெரிய ஒரு சின்ன பிள்ளாச்சு பஸ்ல ஏறுறோம் நமக்கு ஒரு டிக்கெட் போட்டுருவான் இந்த அனிமா சக்தி இருந்ததுன்னா 2 வயசு பிள்ளையாரு இந்த சக்தி நமக்கு தப்பிச்சேன் ரயில 12 வயசு தான் நிக்கிட்டு அதனால 5 வயசு பேர மாறி இறங்கினவங்கள திரும்ப படையாரு மகிமா என்பது சிறுசு பெருசா இருக்கு பெருசா முதல் சிறுசு பெருசா இருக்கு நிறைய ரெண்டு சிறுசா இருக்கு நினைக்கிறான் பெருசா மகிமா அது ரெண்டாவது ஆற்று மூன்றாவது லகிமா மிகுந்த கனமான பொருள் லேசாயம் இந்த மலை அரிய முறை எடுக்க நினைச்சோம்னா இந்த ஆற்றலுடைய சின்ன கால தர முடியும் அதுக்கப்புறம் கரிமா சின்ன பொருளை பெருசாக்குது அந்த ஆற்றல் பெருசு சிறுசாக்குறது லகிமா கரிமா என்பது பெரிய பொருள் ஆக்குறது சின்ன பொருள் பெரிய பொருள் ஆக்குறது அதுக்கப்புறம் பிராப்தி நம்ம எதை விரும்புறோமோ அதை பெற்று அடையும் வேண்டுமென எது ஆசையோ அந்த ஆற்றல் இருந்ததுன்னா அமெரிக்கால நியூயார்க்ல ஒரு அழகான ஹோட்டல் இருக்கு அந்த அடத்தோசா பிரமாதம் அப்படியா அப்படி நினைச்சா போது வெறும் நேரம் கொஞ்சம் பிரதாமியம் விரும்பியவருடைய உடம்புக்கு நம்ம பாஞ்சிடலாம் கொடுத்து திருமலை நாயனார் என்ன செய்தார் இறந்து கிடக்கிற முதன் உயிர்ல தன்னோட உடல்ல ஒரு உயிர் அதுக்கப்புறம் ஈசத்துவம் எல்லாருக்கும் மேலான ஆட்சி செய்கிற பேராற்றல் எலெக்ஷன்ல செலவழிக்க வேண்டாம் முதலமைச்சரா பிரதமந்திரி எல்லாம் கடைசியில வசித்துவம் எல்லாரையும் கவர்ந்துடணும் எட்டு வகைப்பாங்க அட்டமாஸ் சித்தர்களுக்கெல்லாம் இது மிக எளிது இன்று நம்மவர்கள் இந்த அட்டமாசக்தி இல்லாதவர்களையே சாமியார் நம்பிக்கிட்டோம் சில பேரு சின்ன ஏதாவது ஒரு சிறுதெய்வ வழிபாடை வச்சு அதுல சில மேஜிக் காட்டுறாங்க உடனே அவங்களை பார்த்து இந்த மாதிரி சாமி உலகத்தில் உண்டான
1: முட்டாத்தனத்தையும் உண்டாக்கும்.
0: பரமேஸ்வரர் ஒருவன் தான் நமக்கு சித்த எல்லாவல சித்தரான படலம் அறுபத்தாம் திருவிழாடு எல்லாவல சித்த சிவருமான அவரை மணங்கினா எல்லாம் நமக்கு கலந்து கிடைச்சோம். அஷ்டமா சித்தியும் எப்படி வந்தது? சுந்தரம் சாமியத்தினடியை வணங்கினார் வந்துருச்சு. இவர் கேட்கிற சுவாமி எனக்கு அஷ்டமா சித்தி குடுங்க, இவர் கேட்கவே இல்லை. அதனால வந்து சேருதவர் இதுக்கு பயன்படுத்து சேருங்க. கலாணிக்கு கரும்பு குட்டின படம் பார்க்கலாம், எல்லாம் சித்தர் செய்தவர். இன்றைக்கும் மதுரையில போயிருந்தான் எல்லாம் பல சித்தர் சொன்னீங்க. எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வடக்கு பிரகாரத்துல சுவாமி வடக்கு வடமே இருக்க முடியல. இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா குறுக்க சரியில் அப்படின்னு சொன்னதான் எல்லாருக்கும் எலுமிச்சம்பழத்தை அழகிட்டு பெரிய சதையெல்லாம் ஓடிக்கணும். அதுக்கப்புறம் யாரும் சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தை போட்டு சுத்தலாம் ஐயா, எவ்வளவு பாவம். எலுமிச்சம்பழம் மங்களமான பொருள், அதை கொண்டு போய் அங்க நச்சு விளக்கு தீபத்தை கொண்டு போங்க வீட்டுல இருந்து. இப்படி எல்லாம் துர்க்கை சன்னிதி பகுதியில பாத்தீங்கன்னா எல்லாம் சித்தம் கேட்பேன். அருமையா கண்புழா இன்னைக்கு பாருங்க அழக அழக மதுரையில மேற்கு முறையில சாமி அப்படியே அருள் குடி கண்களை பார்த்து நீங்க குடித்தாத அந்த மூர்த்திக்காரன் ஆச்சரியமா இருக்கும். ஒரு நிமிஷம் நின்று தரிசனம் அப்படிப்பட்ட சித்தர் நம்முடைய பெருமைக்கு முன்னால உலகத்தை ஏமாற்றுறதுக்கோ உலகத்தை தன்வசப்படுத்துறதுக்கோ அவர் கேட்கல. இந்த உலக பெரிய விட்டு நீங்க இருந்தால் வேணும் அவருக்கு ஆசை. சுந்தரபெருமான சுந்தர திருவடிகளை வணங்க வணங்க வணங்க வணங்க எல்லா ஆற்றலும் அவருக்கு வந்து சேருது. வயதில் சுந்தரபெருமானுடைய பாதமரங்கள் பட்ட இடம் அவர் பதிகிட்ட படிக்க படிக்க படிக்க படிக்க நம்ம இடரெல்லாம் கழிஞ்சுவோம் இடம் கிடையாது. அவரிடம் கண்பார்வை இழந்து போய் இங்க வந்து பாடுவாங்க பார்க்கிறார். இங்க பார்த்தால் செம்பன் மாளிகை சூழ் திருமுல்லை வாயிலார் செம்பன் மாளிகை. இங்க பார்த்தாலும் செம்பன் மாளிகை பக்கத்துல இந்த பாலாற்று கரையில ஒரு காட்சியை பார்க்கிறார். என்னெல்லாம் ஒரு காட்சியில அஞ்சாவது பார்த்த அருமையா இங்க என்னெல்லாம் அந்த அருமையான ஆற்றுக்குள்ள போகுதுன்னு சொல்றத சாமி பண்டிகை ஆச்சரியமா கண்களில் இல்லைன்னு சொல்லுவாங்க. சந்தன வேரும் காலையில் குரலும் தன்மையில் பீனையும் கரியின் தந்தமும் தரள குவைகளும் பவள கொடிகளும் சுமந்து கொண்டு உந்தி வந்திழிவாயும் வடகரை முல்லை வாயிலாய் மசிலாமணிங்கிற சுந்தரபெருமான் ஒரு திருவிழா இருந்தான். அவர் நினைச்சார்னா கண்ணு விட்டாக்குன்னு வந்துடும். முதலை வாயிலிருந்து பிள்ளை எடுத்த சுந்தரசாமிகளுக்கு இந்த கண்ணா திரும்பப்பட முடியாது. நமக்காக இறக்கப்பட்டு எல்லாரும் பிற்காலத்துல கண்ணோய் வந்தா மனதில் கஷ்டப்பட்டா மீனாடுங்கி பாடு, இடதுகள் நோய் வந்தா ஆழ்ந்தானம் வந்து பாடு. நம்ம காப்பாத்திற்கு நடந்த திருவிழாடலை ஒழிய சுந்தரமன் சாமியை நம்மளை போல ஒரு ஆள் நினைக்க கூடாது என்பதை சொல்லிக் கொண்டு நாம் படருவோம். சுந்தரம் சாமியை வழிபாடு செய்தால் எல்லா சித்திகளும் வந்து இது ஏழாவது திருப்பாடல் பார்க்க போறோம். இன்னவாறே இவர் ஒழுக ஏறு கொடிமேல் உயர்த்தவர் தாம் பொன்னின் கடல்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்து வழக்கு உரைத்து மண்ணும் ஓலை அவை முன்பு காட்டி ஆண்ட வந்தொண்டர் சென்னி மதிதோய் மாடமளி கொடுங்கோளுரை சேர் உற்றாரே. இந்த சமயத்துல ஒரு செய்தி கிடைக்கிறது. வந்தொண்டராகிய சுந்தரபெருமானை திருமண கோலத்தில் இருந்த சுந்தரபெருமானை அடிமை என்று சாதிப்பதற்காக பிரம்மவிஷ்ணுக்கள் தேடி அறிய முடியாத பாதங்கள் அந்த அருமையான திருமண மண்டபத்திலே பதிந்து ஒரு வயோதிக வடிவத்தில் வந்து நீர் எனக்கு அடிமைந்து சாதித்தாரே வழக்குரைத்த வள்ளல் அவரால் ஆட்கொள்ளப்பட்ட வந்தனராகிய சுந்தரபெருமான் சேரநாட்டில பெரும் கொடுங்கோளூரை பேர் சேர்ந்தார். அங்கே சேரமான பெருமான் நாயனாரும் சுந்தர பெருமானும் அங்கே கடவுளாகிக் கொண்டிருக்காச்சு. இப்பொழுது அவர் உள்ளத்துல ஒரு நிகழ்ச்சி ஒரு குறிப்பு கிடைக்கும். சுந்தரம சுவாமிகள் கைலாயத்திற்கு வெள்ளையானையிலே போக போகிறார் நாளைக்கு என்று அவருடைய குருவாக்கியினால மறுநாள் நடக்கிறது. மத நிலவு தெரிஞ்சு யாராலும் அறிய முடியாத விஷயம். பரமேஸ்வரன் சுந்தரம சுவாமிகளை இந்த பூகலத்துல 18 ஆண்டு வாழ்ந்தது போதும் வருகை என்று வெள்ளையானை அனுப்பி திருவஞ்சை களத்திலிருந்து அழைக்கிற செய்தி இவரை திருவிழத்தில் குறிப்பு தெரியும், மனசுல தெரியும், பெரியவர்கள் தெரியும். நாளை நான் இங்க ஜீவ சமாதி கூட போறேன் சொன்னார். வேற பத்தி சுவாமி பத்தாவது துர்வாசம் பத்தாவது துர்வாசம் நாளை நான் ஜீவ சமாதி கூட பண்ணுகிறேன். மறுநாள் அமர்ந்தார். அப்படியே அமர்ந்த குலத்திலேயே அந்த ஜீவ சமாதி நிலை வந்த பெரியவர்கள் தெரியும். இதற்கான இவருக்கு அந்த குறிப்பு தெரிஞ்சு போச்சு. என்ன செய்ய பண்ண அஞ்சை களத்து நஞ்சுண்ட அமுதை, அஞ்சை களத்து அமுது உண்டர் அமுதை நஞ்சு உண்ட அமுதை பரவி அனைவுருவ செஞ்சொல் தமிழ் மாலைகள் மொழிங்க தேவர் பெருமான் அருளாலே மஞ்சள் திகழும் படகைலை பொறுத்தில் எய்த வரும் வாழ்வு நெஞ்சில் தெளிய மிக்கு இங்கு உணர்ந்தார் நீடே மெடலை குறும்பனாரே. நம பார்வதி பதையே இவர் உள்ளத்துல அந்த காட்சி தெரியுது. சேரநாடு எங்க இருக்கு? மலையாள நாடு கொடுங்கோடு திருச்சூரை தாண்டி குருவாயூரிலிருந்து 60 கிலோமீட்டருக்கு அப்பாது திருவஞ்சிக்கம். கொடுங்கோடு தெரிஞ்சா பகல பார்க்கிறேன். தலைநகரம் கொடுங்கோடு, சேரமான பெருமானோட தலைநகரம் 50 கிலோமீட்டர். அங்கிருந்து அவர் தலைக்கு தலை மாலை வகுத்ததென்னே பண்ணிக்கிறார். சிவபெருமான் அருளான அங்கிருந்து கைலாயத்துக்கு புறப்பட போறாங்கிற அந்த குறிப்பு பெருமிழ குறும்பனார் கீழ கலக்கவர பக்கம் இருக்கிற அவருடைய உள்ளத்திலே தெரியும். அவருக்கு மேல மலையாளம் இவர் கிழக்கு இருக்கிறார். கிடையாது சிறுவன்கள் கிடையாது. அந்த காலத்து திருவிழா குறிப்பு தெரிஞ்சு பார்த்த அவர் இல்லாம நான் இந்த உலகத்துல வாழவா? இப்ப நாயகனாகி சுந்தர் பெருவான் பூர்வத்தில் தெரிஞ்சார்னா நான் இன வாழ தெரியும் என்று ஒரு முடிவெடுத்தார் திருமிழ குறும்பினர். என்ன செய்யறார்? மண்ணில் திகழும் திருநாவலூரில் வந்தவன் தொண்டர் நன்னிற்கு அறிய

செயல்பாட்டின் செல்கிறேன். அங்கே ஆடி சுவாதி சுவாமி சொல்லுகிறது வெள்ளையானினார். ஆடி சித்திர முதல் நாள் நட்சத்திரம் சித்திரன் குருபதி. ஆகவே என்ன செய்தார் பாருங்க, இப்பொழுது தன்னுடைய ஆவியினை தன் உயிரினை அப்படியே சௌரவத்தை கொண்டு போறார். எப்படி கொண்டு போறார் பாருங்க. நாலு கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம்ம நாடி வழி கருத்து செலுத்த கபால நடு எனவே முன் பயின்ற நெறி எடுத்த மறை மூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அடைவார். மூல முதல்வர் திருப்பாதம் அடைவார் கைலை முன் அடைந்தாரே. அழகரா பார்வதி பகஞ்சே அச்சனா சித்தியிலே வல்லவராகிய நாயனார் பிரணயம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரணயம் என்று யோக நிலையில இருந்து மூன்று நரம்புகள் எடைகளை திங்களை நடுவே முதுகிட்டு நடுவே ஒரு நரம்பு சுழுமுனை. அந்த சுழுமுனை நாடி வழியாக தன் பிராண வாயு மூலமாக தன் உயிரை அப்படியே மலையற்று ஆறு ஆதாரங்களை காண்கிறது. ஓம் என்று சொல்ல பிரணா மந்திரத்தினால கபால ஓட்டின் நடுவே அது அப்படியே பாய்ந்து வெளியே வருது. பனிரெண்டு தூரத்தில் பிரம்மரந்தரம் ஒரு இடத்துக்கு அந்த உயிர் செல்கிறது. பரமேஸ்வரன் ஆணையினால அப்படியே கைது மதன் நாளே கைவிட்டார். சுந்தர பெருமான் மரணத்தை வர அவர் வரவேற்க காட்சி தெரிந்த யோகத்தார் பறவை கேமன் பாதமுற கைலை பொறுப்பர் அடியடைந்த மிளலை குறும்பர் கடல் வணங்கி மயிலை புறங்குள் மென்சாயர் மகள் மகளிர் கிளவி ஆடினொடும் குயிலை பொருவும் காரைக்கால் அம்மை பெருமை கூறுவாம். பார்வதி பதையே பயிரச் செறிந்த யோகத்தால் யோகிலிருந்த அற்புதமாக யோக பயிற்சியில் நாயனார் பறவை கேள்மல் பறவைநாச்சியாருடைய கணவனாகிய சுந்தர பெருமான் பாதத்தை சேர்வதற்காக கயிறை பொறுப்பர் அடி அடைந்த கைலைக்கு ஒரு ஏன் என்றார் சுந்தரபிரசாத தரிசனம் தான் அவரை எதிரொடங்கி வளர்க்க கைலை பொறுப்பர் அடி அடைந்த மிளலை குறும்பர் தாழ் வணங்கி அவர் பாதங்களை வணங்குறேன் மிளலை குறும்பர் கடல் வணங்குறேன் அதனால எனக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்குது. அதனால இன்னொரு சரத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் நான் இல்ல சேகரா சுவாமி இன்னொரு பூச்சி தொடர்ந்தது இன்னொன்னு இருக்கிறாரு அவர் சொல்றாரு இவ்வாறு அற்புதமான மலரை மிளகை குறும்புடைய கடல் வணங்கினேன். இனி மயிலை புறங்குள் மென்சாயல் மயில் அம்மா கடைக்காரன் அந்த நடக்கிற நடையை பார்த்து துக்கப்படுவான். மயிலை புறங்குள் மென்சாயல் மகளிர் கிழவி யாழினோடும் அழகான வீணையும் வீணையிலே வருகின்ற இன்னிசையை விட நம் தாயினுடைய அற்புதமான குரல் ஒளி இருக்கிறது மேலும் இனிமையா இருக்கும். அந்த தாயார் குயிலை பொருளும் காரைக்கால் அம்மையார் குயிலை விட மேலாக இனிமையான அற்புத திருவந்தாயை பாடி அருவினாலே அம்மா அவங்களுடைய பெருமையை சொல்ல என்று செக்கார் பெருமான் தோற்றுவாசி செய்கிறார். பதினோராம் பாடல் இந்த அளவிலே பெருமையில் குருமனானார் இனிமே சரிதம் பூர்த்தியாக பதினோரு பாடல்களாக நாயனாருடைய பெருமையெல்லாம் சொன்னார். கண்ணால தரிசிக்காத சுந்தர பெருமானை அகக்கண்ணால தரிசித்து நாளை கைலுக்கு செல்லியிருக்கிறார் செய்தி சுவாமி அருளாளர் பெற்ற உடனே தன்னுடைய யோக நிலையிலிருந்து தன் உயிரை அப்படியே கைலாயத்துக்கு அழைத்து சென்ற நாயகர் பெருமையில் குருமனான சேர்க்கை நம்மால முடியுமா நினைச்சு பாருங்க. அந்த காலத்துல கணவன் இறந்து போனா குடங்கட்டை ஏறுதுன்னு ஒரு மனைவியும் அவர் ஒன்று தள்ளிடுவான் செய்யல அதான் போனா ஒன்று தள்ளிக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளுதல மனசுல அந்த அதை உறுதிப்பார். இங்கே நாயகன் சுந்தர பெருமான் நாயகி பெருமலை குருமனார் என் தலைவு பெற்ற நாயகி இருப்பேன் என்று நினைக்கிறார் பெருமலை குருமனார். அப்ப அதற்கு ஏதுவாக அவருடைய யோக நிலையில வேற சிந்தனையே கிடையாது. திருமணமா இருக்கா பிள்ளைகளுக்கும் உண்மையில் முழு திறவு சுந்தர பெருமான் திருவடி

0: முடிவு முடிவு
1: ஆகவே ஆடி சித்திரையில
0: கைவிட்டார். மகள் ஆடி சுவாதி தான் சுவாமி நான் முன்படைத்தான் என்று பாடி பாடிக்கொண்டே அங்கு போற அங்கே சென்று இந்திரன் மால்பிரமன் எழுதாவது தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள அத்தையானை அறிவிருந்தான் அருள் புரிந்தான் என்று சுந்தர பெருமான் பாடிக்கொண்டே செல்கின்ற அந்த அற்புத காட்சி கைலையிலிருந்து இவன் பார்க்கிற குருமன இதுவரைக்கும் பார்க்கல வர சுந்தரம் சாமி இதுவரை தரிசிக்கிற கைலையில வச்சுதான் சரித்திரைக்கு வாய்ப்பு என்று சொல்லி இந்த நாயனாருடைய அருள் வரலாறு நாம் சுந்தரம் சுவாமியுடைய திருவடி எவ்வளவு வல்லமை வாய்ந்தது என்பதையும் குருபக்தியினால எதையும் சாதிக்கலாம் என்பது குருபக்தி தான் குருபக்திக்கு ஈடு குரு எப்படி இருக்காங்க சுவாதனம் பண்ணாத குருவா சிவருமன் தான் அப்படின்னு சொல்ல நம்மளோட வயசு குறைய இவர் இப்படி குருவா இருக்கலாம் இந்த ஆராய்ச்சியில குருவனா சிவருமான தெளிவு குருவே திருமேனி காண்ட குருவே திருமையை தரிசனம் பண்ணாரு தெளிவு குருவே சிறு நாமம் சென்ற திருநாமங்கள் நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தது அதுவே தெரியும் தெளிவு குருவின் திருவார்த்தை அவருடைய திரு உபதேசம் பண்ணி இருக்கிறார் தெளிவு குருவர் சிந்தித்தந்தானே என்று திருமண நாயனார் பேசுவார் என்று சொல்லிக்கொண்டு குருபக்தியினுடைய உச்சகட்டத்தில் நமக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற நாயனார் திருமணில் குடும்ப நாயனார் என்று சொல்லி அவர் திருவடி பலர்களை நாம் எல்லோரும் ஒரு சேர வணங்கிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் நினைசுவோமாக இப்பொழுது நமது நம்பியாண்டார் நம்பிகள் 11 திருமுறையிலே நாயனாருடைய அருள் வாழ்க்கையை எப்படி நமக்கு எடுத்துரைக்கிறார் என்பதை காணலாம். சிறை நண்புனல் திருநாவலூராழி செழுங்கைக்கு இறை நல் கடல் நாளை எய்தும் இன் அருள் போற்ற இன்றே பிறை நன்முடியன் அடி அடைவேன் என என்று உடல் பிரிந்தான் அரினன் மர

பதினோராம் திருமுறை திருத்தொண்டர் புராணசாரம் குற்றவருடைய உமாவை சிவாச்சார சுவாமி அவர்கள் இந்த நாயனாரை எப்படி வழிபாடு செய்கிறார்கள். கொண்டல் பனிமலர் சோலை மிழலை நாட்டு கோதில் புகழ் பெருமிழலை குறும்பனார் சீர் அண்டர் விரான் அடியவர்க்கு அடியாராகும் மாதவர் அடியார்க்கு அடியாராகும் ஆதரவார் அணுக்கவன் தொண்டர்க்கு ஆளாய் மண் தொழும் எந்தரு சித்தி வாய்த்துளார் தாம் வந்தொண்டர் வடகையிலே மறுவு நாள் முன் என் திகழோ மறை மூல நெறி ஊடேகி இளங்கொழி சேர் வடகையிலே ஏங்கினாரே நம பார்வதி.

0: ஓம் சிவாய நம. சைவம் டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாரல். வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: பொங்கரவம் பேசி வரும் பிரிவாயால் மறை போரும் காணேடி உதுவதும் பேசுவதும் பொன்பதிவும் கொண்டன்மை உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயமே இந்த பேச்ச கேட்கணும்னு வந்தது. நீ வாமா, அது மகனை கார்ல ஏற்றிருந்து ரயில் நிலையத்துல விட்டதுனால அந்த கார்ல நாம கொஞ்சம் கடன் வாங்கிக்கணும். என்னையிட்டு மயிலாப்பூர்ல விட்டுடாருன்னு இல்ல, நானும் உங்க பேச்ச கேட்கிறேன். வரலாற்றுல மனைவி உங்க பேச்ச கேட்கிறாருன்னு சொன்னா இதை விட ஒரு பெரிய அதிசயம் உலகத்துல என்னாரு. நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. அப்படியானாலே அரசகுமாரன் சொன்னான், அரசன் சொன்னான், மணிமொழியாரே பெருமானே தேவரீருடைய திருவருள் வளர்த்தாலே எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, ஊமையாக இருக்கிறது. நீங்கள் அந்த ஊமையை ஊமை பெண்ணை பேசப்பீர்களே, ஆனால் அது ஆற்றலாக இருக்கும். விஷயம் நீங்க தெரிந்து கொள்ள, ஏன் ஊமையாக குழந்தை பிறக்கிறது? ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் 70 வயசான பிறகு அதை நான் சொல்லி வர்றவங்களுக்கு உபயோகப்படுத்துறேன். டாக்டர் சுந்தரவதன அவர்களுக்கு இளவழகனார் அவர்கள் 6 மாத காலம் ஏன் ஊமையாக குழந்தை பிறக்கிறது, ஏன் ஊனமாக பிறக்கிறது என்பதற்கு டாக்டர் சுந்தரவதன் அவருடைய இல்லத்துல அழகரடிகளார் தினந்தோறும் வகுப்படுத்தார். கரு உற்பத்தின்னு திருமந்திரத்துல கரு உற்பத்தி. அப்புறம் இன்னொரு பதிகர், கரு தரிக்கின்ற காலத்தில் பெண் வயிற்றிலே மலமும் நீரும் இருக்குமானால் பிறக்கின்ற குழந்தை ஊமையாக பிறக்கும்னு திருமூலர் சொல். ஊனமாக பிறக்கும் எப்படாக? எங்க தலைவர் எல்லாம் தெளிவா இருக்கிறதுனால நாம ஜாக்கிரதையா பேசணும். வினைதான் காரண காரியமாக இருந்து அவர்களை ஊக்குவிக்கிறது. அந்த வினைதான் காரியமாகவும் காரணமாகவும் இரண்டு பேரை தூண்டிவிட்டு இந்த வினையிலே இந்த நேரத்தில் இது தரிக்க வேண்டும் என்ற காரணத்தால் வினை காரணம்தான் அவ்வண்ணமாக அமைகிறது. நீங்க உங்க மகளுக்கெல்லாம் கட்டில் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த கட்டிலில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உரை 3000 ஆண்டுகள் 5000 ஆண்டுகளுக்கு முன்ன திருமூலர் நமக்கு சொன்னார. அது சொல்லிக் கொடுக்கறது இல்லையே. அந்த யோகத்திற்குத்தான் பரியங்க யோகம். பரியங்கம்னா கட்டு. சிவதும் இருக்குதா? இருக்குதா? பேசுவதும் திருவாயால் மறை போலும் காடேடி. கேட்டது யாரு? மாணிக்கவாசகர் கேட்கிறார். அந்த பெண் கேட்கிறார், உமையா இருந்த பெண்ணை, ஏ பெண்ணே தில்லை சித்தம்பலத்தானுடைய திருவருள் ஆணை இது, நீ கேள் பௌத்தனை கேள்வி என்று கேட்டவுடனே அந்த பெண் வாய் திறந்தார். 2 அருளாளர்களுக்கு முன்னாலே ஒரு பெண் வாய் திறந்தது, ஒரு சின்ன குழந்தை வாய் திறந்தது குமரகுரு. 3 கேள்வி கேட்கிறார். வெண்ணீர் சிவபெருமான் அணிந்திருக்கு, நீங்கள் ஏன் வெண்ணீர் அணிந்திருக்கிறீர்கள்? சிவனடியார பார்த்து கேட்கிறார். முதல் கேள்வி, நீங்க ஏன் வெண்ணீர் அணிந்திருக்கிறீங்க? எங்கள் வினைகள் நாசமாக வேண்டும் என்று. அந்த பெண் குறுக்கீடாகத்தான வக்கீல் மாதிரி. இன்னொரு பெண் கேட்டா, அப்படின்னா உங்க சிவபெருமான் ஏன் வெண்ணீர் அணிந்திருக்கிறார்? அவருக்கு வினை நாசமாகணும். இல்ல, கருவிலே இருந்து பெற்றெடுத்த தாயானவள் அந்த குழந்தைக்கு மருந்து கொடுப்பதற்கு அந்த மருந்து அந்த குழந்தை தாங்காது என்று சொல்லி அந்த குழந்தைக்கு வேண்டிய மருந்தை தாய் எவ்வண்ணமாக உண்கிறாளோ அப்படி பாலுன் குழவி பொறாது என்று நாம் செய்த வினை நீங்க வேண்டும் என்று சிவபெருமானே நீரணிந்திருக்கிறார். சிவபெருமானே திருநீருக்கு எவ்வளவு பெருமை, சிவபெருமானே நீரணி. நமக்கு நாக்கு எது கொடுத்திருக்காய் இல்லையா? ஐந்தெழுத்தை சொல்ல நாக்கு நுனியோடு ஏற்றி அருகில, இந்த நாக்கு நுனியால திருவாறு எழுத்து ஐந்தெழுத்து ஓம் சரவணபவா சிவாயிரமே அப்படின்னு இந்த ஜென்மத்துல சொல்லலன்னா அடுத்த ஜென்மத்துல சாமி பார்த்து பிரம்மதேவர் சொல்லுவானா, இது இந்த நாக்கை எடுத்துட்டு ஆட்டு நாக்க உள்ள வைங்க. அருணகிரியார் சொல்லார், பாட்டில் முருகிலை கேட்டு முருகிலை கூற்று வரும்படி பார்த்து முருகிலை பாட்டே அனுதினம் ஏற்று வருகிலை பாப்பனியனருள் வீட்டை விலகிலே நாக்கு நுனியோடு ஏற்றி அருகில். ஐந்தெழுத்த ஆறெழுத்தையும் ஐந்தெழுத்தையும் நம்ம எப்படி சொல்லித்தரணும்ன்றது பாம்பனடிகளா திருவலங்கள் திரட்டில் இரண்டாம் காண்டத்தில் நாக்கினுடைய உச்சியிலே அந்த நாக்கை நான்காகத்தானே வகுத்து முனை நாக்கின் மூலமாகத்தானே ஆறெழுத்து சொல்லணும்னு சாமி வரைபடத்தோட வரைஞ்சிருக்கார். நாம என்ன பண்றது, பாம்பன் சாமி புத்தகங்கள்லாம் பூஜையில தான் இருக்கு. இரண்டாம் திருவலங்கள் திரட்டை பார், உன்னுடைய விலங்கு தெரித்து விடும். என்னுடைய பாட்டனார் மாங்காடு துரைசா முதலியார், எனக்கு பாட்டனார் என் துணைவியாருக்கு மாமா, நான் அவங்களுக்கு முன்னாலே நிற்பேன், பின்பக்கமா நிற்பேன். அவர்கள் குற்றுக்கால் போட்டுக்கொண்டு அவர்களுடைய 80வது வயதுல அவங்க பஞ்சாமிரத வண்ணத்துக்கு வரி வரியா சொல்லி இருப்பாங்க, நான் நின்னுகிறே கேட்பேன். கேட்டதனுடைய பலன்தான் தெளிவாக அச்சமில்லாமல் தடங்கள் இல்லாமல் தடையில்லாமல் வெளிப்படுகிறது சான்றோர்களுடைய ஆசீர்வாதம். பூசுவது வெட்டி, அப்படி நாக்கிற்கு ஒரு பணி, கைக்கு ஒரு பணி, திருக்கால்களுக்கு ஒரு பணின்னு அங்கமாலையிலே அப்பரடிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு பணியை கொடுத்தாங்க. நெற்றிக்குரிய பணி நிறைவாக நெற்றியிலே திருநீர் பூசுவதுதான். பூசுவதும் பெண்ணீரு உண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. அந்த அடுத்த பெண் சொல்லுகிறார், பூசுவதும் பேசுவதும் உண்பதும் கொண்டு என்னை ஈசனவன் உயிர்க்கும் இயல்வானான் சாழலோ. இறைவன் சர்வ வியாபகமாக இருக்கிறான், எல்லா பொருளும் அவனிடத்திலே சேர வேண்டும், அவனாலே படைக்கப்பட்டது, அவனாலே துணை செய்யப்பட்டது. எனவே இந்த பாம்பு தட்சயாகத்திலே இருந்து வெளிப்படுத்திய பாம்பு, இந்த பாம்பு வருகிற போது அவனுக்கு அரவமாக இல்லாமல் அது ஆபரணமாக மாறிவிட்டது. அந்த பாம்பையும் ஏற்றுக்கொள்வான், பௌத்த துறவியே உன்னையும் என் இறைவன் ஏற்றுக்கொள்வான், என்னையும் ஏற்றுக்கொள்வான் என்ற இலக்கணம்தான் அரவத்தை தன்னுடைய திருமுடியிலே சூட்டிக் கொண்டது. நெற்றிக்கு அழகு, இது பூசணம்னா கமகமன்னு வாசனை ஞானம் எல்லாமே இருக்கு. எங்க பாம்பன் சாமிகள் சொன்னாங்க, இங்க வாயா என்ன இந்த மாதிரி போட்டிருக்கிறேன், என்ன விஷயம், இது எங்க பெருமாள் போட்டிருந்தார், பெருமாள் எங்கேயாவது போட்டிருந்தாரு நீ காட்டு, நான் உன்னோட பேசுறேன். அவர்களால் பதில் சொல்ல அதுக்கு என்னன்னு பேரு உங்களுக்கு தெரியுமா? மாம்பனடிகளார் என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது, நான் சொல்லட்டுமா? இத பூசணின்னா உடம்பு ஐஸ்வர்யமாகும், அத பூசனா உடம்பு முழுக்க மண்ணாடுனா மறுபடியும் சோப் போட்டுக்கணும். மண்மாசு வடப்பூசும் வடிவுடையார் அகன்றதற்பின் மனையில் வைகும் பெண்மாசு கடியவோ சிவனடியார் சமைக்கான பெறாமல் இன்று கண்மாசு படுவதென கரிந்தொழுவும் தலையென்பால் கவலை. அது உடம்புக்குள்ள மண்ணாயிடும் இந்த பூசணம். சாமியினுடைய அடுத்த கேட்கிறார், என்ன பல், எல்லாரும் பாருங்க, என்ன பல்.

மன்னிகளை முன்னு பொருள் மறை நான்கே வந்தரட தன்னையே கோவணமாய் தத்தினங்காழோ. ஆன்மா வளருகிற போது இறைவனை அந்த ஆன்மா தந்தையாக பாவிக்கிறது என்பதை வகுத்து காட்டுவதற்கு அந்த பெண் சொன்னார். முதல்ல ஆண்டவனை பார்க்கிற போது அப்பனா தெரியலாம். என்னப்பன் ஆன்மாவினுடைய முதல் நிலை கொஞ்சம் வளருது, நீர் வளருது, ஞானம் வந்த பிறகு அடுத்த நிலை என்ன வருது? எம்பீரான் பிரான் என்ற சொல் பிரியான் என்ற மருவிலே இருந்து வந்தது. பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இரண்டு அடியார்களுக்குத்தான் பிரான்னு பேர் வைத்தான். ரெண்டே பேருக்குதான் பிரான்னு சொன்னார். ஒன்று சம்பந்தர், ஞானசம்பந்தர் எப்படி பாடுறாரு ஞாபகப்படுத்தி பாருங்க. பம்பராவரி வண்டு மணநார மலரும் மது மலரும் கொண்டையான் எம்பீரான். இறைவனை விட்டு கண நேரமும் பிரியாது. அதனால அந்த இடத்துல சுந்தரமூர்த்தி சுவாமி சம்பந்தருக்கு மட்டும் எம்பீரான் சம்பந்தக்கடியே நம்பீரான் திருமூலருக்கடியே. இந்த ரெண்டு பேருக்கு தான் பிரான். பாம்பரடிகளார் பிரான் என்ற சொல்லுக்கு ஒரு தனி கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. பாம்பரடியாரெல்லாம் கவனித்து படிக்கணும். பிரான் ஏன் சொன்னார் என்பதற்கு தனி கட்டுரை எழுதியிருக்கார். என்னப்பன் எம்பீரான் ஆன்மா வளர்ந்துச்சு, பக்குவம் ஆயிடுச்சு. முதல்ல பார்த்த போது யார பார்த்தாலும் அப்பான்னு நினைச்சது. அதுக்கப்புறம் அதனுடைய வயோதிக பருவம், அதனுடைய இளமை பருவம் மீதூரிய காரணத்தாலே, தன்னை தலைமையாக்கி கொண்டு இறைவனை தலைவனாக பார்த்த காரணத்தாலே இந்த பெண் சொல்கிறாள் என்னப்பன்னு. முதல்ல சொன்னதை விட்டுட்டு எம்பீரான் துணைவி போய் எல்லாருக்கும் தானீசன். அவன் புன்னம்பை எல்லாருக்கும் பெரிய ஆளுன்னு நீங்க சொல்றீங்க. அப்படியான எல்லாருக்கும் பெரிய ஆள்னு சொன்னா அவன் மிகப்பெரிய பட்டாடையிலே உடுத்தின்னு வந்திருக்கணும். ஒரு பெரிய பட்டாடல உடுத்தின்னு வந்திருக்கணும். எங்க சமாஜ மன்றத்து பெருமன்றத்து தலைவர்னு ஒரு தரிக வேஷ்டி கட்டிங்கன்னா அது ஒரு அங்கோசரம் எல்லாம் போட்டுன்னா அது ஒரு ஓ சமாஜ தலைவர் சார் சொல்லுவோம் இல்லையா. ஏன் பட்டு உடுத்தின்னு வரல? மண்பட்டு தீப்பட்டு மரம் பற்றிட கண்டு நீ வெண்பட்டுடுக்க விரைந்தனையே நெஞ்சவேனு வள்ளலார் கேட்டது போல சாமி பார்த்தாரா நான் பற்று உடுத்திக்கல. ஏன் கோவணமா பெண்ணே, ஏன் கோவணம் உடுத்தி கொண்டிருக்கிறான்? எல்லாருக்கும் தானீசன். ஓ அவன் ஏன் கோவணம் உடுத்திருக்கான்னு கேக்குறியா? நீ நினைக்கிற போது நினைக்கிறபடி நூலினாலான துணி அல்ல அது கோவணம். மறை நான்கே வந்தரடாய் வேதங்கள் நான்கு, ரிக்வேத எதிர்வேத சாமவேத அவரோணமாக இருக்கின்ற நான்கு வேதங்களும் பெருமானுக்கு திருக்கோவணமாக நிகழ்வது நிகழ்ந்து 64 கலைகளும் அரைஞான்களாக விளங்குவதை உனக்கு தெரியாதோ என்று புகுத்தி மண்ணுகளை துன்று பொருள் வந்தரடே மறை நான்கே வந்தரடாய் தன்னையே கோவணமாம் சக்தி நன்காண்டாழலோ. அடுத்தது படிக்க சந்தத்தோட

0: இறைவன் இருக்கிறான், இவன் தான் உலகத்திலேயே மிகப்பெரியவன் என்று சொல்லுகின்ற பிள்ளை அவனுடைய இருப்பிடம் எது என்று கேட்டால் சுடுகாடு என்று சொல்லுகிறார்களே. கோயில் சுடுகாடு, சரி ஆட ஒல் புலி தோல் நல்ல ஆடை. அவர் யாரு கிடையாதா? தாய் வீலை தந்தையிலை தந்தனியாணேடி அம்மா இல்லையா? தேவர் அம்மா உண்டு, அதான் காரைக்காலமே சாமிக்க தாய் இல்ல. நேற்று சொன்னாங்க இல்லையா, திருப்பள்ளி எழுச்சியில மணிமொழியார் சொல்லுகிறார், போக்கும் வரவும் உணர்வும் புண்ணியனே அக்குவும் காவலனே காண்பரிய வேறொழி ஆற்றின்ப உள்ளமே அத்தாமிக்காயிருந்து பாப்பனடிகளார் சொன்னார், பிறந்திடாதே தோன்றுவான், தோன்றிடாதே பிறப்பான், நடந்திடா நடையான் செவி எங்கடும் உடையான். குமாரசுவாமியத்துல முதற்கண்டத்துல சாமி இறைவனுடைய பதிலட்சணத்தை சொல்றார், நடந்திடா நடையான் செவி எங்கடும் உடையோன், பிறவாதே அக்கை துறந்தான், பிறவாதே தோன்றினான், துறவாதே அக்கை துறந்தான். இறைவனுடைய பதி சுவஞானபோதத்துல பதி உண்மையை மெய்கண்டார் எப்படி சொன்னாரோ அப்படி பதி உண்மையை தெள்ளந்தெளிவாக இன்னும் பாமர மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுகின்ற அளவில் அத்தியாத்திரம சுத்தாத்திர வைதிக தெய்வசித்தாந்த சிவஞான குருநாதராக விளங்கிய சாமி சொன்னார், பிறவாதே அக்கை துறந்தான், துறவாதே அக்கை துறந்தான், நடந்திடா நடையான் செவி எங்கனும் உடையோன். பதிலட்சணம் சொல்றேன் குமாரசுவாமி, பெண்ணே உனக்கு சிவபெருமானுக்குரிய இடம் ஒன்று சொல்றியது, எந்த இடம்? சுடுகாடா? அதுதாங்க பொது இடம், அதுதான் பொது இடம். மற்றவர்கள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கின இடம், அது விலை வாங்க முடியாத ஒரு இடம். அதுக்கு என்ன பேரு? சுடுகாட்டுக்கு என்ன பேரு? மயா. மயானம் மான் பிளஸ் யானம். யானம்னா தொடங்குதல் அர்த்தம். சந்திர யானம், சூரிய யானம். யானம்னா தொடர்ந்து, மான்னா பெரிய ஜீவ பயணமே அங்கிருந்து தான் நமக்கு ஆரம்பமாகும், அங்கிருந்து தான் ஆரம்பமாகும். அது பொது இடம். ஏழு மயானங்களை கண்டவர்களுக்கு மறுபடியும் மயானம் இல்லை என்றது மகாவித்வான் மீனாட்சுந்தரம் உள்ள சாமிநாதையர் தமிழ்வேள் நம்முடைய சிவஞான சுவாமிகள் பிறந்தவருடைய கருத்து, அருளாளர்கள் கருத்து. ஏழு மயானம் பார்த்தவர்களுக்கு மறுபடியும் பிறப்பு இல்லை, மறுபடியும் மயானம் இல்லை. காசி மயானம், திருவிழிமிழலை மயானம், சீர்காழி மயானம், கடவுர் மயானம். நீங்க கடவுர் போறீங்கன்னா கடவுர் மயானம் போயிருக்கீங்களா? யாரும் போக மாட்டீங்க. நீங்க போயிருக்கீங்களா? வாழ்க வாழ்க. கடவுர் மயானம் பார்த்தவர்களுக்கு மறுமயானம் கிடையாது, மீயச்சூர் மயானம் பார்த்தவர்களுக்கு மறுமயானம் கிடையாது, கச்சி மயானம் பார்த்தவர்களுக்கு மறுமயானம் கிடையாது, ஏழூர் மயானம் பார்த்தவர்களுக்கு ஏழேழு பிறவிக்கும் மயானம் கிடையாது. பாட்டு இருக்கு, காசி காண்டத்துடைய பாட்டு இருக்குது. இந்த பாட்டை பாம்பரடிகளார் வியாசத்துக்குள்ள மேற்கோள் காட்டியிருப்பாங்க. அதனால அந்த ஏழூர் மயானத்திலும் சாமி போய் பார்த்தாங்க. மயானம்னா நம்ம எவ்வளோ போனா போகணும்னு நினைக்க கூடாது. மயானம் என்பது ஒரு புனித புனித இடம், புனித ஆன்மாங்கிறது ஜீவயாத்திரை சொல்றது. நம்முடைய நல்லசாமி பிள்ளை ஒரு ஆங்கிலத்தோட நூல் எழுதியிருந்தாங்க, த சீக்ரெட் ஆஃப் வேதாந்தான்னு சொல்லி, ஜீவ யாத்திரை. ஒரு சின்ன சின்ன நூல் தான் இவங்க தான் நம்ம பார்த்தது இல்லை. நல்லசாமி பிள்ளை ஆங்கில வழக்கறிஞரா அவங்க ஒரு நூல் எழுதியிருந்தாங்க ஆங்கிலத்தில், சீக்ரெட் ஆஃப் வேதாந்தா, வேதாந்தத்தினுடைய ரகசியம் எங்கே போய் முடிகிறதுன்னு அந்த நூல். அது சமாஜத்துல தான் வெளியிட்டாங்க, இப்ப இருக்குமா இல்லையான்னு தெரியாது, கிடையாது இல்ல. அற்புதமான நூல். அந்த நூலுக்கு ராஜாதி அவர்கள் அப்பொழுது இருந்த ஆங்கில பத்திரிகையிலே அணிந்துரை கொடுத்தாங்க. அந்த நூலை பார்த்து நான் படித்தேன், அவ்வளவுதான். அந்த நூல் இருந்ததுன்னு படித்தேன், கிடைக்கல. அதெல்லாம் வேதாந்தத்தினுடைய ரகசிய முடிவு என்ன? அதனுடைய அதனுடைய ஜீவ ஐக்கிய வேதாந்த ரகசிய உண்மையின் பேரு. அது உள்ளீடு என்னன்னு தெரியாது. நம்முடைய நல்ல காலம் அந்த நூல் எல்லாம் கிடைக்காம போறது. கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை தட்சயாகத்திற்கிலே தட்சயாகத்திலே இருந்தவர்கள் எல்லாம் சிவபெருமானை அழிப்பதற்காக ஒரு வேள்வியை செய்து அதிலே மிக பிரம்மாண்டமான ஒரு ராட்சச புலியை அனுப்பினாங்களாம். சாமி அது உரித்து போத்து கொண்டார், உரித்து அடக்கினார். ரெண்டு வாகனம் கோயில்கள்ல சிவாலயத்துல கிடையாது. ஆகமப்படி ஒன்று புதிய வாகனம் கிடையாது, இன்னொன்று யான வாகனம் கிடையாது. ஆனா இப்ப எல்லா கோயிலையும் யான வாகனம். காரணம் என்னன்னா, தத்துவ நுண்மான் நுழைமுலம் தெரியாததுனால நாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சிவாலயங்களிலே சிவபெருமானுக்கு யானை வாகனம் கிடையாதுன்னு ஆகமங்கள் சொல்லுகிறது. இங்க எல்லா சிவ கோயிலும் முருகப்பெருமானுக்கு வள்ளிமலை வச்சிருக்கிறான், யானை வாகனம் இல்லை என்பது ஆகமம் சொன்ன கருத்து. உங்க சௌகரியத்துக்கு இந்த சமூகத்தான் இந்த வாகனம் வகுத்துக் கொண்டார். ஏன் யானை வாகனமாக சுவாமி ஏற்றுக்கொள்ளல? என்ன அவர் தோலை உரிச்சிட்டார்ல, சைவத்துக்கு விரோதியே யானை தானே. அப்ப நீங்க எல்லாம் யானை வாகனம், நீங்க எல்லாம் எங்களை விரோதி. யானையை உரித்த காரணத்தாலே திருமுறையில எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க, யானை உரிச்சாரு யானை உரிச்சாரு. அந்த யானை பெருமான் ஏற்றுக்கொள்ளல, அதுதான் காரணமா. திருப்பெருந்துறையிலே புராணம் பாடிய மகாவித்வான் மீனாட்சி திருமலை ஒரு பாடல சொன்னாங்க, ஏன் பெருமான் யானையை வாகனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் தன்னுடைய அடியாராக இருக்கின்ற திருநாவுக்கரச பெருமானை எதிர்நோக்கி மிதிக்கலாம் என்ற எண்ணத்தோடு மதம் பிடித்து வந்த யானையை எம் பெருமான் வாகனமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். எல்லா கோயிலும் யானை இருக்கு, வெள்ளி யானை எல்லாம் வச்சிருக்கு. சுந்தரர் போனது வெள்ளை யானை, அம்மா யானை இல்லை, அது வெள்ளை யானை. என்னங்க அதுவே அந்த எண்ணம் தீய எண்ணம் தானே. சிவனடியாரை மிதிப்பதற்காக வந்த யானை என்ற காரணம் அங்க உள்ள போக கூடாது இல்லையா. முதல்ல அந்த எண்ணம் வரக்கூடாது இல்லையா. நீ இருபத்தார் பார்த்தார விட்டார, எங்களுடைய சிவனடியாராக இருக்கின்ற எரிபத்த நாயனார் அந்த யானையை ஒன்றுமில்லாம துஜம் பண்ணிட்டார, ஏன் அது சிவத்ரோகம் பண்ணதுன்னாரு. எங்க பாம்பரடிகளை சொன்னார், கரிவுரி போர்த்த பெருமானே என்னாரு. கரியை உரித்து அதுலயும் பாம்பரடிகளார் ரொம்ப வேகமா ரெண்டு மூணு வார்த்தையை உள்ள வச்சு இந்த மாதிரி வேகமா யானையை உரித்தது இன்னும் உன்னத்தவர யாரும் இல்லம்மா. உலகத்திலேயே மிக குரூரமான வெப்பம் இருப்பது யானைக்கு, வெப்பம் அதிகமா இருக்கு. கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்ல ஆடை, சுவாமி அந்த புலித்தோலை ஆபரணமாக அணிந்து கொண்டார். பொன்னார் மேனியனே தாயிமிலை தந்த இலை தந்தனியல் காணேடி. பெண்ணே, அவன் தனியா இருக்கிறான், நம்ம போனோம்னா அவனை அடிச்சு கீழே வீழ்த்து தள்ளிட்டு வந்துடலாம். அந்த பெண் சொன்னார், தான் தனியன் ஆயிடினும் அவன் நினைத்த அவன் சிரித்தான்னா திரிபுரை எரிஞ்சு போயிடும், அவன் பார்த்தான்னா துகள் மூன்றும் திசையிட்டும் 14 திசையும் கீழே சாய்ந்து விடும், அவன் நினைப்பானேயானால் உலகமே கற்படியாகிவிடும், அதுதான் பேரூழி காலம். அந்த தனியனை பார்த்து நீ தனியாக இருக்கிறான் என்று சொல்லாது. அப்படி அடுத்தது பதிவலியில் வீரட்டம். பதினா சிவபெருமான், அவனுடைய ஆற்றலிலே அடங்கிய 8 வீரட்டங்களை 4 வீரட்டங்களை அடுத்த பாட்டுல சொல்றார். நீங்க எல்லாம் திருவதிகை வீரட்டம் பார்த்திருப்பீங்க, பரியலூர் வீரட்டமா திருப்பரியலூர் போய் பார்க்கல, கருப்பரியலூர் வீரட்டம் பார்த்தீங்க. வீரட்டம் 8 பார்த்துருக்கோம் எல்லாரும் ஒரு நாள். வீரட்டம் 8 பதிவலியில் வீரட்டம்னு பேரு. திருமந்தரக்காரர் அந்த 8 பத்திரம் சொல்லுவாங்க, ஜெப்பல் ஜாக்கிரதையா நீ இந்த பிறவியில் போய் பார்த்து விடுன்னு சொல்லுவாங்க. அந்த பதிவலியில் வீரட்டத்தை நாளை முதலிலே வைத்துக் கொண்டு நாளை நிறைவு பாடலிலே வைத்து அந்த பெண் கேட்கிறார். பாருங்க,
1: ஒரு வார்த்தையை குறுக்கி குறுக்கி கிருஷ்ணமூர்த்தினா கிட்டுங்கிறது, கிட்டு கிட்டுங்கிறது, அப்புறம் இது மாதிரி சொல்றது வழக்கத்தில். அதுபோல சாதனம் சாதனம் சாதனம் சாதனம்னு சொல்ல வந்தது போக சாகார லோபா தனம்னு மிஞ்சி போச்சு. ஸோ மீன்ஸ் அண்ட் கோல் ரெண்டா பிரிச்சுக்கணும் இங்கிலீஷ்ல. அடைய வேண்டிய உபாயம், இந்த உபாயத்தினால அல்டிமேட்டா நாம் அடைஞ்சு நிம்மதியா இருக்க வேண்டியது. இந்த வென் மீன்ஸ் பிகம்ஸ் goal, then all the problems will come which cannot be solved also. அதான் இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆதிசங்கர் எப்படி சொல்றார், தனஞ்ச கர்மார்த்தம் கர்மச்ச உபாத்த துரிதக்ஷயார்த்தம் துரிதக்ஷயேஹி ஆத்ம வித்யா பிரகாசத்தே உக்தம் ஹி ததா என சொல்றார். ஞானம் உற்பத்தியதே பும்சாம் க்ஷயாத் பாபஸ்ய கர்மணா. அதனால பணம் என்பது இருந்ததுன்னா, இப்ப நான் என்ன கேட்கிறேன், பணம்ங்கிறது கெடுதலுக்கு காரணம்னு சொன்னா அதுவே தான் நல்லத்துக்கு காரணம். தனம்ங்கிறது மாதிரி தான் மனம்னும், மனம் இருக்கே, இந்த மனம்ங்கிறது நல்லதுக்கு காரணமா கெடுதலுக்கு காரணமோ? மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோட்சயோஹோ. டூ ஆப்போசிட்ஸான ரிசல்ட்டுக்கு ஒரே ஒரு மீன்ஸ் காரணம். அப்போ நம்ம மனசை இந்த மாதிரி வேதாத்தியனாதிகளில் திருப்பி விட்டு நல்ல வழியிலேயே போக விட்டோமே ஆனால் இது வந்து மோட்சத்துக்கு காரணம். நம்ம உலகத்திலேயே சுற்றி சுற்றி பண்ணிண்டு செல்ஃபிஷ் மோட்டிவ்லேயே சுத்த விட்டு அசுர சம்பத்தில் மனசு போச்சுன்னா அது பந்தத்துக்கு காரணம். அப்படிங்கிற ஸ்லோகம் கீதையில இல்லை, வேறொரு இடத்துல வேறொரு உபனிஷத்தில் இருக்குது. கீதையில் இது மாதிரி வேற இருக்கு, ஆத்மைவஹ்யாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மன பந்துராத்மா ஆத்மனஸ்தஸ்ய. இந்த ஆத்ம பதத்துக்கு ஜடகனம் சொல்ற மாதிரி ஆத்மா ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு வருது. பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மனா ஜிதா. இதெல்லாம் பாஷ்யம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆத்மானா அங்கே ஒரு ஆத்மாவுக்கு மனசுன்னு அர்த்தம், ஒரு ஆத்மாவுக்கு நம்ம ஜீவன் செல்ஃப்னு அர்த்தம், கான்ஷியஸ்னு அர்த்தம். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரே பொருள் டைரக்டாக ஆப்போசிட்டுக்கு எப்படி காரணமாகும்னா ரெண்டு உதாரணம். ஒன்று, தினப்படி பூட்டி சுரக்கிறதுக்கு ஒரு சாவி வச்சுருக்கோம், பூட்டுறதுக்குள்ள சாவி தான் திறக்கிறதுக்கும். பந்தம்னா பூட்டுறது, திறக்கிறதுன்னா மோட்சம். நீங்கள் பூட்டுறதுக்குள்ள சாவின்னு விட்டு திறக்கிறதுக்கு வேறு சாவி போட்டால் திருடன் அர்த்தம். அதே மனசு தான் பூட்டுறது, அதே சாவி தான் பூட்ட பூட்டுறது, அதே சாவி தான் பூட்ட திறக்கிறது. அதே போல் எலக்ட்ரிக் சுவிட்சு, சார் அந்த சுவிட்சை போடுங்கன்னா அது மேல் பக்கம் இருந்ததை கீழ்ப்பக்கம் அமுத்தினா இருட்ட போகிற வெளிச்சத்தை கொடுக்கறது. அதே சுவிட்ச் என்ன பண்ணுறது, கீழே இருக்கிறத மேலே தள்ளினா ஆஃப், ஆஃப் அண்ட் ஆன். ஆஃபுக்கு வேறு சுவிட்சு, ஆனுக்கு வேறு சுவிச்சு, அது டூ வே, அது வேறு விஷயம். மாடியில் போட்டு அன்னைக்குனா இங்கே வந்து போடுறான், அதை விட்டுருங்க. ஏக்க மூலிகா பிரயோகத்தில் அப்படி இருக்கு. இப்போ புதுசாக ஒன்று நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கோம், அது மேலே போடுறதா கீழே போடுறதான்னு தெரியாமல் இந்த ப்ரெஸ் பட்டன் ஒன்று வச்சுருக்கான். ஒரு தரம் அமைத்தினா எரியும், இன்னொரு தரம் அமைத்தினா அணையும். எப்போயோ ஒரு சமாச்சாரம், ஒரே சுவிட்சு தான் அதுக்கும் இதுக்கும் காரணமாக இருக்கிறது போல நாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணி நமக்கு மனதனுக்கு மனசு கொடுத்துருக்கோ இல்லையோ அது அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நாம் ஈடுபடுறோம். இது அல்டிமேட்டாக உள்ள பிரயோஜனத்துக்கு போகிறதுங்கிறது அப்புறம் இருந்தாலும், இப்போதைக்கு டே டு டே லைஃப்பில் வேணுங்கிறதெல்லாம் அடைவதற்கு முக்கியமான சில குணங்களை வேதம் அங்கங்கே சொல்லியிருக்கு. அதில் முக்கியமாக இருக்கிறது உண்மைங்கிறது ரொம்ப முக்கியமானும், முடிஞ்ச மட்டில் தர்மங்கள் பண்ணணும், மூணாவது நமக்கு இருக்கிற சொத்தை ஓரளவுக்கு தானம் பண்ணணும். அந்த தானம்ங்கிறது இருக்கே உதவியினால சரீரத்தினால பண்ணலாம், வாக்கினால பண்ணலாம், அல்லது பணத்தினால பண்ணலாம், பசிச்சவனுக்கு கொஞ்சம் அன்னம் போடலாம், நம்ம தைத்திரிய உபனிஷத்து 12 சாதனங்களை சொல்லும்பொழுது சத்தியம் தர்மம்னு ஆரம்பித்து சத்தியம் பரம்பரகும் சத்தியம், அதில் அன்னதானத்தை பற்றி ஒன்று சொல்கிறது கடைசியில் தஸ்

விஜயானேனாத்மானம் வேதயதி. நல்ல வாழ்க்கு அன்னதானம் பண்ணினோமையானால் அதனால் அவளுடையதான மனசுக்கு சக்தி வளர்ந்து அதனால கர்மாக்கள் பண்ணி அந்த கர்மாக்கள் பண்ணிச்ச ஸ்ரத்த வந்து ஸ்ரத்தையா மேதா மேதையா மனிஷா. ஸ்ரத்த வந்தால் மேத வரும். மனிஷான்னு சொன்னால் விஸ்டம்னு அர்த்தம், மேதான்னு சொன்னால் நாலெட்ஜுன்னு அர்த்தம், மனிஷான்னா விஸ்டம்னு அர்த்தம். மனிஷையா மனஹா, அதுக்கப்புறம் ஏகாகிரத்தை ஏற்படுறது, மனசா சாந்திஹி அப்படின்னு நீள பறையவங்கள்லாம் சொல்லி ஆத்மஞானம் வரைக்கும் போகிறான்னு சொல்கிறான். இங்கே அதுவும் நன்னா நடந்திருக்கீங்க. அன்னதானத்தினுடைய பெருமையை சொல்லி வித்யாதானம் அதை விட சேர்ந்ததுன்னு சொல்லி தைத்திரிய உபனிஷத்தில் இந்த தானம் பண்ணுறதுல நாம் எப்படி கொடுக்கணும்னா ஸ்ரத்தையோட மரியாதையோட ஒரு பிரியமாக கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒன்றும், நடுத்தரமான வயசுல நடுத்தரமான உபச்சாரம், அவ கௌரவமும் இல்லை அகௌரவமும் இல்லை கொடுக்கறது நடுத்தரம். வந்தேல இதான் உங்களுக்கு வேலை, சே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்றதற்கு இது மட்டம். இது மாதிரி மூணு தினசா இருக்குன்னு சொல்லி நாம முதல் தரத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஏ

சாத்விக ராஜச தாமசம்னு வச்சுக்கணும். ஒன் டூ த்ரீ. இப்ப எப்படி இருக்கணும்னா, முகத்தகாங்கிறதுக்கு ஆதிசங்கர் சொல்றார், நல்ல மரியாதையோட பயபக்தியோட கொடுக்கணும்னு ஒரு அர்த்தம். முகத்தகாங்கிறதுக்கு சிறு வயசுலேருந்தே கொடுக்கணுங்கிறார். சில பேர் என்ன பண்ணுவோம், ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் ஏதாவது இந்த மாதிரி நல்ல காரியங்களை கொடுக்கலான்னு யோஜனை பண்ணுவான். அதுக்கு என்ன பலன்னு சொல்றேன், சின்ன வயசுலே மரியாதையோடு கொடுத்தா முகத்தோன்னகம்ங்கிற அர்த்தம். உனக்கு அடுத்த ஜென்மாவில் பிறக்கும் போதே பான் வித் சில்வர் ஸ்பூன், இவன் இங்கிலீஷில் பான் வித் சில்வர் ஸ்பூன் தான் சொல்லியிருக்கான். எனக்கு என்ன தோன்றதுன்னா பான் வித் கோல்டன் ஸ்பூன், அது மாதிரி இடத்துல பிறக்கலாம். முதலேந்தே கொடுத்தா முதலேந்து பலன். ஜெய்சேகோ தைசா ஏதத்வை மத்தியத்தோன்னகம் ராத்தன், நடுத்தரமான வயசில் 25-30 வயசுலாம் கொடுக்க ஆரம்பித்தான்னா இவனுக்கு அடுத்த ஜென்மாவில் 25 வயசுலாம் வேலை கிடைக்கும். ரிட்டையர் ஆனப்புறம் நல்ல காரியத்துக்கெல்லாம் யோஜனை பண்ணான்னு இருந்தேன்னா அடுத்த ஜென்மாவில் ரிட்டையர்ட் ஆனப்புறம் தான் உங்களுக்கு எஸ்எஸ்எல்சியை பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு வேதம். ஏன்னு கேட்டால் பகவான் ஏமாளி இல்லை, நீங்கள் எப்படி போகிறீங்களோ அப்படி வர. மனுஷாலே இப்போ நான் இவர்கிட்ட எப்படி படைகிறேனோ அப்படி தான் இவர்கிட்ட படுவார். இந்த மூளை நமக்கு இல்லையோ, பகவானுக்கு இல்லையோ அது. அதனால நாம் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்கிறதுல நமக்கு ரெண்டே ரெண்டு பாயிண்ட், தெய்வ சம்பத்துன்னு ஒன்று, ஆசுர சம்பத்துன்னு ஒன்று. தெய்வ சம்பத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தெய்வ சம்பத்து என்னங்கிறதோட பூர்த்தி பண்ணி சாந்தி மந்திரம் சொல்ல போகிறேன். 16வது அத்தியாயத்தில் பகவான் வந்து ஒரு 10 விஷயங்கள் சொல்கிறார். இதை நாம் டே டு டே லைஃப்பில் ஈஸியாக இந்த விர்ச்சுவை நாம் சம்பாதிச்சுக்க முடியும், வளர்த்துக்க முடியும். அபயம் சத்வ சம்சுத்தி தியானயோக வியவஸ்திதி தானம் தமச்சயஜ்ஞ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்தியம் அக்ரோதா. டிரான்ஸ்லேஷனே தேவையில்லை, அவ்வளோ சிம்பிளாக இருக்குது சம்ஸ்கிருதம். தியாகாந்திரபைசுனம் தயாபூதேஷு அலோலுப்தம் மார்தவம் ஹ்ரீரச்சாபலம் தேஜா க்ஷமாதிருதிசௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிதா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். இதெல்லாம் இந்த நல்ல காரியங்கள் பண்ணால் அதுக்கு ரிசல்ட்டாக இந்த ஜென்மாவில் வரணும். பூர்வ ஜென்ம வாசனை இருந்தால் அடுத்த ஜென்மாவிலே அது வரும். அதுக்கு இந்த காரியங்கள்லாம் உபயோகப்படும். நாம் நல்லது நம்ம குடும்பத்தில் உள்ளதான தர்மத்தை பண்ணுறதுக்கு பயப்படுறோம், நெத்தி கிட்டுனு போகிறதுக்கு பயமாக இருக்குங்கிற ஐனோ ரெண்டு பேர் வயதுங்க. அபயம்னா நம்ம நல்ல காரியத்தை பண்ணச்சே பயப்படாமல் பண்ணணும். அதனால தான் பகவன் நாம சங்கீர்த்தனத்திலையும் விசிறிஜ லஜ்ஜாம் யோதீதே மன்னாமானி நிரந்தரம். லஜ்ஜைங்கிறது பயத்துக்கு உபலட்சணம். நம்ம மாட்டுக்கு பஜனை பண்ணே போயிருந்தானே யாராவது ஏதாவது சொல்லும் வைக்கப்படக்கூடாது. எதுக்கு வைக்க பண்ணுமோ அதுக்கு வைக்கப்படுறதில்லை. ரோட்டில் பல்ல கடிச்சுட்டே போயிட்டுருக்கான் நகத்து, அதுக்கெல்லாம் வைக்கணும் இல்லை. அதனால அபயம் சத்வசம்சுத்தின்னா மனது தெளிவாக இருக்கணும். ஞான யோகம்னா அறிவு வேணுங்கிறதுல லௌகிக அறிவாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் படிங்கோசார் இதெல்லாம் புரியும்னா படித்து ஞானம் வந்து என்ன லாபங்கிறான். ஞானம் ஒரு லாபம், அது நமக்கு புரியவே மாட்டேங்கிறது. படித்ததுனால அறிவு வந்து அறிவு என்ன சார் லாபங்கிறோம், அறிவு லாபம் இல்லையா. ஞான யோகத்தில் ஈடுபாடு, தானம் கொடுத்ததில் முடிஞ்ச மட்டும் நம்ம கொடுக்கணும். தமஹா இந்திரியங்களை அடக்கணும். எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்காம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தா பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ சொல்கிறது எப்போ பார்த்தாலும் செல்லில் பேசிகிட்டே இருக்கோம், பைத்தியமாக என்னென்ன தெரியல. தமஹா கொடிய மட்டும். தானம் தமஸ்ய யஜ்ஞ்ச, யஜ்ஞன தேவ பூஜைகள் அர்ச்சனாதிகள் பண்ணலாம். தானம் தமஸ்ய யஜ்ஞ்ச சுவாத்தியாய, உங்களுக்கு தெரிஞ்சதான அந்த சாக்கையில் கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டு புருஷ சூக்தம் ருத்ரம் அதெல்லாம் கற்றுக்கணும். இது சொல்கிறதுங்கிறது பண்ணணும். இதை பண்ணால் நமக்கு நல்லது வரும். தப ஆர்ஜவம் எப்பப்போ பசிப்பட்டினி இருக்கணுங்கிறாடோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ. சில பேர் நம்மளா பூஜை பண்ணிகிட்டே இருக்கச்சேயே ஏதோ திருண்டே பண்ணுறான்னா அதுதான் கஷ்டம். ஏன் உபன்யாசுக்கு வந்து உட்காண்டா அந்த விநியோகத்தை முதலியாக வாங்கி 2-2 சுண்டலை வாயில் போட்டுக்கிறதா, ஓ பொறிச்சோ வாங்கிட்டு போனால் போகிறதோ, அதுவே ஒரு தபசிப்போம். அந்த பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்குமாவது நாம் சரியாக இருக்கணும். தப ஆர்ஜவம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட்னஸ் இந்த மாதிரி குணங்களெல்லாம் நாம் வளர்த்துக்கணும்னு சொல்கிறார். இந்த மாதிரி வளர்த்துக்கிறதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய அந்த கெடுதல் பண்ணக்கூடியதுகளை நாம் தடுக்கிறதுக்காக சாந்தி மந்திரம் 5 இருக்கு. சன்னோ மித்ரஹா 1, 2, சகனாவவத்து 3, நமோ வாச்சே 4, அதுக்கப்புறம் தச்சஞ்சோராவினைமிக 5 வச்சுன்னு இருக்கோம். சில பேர் என்ன பண்ணால் சன்னோ மித்ரஹா 2 1 தான் பத்ரங்கரணேதியை சேர்த்துக்கலான்னு ஆரம்பிச்சிருக்கா. ஆ மொத்தம் சாந்தி பஞ்சகம். இந்த சாந்தி பஞ்சகத்தில் முக்கியமாக பிரார்த்தனை பண்ணுறது பகல்லையோ ராத்திரிலையோ தான் நம்ம வேலை பண்ண முடியும். சன்னோ மித்ரஹா சம் வருணஹா, பகலுக்கு தேவதை மித்ரன், ராத்திரிக்கு தேவதை வருணன். இவாள்லாம் நல்லது பண்ணணும்.
நமக்கு என்னென்ன காரியங்கள் பண்றோமோ அதுக்கு நல்ல மனதும் வாக்கும் சரீரமும் பலம் கொடுக்கணும்னு முதல்ல கேட்டிருக்க. சகனாபவத்துல குருவும் சிஷ்யனும் சேர்ந்து, குருவும் நன்னா சொல்லித்தரணும், சிஷ்யன் முன்னுக்கு வரணும்னு, சிஷ்யனும் நடந்த பாடத்தை அப்படியே வாத்தியார்ட்ட திருப்பி கொடுத்துட்டான் குரு தட்சிணேங்கிறான், அப்படி பண்ண முடியாது. அதனால சகனாபவத்துன்னு குரு சிஷ்யரை ரெண்டு பேரையும் பிரம்மன் காப்பாத்தட்டும்னா இவருக்கு சொல்லித்தர சக்தியை கொடுக்கணும், அவனுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்குள்ள சக்தியை கொடுக்கணும். உபநயனத்திலேயே அதான் கேட்டிருக்கு, கர்ணயோ ஸ்ருதம் மாச்சோட்வங்கிறார். அது மாதிரி ரெண்டு பேர் இருக்கணும், குரு சிஷ்யால் நல்லா இருந்தால் தான் உலகம் வளரும். சக வீரியங், இது சகாங்கிறது கணவன் மனைவிக்கும் வச்சுக்கலாம், முதலாளி தொழிலாளிக்கும் வச்சுக்கலாம், எந்த விதமான ரெண்டும் சகவீரியங்கிறவா வகை. மூணாவது சாந்தி பாட மந்திரத்தில் பார்த்தாலும் நமோ வாச்சல் ரிஷிகள் எல்லாம் மந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சா, இந்த வாக்கு ரூபமாக இருக்கிற அது நல்லதெல்லாம் பண்ணியா, நான் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லலை இப்போ. இது நமோ வாச்சே யாச்சோ திதா யாச்சானுதிதா, பேசுகிற மொழிகள் சிலது இருக்கு, பேசப்படாத மொழிகள் நிறைய இருக்கு, கொடிக்கணக்கான பாஷைகள் இருக்கு. அதனால தாம் விஸ்வரூபா பசவோ வதந்தி, வாக்குன்னா ஏதோ மனுஷன் பேசுறது நினச்சிக்காயங்கோ, குருவிக்கு பாஷை இருக்கு, எறும்புக்கு பாஷை இருக்கு, ஒவ்வொரு ஜந்துவுக்கு பாஷை இருக்கு. எல்லா வாக்கு ரூபமாகவும் இருக்கிறது சரஸ்வதி, எல்லா ரூபமாக இருக்கிறது பிரம்மம். வாச்சா அப்படி உள்ளதான பிரார்த்தனை, அதில் இருந்து அதில் பிதிரு தேவதைகளை பிரார்த்தனை பண்ணி நாம் எப்பொழுதுமே நல்லதையே நினைக்கணும், நல்லதையே சொல்லணும், நல்லதையே செய்யணும். மது மனுஷே மது ஜனிஷ்யே மது வக்ஷாமி மது வதிஷ்யாமி மது தேவேபியோ வாசமுத்யாசம் அப்படிங்கிறதான இதில் எப்பொழுதுமே பொறுத்தாருக்கு நல்லதாக இருக்கக்கூடியதையே மனம் நினைத்து வாக்கு சொல்லி செயல் பண்ணி அதையே நாம் கேரி அவுட். மது வக்ஷாமின்னா பிராபணேன்னு அர்த்தம், மது வதிஷ்யாமின்னா சொல்கிறேன்னு அர்த்தம். இது இடாதேவ ஹூவிலையும் இருக்குது, அன்றைக்கி சொல்லிட்டேன். அது மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணி அந்த ரிஷிகளெல்லாம் நாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ரிஷிகளும் இந்த குழந்தைகள் தப்பு பண்ணுறாளேங்கிறதுக்காக கோச்சுக்காமல் இருக்கணும் இல்லையா. அந்த ரிஷிகளுக்கும் எனக்கும் ஒரு ஒத்துமை இருக்கணும் பரம்பரையில் வந்தவாளுக்கு, அது வேற பிரார்த்தனை பண்ணி அது ஒரு சாந்தி மந்திரம். தச்சன்யோகங்கிறதான சாந்தி மந்திரத்தில் சன்யூன்னு ஒரு பிருகஸ்பதியினுடைய புள்ள, அவர் ஒரு ஒரு பர்வற்றடாக உள்ள மேதாவி சன்யூங்கிறவர். அந்த சன்யூங்கிறவரும் நமக்கு நல்லது பண்ணும், அவரிடத்துலேருந்து நாம் நல்லதை பெறணும். காதும் யஜ்ஞாயா, நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு உள்ள வழியை எனக்கு காட்டி கொடுக்கணும். அவர் யஜ்ஞம் பண்ணக்கூடியவருக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும். தெய்வீ ஸ்வஸ்திரஸ்துனா, நமக்கு வர வேண்டிய நன்மைகள் டிவைன் ஆஸ் வெல் ஆஸ் ஹியூமன், இவாளும் நல்லது பண்ணணும். தெய்வஸ்வஸ்தி மானுஷஸ்வஸ்தின்னு கேட்டிருக்கு. தெய்வீ ஸ்வஸ்திரஸ்துனா ஸ்வஸ்திர் மானுஷேபியா, நாம் பண்ணுற காரியமானது எல்லா இடத்திலும் பரவி தீமையை விலக்கி நன்மையை கொடுக்கக்கூடியதான பேஷஜமாகணும். ஊர்த்வம் ஜிகாது பேஷஜம், இந்த மாதிரி நடந்து நாம் என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் இப்போன்னா, சர்வே ஜனா சுகினோ பவந்தோன்னா, எல்லா மனிதர்களும் சௌக்கியமாக இருக்கணும்னு ஜனகாங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, ஜனி பிராதுர்பாவே உண்டாகக்கூடிய கிரீச்சர்ஸ்னு அர்த்தம். அதை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு தான் இந்த மந்திரம். சன்னோ அஸ்து த்விபதே சஞ்சதுஷ்பதே, சதுஷ்பதேங்கிறது பத்து கால் எட்டு கால் மரவட்டை எல்லாத்துக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிராணிகளும் சௌக்கியமாக இருக்கணும்னு வேதம் பிரார்த்தனை பண்ணுறது. இந்த பிரார்த்தனைகளில் இந்த வேத மந்திரத்தினால பிரார்த்தனை பண்ணுறதுக்கும், அதை மனிதால மனுஷாலாக இருந்து ஜபம் பண்ணி அந்த தெய்வங்களை இன்வோக் பண்ணி பண்ணுறதுக்கும், இதையே இப்பெல்லாம் ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒன்று கேட்குறா என்கிட்ட. ப்ராப்ளம்னா வைதிகாலெலாம் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறான், ருத்ரேகாசின்னு 1000 ரூபா கொண்டாங்கிறான், 11 பேருக்கு 11000, அப்போ 161 ஆதித்ய ஆத்மினே சூருத்ரா 12, அப்புறம் இந்த வாத்தியார் தட்சிணை ஒரு 2000, இப்படி எல்லாம் 15000 ஆயிடுறது. நான் 15 டேப்பை போட்டு 13 பேர்லாம் +2, நான் அதை ஒரே சமயத்தில் அந்த 13 பிளே பண்ணேன்னா மகாருத்ரம் பண்ண

ஆயே ஆயே, ஸ்வாகதம் ஸ்வாகதம், ரெண்டி ரெண்டி, வெல்கம் வெல்கம். 14 பாஷையிலையும் சுஸ்வாகதம் சுஸ்வாகதம் சொல்லிட்டே இருக்கு. ஒரு கௌரவம் உள்ளதான ஒரு மனுஷன் ஒழுங்கா உப்பு போட்டு சாப்பிட்றவனா இருந்தான்னா இந்த மிஷின் கூப்பிட்டா உள்ள போகணும்னு தோணுமா வேண்டான்னு தோணுமாங்கிறது முதல்ல தீர்மானம் பண்ணிங்க. இல்லை எனக்கு போகணும்னு தோணித்துன்னா பகவான் இருப்பார்னு அர்த்தம். நமக்கே போக வேண்டான்னு தோணித்துன்னா இந்த காச்சும் குச்சுன்னு மிஷின் கத்திரத்தில் அங்கே தெய்வத்தினுடைய சாநித்தியத்தை இன்வோக் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக சொல்லணும்னா இருக்கிறதும் அங்கே தள்ளி போடும். ஏன்னா 14 சேர்ந்து கத்திரத்தில் காச்சு மூச்சுங்கிறதுன்னா மனுஷா சொல்லும்போதே ஸ்வரம் 17 ஸ்வரத்தில் இருக்கு. அதனால் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அதனால தான் ருத்ரத்தில் அத்ருத பதம்னு ஒரு பதம். இன்னைக்கு காத்தால தியான ஸ்லோகம் சொல்லும்போது த்ருவபதம் விப்ரோபிஷிஞ்சே சிவம், நாளைக்கு பிரதோஷம் நடக்க போகிறது. ஆபாதாள நவஸ்தலாந்த புவன பிரம்மாண்டமா விஸ்புர ஜோதி ஸ்பாடிக லிங்கமௌலி விலசத் பூர்ணேந்து வாந்தாமிருத்தைஹி அஸ்தோகாப்ளுதம் ஏகமீஷம் அனிஷம் ருத்ரானுவாக்கான் ஜபன்னு. எப்படி அத்ருத பதம் ஜபன்னு மகாபிரிவா சொன்னா எனக்கு இந்த கடைசி ஸ்லோக கடைசி பாதத்துல ருத்ரானுவாக்கான் ஜபன்னு தியாயே தீப்சித சித்தையே த்ருவபதம்னு ஒரு பாடம். த்ருவபதம்னா சிவனுக்கு விசேஷனம். அந்த சிவனுடைய பதம் இருக்கே அது அழியாத பதம். இந்திர பதங்கள்லாம் போனால் திரும்பி வந்தாகணும். இது த்ருவபதம்னு சொன்னால் த்ருவபதத்தை கொடுக்கக்கூடிய சிவனை அபிஷேகம் பண்ணி தியானம் பண்ணி ஜபி. பெரியவா சொன்னா இந்த ஸ்லோகத்தில் உனக்கு தெரியுமில்லையோ அவர் எப்படி இருக்கார்னார். மௌலு கங்கா சசாங்கு அந்த சந்திர கிரணங்கள்லாம் வழியிருது. ஆபாதாள நபஸ்தலாந்த புவன பிரம்மாண்டம் ஆவிஸ்பொர ஜோதிஷ் பாடிக லிங்கம் எல்லாத்துலையும் வியாபிச்சிருக்கார். அமிர்த கிரணங்கள் பொழிகிறது. அப்படி இருக்கக்கூடிய பகவான் அப்படி தியானம் பண்ணும் பொழுது ருத்ரானுவாக்கான்னு 11 அனுவாகங்களை வாயால் சொல்லிண்டு வாயால் ருத்ரானுவாகத்தை ஜபிஞ்சுண்டு ஆத்துல ஆபீஸில் என்னாச்சும் நினைக்கப்படாது. தியாயே ஈப்சித சித்தையே, யாரை நினைக்கணும்னா த்ருவபதம் அந்த பரமாத்மா நினைக்கணும். நினைச்சா மட்டும் போறாது, காயேன வாச்சா மனசா அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகிச்சதுன்னா காய்கம், தியாயத்துனாக்க மனசில் நினைச்சுக்கணும். அப்புறம் ஜபன்னு சொல்லணும். இப்போ எப்படி ஆயிடுதுன்னா மகன்யாசம் விஸ்தாரமா போகும். ருத்ரம் ஓடுற ஓட்டம் இருக்கோ இல்லையோ, அடாடா அடாடாடாடா 4-5 ஜெட்டு விமானம் மாதிரி போடும். நான் தப்பு யாரையும் சொல்லலை, ஆனா அதை சொல்ல வேண்டியபடி மாத்ராபலம் சாமசந்தான சாமன்னா சமமாக ஒரே ஸ்வரத்தில் சொல்லணும். மத்தியம கதியில் சொல்லணும். ஸ்வரமும் மத்தியம் கதியாக இருக்கணும், ஸ்பீடும் மத்தியம் கதியாக இருக்கணும். சாதாரணமாக வண்டியில் போனால் ஒரு ஸ்பீடு 50-60 தானே வச்சுருக்காங்க கிலோமீட்டர். 150-200 என்ன ஆகும்னார். போகிற வரைக்கும் போகும், அப்புறம் எத்கத்வா நனிவர்த்தந்தே ஆற்றுக்கு வரமாட்டான். பிரிவா சொன்னால் தியாயே தீப்சித சித்தையே வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும். அத்ருத பதம் ஜப்பன்னில் சேர்த்துக்கோன்னு. துருதபதமாக இருக்கக்கூடாது, விளம்பித பதமாகவும் இருக்கக்கூடாது. எப்படி சொல்லணுமோ சாம வாத்தியார் எப்படி சொல்லி கொடுத்துருக்காரோ அப்படி சொல்லணும். சீக்ஷாம் வியாக்கியா சாமஹாவில் இப்படி சொல்கிற நியமங்களோட இங்கே வேத கிளாஸ் எல்லாம் நடக்கிறது. அதனுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சின்றதுனால ஒரு ஸ்ரத்த வருங்கிறதுக்காக பெரியவா ஏற்பாட்டில் இதெல்லாம் நன்னா நடந்தது. இதில் பல பேர் வந்து கேட்டேன். இதனால் நாம் நாளையிலேருந்து ஏதாவது கொஞ்சம் வேதத்தை கற்றுக்கணும், தினமும் ஒரு தடவை சொல்லணும். இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் சொல்லிவிட்டு பிரார்த்தனை ஒன்று இருக்குது. அந்த பிரார்த்தனையில் சமகத்தில் எல்லாம் கேட்டிருக்கு. அவர் ஒருத்தர் கேட்டால் சமகத்தில் செல்ஃபோனை பற்றியும் இந்த பிளாக்பெரியை பற்றியும் வல்லியேன்ற பிளாக்பெரின்னு ஒரு கம்பெனி, அதுக்கு மேலே என்னவோ வந்துடுது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். பிளாக்பெரிங்கிறான் ஒயிட் பெரிங்கிறான். அப்புறம் நான் சொன்னேன் இதுவும் இருக்குன்னு. நீங்கள் எதை கண்டுபிடிச்சாலும் சமகத்தில் இருக்குது. நான் பிரமாணத்தோடு சொல்கிறேன். சமகம் 11 அனுபவம் சொல்கிறதுக்கு டைம் இல்லைன்னா என்ன பண்ணுற வழக்கம்? ருத்ரம் முழுக்க சொல்ல முடியலன்னா என்ன பண்ணுற வழக்கம்? ருத்ரம் முழுக்க சொல்ல முடியலன்னா நம்ம சோமாயிச்சா. நமக்கெல்லாம் ஷார்ட்கட், அதில் பஞ்சாட்சரம் இருக்கு. அப்புறம் சமக்கம் முழுக்க சொல்ல முடியலன்னா என்ன பண்ணுற வழக்கம்? ஏகாச்சமே சஞ்சமே இல்லைங்கண்ணா, அது முன்னாடி பூர்வாங்கம் ஏகாச்சமே. நான் இதுக்கு என்னடா யோஜனைன்னு பார்த்தா, இந்த சமகத்துக்கு வியாக்கியானம் அதே 5-ஆம் காண்டத்தில் இருக்கு. வசோர்தாராஞ்சு ஹோத்துக்கு மீந்தின அனுபவத்தில் இந்த சமகத்துக்கு வியாக்கியானம் வசோர்தாராஞ்சு ஹோத்தில் இருக்கு. அங்கே இப்படி அன்னஞ்சமே க்ஷுச்சமே இத்தியாகா கர்ப்பாஷ்டமே வத்சாஷ்டமே இத்தியாகா ஒன்று ஒன்றுக்கு வியாக்கியானம் பண்ணார். குரு குரூப்பாக வியாக்கியானம் பண்ணார்.
ஏகா

0: திருச்சி சம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது முக்கரணங்களால் பணிந்து போற்றி, அவம் பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலாம் பரசமய பவம் பெருக்கும் புரைநெறிகள் பாழ்பட அவதாரம் செய்த திருஞான சம்பந்த பெருமான் கழல்களை எனது மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு, அருமையான முறையிலே ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்டல் கேட்பித்தல் நன்றாய் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை என்று சித்தியாரில் சொன்னதை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் சைவம் .org அன்பர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே நாம் செல்லலாம். தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்பது நமது அப்பர் சுவாமிகள் திருவாக்கு. தோத்திரம் என்பது 12 திருமுறைகளையும் சாத்திரம் என்பது 14 சாத்திர நூல்கள் சித்தாந்த நூல்களையும் நமக்கு அது சுட்டுகின்றது. திருமுறை என்ற சொல் எதனால் வந்தது என்று பார்த்தோம் என்றால், திரு என்ற சொல்லுக்கு தமிழில் பல பொருள் உண்டு. திரு என்பதற்கு சிவம் என்றும் ஒரு பொருள் உண்டு. அந்த சிவத்தை அடைகின்ற சிவ முக்தி என்று பெயர், அதற்கும் திரு என்று பெயர்தான். அப்போ உயிர்கள் அந்த சிவத்தை அடைவதற்கு முறை என்றால் நூல் என்று பொருள். அந்த எது நமக்கு காரணமாக இருக்கின்றதோ அந்த ஞான நூல்களுக்கு திருமுறை என்று பெயர். அந்த 12 திருமுறைகளிலே முதல் மூன்று, அதாவது 1 திருமுறை, 2 திருமுறை, 3 திருமுறை, இந்த மூன்றும் நமது ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்தது. 3 வயதிலே இறைவன் ஆணைப்படி அம்மையிடம் ஞானப்பால், அதாவது அம்பாள் தன்னுடைய முளைப்பாலை பொற்கிணத்தில் கறந்து அதிலே சிவஞானத்தை குழைத்து இவருக்கு கொடுக்க, அதை உண்ட மாத்திரத்திலேயே இவருக்கு ஞானம் கிட்டுகிறது. இது பூர்வ ஜென்ம ஞானம் என்றும் நாம் சொல்லுவோம். நடைமுறையிலே திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையில் செய்து மண்ணில் பிறக்குமாறு செய்தாய் என்று அவரே சொல்வார். ஒரு உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு ஆன்மாவை சமணம் பௌத்தம் என்ற புறச்சமயங்கள் தலை தூக்கி சைவம் நிலைகுலைந்து இருந்த சமயத்திலே பெருமான் அனுப்புகின்றார், அவதரிக்க வைக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கனம் அவதரித்த அவர் 3 வயதிலேயே அந்த மேல்நிலையிலிருந்து வந்ததால் எல்லாமே அவருக்கு ஞானம் நல்ல சித்திக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அங்கனம் அவர் 3 வயதிலேயே நமக்கு ஞான பாடல்களை எல்லாம் தந்திருக்கின்றார். இந்த ஞானப்பாலை உண்ட மாத்திரத்திலேயே பாடல்களை தந்ததை கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் நால்வர் நான்மணி மாலையில சொல்றாங்க, அம்பாள் கொடுத்த பாலை நாவில வாங்கின நீ நாவால் மறித்து அதை கீழே இறங்க முன்னாடியே நாவில வச்சே அதை அப்படியே ஞான பாடலா தந்துட்டியப்பா அப்படின்னு சொல்லி வணங்குறார். ஆகையால் அந்த ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார்களை எல்லோரும் மீண்டும் வணங்கி கொண்டு, இப்போது அந்த 3 திருமுறைகளிலே அவர் நமக்கு எவ்வளவு சித்தாந்த கருத்துக்கள் தந்திருக்கின்றார் என்பதை நாம் சிந்திக்கலாம். இதிலே திருமுறை என்றால் என்ன என்று பார்த்து விட்டோம். சித்தாந்தம், சித்தாந்தம் என்றால் முடிந்த முடிவு என்று பொருள். எந்த எதை பற்றிய முடிந்த முடிவு என்றால், கடவுள் உண்டா இல்லையா என்பதற்கு இன்று வரையிலும் சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இறைவனை நம்பக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள், நம்பாதவர்களும் இருக்கின்றார்கள். அடுத்து உயிர், உயிர் நாம் என்றால் யார் தெரியாது. நாம் என்பது நம் உயிரைத்தான் குறிக்கிறது என்று நமக்கு சித்தாந்தம் மிக அழகாக புகட்டுகின்றது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நாம் என்றால் நமது ஜடமாகிய இந்த உயிருக்கு கொடுக்கப்பட்ட ஜடப்பொருளாகிய அந்த உடலை தான் நம்ம நினைக்கிறோம். சித்து பொருளாகிய உயிருக்கு கொடுக்கப்பட்ட ஜடமாகிய அந்த உடம்ப நாம நாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு தவறு. படிக்கிறோம், ஆனால் நடைமுறையில் வருவதற்கு அது கொஞ்சம் சிரமப்படுகிறது என்று பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக அந்த கடவுள் உண்டா இல்லையா என்ற ஐயத்தை சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லுவோம் அல்லவா. அந்த 14 சாத்திரங்களில் மிக மிக உயர்ந்த நூலாக சொல்லப்படுவது சிவஞான சித்தியார். சூத்திர வடிவிலே இருந்த சிவஞான போதத்திற்கு விளக்கமாக பாடல் வடிவிலே இருக்குது சிவஞான சித்தியார். அதிலே மிக அழகாக நமது அருணந்தி சிவாச்சாரியார் சகலாகம பண்டிதர் அல்லவா, அவர் மிக அழகாக சொல்லிவிட்டார், தருபவன் ஒருவன் வேண்டும் என்று. கண்டிப்பாக எல்லாவற்றையும் வழங்குவதற்கு ஒருவன் கண்டிப்பாக வேண்டும் என்று அவர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அப்படியானால் கடவுள் உண்டு என்பதையும் நிச்சயப்படுத்தி இந்த நம் உயிர்தான் நாம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி, பசு என்பது நாம் தான், கட்டப்பட்டிருக்கின்றோம் புண்ணிய பாவங்களால். ஆகையால் பசு எப்படி கயிறால் கட்டப்பட்டிருக்கோ அது மாதிரி நாமும் பாசங்கிற கயிறால கட்டப்பட்டிருக்கோம். அதனால பசுங்கிறது நம்மைத்தான், ஆன்மாவைத்தான் குறிக்கும் என்பதையும் நமக்கு தெளிவுறுத்தி, பசுக்களாகிய நாம் அடைய வேண்டிய இலக்கு பதி, பசுபதி. ஆனால் அந்த பதியை அடைய விடாமல் நம்மை தடை செய்வது பாசம். அப்போ சித்தாந்தம் முப்பொருளை பற்றி நமக்கு சொல்லுகின்றது, பதி, கடவுள், பசு, உயிர், பாசம் என்பது தடைகள், தளைகள் என்று சொல்லலாம். அந்த மூன்றும் தான் ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லப்படும். அப்ப இந்த தடைகள்லிருந்து எப்படி நாம மீண்டு இறைவனை அடைவது என்பதற்கு நமக்கு தெளிவு காட்டுவது இந்த இரண்டு நூல்களுமே, திருமுறைகளும் சித்தாந்தமும். திருமுறைகள்ல மறைபொருளாக இருக்கும் சித்தாந்த கருத்துகள், காலத்தால் முற்பட்டது அது. பின்னாடி ஞானசம்பந்த பெருமானுடைய பாடலையே கயிறு சார்த்தி பார்த்து அவதரித்தவர் தான் மெய்கண்ட தேவநாயனார். அவர் நமக்கு மிக அழகாக சிவஞான போதத்தை தர அதிலிருந்து வகுத்து கொண்டே வந்தது 12 நூல்கள். அதற்கு முந்திய நூல்கள் திருவுந்தியாரும் திரு களிற்றுப்படியாரும். ஆக மொத்தம் 14 நூல்கள் சித்தாந்த நூல்கள். அது அல்லாமல் ஒவ்வொரு மடத்திற்கும் பண்டார சாத்திரங்கள் என்று இருக்கிறது. ஞானாமிர்தம் என்ற ஒரு நூலும் தனியாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த சித்தாந்தத்தை நம்ம எங்கெல்லாம் இவர் சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும்னா, முதல்ல சித்தாந்தம் என்ன சொல்லுது, இந்த முப்பொருள் என்னது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு சுருக்கமாக பார்த்து கொள்ளலாம். அந்த முப்பொருள் என்று சொன்னால் பதி, பசு, பாசம் என்று நாம் பார்த்தோம். அளவைகள் என்று சொல்லுவார்கள். அதன் மூலம் காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை என்ற மூன்றின் மூலமாக பொதுவாக வேதங்கள், சிறப்பாக ஆகமங்கள் என்னெல்லாம் சொல்லுதோ அவற்றின் அடிப்படையில் ஏற்பட்டதுதான் இந்த சித்தாந்தம் என்பது. சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்பதும் நமது அருணந்தி சிவாச்சாரியார் வாக்குத்தான். ஆக மிக அழகாக இந்த ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட முப்பொருளும் சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவம் கொண்டு கல்லால் மரத்தின் கீழ் இருந்து சனகாதி முனிவர்களுக்கு சின்முத்திரை காட்டி எதை உணர்த்தினாரோ அது பிற்பாடு குரு பரம்பரையாக வந்து அதன் பின்பாக சைவ திருமுறைகளின் வாயிலாகவும் அதற்கு பின்பு சைவ சமய புறச்சந்தான குரவர்கள் மூலமாகவும் நமக்கு இந்த சித்தாந்தமானது நமக்கு விளக்கி கூறப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். சந்தான குரவர்கள், சமய குரவர்கள் நமக்கு 4 பேர் தான், அதில் ஐயம் இல்லை. ஆனால் சந்தான குரவர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அகச்சந்தான குரவர் 4, அவங்க கைலாயத்தில் இருக்கின்றார்கள். ஆகையால் ஞானம் பெற்ற அவர்களிடம் நாம் நேரடியாக ஞானம் பெற முடியாது. அவர்களிடம் உபதேசம் பெற்றவர்கள் புறச்சந்தான குரவர்கள், வரிசையாக பரம்பரையாக கேட்டுக்கொண்டே வருகின்றார்கள். சந்தானம் என்றால் பரம்பரை. அப்படி கேட்டுக்கொண்டு வந்த புறச்சந்தான குரவர்கள், நீங்கள் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா நின்ற நிலையில சமய குரவர்கள் 4 பேரும் இருப்பாங்க, அமர்ந்த நிலையில உபதேசிக்கிற மாதிரி சந்தான குரவர்கள் 4 பேரும் இருப்பாங்க. மெய்கண்ட தேவ நாயனார், அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்த பெருமான், உமாபதி சிவாச்சாரியார், 4 பேரும். அப்போ இவங்கள் மூலமாக நமக்கு அந்த நூல்களில் சித்தாந்த கருத்துக்கள்ல நமக்கு கிடைக்கும்படியாக திருவருள் செய்திருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ எல்லாம் உண்டா இல்லையான்னு கேட்டது உண்டு அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. அந்த உண்டுன்னு சொன்னது பூரா எப்படி நமக்கு நிறுவனம்ங்கிறது தான் சித்தாந்த கருத்துக்கள் ஃபுல்லா. இப்போ இந்த முப்பொருள் ஆகிய பதி, பசு, பாசம் இந்த மூன்றுமே ஆதியும் அந்தமும் இல்லாதது, அனாதியானது. ஆதி இல்லைன்னா அனாதின்னு சொல்லுவோம். ஆதினா தோற்றம் இருக்கும், எதுக்கெல்லாம் தோற்றம் இருக்கலாம் அதுக்கெல்லாம் முடிவும் வந்துடும். அதனால அனாதி அப்படின்னு முப்பொருட்களை சைவம் கூறுவது வழக்கம். அனாதினா நித்திய பொருட்கள் அப்படின்னு பேர், அதாவது என்றுமே அழியாத பொருட்கள் அப்படின்ட்டு. 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர், ஆண்டுக்கு ஒரு பாடலாக தந்தவர், இதே திருக்கைலாய பரம்பரையில் நந்தியம் பெருமானிடம் உபதேசம் பெற்றவர், அவரால் நாதனாம் பட்டம் பெற்றவர், கைலாயத்திலிருந்து வந்தவர், சுந்தரர் என்ற திருப்பெயரில் வந்து நந்தியருள் பெற்ற நாதருங்க பெயரையும் சேர்த்து சுந்தரநாதருங்கிற பெயரோட நமக்கு 3000 திருமந்திர பாடல்களை அருமையாக வழங்கியவர் திருமூலதேவ நாயனார். மூலனுடைய உடம்பு சுந்தரநாதருடைய ஆன்மா இரண்டும் இணைந்தது அந்த திருமூல தேவநாயனார். அவர் மிக அழகாக நமக்கு பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்ற இந்த கருத்தை மிக அழகாக பதிவு செய்திருக்கின்றார். திருமுறைகள்லயே அப்பமே வந்தாச்சு. அடுத்து ஏன்னா திருமூலருடைய அந்த திருமந்திரம் வந்து காலத்தால் முற்பட்டதுதான். அடுத்து பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் இல்லாவே என்று மிக அழகாக அந்த பாடல் நமக்கு உரைக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த கருத்தை மூன்று வயதிலே ஞானப்பாலால் ஞானம் பெற்ற நமது ஞான சம்பந்த பிள்ளை பாலரா வாயர் என்று அழைக்கப்படுபவர் விளையாததோர் பரிசில் வரு பசு பாச வேதனை ஒன் தழையாயின தவிர அருள் தலைவனது சார்பாம் களையார் தரு கதிராயிரம் உடைய அவ்வவனோடு முளையா மாமதி தவளும் உயர் முதுகுன்று அடைவோமே என்று ஒரு பாடலிலே சொல்லியிருக்கின்றார். இதை நாம் பின்னால் விரிவாக பார்க்கலாம். ஆனால் இவை எல்லாம் இருக்கின்றது இந்த பொருட்கள் எல்லாம் உள்பொருள் தான் என்று மிக அழகாக விளையாத பொருட்கள் அப்படி என்றால் இயற்கையாக உள்ள பொருட்கள் அனாதி என்று அவரும் பதிவு செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போது பதி என்று பார்த்தோம் முப்பொருள்ல முதலாவதாக இருப்பது. பதி என்ற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள், அதாவது நம்மை காப்பவன் என்று பொருள். இது உலகியல் பூர்வமாக செய்யணும்னு சொல்லணும் அப்படின்னா ஜனங்களுக்கு ஜனங்களை பாதுகாப்பவருக்கு ஜனாதிபதி என்றும், ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருக்கான் அங்கே படை இருக்கும் அந்த சேனைகளுக்கெல்லாம் ஒருவன் தலைவனாக இருப்பான் அவனை சேனாதிபதி என்றும் நாம் சொல்லுவோம். ஆக பதி என்று சொல் தலைவன் காப்பவன் என்ற பொருள் தருகிறது. இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். ஆக உயிர்களையும் உலகங்களையும் காப்பவன் இறைவன் அவனை பதி என்று நமது சைவம் அழகாக நமக்கு காட்டியுள்ளது. தனக்கென்று ஒரு காரணமும் ஒரு முதலும் இன்றி அனைத்தும் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் நிமித்த காரணமாக இருக்கின்ற முழுமுதற் கடவுளாகிய இறைவனைத்தான் பதி என்று நாம் சொல்லுகின்றோம். அவர்தான் முழுமுதற் பொருளாக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பதி எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்றார். அப்படி இருப்பதால் அவரை இறைவன் என்று அழைக்கின்றோம். இந்த இறைவன் ஏக காலத்தில் எல்லாவற்றையும் கடந்தும் நிற்கின்றார், கலந்தும் இருக்கின்றார். ஆகையால் கடந்தும் நின்று கலந்தும் இருந்து யாவற்றையும் செலுத்துவதால் அவரை கடவுள் என்றும் நாம் அழைக்கின்றோம். கடவுதல் என்றால் செலுத்துதல் என்று பொருள். அப்போ ஒரே தலைவர் அவரை பதினும் சொல்லலாம், அப்புறம் இறைவன் என்று சொல்லலாம், அடுத்து கடவுள் என்றும் சொல்லலாம் என்று பார்க்கின்றோம். இன்னும் அந்த பரிபாஷை சொற்கள் மூலமா பார்க்கணும் அப்படின்னா இறைவனை பிரேரகம் என்றும் உயிர்களை பிரேரியம் என்றும் கூறுவார்கள். பிரேரகம் என்றால் செலுத்துபவன் என்றும் பொருள். பிரேரியம் என்றால் செலுத்தப்படுபவை என்று பொருள். அவர் செலுத்துகின்றார், நாம் செலுத்தப்படுகின்றோம். ஆகையால் அவர் பதியாகவும் நாம் பசுவாகவும் இருக்கின்றோம் என்று பார்க்கின்றோம். அந்த பெருமானுக்கு அவர் சொரூப நிலையிலே ஒரு நாமமும் ஓர் உருவமும் இல்லாதவர். அவருக்கு இரண்டு இலக்கணங்கள் சொல்லப்படுகின்றது. சொரூப லக்கணம் என்பதை சிறப்பு இயல்பு என்று தமிழிலே சொல்லுவோம். தடத்த லக்கணம் என்பதை பொது இயல்பு என்று சொல்லுவோம். எல்லா பொருளுக்கும் பொது இயல்பும் சிறப்பு இயல்பும் உண்டு. அந்த வகையிலே பதிக்கும் உண்டு. அப்போ அந்த பதியோட சொரூப லக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிறப்பு இயல்பு என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாவற்றையும் கடந்து புறப்பொருள் ஒன்றையும் நோக்காது நிற்கின்ற நிலையில இறைவன் தன்னுடைய ஆற்றலாகிய சக்தியையும் தன்னுள் ஒடுக்கி கொண்டு தானே தானாக சத் சித் ஆனந்தமயமாக இருக்கின்றார். சத் என்றால் என்றும் உள்ள ஒருபடித்தான் இருக்கின்ற பொருள் அப்படின்னு பொருள். சித் என்றால் அறிவுமயமான பொருள் என்று பொருள். ஆனந்தம் என்றால் இன்பமயமான பொருள் என்பது பொருள். ஆக அவர் மகத்துக்கு மகத்தாக இருக்கின்றார். எல்லா பொருள்களும் அவருள், அவர் சர்வ வியாபகமாக இருக்க அவருக்குள் வியாபியமாக அடங்கி இருக்கின்றது. இந்த நிலையைத்தான் இறைவனது சொரூப லக்கணம் அல்லது சிறப்பு இயல்பு என்று நாம் சொல்கின்றோம். அந்த நிலையில் இறைவனுக்கு குணம் குறி உருவம், குறினா அடையாளம், உருவம் எதுவுமே கிடையாது, பெயரும் கிடையாது. இதைத்தான் திருவாசகத்துல ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்று சொல்லப்படுகிறது. ஆயிரம் என்றால் ஒன்று போட்டு மூணு சைஃபர் போட்டு கிடையாது, எண்ணற்ற அளவற்றங்கிற ஒரு இன்ஃபைனைட் அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொல். சரி, ஆனா அவருக்கு எண்குணங்கள் உண்டு. நிர்குணம்னு சொல்லுவோம், நம்மை போன்ற முக்குணம் அவருக்கு கிடையாது, அதனால நிர்குணம்னு சொல்றோம். ஆனா அவருக்கு எண்குணங்கள் உண்டு. அது என்னெல்லாம் பார்த்தோம்னா, தன்வயத்த நாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை. இது எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. இப்ப ஒரு ஒரு விஷயம் பார்க்கலாமே, இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல். அவருக்கு இயல்பாகவே பாசங்கள் கிடையாது, நமக்கு இருந்து நீங்குது. பாச நீக்கமும் சிவப்பேரும் நமக்கு கிடைக்கணும், அதுக்கு தான் நம்ம இந்த வழிபாடெல்லாம் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இதையே வடமொழியிலையும் சொல்லுவாங்க இந்த எண்குணங்களையும். அதுவும் பரிபாஷை சொற்கள் தான். இந்த தன்வயத்த நாதல் அப்படின்னா ஸ்வதந்திரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். தூய உடம்பின நாதல்னா விசுத்த தேகம்னு சொல்லுவோம். இயற்கை உணர்வின நாதல்னா அநாதிபோதம் அப்படின்னு சொல்லுவோம். முற்றும் உணர்தல்னா சர்வஜத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல்னா நிராமயம் என்று சொல்லுவோம். பேரருள் உடைமை என்பது அலுப்த சக்தி என்பதன் மூலம் உணர்த்தப்படுகிறது. முடிவில் ஆற்றல் உடைமை என்றால் அனந்த சக்தி, அளவற்ற சக்தி அப்படின்னு வருது. வரம்பில் இன்பம் உடைமைன்னா திருப்தி. ஆன்மாக்களுக்கு இல்லாத ஒரு விஷயம், திருப்தியே வராது. ஆனா இறைவனுக்கு எப்போதும் வரம்பில் இன்பம் உடைமை. சரி, இதுல இந்த தூய உடம்பின நாதல், இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், இந்த இந்த ரெண்டையும் ஏனையவற்றில் அடக்கி ஆறு குணமாகவும் சொல்லலாம். எட்டு குணத்தை ஆறு குணமாகவும் சொல்வது உண்டு. இதுல தன்வயத்த நாதல் என்பது சத் என்பதிலும், வரம்பில் இன்பம் உடைமை என்பது ஆனந்தத்திலும், ஏனையவற்றை சித் என்பதிலும் அடக்கி சத் சித் ஆனந்தம் என்று மூன்று குணங்களாக சொல்வதும் உண்டு என்பதை இதன் மூலமாக இறைவனது தன்மைகளை, அதாவது சொரூப நிலையை நாம் ஓரளவு புரிந்து கொண்டு அடுத்து தடத்த லக்கணத்தை பார்க்கலாம், பொது இயல்பை பார்க்கலாம். இறைவன் உயிர்கள் பாசத்தால் பந்திக்கப்பட்டிருக்கின்றன அல்லவா, ஆகையால் அதை அறிந்து அவற்றை பாசங்களில் இருந்து நீங்கி செய்து இன்புறச் செய்ய வேண்டும் என்ற கருணையால் உயிர்களுக்கு உதவி புரிவதற்காக தன்னுடைய ஆற்றலாகிய சித் சக்தி, அதாவது அம்பாள், அல்லது சமவாய சக்தி, அல்லது அபின்ன சக்தி, இதுல மூணுல எது வேணாலும் சொல்லிக்கலாம். சித் சக்தினாலும், சமவாய சக்தினாலும், அபின்ன சக்தினாலும் சொல்லிக்கலாம். அந்த அந்த சக்தியோட கூடி செயற்படக்கூடிய நிலையில் இறைவனை, அது வந்து இறைவனுடைய தடத்தலக்கணம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது பொது இயல்பு என்று சொல்லலாம். இந்த நிலையில இறைவன் தன்னுடைய ஆற்றலாகிய சித் சக்தியை கொண்டு நிஷ்களம், அதாவது அருவம், அடுத்து அகலம் அரு உருவம், சகலம் உருவம் ஆகிய மூன்று விதமான திருமேனிகளை கொண்டு உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய ஐந்தொழில்களை செய்து ஒரு மன்னனை போலவும் ஒரு மருத்துவனை போலவும் இருந்து உயிர்களை ஈடேறச் செய்கின்றார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம தினம் சுவாமி கும்பிடுறோம், ஆனா இவ்வளவும் அவர் நமக்கு செய்யறாருங்க உணர்வோட கும்பிடும் போதுதான் நல்ல ஒரு முழுமையான பலனை நாம் பெற முடியும். திருமுறைகள் கண்டிப்பாக தினந்தோறும் ஓத வேண்டும். அதற்குத்தான் சித்திரை ஒன்னாம் தேதி தொட்டு பங்குனி முப்பதாம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் பாடி முடிப்பாங்க. தினம் ஐந்து பதிகங்கள், அதாவது ஒரு 50 பாடல் வர்ற மாதிரி, கொஞ்சம் பெரிய பதிகம்னா 3 பதிகம் வச்சுக்கிடுவாங்க. அதை எப்படியாவது பாடி முடிச்சிடணும் அப்படி பாடுற ஒரு வழக்கமும் உண்டு. தொடர்ந்து அகண்ட பாராயணமா பண்ற வழக்கமும் உண்டு. இன்னொரு வழக்கம் அந்த காலத்துல இருந்தது, இப்போ நடைமுறையில் அதிகம் இல்லை. ஆனால் அதை நாம் பின்பற்றினால் நமக்கு நன்மை என்னவென்றால், சிவபூஜை செய்யும் போது அவங்க அவங்களுக்கு ஒரு ஆன்மார்த்த மூர்த்தி இருக்கும். ஆன்மார்த்த மூர்த்தியை வழிபட்ட பின்பாக பக்கத்துல, இன்னைக்கு நம்ம எந்த தலத்து திருமுறையை படிக்க போறோமோ அந்த தலத்துல உள்ள பெருமானை சனிகலிங்கத்திலே ஆவாகனம் செய்து அந்த தலத்திலே இருப்பதாகவும் அவர் நம் முன்னே இருப்பதாகவும் பாவித்து கொண்டு அந்த தலத்து பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை ஆதி காலத்தில் இருந்திருக்கிறது. இப்போது நடைமுறையில் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் இது நம்மால் செய்வதற்கு சாத்தியமே. ஆகையால் ஒரு சனிகலிங்கத்திலே நாம் எந்த தலத்து பெருமான் திருமுறையை பாடுகின்றோமோ அவரை ஆவாகனம் செய்து அவர் முன்பாக அதனை பாராயணம் செய்தால் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இவர் இங்கனம் எல்லாவற்றையும் நமக்காக செய்கின்றார் என்பதையும் ஞானசமத பின்னால் விரிவாக பார்ப்போம். அதையும் ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய் வரு பூரம் பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசைதானாய் வேறாய் உடன் ஆனான் இடம் வீழி மிளலையே என்ற பாடலின் மூலம் திருவீழி மிளலை தேவாரம் அதன் மூலம் நமக்கு மிக அழகாக அந்த பரசமய கோளரியாகிய நமது ஞானசம்பந்த பெருமான் எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். கண்ணுக்கு தெரியாத உருவத்தை நம்ம அருவம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பரநாதம் பரவிந்து அபரநாதம் அபரவிந்து அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பரமசிவம் பராசக்தி சிவன் சக்தி இந்த நாளையும் அருவம் என்று சொல்லுகின்றோம். அருவத்திருமேனிகள் இறைவனுக்கு அதான் நவந்தர திருமேனி என்று வருகின்றது அல்லவா, அதை பற்றி தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து இந்த பரநாதம் பரவிந்து ரெண்டும் தத்துவங்கள் கடந்த நிலையில் இருப்பது. அபரநாதம் அபரவிந்து ரெண்டும் 36 தத்துவங்களுக்கு உட்பட்ட நிலை. அப்ப உயிர் வந்து தத்துவங்களை எல்லாம் கடந்து பதிஞானத்தால் தலைவனையும் தன்னையும் அறிந்து பதியாகிய பரமசிவத்தோடு இரண்டர கலப்பதே முக்தி. இந்த அருவ நிலை வந்து லயசிவம் என்று சொல்லப்படுகிறது, சத்தர் என்று சொல்லுவோம். கண்ணுக்கு தெரிந்தும் விளங்கி தெரியாத அவயவ பகுப்பற்ற ஒரு உருவத்தை அரு உருவம் என்று சொல்லுவோம். சிவாலயங்கள்ல கருவறையில பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற சிவலிங்கம் அந்த மாதிரி ஒரு அரு உருவ திருமேனி தான். இது சிவம் சக்தி ரெண்டு கூடி இருக்கின்ற ஒரு நிலை. இதை போக சிவம் என்று சொல்லுவோம், உத்தியுக்தர் என்று சொல்லலாம், சதாசிவமூர்த்தி என்று சொன்னால் உங்களுக்கு எளிதாக புரியும். சரி, இதுவே அருளல் தொழிலை செய்யும் திருமேனி. இவருடைய சக்தி மனோன்மணி என்று, ஏன்னா சிவத்தும் சக்தியும் சேர்ந்திருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அவருடைய சக்தி வந்து மனோன்மணி அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து கண்ணுக்கு அவயவ பகுப்போட விளங்கி தெரிகின்ற திருமேனியை உருவத்திருமேனி என்று சொல்லுவோம். இந்த உருவத்திருமேனிகளில் ஒன்று வந்து மகேஸ்வரன், அதான் அதிகார சிவம் சொல்லுவோம். லயம் போகம் அதிகாரம் படிப்படியாக பார்த்துட்டே வந்தோம். அருவமாக இருக்கும்போது லயம் என்றும் அரு உருவமாக இருக்கும்போது போகம் என்றும் உருவமாக இருக்கும்போது அதிகாரம் என்றும் பார்க்கின்றோம். அந்த அதிகார சிவம் பிரவருத்தர் என்றும் சொல்லலாம். இவர் மறைத்தல் தொழிலை செய்பவர். இவரது சக்தியை மகேஸ்வரி என்பார்கள். மற்றுமோர் உருவத்திருமேனி உருத்திரர். இவர் அழித்தல் தொழிலை செய்பவர். இவரது சக்தியை உமை என்பர். இன்னும் ஒரு உருவத்திருமேனி விஷ்ணு, அதாவது திருமால். இவர் காத்தல் தொழிலை செய்பவர். இவரது சக்தி இலக்குமி. நான்காவது உருவத்திருமேனி பிரம்மா. இவர் படைத்தல் தொழிலை செய்பவர். இவரது சக்தியை சரஸ்வதி என்பர். ஆக இதைத்தான் மிக அழகாக சித்தாந்தத்திலே சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்தருள் உருத்திரன்தான் மால் அயன் ஒன்றின் ஒன்றாய் பவந்தரும் அருவம் நாலிங்கு உருவம் நாள் உபயம் ஒன்றா நவந்தரு பேதம் ஏக நாதனே நடிப்பன் என்பர் என்று சிவஞான சித்தியார்ல சூத்திரம் 2 அதிகரணம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ இதெல்லாம் பதியோட இலக்கணங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். இந்த பதிங்கிறது எத்தனை, நம்ம வழிபடுற தெய்வங்கள் வந்து நிறைய இருக்கு. இப்ப பதி எத்தனை அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு வரணும். பதி ஒன்று அதுதான். அது காரியப்பாட்டின் பொருட்டு தனது சக்தியோட இறைவன் பல பல வடிவங்கள் கொண்ட போதும் அடிப்படையில உயிர்கள் பல தெய்வங்களை வழிபடுவது போல் இருந்தாலும் உண்மையில் பதி என்பது ஒன்றுதான். ஒன்றென்றது ஒன்றே கான் ஒன்றே பதி என்பது சிவஞான போதத்தில் வருது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அவர் ஒருவர் தான் என்பதில் ஐயம் இல்லை. அந்த பதி தம்முடைய சித்சக்தியினால் கொள்ளும் உருவினால் விகாரம் அடைவது கிடையாது. ஏன்னா அவர் உருக்கொள்வது உயிர்கள் மாயா காரியமாக பெறும் உருக்களை போன்றது அன்று. காரி நம்மளை மாதிரி இந்த மாதிரி வரக்கூடிய உரு கிடையாது. காரிய பாட்டினால சக்தி பேதமும் சக்தி பேதத்தினால சிவபேதமும் ஏற்படுகிறதே தவிர உண்மையில பேதமே இல்லாதது அது ஒன்று, அதுதான் பதி. ஆக முழுமுதற் கடவுள் என்பது ஒருவர்தான். அவர் சுத்தமாய புவனங்கள்ல தானே ஐந்தொழில்களையும் புரிந்து அந்த ஐந்தொழில்களை செய்யும் போது அததுக்கு ஏத்த பெயரோடையும் தன்னுடைய அபின்ன சக்திக்கு அந்தந்த சக்தியோட பெயரையும் பெறுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சுத்த அசுத்தமாய புவனங்கள்ல பதி தனது ஆணையினால் அனந்தேஸ்வரர் என்ற அதி தீவிரதர பக்குவமுடைய ஆன்மாவை அதிர்ஷ்டித்து ஐந்தொழிலும் நடைபெறச் செய்கின்றார். பிரகிருதி மாயா புவனங்கள்ல பதி தனது ஆணையினால் ஸ்ரீகண்ட ருத்ரர் என்ற தீவிரதர பக்குவமுடைய ஆன்மாவை அதிர்ஷ்டித்து நின்று ஐந்தொழிலும் நடைபெறச் செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இது போல பதியை சிறப்பு நிலையில் சிவம் என்றும் சொல்வது சைவ சித்தாந்த வழக்கு. சிவம் என்ற சொல்லுக்கு சிறப்பும் வனப்பும் என்று பொருள். சத் சித் ஆனந்தமாக இருப்பதால் அது சிறப்புடையதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் தன்வசப்படுத்துவதால் அது வனப்புடையதாக இருக்கிறது. அதான் சிறப்பு வனப்பு என்பதற்கு ஒரு விளக்கமாக நாம் பார்க்கின்றோம். அடுத்து அம்பாள் வழிபடணுமா வேண்டாமா ஒரு பெரிய சர்ச்சை. இறைவனுடைய ஆற்றலை தான் நம்ம சக்தின்னு சொல்றோம். எனவே இறைவனும் இறைவனுடைய சக்தியும் வேறு வேறு பொருட்கள் அல்ல, பிரிக்க முடியாத ஒன்று. சூரியனும் சூரியனுடைய கதிரும் போல, அதாவது கிரகணம் போலவும், பூவும் மனமும் போலவும் ரெண்டாக சொல்வது. சொன்னாலும் குணகுணி அப்படிங்கிறது ஒரு பொருளோட இரு கூற்றை உணர்த்தும் பொருட்டு. இதுக்கு தாதான்ய நிலை என்பது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடர். அது பரிபாஷை, அதாவது ஒருமையின் இருமை என்று அதற்கு விளக்கம். நெருப்பு ஒண்ணுதான், ஆனா அந்த நெருப்பை வச்சு அவிக்கலாம், பொறிக்கலாம், வறுக்கலாம், உருக்கலாம், இருக வைக்கலாம். அதே மாதிரி சக்திங்கிறது ஒன்றுதான், அது காரியப்பாட்டால் தொழில்கள் பலவாகுது. அதனால அந்த தொழில் பேதத்திற்கு ஏற்ப சக்தி பேதமும் சிவபேதமும் ஏற்படுகிறதே தவிர உண்மையிலேயே சிவம் சக்தி எல்லாம் ஒன்றுதான். சக்தியின்றி சிவம் இல்லை, சிவமின்றி சக்தி இல்லை என்பதைத்தான் நாம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் மிக அழகாக சக்திதான் பலவோ எண்ணில், இவ்வளவு தூரம் அம்பாள்லாம் இருக்காங்களா அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். பலவோ எண்ணில் தான் ஒன்றே அநேகமாக வைத்திடும் காரியத்தால் மந்திரி ஆதிக்கெல்லாம் உய்த்திடும் ஒருவன் சக்தி போல் அரண் உடையதாகி புத்தி முத்திகளை எல்லாம் புரிந்து அவன் நினைந்தவாராம் என்று சிவஞான சித்தியார் முதல் சூத்திரத்திலே அதிகரணம் மூன்றிலே சொல்லப்பட்டுள்ளது.
1: வல்ல பரமேஸ்வரனுடைய பரம கருணையினாலே திருப்பள்ளி எழுச்சியினுடைய எட்டாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதிலே வரக்கூடிய அடியவர் யாரென்று சிந்தித்து வந்திக்க இருக்கிறோம். முந்தியே முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருடைய பரனே செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுறை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் அறமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று நேற்றைக்கு பாடிய நாம் சிந்தித்த கருத்தினுடைய தொடர்பாகவே இது வரும். அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் தேவாதி தேவர்களாலேயும் காண முடியவில்லை. இங்க அடுத்தது அந்த ஆனந்தம் அப்படி, அவன் எப்படிப்பட்டவன், அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவன், முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிறார் யாவர் மற்றறிவார் அப்படி யாராலேயும் அடிய முடியாது அறிய முடியாது இருக்கக்கூடிய எம்பெருமான் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. இதுல நம்ம அடுத்தது முக்கியமா சரித்திரத்துக்கு பொருத்தமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிந்திக்கக்கூடிய வரிகள் செந்தழல் புரை திரு மெனியும் காட்டி திருப்பெருந்துறையுறை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பழி எழுந்தருளாயே என்று செந்தழல் தென்றழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுறை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே என்கின்ற வழிகள் ஒரு சரித்திரத்தை நமக்கு நினைப்பிக்கின்றன. குலத்தினாலே

தன்னுடைய மைந்தருடைய தன்மை புரியாதவராக யட்சதத்தன் நடந்து கொண்டார், இறந்து பார்த்தார், தண்டிக்கப்பட்டார் என்பதை பார்த்தோம். குலம் அங்கே முக்கியமாகவில்லை. குலத்தினாலே வந்த தன்மைகள் இறைவனை காட்டுவிக்கவில்லை. அந்த பாங்கு அந்த தன்மையை கொடுக்கவில்லை. அந்த பாவனையை குலம் கொடுக்கவில்லை. ஆனால் மிக தாழ்ந்த குலம் என்று சொல்லப்பட்டு இறைவனை அடையவே முடியாதோ என்று இருக்கக்கூடிய தன்மையிலே அஞ்சு நிற்கக்கூடிய ஒருவருக்கு இறைவனே செந்தழல் புரை திரு மேனியாக அவரை மாற்றி கோயிலை காட்டி அந்தணனாக மாற்றி தன்னுடைய திருத்தாள்களை கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். மிகச்சிறந்த சரித்திரம், ரொம்ப சண்டை சச்சரவுக்கும் வழி கொடுத்த சரித்திரம். தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப சண்டை சச்சரவு வர்றதுக்கும் இது, அது சண்டைன்னா என்ன, வாக்குவாதங்கள் இதிலே வர அந்த புராணங்களாக இருக்கக்கூடிய திருநாளைப்பவாருடைய சரித்திரம். இந்த நந்தரா சரித்திர கீர்த்தனை எல்லாம் சொல்லும் பொழுது இது பலவிதமான விஷயங்களுக்கு வந்தது. என்னுடைய சின்ன வயதிலே மிகச்சிறப்பாக இந்த நந்தனார் நாடகத்தை எல்லாம் பார்த்திருக்கிறோம். மிக அற்புதமாக இருக்கும் நடிக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம். பக்தி மனம் கமழும் அதுல. இப்ப இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், வள்ளி அந்த அதாவது கந்தனுடைய வள்ளி திருமணம் எல்லாம் நடக்கும். அந்த ரெண்டு பேரும் முருகனை தவிர மற்ற எல்லாரும் என்ன ஆகும், அதாவது முருகப்பெருமானை நினைப்பதற்கு தவிர எல்லா சினிமா பாட்டும் நினைக்கலாம், எல்லாரும் எப்படி எப்படி திட்டலாமோ அதெல்லாம் வள்ளி நாரதர் எல்லாரும் திட்டிக்குவாங்க, கவலைப்பட வேண்டாம், நம்ம பார்க்கலாம். வள்ளி முருகனை திட்டுவா, வள்ளி நாரதர் திட்டுவார், நாரதர் வள்ளியை திட்டுவா, ரொம்ப நல்லா நடக்கும். இதுதான் வள்ளி கல்யாணம். அதுக்கு பேர் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லா பழியும் பாவமும் அவருக்கே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இனிமே அதை பத்தி நம்ம நினைக்க முடியாது. ஆனா மிக அற்புதமாக பார்க்கும் பொழுது பரவசத்தை ஏற்படுத்திய நாடகம் நந்தனார் நாடகமாக இருந்தது. அந்த அனுபவம் மறக்க முடியாத அனுபவம். இங்கே அந்த சரித்திரத்தை எப்படியே பொருத்தி பார்க்கிறோம். ஆதனூர் என்று சொல்லும்படியாக மேற்கா நாட்டு ஆதனூர் என்று கொள்ளிடத்தினுடைய கரையிலே இருக்கக்கூடிய ஆதனூர், அங்கே புலைப்பாடி. புலையர் குலத்திலே தாழ்ந்த குலமாக புலையர் குலத்திலே வந்தார். மெய்ப்பறிவு சிவன் கலர்க்கே விளைத்த உணர்வுடன் வந்தார் என்று சொல்லுவார். தன்னுடைய பறிவு அந்த அன்பு சிவனுடைய திருவடிக்கே என்று அதெல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டா? அது பிறப்பிலே நம்முடைய முயற்சியினாலே வருவதில்லை, இறைவனுடைய அருளினாலே கிடைப்பது அதெல்லாம். அப்பதியில் உற்புலைமை ஆன்ற தொழில் தாயத்தார் ஒப்பில் அவர் நந்தனார் என ஒருவர் உளர் ஆனார். இங்கே சேக்கலாருடைய திருத்தொண்டர் புராணம் இருக்கிறதே, ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு எழுத்தும் நினைந்து நினைந்து நகழக்கூடிய தன்மையில இருக்கும். அப்படி ஒருத்தர் இருக்கிறார்னு ஆனார், ஒருவர் உளரானார். பிறந்து உணர்வு தொடங்கிய பின், பிறந்த வயசுல இருந்தே இவர் வந்து அப்புறமா யாரோ சொன்னாங்க கேட்டாங்களே, பிறந்த வயதிலே இருந்தே பிறைக்கண்ணி பெருந்தகைவால் சிறந்த பெருங்காதலினால் செய்மை புரி சிந்தையராய் பிறந்தது முதற்கொண்டே இருந்ததுன்னு சிவபெருமானுடைய அந்த சிந்தனை. மறந்தும் அயல் நினைவின்றி வறு பிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராகே அடித்தொண்டின் நெறி நின்றார். மிக அற்புதமான வரி, பிறந்ததுல இருந்து வருகிறது. நமக்கு என்னடா எத்தத்தின்னா பித்தந்தெளின்னு இருக்கிறது. யாரோ ஒருத்தர் சொன்னார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், குடும்பத்துல தாங்க முடியல, தொந்தரவா இருக்கு, அவ்வளவுதானே, போ இந்த கடவுளை பேர், இதை பண்ணு, இந்த விரதம் பண்ணு, இல்லைன்னா இது எதையா கோயிலுக்கு போய் இதை வேண்டிக்கோ, அவ்வளவுதான், உடனே வேண்டிட்டாச்சு. ரெண்டு நாள் கழிச்சு இன்னொருத்தர் வந்தார், அவரை சொன்னார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒருத்தர் சொல்ற கேள், இந்த கடவுளை போய் பாரு, இன்னைக்கு போய் பாரு. இப்போ சொன்னவனுக்கும் நம்பிக்கை இல்லை, கேட்கிறவனுக்கும் நம்பிக்கை இல்லை, பண்றதும் சரியா இல்லை. ஏன், ஒண்ணு மேல நம்பிக்கை இருந்தா கடவுள் என்ன, ஆயிரம் கடவுளா, ஒரு கடவுள் தானே, ஒரு கடவுளை நம்பி இதைத்தான் பண்ண போகிறோம்னு நம்ப மாட்டானா? இன்னைக்கு ஒரு கடவுள், நாளைக்கு ஒரு கடவுள், நாளைக்கு ஒரு கடவுள், இன்னைக்கு ஒரு விரதம், நாளைக்கு ஒரு வேண்டுதல், நாளைக்கு ஒரு வண்டகப்படி, இப்படியே தானே போய்கொண்டிருக்கிறது, இவன் என்றைக்கு முன்னேற முடியும்? இது ரொம்ப மிக கேவலமான ஒரு நிலைமையிலே சென்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் இருந்தாலும் இவன் கடவுள், வேற எதுவுமே கிடையாது, யாரு வேணும்னாலும் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்ம எதற்காக சிந்திக்கிறோம்னா, அடியார்களை நினைத்து பார்க்கும் பொழுது சிவன் கழல் அன்றி வேறு நினைவு அவருக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. இங்க அதைத்தான் சொன்னார், மறந்தும் அயல் நினைவின்றி என்று பாடுவார் சேக்கலார் பெருமான். வேற எந்த விதமான நினைவும் கிடையாது, சிவன் மட்டுமே. எப்படி வந்தது, இறைவனுடைய அருளாலே வந்தது. இது நீங்கள் எந்த கடவுளை வேண்டுமானாலும் தொழலாம், அது அடுத்தது, அது உங்களுடைய தன்மை. சிவன் ஒருவனே பரம்பொருள் என்று நாம் சொல்லுகிறோம், அது வந்து பட்ட பிறகு எல்லாருக்கும் அனுபவிச்ச பிறகு தெரியும், அது அடுத்தது. எந்த கடவுளாய் தொழுதாலும் அது சிவனுக்கு வந்து சேருகிறது என்பது நம்முடைய கொள்கை இருக்கட்டும்.

0: இப்ப எந்த கடவுளாக இருந்தாலும் அதிலே ஒரு பக்தி, அந்த பாவனை, அதிலே இருக்கக்கூடிய முழுமையான ஈடுபாடு வேணும் இல்லையா? வேற எதை பற்றியும் நினைக்க கூடாது. அயல் நினைவின்றி இருந்தார். ஆனாலும் அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய குலம் வந்த அந்த புலையர் குலத்திலே வந்த கொள்கையை, அந்த அறத்தை மாறாதவராக இருந்தார். அதுக்கு தகுந்தபடி தொண்டு செய்கிறார். இப்ப இவர் போய் நேற்றைக்கு பார்த்ததுக்கு, அதுக்காகத்தான் இன்றைக்கு இரண்டையும் நான் எடுத்துக்கொண்டேன். நேற்றைக்கு பார்த்தது ஆவினங்கள், பசுக்கள் மிக முக்கியம், வேத நெறியாக இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் முதலிய முறையாக வெளிவந்த தன்மை முக்கியம் என்று பார்த்தோம். சரிதான், இன்றைக்கு அதுக்கு முழுமையாக ஒரு எதிர்க்கதிர் தன்மை இருக்கின்றது. இல்ல இல்ல, வேதம் தெரிந்திருக்க வேண்டும், அபிஷேகம் பண்ண வேண்டும், பசுக்களை மேய்க்க வேண்டும், இதெல்லாம் இப்படி சொல்ல முடியுமா? இவர்களிடத்துல போய் கேட்க முடியுமா? அவருக்கு என்ன குலமோ, என்ன கொள்கையோ, என்ன பிடிப்போ, அதற்கு தகுந்தபடியாக நடக்கின்றது. போர்வை தோல் விசிவார் என்று இணையனவும் புகழும் இசை நேர்மைத்த வீணைக்கும் யாழுக்கும் நிலை வகையில் சேர்வுற்ற தந்திரியும் தேவர் பிரான் அர்ச்சனைக்கு ஆர்வத்தினுடன் கோரோச்சனையும் இவை அளித்துள்ளார் என்று சொல்லும்படியாக அவருக்கு என்னென்ன கிடைக்கும்? அதுக்கு தோல் விசி வார் என்னென்ன உண்டு? அதுக்கு வீணைக்கும் யாழுக்கும் இருக்கக்கூடிய தன்மை, முரசுக்கு கொடுக்கக்கூடிய தோள்கள் எல்லாம் கொடுக்க முடியும், வீணைக்கும் யாழுக்கும் தந்தி கொடுக்க முடியும், எம்பெருமானுக்கு கோரோசனை கொடுக்க முடியும். இப்படி எதெல்லாம் அவருக்கு முடியுமோ, அவருடைய குலத்துக்கு தகுந்ததோ அதை செய்கிறார். இவரிடத்துல போய் இல்ல இல்லை, நந்தனார் நந்தனார் என்கின்ற பெயருடைய இந்த அடியவர் நிச்சயமாக வேதத்தினாலே தொழ வேண்டும், பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும், பகவானுக்கு அர்ச்சனை அவசியமே இல்லை. நாம் மீண்டும் மீண்டும் காணுகின்றோம், பாவனையிலே இருக்கிறது அந்த பக்தியானது, பாவனையிலே இருக்கிறது, செய்யக்கூடிய செயலிலே கிடையாது, பிறந்த குலத்திலே கிடையாது. இறைவனை நினைந்து எப்படி தொழுதாலும் சரி, கல்லால் அடித்தார் சாக்கிய நாயனார், அவருக்கு முக்தி கொடுக்கலையா பகவான்? அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதே போலத்தான் இங்க. அது மட்டுமில்ல, அந்த இறைவனுடைய, இவர்கள் இறைவனை காண முடியாத காரணத்தினாலே திருவாயிர் புற நின்று மெய்விரவு பேரன்பு மிகுதியினால் ஆடுதலும் அவ்வியல்பில் பாடுதலுமாய் நிகழ்வார் என்று எங்கெங்கெல்லாம் கோயிலுக்கு போக முடியுமோ கோயிலுக்கு இவர் போக முடியாது. ஆனா வெளியில நின்று ஆஹா, இங்கே கோபுரம் தெரிகிறது, இந்த சிவலோகநாதன் இருக்கிறான், எம்பெருமான் இருக்கிறான் என்று பாடி ஆடி அந்த இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப திருப்பன்கூர் கண்டிப்பாக போக வேண்டும். சீர்காழி, சிதம்பரம், வைத்தீஸ்வரன் கோயில் இதெல்லாம் போகும் பொழுது திருப்பன்கூருக்கும் தயவு பண்ணி போங்க. மிகப்பெரிய நந்தி, அருமையான திருக்கோயில். அங்கே திருப்பன்கூர் சிவலோகநாதனை கண்டு சேவித்திட வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்கே அந்த ஊருக்கு போகிறார். போகும் பொழுது பார்க்க முடியலேன்னு இருக்கிறார். இன்றைக்கும் போனாலும் கூட நந்தனாருடைய அந்த சிற்பமானது தூரத்துல அந்த கோயிலினுடைய ஆரம்பத்திலே இருக்கிறது. அந்த எம்பெருமான் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். நந்தியை விலக வைத்தார்னா, அந்த நந்தியை விளக்கணும்னா 100 பேர் வேணும். இப்போ அந்த நந்தி மிகப்பெரிய நந்தி, அந்த தஞ்சாவூர்ல இருக்கிறத மாதிரி பெரிய கல் நந்தி, அது மிகப்பெரிய நந்தி. அப்படியே திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நந்தி திருப்பன்கூர் நந்தி. அதை நகர வச்சு நாம் பார்க்கணும் நாரா, நந்தன் வந்திருக்கிறான், சற்றே விலகிய பிள்ளாய் சன்னிதானம் மறைக்குதாம், சற்றே விலகி, ரொம்ப அழகா சொல்லுவார் இதெல்லாம். இத கேட்ட ஆனந்தம் உண்டு அவர்கள். இதுக்கு சொல்லும் பொழுது அர்த்தம் சொல்லுவார்கள், சற்றே விலகிரும் நந்தி புள்ளாய், சற்றே விலகிரும். ஏன்னா நந்தனுக்கு ஏன் சன்னிதானம் மறைக்கலன்னு சொல்லலையா? நந்தன் சன்னிதானம் எனக்கு மறைக்குது, கொஞ்சம் விலகிக்கும் சொன்னார். நந்தன் சன்னிதானம் மறைக்குது, ஆம் சற்றே விலகியிரும் பிள்ளாய் என்று பாடினார் நந்தரசனார். நந்தனார் சரித்திர கீர்த்தனையில இந்த கீர்த்தனையானது வரும். பகவானுக்கு நந்தனார் தெரியல, அதனால பார்த்தானா பகவான் விலகிக்கும்னு சொன்னாரா? அப்படி விலகி இருக்க வைத்தாராம். பேரேற்றை விளங்க அருள் புரிந்து அருளி புலப்படுத்தார் என்று சொல்லும்படியாக முன்னே இருக்கக்கூடிய அந்த நந்தியை நகர வைத்தாராம். சிவலோகம் உடையவர் தம் திருவாயில் முன்னின்று பவரோகம் கடப்பவர் தன் பணிவிட்டு பணிந்து எழுந்து சிவலோடு வரலைய போவார் என்று சொல்லும்படியாக குளத்தை எங்கே திருத்துகின்றாராம். இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். நந்தனா சரித்திர கீர்த்தனை அவ்வளவு அற்புதமாக வரும். பக்தி ரசம் ததும்ப ததும்ப அங்கே இருக்கும். அடுத்தது எல்லாருக்கும் சிறந்ததாக இருக்கக்கூடிய தில்லை, அங்கிருந்து அடுத்தது அப்படித்தான் வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழி, சிதம்பரத்துக்கு தான் அடுத்தது போய் நிக்கணும். சிதம்பரத்துக்கு போக வேண்டும் என்று என்னைக்கு போவேன், என்னைக்கு போவேன்? மிக்கெழுந்த சித்தமிடும் திருத்தில்லை திருமன்று சென்றிறைஞ்ச உய்த பெறும் காதல் உணர்வு ஒழியாது வந்துதிப்ப என்று உறங்குகின்றார். ஐயோ என்னால முடியலையே. ஏன் முடியலனா, தன்மை உருகுலத்தோடு இசையவில்லை. இந்த குலத்திலே என்னால போக முடியாதே, இந்த பிறப்பிலே பிறந்து விட்டேன், இந்த உடம்போட போக முடியாதே அப்படின்னு அன்னைக்கு வருந்துகின்றாராம். சரி இன்னைக்கு இல்லை, நாளைக்கு போவேன், நன்று எழும் காதல் மிக நாளை போவேன் என்பார். நாளை போவேன் என்று நாள்கள் செல தெரியாது பூளைப்பூவாம் பிறவி பிணி பொழிய போவாரா என்று சொல்லும்படியாக இந்த செக்கலார் பெருமான் மிக அழகா போறான். நாளைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம். நாம அப்படித்தான் பண்றோம். கோயிலுக்கு போகலன்னா அட இன்னைக்கு போகலண்ணா நாளைக்கு போகலாம். கடவுள் எங்க ஓடிட போறாரு? நம்ம கேட்போம், கடவுள் எங்கே ஓடி போறார்? அங்கேயேதான் இருக்கிறார். கடவுள் எங்கேயும் ஓடி போறதில்ல. ஜெயில இருக்கிறவனு கூட பரவாயில்ல, கொஞ்சம் வெளியில விடுவாங்க. இவருக்கு வெளியிலேயே விடுறதில்ல. ஏன்? மணி அடிச்சா சோறு. அங்கே இந்த கம்பி அவருக்கும் கம்பி கதவு தான். இன்னும் பத்தாவதுக்கு ரொம்ப பேருக்கு பல பூட்டு, பல சாமிகள் ட்ரெஷரியில தான் இருக்கிறாங்க, கோயிலே இருக்கிறது கிடையாது. இப்ப எது பெட்டர்? அங்கே ஜெயில இருக்கிற மாதிரி தான் கடவுளை வச்சிருக்கிறோம். அதனால கவலைப்பட வேண்டாம், அவர் ரிலீஸே ஆக போறதில்ல. அதனால என்ன பண்ணலாம்? நிதான பாபா பகவான பார்த்துக்கலாம். இப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். அவர் பார்க்க முடியலையே, பார்க்க முடியலையே, நாளைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம். நம்ம இருக்கிறார், நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். என்னைக்கு? நாளை போகாமல் நான் இருப்பேனோ, இந்த நாரும் உடலை தரிப்பேனோ என்றெல்லாம் கீர்த்தனை வரும். நாளை போகலான்னு அவர் நினைக்கிறார், நாம் அதையேதான் நினைக்கிறோம். நம்ம திருநாளை போவார் இல்ல, திருநாளை போகாதார், நாளை போகாதார். நம்ம எல்லாம் அவர் நாளை போவார், நம்ம நாளை போகாதார். அவ்வளவுதான், நாளை போக்கின் இருக்கோம். எளிமையாக நாளை போக்கி கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க போவார். அல்குந்தம் குலநிறைந்தே அஞ்சு அணைந்துள்ளர் என்று சொல்லும்படியாக போகிறாராம், திரும்பி வருகிறார். சிதம்பரத்துக்கு போறார், திரும்பி வர்றார். அவரால தன்னுடைய ஆர்வத்தை தணித்துக் கொள்ளவும் முடியவில்லை, ஆனால் குலத்தின்பால் வந்த அச்சத்தை தவிர்க்க முடியவில்லை. அப்படியே சுற்றி சுற்றி ஆறாத பெருங்காதல் அந்த அன்பினாலே உப்பரிதாய் வளர்ந்து ஓங்க உள்ளுருகி கைதோடுதே செப்பெரிய திருவெல்லை வலங்கொண்டு செல்கின்றார். எப்பொழுது பார்த்தாலும் என்ன பண்றார்? சுத்தி சுத்தி போகிறாராம். மன்றில் நடம் கும்பிடுவது எவ்வண்ணம்? நான் இந்த பரப்புற பிறந்துட்டேனே, எப்படி அவரை கும்பிட போறேன், எப்படி அவரை கும்பிட போறேன் பகவானை நினைந்து கொண்டே இருக்கிறாராம். இன்னல் தரும் எழிபிறவி இது தடை என்றே துயில்வார் என்று சொல்லும்படியாக இருக்கிறார். அப்போ சிதம்பரத்துக்கு போகணும் போகணும்னு சொல்லி ஒரு முறை சென்று அங்கே உறங்கக்கூடிய சமயத்துல எம்பெருமான் கனவிலே வந்து சொன்னாராம், இப்பிறவி போய் நீங்க எரியினடை நீ மூழ்கி முப்பொருநூறு மார்பருடன் முன்னணைவாய் எண்ணம் ஒழிந்து என்று சொல்லும்படியாக நீ என்ன பண்ணலாம்? நீ கோயிலுக்கு போ, அங்கே தீமூட்டி வைத்திருப்பார்கள், அதற்குள்ளே புகுந்து நீனும் முப்பொறி நூலை அணிந்தவனாக முனிவனாக வருவாய், என்னை காண்பாய் என்று சொல்லும்படியாக சொன்னார். இதே விஷயத்தை கனவிலே சென்று மூவாயிரவருக்கும் செல்ல அப்படியே செய்கின்றோம் என்று மூவாயிரவர்களும் அங்கே கொண்டு வந்து ஐயரே யார சொல்லுகிறார்கள்? திருநாளை போவாரை தில்லைவாழ் அந்தணர்கள் சொல்லுகின்றார்கள். எப்படி சொல்லுகிறார்களா? ஐயரே, அம்பலவர் அருளார் இப்பொழுது அணைந்தோம், வெய்ய அழல் அமைத்து உமக்கு தர வேண்டி என்று சொல்லி அவர்கள் ஒரு பெரிய யாக குண்டமாக அமைக்கின்றார்களாம். நான் உய்ந்தேன் என்று சொல்லும்படியாக தொழுதார். எம்பெருமானை தெய்வமறை முனிவர்களும் தீ அமைத்தபடி மொழிந்தார் என்று சொல்லும்படியாக அங்கே தீக்குள்ளே புகுந்து வருகின்றாராம். இறைவர்தாள் மனங்கொண்டே எரிசூழ வலங்கொண்டார், கை தொழுது நடமாடும் கழல் உன்னி அழல் புக்கார். இறைவனை தொழுது இன்னும் போய் பார்க்கல, போய் பார்க்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய தீயை வலம் வந்து உள்ளே புகுந்தாரா, எய்திய அப்பொழுதின் கண் எரியின் கண் இம்மாய பொய்த்தகையும் உருவொழித்து இந்த உடம்பு என்கின்ற பொய்மையான உருவத்தை விட்டுவிட்டு புண்ணிய மா முனி வடிவாய் மெய்திகள் வெண்ணூல் விளங்க வேணிமுடி கொண்டெழுந்தாள் என்று செக்கலார் பெருமான் பாடுவார். முப்பொரு நூலும் திருநீரும் அப்படி ஜட்டாமுடியமாக இருக்கக்கூடிய முனிவராக சிவமுனியாக வெளியில வந்தாராம். உடனே கேட்கலாம், இது எதுக்கு சார் இப்படி பண்ணணும் அப்படின்னா, இறையவர் பரமேஸ்வரன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடியேதான் தர்றார். ரொம்ப அந்த திருத்தொண்டர் பணத்துல ரொம்ப அழகு அது. நம்ம எப்படி அடியவர்களெல்லாம் எப்படி வேண்டுகிறார்களோ அப்படித்தான் திருவிளையாடல் பண்றார். இவரை என்ன நினைச்சார்? என்னுடைய குலம் தடை, அதனால பார்க்க முடியல. ரெண்டாவது, இத்தனை பேர் அங்கே போகிறவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் ஜடா முடியும், அதுவுமாக பெரிய முனிவராக இருக்கிறார்கள், கேட்டு கேட்டு நான் இப்படி ஆனாத்தான் முப்புரி நூல் தாங்கி தூய வெந்நீர் தாங்கி அந்த எம்பெருமானை முனிவடிவத்திலே தான் காண வேண்டும் என்று நினைத்த காரணத்தினாலே எம்பெருமான் அப்படியே கொடுத்தார். புண்ணியமா முனி வடிவாய் வந்தாராம், செந்தி மேல் எழும் பொழுது செம்மலர் மேல் வந்தெழுந்த அந்தணன் போல் தோன்றினார் என்று பிரம்மா மாதிரி அங்கே வந்தார். இங்கே அப்படியே நம்முடைய திருப்பள்ளி எழுச்சி பாடலுக்கு வரும், செந்தழல் புரை திருமேனியும் காட்டி. என்ன திருமேனி? செந்தழலிலே இருந்து வந்த பிரம்மா போன்று வந்த புண்ணியமா முனி வடிவு, அதுதான் செந்தழல் புரை திரு மோனியும் மேனியும் காட்டி. அதுக்கு முன்பா பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே என்று புலைப்பாடியில என்ன இருக்கும்? பழங்குடில்கள், பழமையான குடிசைகள், அங்கே இவருடைய மனமாகின்ற குடிசையிலே இறைவன் புகுந்தாரே, புகுந்த காரணத்தினாலே செந்தழல் புரை திரு மேனியின் காட்டி இங்கே திருப்பெருந்துறை என்பதை தில்லையாக வைத்துக் கொள்ள வேண்டும். திருப்பெருந்துறை என்கிற ஊர் மட்டுமல்ல, துறை பெருந்துறை என்பது நம்மை எற்றுவிக்கக்கூடிய தன்மை. அதனால இவன் அந்த சிவபுராணத்துக்கு உரை சொல்லும் பொழுது திருப்பெருந்துறை மட்டுமல்ல, அது அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆடுதுறை என்ற திருவாவடுதுறை என்று சொல்லக்கூடிய ஒரு உரையும் உண்டு. அப்படி இதை திரு தில்லைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளலாம். திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி, யாரு இவர் அந்தணனாக வந்தார் என்று சொல்வார் இல்லையா, அந்தணனாக எழுந்து வருகின்றார். இம்மாய பொய்த்தகையும் உரி வலித்து புண்ணியமாமுனி வடிவாய் மெய்திகள் விண்ணூல் விளங்க வேணிமுடி கொண்டெழுந்தார் என்று சொல்லும்படியாக இவர் வந்தாரே. திருநாளை போவாராம் மறைமுனிவர் வருகின்றார் என்று செக்லார் பெருமான் பாடுவதைப் போலவே அந்தணன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய் என்று அவர் வந்து சேரும்படியாக ஆட்கொண்டாய் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதியே என்று சொல்லும்படியாக ஆரமுது எப்படி உலகுய நடமாடும் எல்லையினை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டினரால் என்று சொல்லும்படியாக எம்பெருமானை அந்த பரம கருணாநிதியாக இருக்கப்பட்ட எம்பெருமானை ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பொன்னம்பல கூத்தனை போய் பார்த்தாரா, பார்த்த உடனே யாரையும் இவரை பார்க்கல, அப்படியே மறைந்தார். அந்தணர்கள் அதிசயித்தார், அருமுனிவர் துதி செய்தார். வந்தணைந்த திருத்தொண்டர் தம்மை வினை மாசறுத்து சுந்தர தாமரை புரையும் துணையடிகள் தொழுதிருக்க அந்தமிலா ஆனந்த பெருங்கூத்தர் அருள் புரிந்தார் என்று சொல்லும்படியாக ஆசில் மறை முனியாகி அம்பலவர் தாழடைந்தவர் என்று சொல்லும்படியாக அந்த திருநாளை போவார் இருக்கிறாரே, அவருடைய சரித்திரத்தை தான் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே என்று சொல்லும்படியாக இப்பிறப்பளித்தம்மை ஆண்டர் புரியும் எம்பெருமான் இருக்கிறானே அவன் ஆண்டு கொள்ளுகின்றான். அவனுடைய இப்படித்தான் இவ்வண்ணந்தான் இத்தன்மைத்தான் ஆண்டு கொள்ளுகின்றான் என்று நமக்கு தெரிவது கிடையாது. எதியமை பணிகளும் ஆறுது கேட்போம் என்று நேற்றைக்கே பார்த்ததைப் போலவே அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று அந்த எம்பெருமானை இந்த திருஅடியவரை திருநாளை போவாரை நினைத்த முகமாக அவனையும் நினைத்து அந்த அன்பு மாளாத காதல் அந்த மாளாத பேரன்பு நமக்கும் கிட்டட்டும். நாளை போவோம் நாளை போவோம் என்று நாளை கடத்த வேண்டாம், இன்றே நினைப்போம், இன்றே செல்வோம், இறைவனுடைய கழல் தொழுவோம், அந்த அடியவர்கள் கழல் சூடுவோம் தொழுவோம்.
1: அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல. பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக்கொண்டு திருவாவூடுதுறை ஆதீன குரு முதல்வரையும் திருமூல தேவநாயனாரையும் மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி 24வது குருமகா சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு சைவன்.org பொறுப்பாளர்கள், அன்பர்கள் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று நாம் 8ஆம் தந்திரத்தினை சிந்திக்க உள்ளோம். குருவருளாலும் திருவருளாலும். காயப்பை ஒன்றுண்டு சரக்கு பல உள, மாயப்பை ஒன்றுண்டு மற்றுமோர் பையுண்டு. காயப்பைக்குள் நின்ற கள்வன் புறப்பட்டால் மாயப்பை மன்னா மயங்கியவாறே என்பது பாடல். காயப்பை, காயம்னா உடம்புன்னு நமக்கு தெரியும், அதான் காயமாகிற பை, அதான் இந்த உடலு, அதாவது வந்து தோன்றுவது அப்படிங்கிறது இந்த சொல்லோட பொருள். வந்து தோன்றுவதுன்னா தோண்டி நின்று அழியும் அப்படிங்கிறதும் பெறப்படுகிறது. அப்போ தூலமாகிய உடல் ஒன்று அப்படின்னு புரிஞ்சு கொள்ளணும். அடுத்து என்ன சொல்றாரு, சரக்கு. இது இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை எல்லாம் எல்லாரும் உண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது எலும்பு, நரம்பு, மஜ்ஜை, சுவேத நீர், ஊன், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வினை என்னும் சரக்குங்கிறது தான் இதுக்கு பொறுத்துது. அப்ப சரக்குங்கிற சொல்லுக்கு வினைகளின் பயனாகி வரக்கூடிய அறிவில் ஒழுக்கம், அதைத்தான் அது குறிக்கிறது. நமது அப்பர் சுவாமிகளும் அதிக வீரட்டான பாடல்ல வெளிறு தோன்ற வினையனும் சரக்கு கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப காயப்பை பார்த்தாச்சு, அதுக்குள்ள என்ன சரக்கு இருக்கு, வினை இருக்குன்னு பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது மாயப்பை ஒன்று. மாயப்பை அப்படின்னா அறிவானன்றி புலனால் அறியப்படாதது. அறிவான் ஒருத்தர் இருக்கணும், இருந்தால்தான் புலன்களால் அறிய முடியும், மற்றபடி புலன்களால் அறிய முடியாது. கனவாதிகளில் மட்டும் காரியப்படுவதாய் கனவில் விளையும் சுகதுக்க ரூபமான உணர்ச்சி வேறுபாட்டால் உணரப்படுவதாகிய மாயத்தை செய்யக்கூடிய உடம்பு, அதாவது சூட்சும சரீரம். மாயப்பைங்கிறது சூக்கும சரீரம், சூக்கும உடல் அப்படிங்கிறத குறிக்குது. அப்போ காயப்பைங்கிறது தூள உடலை குறிக்கிறது, மாயப்பைங்கிறது சூக்கும உடலை குறிக்கிறது, மற்றுமோர் பை அப்படிங்கிறது காரண உடலை குறிக்கிறது. இப்போ உடலில் பஞ்சபேதம் அப்படிங்கிற தலைப்பு, அந்த அதிகாரத்தை தான் நம்ம சிந்திக்கிறோம். அடுத்து என்ன சொல்றாரு, அந்த காயப்பைக்குள் நின்ற கள்வன். கள்வன் அப்படின்னா இருந்தோ செய்கையால் அன்றி உணர மாட்டாததால் கள்வன் சொல்றது. இந்த இடத்துல கள்வன் அப்படிங்கிறது உயிரை குறிக்கிறது. அதை வந்து உள்ளம்கவர் கள்வன்கிற மாதிரி சுவாமின்னு எடுத்துக்கிட்டோம்னா கருத்து இங்க பொருத்தமா வராது. அதனால இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பைக்குள் பையாக காயப்பை, மாயப்பை, வேறோர் பைன்னு மூன்று பை இருக்கு. அந்த காயப்பைக்குள்ள பல சரக்குகள், அதான் நம்ம பல சரக்கு கிடையாது, பல பிறவிகளில் ஈட்டிய வினை. இந்த பைகளை பாதுகாக்கக்கூடிய உயிர்கள்வன் வெளிப்பட்டால் இந்த பையெல்லாம் மண்ணோட மண்ணா ஆயிரும் அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டிருக்கிறது. அப்ப மூணு வகையா உடல் இருந்தாலும், தூள உடல், சுக்கும உடல், காரண உடல் அப்படின்னு மூணு வகையான உடல் இருந்தாலும் உயிர் பிரிஞ்சா உடல் மண்ணாவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை இந்த பாடலில் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அத்தன் அமைத்த உடலில் உடல் இரு கூறினில் சுத்தமதாகிய சுக்குமம் சொல்லுங்கால் சத்த பரிச ரூப ரசகந்தம் புத்திமான் ஆங்காரம் புரியட்ட காயமே அப்படிங்கிறத ஒரு அருமையான பாடல். அத்தன்னா நமக்கு தெரியும், தந்தையை குறிக்கக்கூடிய சொல். இந்த உடம்பத்தார தந்தையோட உடலை அமைச்சு கொடுக்கறது தந்தையோட செயல். ஆனா இருந்தபடி இருந்து அனைவருக்கும் இந்த உடலை அமைத்து கொடுப்பது யாருன்னா சிவபெருமான் தான் அமைச்சு கொடுக்க, அது அவருடைய இயல்பா இருக்கிறதுனால அவரை நாம் அத்தன் என்று விளிக்கின்றோம். இரு கூறு, தூலம் சுக்குமம் அப்படிங்கிற இரு வகையில இருக்கு அத்தன் அமைத்த உடல். அதுல சுத்தமதாகிய சூக்குமம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்காத சூக்கும உடம்பு அப்படின்னா இந்த அரிதன் மாத்திரைக்குரியதாகிய தன்மாத்திரை அந்த கரணங்களால் ஆயது. தன்மாத்திரைகள் ஐந்து, அந்த கரணங்களுள் மூன்று, இத சேர்த்து எட்டு. அது கருவின்றியே கருத்தான் பிறப்பித்த உடல், அதனால அதை சுத்தமதாய சூக்குமம் என்று விளக்கியுள்ளார். அதுல சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அந்த சூக்ம உடல்னா என்னதுன்னு சொல்லும் போது, சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம், அதான் தன்மாத்திரைகள், ஓசை ஊறு ஒளி நாற்றம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் சுவை அதெல்லாம். அப்போ சத்தம் அப்படின்னு சொல்லும் போது வல்லோசை மெல்லோசை முதலான சிறப்பு வகையான எல்லா ஓசைகளையும் உள்ளடக்கி பொதுமையாக ஓசை மாத்திரையாய் சூட்சுமமா நிற்பது. நம்ம சூக்ம சரீரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம், அதனால இதெல்லாம் சூட்சுமமா தான் இருக்கும். அடுத்து பரிசம், அந்த ஓசையோட கூட தட்பவெப்பம் முதலான சிறப்பு வகை பரிசங்களை எல்லாம் உள்ளடக்கி பொதுமையில ஸ்பரிசம், ஸ்பரிசம்னா அதை தொடர உணர்வு. சத்தம்ங்கிறது ஓசை, ஸ்பரிசம்ங்கிறது இந்த ஊரு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அடுத்து ரூபம் அப்படின்னா முதல்ல உள்ள ஓசை, ரெண்டாவது உள்ள உணர்ச்சி, இதோட சேர்த்து இந்த நிறம் தெரிகிற மாதிரி, வெள்ளை நிறம் சிவந்த நிறம் செம்மை வெண்மை அந்த மாதிரி நிறத்தோட ஒரு உருவம் இருக்கிறத அதை உள்ளடக்கி பொதுமையால உருவ மாத்திரை என்று சொல்லப்படுகிறது. ரூபம்ங்கிறது தமிழ்ல உருவம். ரசம் அப்படின்னா இதுக்கு முன்ன குட்டிக்கு சொன்ன சத்த ஸ்பரிச ரூபங்களோடு தித்திப்பு புளிப்பு முதலிய சிறப்பு வகை சுவைகளை எல்லாம் உள்ளடக்கி பொதுமையில் சுவை மாத்திரையாக நிற்பது. ஐந்தாவதாக கந்தம், சத்தாதி நான்கு, அதான் சத்தம் பரிசம் ரூபம் ரசம், அதோட நறுநாற்றம் துருநாற்றம் அப்படிங்கிற வகை நாற்றங்களை உள்ளடக்கி பொதுமையால் கந்த மாத்திரையாக சூக்குமமாக நிற்பது, அதான் நாற்றம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து புத்திமான் ஆங்காரம், புத்தி அப்படிங்கிறது அந்த நுகர்வோனாகிய புருஷனுக்கு, அந்த புருடனுக்கு குண தத்துவத்திலிருந்து சாத்விகத்தால் மிக்கும் ஏனைய இரண்டு குணங்களால் குறைந்தும் இல்லையா, சாத்விக குணத்துல மிக்கு அப்ப ராட்சசம் தாமசம் அந்த குணங்கள்ல குறைஞ்சு பரிணமித்து தோன்றி அந்த வித்தையில பொதுமையால் விளங்கிய ஞான சக்தியை அந்தந்த விடயங்கள் தோறும் சிறப்பு வகையால விளக்கி அதற்கு அவற்றுக்குள்ள பெயரு ஜாதி முதலியவற்றால் நிச்சயிக்க செய்யக்கூடிய கருவியாகவும், நிச்சயித்த பின்னால அந்த விஷய வடிவிட்டாய் பரிணமித்து தோன்றக்கூடிய ஞானமா நின்று ஆன்மாவிற்கு புலனாக அடுத்து தோன்றக்கூடிய போக்கியமாகவும், இந்த புருடன் செய்யும் புண்ணியம் பாவங்களாகிய இருவினைகளுக்கு பற்றுக்கோடாகவும், தன்மம் முதலிய எட்டுக்கும் பிரத்யேய முதலான ஐம்பதுக்கும் இது எல்லாத்துக்கும் இடமாக இருப்பது, அதுதான் இந்த புத்தி என்று சொல்லப்படுவது. அடுத்து மான் அப்படிங்கிறது மனதை குறிக்கிறது. மனம்னா என்ன, வாதனை பற்றி நிகழக்கூடிய சங்கற்ப விகற்பமாகிய தொழிற்பாடுடைய ஒரு கருவி. இப்ப ஒருத்தன் ஒரு குடத்தை பாக்குறான், இது குடம் அப்படின்னு ஒன்றை காட்டுனா அதை உணர்ந்த ஒருவன் வந்து மற்றோரிடத்து வேற ஒன்ன பார்த்த இடத்துல இது குடம் அப்படின்னு சொன்னா, இது குடமா இல்லையாங்கிற பொருள் அவன் உணர்வதற்கும், முன்னால கண்டவன் ஒருவனை பின்னரும் கண்டுளி இவன் இவன் இவன் தான் அவன் அப்படின்னு உணர், நேத்து பார்த்தவன் தான் இவன் அப்படின்னு உணரணும், அதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய கருவிதான் மான் என்று சொல்லக்கூடிய மனம். அடுத்து ஆங்காரம் என்பது அகங்காரம், அதாவது ஒரு பொருளை பார்த்த உடனே இது இன்னது இது இது என்னென்ன பயன் இதுக்கு உண்டு அப்படின்னு நிச்சயிப்பேன்னு ஒரு நமக்கு ஒரு உணர்வு வருது இல்லையா, அப்படி எழுவதற்கு கருவியாக புத்தி தத்துவத்திலிருந்து அந்த சாத்வீக தாமசங்கள்லாம் குறைஞ்சு ராட்சதம் மிகுந்து அந்த புருடன் கண்ணதாக விடையந்தோறும் நான் நிச்சயிப்பேன், அதாவது நம்ம பாக்குற ஒரு பொருளை மனம் பற்றுதுன்னா புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் இது இதுதான்னு சொல்லும், மனம் பற்றும் புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் வந்து இது இதுதான் நான் நிச்சயிப்பேன்னு சொல்லி ஒரு எழுச்சியை நமக்கு தருகிறது. இந்த எட்டும் கூடியதுதான், அதாவது தன்மாத்திரைகள் ஐந்து, மனம், அப்புறம் என்னது புத்தி, ஆங்காரம் அகங்காரம்னு சொல்றோம்ல அது, அந்த கரணங்கள்ல மூன்று, இந்த எட்டும் கூடிய உடல் உணர்வு வடிவாக புரியட்ட சரீரம் புரியட்ட காயம் என்றெல்லாம் சொல்லப்படும். இதத்தான் திருமூலதேவ நாயனார் வந்து சுத்தமதாகிய சூக்கும உடல்னு சொல்றாரு. புரியட்ட காயம் புலப்பட எனக்கு என்று அவைப்பாட்டி அகவல்ல சொல்லுவாங்க இல்லையா, அது இதைத்தான் குறிக்குது. சரி, நீ சிவபெருமான் தந்த சூக்கும உடல் இரு வகையில சுத்த தத்துவங்களாகிய பரதேகியமாகிய சூக்கும தேகத்தை பற்றி சொல்லும் போது இப்ப நம்ம சொன்ன எட்டு சுத்தமதாகிய சூக்குமம் அப்படின்னு விசேடித்து சொன்னதுனால சூக்கும சரீரத்திலையும் இரு வகை உண்மை இருக்குது. ஒன்னு வந்து தன்மாத்திரைகளும் அந்த கரணங்களால் ஆனதும் எட்டு அப்படின்னு பார்த்தது. மற்றொன்று என்னன்னு பார்த்தோம்னா, பூதம் ஒன்றும் தன்மாத்திரை ஒன்றும் ஞானேந்திரியம் ஒன்றும் கண்மேந்திரியம் ஒன்றும் அந்த கரணம் ஒன்றும் குணம் ஒன்றும் மூலப்பகுதி ஒன்றும் கலாதி ஒன்றுங்கிறத எண்வகைப்பட்ட 31 தத்துவங்களால் ஆனது. அப்ப சுத்த சூக்குமம்னு சொன்னா பர உடல், அதாவது அதிசூக்குமமான தேகம், அதிசூக்கும தேகம். இது மிருகேந்திர ஆகமத்துல கண்டது என்று நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு உணர்த்தி உள்ளார்கள். சரி, இதற்கு நமக்கு மிக அழகாக நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் அருளி செய்த ஒரு அருமையான சிவப்பிரகாச பாடலை இதற்கு நாம் மேற்கோளாக கொண்டு இப்போது பார்க்கலாம். அல்லன் மிக உயிர்க்கு இவைதான் அனைத்தது ஈசன் அருவினைகள் அருந்துதற்கோ வினையோ அன்றி சொல்லி வரும் மாயையோ அணுவை முந்த சூழ்ந்ததெனும் உரை முதலோர் தொடக்கிலார் ஆல் ஒல்லை வரும் எனினும் உளதாம் உயிர் உண்டாவே உளது மலம் மலம் உளதா ஒளிந்த எல்லாம் நெல்லின் முளை தவிடு போல் அனாதியாக நிறுத்திடுவரு இது சைவ நிகழ்த்துமாறே என்பது அந்த சிவப்பிரகாச பாடல். துன்பம் மிகும்படியாக உயிர்களுக்கு கருவி தொகுதிகளை எல்லாம் இறைவன் எதற்காக அணைத்து வைத்திருக்கிறார் என்றால் வினை பயன்களை நுகர்வதற்கு அப்படின்னு சொன்னா, வினையோ மாயையோ எது முற்பட்டு உயிரை சூழ்ந்தது அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு வகை கட்டும் இல்லாத உயிரை இவைகள் பற்றினால் இந்த கேள்விக்கெல்லாம் இடம் இருக்கிறது. ஆனால் உயிர் என்று உள்ளதோ அன்றே அதற்கு ஆணவமலம் உண்டு. ஆணவமலம் உண்டுங்கிறதுனால நெல்லிற்குல எப்படி தவிடும் உமியும் போல நெல்லுக்கு கண்மமும் மாயையும் அனாதியாகவே இருக்கிறது என்று நம்முடைய சைவ நூல் கருத்துக்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. அதைத்தான் அழகாக நமக்கு இந்த பாடலிலே நம்முடைய திருமூல தேவநாயனார் எடுத்துரைத்தார் என்று நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக, எட்டினில் ஐந்தாகும் இந்திரியங்களும் கட்டிய மூன்று கரணமும் ஆயிடும் ஒட்டிய பாசம் உணர்வதுவாகவே கட்டி அவிழ்த்திடும் கண்ணுதல் காணுமே அப்படிங்கிறது பாடல். இந்த எட்டையும் இறைவன் எதற்காக ஆன்மாக்களுக்கு கூட்டுகின்றார் என்பதை அதன் காரணத்தை உணர்த்துகிறார். எட்டுன்னு சொன்னா நம்ம இதுக்கு முந்தின பாட்டுல பார்த்ததுதான், அந்த சத்தாதி ஐந்தும் தன்மாத்திரைகளாக இருக்க அவற்றை இந்திரியங்களாக கூறியது கருவிகளுக்கும் காரியங்களுக்கும் உள்ள ஒற்றுமை நயத்துக்காக. இப்படி அந்த ஒரு பாடலுக்கு ஒரு பாடல் வித்தியாசமா இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டும். இப்ப திருமுறைகள்ல பார்த்தா சில இடங்கள்ல பொறிகளை புலன்களாகவும் சில இடத்துல புலன்களை பொறிகளாகவும் கூறக்கூடிய மரபு உண்டு. அது மாதிரிதான் இங்கேயும். இப்போ இந்திரியங்கள் காரியப்படுவது மனம் முதலிய அந்த கரணங்களோடு கூடிய வழி அன்றி நிகழாது இல்லையா, அதனால கட்டிய மூன்று என்று அந்த கரணங்களை கூறுகின்றார். இந்த எட்டும் தொடர அதனால் விளைவது என்னன்னு பார்த்தோம்னா பாசமாகிய பற்று, அதனால ஒட்டிய பாசம் என்றார். உணர்வு என்ற சொல் பாச ஞானத்தை குறிக்கிறது. பாசம் உணர்வது ஆகவே அப்படின்னு வருது இல்லையா, அது பாசஞானத்தை குறிக்கிறது. அடுத்து என்ன சொல்ற, கட்டி அவிழ்த்தல்னா வச்சு வாங்குற மாதிரி. ஆன்மாவுக்கு பாசஞானத்தை கூட்டி வினைகளை எல்லாம் நுகர்த்தி மலவாதனைய வாட்டி அப்புறம் பந்தத்துல இருந்து விடுபட செய்தல். கண்ணுதல் அப்படிங்கிறது மும்மலங்களையும் போக்கக்கூடிய முக்கண்ணன். சுவாமிக்கு மூன்று கண்கள், மும்மலங்களையும் போக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு இது பொருள் துணிக்கும்படியாக சொல்லியிருக்காரு. அப்போ சப்தம் முதலிய அந்த தன்மாத்திரைகள்னு பார்த்தோமே அந்த ஐந்தும் இந்திரியங்கள் ஆகிறது. அப்புறம் மனமாதி மூன்றும் அந்த கரணங்கள் ஆகிறது. இந்த எட்டு கூடையும் உயிர் ஒட்டியதால் விளைந்த பாசம் பாச ஞானம். அப்படி பாசத்தை பூட்டி மூல மலவாதனையை கழிப்பார் கண்ணுதர் பெருமான். இதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இறைவன் ஆன்மாக்களுக்கு புரியட்ட காயத்தை நல்கி மலத்தை கெடுக்கின்றார். அவர் ஏதோ நமக்கு அவருக்காக எல்லாம் அவர் படைக்கல, அந்த புரியட்ட காயத்தை கொடுத்து மலத்தை கெடுக்கின்றார் என்பதை நமக்கு மிக அழகாக இந்த பாடலிலே எடுத்து கூறினார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த கருத்து நமக்கு நம்முடைய அப்பர் சுவாமிகள் தன்னுடைய ஆறாம் திருமுறையிலே மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். உன்னுருவில் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றத்து உறுப்பினது குறிப்பாகும் ஐவீர் நுங்கள் மண்ணுருவத்து இயற்கைகளால் வைப்பீர்க்கு ஐயோ வையகமே போதாதே யானால் யானேல் வானோர் பொன்னுருவை தென்னாரூர் மண்ணு குன்றை புவிக்கலாம் சிவக்கொழுந்தை புகுந்து என் சிந்தை தன்னுருவை தந்தவனை எந்தைதன்னை தலைப்படுவேன் துளைப்படுப்பான் தருக்கேன் மின்னி அப்படின்னு சொல்றார். அது அந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் நாற்றத்து உறுப்பினது குறிப்பாகும் ஐவீர் அப்படின்னு சொல்றாருல்ல, அந்த அந்த அஞ்சு இந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிறதுங்கிற கருத்தை இந்த சாத்திர நூல் கருத்துக்கு ஏதுவாக அப்பர் சுவாமிகளும் சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். மேலும் அவர் வந்து நமக்கு இந்த பாசத்தை பூட்டி அப்புறம் பந்தத்தை நீக்கிறார் இல்லையா, பந்தத்திலிருந்து விடுபட வைக்கிறார். பந்தமும் வீடும் ஆயினார்க்கு திருவாசகத்துல வரும். அது மாதிரி அந்தமும் ஆதியும் ஆகி நின்றீர் அண்டம் என் திசையும் பந்தமும் வீடும் பரப்புகின்றீர் பசுவேற்று உகந்தீர் வெந்தளல் ஓம்பு மிளலையு மிளலை உள்ளீர் என்னை தென் திசைக்கே உந்திடும் போது மறக்கினும் என்னை குறிக்கொண்மினே அப்படின்னு சொல்றார். அப்ப பந்தமும் வீடும் பரப்புகின்றீர் என்று சொல்லுகிறார். அதான் முதல்ல நமக்கு பக்குவம் இல்லாத இருக்கும் போது பந்தத்தோட வச்சிருந்து பக்குவம் வந்த உடனே பந்தத்தை நீக்கி நமக்கு வீடு பேற்றினை தருகிறார் என்பதை இந்த பாடலிலே இதே திருமந்திர கருத்து இந்த திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய அழகான அந்த திருவிழி மிளலை தேவாரத்திலும் நாம் கண்டோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக ரதமுதிர இறைச்சி தோன் மேதை மருவிய வத்தி வழும்பொடு மச்சை பரவிய சுக்கிலம் பாழாம் உபாதி உருவலா உருவமலால் உடல் ஒன்றெனலாமே என்று சொல்கிறார். ஒன்றெனலாமே அப்படின்னு சொல்கிறார். ரதம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவோட ரசம், அந்த உணவின் சாரமான ரசம். உதிரம்னா ரத்தம். நம்ம உடம்புல காயம் ஏற்பட்டா வடியக்கூடிய சிவந்த பசை போன்ற ஒரு திரவம், இது வந்து பிளாஸ்மாங்கிற திரவமும் அதில் மிதக்கக்கூடிய உயிர் அணுக்களும் நிறைந்தது சேர்ந்தது. அந்த உயிர் அணுக்கள்ல சிவப்பு வெண்மைன்னு ரெண்டு வகை இருக்கு. சிவப்பு அணுக்கள் வந்து பிராணவாயுவை உடலெங்கும் கொண்டு உதவி அங்கங்கே உள்ள கரியமல வாயுவை சுவாசப்பைக்குள்ள கொண்டு வந்து வெளித்தள்ளுது, வெளித்தள்ள உதவுகிறது. இறைச்சி அப்படின்னா அந்த உதிரம் பரவுவதற்கு இடமான திசு, அதாவது தசைநார் என்று சொல்லுவோம். அப்புறம் தோல்னா அந்த உடம்பை பொதிந்து மூடி இருக்கக்கூடியது. மேதை அப்படின்னா அறிவு விளக்கத்திற்கான மூளை பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வெள்நினம். அடுத்து அத்தி அஸ்திங்கிறதோட திரிபு, இந்த எலும்பு திசுகளுக்கும் நரம்புகளுக்கும் காப்பாக இருக்கக்கூடிய ஒரு சட்டகம். இந்த உடலோட இயக்கம் பாதுகாப்பு புது இரத்த அணுவோட தோற்றம் இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பது இந்த அத்தி என்று சொல்லப்படுகின்ற அஸ்தி. வழும்பு அப்படின்னா நிணத்திலிருந்து ஊறக்கூடிய வெண்மையான நீர். மஜ்ஜைனா எலும்புக்குள்ள ஓடக்கூடிய வழுவழுப்பான திரவம். சுக்கிலம்னா வெந்நீர். இந்த இது எல்லாம் கூடிய பாழான காரியம்தான் இந்த உடல். உபாதின காரியம்னு அர்த்தம். இப்போ இந்த ரதம் முதலான ஒன்பதன் கூட்டன்றி பாழான உடலை வந்து ஒரு பொருள் என்று நாம் கூற முடியாது. இந்த ஒன்பது தாதுக்களோட கூட்டம்தான் இந்த பரு உடல் அப்படிங்கறத நம்ம உடம்ப பத்தின ஒரு விஷயத்த உடலை பற்றிய ஒரு அதிகாரங்கிறதுனால அதை எடுத்து சொல்லுகிறார். நம்ம உடம்ப பத்தி நாம கூட இப்படி எல்லாம் யோசிச்சே பார்த்திருக்க மாட்டோம். அதாவது உயரத்தை பார்ப்போம், அகலத்தை பார்ப்போம், எடைய பார்ப்போம், நிறத்தை பார்ப்போம் இல்லையா, உடலை பத்தி. மற்றது பார்க்க தெரியாது. அந்த இத்தனை விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்குங்கிறத அழகா எடுத்து காட்டியிருக்கிறார். ஆரே அறிவார் அடியின் பெருமையை, யாரே அறிவார் அங்கவர் நின்றது, யாரே அறிவார் 68 ஆக்கையை, யாரே அறிவார் அடிக்காவலானது என்று சொல்கிறார். இறைவன் வந்து உடலுக்கு காவலாக இருக்கின்றார் அப்படிங்கிறத இந்த பாடல் வந்து நமக்கு உணர்த்துகிறது. ஆரே அறிவார் இல்லையா, சிவபெருமானுடைய திருவடி பெருமையை யார் அறிவார் என்று. அடிங்கிறது திருவருள், திருவடி பெருமை என்றும் சொல்லலாம், திருவருள் என்றும் சொல்லலாம். அதை யாரால அறிய முடியும் அப்படின்னு கேட்கிறார். யாரே அறிவார் அங்கவர் நின்றது, அங்கு அப்படிங்கிறது உடம்புக்குள்ள அப்படின்னு ஒரு பொருள் தருது. அப்ப இறைவன் வந்து ஊன் உடம்பு ஆலயமாக கொண்டு எழுந்தருளி இருப்பதை யார் அறிவார்கள் என்று வினவுகின்றார். அதாவது உடலை இடமாக கொண்டு பெருமான் எழுந்தருளி இருப்பதை யாரால் அறிய முடியும். அடுத்து 60 தத்துவங்களோடும் 8 தத்துவங்களோடு விளங்கக்கூடிய இருவகை உடலையும் யார் அறிவார் என்று கேட்கின்றார் இல்லையா. 60 யாக்கை, அதாவது மாயேயங்களான பூதங்களின் கூறுகள் அது 25, கன்மேந்திரியங்கள் 5, வாயுக்கள் 10, நாடிகள் 10, வாக்குகள் 4, ஈசனைகள் 3, குணம் 3, ஆக 60. இதுதான் தூல உடல். இப்ப நம்ம பாக்குற உடல் இந்த 68 ஆக்கைங்கிறது 60 ஆக்கைன்னு பிரிச்சா தூல சரீரத்தையும், 8 யாக்கைன்னு பிரிச்சோம்னா, 8+ யாக்கைன்னு பிரிச்சோம்னா புரியட்ட காயம், புரியட்ட சரீரம். அப்புறம் நிறைவாக என்ன சொல்லுகிறார், யார் அறிவார் அடிக்காவல். அடிக்காவல் அப்படின்னா அனாதியே காக்கக்கூடிய முறைமை. இந்த உடல்களுக்கெல்லாம் இறைவன் அனாதியே காவலாக இருந்து ரட்சிப்பதை யார் அறிவார்கள். ஒரு தெரியா காலத்தே உள்புகுந்தென் உளம் மன்னி கருத்திருத்தி உன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்திருத்தி மேயான் என்று அழகாக நம்முடைய மணிவாசக பெருமான் கூறுவார். அப்போ இந்த உடலுக்கு வந்து இறைவன் உறுதுணையாக இருந்து காக்கின்றாருங்க உணர்வு யாருக்கும் தெரிவதில்லை. அந்த செய்தி தெரியாதனால அந்த உணர்வு இல்லை. அந்த செய்தியும் தெரியாம அந்த உணர்வும் இல்லாம இருக்கிறதுனால முக்கரணங்களால் வழிபாடு செய்யணுங்கிற எண்ணமே இல்லாம முக்கரணங்களால் வினைகள் ஈட்டப்படுகின்றன. இதை கருத்தில் கொண்டு நாம் இனியும் இதுகாரும் நம்ம முக்கரண வழிபாடு செஞ்சு வினை ஈட்டாம இருந்தா மகிழ்ச்சி. ஆனால் அந்த விவரமே தெரியலைன்னா இன்னைக்கு நமக்கு திருமூல தேவ நாயனார் உணர்த்தியபடியால் இனி மேல் கொண்டு முக்கரணங்களால் வினைகளை ஈட்டாமல் வழிபாடு, அதாவது மனதால் தியானம், வாக்கால் இறைவன் பொருள் சேர்ப்புகளை பாடுதல் அல்லது பேசுதல், அப்புறம் உடம்பால வந்து பூஜை மற்றும் உளவார பணிகள் எல்லாம், இந்த உடம்பால செய்யக்கூடிய சிவ புண்ணியங்கள் செயல்கள் எல்லாமே. ஆக இதை இங்கனம் இதிலே கூறி தாத்துவிகம் 60 ஐம்பெரும் பூதங்களோட கூறுகள், அதான் அந்த 60ங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு சித்தியார்ல ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாங்க, அதை பார்த்தோம். என்றான் அளவால் எடுத்த உடம்புக்குள் கண்கால் உடலில் கறக்கின்ற கைகளில் புன்கால் 68 புணர்கின்ற நண்பால் உடம்பு தன் உடம்பு தன்னால் உடம்பாகுமே என்று சொல்கிறார். இந்த உடலானது நால்வகை படுமாற்றையும் அதற்கு உண்டான அததுக்குள்ள தத்துவங்களையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். எறும்புக்கும் எறும்போட கைப்படி 8 ஜான் இருக்குமா உடம்பு. அவங்க அவங்க வினைக்கு ஈடா நம்ம என்ன, இந்த பரு உடல் தான் வித்தியாசப்படும். அப்படி எடுக்கிற உடம்பு வந்து அவங்க அவங்க கைக்கு 8 ஜான் இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். என் ஜான் கண்ணுங்கிறது ஞானேந்திரியத்தையும் கால் கைங்கிறது கன்மேந்திரியத்தையும் குறிக்குது. உடலில் கறக்கின்ற கை அப்படின்னு சொன்னா உடல்ல உள்ள உறுப்புகளை எல்லாம் பொத்தி மறைப்பதற்கு, அதாவது பொத்தி மறைப்பன கைகள் தான், அதனால கையது கொண்டு மெய்யது பொத்தின்னு சொல்வது போல. சரி, அப்போ இந்த ஆக்கைக்கு ஒரு வரி வருது பாத்தீங்களா, அதை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும்னா புன்கால் யாக்கை 60 யாக்கை 8 ஆக்கைன்னு தனித்தனியா கூட்டணும். 60 யாக்கைனா என்னது, 8 யாக்கைனா என்னன்னு நம்ம முன்னாலேயே பார்த்தாச்சு. சரி, அதற்கு அடுத்தாற் போல, அதாவது அறுபதும் எட்டுமாகிய தத்துவங்களோடு கூடிய புன்னைக்கால், அதுவும் உடலை கூட்டுவிக்கின்ற திருவருளால் நான்கு வகையான உடம்பாகிறது என்று சொல்லப்படுகின்றது. அந்த நாலு உடம்பு என்னன்னு பார்த்தோம்னா, தூள உடம்பு, சூக்கும உடம்பு, காரண உடம்பு, மகாகாரண உடம்பு. அதுல தூள சரீரம் அப்படிங்கிறது ஐம்பூதங்களும் கர்மேந்திரிய அஞ்சும் ஞானேந்திரிய அஞ்சும் ஆகிய பதினைந்து. சூக்கும சரீரம்ங்கிறது புரியட்ட காயம். காரண சரீரம்னா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குணம் ஆகிய ஆறோடு கூடியது. மகாகாரண சரீரம் அப்படிங்கிறது சுத்தமாயை ஒன்றுதான். அப்ப நாலு உடல்ங்கிறதையும் நம்ம, அதாவது உடல் அறுபதும் எட்டு மாய தத்துவங்களுடன் கூடி தூலம், சூட்சுமம், காரணம், மகா காரணம்ங்கிற நாலு வகைப்படுகிறது என்பதை இந்த பாடல்ல நம்ம யோசிக்கவே இல்லை. ஏதோ நமக்கு பொழுது விடியுது, பொழுது அடையுது, நமக்குன்னு சில அலுவல்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம், உண்கிறோம், உறங்குகின்றோம், விழிக்கின்றோம், அவ்வளவுதான். ஆனா இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் செயல்படுதுங்கிறத பத்தி நமக்கே தெரியாத விஷயங்களை அவர் ஒரு ஞானி, அழகாக 3000 ஆண்டுகள் யோக நிலையில் தவம் செய்தவர், சிவயோகத்தில் இருந்தவர். ஆகையால் அவர் நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் உணர்த்துகிறார்.
1: சில நேரம் பார்த்தீங்கன்னா நிறைவு காட்சியும் வந்து வரும். அவை எல்லா இடத்திலும் பொருட்களை சேர்த்து கட்டியிருப்பார். பௌர்ணமி போது அப்படி வாங்க மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி செய்யக்கூடிய அழகு அவர்களும் திருக்குறள் செய்கின்றவர்கள் தான். அந்த தொழுக்குரியோர் மஞ்சள் பணி கொண்டோர் சில கோயில்களில் எல்லா கோயில்களிலும் திருமஞ்சனத்துக்கான நீரை உள்ளாக்கி வந்தது. முன்னால கிடையாது. வெளியில கிணத்திலிருந்து நீரை சுமந்து கொண்டு இறைவன் முழுவதற்கும் சென்று கொடுக்கவர்கள் அந்த பணியை யாரெல்லாம் செய்தார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை மையம். ஆனா அவங்க இன்னொருக்கு பணம் வைக்க வரக்கூடாது. அதனால யாவது விஷயம் அபிஷேகத்துக்கு தூய நீர் கொடுத்தீங்கன்னா போதும். பண்ணும் பார்த்த ஆசிரியர் பரவாயில்ல, தூய நீர் கொடுத்தாலும் போதும், உடன்படமாக சுமந்து வந்து கொடுத்தால் போதும், நல்ல வாழ்க்கை அமையும். அதுவும் நண்பர்கள் திரு அழகிட்டு திருமணத்துக்கு அமைப்போர்கள் அமைப்போர்கள் எல்லையும் விளக்கு இருக்கும். எல்லையில்லாத விளக்கு யார் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை விளக்கு ஏற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு பயிலாத விளக்கு கிறிஸ்துமஸாக ஏற்றிருக்கிறாங்க. நீங்கள் விளக்கேற்றிய பலன் உங்களுக்கே முழுமையாக கிடைக்கும். கோயில வச்சுட்டு போன யாருக்கு என்ன வந்தா என்ன நீங்க போயிட்டா இறைவனுக்கு பலன் தர மாட்டாங்க. சின்ன விளக்கேற்றமோ அந்த விளக்கு எரிந்து முடிக்கின்ற வரையும் நீங்க திருக்கோயில் இருக்கணும். விளக்கம் அணைந்து போய் விளக்கம் எல்லாம் தெரிஞ்சு கொண்டிருப்பார். அணைந்து போயிருக்கக்கூடிய விளக்கை எல்லாம் ஏற்றினால் எல்லையில் விளக்கு எரிப்பவர் திருமுறை திருமுறையை எழுதியிருப்பாங்க. சில பேர் அவங்க அதை படிப்பாங்க. அவங்க
2: திருக்குறையில் திருத்தொண்டிலே ஈடுபடுகின்றவர்கள். இவர்கள் அத்துறை இவருக்கும் துணை செய்கின்றனர். கிழந்தார்
1: அவருடைய திருவட்சம் இன்னைக்கு இளைய பல திருப்பணிகளில் அணைந்தவர்க்கு ஏற்ற திருத்தொண்டின் வினை விளங்கிட இந்த திருப்பணியை செய்தா என்ன கிடைக்கும்?
2: எதையுமே கேட்கவே வேண்டாம். ஆனால் இறைவன் தேடும் என்று கொடுத்துருவான். என் தேடி வந்து கொடுத்துருவான். என் போய் எனக்கு இது வேணும் அது வேணும் அது கேட்கவே வேண்டாம். எவ்வளவு தர்சனத்துக்கு போறோம் வரமா அப்படி சொன்னாங்க. எனக்கு தர்சனம் கிடைக்கல சார், என்னை வெளியே வந்து நினைச்சிட்டாங்க. உள்ள ஏற்படல நாமே சாணமா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியே வாசலோட கூட்டத்தோட கூட்டமா நின்று பார்த்துட்டு அந்த அம்மா வெளியே வந்துட்டாங்க. வந்தவனே நான் பாக்குறேன்
1: அச்சனையும்
2: மானத்தும் கணக்கு நாளாம் வயிற்றுண்டில் நிலை பெற்றார். இதுல ஐந்து நாயன்மார்கள் பங்குனி மாதத்திலே பிறந்திருக்கிறார்கள். அதுல இன்னைக்கு பங்குனி மாதம், திருவாதிரை நட்சத்திரம், கணநாதனுடைய பிறந்த நாள் அப்படிங்கறத சொல்லி இந்த சொற்பொழிவை செவிப்படுத்தவர்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் அருள்வாரம் வைத்திருக்க இறைவன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, நீருண்டு மொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலருண்டு மதனமுண்டு, நிதியுண்டு உதியுண்டு மதியுண்டு கதிகுண்டு நெறியுண்டு நிலையுண்டு, ஓருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சார்ந்தவரும் உளமுண்டு வளமுண்டு தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு எனச் சொல்லி வாய்ப்பனுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
3: சிவாய நம. shivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்வேதஸ்வதாரா உபநிடதம் பகுதி 1 மந்திரம் 6 சர்வஜீவே சர்வசம்ஸ்தே. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

ಅನೇದಿ ಕಟ್ಟೋ ಎಂ ಮಂತ್ರ ಶ್ವೇತಾಸ್ತ್ರೇಯ ಉಪನಿಷದಿ ಅಥ ಪ್ರಥಮಾಧ್ಯಾಯ ಕಂ ಕಾರಣ ಬ್ರಹ್ಮಾರಭ್ಯ ವಿಚಾರಿತವಂತ ಜಗತ ಕಾರಣ ವಿಶೇಷ ಅಸ್ತಿ ವಾ ಕಾರಣ ಅಸ್ತಿ ಚೇತ್ ಕಂ ಕಾರಣ ಕಾಲ ಸ್ವಭಾವ ನಿಯತ ನಿಯತಿ ಎದುರುಚ್ಚ ಲೋಕಾನಾಂ ಸಮೂಹ ಇತ್ಯಾದಿ ಕಾರಣಾನಿ ಅನ್ಯತಮಂ ಕಾರಣ ಭವಿತುಮರ್ಹತಿ ವಾ ಯದಿ ಬ್ರಹ್ಮೈವ ಕಾರಣ ಭವಿತುಮರ್ಹತಿ ತರ್ಹಿ ದಾಜಂ ಬ್ರಹ್ಮ ಉಪಾದಾನ ಕಾರಣ ವಾ ನಿಮಿತ್ತ ಕಾರಣ ವಾ ಇತ್ಯಾದಿ ವಿಚಾರಿತವಂತ ಅಂತ್ಯ ಗತ್ವ ದೈವಾತ್ಮಶಕ್ತಿ ಸ್ವಗುಣೈರ್ನಿಗೂಢಾಂ ಇತಿ ದೇವಾತ್ಮಶಕ್ತಿರೇವ ಕಾರಣಂ ಇತಿ ಜ್ಞಾತ್ವಾ ತಾಸ ದೇವಸ್ಯ ಪರಮಾತ್ಮನಃ ಸ್ವರೂಪಂ ಉಪವರ್ಣಿತಂ ತತ್ರ ನದಿ ರೂಪೇಣ ಉಪವರ್ಣಿತಂ ತದನಂತರಂ ಚಕ್ರ ರೂಪೇಣಾಪಿ ಉಪವರ್ಣಿತಂ ಬ್ರಹ್ಮಸ್ವರೂಪಂ ಅಧುನಾ ತಾದೃಶಂ ಬ್ರಹ್ಮ ಜೀವರೂಪೇಣ ಕಸ್ಮಾತ್ ಕಾರಣಾತ್ ಪ್ರಪಂಚೇ ಭ್ರಾಮ್ಯತೆ ಅನಂತರಂ ತಾವದ್ ಕಥಂ ಮುಚ್ಯತೆ ಇತಿ ವಕ್ತವ್ಯಮಿತಿ ಕೃತ ಪ್ರಕೃತ ಮಂತ್ರಸ್ಯ ಪ್ರಾರಂಭಃ ஜத்காரணமான பிரம்மத்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரம்மத்தை ஒரு சக்கர வடிவமாக சொன்னார், இல்லது அந்த பிரம்மமானது ஒரு நதி வடிவமாகவும் அதை நமக்கு புரியும்படி சொன்னார். சொன்ன பிறகு அந்த பிரம்மமானது ஜீவரூபமாக இருந்து கொண்டு சரீரத்துல மாட்டிட்டு இந்த சம்சாரத்துல சுத்தி கொண்டு இருக்குது. இதுதான் சம்சாரம். இப்படி இவன் கவலைப்பட்டு இருக்கானே, இவன் எப்படி முக்தியை பெறுகிறான் அப்படிங்கறத சொல்லணும். இந்த பிரம்மமானது ஜீவ வடிவத்தை அடைந்து சரீரத்துக்குள்ள மாட்டிட்டு பிரபஞ்சத்துக்குள்ள அநேக பிறவைகளை எடுத்து சுத்தி கொண்டு இருக்கு. ஏன் ஒரு சந்தேகம், அதுக்கு என்னைக்கு விமுக்தி கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இது கேட்கணும். அந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்காகத்தான் அடுத்ததான மந்திரம் சர்வ ஆஜீவே சர்வ சம்ஸ்தே பிரஹந்தே அஸ்மின் ஹம்சா ஹம்சான ஜீவன் அர்த்தம் பிராமியதே பிரம்மச்சக்கரே, இந்த பிரம்மச்சக்கரத்துல சுத்தி கொண்டிருக்கிறார். ஏன் பிருதகாத்மானம் பிரேரிதாரம் ச மத்வா, ஆத்மானம் தன்னையும் பிரேரிதா ஈஸ்வரனையும் பிருதகிதி மத்வா, நான் வேற ஈஸ்வரன் வேற அப்படின்னு நான் நினைச்சுண்ட பேத ஜானத்தினால சுத்தி கொண்டு இருக்கிறார். துஷ்டத்ததத்தேன அமிர்தத்வமேதி, எப்பொழுது இந்த ஜீவன் அந்த ஈஸ்வரனை சேவித்து நானே அந்த ஈஸ்வரன் என்ற அபேத பாவனையுடன் பார்த்து அந்நிலையை பெறுகிறானோ அப்பொழுது அவன் மோட்சத்தை அடைகிறான். ஆகையால் பேத ஜானமானது சம்சார பிரமணத்துக்கு காரணம், அபேத ஜானமானது மோட்சத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரே மந்திரம் சொல்றது. இப்ப அதுக்கு பாட்டியம் பாபம். ஏவன் தாவது இப்பதுவரையும் நதி ரூபேண பிரம்மச்சக்கர ரூபேணச்ச நதி வடிவமாகவும் பிரம்மச்சக்கர ரூபமாகவும் காரிய காரணாத்மகம் பிரம்மா, காரிய காரண ரூபமா இருக்கக்கூடியதான காரியம் பிரபஞ்சம் காரணம் பிரம்மம், இப்படி காரிய காரணாத்மகம் பிரம்ம சப்பிரபஞ்சம் விஸ்தாரமாக, இங்க சப்பிரபஞ்சம்னா விஸ்தாரமான அர்த்தம், அபிஹிதம் சொல்லப்பட்டது. இதானீம் இப்பொழுது அஸ்மின் காரிய காரணாத்மக பிரம்ம சக்கரே, காரிய காரண ரூபமான பிரம்ம சக்கரத்தில் கேனவா சம்சரதி, எப்படி அவன் சுத்தி கொண்டிருக்கிறான், யாரால் சுத்தி கொண்டிருக்கிறான், கேனவா முச்சது, எப்படி இவனுக்கு மோட்சம் கிடைக்கும். இது சம்சார மோட்ச ஹேது பிரதர்சனாய, சம்சாரத்துக்கு காரணம் என்ன மோட்சத்துக்கு காரணம் என்ன, இந்த ரெண்டும் சொல்லணுமா வேண்டாமா, இஹ அதுக்கா ஆஹா சொல்லுகிறார். சர்வாஜீவ இதி சர்வேஷாம் ஆஜீவனம் அஸ்மின் இது சர்வாஜீவே, எல்லோரையும் பொழைக்க வைக்கிறார் இவரால், இவர் இவரிடத்தில்தான் எல்லா பிராணிகளும் பொழைக்கிறது. ஜகத்தாத்ரி உலகத்தை எல்லாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாள். ஆயால் இவருக்கு இந்த பரமாத்மாவுக்கு சர்வாஜீவம் எல்லோரையும் பொழைக்க வைக்கிறார் ஸ்திதி காரணமாக உள்ளார். ஆயால் சர்வேஷாம் ஆஜீவனம் அஸ்மின் இது சர்வாஜீவே, சர்வேஷாம் சமஸ்தா சமாப்திஹே பிரளயா யஸ்மின், எல்லா பிராணிகளும் எங்க போய் ஒன்னா சேர்கிறாளோ, சகல பிராணிகளும் பிரளய காலத்துல எங்க போய் சேர்கிறார், அந்த பரமாத்மா நடத்துல. ஆகையால் அவருக்கு என்ன பேரு, சர்வ சம்ஸ்தா அப்படின்னு பேரு.

அதிம் ஆத்மானம் மன்யமானஹா, இந்த அனாத்ம சுரூபமாக இருக்கக்கூடியதான தேகம் இந்திரியம் புலன்கள் மனசு இவைகளை தான் என்று கருதி அத்தியாசம். அதனால அனாத்ம பூதமான தேகாதிகளை ஆத்மாவாக கருதி சுர நர திரியகாதி பேத பின்ன நானா யோனிடு தேவைகளாகவும் மனுஷனாகவும் பசுபட்சாதிகளாகவும் இப்படி அநேக விதமான உருவங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறான். அந்தந்த பிறவைகளை அடைகிறான். யோனிமன்யே பிரபத்யந்தே சரீரத்வாய தேகினஹா தாணுமன்யேன சம்யந்தி யதா கர்ம யதா ஸ்ருதம் அப்படின்னு படிச்சோமா இல்லையா? அதனால ஏஷ நானா யோனிஷு ஏஷு பிராமியமானஹா பரிவர்த்ததே, இப்படி சுத்தி கொண்டு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான் சார் ஒவ்வொரு பிறவிலையும். கேன ஹேதுனா நானா யோனிஷு பரிவர்த்ததே, ஏன் சார் இத்தனை யோனிகள்ல பரிவர்த்தனம், ஏன் சார் இப்படி சுத்தி கொண்டு இருக்க அப்படியா? இது தத்ராஹா, அது காரணம் சொன்னார். பிரதகாத்மானம் பிரேரிதாரம் சமத்வா, ஆத்மானம் பிரேரிதாரம் பிரதகிதி மத்வா, நான் வேறு ஜீவன் அல்பக்யன் அல்பசக்தி என் கையாகாதவன் ஒன்னும் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொருத்தர் மேல இருந்து என்ன விரட்டிட்டு இருக்கார், அதனாலதான் இதை பண்ணு அதை பண்ணுன்னு தூண்டிட்டு இருக்கார் அப்படின்னு. ஈஸ்வரன் வேறு நான் வேறு, நான் அவரால் விரட்டப்படுகிறேன் அவஸ்தப்பட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சு அதனால சுத்தி கொண்டிருக்கான். பிரதகாத்மானம் பிரேரிதாரஞ்சமத்வாயிதி, ஆத்மானம் ஜீவாத்மானம் பிரேரிதாரஞ்ச ஈஸ்வரம் பிரதக் பேதேனமத்வா வெவ்வேறாக கருதி ஞாத்வா அந்யோசவ் அந்யோகமஸ்மீதி, நான் வேறு அவர் வேறு, அதையோ அந்யோசா அந்யோகமஸ்மீதி ந சவேதா இதாவது தேவம் சதேவானாம் அப்படின்னு சொல்லி சொல்லி உதாரணத்தில் அந்யோசவ் அந்யோகமஸ்மீதி ஜீவேஸ்வர பேத தர்சனேனா, ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு என பேதத்தினால் சம்சாரே பரிவர்த்ததே, சம்சாரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறான். கேன முச்சதே, சரி சார் ஏதோ சுத்திட்டு இருக்கான்னு சொன்ன, ஏன் சுத்திட்டு இருக்கான்னு பேத ஞானம். எப்படி முக்தி இவனுக்கு, எப்ப முக்தி வரும், என்னைக்கு, எதனால கேட்டா ஜுஷ்டா சேவிதா தேன ஈஸ்வரேனா, என்னைக்கு இவர் அந்த ஈஸ்வரனை சேவிக்கிறாரோ அன்னைக்கு. சித்ததானந்த அத்விதீய பிரம்மாத்மனா, எப்படி அந்த ஈஸ்வரன் சித்ரூபமாகவும் சத்ரூபமாகவும் தன்னுடைய ஆத்ம ரூபமாகவும் ஆனந்த ரூபமாகவும் அதிதீய ரூபமாகவும் பிரம்ம ரூபமாகவும் இருக்கிறதாக அந்த ஈஸ்வரனை அம் பிரம்மாஸ்மிதி சமாதானம் கிருத்வா சேவிதான், என்ன புஷ்பங்களை வச்சு சேவிக்கிறது, பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்றது, சுண்டலை நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுறது, இந்த சேவிதம் இல்ல. இங்க சேவிதான் என்ன அர்த்தம், இது போல அகம் பிரம்மாஸ்மி என்று அறிந்து மனத்தை நிறுத்தி, அதான் மன சமாதானம் கிருத்வா இத்யர்த்தா தேன ஈஸ்வர தேவநாத் அமிர்தத்வமேதி, தேன இந்த ஈஸ்வர தேவநாத் அபி சம்ராதனே அப்படின்னு சம்ராதனம் இதெல்லாம் பண்ணினா சித்த சுத்தி வரும். பிறகு குரு கடைப்பார் அது இடத்துல வேதாந்த வாக்கிய சிரவணம் கிரமபூர்வகமாக பண்ணி அதனால சிவத்தை அடையலாம். தேன ஈஸ்வர தேவநாத் அமிர்தத்வமேதி, சாதாரணமாகவே வேதாந்தங்களை கேட்கறதுங்கிறது மகாபாகியம் கிடைக்காது, ரொம்ப பேர் சிரமப்பட்டிருக்காங்க. அதுலயும் இது போல தசசாந்தி புறத்தலமாக கேட்கறதுன்னு இது ஒரு சம்ஸ்காரத்தை கொடுக்கறது மனிதனுக்கு. அப்படி வேதாந்தங்களை கேட்கறதுக்கு ஜன்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணி இருக்கணும், அதுக்கு முழு முயற்சி ஈஸ்வர அனுகிரகம் வேணும். அந்த ஈஸ்வர அனுகிரகத்தினால கிரமமாக நம்ம கேட்டோமையான நிச்சயமாக நமக்கு அந்த ஆத்ம தத்துவமானது புரியும். அதுலயும் எல்லா உபனிஷத்தை விட இந்த உபனிஷத்து வேற அத்தியாசிரமிப்ய பரமம் பவித்ரம் புரோவாஜதம் சங்கஜுஷ்டம் அப்படின்னு வேதாசிர உபனிஷத்தை படிக்கிறதுக்கு யார் சார் அதிகாரி அப்படின்னு கேட்டேன்னா அத்தியாசிரமின்ற ஆசிரமிகள்ல நாலு ஆசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் வனப்பிராஸ்திரமம் சன்னியாசாசிரமம். நாலு சன்னியாசாசிரமம் முக்கியாதிகாரி, மற்றவர்கள்லாம் கவனாதிகாரிகள்னு சொல்லுவோம். இந்த உபனிஷத்துக்கு அவாளம் இல்ல, நான் இந்த ஆசிரமத்துக்கு தேர்ந்தவன் எனக்கூடியதான எண்ணத்தை விட்டவன், யாரோ யாரோ நான் பிரம்மச்சாரி மா நான் கிரகஸ்தன் மா நான் வானப்பிரஸ்தன் நான் சன்னியாசிங்கிற அதுவும் தாண்டி சரீரத்துல அபிமானம் போனவன் அவன் தான் இந்த உலக இதுக்கு அதிகாரி. அத்தியாசிரமிப்ய பரமம் பவித்ரம் புரோவாஜதம் யக்ருடு சங்கஜுட்டம் அப்படின்னு மேல இந்த உபனிஷத்தை சொல்ல போதும். ஏனென்றால் தசோபனிஷத்துல இருக்கிற சகலமும் இங்க இருக்கு. உபனிஷத்துல பத்து உபனிஷத்துல இருக்கக்கூடியதான அத்தான விஷயங்களும் ரசமாக ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்கு, அதான் சுவேதாசிர உபனிஷத்துக்கு விசேஷம். அதனால ஜுஷ்டம் ஜுஷ்டா சேவிதா தேன ஈஸ்வர

அகம் பிரம்மாஸ்மி இது சமாதானம் கிருத்வா தேன ஈஸ்வர சேவனாத் அமிர்தத்வம் ஏதி யஸ்து பூர்ணானந்த பிரம்ம ரூபேண ஆத்மான் அவமகச்சதே. யாரொருவர் பூர்ணானந்த பிரம்ம ரூபமா நான் இருக்கேன் என்று தன்னை அறிகிறானோ சகாமுச்சதே. இது பரோட்ச ஞானமா இருக்க முடியாது. ஏன்னா நான் இப்படி இருக்கேன்னு அபரோட்சமாகத்தானே இருக்கும். எனக்கு என்னுடைய அறிவு அபரோட்சம் தானே, இன்டைரக்டா தெரியுமா? தெரியாது. ஆகையால்

ததாக பிரகதாரண்யகே இங்க சொல்றது இந்த மந்திரத்தை சொல்றது பிரதாரண்யத்துல சொல்லிருக்கு. வேத தர்சனஸ்ய சம்சார ஹேதுத்வம், வேதமாக பார்க்கிறது சம்சார காரணம்.

0: அவனை மோட்சம் வராமல் தடுக்க தேவைகள்னா தேவதைகள்னாலையும் முடியாது. ஏன், தேவதைகளுக்கும் ஆத்மாவா ஆகிறான் அல்லவா. அதையோ அந்யாம் தேவதாமுபாத்தே அந்யோ சாவன்யோகமத்மேதே, தான் வேறு ஈட்டுடன் வேறு தேவதை வேறு நான் வேறு என்று யார் நினைக்கிறானோ, நாசா வேதா அவன் அறியவில்லை அறிந்து கொள்ளவில்லை. யதா பசுஹோ ஏவம் ச தேவானாம், லோகத்துல நமக்கு பசுமாடு எப்படி உபயோகப்படுறதோ அதே போல தேவதைகளும் உபயோகப்படுறான் சார், இவன் என்னைக்கு மோட்சத்தை அடையலை அப்படின்னு. ததாச்ச ஸ்ரீ விஷ்ணு தர்மே, இது வரைக்கும் சொன்னேன், உபநிஷத்துல இருக்க சொன்னேன், விஷ்ணு தர்ம புராணத்திலையும் இதை சொல்லியிருக்கு. எப்படி, பத்யத்யாத்மானமன் எந்தோ யாவத்வை பரமாத்மனா, ஆத்மானம் தன்னை அந்யந்தோ வேறாக யாவத்வை பத்தியதை இதுவரைக்கும் பார்க்கிறானோ பரமாத்மா அவனிடத்திலிருந்து, தாவத்தம் பிராமியதே ஜந்தோ, அது வரைக்கும் இந்த மனுஷன் சுத்தி கொண்டே இருக்கிறான். மோஹிதோரிஜ கர்மனா, தன் கர்மாவனாலேயே மோஹி, நான் அது பண்ணினேன் இது பண்றேன் கர்வமா சொல்லிக்கிறான். மறுபடியும் சந்தாசத்துல சுத்துறான், நான் 7 மணியா இருக்கு அந்த கட்டளை கட்டினேன், இங்க போனேன், அது பண்ணினேன், இதை பண்ணினேன், கோயில் கட்டினேன், குளம் வெட்டினேன், பண்ணினையா என்ன பண்றேன், அடுத்த பிறவையில பிறக்கிறேன், ராஜாவா பிறக்கிறேன். ராஜாவை பண்ணா ராணி வைகிறாள பிரயோஜனம் இல்லையே, வேற ஒண்ணும் லாபம் இல்ல என்ன, எந்த பிறவியா இருந்தாலும் சிரமந்தான். அதனால என்ன பண்ணும், தஞ்சேன அதேஷ கர்மாது, யாருக்கு எல்லா கர்மாக்களும் போயிருக்கோ பரம் பிரம்ம பிரபத்தியதி, பரமாத்மாவை பார்க்கிறான். அபேதேன ஆத்மனஹ சுத்தம், அபேதமாக தன்னுடைய ஆத்மா சுத்தமாக, சுத்தத்வாத் அக்ஷயோ பவேத், பரிபூர்ணமாக சுத்தமா இருக்கிறதுனால அழிவதில்லை அப்படின்னு பந்த மோட்சங்களுக்கு ஹேதுவ சொல்லிருக்கு இந்த மந்திரத்துல. சர்வாஜீவே சர்வதம்சே பிரஹந்தே அஸ்மின் ஹம்சோ பிராமியதே பிரம்ம சக்கரே பிரதகாத்மானம் மேரிதாரஞ்சமத்வா துஷ்டத்ததத்தேனாம்ரதத்வமேதே, இது துஷ்டம் எதா பத்தியத்யன்யமீஜமத்ய மகிமானமிதி வீதசோகா அப்படின்னு முண்டப்பபுரத்துல இது அம்சம் சொல்லியிருக்கு. அடுத்ததான
1: சிவாயனம் சைவம் தாத்தார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு, வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அவர் அப்ப சொன்னாரு, பன்னாள் அழைத்தால் சொன்னார், இவர் ஒரு நாள் என்னால் இல்ல, சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என ஆட்கொண்டு அழித்திடும் ஆகில் இவன் என்னை பன்னாள் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. அந்த ரெண்டு நாள் செய்யும்போது செய்யும்போது என்ன பண்றாருன்னு கேட்டா, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தத்துவங்கள் இதுவரைக்கும் நம்மளை எப்படி அறிவிச்சாரு, எல்லாம் த்ரூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா அறிவித்ததை ஸ்டாப் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா நேரடியாக அவருடைய, அப்ப அதான் நேரடியாக என்னைக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரோ அதான் ஞாபகம். ஆகவே என்ன சொன்னாங்க, அதனால குறித்துக் கொள்ளுங்கள், தத்துவங்களின் வாயிலாக அறிவிப்பது ஆராய்ச்சி. இப்ப நம்ம பண்ணதான் செய்யறோம், அதே வேலையில நம்ம செய்யறோம், ஆனா நம்ம என்ன பண்றோம், வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் திங்க் பண்றோம், தத்துவங்களின் வாயிலாக நாம் செய்வது ஆராய்ச்சி, நேரடியாக உபதேசிப்பது ஞானம் அல்லது அனுபூதி, ஆராய்ச்சி அனுபூதி. அதான் கந்தர் அனுபூதியின் பண்ண, கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த இருள் அப்படின்னு சொல்லி அன்னை இவர் சொல்றார், தாய்மான சுவாமி
3: நேரடியாக
2: அறிவிக்கிறார். அதாவது இப்பவும் என்ன பண்றாருன்னா இறைவன் தான் அறிவிக்கிறார், இப்ப வந்து த்ரூ இன்ஸ்ட்ருமெண்ட் அறிவிக்கிறார், அப்புறம் நேரடியா அறிவிக்கிறார். அப்போ அந்த பாவனை, உயர்ந்த பாவனைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த பாவனை செய்யும் பொழுதுதான் அந்த மந்திரத்தை அந்த சிவய சிவங்கிற பாவனை, அதாவது அந்த வேதாந்தத்துல எப்படிங்கன்னா தத்வம் அசி தத்வம் அசி தத்வம் அசி, அவங்களுக்கு சிவோகம் பாவனையில வேதாந்திகளுக்கு வந்து என்ன மந்திரம்னா தத்வம் அசி தத்வம் அசி தான் அவங்களுக்கு மந்திரம். ஆமா, தத்வம் அசி அது வந்து உபனிஷத்துல வருது. ஆனா சித்தாந்தத்துக்கு வந்து எப்படின்னு கேட்டா சிவோகம் பாவனையில வந்து சிவய சிவ சிவய சிவ சிவய சிவ அந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டு வரும்பொழுது என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த பாசஞானத்தை கம்ப்ளீட்டா விட்டுட்டு ஆறாரையும் நீத்து, அன்னைக்கு நான் சொன்னால என்னைக்கு இந்த ஆறார வந்து நீத்து விடுறாரா, அதுக்குதான் என்ன சொன்னாங்கன்னா அத்துவ சுத்தி, அதுக்கு பேரு தான் அத்துவ சுத்தின்னு சைவ சித்தாந்தத்துல. அத்துவாக்களின் வாயிலாக அறிவிப்பதை அவர் நிறுத்தி விடுகிறார். அத்துவாக்கள்னா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த அத்துவா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் வலுவிலா வழின்னு அர்த்தம் தமிழ்ல. அது சிவஞான சித்தியாரிலே விளக்கிறார் அவரே. அதாவது இந்த ஃபால்ட்லெஸ் கண்டக்டர்ஸ் அர்த்தம். அத்துவா அப்படிங்கறது இங்கிலீஷ்ல சொல்றதா எப்படி சொல்லலாம் நீங்க? ஃபால்ட்லெஸ் கண்டக்டர்ஸ். அத்துவாங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் சிவஞான சித்தியார்லயே சொன்னார் வலுவிலா வழி. எழுத சொல்றாரு சிவஞான சித்தியார் 258. அதுல அத்துவாக்கு நேர் தமிழ் சொல்ற வடுவிலா வழி. இங்கிலீஷ்ல சொன்ன ஃபால்ட்லெஸ் கண்டக்டர்ஸ். அந்த சிவோகம் பாவனை இந்த நிலையில தான் என்னன்னு கேட்டா இந்த ஹையஸ்ட் அட்டைன்மெண்ட். ஹையஸ்ட் அட்டைன்மெண்ட் வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து எதுவுமே தத்துவங்கள் இல்லாமலேயே இறைவன் நேரடியாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது தான் நமக்கு என்ன தெரியுது, உண்மையிலேயே எல்லாத்துடைய சுருபலக்கணமும் தெரியுது. அதாவது அப்ப என்ன நிலையெல்லாம் வருதுன்னு கேட்டா இந்த மாயிலிருந்தா தத்துவங்கள் வந்து இப்ப எல்லாம் என்ன பண்றோம், வெறுமனா புஸ்தகத்துல பிரின்சிபிளா படிக்கிறோம் தத்துவங்கள்லாம் மாயிலிருந்து வந்தது. ஆன்மாவுடைய அந்த இலக்கணம் ஐந்தவத்தை படுற இலக்கணம் வேற, இந்த இலக்கணம் வேற அப்படின்னு நம்ம படிச்சுட்டே வந்தோம் இல்லையா. இதெல்லாம் அப்பதான் என்ன ஆகுது அனுபவத்துல இதெல்லாம் கரெக்ட். அனுபவத்துல தெரியணும் இல்லையா, அதான விஷயம். அந்த அனுபூதி பெற்ற உடனே அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களதான் நம்ம ஞானிகள் என்று சொல்லுவோம். அப்படி வரும்பொழுது அது இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கிடுங்க. அது என்னன்னு கேட்டா இதயத்தில், இதயத்தில் வந்து செய்வது பூசை. அந்த இருதய கமலத்துல செய்யறதுதான் பூசைன்னு பேர். அப்புறம் புருவ நடுவுல செய்யறதுதான் தியானம். இந்த புருவ நடுவுல பாவனம் பண்ணி செய்யறது தியானம். அப்புறம் நேவல் தொப்புள் இருக்கு பாருங்க நாபி, அதுக்கு பேர் நாபின்னு பேரு. இந்த நாபியில பண்றது ஹோமம். அதாவது புறத்துல செய்யறதெல்லாம் அகத்திலையும் செய்யணும். அகபூஜைக்கு தான் அதிக பலன். அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா பெரிய விஷயம் அந்த நிலையில என்னன்னு கேட்டா புறபூஜையை விட அகபூஜைக்கு தான் ரொம்ப சிறப்பு. அதான் அகபூஜைன்னு கேட்டா அது நல்ல கேள்வி. புறபூஜைக்கும் அகபூஜைக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா அகபூஜையில எந்த விதமான உபகரணங்களையும் கையால தொடறது இல்ல. இப்ப என்ன பண்றோம், பாத்தியம்னா தண்ணீர் வேணும், பூ வேணும், பாத்திரம் அக்கிய பாத்திரம் ஆசமான பாத்திரம் எல்லாம் வேணும் இல்லையா. எல்லாம் செஞ்சாதான பூஜை, பூஜைன்னா குண்டம் வேணும், கும்பம் வேணும், நூல் சுத்தணும், அப்புறம் வாழைகளை வேணும், அல்ல அவதானியத்தை பரப்பணும் அப்படின்னு இருக்குல்ல. இந்த உபகரணங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் மனத்தினாலே கற்பித்துக் கொண்டு, அந்த மனத்தினாலே கற்பித்துக் கொண்டு பாருங்க. ஒரு செயல என்ன சொல்லிடுறாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வேண்டாம் அவங்களே சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த நிலைகளை அது வேண்டியது இல்ல. இப்ப சாதாரணமா நான் என்ன விளக்கம் சொல்றேன்னா, ஒரு குழந்தைய கொண்டு நர்சரியில சேர்த்தா எங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 கோடு போட்ட நோட்ல எழுத சொல்லுவாங்க. ஹேண்ட் ரைட்டிங் திருந்துறதுக்கு 4 கோடு போட்டா எழுத சொல்லுவாங்க. அப்ப ஒய் அப்படின்னு சொன்னா இந்த கோடு வரைக்கும் அது நீளணும். அதுக்கப்புறம் 4 கோடு போட்ட நோட்டு இருந்து, அப்புறம் 2 கோடு போட்ட நோட்டு, அப்புறம் 1 கோடு போட்ட நோட்டு, அப்புறம் கோடு இல்லாம எழுதுறோம். இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா கோடு போட்டு 4 கோடு போட்ட நோட்ல எதுக்காக எழுதணும், கோடு போடாம எழுதுறதுக்கு தான் இல்லையா. அப்ப அல்டிமேட் எய்ம் என்ன, கோடு போடாம எழுதணுங்கிறது நோக்கம். அப்ப கேக்கலாம் இல்லையா, கோடு போடாம எழுதணும்னு சொல்லிட்டு கோடு போட சொல்றீங்களே சார். எங்க கான்வென்ட் ஸ்கூல்ல எல்லாம் அது கப்பல் சரி, பிள்ளை எல்லாம் பாத்தீங்கன்னா 4 கோடு போட்டோம் அதுக்குனே வாங்கிட்டு வரும். அப்பதான் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப திருந்தும். ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. சில பேருடைய ஹேண்ட் ரைட்டிங் பார்த்து ஆசையா இருக்கு நமக்கு. ஆக அங்க அகபூஜை, அந்த அகபூஜையே சிறப்புடைத்து என்பதை எங்க சொல்றாரு, அதான் 301 சொல்வார் சிவஞான சித்தியார். 301 அதாவது புறபூஜையில இருந்து அகபூஜைக்கு போறோம், அந்த அகபூஜைக்கு தான் அதிக பலன். இந்த அகபூஜைக்கு தான் என்ன வடமொழியில என்ன பேரு, அந்தரியாக பூஜை, அந்தரியாக பூஜை. அப்ப என்ன சொல்ல போறாரு, இந்த அந்தரியாகத்துல வந்து நீங்க பூசை பொருள்களை எல்லாம் மனதிலே கற்பித்துக் கொண்டே செய்யக்கூடிய அந்த ஆற்றல் பரிபூரணமா வந்த பிறகு அந்த சிவோகம் பாவனைய தலைப்படுவதற்கு சிவை சிவ மந்திரத்தை எல்லாம் சொன்ன பிறகு என்ன ஆகுது, அதுக்கப்புறம் தான் அந்த அத்துவாக்களின் வாயிலாக அறிவிக்காமல் இது உண்மையில் அதான் நடக்குது. இங்க பாசம் ஒருவர், அந்த பாசம் ஒருவதற்காக அந்த நிலையை அடையணுமே, அந்த நிலையை அடைவதற்கு என்ன சொன்னாரு, சிந்தை நாடி. சிந்தை நாடின்னு அந்த ரெண்டு வார்த்தைக்கு தான் அருணந்தி சிவம் எழுதுறாரு பல புத்தகங்கள். சிந்தை நாடுதல்னா என்ன, பூசலார்னா, பூசலார்னா என்ன செய்தது, அகபூஜைன்னு சொல்ல முடியாது. அதாவது அது இன்னொருத்தர் இருக்காரு, அந்த அகபூஜை செஞ்சவரு வாயிலார் நாயனார். வாயிலார் நாயனார் தான் அகபூஜை. ஆனா பூசலார் நாயனார் என்ன பண்ண, மனத்துல கோயில் கட்ட, மனத்தினால என்னன்னு கேட்டா அவருக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, பூசலாருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. பூசலார் என்ன பண்றாரு, இப்ப நீங்க நீங்க நம்ம செய்யறதுக்கும் பூசலார் செய்யறதுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்க மனசுனால கோயில் கட்ட சொன்னா ரெண்டு நிமிஷத்துல கட்டி முடிச்சிருவீங்க. ஆனா பூசலாருடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, அவரு அப்படியே பாக்குற, அதாவது அவள வந்தாச்சு, இன்னைக்கு வந்து இறங்கியாச்சு, இன்னைக்கு வண்டி இத்தனை லாரி வந்து இறங்கி இருக்கு அப்படின்னா, அது எத்தனை நாள் ஆகுமோ அத்தனை நாள் வரைக்கும் வைப்பு கொடுக்கிறார். அதாவது நீங்க ஆக்சுவலா கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அந்த நேரத்தை அவரே கனெக்ட் பண்ணி செய்யற, ஒன்னொன்னுக்கு நாள் பார்த்து அப்படி வர்ற. அதனாலதான் சாமி அவருடைய பெருமையை அப்படி ஒரு நாள், அதாவது சிவபெருமான் எல்லாமே எதுக்கு செய்யறாருன்னா, இப்படி ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது அரசனுக்கு அறிவிக்கணும். அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, அவனும் பெரிய அடியார், இவனும் பெரிய அடியார், ரெண்டு பேரையும் மீட் பண்ண வச்சு ஆகணும், அதான் விரும்புறார். அதுதான் சிவபெருமான திருவிளையாடல். இப்ப கண்ணப்ப நாயனாரையும் சிவகோசரியாரையும் கம்பைன் பண்ணி விடணும், ஏன்னா அவரும் சொல்றபடி செய்யறார், இவரு சொன்னதை பூர்வ ஜென்மத்தை செஞ்சிட்டார். அதான் பாயிண்ட், கண்ணப்ப நாயனார் பூர்வ ஜென்மத்துல செஞ்சு முடிக்கிறார், சிவகோசரியார் இப்ப செஞ்சு முடிக்கிறார், அப்ப ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்கணும் அப்படிதான் பாக்குறாரு. அதே போலதான் சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட போய் வாங்கிக்கிட்டு யாருக்கு சொல்றாரு, பானபத்திரனுக்கு. அப்ப அங்க ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, லெட்டர் எழுதுற மதுரையில் எழுதுற, இப்ப நான் கேட்பேன் ஒரு கேள்வி, மதுரையில பணக்காரனே இல்லையா சார், மதுரை தான் செல்வம் குடிக்கிற நாடு தானே, அப்ப என்ன செய்யலாம், மதுரையிலே ஒரு ஆட்டை போய் வாங்கணும்னு சொன்னா லெட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போற, மதுரையில ஒரு பெரிய மில்லியனே இருக்கு, சிவபெருமான் லெட்டர் கொடுத்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறேன். ஆனா சேர நாட்டில் இருக்க ஒரு ஆளுக்கு போய் லெட்டர் கொடுக்காரு. அந்த நோக்கம் என்னன்னு கேட்டா, பானபத்திரனும் சேரமானும் மீட் பண்ண வைக்கணும், அதான் பாயிண்ட். ரெண்டு அடியார்களை சந்திப்பை வைக்கிறதுல அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே போலதான் உண்மையிலே கோயில் கட்டுறவர் இருக்காரு பாருங்க, கலச்சிங்கன், அவரையும் இந்த பூசலார் மரத்துல காயிரும், அவருடைய ராஜ்யத்திலே தான் இருக்காரு, வேற எங்கேயும் இல்ல. அப்ப காவல போய் என்ன சொல்றாரு, நான் வந்து நீ கொஞ்சம் டேட்டா மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், ஏன்னா நான் இன்னொருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அப்படியே. அரசன் விழிச்சவனே என்ன பண்ற, அவ்வளவு பேருக்கு கூப்பிட்டு திட்டுறான், நம்ம நாட்டுல ஒருத்தன் கோயில் கட்டிருக்கானா, உங்களுக்கு ஏன் எனக்கு ரிப்போர்ட் வரல, ஒருத்தர் கேக்குற முடிச்சவன அவருக்கு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கூட்டாரு, படை பிரதானி ஒருத்தர்கள் இருப்பாங்களே அவங்களை சிஐடிஸ் எல்லாம் கூப்பிட்டு திட்டுற, நம்ம நாட்டுல ஒருத்தன் சிவன் கோயில் கட்டிருக்கானா, இது வரைக்கும் என்ன நீங்க என்ன பண்ணீங்க சிஐடி எல்லாம்,
3: என்ன பேரு
2: கலச்சிங்க நாயனா, அவருக்கும் நாயனார்லதான் வர்றாரு அப்படின்னு பார்த்தாதான் அங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல, அவரே போறாரு. அப்படிப்பட்ட அடியார நான் பாக்கணும்னு அவரே போறாரு. போட்டு பார்த்தா அங்க பூசலார் விடுன்னு கேட்டா, அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, பூசலாராவது கோயில் கட்டுறாரு அப்படி ராஜாட்ட சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டா, அந்த பூசலாரையும் மன்னிய சீர் மறைநாவல் இந்த ஊர் பூசல் சொல்லலையா, மன்னிய சீர் மறைநாவல் இந்த ஊர் பூசல் திருநின்ற ஊர், மெட்ராஸ் பக்கத்துல தான் இருக்கு அந்த ஊர், மெட்ராஸுடைய சபர்மன், மெட்ராஸுடைய கார்பரேட் ஏரியால இல்லாம அதோட அஜாயினிங் சபர்மன் நாங்க சொல்லுவோம், சபர்மன் இந்த சபர்மன் ஏரியால தான் இது இருக்கு, திருநின்ற ஊர் மன்னிய சீர் மறை நாவல் நின்ற ஊர் பூசல் அறிவுடையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியே. அதை சொல்லும்போது மன்னிய சீர் மறை நாவல் நின்ற ஊர் பூசல், இந்த திருநின்ற ஊரை சேர்ந்தவன் சொல்ல, அது ஊர் திருநின்ற ஊர். அப்போ அந்த இத சொல்ல பாருங்க, அந்த அகபூஜை நிலையை வந்து அதுக்கு புறபூஜையை விட ரொம்ப சிறப்பா, அதனால அது இங்க சொல்றாரு, அதை குறித்துக் கொள்ளுங்கள், அகபூஜையே புறபூஜையை விட அகபூஜையே சிறப்பு. எங்க சொல்றாரு சிவஞான சித்தியார் 301, அது எங்க வருதுன்னா சிவ தர்மோத்திரத்திலையும் வருது, சிவ தர்மோத்திரம் செய்யுள் 158-160 வரைக்கும் சிவ தர்மோத்திரத்திலே அந்த செய்தியை சொல்ற, சிவ தர்மோத்திரம் செய்யுள் 158-160, அகபூஜைக்கு தான் பலன் அதிகம்னே சொல்ற. ஆக இப்படி நாம செய்யும் பொழுது என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த நிலை அதாவது தத்துவங்களின் வாயிலாக அறிவிப்பதை நிறுத்திவிட்டு நேரடியாக அவர் அறிவிப்பதை ஆரம்பிக்கிறார். அந்த நேரடியாக அறிவிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, சிவயோகம். அந்த சிவயோகத்துல போனோம்னா அந்த ஆன்மா எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். பத்தாம் சூத்திரத்துல அந்த சிவயோகத்தை அடைந்த ஆன்மா எப்படி இருக்கும்னு அடுத்த சொல்ல போற. அந்த ரொம்ப நாள வந்து அந்த அப்படி பாவனை செய்யக்கூடியதான் அப்பர் சுவாமி சொல்லும்போது சொன்னாரு, அந்த எப்படி வெளிப்படுகிறார், அது வந்து வெளிப்பட்டு தோன்றுகிறார் என்றால், அதுதான் விரகித்தீனன் பாலில் படுநோய் வினைவோர் மறைய நின்றுடன் மாமணி சோதியார் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. இதுதான் அப்பர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த எப்படி வந்து விறகு இருக்குது, இந்த விறகுல விறகுலதான் தீ இருக்கு, ஆனா தீ இருக்கிறது தெரியுதா, விறகுக்குள்ள தீ இருக்கிற யாருக்கா கண்ணுக்கு தெரியுதா? ஏன்னா விறகுங்கிறது ஒரு வெறுமனே ஒரு ஒரு அது ஒரு பெரும்பாலும் வந்து அது ஒரு தத்துவங்களால் ஆனது. ஆனா அக்னிங்கிறது இன்னொரு பூதம், அங்க அதான் விஷயம், அக்னிங்கிறது இன்னொரு பூதம் இல்லையா. அப்ப அந்த அக்னிங்கிற பூதமானது இந்த பிருதிவிங்கிற பூதத்துக்குள்ள மறைஞ்சு நிக்குது, அப்ப கடையும் பொழுது வெளிப்பட்டு தோன்றுகிறது இல்லையா, அதான் விறகி தீனன். அதே போல அது அந்த விறக வந்து கடையும் பொழுதுதான் வெளிப்படுது, அக்னி விறக கடையும் பொழுது வெளிப்படுகிறது. அதே போல இங்க பால்ல வந்து நெய் அதை கடையும் போது வெளிப்படுகிறது. அதுபோல மாமணி சோதியான் அங்கேயும் வந்து பெயர் அடையும் பேர், தமிழ் இலங்கை அது பேர் பெயர் அடை. அதாவது ரத்தினங்களை வந்து எடுக்கும் பொழுது அது எப்படி இருக்குது, ரத்தினம்னே தெரியாது, அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பட்ட தீட்டினவுன்னதான் இது வைரம், இல்ல இது வைடூரியம், இது கோமேதகம், ஐயா பட்ட தீட்டினப்படதானே தெரியுது. பட்ட தீட்டினதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மண் கட்டி மாதிரிதான் இருக்கும், அது அதுக்குள்ள இருக்குன்னு தெரியாது. அது மாமணி சோதியான். இப்ப மணி வந்து இப்ப மூணு உதாரணம் சொல்ற, விறகை கடையும் பொழுது நெருப்பு வருகிறது, பாலை கடையும் பொழுது நெய் வருகிறது, அதே போல மணியை பட்டை தீட்டும் போது ஒளி வீசுகிறது. மூணு உமையை சொல்ற மாமணி சோதியான். அதே போலதான் இந்த இருதய கமலத்துல வந்து அவரை நினைத்து நினைத்து போட்டி போட்டி வழி செய்யும் பொழுது அவர் என்ன செய்யறார், உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. இந்த கான்செப்ட் இதேதான், இந்த கான்செப்ட் அது பல நாட்கள் அதை பல முறை செய்யணும். பட்ட தீட்டுறது உடனே சார் தோண்டி தெரிய வந்துருமா, பட்ட தீட்டு திட்டே இருக்கணும் இல்லையா, அப்படிதான் வரும். அது அது போல கடைஞ்சா கடைஞ்சிட்டே இருக்கணும். அதே போல அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு வரும்ங்கிற காட்டுறதுக்காகதான் அது செய்யும் போது தன்னால அது வெளிப்பட்டு வருகிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்களுக்கு நிட்டை போடக்கூடிய ஆற்றல் வந்த உடனே மறுபடியும் தத்துவமின் வாயிலாக அறிய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அது எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, வியாபகமாகவே அறியக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வந்து, ஒரு இடத்துல இருந்து வியாபகமாக அறியக்கூடிய அந்த ஆற்றல், அதாவது அப்பதான் நம்முடைய ஆன்மா வியாபகமா இருக்கு என்பதும், இந்த ஆன்மாவுக்கு வந்து அறிவிப்பதற்கு அறிவதற்கு தத்துவங்கள் வேண்டியதில்லை என்பதையும் அது அறிகின்ற நிலை வரும்போதுதான் அந்த ஞானம் என்று நாம் சொல்றோம். அதுதான் சொன்னாரு, விடிவாம் அளவும் விளக்கணையமாய். இந்த கான்செப்ட் அருமையா விளக்கிட்ட, விடிவாம் அளவும் விளக்கணையமாய். அந்த மாயை வந்து ஒரு ஸ்டாப் கேப், அவ்வளவுதான். எது வரைக்கும், விடியிற வரைக்கும், விடியிற வரைக்கும் விளக்கு வேணும். ஆனா சூரியன் வந்த பிறகு விளக்கு வேண்டியது இல்லை, அதோட சூரியன் அறிவிக்கிற மாதிரி விளக்கு அறிவிக்க முடியாது. அதுவும் இருக்குல்ல, எத்தனை வாட்ஸ் பல்ப் போட்டாலும் சூரிய ஒளி கணையாக முடியுமா, எத்தனை வாட்ஸ் பல்ப் போனாலும் போட்டு பாருங்க, ஸ்டாப் கேப். அதே போல மாயை வந்து ஒரு ஸ்டாப் கேப்புக்காக தான் கொடுக்கிறாரே ஒளிய, மாயையே பற்றி கொண்டு இருக்க கூடாது, அது விளக்கத்தையும் செய்கிறது. இப்ப இன்னைக்கு சிவில் இன்ஜினியரிங் இன்னொரு டெக்னிக் சொல்லலாம், அதுக்கு ஒரு உதாரணம் கிட்டதா இருந்தா, இப்ப நான் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோம், இப்ப காங்கிரீட் போடுறோம், இந்த காங்கிரீட் நிக்கிறதுக்கு என்ன பண்றோம், சென்ட்ரிக். நீங்க என்ன சொல்லுவீங்க, எங்களுக்கு பேரு சென்ட்ரிக், அதாவது கம்பியை கட்டி அதுல வந்து மணல் ஜல்லி சிமெண்ட் எல்லாம் ப்ரொபோஷன்ல கலந்து அதை செட்டப் பண்றோம். செட்டப் பண்ணி என்ன பண்றோம், 21 நாள் கியூரிங் கொடுக்கணுங்கிறான், தண்ணீர் கொடுத்து அதை கியூர் பண்ணும். இப்ப காங்கிரீட் நல்லா செட் ஆன உடனே அந்த பலகையும் அதுபாடு இருக்கட்டுமே, பண்ணி விட முடியுமா? அப்புறம் என்ன பண்ணுவோம், பலகை ரிமூவ் பண்ணிடும். அப்ப அந்த காங்கிரீட் செட் ஆகிற வரைக்கும் தான் பலகை, அப்புறம் பழக வேண்டாம் இல்லையா. அதே போலதான் அந்த ஞானம் செட் ஆகிற வரைக்கும் மாய வேண்டியது இருக்கு. ஞானம் செட் ஆகணும்னா மாய வேண்டியது இல்லை, ஏதோ ஸ்டாப் கேட்டோம். ஆகினால் அந்த அளவுக்கு மாய விளக்கத்தை செய்கிறது என்பதெல்லாம். ஆக இந்த நிலை வந்து வரும் பொழுது அந்த ஒன்பதாம் சூத்திரம் நிறைவு செய்யப்படுகிறது. அந்த ஸ்ரீ பஞ்சாட்சர ஜபம் என்பதும் அந்த பாசம் ஒருவை என்பதும் அந்த கான்செப்ட் இதுதான். அதை விளங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். ஆரிரு தனந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஊறு செய்த ஏரிய மங்கை வாழ்க, யானை நடந்து வாழ்க, மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார், மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார், மாறிலாவள்ளி வாழ்க.
4: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
2: இன்னைக்குமே சித்து பொருளுக்கு என்ன கிடையாது? அன்னைக்கே சொன்னேன், பரிணாமம், விருத்தி, கண்டம், உருமாற்றம், இந்த நான்கு எதுக்கு கிடையாது? சித்து பொருளுக்கு கிடையாது. அப்ப ஆன்மாவுக்கும் கிடையாது, இறைவனுக்கும் கிடையாது, கடவுளுக்கு மட்டும் இல்ல ஆன்மாவுக்கும் கிடையாது. ரொம்ப பேசிக் கான்செப்ட். பரிணாமம், விருத்தி, கண்டம், உருமாற்றம், எவல்யூஷன், மேனிபெஸ்டேஷன், பிராக்மெண்டேஷன், மெட்டாமார்போசிஸ், சயின்ஸ்ல சொல்லதான். இந்த நான்கு எதுக்கு கிடையாது? சித்து பொருளுக்கு இந்த நான்குமே கிடையாது. அப்ப இறைவன் சித்து பொருளாச்சே, ஆன்மாவும் சித்து பொருளாச்சே. ஆனா அந்த அதை பற்றி சொல்லப்பட்டது. இறைவனுக்கு இந்த உலகம் உடம்புன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்தை அவன் சங்கற்பத்தினாலே இயக்குவான், இந்த உடம்பை ஆன்மா இயக்குவது போல. அந்த காரணம் பற்றி சொல்லப்பட்டதே உடைய அன்றி ஒன்று இல்லைன்னா நீ இல்லாம உலகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அன்றி ஒன்று இல்லை என்றால் நீ இல்லாமல் இந்த உலகத்தின் இயக்கம் இல்லை. தி ஆக்டிவேஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் தான் பையு. எங்கும் நிறைந்தது எல்லாம் எங்கும் நிறைந்தது ஆன்மாவும் எங்கும் நிறைந்ததுதான், மாய எங்கும்
3: நிறைந்ததுதான்.
2: ஆகையினாலதான் அதனால என்னன்னா அதன் இயக்கம் இல்லை. அதனாலதான் சொன்னாங்க, அந்த பாருங்க உபனிஷத்து என்ன சொல்லிச்சு, அவனந்தி ஓர் அணுவும் அசையாதுன்னு தான் சொல்லிச்சு. அவனந்தி ஓர் அணுவும் இருக்காதுன்னு சொல்ல, அவனந்தி ஓர் அணுவும் அசையாது. அப்ப இந்த உலகத்தின் இயக்கம் எப்படி, இந்த உடம்பு வேற ஆன்மா வேறன்னா கூட, இந்த ஆன்மா செயல்படுத்துற வரைக்கும் தான் உடம்பு இயங்கும். ஆன்மா செயல்படுத்தணும்னா அது ஜடமா கிடைக்கிறத பாக்குறமே, உடம்ப இயக்க முடியுதா? உயிர் போன பிறகு இயக்க முடியுதா உடம்ப? அப்ப அந்த உடம்பினுடைய உயிரோட சங்கற்பமே எப்படி உடம்பை இயக்குவது போல, இறைவன் அவருடைய சங்கற்பத்தினாலே உலகத்தை இயக்குவதனால இந்த உலகம் இறைவனுக்கு உடம்பு என்று அது பற்றி சொல்லப்பட்டது. இவங்க என்ன அர்த்தம் விட்டாங்க, இறைவனே அவனுடைய நாலு வகை உயூகத்தில் இந்த உடம்பு உலகமாகவும் பரிணமிப்பான். எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பாத்தீங்களா? தர்க்கத்தோடு பார்த்தாதான் தெரியும். இட்ஸ் எ வெரி கிரேட் பிளண்டர். அது ஒன்றும் நீ அல்ல, அன்றி ஒன்று இல்லை என்றால் நீ இல்லாம உலகத்தின் இயக்கம் இல்லை என்பதுதான் பொருளே ஒழிய உலகமாக பரிணமிப்பான் அர்த்தம் இல்லை. ஆனா சித்பவானந்தா அப்படி எழுதுறார். இது என்ன ஒரு பெரிய சிக்கல்னு கேட்டீங்கன்னா, திருவாசகத்துக்கு உரை எழுதுனதிலேயே ரொம்ப அதிகமான காப்பி சித்தது அவருடைய உரை தான். அதனால அந்த அந்த சித்தாந்த பரமாக திருவாசகத்துக்கு உரை பார்க்கணும்னா தண்டபாணி தேசிய அருணை வடிவேல் முதலியார், அருணை வடிவேல் முதலியாருடைய உரையை தர்மபுராதீன் வெளியிட்டிருக்காங்க. தண்டபாணி தேசியத்தினுடைய திருவாடுதுறை ஆலயம். இதுக்குதான் நம்ம வந்து அந்த அதாவது அது வந்து ஓதுவாராக இருந்து திருமறைகளை இசையோடு பாடுற தண்டபாணி தேசிய அவர் அந்த காலத்துல சினிமா பாட்டே பாடி இருக்கிறார்.
3: பழைய கால யூனிவர்சிட்டியில
2: அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க. அவர் இசைத்துறையில இருந்தார், இவர் சைவ சிதான் துறையில இருந்தார். அவர் கொஞ்சம் முந்தினவர். அந்த தேவாரம் எல்லாம் பாண்ட தண்டபாணி தேசிய இருக்கார் இல்லையா, அவர் அந்த காலத்து சினிமா பின்னணியே பாடி இருக்கிறார். அவர் வந்து அவர் இசைத்துறை
3: இருக்கிறாரா?
2: அவர் இல்ல, அவர் இவருக்கு முன்னாடியே காலமாயிட்டார். இந்த சானா தண்டபாணி திருவாசு துறையில தண்டபாணி தேசிய நானே பார்த்திருக்கேன், நானே பேசியிருக்கேன் அவரோட. அவர் இப்ப சமீப காலத்தில் வாழ்ந்தார். ஏன்னா இந்த எட்டாம் சூத்திரத்துல நிறைய செய்திகள் வர்றதுனாலதான் நாம அது வந்து கூட கொஞ்சம் சில அந்த உதாரண பண்பாக்களை எல்லாம் சொல்லுவோம்னு பார்த்தோம். இன்னும் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்திருவோம். மூவகை ஆன்மாக்கள் என்று சொல்லக்கூடிய மூவகை ஆன்மாக்கள்ல வெண்பா நாலு போடுங்க, சூத்திரம் எட்டுல வெண்பா நாலுல ஒரு செய்தியை சொல்ற. நேத்து ஒண்ணு சொன்னேன், விஞ்ஞானாகலருக்கு உள்நின்று பிரயாகலருக்கு முன்னின்று சகலருக்கு பின்னின்று. பின்னுங்கிறது என்ன, குருவை முன்னாடி வச்சு பின்னாடி நிக்கிற அப்படி அர்த்தம். இதுல ஒரு அற்புதமான செய்தி என்ன சொல்றாருன்னா, குருவாக வருவது உபதேசம் நிகழ்த்துவது ரெண்டு. எப்பொழுதும் உபதேசம், குருவாக வந்து சிவதீட்சை உபதேசம். குரு என்று கொண்டா அவங்க தீட்சையில ஏதாவது தீட்சையை பண்ணி வைப்பாங்க. அது ஒவ்வொருவருக்கும் என்னென்ன மாதிரி தீட்சைன்னு சில இடத்துல பெயர்களே வருகிறது. நான் சொன்னேன், காசிவாசி சொல்ற கிருஷ்ணனுக்கு பண்ணி வச்ச தீட்சை வந்து வைதிக பாசுபத தீட்சை அப்படின்னே சொல்ற. அப்ப எங்கேயோ வருது அவர் சாமி சிந்தனாதீர சொல்றாருன்னா அங்க ஏதோ ஒரு மூலம் இல்லாம அதை ஃபுட்நோட்ல போட்டுக்கலாம் எங்க இருக்குங்கிறத. ஆனா அது இல்லை, வைதிக பாசுபத தீட்சை. அதே போல ராமனுக்கு தீட்சை பண்ணி வச்சவர் அகத்தியர். ராமனுக்கு தீட்சை அகத்தியர் தான். இந்த உபதேசம் இருக்கு பாருங்க. ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, விஞ்ஞானாகலர் பிரளயாகலருக்கும் சகலருக்கும் உபதேசம் உண்டு. இங்க குருவாய் வந்து உபதேசம், பிரளயாகலருக்கு வந்து அந்த சிவபெருமானுடைய உண்மை தோற்றம். அந்த சிவபெருமானுடைய உண்மை தோற்றம் எந்த தோற்றம் என்றால் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனுடைய தோற்றம். ஏன்னா தியான சோகங்கள் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த வடிவங்கள் நிறங்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொருத்துக்கும் வேற மாதிரி வரும். இப்ப ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனுக்கு தியானம் வேற மாதிரி வரும், அனந்த தேவருக்கு தியானம் வேற மாதிரி வரும், சதாசிவமூர்த்திக்கு தியானம் வேற மாதிரி வரும். அது கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. அதே போல இந்த விஞ்ஞானாகலருக்கு உபதேசமும் கிடையாது. விஞ்ஞானாகலருக்கு குருவாய் வருவதும் இல்லை, உபதேசமும் கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்து அது இல்லாமலேயே அவர்களுக்கு ஞானம் வழங்கிவிடும். அது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அது உதாரண ஒன்பா நாலுல, அறிவிக்க அன்றி அறியாவளங்கள். அது வந்து இதே மாதிரி சூத்திரம் ஒன்னையும் எழுதி போட்டு உதாரண ஒன்பாக்களையும் எழுதி போட்டு நீங்க உங்க கையிலையும் இருக்கணும். இல்லைன்னா உதாரண பார்க்கலாம், நீளமாறுது சூத்திரங்களும் சுருக்கமா வருது. அதை வந்து எல்லார் கையிலையும் உதாரண முன்பாவையும் வைத்துக்கொண்டு அதை எப்படி கண்டழிவு செய்யணும், எப்படி கொண்டு கூட்டணுங்கிறது சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா அது நுட்பமாக தெரிந்து கொண்டா இன்னும் பல செய்திகள். அதுல என்ன லாபம்னு கேட்டா, சைவ சித்தாந்தத்துடைய நுணுக்கமும் நமக்கு தெரியுது. அதனால தமிழ் இலக்கணம் அத்துபடியாரு. இவங்க அங்கங்க உதாரணங்களை சொல்லிட்டு எடுத்து காட்டுறாங்க பாருங்க. அதை தெரிஞ்சாலே பாதி இலக்கண நுட்பங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சோம். இந்த பிராக்டிக்கல் சைடு, பிராக்டிக்கல் அதாவது ரெண்டு இருக்கு. சில சமயம் பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கம்பவுண்டரா இருந்தவங்க டாக்டருக்கு மேல பிரிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பெரிய சீனியர் அட்வைகேட் குமாஸ்டரா இருக்கிற வக்கீல் பாத்தீங்கன்னா அவங்க கூட சட்ட பாயிண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவர் வந்து ஒரு குமாஸ்டாவை பார்த்திருப்பாரு, இந்த குமாஸ்டா பல வக்கீல பார்த்திருப்பார். அதுபோல நம்ம என்ன செய்யலன்னா, அந்த நூல்ல ஒரே கேட்காம இந்த அப்ளைட் கிராமர் இருக்கு பாருங்க, இந்த அப்ளைட் கிராமர் அது பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து இல்லையா, அதுவே நமக்கு ஓரளவுக்கு பயிற்சி வந்துடும். எப்படி கொள்ளணும், எப்படி கொள்ளணும், எப்படி அந்த அமைஞ்சிருக்கு தமிழ் கிராமர். அதாவது உதாரண வெண்பாக்களுக்கு சுவைஞான சாமி போன்றவங்க அதை கொண்டு கூட்டு சொல்லணும்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு வந்து அப்படி வந்து நுணுக்கமாக தமிழ் கத்தவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க இல்லையா. பொதுவா அந்த காலத்துல இருந்தாங்க, இலங்கை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல அப்படிப்பட்ட அறிஞர்கள் இருந்தாங்க. இப்ப யூனிவர்சிட்டியில பாடம் சொல்றவங்கலாம் அவ்வளவு இருந்தது, அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை இருந்தது, அவ்வளவு சிறப்பு இருந்தது. ஆனா இன்னைக்கு நாங்க பாக்குறோமே யூனிவர்சிட்டி சேர்ச்சில் இருக்கவங்களே நாங்க பாக்குறோமே, ஆனா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லாத ஒரு ப்ரொஃபஷனா வச்சிட்டு இருக்காங்களே ஒழிய அது வந்து ஊரல் அவங்க. அந்த காலத்துல உண்மையாக கல்வி கட்டவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து உழைச்சு படிச்சாங்க. அவங்க போனஸுக்கோ இன்கிரிமெண்ட்டுக்கோ சண்டை போட்டதும் கிடையாது, அவங்க கேட்கவே மாட்டாங்க, கொடுத்த சம்பளத்தை வாங்கிட்டு போவாங்க. அவங்க அது ஒரு அது ஒரு தொழிலாவே எடுத்துக்கல, அவங்க அது லைஃபா கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு அப்படி சொல்ல அதுவே சாமிநாதையர் போன்றவங்கலாம் அப்படிதான். அதே கும்பகோணம் காலேஜில் டீச் பண்ணேன் சாமிநாதையர். அவங்களோட ஃபார்மல் குவாலிஃபிகேஷனே கிடையாது, யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட் பிரகாரம் அவங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனே கிடையாது, அப்படி கொடுத்தாங்க. அதே போலதான் அவருக்கு டாக்டரேட் கொடுக்கும்போது அப்படிதான், அதாவது அவர் தான் ஃபர்ஸ்ட். அதாவது ஒரு டாக்டரேட் கொடுக்கணும்னா மினிமம் வந்து என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு டிகிரி இருக்கணும். ஒரு டிகிரி இருந்தால்தான் டாக்டரேட் கொடுக்க முடியுங்கிறதா யூனிவர்சிட்டியுடைய ஸ்டாண்டர்ட். ஆனா ஊவிய சுவாமிநாதையர்கள்லாம் அப்படி கிடையாது, ஸ்பெஷலா செனேட்லயே ஒரு லாவை போட்டு பண்ணது அவங்கலாம். இப்ப கிருபானந்த வாரியாருக்கு அப்படிதான், அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து கிருபானந்த வாரியார் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க, அதுக்கு ஸ்பெஷலா ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்துதான் கொடுத்தாங்க. அது போல வந்து அப்படி வர்றவங்க இருக்காங்க, அவர்கள் தவத்தினாலே படிச்சு வந்தவங்க. அது இப்ப யூனிவர்சிட்டி வந்து இப்ப யூனிவர்சிட்டிஸ் வந்து பழைய காலத்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாதிரி சொல்ல முடியாது. இன்னைக்கு யூனிவர்சிட்டி நிறைய பெருத்து போச்சு, அது வேற டீம்டு யூனிவர்சிட்டி ஓபன் யூனிவர்சிட்டி
3: என்னென்னவோ
2: இருக்குது, ஒரு வகையில எல்லாம் தேவையாகவும் இருக்கு. ஏன்னா அது என்ன ஆயிப்போச்சுன்னா அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டா எல்லாமே கவர்மெண்ட் ரன் பண்ணுச்சுன்னா அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை கொடுக்க முடியாது. இது அப்படி இல்லை, இது ஒரு இப்ப இனிமே வந்து கவர்மெண்ட் இனிமே நேஷனலைஸே பண்ண முடியாது அப்படி ஆயிப்போச்சு. இனிமே வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்மெண்ட் நேஷனலைஸே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா நேஷனலைஸ் பண்ணீங்கன்னா என்ன சிக்கல் வரும், அவ்வளவு பேருக்கு யூனிவர்சிட்டி ஸ்கேல் கொடுத்தாங்கன்னே
3: சம்பளம்
2: கொடுத்தா கவர்மெண்டே போண்டி ஆயிரும், அவ்வளவு காலேஜ் அவ்வளவு யூனிவர்சிட்டி வந்தாச்சு. இனிமே கவர்மெண்ட் கேனாட் பே ஃப்ரம் இஸ் ஓன் ஃபண்ட்ஸ், அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்துருது, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆக இந்த அளவுக்கு நம்ம எட்டாம் சூத்திரத்தை சிந்தித்து விட்டு அப்புறம் ஒன்பதாம் சூத்திரத்தை, இந்த எட்டாம் சூத்திரம் ஒரே ஒரு செய்தி மட்டும் இருக்கு, நம்ம அடுத்த தடவை பார்ப்போம். அதாவது ஒரு கேள்வி என்ன வருதுன்னா அந்த சீவன் முத்தர்களுக்கு வியாபக அறிவு, இறைவன் எல்லாருடைய ஆன்மாவில தான் கலந்துருக்கிற, ஆனா சீவன் முத்தர்களுக்கு மட்டும் வியாபக அறிவு வருகிறதே, நமக்கே அந்த வியாபக அறிவு வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லையா, அது ஒரு நல்ல கேள்விதான். அதுக்கு மெய்கண்டார் என்ன பதில் சொல்றாருங்கிறத நம்ம பார்ப்போம், அது ஒரு முக்கியமான விஷயம். அதை பார்த்து விட்டு ஒன்பதாம் சூத்திரம் தான் அந்த பஞ்சாட்சர ஜபத்தை பற்றியும் சிவபூஜையை பற்றியும் சொல்ல போறேன். ஒன்பதாம் சூத்திரம் அப்புறம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விவரமா சொன்னா நல்லா இருக்கும். பன்னெண்டாம் சூத்திரம் அது வேணா நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒன்பதாம் சூத்திரம் வந்து ஆன்ம சுத்தி, ஒன்பதாம் சூத்திரம் முடிஞ்ச உடனே தான் ஆன்மா வந்து முழுதுமாக சுத்தி அடைகிறது, ஆன்ம சுத்தி. பத்தாம் சூத்திரம் வந்து சிவ யோகம், பதினொன்னாம் சூத்திரம் சிவ போகம், பத்து சிவ யோகம், பதினொன்னு சிவ போகம், பன்னெண்டு வந்து சீவன் முத்தர் நிலை. பன்னெண்டு என்ன சொல்லுதுன்னா ஃபுல்லி குவாலிஃபைட் சோல்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க இந்த உடம்பு இருக்கிற காலம் வரைக்கும் எப்படி இருப்பாங்க, அதான் சீவன் முத்தர்கள். அந்த சீவன் முத்தருடைய நிலையை தான் பன்னெண்டாம் சூத்திரம் சொல்லு. அது ரெண்டுமே வந்து பதினொன்னு பன்னெண்டு ரெண்டுமே வந்து ஒரே நிலையில உள்ளவங்க தான். ஆனா அந்த பதினொன்னு என்பது என்னன்னு கேட்டா அது இந்த உடம்பு நீங்கிற பிறகு இருக்கக்கூடிய இன்பத்தை சொல்லுது. பதினொன்னு பன்னெண்டு வந்து உடம்பு இருக்கும்போது இருக்கக்கூடிய இன்பத்தை சொல்லுது. அது பரமுத்தர்கள், பதினொன்னு சொல்றது பரமுத்தர்கள், பன்னெண்டு வந்து சீவன் முத்தர்கள். ஆரியரே கடந்து கொள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஊழ் செய் தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, ஏரிய மங்கில் வாழ்க, யானதன் நடந்து வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்,
5: ஸ்ரீ மாதவ சிவஞான இவர்கள் பொழிப்புரை 16வது வட்டத்து குருமூர்த்தியருடைய பதவுரை ஆகியவற்றை சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே முதற் சூத்திரத்தினுடைய 3வது அதிகரணம், இறுதியாக விளங்கக்கூடிய 3வது அதிகரணத்தின் இறுதிப் பகுதியிலே சிந்தனை இருந்து வருகின்றது. இந்த முதற் சூத்திரத்து 3வது அதிகரணம் என்ன கருத்தினை நிலைநாட்ட வருகின்றது என்று சொன்னால், முதல் அதிகரணத்திலே உலகமானது தோன்றியிருந்து அழிவதென்றும் அதனை தோற்றுவித்து காத்து ஒடுக்குவதற்கு ஒரு கர்த்தா வேண்டப்படும் என்றும் அருமையாக நிலைநாட்டி அருளினார். 2வது அதிகரணத்திலே அந்த கர்த்தாவாக விளங்கக்கூடிய அந்த பரம்பொருளாக விளங்கக்கூடிய தன்மை சிவபெருமானுக்கு உள்ளது என்றும், அவன் உருவத் திருமேனி எடுத்திருப்பதனாலே யாதொரு குறைபாடும் இல்லை என்றும் மிகச்சிறப்பாக விளக்கி சிவபெருமான் அனாதிமுத்த சித்துரு என்ற உண்மையினை அற்புதமாக நிலைநாட்டி அருளினான். இந்த 3வது அதிகரணத்திலே சிவபெருமான் முதற்கடவுள் என்று நிலைநாட்டிய பின்னரும் கூட அவனுக்கு ஒப்பாக பிறரும் உள்ளனர் என்ற ஒரு கருத்து எழும்பொழுது அதனை மறுத்து சிவபெருமான் பரம்பொருள் என்பது மட்டுமன்று அவன் ஒருவனே பரம்பொருள், ஏனையோர் எவரும் பரம்பொருள் அல்லர் என்று நிலைநாட்டக்கூடிய பகுதிதான் இந்த 3வது அதிகரணம். முதல் நூல் சிவஞான போதத்தில் இந்த பகுதியானது அந்தம் ஆதி என்மனார் குலவர் என்று வரும். அந்த இடம்தான் இங்க சித்தியார் முதல் சூத்திரத்தில் எவ்வாறு வந்ததென்றால் தான் முதல் என்று வந்தது. அங்கு சிவஞான போதத்தில் அந்தம் ஆதி என்று வந்த அந்த பகுதி சித்தியாரிலே தான் முதல் என்று வந்தது. அந்தம் ஆதி என்று சொல்லும்போது கூட ஒரு ஏகாரத்தை நாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும். அந்தம் ஆதி என்பதிலே அந்தமே ஆதி என்று அந்தத்துக்கூட ஒரு ஏகாரம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோலத்தான் இங்கு தான் முதல் என்பதிலும் ஏகாரத்தை சேர்த்துக் கொண்டு பாடலில் இல்லை, நாம அதை விரித்துரைக்க வேண்டும். தானே முதல் என்று சொல்ல வேண்டும். தானே முதல் என்று சொல்லும்பொழுது சிவபெருமானே முதற்கடவுள், ஏனையோர் முதற்கடவுளர் அல்லர் என்ற கருத்து பெறப்படும். ஆகவே அந்த ஏகாரம், நாம் விரித்துரைக்கின்ற ஏகாரம் இருக்கின்றதே அது பெருநிலை ஏகாரம். ஆக இந்த 3வது அதிகரணத்திலே இதுகாரும் பார்த்த பாடல்களின் என்ன கருத்து பெறப்பட்டது என்று சொன்னால், பிரம்ம விஷ்ணுக்களுக்கு கூட ஆகமங்களிலே நியாசம் விதிக்கப்பட்டுள்ளது, நியாச வழிபாடு கூறப்பட்டுள்ளது. சிவபெருமான் திருவருவோடு ஒப்ப வைத்து பிரம்ம விஷ்ணுக்களின் உருவத்திற்கும் கூறப்பட்டுள்ளது. ஆகவே அவர்களும் சங்காரக் கடவுளாகிய சிவபெருமானோடு ஒப்பாவர் போலும், எனவே அநேக ஈஸ்வரர்கள் உள்ளார்கள் போலும் என்ற ஒரு தடை எழுந்தது. அதனை மறுத்து சிவசக்தி அவர்கள் பதிந்துள்ளமையினாலே அவர்களுக்கும் அத்தகைய நியாச வழிபாடுகள் விதிக்கப்பட்டன, அந்த வழிபாடு உண்மையில் அவர்கள் பதிந்துள்ள சிவசக்திக்கே போய் சேரும் என்று அற்புதமாக விளக்கப்பட்டது. அடுத்தாற்போல சிவசக்திகள் பல என்று கூறுகின்றீர்கள், சிவசக்திகள் பல என்று கூறுகின்றீர்கள், அப்ப சிவபெருமானும் பலவாகி விடுவானே என்று சொன்னதை மறுத்து, ஒரே சக்திதான், செய்யும் தொழில் வேறுபாடு பற்றி பல பெயர்களை பெற்று நிற்கின்றது. ஆகவே காரிய வேறுபாட்டால் சக்திகள் பலவே ஒழிய உண்மையில் சக்தி ஒன்றுதான். எனவே சக்தியை உடைய அந்த சக்திமானாகிய சிவனும் ஒருவன்தான் என்று கூறப்பட்டது. இவ்வாறு சக்திகளை பற்றி விளக்கி சொன்னபின் இப்பொழுது அந்த சக்தியை இரண்டு பெரும்பிரிவுகளாக பிரித்தார்கள். பக்குவம் வராத உயிர்களுக்கு பக்குவம் வரவழைக்கும் பொருட்டு அந்த உயிர்களிடத்திலே ஐந்தொழிலை செய்ய கருதி அவனுடைய அருட்சக்தியானது, அந்த பராசக்தியானது ஆதிசக்தி என்ற நிலையினை மேற்கொள்கின்றது. அந்த ஆதிசக்தி திரோதான சக்தி என்றும் சொல்லப்படும் என்று கூறினார். அந்த திரோதான சக்தியினுடைய 3 பேதங்களை வருகின்ற பாடல்களே கூறுகின்றார். அந்த பேதங்கள் தான் ஆதிசக்தி இன்னும் 3 வகையாக எவ்வாறு பிரிகின்றது. அதாவது சக்தியினுடைய சொரூபம், தன் இயல்பு என்னவென்றால் பராசக்தி தான். அந்த பராசக்தியானது உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்யும் பொருட்டு ஆதிசக்தி என்ற நிலையை மேற்கொள்கின்றது. அப்புறமாக அது இச்சை ஞானம் கிரியை என்று முத்திரப்படுகின்றது. அந்த இச்சை ஞானம் கிரியைகளுக்கு வரையறை கொடுக்கின்றார் வருகின்ற பாடல்களே. இச்சாசக்தி என்பது எது, ஞானசக்தி என்பது எது, கிரியாசக்தி என்பது எது என்று வரையறை. ஆகவே இந்த பாடல் மிக முக்கியமான பாடலாகும். பலரும் சொல்லி வருகின்றோம் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லி வருகின்றோம். ஆனால் அவற்றுக்கெல்லாம் தெளிவான வரையறை இந்த பாடல் தான் கூறுகின்றது. ஒன்றதாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி நின்றிடும் சக்தி. இச்சை உயிர்க்கருள் நேசமாகும். நன்றெல்லாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் நாதன், அன்று அருட்கிரியை இதனால் ஆக்குவன் அகிலமெல்லாம் என்று கூறினார். ஒன்றதாய் சொல்லும் பொழுது சக்தி என்று இரண்டாம் அடியிலே இருக்கின்றது. நின்றிடும் சக்தி அப்படின்னு சக்தியின் இரண்டாம் அடியில் இருக்கின்றதல்லவா, அதை முதலே எடுத்துக்கொள்ள வேண்டும். சக்தி ஒன்றதாய் பதவுரையில தெளிவாக அதை குறிப்பிட்டுள்ளார். சக்தி ஒன்றதாய், சக்திங்கும் போது அந்த சொரூப சக்தி அதனுடைய உண்மை இயல்புல பராசக்தியா தானே இருக்கு. அந்த பராசக்தியாவது ஒன்றாயிருக்கும். அதை தடையிலா ஞானம்னு சொல்லி போன பாடல குறிப்பிட்டார் பராசக்திய. அதாவது தடையிலா ஞானம்னா என்ன, இறைவனுடைய அந்த இன்பத்தை சிவ ஆனந்தத்தை உயிர்களுக்கு தடையின்றி வழங்க வேண்டும் என்று கருதக்கூடியதுதான் சக்தியுடைய உண்மையான தன்மை. உணவை ஊட்டணும் குழந்தைக்கு அப்படிங்கிறது தான் தாயினுடைய உண்மையான இயல்பு. ஆனா அந்த உணவை குழந்தை உண்பதை தடுத்து அந்த குழந்தைக்கு மருந்தையே ஏன் ஊட்டுகின்றால், குழந்தை நோயிலிருந்து விடுபடும் பொருட்டு. ஆகவே உணவு ஊட்ட வேண்டும் என்ற அந்த உண்மையான இயல்பை குழந்தைகளுக்கு காட்டிக்கொள்ளாமல் மருந்தையே வலுக்கட்டாயமா ஊட்டுகின்றால் நோயின் அளவறிந்து ஊட்டுகின்றார். அதுபோல மல மறைப்பின் அந்த வன்மையை அறிந்து அந்த மலமரிப்பின் காரணமாக உயிர்கள் ஈட்டிய வினைகளின் வன்மை மென்மைகளை அறிந்து அந்த வினைக்கு ஈடாக போகங்களை மட்டும் ஊட்டி வருகின்றார் உலக மாதாவாகிய பராசக்தி. ஆக உண்மையான நோக்கம் என்ன, இந்த நோய் மும்மல நோய் நீங்கி உயிர் சிவானந்தமாகிய உணவை உண்ண வேண்டும், அதை ஊட்ட வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனா பக்குவப்படல இந்த உயிர்கள், மலநோயிலிருந்து நீங்கவில்லை. எனவே ஆதிசக்தி என்ற பொதுவியல்பை மேற்கொள்கின்றார், திரோதான சக்தி என்ற அந்த பொதுவியல்பை மேற்கொள்கின்றார். எனவே அந்த சிவ ஆனந்தத்தை தடுத்து இதை ஊட்டுகின்றார், வினைப்போகங்களை ஊட்டுகின்றார். உண்மையான நிலை என்ன, தடை செய்யாததுதான் அவருடைய இயல்பு. நம்ம உணவு உண்பதற்கு தாய் உண்மையில தடையா இல்ல, நோய் தான் தடையா இருக்கு. அந்த நோய் தடை நீங்க வரைக்கும் தாயும் என்ன செஞ்சுக்கிறதா, அந்த நோய் வழி தானும் நின்று அந்த குழந்தையை அப்படியே மருந்து ஊட்டி பக்குவப்படுத்துறான். அது மாதிரி அந்த மும்மலங்களின் வழி தானும் நின்று அந்த மும்மலங்களின் வன்மையை அப்படி தேய்த்து வருகின்றால் திரோதான சக்தி. அதான் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைன்னு சொன்னார். ஆகவே அந்த வினைகளுக்கு ஏற்றபடி பல்வேறு பேதப்பட்ட பிறவிகளிலே செலுத்துதல், அதான் பேதித்து. அதன் மூலம் உயிர் பக்குவமடைகின்றது, அதான் வளர்த்து. அப்புறம் எடுத்த பிறவியில் என்று எடுத்த. எனவே தடையிலா ஞானமாகிய அந்த பராசக்தி வந்து மூன்று வகையாக விளங்குகின்றது. எப்படி அப்படின்னா, இச்சா ஞானம் கிரியை, இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி நின்றிடும் சொல்றாரு இல்லையா பாடல்ல. அதுக்கு என்ன பொருள், பதவுரையை பார்த்தால் இச்சா ஞான கிரியை என வியாபார பேதத்தால், வியாபார பேதம்னா தொழில் வேறுபாடு, தொழில் வேறுபாட்டால் இச்சா ஞான கிரியை என மூன்றாய். இந்த மூன்றும் இன்னும் பலவேதமா தெரியும். அவையே மற்றும் அவ்வக்காரிய வேதத்தார் பலதிரப்படும். அந்த விரிவெல்லாம் அங்க சொல்லல, ஆகமங்கள்ல தான் அங்க எல்லாம் விரிவாக சொல்லப்பட்டுள்ளன. இங்க தொகுத்து சொல்கின்ற அது தமிழ் சாத்திரங்களில் சித்தியாரே நமக்கு மிகவும் விரிவானது. ஏனைய சாத்திரங்கள் இதைவிட குறைந்த பாடல்கள் தான். ஆகவே இன்னும் விரிவாக உள்ளன அதெல்லாம் ஆகமங்கள். 28 ஆகமங்கள், ஒவ்வொரு ஆகமங்களையும் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கின்றன. ஆகவே அவையே மற்றும் அவ்வக்காரிய வேதத்தால் பலதிரப்படும். சரி, இப்போ பராசக்தி வந்து இச்சை ஞானம் கிரியைன்னு மூன்று முக்கியமான பேதங்களோடு விளங்குகின்றது என்று சொன்னார்களே, அதுல இச்சாசக்தி என்பது என்ன வரையறை? இப்ப வரையறை சொல்றார், இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும். நாதன்னு மூன்றாம் அடியின இறுதியில் இருக்கு பாத்தீங்களா, அதை இங்க சேர்த்துக் கொள்ள வேண்டும். பதவுரையில் அழகா சேர்த்திருக்காங்க நம்ம குருமூர்த்திகள். பதவுரை துணை இல்லாவிட்டால் ரொம்ப சிரமம். 16வது பட்டத்து குருமூர்த்திகள் நமக்கெல்லாம் வழங்கியுள்ள மிகப்பெரிய அருட்கொடை இந்த பதவுரை. அது சித்தியாரை கற்கின்ற மாணவர்கள் தான் அந்த அருமைப்பாட்டை வந்து நன்கு உணர முடியும். அவருடைய நம்முடைய 16வது குருமூர்த்திகளுடைய அந்த அருள் மகிமையை வந்து, கருணையை வந்து எல்லாரும் சிரமமின்றி எளிதா கற்கணும் சித்தியார அப்படிங்கிற நோக்கத்தோடய அருள் செய்துள்ளார். அப்படி அந்தந்த இடத்துல அடைப்பு குறிக்குள்ள அந்த பிராக்கெட்குள்ள போட்டு கொண்டு கூட்டுப்படி அந்த பாடல் அப்படியே எழுதி பதம்பதமா உரை சொல்லி சிவஞான சுவாமியுடைய குறிப்புகளுக்கெல்லாம் ஏற்றபடி அருமையாக கொடுத்துள்ளார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். இச்சை நாதன் உயிர்க்கருள் நேசமாகும். அம்மூன்றனுள், எந்த மூன்றனுள், இச்சை ஞானம் கிரியை அந்த மூன்றனுள் இச்சாசக்தி என்பது என்னவென்றால், இச்சாசக்தியாவது முதல்வன் உயிர்கட்கு மலத்தை நீக்கி சிவத்தை அளித்தற்கண் உலதாகிய கருணையா இச்சைனா விருப்பம், சுவாமிக்கும் விருப்பம் உண்டோ அப்படின்னா சுவாமிக்கும் விருப்பம் உண்டு. என்ன விருப்பம் அப்படின்னா, உயிர்கள் எல்லாம் மலச்சார்பினின்றும் நீங்க வேண்டும், அவை சிவத்துவத்தை பெற வேண்டும், பேரானந்த பெருவாழ்விலே உயிர்கள் எல்லாம் திளைக்க வேண்டும், மன துன்பத்தினின்றும் அவை விடுபட வேண்டும் என்ற அந்த விருப்பம் தான் இறைவனுடைய விருப்பம். அந்த கருணை தான், அந்த கருணை தான் அவனுடைய விருப்பம் சொன்னார். இச்சாசக்தியாவது அவனுடைய விருப்ப ஆற்றலாவது உயிர்கட்கு மனத்தை நீக்கி சிவத்தை அளித்தற்கன் உள்ளதாகிய கருணையா, அதான் நேசம்னு சொன்னார் பாட்டில். நேசம் என்பது கருணை. அப்புறம் ஞான சக்தினா என்ன வரையறை சொல்றார், நன்றெல்லாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் நாதன். என்ன ஞான சக்தியால் நன்றெல்லாம் நாதன் நயந்து அறிவன். பொருள் என்ன சொல்றாங்க, ஞான சக்தியால் அதற்கு செய்யக்கடவதான உபாயங்களையெல்லாம் முதல்வன் நயப்பான் அறிவன். உயிர்களுக்கு பாசச்சார்வை நீக்கணும் திருவுளம் பற்றியாச்சு என்பெருமான். சரி, பாசச்சார்வை நீக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணணும்னு அந்த திட்டமிடுகின்றது பாருங்க, அதுதான் ஞான சக்தி. நன்றெல்லாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன், நயப்போடு அறிவன், அக்கறையோடு அறிவான். அன்று அருட்கிரியை நன்னால், அன்றுனா அப்பொழுதே, என்னெல்லாம் இந்த உயிர்களுக்கு செய்ய வேண்டும், எப்படி இந்த உயிரை பாசத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், என்னன்னா உடனடியா விடுவிச்சிடலாம், ஆனா உயிருக்கும் உயிருடைய செயல்பாடும் அங்க வந்து உயிருடைய பங்கும் அதுல இருக்கிறது, உயிருடைய ஒத்துழைப்பும் அதில் இருக்கின்றது. உயிரும் இறைவனுடைய அந்த சங்கல்பத்துக்கு இணங்கி அந்த இறைவனுடைய சிந்தனையோடு இந்த உயிரும் ஒருமித்த சிந்தனையோடு இறைவன் சிந்தனையும் உணர்ந்து அதன் வழியில் தான் நிற்க வேண்டும், அந்த உயிர் நிற்க வேண்டும். அப்படி நின்றால்தான் வந்து ஒத்து நின்றால்தான் உயிர் வந்து சீக்கிரமா விடுபடும். ஆகவே இந்த உயிர் எந்த அளவுக்கு அபக்குவமுற்று இருக்கின்றது, இதை எப்படி எப்படிலாம் வந்து படிப்படியா முன்னேற்றி கரை சேர்க்க வேண்டும். ஏன்னா படிப்படியாக முன்னேறக்கூடிய நிலையில தான் உயிர் இருக்கின்றது, உயிருடைய இயல்பு அது. ஒரு பொருளின் இயல்பை மாற்ற முடியாது, பனிக்கட்டினா குளிர்ச்சியாக தான் இருக்கும், நெருப்புனா சூடாதான் இருக்கும், அந்தந்த பொருளின் இயல்பு. அது மாதிரி உயிர்னா அறிவிக்கத்தான் அறியும், அதுவும் படிமுறையில் தான் அறியும், படிமுறையில் அறிவிக்க அறியும். எனவே படிமுறையில் அறிவிக்க அறியும் இயல்பினவாக இருக்க உயிர்களை எவ்வாறு அவற்றின் படிமுறைக்கு ஏற்ப அந்த பாசத்திலிருந்து விடுவிப்பது அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டான் இல்லையா, அறிந்தவற்றையெல்லாம் அக்கணமே செயல்படுத்துகின்றான். அறிந்த அக்கணமே, அதான் அன்றுன்னு போட்டார். அன்றுன்னா அப்பொழுதே, அறிந்த அறிந்த போதே என்க, கீழே குறிப்புரை இருக்கு பாருங்க, அன்று அறிந்த போதே என்க. அவ்வாறு ஞான சக்தியால் அறிந்த போதே அருட்கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம், அவனுடைய அருளின் வேறல்லாத கிரியாசக்தியால் தான் அறிந்த போதே அவற்றை அவ்வாறே முதல்வன் சங்கற்பித்து செய்வன். உயிர்களை மலத்திலிருந்து விடுவிக்கும் பொருட்டுத்தான் தனு கரணம் புவனம் போகம் எல்லாவற்றையும் படைத்துக் கொடுக்கின்றான். எனவே உயிர்களுக்கு தனுகரணாதிகளை படைத்துக் கொடுத்து இந்த உயிர்களை பிறவிகளிலே செலுத்தி படிமுறையிலே வளரச் செய்து மலச்சார்பின்றி விடுவிப்போம் அப்படின்னு திருவுளம் பற்றிய உடனே உடனடியா தனுகரணாதிகளை எல்லாம் படைத்து கொடுத்துறோம் உடனடியா. ஏன்னா எல்லாத்தையும் சங்கல்பத்தினால தானே செய்கின்றான் இறைவன், கருவிகரணங்களால செய்யலையே. ஆகவே உடனடியாக நினைத்ததை எல்லாம் செய்தும் விடுகின்றான். அப்ப கிரியாசக்தினா ஞான சக்தியால் எண்ணியவற்றை செய்வது கிரியாசக்தி, செயல்படுத்துவது கிரியாசக்தி. அன்று அருட்கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலம் எல்லாம். அகிலம்னு ஒருமையில இருக்கு, எல்லாம்னு பன்மையில இருக்கிறது. இப்படி ஒருமையும் பன்மையும் இணைச்சு விடுறது இலக்கிய வழக்கு. நன்றெல்லாம்னு சொன்னார் பாருங்க, நன்றெல்லாம் அதைத்தான் சொல்றாங்க, அகிலம் எல்லாம் கூட சொல்லல. அகிலம்ங்கிற அந்த சொல்லே வந்து பன்மையை உணர்த்தக்கூடிய ஆற்றல் உண்டு. நன்றெல்லாம்னு இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, மூன்றாம் அடியின் தொடக்கத்தில் இருக்கு. நன்றெல்லாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் இருக்கு. நன்றுங்கிற ஒருமை வந்து எல்லாம்ங்கிற பன்மை கூட இயந்திருக்கிறது. அப்படி ஒருமையும் பன்மையும் இணைச்சு விடுவாங்க இலக்கியத்துல. நன்றெல்லாம் என்பது ஒருமை பன்மை மயக்கம், ஒருமையும் பன்மையும் மயக்கம்னா அந்த இடத்துல கலந்து வருகின்றது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு, அப்படி ஒருமையும் பன்மையும் கலந்து விடலாமா அப்படின்னா இன்னென்ன மாதிரி இடங்கள் எல்லாம் அப்படி கலந்து விடலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம வெகுளாமை பார்த்தோம் திருக்குறள், அதுல சொன்னார உள்ளியதெல்லாம் உடனேயதுன்னு சொன்னார். அந்த இடத்துல உள்ளியது எல்லாம், உள்ளியதுன்னா நினைத்தது, நினைத்ததெல்லாம் உள்ளியதுங்கிறது ஒருமை, எல்லாம்ங்கிறது பன்மை. அப்படி ஒருமை பன்மை சேர்த்து விட்ட மாதிரி இங்கேயும் நன்று எல்லாம் சேர்த்து விட்டார்கள். இவை நான்கு செயலானும், மூன்று செயல் ஏற்கனவே போன சிந்தனையில் பார்த்தவை, இந்த ஒரு செயலும் சேர்த்து இந்த நான்கு செயலானும் என்ன கருத்து சொன்னார், அயன் உருவம் அறி உருவம் எல்லாம் வந்து அரண் உருவம் மாதிரியே நியாசம் செஞ்சு வழிபடுன்னு சொன்னாங்க, அதனால வந்து இறைவன் பலர் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்ன கருத்தை மறுத்து அப்புறம் வந்து சக்தி பலவா இருக்கிறதுனால சக்திமானாக இறைவனும் பல அப்படிங்கிற அந்த கருத்தையும் மறுத்து இந்த அநேகேஸ்வரம் அதெல்லாம் கூடாது, சிவபெருமான் ஒருவன் தான், அவன் ஒருவனே பரம்பொருள் என்று நிலைநாட்டியதுதான் இந்த நான்கு செயலுடைய தொகுப்பான கருத்து. அதுதான் சொல்றார், இவை நான்கு செயலானும் அயன்றனை ஆதியாக அறநூறு என்றல் பற்றியும் சக்தி பலவாதல் பற்றியும் தான் ஒருவனே முதற்கடவுள் என்று செல்லாது என்னும் அநேக ஈஸ்வரவாதி மதத்தை ஆசங்கித்து பரிகரித்து, ஆசங்கித்துனா அவன் அந்த மாற்று கருத்தை சொல்றான், ஆசங்கித்துனா அந்த கருத்தை வாங்கி பரிகரித்துனா அதை மறுத்து, ஒருவன் என்ன சொல்றான்னு அதை நல்லா வாங்கிக்கிடணும் முதல்ல, அப்புறம் தான் மறுக்கணும். அதனால பாருங்க, பரிகரித்துன்னு நேரடியா எழுத மாட்டாங்க, ஆசங்கித்து பரிகரித்து, அவன் சொல்றதெல்லாம் கேட்டு அப்புறம் அவற்றின் பொருந்தாமையை சொல்லி மறுக்கிறது. ஆசங்கித்து பரிகரித்து தான் முதல் என்றது வலியுறுத்தப்பட்டது, அதாவது சிவபெருமானே முதற்கடவுள் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. இனி அடுத்த பாடல் அடுத்தவன் என்ன கருத்து சொல்றான் அப்படின்னா, இவனும் வந்து சிவபெருமான் ஒருவனே முதற்கடவுள் அப்படிங்கிற கருத்தை மறுக்க வரான். ஆனா இவன் வந்து என்ன சொல்றான்னா, பல ஈஸ்வரர்கள் இருக்கிறார்கள் அப்படி சொல்ல வரல, உயிர்களே எடுத்துக்கொள்ளுங்களேன். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, இப்போ சிவபெருமானுக்கு இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி எல்லாம் உண்டுன்னு சொன்னீங்க, உயிர்களுக்கும் தான் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி எல்லாம் இருக்கின்றனவே, அப்ப உயிர்களுக்கும் கடவுளுக்கும் என்ன வேற்றுமை? ஆகவே மலத்தடையில இருக்குன்னா முத்தியில மலத்தடை நீங்கிருது, முத்தி அடைஞ்ச பிறகாவது அந்த மலத்தடை நீங்கிருது, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப முத்தி அடைஞ்ச பிறகாவது உயிர்கள் வந்து பெரிய இச்சை ஞான கிரியைகளை பெற்றுவிடுமே, அப்ப முத்தி அடைந்த ஆன்மாவும் சிவமும் சமமாயிருதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு யாரா இருக்கணும்னு, சிவ சமவாதி தான். சிவ சமவாதி எப்படி மறுக்கிறான் அப்படின்னா, அவன் அநேக ஈஸ்வரவாதத்தை எப்படி ரகசியமா கொண்டு வரான்னா, முத்தி அடைஞ்ச ஆன்மாவும் சிவமும் சமம், முத்தி அடைஞ்சிட்டா அந்த ஆன்மாவும் ஐந்து ஒளியிலையும் செய்யும், அது சிவத்துக்கு சமம். அப்போ எப்படி அதுக்கப்புறமும் எப்படி சிவபெருமான் ஒருவனே முதற்கடவுள் சொல்லலாம், முத்தி அடைகிற ஆன்மாக்கள் ஒவ்வொருவரும் சிவத்துக்கு சமமா ஆயிட்டே வருவாங்க, அப்படி பல ஈஸ்வரர் வந்துருவாங்கன்னு அவன் வந்து அந்த ரூட்ல வரலாம். அப்போ அந்த கருத்தை எவ்வளவு அற்புதமா மறுக்கிறார் இந்த பாடல்ல நம்ம சுவாமிகள் தான் தொடர்ச்சி காட்டுறாங்க, போன பாட்டுக்கு இந்த பாட்டுக்கும் உள்ள தொடர்ச்சி எவ்வளவு அற்புதமா காட்டுறாங்க. இச்சாஞான கிரியை வந்து ஏன் சிவனுக்கு தான் இருக்கா சீவனுக்கு இல்லையா சொல்றான் பாருங்க, சீவனும் இச்சாஞான கிரியையால் சிவனை ஒப்பன் ஆவன், சிவனும் இச்சாஞான கிரியையால் சிவனை ஒப்பன் ஆவன் என்றிடில் என்று சொன்னால், அனாதிமலம் இவற்றினை மறைக்கும் காவலன் இவன் செய் கண்மத்து அளவினில் கொடுப்ப காண்பன் பாவியாம் புத்தி முத்தி பயன்கொள்ளும் பண்பிற்றாகும். ஒவ்வொரு பாடலுக்குமே சுவாமிகளுடைய உரை இல்லாவிட்டால் நமக்கு வந்து மெய்ப்பொருளை காண்பது மிக அரிதுதான். ரொம்ப அற்புதமா உரை சொல்லியிருக்காங்க சுவாமிகள் வந்து இந்த இடத்துல, அதாவது மூன்று கோணங்களிலே மறுக்கின்றார் அருள்மிகு சிவாச்சாரிய சுவாமி. எதை மறுக்கின்றார்? உயிர்களும் இச்சாஞான கிரியைகள் உடையன, எனவே உயிர்களும் சிவபெருமானுக்கு சமமாவன என்ற இந்த கருத்தினை மூன்று கோணங்களிலே மறுக்கின்றார். என்னன்னா, ஒன்றை ஒத்துக்கொள்கின்றார், எதை ஒத்துக்கொள்கின்றார்? உயிர்களுக்கு இச்சை ஞான கிரியைகள் உண்டு என்பதை ஒத்துக்கொள்கின்றார், உயிர்களுக்கும் இச்சை ஞான கிரியைகள் உண்டு. ஆனா அது பற்றி உயிர்களுக்கும் இச்சாஞான கிரியைகள் உண்டு, முதல்வனுக்கும் இச்சாஞான கிரியைகள் உண்டு, எனவே உயிர்களும் முதல்வனும் சமம் அப்படின்னு சொல்றதற்கு அதைத்தான் மறுக்கின்றார். உயிர்களுக்கு இச்சாஞான கிரியைகள் உண்டு என்றாலும் உயிர்களுடைய இச்சாஞான கிரியைகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றன என்பதை நன்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த உயிர்களுக்கு மூன்று நிலைகள் சொல்லியிருக்கின்றார் அல்லவா, மூன்று அவத்தைகள், அவத்தை என்றால் நிலை, மூன்று நிலைகள் என்ன, கேவலம் சகலம் சுத்தம், அந்த மூன்றும் பாடல்ல வந்து குறிப்பிடப்படல, ஆனா அப்படி அதை அடிப்படையா வச்சுதான் பாடி இருக்கின்றார் சொல்லி நம்ம சுவாமிகள் காட்டுகின்ற பாங்கு இருக்கின்றதே மிகச்சிறப்பானது. என்ன சொல்றார் அப்படின்னா,

இருக்கின்றன அப்படிங்கிறார். அப்போ இது எந்த நிலை? இச்சை ஞானம் கிரியை மூணும் மல மறைப்பினால் முற்றிலும் தடுக்கப்பட்டிருத்தல் கேவல நிலை. ஆகவே கேவலாவத்தையில் என்று அங்கே போட்டுக் கொள்ள வேண்டும். சுவாமிகள் உரையில அருமையா சேர்த்து சொல்றாங்க. கேவல நிலையில் இந்த இச்சாஞானத்தின் மூன்றும் ஆணவ மலத்தினாலே அந்த மூல மலத்தினாலே முழுமையாக மறைக்கப்படுகின்றன. அடுத்த அடியில பாடல என்ன வருது? காவலன் இவன் செய் கண்மத்து அளவினில் கொடுப்ப காண்பன் வருது. காவலன்னா இறைவன் முதல்வன். உயிர்கள் செய்கின்ற கண்மத்து அளவிலே கண்மத்துக்கு ஏற்றபடி இந்த இச்சாஞான கிரியைகளை விளக்குகின்றான். அப்ப உயிர்கள் கண்மம் செய்வது வினை செய்வது எந்த அவத்தை? சகலாவத்தை. இப்ப சகலாவத்தையில் இங்க வந்து சேர்த்து எழுதுகின்றார்கள் சுவாமிகள். எவ்வளவு அற்புதமா உரை சொல்லியிருக்காங்க. சகலாவத்தையில வந்து இந்த உயிர்கள் செய்கின்ற வினைக்கு ஏற்ப முதல்வன் உயிர்களின் இச்சாஞான கிரியைகளை விளக்குகின்றான். அப்புறம் சுத்தாவத்தை மூன்றாவது அதுலதான் என்ன சொன்னாங்க? பாவியாம் புத்தி முத்தி பயன்கொள்ளும் பண்பிற்றாகும். நான்காம் அடியில வந்தது. பாவியாம்னா பாவி என்பது இந்த இடத்துல வந்து இந்த பாவங்களை செய்தவன பாவின்னு சொல்லுவோமா, அந்த பொருள்ல வரல. இந்த இடத்துல பாவிங்கிறது என்ன பொருள் வந்தது அப்படின்னா, இதுவும் வந்து வடமொழி சொல் தான், என்ன பொருள்ல வருதுன்னா வரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அது நம்ம பதவுரையில தான் நம்ம குருமூர்த்திகள் அருமையா காட்டியிருக்காங்க இந்த சொல்லுக்கு பொருளை. பாவியாம் அப்படின்னா வரக்கூடியவா, வரக்கூடியவாகிய, வரக்கடவதாகிய. புத்தி அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து உலக போகம்னு பொருள் உண்டு. உலகத்தில் அனுபவிக்கிற இன்ப துன்பங்களுக்கெல்லாம் புத்தின்னு ஒரு பெயர் உண்டு. அதான் 36 தத்துவங்களில் உள்ள புத்தி தத்துவம் மட்டுமல்ல, புத்தி என்பதற்கு வந்து நாம் அனுபவக்கூடிய இன்ப துன்பங்கள், சுருக்கமாக சொன்னா உலக போகங்கள், அதுக்கு புத்தின்னு பெயர் உண்டு. அந்த பொருள் தான் இங்க புத்திங்கிற சொல் வந்திருக்கிறது. பாவியாம் அப்படின்னா, பாவியாம் புத்தினா வரக்கூடிய உலக போகங்கள், வினைக்கீடாக வரக்கூடிய உலக போகங்கள். புத்தி கபரன் வந்திருக்கு முத்தி. இந்த இடத்துல போலன்னு ஒரு ஓம உருபை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சுவாமிகள் சொல்கின்றார்கள். அதை வருவித்து உழைத்துக் கொள்ள வேண்டும். ஓம உருபுகள் அப்படி தொற்கு நிற்கலாம், விதை இருக்கிறது, நாம் அதை வருவித்து உழைக்க வேண்டும். பாவியாம் புத்தி போல, அதாவது வரக்கூடிய உலக போகங்கள் போல அப்படின்னா என்ன? சகலாவத்தையிலே உயிர்களுக்கு வரக்கூடிய வினைப்போகங்கள் போல. சுத்தாவத்திலே என்ன போகம் வரும்? சிவபோகம் வரும். இங்க வந்து இவன் செய்த நல்வினை தீவினைக்கு ஈடாக இந்த சகலாவத்தையிலே வினைப்போகங்கள் கிடைப்பது போல, இந்த சகலாவத்தையில் அவன் சிவபுண்ணியங்கள் நிறைய ஈட்டியிருந்தான்னா இந்த சிவபுண்ணியங்களுக்கு ஈடாக சுத்தாவத்தையிலே என்ன கிடைக்கும்? சிவபோகம் கிடைக்கும். அப்ப என்ன சொல்றார்? சுத்தாவத்தை வந்துட்டா மட்டும் உயிருக்கு முன்னும் சர்வ சுதந்திரம் வந்துடாது. எப்படி தெரியுமா? சகலாவத்தையில வினைப்போகங்களை இறைவன் கொடுக்கத்தான அந்த உயிர் பெறுகின்றது, இறைவன் கொடுத்துதான பெறுகின்றது உயிர்கள். அதுபோலவே சுத்தாவத்தையிலும் அந்த வினைப்போகங்களை பெற்றது போலவே இந்த சிவபோகத்தையும் சிவபெருமான் கொடுத்தால்தான் உயிர் பெறும். எனவே எந்த ஒரு நிலையிலும், கேவலமாகட்டும் சகலமாகட்டும் சுத்தமாகட்டும், எந்த ஒரு நிலையிலும் உயிரினுடைய இச்சாஞான கிரியைகள் சுதந்திரமாக விளங்குவன அல்ல, முதல்வனால் தான் விளக்கப்படுகின்றன. கேவலாவத்தையில் பார்த்தா ரொம்ப பரிதாபம். இச்சை ஞானம் கிரியை எல்லாம் இருக்கு, இருந்து என்னத்துக்கு? எல்லாம் ஆணவனத்தால அடியோடு மறைக்கப்பட்டு கிடக்குது. அப்புறம் முதல்வன் எப்போ தன்னுடைய கருணையை காட்டுகிறானோ அப்பந்தான். அது சகலாவத்தையில வந்து முழுமையா கருணையை காட்டுறதுக்கு வழி இல்லை. ஏன்னா உயிர்கள் தகுதி அப்படி இருக்கு. வினைகளை செஞ்சு யான் எனது நிற்கிறது. அப்புறம் என்ன செய்வான் அவன்? அவன் என்ன பண்றான்? வினைக்கு ஏற்றபடி இச்சா ஞான கிரியைகளை விளக்குகின்றான். இல்லையா? விளக்கி வினைப்போகங்களை ஊட்டுகின்றான். அந்த வினைப்போகங்களைப் போலவே வரக்கூடிய சிவபோகத்தையும் சிவபெருமான் கொடுக்கவே உயிர் பெறுகின்றது சுத்தாவத்தையில். அதான் புத்தி முத்தினா புத்தி போலவே முத்தி பயனையும் கொள்ளும் பண்பிற்றாகும். கொள்ளும்னா சிவபெருமான் கொடுக்க கொள்ளும் பண்பிற்றாகும். இப்ப சுவாமியுடைய உரையை நான் பார்க்கணும். இச்சை முதலிய மூன்றும் முதல்வனோடு ஒப்ப உயிர்க்கும் உழவென்பது மாத்திரையே பற்றி உயிர்களும் முதல்வனோடு ஒக்கும் போலும் என மலையேற்க. மலையேற்கனா மலைய வேண்டாம். எப்படி மலைய வேண்டாம்? இச்சை முதலிய மூன்றும் அப்படின்னா இச்சை ஞான கிரியை இந்த மூன்றும் முதல்வனுக்கும் உள்ளது உயிருக்கும் உள்ளது, அது ஒரு காரணம் பற்றி உயிர்களும் முதல்வனோடு ஒக்கும்னு சொல்லி மலைய வேண்டாம். இவை அவை போலன்றி, இவை உயிர்களின் இச்சா ஞான கிரியைகள் சிவபெருமானின் இச்சா ஞான கிரியைகள் போல சுதந்திரமாக விளங்காமல் எப்படி விளங்குகின்றன? கேவலத்தில் மூலமலத்தால் மறைவிடுதற்குரிய தன்மையும், சகலத்தில் கண்மத்து அளவில் ஏகதேசப்பட்டு நிகழ்தற்குரிய தன்மையும். ஏகதேசப்பட்டுனா கொஞ்சம் கொஞ்சம் தானே விளங்குது அறிவு வந்து சகலாவத்தையில, சிற்றறிவா தானே விளங்குது. இச்சையும் கிரியையும் சிறுமையும்.

0: விடுவிக்க வேண்டும். அதுதான் நாம் செய்வது. அது இறைவன் நேரடியாக செய்ய முடியாது, திருவருள் கொண்டு செய்கிறான். அந்த திருவருள் இறைவனோடு இரண்டரை கலந்த ஒன்று. ஆகவே திருவருள் பற்றி அடுத்ததை அறிந்து கொள்ள வேண்டும். முப்பொருள் படித்து விட்டோம். முப்பொருளிலே ஒன்று ஒன்னொன்றிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதை விடுவிப்பதற்கு மற்றது துணை செய்ய வேண்டும். அது திருவருளூடாகத்தான் அந்த துணையை செய்யும் என்கிறபடியால் அருளது நிலை அதிலே அடுத்த அதிகாரமாக வருகிறது. அதைத் தொடர்ந்து அந்த அருள் திருவருள் சகல ஆன்மாக்களுக்கு எப்படி துணை செய்யலாம் என்றால் அது உள்நின்று உணர்த்தி போதாது, குருவடிவாக வெளிப்பட்டு வர வேண்டும் என்கின்றபடியால் அந்த குருவாக வருகிற திருவருள் குருவாக தன்மையை சொல்வதாக அடுத்த அதிகாரம் அமைகிறது. அந்த அந்த தொடரை சிந்தித்தீர்களானால் சரி, முதல் மூன்றும் உள்பொருள். அதிலே ஆணவத்திடம் அகப்பட்டு கிடக்கிறது பசு. அதை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு பதிக்குண்டு. அவர் நேரடியாக செய்தால் தொடக்குறுவார். ஆகவே அவருடைய திருவருள் கொண்டு அதை செய்வார். அந்த திருவருள் அவரிடமிருந்து பிரிவில்லாதது என்பதை சொல்கிற விஷயமாக அருளொரு நிலை, அருளது நிலை. பிறகு அது வெளிப்பட்டு வர வேண்டும். சாதாரண மாணவனுக்கு ஆசிரியர் கைவிடித்து அழைத்து செல்வது போல அது வெளிப்பட்டு வந்து அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அருளொரு நிலை அடுத்ததாக சொல்லப்பட்டது. உருவாக வந்தவர் சொல்கிற அந்த உபதேசத்தை தெரிந்து கொள்கிற முறை அறியும் நெறி. அதற்கு பிறகு அந்த அறியும் நெறியூடாக பெறுகிறதாகிய ஆன்மசுத்தி, அது உயிர் விளக்கம் என்கின்ற அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அந்த உயிர் விளக்கம் ஏற்படுகிற பொழுது இன்புறு நிலை தானாக பொருந்தும். இந்த அளவிலே ஒரு ஆன்மாவினுடைய வளர்ச்சி நிலை, அதனுடைய அடிப்படை உண்மைகள் எல்லாம் உணர்த்தப்பட்டு விடுகிறது. இந்த இன்புறு நிலை எய்திய பிறகு அந்த இன்புறு நிலை எய்திய இடத்திலே இருந்து வலுவாமல் இருப்பதற்கு, யார் வலுவாமல் இருப்பதற்கென்றால் பிராப்த வினை முடியாதவர்கள் முத்தி நிலையை இந்த உடலுக்குள்ளேயே அனுபவிப்பார்கள். பிராப்த நிலை அடையாதவர்கள், முடியாதவர்கள் உடம்புக்குள் உயிர் இருக்கிற பொழுதே முத்தி நிலையை எய்துவார்கள். அவருடைய உடம்பு இயங்கிக் கொண்டிருக்கும், அதற்குள்ளே அந்த முத்தி நிலை உற்ற உயிர் நிற்கும். அந்த உடம்பு இயக்கத்தால் அங்காங்கு பழைய அனுபவங்கள் வழி அது பயணிக்கின்ற பொழுது அந்த பழைய அனுபவங்கள் தூண்டப்பட்டு பழையபடி அது கீழிறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது கீழிறங்காமல் இருப்பதற்கான உத்தியாக அல்லது வழியாக பஞ்சாக்கிர மந்திரம் சொல்லப்படுகிறது. அந்த மந்திரத்தினுடைய விரிவுகள் எல்லாம் அடுத்த அதிகாரத்திலே ஐந்தெழுத்தருள் நிலையிலே சொல்கிறார். அதுக்கு அடுத்ததாக இப்பொழுது நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற பகுதி அணைந்தோர் தன்மை. முத்தி பெற்றவர்களை இரண்டு வகையாக நாங்கள் நினைக்க முடியும். ஒன்று, உடல் நீங்கி அதன் முத்தி பெற்றவர்கள். உடல் நீங்கி ஆன்மா நேரடியாக இறைவனோடு கலந்தவர்கள் என்று இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் அறிய முடியாது. ஏனென்றால் அவர்கள் நம்மோடு இல்லை, அவர்கள் இறைவனோடு சார்ந்து விட்டார்கள். அவர்களை பற்றி நாம் அறிய முடியாது. ஆனால் அந்த முத்தி பெற்றவர்களிலே ஒரு சிலர் உடம்புக்குள்ளே சில காலம் தங்க வேண்டியபடியால் உடம்போடு இருப்பார்கள். ஆகவே முத்தி பெற்றவர்களை நாம் அறிய வேண்டுமானால் அந்த உடம்போடு இருக்கக்கூடிய முத்தி பெற்றவர்களாகிய சீவன் முத்தர்களை வைத்துக் கொண்டுதான் முத்தி பெற்றவர்களுடைய தன்மையை அறிய முடியும். உடம்பு நீங்கி இறைவனோடு கடந்து விட்டவருடைய தன்மையை அறிய நமக்கு சாத்தியம் இல்லை. உடம்போடு நிற்கின்ற சீவன் முத்தர்களை அறிந்து கொண்டோமானால் இதுதான் அதுவும் என்று அறியலாம். ஆகவேதான் இந்த சீவன் முத்தர்கள் நிலையை பற்றி சொல்வதாகிய இந்த அதிகாரத்தை நிறைவாக வைத்து அவர்களை இனம் கண்டு அதன் மூலம் முத்தி நிலையினுடைய பெருமையை உணர்வதற்காக இந்த அதிகாரத்தை வைக்கிறார். அதிலே முதல் இரண்டு குறள்கள் நாம் படித்திருக்கிறோம். அந்த என்ன சொன்னீங்க சரிதான், அந்த ரெண்டு குறள்ல என்ன செய்கிறார்?
1: முதல் குறள்ல வந்து முக்தர்கள் ஆனந்தம் நிறைந்து ஞானத்துள் அமிழ்ந்து இருப்பர், அவர்களுக்கு செயல்கள் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாரு.
0: அவர் செயல் என்று ஒன்றும் இல்லாமல் இருக்கும், தன்னை மறந்து இருத்தல்.

0: சும்மா இருத்தல் என்கின்ற நிலை அடைவார்கள். ஒன்று. இரண்டாவது,
1: இரண்டாவது குரல், பதியை போல ஐந்துள்ளில் செய்ய மாட்டார்கள். நவபேதங்கள் திருவருளால் பேதிக்கப்பட்டு நவபேதங்கள் செய்யும் தொழில்களையும் செய்ய மாட்டார்கள். பசுவின் தொழிலான வினையும் செய்ய மாட்டார்கள்.
0: மூன்று நிலையை சொல்லுகிறார். அதாவது இறைவனோடு கலம்பவர்கள், அதனாலே அது உண்மையானால் இறை தொழிலாளர் அத்தனையும் இவர்களும் செய்ய வேண்டும். ஏனென்றால் வேதமறை இறைவனோடு சேர்வது, அப்படி சேர்வதைத்தான் நாங்கள் முத்தி நிலை என்கின்றோம். அப்படி இறைவனோடு வேதமுறை சேர்ந்து விட்டால் இவர்களும் இறைநிலையுற்றவர்களாகுவார்கள். இவர்களும் இறைநிலையுற்றவர்களாகுவார்கள் என்றால் இவர்கள் அந்த இறைவன் செய்கிற ஐந்தொழிலும் செய்ய வேண்டும். ஆனால் அப்படி அவர்கள் செய்வதில்லை. இறைக்கும் இவர்களுக்குமான வித்தியாசம் அதுதான் என்று உணர்த்துகிறார். இறைவனுடைய அந்த ஐந்தொழிலை செய்ய மாட்டார்கள். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில ஆன்மாக்களுக்குள்ளே சேர்ந்த சிவசக்தி பதிந்து அவர்களை கொண்டு இந்த இறைவனுடைய பஞ்ச கிருத்தியங்களிலே ஒன்று இரண்டை செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கும். அப்படி இந்த வேதங்களுக்கு, நவவேதங்கள் என்று சொல்லப்படுகிற அதில் அவற்றுக்கு இருக்கக்கூடியது போல ஏதாவது ஓரிரு பஞ்ச கிருத்தியத்தை செய்கிற ஆற்றல் அதற்கு இருக்குமா என்றால் அதையும் அது செய்யாது. இரண்டாவது, அப்படியானால் இவையெல்லாம் செய்யாவிட்டால் அது பசுதானே, பசுவானால் அது தன்னுடைய இந்த வினைத்தொழிலை செய்யுமா என்றால் அதையும் செய்யாது. மூன்றும் செய்யாமல் இருப்பதுதான் இந்த முத்தி பெற்ற சீவன் முத்தர்களுக்கான அடையாளங்களிலே ஒன்று என்று சொல்லி முடிக்கிறார். இனி தொடர்ந்த குரலை படிப்போம்.
1: திருவருட்பயன் 10ஆம் அதிகாரம் 3ஆம் குரல். குரல் தலைப்பு, முத்தர் எங்கும் சிவத்தையே காண்பவர். குரல், எல்லாம் அறியும் அறிவு உரினும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் அற. கொண்டு கொட்டும் முறை, எல்லாம் அறியும் அறிவு உரினும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அற அறியார். பதவுரை, எல்லாம் அறியும் அறிவு உரினும், எல்லாவற்றையும் அறியும் ஞானத்தில் கலந்து நிற்பினும் இங்கு இவ்விடத்து இவர் சீவன் முத்தர் ஒன்று அல்லாது சிவம் ஒன்றையே அன்றி மற்ற ஒன்றையும் அற அறியார், சிறிதும் காணார்.
0: சீவன் முத்தர்களுடைய இன்னொரு தன்மையை சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், இறைவன் அனைத்தும் அறியக்கூடியவன், சர்வஜ்ஞன் என்று அவனுக்கு பெயர். எல்லாவற்றையும் அறிவான். அவனோடு இரண்டரக் கலக்கிற காரணத்தினாலே சீவன் முத்தர்களுக்கும் எல்லாவற்றையும் அறிகிற ஆற்றல் வந்துவிடும். நமக்கு இன்றைய நிலையிலே நம்மை வைத்துக் கொண்டு பாருங்கள், நமக்கு நமக்கு ஏதாவது அறியும் துறை சார்ந்த விடயங்கள் வந்துவிட்டால் அதிலே புத்தி ஓடி ஓடி இன்னும் தேடிக்கொண்டு இருக்கும். இதுதான் நம் இயல்பு. கெமிஸ்ட்ரி படிக்கிறோமா, அதனுடைய எல்லை வரை ஏதாவது ஒன்றை விட்டு ஒன்றை விட்டு ஒன்று படிப்போம். சைவ சித்தாந்தம் படிக்கிறோமா, அந்த நூல் படிப்போமா, இந்த நூல் படிப்போமா என்று தேடி தேடி படிக்கிறோம். அப்ப அறிவினுடைய வேலை மேலும் மேலும் தேடச் செய்யும். அப்போ இங்கேயும் இவருக்கு இறைவனுடைய முற்றறிவு வந்து வாய்க்கிறதே சீவன் முத்தருக்கு. அப்படி என்றால் இவர்களும் எதையாவது தேடிக்கொண்டிருப்பார்களே. ஆனால் இந்த முற்றறிவுக்கும் சிற்றறிவுக்கும் உள்ள வித்தியாசம், சிற்றறிவு குறையுள்ளது, ஆகவே அது தேடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். முற்றறிவு நிறைவானது, ஆகவே அது தேட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. ஆகவே இந்த சீவன் முத்தர்கள் முற்றறிவு பெற்ற காரணத்தினாலே சும்மா இருப்பார்கள். எல்லாம் அறிவு அறியும் உரையினும், அவர்களுக்கு எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு இருக்கிறது. ஆனால் அந்த நிறையறிவு காரணமாக அவர்கள் ஒன்றையும் தேடாமல் சிவத்தையே கண்டு மகிழ்ந்திருப்பார்கள் என்பதை சொல்கிறது இந்த குரல்.
1: பதவுரை, எல்லாம் அறியும் அறிவு உரையினும் எல்லாவற்றையும் அறியும் ஞானத்தில் கலந்து நிற்பினும் இங்கு இவ்விடத்து இவர் சீவன் முத்தர் ஒன்று அல்லாது சிவம் ஒன்றையே அன்றி மற்ற ஒன்றையும் அற அறியார், சிறிதும் காணார்.
0: அற அறியார், சிறிதும் காணார். வேறொன்றிலேயும் அவருடைய மனம் செல்லவே செல்லாது, ஒன்றே ஒன்றிலேயே நிற்கும். அதிலே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நான் புலன் முன்பு தொடக்கம் சொல்லி வருகிறேன். பேரின்பத்திற்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உவமை அல்லது பேரின்பத்தை பேரின்பத்துக்கு ஒப்பானது, நாம் அதை விளங்குவதற்கு ஒப்பாக இருக்கிறது இந்த உலகத்திலே சிற்றின்பம் தான். அதை நான் உங்களுக்கு பல தரம் சொல்லி இருக்கிறேன். பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம். ஒன்றை வைத்து இன்னொன்றை விளங்குவதென்றால் சிற்றின்பத்தை வைத்துத்தான் பேரின்பத்தை விளங்க வேண்டும் என்பது நம் பெரியோர்களுடைய முடிவு. இந்த விஷயத்தையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். சிற்றின்பத்திலே ஈடுபடுகிற ஒருவனுக்கு அந்த நேரத்திலே அதை தவிர வேறொன்றும் தெரியாது. அதுபோல பேரின்ப நிலையை எய்துகிறவனுக்கும் அந்த நேரத்திலே பேரின்பத்தை தவிர வேறு ஒன்றும், அவனை அறியக்கூடிய அறிவுகள் அத்தனையும் பெற்றிருந்தாலும் அவன் அதை ஒன்றையும் அறியாமல் எப்படி ஒரு சிற்றின்ப நாட்டம் கொண்டவன், ஈடுபாடு கொண்டவன் அதிலேயே மனதை செலுத்துவானோ, அதுபோல பேரின்ப நாட்டம் கொண்ட ஒருவன் சிவத்தை மட்டுமே அவனுடைய மனம் நாடி நிற்குமே தவிர எல்லாம் அறியும் அறிவு பெற்றிருந்தாலும் அவன் ஒன்றையும் அறிய விரும்ப மாட்டான், அறிய மாட்டான் என்கிறது இந்த குறள்.
1: உரைக்குறிப்பு: விடயங்களை அவதானித்தற்கு அவற்றில் பற்றி இருத்தல் வேண்டும். முத்தருக்கு ஒரு விடயத்திலும் பற்றில்லாமையால் அவர் ஒன்றையும் அவதானியார். ஆதலால் அவர் சிவமல்லாத பொருள்களை காணார்.
0: யாழ்ப்பாணத்து தமிழ் அவதானித்தல் என்றது வருகிறது. நீங்கள் கவனித்தல் என்று சொல்வீர்கள். அவதானித்தல் என்பது நல்ல தமிழ். அதுதான் என்ன சதாவதானம், ரசாவதானம், சதாவதானம் என்றெல்லாம் வந்தது அந்த சொற்களிலே இருந்துதான். அது என்னவோ தமிழ்நாட்டிலே அந்த சொற்பிரயோகம் இல்லாமல் போய்விட்டது. நம்முடைய யாழ்ப்பாண தமிழிலேயே அவர் எழுதுகிறார். அந்த வரியை படியுங்கள் திருப்பி.
1: விடயங்களை அவதானித்தற்கு அவற்றில் பற்றி இருத்தல் வேண்டும்.
0: அது முக்கியம். ஒரு ஒரு விஷயத்திலே இப்ப இந்த குறள்ல என்ன சொல்லிவிட்டார் என்றால், எல்லாம் அறிகிற அறிவிருந்தும் அவன் ஒன்றையும் கவனிக்காமல் சிவத்திலேயே இருப்பான். ஏன் அப்படி இருப்பான் என்பதற்கு நியாயம் சொல்லுகிறான். ஏதாவது ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டுமானால் அதுல பற்றிருந்தால் தான் கவனிப்போம், பற்றில்லாத பட்சத்திலே கவனிக்க மாட்டோம். சில பாடங்கள் வகுப்பிலே நாங்கள் உட்கார்ந்திருந்தாலும் ஆசிரியர் சொல்லுகிற ஒன்றும் நம் காதில் விழுவதில்லை. ஏனென்றால் அதிலே பற்றில்லை. பற்றுள்ளவன் அக்கறையாக கேட்பான், பற்றில்லாதவன் அதிலே தொடர்பெற்று இருப்பான். அதுபோல ஒரு பொருளிலே ஒரு விடயத்திலே ஈடுபட வேண்டுமானால் பற்று வேண்டும். இந்த சீவன்முத்தர்களுக்கு பற்று நீங்கிவிட்டது, பற்று இல்லை. ஆகவே அவர்கள் எல்லாம் அறியும் அறிவிருந்தும் ஒன்றிலும் ஈடுபட மாட்டார்கள் என்று அவர்கள் ஈடுபடாததற்கான காரணத்தை அவராக இணைந்து சொல்கிறார்.
1: விடயங்களை அவதானித்தற்கு அவற்றில் பற்றி இருத்தல் வேண்டும். முத்தருக்கு ஒரு விடயத்திலும் பற்று இல்லாமையால் அவர் ஒன்றையும் அவதானியார். ஆதலால் அவர் சிவமல்லாத பொருள்களை காணார்.
0: அவர்களுக்கு அவருக்கு சிவத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. இப்ப சிவன் முத்தருடைய அடையாளத்திலே ஒன்று, அவர் சிவத்தையே கண்டு நிற்பார். எங்களுக்கு தெரியும் அபிராமிப்பட்டர் கதை, நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அவர் போய் அபிராமிக்கு முன்னாலே உட்கார்ந்த உடனே அவருக்கு அபிராமியை தவிர வேறொன்றும் தெரியவில்லை. இறைவனோடு இரண்டரை கலந்த நிலை. அரசனுக்கு பிரச்சனை, இது ஊர் மக்கள் எல்லாருமாக சேர்ந்து சொல்லி இவர் பெண்களை சேட்டை விடுகிறார், பெண்களோடு இது விடுகிறார் என்றால் அவர் சக்தியாக பார்த்து பெண்களை எல்லாம் கும்பிடுவார் போல இருக்கிறது. இவர் பெண்களுக்கு தொல்லை தருகிறார், அப்படி இப்படி முறைப்பாடு வைத்திருப்பார்கள். அவர் அரசன் வருகிறார். அடிப்படை கதையை சொல்லு. நரசன் வந்து இவர் உட்கார்ந்திருக்கிறார். இவர் அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுகிறார். இவர் வணக்கம் சொல்லவில்லை. அரசனை கண்டவுடனேயே உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் வந்தாலே மற்றவர்கள் எல்லாம் என்னென்ன பண்ணுகிறார்கள் என்று. ஒரு அரசன் வந்தால் எப்படி எல்லாம் பண்ணியிருப்பார்கள், எல்லாம் ஒரே ஒதுங்கி நின்றிருப்பார்கள். அபிராமிப்பட்டவர் உட்கார்ந்தபடியே இருந்திருப்பார். அரசனுக்கு அதுவே கொஞ்சம் மனதிலே சங்கடம் ஏற்படுத்தி இருக்கும். கிட்டடியிலே வந்து ஒரு வணக்கம் சொல்லி இருப்பான். இவர் வணக்கமும் சொல்லி இருக்க மாட்டார். இவர் தன்னை அலட்சியப்படுத்துகிறார் என்று நினைத்துக்கொண்டு ஒரு விதத்திலே இவர் உண்மையிலேயே இப்படித்தான் இருக்கிறாரா என்று பார்ப்பதற்கு, இறை நிலை விட்டுத்தான் இருக்கிறாரா என்று பார்ப்பதற்கு இன்றைக்கு என்ன திதி என்று கேட்கிறார். அவர் இன்றைக்கு பௌர்ணமி என்கிறார். அன்றைக்கு அமாவாசை, சுரச்சந்திரன் வராத நாள். இந்த கதைகள் எல்லாம் நாங்கள் ஏதோ கற்பனை கதை என்று படிக்கிறோம், உண்மை கதைகள் அது. இது சொன்னால் நம்மை நமக்கு கிண்டல் பண்ணுவார்கள். அவர் என்ன சொல்லுகிறார், உடனே இன்றைக்கு பௌர்ணமி என்று விடுகிறார். இயற்கையிலே அன்றைக்கு அமாவாசை. அப்போ சொன்னது யார் என்றால் அபிராமிப்பட்டர் அல்ல, அபிராமிப்பட்டர் சிவத்தோடு கலந்து போய் நிற்கிறார், சிவத்தோடு கலந்து நிற்கிற சீவன் முத்தன் நிலையிலே நிற்கிறார். அப்போ அந்த நேரம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்பது சிவத்தினுடைய வார்த்தை தான். ஆகவே அது நிஜமாக இருக்கிறது தவிர்க்க முடியாது. அவர் அது உலகியலே ஆயிரம் மாற்றங்கள் பண்ணி கொள்ளலாம். உலகியலிலே இந்த அமாவாசை பௌர்ணமி இதோட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள். அந்தந்த காலத்திலே மகாபாரதத்திலே எல்லாம் இதுக்கான ஒரு கதையே உண்டு. கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு வர பண்ணி கண்ண கிருஷ்ண பரமாத்மா, பிறகு அந்த அமாவாசை பௌர்ணமியை அவன் கொஞ்சம் காலத்திலே மாற்றங்கள் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணதான ஒரு கதை உண்டு. ஆகவே சொல்லிவிட்டார், சிவம் சொல்லிவிட்டது. ஆகவே இயற்கை மாற வேண்டியதுதான். இயற்கை கேட்ப சிவம் சொல்ல வேணும் என்று அவசியம் இல்லை, அது நாங்கள் தான் இயற்கையை பார்த்து சொல்ல வேண்டும். சிவம் சொன்னால் இயற்கை சிவன் சொன்னது கேட்ட மாதிரி மாறும். ஆகவே இவர் சொன்னார், அரசன் நினைத்தான் இவர் ஏதோ பிழையா சொல்றார் என்று அவர் அவர் பட்டார். இவருக்கு வேணும் என்று கிண்டலா சொல்றாரோ ஏதோ வந்துட்டு தான் அந்த தண்டனை கொடுத்துட்டு போகிறான். இந்த இன்றைக்கு தண்டையா வராவிட்டால் ஒவ்வொரு இலையாக அருங்கள், 100 இலை கொண்ட ஒரு ஒரு பரநிலை கட்டி தொங்க விட்டு கீழே நெருப்பு முட்டி ஒவ்வொன்றா இருக்கிற பொழுது அவ அப்பொழுதுதான் அபிராமி அந்த அதி பாடினார். பாடின உடனே குறிப்பிட்ட இடத்திலே அம்பாள் வந்து தன்னுடைய தோட்டை கழட்டி எறிய சந்திரன் வந்தான். இது எங்கே சிவம், இது அம்பாள் அல்லவாண்டா, எல்லாம் சிவந்தான். எந்த வடிவத்தை தொழுதும் முத்தி நிலையை எய்துகிறவர்கள் ஒன்றைத்தான் அடைகிறார்கள். ஆகவே அந்த சிவத்தோடு ஒன்றுகிறவன் சிவமாகி விடுவான், அவனுக்கு வேறு ஒன்றிலும் கவனம் செல்லாது. சிவமாகி இருக்கிற நேரத்தில் அவன் என்ன சொன்னாலும் அது நடக்கும். அதனாலேதான் சீவன் முத்தர்களோடு நாம் கவனமாக பழக வேணும். விரும்பி சொல்லினும் வெகுண்டு சொல்லினும் என்று திருக்குறள்ல சொல்லுவார். விளைந்து சொல்லினும் வெகுண்டு சொல்லினும்
1: கூறினும்
0: வெகுண்டு கூறினும் அவ்வப்பயனையே விளைவித்து விடும். சீவன் முத்தர்கள் நமக்கு வருத்தம் மாறும் போகண்டு விட்டால் வருத்தம் மாறி போகும். பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் என்றால் நடந்து விடும் என்றால் சிவன் அவன் வேறெங்கையோ உலகத்தில் இருந்தது சிவமாக இருந்தோன்று சொல்லுகிறான். அதுபோல அவனுக்கு ஏதாவது விதத்திலே இடைஞ்சல் கொடுக்க அவன் திட்டினானா அந்த திட்டம் நடந்து விடும். அதுதான் அது என்னத்துக்கு சொல்லுகிறார், அந்த மந்திரங்கள் என்றதுக்கு விளக்கம் சொல்ற பொழுது சொல்லுகிறான். அந்த உயர்ந்தவர்களுடைய வார்த்தை என்ன, அது என்ன குறள் திருக்குறள்ல அந்த இந்த விளக்கம் எதுக்கு எழுதுறார், என்ன குணமெனும் குன்றேறி நின்றார் பகுளி தனமேயும் காத்தல் அறிது, அந்த குறளுக்கு எழுதுகிற பொழுதுதான் குறள் எழுதுகிறார். அதாவது அவர் கனிமையும் காத்தல் அறிது என்றால் அவர் சொன்னது அப்படியே நடந்துவிடும். அந்த அந்த அந்த அந்த செய்தியை நாம் இந்த இந்த இடத்தை வைத்து விளங்க வேணும். அவர்கள் சிவமாகி விடுவார்கள். ஆகவே அவர்கள் என்ன சொன்னாலும் அந்த நேரத்திலே நடக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு சிவத்தை காண்பதை தவிர அத்தனை உடனும் சிவத்திலே ஒடுங்கிவிடும். அதுதான் அவர்களுடைய நிலை என்று இன்னொரு அடையாளத்தை சொல்லுகிறார்.
1: விடயங்களை அவதானித்தற்கு அவற்றில் பத்தி இருத்தல் வேண்டும். முத்தருக்கு ஒரு விடயத்திலும் பற்றில்லாமையால் அவர் ஒன்றையும் அவதானியார்.
0: சித்திர பாடலில் ஒன்று, முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. முத்தர்களுடைய மனம் முழுவதும் எங்கேயோ ஒரு வெளியிலேதான் தங்கி இருக்குமா, இந்த உலகத்திலேயே தங்கி இருக்காது.
1: இவ்வுண்மை 4-6 திருக்குறளில் விளக்கப்பட்டுள்ளது. இக்கருத்தை திருஞானம் இவையெல்லாம் கடந்த சிவஞானம் ஆதலால் சீவன் முத்தர் சிவமே கண்டிருப்பர். திரு சிவஞான சித்தியார் சூத்திரம் 11 செய்யுள் 2 என்பதிலும் காண்க.
0: மேற்கோளம் எடுத்து காட்டுகிறார் சிவஞான சித்தியாரிலிருந்து. இதே விடயம் சிவஞான சித்தியாரிலும் சொல்லப்பட போகிறது. மேற்கோளிலே எடுத்து காட்டுகிறார், அதாவது சீவன் முக்தி நிலையிலே இருக்கிறவருடைய மனம் சிவத்தையே தரிசித்து நிற்குமே தவிர உலகியலிலே ஈடுபடாது என்பதுதான் இந்த குறளூடாக சொல்லுகிறது.
2: ரிஷி கம்பளம் சைவம்.org ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: சிற்றம்பலம் பாரா நின்னவரும் பரவி பணிந்து ஏத்த நின்ற ஷீரார்மேனியனே திகழ் நீலமிடற்றினே காரார் பூம்பொழில் சூழ் திரு கற்குடி மண்ணி நின்ற ஆராயின்னமுதே அடியேனையும் அஞ்சல் என்னே.

0: பார்த்தவர்க்கும் இறைவா போற்றி சிரிச்சிட்டோம் எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை, சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, புவியில் பூதி சாதனம் எங்கும் பொறிந்திடல் வேண்டும் என்ற புனிதமான நோக்கிலே ஞானாமிரதம் என்கின்ற அருமையான நூலினை நமக்கு கொடுத்தருடைய ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, வைதிக சைவம் மண்ணிலே மலர்ந்திடல் வேண்டும் என்கின்ற பெரு நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வார்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்விலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவப்பெரியவர்களே, திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிரதம் என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான நூலினை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஞானாமிரதம் என்கின்ற நூலிலே 60வது அகவலிலே நாம் சிந்தனை செய்கின்ற நிலையில் இருக்கிறோம். திருவருளையும் குருவருளையும் அடியன் துணையாக வைத்து, வாகீஷ முனிவருடைய திருவடியையே அடியன் சென்னிமேல் வைத்துக் கொண்டு, ஞானாமிரதத்தினுடைய 60வது அகவலிலே இருந்து அடியன் சிந்தனையை மேற்கொள்ளுகிறேன். சைவப்பெரியவர்களே, நம்முடைய சமயத்திலே இருக்கின்ற பிரமாண நூல்கள் என சொல்லக்கூடிய தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம், வேதம், ஆகமம் என சொல்லக்கூடியவைகளெல்லாம் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, பக்குவப்பட்ட ஆன்மாவைத்தான் பரமனானவன் விரும்பி ஏற்கொள்ளுகிறான். பக்குவம் இல்லாத ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இறைவனால் அங்கே அருளாளர்கள் இங்கே புவியிலே அனுப்பப்பட்டு அவர்கள் வாழ்க்காலும் வாழ்வாலும் நமக்கு துணை செய்து பக்குவப்படுத்தி நெறிப்படுத்துகிறார்கள். அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவைத்தான் இறைவன் அங்கே விரும்பி அவன் ஏற்கொள்கிறான். ஒரு ஆன்மா எப்படி பக்குவப்படுகிறது, எப்படி பக்குவப்பட்டது என்பதை அறிவது என்பதற்கு இலக்கணம் இருக்கிறது. உதாரணமா, நம்முடைய இல்லத்திலே நம்முடைய தாயானவள் உளுந்தை வைத்து வடை அங்கே வடை செய்கிறாள். அந்த உளுந்து மாவு என சொல்லக்கூடிய வெண்மையாக இருக்கும். அது எண்ணெயிலே வேகின்ற பொழுது அது வெந்து பக்குவப்பட்டது என்பதை எப்படி அறிகிறோம் என சொன்னால், வெண்மை நிறம் உள்ள அந்த மாவு பொன்னிறத்தை அடைகிறது. நிறம் மாறுதல் அடைவதை வைத்து இது வெந்து விட்டது, இது பக்குவப்பட்டது என்று அதை எடுத்து விடுகிறோம். இதே போல ஒரு வாழைப்பழம் என சொன்னால், இந்த வாழைப்பழமானது உண்பதற்கு பக்குவப்பட்டது, கனிந்து இருக்குது என்பதை எப்படி அறிகிறோம் என சொன்னால், அதுவரை பச்சை பசையர் என்று இருந்த அந்த தோலானது நிறம் மாறி மஞ்சள் நிறத்தை அடைகின்ற பொழுது இது பக்குவப்பட்டது என்பதை அறிந்து அதை நாம் உண்பதற்கு ஏற்றுக்கொள்கிறோம். இதே போல சில உயிரினங்கள் எப்படி பக்குவப்பட்டிருக்கிறது என்பதற்கு உயிரியலை வைத்து சில செய்திகள் அங்கே சொல்லி காட்டப்படும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இந்த தவளை என்று கொண்டிருக்கிறதே, இந்த தவளை என சொல்லக்கூடியது முதலிலே அது குஞ்சு போல் இருக்கும். அந்த குஞ்சு போல் இருக்கின்ற அந்த நிலையிலே அந்த தாய், அந்த முட்டையிட்ட அந்த தாய் தவளையானது குஞ்சை விட்டு பிரியாது. எதுவரை பிரியாது என சொன்னால், அது பக்குவப்பட்டு தவளைக்குரிய முழு தன்மையை அடைந்தால்தான் அந்த தாயானது குஞ்சை விட்டு பிரியும். இந்த குஞ்சு அந்த தவளை எப்படி பக்குவப்பட்டது என எப்படி அறிவது என சொன்னால், அதனுடைய நிறம் மாறும். அல்லது சில தேரை தவளைகள் என சொல்லக்கூடிய ஒரு வகை தவளை இருக்கிறது, அந்த தவளை எப்படி இருக்கும்னு சொன்னால், அது பிறக்கின்ற பொழுதே அதுக்கு வால் இருக்கும். அந்த வாலானது எப்பொழுது தேய்ந்து இல்லாமல் ஆகிறதோ அப்பொழுது அது தவளையினுடைய முழு பக்குவத்தை பெற்று விட்டது என்பதை அதிலிருந்து அறியலாம். பிறக்கின்ற போது வால் இருந்து பின்னே மறையும். இந்த செய்தியை யார் சொல்றாங்க? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே இந்த அருமையான செய்தியை நம்முடைய திருப்புறம்பயம் என்கின்ற அந்த தலத்திலே வைத்து இந்த செய்தியை அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதை எப்படி நமக்கு உணர்த்துகிறார் என சொன்னால், அருமையாக அவர் சொல்லுகின்ற பொழுது, தேரைவால் கவராது எழு மடநெஞ்சமே. எப்படி சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், அதாவது செல்வம் நிலைத்தது என நினையாதே. அந்த செல்வம் எப்படிப்பட்டது என சொன்னால், தவளையிலே இருக்கின்ற தன்னோடு இருக்கின்ற அந்த தேரையானது, அந்த தவளையினுடைய வாளானது எப்பொழுது அது தேங்கி இல்லாமல் போகிறதோ, அதே போல உன்னுடைய செல்வமும் அது தானாக அது தேங்கி உன்னை விட்டு போய்விடும் என்று அழகாக அந்த கருத்தை சொல்லி காட்டுகிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தேரைவால் கவலாது எழு மனநெஞ்சமே. ஆகையினாலே அந்த தவளைக்கு வால் இருக்கும், அது பக்குவப்பட்டது என சொன்னால் அந்த வால் மறைந்தது என்பதை வைத்து அறிந்து கொள்ளலாம். இதே போல குயில் என்பது இருக்கிறது. இந்த குயில் எப்பொழுது வளர்ந்து குயில் தன்மை பெறுகிறது என்பது எப்படி அறிவது என சொன்னால், இந்த குயிலுக்கு குணம் முட்டையிட தெரியும், ஆனால் அடைகாக்க தெரியாது. அப்ப அடைகாக்க தெரியாத காரணத்தினாலே அந்த குயில் என்ன செய்கிறது, காக்கை கட்டி இருக்கின்ற கூட்டிற்கு சென்று காக்கை வைத்திருக்கின்ற முட்டையோடு சேர்த்து தன்னுடைய முட்டையை வைத்து விட்டு வந்துவிடும். அந்த காக்கை அந்த குயில் முட்டையையும் சேர்த்து அடை காக்கும். சிறிது நாளிலே காக்கை முட்டையிலிருந்தும் காக்கை குஞ்சு வரும், குயில் முட்டையிலே இருந்து குயிலும் வந்துவிடும். குஞ்சிலே இரண்டும் ஒன்று போல பார்ப்பதற்கு ஒன்று போலத்தான் இருக்கும். அந்த குஞ்சு வளர்ந்து வரும். இந்த குயில் குஞ்சு என்ன செய்யும், ஓசை கொடுக்காது, அமைதியா இருக்கும். அதான் அதனுடைய இலக்கணம். அது நன்றாக பறக்கக்கூடிய தன்மை பெற்று பறவைக்குரிய முழுமை வளர்ச்சி பெற்றது என்பது எப்போது அதுக்கு தெரியும் என சொன்னார், அதுவரை பேசாமல் இருந்த ஓசை கொடுக்காமல் இருந்த அந்த குயில் குஞ்சு அப்படியே ஓசை கொடுக்கும். அந்த ஓசையை அந்த காக்கை கேட்கும், தாய் காக்கை. நம்முடைய குஞ்சிகளுடைய ஓசைக்கும் இந்த குஞ்சியின் ஓசையும் வித்தியாசமாக இருக்கிறதே என, காக்கையினுடைய அந்த கரைகிற ஓசை வேறு, குயிலுடைய கரைகிற ஓசை வேறு. அப்போ என்ன செய்யும் இந்த காக்கை, இந்த இது நம்முடைய இனமும் தெரியவில்லையே, இது ஓசை வித்தியாசமாக இருக்கிறது என்று அந்த காக்கை குயிலை சென்று கொத்தும். கொத்துகின்ற அளவிலேயே இந்த குயிலானது பறந்து சென்று விடும் என பக்குப்பட்டு விட்டது. இதை நம்முடைய திருமூல தேவனாய் நான் திருமந்திரத்திலே சொல்லி காட்டுறார். குயில் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல. ஆக அந்த குயிலுக்கு அதனோடு தன்மை. இதே போல சில பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்ந்து, ஊர் விட்டு ஊர் இல்லை, மாவட்டம் விட்டு மாவட்டம் இல்லை, மாநிலம் விட்டு மாநிலமும் செல்லும், பல அண்டங்களுக்கும் கடந்து செல்லும். எந்தெந்த சீதோஷணத்துக்கு எங்க போய் முட்டை இடுவது என்பது அறிந்து அந்த தலத்திற்கு போயிடும். அந்த தலத்திற்கு சென்று அந்த சீதோஷணத்துக்கேற்ப முட்டை இடும். அப்படி முட்டை இடுகின்ற பொழுது நான்கு ஐந்து முட்டைகளை இட்டு அடைகாக்கும். அடைகாத்து கொண்டு குஞ்சு பக்கத்திலேயே இந்த தாய் பறவை இருக்கும். இன்னைக்கு இந்த குந்தகோணம் என சொல்லக்கூடிய பகுதியிலே இந்த பறவைகள் இந்த செய்து கொண்டிருக்கிறது. வேறு நாட்டிலிருந்து பறந்து வரும், குஞ்சுகளை அடைய காத்து குஞ்சு பொறிச்சிடும். அந்த தாய் பறவை என்ன செய்யும், அந்த குஞ்சுகளை கூட்டிலே வைத்து வளர்த்து கொண்டே இருக்கும். வளர்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த குஞ்சை தூக்கி, கொஞ்சம் வளர்ந்ததுன்னா சொன்னால் அந்த குஞ்சை தூக்கி கீழே போட்டு விட்டு தான் முன்னே பறந்து சென்று நிற்கும். அந்த குஞ்சை விட்டு விலகி சென்று இந்த தாய் பறவை இருக்கும். இந்த குஞ்சு பறந்து பறந்து பறந்து பறந்து அது பக்கத்துக்கு போகணும், ட்ரெயினிங் பயிற்சி கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட நாளிலே இந்த தாய் பறவையானது சற்று தூரத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய குஞ்சை நோக்கி அந்த குஞ்சானது பறந்து சென்று தாய் பறவை பக்கத்துக்கு போகும். அப்பொழுது இந்த தாய் பறவை என்ன செய்யும், பறக்கின்ற தன்மையை வைத்து இது பக்குவ பெற்று விட்டது, தன்னுடைய இனத்திற்குரிய முழு வளர்ச்சி வந்து விட்டது என அறிந்து இந்த தாய் பறவை என்ன செய்யும், தான் பறக்க தொடங்கும். அப்படி பறக்க தொடங்கி கொண்டிருந்த குஞ்சுகள், நாலஞ்சு குஞ்சுகளும் அதை பின்தொடர்ந்து போகும். அப்படி போகின்ற பொழுது முன்னே செல்லுகின்ற தாய்ப்பறவை பிடிப்பவும் பின்னே வந்து பறவைகள் பிடிப்பும். இப்படிதான் பறவை வந்து இந்த ஆங்கிலத்தில் வி எழுத்து இருக்கிறது அல்லவா, அந்த வீழ்த்து தலையீட வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த பறவைகள் பறக்கும். அந்த முன்னே முனையில தாய் பறவை இருக்கும், இந்த பக்கம் இந்த பறவை குஞ்சுகள் பறக்கும். அப்படி பறக்கின்ற பொழுது அந்த தாய் பறவை குஞ்சு தன்னை தொடர்ந்து வருகிறதா என்பதை பார்க்காது, ஏனெனில் அது பக்குவப்பட்டது பறந்தந்தோடும் என சொல்லி தன்னுடைய இடம் பெயர்ந்து நீண்ட தூரத்துக்கு பறந்து சென்று அந்த குஞ்சியை தான் பத்திரமாக பழைய இடத்துக்கும். ஆக இப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்த பக்குவம் என்பதை ஒவ்வொன்று பறக்கின்ற தன்மையை வைத்து தலைப்பறவை அறியும். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதே போல கொக்கு இருக்கிறது, புறா இருக்கிறது, மயில் இருக்கிறது, அது முட்டையிலிருந்து வெளி வருகின்ற பொழுது ஒவ்வொன்றும் கொக்குக்கு வந்து ஆரம்பத்துல கொக்குக்கும் புறாவையும் எடுத்துக்கொண்டால், அதே போல மயிலையும் எடுத்துக்கொண்டால் அது லேசாக சாம்பல் நிறத்துல தான் இருக்கும். அதற்கு அப்புறம்தான் வளர வளர கொக்குக்கு வெண்மை நிறம் வரும். எந்த கொக்குக்கு வெண்மை நிறம் வந்ததோ அது வளர்ச்சி அடைந்தது, முதிர்ந்தது. எந்த ஒரு புறாவானது அது ஒரு லேசாக சாம்பல் நிறத்தை அடைகிறதோ, தன்னுடைய நிறத்தை விட்டு சாம்பல் நிறம் அடைகிறதோ அது வளர்ந்தது. இதே போல மயில் பறக்கின்ற பொழுது முதலில் சாம்பல் கலர்ல தான் இருக்கும், போக போகத்தான் அதிலே நீல நிறமுள்ள மேனியும் ஆண் மயிலாக இருந்த அந்த தோகைகளும் அந்த கலாபம் என சொல்லக்கூடிய கொண்டையும் அதுக்கப்புறம் தான் முளைக்கும். நிறம் அது பக்குவப்பட்டால்தான் மயிலின் நிறமும் மாறும். இப்படி ஒவ்வொரு இனங்களுக்கும் அது பக்குவப்பட்டது, முழு வளர்ச்சியை பெற்றது என்பது ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கிறது. இதே போல மானுடம் என சொல்லக்கூடியவன் ஞானம் பெற்றான் என்பதற்கு என்ன அடையாளம், அது தெரியலையா? ஞானம் அடைந்து உயர்ந்து விட்டான் என்பதற்கு என்ன அடையாளம் என சொன்னால், முதல்லே இவன் ஞானம் பெற்றான் என்பதற்கு முதல்லே அவனுடைய உண்மை நிறமுடைய அந்த தேகமானது, அந்த உடம்பானது ஒளி பொருந்திய தேகமாக மாறி, அதான் ரொம்ப முக்கியம், ஒளி பொருந்திய ஒரு தேகமாக மாறிவிடும். இது நாம் கண்டிப்பாக மனதிலே வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகும். இந்த ஒளி பொருந்திய தேகம் வரும் என்பதற்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டு என சொன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய மேன் எப்படி இருக்கிறதாம், ஆயிரம் ஆயிரம் ஞாயிற்றினுடைய ஒளி போல தேகத்தோடு திகழ்ந்தாராம். இது பெரிய புராணத்துல சேக்கலார் பெருமான் அழகாக சொல்லி காட்டுகிறார். அங்கன் ஓர் ஒளி ஆயிரம் ஞாயிறு பொங்கு பேரொழி போன்று முன் தோன்றிட, துங்க மாதவர் சொல்ந்திருந்தார் எல்லாம் இங்கு இது என் இங்கு இது என் கொல் அதிசயம். கைலவிலை அடிச்சாரிலே உபமன்யு மகரிஷி இங்க இருக்கின்ற பொழுது வாளிலே ஒரு ஜோதி தெரிகிறது. அது எப்படி ஆயிரம் ஞாயிறு பொங்கு போரழினார், அதை ஒளிப்படம்பாகத்தான் சுந்தரி பார்த்தார்கள். சுந்தரர்னு தெரியாது, அந்த ஒளிப்பிழம்பை கண்டுதான் என்றார்கள். ஆனால் ஞானக்கண்ணு உடைய உபமன்யுவர் அவன் சுந்தரன் என்று அறிந்துதான் சுந்தரன் செல்லுகின்றான், அவரை வணங்குகிறேன் என்று எவரையுமே வணங்காத உபமன்யு முனிவர் அந்த ஜோதி புலம்பாக சுந்தரரை நோக்கி வணக்கம் செய்தார். இதை நாம பார்க்கிறோம். இதே போல ஞானசம்பந்த பெருமானுக்கும் ஒளி பொருந்திய தேகம் இருக்கிறது. ஞானசம்பந்த பெருமானுக்கும் ஒளி பொருந்திய தேகம் இருக்கிறது. இதை எங்கு சொல்லுகிறார் என சொன்னால், ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமலையிலே திருக்கல்லில் திருக்கல்லில் என சொல்லக்கூடிய தலை அந்த பதிகத்துல திருக்கடை காப்பில தன்னை சொல்லுகின்ற பொழுது பகல் போன்று ஒளி பொருந்திய தேகம் உடையவன் நான், பகல் போன்று ஒளி பொருந்திய தேகம் உடையவன் நான் என்று ஞானசம்பந்தர் தன்னுடைய திருவாக்கை சொல்லி காட்டுகிறான். ஞானசம்பந்தர் திருக்கல்லின் பதிகத்துல திருக்கடை காப்பிட, திகை நான்கும் புகழ் காளி செல்வம் மல்கு பகல் போலும் பேரொழியான் பந்தன், பகல் போலும் பேரொழியான் பந்தன், பகல் போன்று பேரொழியினை உடைய ஞான சம்பந்தன். அப்போ ஞானம் பதிஞானம் சிவஞானம் என்று வந்து விட்டது என சொன்னால் அது ஒளி புரிந்திய தேகமாக மாறும். தெரிஞ்சால்தான் நம்முடைய நூல்களில் சில இடத்துல இடர்பாடு பெரிய. நம்முடைய ஒன்பதாவது திருமுறையில பூந்துருத்தி நம்பி காட நம்பி தன்னுடைய திருவாக்கிலே கைலைக்கு போகின்ற கூட சுந்தரன் ஒளிபுரிந்திய தேகத்தோடு தான் போனார். அது தெரியும். சேரமான் பின்தொடர்ந்து போனார். எப்படி போனார்? பூந்துருத்தி நம்பி காட நம்பி உமான் திருமுறைகளை சொல்லி காட்டுகிறார். கோயில் பதிகத்துல களையா உடலோடு சேரமான் ஆரூரன், களையா உடலோடு சேரமான் ஆரூரன், களையா உடலோடும் சேரமானார். பூவுலகத்தில இருப்பது பூதசார உடம்பு. சொர்க்கத்துக்கு போகணும்னா ஒரு உடம்பு, நரகத்துக்கு போகணும்னா ஒரு உடம்பு, கைலைக்கு போகணும்னா அது ஒரு உடம்பு. ஆனால் இங்கே கணையா உடலோடு இந்த உடலோடு போனார்கள் என்று வருகிறது. இதற்கு என்ன பொருள் என்றால் அதை அழகாக அங்கு சொல்லி காட்டுகிறார் நம்முடைய நூல்களிலே. அவர்களது மேனி எல்லாம் ஞானமயமாக மாற்றப்பட்டது. அவர்கள் மேனி ஞானமயமாக மாற்றப்பட்டது. தன்னுடைய மேனியை ஞானமயமாக மாற்றப்பட்டது என்பதை அழகாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நொடித்தான்மலை பதிகத்தில் சொல்லி காட்டுகிறார். தான் என முன்படைத்தான் அது அறிந்துதன் பொன்னடிக்கே நான் என பாடல் அந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான் என வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான், ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான்மலை உத்தமனே தான். என்னுடைய ஊனையும் உயிரையும் வேறு செய்து விட்டான். ஊனை ஒளிபுரிந்த தேகமாக மாற்றினான். உயிரை தற்போதம் கெடுத்து பசு கரணத்தை கெடுத்து அங்கே சிவபோதம் ஆக்கினான், சிவ கரணங்களாக மாற்றிவிட்டான். என உயிரினுடைய பசுபோதம் கெட்டது, உடம்பிற்குரிய அந்த கரணங்கள் கெட்டு ஒளி தேகத்தை பெற்றிருந்தேன். அதைத்தான் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான்மனை உத்தமனே என சொல்லி காட்டுகிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இறைவனை அடைவதற்கு இந்த பக்குவம் வேண்டும். இன்னொரு இடத்துல சொல்லி காட்ட மூர்த்தி நாயனார் புராணத்துல பார்க்கிறோம். மூர்த்தி நாயனார் தனக்கு சந்தனக்கட்டை கிடைக்காத பொழுது கர்நாடக அரசன் ஈடர் செய்த பொழுது சந்தனக்கட்டை இருப்பது போல பாவித்து கையை தேய்க்கிறார். கையை தேய்த்த மாத்திரத்திலே என்ன செய்யுது, கையில இருந்து சதை தேய்ந்து எலும்பு தேய்ந்து நினம் அடிகிறது. அப்பொழுது நம்முடைய பெருமான் அவர் கைகளை பிடித்துக் கொண்டார். பிடித்து கொண்டு திருநோக்கம் செய்த மாத்திரத்திலே ஒளிபொருந்திய தேகத்தை பெற்றார். மூர்த்தி நாயனார் ஒளிபொருந்திய தேகத்தை பெற்றாராம். இதை மூர்த்தி நாயனார் புராணத்துல சேக்கலார் சொல்றார். தேய்ந்த புண் ஊருதீர்ந்து கை வண்ணம் நிரம்பின வாச வாசம் எல்லாம் கலந்து மொய் வண்ண விலங்கு ஒளி எய்தினர் மூர்த்தியார் தாம். மொய் வண்ண விலங்கு ஒளி எய்தினர் மூர்த்தியாரா. மூர்த்தி நாயனாருக்கு அங்க என்ன வந்தது, ஒளி புரிஞ்ச தேகம் வந்தது. அத்தோடு மட்டுமல்லாது திருநாளை போவா என்ன செய்கிறார், அந்த தில்லை அந்த தில்லைவாழ் அந்தனர்களை மூட்டி அக்கினிக்குள்ளே அங்கே பெருமானது ஆணையின்படி எரியில் மூழ்கி வெளியே வர்றார். அப்படி எளியிலே மூழ்கி வெளிவந்த பின்பு அவர் ஒளிபொருந்திய தேகம் பெற்றார். அவர் ஒளிபொருந்திய தேகம் பெற்றதை சேக்கலார் பெருமான் அந்த திருநாளை போக புராணத்துல ஈற்று பாடலை சொல்லி காட்டுகிறார். அவர் வடிவம் எப்படி இருந்ததாம், அழகாக ஆசில் மறை முனியாகி, யாரு திருநாளை போகிற முனிவர் போலாகி, ஆசியில் மறை முனியாகி அம்பலவர் தாள் அடைந்தார் தேசுடைய கடல். யாரு தேசுடைய கடல் உடைய திருநாளை போவன், தேசுன்னா ஒளிபொருந்திய திருமேனியுடைய அவர் கடலை நான் வாழ்த்தி அடுத்த புராணத்தை சொல்ல போறேன் என்கிறார். இதே மாதிரி திருக்கூட்ட சிறப்பை ஒன்று சொல்லி காட்டுகிறார். திருக்கூட்ட சிறப்பினை சொல்லுகின்ற பொழுது அந்த திருக்கூட்டம் எப்படிப்பட்டது என சொன்னால், மாசிலாத மனிதர்கள் மேனி மேல் பூசு நீரு போல உள்ளும் புனிதர்கள் தேசினால் எத்திசையும் விளக்கினார். கைலையில வந்து எப்பவுமோ ஒளிமயமா இருக்கிறார். ஏனெனில் ஒளிபொருந்திய தேகத்தோடு அங்கே திருக்கூட்டம் இருக்கிறது. திருநீரன் இந்த மேனியோடு இருக்கிறார்கள், ஒளிபொருந்திய தேகம் இருக்கின்றார்கள். அதான் தேசினால் எத்திசையும் விளக்கினார். இதே போன்று கண்ணப்ப நாயனார் புராணத்துல திருக்காலத்திற்கு மலைக்கு ஒரு சிறப்பு சொல்றார் சேக்கலார் பெருமான். திருக்காலத்து மலையில இரவு என்பதே கிடையாது, எப்பொழுதுமே ஒளிபொருந்தி இருக்கிறார். இவைகளெல்லாம் ஒளிபொருந்தி இருக்கிறது என சொல்லி சேக்கலார் பெருமான் அழகாக தன்னுடைய திருவாக்கை சொல்லி காட்டுகிறார். இவையெல்லாம் ஒளிபொருந்து செந்தழல் ஒளியில் தோன்றும் தீப தீ மரங்கள் காணும். காட்டுக்குள்ள சில மரங்கள் இருக்கிறது, பகல்ல மற்ற மரங்கள் போல தன் நிறத்தில் இருக்கும். சூரியன் விழுந்த உடனே எப்படி என்று நாம் காணுகின்ற சில இடங்களில் ரேடியம் பூச்சி நின்று ஒளி கொடுக்கிறதோ, அதே போல சில மரங்கள் இரவில் மட்டும் ஒளி கொடுக்கும், இரவிலே மட்டும் ஒளி கொடுக்கும். அதான் செந்தழல் ஒளியில் தோன்றும் தீப மரங்கள். தன்னை செய்து பார்க்கணும், அந்த தீப மரத்தின் ஒளி இருக்கிறது. மந்திகள் முளைவில் வைத்த மணி விளக்கு ஒளி காணும். பெண் குழந்தைகள் தான் வாழுகின்ற அந்த குகையிலே தான் இரவிலே குட்டி பயந்து விடக்கூடாது என்பதற்காக அங்கே மணிகளை பொறித்து ஒளியை கொடுக்கிறது. அதை சேக்கலார் சொல்லுகின்ற பொழுது மந்திகள் முளைவின்ற மந்தின பெண்குரங்கு, பெண் குரங்கானது ஒளியேற்றுவதற்கு மணிகளை கொண்டு வந்து அங்க வைத்திருக்கிறது. இதுல ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, ஏன் பெண் குரங்கு சொன்னார் என்றால், இல்லத்திலே விளக்கேற்றி அங்கே ஒளியை தொடங்க செய்வது இல்லத்து அரசிகள் தான் வீட்டுல விளக்கேற்றணும். அதனாலதான் கல்யாணம் பேசும்போது வீட்டுல விளக்கேற்ற ஒரு நல்ல மருமக வேணும்பாங்க. எனவே பெண்கள் தான் இல்லத்திலே ஒளியேற்றுதல் வேண்டும் என்பதை குறிப்பாக வைத்து, மந்திகள் முளைவில் வைத்த மணி விளக்கு ஒன்று ஒன்று ஒளிகளானும். எனவே அந்த பெண் குரங்குகள் கூட்டிலே வைத்திருக்கிற ஒளிகளாலும், இன்னொரு ஒளி எங்க இருக்கு தெரியுமா, அதான் ரொம்ப முக்கியம். காலத்து மலையில ஐம் புலன்களும் அதன் வழியிலே செல்லாது அடக்கி யோகம் செய்கின்ற அவர்கள் மேதியிலே இருந்து வெளிப்படுகின்ற ஒளியாலும் அந்த காலத்து மலையிலே இருளில்லை. ஐந்தும் ஆறு அடக்கி ஐந்து புலன்கள் அதன் செல்லுகின்ற வழியினை அடக்கி ஆறு ஐந்தும் ஆறு அடக்கி உள்ளார் அரும்பெரும் சோதியாரும். ஆக ஐம்புலன்களை அடக்கி யோக நிலையிலே இருந்து சுமஞானம் கைகூட பெற்ற அந்த ஞானிகளுடைய உடம்பிலே இருந்தும் ஒளி வீசுகிறது. ஆக இப்படி சிவஞானிகளுக்கு ஒளி தேகம் என்பது ஏற்படும். இதை ஏன் சொல்லுகிறேன் என சொன்னால், அந்த சிவம் இருக்கின்ற அந்த கயிலை அடைவதோ சிவத்தை அடைவதோ சாமானியமாக அடைய இயலாது. இன்னைக்கு கருத்துல வருகிறது. அதுதான் ஏற்கனவே கடந்த இதிலே நாம சிந்திக்கின்ற பொழுது அந்த 59வது அந்த திருப்பாடலை சொல்லுகின்ற பொழுது அழகாக நம்முடைய பெருமாள் சொல்லி காட்டினார். முற்பட அமைந்தது முயற்சியும் என்றே, அது மெய் வகையால் எது மெய் அறிவின் கண் ஞானத்தால் தான் ஒரு முயற்சியால் தான் அடைய முடியுமே அன்றி சாதாரணமாக அவனை அடைதல் எளி அறிந்து என சொல்லி அந்த 59வது அகவல் பாட்டிலே அழகாக அந்த குறிப்பிட்டு காட்டிருக்கிறார்.
1: மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திருச்சதகம் சுட்டறுத்தல், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அதற்கு மேலே கருவிகள் கரணங்கள் என்று சொல்வது, கருவிகள் என்று சொல்லுவது, கருவிகள் என்றால் மெய் வாய் கண் மூக்கு செவி, கண்ணு மூக்கு வாய் காது மனசு கை கால், இது கருவி கரணங்கள்னு சொல்வது, கருவிகள் கரணங்கள்னு சொல்வது. கரணங்கிறது அந்த கரணம், மனம் புத்தி சித்தாங்கிறது, இதெல்லாம் கருவிகள். கருவிகள் என்ன பண்ணும்னா ஏவ ஏவ அது இயலுவது, ஏவ அது இயலுவது, ஆன்மா ஏவ உயிர் ஏவ இது இயங்குவது, ஏவ இயங்குவது. இப்ப என்ன பண்ணுதுன்னா இந்த தாளத்தை எடுக்க சொல்லுது, எது உயிர், உயிர் தாளத்தை எடுக்க சொல்லுதா, இந்த கை எடுக்குது. கைக்கு அறிவு கிடையாது, கைக்கு அறிவு உண்டா இல்லை, ஒரு அதிசயம் பாருங்க. அறிவு பொருளாயிருக்கிற உயிர் உள்ளே இருந்து, அறிவு பொருளாயிருக்கிற உயிர் உள்ளே இருந்து உடல் முழுவதும் அதனுடைய சக்தியானது பரவி இருந்து எல்லா உறுப்பு கூட இயக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம். அதே மனசு நினைக்குது இத தாளம் போடுங்க என்பது கருவிகள். இது கருவி, இந்த கருவியை இயக்குவது, இந்த கருவியை இயக்குவது உள்ள இருக்கிற அறிவாகிய ஆன்மா. ஆன்மா இயக்கவில்லைன்னா இந்த கருவி இயங்காது. அது இப்ப பஸ் டிரைவர் இயக்குறாருல, பஸ் டிரைவர் இருக்கிற பஸ்ஸுக்கு அறிவு கிடையாது, பஸ்ஸுக்கு அறிவு இருக்குதா, ஓடுது, அறிவு இல்லாம எப்படி ஓடும். அறிவு உள்ளவராகிய டிரைவர் உள்ளே இருந்து இயக்க அது இயங்கும், கருவிகரணங்கள் எப்படிப்பட்டது என்று கேட்டால் நம்மை ஏமாற்றுவோம்.
3: இந்த இயக்கிற பாரு, இந்த ஆளையே ஏமாத்துறது அந்த கருவி.
2: யார் இயக்கிறது? ஆன்மாவாகி உயிர், உயிரையே அது ஏமாற்றுவது. எது கருவி கிரணங்கள், கண்ணு மூக்கு காது, கண்ணை நம்பாதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இல்ல, உன்னை ஏமாத்தும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இல்லவா. இதனால நமக்கு எது ஆகாததோ அதுல ஈடுபட செய்யும், ஆகாத பொருளிலே ஈடுபட செய்யும். இப்ப சிலேபி சேராதுன்னு வச்சுங்க, அதை பார்த்த உடனே என்ன பண்ணு, சாப்பிட்டு சாப்பிட ஆகலாமே என்று சொல்லி அந்த இடத்த விட்டு முடியும். இப்ப எது நாவு நம்மை ஏமாற்றி விட்டது, நாவு நம்மை ஏமாற்றும். அதனால இதே போல ஒவ்வொரு கருவிகளும் நம்மையுடைய அறிவை மீறி ஏமாற்றும். அதனால்தான் திருவள்ளுவர் சென்ற விடத்தால் செலவிடாத தீதூரி நன்றின்பால் உயிப்பது அறிவுன்னார். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா என்றார் போல கருவிகரணங்கள் அஞ்ஞானிகளை ஏமாற்றும். மெஞ்ஞானிகளுக்கு எப்படி அந்த கருவிகரணங்களை இயங்குகிறது என்றால் உள்ளே பரமசிவன் இருந்து கருவிகரணங்களை இயக்குகிறான். நல்ல வழங்குத, நமக்குள்ள பரமசிவன் இருக்கிறான், ஆனா மறைஞ்சுக்கிட்டு அவன் பாட்டுல அவன் இஷ்டத்துக்கு ஏகிக்கிட்டு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கலாம் வேடிக்கை அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறான். ஞானிகளுக்கு கருவிகரணங்கள் எல்லாம், ஞானிகள் கருவிகரணங்களை எல்லாம் சிவனுடையதாக ஆகி விடுகிறது. கருவிகரணங்கள் எல்லாம் ஞானிகளுடைய கண்ணு காது மூக்கு வாய் எண்ணமே உடல் வாய் முக்குடு செவி கண் என்றிவை நின்கனே வைத்து மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிலேன் கண்டாய் வருக வந்தர் முடியாது. இதெல்லாம் திருவாசகம் தான். எண்ணமே உடல் வாய் முக்குடு செவி கண் என்று இவை நின்கனே வைத்து மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிலன். அது மாத்திரமா, கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை திகைப்பு நீ, தீமை நன்மை உடுதும் நீ. அதனாலே எல்லா கருவிகரணங்களும் ஞானிகளுக்கு சிவசம்பந்தமாக ஆகிவிடுகிறது. சிவசம்பந்தம் ஆகிருச்சுன்னு சொன்னா அந்த கருவிகரணங்கள் இவர்களுக்குள்ள அடங்கி இருக்கும், இவர்களுக்குள்ள அடங்கி இருக்கும். கருவிகரணங்களை அவர்கள் சிவத்துக்கே பயன்படுத்துவார்கள், சிவத்துக்கே கருவிகரணங்களை பயன்படுத்துவார்கள். அப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அதனால முழுவதும் சிவ புண்ணியமாக அவர்கள் சேர்ந்து விடுவார், பாவம் செய்யறதுக்கு வழியே இல்லாமல். இப்படி ஆன உடனே என்ன ஆயிருதுன்னா முழுவதும் ஞானமா நிறைந்து போகிறது. கண்ணால ஞானம் வருது, மூக்குனால ஞானம், காதுனால ஞானம், நல்ல ஞாபகமா கேளுங்க, காதுனால ஞானம், வாயினால ஞானம், மஞ்சினால் நெஞ்சினால ஞானம், கையினால ஞானம், காலினால ஞானம், புரியுதா? எல்லாம் சிவசம்பந்தமா ஆகிறதுனாலே எல்லா வழியிலும் உங்களுக்கு சிவபுண்ணியம் செஞ்சது. கண்ணினாலே காதினாலே மூக்குனால கண்ணுனால சிவனை பார்த்து, காதால சிவனை கேட்டு, வாயினால சிவனை பேசி, புரியுதா, நெஞ்சால நினைந்து, கையினால கும்பிட்டு, காலால வளவந்து, தலையால வணங்கி,
3: இத்தனை வகையாலும் அவருடைய சிவஞானம் சேர்ந்து,
2: தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மன்களோ செவிகால் கண்மன்களோ, மூக்கே நீ முரளாய், வாயை வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நிலையாய், கைகால் கூப்பிட்டு கால்களார் பயனன் ஆக்கையார் பயனன்.
3: இந்த கருவிகரணங்களை எல்லாம் சிவசுப்பந்தமாக ஆக்கி விடுகிறபடியினாலே அவர்களுக்கு பல வகையாலும் சிவஞானம் சேர்ந்து முழுவதும் சிவஞான வடிவமாக ஆகி விடுகிறார்கள். இப்படி சிவஞான வடிவமாக ஆகிவிட்டால் சிவர் அவர்களை விட்டு போகாமல் அங்கேயே குடியா இருக்கிறார். அதனாலே சிவஞானிகளை விட்டு கடவுள் பிரிவதில்லை, சிவஞானிகளை விட்டு கடவுள் பிரிவதில்லை. அதனாலே சிவஞானிக்கு பூஜை பண்ணினா கடவுளுக்கு பூஜை பண்ணினவர். இப்ப நான் சொன்னது இது சொல்லி விளங்குதா? அவர்கள் கருவிகரணங்களை எல்லாம் சிவனுக்கே ஆக்கி, சிவமயமாக ஆக்கி, சிவமயமாக ஆகி, சிவம் வேறு தான் வேறு என்கின்ற நிலை இல்லாமல் இருக்கின்ற ஒரு ஞானி. அதனால்தான் ஞானிகளுக்கு பூஜை பண்ணினா சிவனுக்கு பூஜை பண்ண. அவர்களை நடமாடும் கோயில் சொல்லுவோம், அவர்களைத்தான் நடமாடும் கோயில் அப்படின்னு திருமூலம் சொல்றாரு. நடமாடும் கோயில், அவர்கள் உள்ளத்துல இருந்து சிவன் போகாமல் இருக்கிறார், போகாமல் இருக்கிறார். இவை பொழுது என் நெஞ்சில் நீங்காதான். எவ்வளவு நேரம் ஐயா கண்ணுமைக்கிற நேரம் கூட என்னை விட்டு போக மாட்டேங்கிறான். அவனுடைய திருவடி வாழ்வு கண் இமைக்கிற நேரம் கூட என்னை விட்டு போக மாட்டேங்கிறான், என்னை விட்டு போக மாட்டேங்கிறான். அப்பேற்பட்டவருடைய திருவடிக்கு உனக்கு வாழ்வு, அப்பேற்பட்ட திருவுடைய அப்பேற்பட்ட சிவனுடைய திருவடி வாழ்வு. இமைப்பொழுது என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வார். மற்றவர்கள் உள்ளத்துல எப்படி இருக்கிறா? ஓராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியாதான். வெளியாக இருக்கிறான் அங்கு ஒளிஞ்சு. இதனாலே சிவஞானிகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் சிவம் வேறு தான் வேறு இல்லாத நிலையில இருக்கிறார்கள். அதே அருணகிரிநாத சுவாமி சொன்னாரு, நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள். நீ வேறனாதிருக்க நான் வேறனாது இருக்க நேராக வாழ். இருவினம் மலம் வர இரவியூடு வரவியற ஏக போகமாய் நீயு நானுமாய் இருகு வகை பரமசுவா அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமய ஒரு பெருமாளை. இப்படி கடவுளும் ஆன்மாவும் ஒன்றுபட்டு வேறு என்கின்ற நிலையில்லாமல் இருக்கின்றவர்கள் பரமஞானிகள், சிவஞானிகள், மெஞ்ஞானிகள் என்று சொல்லப்படும். பரமஞானிகள், மெஞ்ஞானிகள், சிவஞானிகள் என்று சொன்னால் அவர்களுக்கு கடவுளை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. நமக்கு கடவுளை தவிர எல்லாம் தெரியும், அவர்களுக்கு கடவுளை தவிர ஒன்றும் தெரியாது. யாரு கட்டிக்காரங்க? திருவருள் பயிரில் சொன்னாரு, எல்லாம் அறியும் அறிவுறினும், எல்லாம் அறியும் அறிவுறினும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் மற்றார். திருவருள் பயிர் ஒரு சாத்திரம், ஞானிகளுக்கு எல்லாம் தெரியுமா, ஆனா கடவுளை தவிர ஒன்ன கூட பார்க்க மாட்டாங்க. எல்லாம் அறியும் அறிவுறினும் இங்குவர் ஒன்று அல்லாது மற்ற அறியார். கடவுள் ஒன்றை தவிர வேற ஒன்றையும் அவர்கள் காண மாட்டார்கள். காண வேணுங்கிற அவசியம் இல்லை, காண வேணுங்கிற அவசியம் இல்லை, யாரையும் பார்க்கணும் காண வேணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப அரசனிடத்துல ஒருவன் பணியாளா இருக்கிறான்னு வச்சுக்க, அரசனுக்கு அணுக்க தொண்டனா பணியாளா இருக்கான வச்சுக்க, அவன் போய் இன்னொருத்தரை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அவனைத்தான் எல்லாரும் உண்டுவார். அரசனுக்கிட்ட அணுக்கமாக அவனுக்கு மிக்காப்பாளனாக பக்கத்துல இருக்கிறவன் இன்னொருத்தனை போய் இன்னொரு அதிகாரிய பாக்கணுங்கிற அவசியமே கிடையாது, அவனைத்தான் எல்லாரும் வந்து ராசாவை பார்க்கணும் இவனுகிட்ட வந்து கேப்பான். அது போல பரமஞானிகள் சிவத்தை இம்மையிலே பெற்றவர்கள், சிவத்தை இம்மையிலே பெற்றவர்கள். அப்படிப்பட்ட பரமஞானிகள் உள்ளத்தை விட்டு சிவன் நீங்காமல் இருக்கிறார். என்ன காரணம் அவர்கள் பரமஞானிகள் ஆவதற்கு? என்ன காரணம்? முதல்லே பரமஞானிகளாக ஆயிட்டார்களா? இல்ல இல்ல இல்ல இல்ல, ஜென்மந்தோறும் ஜனனந்தோறும் ஜனனந்தோறும் ஜனனந்தோறும் இப்படி கருவிகரணங்களை சிவத்துக்கு ஆக்கி ஆக்கி ஆக்கி அதனாலே சிவஞானிகளாக. ஒரு பிறவியிலே இல்ல, ஒரு பிறவியில் இல்லாத ஆகிற காரியம் அல்ல, ஒரு பிறவியிலே ஆகிற காரியம் அல்ல. எத்தனையோ பிறவிகளிலே ஏனுடைய மலர்களால அர்ச்சனை பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பாவித்து பாவித்து பாவித்து நினைத்து நினைத்து நினைத்து நினைத்து தொழுது தொழுது அழுது அழுது அதன் மூலமாக சாதாரணமல்ல. இத்தனையும் அவனுக்கு கைகூட வேண்டுமா? ஆளு என்ன செய்ய வேணும்? அந்த ஞானி ஞானி ஆவதற்கு ஆறு என்ன பண்ணணும்?
2: சிவன் தான் அதற்கும் உதவி செய்யும். அவன் அருளாலே அவன் தாழ்வன் என்கின்றார் போல அவன் அருள் செய்தால் எல்லாம் சொன்ன முடியும். மாணிக்க வாசகர் அந்த கருத்தை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, சிந்தனை சிந்தனை நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், சிந்திக்க வேண்டியதை சிந்திக்காமல் சிந்திக்க கூடாததை சிந்திக்கும். அதை சிந்திக்க சொன்னா அதை விட்டுட்டு வேற சிந்தி, அதை சிந்தின்னு சொன்ன அதை சிந்திப்பதை விட்டு வெவ்வேறு பொருள்ல சிந்திக்க சொன்ன. இப்போ ஒரு அரை மணி நேரம் அந்த மாணிக்க வாசகர் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பா, இருக்குமா மனசு? கண்ணுங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், மனசு திருச்சனாப்பள்ளிக்கு போயிருக்கும். விளங்குதா? கையொன்று செய்ய வெளியொன்று நாட கருத்தொன்று எண்ணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் அருணகிரிநாத சுவாமி சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் அரை நிமிஷம் தவங்குற தியானம் வைக்க அறியாத சடக சட மூடப்பட்டி. அதனாலே பரமேஸ்வரன் எண்ணினானால் அந்த கருவி கர்மங்களை தன்வசமாக ஆக்கி விடுவான். அப்படித்தான் மாணிக்க வாசகர் இருக்காங்க. ஆக்கல, அவன் ஆக்கினான். என்னுடைய சிந்தனையை அவனுக்கு ஆக்கினான். நான் ஆக்க முடியுமா? மனசு நம்மளுதா சிவனுதா? சிவனுது. நம்மகிட்ட சொன்னு கேட்கறது இல்லை. இல்ல இப்ப நம்மளுது நம்ம கிட்ட சொன்னு கேட்கறது இல்லை. இது நல்லா தெரியுதா? நம்ம புள்ளக நம்ம புள்ளக சொல்லதானே நம்ம புள்ள கேக்குதானே நம்ம புள்ளக நம்ம வச்சுக்க. ஆனா மிருகங்கள் கேக்குதுப்பா, புள்ள பழகிச்சுனா மிருகம் கேக்குது, மனுஷன் கேக்குது. அதனாலே சிந்தனையானது நம்மை ஏமாற்றிவிடும். சிந்தை அடக்கியே சும்மா இருக்கின்ற தரம் அரிது என்று தாய்மானார் சொல்லுவது போல சிந்தை வந்து நம்முடையது அல்ல. அதனால நம்ம சொல்லி கேட்கல. அதை ஞானிகள் என்ன பண்ணுகிறார் என்றால் சிவன் வசமாக ஒப்பித்து விடுகிறார். ஒப்பித்து விட்ட போது அவன் என்ன பண்ணா, சிந்தனையை அடக்கி விடுறான். அடக்கி தன்னை நினைக்க முடியாது. சிந்தனைனன் தனக்காக்கி நாயினேன் கண்ணினைனன் திருப்பாத போதுக்காய். என்னுடைய சிந்தனையே அவனுக்கு ஆக்கினான். அதற்கு மேல என்னுடைய கண்ணை அவனுடைய திருவடியே கண்டு கொண்டிருக்கும்படியாக செய்து, திருவடியையே கண்டு கொண்டிருக்கும்படியாக சிந்தனை நாயினை என்ற கண்ணினை நின் திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி. வந்தனை என்றதான் வணக்கம். கையினால கும்பிடுதலும் தலையினால வணங்குதலும் சேர்த்து வந்தனைன்னு, கையினால கும்பிடுதல் தலையினால வணங்குதலாக வந்தித்தல் சொல்றது. சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிலேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் துந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கேனும் ஒரு புலவர் வாழ்றார். எந்த புலவர்? அருணகிரிநாதர். அதனாலே இப்படி சிந்தனையை அவனுக்கு ஆக்கினான். கண்ணை அவனுடைய திருவடிக்கு ஆக்கினான். கரத்தையும் அதற்கு மேல தலையையும் அவனுடைய திருவடிக்கு ஆக்கின. வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கின. அழகான வாக்கு. வாக்கு இருக்கே, எல்லா கருவிகளிலும் எல்லா கருவிகளும் சிறந்தன, அதுல வாக்கு ரொம்ப சிறந்த. வாக்கு ரொம்ப வாக்கினாலதான் இப்ப ஞானிகளா எதனால உயர்ந்தாரு? வாக்கினா ஞானசம்பந்தர் உயர்ந்தாரு, சுந்தரர் உயர்ந்தாருன்னா எதனால உயர்ந்தாரு? பாட்டு பாடித்தான். அவர்கள் பேசுகின்ற வார்த்தை முழுவதும் மணி வார்த்தை, பதர் வார்த்தையே இருக்க. மணிக்கு எதிர சொல் என்ன? பதர். மணி பதர். பயனில் சொல் பாராட்டுவானை மகனல் மக்கட்பதடி. அதனால பயனில் சொல் பாராட்டுவானை, பயனில்லாத சொற்களை சொல்ல மாட்டார். பயனில்லாத சொற்களை சொல்ல மாட்டான். அது மாத்திரமல்ல, சிவத்தை தவிர வேறொன்றையும் சொல்ல மாட்டான். சிவனைத்தான் சொல்லுவான். அதனாலதான் வந்து இவைகளையெல்லாம் வீணாக்காமல் அறிவு ஆற்றல் கல்வி காலம் இவைகளை வீணாக்காம அந்த சொல்லையும் பொருளையும் சிவனுக்கே ஆக்கி. அப்படி சிவனுக்கு ஆக்கும் போது அந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தைன்னா மணி வார்த்தை. வாக்கு மணி வார்த்தை. அருமையா சொன்னார் பத்தியில வாக்கு. அதனாலதான் மணி வாசகர். மணி வாசகர் பாடியது மணி வாசகர் அல்ல மணிதான், ஒன்று கூட பதர் கிடையாது. வாக்கு மணி வார்த்தைக்கு ஆக்கி. சிவனை பாடுவது சிவன் பேச்சு பேசுவது அத்தனையும் மணிவார், எல்லாம் திருவார்த்தை மணிவார். பாக்கு மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புல

இப்படி செய்த ஞான சுரூபனாகிய சுவாமி, மால அமுத பெருங்கடலே மலையே உண்மை. மால அமுத பெருங்கடலே மலையே உண்மை. கடலாக இருக்கிறான், பெரிய அமுத கடலா. மால்னா பெரிய பெரிய அமுத கடலாக இருக்கிறான். இப்ப நம்ம காண்கிற கடல் உப்பு கடல். அதனால பரமேஸ்வரன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் அமுத கடலாக இருக்கிறான். மாலமுத பெருங்கடலே மலையே உண்மை. கடவுள் மலையாக இருக்கிறான். கடவுளை சொல்லும் போது பெரிய பொருளை சொல்லி சொல்லுவோம். அளவின்மைக்காக அளவு இன்மைக்காக பெரிய பொருளை கடலே மலையே என்று. அது சாதாரண உபமானத்தை வேற ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் சொல்ல முடியாத தவிர வேற என்ன நமக்கு என்ன தெரியும். அதுதான் சொல்லி காட்டணும். கடல் போன்றவர் சுவாமி, கடல் போல மலை போன்றவர் என்று சொல்லுவோம். மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்த, உன்னை தந்த பரமேஸ்வரன் தன்னை அடியார்களுக்கு தந்து விடுகிறார், தந்து விடுகிறார். தன்னையே தந்தான் என்று உந்தீவர என்பது கூட திருமுடியாது. அதுபோல சுந்தரமுனி சுவாமிகளுக்கும் நம்மை தோழமையாக உமக்கு தந்தோம்னார், தோழமையாக உமக்கு தந்தோம்னார். தோழனாக கொண்டோம் சொல்லாம தந்தோம். தந்தோம் என்று சொன்னபடியினால இவருக்கு ரொம்ப சொந்தமா போச்சு. சுந்தரர் இவர் சொன்னபடி கேட்கிற மாதிரி ஆயி போச்சு. சுந்தரர் சொன்னபடி சிவருமான் கேட்கிற மாதிரி ஆயி போச்சு. இல்லைன்னா போ வா போ வாட்லாம் சொல்ல முடியுமா? போனாரு போனாரு வான்னாரு வந்தார். நம்மை உமக்கு தோழமையாக அப்படின்னா ஓஷ்டம் போல நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு. அதுபோல ஞானிகளுக்கு சிவருமான் தன்னை தந்து விடுகிறார், தன்னையே தந்தான் என்று உந்தி வர. அதை பின்னாலையும் சொன்னார் கோயில்

0: மாதிரி பக்கத்துல இருந்து ஸ்பெஷலா வந்து அருள் பண்ணியது ஒரு குருந்த மரம். அது குருந்த மரம் தெரியுதுல்ல. தந்தனை செந்தாமரைக்காடு அணைய மீறி தரிச்சுடரே. தரிச்சுடர் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற சுடர்கள் எதனோடு ஒப்பிட்டு சொல்ல முடியாது. சூரியன் சந்திரன் அக்கிரியல் சுடர் இருக்குது அல்லவா, இந்த சுடர்களோடு ஒப்பிட்டு சொல்ல முடியாததாய் அளவில்லாத ஒளி உருந்தியதாய் இருக்கின்ற காரணத்தினாலே அது தனிச்சுடரே என்றார். இரண்டு மிலி தனிய நேர்க்கு, இரண்டு மிலி தனிய நேர்க்கு என்பது, இரண்டு மிலி தனிய நேர்க்கு என்பது எனக்கு இப்பொழுது ஆயாலே நல்வினே தீவினை என்கின்ற இரண்டும் ஆற்று போய்விட்டது.
1: நல்வினே தீவினை என்ற இரண்டும் ஆற்று போய்விட்டது. இரண்டு மிலி தனிய நேர்க்கு, அதனால தனியன் என்பது அயாலே உலகப்பற்று உடற்பற்று முதலான பற்றுக்கள் எல்லாம் முடிந்து அதற்கு மேலே வந்து இருவினையும் முடிந்து அயால இரண்டு இரண்டா இருக்கின்ற எல்லாம் ஒளிந்து போய்விட்டது. அதனால இப்பொழுது இரண்டும் இல்லை. இரண்டும் இல்லைன்னா பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அது இந்த இரண்டு மில்லிங்கிறதுக்கு எத்தனையோ சொல்றாங்க, எத்தனையோ இரண்டு மில்லி. அதுக்கு மேல வந்து தன் புத்தி சொல் புத்தின்னு இருக்குது, ரெண்டு புத்தி இல்லாதவன் தன்னை கீழாமா சொல்லிக்கொள்வது, இவ்வளவு மோசமானவனுக்கு இப்படி செய்தா என்பதற்காக இவ்வளவு தன் புத்தி சொல்வார் புத்தின்னு ரெண்டு புத்தி, இந்த ரெண்டு புத்தி இல்லாத எனக்கு நீ இப்படி வந்து செய்தாயே சார் என்பது. அதனால இன்னும் பல கருத்துக்கள் உடையது அந்த சொல்லு. அதனால தனிச்சுடரே இரண்டு விழி தனிய நேர்க்கே என்று இந்த பாட்டுல பாடுகிறார். ஆகையினால இப்படி பரமஞானிகள் சிவபெருமானை கண்டு சிவபெருமானை நிறைய பெற்று அந்த அனுபவத்தை நமக்கு பாட்டாக தந்திருக்கிறார்கள். அந்த அனுபவ பாடல்களில் பரமஞானிகளிலும் மாணிக்க வாசகர் முதலாக இருக்கிறார், முதலாக இருக்கிறார், முதலாக இருக்கிறார். அதனால மற்ற எல்லா திருமுறையும் சிறந்ததுதான், அதுல திருவாசகம் மிகச்சிறந்தது. எல்லா திருமுறையும் சிறந்தது, அதுல திருவாசகம் மிகச்சிறந்தது. ரத்தனங்கள் எல்லாமே சிறந்தது தானே. இப்ப நமக்கு மரகதம் கிடைச்சா விடுவோமா, பவளம் கிடைச்சா விடுவோமா, வைரம் கிடைச்சா விடுவோமா, அதுல ரத்தனங்களை சிறந்தது எது? அது அது போல மாணிக்க வாசகர் வாடிய திருவாசகம் சிறந்தது. அதை அனுபவிக்க நமக்கு திருவருள் இன்னும் கூட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவே இந்த உரையை நிறைவு
2: செய்கிறேன். கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரில் வாழ்க, நான்மறை அறங்களும் அங்கனற்றவம் வெள்ளி மல்கமே என்மைகள் செய்வ நீதி விளங்குக. உலகம் எல்லாம் நம பார்வதி
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அடுத்த மாசத்துக்குள்ள எப்படியாவது பெரிய புராணத்தை பார்த்து எங்க எங்கே தங்கினார்கள், வழிபட்டு சென்றார்கள் என்ற இடத்தை விட்டுருங்க. எங்கே இனிதமர்ந்து அல்லது இருந்து என்று இருக்கோ அதை மட்டும் குறித்து கொடுங்க. உங்க திருவடிகளுக்கு வணக்கம். அது நீங்க என்ன பண்ண, ஒருவர் இருந்து பயன் இல்லை, கொஞ்சம் சோர்வு தட்டம் அப்படியே தூக்கம் வரும், ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்த்து வச்சுங்க, என்ன தூக்கம் வரதா இருக்கிறார் இல்லையே அப்படிங்கும், இல்லைன்னா தூங்கிடும். அதனால் பார்ப்போம், அப்படி இருந்தா பெண்பாலா செய்து கொள்வோம். என்ன மங்கை இருக்கிற பாத்தீங்களா இருக்கலையா, அதனால உண்டு. எனவே இனி திறந்த நாளில் அதனால மனைவியர் குறிப்பு, எனக்கு கூட ரொம்ப நாளா மனைவியர் குறிப்பு சென்று நல்ல கோவில் இருக்குன்னு, அங்க ஒரு ரெண்டு நாளாவது இருந்துட்டு வந்தா தேவலான்னு சொல்லி அறந்தாங்க. போன போது எப்படியா மனைவியர் குடி போகணும், போய் ரெண்டு நாள் தங்கி இருக்கும் போது இந்த நினைவோடவே இருக்கணும். நீங்க போயிட்டு அங்க இருக்கிறது என்னைக்கு எங்க எங்க வந்து அல்வா நல்லா இருக்கும், எங்க இது இருக்கு ஜீவ ஜீவ அதுதான் எங்கேயும் நல்லா இருக்குது, இங்க என்ன வந்துருக்கு, அங்க இருந்த இடம் அவங்க எங்க அந்த நினைவோடவே இருந்தா நல்லது. எனவே மனைவியர் குடியில இருந்தாலாம் என்று கொங்கு புனல் காவிரி நாடதனில் மீண்டு போதுதற்கு திருவுள்ளம் திருவுள்ளமாக யாருக்கு ஞான சம்பந்தருக்கு. சரி இனி நாம் சோழ நாட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைப்பு வந்துட்டீங்க. அப்படி நினைப்பு வந்த உடனே மங்கையரு கரசியார் தாமும் தென்னர் மன்னவனும் மந்திரியார் தாமும் கூட அங்கவர்தம் திருப்பாதம் பிரியலாத்தாது உடன் போக ஒரு படும வளவு நோக்கி. என்ன பண்ணாங்கன்னா பேசிட்டு இருக்கார், நாளை காலை சரிய விடியற்காலத்துல 5:30 இங்க இருந்து புறப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஓஹோ புறப்படுவோம் சொன்ன புறப்படுவோம் என்று சொன்ன உடனே மூணு பேர் என்ன பண்ணிருக்காங்க, அவர் அவர்லாம் தான் கொஞ்சம் பெட்டிக்கிட்டு, என்ன இவங்க அரசர் அமைச்சருமா இருப்பதால அவருக்கு போட்டியது வேணும்னு இருக்காது, பெட்டிருந்திருக்கோம். அதனால நாம மூணு பேரும் அவரோடவே போயிடுவோம். ஆமா ஆமா, என்ன பாண்டி நாடு பார்த்து அமைச்சர் அறியணும் அப்படிங்கிற பாண்டி மன்னன் இவர் மூணு பேரும். அதனால எல்லாம் என்னன்னா எடுத்து கட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, மறுநாள் அஞ்சரைக்கு போறதுக்குன்னா அவரோட சோழ நாடு போறதுக்கு தயாரா இருந்துச்சு. இது தெரிந்தது அவருக்கு. நம்ம ஞானசம்பந்தருக்கு உடனே என்ன செய்தார், அங்கவர்தம் திருப்பாதம் பிரியலாற்றாது உடன் போக ஒருப்படும் வளவு நோக்கி இங்கு நான் முடிந்ததனுக்கு இசைந்தீராயில் ஈச சிவ நெறி போற்றி இருப்பீர் என்று ஞானசம்பந்தர் அரியன் சொல்றதை நீங்க எல்லாம் கேட்பீங்கல்ல அப்படின்னு. அதுக்கு எங்களுக்கு அதான் எங்களுக்கு வேத வாக்கு. அரியன் சொல்வது வேத வாக்கா இருந்தால் நீங்கள் மூவரும் இங்கிருந்து பாண்டி நாட்டை அமைதியோடு காக்கணும். நாட்டு மக்களுக்கெல்லாம் அவங்க பொறுப்பு இருக்கு இல்ல, நீங்க தானே தலைவர் என்று சொன்ன. அப்ப என்னுடைய சொல்லை போட்டுவீர்கள் ஆனால் இங்குதான் இருக்க வேண்டும்னு வரும்போது அந்த சொல் கொஞ்சம் கடுமையா வந்து. இப்ப கூட வந்தா இவர் சொல்ல போட்டலன்னு அர்த்தம். அதனால என் சொல்லை போற்றுவதாயும் நீங்க பாவம். அதனால என்ன செய்தார், தார் அதிக தளர்வாரி என்ன பண்ணுச்சு, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் இல்லை, அதனால தேம்பி தேம்பி அழுது மூணு பேர் அழுதா. தளராவன் நம் தகுவனமற்றவர் கருணி. என்ன நீங்க அரசர்கள் நினைச்சா நீங்க சீகாரி வரல, என்ன இங்க இருந்து அல்லது அடிய நினைச்ச ஒன்னு வந்துட்டு போறேன். இதெல்லாம் நம்ம பேசிக்கிறது, நம்ம பேசிக்கிறது அதே மாதிரிதான். என்னப்பது இப்ப நம்ம பெண்ணெல்லாம் பிறந்து திருமணம் ஆகி ரெண்டு மூணு தடவை அடைச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும் போது இதெல்லாம் அனுபவிச்சிருப்போமே, எல்லோரும் அனுபவிச்சிருப்போம், பெண் மக்கள் பெற்றோர்கள் பூரா அனுபவிச்சிருப்பாங்க. என்ன போறையும் போது தேம்பி ஆடும், ஏமா எதுக்குமா வருத்தப்படுறமா, நல்ல மாப்பிள்ளமா, மாப்பிள்ள நல்லவரா இருந்தா கவலைப்படாதீங்க மாமி, கவலைப்படாதீங்க மாமா, நான் வந்து என் நேரம் அழைச்சிட்டு வர மாமா, நீ வா அப்படின்னு சொல்லணும். இல்லன்னா அது பாட்டு மக்கு மாதிரி உட்காந்துன்னு வச்சுக்க, என்ன பண்றது, நம்ம தலையில வச்சு பேசாம இருக்க வேண்டிய என்ன செய்யணும். மாப்பிள்ளையா இருக்கவங்க ஏன் மாமா வருத்தப்படுறீங்க, ஏன் மாமா வருத்தப்படுறீங்க, என்ன நீங்க ஒரு கடிதம் போடுங்க, ஒரு போன் பண்ணுங்க, நான் அழைச்சிட்டு வரேன், என்ன நம்ம தூரமா இருக்கா என்ன இருக்கு, அது நீங்க அடிக்கடி வாங்க அப்படின்னு சொல்லணும் ஆடுதல். ஏன்னா உனக்கு ஒரு பெண் பிறந்து பின்னால 20 ஆண்டுகளுக்கு பின் அது நினைப்பா மும்புனா மூஞ்சி மாதிரி இருக்கக்கூடாது. இங்க யாரையும் குறிப்பதல்ல கற்பனையே. அதனால தேம்பி தேம்பி ஆடுவணும், நமக்கு அழுக வரும். ஏன்னா வயசாலும் வரைக்குமே வளர்ந்துட்டாரு தானே, கவலைப்படாதமா, மாமியும் ரொம்ப நல்லவங்க, மாமாவும் நல்லாதுங்க, அன்புடைய மாமனும் மாமியும் மீன் இருப்பாங்க, கவலைப்படாதுன்னு சொல்லி இருந்தாலும் நமக்கு தண்ணி வரும், அதுக்கு தண்ணி வரும் இருந்துட்டு அப்படியே அது மாதிரி அனுபவிச்சு என்ன பண்றது, நம்ம அனுபவங்கள் எல்லாம் இங்கே நினைவுக்கு வரலாம். எனவே இப்படி அங்கிருந்து ஆலையிடம் உண்டவரை அடிகள் போற்ற அந்நாட்டை அகன்று மீண்டு அணைய செல்வார். இங்க யோகியதையா நம்ம படிச்சோம்னா என்ன பண்ணு கேட்டா, ராமாயணத்துல குகன் தானுடன் வர்றீங்கிறான், இங்க ராமபிரானோடு இருக்க செய்தார், அதெல்லாம் ஒப்புன ஒப்புணும் ஜீவ ஜீவ. அப்ப குகனும் கூட வர்றாங்க, நானும் வர்றேன், ராமபிரான் தான் நல்ல நல்ல பாட்டு அதெல்லாம். அங்குல கிளை காவற்கு அமைதியின் முலன் உந்தி. ராஜா நம்ம அயோத்தியில இருக்கிற சுத்தத்தார் எல்லாம் காக்கிறதுக்காக அப்பதான் இறந்துட்டாரு. அங்க யாரு இருக்கா, உன் தம்பி இருக்கிறான், யாரு, பரதன். இங்குல கிளைகாவர்க்கு யார் உளர் இசையாயி. இந்த வேட்டு குளம் நம்ம குளம் தான்ப்பா. இங்குல கிளைகாவர்க்கு யார் உளர் இசையாயி. இந்த வேட்டு குளம் நம்ம குளம் தான்ப்பா, அயோத்தியம் நம்மளுதானப்பா, அங்க ஒரு தம்பி இருக்கான், இங்க ஒரு தம்பி இருந்தா தானே நடக்கும். என்ன ராஜா அம்பர் கொற்றார், இங்குல கிளைகாவற்கு யாருடைய உன்கிளை எனதன்றோ. வேட்டூர் குளத்தில் இருக்கவங்க எல்லாம் யாருப்பா, அயோத்தியில் இருக்கவங்களுக்கு எப்படி எனக்கு உறவோ அது போலதான் அப்ப உறவு. உருதுயர் உரலாமோ சொன்னோடனே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். என்ன செய்யறாரு, எங்களை இதுதான் நீ, நான் சொல்றேன் நீ கண்டிப்பா கேட்கணும் சரிதா, அண்ணன் சொல்ற தம்பி கேட்கப்படாத கொஞ்சம் கொஞ்சம் கடுமை நீ இரு. ஏவலின் இனிதென்றான் அப்படி சொல்லிட்டு அப்படியே புறப்படும் போது இங்கேயும் தண்ணீர் வர, அவனும் தண்ணீர் வர, குகனும் இப்படி வாழ்ந்தார்கள் என்று அங்கு சிவ சிவ. இது மனமேற்குடி, அது எந்த இடம், பஞ்சவடி. ஆனால் அவர் கம்பர் இவர் சேர்க்கிறார். இப்படியாக அங்கிருந்து புறப்பட்டாரலாம். இப்ப மூவரையும் வைத்து விட்டு பொன்னிட்டு வளர்ந்திருநா தருநாடு பூந்து பூந்து மிக்க பொறிவில் சீர்தொண்டர் குழாத்தினுடன் பன்னகப்பூன் அணிந்தவர்தம் கோயில் தோறும் பத்தருடன் பதியலோர் போற்றச் சென்று கன்னி முதல் திருக்கலரும் திருக்கலர் வணங்கினாலாம். பாதாளிச்சுரம் அங்கே வணங்கினாலாம். பதிபிறவும் பணிந்து முள்ளிவாய்க்கரை அணிந்தார் முன்னூல் மார்பர். முள்ளிவாய்க்கரை கொஞ்சம் அங்க அன்னைக்கு ஆறு நிறைய தண்ணி, ஓடக்காரன் பார்த்தான், அந்த ஓடக்காரன் என்ன பண்ண கேட்டா, ஓடத்தை எல்லாம் இழுத்து கட்டிவிட்டு, ஏன்னா இந்த வெள்ளத்துல யாரும் போக முடியாது, போனால் படகு போயிடும், ஏத்தனை ஆளும் போடுவாங்கன்னு சொல்லிட்டு கட்டிட்டு போட்டான். இப்ப இந்த கரையில் நிக்கிறார் முள்ளிவாய் கரையில அடிவரோடு கூட. ஆனா எதிர்காலதான் திருக்கொள்ளும் போது அப்படி கடந்து ஆறு கடந்து போகணும், என்ன பண்றது? அதனால என்ன, தேவர்பிரான் அமர்ந்த திருக்கொள்ளம் போதோர் எதிர் தோன்ற திரு உள்ளம் பணியை சென்று மேவுதலால் ஓடங்கள் விடுவாரென்று ஒடிந்திரம். ஓடக்கார யாரும் இல்ல, எல்லாம் இழுத்து கட்டிட்டு போட்டான் கரையில. மிக்கதோர் விரைவால் தன்பை காவலனார் ஓடத்தின் ஓடத்தின் கட்ட விழுத்து. பாருங்க, இது வந்து பிறந்த குளம் என்னது, பிராமண புள்ள. இது வந்து அப்படியே தான் உண்டு, திருநீர் உண்டு, அப்படிதான் தாளம் உண்டு. இது மூணு தான் தெரியும், தாளம் இருக்குது தந்துட்டாங்க, திருநீர் இருக்குது, பத்திரம் கொடுத்துருக்கும், தானியிட்டுக்கும், தாளம் இருக்கு, இதோட தான் தெரியுது. இந்த கையில அருமையா ஓடத்தை அவிழ்த்துதான், ஓடத்தை அவிழ்த்தான், அவிழ்த்தால் அது அவிழ்த்தாலே அந்த ஓடம் அந்த ஆற்று வெள்ளத்துல இழுக்குது. அப்படி இருந்தும் கூட அதை அவிழ்த்து, ஆமா, மேவுதலால் ஓடங்கள் விடுவார் என்று ஒடிஞ்சிருமிக்கதோர் விரைவா தன்பை காவலனார் ஓடத்தின் கட்டவிழ்த்து கண்ணுதலான் திருத்தொன்று தம்மை ஏற்றி நாவலமே கோலாக அதன் மேல் நின்று நம்பர் தமை கொட்டமென நவின்று பாரு. அருமை. இதுக்கு என்ன ஓடமெல்லாம் ஓட தெரியுமா, குமன் மாதிரி எல்லாம் தெரியாது. நாவலமே கோல் வளமாக, தன்னுடைய நாவில் வருகின்ற அந்த வளமே அது கோலாக செலுத்து. ஏன்னா குச்சியெல்லாம் பிடிச்சிருந்த அந்த பிள்ளைங்க கொடுத்து தெரியும், தெரியுமா, பழக்கமும் இல்ல, வர முடியும். அதனால தான் வாயினாலேயே கொல்லம் போதுங்கிற பதியத்தை ரொம்ப அருமையாக பாடுகிறார். கொட்டமே கமடும், அந்த பதியத்திற்கு திருப்பனந்தாள்லதான் அடைந்து போன சுவாமிகள் அவர்கள் இந்த பதியத்தை நினைந்து, இந்த விழா எப்போ நடக்குதுன்னு கேட்டா ஐபிசி தான் நடக்குது, நல்ல மழை தொண தொண தொண பெயர் நாளைதான் நடக்குது. அதுல அந்த திருவிழா நடக்கிற அன்னைக்கு இந்த ஓடத்தை அவிழ்த்து சாத்தியில் பெருமான் வந்த பிறகு ஓதுவார்கள் ரெண்டு மூணு பேர் இருந்து துணை கருவியோடு கூட கொட்டமே கமழும் கொள்ளம் போது என்ற அருமையா பாடி அந்த ஓடத்துல வந்து மீண்டு வரணும்னு ஒரு எண்டோ மீண்டு வச்சிருக்கு. ஆமா, அறக்கட்டளை வச்சிருக்கு, ஆண்டுதோறும் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு, ஆண்டுதோறும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இருந்த போது என்ன தம்பிரான்னு நீங்க போயிட்டு வாங்கலையங்க, ரொம்ப நன்மையானு போவோம், அந்த புண்ணியம் எல்லாம் தான் மடங்கள் இருந்ததுனால கிடைக்கும். அது போல மதுரையில சிவன்ராத்திரி அன்னைக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சோம்னா ஓதாமூர்த்திகளோட அப்படியே வந்தோம்னா ஆடி வீதி மறுநாள் காலை ஆறு மணிக்கு தான் வரும். பல்லக்கு போகுது, நேர கடவுர்ல இருந்து போகிற பல்லக்கு இவற்றை எல்லாம் கடந்து மேனி இனித இனிதமர்ந்திறஞ்சு விருப்புரிமை தொண்டரோடு நாவரசர் உழைச்சன்பை நாவரசர் நன்னுவார். நேர இப்பொழுது எங்கே சென்று செல்லுதுன்னா திருப்பந்தூரத்தினுடைய அந்த எல்லைக்கு வந்திருக்கு. ஆமா, எங்க திருக்கடவுள் இருந்து ஒரே பாட்ட வருமானம் வருது. அவரு வந்தார், வந்தார் வந்தன சூளாமணியார் பூந்துருத்தி கனித்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி. இதற்குள்ள இவர் வருகிறார் பல்லக்கில் என்று சொல்லும் போது அங்கிருந்து அடிவள யாரோ சில பேர், யார் பல்லக்குன்னா ஞானசம்பந்தனர், நாவுக்கரசர் அவரோ ரெண்டு பேரும் இணையாத நட்பல்ல அங்க பார்க்க வர்றாரு சொல்லிட்டு இங்கிருந்து நேரா அந்த மடத்துக்கு போனவங்க, சுவாமி ஞானசம்பந்தர் பல்லக்கு வருது, சிவ என்ற எடுத்த வரட்டும்னு உட்கார்ந்து இருக்கல. ஏன்னா பெரியவங்க வருகின்ற பொழுது எதிர்கொண்டு அடைக்கணுமே தவிர வீட்டில் இருந்த மாதிரி இருந்ததனே இருந்தபடி இருந்து காட்டக்கூடாது. அது இருந்ததனே இருந்து காட்டுவது குருமூர்த்திக்கு பொருந்தும், நாமெல்லாம் மாணாக்கனுக்கு போகணும். அதனால உடனே பொறுத்த எங்கே பல்லக்கு இங்கே வருகிறது அந்த திருப்பந்துருத்தி அணுகன உடனே இவருக்கு, ஆமா, நந்தமையாருடைய அவரை நாம் எதிர்த்து நிறைஞ்ச முந்தைவினை பயன் என்று முதல்வரக மலர்வார் மிக மகிழ்ச்சியோடு அவர் வர்றார். வந்தால் எதிர்த்தென்று பணிவன் என எழுகின்ற பெருவிருப்பால் எல்லாரும் கூட இருக்க அறிவுகள் தெரியுதா, ஓஹோ எதிர்கொண்டு அடைக்க போறாராட்டுக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஞாபகம் உள்ளத்துல போகணும், பல்லக்கில வரணும், நாம தான் முதல்ல வணங்கணும், அவரை வணங்கி ஆகணும், அவர் வணங்குவதற்கு முன்னே நாம வணங்கிக்கணும் என்று சொல்லி இவருடைய எண்ணம் இருக்கு மனசுக்குள்ள. ஆனா அது அறிவுகளுக்கெல்லாம் சொல்லல. நேர போகின்றவர் நதி தங்கு சடைமுடியான அற்பதங்கள் தொழுதந்த பதினெண்டும் புறப்பட்டு பரசமயம் சேர்த்தவர்பால் முதிர்கின்ற பெருந்தவத்தோர் முன்னெய்த வந்தணிந்தார். இதோ இப்பொழுது பல்லக்கும் வருகிறது, அந்த நம்முடைய நாவுக்கரசரும் வருகிறார். ஒலியும் ஒலியும் இந்த ஒலியும் ஒலியும் பாத்தீங்கன்னா அதை மூடி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த ஒலியும் ஒலியும் திறக்கிற வரைக்கும் நாடு நாம எல்லாம் நல்லா வாழும், அந்த ஒலியும் ஒலியும் திறக்கிற வரைக்கும் நாடு சாகும் சொல்லிட்டேதான் இருக்கிறாங்க. எனவே இப்பொழுது அப்படி இந்த பல்லக்கு வந்து கொண்டிருக்கிறது. இவரும் அந்த திருப்பந்தூரிலிருந்து அப்படி வருகிறார். நாவுக்கர் வருகின்ற பொழுது திருச்சின்னம் பணிமாற கேட்ட நாட்டிசையுள்ளோர் பெருக்கின்ற ஆர்வத்தால் பிள்ளையார் தன்னை சூழ்ந்து நெருக்கு நடை. பார்த்தா ஊர்ல இந்த ரெண்டு பேர் வர்றது பார்க்கும்போது ஆங்காங்க இருக்கிற பக்கத்தூர்காரங்க அதுக்குறாருங்க கூட்டம் சேர்ந்தது. ஞான சம்பந்தரா அவர் போய் பாண்டி நாள்லாம் சேர்ந்து சமன் சமயத்தை நீத்து சைவ சமயத்தை நாட்டி வரான். இந்த குளத்துல வந்து இருந்து கதனே ஞானம் உண்டாரு. அதே ஞான சம்பந்தரியா அப்படின்னாரு. ஏய் வாங்க ஐயா அப்படின்னாரு. பார்த்தா அக்கம் பக்கம் இருக்கிற கிராமம் பூரா வந்துரு. வந்தா ஞான சம்பந்தர் பல்லக்கு போகுது. முன்னையும் நினையும் பார்த்தா மக்கள் வெள்ளம் பெரும்வெள்ளமா இருக்கு, பெருவெள்ளமா இருக்கு. இந்த பெருவெள்ளத்துல அவரு வந்து கொண்டிருக்கார் நாவுக்கரசர். அதனால கூட்டம் பெருசா இருப்பதனால யாருக்கு அதிகமா கண்டுபிடிக்க முடியல. இவர் பல்லக்கில் இருப்பதனால எல்லாருக்கும் படிச்சுன்னு தெரியுது. நாவுக்கரசர் எல்லாரும் போல நடந்து வர்றதுனால படிச்சுன்னு தெரியல, ஏன்னா கூட்டம் வேற இருப்பதனால. இதுதான் சந்தர்ப்பம் தெரிஞ்சுக்கிட்டார் நாவுக்கரசர். பலர் தன்னை பாராமல் இருந்தது நல்லது. என்ன பண்ணாரு, வந்தணிந்த வாகீசர் வன் புகழி வாழ்வேந்தர் சந்தமணி திருமுத்தின் சிவிகையினை தாங்கியே. பெரிய அமைப்பு எப்படியே இருக்காங்கல்ல. நீங்க அப்படி தலையை நிமித்தாதானே ஐயா திருநாவுக்கரசன் தெரியும். அப்படியே தலையை குஞ்சிட்டு ஐயா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் வழி விலகுன்னு அர்த்தம். இப்படி இப்படி விழுந்து இப்படி விழுந்து இப்படி வந்து வந்தவன பக்குன பல்லக்கு இருந்த அந்த பல்லக்கில தோல் கொடுத்து யாரு நாவுக்கரசன். இதுக்குதான் வந்தது யாருக்கும் தெரியாது. இத்தனை பேரையும் ஏமாற்றி வந்திருக்காரு. யாராவது ஐயா நாவுக்கரசன் வாங்குவாங்கன்னு சொல்றதுக்கு இல்லாமே இவரு முகத்தை காட்டினாதானே, முகத்தை காட்டினாதானே ஐயா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் வேணும் கொஞ்சம் வயசான திருமேனியா. அந்த காலத்துல வயசான திருமேனியா மதிப்பு கொடுத்த காலம் அந்த காலம் அல்லவா. இதுல இப்ப இந்த கிழமெல்லாம் ஏன் வீட்டை விட்டு வெளியில வருதுன்னு சொல்லுவான். அதனால அப்ப அப்படி சொல்றது இல்ல. ஏன்னா வயசானவங்கயா உங்களுக்கு என்னமோ பாவம் எங்கேயோ தேடிட்டு போறாரியா கேட்டான். விட்டா அங்க நுழைஞ்சு இங்க நுழைஞ்சு இப்படி இப்படி நுழைஞ்சு இந்த பல்லக்கு இருந்தது இல்ல அந்த பல்லகல் அப்படின்னு சொல்லுவாங்க. தோல் கொடுத்தா யாருக்கும் தெரியாது. அப்படி தோல் கொடுத்த உடனே இவருக்கு ஞான சம்பந்தருக்கு இளைஞர் இது முதியவர் இது அனியமா வயசு என்ன தெரியுமா யாருக்கு. இப்ப இப்பொழுது திருப்பந்துருத்தியில் பல்லக்கை தூக்குகிற நிலையில் நாவுக்கரசருக்கு உரிய வயது என்ன என்று கேட்டா என்ன சார் நாங்க என்ன ஏழாம் நூற்றாண்டான்னு கேட்கக்கூடாது. சேக்கிடாரோடு இருப்பதனால் வயது சொல்லலாம். இனிமேல் ஒரே ஒரு பயணம் இவருக்கு எது பாண்டி நாட்டு பயணம் தான் இருக்குது. யாருக்கு நாவுக்கரசருக்கு. இந்த பாண்டி நாட்டு பயணத்தை முடிக்கும் போ முடித்த உடனே நேரா எங்க போக போறார் திருப்பூலூர் போக போறார். திருப்பூலூர் போய் கைலாயம் அடைகிறார். திருப்பூலூர் கைலாயம் அடைகின்ற வயது அவருக்கு 81. இப்ப என்ன ஒரு பாண்டி நாட்டு யாத்திரை தான் பாக்கி இருக்குது என்றால் என்ன இருக்கலாம் 79-80 தான். ஆமா இப்ப வயது என்னன்னு கேட்டா அவருக்கு 79 வயது. இப்ப ஞான சம்பந்தருக்கு வயது என்ன 16 அவர் வந்து போய் இதாக போறார். ஆமா அவருக்கு இன்னும் ஒரே ஒரு தலையாத்திரை தான் இருக்குது. எது தொண்டை நாட்டு தலையாத்திரை பாக்கி இருக்கு. தீகாளி போறார் பொண்ணு தொண்டை நாட்டு யாத்திரை இருக்கு. அது கொஞ்சம் அடிக்கடி பிபி அது பாயிண்ட் டு பாயிண்ட். ஆமா இது வரைக்கும் வந்ததெல்லாம் ஆர்னரி மெஜுரா பார்சல் பேசஞ்சர் அந்த காலத்துல இருந்தது. மெஜுரா பார்சல் பேசஞ்சர்னா நிக்காத ஸ்டேஷனே இருக்காது. ஏன்னா இப்ப லாரி எல்லாம் கிடையாது கூட்டம் கிடையாது. அதனால அவங்கவுங்களும் எதுனா வந்து வெத்தலக்க வழியே மற்றது வாழைக்கான்னா இந்த ஸ்டேஷன்ல போட்டு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி வித்துட்டு போவாங்க. ரயில் தான் உதவி செஞ்சது. அதான் மெஜுரா பார்சல் பேசஞ்சர். ஆமா ஓடுறவன் கும்பகோணத்துல இறங்கிட்டு திருநாயச்சுரத்துல ஓடி பிடிச்சுக்கலாம் அந்த பழைய ட்ரெயின். அப்படி அதெல்லாம் மனதினுடைய வசதிக்காக இருந்தது. அப்புறம் இன்னொன்னு பாசிட்டிவ் பேசஞ்சர் அது அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் இப்ப சொன்னானே அது மாதிரி இருந்தது. அப்புறம் மெயில் 3 அந்த காலத்துல ரயில் ஓடிச்சு. இப்ப எல்லாம் பஸ் அப்ப ரயில் தானே எல்லா பயணம். இந்த பாஸ் மெஜரா பார்சல் பேசஞ்சருங்கிறது பார்சலுக்காகவே அவன் பாவம் எங்க தூக்கிருப்பான் வாழைக்காய் எங்களை கொண்டு விற்கணும்னு சொன்னா இதுல போட்டுட்டு ஒரு அண்ணா கொடுத்து அடுத்த ஊர்ல கொண்டு விட்டுருவான். அடுத்த ஊர்ல கொண்டு போய் வித்துட்டு பாவம் இப்படி வந்து. அதனால இப்பொழுது நம்ம ஞான சம்பந்தர் புறப்படுவது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா தொண்டை நாட்டு யாத்திரை மட்டும் பிபி பாயிண்ட் டு பாயிண்ட் சரிங்களா. அது பின்னால பாக்க போறோம் எப்படி பாயிண்ட். எனவே இன்னும் ஒரு யாத்திரை தான் இருக்கு. போறாரு போனவுடனே அங்க இருக்கவங்க எல்லாம் தம்பிக்கு 16 ஆச்சு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுன்னு சொல்லி உடனே கல்யாணம் ஆகுது. 16 அவர் வீடு பேர் அடைஞ்சார். எனவே அப்ப அவருக்கு என்ன வயசு 14 இருக்கலாம். ஆமா 14 அது முடியற கட்டமா இருக்கும். 15 தொடங்குற கட்டமா 14 முடியற கட்டமா இருக்கும். அப்ப 14 முடியற கட்டம் அங்கே இங்கே 79 வயது நிறைய பெறுகிற காலம் இப்படிப்பட்ட காலம் பாத்தீங்களா. வயது சொல்றோம் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெருமகனுக்கு நாம வந்து இருபதாம் நூற்றாண்டில் இருக்கிற தப்பானிக்கு அவங்க நினைக்க நாம எல்லாம் ஒண்ணும் தெரியாமதான். ஒண்ணும் தெரியாத நாம வயதுக்கு சொல்றோம். எதனால் பேய்கிடாரால் இல்லன்னு யார் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? இவருக்கு இன்னும் ஒரு தலையாத்திரை தான் இருக்குது, அவருக்கு இன்னும் ஒரு தலையாத்திரை தான் இருக்குன்னு நம்ம பெரிய நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி ஞானசம்பந்தரும் நாவுக்கிழமை கிட்ட கடிதம் போட்ட மாதிரி நம்ம சொல்றோமே, எதனால சொல்றோம்? தேய்க்கிறாரா? எனவேதான் எப்படியான இப்ப 79 வயதுல இந்த பெரியவர் அந்த பல்லக்கு தூக்குவதற்கு அவர் என்ன பண்ணிருக்கார்? இந்த பல்லக்க நாம சுமக்கணும்னு நினைச்சிருக்கார். அது வெளியில சொன்னா ஒத்துவாங்களா? இது நீங்க சொன்னவர் பெரியவர், அவரு என்ன இருந்தாலும் வயதுல கம்மியானவர் சரிங்களா, அப்படி சொல்லணும். ஆனால் அதனால என்னன்னு கேட்டா எப்படியோ அத்தனை பேரையும் அப்படியே மூஞ்சி தெரியாம போய் பக்குன்னு தாங்கி. ஞான சம்பந்தர் இவர் தொலைவில் வர்றாருங்கறத இங்கே மேல அவருக்கு இளமையான கண்ணல்ல இங்க பார்த்து தெரிஞ்சது. அது பார்த்து தெரிஞ்சது காணவே காணா. அவருக்கு என்ன சந்தேகம்? என்ன பார்த்தேன் காணா என்று இவர் பல்லக்கில் இருந்தவாறே அப்பர் எங்குற்றார் அப்படின்னு கேட்கிறார். எப்பா அப்படி வந்தாரு எங்கப்பா அப்படின்னு கேட்டாரு. இது எங்க இருக்குது? தோல் விடுது. அடியேன் உன் சிவீதாங்கும் பேரு பெற்று இங்குற்றேன். சிவசிவ பொத்துன்னு பல்லைக்கல் சென்ற ஞான சம்பந்தர் இயல்பாக இறங்காது குதித்தது எங்கே என்று கேட்டார். சத்தியம் இங்கதான் குதித்தாரு. இதெல்லாம் சேர்க்கலாம் தெரியுது. ஆமா இந்த அப்பர் எப்பவும் சிவீதாங்கும் பேரு பெற்று இங்குற்றேன்னு சொன்ன உடனே சரி தூக்கிட்டு வரட்டும்னா நினைப்பாரு. அப்படிதான் அவர் ஞான சம்பந்தர் ஆவாரா? யோ நம்ம தூரம் ஒத்து அப்படி கேட்க குதிச்சு. ஏன்னா சின்ன பிள்ளை பரவாயில்ல அதனால அப்படி குதிச்ச உடனே இது வேணுங்க அவர் அந்த தோலை விட்டு இது வேணுங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்து என்ன நீங்க இப்படி செய்யறது அப்படின்னாரு. பின்ன ஞான சம்பந்தருக்கு அடியன் வேற என்ன செய்யறது என்று சொல்லு. யாரு என்ன இப்படி அப்படின்னு ஞான சம்பந்தர் கேட்டா அடியன் ஞான சம்பந்தருக்கு வேற அடியன் என்ன செய்யறது? இதுதானே செய்யலாம். அப்புறம் சிவியல ஏறுமா? ஏறும். ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கும் கண்ணில்? அப்படியே தண்ணீர் தாரதாரையா வந்திருக்கு. மகிழ்ச்சி கண்ணீர், ரெண்டு விதமான கண்ணீர் அந்த காலத்து சொன்னோம். உவகை கண்ணீர், அழுகை கண்ணீர். அழுகைன்னா துயரத்தினால வர்றது, மகிழ்ச்சி கண்ணீர் இன்பத்தினாலே வரும். இன்பத்தினாலும் வரும், அதனால ரொம்ப துன்பம் இதனால வரும். அதனாலதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் திருவள்ளுவர். ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தர். இந்த அன்பத்தை அன்பை வந்து யாருமே அடக்கி வைக்க முடியாதுப்பா. ஏன்னாரு இவர் பால் அவருக்கு அன்பு இருக்கு, அவர் பால் இவருக்கு அன்பு இருக்குன்னு சொன்னா இந்த அன்பை அடக்கி வைக்க முடியாது. ஏன்னாரு அந்த மாதிரி அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க பேசும் போதே கண்ணில் தண்ணி வந்துடுங்க. எனவே இவருக்கு அவர் பால் அன்பு உண்டு, அவருக்கு இவர் பால் அன்புங்கிறது எது தரும்? இந்த கண்ணீரே வெளிப்படுத்தும். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் திருவள்ளுவர். ஆதலால் இது ரெண்டு பேருடைய கண்கள்லயும் அப்படியே தண்ணீர் தாரதாரையா வருது. பிடிச்சுக்கிட்டாங்க போனா மற்றவங்க எல்லாம் அடியுள்ள எத்தனை பேர் இருப்பாங்க இல்ல. ஞான சம்பந்தர் திருவடி வாழ்க, நாவுக்கரசர் திருவடி வாழ்க, சைவ சமயம் மேன்மேல் சிறக்க என்றெல்லாம் வாழ்க. அப்படியாக எங்கே திருப்பூந்துருத்தி போகிறார்.
5: நம சிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
4: தொலைவீசிய படலம் என்ற பகுதிக்கு வரும் திருவிளையாடல் புராணத்தில் ஏறத்தாழ நாம் நெருங்குறோம். 64 திருவிளையாடல்களிலே இப்பொழுது ஏறத்தாழ எத்தனை வந்திருக்கு? 58-59 இப்பொழுது நாம் சொல்லுகிற திருவிளையாடல். இனி வருகிறதெல்லாம் பெரிய புராணத்தோடு இயைத்து பார்க்கணும். எது? ஞான சம்பந்தரை பற்றிய திருவிளையாடல் 2, மணிவாசகரை பற்றிய திருவிளையாடல் 3. இந்த 3, 2, 5 நம்முடைய நால்வர் பெருமக்களிலே 2 பெருமக்களை பற்றிய திருவிளையாடலாக சொல்லப்படும். அது ஏன் சார் அப்படி சொல்லப்படுதுன்னா, ஞான சம்பந்தர் பாண்டி நாட்டில் செய்த அருட்செயல்களை வைத்து எனவே அந்த திருவிளையாடல் சொல்லப்பட்டது. பாதகோரடிகளுக்கு பெருமான் மதுரையிலேயே பிட்டு பன் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கார் என்றதுனால வந்தது. அதனால இந்த 2 பெருமக்களை பற்றிய வரலாறுகளாக ஒரு 6 திருவிளையாடல் இருக்கின்றன. அதை நாம் பின்னே பார்ப்போம். இந்த வகையில் இப்பொழுது அதற்கு முன்னோடியாக இருக்கிற வலைவீசிய படலம் என்ற ஒன்றை இப்பொழுது நாம் நினைவு கொள்றோம். இது கொஞ்சம் பெரிய, ஒரு 60 பாட்டுக்கு மேல இருக்கு, பல செய்திகளும் இருக்கின்றன. அதனால் அதை பற்றி நாம் இப்ப எண்ணி நிறைவு செய்யலாம்.

0: இதுவரை நாம் படித்தது என்ன, இடைக்காலனின் பிணக்கு தீர்த்ததை சொன்னோம், அது போனோம். இனி இடைக்காலன் பிணக்கு தீர்த்த அந்த திருவிழாவில் சொன்னாம், இனி பெருமான் உமையம்மையை மனம் செய்வதற்காக தான் ஒரு பரதவனாய், அதாவது மீன் பிடிப்பவராய் வந்து வலை வீசிய வரலாற்றை சொல்லுகிறோம் என்று சொன்னார். அப்ப சொல்லியது இடைக்காலன் பிணக்கு தீர்த்தது, இனி சொல்ல போவது வலை வீசிய படலம் என்று சொல்லி முடித்தார். அந்தமிழகன் கூடல் ஆலவாய் அமர்ந்த நீல சுந்தரன் உலகம் ஈன்ற கண்ணியம் கயற்கனாலாம் கொந்தவிழ் அலங்க கூந்தல் கொடிக்கு வேறிடத்து வைகி மந்தனமான வேத மறைப்பொருள் உணர்த்தும் மாதோ. இப்பொழுது ஒரு நாள், என்ன ஒரு நாள் நடந்ததுன்னு கேட்டா, கைலாயத்துல இப்படியே அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு என்ன வேலை, உயிர்களுடைய அந்த உயிர்கள் எல்லா உயிர்களும் கரையேறணுங்கிற ஒரே ஒரு திருவுள்ளம் தவிர அவங்களுக்கு என்ன வேற எதுவுமே இல்லை, எந்த பணியும் இல்லை. அதனால் ஒரு நாள் என்ன இப்போ வந்து தெரியல, நம்முடைய பெருமான் உமையம்மைக்கு சரி வா உலகம் உலகம்னு சொல்லிட்டு அதுவே இருக்கிற சில வேத கருத்துக்களை நான் சொல்லுகிறேன், அதை வந்து நீ கேள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே உடனே அம்மா என்ன பண்ணும், எதியமை பணிபொழுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்பது போல, எது அப்படி பெருமான் சொல்ல அது கேட்பதற்காக உட்கார்ந்து என்னைக்குமே நல்ல உயர்ந்த கருத்துக்களை தனியா சொல்லணும். ஏன்னா பையங்க ரெண்டு பேர் விளையாடிட்டு இருக்காங்க, யாரு மூத்த பையனும் அடுத்த பையனும், நம்ம மூடு குடும்பம் மாதிரியே வச்சுட்டு, மூத்த பையனும் சின்ன பையனும் எங்க விளையாடுறாங்க, தெருவில் விளையாடிட்டு இருக்காங்க அன்னி இங்க. ரெண்டு பேரும் பல்லுவத்துக்கு போகலையானா அன்னைக்கு லீவு, அதனால அவங்க எல்லாம் பல்லுவத்துக்கு போகணுமா, வேண்டாம். பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று சொல்வது போல அவரு விநாயகரும் படிக்கணுமா சும்மனாலும் சொன்ன, ரெண்டு பேரும் விளையாடிட்டேன். நந்தி எங்க வெளியில இருக்கேன், எனவே அவங்க எல்லாம் தனியா இருக்க இந்த தன்னுடைய மனைவியாளுக்கு தனியா உட்கார வைத்து அந்த வேத பொருள் எல்லாம் சொன்னார். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இந்த அம்மை கொஞ்சம் பராமுகமா இருந்துட்டாலாம், பராமுகம்னா அது அப்படி லேசா கவனிக்கிறது கவனிக்காத மாதிரி இருந்துட்டாலாம். அப்படி கவனிக்காம இருந்தவன்னு இதுதான் என்னைக்குமே திருவரம் எரித்த விரிசடை கிடவுளாச்சா, நாதன் இன்னருளால் கூறும் நான் மறை பொருளை எல்லாம் யாது காரணத்தால் மன்னோ. ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரி அந்த அம்மா செஞ்சதில்லை, தன்னுடைய கணவனார் என்ன சொன்னாரோ அப்படியே விடிப்பா கேட்கும். என்னமோ வாக்கே நோக்கிய மங்கை மணாளன்ல, வாக்கே நோக்கிய மங்கை அந்த அம்மா, பெருமான் திருவாயிலிருந்து எது வருகிறதோ அது அப்படியே எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற அந்த தங்கம், என்னமோ இன்னைக்கு யாது காரணத்தினாலும் இவர் அந்த மறைப்பொருள் சொல்ல அது கொஞ்சம் அப்படியே அதை கேட்டும் கேட்காம இருந்தது. இருந்த உடனே ஐயாவுக்கு கோபம் வந்துச்சு, கோபத்துக்கு என்ன குறைச்ச, அதனால அறிகிறேன் எம்பிராட்டி காதரம் அடைந்தால் போல கவலையும் சிறிது தூன்ற ஆதரம் இழலாய் கேட்டால் அகுதறிந்து அலை அமலச்சோதி. கொஞ்சம் அதுல வேட்கை இல்லாது போல இருந்து கேட்டலாம். இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்து, இல்ல உண்மையிலேயே ஆசிரியன் உழைச்சி பாடம் சொன்னான்னா 40 பேர்ல அந்த 40 தன்பால் இருந்தா தான் நல்லா இருக்கும், இரண்டு ஓரிருவருடைய கவனக்குறைவு இருந்தா கூட பாடம் ஓடாது சத்தியம். ஆமா ஆமா, அட 40 பேர்ல 38 பேர் கவனிக்கிறேன், ரெண்டு பேருக்கு இப்ப ஏன் நினைக்கிறேன்னா அது ஆசை, இங்க இதுல உட்கார முண்டத்துக்கு அப்படி இருக்க கூடாது. இவர் இப்படி சொன்ன உடனே அந்த ஆதாரம் இழலாய் கேட்டாள், கொஞ்சம் விருப்பங்க செலுத்தாம வேற எங்கயோ கவனம் வச்சுக்கிற மாதிரி பட்டுட்டு பெருமான் பார்த்தான். பார்த்த உடனே அராமுகமனையால் உள் அணங்கினை நோக்கி ஏனை இராமுகமனைய உள்ளத்து ஏழைமார் போல. என்ன நான் பாடம் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ வேற எங்கேயோ இருக்கிற, சில பெண்கள் போல இருக்கியே. எந்த பெண்கள் போல? இராமுகம் அணைய, இதெல்லாம் தான் கவனமா இருக்கணும், தாய்மார வெல்ல. ஏன்னா பின்னால எடுத்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு திருவிழா போனோம் பெண்களை குறை கூறுகின்றது என்று அடுத்து ஆராய்ஞ்சா, இன்னைக்கு உட்கார்ந்தாலும் அது வந்து நாங்க அது எப்படி குறை கூறுதா இல்லையாங்கிறத நாங்க சொல்லுவோம். இல்ல இராமுகம் அணைய உள்ளத்து ஏழைமார், நல்ல அம்மாவாசை இருட்டு, அந்த இருட்டு போன்ற உள்ளமுடைய பெண்பாளா. எனவே இராமுகம் அணைய உள்ளத்து ஏழைமார், அப்ப இராமுகம்னா இரவு, நல்ல அமாவாசை அந்த இருக்குதே நிறைய இருள், அந்த இருள் இருள் போன்ற உள்ளத்தை உடைய ஏழைமார் போல நீ ஏன் இது மாதிரி வந்து பராமுகமாக கேட்கிறாய் அப்படின்னு சொல்ற செய்தி என்ன இவ்வளவுதான் அல்லவா? அப்போ இந்த நிறையுருளாக இருக்கிற உள்ளமுடைய பெண்பாளார்னு சொல்றாங்களே, பெண்களை அப்படி ரொம்ப இடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க இருக்கிற சொல்லுகிற பெண்பாளார் பரத்தேரை பற்றி குறிக்கிறது. பரத்தேரை பற்றி திருவள்ளுவர் ஒரு குறள் 1300 பாடியிருக்காரு. தெரிஞ்சதுனால கற்போடி பிடிப்பாங்க, பெண்பாளார் பிடிப்பாங்க, படிச்சொலைச்சான. இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும். நமக்கு நட்பு போல் இருந்து நட்பு அல்லாதவருடைய அந்த அமைப்பு இருக்கு, அது மகளிர் மனம் எப்படி அடிக்கடி மாறுபடுமோ அது போல மாறுபடும். அங்க மகளிர் மனம் அடிக்கடி மாறுபாடுடையது என்று சொன்னார். இதெல்லாம் பெண்பாளாரை பற்றி சொல்கின்ற கூற்றுகள். ஆனால் இதை சொல்றவன் குறை சொல்றவன் பெண்ணில் பெருந்தக்கையாவுல என்று சொன்னதையும் மறந்துடுவான். அதனால பெண்பாளாரில் பெண்ணில் பெருந்தக்கையாவுல என்ற அமைப்பிலும் இருக்கிறார்கள். இந்த இனம் போன்று இனமல்லாருக்கேன்மை மகளிர் மனம் போல வேறுபடும் என்ற ரகமும் ஆங்காங்கு இருக்கத்தான் செய்யும். அது போல ஆடங்க ஆடவர்களையும் இருக்குது, எல்லாரும் பெரியவங்களை வேறன. அதனால அப்படிப்பட்ட சில குரல்கள் என்னன்னு கேட்டா, அப்படிப்பட்ட பல மகளிரும் உண்டு என்பதை சொன்னார் தவிர பெண்பார் எல்லாரும் அது போன்றவர்கள் என்று கருத்தல், அப்படி பெண்களை தாழ்த்தினார் என்று கருத்தல். எனவே இராமுகம் அணைய உள்ளத்து ஏழைமார் போல எம்பால் பராமுகையாகி வேத பயனோரு படாது கேட்டாய். அதனால நான் சொல்றேன், நீ என்னமோ வேற எங்கேயோ கவனம் வச்சுட்டு கேட்ட, ஆதலால் பிடிசாவும் போட்ட என்னன்னு. இந்த குற்றத்தால் விரதமும் அறனும் என்று மீன்படுத்து இழிஞரான பரதவர் மகளாகென்று பணித்தனன். நீ இந்த மாதிரி நான் ரொம்ப உயர்ந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது நீ பராமுகமா இருந்ததுனால இந்த ஊர்ல ரொம்ப இடிந்த செயல், தினமும் மீன் பிடிக்கிறாங்களே அந்த மீன் பிடிக்கிற பரதவர் குலத்துல அவங்களுக்கு மகளாய் தோன்றுக அப்படின்ட்டு. பெருமான்ல கோபக்காரர் அடித்தர் கடவுள் இவர், அதனால அது மாதிரி சொல்லிவிட்டார். சொன்ன உடனே அந்த அன்னையார் பணித்தலோடும் அரதன ஆரம் தாழ்ந்த ஆரமென் வாரமென் முலையால் அஞ்சி பரத நிற்பிரிந்து வாழ வல்லனோ என்று தாழ்ந்தாள். பெருமானி உன்னை உங்களை நான் பிரிந்திருப்பது கூட பழக்கம் உண்டா? பிரிந்து நான் வாழ முடியுமா? பிரிவுனாலே வாழ்தல் என்பது இல்லாமல் போயிடும். திருவள்ளுவர் செல்லாமை உண்டேன் எனக்கு உரை, மற்றின் வல்வரவு வாழ்வாருக்கு உரை. அந்த பிடிக்கு மேல ஒரு பயம் போக முடியலன்னு. ஆமா, கணவன் வந்தான் துபாய் போகணும்னு சொல்றதுக்காக வந்தான். வந்தவன் என்ன பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், நிறைய அவளுக்கு பிடிச்ச பாதாம் அல்வா அப்புறம் மற்ற இதெல்லாம் குலப்பரிசா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் பிடிச்சது. அப்பெல்லாம் சுகரே இல்லாதவங்க இருந்தாங்க, அதனால இதெல்லாம் இப்ப குலப்பரிசா இருந்து என்ன பண்றது, அல்ல பாதாம் அல்வா இருந்து என்ன பண்றது, ஒரு துண்டு ஒரு துண்டு ஒரு துண்டு. ஏன் அவ்வளவுதான் உனக்கு வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்ச்சல் அடிது எல்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கான். அப்படி இல்லாத காலத்தை கொண்டாந்தான், எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் டிவி முடித்து சிங்காரித்து சிவந்த நெட்டியில் பொட்டும் வைத்து இதெல்லாம் வச்சு சாப்பிடுன்னு சொன்னான். சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டான். என்னன்னு கேட்டா, ஏதோ ஒண்ணு இருக்குது, இவர் வந்திருக்காரு ஏதோ பிரிவுக்கா வந்திருக்காரு. ஒண்ணுமில்லை, இப்ப மழை காலம் வந்துருதா, அதனால இந்த புரட்டாசி மாதத்துல கடைசியிலேயே எனக்கு பாஸ்போர்ட் எல்லாம் வந்திருக்குதுன்னு ஆரம்பிச்சது. அவ்வளவுதான், செல்லாமை உண்டேல் எனக்கு உரை. நீங்க வெளியில நான் போய் வருகிறேன்னு சொல்லுகின்றது இருக்குமானால் எங்கிட்ட சொல்லுங்க, இது போகாது இருப்பேன் என்றால் எங்க சொல்லுங்க. எங்கேயாவது துபாய் போனேன் அங்க போறேன் இங்க போறேன் சொன்னீங்க, மற்றின் வல்வரவு வாழ்வாருக்கு உரையினர். நீங்க போயிட்டு நான் சீக்கிரம் வந்துருவேன், 3 வந்துருவேங்கிறத இந்த உலகத்துல வாழ்றவங்க கிட்ட சொல்லுங்க. அப்ப பிரியும் வாழி வாழி ஒன்னே முக்கா வரிதான் உதட்டிட்டான் மனுஷன். அறம் கூறினும் பொருள் கூறினும் இன்பம் கூறினும் இறைத்திறம் கூறினும் அவன் அவனி, இறைத்திறம் கூறுவது கூட அவன் தான் வேற யாரும் முருகா. அதனால நீ அந்த வல்வரவு வாழ்வாருக்குறை என்பது போல இங்கே பரதனை பிரிந்து வாழ வல்லனோ என்று தாழ்ந்தான் தாழ்ந்தாள். பெருமானி நான் உங்களை நான் பிரிந்தும் வாழ முடியுமா என்று சொன்ன உடனே பெருமான் உடனே கருணை, பீங்கினியடையான் நீங்கும் எல்லியல் பரிவு நோக்கி வாங்கு நீர் காணல் வாழ்க்கை வளைஞர்கோன் மகளாய் வைகி ஆங்கினி வளர்நாள் யாம் போந்து அருங்கடி முடித்தும் என்ன தேங்கு நீர் அமுதமன்னாலை செலவிடுத்திருந்தான். இல்ல இல்ல, நீ போய் இந்த இந்த ஊர்ல இருக்கிற வளைஞருடைய மகளாக தோன்று, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், பிரிஞ்சிருப்பனா நான் மட்டும் என்று சொல்லி அப்படி ஆறுதல் சொல்லி ஆக பராமுகமாக கேட்டமைக்கு சில காலமாவது பரதவர் மகளாக வாழத்தான் வேண்டும். இப்படியா பாத்தீங்களா? அப்ப நல்ல செய்திகளை பராமுகமாக கேட்டா இப்படி ஒரு சாபம் இருக்குங்கிறத காதல வச்சுக்கணும். நல்ல செய்திகளை அக்கப்போர் செய்திகளை பேசும் போது நம்ம காது கொடுத்தே கேட்க வேணாம். நல்ல செய்திகளை சொல்லுகின்ற பொழுது கவனமாகவே கேட்க வேண்டும் என்பதை இப்படி ஒரு வரலாற்றினாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரியுது அல்லவா? அதனால சரி இப்படி ஆயிற்று. இப்படி ஆக செல்ல விடுத்த உடனே இந்த வெளியில இந்த பையங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, யாரு பெரிய பையங்களும் சின்ன பையனும் விளையாட்டு இருந்து அது என்ன பண்ணிச்சு உள்ள என்னடா கொஞ்சம் முதல்ல நல்லா என்னமோ சொல்ற மாதிரியே கேட்டது, இப்ப கொஞ்சம் கோபமா இருக்குது, கொஞ்சம் இதா இருக்கு, அது தெரிஞ்சுட்டு வெளியில் இருக்கிறது. ஐயப்படாத அகத்தது உணர்வானி தெய்வத்தோட போகலாம் திருவள்ளுவர். ஆறாடா ஒருவர்த்த என்ன நடக்குதுங்கிறத வெளியில இருந்தே தெரிஞ்சு கொள்றவனே தெய்வத்தோடு ஒப்ப கொள்ளல, தெய்வமே ஆக இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தெய்வம் அல்லவா, தெய்வத்தோடு ஒப்ப கொள்ளல் என்றார் திருவள்ளுவர். இன்று தெய்வமே ஆக இருக்கு. என்ன என்ன அண்ணா உள்ள அப்பா என்னமோ சொல்றாங்க, அம்மா ஏதோ முணுமுணுன்னாங்க. என்ன ஆமடா தம்பி என்னமோ சொன்னாங்க, என்ன அம்மா அம்மா எங்க காணாண்டா அங்க என்னன்னு கேட்டாங்க. அப்படியே புரியுதான், ஏதோ அப்பா இன்னைக்கு என்னமோ பெரிய புத்தகம் எடுத்து என்னமோ சொன்னாங்களே. ஆமா சொன்ன போது அம்மா சரியா கேட்கலையாட்டிருக்கு, நம்ம அப்பாவை தான் பிடிக்கவும் வந்துடுமே, என்ன பண்றது நான் பாவம் அவங்களால செய்ய முடிஞ்சது என்னன்னு அப்பாவுக்கு போய் அரைஞ்சொல்லாமா, என்னப்பா இப்படி எல்லாம் செய்யலாமான்னு கேட்கலாமா, கேட்க கூடாது. ஆனா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஏதோ வந்துட்டுங்கிறது மட்டும் ஒரு வருத்தம் செஞ்சது. சின்ன பிள்ளையும் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையாவே நடந்துக்குது என்ன. இத்தனைக்கும் காரணம் இந்த பாழா போன புஸ்தகம் தானே, ஏடா எல்லா புஸ்தகம் எடுத்து கடல்ல போட்டுருவோமாடா அப்படின்னு நல்ல ஐடியான்னா அப்படின்னு தம்பி ரெண்டு வந்து பாருங்க, சின்ன பிள்ளையும் சின்ன பிள்ளைங்களாவே நடந்துக்குது. உள்ள போச்சு புஸ்தகம் பீரோ நிறைய இருந்ததுல அப்படியே கட்டிச்சு, எங்கடா தூக்குறீங்க எங்கடா தூக்குறீங்க நான் நடிச்சு காட்டுவா போட்டு இவன் இந்த மாதிரி போயிடு பார்த்தார். ஓஹோ அவருக்கு தெரியாதா அல்லவா தெய்வத்தோட போகல, ஓ அம்மாவுக்கு சாபம் வந்துட்டதுங்கிறதுக்காக இந்த ரெண்டு பையங்களும் இந்த மாதிரி புஸ்தகம் எடுத்து கொண்டு போறானா அப்படின்னாரு. அவரு பாருங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அது திருக்குறள் திருக்குறள் பார்த்தாங்க. சரி இங்கதான் நம்ம யாரையும் உள்ள விடாம சொல்லிட்டு நம்ம பாடம் சொல்லி இருக்கிறோம், எப்படி இந்த ரெண்டு பையங்க உள்ள விட்டாங்க? யார் பாவம் நந்தியம் பெருமா உள்ள, ஏன்னா இப்ப இவங்க உள்ள வந்து புஸ்தகம் எடுத்துட்டு போனாங்கன்னா எதனால காரணம், தக்க பாதுகாப்பின்மை இல்லைன்னு சொன்னா தம்பி தம்பி ஏனா தம்பி அப்பா பாடம் சொல்றாங்க தம்பி உள்ள போகப்படாது தம்பி என்னையும் இது வாங்க உன்னையும் சொல்லுவாங்க தம்பி என்று சொல்லியிருப்பார். இவர் ஒண்ணுமே சொல்லல, கூப்பிடு நந்தியின்னு நீ போய் சுறாமியனாக அப்படின்னு. பாவம் இதெல்லாம் இந்த வாயில் காப்பாளர் படிக்கணும், நீ சுறாமியனாக அப்படின்னு. இந்த ரெண்டுல என்ன பண்றது என்ன, இங்கதான் ஒரு கருத்து. பெரிய தம்பிய கோவிச்சிக்கலையா, ஏன் அப்படின்னா பெரிய தம்பி வேறு தான் வேறு அல்ல, ஆதலால் பெரிய தம்பியை வாழா விடுத்து அடுத்து இரண்டாவது தம்பி முருகப்பெருமான் அவரை நீ போய் ஒரு வணிகர் இடத்துல வாய் பேசாத ஊமையாய் பிறக்க என்றா. பாம்பன் சுவாமிகள் இதை மறுத்துட்டது, ஏன்னா அவர் முருகபக்தி உடையவர். பெம்மான் முருகன் பிறவான் இரவான். மேலும் கந்தபுராணத்துல என்ன இருக்குது, கந்தபுராணத்துல தானேதான் முருகனாக வந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கு, வேறல்லன் என்று. அதனால முருகன் வேறல்லன் பெருமான் வேறல்லன் என்பது கந்தபுராணத்தால் வலியுறுத்தப்படுகிறது. இன்னைக்கு என்னன்னா முருகன் வேறல்லர் என்பது விநாயகரை சொல்லிட்டு ஆனா இவர் மட்டும் சாபம் பண்ணிருக்கு, எனவே இப்படிப்பட்ட அப்படின்னு கொஞ்சம் கருப்பொடி பிடிச்சார் பிடிச்சார் விட்டுருங்க அதோட சரிங்களா, ஏன்னா அவரும் பெரியவர் இவரும் பெரியவர். நாம இப்ப இது மாதிரி ஒரு காதல மட்டும் போட்டு வைங்க போட்டு வைங்க அவ்வளவுதான். எனவே இப்படியாக இப்ப அந்த சின்ன பையனுக்கு பாவம் யாரு, முருகப்பெருமானுக்கு வாய் ஊமையா ஒரு செட்டியார் பையனா பிறக்க வச்சுட்டார். இந்த நந்திக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேர் ரெண்டு பையங்களையும் உள்ள விட்டேன்னு சொல்லிட்டு இதை போய் ஒரு சுறாமீனாக விட்டார். விட்டா இப்ப என்ன எல்லாம் சாபமா போச்சு, இல்ல பாடம் சொல்ல ஆரம்பிச்சதுனால அதுக்கு வந்து இவ்வளவு வந்துட்டு இப்ப என்ன ஆயிட்டு. இதோ இப்பொழுது இந்த பெண் எங்கே பெறுகிறார், ரொம்ப அருமை. வரை பகவெறிந்த கூர்வேல் மைந்தனும் தந்தை கையில் உரை பெரு போத நூலை ஒல்லன பறித்து. அதுல பாருங்க, ஒன்னு ஒன்னு அதிகமான தப்பு முருகப்பெருமான் செஞ்சிருக்காரு. ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உள்ள போனாங்க, பீரோவில் இருக்கிற புத்தகத்தை எடுத்து போடலாம்னு போட்டது விநாயகர் போட்டாராம். இது பார்த்தது அவர் கையில ஒரு போதை நூல் வச்சிருந்தாங்க, படாருன்னு பிடிங்க அதையும் போட்டுதான். ஏன்னா ஏன் இவரை சபிச்சாருங்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கோபம் தானே, முருக பக்திக்காரங்களுக்கு கொஞ்சம் சமாதானம். ஆமா, ஏன் இவரை மட்டும் சபிச்சாருனாரு. சரி, அது பீரோவில் இருக்கிற நூல் எடுத்து வைக்கிறதே தப்பு, கையில இருக்கிறத பிடிங்க. இந்த சின்ன பையன் கொஞ்சம் கொஞ்சம் சுட்டி இது இல்லவா, அது அரச மரத்திலே உட்கார்ந்து இருக்கிறது, இது சும்மா ஆல் ரவுண்டு. அதனால ஆமா, இது போய் கொஞ்சம் பிடிச்சு வச்சு இது விட்டுது அல்லவா. என்றால் ஏன் இவரை மட்டும் அதிகமா கோவிச்சுன்னு சொன்னா, முருக பக்தர்கள் கோவிச்சுட்டாங்கன்னா பின்ன என்ன, 1000 இருக்கலாம்ப்பா, அப்பாவே இப்படி செஞ்சுட்டா கூட ஏன் அப்படி அம்மாவை கோவிச்சுட்டீங்க, ஏன்ப்பா அப்படி செய்யறீங்க என்று விழுந்து அழுவலாம். இல்ல கையில் இருக்கிற புடுக்கலாமா ஐயா, பிடிங்க பிடிக்கும். அதனால அவர் கோவம் வராதா, சமாதானம் பண்ணீங்க பண்ணீங்க. இப்படி எல்லாம் அந்த அருமைப்பாடு நடந்ததாம். இப்போ முருகப்பெருமான் எப்படி, வேறு வேறு செலவின் வேட முகத்தனை விதித்த சாப பெருவலி தன்னை சாரும் வெற்றியால். மூத்த பிள்ளை எதேனும் சபிச்சோம்னா அது தன்னையே சார்ந்துடும், ஏன்னா தான் வேறு அவர் வேற இல்ல. அதனால அதை விட்டுட்டு சாபம் கூறான் அறுவரை நெஞ்சு போழ்ந்த வள்ளிலை வடிவேல் செங்கை முருகனை வணிகர் தம்மில் மூங்கையாகின்றான். நீ மட்டும் ஊமையா போய் பெறேன். இப்படியாக நாயகன் ஏவலாலே நாயகி வளைஞர் மாதர் ஆயதும் நந்தி புத்தேல் அடுசுரவாகி முன்னீர் மேயதும் கருணை வள்ளல் மீன்படுத்து அணங்கை வேட்டு போயதும் அவற்கு கேள்வி புகன்றதும் முறையில் சொல்வாம். உடனே அதாவது என்ன, பெருமாள் நினைச்சா அப்படியே முடிஞ்சிடும், அதனால நினைத்ததை அப்படியே முடிஞ்சு எல்லா இது முடிஞ்சு முடிந்த உடனே இப்பொழுது இதோ எங்கே இப்ப யார் தோன்றணும், உமையம்மை அந்த வணிகருடைய மகளாக பிறக்கிறது இல்லை தோன்றணும். ஏ எந்த காரணத்தை மட்டும் பிறப்பிறப்பு இல்லாதவர்கள், பிறப்பிறப்பு இல்லை. அம்மைய பேர் பிறப்பாங்களா இறப்பாங்களா கிடையாது, ரெண்டு கிடையாது. பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் இளங்கோடிகள் சிவபெருமான் கோயில் சொன்னா கூட பரவாயில்ல, பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும். அதனால் தான் இளங்கோவடிகள் சைவர் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எல்லா ஆராய்ச்சியாளனும் சமணம்னு சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு குறைபாடு, இது மடத்தையே வளர்ந்தவங்க ஆனதுனால சைவன்னு சொல்றாங்க. இதுக்காக நாங்க 40 மடத்துல வளர்ந்தது இல்லைன்னு சொல்ல முடியுமா, போங்கட. நாங்க சொல்ற காரணத்தை மறுக்க முடியுமா, பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும். இந்த அடைமொழி பெருமானுக்கு தவிர வேற யாருக்கும் சொல்லலையே சொல்லலையே. பெரியோன் கோயிலும் காவிரி பொண்ணதுல என்னென்ன கோயில் இருக்குன்னு சொல்லணும், சிவபெருமான் கோயில்னு சொல்லிட்டு போறது தானே. பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் அவன் பிறந்ததாக வளர்ந்ததாக பேச்சில இவ்வளவு புராணம் இருக்குதே, அதுல எங்கேயாவது ஒரு புராணத்துல சிவபெருமான் அங்கே பிறந்தார் அப்படின்னு இருக்குது ஐயா, காதால விழுந்திருக்கா, கையால எழுதியிருக்காங்களா பனங்கோலையில, ஒரு ஆள் எழுதலையா, அது பிறவாயாக்கை பெரியோன் கோயில் பெரியோன் கோயிலும். இது சொல்லுகின்ற பொழுது நாங்க சொல்லாம இருப்போமா, சிலப்பதிகாரத்துக்கு இந்த கோயில் சொன்னாதான் சிலப்பதிகாரம் போகுமா, அப்ப வரலாற்றுக்கு இது பயன்படுதா, கிடையாது. பூம்புகார்ல என்ன இருக்குன்னு சொல்லும் போது தெரிந்து என்ன கோயில் எல்லாம் இருக்குன்னு சொல்லிவிடுறது முடிஞ்சு போடுறது. இன்னொரு இடத்துல நூதல் வீடி நாட்டத்து இறையோன் முதலா சிவபெருமான் முதல் நெற்றிக்கண்ணியுடைய சிவபெருமான் முதலாக பதிவாள் தருக்கம் ஈராக பல இடங்கள் இருந்தனர். அது யார முதன்மை வைத்தார், நுதல் விழி நாட்டத்து இறையோன் முதலா. இதெல்லாம் சொல்ல மாட்டோமா ஐயா, இல்ல இல்ல எங்க சிலப்பதியார கதைக்கு இதெல்லாம் தேவைப்படுது. என்னத்துக்கு உங்க சிலப்பதியார கதைக்கு இது தேவையே இல்லை, இந்த படி கோயில் சொல்லிட்டு போங்க, அந்த இருக்கிற காவிரி பண்ணி சொல்லிட்டு போங்க, இது தேவையில்லையே.
1: கோவலன் கண்டி வரலாறு எடுத்து போன அந்த புலவர் பெருமானுக்கு இந்த கோயிலை இப்படி சொல்லுதான் தேவையா? இல்லை, எனினும் கூறினார். ஏன்? பழுத்த சைவர் ஆதனில் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். ஆமா ஆமா, நீ வேணா சொல்லு, இது மறு காரணம் காட்டி மறு, நாங்க மறுக்கிறோம். வா முருகா. அதனால எனவே இவையெல்லாம் அப்படியாதது நிகழ்ந்ததா? நிகழ்ந்த உடனே இப்பொழுது நம்முடைய அம்மை என்ன ஆகிறார்? சூழும் வார்திரை வையகம் துறைகேடு நாட்டுள் கீழையார் கலிமுகந்தது நெய்தலம் கிணீர் ஆழ நீர்ந்தடுங் கடியகள் வளைந்து காரழைத்த தாழை மூதையில் உடுத்ததோர் தந்துரை பாக்கம். என்னையுமே நெய்தல் நிலத்துல பாக்கம் என்ற பெயர் உண்டு. அதனாலதான் நம்ம பாருங்க பூம்புகாரில் பட்டினப்பாக்கம் மறுவூர் பாக்கம், அது பாக்கம்ங்கிறது அந்த கடற்கரை சார்ந்திருக்கிற ஊர்களுக்கு அந்த மாதிரி பெயர் தமிழன் வைத்தான் அந்த காலத்துல. அது பாத்தீங்கன்னா மறு பாக்கம், இலக்கண மரபு மாறாமல் இப்படியாக பாக்கம் முடங்கு முன்னிலையார் புதைந்து எதிரெதிர்மைத்து நுடங்கு கைதை போது ஒரு வழி நூக்க நின்று சைவ மடங்க மையராய் கையிறும் கேடக வட்டத்து அடங்கி வாழ்வணி தாடமர் ஆற்றுவாரணைய புலவு மீன் உனக்கு. பாருங்க அந்த இடத்துல எப்படின்னு கேட்டா, இப்ப இதோ இப்பொழுது கடற்கரை, கடற்கரையில மீனவர்கள் வாழ்கின்ற இடம், அந்த மீனவர்கள் வாழ்கின்ற இடத்தை ஒரு பத்து பாட்டு வர்ணிக்கிறார். இப்ப ஏன்னா அந்த சூழல்ல இருக்கிற அந்த மீனவருக்கு மகளாக தோன்றுகிறாள் என்று சொல்வதற்காக அந்த மீனவருடைய வாழ்க்கை வரலாற்றை சிறிதளவு விவரிக்கிறார். அது எல்லாம் சொல்லல. ஒன்று, புலவு மீன் உனக்கு ஓசையும். அங்க என்னென்ன ஓசை கேட்கும்னாரு, புலவு மீன் உனக்கு ஓசையும். பிடிச்சு பிடிச்சு போட்டதெல்லாம் காய வைக்கிறாங்க. காய வைக்கும் போது அவங்கவுங்க பொறுத்து பேசிக்குவாங்க. ஏ சின்னதெல்லாம் தனியா போடுது, பெருசெல்லாம் தனியா வைக்குது, அதையும் நான் கலந்து வைக்கிறேன். சரி சரி, அதனால பெரிய மீன் அப்படிலாம் போடுவேன் பத்தியா, அதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு பத்தியா, இப்படி தங்களுக்குள்ள பேசுறாங்களாம். ஆகவே இந்த மீன் காய வைக்கின்றவருடைய ஓசை ஒரு இடம் நெய்தல். புலவு மீன் உனக்கு ஓசையும் புட்கள் ஓப்பு இசையும். இப்படி மீன்லாம் இருக்கும்போது அங்கங்க இருக்கிற பறவைகள் என்ன பண்ணுது, இவங்க காத்து இருக்கிறாங்க மீன் மீன் பிடிச்சு காய வைக்கிறாங்க, பறவை வந்து அப்படியே வந்து பக்கம் எடுத்துட்டு போகும். அதனால எனவே புட்கள் ஓப்பும் ஓசையும் அந்த பறவைகள் எல்லாம் வராதவாறு அவங்க விரட்டுறாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஓசை. இரண்டு, விலை பகர்ந்திடும் அமலையும். விலை கேட்கிறாங்களாம். என்னன்னு கேட்டா, இது வந்து ஏமா இது வந்து ரூபாய்க்கு மூணு தரப்படாது அப்படின்னாரு. பைய ரூபாய்க்கு ஒண்ணுதான் கடுமையா பேசுறாங்க. அது அது நான் ரூபாய்க்கு நாலு சின்னதா இருக்கு அதை எடுத்துக்கோ என்று. அது அஞ்சு தரப்படாதாமா? கொசுறு, இந்த கொசுறு அந்த காலத்துல இருந்தது, இப்ப கொசுரே பூட்டுது. இப்ப கொசுறு வணிகத்துல அப்படி இருந்தது ஒரு காலம், எவனுமே இப்படி கேட்பான். இப்ப வந்து என்னங்க, நீங்க மூணு பேரிக்கா வச்சுக்கிட்டு பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய், ஏன்னா தனியா தரமாட்டான், தலையில கட்டி பண்ணும் அவ்வளவுதான். ஒண்ணு கூடப்பா தரமாட்டானு. அதனால இப்ப எல்லாம் எல்லாம் மொத்த விலை தான், சில்லற விலையே கிடையாது. பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் கடலை வாங்கிட்டு போனாலும் சரி, ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா பண்ணணும் ரெண்டு ரூபா பண்ணணும். ஏன்னா இந்த நாலுனா எட்டனா பேச்சே ஒளிஞ்சுடணும். நாலுனா அப்படின்னு என்ன அர்த்தம், எட்டனான அப்படின்னு என்ன அர்த்தம், ஐசி அப்படின்னு. ஏன்னா அந்த பணா பேச்சே விட்டு போச்சு அப்படி இப்படி வந்துட்டு வாணிகம். அதனால அந்த காலத்துல இந்த கொசுரெல்லாம் இருந்த காலத்துல இது மாதிரி மீன் கொள் கம்பலையும் வலை எரிந்திடும் ஆரவமும். ஆடவர்கள் அப்படி கையில வலையை வைத்துக் கொண்டு எங்க மீன் வருதோ அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி போடுவாங்களாம். அப்படி போட்டு அந்த இருக்கிற அந்த ஓசையும் கேட்குமா? வாங்கும் ஆரவமும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே விழுந்துட்டு மீன் அப்படியே எடுப்பாங்களாம். அப்படி எடுக்கிற அந்த அந்த சமயத்துல ஓசை, அலை எரிந்திடு பறவை வாய் அடைப்பனமாதோ. கடலில் இருக்கவே இருக்கு. இவையெல்லாம் ஓசை இருக்கும்படியான நெய்தல் சூழ்நிலை. இது நெய்தல் சூழ்நிலையாக அவர் சொன்னது. இந்த இடத்துல ஒரு நாலு பாட்டு விட்டுறேன். நிறைந்த தென்கடலாடி நீள் நெறியடை செல்வோர்க்கு அறந்தெறிந்த ஒரு பொதிந்த சோறவிப்பன தாழை. ரொம்ப அருமை அல்ல. போற போக்குல வெறும் வர்ணனை மட்டும் இருக்காது, சில அறங்களையும் சொல்வார்கள். சாதாரண இயற்கை வர்ணனையில சில பல அறங்கள் அப்பப்ப அப்படி சொல்லிட்டே வருவாங்க. அது ரொம்ப அருமை. இதை கூட இதை கூட இதுவரைக்கும் எடுத்தது இல்லை. இயற்கை வர்ணங்களில் காட்டும் அறங்கள், கவிஞர்கள் இயற்கை வர்ணனைகளில் காட்டும் அறங்கள் எந்த எடுத்து கூட சொல்லலாம். அநேகம் அந்த தலைப்பு எடுத்ததா எனக்கு படல. எந்த யூனிவர்சிட்டி நாலு நாளைக்கு முன்ன குழந்தை சாமி எழுதியிருக்குது, தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் ஜீவ ஜீவ நாம சொல்றது, அவர் வேற விதமா சொல்லி வச்சிருக்காரு. ஒண்ணும் இல்லாம சில பல்கலைக்கழகங்களை பேர் குறிச்சு இதெல்லாம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்னால வளர்ந்துகிட்டு இருக்கான். ஆமா, ஒண்ணுமே படிக்காட்டி வயசு 25 ஆச்சுன்னா எம்இ எழுதலாம். அவன் இதுக்கு ஆனா கூட தெரிய வேண்டியதில்லை. ஏன் நமக்கு என்ன, அவன் வந்து இதுக்கு முதல்ல இது கட்டுவான், பணம் கட்டுவான், அப்புறம் வந்து தேர்வு கட்டுவேன், அவன் பாட்டு கஞ்சினி மாதிரி கட்டிட்டு போறான், நமக்கு என்ன வந்துருக்கு, இதுல போச்சு அதுல போச்சு. வயசு 25 ஆனா அவன் எல்லாம் எல்லாம் எம்இ எழுதலாம், நேரடியாக எழுதலாம், எந்த சந்தேகம் பிளஸ் டூ அது இது போக்குவரத்து பிஏ இதெல்லாம் எம்இ எல்லாம் வேண்டாம், பிஏ எல்லாம் வேண்டாம், எது வேணாலும். இந்த திறந்த வெளி பல்கலைக்கழகம் வச்சு அதுல நிறைய அவங்க சில்லற தர்றான். ஆமா, எல்லாருக்கும் ஒரு வேட்கை வரும் இல்லையே, நாம எம்இ ஆகலாம் அப்படின்னு வருது. அப்படி வரும்போது இது மாதிரி போயிட்டு எல்லா பல்கலைக்கழகம்னு எழுதியிருக்காரு. என்ன பண்றது, அவ்வளவுதான், எல்லாம் மெல்ல தமிழினி சாகும். எல்லாமே
2: சாகி மண்ணாகி வடியாகி ஒளியாகி கோணாகி யான் என்று அவரவரை கூத்தமட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவரே மாணிக்க வாசகர். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவர் அவரை குத்தாட்டுவான். இங்கதான் வருகிறோம் நம்முடைய பாயிண்ட்டுக்கு. என்ன, இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகமோ பிரபஞ்சமோ என்னாலே படைக்கப்பட்டதில்லை, எனக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டது, உடலே இருக்கக்கூடிய காரணங்கள் கொடுக்கப்பட்டன. இதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லும், புவனம் அதுல இருக்கப்பட்ட போகம், அதற்கு இருக்கக்கூடிய உடல் தனு அந்த கரணங்கள், தனு கரண போக புவனங்களை இறைவன் கொடுத்தான் என்று சொல்லும். தனுன்னு சொன்னா இந்த உடல் அர்த்தம்.

அப்படி அந்த இதுல நாதா தர்மனிசத்துல பாடுவார். இது சுத்த தன்யான்னு கேட்க வேண்டாம், நான் எந்த பாட்டு பாடினாலும் ஒரே ஒரு ராகம் தான், வைத்தியநாத ராகம் தான். அது வந்து என்ன ராகம் எல்லாம் கேட்காதீங்க, இது தியாகராஜர் பாடியதுல நாதமே தனும் அனிசம் என்று பாடுவார். சங்கரனுக்கு நாதமே உடலாக இருக்கிறது, அதுக்காக சொல்லுவாங்க தனுன்னா உடல்னு அர்த்தம். தனு உடல், கரணங்கள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள், கரணம் போகம், இங்கு இருக்கக்கூடிய சாப்பாடு, இங்க இருக்கக்கூடிய காற்று நீர் நெருப்பு எல்லாவற்றையும் கொடுத்த போக புவனம், இந்த உலகம் பிரபஞ்சத்தை தனு கரண போக புவனங்களை கொடுத்தவன் யாரு?

அந்த கடவுள் இருக்கிறாரே சங்கரர், சரியான இடம். வெளியிட எந்த வெந்தாய் ஊற்றி என்று இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், எல்லாவற்றிற்கு உள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் யாரு? பிரமன் மால் அறியா பெரியோன் காண்க என்று இருக்கிறானே அந்த பரம்பொருள், எல்லாவற்றிலேயும் வைத்தானே. பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி என்று பார்த்தோமே, அப்பேற்பட்ட அன்னதொன்றவையின் அடைத்தோன் அகுதான்று. முன்னோன் காண்க, முழுதோன் காண்க, தன்னேறில்லோன் தானே காண்க, ஏன தொல் எயிறு அணிந்தோன் காண்க, காண புலியுரி அறையோன் காண்க, நீற்றோன் காண்க, நினைதரும் நினைதரும் அற்றேன் காண்க, அந்தோ கெடுவேன் இன்னிசையில் வீணையின் இசைந்தோன் காண்க, அன்னதொன்றவையின் அறிந்தோன் காண்க, பரமன் காண்க, பழையோன் காண்க, பிரமன் மால் காணா பெரியோன் காண்க என்று இருக்கின்றானே அந்த பரம்பொருள், பிரமல் மால் காணாதவனாக இருக்கப்பட்ட அந்த பரம்பொருள், எல்லாவற்றிலேயும் பாரிடை ஐந்தாக, அவயவ நீரிடை நான்காக, தீயிடை மூன்றாக, வழியிடை இரண்டாக, வெள்ளியிடை ஒன்றாக இருக்கக்கூடிய அவற்று அவர் அவயவ இருக்கக்கூடிய தன்மாத்திரைகளாக அந்த பரம்பொருள் இருக்கிறானே அவன் யார்? நீற்றோன் காண்க, காணப்புலியுரி அறையோன் காண்க, பிரமன் மால் காணா பெரியோன் காண்க. முதல்ல ஒருத்தன் இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அதைத்தான் முதல்ல பார்த்தோம். பசுக்களாகிறனா

பொருள் இருக்க வேண்டும் இல்லையா? அந்த வித்து யார்? அந்த வித்து யார்? அந்த வித்தை சைவ சித்தாந்தம் பதி என்று சொல்லும். ஆன்றதோர் தொல்பதி. இந்த ஒரு பாடலுக்கு தான் நாம் இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறோம். சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல மறையலாம் மொழிய நின்றன. ஆன்றதோர் தொல்பதி, ஆன்றது ஓர் தொல்பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அவன் ஒருத்தன் தான். ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி சிவையேவ கேவலகா சிவங்கரஹா. இதெல்லாம் வேத வாக்கியங்கள். ஏகம் சத்து, ஒன்றாக இருக்கின்றது. அது தத்து என்று சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அதே சிவையேவ கேவலகா சிவங்கரஹா. அவன் ஒருவனே இருந்தான், வேற யாருமே கிடையாது. அவன்தான் சிவன் என்று பரம்பொருள் சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் என்று சொல்லுகிறோமே, அதைத்தான் சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல காசியவர் சொல்லுகிறார். பெரியவர்களெல்லாம் ஆராய்ச்சி செய்து அறியத்தக்க பொருள்கள் மூன்று உள்ளன. இன்னைக்கு அந்த பெரியவங்களெல்லாம் காசியவர் கச்சியப்பர் எல்லாரும் சொன்னதை கந்தபுராணத்துல இருக்கக்கூடிய அதை நினைக்கக்கூடிய பாக்கியமாக நமக்கு கிடைச்சது. சான்றவர் ஐந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுல மூன்று தன்மைகள் என்றைக்கும் அழியாத அனாதியான மூன்று பொருள்கள் உண்டு. அதைத்தான் வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. மறையலாம் மொழிய நின்றன. என்னது ஆன்றது ஓர் தொல்பதி? பதின்னு சொன்னா பரமேஸ்வரனாக இருக்கப்பட்ட ஈசன் இணைத்தருந்தன்மையில் ஈசன் காண்க என்று ஈஸ்வரனாக எவன் இருக்கிறானோ அந்த பரமேஸ்வரன் பத்தி ஈஸ்வரனாக ஒருத்தன் இருக்கிறான். ஆரியத்தகை கூட்டமாக இருக்கப்பட்ட பசுக்கள் வாந்திகள் தலையன வகுப்பர் அன்னவே. மூன்று பொருள்கள் இங்கே உண்டு. இதைத்தான் நம்ம பார்த்தோம். நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள். நம்ம இந்த உலகத்திலே இந்த பிறப்பிலே வந்திக்கக்கூடிய ஆணவம் கர்மன் மாய என்று சொல்லக்கூடிய மூன்று அவை பாசம். நம்ம ரெண்டு பேருமே ரெண்டுமே அனாதி. இதை அனாதியாக இருக்கப்பட்ட பதியை போலவே பசுவும் பாசமும் அனாதி என்று சைவ சித்தாந்தம் சொல்லுமே. அப்படி இருக்கக்கூடிய பதியாக இருக்கின்றன. அவன் யார்? அந்த பதி யார்? அவனுடைய தன்மை என்ன? அவன் தான் ஈஸ்வரன். அவனுடைய தன்மை என்ன? அழித்திடல். அழித்திடல் இல்ல, அழித்திடல், காத்திடல். அழித்தல்னா காப்பாற்றுதல் அர்த்தம். அழிதல்னா, அழிதல்னா காப்பாற்றுதல். இங்க கருணையோடு அருள் புரிதல் அர்த்தம். அழித்திடல், காத்திடல், அடுதல், மெய்யுணர் ஒழித்திடல், பேரருள் உதவலே என அழித்திடல். இந்த ரெண்டு விஷயம் உண்டு. அழித்திடல் கொடுத்தல், அதாவது பிறப்பு படைப்பு. அழித்திடல் என்பது படைப்பு, காத்திடல் என்பது காக்கக்கூடிய தொழில், அடுதல். அடுதல்னா இந்த சுடுதல் அப்படி சொல்லுவோம், அட்டாச்சா, அதாவது தோசை அட்டாச்சா அப்படின்லாம் கேட்பாங்களே, அது மாதிரி அடுதல்னா அழித்தல். மெய்யுணர் ஒழித்திடல், அதாவது மறைத்தல். பேரருள் உதவல், இந்த பஞ்சகிருத்தியங்கள் என்று சொல்லுவார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடியது இந்த மூன்றை சொல்லுவார்கள். அந்த மூன்றும் இரண்டுமாக ஐந்து தொழில்களை இறைவன் பஞ்சகிருத்தியங்களை செய்து கொண்டிருக்கின்றான் என்று பஞ்சகிருத்திய பாராயணனாக ஐந்து தொழில்களை இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஐந்து தொழில்களை செய்யக்கூடியவன் அழித்திடல், படைத்தல், நமக்கு எல்லாவற்றையும் இங்கே சிருஷ்டி, காத்திடல் ஸ்திதி, அடுதல் சம்ஹாரம், திரோதானம் என்று சொல்லக்கூடிய மெய்யுணர் ஒளித்திடல், அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய பேரருள். பேரருள் உதவலே என கிளத்திடு செயல் புரிகின்ற. அடுத்தது சொல்ற ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுதான். நம்ம ஈசன் என்று, ஈசன் என்பன் என்று பார்த்தோம் இல்லையா, மாணிக்க வாசகர் சொன்னது அதேதான். பிரமன் மால் காணா பெரியவன் காண்க, மருவிய பொருளும் வளர்ப்போன் என்று சொல்லக்கூடியவன் யார்? ஈசன் காண்க. அந்த ஈசனை இங்கே சொல்லுகிறார். ரொம்ப அழகான வார்த்தை சொல்லுவார். கிளத்திடு செயல் புரிகின்ற இப்படிப்பட்ட பஞ்சகிருத்தியங்களை செய்யக்கூடிய அந்த பதி இருக்கின்றானே பரமேஸ்வரன், அவன் யார் தெரியுமா? நீலமார் கலர்த்தினன் பதி அது கலரும் வேதமே. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். தயவு செய்து மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். யார் கடவுள்? யாரு பதி? முதல்லயே எது இல்லைன்னு மாணிக்க வாசகர் சொன்னார். பிரமன் மால்கானா பெரியோன் காண்க. அது மட்டும் கிடையாது, எத்தனையோ நாராயணர் வந்து நம்ம பார்த்தோமே, எத்தனையோ நாராயணர், எத்தனையோ பிரம்மார்கள் நொந்தினார். கண்ட பகுதியின் உண்டை பிளக்கும் அறப்பெண் தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழுவதில் நூற்றோடு கோடி மேற்படை நிந்தன இன்னுடைய கதிரின் துண்ணனுப்புறையே சிறிவாக பெரியோன் தெரியின் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும். வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணரிய மாப்பேருளியும் நீக்கமும் நிலையும் துக்கமொடு சூலத்து சூறை மாறுதத்து எரியது வழியிற் கொற்கப்பெயர்க்கும் குலகன்
முழுவதும் படைப்போர் படைக்கும்.

படைப்போன், படைப்பவை படைப்பவை காப்போன், காப்பவை கரப்போன், கரப்பவை கருணா கருத்துடை கடவுள், திருத்தகம் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் விடுவேறான் என்ற மின்னோர் பகுதி, கீடம்புறையும் குழவோன், நாள்தோறும் அருக்களில் சோதியமைத்தோன், திருத்தகம் அதிகில் திண்மை வைத்தோன், பொய்திரமானில் ஊக்கங்கண்டோன், நிழல்திகள் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று அனைத்தனைத்தவையின் அடைத்தோன் அகுதான்று முன்னோன் காண்க அனாதியாக இருக்கப்பட்டவன் முழுதோன் காண்க முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் அவனுக்கு சமமானவன் கிடையாது தன்னேரில்லோன் தானே காண்க யாரு ஏனத்தொல் எயிறு அணிந்தோன் காண்க ஏன வராகமாக இருக்கப்பட்ட பின்னாடி இந்த சரித்திரங்களான் வராகத்தினுடைய கொம்பை அணிந்து கொண்டவன் ஏனத்தொல் எயிறு அணிந்தோன் காண்க காண புலி உரி அறையோன் காண்க புலியை ஆடை புலித்தோலை ஆடையாக உடுத்திக் கொண்டிருக்கின்றவன் அப்படி காண புலியுரி அறையோன் காண்க நீற்றோன் காண்க முழுவதுமாக உத்தூளித்து ஒளிரும் உண்மையனை என்று மாணிக்கவாசகர் பாடுவாரே அப்படியே மேலே விபூதி அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பரமேஸ்வரன் காணப்புலியுரி அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைக்க நினைக்க நினைக்க நீ நினைதரும் நினைதரும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் எத்தனை தடவை சொன்னாலும் பகவான் இவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி கொண்டு வர பாருங்க எல்லாருக்கும் இவை இல்லை இவை இல்லை இவை இல்லை என்று சொல்லி வருகிறார் அதான் முக்கியம் பிரம்மா கிடையாது என்ன அதைத்தானே நம்ம நினைத்துக் கொண்டோம் பிரம்மா கிடையாது திருமால் கிடையாது திருமால் பிரம்மாவே இல்லைன்னா இவர்களால் படைக்கப்பட்ட இந்திராதி தேவர்கள் மனுஷர்கள் வேற யாருமே கிடையாது இதெல்லாம் சேர்த்துக்கணும் இதெல்லாம் சேர்த்துக்கணும் இப்ப நான் போய் யார் இடத்துலயே ஒரு இடத்துல பேங்க்ல போய் கடன் கேட்கிறேன் சார் ஒரு 10 லட்சம் ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னா 10 லட்சம் ரூபா கொடுத்தாச்சு அப்படின்னா இல்ல 1 லட்சம் ரூபா கொடுப்பீங்களான்னு கேட்க முடியுமா 1 லட்சம் ரூபா 1 லட்சம்ங்கிறது 10 லட்சத்துல இல்லீங்களா அதுவும் சேர்ந்தது தானே கொடுத்தாச்சுன்னா கொடுத்தாச்சு என்ன சேர்த்து வச்சு கொடுத்தாச்சு சாப்பாடு போடாச்சுன்னா என்ன அர்த்தம் சாப்பாடு போட்டாச்சுன்னா இலை போட்டு சாதம் வச்சு பரிமாற வேண்டியது பரிமாறியாச்சுன்னு அர்த்தம் இலையே பொல்ல சாப்பாடு போட்டாச்சுன்னா தலையில போடுவாங்க இது வந்து அதுல இருக்கக்கூடியது எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போலத்தான் பிரமன் மால் காணா பெரியோன் இவன் கிடையாது எல்லாம் இவன் கிடையாது பிரம்மா கிடையாது விஷ்ணு கிடையாதுன்னு அவர்களை விலக்கிவிட்டால் காரணம் என்ன பிரம்மாதான் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்தவன் இந்த உலகங்களை படைத்தவன் பிரம்மா பிரம்மா படைச்சவன் விஷ்ணு இந்த ரெண்டு பேருமே கிடைச்சாச்சுன்னா கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு என்ன இவர்களாலே படைக்கப்பட்ட மற்ற எவையும் கிடையாது நாம கிடையாது இந்திராதி தேவர்கள் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னா யாரு அதைத்தான் கேட்கிறார் இப்படி அழித்திடல் காத்திடல் அடுதல் மெய்யுணர் ஒளித்திடல் பேரொரு உதவதேனே இந்த பஞ்சகிருத்தியங்களை செய்யக்கூடிய கிளத்திடு செயல் புரிகின்ற இதுல இன்னொரு விஷயம் உண்டு அழித்திடல்னா படைக்கக்கூடியவன் யாரு சிருஷ்டி காரணன் யாரு பிரம்மா காத்திடல் தொழில் செய்யக்கூடியவன் யாரு விஷ்ணு இந்த தொழிலையும் இவர் பண்றார்னா அழித்திடல் ஓ பிரம்மாவா காத்திடல் பிரம்மா காப்பாத்துறது இல்லை விஷ்ணு தான் காப்பாத்துறார் அப்படின்னா விஷ்ணுவா கிடையாது அடுதல் ருத்ரன் அழிக்கிறார் அப்ப ருத்ரனா ருத்ரனும் கிடையாது இதையெல்லாம் யாரு பண்றார் அடுத்தது சதாசிவன் மகேஸ்வரன் சதாசிவன் என்று சொல்லக்கூடிய மெய்யுணர் ஒளித்திடல் மகேஸ்வரனா இல்ல சதாசிவனா பேரொருள் உதவலையனா சதாசிவனா இந்த அஞ்சு தொழிலையும் எவன் ஒருவன் செய்கின்றானோ பரமேஸ்வரனாக கிளத்திடு செயல் புரிகின்ற நீலமார்க்களத்தினன் களத்தினன்னா தொண்டை களம்னா தொண்டை களம்னா தொண்டைன்னு அர்த்தம் அந்த நீலமாகின்ற தொண்டையை கழுத்தை கழுத்துன்னு அர்த்தம் அந்த கழுத்தை உடையவன் நீலமார் களத்தினன் நீலமாகின்ற அழகான நீலம் ஆர் ஆர்க்கின்ற நீளம் அழகான நீளம் இன்னொன்று நீளமாகவும் இருக்கின்றது அழகாகவும் இருக்கின்றது அப்பேற்பட்ட கழுத்தை உடையவன் யாரு நீலகண்டன் அதனால்தான் தில்லைவாழ் அந்தனர்க்கு அந்தனர் தம் அடியார்க்கு அடியே திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் என்று திருநீலகண்ட அந்த குயவரை பற்றிய வரக்கூடிய சரித்திரத்துல ஏன் நீலகண்டம்னு சொன்னாரா அவன்தான் பரமேஸ்வரன் அவன்தான் சர்வேஸ்வரன் அவன்தான் பதி அவன்தான் ஜெகத் காரணன் அவன் சிருஷ்டி ஸ்திதி லய திரோபவ அனுகிரக பஞ்சகிருத்தியத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் ஒருத்தன் தான் மயக்கத்தினாலே பிரம்மம் இவன் தானா பின்னாடி தட்சகண்டத்துல ரொம்ப அழகா சொல்ல போறார் பிரம்மன் இவனா இத சொல்லும் பொழுது தட்சகண்டத்துல ரொம்ப அழகா வரும் தட்சனுக்கு 1000 குழந்தைகள் 1000 புத்திரர்கள் அவன் உற்பத்தி பண்ணான் அவங்க போய் மானசரோவர் அந்த ஏரிக்கரையில போய் தவம் செய்கிறார்கள் எதுக்குடான்னா நாரதர் வந்து கேட்டார் எதுக்காக தவம் பண்றீங்கன்னு கேட்டார் அவங்க சொன்னாங்க இது மாதிரி எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடிய பதவியை மேலாம் பதவியை அடைய வேண்டும் அவர் கேட்டார்
இதுக்கு போய் யாராவது இது பண்ண முடியுமா? தபம் போய் பண்ண முடியுமா? முட்டாள்தனமாக இருக்கிறது. சிவத்தை அடைய வேண்டும் என்று தவத்தை செய்யுங்கள் என்று சொல்லுவார் நாரதர். இப்போ சிவம் ஒன்றுதான் உயர்ந்தது, வேற எதுவுமே கிடையாது. பரமேஸ்வரன் அவனே ஜெகத் காரணனாக இருக்கக்கூடிய அவனை தவம் செய்யுங்கள் என்று சொல்லுவார். இதையே தட்சனுக்கு பிரம்மா சொல்றார். இந்த பாரு, பிரம்மம் வேற, பிரம்மா வேற. எல்லாரும் நான் தான் பிரம்மம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் பிரம்மம் கிடையாது, பிரம்மா. எனக்கே ஒரு சமயத்துல இது மாதிரி அகங்காரம் வந்தது. வந்தப்போ இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவன் நானே என்று சொல்லி எனக்கு மேலே பார்த்திருக்கக்கூடிய ஊர்த்வ சிரசாக இருந்த அந்த முகத்தின் மூலமாக நான் வந்து அகங்காரத்திலே கொக்கரித்தேன். தன்னுடைய மனத்திலே தோன்றிய வைரவ கடவுளினாலே பரம்பொருள் என்னுடைய தலையை கிள்ளினான் என்று சொல்லி தட்சனுக்கு உபதேசம் பண்றார் பிரம்மா. யாரு பரம்பொருள்னு தட்சன் கேட்கிறான். இந்த தட்சகாண்டத்துல கச்சியப்பர் ரொம்ப அழகா கொண்டு வரார். என்ன, ஸ்காந்தத்துல பல கதைகள், பல விஷயங்கள் உண்டு, அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு அவருக்கு முடியல. அதனால சுருக்கமா கொண்டு வந்து எடுத்து பரம்பொருள் யாருன்னு சொல்லி கொண்டு வருகிறார். இப்ப சிவனே பரம்பொருள் சொல்வதற்காக தட்சகாண்டத்தில் அப்பதான் வள்ளிகள் அனலாம் வரும். இது கடைசி காண்டம், கவலைப்பட வேண்டாம். நமக்கு இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கிறது பார்க்கறதுக்கு. அதை ஒரு விஷயத்தை தான் இங்க பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்க போறோம்ங்கிறதுக்கா? ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். வேற ஒண்ணு கவலைப்படாங்க, ஒரு ஆர்வம் இருக்கணும் இல்லைங்க. அது வரைக்கும் கடைசி வரைக்கும் கதை கேட்க வேண்டாமா? அதுக்காக தான். இப்போ யாருன்னா பிரம்மா கடவுள் இல்ல, சரி, பிரம்மாவை படைச்ச திருமால் கடவுளா? நான் திருமால் சொல்றாரு, நான் கடவுள் இல்லையே. நாங்கள் கர்வத்திலே ஈடுபட்ட பொழுது நாங்களும் அழிந்து விட்டோம். ஒரு ஜோதி புலம்பாக தோன்றினான் பரமேஸ்வரன் என்று சொல்லி அந்த சரித்திரம் அந்த இடத்துல வரும். இப்ப பிரம்மா கடவுள் இல்ல, விஷ்ணு கடவுள் இல்ல, யாம் பிரம்மம் என்று தருக்கி நின்ற அவர்களை எல்லாம் தருக்கு அடக்கினான் பரம்பொருள். தருக்கு அடக்கினவன் யார், எப்போ? ரொம்ப அழகா சிவஞான, இந்த சிவஞான போதத்திலாம் வரும் பொழுது வரும். பிரம்மா கடவுள்னு இருக்குமா? இருக்க முடியாது. ஏன், அஞ்சு தலை இருந்தது. ஒரு தலையை வைரவமூர்த்தி மூலமாக பகவான் கிள்ளினார். இவனுக்கு சக்தி இருந்தா உலகத்தை எல்லாம் படைக்கிறவனா? அஞ்சாவது தலைவைய படைச்சுட்டு இருக்கணுமா இல்லையா? இப்ப இவன் பிரம்மமா பிரம்மாவா? ரொம்ப அழகான கேள்வி, ரொம்ப அழகாக வரும் அந்த இடத்துல. நீங்க இது விளக்கத்தோடு படிக்கணும், அதான் முக்கியமான விஷயம். இப்ப நமக்கு தமிழ் தெரியாம படிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா சின்ன சின்ன பாடல் ரொம்ப அழகா இருக்கும். அதுல அவர் சொல்லும்போது பிரம்மா தன் தலையே படைச்சுக்க முடியல. அவன் பிரம்மமா? அவன் பரம்பொருள கிடையாது, விளக்கப்பட்டது. ஆக அரித்தடல் என்று சொல்லக்கூடிய அதுவும் கிடையாது. ரெண்டாவது, பிரம்மாவுக்கு அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறார் யாரு, நாராயணன். இப்ப நாராயணனால சரிப்பா பிள்ளைக்கு தலை போயிடுச்சு. இப்ப நாராயணன் திருப்பி தலையை கொடுக்க கூடாதா? என்னத்தையோ கொடுக்கிறார், எத்தனையோ கொடுக்கிறாருன்னு சொன்னா உலகத்திலேயே காப்பாற்றக்கூடியவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இது தட்சன் யாகம் பண்ணப்போ இதான் தெரிஞ்சது. வீரபத்ரர் வருகிறார், அவர் கேட்கிறார் அவிபாகம் கொடுக்க வேண்டும் சிவபெருமானுக்கு. கொடுக்க முடியாதுன்னா தட்சன் அழிப்பேன்னர். அழிப்பதற்காக என்ன பண்ணாங்க, பிரம்மா முதல்ல போய் காலில் விழுந்துட்டார். இது முதல்ல அடிபட்டு இருக்கிறார் அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு தலை போயிடுச்சுன்னு அவருக்கு தெரியும். பார்த்த தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இங்க இந்த யாகத்துல கலந்து கொண்டேன்னு காலில் போய் விழுந்துட்டார். நாராயணருக்கு அந்த கர்வம் போகல. தன்னுடைய கருட வாகனத்தோடு வந்த கருடனும் அழிந்துபட்டான். தன்னுடைய சினம் சினத்தையே கருட வாகனமாக மாற்றி இதுவும் பின்னால வரப்போறது அந்த தட்சகாண்டத்துல பாக்குறோம். அவர் அந்த கருடனை ஏற்றுக்கொண்டு வந்தாராம். அடித்த அடியில் அவரால் கலங்கி நிற்கின்றார் திருமால், கலங்கி நிற்கின்றார். வீரபத்திரர் அடித்த அடியே தாங்கல, திருமாலினுடைய மார்பை பிளந்து அந்த உதிரத்தை குடிக்கிறாராம். நீங்க திருத்தோணியப்பருக்கு மேலே சட்டைநாதர்னு சொல்லிட்டு மேல இருக்கிறார், நீங்க போய் பார்க்கலாம். நாம போய் என்ன பண்ணுவோம், புனுகு சட்டம் போனா நமக்கு வியாதி போகும். அந்த சட்டைநாதர், அதாவது அவர் தான் வீரபத்திர கடவுள் மேல இருக்கிறார். அங்கே மேல இருக்கக்கூடிய நாதருக்கு, வைரவநாதருக்கு, அதாவது பரமேஸ்வரனுக்கு அந்த ஸ்வரூபத்துக்கு சீர்காழியில கீழே வந்து சிவலிங்காக்காரம், மேல வந்து இரண்டாவது கட்டத்துல என்ன இருக்குன்னா பார்வதி பரமேஸ்வரனும் இருக்கக்கூடிய மூர்த்தம். அதுக்கு மேல சட்டைநாதர்னு சொல்லிட்டு இருக்கார். படி வழியா மேல ஏறி பார்க்கணும், பிரசித்தியானது. யாரை பாக்குறாங்களோ இல்லையோ நேர போய் எனக்கு இந்த ரோகம் போகணும், அந்த ரோகம். எது ரோகம், இந்த பிறப்பு தான் பெரிய ரோகம், வியாதி. அதுதான் வியாதி. அந்த வியாதியை போக்குறதுக்கு வேற யாரால எது முடியுமோ? முடியாது. இவர் இந்த பிறவிங்கிற வியாதியை போக்குறார். அந்த வியாதியை போக்காம நான் புனுகு சட்டம், அதாவது புனுகு சாத்துறேன், எனக்கு உடல் வியாதி நீக்குன்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் திருவண்டாடுல போய் அங்கே நடனம் ஆடக்கூடிய எம்பெருமானுக்கு, அவருக்கு போய் இந்த இது அவருக்கு பூஜை பண்ண ரோகம் போகும். இதெல்லாம் அந்த ரோகம் கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த ரோகம் போகணும், அதான் வேணும் கிடையாது. இந்த பிணி போகணும். இந்த பிணியை போக்கக்கூடியவன் பவரோ வைத்தியநாத பெருமாளாக இருக்கக்கூடியவன் அவன் இல்லையா? இப்ப அவனிடத்துல அதான் கேட்கணும். நான் இதுக்கு சொல்ல வந்தேன், வேலை சட்டைநாதர்னு இருப்பார். அவர் சட்டைநாதர் மண்டையோடுகளை மாலையாக அணிந்திருப்பார். இது என்ன மண்டையோடுன்னா, இந்த யுக முடிவுல எத்தனையோ இந்த அண்டங்களுக்கு எத்தனையோ பிரம்மா, ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா, ஒரு விஷ்ணு, எத்தனையோ இந்திரர்கள்.
இந்த இந்திரன் பிரம்மா விஷ்ணு எல்லாரும் இறந்த பிறகு அவர்களுடைய மண்டை கபாலங்களை தான் காபாலியாக மேலே அணிந்து கொண்டிருக்கிறாராம். அவர்களுடைய கபாலங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் இருக்கக்கூடிய சாம்பலை உடலிலே பூசிக் கொண்டிருக்கிறார். ஏன், இந்த ஆத்மாக்கள் எல்லாம் அழிவில்லாதவை, இவை சாம்பல் மூலமாக அவரோடு சேர்ந்து கொண்டு அவரோடு ஒட்டி கொண்டிருக்கின்றன, மண்டை ஓட்டின் மூலமாக ஒட்டி கொண்டிருக்கின்றன. மீண்டும் படைக்கப்படும், வேற ஒண்ணும் கிடையாது, மீண்டும் படைக்கப்படும். இப்ப நான் ஒரு ஜீவாத்மா, விஷ்ணுவும் ஒரு ஜீவாத்மா, அதுக்காக அவருக்கு சமானம்னு நான் சொல்லிக்கல. அவர் பல தவம் செய்து அந்த விஷ்ணு பதவியை அடைத்திருக்கிறார், பல தவம் செய்து பிரம்ம பதவியை இந்த ஜீவாத்மா அடைந்திருக்கிறார், 100 அஸ்வமேதயாகம் பண்ணி இந்திர பதவியை இப்ப இருக்கிற இந்திரன் அடைந்திருக்கிறான். இவன் போனான்னா அடுத்த இன்னொரு இந்திரன், அவன் போனான்னா அடுத்தது, எத்தனையோ வந்து கொண்ட எத்தனையோ பிரம்ம. அவருக்கு 4 சதுரீகம், அவர் போயிடும். 100 சதுரீகம் போன பிறகு இன்னொரு பிரம்மா வந்துடுவார். இப்ப அடுத்த பிரம்மா காத்துருக்கிறாராம், அதாவது ஆஞ்சநேயர் தான் அடுத்த பிரம்மா என்று சொல்வார்கள். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரம்மா உண்டு, எத்தனையோ நாராயணன் உண்டு. எல்லாரையும் எலும்பு மாலையாக கபாலியாக அணிந்து கொண்டிருக்கிறாராம். கடல் நஞ்சுண்ட காபாலி என்று பாடுவாரே, அப்பேற்பட்ட காபாலியாக அணிந்து கொண்டிருக்கிறான் இவன் பரம்பொருள். இது மட்டும் காட்டுவதில்லை, இந்த சரித்திரம் காட்டினது. அதனாலதான் திருநீலகண்டர் எல்லா தேவர்களும் அசுரர்களும் எல்லா ஜீவராஜிகளும் பார்க்கறதில்ல, போய் என்ன பண்ணாங்க, அமிர்தத்துக்காக கடைஞ்சாங்க. முதல்ல என்ன வந்தது, ஆலஹால விஷம் வந்தது. இவங்க அத்தனை பேர் இவர் கூர்மாவதாரம் எடுத்து மேருமலையை தாங்கி அவர் கடைஞ்சார், எல்லாம் பண்ணார் அப்படின்னு திருமால சொன்னா, இவர் அந்த விஷத்தை தாங்கி கொண்டு காப்பாத்தி இருக்கணுமா இல்லையா, உலகத்தை எல்லாம் காப்பாத்த முடியலையே. பிரம்மா காப்பாத்தி இருக்க வேண்டியதானே, காப்பாத்த முடியலையே. யாராலையும் காப்பாத்த முடியல, எல்லாரும் ஓடினாங்க. எங்கே ஓடினாங்க, கைலாசத்துக்கு தான் ஓடினாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எப்ப இவங்க வாரியர் ரொம்ப அழகா சொல்லுவார், கை ராவணன் கை லாசாச்சு, அப்ப கைலாசத்தை தூக்கி கை லாசாச்சுன்னு, அதை இங்கிலீஷ் லாஸ். அது மாதிரி சொல்லுவார். அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கையால ஆகலை அப்படிங்கும் போது எங்க போறது, கைலாசத்துக்கு தான் போகணும், வேற ஒண்ணும் கிடையாது. நேர கைலாசத்துக்காக தான் போக வேண்டும். அங்கே போய் எம்பெருமானை பணிகிறார்கள். ஆலால சுந்தரரை அனுப்பினார், தன்னுடைய ஒரு பூ அந்த கணமானது அங்கே இருக்கக்கூடிய கணத்திலே ஒருவர் போய் வாரி ஒரு கிண்ணத்துல போட்டுன்னு வந்துட்டாராம். என்னமோ அப்படியே பிடிச்சு அவருக்கு அது வந்தது, ஆளுகால விஷம் வந்தது. ஏற்றுக்கொண்டார், கண்டத்திலே அதை தன்னுடைய கழுத்திலே நிறுத்தினார். நீலமார் களத்தினன் பதி, எந்த தேவனாலேயும் ஆகாத விஷயத்தை தன் தலையை படைச்சுக்க முடியாத பிரம்மா கடவுள் இல்ல, அவர் தலையை படைக்க முடியாத அவருடைய அப்பா திருமால் கடவுள் இல்ல. இத்தனை பேரும் ஆளுகால விஷத்தை வந்த பொழுது அந்த ஆளுகால விஷத்தை தான் ஏற்றுக்கொண்டு தான் அழிவில்லாதவராக மற்றவர்களையும் அழிவிலே இருந்து காப்பாற்றியவராக இருக்கிறாரே அந்த திருநீலகண்டன் இருக்கிறாரே, அந்த நீலகண்ட மூர்த்தி பரமேஸ்வரன். அவன்தான் பரமேஸ்வரன், அவன்தான் பதி. நம்மையெல்லாம் அவன்தான் படைக்கிறான், காப்பாற்றுகிறான், அழிக்கிறான், மறைக்கிறான், அருளுகிறான். இப்பேற்பட்ட இவனை பற்றி இகல் இல்லதோர் பரமன் நீர்மையை, இவனுடைய சௌலபியத்தை, இவனுடைய எளிமையை இத்தன உரைப்பரிது எவர்க்கும் என்பதால் சொற்றிடும் வேதமும் துணிகிலா, வேதமும் கூட இவனை பாட முடியாது. சித்தமும் செல்லா சேட்சியன் அல்லவா, அவன் வேதத்தாலேயும் அடைய முடியாதவன். சொற்றிடும் வேதமும் துணிகிலா, அவன் பெற்றியை இணைத்தன பேசவல்லமோ, அவனை பற்றி அவனுடைய பெருமையை நம்மாலே சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். இந்த இடத்துல கச்சியப்பர் காசியப்பர் மூலமாக காசியப்பர் சுரனிடத்துல உபதேசம் பண்ணுகிறார். இவ்வளவுக்கு நம்ம அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தது என்ன, நம்மை வைத்துத்தான் உலகத்தை நம்ம பார்க்கிறோம். நாம் என்பது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்பது இந்த பெயர் அல்ல, உடல் அல்ல, பிராணவாயு கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது, ஜீவாத்மா. அதுதான் நம்ம பசுக்கள், பசுக்கள் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மாக்கள் நாம் என்று சொல்லும் பொழுது நம்ம இந்த உலகத்திலே பிணிக்கக்கூடிய பாசம், அதாவது நம்ம பசுக்கள் பாசமாகின்ற ஆணவம் கர்மமாய, இதையும் பார்த்தோம். இந்த தனுக்கரண போகபோனங்களாகின்ற இந்த உலகத்தை கொடுத்து இதுக்கெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் போட்ட மாதிரி, புரோட்டோகால் போட்ட மாதிரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்ட மாதிரி ஒருத்தன் இருக்கிறானே, அவன் தான் பத்தி, அதான் தலைவன். பத்தி, பசு, பாசம், இந்த மூன்றுமே அனாதி. இந்த மூன்றுமே அனாதியாக இருக்கக்கூடியதை அவன் தான் பரமேஸ்வரன். அவன் நீலமார் களத்தினன், அவன் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபவ அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய 5 காரியங்களை செய்யக்கூடியவன். அந்த 5 காரியம் செய்யக்கூடிய நீலகண்டன் தான் பதி. நாமெல்லாம் பசுக்கள், நம்மை பிடித்திருக்கக்கூடிய பாசங்களாகின்ற ஆணவம் கர்மம் ஆகி இருக்கின்றன. இவற்றை நீக்கிக் கொள்ள தவத்தின் மூலமாகத்தான் நீக்க வேண்டும் என்கின்ற சத்தியத்தை, அந்த உண்மையை இங்கே காசியவர் அந்த சூரன் பத்மாதி அசுரர்களுக்கு சொல்லுகின்றார்.
முருகப்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது இவர் சொல்ற, ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததோரு பார்வைக்காரனும் ஆடலைவு பட்டமரர் நாடது பிழைக்க அமராவதி புறக்கும் அடல் ஆண்மை காரணம். வேளைக்காரனே திருவேளைக்காரனே மேதகு குரத்தி திருவேளைக்காரனே ஆனபையின்

முதற் தமயனாருடன் உனக்கை பூரி தீமைக்காரனும் ஆகமம் விளைத்தகில லோகமும் நொடிப்படவில் ஆசையோடு சுற்றும் அதிவேகக்காரனும் ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபவம்

முருகப்பெருமான் இந்த ஆணவத்தை விலக்கி பதியாக இருந்து பாசத்தை நீக்கி ஏற்றுக்கொள்கிறான். ஒரு பதம் இருபதும் அறுபதும் உடனரு உணர்வுற இருபதம் உளநாடி உருகிட முழுமதி தனன ஒழிதிகள் வெளியுடு ஒளி பெற விரவாதே தெருவினில் மரமன எவரோடும் உரை செய்து திருதொழில் அவமது புரியாதே திருமகள் மருவிய திரள்புய அருமுக தரிசனை பெற அருள் புரிவாயே. அந்த தரிசனை தரும்படியாக ஞானத்தை தரக்கூடியவன் பரம்பொருள் தே

0: அந்த முருகப்பெருமான் இந்த ஆணவம் கர்ம மாயையை நீக்கி இந்த பசுக்களை பதியாக தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகின்றான், அனுபூதி தருகின்றான் என்று சுமாயிரு சொல்லற என்று செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் நிறவான் சுமாயிரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளென்றும் அறிந்தலனே என்று சொல்வதைப் போலவே அந்த அனுபூதியை தரக்கூடிய பார்வைக்காரனாக முருகன் இருக்கிறான். இந்த தத்துவங்களை சொன்னார் காசியபர் சூரபத்மாதி அசுரர்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் இதை அடைவதற்கு தவமே சிறந்தது என்று சொன்னார். அதற்காக இருக்கக்கூடிய கதைகளை தான் நம்ம பார்த்திருக்கிறோம் எப்படி நடந்தது என்று சொல்லி. இப்போ இந்த சரித்திரங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார். என்ன ஆனது இந்த சூரபத்மாதிகளுக்கு இதை பார்க்க வேண்டும். பிறகு ஒரு சமயம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. இந்த இறைவன் நமக்கு எப்படி கருணை பாலிக்கிறான், நாம் செய்யக்கூடியது என்ன, இந்த பாசத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால், பதியை அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த பசுக்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை பிறகு பார்க்கிறோம். இப்ப அசுராதிகள் இந்த அவுணர்கள் எல்லாம் எப்படி ஆட்சி புரிகின்றார்கள், என்ன என்ன வரபலம் பெற்றார்கள், எப்படி எல்லாரையும் அடிபணிய வைக்கின்றார்கள்.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிச்சம்பலம்.
2: துன்பம் வந்த பொழுது கண்ணீரும் தப்பாது, கொள்ளும் அன்படை ஆதலில் பகையுள் கொண்டவர் கவரன நீயும் ஒள்ளுக அது நீ குறா காலம் நுற்றுழி அல்லது வேண்டா. இதுதான் உன்னுடைய நீ இருக்கிற அந்த அரசமைப்புக்கு நீ அரசாட்சி பண்றதுக்கு உள்ள அறிவுரைகள். அதனால நீ இப்படிலாம் இருக்காதப்பா, இதெல்லாம் உனக்கு அழிவு, இதெல்லாம் உனக்கு நல்லது அப்படின்னு அழகா சொல்றாரு. பழிமுதன் நானார் செய்வன தவிர்த பார்த்திடார் குடிப்பிறப்பு ஒழுக குடிபிறப்பு ஒழுக்க எழில் வளர் கல்வியாதிகள் பேணா எவரையும் முறிக்கும் சொற்செயலார் களிமகில் உடையார் கெடுதி கொண்டாக்கம் கங்கை விடுவார் செல்வம் உறினோ கொழிபயன் நெய்தார் பிறர்களாற்றமர்க்கு கொடாரிவர் பேதையர் ஒழிக. யாரெல்லாம் பக்கத்துல நீ வர வச்சுக்கணும், பழி முதன்னானார் பழி செய்யாதவங்க தவிர்வ பார்த்திடார். இப்படி பழி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள குடிபிறப்பு ஒழுக்கம் எழில் பலர் கல்வியாதிகள் பேணாது எவரையும் உரிக்கும் செஞ்ச செயலார். நல்ல ஒரு சொல்லை, செஞ்சொல், அருமையான சொல்லை சொல்கின்றவர்களே. களிமகில் உடையார் கெடுதி கொண்டாக்கம், அந்த சொல்ல தடுக்கிறதுக்குன்னு ஒருத்த வருவான் தெரியுமா, செல்வம் உரினும் ஒழிபயன் நெய்தார். அவர் நல்லதை சொல்லிட்டு போவாரு, அதை கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வருவான். அவருடைய சொல்ல நம்பி நீ நல்லது செஞ்சவங்க வந்து பெண்கள் போல நம்பி ஏமாறாதே. தன்னைய பொருளும் அறிந்தவனாக அறிந்தவனாக தான்மிக மதிக்கும் புல்லறிவின் வன்மையை உடையான் உறுதி சொற்கேளான் வல்லதல்லாதும் கொண்டுரைத்து உண்மையை தெரிப்பான் அவை புரிந்துலகோர் போல் நடிப்பு ஆன்றனை உணர்ந்து நடிப்பான் தனை உணர்ந்து நன்மதியினரை அறிவிலான் அறிவிலராக நாட்டுவன் இவனையும் நன்னே. நல்ல ஒரு பொருளை தன்னை எப்பொருளும் அறிந்தவனாக மிக மதிக்கும், நல்ல ஒரு அறிவாளியா இருக்கணும்னு நினைக்கணும். புல்லறிவின் வன்மை உடையான், அறிவில்லாதவன் வந்து தனக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி உன்கிட்ட வந்து சொல்லலாம். உறுதி சொற்கேளான் வல்லது அல்லா அதுவும் கொண்டுரைத்து தப்பு தப்பா உனக்கு சொல்லி கொடுத்தான் உண்மையை தெரிப்பான் அவை புரிந்து உலகோவோ நடிப்பான் அண்டனை உணர்ந்து. சில பேர் நினைச்சிவான் நல்ல பாசமா இருக்கிறது போல பேசுவான், கூடவே இருந்து நடிச்சுட்டு கவுத்திட்டு போயிடுவான். அப்பவே அந்த காலத்துல இருந்திருக்காரு நமது சோமகாந்தன் மன்னன் ஏமகண்டனுக்கு சொல்றாரு, அதை உணர்ந்து தன்மதி இனரை அறிவிலராகும் தன்னுடைய அறிவை துணையாக வைத்து நாட்டுவன் இவனையோ நன்னேல். அதுக்காக அவனை விரட்டி அடி அப்படின்னு அவர் சொல்லல. அவனை நீ கூட பக்கத்துல வச்சுட்டு எது தவறு எது சரின்னு சொல்லி அவனுக்கு புரிய வையே. இகளை மதித்து இன்ன அமை பிழையே, பிழையை அற்றினார்க்கும் புரியாயே. பகையுறவாம் பகையும் உறவாம் பெருஞ்செல்வம், பழிக்கும் கெடாத புகழுண்டோ. மிகையின் மிகுந்தின்னாங்கி இயற்றின் இனிதமரும் ஏதிலராய். பகைமை வளரோ வழிதோல் வழிதோளையும் பால் பால் தர் பால்க்கும் பாலா வாழ்க்கையுமே. இங்க இகளை மதித்து இன்னாமே பிழை ஏற்றினார்க்கும், தீங்கு செய்யறாங்க இல்லையா, தீங்கு செய்யறவங்களை துணையாக வைத்து கொள்ளாதே. உன்னுடைய சொந்தக்காரர்கள் பகைவர்கள் ஆவார்கள். பகையும் உறவாம் பெரும் செல்வம், பழிக்கும் கடாத புகழுண்டோ. அவங்க வந்து அந்த துன்பத்துக்கு கெடாத புகழை வைத்து கொண்டு மிகளின் மிகுந்து இன்னை ஆங்கி இயற்றிடன் இனிய தமரும் ஏதிலராய். சொந்தக்காரர்கள் பகைவர்கள் அவங்க சில நேரத்துக்கு அவங்க தான் வந்து நம்ம கூட இருக்கணும். பகைமை வளரும் வழிதொலையும் பகைமை அவங்கள்ட்ட பாராட்டாத. பால்க்கும் பாழா வாழ்க்கையுமே, தீமையான அந்த இதை அனுபவிச்சுட்டு விடாத. வலியார் பகை கொள்ளேல் சுற்றம் வழிகள் நற்பொற்பொருள் நட்பே படையின் மெலியார் அச்சம் அறியாமை மேவா தன்மை கொடையின்மை நலியா வெகுளி மறையின்மை நடியாங்காமும் கல்லாமை ஒளியார் பழி நோக்காமை மறுவுடையார் இவர் இவர் மேற் பகையுறுக. வழியார் பகை கொள்ளேல் நல்ல ஒரு வீரனாக இருந்து பகை கொள்ளார். சுற்றம் வழிகள் பொருநட்பே படையின் மெளியார் நல்ல சண்டை போடு. அதே மெளியார் அச்சம் அறியாமை மேவா தன்மை கொடையின்மை வெகுளி மறையின்மை காமம் கல்லாமை ஒளிவார் பழி நோக்காமை உடையவர் உடையார் இவர் மேற் பகையுறுக. இப்படி இருக்கிறவங்க அதாவது வீரமே இல்லாதவங்க வழியே இல்லாதவங்க கிட்ட போய் நீ பகைக்கு சண்டை போட போகக்கூடாது. நல்ல ஒரு வீரமாக இருக்கிறவர்கள்ட்ட நீ சண்டை போடணும். அதான் வழியார் பகை கொள்ளேல் சுற்றம் வழிகள் பொருநட்பே. சிறிய நாடு யாரு மேல நீ யாருக்கு பகை கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அரசியல் அமைப்பு இதுல சொல்றாரு. பாரம்பரிக்க வேண்டியன் ஒரு பகை நட்பாக கொண்டொழிகள் வீரந்தனி யாரோடு புரினோ விதி நூலினரோடிகளாமை சாரும் துணை நிற்பினும் வளரை பகை காக்காமை தனிமையுரின் நேரும் துணையா இருவகையோ நீக்கி ஒன்றை உறவாக்கல். பாரம்பரியா மிக்க அந்த பகையை நட்பாக கொண்டொழுதல். சில பேர் வந்து பகை அப்படியே மறைச்சு அப்படி நட்பு போல இருப்பாங்க. வீரம் தனியாரொடினும் அந்த மாதிரி சூதுவாக செய்தனாலும் விதி நூல்ல என்ன இருக்கிறோ அதுபடி சாரும் துணிப்பினும் அவர் கூட எப்படி நிக்கணும். பலரை பகையாக்காமை தனிமையில் எல்லாரையும் பகையாக்காம அவர்களை தனிமையில் நேரும் துணையா இருவகையில் நீக்கி ஒன்றை உறவாக்கால். வெளியதன வெள்ளிய பகையே மிகுத்து கெடுக்கும் மிகுந்திடமும் நலிக வினைதாள் உற்று தெளிந்த நல்லார் எனவும் தெளியாத மலினர் எனவும் நொதுமலரை மறுவலொழிதல் புரியற்க வழிசை படையாதிகள் பெருக்கி வகையாய்ந்திருக்க பகைமையர. நல்ல ஒரு வீரனிட்ட சண்டை போடு. கோழையாக இருக்கிறவன்ட்ட நீ சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. தவறாயிருந்து புறப்பகை அமைச்சார் வாய்க்காலம் வருமளவும் அமரானிற்கும் உட்பகையை அஞ்சி காக்க உரிக்கடிக நமராம் எனவே கண்ணோடி நல்ல அமைச்சாதியை தேய்க்கும் நுமராம் இனத்தை தந்தனப்பிக்கும் நுண்ணையே குடியோடு எளிதளிக்கும். அப்படி ஒன்றாவது சண்டை போட்டு உன்னை படுத்துனாங்கன்னா அவங்களுக்கு நீ தண்டனை கொடு. கொஞ்சம் கூட நீ பயப்படாத அஞ்சிக்கா அக்க ஊரில் கடிக அமைச்சாதியை தேக்கும் யாரு உன்னுடைய குடிகளுக்கும் உனக்கும் தீங்கு செய்கிறார்களோ அவர்களை தண்டனை கொடுவதற்கு நீ தவறாதே. ஆற்றன் மிகுந்த வேந்தரையும் அரியதவத்து முனிவரையும் போற்றி ஒழுகி என பொருளும் போற்றலாம். அவமதிப்பில் ஏற்ற மிகும் சார்பினரேனும் சிதைவர் திகழ் முப்புரர் சூரன் சாற்று இந்திரன் மாலாதியரோ தளர்ந்தாரினே சாற்றுவது என்னே. ஆற்றன் மிகுந்த வேந்தரையும் அரிய தவத்து முனிவரையும் நீ சண்டை போடுறது எப்பேற்பட்ட எல்லா யாரெல்லாம் சண்டை போட்டிருக்காங்க, போற்றி ஒழுகி பொருளும் போற்றலாகும் அவமதிப்பு அவமதிச்சாரு. யாரு தட்சனாகியவர் தன்னுடைய வீட்டுல யாகம் வளர்க்கும் போது பரமேஸ்வரனை அழைக்காமல் யாகம் வளர்த்தார். அப்ப அதையும் அவர் நினைக்காம தட்சனுக்கு அவர் தலையை எடுத்துட்டு ஆட்டுத்தலையை கொடுத்து போயிட்டுவான்னு சொல்லி சுவாமியார் மரக்கருணையால் ஆட்கொள்கின்றார். அதுபோல இங்கே இந்திரன் மகாவிஷ்ணு எவ்வளவு பேர் வந்து சுவாமிகிட்ட திரிபுரன் ஆகிய மூவரும் அப்படியே சண்டை போட வர்றாங்க. சுவாமி ஒரு புன் சிரிப்பத்தான் காமிக்கிறார், மூவரும் அழுகிறார்கள். அப்படி சுவாமி என்ன இங்க எப்படி இவர் சொல்றாரு, முப்புரர் சூரன் சாற்று இந்திரன் மாலாதியரும் தளர்ந்தாரினே சாற்றுவதென்னே. அதெல்லாம் நீ பயப்படாத, யாரு வந்தாலும் சரி உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ நின்று போராடு. தன்னால் ஆளப்படு மனைவி தன்னால் ஆளப்படுவானே, அன்னார் பயனும் அன்னார்க்கு அரணும், அரணும் பொருளும் உளவாகாதொல்லை பொருளானும், தொல்லை பொருளானும் மன்னா பயன்கள் வினை முடியா மறுமை அணுகாதெப்பிழையும், முன்னாம் பின்னாம் பெருநானும் மூவா பழியும் அறிமைந்தா. அதாவது மனைவி சொல்ல கேட்க வேண்டிய இடத்துல நீ கேட்கணும். தன்னால் ஆளப்படும் மனைவி தன்னால் ஆளப்படுவாளே, அவ வந்து உன்னாலத்தான் ஆளப்படணும், அவளால நீ ஆளப்படக்கூடாது. அன்னார்க்கு அறனும் பொருளும் உளவாகா, அப்படி இருந்தா அறமும் பொருளும் அவனுக்கு உளவாகா, வினை முடியா மறுமை அணுகாது எப்பிழையும் முன்னாம் பின்னாம். அதாவது பெண்களுடைய பேச்சை எது கேட்கணுமோ அதைத்தான் கேட்கணும்னு சொல்றாரு இங்க இந்த இடத்துல. ஏன்னா மனைவி பேச்ச நம்ம சொல்றோம், பாதி உரிமை வேணும்னு கேட்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனா நல்ல ஒரு மனைவியாக இருந்து கணவனுக்கு நல்ல மந்திரியாக இருந்து அறிவுரை சொல்லணும். அதான் மனைவி ஒரு மந்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா அவ தவறான நெறியில அவர் சொல்லி கொடுத்தாருன்னா நீ அதை கேட்க கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்றாரு. எல்லார் பாடல் ஆடலினால் இச்சை வெறிக்கு உளமோவா, மொழியா செயலால் பயமாக்கி முற்றும் பொருளை பருத்திவிடும் பலினானா, அத பரத்தையரை பற்று ஆராய்ந்து பண்புடைய ஒழியார் அவரை பேதமையில் ஒழியார் ஏம கண்டனே. அதாவது முதல்ல மனைவியை சொல்லிட்டாரு, அடுத்தது மாதாகிய அந்த பரத்தையர்களை சொல்கிறார். அவங்க ஆடல் பாடல்னால் உடைய ஆசையை பெருக்கி உன்னை ஏமாத்தினாங்கன்னா நீ அதுபடி பின்னாடி போனா உடைய பொருளெல்லாம் இழந்துருவ, அதனால் பண்புடையார் ஒழியாதவரை நீ பக்கத்துல போயிடாதப்பா அப்படின்னு சொல்லி மகனுக்கு அதுவும் அறிவுரை சொல்றாரு. அறிவை அழிக்கும் செயல் அழிக்கும் அழியா மானந்தனை அழிக்கும், செரியும் அறிஞர் மதியாத செரிக்கை விளைக்கும் என்றாலும், உரியும் வெறுப்பும் மிக விளைக்கும் முனிவோ விளைக்கும் பகை அஞ்சா, பகை அஞ்சா குறிகள் விளைக்கும் நகை விளைக்கும் கொள்ளேல் கள்ளுண்டலைமைந்தா. இப்ப என்ன சொல்றாரு, முதல்ல சொன்னது மனைவி, அடுத்தது மாது, இப்ப மதுவை சொல்றாரு. கல்லாகிய அந்த கல்லு வந்து அறிவை அழிக்கும் செயலை அழிக்கும் அழியா மானத்தை அழிக்கும், அறிஞர்களுடைய அந்த மதியாத செருக்கை விளைக்கும் என்றாலும் வெறுப்பு மிக விளைவிக்கும். இவ்வளவும் நீ இருந்தேன் சொன்னா அப்பா பகைஞர்கள் கூட உனக்கு பயப்பட மாட்டாங்க, உன்னை பார்த்து சிரிப்பார்கள், உன்னை ஈஸியாக வெற்றி கொள்வார்கள். அடுத்ததாக சூதுவை பத்தி சொல்றாரு, பாருங்க எப்படி எல்லாம் மகனை அறிவுரை கொடுக்கற சோமகாந்த நியமகண்டனுக்கு. வென்றி வரினும் அதனான் முன்மேவும் ஒன்றற்கு ஆயிரம் பின் மன்ற விளக்கும் அது வென்றி வைத்த பொருளும் வருவாயும் அன்றி அனைத்தும் வகை கொள்ளும் அமைச்சராதி உருப்பொழியோ ஒன்றும் ஒளி கல்வி கண் மறுமை உறுதியலையாம் உறுதியிலையாம் சூதாட சூதாடேல். வெற்றி வரினும் அதனால் நம்ம சூதாடுனா நமக்கு வெற்றி கிடைக்கும்னு நினைச்சிட்டு செய்யாதப்பா, அது நல்லது கிடையாது. வைத்த பொருளும் வருவாயும் அனைத்தையும் இழைப்பாய். பகை கிடைக்கும், உன்னுடைய உடம்பெல்லாம் அழியும், உன்னுடைய கல்வி கண் அப்படியே மறைஞ்சிரும், உறுதி நிலை இதெல்லாம் போயிரும்ப்பா. நீ ஆதலால் சூதாட்டத்துக்கு மட்டும் போகாத. எப்பேற்பட்ட தருமராகிய பஞ்ச பாண்டவர்களே சூதாடி தன்னுடைய மனைவியை இழந்தார்கள் மகாபாரதம் பேசுகிறது. அதனால சூதாட கூடாது என்று அருமையாக சொல்கின்றார். மனம் மெய் மொழிகள் வருந்தாமல் வகுத்து தொழிலை மாறுபடா, இனிய உணவை மிக பசித்த இடத்தின் உடற்கு பொருந்த உனின் முனிசை பிணிகள் கிட நின்றா, முறைகள் பிறந்து வந்துவிடு புனிதமுடைய வைத்தியரால் வழி நின்றவற்றை போக்குகவே. இப்ப என்ன சொல்றாரு, அழகாக சைவ உணவை பத்தி சொல்றாரு. மனம் மெய் மொழிகள் வருந்தாமல், இந்த மூணு வருந்தக்கூடாது. வகுத்து தொழிலை மாறுபட, அது போன விஷயத்துக்கு நம்ம போக கூடாது. எப்படி இனிய உணவை மிக பசித்த இடத்தே, இனிய உணவுனா அந்த இடத்துல சைவ உணவை சொல்றாரு. சைவ உணவு நம்ம சாப்பிட்டா நம்மளுடைய தொழிலும் எப்படி இருக்கும், முரட்டு தொழிலுக்கு போகமாட்டோம். முனிசை பிணிகட்கு இட நின்ற அந்த அந்த சாப்பாடை எப்படி சொல்ற, நல்ல பசித்த உடனே சாப்பிடு, பசிக்க முன்னாடி கடமையே நீ சாப்பிடாத. அப்படி சாப்பிட்டா முனிசை பிணிகட்கு இட நின்றா, முறைகள் பிறழ்ந்து வந்து விடு, காலம் அறிந்து சாப்பிடு. அப்படி சாப்பிட்டு வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா புனிதமுடைய வைத்தியரால் வழி நின்று அவற்றை போக்குகவே. அப்ப அந்த சாப்பாடை பத்தி அழகா சொல்றாரு, அசைவத்தை தொடக்கூடாது. எப்படியெல்லாம் நம்ம இப்ப சுவாமிய வணங்குறோம்னு சொன்னா எப்படியெல்லாம் வணங்கணும், முதல்ல வந்து நம்ம வந்து இந்த சைவ உணவை தவிர அசைவ உணவுக்கு போயிட்டாலே நம்மளுடைய மூளை நம்மளுடைய அறிவு எல்லாமே மடிங்கிரும். இங்க கச்சியப்ப முனிவர் பெருமான் சொல்றாரு, கண் தொழிலும் மாறுபடும். இங்க அழகாக மாதவ சிவஞான சுவாமிகள் நமது நமச்சிவாய மூர்த்திகளை பார்த்து அழகாக ஒரு திருப்பாடல் பாடுகிறார். இருதய நாப்பன் அஞ்சு எழுத்து உருவின் இறைவனை உயிர்கொலை செய்யாமை, அருள் பொறி அடக்கள் பொறைதவம் தாய்மை, அன்பு அறிவு என்னும் என்மலர் கொண்டு ஒருமையோட சித்து இடுக என்று அடியார்க்கு ஒள்ளிய தீக்கை செய்து உணர்த்த திருவமர் துறை செய் உரையருள் குருவாம் திரு நமச்சிவாயர் தாழ் போற்றி நம பார்வதீபதே அரகர மகாதேவாம். இருதய நாப்பன் இருதயத்தின் நடுவுல அஞ்செழுத்து ஓதி இறைவனை வைக்கிறாரு. எப்படி, உயிர் கொலை செய்யாமை, என் மலர் கொண்டு எட்டு பூக்களால மாதவ சிவஞான சுவாமிகள் நமச்சிவாய மூர்த்திகளை வணங்குற. எப்படி வணங்கணும், எட்டு பூக்கள், உயிர் கொலை செய்யாமை, அருள், பொறி அடக்கம், பொறை, தவம், வாய்மை, அன்பு, அறிவு என்னும் என்மலர் கொண்டு அப்படியே ஒருமையோடு அர்ச்சித்திடுக என்று அடியார்க்கு ஒள்ளிய தீக்கை செய்து உணர்த்த திருவமர் துறைசை உரையருள் குருவாம். அப்படிப்பட்ட குருதான் நமது நமச்சிவாய மூர்த்திகள். அவருடைய குரு பூஜா தினம் அருமையாக நடந்தது முந்தாத நாள். அப்படிப்பட்ட நமச்சிவாய மூர்த்திகளை நம்ம வணங்கும் பொழுது எப்படியெல்லாம் வணங்கணும், எப்படியெல்லாம் சுவாமி நம்மளை வணங்க சொல்றாரு. நம்ம வந்து இதெல்லாம் அருள் பொறி அடக்கல் பொறாம தவத்தோட வாய்மை அன்பு அறிவோட நம்ம வணங்கினா சுவாமி இந்த எட்டு மலர்கள் வச்சுனா சுவாமி நமக்கு அவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார். ஆனா நம்ம இங்க தப்பு தப்பா செய்யறோம். காலம் அறிந்து சாப்பிடணும், காலம் அறியறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு வேளைக்கு மூணு வேளை சாப்பாட்டுக்கு பதிலா எட்டு வேளை பத்து வேளை சாப்பிட்டா ஏன் வராது நோய், அப்படியெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அத அழகாக தன்னுடைய மகனுக்கு ஏமகண்டனுக்கு சோமகாந்தன் மன்னன் இந்த இடத்துல அறிவுரை சொல்றாரு. உன்னன் மொழிதல் செயன் மூன்று ஒத்து ஒழுக்கம் வாய் நானில் இருக்க, மண்ணு மனையில் பிறந்தார்கள் மலர்தலீகை இகழாமை, நன்னர் மொழியும் அவர்க்கேயா நன்மை பயவா வினைவருமை, என்னலிடத்தும் புரியார்கள் ஏமகண்டாயினியரிமோ உன்னன் மொழிதல் செயன் மூன்று ஒத்தொடுக்கும் வாய் நான் இருக்கார். அதாவது மண்ணு மனைவி பிறந்தார்கள், அந்த ஒரு குடும்பத்துல இருக்கும் போது மலர்ந்தீர்கள் இகழாமை, நன்மை பயப்பாம, என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி அதை வந்து பொருட்படுத்தாம, வறுமையே வந்தாலும் சரி, வந்தவங்களுக்கு வறுமை இன்னும் நிலத்தும் புரியக்கா, பெரியவங்கள்லாம் எந்த கஷ்டப்பட்டாலும் சரி, இளையான்குடி மாரநாயனார பாத்துக்கிட்டா அப்படியே அந்த தா சாப்பிடாட்டாலும் அடியார் வந்த உடனே தன்னுடைய கஷ்டத்தை பொருட்படுத்தாம உடனே போய் சமைச்சு அடியார்களுக்கு அமுது படைச்சார் இல்லையா. அந்த நிகழ்ச்சியை போல யாரு வந்தாலும் சரி, நமக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, நீ வந்து அந்த அந்த கஷ்டத்தை பெருசுபடுத்தாம யாரு வந்தாலும் செய்யணும். பெருக்க துயர்வாம் பணி ஒளிகள் பேனா பணிவு சுருக்கத்து செருக்கலின்றிமையாத சிறப்பிற்றேனும் உயர்மான முறுக்கும் இணையே செய்ய நினையுள் மொயம்பார் மானம் கெடவுள் வந்து உருக்கும் எனில் சாமரையா சாமரை மானை உன்னல் ஏம கண்டனே. எப்படியா உயர்ந்த ஒரு அறிவு, அதாவது பெரியவங்க சிறியவங்கன்னு இல்லாம அன்னைக்கு ஞான சம்பந்த பெருமான அப்பர் பெருமான் வந்து அப்படியே பல்லக்குல தூக்குறாரு பாருங்க. அவர் இவருக்கு அடியுங்கிறாரு, அவர் இவருக்கு அடியுங்கிறார். வயசை பார்க்க மாட்டாங்க, அவங்களுடைய அந்த ஞான அறிவை பார்க்கின்றார்கள், பணிவை பார்க்கின்றார்கள். எப்படி அந்த பணிவு இருக்கணும்னு சொன்னா, அது இவர் சொல்லுவார் நமது காஞ்சி புராணத்துல மாதவ சிவஞான சுவாமிகள் சொல்லுவாரு, நல்ல முற்றியவர்கள் வந்து ரொம்ப பணிவா இருப்பாங்க. அப்பர் சுவாமிகள் எவ்வளவு முற்றியவர், அவர் எவ்வளவு ஒரு பணிவா, ஞான சம்பந்தர குழந்தைன்னு நினைக்காம அப்படியே சீர்பாதம் போட்டு தூக்குறாரு இல்லையா. எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த நெற்கதிர்கள் பாருங்க முற்றின உடனே அப்படியே தலை வணங்கிருமா. அது நமது மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்துல அருமையாக கூறுவார்கள். இப்படிப்பட்ட இது பணிவு வந்து நமக்கு உனக்கு வேணும்பாங்கிறாரு. இது குடியில் பிறந்து அருநூலாய்ந்து செல்வத்து உயர்ந்தானால் இதழ் அறிந்து பெருமை அத்தெய்தும் கொடை ஒப்புரவாதி செய்தற்கரிய செய்த பிற செய்ய கூறாமற் தருக்காமற் உய்தி நெறிய பிறளாமல் ஒழுகுவார்க்கு உள்ளுதி இமைந்தாம். நீ வந்து இந்த ஒரு இதுல பிறந்தாலும், நல்ல ஒரு குடியில பிறந்திருந்தாலும் நூலை ஆராய்ந்து செல்வத்தால் உயர்ந்தாலும் இதற்கு பெருமை எய்தும் கொடை ஒப்புரவாதி யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அந்த நெறியில பெறலாம பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டி அது பொறாமப்படாம அவங்களுக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அவங்களை பத்தி பெருமையோட செய்ய அன்பு ஒப்புரவு கண்ணோட்டம் அழியா அவாய்மை நானா அதே இன்பம் இருக்கும் நற்குணங்கள் எல்லாம் நிறைந்த சான்றோர்கள் துன்புற்றவர்க்கு துன்புற்றவர்க்கு இனியனவே சூழ்வ துணையின் வினை முடிப்ப அன்பில் தளரா நாட்டார்க்கு அடங்கி தோற்றானே. அன்பு ஒப்புரவு கண்ணோட்டம் அழியா வாய்மை நானாதி துன்பம் செய்தவர்களுக்கு இன்பமே செய்ய வேண்டும். ஆன்ற குடியன் ஆன்ற குடியன் பெண்பத நல்லற நீதிகளின் வலுவாமை சான்ற மக்கட்பண்பாகும் தன்னை உடையார் நகையானும் ஆன்று மிகழார் வகையெடுத்தும் மதியாரவர் நற்குணமே ஏண்ட உலகம் பாராட்டும் எல்லா பயனும் அவர் மாட்டாம். நல்ல குடியில் பிறந்தவர்கள் நல்ல நீதிகளின் வலுவாமை நல்லபடியாக காக்க வேண்டும் வைத்து பொருளை தானுகரான் வழங்கான் இருந்தும் செத்தானே செத்த பின்னரின் செய்வான் தீயார் கொள்வரீட்டுதலான் மெத்தும் வருத்தமே அன்றி வேரல்லை ஆதலினார் பொத்தும் வெறுக்கை நன்றியுறேன் புசித்து வளங்களே ஆகும். நீ சம்பாதிச்ச பொருளை நல்லா சாப்பிட்டு நல்லவங்களுக்கு செலவழிச்சு நல்லபடியாக நடத்து இழிந்த தொழில் நானுவதே எய்தற்கரிய நான் என்ப ஒளிந்த மனவாக்கு உடல் ஒடுக்க ஒளிவானுதலா நானேயான் கழிந்து விட நான்மன் கோடல் கருதார்னால் கருதார் நலமெல்லாம் வளர்ப்பார் அழிந்து நான் மற்றுயிர் வாழாராவி அழிந்து நான் ஆழ்வார் பெருமான் அழகாக சொல்வார். இந்த இடத்துல நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை பொன்னியன் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பவர் தம்மை நானியே. அதுபோல நீ எப்படி எல்லாம் இருக்கணுமோ அப்படியெல்லாம் இருந்து பெருமானை வந்து வழிபடு எடுத்த கருமம் முற்றாமை எய்தி எய்தின் முடித்தே விடுவலென தொடுத்த முயற்சி அறிவிரண்டில் தோளாதுயர்வார் குடி செய்வார் அடுத்த பருவம் குறித்தும் அடியாக்கி மானம் கருதுவார் கெடுதல் புரிந்தார் ஆதலினார் கிளற குடி ஊன்றலின் மைந்தார். உன்னுடைய குடியை நல்லபடியாக நீ காப்பாற்றணும்னு சொல்லி நீ நினைச்சு அப்ப இவர் வள்ளுவர் பெருமான் சொல்லுவாரு, குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் சொல்லுவாரு. அது போல அவர் செய்யணும்னு நினைச்சத சுவாமி இறைவன் என்ன செய்வாரா, நான் வந்து உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அது போல இங்கே உழிவித்து இருவர் இருவரும் உழிவித்து முழுது முனலாகும் முழுதுன்பவரே தமக்கு உயரிய தமக்குரியரோ தமக்கு உரியரும்பகாரியர் என்பாரவரே தொழுதுன்பவரே பிறர்க்குரியா தொழில் முற்றுழந்து முழவினர்வான் முழுதும் அடுப்ப வேண்டுதலின் முதன்மை தொழவென்றறிமைந்தாம். இந்த இடத்துல எப்படியெல்லாம் நீ வாழணுங்கிறத இன்னும் சொல்றாரு. வறுமை போல இன்னாது வறுமையன்றி வேறில்லை மறுவின் மொழிகள் சோர்வுபடும் வாய்த்த குடிநர் செயன் மொழிகை இறுதிபடும் மற்றிறப்பாதி எல்லா துயரும் உடனாகும் பிறனின் நோக்கும் ஈன்றாலும் பிள்ளாய் அது வந்து இடின் நிறத்தல். வறுமை வறுமை வந்து வந்துச்சுன்னு சொன்னா அந்த வறுமை வேறில்லை. எப்படின்னு சொல்லும் போது சேரமான் பெருமாள் நாயனார் வந்து ஒரு களரிற்று அறிவார்னு அவருக்கு ஒரு திருநாமம். அவர் எறும்பு ஈ அனைத்து ஜீவராசிகளுடைய கஷ்டம் ஒண்ணு ஒன்னையும் பாத்தீங்கன்னா அவர் பார்த்து பார்த்து பார்த்து நம்ம நாட்டுல இருக்கிறவங்க யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் சுவாமிகிட்ட வரம் கேட்டு அத்தனை ஜீவராசிகளுடைய வறுமையை நீக்குகிறார். அப்படி ஒரு வறுமையை வந்து அவருக்கு வந்து நீக்க வேண்டும். அந்த வறுமையை நீக்கிறதுக்கு அவர் அப்படி ஒரு வரத்தை சுவாமிகிட்ட வாங்கினார் இல்லையா. அது போல இங்கே சிவஞான சித்தியார்ல சொல்லுவாரு, வாழ்வெனும் மைகள் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிதிசால உயர் சிவஞானத்தாலே போலில மதியினானை போற்றுவார் அருள் பெற்றாரே. அப்படி சிவஞான சித்தியார் கூறுது. இங்க இப்படி இவர் சொல்லி முடிச்சுட்டு குறிப்பின் உணர்ந்து மொழியாமன் கொடுப்பார் முன்ன முன்னின்று இறந்து இறை துறப்பதின்றி சிலர் வாழ்வர் தூய்மை மானம் கெடாமையினால் இறப்ப உயர்ந்த கொடைமையரே எனினும் இறப்பார் இல்லாக்க சிறப்பெண் பெறுவர் அவரானே சிறப்பெயர் கரவாதவர் மைந்தா. நீ யாரு என்ன கேட்டாலும் சரி உடனே நீ வந்து யோசிக்காமல் கொடுத்து விடு. கண்ணீர் சிறந்தார் தம்மிடத்தும் காழ்த்த மானம் கெடனாவார் பன்னர்க்குரிய அறம் குறித்தும் படர்ந்து ஒன்றிரவார் பெருமையினால் எண்ணில் சிறந்தார் முயற்சியினால் ஏழா உப்பில் உறுப்புற்கை உன்னற்கமைந்த அமைத்ததென உப்பர் ஏம கண்டனே அழுக்கற்றவர்க்கும் அழுக்கான் அன்பர் அச்சம் ஆசையாலன்றி ஒழுக்கம் புரியார் மறை பிறர் வாழ்வித்து மொழிவார் தம்போல விழுக்கு கேதுங்க வளார் முன்னேற்றமாகி செம்மாப்பார் மழுக்குழார்க்கே பயன்படுவார் வரிதும் வரியார்க்கு இடார் கையவர். வறுமை உடையவருக்கு நீ கொஞ்சம் கூட யோசிக்காம கொடுத்துக்கோ. அறத்தோடு அரச நீதி புரிந்து அகிலம் புறந்து பொருளீட்டி திறத்தாள் வாழும் வகையெல்லாம் செல்வ குமரர்க்கு இவ்வாறங்குறத்தான் இயம்பி திறர் சோமகாந்தன் உலக பாரம் அவன் நெருள் தோற்பெயர்த்து கொடுப்பான் பின் இதனை புரிந்தான் புலவீகாள். நம பார்வதீபதையே அரகர மகாதேவாம் அறத்தோடு அரச நீதி புரிந்து இந்த அகிலத்தை காப்பாற்றி பொருள் ஈட்டி திறத்தாள் வாழும் வகையெல்லாம் செல்வ குமரனாகிய ஏமகண்டனுக்கு சோமகாந்தன் மன்னன் அப்படியே அருமையாக எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இத்துடன் இந்த அரசியற்கை படலம் நிறைவு பெற்றது. அடுத்த சிந்தனையில பட்டாபிஷேக படலத்தை பத்தி நாம் சிந்திக்கலாம். அதனால் இன்னைக்கு கூட கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் ஒரு 10 பாடலை கடகடன்னு முடிச்சிட்டேன் வேகமாக. அப்படி இந்த அரசியற்கை படலத்துல அழகாக சோமகாந்தன் மன்னன் ஆகியவர் ஏமகண்டனுக்கு எப்படியெல்லாம் அரசியல் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இப்ப அரசியல் பண்றவங்களுக்கும் நம்ம இதெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இதுவரை இச்சிந்தனையை செய்வதற்கு அடியனுக்கு வாய்ப்பளித்த நமது குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளையும் நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகள் ஆளும் துய்த்திடற்கு அரிய செவ்வே செய்ய வேரடிகள் வாழ்க சேவலும் மயிலும் வாழ்க வெய்ய சூர் மார்பு கீண்ட வேற்படை வாழ்க அண்ணான் பொய்யில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம், தலைப்பு சிவமான்மியம் உரைத்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அலங்குலை புறவி அறுவரையாக அதற்கு பூட்டப்பட்ட குதிரைகள் வேதங்கள் அகநிலம் அழியம் தேராக பூமி தேராக பொலஞ்சுடற் பரிதி மதி உருளால் சக்கரமாக பூமகன் பாகனைய பரமாதான் தேரூற்ற சாரல் ஆக விலங்கு ஒரு குவடு வரிசிலையாக மேறுமறை இல்லாக இந்திரை குழுன நம்பா இந்திரை குழுன்ற மகாவிஷ்ணு நம்பாக நலம்பெற சாதித்து அடுபடை வீரன் நானன தேரினை நடாத்தி மீமிசை திருவிர் கோலமே உண்டு மற்றடம் உயர்த்துவில்லேந்தி காமர் வில்லாளி ஆகியும் கடித்து கடிதெழுப்பிய கொடுங்கனலா அத வில்லாளி ஆகியும் கடித்து கடித்து என்ன கோபித்து சிரித்தது கோபித்து சிரித்தது கடி கரி கடித்து கடிது எழுப்பிய கொடுங்கனலா அந்த சிரிப்பில நெருப்பு சிரிப்பிலே நெருப்பு சிரிப்பில நெருப்பு கண்ணுல நெருப்பு இல்ல சிரிப்பில நெருப்பு கையில நெருப்பு மன்மதன் கூட சொன்ன பரமா அந்த சிவபெருமான் யோகத்துல இருக்காரு அவரு வேலை போய் புஷ்பபாரத்தை தூவிட அப்பத்தே அவரு கல்யாணம் பண்றதுக்கு என்ன வர அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்புறம் ஒரு புத்திரனை திருவாரு கஷ்டம் அவன் சொன்ன என்னன்னா கண்ணுல நெருப்பு கையில நெருப்பு சிரிப்புல நெருப்பு இப்படி இருக்கிற சாமி வேலை போய் மலகு கூட சொல்லியே நான் உனக்கு என்ன தப்பு பண்ணுனேன்னு அதனால இப்படி அந்த சிறிது எழுப்பிய அந்த கொடுங்கனலா தாமதம் என்று இமைக்கு முன் கூடிய தடமதின் மூன்றையும் யாவன் கோவில் சீர் வழியா புகழ் ஒடுக்கினாங்க அணையனே குணத்துடன் போகிறான் அத சிரிப்பினாலே இருக்கிறது சிரிப்பினாலே இருக்கிறது அதனால அவனுடைய அந்த ஆற்றல் இருக்கே ஆற்றல் சிவனுடைய ஆற்றல் இருக்குதே அழகுபடாது அழகுபடாதது யாராலும் அதை அளவு முடிச்சு சொல்ல முடியாது நினைக்க முடியாது அதை வந்து அழகில் ஆற்றல் சொல்றது அந்த எட்டு குணங்களிலே வந்து அழகில் ஆற்றல் அது ஒரு புலவர் கூட சொல்லிவிட்டாரு இந்த சிரிப்பை முதலே சிரிச்சிருக்கப்படாதா இத்தனை மேலக்கு தேவர்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி இவ்வளவு பெரிய தேரை தயார் பண்ணி இன்னுமே உபயோகப்படுத்துறது என் எதையும் யூஸ் பண்ணல ஒரு அம்பு ஒன்று போனார் அதையும் யூஸ் பண்ணல ஒரு அம்புப்பா அதை யூஸ் பண்ணது என்ன இரும்பு கண்டிலும் ஏகம்பரங்கையில் ஓரம்பே முப்புறம் ஒன்றிய ஒன்றும் பெருது அந்த உறம்பு ரொம்ப அதிகம்
5: தண்டுலாய் மார்வன் இது தக்கையாகத்தை சொல்றாரு எடுத்தாப்புல தண்டுலாய் மார்வன் புலோம் அசை கேள்வன் சபையினர் தலைவராயிருப்ப தண்டுலாய் மார்வனாகிய திருமால் தான் தக்கையாகத்துக்கு தலைவர் தக்கையாகத்துக்கு தலைவர் அவன் சொல்லிருக்கான் நான் திருமாலை தலைவரா வச்சு நான் யாகம் பண்ண போறேன்ட்டா நதி சுண்ணி இருக்கேன் என்னடா ஜவுருவனுடைய திருவருளாரதான் எல்லா தேவர்களும் இயங்குகிறார்கள் அவரை விலக்கி விட்டு செய்தாயானா நீ உருப்பட மாட்டான்னு சொன்னார் ததீஷி முனிவர் திருமாலை தலைவராக வச்சு செய்கிறார் திருமால தலைவர் அவர் தண்டுலாய் மார்வன் புரோமசை கேளு புரோமசை கேளுன்னு தான் இந்திரன் சபையினர் தலைவராயிருப்ப மண்டு மோதாக்கன் மதீஷி மோதா மண்டு மேதாக்கன் மண்டு மேதாக்கன்னு நிறைந்த ஞான உடையவர்களாய் இருக்கிற மதீஷி முதலான முனிவர்கள் மதீஷி முர் பதின்மர் வாய்ப்ப மற்ற ஆணையை கடந்து மிண்டினால் தக்கன் விதித்துள வேள்வி சிறிது எவன் வெகுடு முன் விரைந்து முண்டுகளாகி ஒருத்தரா நிறுத்தா இறுதியை நொடிக்கு முன் அடங்கி நல்லா வைக்கிறார் இப்படி திருமால் தலைவராய் இருக்க மற்ற முனிவர்கள் எல்லாம் இருக்க ஆணையை கடந்து மிண்டினால் செய்தான் சிவனுடைய ஆணையை கடந்து மிண்டினால் செய்தான் அப்படி மிண்டினால செய்த போது என்னாச்சுன்னா சிவபெருமான் கோபித்தான் கோபித்ததுனால அந்த அந்த வெளி தூளா பூச்சுனா தூளா பூச்சு அவன் கோபிக்கிறதுக்கு முந்தியே வெகுளும் சிறிது எவன் வெகுளும் வரைந்து இந்துகளாகி ஒருத்தரா நிறுத்தா இறுதியை நொடிக்கும் நடைபெறும் யாராலையும் அதை நிறுத்த முடியவில்லை எது அந்த வெள்ளி அழியாமல் நிறுத்த முடியவில்லை திருமால் தலைவராக இருந்தாரு பரமா இருந்தாரு எல்லாமே இருந்தாங்க தக்கையாகத்துக்கு போகாதவங்க யாருன்னா சப்தரிஷிகள் போகலையா சிவபெருமான் போகல அப்புறம் எல்லாம் போயிருக்கும் உண்மையிலே நான் சொல்றேன் நம்ம இருந்ததோம்னா கட்டாயம் நம்மளும் போயிருக்கோம் எப்படி கேட்கறீங்க அவ்வளவு உபசாரம் அவ்வளவு உபசாரம் உபசாரம்னா எப்படி தெரியுமா சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அந்த அப்படி உபசாரம் இல்ல தங்க தம்பாளத்துல சாப்பாடு வாழைகள் இல்ல இல்ல தங்க தம்பாளத்துல சாப்பாடுப்பா சாப்பிட்டு விட்டு தட்டை எடுத்துட்டு வந்துடலாம் ஏழுந்துக்க மாட்டாங்க அதுக்கு மேல மூட்டை மட்டும் எதுவும் உண்மையா பொய்யல்ல தக்க மாதிரி யாரும் செய்வாங்க யாகம் செஞ்சு பேர் வாங்கினா அவன் தான் மூட்டையா கட்டிட்டு வரலாம் தங்க காசு வெள்ளி காசோ பட்டோ பணமோ எது வேணாலும் மூட்டையா கட்டிட்டு அது பிராமணர்கள் நிறைய போயிருக்காங்க அதுல சோடியா போனவன் சில பேர் பல பேர் ஒத்தையா போயிருக்கிறான் இந்த சோடியா போனவன் புருஷன் ஒரு மூட்டை பொண்டாட்டி ஒரு மூட்டை கட்டிக்கிட்டு போறதா இந்த ஒத்தையா போனவன் பார்த்து வைத்தறிஞ்சு வைத்தூர் கடவுளே நம்ம பொண்டாட்டியும் கூட்டிட்டு வரா போனவே அப்படின்னா அகம் கவலை போட்டு அவன் ரெண்டு பேரும் இருந்தா ரெண்டு மூட்டை இல்லை அப்படி தக்கையா எல்லாம் அங்க என்ன குறைவு அப்படிப்பட்ட முறையா தக்க கனவு சந்திரன் இந்திரன் எச்சன் கவிதாவினோடு விதிவழியே தண்டித்த விதிவழியே தண்டித்த வளர் கோயில் கொக்கினிய கொடுவருக்கை கடலிகம் உயர்தெங்கும் குவைகள் போலை முக்கணியும் சாருளிகை சேருலரான் இழ்வயல் முதுகுன்றமே என்பது சம்பந்தர் விவகாரம். தக்கன் வழியை பற்றி நிறைய பாடியிருக்காரு, அதிகமா பாடினவர் மாணிக்கவாசகர். தக்கன் வழியை பற்றி அதிகமா பாடினவர் மாணிக்கவாசகர். அது அந்த வேள்வி அடித்தவர் யாரு? வீரபத்திரர். அதனாலதான் திருப்பரந்துறையில வீரபத்திரர் அவ்வளவு சிறப்பா வச்சுருக்காங்க. திருப்பரந்துறையில கோயில்ல வீரபத்திரருக்கு முதல் அச்சிடு தலையும் உடைந்த பொன்னுடையும் ஆயினர். அந்த ஜாக யாகத்து வந்து இருந்தா அத்தனை பேரும் தலை போனவன், கண் போனவன், காது போனவன், மூக்கு போனவன், பல் போனவன், கை எச்சலை கொண்டார், பகன்கண் கொண்டார், இரவிகளில் ஒருவன்புல் இருத்துக் கொண்டார், மெச்சன் வியாச்சரந்தலையும் வேறாக் கொண்டார், விரல் அங்கி கரங்கொண்டார். அக்கிஞ்சவனை கை விடுத்தார், விரலங்கி கரங்கொண்டார், வேள்வி காத்து உச்சனமும் தாளறுத்தார், சந்திரனை உதைத்தார், உணர்விலா தக்கந்தன் வேள்வியெல்லாம் அச்சமலா அழித்துக் கொண்டு அருஞ்சியார் அடியனை ஆளுடைய அடிகள்வார் என்பது அப்புறம் திருத்தாண்டகம். பண்பட்ட தில்லை பதிக்கரசை பரவாதே என்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் உண்பட்ட பூதப்பட ஈரபத்தரால் புண்பட்டவா பாடி போகிறது. அதை சொல்றாருங்க, அச்சிடுதலையும் உடைந்தவனுடைய ஆயினார் ஆயிடை சில்லோர் இச்சிடு கரமும் இழந்திடு பதமும் எய்தினர் சிலர் சிலர் மூக்கு சரஸ்வதித்தான் மூக்கு அறுத்தது. துற்றவன் சுழல்கணும் தோற்று துடித்தன சில சிலர் இவை போல் முக்குமங்கு அளித்தார் யாவரும் இறந்தார் அவன் குணம் தழுவிய முதல்வன். அதனால இப்பொழுது அவன் அந்த தாமர குணத்தை தழுவி இவர்கள் எல்லாம் சங்காரமணினான் என்று சொல்கிறார். வேதம ஞமலி விரைந்து வந்தொடர விண்ணவர் வெங்கடநாதர் ஆதியா அவரோடு அருவனத்திடைய அடுதிரல் வேடுவானாகி போதவள் நறுமன் புரிகுளத்து வருவாய் புரிகணம் கிளமுடை பொறுப்பின் மாதுமூர்கராதி யாய் மருங்கனைய வரிசிலை உடுவனும் பூந்து. ஏழை பிரமதேவன் ஒரு தடவை தவறு பண்ணினான், அவனை வந்து அடக்குவதற்காக வேடனாக சென்றார். வேடனாக சென்றது பல தடவை கௌரவம் பல செயலுக்காக வேடனாக சென்றிருக்கிறார். பிரமதேவன் ஒரு தடவை ஒரு உலகத்தில் இருக்கிற அழகுகள் எல்லாம் ஒவ்வொரு எள்ளளவு எடுத்து ஒரு பெண்ணை படைச்சானா. உலகத்தில் இருக்கிற அழகு பொருளும் இதுல்லவா, அந்த அழகு பொருள் ஒரு எள்ளளவு எடுத்து ஒரு பெண்ணை படைச்சானா, அந்த பொண்ணு தான் தெலோசல். அப்படி படைச்சு அவளையே விரும்பினானா, அவள் பயந்து ஓடினாளா, சிவனையே அபயம்னாளா, சிவருமான் வேடரா வந்து பரமாவை அடக்கினாரா. அப்படி அடக்கினான், அவருடைய தலையை கிள்ளினான், தலையினை ஐயா

மை வாங்கியது, பிச்சை வாங்கியது. மைவரை புறையும் மரளியை விரிவி, மைவரைன்னா கருத்த மலை போன்ற தேகமுடையவனாகிய யமனுக்காக பயந்து. யமனுக்கு பயந்து, யமனுக்கு பயப்படாத உலகத்திலே யாரும் இல்லம்மா. சிவனுக்கு பயப்படாத நிறைய பேர் இருக்கிற, யமனுக்கு பயப்படாத உலகத்திலே. யமன் வந்துருன்னு சொன்னாத்தான் கோயிலுக்கே போறேன். யமன் அவ்வளவு பயம், இவ்வளவு வந்தா தான் என்ன, இவ்வளவு கட்டிக்காரன்னா யமனுக்கு கட்டாயம் பயம் கொடுத்தாரு, சந்தேகமே கிடையாதுப்பா. ஆனா இன்னொன்னு என்னன்னா, யமன் எதார்த்தக்காரு, சிவன் வஞ்சக. எப்படின்னா சிவன் வரவே மாட்டேங்கிறான், யமன் கரெக்டா வந்தேன். யாரு நல்லது, கரெக்டா வர்றவன் நல்லவனா வர, எவ்வளவு காலம் சிவனே சிவனே என்று ஓரம் விட்டாலும் சிவன் வெளியில எட்டி பார்க்க மாட்டேங்கிறான். இதா இல்லையா, அந்த யமனுக்கு பயந்து 16 வயசுன்னு தான் கொடுத்திருந்தார். யாருக்கு, மார்க்கண்டேயனுக்கு 16 வயசு தான் கொடுத்திருந்தார். 16 வயசு தான் கொடுத்தார். நல்ல பிள்ளைனா 16 வயசு, பொல்லாத பிள்ளைனா 100 வயசு அப்படின்னா. நல்ல பிள்ளைனா 16, பொல்லாத பிள்ளைனா 100ன்னாரு. அவர் என்ன பண்ணுவார், திண்டாடி போனார். யாரு, மிருகத்து மகர்ஷி. அவரு அடுத்த சொன்னார், மாண்டகு தவத்தின் மேலாம் மறைமுனி அவற்றை ஓராங்க. பெருமபுருடைய தவத்திலே உயர்ந்தவராகிய மிருகண்டு மகரிஷினார். அந்த மிருகண்டு மகரிஷியினுடைய அப்பா குச்சகமுனிவர். மிருகண்டு மகரிஷியுடைய அப்பா வேறு, குச்சகமுனிவர் வேறு. அவர் வந்துதான் இந்த மார்க்கண்டையருக்கு பொண்ணு கேட்க போயிருந்தார். இது மிருகண்டு மகரிஷிக்கு பொண்ணு கேட்க போயிருந்தார். உஷத்திய முனிவருடைய பொண்ணு, உஷத்திய முனிவருடைய பெண்ணை கேட்க குச்சகமுனிவர் போயிருந்தார். குச்சகமுனிவர் போயிருக்கிற காலத்துல இவரை வரவேற்று உபசாரம் பண்ணினாரு. இந்த மாதிரி என்னுடைய புத்திரனுக்கு உங்க பெண்ணை கொடுக்க ஒண்ணுமன்னாரு. சரி, உபசாரம் பண்ணி 2 நாள் அங்க தங்கினாராம். அது இந்த குச்சகமுனிவர் உஷத்திய முனிவருடைய மனையில தங்கினாராம். அப்படி தங்கி இருக்கிற காலத்துல இந்த பெண்ணானவள் என்ன பண்ணிருக்கிறா, சில பெண்களோட சேர்ந்து குளத்துக்கு குளிக்க போனாராம். குளத்துக்கு குளிக்க போயிட்டு வரும்போது காட்டானை வந்துருக்கு. அப்பெல்லாம் முனிவர்கள் வனத்துலதான் அதிகம் வாழ்ந்ததாக நம்ம வரலாறு, வனத்துலதான் வாழ்ந்துருக்கு. ஏன்னா அவர்களுக்கு மந்திரம் தெரியும், பச்சர் தெரியும், அவர்களுக்கு பயம் இருக்காரு. அதனால குளத்துக்கு குளிக்க போயிருக்கிற, சில தோழிகளோட சேர்ந்து போயிருக்கிற. அப்படி போயிட்டு வரும்போது காட்டானை வந்து மிரட்டிருக்கு. காட்டானை வந்து மிரட்டும், அந்த கூட வந்த பெண்கள் எல்லாம் பயந்து விருந்து பலவக்க ஓடி சேர்ந்து வீட்டுக்கு வந்து விட்டார்கள். இந்த பெண் என்ன பண்ணிருக்கிறா, பயந்து ஓடினவர் தட்டி பாலுமடத்துல விழுந்துட்டான். பாலுமடத்துல விழுந்தா, விழுந்த உடனே ஆவியும் போயிடுச்சு. பாலமான கண்ணத்துல விழுந்த ஆவியும் போயிடுச்சு. இறந்துட்டான். அவ இறந்துட்டான சொல்லி இந்த கூட போன பெண்கள் எல்லாம் வந்து அந்த அந்த பெண்ணோட அப்பா அம்மா கிட்ட சொல்ல அவ ரொம்ப கவலைப்பட்டு அழுதார்கள். தாங்க முடியாத வருஷத்தை அடைந்தார்கள். அப்போது இந்த குச்சக முடிவு சொன்னாராம், அந்த விஷயத்தையும் கவலைப்படாது, உன் பெண்ணை விழித்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பெண்ணை மேல தூக்கி எடுத்து வந்து அதை தைலத்துல வச்சுக்கிட்டு அந்த தேகத்தை அதுக்கு மேல பொய்கையில நின்று யமனை நோக்கி அதால ஜெபம் பண்ணாராம். இந்த குச்சக முடிவு யமனை நோக்கி ஜெபம் பண்ணும் போது யமன் ஒத்துட்டார். என்ன சமாச்சாரம்னு கேட்டாரா, ஆறு யம தர்மன் ஆறு அது குச்சக முடிவு. இந்த பெண்ணை கேட்டு வந்தேன், அந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டுகிட்டு போயிட்ட, என்னுடைய தவத்துல ஒரு நாள் தவத்தை எடுத்துக்க, அந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டாந்து விடுங்க. என்னுடைய தவத்துல ஒரு நாள் தவத்தை நீ எடுத்துக்கோ, அந்த பெண்ணினுடைய உயிரை கொண்டாந்து விடுனா அதே மாதிரி கொண்டாந்து விட்டாங்க. தூ பக்கத்துல தூதண்ட சொன்னானா, அந்த பெண்ணினுடைய ஆவியை வச்சிருக்கிற அந்த ரூம்பை திறந்து கொட்டியை திறந்து பொண்ணு பழச்சிட்டா. அதுக்கு ஒரு பாடி சந்தோஷம், அதுக்கு அந்த பெண்ணத்தான் இவருக்கு கட்டினதாரு மார்க்கண்டையோட அப்பாவுக்கு மிருகண்ட முயற்சி மருத்துவம். ஒரு நாள் தவம் அந்த பரம்பரைய, அந்த பரம்பரைக்கு யமன் பயப்படுறான், அந்த பரம்பரைக்கு. அதனால அப்படிப்பட்டது மார்க்கண்டேயருடைய பரம்பரை. சிவபூஷை பண்ணி யமனை சம்காரம் பண்ணவர் மார்க்கண்டேயர், சிவபூஷனுடைய பெருமையை காட்டினவர் மார்க்கண்டேயர். சுந்தரர் ஒரு நியாயமா சொன்னாரு, யமன் கொல்லவல்ல, காக்கிறதுக்காக வந்தான், மார்க்கண்டேயரை காப்பதற்காக வந்தான் சுந்தரர். யமே வராம இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துல போயிருப்பாரு. வந்ததுனாலதான் எப்போது மார்க்கண்டேயர் அவனை காப்பது காரணமாக வந்த காலம், கொல்லும் காரணமாக இல்லையா, காப்பது காரணமா. அந்த நாளன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலம், தன் ஆர் உயிர் அதனை ஒவ்வினாய் குந்தன் வண்மை கண்டு அடியேன் எந்தை நீ என நமந்தவன் அழியும் இவன் மற்றின் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்தும் திருவடி அடைந்து என் சிடுங்குழில் திருப்பும் கூறுளானே என்பது சுந்தர தேவாரம். எமே மார்க்கண்டையரை காப்பாத்துறதுக்காக வந்தான் அப்படிதான் சொல்றது. அந்த நாளும் நடக்கலும் போது அவனை காப்பது காரணமாக வந்த காலம், காப்பது காரணமாக கொல்லுவது காரணமாக வந்த காலம் சொல்லலாம். அதனாலே சௌபூஷையினாலே யமனை வெல்லலாம் என்று காட்டினவர், சௌபூஷையுடைய பெருமையை காட்டினவர்.

0: அடியார்களுடைய காட்டினது மார்க்கண்டேயன். அவ்வளவு சொல்லும் அது நீங்க மார்க்கண்டேய படலம் கந்த புராணத்தை பாத்தீங்கன்னா பிரமாதமா பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்கோம். மார்க்கண்டேயர் சொல்றாரு, நான் சிவபூஜை பண்றவன், அதனால நீ என்னுடைய பெருமதிரியாம நீ வந்து நின்றுகிட்டு இருக்கிற, அதனால நீ சீக்கிரம் போயிருந்தாரு. எமன் சொன்ன, தம்பி நீ விவரம் தெரியாம பேசுற, நானும் சிவபூஜை பண்ணிட்டேன், இந்த எருமக்கடை இந்த சூலாயுதம் பாத்திரத்தெல்லாம் சோறு மாட்டதான் வாங்கிருக்கேன், நான் சந்தையில வாங்கல, தெரிஞ்சுக்கோ. அதுக்கு மேல நீ பண்ற பூஜை பாவத்தை போக்கும், இதுவரை நான் வீசுற பாசத்தை போக்காது, அது பெரிய தவறு பண்ணிருக்கேன். நீ பண்ற சிவபூஜை நான் நீ பண்ண பாவத்தை வேணா போக்கும், இதுவரை நான் வீசுற பாசத்தை போக்க முடியுமா அப்படின்னு. சிவபூஜை பாசத்தை போக்குவான்னு கேட்கலாமா? கேட்கக்கூடாது. இல்ல புறம் வீசின பாசத்தை வீசின, அப்புறம் எமே இறந்து போனேன், எமே இறந்து போனேன்.
1: மலர்கடல் சிந்தனையோடும், மலர்கடல் சிந்தனையோடும் கைவரு பூசை நிலை பிடித்துளவார் கண்டனை முண்டகன் முதலா வெவ்வவர் உள்ளு என இலாதிருப்ப இவன் முருத்தியஞ்சன் என வைத்து உய்வகை அவனை துறந்தவன் யாங்க யாவன் ஆங்கவன் குணத்தோடும் முற்றோன். அதனாலே மார்க்கண்டையர்க்காக சிவபெருமான் வந்து எவனை சங்காரம் பண்ணி மிருத்தியும் செயல் மிருத்தியும் செயல் சிவபெருமானுக்கு மிருத்தியும் செயல் முத்தியும் ஈஸ்வரர் அமிர்தீஸ்வரர் முத்தியும் ஈஸ்வரர் ரெண்டு இந்த சாந்தி எல்லாம் அந்த மூர்த்திகளை ஸ்தாபனம் பண்றது கலசத்துல மிருத்தியும் ஈஸ்வரர் அமிர்தீஸ்வரர் அங்க நம்ம திருக்கடவுல இருந்த மூர்த்தி என்ன பேரு அமிர்தகடேஸ்வரர். அதுக்காக அமிர்தம் என்று சொன்னால் மிருத்தியை நிற்குவது, அமிர்தம் என்றால் மிருத்தியை நீக்குவது, முத்தியும்னா யமன் ரெண்டாவது நீக்குவது அமிர்தம் ஆ போட்டாய் அமிர்தீஸ்வரர். முத்தியும்னா காலி பண்ணும் கண்டம், அந்த கண்டத்தை நீக்குகிறவனாயினால அவனுக்கு அமிர்தீஸ்வரர். அதனாலே இப்படி சிவபூஜையினாலே யமனை வென்றவர் மார்க்கண்டேயர். அதனாலே அவனை காக்குன்ற குணத்தோடும் கலந்தான் சிவபெருமான். சேயிதழ் கமல திருவடி பூசை, அதே மாதிரி இன்னொரு ஆளுக்க யமனை காலி பண்ணியிருக்காரு. அந்த ஆள் எந்த ஒரு தெரியுமா? திருவையாறு. திருவையாத்துல அந்த ஆட்கொண்டாறு உய கொண்டாருங்கிற ஆட்கொண்டாறு விட்டு எவனை சங்காரம் பண்ணது. திருவையாத்துல முன்னாடி ஆட்கொண்டாறு உய கொண்டாரு அல்லவா, ஆட்கொண்டாறு விட்டு எவனை சங்காரம் பண்ணது. சுவேத கேது என்கின்ற ஒரு அந்தன சிறுவனுக்காக அதை சொல்றாருங்க. சே இதழ் கமல திருவடி பூசை திடமுறு சுவேதன் என்று எம்பும் நேய மன்னவனை நெட்டிலை சுழல் நெருப்பும் செங்கன் வெள்ளி ஈற்று காய்ச்சின மரளி புனித்திட குணர்ந்த கயிற்சின மரளி எட்டானே யாயிட சிக்க இவன் துணிப்பித்தான் அங்கவன் குணத்தோடும் அமர்ந்தோம். அதனால அந்த யமபாசத்துல யமனையே கட்டி போட்டாராம். ஆறு யமன் கொண்டு நல்ல பாசம், அந்த பாசத்தை பிடிங்கி அவனையே கட்டி போட்டாராம். ஆறு ஆட்கொண்டாரு, ஆட்கொண்டாரு விட்டு உதவி சொல்லியிருக்காரு. எங்கே? திருவையாற்றுல. இங்க மார்க்கண்டேயருக்கு சிவபெருமானே உதைச்சாரு, அங்க ஆட்கொண்டாராகிய தன்னுடைய வாயிற்காவலரை விட்டு யமனை காலி பண்ணியிருக்கார். சிவரை தேவாரத்திலையும் வருது. திவ்விய வடிவின் திகழொளி வழங்க தென்திசை திருமுக நோக்கி. இது வந்து அறக்கருணை, இதுவரை மரக்கருணை, இதுவரையெல்லாம் மரக்கருணைன்னு பேரு. இப்ப அறக்கருணையை சொல்றாரு. இது எப்படின்னு கேட்ட சிவபெருமான் போகியா இருக்கிறான், யோகியா இருக்கிறான், வேகியா இருக்கிறான். போகியா இருக்கிறான், போகியா இருக்க முடியாது, அகல்யாண சுந்தர் சோமா சுந்தர். யோகியா இருக்கிறான், யோகியா இருக்க வேகியா இருக்க யோகியா போகியா இரும்பு இருக்கு போகத்தை புரிதல் ஓறார் யோகியா யோக முத்தி உதவுதல் அதுவும் ஓறார் வேகியா நான் போர் செய்த வினை என வீட்டல் ஓறார் யோகியா மூலர் எல்லாம் உம்மரில் ஒருவன் என்பார் என்பது சித்தியார். அதனால போகமூர்த்தி யோகமூர்த்தி வேகமூர்த்தி என்று சிவபெருமான மூன்று வடிவம் சொல்லப்படும். அதிலே ஒன்று போக வடிவம் உமாதேவியோடு இருப்பது, யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி, யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியா இருந்து என்ன பண்ணான்னு தெரியுமா? அதனால நல்லா படிச்சவங்களுக்கு உபதேசம் பண்ண, நல்லா படிச்சவங்களுக்கு உபதேசம் பண்ண, நல்லா படிச்சவங்களுக்கு உபதேசம் பண்ணினா நல்லா இருக்கும். பாரு எத்தனை நல்லா வருது, நல்லா வருது இல்லது. நல்லா படிச்சவங்களுக்கு உபதேசம் பண்ணா அந்த உபதேசம் நல்லா இருக்கும், பண்ணணும்னு நல்லா இருப்பான். பொல்லாதவனுக்கு உபதேசம் பண்ணான்னு வச்சுக்க, பொல்லாதவனுக்கு உபதேசம் உபதேசம் சாதாரணம் இல்லை சாமி. உபதேசங்கிறது சாதாரணம் இல்லை, எல்லாத்துக்கும் பண்ணவே படாது, எல்லாத்துக்கும் பண்ணப்படாதுப்பா. அதை நம்ம இதுல சொன்னாரு சிவ தர்மோத்தரத்துல, பருவம் உற்றவர் பாலுபதேசிகள் பரமனுக்குள்ள எங்குணம் பற்றுவான். பக்குவமானவருக்கு உபதேசம் பண்ணின ஆச்சாரியன் சிவபெருமானுக்குண்டான எட்டு குணங்களையும் கொள்வார். பருவ அற்றவர் பால் உபதேசிகள் நரகிடைப்படுவான். அதனால ஆச்சாரிய விஷயம் ரொம்ப சிரமந்தான். அதனால ஆச்சாரிய விஷயம் பாதிக்காம இருக்கிறது நல்லது. இல்ல அந்த அளவுக்கு சீடர்கள் அமையும், சீடர்கள் செய்த பாவம் ஆச்சாரியனுக்கு செய்யும், மனைவி செய்த பாவம் கணவனுக்கு, குடிகள் செய்கிற பாவம் அரசனுக்கு. இப்படி டீச்சர்னா எப்படி உபதேசம்னா எப்படி எப்படி வாங்கி கொண்டவன் நடக்கவும்.
0: கிளாரிட்டி குடிச்சவங்க ஆகமத்தை படிக்கிறது நல்லா வேணுங்கிறது. அப்பா வேதத்துக்கு ஆகமத்துக்கும் உள்ள வித்தியாசம். வேதத்துக்கும் ஆகம் பரமதேவருடைய புத்திரர்கள் ஆகையினாலே அவர்களுக்கு வேத உரிமை, வேத உரிமை. எடுத்த உடனே அதான் படிப்பு. இப்ப நம்ம எடுத்த உடனே ஆனாவதான் படிக்கிறாப்பு. அவங்களுக்கு என்ன படிப்பு? உள்ளே பரமாவுடைய வேதத்தை தலைவிழா படிச்சுட்டாங்க, வாயில வாங்கி குடிச்சு விட்டாங்க. கல்லாலின் குடைய வந்து நான் வரை யார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லாதடா. கல்வியிலே வல்லவர்கள் கேள்வியிலே வல்லவர்கள். கேள்வியில வல்லவன்னா கல்வியிலே வல்லவன் நல்லா படிச்சு தெளிவா சொல்றவன், பொருள் நல்லா சொல்றவன், மறக்காம சொல்றவன், இந்த உறுதியா சொல்றவன் வச்சுக்கோங்க. கேள்வி வல்லவர்னா கேள்வி வல்லவர்கள் என்று சொன்னால் அது புரியுதா? கேள்வி வல்லவர்னா ஞான விஷயத்தை தவிர வேறொரு கேள்வியும் கேட்காதவர்கள் வல்லவர்கள். சிவஞான சம்பந்தமாயிருக்கிற கேள்வியை கேட்பவர்களே வல்லவர்கள். கேளாத நாளெல்லாம் பரவானாளே என்று நினைக்கின்றவர்கள் வல்லவர்கள். உயிருக்கு உயிருகின்ற சிவஞானத்தை கேட்பவர்கள் வல்லவர். அதை தவிர வேறொன்றையும் கேளாமல் இருப்பதனாலே அவர்கள் வல்லவர். அதாவது சிவஞான விஷயத்தை தவிர வேறொன்றையும் கேளாமல் பதிநூலை தவிர வேற பசுநூலை பாச நூலை கேட்காமல் இருப்பவர்கள் வல்லவர். அதான் கேள்வி வல்லாமல். அப்படி வேதங்களை எல்லாம் நன்றாக படித்து அந்த வேதங்கிற கடலிலே விழுந்துட்டாங்க. வேதங்கிற கடல்ல விழுந்துட்டாங்க. விழுந்து அந்த வேதம் என்ன பண்ணுது தெரியுமா? பெரிய பெரிய அலைகள் அலை இங்க இருந்து அங்க நல்லா அந்த அலை இங்க நல்லா இப்படி திண்டாங்களா கரையேற முடியாம அப்படிங்கிற அந்த வராகத்துல இருப்பெரும் கடலுள் யாமத்து, இருப்பெரும் கடலுள் யாமத்து சாமத்துல இரவில இருப்பெரும் கடலுள் யாமத்து எரி மறுத்து இடைப்பட்டாங்க. புயல் காத்து அடிக்கலாம், புயல் காத்து அடிக்கலாம், அலை வந்து மோதுதான். அது என்ன கிடைக்கிறது? அத்தனை கஷ்டம் இருக்குது. வேதத்தை படிச்சு கரை காண்றது முடிவு காண்றது. இருப்பெரும் கடலுள் யாமத்து எரி மது தடைப்பட்டாங்க. பொறுப்பெரும் கடலா வேதம் புனைதுறம் அழைப்ப யாக்குண்டு அருப்பெரும் கடலே எய்த்தேன் அமைந்தியலது உணர்வு யாங்கள் மறுப்பெரும் கடலில் இங்கும் வண்ணம் ஒன்றது என்றார் என்பது கந்தபுராணம். அதனாலே இப்படி வேதத்தை படித்து அதிலே பொருள் கண்டு அதிலே தெளிவு காண்பது ஆச்சரியம். வேதத்தை சொல்லு, வேதம் எல்லாம் சொல்லுது, ஆனா அதை படிச்சு அதை பொருள் கண்டு தெளிவடைவது சாமானியம் அல்ல என்பதற்காக அப்படி சொல்லப்படுது. அதனாலே வேதத்தை வேதத்தை புதநூல் என்று ஆகமத்தை சிறப்பு நூல் என்றும் சொல்லி இப்படி வேதத்தை படித்து வந்தவர்களாகிய அந்த நாலு முனிவருக்கு என்ன பண்ணினாரு சுவாமி தெரியுமா? உட்கார வச்சு வேதம் படிச்சா அப்படித்தாப்பா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், உங்களுக்கு ஆகமம் சொல்றேன். வேதம் படிச்சா அப்படித்தான் இருக்கும், உங்களுக்கு வேதம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது சாமிய. ஆகமம் கூப்பிடல, ஆகமே சாமி, ஆகமம் ஆகி நின்று வேதங்கள் ஐயா, வேதங்கள் ஐயா என, ஓ ஐயா என, ஐயா என வேதங்கள். அதனால வேதம் சுத்தி வரணும், ஆகமம் நேரா போ. ஆகையினாலே உங்களுக்கு ஆகமத்தை சொல்றேன்னு சொன்னாரு. ஆகமத்துல சரியாவாதம், கிரியாவாதம், யோகவாதம் சொன்னாரு. அப்புறம் யோகவாதம் கேட்டு நெறிவில்லை, அப்புறம் ஞானவாதம் சொல்லுவோம். ஞானவாதத்தை சொல்லாமல் சொன்னார். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைவு. அதை சொல்றாரு, திப்பிய வடி திப்பிய வடிவின் திகழொலி விளங்க தென் திசை திருமுகம் நோக்கி தென்முக கடவுளாக எழுந்தவர்கள் தட்சணாமும். தட்சணம் என்றாலும் தெற்கு என்றாலும் ஒன்று. அப்படி திவ்விய வடிவின் திகழொலி விளங்க தேசோர்மயமாக தெற்கு திசையை நோக்கி வெவ்வினை உருவி ஆற்றருந்தவத்தை விதியினில் இழைத்த வேதியர் தீயவரைகளை எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல தவத்தை செய்தவர்களாய் இருக்கின்ற அந்த வேதியர்களுக்கு எவ்வமின் முனிவர்க்கு இனிய ஞானத்தை எதிரிருந்து அருளியாங்கு உணர்த்தி செவ்விதிர் கருணை பொழிந்தவன் யாவன் அங்க ஆங்கவன் குணத்தொடும் ஏற்கும். இப்படி ஆச்சாரியம் ஒத்தவாறு தெற்கொழுக்கு எழுந்தருளியிருந்து அந்த நான்கு முனிவர்களுக்கும் யாரு சிவஞானத்தை வடிவசு ஞானத்தை சொல்ல அவன் சொன்னான். அவன் குணத்தோடு சேர்ந்த அருக்குணத்தோடு சேர்ந்தவன். இப்ப சாமி எப்படி இருக்காரு? யோகமூர்த்தியா இருக்கார். யோகமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அதே வடிவம் தான் மாணிக்கவாசல் போது. மாணிக்கவாசல் உபதேசம் பண்ணியிருந்தது அந்த திருக்கோலமே தான். வேற யாருக்கும் அந்த திருக்கோலத்தை ஜனகாதி முனிவர்களுக்கு எப்படி உபதேசம் பண்ணினாரோ அதே திருக்கோலத்துல மாணிக்கவாசல். சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம் என்று, சிவஞான போதமுடன் சிறந்த அடையாளம், திருநீற்று கோல மணி சிவந்த திருநீர், நவகூடி மதியுதித்தல் என்ன பிரகாசம், நல்ல நவகூடி மதியுதித்தல் என்ன பிரகாசம், நல்ல குறுந்தடி நீழல் மாதவர்கள் சூழல், சிவஞான தேசிகனாய் தென் திசையை நோக்கி, சிவஞான தேசிகனாய் தென் திசையை நோக்கி, மாணிக்கவாசன் தென் திசையை நோக்கி தான் உட்கார், தென் திசையை நோக்கி திருவாத ஊரன்றான் வருவான் என்று, திருவாத ஊரன்றான் வருவான் என்று சிவஞானம் கொடுப்பதற்கு காத்திருந்து தந்தான் திருவாத ஊரனுக்கு அதிக சிவயோ என்பது அந்த வாதவர் வல்லர். ஆகையினாலே இப்படி சிவஞானத்தை அறிவு சுஞானத்தை தக்கவர்களாயிருக்கின்ற முனிவர்களுக்கு உபதேசித்தான். தக்கவர்களாயிருக்கின்ற முனிவர்களுக்கு உபதேசித்தான். அவர்களுக்கு கூட கேட்டு உபதேசம் பண்ணினான், கேளாமலே உபதேசம் பண்ணினா மன்னிக்குவான். ஆகவே அப்படிப்பட்ட சுவாமியினுடைய அருளையும் ஆற்றலையும் அவன் செய்த கருணையும் இப்படி இந்த புராண வரலாற்று மூலமாக சொல்லி கொண்டு வருகிறார். இதுல 47 பாட்டு வரையும் சொல்லிட்டான், 13-14 பாட்டு சொல்லிட்டான். அதுக்கு மேல 55-108 பாடல் இருக்கிறது. அது திருவருளால் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை.
2: ஓம் சிவாய நம. சைவம் .ஆர்யன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: சித்தியும் புத்தியுடன் வந்தே தரிசனமதனை தந்தருள் வானோர் பணி ஓவே மலையான் மகளுடன் சிரகிரிநாதன் மகளும் விநாயகனே. நரிபரியா பரிநரியா செய்வான் தன்னை நரசுரரா சுர நரரா ஆக்குவானையே. திரிமலமும் தீர்த்தருளி வணங்குவார்க்கு சிவலோக பேரின்பம் கொடுப்பான் தன்னை கரிமுகனை கந்தனை தந்தான் தன்னை கருதுவார் இதயத்து கலந்தான் தன்னை வரி நெடுங்கண் உமை காண ஆடுவானை வாதவூர் நன்னகரில்

உண்டால் தான் இன்பவரும் உலகில் உள மிக்க சுவை பொருள்கள் எல்லாம் கண்டாலே இன்பவரும் கரக சபைத்திரு நடனம் கண்டு வாரேர் வண்டார் பூங்குழல் அறிவை ஒரு பாகம் நின்று நட மகிழ்ந்து காண மண்டான் தான் இடதீர செய்து வைத்த முனிவர் வரந்தான் என்னே தித்திக்கும் பெருமானும் பெருந்துறையில் வந்தான் திருவாத ஊரனும் பரிவாங்க வந்தான் எத்திக்கும் புகழ ஊரன் மொழியை தந்தான் எல்லாம் இழந்தார் சிவம் ஒன்றே கொண்டா பத்தி பெருங்கடல் வாசகமானது பாக்கியம் உள்ளோர் ஓதி உணர்ந்தார் சத்தியின் இன்னருள் தானே பதிந்தது சஞ்சலமான

0: சுந்தரம். நம்ம பார்வதி பதஞ்சலி வியாக்கர வாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருமையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராணம் விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருப்பெருந்துறை சருக்கத்திலே 69வது பாடல் முதலாக விரிவுரை செய்ய திருவுருள் கூட்டியுள்ள உயிர்களுக்கு உலகப் பொருள்கள் நன்றாக தெரியும். உலகப் பொருளை பெறலாம் என்று அதிகமான ஆசை இருக்கும். உலகப் பொருளிலே அதிகமான பற்று சிவனிடத்திலே பற்று சாமான்யமாக வர்றார். இப்போ நமக்கெல்லாம் வந்திருக்குன்னா கொஞ்சம் வந்திருக்குது, கொஞ்சம் அது இந்த மாதிரி கூட்டத்தில் சேர கேட்க படிக்க இப்படி இருப்பதனால நமக்கு வந்துருக்கு, இல்லைன்னா நாமும் வர மாட்டோம். சிவனிடத்திலே பற்று வைப்பது ஆச்சரியம், உலகப் பொருளிலே பற்று வைக்கிறது ஆச்சரியம் இல்லை. உலகப் பொருளிலே பற்று வைக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, இலகுவா அதற்கு இயல்பாக பற்று வந்துருக்கு, இயல்பாகவே. உலகப் பொருளிலே பற்று வைப்பது எப்படின்னா பள்ளமடையிலே தண்ணி போவது போல, பள்ளமடையில கடகடன் பூமில் தண்ணி, அதுபோல உலகப் பொருளிலே உயிர்களுக்கு பற்று ஆசை. பற்றுனாலும் ஆசைனாலும் ஒன்று, விருப்பம் ஆசை பற்று பிரியம் எல்லாம் ஒன்று. உலகப் பொருளிலே பிரியம் பள்ளமடையிலே தண்ணி போவது போல, சிவனிடத்திலே பற்று வைப்பதுனா மேட்டுமடை மாயக்கம், மேட்டுமடை ஏற. அதனாலே வந்து சிவனிடத்தில் பற்று வைக்கிறது தான் உபதேசமே. உலக பொருளில் பற்று வைக்கிறதுக்கு உபதேசம் வேண்டியதில்லை, படிக்க வேண்டியதில்லை, நூல்கள் வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. வீட்டை கட்டு, காரை வாங்கு, கல்யாணம் பண்ண, புள்ள குட்டிய பொரு, எஸ்டேட்டு வாங்கு, நகையை பண்ண, அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை. படிக்கணும்னா அதுக்கு தானாக வந்து, அது காரணம் அது மாயாமல சம்பந்தம். சிவனிடத்திலே பிரியம் உண்டாவதற்கு பல ஜென்மங்களிலே கேட்டு படித்து பார்த்து பத்தி பொண்ணுகளை பார்த்து அப்படி செய்து ஒரு பறவையிலே ஒரு பத்தி பொண்ணு. அதனாலே இப்படி பத்தி உண்டாவதற்காக சாமானியர்களும் அருளை பெறுவதற்காகத்தான் சிவபெருமான் வேதாகமங்களாகிய நூல்களை அருளி செய்து, அருளாளர்களை அருளி செய்து, அவர்கள் மூலமாக நூல்களை அருளி செய்து, அந்த நூல்களின் மூலமாக நம்மை கேட்க வைத்து பேச வைத்து நினைக்க வைத்து அதன் மூலமாக. அதுபோல் எத்தனை பேர்த்துக்கு இது கிடைக்குது, இந்த இந்த முறையும் இந்த நூல் கேள்வியும் படிப்பை எவ்வளோ பேர், ரொம்ப கொஞ்சம், ரொம்ப ரொம்ப கொஞ்சம். அதனாலே நம்ம எல்லாம் ஆண்டதை பொறுக்கி எடுத்துருக்கோம், பொறுக்கி பரவாயில்லன்னு தேத்திருக்கிறார். ஆகையினாலே இப்படி இந்த பத்தியானது சிவனை சேருவதற்கான நெறியை காட்டுவது, சிவனை சேருவதற்கான நெறியும். ஆனா சிவனுக்கும் நமக்கும் உள்ள தூரம் எவ்வளவு என்றால் அளவே இல்லை. சிவன் எங்கே, நாம எங்கே, இப்ப இங்க இருக்கிற பிரதமர் எங்கே, நம்ம எங்கே, அப்படி இந்த பிரதமருக்கும் நமக்கு எவ்வளவு தூரம் பார்க்க முடியாது சிவமானி. அதே போல சிவனை பார்ப்பதுனா தேவர்களாலே காண முடியாதான், நம்ம பார்ப்போம். ஆனா நம்மத்தான் பார்க்கறதுக்கு உரிமை அறியும், நமக்கு தான் பார்க்க உரிமை அறியும். அவனே வந்து ஆண்டு கொள்கிறார், அவனே பிரியமாக நம்மை வந்து ஆண்டு கொள்கிறார். வான்பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லவர் அவனே. அதனாலே சிவனை சேருவதற்கான ஒரு முறை நெறிகளை சிவனே வகுத்து வைத்திருக்கிறார். அந்த நெறியிலே நடந்தோமானால் சிவனை சேர்ந்து விடலாம். அது எது போலன்னா சுங்க கேட்டு போய் திருச்சிக்கு போற பஸ் இல்லைன்னா திருச்சிக்கு போயிடலாம், கரூருக்கு போற பஸ் இல்லைன்னா கரூருக்கு போயிடலாம், போலாம போகும்படாது. அதே போல எந்த ஊருக்கு எந்த வழியில் போகணுமோ அந்த ஊருக்கு அந்த வழியில் போனால் அந்த ஊரை அடையலாம், எந்த ஊருக்கு எந்த வழியிலே போகணுமோ அந்த வழியிலே கரூருக்கு போகணும்னு சொல்லி மணப்பாறை பஸ்ல ஏறினான்னா கரூருக்கு போகணும். அதுபோல சிவனை அடைவதற்கான மார்க்கங்கள் வழி நெறி முறை என்று சொல்லப்படும். மார்க்கம் சொல்லுவோம், மார்க்கம் மார்க்கம்னா வழிதானே, மார்க்கம் சொல்லுவாங்க. அதனாலே அந்த மார்க்கத்தை தான் சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லுவோம். சரியை கிரியை யோகம் ஞானம் அதை மார்க்கம் வழி, வழி சிவனை அடையும் மார்க்கம். அதே சித்தியார்ல சிவஞான சித்தியார்ல சொல்றாரு, சன்மார்க்கம் சகமார்க்கம் சற்புத்தர மார்க்கம், சன்மார்க்கம் சகமார்க்கம் சற்புத்தர மார்க்கம் தாத மார்க்கம் என்று சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாள் அருமையா சொல்றார். சன்மார்க்கம் சகமார்க்கம் சற்புத்தர மார்க்கம் தாத மார்க்கம் என்றும் சங்கரனை அடைய நன்மார்க்கனால் அவைதான் ஞானம் யோகம் நற்கிரியா சரிய என நவித்துவதும் செய்வார். சன்மார்க்கம் என்பது ஞானம், சகமார்க்கம் என்பது யோகம், சற்புத்திர மார்க்கம் என்பது கிரியை, தாத மார்க்கம் என்பது சரிய. சன்மார்க்க முத்திகள் சாரூக்கிய சாமீபிய சாரூபிய சாயூச்சி என்று சதுர்வதமா. அந்த சன்மார்க்க முத்திகள் எப்படிப்பட்டது என்றால், சன்மார்க்கத்துக்கு சாயூச்சியம், ஜகமார்க்கத்துக்கு சாரூபம், சற்புத்திர மார்க்கத்துக்கு சாமீபம், தாத மார்க்கத்துக்கு சாரூபம். சாலோக சாமீப சாரூப சாமி சாலோகம்னா சரியை நெறியில் நின்றவர்கள் சிவலோகத்தில் இருக்கலாம். மும்மார்க்க ஞானத்தால் இது முத்தி முடிவென்பர் மூன்றினுக்கு முத்திபதை என்பர். கிரியை நெறியில் இருப்பவர்கள் சிவருக்கு பக்கத்தில் இருக்கலாம். யோக நெறியில் இருப்பவர்கள் சிவரை போன்ற உருவத்தை பெறலாம். ஞான நெறியில் இருப்பவர்கள் சிவனோடு ஒன்றாக கலந்து விடலாம். சாயுச்சியம் இருக்கு. இப்ப முதல்ல என்ன சொன்னேன், சிவன் எங்கே நாம எங்கே, சிவனுடைய உயர்வும் நம்முடைய தாழ்வும் அளவு சொல்ல முடியுமா? ஆனால் அவனே தன்னை அடைவதற்கான வழியை வகுத்து வைத்திருக்கிறான். அவனே எல்லையில்லாத கருணையினாலே, இதுகளுக்கு ஒன்றும் தெரியாது, இதுகள் நம்மை அடைவதற்கு நாமே வழியை வகுத்து வைப்போ என்று வகுத்து வைத்திருக்கிறார். சைவ சமய தனிநாயகன் நந்தி தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய உய்ய வகுத்த குறுநெறி ஒன்று என்பது திருமந்திரம். அதனாலே அவனே நெறியை வகுத்து வைத்திருக்கிறான். அந்த நெறியிலே சென்றாக முதல்ல சொன்னார், நெறியிலே சென்றால் அந்த ஊருக்கு போறான், வழியிலே சென்றால் அந்த ஊருக்கு போறான். அதே போல சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற நெறியில் இருந்தால் சிவனை சேரலாம். இந்த உண்மை இந்த நன்மை சைவ சமயம் ஒன்றுக்கு தான், வேற எந்த சமயத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது. சிவனை அடைவதற்கு அதான் சொல்றாரு, சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாள், சங்கரனை அடையும். அடைவது என்று சொன்னால் சீவன் சிவனை சேருவது, சீவன் சிவனை சேருவது, சீவன் சிவனை சேருவது. சரீரம் அழியும், சரீரம் பரமஞானிகள் சரீரத்தோடய கலந்து இருக்கிறார்கள், சரீரம் அழியாதபடியே சுந்தரர் குதிரை மேல போயிருக்கிறார். ஆனா ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனேன்னு அந்த சரீரத்தை சுத்தமாயா தேகமாக ஞான தேகமாக மாத்தி விடுறார். இப்ப இந்த தேகம் கைலாயத்து போவாது, ஊன் உயிர் வேறு செய்தார் எல்லாம் சொல்றாருல்ல. அதே மாதிரி மாணிக்கவாசர் வந்து அந்த பாட்டுக்கு பொருள் காட்டினாரு, அவ்வளவுதான், அவரை யாரும் பார்க்கல. சிதம்பரத்தில் சுவாமியோட கலந்து அப்படி சரீரம் அழியாதபடி, இந்த சரீரம் அழியாதபடி இந்த சரீரத்தையே ஞான சரீரமாக ஞான சரீரமாக மாற்றி தன்னோடு சேர்த்து போடும். அவ்வளவு வாய்ப்புகள் உயர்வுகள் நமக்கு இருக்குதுயா, இதை நினைச்சு பாருங்க. இந்த சுவாமி எங்கே நம்ம எங்கே, இவ்வளவு வாய்ப்பு நமக்கு இருக்கு. அதனாலே இப்படி இந்த துரோபதேசங்கிற இந்த முறையிலே சுவாமி திருவாதவரோடிகளுக்கு இந்த சரியகிரிய யோகத்தை சொல்கிறார். நம்முடைய உருவமானது அருவமாக இருப்பது, அரு உருவமாக இருப்பது, உருவமாக இருப்பது, இந்த மூன்று வகையான திருமேனிகளை நான் கொண்டிருக்கிறேன். அதிலே எல்லாரும் வந்து வணங்கி வழிபடுவதற்காக சிவலிங்க திருமேனி உபயமாக எளிதாக இருப்பது. அதனாலே அந்த திருமேனியை வழிபட்டு அடைவதற்கான வழியை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். வழி என்றாலும் மார்க்கம் என்றாலும் நெறி என்றாலும் ஒன்றே. வழி மார்க்கம் நெறி. மற்ற சமயவாதிகள் எல்லாம் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைப்பவர்கள். மற்ற சமயவாதிகள் எல்லாம் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைந்து சிவனை சேர முடியாமல் இருக்கிறார்கள். முதலிலே சிவனே பரம்பொருள் என்கின்ற புத்தி வருது சாமானியம். மற்ற சமயவாதிகள் எங்க கடவுள்தான் கடவுள்னு சொல்லுவான், பெருசுன்னு சொல்லுவான், ஆனா அடைய முடியாது. கடவுளை அடைய முடியாது. அவன் உயிரை கடவுள் என்போம், உயிர்களை கடவுள் என்று சொல்லுவோம். மற்ற சமயவாதிகள் எல்லாம் உயிர்களை கடவுள் என்று சொல்லுவோம். சைவ சமயம்தான் சிவபெருமான் ஒருவனே கடவுள், அவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன். உயிர்கள் பிறப்பும் இறப்பும் உடையது, பிறப்பும் இறப்பும் உடையது உயிர்கள், பிறப்பும் இறப்பும் இல்லாதது கடவுள். இது எளிதான ஒரு உண்மை. இது பெரிய கஷ்டம் இல்லை. லெகுவா எப்படி பிறப்பும் இறப்பும் உடையது உயிர்கள், பிறப்பும் இறப்பு இல்லாத கடவுளுக்கும் உயிருக்கும் வேறுபாடு தெரியணும் இல்ல? கடவுளுக்கும் உயிருக்கும் வேறுபாடு தெரியணும் இல்ல? கடவுளுக்கும் உயிருக்கும் வேறுபாடு தெரியாதவன் அதனால குதிரையும் கழுதையும் ஒண்ணும்பான். குதிரையும் கழுதையும் அதுக்கு நாலு கால் இருக்குது, இதுக்கும் நாலு கால் இருக்குது. ஒரு சாயல்ல பார்த்தா அது மாதிரியே தெரியுது. குதிரையும் கழுதையும் பார்த்தான்னு வச்சுக்க, தூரத்தை வந்து பார்த்தா குதிரை மாதிரி சின்ன குதிரையாட்டுறது அப்படின்னு நினைக்கிறோம். குதிரை கழுதை ஆகுமா? கழுத குதிரை ஆகுமா? கழுத குதிரை ஆகாது, குதிரையும் கழுதை ஆகாது. அதனாலே உயர்ந்த உண்மை தெரியாமையினாலே உயிர்களை கடவுள் என்று சொல்லுவார்கள். உயிர்களை கடவுள் என்று சொல்லுவார். ஆகையினாலே உயிருக்கும் கடவுளுக்கும் வேறுபாடு என்னன்னா, பிறப்பு இறப்பு இல்லாதது கடவுள். பிறந்தா இறந்தா கடவுள் அல்ல, பிறப்பு இறப்புடையது உயிர்கள். இது சாதாரண ஒரு உண்மையா தெரியுது நமக்கு, பார்த்தா சாதாரண எளிமையா தெரியுது. ஆனா அவன் பிறப்பு இறப்புடைய உயிர்களைத்தான் கடவுள் என்று மற்ற சமயவாதிகள் சொல்லுவார். அதிலெல்லாம் இருந்து நம்மை வீட்டு கொண்டு வந்து சித்தாந்த நெறியில சேர்த்து இருக்கிறான். அதுக்கு நமஸ்காரம். சைவ நெறியில் நம்ம சேர்த்திருக்கான் பாரு. சிவனே கடவுள் என்று இப்ப நம்ம அசைக்க முடியுமா? யாராவது ஆறாலு என்னை அமட்ட முடியாதும் பாரு திருமூலர். இப்ப நம்ம சிவபெருமானே கடவுள் என்புங்கிற கொள்ளையிலிருந்து நம்ம யாராவது அசைக்க முடியுமான்னு? முடியாது. அதனாலே இப்படி சிவபெருமானே பரம்பொருள் என்று தெரிந்து அவனை அறிவதற்கான நூல்களை கற்று அவனை அடைவதற்கான நெறியை பிடித்து அவனை அடைவதற்கான தொழிலை செய்து ஒரு பொருளை அடைவதற்கு ஒரு தொழில் செய்துதானே அவன். பொருளை அடைவதற்கு ஒரு தொழில் செய்வது போல அருளை அடைவதற்கும் ஒரு தொழிலே. இல்ல புரியுதா ஐயா? நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. கருத்து நல்லா இருக்கு. கருத்து நல்லா இருக்கு. பொருளை அடைவதற்கு ஒரு தொழில் செய்வது போல அருளை அடைவதற்கும் ஒரு தொழில் செய்தே ஆகும். பொருளை அடைவதற்கு தொழில் செய்யவில்லை ஆனால் பொருள் சேராது, அருளை அடைவதற்கு தொழில் செய்யவில்லை அருள் சேராது. அதனாலே அந்த அருளை அடைவதற்கான தொழில் தான் இந்த நான்கு. இந்த நான்கு தொழில் செய்வதற்கு அனுமதி அந்த அனுமதி தான் டீச்சர். அனுமதி இல்லாம உள்ளே நுழையப்படாது. உத்தரவின்றி உள்ளே நுழையக்கூடாதுன்னு போட்டு அனுமதி பெற்றதுன்னு கூட போட்டுதான்ல. அது மாதிரி தீட்சை பெற்றவர்கள் சமய தீட்சை பெற்றவர்கள் சரியையை செய்யணும். சமயம் விசேடம் பெற்றவர்கள் சரியையும் கிரியை. நிர்வாண தீட்சவர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாம் தீட்சை மூணு தான். தீட்சை மூணு தான். ஆச்சாரிய விஷயங்கிறது லைசன்ஸ் கொடுக்கறதுக்கான உரிமை. ஆச்சாரிய அபிஷேகம் ஒருத்தருக்கு தீட்சை பண்ணி வைக்க உரிமையை தவிர அது தீட்சை அல்ல. தீட்சைங்கிறது மூணு தான், சரியை இது சமயம் விசேடம் நிர்வாணம். அதனாலே இந்த தீட்சையை பெற்றவர்கள் தான் இந்த தொழில் செய்ய உரிமை. எந்த தொழில்? சரியை யோகத்தை செய்யறதுக்கு உரிமை. சமயம் விசேட நிர்வாண தீட்சையை பெற்றவர்கள் இந்த தொழிலை செய்யறதுக்கு உரிமை உடையவர்கள். உரிமை உடையவர். இந்த படிப்ப பாசு பண்ணவர்கள் தான் இந்த வேலைக்கு உரியவர்கள். நல்லா புரியுதா? டீச்சர் நீ பாசு பண்ணிட்டா ஆசிரியராக, பாசு பண்ணலன்னா ஆக முடியாது. அதுபோல அதுபோல ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு படிப்பு இருக்குது அல்லவா? அதுபோல இந்த தொழிலுக்கு எது உரிமை எது என்று கேட்டால் அதுதான் ஆச்சாரியனிடத்திலே ஆகம விதிப்படி சமய விசேட நிர்வாண திக்குகளை பெற்று அதன் மூலமாக இந்த சரிய விதியை செய்யும். இல்ல விளங்குதா? எப்படியெல்லாம் கேட்கணும், இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறீங்கள? எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்படி கேட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு தீச்சு பூ பிடிச்சி இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஜென்மம், மனித ஜென்மம் கிடைத்தது ஆச்சரியமாக இனாதே, மனித ஜென்மம் கிடைத்தது ஆச்சரியமாக இனாதே. அண்டசம் சுவேதசங்கள் உற்பிச்சம் ஜராயுஷத்தோடு எண்டரு நாலம்பத்து நான்கு நூறு ஆயுரத்துள் உண்டுகள் யோனியெல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடீர் கடலை கையால் நீந்தினம் காரியம். நால்வக தோற்றல் எழுவக பரப்பு எண்பத்தி நான்கு லட்சம் யோனி வேதங்களிலே மனித பரப்பு கிடைத்தது ஆச்சரியம். புரியுதா? பரப்பை நீ நினைந்தாயானால், மனித பரப்பினுடைய அருமையை நினைந்தாயானால், இப்ப மேற்கொண்ட செய்யகிரிய யோகங்கள் தீட்சை முதலானவற்றையெல்லாம் பரவணும் செய்யும். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பரவி மதித்து, பரவியை நீ மதித்தாயானால், பரவியை மதித்தாயானால் அந்த பரவியில் இருந்து உயர்த்தி கொள்ளவும், பரவியை உயர்த்தி சாமி கருணையினாலே இந்த பரவியை கொடுத்தான், சாமி கருணையினாலே இந்த பரவியை தந்தான். பெறுதற்கரிய பரவி, பெறுதற்கரிய பரவியை பெற்றும் பெறுதற்கரிய பராணடி வேணால், பெறுதற்கரிய பராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேரிழந்தார். மனித பரப்பு எல்லா வகையான பரப்பை விட உயர்ந்தது. அரிது அரிது அரிது அரிது ஆணையாய் பரத்தல் அல்ல. ஆணை எவ்வளவு பெருசு, எவ்வளவு ரூபா போடும்? அரிது அரிது ஆணையாய் பரத்தல் சொல்லியிருக்கணும், அரிது அரிது குதிரையாய் பரத்தல் சொல்லியிருக்கணும், பின்ன என்ன சொன்ன? அரிது அரிது மானிடராய் பறந்தாலும் என்ன பண்ண? தானமும் தவமும் செய்யும். விளங்குதா? அரிது அரிது மனோராய் பிறத்தல் அறிவு. அதனாலே இப்படி அருமையான பிறவி கிடைத்ததல்லவா? இந்த அருமையான பிறவி, அரிதாக கிடைத்த பிறவியிலே அரியதாயிருக்கிற உயர்ந்ததாயிருக்கிற பயனை பெறுவோம். அந்த பயன்தான் சிவனுடைய திருவோம். அது பரவாயில்லையானால் பிறவி வீணா போச்சு. அவன் கஷ்டப்பட்டு கொடுத்த பிறவி, அவன் ரொம்ப கருணையினாலே, கருணையினாலே இப்படி எல்லாம் கண்ணுக்காது மூக்கு கையு காலுவா எல்லாம் கணக்கா பண்ணி வச்சு, கணக்கா பண்ணி வச்சு, விளங்குதா? இந்த ரோகத்தலையும் பறக்க வச்சு எல்லை இல்லாத கருணையினாலே அவன் சிரமப்பட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கிறான். கருணையினால் பண்ணி கொடுத்தவனுக்கு நன்றி சொல்லுது. அடா அடா அடா அடா அடா அடா, இந்த பிறவியை கொடுத்தவனுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்ப உங்களுக்கு விளங்குதா? இது இந்த இப்போ சாதாரண பொருளை கொடுத்தவனுக்கு நன்றிங்கிறான், தாங்கிங்கிறோம். சாதாரண பொருள், ஒரு கீழே ஒரு பொருள் எடுத்து கொடுத்தா விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இதுக்கு நன்றி சொல்றோமே, இதுக்கு நன்றி சொல்றோமே. இது சரீரத்தை கொடுத்து வாழ வச்சாம்பா, மண்ணகத்தை வந்து வாழ வைத்தார் அல்லவா? எவ்வளவு சொன்னாலும் போதாது, எவ்வளவு சொன்னாலும். அதனால இந்த ஜென்மத்திலேயே, இந்த ஜென்மத்திலேயே அவனை வழிபாடு செய்து பெருமானை இந்த பிறவியை தந்தாய், இனிமேல் பிறவி இல்லாமல் செய்வாயா, உன்னோடு சேர்த்துக் கொள்வாயா என்று சொல்லி அவனை வாழ்த்துதல். வாழ்த்த வாயும் நினைக்க மடங்குதல் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவர் சுத்தமாமல தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே என்பது அப்பரதேவன் தந்த தலைவன். தந்த இப்ப எல்லா பிராணிகளுக்கும் வாய் இருக்குது, பேசுமா? வாய் இருந்து அந்த பிராணிகளை வாய் இல்லா பிராணிகள் சொல்றோம். நம்ம அப்படி இல்லை, வேணும்பால பேச வச்சிருக்கிறோம். அப்ப சாமி சொன்னார், கற்றுக்கொள்வன வாயுடன் ஆகுல, கற்றுக்கொள்வன அவனுடைய நாமத்தை அவனுடைய புகழை கற்றுக்கொள்வன வாயுடன் ஆகுல, இட்டுக்கொள்வன பூவுல நீருல, ரெண்டாவது வரிய பார்த்தீங்களா, கற்றுக்கொள்வனா வாயுல நாகுல இட்டுக்கொள்வனா பூல நீகுல. கற்றை செஞ்சடையானுளோ நாமுளோ, நமக்கும் ஜீவனுக்கு தான் சம்பந்தம். இட்டுக்கோ நமனாறு முடிவு உண்பது. நம்ம நம்ம எமே நம்மக்கிட்ட என்னது கோவிக்கிறேன், நமக்கும் ஜீவனுக்கு தான் வரவு செலவே தவிர எமனுக்கும் நமக்கும் வரவு செலவே கிடையாது. நான் சொல்கிற மாதிரி கேட்டிக்கலாம், அப்படி சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி கேட்டிக்கலாம், எமே உங்கள்கிட்ட வரமாட்டேன், எமனுக்கும் நமக்கும் வரவு செலவு கிடையாது, நம்ம மேலே கோவிக்க மாட்டேன். நீ சிவனை பூஜை பண்ணலைன்னா கோவிப்பான். அங்கே போகிற இடத்துல, அங்கே போகிற இடத்துல தூதம் உண்டு, எமனுக்கு முன்னால் விடுவேன், விசாரிப்பான். அங்கே கணக்கு எல்லாம் போயிடும், தினம் எல்லாருடைய கணக்கு அங்கே போய்கிட்டு இருக்கும், ஒருத்தன் கணக்கு தவறா. அங்கே எழுதுகிற கணக்கு எழுதுறவனுக்கு சித்திரகுப்தர்னு பேர். ஒரு பயந்து விட மாட்டான், ஒரு பயந்து விட மாட்டான். அங்கே இவனை குண்டி நிறுத்தினவனே இவன் கணக்கு எடுப்பான், யம தர்மம் எடுத்தான்னா சித்திரகுப்தன் வாசிப்பான். இவன் காலையில் எழுந்தான், வந்து பூ பறிச்சான், பூஜையை பண்ணனா, அப்புறம் சிவபுராணம் படித்தான், அப்புறம் சிவாலய தரிசனம் பண்ணேன், அப்புறம் சிவபுராண பிரசங்கம் பண்ணேன், அப்புறம் தர்மத்தை பண்ணினேன், இப்படின்னு சொல்லி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்படியா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்னு அந்த சிவனடியார யமன் நமஸ்காரம் பண்ணுவான். யமன் அப்படிதான், நீங்கள் நேராக சிவலோகத்துக்கே போகலாம். அடா அடா அடா அடா என்ன சொல்லுவா யமன், என்னடா சிவன ஒத்துக்கு விமானத்தில் ஏற்றி விட்ருவான், அங்கே டிக்கெட்லாம் கிடையாது. ஏடா ஏனா இலவசம் இலவசம். அடுத்த ஒருத்தனை போய் நிறுத்தினேன், இவன் என்ன பண்ணா, இவன் கணக்கேடு, காலையில் எழுந்திரிச்சேன், காப்பி குடித்தேன், அப்புறம் சீட்டு ஆடினேன், அப்புறம் ஊரை சுற்றினேன், அப்புறம் திருடினேன், அப்புறம் கெட்ட வார்த்தையாக பேசினேன். அடா பாவிப்பல, அடா இவனை நரகத்தில் ஒண்டி போடுறான். அங்கே ஒன்று நம்ம அதிகாரம்ல செல்லாது, அங்கே போய் இந்த கட்டிக்காரத்தனம்ல அங்கெல்லாம் ஒன்றும் சம்திக்கு போகிறது ஒன்றும் கிடையாது. அகையினாலே இந்த பிறவியை தந்த பெருமானை வாழ்த்தி வணங்கி அவனுடைய அருளை பரவும். இப்போ நான் சொல்றது ரொம்ப முக்கியமான இடம், எப்படி மனித பிறவி மதித்தற்கு உரியது, பிறவி மதித்தற்குரிய அதான் வாய்த்தது நந்தமுக்கு ஈதோர் பிறவி மதித்து பார்த்தற்கு பாசுபதம் இருந்தவன் பத்தருள்ளி கொத்தன்று முப்புறன் தீவளைத்தான் இல்லை அம்பல கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பதன்றோ நந்தம் கூட. ஆகையினாலே இந்த பிறப்பிலேயே இப்பிறப்பினில் எனமலர் உய்து நான் இயல்போடு அஞ்சலுத்தோதி தப்பிலாது ஒரு கடல்களுக்கிடா அது நான் தடமுலையார் தங்கன் வைப்புலாங்கண்ணால் எருண்டு கிடப்பேனை மலரடி இறை காட்டி அப்பன் என்னை வந்த ஆண்டு ஒன்றருடைய அற்புதம் அறியேன் என்பது திருவாசம். அதனாலே இந்த பிறவியிலேயே சிவருமான அடைந்து விடுவோம். அது அதில் வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கணும், அக்கறை. எதுலேயே அக்கறை இல்லைன்னா காரியம் பண்ண முடியாது. சமைச்சுத்தான் ஆகணும், நல்லா சாம்பார் வைக்கணும், இருந்த நல்ல வீட்டுக்காரங்க எல்லாம் சந்தோஷமாக பிரியமாக சாப்பிடணும்னா அக்கறை எடுத்துக்கிட்டா தானே அது முடியும். அக்கறை இல்லைன்னு வச்சுக்கோ, இப்போ இந்த பிரசங்கம் பண்ணணும்னா நான் அக்கறை எடுத்துக்கணும், நீங்கள் கேட்கணும்னா நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும். இதில் புரியுதா? பரவாயில்ல, போனாலும் போகலாம், போகலாம் இல்லை என்னப்பா அங்கே போகலன்னா என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு இருந்தா. இதுலையும் சிரத்தைன்னு சொல்றது, அக்கறையே சிரத்தை, சிரத்தை அது நம்ம சிவதர்மத்தில் சொல்ற சிரத்தை உடையவன் அடைந்தே விடுவான். அதுக்கு ஆர்வமும் வேறு, ஆர்வமும் வேறு, ஆர்வம் என்பது ஆர்வம் உள்ளவர் காண்பர் அறநடி என்பது திருமங்கள். ஆர்வம் உள்ளவர் அடியார் சிலரும் அருள் பெற்றார் ஆர்வம் கூட. அந்த ஆர்வங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கார், அவர்கள் ஆர்வம் மிகுதியினாலே உன்னுடைய சேர்ந்து விட்டார்கள். மாணிக்க வாசகர் அடியார் சிலரும் அருள் பெற்றார் ஆர்வம் கூட, கூறனா மிகுதியாகும், ஆர்வம்னா அன்பு, அன்பு ஆர்வம் அதிகமாக இருந்தபடியினாலே அவர்கள் உன்னை சேர்ந்து விட்டார்கள். உடைய ஆர்வனத்தின் முடிவின்றி முடிவாகி கடியினுடைய கடுவனை களைந்தும் கருணை கடல் உங்க உடையா அடியின் உள்ளத்தை ஓவாது முதல்வாய். அதனாலே அடியார் சிலரும் அருள், சிலரும் அருள், ஆர்வம் கூட. அதனாலே எந்த செயலையே எந்த பொருளையும் அடைய அடைய வேண்டும் என்றவன் அது அதிகமான அக்கறை சிரத்தை.
1: ஓம் நம சிவாய். ஷைகுண்டாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
2: வணக்கம். வணக்கம் ஆசிரியருக்கும், வணக்கம் டாக்டருக்கும்.
3: சொல்லுங்க.
2: நான் காயத்ரி பேசுறேன். மன்னிக்கவும், இந்த கேள்வி சற்று வித்தியாசம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து திருப்பதியில் முடியிறக்குதலின் விளக்கம் என்ன? அடுத்தது காசி ராமேஸ்வரம் சென்று திரும்பி வரும்போது திருப்பதி சென்று முடியிறக்குதல் தகுந்ததா? விளக்கம் தரவும். நன்றி, வணக்கம்.
4: ரெண்டு விஷயங்கள் கேட்டால், திருப்பதி முடி இறக்குவதுன்னு தக்குவோம். திருப்பதி மட்டுமல்ல, பழனியில கூட மொட்டை போடுகின்றார்கள். எங்களுடைய ஆகம சம்பிரதாயங்களில் இப்படி மொட்டை போடுவது பொதுவாக இல்லை. ஒரே ஒரு நேரத்திலேயே மொட்டை போடுவார்கள். எப்பொழுது சொன்னால், தன்னுடைய பெற்றோருக்கு ஈமக்கடன் செய்யும் பொழுது மகன் வந்து மொட்டை, அது ஆகம விதியிலே இருக்குது.
3: தகப்பனுக்கு
4: அதே மாதிரி இந்த சிரார்த்தம் வந்து செய்யும் பொழுது, அது திரிவேணி சங்கமம் இருக்கு அலகபாத்தில், அந்த திரிவேணி சங்கமத்திலேயும் செய்தால் அங்கே மொட்டை போட வேணும்னு இருக்கு. சொல்லுவார்கள் என்ன, கயாவில் வந்து பிண்டம் போடுறது, மற்றது பிரயாகையில் வந்து முண்டம் என்றால் மொட்டை அடிக்கிறது, மற்றது காசியில் வந்து தண்டம், காசியில் வந்து அந்த தானங்கள் அதைகள் செய்து செய்கிறது. இந்த மூன்று விஷயங்களாக சொல்லுவார்கள். அப்போ இது வந்து வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் போய் செய்கிறது. அபரக்கிரியர்களுடன் சம்பந்தப்பட்டது சைவத்தை பொறுத்தவரையில், சைவத்தில் ஆகமங்கள்லையோ அந்த இது இல்லை. ரெண்டாவதாக மொட்டை போடுவது இருக்குது எங்கே என்று கேட்டால், சன்னியாசம் எடுக்கும் பொழுது. சன்னியாசத்தில் எடுக்கும் பொழுது மொட்டை போடுகிற வளமை உண்டு, சடாமுடி வைக்கின்ற வளமையும் உண்டு. ஒரு வகையான சன்னியாசிகள் வந்து மொட்டையாக இருப்பார்கள், ஒரு விதமான சன்னியாசிகள் சிக வளர்த்து சடாமுடியோடு இருப்பார்கள். இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது. இன்றைக்கு பார்த்துக்கொண்டால், இந்தியாவில் இருக்கிற சைவ ஆதீனங்களிலே உமாவதி சிவாச்சாரியாரின் ஊடாக வந்த தொடர்ந்து வந்த பரம்பரையிலே அது வருகிறது. அதில் பார்த்தால் தர்மபுர ஆதீனத்திலே சடாமுடி இருக்கு. குமாரசாமி தம்பிரான் வந்து சடாமுடி நிலம்பரைக்கும் இருக்குது. அவர் ஜடாமுடியை கலவி எடுக்கிறதே பெரிய ஜடாமுடி. அது தர்மபுர ஆதீன மரபு. திருவாவூர் ஆதீனத்தை பார்த்தால் அவர்கள் தலையை மலித்திருப்பார், மொட்டையிடுதல் மரபு. ஸ்ரீருத்ரத்திலேயே இருக்கிறது, யஜுர்வேதத்திலே ஜடாமுடி தடுத்தவர்களின் வடிவில் இருப்பவருக்கு நமஸ்காரம், முண்டமாக தலையை மலித்திருப்பவர்களின் வடிவத்தில் இருப்பவருக்கு நமஸ்காரம். ரெண்டுமே ஸ்ரீருத்ரம் வேதத்திலேயே இருக்குது. அவை இந்த வழியிலே எங்களுடைய சைவத்தை பொறுத்தவரையில சன்னியாசம் எடுப்பவர்கள் ஒரு பகுதியினர் தலையை வலிக்கின்றார்கள், மற்றது அபரக்கிரியர்களின் போது வீட்டிலே தகனம் செய்கின்ற அந்த பிள்ளைகள் வந்து தலையை மலிக்கின்றார்கள். பின்னர் சிராத்தம் செய்யும் பொழுது அவர்கள் காசி கயாபிரியாகைக்கு போக வேண்டிய வசதி வாய்ப்பு இருந்தால் அங்கே போய் வலிக்கிறார்கள். இந்த மூன்று இடங்கள்லாம் எங்களுடைய ஆகம மரபுப்படி தலை மலித்தலுக்குரிய மரபு. ஆகமரவுக்கு அப்பாற்பட்டு தலைமணித்தல் ஒன்று இருக்குது. அந்த ஆகமரவுக்கு அப்பாற்பட்ட தலைமணித்தல்ல தங்களுடைய அன்பை பக்தியை வெளிப்பாட்டுவதற்காக இறைவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய அழகை இறைவனுக்கு கொடுக்கிறது. கேசம் இஸ் எ சிம்பிள் ஆஃப் த பியூட்டிஃபிகேஷன், பியூட்டி யுவர் பர்சனலிட்டி. ஸோ யூ டோன்ட் கேர் அபவுட் யுவர் செல்ஃப். இறைவன் கோயிலுக்கு போய் தலையை மொட்டை அடிச்சுட்டு வரீங்க, ஐயா நீ தந்தது, யா மோதிய கல்வி மறைவும் தாமே பெறவேல் அவர் தந்ததனால் நாமேல் மயல் போய் நடன் இப்புரிவீர் என்று சொல்லி கந்தர் அனுபூதியில இருக்குது. அப்ப அவர் தந்தது இந்த அறிவு, அவர் தந்தது இந்த கல்வி, அவர் தந்தது இந்த உடம்பு, அவர் தந்த இந்த அழகு, இதெல்லாம் உமக்கே என்று சொல்லி அர்ப்பணிக்கிற மனத்தோட போய் சில பேர் மொட்டை அடித்து விடுவார்கள். பழனியில மொட்டை அடிப்பார்கள், வைத்தீஸ்வரன் கோயிலில் மொட்டை அடிப்பார்கள். சிறு பிள்ளைகளுக்கு மொட்டை வளைப்பது இருக்குது, மாட்டது இங்க திருப்பதியில மொட்டை வளைப்பது இருக்குது. எங்களுடைய ஆகமத்துல 40 சம்ஸ்காரங்கள்ல சௌளம் என்பது உண்டு. அதிலே வந்து முடிமளித்தல் இருக்குது. குழந்தை பிறந்த பிறகு மொட்டை அடிக்க போறீங்க, கயை பிரயாக இங்கே போனால் பிரயாகையில் தான் மொட்டை இருக்குது. இடையில் திருப்பதி வராது. இந்த லிஸ்ட்லேயே திருப்பதி இல்லை. திருப்பதி இஸ்ல வெரி லேட்டர் இன்க்ளூஷன் இன் டு த ஃபேமஸாக வந்த டெம்பிள்ஸை தக்கண்டு போட்டுடுவாங்க. இந்த காலத்தில் அந்த பொற்கோயில் வந்துட்டுது, இந்த அஷ்டலட்சுமி கோயில் வந்துட்டுதுன்னு கொஞ்சம் பேர் ஓடினம் இல்லையா? அந்த மாதிரி திருப்பதி என்பது எமது சைவ மரபிலே பிற்காலத்திலே வந்து சேர்ந்தது உண்டு. அதில் போய் தரிசிப்பதிலே ஒன்றும் இல்லை. விஷ்ணு வந்து மகாவிஷ்ணு என்பது சிவனுடைய ஒரு முகூர்த்தம், அவர் சிவனுடைய ஒரு சக்தி. ஏகைவ சக்தி பரமேஸ்வரஸ்ய பிரஜா ஜனாத்தனாய சதுர்விபூதாத் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. திருமணம் சிவரவனுக்கு ஒன்றே சக்தி, ஆனால் பிரஜைகளுடைய நன்மைகளுக்காக நான்கு விதமாக விளக்கப்படுகிறது. போகேஷு பவானி, போகங்களை தரும் பொழுது பவானி. புருஷேஷு விஷ்ணு, புருஷ வடிவத்தில் விஷ்ணு.
3: விஷ்ணு
4: அப்ப கோபேஷு துர்கா, குரோதேஷு காளி என்று சொல்லி கொள்ளப்படும். கோபம் கொள்ளும் பொழுது துர்க்கையாகவும், குரோதம் கொண்டு போர்க்கும் போது காளியாகவும் அது வருகின்றது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க கந்தபுராணத்தில் இருக்குது. அரந்தன கையை காளி என்று கந்தபுராண பாட்டும் இதையே சொல்லுகிறது, அப்படியாக சொல்லுகின்றது. ஆகவே இறைவனுடைய புருஷ வடிவத்தில் இருக்கிற சக்தி தான் விஷ்ணு. எங்களுக்கு தெரியும் இப்போ சக்தி என்பது பெண்கள் எப்பொழுதும் யோக, இப்போ இறைவன் விஷ்ணு மகாவிஷ்ணு யோக நித்திரையிலே இருக்கின்றனர். யோகத்திலே சொல்லுவார்கள், ஆண்கள் எப்பொழுதும் இடது பக்கம் கலைத்த கை வைத்து ஒருக்கழித்து படுக்க வேண்டும். எப்பொழுதும் மெல்லாந்து படுக்கப்படாது, குப்புற படுக்கப்படாது. இன்றைக்கு டிசீஸில் கூட சொல்லுவார்கள் ஸ்லீப் அப்னியான் இருக்குது, மூச்செல்லாம் அடைக்கும். இப்போ சொல்லுவார்கள் சரிந்து படுக்க வேண்டும். ஸ்லீப் அப்னியாலையும் கூட சரிந்து படுத்தால் அந்த குறைவாக இருக்கு. இப்போ ஆண்கள் வந்து இடப்பக்கமாக சரிந்து படுக்க வேண்டும், ஒரு கழித்து படுத்தால் மூச்சு வலப்பக்கமாக ஓடும். ஆண்களுக்கு வலது மூக்கிலே மூச்சு ஓட வேணும், அதான் ஆணுக்கு அழகு. பெண்களுக்கு இடது மூக்கிலே மூச்சு ஓட வேணும், அவர்கள் என்ன செய்ய வேணும், ஓ அப்போ வலப்பக்கமாக முடக்கழித்து படுப்பார்கள். ஆண்கள் இடப்பக்கமாக படுத்தால் வலப்பக்கத்துக்கெல்லாம் மூச்சு ஓடும். அந்த இது மகாவிஷ்ணு யோக நித்திரையில் இருக்கிறார், வலப்பக்கமாக தலையை கையை வச்சு படுத்திருக்கிறார். இப்போ மூச்சு எங்கே ஓடுது, இடது பக்கமாக ஓடுது. இவர் ஆனா பெண்ணா, அவர் இவனுடைய சக்தி, அது இன்னொரு விஷயம் அங்க. அவர் இவருடைய சக்தியாக போய் வழிபட்டு வரலாம். அதான் ஹரிஹர புத்திரன் பல பேர் கேட்பார்கள், அது என்ன ஆம்பளைக்கு மாம்பளைக்கும் பிள்ளை வந்தது. அவர்களுடைய புருஷ வடிவத்தில் இருக்கிற சக்தி அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வழிபாட்டில் குறை இல்லை. ஆனால் காசி கயை பிரயாகை ராமேஸ்வரத்துக்கு வரும்பொழுது மொட்டை வந்து பிரயாகையில் மட்டும்தான் உண்டு. இந்த ஜாத்திரையில் திருப்பதி வராது,
3: வராது. நன்றி, நன்றி டாக்டர்.
4: தீட்சையை பெறுவதற்கு தீட்சா குரு ஒன்று உண்டு. தீட்சா குரு வந்து தன்னுடைய தீட்சை அனுஷ்டானத்தை ஒழுங்காக பண்ணி கொண்டொருவர் இருந்து தன்னுடைய மந்திர உச்சாரணத்தை ஒருவர் செய்து கொண்டிருந்தாலே அவருக்கு தீட்சா குருவாகும் தகுதி உண்டு. அவ்வளவுதான், தன்னளவிலே. ஞான குரு வேறு. ஞான குருன்றது அல்டிமேட் குரு, த சுப்ரீம். அது எப்பொழுது வரும் என்றால் உங்களுடைய மலைவரிவாகம், உங்களுடைய பக்குவடிலை புறவிதோறும் புறந்து புறந்து போக அது எத்தனையோ கோடானு கோடி புறவிகளுக்கு பிறகு வரும். கண்ணகிதா சொல்லுவார், கடல் மணல் அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். மாணிக்க சொல்லுவார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி கல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய், முந்தைய மனிதராய் வந்திருக்கிற பயாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். தாவரம் என்ற அசையாது, அதுதான் தாவரம் என்று பேர். அதற்கு அசையாத சொத்துக்களை தாவர சொத்துக்கள் என்றும், அசையின் சொத்துக்களை சங்கம சொத்துக்கள் என்றும் எங்கள தாயகத்திலே உறுதி எழுதுகின்ற பொழுது சொத்து உறுதியில வழக்கறிஞர்கள் எழுதுவார். அப்ப தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேனும் பெருமான் உன் பொன்னடிகள் கண்டு இன்றுட்டேன். அந்த நிலவரைக்குதான் அந்த ஞான குரு வருவார், குரு த சுப்ரீம் வருவார். அது வரைக்கும் யோகத்துக்கு ஒரு குரு தேவை, பிசிக்ஸுக்கு ஒரு குரு தேவை, மேத்ஸுக்கு ஒரு குரு தேவை, மற்றது டயபெட்டிஸ் எடுக்கேஷன் அங்கே போய் படிக்க வேணும், வைத்தியம் படிக்கிறேன் அதை படிக்க வேணும். அப்போ இல்லை அவர் வரட்டு வந்து பார்த்து கொண்டிருக்கலாம். இப்போ இருக்கிறத இப்போவே படிக்க வேணும். தீட்சையை பெற்றுக் கொள்ளுங்கள். இங்கேயே தீட்சை கொடுக்குறார்கள், பரிசுத்தி விநாயகர்ல ஆண்டுதோறும் கொடுக்குறார்கள். அப்ப என்னுடைய முதல் தீட்சை வைத்தியநாத குருக்கள் என்று புத்தூர் இருந்த சிவாச்சாரியார் நம்முடைய வட்டுக்கோட்டையில அவர் திருவிழாக்கு கொடியேற்ற வருவார். 16 வயதுல பெற்றுக் கொண்டேன். 2 தீட்சை சிவலிங்க பூஜை வந்து இந்த சோமாஸ்கந்த குருக்கள் அவர் அங்க பரசித்தி விநாயகர் ஆலயத்துல அந்த தீட்சை அங்கே இருந்தா அப்ப அவரிடம் பெற்றுக்கொண்டோம். அப்ப இப்படி
5: அப்படிங்க அந்த தீட்சையில வந்து அவருடைய ஆன்மாவுக்குள்ள நின்று உணர்த்தி உங்களுக்கு அதை தருவது
6: இறைவன்.
5: அதான் அங்க ஆகம கிரியையில அப்படித்தான் இருக்கு. அவருக்கு அவருக்கு ஒன்னும் ஸ்பெஷல் குவாலிட்டி இல்ல. இந்த குருடசின் காலனி ஸ்பெஷல் பவர். அவர் வந்து அந்த குருவினுடைய ஆன்மாவை தன்னுடைய உடலாக கொண்டு சைதன்ய சுரூபியாக அங்கு வருவார். குரு சுபோகம் பாவனையில நின்று அவர் அதை சொல்லுவார். அண்டைக்கு உமக்கு வந்து உணர்த்துறது அவர் அல்ல, சிவன். அதுதான் சீத்தையினுடைய தீட்சை கிரிகள் என்ற விளக்கம். அதனால தாமதம் இல்லாமல் தீட்சை எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு அந்தியட்டியே இல்லை. செத்த பிறகு சவத்துக்கு சவத்துக்கு கிரிய செய்து செத்த பிறகு சவத்துக்கு கிரிய செய்யறது கூட தீட்சை இல்லாதவர்களுக்கு உரித்தில்ல.
6: இப்ப தீட்சைக்கு சரியான
5: அப்ப என்ன செய்கிறார்கள் அங்கே சைவ குருக்கள் என்ன செய்கிறார்? பிரேதத்துக்கு தீட்சை கொடுத்து தான் இதை செய்கின்றார்.
7: என்னுடைய கேள்வி என்ன என்றால், இப்ப சகோதரன் ஒருவர் இறந்து போனார், அவருக்கு 10 வருஷத்துக்கும் மற்ற சகோதரன் இறந்தால் முதல் இறந்த சகோதரனுக்கு முதல் ஆண்டு தோஷம் கொடுக்கலாமா? இதுதான் என்னுடைய சந்தேகம்.
4: ரெண்டு மரணங்கள் அதிலேயும் ஒரே இதுல இருந்தால் அதை சொல்லுவார்கள். ரெண்டுக்கும் சேர்த்து ஒன்றாக செய்யலாம் என்ற விதி விலக்கு ஆசௌச விதியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதன்படி இதென்று செய்ய வேண்டும். அதிலேயும் இதில் ஆசௌசம் என்பது தனியே நூல்களை படித்து கொண்டு முரட்டுத்தனமாக பின்பற்றுகின்ற ஒன்று அல்ல. உங்களுக்கும் அந்த இறந்தவருக்கும் உள்ள பாச பிணைப்பு எவ்வளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அந்த ஆசௌசம் அல்லது அந்த துக்க தினம் அமையும். உங்களுக்கு அவருக்கு பிணைப்பு மிகவும் இறுக்கமானதாக இருந்தால் அது முழுமையான ஆசௌசத்துக்குள் வரும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது பகுதி, அதாவது ஒரு பார்ட், அதுதான் வரும். தொடர்புகள் இல்லாவிட்டால் ஆசோசம் இல்லை என்றே ஆகமத்தில் விதிவிலக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதையும் பிரயோகித்து பார்த்து ஆசோச விதிகளை பிரயோகித்து அதை தொடக்க கழிப்பதை செய்து கொள்ளலாம். மற்றது அந்த அவருடைய இவர் சொன்னது திவசம், திவசத்தையும் அதை கேட்ட மாதிரி செய்து கொள்ள வேண்டாம். ஒருவருடைய இன்னொரு தொடக்கு இருக்கின்ற பொழுது இன்னொருடைய திவசம் செய்வது வளமை இல்லை. ஒன்றாக செய்யலாம் என்ற மரபு ஆசௌச விதியிலே கொடுக்கப்பட்ட சரண ஆசௌசத்தில் சரண ஆசௌசம் ஒரு பிறப்பு பிறந்திருக்கு, அதுக்குள்ள இன்னொரு பிறப்பு வந்துட்டு. மரண ஆசௌசத்தில் மரண ஆசௌசம் வந்தால் ஒரு மரணம் நடந்துட்டு ஒரு மரண ஆசௌசம் வந்தால் பின் வந்த ஆசௌசம் முன் வந்த ஆசௌசத்தோடு நீங்கும், முன்னுக்கு நீங்கலாம். மரணாசனத்து சரணம் வந்தாலும் அவ்வாறே முன் வந்த ஆசோசனத்தோடு நீங்கும். ஆனால் சரணாசனத்தில் மரணம் வந்தால் முன் வந்த சரணாசன முடிவில் நீங்காது. சொற்பதின ஆசோசத்தில் அதிக தின ஆசௌசன் நீங்காது. ஆசௌத சார்ந்த தினத்தில் வேறு ஆசௌசம் வரின் அந்த அந்த முடிகிறதத்தில் இன்னொரு ஆசோசம் வந்தால் அதிக அந்த முடிகிற என்றால் ரெண்டு நாள் அதிகமாகவும் அந்த முடிவு ஒரே நாள்ல ரெண்டு வந்துட்டு அதிகமாகவும் மறுநாள் உதயமளவில் வரையில் 3 நாள் அதிகளாகவும் கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றார், பெரிய மரண ஆசௌசத்தில் சிறிய மரண ஆசௌசம் வந்தாலும் ஒரு பெரிய தொடக்கம் வந்துட்டு அதுக்குள்ள ஒரு சின்ன தொடக்கம் வந்துடுது. பெரிய மனசாரணத்தில் சிறிய சரண ஆசௌசம் ஒரு பிறப்பு வந்துட்டு அந்த சிறிய ஆசனங்கள் பெரிய ஆசன ஆசௌசங்களோடு போய்விடும். சின்ன தொடக்கு பெரிய தொடக்கோட போகும். பெரியதுனாலே சிறியது நீங்கும், சிறியதுனாலே பெரியது நீங்காது. பெரிய தொடக்கு இருந்தால் அது முடியும் வரைக்கும் வச்சிருக்கு பாக்கிய வேணும். சிறிய தொடக்கு இருந்தால் இந்த பெருசு போவைக்குள்ள அதுவும் போயிடும். ரெண்டு ஒரே விதமான தொடக்கண்டால் பெரிதன்
6: எடுத்தாவது
5: முடியை
6: அது வரும்.

0: வடக்கு முகமாக பிரம்மா துர்கை ரெண்டு பேரும் அந்த ஆலய கர்ப்பகிரக சுவரிலேயே பிரதிஷ்டை செய்யப்படுகின்றது. அது கோஷ்ட தெய்வம்.
1: கோஷ்ட தெய்வம்
0: பட்டது பரிவார தெய்வமாக பிரதிஷ்டை பண்ணப்படலாம். பிரகாரத்திலே பிரதிஷ்டை செய்யப்படுவது பரிகார பரிவார மூர்த்தியாக, பரிகார அல்ல பரிவார மூர்த்தியாக பிரதிஷ்டை செய்யப்படலாம். அது துர்கா தேவிக்கு பரிவார மூர்த்தியாக அம்மனாக பிரதிஷ்டை செய்யப்படலாம். அதே மாதிரியாக துர்பி அம்மனை கர்ப்பகிரகத்திலே வைத்து துர்கை ஆலயமாக பிரதி செய்யலாம். அதுக்குரிய ஆலய விதிகள் இருக்கின்றன. என்னிடம் இருக்கின்ற ஆகமங்களிலே அதுக்குரிய விதிகள் இருக்குது. சந்தேகம் உள்ளவர்கள் அணுகினால் பார்க்கலாம். என்னென்னா 28 ஆகமங்கள்லையும் கிடைக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் நம்மிடம் புஸ்தகங்களாகவும் இந்த மின் இலத்திரன் அணிய படங்களாகவும் எங்களிடம் பதிவுகளாக உள்ளன. ஆகவே அந்த பதிவுகள்
2: ஒன்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த எமது கடவுள் எல்லோருக்கும் ஏன் இந்த வாகனங்கள் ஒவ்வொருவரும் பார்த்தால் முருகனுக்கு பார்த்தால் மயில் வாகனம், பிள்ளையாருக்கு மூஷிக வாகனம், மற்றது சிவனுக்கு நந்தி காளை இடப வாகனம், அம்பாளுக்கு சிங்கம், சில இடங்களிலே புலியும் கூட சொல்லுவார்கள் வாகனம். ஏன் இந்த வாகனங்கள் என்ற கேள்வி ஒன்று வந்திருக்கின்றது. இந்த வெஹிக்கிள் இந்த கோட் கம்சன்டேக்கில் பொதுவாக பார்த்தால் இந்த வாகனங்கள் வந்து மிருகங்களாக இருக்கின்றது. இப்படி பார்க்கிற பொழுது ஒரு பொதுவான விளக்கம் என்னென்று கேட்டால், அந்த வாகனங்களை மீது அமர்ந்து அதை அடக்கி அதை வருகின்ற இறைவன் வரும்பொழுது ஹீ இஸ் அ கண்ட்ரோலர் ஆஃப் அவர் அனிமல் இன்ஸ்டிங்ஸ்ட்.
1: ஓ, அனிமல் இன்ஸ்டிங்ஸ்ட்.
2: அனிமல் இன்ஸ்டிங்ஸ்ட் எங்களுக்கு தெரியும். மனிதன் ஒரு சிறப்பு விலங்கு, மேன் இஸ் எ ஸ்பெஷலைஸ்ட் அனிமல். அப்போ எவ்வளவுதான் நாங்கள் மானிடம் பேசினாலும், மனிதநேயம் பேசினாலும், ஆன்மீகம் பேசினாலும், நமது அடிப்படையிலே ஒரு அந்த மிருக உணர்வும் அந்த மிருக இயல்புகளும் ஆள் மனத்திலே அவை இருக்கின்றன. அப்போ இந்த அடிப்படையிலே இருக்கின்ற அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அல்லது மிருக உணர்வுகள், மிருகத்தன்மைகளை அடக்கி வருபவன் இறைவன். அதை அடக்குவதற்கு இறைவன் தேவை. வி கேனாட் கண்ட்ரோல் பை அவர் செல்ஸ் என்றது ஒரு பொதுவான ஒரு விளக்கம். அது ஒன்று. ரெண்டாவதாக, இந்த மிருக உணர்வுகளை அடக்கும் பொழுது நமது மனித பண்புகள், மனித நேயம், மானுட நேயம், மானுட பண்புகள் மேலிடுகின்றது. அப்போ மனிதனை அந்த ரைசிங் அவர் செல்ஸ் ஃப்ரம் த அனிமல் லெவல் டு த ஹியூமன் லெவல் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போ எல்லாரும் பெரிதாக ஆன்மீகம் கடவுளிடம் சென்றடைகிறது மூர்த்தியெல்லாம் கதைக்கிறதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் லெட் த ஹியூமன் டு பி
1: ஹியூமன்.
2: Ourselves to raise above the animal level to become humans. அதுதான் அடிப்படை. நாங்கள் தேவர்களாவதை பற்றி பிறகு யோசிப்போம்,
1: முதல் மனிதனாக இருப்போம்,
2: மனிதனாக இருப்போம். அப்போ இறைவனுடைய இந்த வாகனங்கள் இவ்வாறு அமர்ந்திருப்பது எமக்கு இந்த அடிப்படை உண்மையை விளக்குவதாக இருக்கின்றது. நான் நினைக்க எமது சமயத்திலே தான் இந்த உருவங்கள், இந்த உருவங்களுக்குரிய வாகனங்கள், மற்றது இதுகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த வகையிலே இதை சொல்லுவோம். இனி ஒவ்வொரு மூர்த்திக்குரிய வாகனத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விளக்கம் உண்டு. உதாரணமாக சிவனுக்கு இடப வாகனம் சொல்லுவார்கள், வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி, வெள்ளை எருது, வெள்ளை எருதில் இடப வாகனத்திலே வருவார். அவருடைய இடப வாகனம் வந்து வெள்ளை நிறம். ஏனென்றால் வெள்ளை வந்து தூய்மையானது, தி பியூரிட்டி. ஸோ ஹி கம்ஸ் ஆன் பியூரிட்டி. ரெண்டாவது வந்து அந்த இடப வாகனம் எதை குறிக்கிறது? தர்ம தேவதை, தர்மம். அந்த தர்மத்தின் மீது இறைவன் வருவான். இப்போ இறைவன் வரணுமெண்டா ஒன்று தூய்மை வேணும், மற்றது தர்மம் வேணும். தர்மம் வேணும், ரெண்டும் வந்தால் தான் அங்கே இறைவன் வருவான். அதுதான் அவருக்கு வெஹிக்கிள். ஸோ வி ஹேட் டு வென் வி வாண்ட் டு வாண்ட் த காட் டு கம் கம் டு அஸ் கம் டு அவர் ஹோம் கம் டு அவர் நேஷன் கம் டு அவர் கம்யூனிட்டி, வி ஷுட் ப்ரொவைட் த ப்ராப்பர் வெஹிக்கிள் ஃபார் ஹிம் இல்லையா? இப்போ உங்களை ஆசிரியரை நாங்கள் அழைக்க வேணும் என்றால் ஒரு விழாவுக்கோ இதுக்கு அழைக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்வன்? தகுந்த போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்குறோம் இல்லையா? அதே தானே. இப்போ இறைவனுக்கு என்ன போக்குவரத்து செய்து கொடுக்க வேணும்? நாங்கள் தூய்மை, தர்மம், இந்த வெள்ளை நிறம் எருது. இந்த தர்மம் தான் இறைவனை தாங்குகின்றது. தர்மம் என்றால் தரு என்ற அந்த வடமொழி சொல்லி

0: விர்ச்சுவல் தர்மத்தினுடைய விர்ச்சுவல் வந்து தரு. அந்த தரு என்றால் தாங்குதல் என்று, தட் விச் சஸ்டெயின்ஸ் இஸ் தர், தட் விச் சஸ்டெயின்ஸ் இஸ் தர். அப்ப சஸ்டெயின் இறைவனையே தாங்குகின்றது தர்மம் தான், எங்களையும் தர்மம் தான் தாங்குகின்றது. தர்மம் தலைகாக்கும் என்று சொல்லுவோம், தர்மம் போனால் நானும் இல்லை நீங்களும் இல்லை. அப்போ ஒவ்வொருவரும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் தர்மத்துக்கு பலவிதமான சேலஞ்சஸ் இருக்கு. இப்ப குடும்பத்தில் இல்லறத்தில் இருக்கிறவர்களுக்கு இல்லை சொல்லுவார்களா, கணவன் சொல்லுவார் இல்லை இப்படி செய்ய வேண்டாம் அப்பா இப்படி செய்வோம், அல்லது மனைவி சொல்லுவா, அல்லது பிள்ளைகள் சொல்லுவார்கள், பெற்றோர் சொல்லுவார்கள், இப்பொழுதும் தர்மம் என்னென்று தெரியும் உங்களுக்கு. அப்போ அவ சொல்கிறார் இவ சொல்கிறார், அம்மாக்காக செய்கிறேன், அப்பாக்காக செய்கிறேன், என்னுடைய அன்பு மனைவிக்காக செய்கிறேன், அன்பு காதலனுக்காக செய்கிறேன், ஐயோ பிள்ளைகளுக்காகத்தான் அப்பா என்றெல்லாம் சொல்லி தர்மத்தை காத்திலே பறக்க விட்டால் நீங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் காத்திலே தான் பறக்க வேண்டும். நீங்கள் தர்மத்தை பிடித்து கொண்டால் நீங்களும் வாழலாம், உங்களை சுற்றி இருப்பவர்களும் வாழலாம். என்றால் தரு என்பது தட் விச் சஸ்டெயின்ஸ், அதுதான் எங்களை தாங்குகின்றது. எங்களை மட்டுமல்ல உலகத்தை தாங்குவதன் தர்மம். இப்போ உலகத்தை தாங்குவது தர்மம், எங்களை தாங்குவது தர்மம், இறைவனை தாங்குவதும் தர்மம். அந்த தர்ம தேவையின் வடிவந்தான் அந்த இடப வாகனம். அப்போ அதில் இருக்குது இன்னொன்று இருக்குது, இந்த இடப வாகனத்துக்கு நான்கு கால். இந்த தர்மத்துடைய நான்கு கால்கள் எங்களுடைய நான்கு வேதங்கள் இருக்கு, ஜசு சாம மதர்வனம். அதை இன்னும் சிறப்பாக சொன்னால் தமிழ் முறைப்படி அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த நான்கு புருஷார்த்தங்கள், மனித வாழ்க்கையின் நோக்கங்கள். இப்போ இது மிகவும் ஆழமான சிவனுக்கு ஏன் இடப வாகனம் என்பதற்கு இது ஒரு வினை விடை. அடுத்தது பார்த்தால் கேட்பார்கள், முருகனுக்கு ஏன் மயில் வாகனம்? மயில் ஓங்கார வடிவம், மயில் தூக விரித்திருந்தால், தூக விரிக்கிற மயிலை பார்த்தீங்கன்னா ஓம் என்ற எழுத்தை தமிழில் எழுதுவது போல இருக்கும். ஓம் என்ற நாதம், பிரணவநாதம், தொடக்கம், இந்த உலகத்தின் தொடக்கம், உலகத்தின் முடிவு, உலகத்தின் இருப்பு, த கஸ்மிக் சவுண்ட், இந்த உலகம் தோன்றுகின்ற பொழுதே இருநாத வெடிப்பினூடாக தோன்றியது, த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன், அந்த வெடிப்பின் நாதம் வந்து இந்த ஓம். அதுக்கு அப்பாலையும் இருக்குது, எங்கட உலகத்துக்கு முதலே வேற உலகங்கள் வந்துட்டுது, அந்த ஓம். இந்த ஓம் என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படை, பிரணவஸ்வரூபம், இறைவனுடைய ஸ்வரூபம், அந்த ஓம்கார வடிவம். அதிலே இறைவன் மயில் மயில் வாகனத்திலே இறைவன் வருகின்றான். இந்த ஓம் என்பது சொல்லுவார்கள் சமஷ்டி பிரணவம் வியஷ்டி பிரணவம் என்று சொல்லுவார்கள். சமஷ்டி என்றால் சேர்ந்திருக்கிறது, வியஷ்டி என்றால் பிரிந்திருக்கிறது. அந்த சமஷ்டி பிரணவம் என்றது தான் ஓம், வியஷ்டி விருந்திருப்பது ஓம் நம சிவாய அல்லது ஓம் சிவாய நம. அப்போ இந்த மந்திரம் மிகவும் அற்புதமான மந்திரம். இதை பற்றி அது அது ஒன்று எல்லாம் சரி. பிள்ளையாருக்கு ஏன் மூஞ்சுறு வாகனம், இந்த மவுஸ்? பிள்ளையாருடைய வாகனம் எலி வாகனம், அந்த எலியிலேயே ஒரு சிறப்பாக மூஞ்சுறு. ஆனால் ஆசிரியர் தான் கேட்கணும், இந்த மூஞ்சுறு எலிக்கு என்ன ஆங்கில வார்த்தை உண்டு? பொதுவாக மவுஸ் என்று சொல்லுவோம் மூஞ்சுறு. ஊரிலே மூஞ்சுறுவை பார்த்தா அது வெளியிலே மிகவும் சிறிய வகை, மிகச்சிறிய கண். ஊரில் கிராமத்தில் அதுக்கு கண் தெரியாது என்று கூட சொல்லுவார்கள். ஏனென்றால் அது ஒரு அடியாக நேர ஓடி போகாது, அது ஒரு ஒரு நாலடி போகும், பிறகு பிறகு அப்படி நின்று கொண்டு அப்படி இப்படி தலையை அங்கு மிங்குமாக இப்படி ஆட்டும், தலை அங்கே ஆட்டி ஏதோ பார்ப்பது போல, ஏதோ தேடுவது போல, முகந்து முகந்து இப்படி நின்று பிறகு திருப்பி கொஞ்சம் தூரம் போகும், அப்படி நின்று அந்த நின்று தடக்கி தடக்கி ஆடி ஆடி போவார். அதுதான் மூஞ்சினுடைய ஓட்டம், ஊரில் பார்த்துருப்பவர்களுக்கு தெரியும். இந்த மூஞ்சுறு வந்து என்னென்னு கேட்டால் பிள்ளையார் வந்து பிள்ளையாருடைய வடிவமே ஓம், அது ஓம் அது விஷயம். இந்த ஓம் என்ற மந்திரத்தினூடாகத்தான் எங்களுடைய மூலாதாரத்தில் இருக்கின்ற உறங்கிக் கொண்டிருக்கின்ற குண்டலினி சக்தியை எழுப்பப்படும். இந்த ஓம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து மூன்று நாட்கள் சொல்லி செபித்து கொண்டு வர இந்த குண்டலினி சக்தி எழும்பும். இது அனுபவம், உண்மை, விவேகானந்தரும் சொல்லி இருக்கின்றார். அப்ப இந்த ஓம் என்ற மந்திரத்தினூடாக மூலாதாரத்தில் இருந்து, மூலாதாரம் என்பது எமது அடிப்படை ஆதாரம், சக்கரங்களில் உண்டு, அது வந்து எங்களுடைய பெல்விக் ரீஜன், பெரினியல் ரீஜனில் இருப்பது, அதாவது எங்களுடைய ஜெனிட்டல்ஸ் அண்ட் ஏனஸ், அதுக்கு இடையில இருப்பது, புறப்புறப்புக்கும் குதத்துக்கும் இடையில இருப்பது. மூலாதார சக்கரத்துக்கு இதில் வந்து ஸ்கேன் பண்ணி காட்ட முடியாது, டிசெக்ட் பண்ணி காட்ட முடியாது, இதெல்லாம் ஆதார சக்கரங்கள், சுத்தமாய வடிவங்கள். அதனுடைய எங்களுடைய பிரகிருதி மாய உபகரணங்களினாலேயோ அல்லது கண்களினாலேயோ கருவிகளினாலேயோ அவற்றை ஆராய்வதோ அறிவதோ அளப்பதோ முடியாது. இந்த மூலாதாரத்திலே இருக்கின்ற குண்டலினி சக்தி, அந்த மூலாதாரத்தின் வடிவம் முக்கோண வடிவம், மூலாதாரத்தினுடைய கடவுள் அதிதேவதை விநாயகர், அதனுடைய மந்திரம் அந்த மூலாதார சக்கரத்துக்கு மந்திரம் ஓம். ஓம் என்றை சொல்லுகின்றோம், பிராணாயாமத்தை செய்கின்றோம், மூச்சு பயிற்சி பிராணம் செய்கின்றோம், அந்த விநாயகர் அந்த குண்டலினி சக்தி அது வந்து கிட்டத்தட்ட சிங்கிள் காயில் எலக்ட்ரிசிட்டி வேர் மாதிரி. இப்போ டபுள் காயில் தான் எங்களுக்கு தெரியும், சிங்கிள் காயில் எலக்ட்ரிசிட்டி மாதிரி அது மூன்றரை சுற்று சுருண்டு இருக்கும். நீங்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலை போய் பார்த்தால் இந்த பிரகாரம் வந்து மூன்றரை சுற்று. காஞ்சி நகரத்தினுடைய வடிவமே ஸ்ரீசக்கர வடிவம் என்று அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள், எங்களை சங்க இலக்கியங்களிலேயும் சொல்லியிருக்கின்றது. அதை மதில் வந்து தாமரை இதழ்களை போன்ற மதில் வடிவம் என்று சங்க இலக்கியத்திலே வருகின்றது. ஸ்ரீசக்கரத்தினுடைய அவுட்டர் பெரிய பெரிஃபரி வந்து அப்படி இருக்கின்றது. இந்த காமாட்சியை அந்த இந்த மூன்றரை சுற்று வடிவில் அந்த குண்டலினி சக்தி எழுந்து வருகின்ற பொழுது அது ஒவ்வொரு நாடியினோட நடுநாடியினோடாக போக வேண்டும். வடி ஆதாரத்தில் இருந்து உச்சம் சிரச வரைக்கும் பார்த்தால் எங்களுக்கு மூன்று முக்கிய நாடிகள் இருக்கின்றன. நாடி என்கின்ற பொழுது இரத்த குழாய்கள் அல்ல, நரம்பு நான்கள் அல்ல, முதுகுத்தண்டு அல்ல, இவையும் சுத்தமாய தத்துவங்கள், கண்ணுக்கு தெரியாது, படம் கிடித்து காட்ட முடியாது. இதில் இடப்பக்கத்தில் இருக்கிற நாடி இடகலை, வலக்கத்தக்கத்தில் இருக்கிற நாடி பிங்கலை, நடுவில் இருக்கிற நாடி சுஷும்னா அல்லது சுழுமுனை. இந்த இடகலை பிங்கலையினுடாக மூச்சு பயிற்சியை செய்து பிறகு கடைசியாக சுழுமுனையினுடாக செய்ய வர வேண்டும். அந்த பயிற்சி வர இந்த சுழுமுனையின் ஊடாக இந்த குண்டலினி சக்தி மேலெழுந்து செல்லும். இது மேலெழுந்து செல்லுகின்ற பொழுது அதனுடைய பயணம் மூஞ்சுறு போகிறது போல இருக்கும். அப்படி நின்று அப்படி கொஞ்ச தூரம் போய் நின்று பிறகு அங்கால கொஞ்ச தூரம் போய் நின்று பிறகு கொஞ்ச தூரம் போய் நின்று இப்படி ஆடி ஆறாது. குண்டலினி சக்தி எப்படி சுஷும்னா நாடியில் ஆதார சக்கரங்களோட ஏறுகின்றதோ அதே மாதிரியாகத்தான் அந்த மூஞ்சுறு வாகனமும் பிள்ளையாருக்கு மூஞ்சுறு வாகனம் ஓம் என்ற வடிவம். இப்போ விளங்குதா? இப்படி கடவுளுடைய ஒவ்வொருவருடைய வாகனங்களுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட விளக்கங்களும் உண்டு. இதுதான் அந்த எமது சமயத்திலே இந்த ஏன் கடவுளர்களுக்கு இந்த மிருக வாகனங்கள் அல்லது அனிமல்ஸ் அல்லது பேர்ட்ஸ் அது ஏனப்படுகின்றதுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை
1: பார்த்தோம்.

சிவானந்த அலைய பிரகரணம் 82, 83, 84 ஸ்லோகங்கள். பிரகரணமே முடிய போறது 100 ஸ்லோகங்கள். அந்த பிரகரணத்துல இதற்கு முன்னால 82 ஸ்லோகத்துல மகான்களே பரமேஸ்வரனுடைய ஒரு அனுகிரகத்தை பெறணும், அவருக்கு தொண்டு பண்ணணும், இந்த தொண்டு பண்றதுனாலதான் மனுஷன் முன்னேறலாம், வாழ்க்கையில மன நிம்மதியை அடையலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துக்காக அவ அப்படி நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொன்ன. முக்கியமா மகாவிஷ்ணுவானவர் திரிபுர சம்ஹாரம் பண்ணும் பொழுது நாமும் சகாயம் பண்ணும். ஏன்னா லோகத்துல நல்ல காரியம் நடக்கும் பொழுது அந்த நல்ல காரியத்துக்கு நம்மளால முடிஞ்சதான சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும். நம்ம தனியாக எல்லாத்தையும் பண்றதுங்கிறது இருக்கவே இருக்கு. நான் 4 பேருக்கு சகாயம் பண்ணலாம், ஆனா தனியாக நமக்கு சகாயம் பண்ண முடியல. என்ன வேற யாராவது பண்ணிட்டு இருக்கலாம், அவளோட சேர்ந்துக்கணும். இப்படி சேர்ந்துன்னு சகாயம் பண்றது ரொம்ப நல்லதுங்கிற அபிப்பிராயத்துல பரமேஸ்வரனுக்கு தொண்டு பண்ணி தான் காமிச்சிருக்கார. ஏன் திரிபுரசம்ஹாரம் பண்ணணும்? திரிபுராசுரன் வந்து உலகத்தை எல்லாம் ரொம்ப சிரமப்படுத்திட்டு இருக்க, அவளை சம்ஹாரம் பண்றதுக்கு பரமேஸ்வரன் சித்தமாயிட்டார். சித்தமாகும் பொழுது அவருக்கு என்ன பண்ணார், பாடத்வம் தான் அதுக்கு அம்பானரம். திருவசம்ஹாரத்துல மகாவிஷ்ணு பரமேஸ்வரனுடைய சிவ கையில இருக்கக்கூடியதான பானமானார். பானத்வம், அதுக்கப்புறம் ரிஷபத்வம், அவருக்கு வாகனமாக ரிஷபம் ஆயிட்டார். இந்த வாகனம்னு சொன்னா ஏதோ அவர் போயிட்டு வர்றதுக்காக ஒரு வழி அப்படின்னு நம்ம நினைக்க விடாது. எலி சுப்பிரமணியம் இவருக்கு கணபதிக்கு வாகனம்னு வெளியில போறப்ப எலி மேலே உட்கார்ந்துட்டு போற. ஆனா வாகனம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரிவிக்கணும். தர்மத்துக்கு மேல தர்மத்துக்கு அதிபதியா

0: அந்த பரமேஸ்வரன் தான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னோம். அப்ப தர்மத்தை அதிஷ்டானம் பண்ணி தர்மத்துக்காக அவருக்கு எல்லாம் பாடுபடும் பொழுது அந்த தர்ம வடிவமாக வருகிறார். ஆயிரம் விருஷபம்ங்கிறது என்ன? தர்மம். இதனாலதான் விருஷப வாகனத்தை பார்க்கறது வசத்திக்கிறோம். அதே போலயே மகாவிஷ்ணுவுக்கு கருடனுங்கிறது ஒரு தர்மத்துக்கு அதிட்டார். அது தர்மத்துக்கு மேல இருக்கார், தர்மத்தை ரட்சணம் பண்ணிட்டு இருக்கார். தேவதைகளுடைய வேலை என்ன? லோகத்துல எதா இதாகி தர்மத்தை கிளாலில் பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மத்திய ததா ஆத்மானம் ஜாமியம் அப்படின்னு உலகத்துல நல்ல நடத்த கெட்டு போச்சுன்னா அது திருப்பியும் சரி பண்ணணும் என்கிறது தான் அவளுடைய ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா தர்மம் இருந்தால் உலகம் க்ஷேமமா இருக்கும். உலகத்துல எல்லோரும் தர்மம் பண்ணிட்டு இருந்தா எல்லோரும் சௌக்கியமா இருக்கும். ஆனா எல்லோரும் பண்றாளா? இல்ல. ஏன்? அவளுக்கு ஆசைகள் அதிகம், அயல் அவ இஷ்டமா பண்ணிட்டு இருக்கா, தர்மத்தை காப்பாத்துறது இல்ல. தர்மம் காப்பாத்தலைன்னா எல்லோருக்கும் கஷ்டமா இருக்கும். ஆகையால் நல்லவாளுக்கு சௌக்கியம் வரணுங்கிறதுக்காக தான் என்ன பண்றார், அப்பப்பா அவதாரம் பண்ணி அந்தந்த அவதாரத்துல அவர் தர்மத்தை பண்ணும்படி பண்றார். இப்படி தர்மத்துல தூண்டி நல்ல வழியில பண்ணிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, அதுதான் விசேஷமாக அவருடைய முக்கியமான காரியம். அதுக்காகத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கார், இப்ப அந்த விருஷபமாக ஆயிட்டார் அவர், தான் தர்மமா ஆயிட்டேன், தர்மத்துக்கு ஒரு ஒரு சூச்சகமாயிட்டேன் அப்படின்னு. விருஷபத்வம் அர்த்தவபுஷாபாதியத்வம் ஆத்தக்காரியாவும் ஆயிட்டார். ஏன்னா அர்த்தவபுஷா பாதி சரீரமாக சங்கர நாராயணன் ஆயிட்டார். இந்த பாரியான்னு என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா, எப்பொழுதும் நம்ம பக்கத்திலேயே இருந்து நமக்கு நல்லத நல்லதுக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு பாரியான் பேர். அதாவது சீதா கல்யாணத்துல ஈயம் சீதா மமசுதா சக தர்ம சரீதவா ஏன் சொல்றார், தர்மம் பண்ணும் பொழுது பாரி கதைகள் நான் பண்ணிட்டே இருக்கா. நீங்க பூஜை பண்ணணும்னு உட்கார்ந்தேனால் சந்தனத்தை அரைஞ்சு கொடுத்து புட்பங்கள்லாம் நிர்மாலயத்தை எடுத்து வச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நைவேத்தியம் பண்ணி இவைகள்லாம் நீங்க பண்றதுன்னு நீங்களே பண்றதுன்னு ஆரம்பிச்சுன்னா ஊஞ்சி போயிடுறது. இந்த பூஜை பண்ற காலத்துல போடணும் அக்கடா ரெண்டு நாம போட்டு எழுந்து போறவங்கள். ஆனா இவைகள்லாம் பக்கத்துல இருக்க ஒருத்தர் பண்ணினா என்ன ஆறுதுன்னு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப என்ன, நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் அந்த நல்ல காரியத்துக்கு பக்கத்துல இருந்து ஒத்துழைக்கிறதுன்னு இருக்க பார்த்தீங்களா, அதான் நம்ம நாட்டுல இருக்கக்கூடியதான ஸ்திரீகள் பண்ண வேண்டியது பண்ணக்கூடியதான வேலை. அதனால அப்படித்தான், அதனாலதான் அவளுக்கு இங்கிலீஷ்ல பெட்டர் ஆபுங்கிறோம். நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அர்த்தாங்கி பெட்டர்னு நான் சொல்லல, அர்த்தாங்கி நம்ம நாட்டுல சொல்றது அர்த்தாங்கி அர்த்த சரீரம். அப்படி சரீரத்திலேயே பாதி சரீரமா எடுத்துட்டாரோணித்வம் அவருடைய அடிமுடி தெரிந்து கொள்ளணும் எனக்கூடியதாக வரும் பொழுது தான் கீழே ஒரு வராகமா இறங்கி கேட்டானியதை பண்ணினார். சகிதா எப்பொழுதும் எந்த காரியமும் பண்ணும் பொழுது ஃப்ரெண்டா இருக்கார். சகிதா மிருதங்க வகதா பிரதோஷ காலத்துல அவர் ஆனந்தமாக அவர் தாண்டவம் ஆடும் பொழுது அந்த தாண்டவத்துக்கு தானும் அவர் அந்த லாஸ்யம் பண்ணும் பொழுது அதுக்கு தான் பக்கத்துல லயத்தை பார்த்துட்டே இருக்கார். ஏன்னா ராகத்துல ஸ்ருதி லய ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸ்ருதிங்கிறது அந்த பாட்டு பாடும் பொழுது அந்த ஸ்ருதி கரெக்டா அது இருந்துட்டே இருக்கணும். அந்த சப்தம் அந்த நாதத்தோட சேர்ந்து தான் பாடணும். அதே மாதிரி தாளமும் இருக்கணும். அந்த ரெண்டும் இருந்தா தான் ரெண்டு பக்கபலம் மாதிரி. அது மாதிரி இந்த லயத்துக்கு தான் சரியா இருக்கணும்னு மிருதங்கம் பாச்சாரம். மிருதங்கவகதா சேத்யாதி ரூபம் இத்தியாதி ரூபம் ததவும் இப்படி பல உருவங்களை இருந்துட்டு இருக்காரப்பா. தொத்பாதே நயன் அர்ப்பணம் சக்கருத்தவான் இந்த போராத முறைக்கு பரமேஸ்வரனுக்கு ஆயிரம் தாமரைகள்னால பூஜை பண்றதுன்னு ஆரம்பிச்சவர் கடைசியில ஒரு தாமரை குறைஞ்சு போகும் பொழுது தன் கண்ணையே பிச்சு போட்டாராம். அப்படி ஒரு சரித்திரம் இருக்கு. ஆகையால் ஸ்வத்பாதார்ப்பணம் ஸ்வத்பாதே நயனார்ப்பணம் சென்றவான் ஸ்வத்தேக பாகோ ஹரி. உங்களுடைய தேகத்திலே ஒரு பாகத்தை எடுத்து மகாவிஷ்ணு. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, லோகத்துல சிவபக்தாரா இருக்கிறவாளுக்கு உள்ளாசுல என்ன இடம் கிடைக்கும், புஜ்ஜாதி புஜ்ஜதரா. லோகத்துல எல்லோருக்கும் யார் யார் உயர்ந்தவளாக இருக்காளோ அவளாலையும் பூஜைக்கப்படுகின்றவளா ஆயிட்டார். பூஜ்யதரத்தையோதிக. இப்படிப்பட்டதான உயர்ந்ததான் ஒரு நிலை வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? இப்படி தொண்டு பண்ணிட்டு இருக்கு. அதே போல நாமும் என்ன பண்ணணும்? இந்த ஸ்லோகத்தை வாசித்து பகவான் தொண்டு பண்றதுன்னு ஆரம்பிக்கணும். இப்படி நம்மளால முடிஞ்சதான ஒரு பூஜையோ ஜபமோ ஹோமமோ அல்லது புட்பத்தினால அர்ச்சனையோ அலங்காரமோ இப்படி பண்ணிக்கொண்டே இருந்தவையானால் நாமும் வாழ்க்கையில முன்னேறலாம். வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு முன்னுக்கு வரணும், க்ஷேமமா இருக்கணும், மன சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். நம்ம ஹியூமன் எஃபர்ட் இருக்கவே தானே இருக்கு, ஒன்றும் பண்ணாம இல்ல, ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பண்ணக்கூடியதான ஒரு செயல்கள் எல்லாம் அது பலத்தை கொடுக்கணுமையானால் என்ன வேணும்? அந்த ஈஸ்வர அனுகிரகம் இதனால கிடைக்கும் அப்படின்னு போன ஸ்லோகம் சொன்னார். பாணத்வம் மிருடவத்வம் அர்த்தவ புஷா பாரியத்வம் ஆதியாபதே கோணித்வம் சகிதாமிருதங்க வகதாசே தியாதி ரூபம் ததோ தத்பாதே நயர் அர்ப்பணங்க கிருதவான் த்வத்தேஹ பாகோ ஹரி புஜ்யாத் புஜ்யதரத்தையே வகினதே கோவா ததன்யோதிகா அப்படின்னு போன வாரம் நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த எல்லாத்த விட சிவ பூஜையானது வசத்தின்னு சொல்றார். ஜன நமதியு தானாம் சேவையா தேவதானாம் நபவதி சுகலேஜம் அதனிமவதரூபம் சாம்பவீஜம் பஜந்தே ஏக பரம சௌக்கியம் தேகி தன்யா லபந்தே. உலகத்துல மனுஷனுக்கு என்ன நிஜமா வேண்டியதுன்னு பார்க்கணும். நமக்கு எல்லாம் தான் வேணும், எது வேண்டாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது வேணாலும் வேண்டாம் வேண்டான்னு கையை நீட்டுறோம், அதை வாங்கிறோம். வீடு முழுக்க குப்பையா இருக்கு, ஆனா விவகாரம் என்ன அப்படின்னு எது நிஜமாக உங்களுக்கு வேணும், எப்பொழுதும் வேணும் அப்படின்னா மோட்சம் எனக்கூடியதான் சொல்றாரு. மோட்சம்னா என்னது? மோட்சம் மோட்சம்ங்கிறோம், மோட்சம்னா என்னது? உயர்ந்ததான ஒரு சுகம், சுகத்துல ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சுகம். ஏற்றத்தாழ்வு இருந்ததுன்னா மனுஷனுக்கு எப்பொழுதும் கவலை இருந்துட்டே இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கணும். சாதாரணமாக சுகத்துல ஏற்றத்தாழ்வு இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா நிஜமா இருக்கு. 1000 ரூபாய் வந்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷம், பிரைஸ் 10,000 விழுந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே, 10 லட்சம் விழுந்ததுன்னா அதை விட சந்தோஷம். ஒருத்தருக்கு 1000 ரூபாய் விழுந்திருக்கு, ஒருத்தருக்கு 10,000 விழுந்திருக்கு, ஒருத்தருக்கு 1 லட்சம் விழுந்திருக்கு, யாருக்கு சந்தோஷம் ஜாஸ்தி சார்? 1 லட்சம் விழுந்தவருக்கு சந்தோஷம் ஜாஸ்தி. ஏன் சுவாமின்னு பாருங்க, இந்த கீழே இருக்கிற அவரை விட நமக்கு ஜாஸ்தியா இருக்கும் அதான். ஏன்னா எதிர்பாராம வந்தது, பிரைஸ் என்ன எதிர்பாராம வந்தது, எதிர்பாராத ஏதோ வந்ததுன்னு சந்தோஷமா இருக்கலாமே, அவருக்கு அவ்வளவு வந்தது எனக்கு குறைச்சல வந்தது, இந்த வித்தியாசம் இருக்க. அப்ப என்ன, எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு ஏற்றத்தாழ்வோட கூடியதான ஒரு சுகம்னு சொன்னா அது நிஜமான சுகம் இல்லை. சொர்க்கலோகத்துக்கு போறா தீட்சிதாள், அங்கே போனதுமே என்னாச்சு, அங்கே வந்ததுக்கு ஒரு குளிச்ச கொடுத்துருக்கு, இன்னதுக்கு பெரிய பங்களா கொடுத்துருக்கு, நானும் யாகம் பண்ணினேன், அவரும் யாகம் பண்ணினாரே, அவருக்கு மட்டும் பெருசா வீடு கொடுத்துருக்கல, எனக்கு கொஞ்சம் பஞ்சா கொடுத்துருக்கல, நீங்க ஒரு யாகம் என்ன பண்ணல, அவர் 50 யாகம் பண்ணினார், நீ இதை ஏதோ சொல்பமா பண்ணினார், நிறைய தானம் பண்ணி பண்ணினார், இப்படின்னு வித்தியாசம் சொல்ற. அப்ப அந்த ஊருக்கு போறப்படா இந்த கம்பேரிசன் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு நிஜமா சுகம் இல்லை. ஆனா எல்லோருக்கும் ஒரு சுகம், காமனா ஒரு சுகம் இருக்கு, அதை நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். எது? தூக்கம். தூக்கத்துல பெண்கள் தூங்கினாலும் ஆண்கள் தூங்கினாலும், குழந்தை தூங்கினாலும் வயதானவர் தூங்கினாலும், பணக்காரன் தூங்கினாலும் ஏழை தூங்கினாலும் ஆனந்தம் ஒண்ணுதான், அதுல வித்தியாசம் இருக்கும். தூக்கத்துல எல்லோருக்கும் சரீரத்தை மறந்து கவலையை மறந்து தூங்குறான், குழிச்சுனதுமே எல்லா கவலையும் ஓடி வந்துருந்ததுன்னு வச்சுக்கலாம், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா தூங்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சுகம் இருக்கல்லவா, அந்த சுகமானது 1 கிலோ சுகம், 5 கிலோ சுகம்னு சொல்வேடா, அதுல ஏற்றத்தாழ்வு உண்டோ? நேற்றுக்கு நன்னா தூக்கம், இன்னைக்கு சரியா தூங்கல, சரியா தூங்காம இருக்கலாம், டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கலாம், ஆனா என்னைக்கு தூங்கினாலும் ஒரே விதமான ஆனந்தம் தானே. ஆகையால் இந்த தூக்கத்துல வரக்கூடியதான ஆனந்தத்துக்கு நிஜ ஆனந்தம், தன் ஆனந்தம், அது ஒண்ணுதான் நம்ம விலை கொடுக்காம வாங்கறது. அது தூக்க மாத்திரம் வாங்கிட்டு சாப்பிடுறாரு, அது வேற விவகாரம் என்ன, நிஜமாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம் என்ன? ஸ்வானந்தம், ஸ்வரூபானந்தம். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபானந்தம் இருக்கு, இது பர்மனண்டா இருக்குமே, ஏன்னா அதுதான் மோட்சம். அப்படின்னா இந்த மோட்சம் இல்லாம இருக்கிற நம்ம நிலைக்கு என்ன என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு வந்து இந்த ஸ்தூல சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு, நான் எப்ப வந்திருக்கிற சரீரத்துல அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் நான் அழகானவன், நான் வெளுப்பா இருக்கிறவன், நான் பணக்காரன், நான் நீளமா உள்ளவன், நான் படித்தவன், நான் பணக்காரன் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இந்த சரீரத்துல நான் எனக்குடையதான எண்ணம் வந்ததுமே அதுக்கப்புறம் ஜாதி கோத்திரம் மலம் மற்ற விவகாரங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் எனது எனது எனது வாசத்துமே பிரதவத்துமே அப்படின்னு மேமேன்னு சொல்லிட்டு வழக்கமாயிட்டு. இந்த சரீரம் எப்ப மறந்துடுத்த ஒரு ராத்திரி தூங்கும் பொழுது இவைகள் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரியே மனசுல எத்தனையோ கற்பனைகள், எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ பிளான், ஒரு பிளான் போட்டது நடக்கலன்ட்டான். ஆனா நீங்க நடக்க பிளான் போடாதெல்லாம் நடந்திருக்கு. அது என்ன சொல்லுங்க, சின்ன வயசுல நம்ம முன்னால இருக்கிற பொழுது இப்படி எல்லாம் வாழ்வோம் நினைச்சு விடாதீங்க. ஏதோ இருக்கும் தான் நினைச்சோம். உங்களுக்கு வீடு வந்திருக்கு, டிவி வந்திருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர் வந்திருக்கு, செல்போன் வந்திருக்கு, டெலிபோன் வந்திருக்கு, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இவைகள்லாம் சின்ன வயசுல நீங்க நினைச்சு பார்த்தாடா, பகவான் கொடுத்தாரா இல்லையா? ஆனா நான் பிளான் பண்ணலையே, நான் பிளான் பண்ணது கொடுக்கலையே. நீங்க பிளான் பண்ணாதது கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சொல்றோம் இப்படி எல்லாம் இருக்கும்னு ஒண்ணுமே ஒரு நாளும் நமக்கு நினைச்சு பார்க்க முடியல. சில சமயத்துல வேற ஏதோ அப்படி இருக்கணும்னு நினைச்சால் அதை கிடைக்கலங்கிறது ஒத்துக்கிறேன். நீங்க நினைக்காது வேற வந்திருக்கு. ஆகையால் விவகாரம் என்ன அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தீங்களே, ஏதால் மனுஷனுக்கு இந்த சரீரம் இருக்கிற பரியந்தம் சுக துக்கங்கள் அவனை விடாது. நீங்க இங்க இருந்தோ சொர்க்க லோகத்துக்கு போங்க, பிரம்ம லோகத்துக்கு போங்க, எங்கே போனாலும் ஒண்ணுதான். எப்பொழுது நான் எனக்குடையதான எண்ணம் இருக்கோ அப்பொழுது துன்பம் உண்டு. அசரீரம் பாவதம் தன்னப்ரியா அப்ரியே ஸ்புருஷதா. எப்பொழுது சரீரத்துல அபிமானம் இல்லையோ அப்பதான் நிஜமான ஒரு சுகம் மனுஷனுக்கு கிடைக்கும். அப்ப சரீரமே இல்லாதான சரீரம் அபிமானம் இல்லாத நிலைக்கு மோட்சம் உண்டு. மோட்சத்துல உங்களுக்கு சரீரம் இல்லை. சரீரம் இல்லைன்னா சுகத்தை அனுபவிப்போம், சுகரூபமா இருக்கு. சுகத்தை நீங்க அனுபவிக்க வேண்டாம், மோட்சத்துல நீங்களே ஆனந்தமா இருக்கல, ஆனந்த வடிவமா இருக்க. காஃபில திதிப்பு போடணும்னா சர்க்கரையை போட்டுக்கல, டீல திதிப்பு போடணும்னா சர்க்கரை போட்டுக்கல, பாயசத்துல திதிப்பு போடணும்னா சர்க்கரை போட்டுக்கல. சர்க்கரை திதிக்கணும்னு இன்னொரு சர்க்கரை கேட்டுக்கிறடா. ஏன்னா சக்கர திதிப்பு ஸ்வரூபம். அதே மாதிரி நீங்க ஆனந்த வடிவமாயிட்ட. நீங்க ஆனந்தத்துக்காக இன்னொன்னு தேட வேண்டியதான நிர்பந்தம் இல்லாத நிலையே இருக்க. எப்பொழுதும் ஆனந்த உமக்கு ஆனந்தம் வர வேண்டாம், இப்ப ஆனந்த வடிவமாகவே இருக்க. அப்படிப்பட்டதான மோட்சம் அதான் பரமசௌக்கியம் தேகி தன்யாலபந்தே. பரமசௌக்கியம் உயர்ந்ததான ஒரு நிலை. எந்த நிலையை அடைஞ்ச பிறகு இதை விட இன்னொரு நிலை உயர்ந்தது என்றில்லையோ. நீங்க எல்லாமும் நல்லதான் இருக்கு. நம்ம நாட்டுல என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் பர்சன் பிரசிடென்ட் அப்படிங்கிற அவருக்கு கேட்டேன்னா அவருக்கு என்ன தலைவலி சார், ஒரு நாளும் ஆத்துல சாப்பிட முடியலங்கிறார். அவருக்கு என்னைக்கு பிரசிடென்ட் ஆனோ அண்டியில இருந்து தினந்தோறும் ஒவ்வொருத்தராத்துல போய் அங்கங்கே சாப்பிட சாப்பிடுங்கிறான். ஏதோ ஆத்துக்காரர் ரசிச்சாத வச்சா அதை சாப்பிடணுங்கிறது இல்லைங்கிறார். அவர் என்ன பண்ண சொல்றேன், யாரை கூப்பிட்டாலும் நோன்னு சொல்ல முடியுறதா, போய்தான் நான் கடக்கிறேன். எப்ப பார்த்தாலும் என்கேஜ்மெண்ட்னா சிரமமா இருக்குங்கிற. எவ்வளவு உயர்ந்ததான நிலையை அடைஞ்சாலும் அந்தந்த நிலையில அங்கெங்க அதுக்கு தகுந்ததான சுகதுக்கங்களும் கண்டிஷன்ஸும் இருக்கத்தான் இருக்க. ஒண்ணும் இல்லாம ஒரு சுதந்திரமா இருக்கணுமே ஆனால் அது மோட்சம் ஒண்ணுதான். பரம சௌக்கியம் தேகி தன்யாள் தான். தன்யாள்னா நிஜமாக கொடுத்து வச்சவாள். எதை கொடுத்து வச்சவாள்னர், இந்த அஞ்ஞானம் போறதுங்கிற நிலையை அடைஞ்சதா. இதற்காக இப்படிப்பட்டதான ஒரு நிலையை நான் அடையணுமே ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படியா? நீங்க அந்த நிலை இருக்கிறவாள நீங்க அடையணும். இப்ப நமக்கு பணம் வேணும்னா காசு வேணும்னு யார போய் ஆடுறோம், காசு இருக்கிறவர். படிப்பு வேணும்னா யார போய் ஆடுறோம், படிப்பு இருக்கிறவாளுக்கு. டான்ஸ் கத்துக்கணும்னா யார ஆடுறோம், டான்ஸ் தெரிஞ்சவாடு பார்த்தீங்களா. அப்ப என்ன, யாருக்கு எது வேணுமோ அது யார் இடத்துல இருக்கோ அவாட ஆடுறோம். இது இன் ஜெனரல். சில சேரத்துல மாறவும் மாறும். பரமேஸ்வரனுக்கு காசே இல்லையே சார், அவர்கிட்ட போய் நாடுறேன்னு. அவருக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்க, குபேரன் அவர்கிட்ட காசு இருக்கு, விவகாரம் என்ன. ஆனா யாரால எது கொடுக்க முடியுமோ அவாளாட்ட போய் தானே அதை நாம அடையலாம். அதே போல நமக்கு என்ன வேண்டியது என்ன, மன நிம்மதி. நமக்கு வேண்டியது என்ன, பரம சௌக்கியம் மோட்சம். அது எப்பொழுதுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர் பரமேஸ்வரன். ஆகையால் அவர் அடையணும். லோகத்துல ஜெனரல் ரூல் என்ன, யார் இடத்துல எது இருக்கோ அவள் இடத்துல அதை பெற்றுக்கொள்ளல. கூத்தாடுறார். நிஜமாக ஒரு உயர்ந்ததான ஒரு நிலை, ஒரு ஆனந்தம், தன்னை மறந்து தான் கூத்தாடுறதுங்கிறது பரமேஸ்வரத்துல இருக்கு. மகாவிஷ்ணு போயிட்ட பார்த்தேன்னா எக்கச்சக்கமா பிஸி அவர். ஜகதை ரட்சணே ஜாகரூகா, உலகத்தை காப்பாற்றணும் என்பதற்காகவே எப்பொழுதும் முடிச்சுட்டே இருக்கார். தூங்குறதே இல்லையா, கண்ணை மூடிட்டு சீரியஸா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, அவர் யோசனை பண்ணிட்டே இருக்காரு. ஒவ்வொரு பிராணியும் அவன் எப்படியாவது என் பக்கம் திரும்ப மாட்டானா திரும்ப மாட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். எப்பொழுது திரும்பினா அவனுக்கு ஏதோ விதமாக நான் சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் அவருக்கு. ஆனா தன்னை மறந்து பரமேஸ்வரன் அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆகிட்டே இருக்கார். உலகத்துல இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, அவர் பாட்டுக்கு ஆனந்தமான ஒரு நிலையில இருக்கார். அப்படி ஆனந்தமான நிலையில இருக்கிறவரை நான் நாடினோமையானால் நமக்கும் ஆனந்தம் கிடைக்கும். ஆகையால் பரமசௌக்கியம் எனக்கு வேணும். எனக்கு பரமசௌக்கியம் வேணும்னா நான் எப்படி இருக்கணும்? பரமசௌக்கியம் உள்ளவரை கேட்கணும். ஏக பரமசௌக்கியம் தேகி தன்யான வந்தே. அதற்கா நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் லோகத்துல, ஏதாவது ஒண்ணு வேணுமையானால் அதற்கு ஒரு சாதனத்தை இடுறோம். அதுக்கு கருவி என்ன அப்படின்னு நாடுறோம். காசு வேணும்னா காசு வரணும், சுகமா இருக்கணும்னா காசு வேணும், காசு வேணும்னா என்ன பண்றது காசு சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கிறது வழி என்ன உத்தியோகத்துக்கு போகணும், உத்தியோகம் பண்ணணும்னா நான் படிக்கணும், அதுக்காக படிக்கிறேங்கிறோம். படிப்புக்காக படிக்கல பாருங்க, யாரை பார்த்தாலும் அவன் என்னன்னா கம்ப்யூட்டர் தான் வாசிக்கணுங்கிறான், மீதி எல்லாம் வாசிக்க விடாது, இதை வாசிச்சா காசு வராது. கொஞ்ச நாளைக்கு பிகாம் தான் வாசிக்கணும் அப்படின்னு, பிகாம் வாசிச்சா தான் உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு இருந்தார். ஏன் பிஏ வாசிச்சு எக்கனாமிக்ஸ் வாசிச்சவாள் உத்தியோகத்தில் இல்லையா? ஒன்றும் இல்லாமல் எஸ்எல்சி வாசிட்டு ஆனந்தமாக வாழ்நாள் முழுக்க ஆனந்தமாக இருந்தது ரிட்டையர் ஆகிட்டார் சுவாமி இருக்கா. ஆனால் நமக்கு என்ன, நமக்கு ஒரு ஆனந்தம் வேணும்னு ஒரு நிலை, அதுக்கு எப்படி வந்து அவரும் உத்தியோகம் வேணும், உத்தியோகம் வேணும்னா இதை தான் படிக்கணும், இதை படித்தா தான் சீக்கிரமாக அப்படிங்கிற எண்ணத்தில் தானே நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு முக்தி வேணும், மோட்சம் வேணும். மோட்சம்னு என்னதான், மறுபிறவி இல்லாம இருக்கிறது. என்ன பிறவின்னு வந்ததுன்னா எப்படி இருந்தாலும் துன்பம் வரத்தான் வரும், எல்லோருக்கும் துன்பம் உண்டு. இந்திரன் இருக்க அவருக்கு துன்பம் இல்லையோ? எப்ப ராட்சசம் வந்து இடிப்பானோன்னு பயம் இருக்குது, வேற என்ன வேணும்னு, வேற ஒண்ணும் வேண்டாம். எப்ப பார்த்தாலும் காப்பாத்து பயந்துட்டே இருக்கான். இரண்டாம் நேரம் எப்ப ராட்சசாலும் வந்துருவாளோ, அவன் வந்து நம்மளோட சண்டை போடுவாளோ, யுத்தம் பண்றதுன்னு யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம், உடம்புல சரீரத்துல அடி விழுமோ இல்லையோ, பானங்கள்லாம் வந்து குத்துமோ இல்லையோ, அத போறதுக்கு ஒரு ரெண்டு மாசம் ஆகுமோ இல்லையோ, என்ன சிரமம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆகையால் எந்த நிலையில நீங்க இருந்தாலும் அந்த நிலைக்கு இருக்கக்கூடியதான துன்பங்கள் இருக்கு. துன்பம் இல்லாம ஒரு மனுஷன் இருக்கணுமையானா அவனுக்கு பிறவியே இருக்கப்படாது. பிறவியே இருக்கப்படாதுன்னா என்ன பண்ணணும்னா, அந்த பரமாத்மாவுடைய திருவடியை நம்ம நாடணும். அது ஒண்ணுதான், பிறவி வராம இருக்கிறது சிவஞான பிரதாயினி. அந்த சிவஞானம் வந்தால்தான் போகும். அந்த பரமேஸ்வர ஞானம் பகவத் அனுகிரகம் நமக்கு வேணும். அந்த பகவத் அனுகிரகம் வேணுமையானால் அவரை போற்றடும், அதற்காக நீங்க பூஜை பண்ணும். சிவ பூஜை எதுக்காக பண்ணிட்டு இருக்க, மறுபிறவி இல்லாதான ஆத்ம ஞானத்தை அடைவதற்காக. இந்த ஜென்மாவில வந்தது பிராரம்ப கர்மால அனுபவிச்சுட்டு தீர்த்துடுமா? யோஜனை பண்ணி பாருங்க, நமக்கெல்லாம் 50 வயசு 60 வயசு ஆயிடுதுன்னா இனிமேல புதுச்சாவா கஷ்டம் வரப்போகுது. எல்லாம் அனுபவிச்சாச்சு. ஊர்ல என்னென்ன உங்களுக்கு வைக்கணுமோ அத்தனையும் அத்தனை பேரும் சாஸ்திரமா லட்சார்த்தனை பண்ணியாச்சு. இது யாரு பண்ணினாலும் உடம்பு வந்தது என்ன ஆயிடுதுன்னு அது மறந்து போச்சு. வச்சுட்டு இருக்காளா எத்தனையோ பேர் வச்சா நீங்க ஒண்ணு அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து அடிப்பாரு. புதுசா என்ன என்ன கோபம் குறைஞ்சதுன்னா, ஏன் குறைஞ்சதுன்னு, சொரண குறைஞ்சு போயிடுச்சு. வேற ஒண்ணு ஏன் இது போல வச்சவர் நிறைய வாங்கியாச்சு. யாராலும் நம்மள என்னென்னமோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. புதுசா ஒண்ணு நீங்க பண்ண வேண்டியது இல்லையே. உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கும் பொழுது ஒரு கோபம் வந்தது, இப்ப என்ன கோபிச்சுண்டா பிரயோஜனம் இல்லை. இருக்கிறதே ரெண்டு பேர் தான், ஆத்துக்காரி அவ்வளவுதான். ஏண்டா பசங்கள்லாம் தனித்தனியா இருந்துட்டு இருக்கா, ஒருத்தருக்கு சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? சண்டை போட்டா சரி, கொஞ்சம் சண்டை போட்டாச்சா சரி வாங்க சாப்பிடுறதுக்குங்கிற. சரி இப்ப நீ போகுது, இது வேற என்னதான் பண்ண முடியும்? விவகாரம் என்னாச்சு, வாழ்க்கை இப்படி ஆளவுது, இவைகள்லாம் இனிமேல் புதுசா ஒன்றும் கஷ்டம் வரப்போறதில்ல, எல்லாம் அனுபவிச்சாச்சு. இப்படி இருக்கணும் ஏன்னா நமக்கு இந்த கட்டமே நிஜமா இல்லாம இருக்கணும். ஏன்னா ஒரே ஒண்ணு, பிறவி இல்லாத நிலை அடையணும். அந்த பிறவி இல்லாத நிலை அடையணும்னா பிறவி இல்லாதவராக இருக்கிறவருடைய அனுகிரகம் நமக்கு வேணும். நம்ம முதலையே சொன்னேன், எது வேணுமோ அது இருக்கிறவாட்ட கேட்கணும். பிறவியே இல்லாதவர் யாரு? பரமேஸ்வரர். ஜனன மிருதி புதிதானாம் தேவயா தேவதானாம். பிறவி இறப்பு பிறவி இறப்பு இருக்கக்கூடியதான தேவதைகளை சேவிச்சு என்ன பிரயோஜனம்? என்ன மற்ற தேவதைகள் பிறவி இறப்போடக்கூடியதான அக்னி யமன் இவாள்னா என்னன்னா அவள் அந்த நிலையை கொடுக்க முடியாது. அவளிடத்திலேயே இல்லை. யார் இடத்துல எது இருக்கோ அதுதான் அவளால் கொடுக்க முடியும். மற்ற தேவதைகள்லாம் என்னன்னா கொஞ்ச நாள் தேவதையா இருப்பார், அதுக்கப்புறம் க்ஷேமே புண்ணிய மத்திய லோகம் பிசந்தி. புண்ணியம் குறைஞ்சதுமே மறுபடியும் பூலோகத்துக்கு வந்துவிட்டான். வந்துவிட்டு மறு நாலு யாகம் பண்ணி மறு மேல போறான். அவளால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுப்பாளே, அவளால கொடுக்க முடியாததானது அவளை கேட்ட பிரயோஜனம் இல்லை. ஆனா இங்க பரமேஸ்வரன் எப்படின்னார்? அவருக்கு ஜனனம் இல்லை மரணம் இல்லை. ஆகையால் என்ன ஆச்சுன்னார்? அவரை கேட்டேன்னா அதை கொடுக்க முடியும். ஆகையால் அவர் தியானம் பண்ணுங்க. ஜனன மரணம் ஜனன மிருதியுதானாம் சேவையா தேவதானாம் நபவதி சுகலேசகோர். அதுல ஒரு விதமான சுகமும் இல்லை. என்ன அவளால கொடுக்கக்கூடியதான ஒரு சுகமானது சுகமாக நான் கருதல. நீங்க இன்னைக்கு இப்படி இருக்கேள், எத்தனை ஜென்மாக்கள்ல எத்தனை தரம் சொக்கலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கேள் தெரியுமா உங்களுக்கு? என்னென்னமோ சுகங்களை அனுபவிச்சிருக்கோம், என்னென்னமோ துக்கத்தையும் அனுபவிச்சிருக்கோம், சாம்பாகவும் தேடாகவும் பறந்துருக்கோம். ஏன் அது என்ன ரொம்ப கஷ்டமா? வெளியில போனா ஆட்டுக்கு வர்றது கஷ்டம் சார். பாம்பு புத்துல இருந்து வெளியில வந்துருச்சுன்னா, யாராவது மனுஷன் கண்ணுல விழுந்துருச்சுன்னா மனுஷன் தான் அதுக்கு யமன். அது பாட்டுக்கு அது போறதுன்னு விட்டுற போறேடா இல்லையே? தேடு வந்ததுன்னு அதை விட போறேடா? அதை கொண்டுட்டு தானே போறேன். அப்ப என்ன, சில பதார்த்தங்கள் அது வெளியில போனா திரும்பி வர்றதே பயம். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பரவாயில்ல, ஒரு சௌக்கியமா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கோம். சொர்க்கலோகத்துல இந்த பயமே கிடையாது. உங்களை யாரும் ஒன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க இருக்கிறதே வற்ற ஆளுக்கு தெரியாதுன்னு அந்த சக்தி இருக்கு. நீங்களா நான் இன்னொருக்கு அறியப்படட்டும் என்று நினைத்தால் ஒழிய உங்க நீங்க எங்க இருக்கேன்னு அவளுக்கு தெரியாது, அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்டதான சொல்லும் சமயம் வந்ததுன்னா உங்களுக்கு நீங்க மாத்திக்கலாம் உங்க உருவத்தை. சீக்கிரமா போனா ஆகாசத்துல பறக்கணும்னு பிளேன் டிக்கெட்டு கிடைக்கல அவஸ்தப்பட்டு இருக்கேன், ஒண்ணும் கிடையாது. ஒரு கழுத மாதிரி வளர்ந்து வந்துடலாம். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு சார் சொர்க்கலோகத்துல போனேன். இது போல எவ்வளவு சுகங்கள்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஒரு நாளா ரெண்டு நாளா எத்தனை பிறவுகள் அனுபவிச்சிருக்கேன். ஆனா அத்தனையும் மறந்து இங்க வந்திருக்கேன். நம்மளுடைய சொரூபம் என்ன? எது மனுஷனுக்கு எந்த பிறவி எடுக்கிறானோ அந்த பிறவி மட்டும்தான் ஞாபகம். போன ஜென்மாவில் என்ன நடந்தது, அதுக்கு முன்னாள் ஜென்மாவில் என்ன தெரியாது. தான்யகம் வேத சர்வாணி நத்தம் வேதபரந்தவ. யாராருக்கு என்னென்ன விரைவுகள் இருக்கு, என்னென்ன துன்பங்கள் அனுபவிச்சா, என்னென்ன சுகங்கள் அனுபவிச்சா என்றதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார் பகவான். ஸோ நம்மளுடைய ரெக்கார்டு பகவானுக்கு முன்னால் நீங்கள் இது இல்லையே அது இல்லையே பிரார்த்திச்சா அவருக்கு தெரியும். அன்னைக்கும் இதே போல தான், அதை கொடுத்தன்னைக்கும் அழுதாய், கொடுக்காத அன்னைக்கும் அழுதுட்டு இருக்க, கொண்டா இருக்க விவகாரம் போங்கிறார் விவகாரம் கொடுக்க. ஏன்னா அப்பவும் பகவானா இருந்த பொழுதும் நீங்க ஒரு தேவஸ்வரூபமா இருந்த பொழுதும் சார் எனக்கு இந்திர பதவி இல்லையே, இந்திரனா இருக்கும் பொழுது பிரம்ம பதவி இல்லைங்கிற, மனுஷனா வரும் பொழுது கட்டப்படுறமே ஹையர் லெவல் கொடுங்கிற, எப்ப பாரு யாசனம் பண்றதுதான் உங்களுடைய விவகாரமா இருக்குன்னு. இன்னொரு கையேந்து நிக்காத நிலை உங்களுக்கு வரணும், அதுக்கு என்ன பண்ணணும்? பிறவி இல்லாத நிலை அடையணும். அதனால்தான் முகிதானாம் தேவையா தேவதானாம் நபபதி சுகலேசா. என்ன இருந்தாலும் இந்த சுகமெல்லாம் சுகம் என்ன கூடியதான கணக்கில் இல்லை. ஏன்னா எவ்வளவு காசு இருந்தாலும் இன்னும் காசு வேணும்னு நினைச்சா அவன் நிஜமான சுகம் அனுபவிக்கல. இருக்கிறதோட போறோம்னு நினைக்கிறா பார்த்தால அவன்தான் நிஜமான சுகத்தை அனுபவிக்கிறான். ஒரு கோடி உங்களுக்கு இருந்தான்னா பக்கத்தாத்துல இருக்க ரெண்டு கோடி இருக்குன்னு நினைச்சேன்னு வச்சுங்களேன், இது சுகமே இல்லை. ஆனா ஏதோ இன்னைக்கு பகவான் நம்மளுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சிருந்த சந்தோஷமா இருந்தது பார்த்தீங்களா, அதான் நிஜமான சுகம். ஆகையா நமக்கு எவ்வளவு சுகம் இருந்தாலும் நமக்கு மேல வேணும் மேல வேணும்னு அது சுகமாது. நான் சுகலேசா சம்சயோ நஸ்திதத்ரா. இங்க ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா என்ன பண்ணணும்? அதனிம் அமிர்த ரூபம் சாம்பமீஜம் பஜந்தே. அதனிம் அமிர்த ரூபம் பிறவி இல்லாதும் மரணம் இல்லாதும். இந்த மரணம்ங்கிறது எல்லோருக்கும் ஒரு பயமா இருக்குது. வேதாந்த நன்ன வார்த்தைகளுக்கு தான் இதை பத்தி தெரியும். மரணம்னா என்ன ஆகுமோ என்னமோன்னு ஒரு பயம். அட் த டைம் ஆஃப் டெத்னா என்னாச்சு? அப்ப என்ன பண்ண போறேன்? ஆக்டர் டெஸ்டினால சார் என்ன பண்ண போறேன் இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியாதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. எப்ப தெரியாதோ தெரியாத பத்தி கவலைப்பட்ட என்ன லாபம்?
1: அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வைசேஷிகா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஸ்ரீகுருப்பியோ நம. ஹரி ஓம். அப்போ ஆதி சாங்கியம், ஆதி லகு, இதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி ஆதி தர்க்கம், அடுத்த கிரந்தம் நம்ம பார்க்க போகிறது ஆதி தர்க்கம். தர்க்க சங்கிரகத்தோட ஒரு அப்ட்ராக்ட், இங்கிலீஷ் சொல்லுவோம் அப்ட்ராக்ட் அப்படிமா, அதாவது சுருக்கமாக பார்க்கறது. சாஸ்திரத்தில் பரம்பரையில் ரெண்டு வகையாக பார்க்குற சித்தாந்தம் இருக்குது, சமாச பத்தி வியாச பத்தி அப்படின்ட்டு. சமாச பத்தினா சுருக்கி பார்க்கறது, வியாச பத்தினா விரித்து பார்க்கறது, விவரித்து பார்க்கறது. அந்த மாதிரி இருக்கிற தர்க்கத்தை வேற ஒரு முறையில், அதே முறையில் இல்லாமல் வேற ஒரு முறையில் நம்ம சாங்கியத்தை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக நம்ம பண்ணுறோம். நான் இப்போ இங்கே சமஸ்கிருதத்தில் எழுதுறத நீங்கள் நான் சொல்லும்போது தமிழில் எழுதிக்கலாம், இல்லை இங்கிலீஷில் எழுதிக்கலாம், இல்லை ஏதாவது புது பாஷையில் எழுதிக்கலாம், புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். அப்போது இங்கே தர்க்க சங்கிரம்னா என்னன்னு தெரியும். தர்க்க சங்கிரம், தர்க்கத்தை வந்து தர்க்க சங்கிரகம் அப்படிங்கிறது அடிப்படையை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த கிரந்தத்தை. தர்க்கம்ங்கிறது பேசிக்கலாக எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் மோக்ஷத்துக்கு. அவங்க சொல்கிறது என்னது? மோக்ஷத்துக்கு. மோக்ஷம் எப்படி நம்ம அடையிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஞானத்தினால மோக்ஷம் சாங்கியகாதிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்தோம் ஆதி வேதாந்தத்துலேயும் அதே மாதிரி தான், ஞானத்தினால மோக்ஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் தார்க்கிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஞானத்தினால மோக்ஷம் மாத்திரம் இல்லைப்பா, ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? பதார்த்தத்துறை ஞானம், பகுத்து பார்க்குற ஞானம். பகுத்து பார்க்குற ஞானம், ஏதோ பகுத்தறிவு வந்துருச்சு இங்கேயும் கூடவா அப்படின்னு. இல்லை, இந்த பகுத்து பார்க்குற ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், 7 பதார்த்தங்கள் ஒத்துக்கிறாங்க. பதார்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பதசிய அர்த்தாக பதார்த்தாக அப்படின்னு சாதாரணமாக நம்ம சொற்பொருள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி பொருள் தான் அது, விஷயங்களுடைய பொருள், விஷயம் அப்படின்னு அர்த்தம். பதார்த்தம்னா விஷயம். 7 வகையாக பிரிக்கிறாங்க உலகத்தை. இந்த 7 வகையில் நீங்கள் பிரிக்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி இந்த வகைப்படுத்த தெரிஞ்சுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதான் மோட்சம் அப்படிங்கிறாங்க அவங்க. எது எது எந்தெந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத பிரித்து பார்க்க தெரிஞ்சுட்டீங்கன்னா அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது
3: பதார்த்தம் 7,
2: 7 பதார்த்தம்.
3: இந்த 7 பதார்த்தத்தில்
2: 7 பதார்த்தம்,
3: 7 பதார்த்தம் என்னென்ன? 1 திரவியம், 2 குணம்,
2: 3
3: கர்மம், 4 சாமான்யம்,
2: 5
3: விசேஷம், 6 சமவாயம், 7 அபாவம்.
2: இதான் 7 பதார்த்தம். திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம் அப்படின்ட்டு.
3: திரவியம் 9 வகையாக ஒத்துக்கிறாங்க, குணம் 24, கர்மம் 5, சாமானியம்
2: 1-2,
3: பரசாமான்யம் பரசாமான்யம், விசேஷம் அனந்தம், சமவாயம் 1, அபாவம் 4.
2: இப்படி ஒன்று ஒன்றுத்துலேயும் வேறு வேறுபட்டதா, ஒன்று ஒன்று தனித்தனியாக பார்ப்போம்.
3: திரவியம் 9 வகை, குணம் 24 வகை, கர்மம் 5 வகை, சாமானியம் 2 வகை, விசேஷம்
2: அனந்தம்
3: இன்ஃபினிட்டின்னு போட்டாதான், சமவாயம் 1, அபாவம் 4.
2: இப்படி பல வகையாக ஒத்துக்கிறாங்க பதார்த்தங்களை. இந்த ஒன்று ஒன்றுத்தில் பிரித்து பார்ப்போம் நம்ம. இப்போது தர்க்க சாஸ்திரம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தர்க்க சாஸ்திரத்துடைய பிரவர்த்தி எப்படி இருக்கும், தர்க்க சாஸ்திரம் எப்படி பிரவர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு கிரந்தத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி பிரவர்த்தி முறை இருக்கு. தர்க்க சாஸ்திரத்துடைய பிரவர்த்தி முறை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, உத்தேசம், லட்சணா, பரீட்சா அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறாங்க.
3: உத்தேசம், லட்சணா, பரீட்சா.
2: உத்தேசம், லட்சணா, பரீட்சா, இது தர்க்க சாஸ்திரத்தோட பிரவர்த்தி
3: 3 வகையா, பிரவர்த்தி 3 வகை.
2: உத்தேசம், லட்சணா, பரீட்சா.
3: உத்தேசம்னா என்ன? நாம மாத்திர வஸ்து சங்கீர்த்தனம்,
2: நாம மாத்திர வஸ்து சங்கீர்த்தனம் உத்தேசம்.
3: லட்சணம்னா என்ன? அசாதாரண தர்மம்.
2: பரீட்சான்னா என்ன? விசாரம்.
3: இதா
2: உத்தேசம்னா நாம மாத்திர வஸ்து சங்கீர்த்தனம். நாம மாத்திர வஸ்து சங்கீர்த்தனம்னா சும்மா பேர் மாத்திரம் சொல்றது.

0: ஆனா வெளிச்சம் வரும்போது சூரிய கிரணம் வரும்போது தான் தெரிகிறது. சோ தஸ்திரினூர்ல இருந்து வெளியில வெளிப்படுறதா இருக்கு. சோ சரீரம் என்னது? அஸ்மதாதி, நம்ம சரீரம் மாதிரி உள்ள சரீரங்கள், மனுஷ சரீரம் எல்லாம் அது வந்து பிருத்வி சரீரம். இந்திரியம் என்னது? மூக்கு நுனி. விஷயம் என்னது? கல்லு மண்ணு முதலி இதெல்லாம். இதுதான் பிருத்வியை பொறுத்த வரைக்கும் விஷயம். பிருத்விக்கு அப்புறம் அப், இங்க நித்தியம்னு சொல்லி சொல்லிட்டோம்னோ, நித்தியம்னா என்னது, அனித்தியம்னா என்னது அப்படின்னு சொல்லி அதையும் தெரிஞ்சுக்கணும். நித்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னா துவம்ச அப்ரத்தியோகித்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். துவம்ச பின்னத்வே சத்தியம்லாம் சொல்லுவான், அதெல்லாம் வேண்டாம். துவம்ச பின்னத்வே சக்தி துவம்ச அப்ரத்தியோகித்தம் அப்படின்னு லட்சணம் சொல்லுவான், அதெல்லாம் வேண்டாம். துவம்ச அப்ரத்தியோகித்தம்னு புரிஞ்சுன்னா போதும் இப்போதைக்கு. நித்தியம்னா என்னது? துவம்சா பிரதியோகி. துவம்சத்துக்கு அப்ரத்தியோகி பாத்திரம், பிரத்தியோகினா பாத்திரம், பாத்திரம் ஆகாதது அப்படின்னு அர்த்தம். துவம்சத்துக்கு பாத்திரம் ஆகாதது அப்படிங்கிறதுக்கு பேர் என்னது? துவம்ச அப்ரத்தியோகி. எவ்வளவு நேரம் இருக்கு? பாத்திரம் ஆகாது. பிரத்தியோகி அனுயோகி அப்படின்னு ரெண்டு விஷயம். பிரத்தியோகி அப்படின்னு சொல்லி சொன்னா எஸ்யா பாவக, எதனுடைய இன்மையோ அதுக்கு பேர் பிரத்தியோகி. அனுயோகின்னு சொல்லி சொன்னா எஸ்மின் அபாவக, எதுல இன்மையோ அதுக்கு பேர் அனுயோகி. இப்போ இங்க கட அபாவம் இருக்கு, இது பூத்தலம். கடாபாவம் பானை இன்மை. பானை இன்மைக்கு பிரத்தியோகி எது? பானை. எதனுடைய இன்மையை பத்தி பேசுறோம்? இன்மைக்கு பாத்திரமானது. இன்மைக்கு பாத்திரம் எது இங்க? பானை. அதுதான் பிரத்தியோகி. அனுயோகி எதுல இன்மை? எதுல இன்மை இருக்கு? தரையில இருக்கு. பூத்தலம்னா தரை. எதுல இன்மை இருக்கோ அதுக்கு பேரு அனுயோகி. எதனுடைய இன்மை இருக்கோ அதுக்கு பேரு பிரத்தியோகி. பானை இன்மை இருக்கலாம், துணி இன்மை இருக்கலாம், ராக்கெட் இன்மை இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். புரியறதா? ரெண்டு விஷயம், ஒன்னு பிரத்தியோகி, ஒன்னு அனுயோகி. பிரத்தியோகினா எதனுடைய இன்மை, அதனால்தான் டாட்ல போட்டிருக்கேன். அனுயோகினா எங்க இன்மையில் இருக்கோ அது. இந்த ரெண்டு முக்கியமான விஷயம். சரி பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: கூடியும் நின்றும் தொழுதும் எம் இறைவனை பாடி உளே நின்று பதம் பணிவீன்கள். ஆடியுளே நின்று அறிவு செய்வார்கட்கு நீடிய ஈற்று பசுவதுவாகுமே என்று சொல்லுகிறார். அடியார் கூட்டத்துல எப்போதும் கூடியிருக்கணும், அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் அழகா வேண்டார். வரடாஞ்சுத்திரம் என்ன சொல்லுது? செம்மலர் நோன்தாள் சேரலொட்டா அம்மலங்கழிய அன்பரோடு மரியி, இல்லையா? அன்பரோடு மரியி இருக்கணும். அதான் அடியார் கூட்டத்துல எப்போதும் கூடி இருக்க வேண்டும். நின்றும் தனித்து நின்றும் தொழுது எம் இறைவனை பாடி, இல்லை அவரோட புகழை பாடியும் இறைவனுடைய திருவடியை தொழுங்கள். ஆனந்த கூத்தாடி அகங்குலைந்து நின்று தியானிப்பவர்களுக்கு இறைவன் நீண்ட காலம் விட்டு பிரிந்த இளங்கன்றையுடைய பசு போல அப்படியே வந்து வெளிப்பட்டு அருள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப பாடுவது எவ்வளவு முக்கியங்கிறத பல இடத்துல சொல்லிக்கிட்டே போறாரு. இது ஒரு உபதேசம், கண்டிப்பாக நீங்கள் பாடுங்க. ஆடுறத விட்டுருவோம், ஆட தெரியலன்னா அது பிரச்சனையே கிடையாது. ஆனா பாட முடியும், எல்லாராலையும் கண்டிப்பா பாடும். பாடுங்க, நீங்க பாடுனீங்க என்ன, பாடி நின்று பதம் பணிமீன்கள் அப்படியே அண்டர்லைன் பண்ணிடணும். அப்ப கண்டிப்பாக நீங்க இளங்கன்றையுடைய பசு போல இறைவன் வந்து அகங்குலைந்து ஆடி பாடி பணிவார்களுக்கு வெளிப்பட்டு அருள்வார் என்று நமக்கு இறைவனை ஏற்கக்கூடிய உபாயமும் அவன் உதவக்கூடிய பரிசு உபதேசித்துள்ளார். விடுகின்ற சீவனார் மேலெழும் போது நடுநின்று நாடுமின் நாதன் தன் பாதம் கெடுகின்ற வல்வினை கேடில் புகழோன் விடுகின்றான் உம்மை இமையவரோடே. திருப்பி அதுதான், நடுநின்று நாடுமின் நாதன் தன் பாதம், இல்லையா? விடுகின்ற சீவனார் மேல் எழும் போது அப்படின்னு சொல்றார். உடம்ப விட்டு பிரிகின்ற உயிர் வந்து உடலை விட்டு மேல கிளம்பும் போது சுழுமுனையாகிய நடு வீட்டுல சிறிது நேரம் நின்று இறைவன் திருவடியை எண்ண வேண்டும். இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு போக முன்னால சுழுமுனையில நின்று கொஞ்ச நேரம் இறைவனை நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எண்ணுங்கள், உங்களோட வல் வினைகள் எல்லாம் கெடும். அழியா புகழை உடையவனாகிய இறைவன் வந்து உங்களை தேவர்களோடு கூட்டி இரவா பெருநிலையை எய்துவிப்பார் என்று சொல்லுகிறார்.

0: இறக்கும் போது இறைவனை நினைக்கணும். அதுதான் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி இந்த ஏதோபதேசத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நினைத்தால் உங்களுக்கு இமையவர்களுடைய வாழ்வு கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அப்ப இறைவனுடைய புகழ் எப்படிப்பட்டது என்றால், காலத்தாலும் கருத்து மாறுபாட்டாலும் அழியாத மெய்ப்புகழ். அதனால இறைவனுடைய புகழை கேடில் புகழ் என்று நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றார். நல்ல முறையில வழிபட்டு கொண்டிருந்த இப்ப ஔவையார் வந்து விநாயக பெருமானை வழிபட்டுக்கிட்டு இருக்கும்போது அகவல் பாடி முடிச்ச உடனே அவரே கொண்டு கைலாயத்துல விட்டாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கோம். நம்முடைய ஞானிகளை எல்லாருமே நம்ம பாக்குறோம் இல்லையா, காதலாகி கசிந்துங்கிற பதிகத்தை பாடிக்கொண்டே அதை நிறைவு செய்த உடனே அப்படியே ஜோதியில கலந்தார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் என்று பார்க்கின்றோம். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என்று பாடிக்கொண்டே அந்த நிறைவு பதிகத்தை பாடிட்டு அப்படியே திருப்புகலூர்ல சுவாமிகிட்ட சாயி ஜெயந்தி அடைந்தார். கருவறையில நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகைன்னு பாக்குறோம். தானனை முன்படைத்தான்கிற பதிகத்தை பாடிக்கிட்டு சுவாமி அனுப்பிச்ச வெள்ளை யானையில ஏறி அழகாக கைலாயத்துக்கு போனாரு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தன்னோட தோழருக்கும் குறிப்பு கொடுத்து தோழரும் பின்தொடர்ந்து போய் தோழர் வெளியில நிக்கிறாரு, நீங்க அனுமதி கொடுக்கணும்னு இறைவனிடம் சிபாரிசு பண்ணி விண்ணப்பம் செய்து அவரையும் உள்ள கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படிங்கறத அந்த வரலாற்றுல நம்ம பாக்குறோம். அது மாதிரி நம்முடைய மடிவாசகர் பெருமானும் அழகா அந்த சிற்றம்பலத்துல வந்து நின்று அந்த அவருக்கு தெரியாது முதல் நாள் வந்து தன்னிடம் கேட்டு எழுதியது பெருமான் தான் என்று தெரியாது. யாரோ ஒரு அந்தனர் வந்து கேட்டு ஏட்டுல எழுதி கொண்டார், முதல் பிரதி எழுதினதே சுவாமி தானே அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அவர் அது தெரிஞ்சுட்டு இப்ப எல்லாரும் கேட்காங்க, ஐயா இவ்வளவு தூரம் சுவாமியே வந்து எழுதியிருக்காரா, இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அது அவர் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவான்னு சொல்றாரு, அதுக்கு பொருள் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் நடராஜ பெருமான்ட்ட ஐக்கியம் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால சுவாமி வந்து நல்ல கதியில கொண்டு சேர்த்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவங்களோட வாழ்க்கையெல்லாம் தான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அந்த வரலாறுகளை சிந்திக்கக்கூடிய நாம் இந்த விஷயங்களையும் மனசுல மறக்காம வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ கண்டிப்பாக உயிர் பெறுகிற நேரத்திலையும் இறைவனை மறக்க கூடாது. என்ன மரண அவஸ்தையா இருந்தாலும் இறைவனை மறக்க கூடாது. ஏருடையாய் இறைவா எம்பிரான் என்று நீரிடுவார் அடியார் நிகழ் தேவர்கள் ஆரணி செஞ்சடை அண்ணல் திருவடி வேரணி வார்க்கு வினை இல்லைதானே என்று சொல்லுகிறார். அதாவது ஏருடையாய், அதாவது ரிஷப வாகனத்தை, அதாவது ரிஷபத்தை வாகனமாக உடையவனே, அடுத்து இறைவனே, எம்பிரான் பிரான்ன தலைவன் அர்த்தம் என்னுடைய தலைவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நெத்தியில விபூதிய பூசணும் இல்லையா, நீரிடுவார் அடியார் அப்படி சொல்லிக்கிட்டே பூசுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ தம்மை எண்ணுவார்களுடைய வினை வளம் நீரள விரைந்து வந்து அருள் செய்ய அந்த வாகனமாக விடையை உடையவன், அதனால ஏருடையாய் அப்படின்னு அவரை விழித்து சொல்லுகிறார். சிவன் இல்லாத சீவனே கிடையாது, எல்லா ஜீவன்கள்டையும் ஒப்ப உரைபவர் சிவன், அதனால அது தோன்றும்படியாக இறைவா என்று கூறுகிறார். பொதுவாக எல்லா உயிர்கள்ட்ட விளங்கினாலும் எமக்கு தலைவனாக இன்ப நெறியை உதவுபவன் அப்படிங்கிறதுனால எம்பிரான் என்றும் சிறப்பாக கூறுகின்றார். பொதுவாக இறைவன் என்று விழித்து எம்பிரான் என்று சிறப்பாக விழிக்கின்றார். நிகழ் தேவர்கள், நிகழ்காலத்திலேயே தேவர்களாக ஆகிவிடலாம் என்று சொல்லுகிறார். அப்ப இறைவன் திருநாமத்தை சொல்லி திருநீர் இடுவார்களுக்கு பிறவியால் வரக்கூடிய துன்பமும் மரணமும் இல்லை, இந்த நிகழ்காலத்திலேயே அவர்கள் தேவர்களுக்கு ஒப்பாவார்கள் என்று சொல்லுகிறார். திருவடி வேரணிவார் அப்படின்னு சொல்லும் போது நீரணிவார்கள் தேவராக நீரும் அணிந்து தனித்திருந்து மனத்தில் திருவடியும் அணிவார்களுக்கு அப்படின்னு அதுல விரிச்சு கொடுக்கிறார். அதாவது கங்கையை அணிந்த சிவந்த ஜடையை உடைய சிவபெருமான் திருவடிய வேறாக இருந்து இடைவிடாத தியானிக்கணும். அப்படி தியானிப்பவர்களுக்கு வருவினையும் இருப்பு வினையும் எல்லாம் காலி. அதாவது இருப்பு வினைங்கிறது பிராரத்த வினை, வருவினைங்கிறது ஆகாமியம். இது ரெண்டும் இல்லாம போகும்போது நிச்சயமா சஞ்சிதமும் இருக்காது. ஏன்னா இந்த நிலைக்கு ஒரு அன்பர் வரணும் அப்படின்னா அவர் நிச்சயமாக பல தீட்சைகளை பெற்று அதுல இருந்துதான் அந்த நிலைக்கு வந்திருப்பாங்க. அப்போ சஞ்சிதம் வந்து வருத்த வித்தாக ஆகியிருக்கும் என்று சொல்லி வினையே இல்லாம போனதுக்கு அப்புறம் இருப்பு வினை இல்ல வருவினை இல்லைன்னு சொன்ன அப்புறம் பிறவியும் கிடையாது, நிச்சயமாக வீடு பேரு கிட்டும் என்று உணர்த்துகிறார். இன்புருவீர் அறிந்தே எம் இறைவனை அன்புருவீர் தவம் செய் மெய்ஞானத்து பண்புருவீர் பிறவி தொழிலே நின்று துன்புறு பாசத்து உழைத்து ஒழுங்கீரே என்று சொல்கிறார். பாசத்தழைய அறுக்கணும்னா பெருமானுடைய பாதத்தை பற்றுவது ஒன்றுதான் நமக்கு உபாயம் என்று உணர்த்துகின்றார். அதாவது ஓயாம திறக்கும் தொழிலிலே நின்று அந்த ஆன்ம வியாபகத்தை மறைத்து துன்புறுத்தக்கூடிய பாசத்தால வருந்தி ஒளிபவர்களே என்று சொல்லுகிறார். பிறவி தொழிலே ஏகாரை தொழிலே பிறந்துகிட்டே இருக்கிறது ஓயாம, அதிலே நிற்கும்போது இந்த ஆன்மாவுடைய வியாபகம் வந்து மறைக்கப்படுகிறது. அது எதனால் மறைக்கப்படுகிறது? பாசத்தால் பாசம்தான் பிறவிக்கே வரும் இல்லையா, வினையால் தானே பிறவிக்கே வரும். அப்ப அந்த பாசத்தால் அது மறைக்கப்படுகிறது. அப்ப அதனால வருந்தி ஒழிந்தவர்களே என்று விழித்து நீங்க என்ன செய்யணும்? எம் இறைவனை அறிந்து அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். எம் இறைவனை அறிந்தே அன்புறுவீர். அந்த முதல் வரியும் இரண்டாவது வரியும் கொஞ்சம் கொண்டு கூட்டிக்கிடணும் சொற்களை. அப்ப இறைவனிடம் அன்பு செய்தால் நீங்கள் இன்பமா இன்புறுவீர் என்று சொல்லுகிறார். அவர்கிட்ட அன்பு செஞ்சா நீங்க இன்பமா இருக்கலாம், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக தவம் செய்யணும் அப்படிங்கறதும் சொல்றார். அப்பதான் உங்களுக்கு உண்மையான ஞானம் கிடைக்கும். மெய்ஞானத்து பண்புருவீர். மெய்ஞானம்ங்கிறது சிவஞான, அது அந்த சிவஞான செய்தியுடையவருடைய இயல்புதான், அதுல எடுத்து நமக்கு காட்டுகிறார் என்று நம்ம பார்க்கணும். இதற்கு அருமையான ஒரு சித்தியார் பாடல் அதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த கருத்தை இப்போது நாம் இதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கிளத்தல் என ஈரிரண்டாம் கிழக்கில் ஞானம் வீட்டை அடைந்திடுவர். நிட்டை மேவினோர்கள் மேவாது தப்பினவர்கள் மேலாய பதங்கட்டு ஈட்டிய புண்ணிய நாதராகி இன்பம் இனிது நுகர்ந்து அரணருளால் இந்த பார்மேல் நாட்டிய நல் குலத்தினில் வந்து அவதரித்து குருவால் ஞான நிட்டை அடைந்து அடைவர் நாதன் தாளே என்று சொல்லுகிறார். அதாவது அந்த கேட்டல் சிந்தித்தல் இல்லையா, ஓதுதல் ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் அப்படிங்கிற மூன்றும் ஆசிரியன் இன்றி நிகழக்கூடியது. அப்ப ஆசிரியரால் அறிவுறுத்தப்படுவது வந்து கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல். இந்த நாளும் தான் உண்மை ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலையும் முறையாக பழகி நிட்டை பொருந்தியவர்கள் தான் வீடு பேற்றை அடைவார்கள். இந்த நான்கினுள் வராமல் தீக்கையில் அத்துவ சுத்தி பண்ணப்பட்டு ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல்ங்கிற மூன்றுல நின்று சரீரம் நீங்கினவங்க சிவலோகம் முதலிய பதமுத்திகளை பெற்று அங்குள்ள இன்பத்தினை நன்கு அனுபவித்து முதல்வன் ஆணையால் அங்கிருந்து நீங்கி இந்த உலகத்துல உயர்ந்த குலத்தில் பிறந்து ஞானாசிரியனை அடைந்து கேட்டல் முதலிய ஞான நெறியில நிட்டையை கூடி வீடு பேற்றினை அடைவார்கள். அப்போ இந்த உலகத்துக்கு வராம சிவலோகத்தில் சிவபிரானே குருவாய் உபதேசிக்க கேட்டல் முதலிய ஞானத்தை பெற்று நிட்டையினால் வீட்டை அடைந்தாலும் அடைவார்கள். அவங்க கண்டிப்பா திருப்பி பூமிக்கு வரணுங்கிறது நியமம் கிடையாது, நியதி கிடையாது என்று அழகாக சொல்லியுள்ளார். அப்போ இறைவனுடைய உபதேசத்தை பெற்று வீடு பெறுவதற்கு என்ன வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மேற்கொள்ளலாவதோர் மெய்த்தவம் ஒன்றுண்டு, மேற்கொள்ளலாவதோர் மெய்த்தாளும் ஒன்றுண்டு, மேற்கொள்ளலாவதோர் மெய் நெறி ஒன்றுண்டு, மேற்கொள்ளலாம் வண்ணம் வேண்டி நின்றோர்க்கே என்று சொல்லுகிறார். இந்த மேலான சிவகதியை சேரலாம் அப்படின்னு எண்ணுவார்க்கு மேற்கொள்ளத்தக்க உண்மையான தவம், அதாவது மெய்த்தவம் ஒன்று உண்டு இல்லையா. மேற்கொள்ள அதாவது மேலான சிவகதி இருக்கிறதுலே எந்த கதி உயர்ந்த கதி சிவகதி தான், அதை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேற்கொள்ளத்தக்க உண்மையான தவம் இருக்கிறது. அதனால் எய்தக்கூடிய திருவடி பேரும் இருக்கிறது, அதான் மெய்த்தாளும் ஒன்றுண்டு. அது மட்டும் இல்லாம மெய் நெறி சிவஞான மார்க்கமும் இருக்கிறது. அப்ப பிறவி துயர விட்டு உயரணும்னு எண்ணுவோர்க்கு தவமும் ஞானமும் திருவருளும் உண்டு என்று அழகாக நமக்கு உணர்த்துகிறார். சார்ந்தவர்க்கு இன்பம் கொடுக்கும் தளல் வண்ணன் பேர்ந்தவர்க்கு இன்னா பிறவி கொடுத்திடும், கூர்ந்தவர்க்கு அங்கே குறைகளல் காட்டிடும், சேர்ந்தவர் தேவரை சென்றுணர்வாரே என்று சொல்லுகிறார். நம்ம சிவஞான போதத்துல மெய்கண்ட தேவநாயனாரும் சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடனாதல், சார்ந்தாரை காத்தும் சலமிலனாய் சார்ந்தடியார் தான் தானா செய்து பிறர் தங்கள் வினை தான் கெடுத்தல், ஆழ்ந்தார் முன் செய்வினையும் ஆகு என்று சொல்லுகிறார். அடைத்தளமாக சார்ந்தவரை அவருக்கு வரக்கூடிய இடர்களை எல்லாம் நீக்கி காத்தல் வந்து தலைமை குணமுடையோருடைய கடன். அதனால முதல்வன் வந்து தன்னை அடைந்தவர்களை சிறப்பாக பாதுகாப்பார் இல்லையா. அதனால அவருக்கு வந்து பாரபட்சம் இருக்கு அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. தன்னை சார்ந்து தன் அடித்தொழில் செய்வாரை தன் போல வருவினை தொடர்பிலராக்கி அவங்களை வினை தொடர்பை இல்லாம ஆக்கி தானாக்கி அவரவர் வினையினை விளைப்பார். அப்புறம் நுணுகி வந்து பொருந்தக்கூடிய பிராரப்த வினை வந்து உயிர் சார்பில்லாம ஒளிந்து போய்விடும் என்று அழகாக நமக்கு உணர்த்துகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதான் இவரும் சொல்வார், நாவுக்கரசு பெருந்தகையும் தன்னை சரணென்று தாள் அடைந்தேன் அடியடைய புன்னை புகலூர் பெருமான் செய்வன கேண்மினோ, என்னை பிறப்பறுத்து என் வினையை கட்டறுத்து ஏழ் நரகத்து கிடக்கலோட்டான் சிவலோகத்து இருத்துமே என்று. அதனால அவரை அடைஞ்சாச்சுன்னா நமக்கு அவர் நமக்கு நல்லதுத்தான் தருவாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சல்லமீலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் அவருக்கு அந்த பாரபட்சம் கிடையாது, சார்ந்தவருக்கு நலத்தை தருவார் அவ்வளவுதான். அத நலம் வேணும்னு நினைக்கிறவங்க அவரை சாரணும். இது வந்து தேவாரத்திலையும் வருது, திருவருட்பயன்லையும் வருது. சல்லமிலன் பேர் சங்கரன் என்று அதுலயும் சொல்லியிருப்பாரு. தன்னை சரண் அடைஞ்சு சார்ந்ததான் சார்ந்துங்கிறத தன்னை சரணாக சார்ந்து பிரியாம இருப்பவர்களுக்கு இன்பத்தை அருளக்கூடிய செந்தழல் போன்ற நிறமுடைய செந்தழல் வண்ணன். செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை இல்லை, அதுல வரும் இல்லையா திருவாசத்துல, அதே மாதிரிதான். அதனால கோயிலும் காட்டின்னு வரும். ஆக அப்படிப்பட்ட அந்த செந்தழல் அதான் அழல் வண்ணன் தானே சுவாமி வந்து அந்த நிறத்தை உடைய பெருமான் பிரிந்தவர்க்கு துன்பம் தருவதாகிய அந்த பிறவியை கொடுக்கும். அவரை விட்டு பிரிஞ்சா பிறவி வந்துடும். அன்பு கூர்ந்த மெய்யடியார்களுக்கு அங்கே ஒலிக்கின்ற சிலம்பணிந்த திருவடியை காட்டி உய்யக்கொள்ளும். ஆதலால் அவரை யாரெல்லாம் இறைவிடாது தியானிக்கின்றார்களோ அவங்க தேவதேவனாகிய பெருமானை சென்று அடைவார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப சார்ந்தவர்களுக்கு முக்தி இன்பத்தையும் பிரிந்தவர்களுக்கு பிறவி துன்பம். அப்ப இன்பம் வேணுமா துன்பம் வேணுமாங்கிறது நம்முடைய செயலாலதான். சுவாமிய சார்ந்தோம்னா நமக்கு முக்தி இன்பம் கிடைக்கும், சுவாமிய பிரிஞ்சா நமக்கு பிறவி துன்பம் தருவார். அதனால இடைவிடாது தியானித்தால் அவரை சாரலாம் என்று நமக்கு அந்த ஒரு உபதேசத்தை தந்துள்ளார். தழல் அணுகின் சுடும் பிரியில் தன்னென்னும் குளிரும் இல்லையா. அதே மாதிரி தழல் வண்ணன் சாரச்சார இன்பம் தரும் தீர தீர கொல்லாதாம் அப்படின்னு ஒரு நயம் உரைத்துக் கொள்ளணும். அந்த இடத்துல கூர்ந்தவர் அதாவது அன்பு மிக்கவர், அன்புங்கிற ஒரு சொல்லு அந்த இடத்துல கூட்டி பார்த்துக்கணும். கூர்ந்தவர் கங்கே குறைகளல் காட்டிட, அருமையான ஒரு சொற்றொடர். எப்போ எங்க அங்கேன்னா அன்பு செஞ்ச உடனேயே அவர் வந்து கலல் தருகிறார். குறைகளல்னா ஒலிக்கும் வீரக்கலல், அது திருவடியை உணர்த்துகிறது நமக்கு தானியாகு பெயராக. சரி, அடுத்து சேர்ந்தவர் தேவரை இல்லையா. சேர்ந்தவர்ங்கன்னா இடைவிடாது தியானிப்பவர்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிற திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை செய்யும் போது இறைவனடி சேராதார் அப்படிங்கிற இடத்துல சேர்தல் அப்படின்னா இடைவிடாது நினைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப சிறந்தவர்னா இடைவிடாது தியானிப்பவர்கள் அப்படிங்கிற பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவர் அப்படிங்கிறது சிவப்பரம்பொருள். அப்ப அவரை உணர்வார்னா உணர்ந்து அனுபவிப்பார்கள் என்று அழகாக நமக்கு அது உணர்த்துகிறது. அப்ப சார்ந்தவர்களுக்கு முக்தி இன்பமும் பிரிந்தவர்களுக்கு பிறவி துன்பத்தையும் தருவார். அதனால் அவரை இடைவிடாது தியானித்து அடைய வேண்டும் என்பது நமக்கு இந்த பாடலிலே சொல்லப்பட்ட உபதேசம். முக்தியை ஞானத்து முத்தமிழ் ஓசையை எத்தனை காலமும் ஏத்துவர் ஈசனை, நெய்த்தலை பால் போல் நிமலனும் அங்குலன் அத்தகு சோதி அது விரும்பீரே அப்படின்னு சொல்றாரு. விரையில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான்னு சொல்றார் இல்லையா, அதே மாதிரிதான் சொல்றார். பால்ல நெய் மாறி பெருமான் இருக்கின்றார், அவரை விரும்புங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். சிறந்த ஒரு உபதேசத்தை நமக்கு தருகின்றார். அதாவது முக்தியாகிய அந்த முக்தியை ஒரு சொல்ற முக்தியை அப்படின்னு ஏன் சொல்றனா முக்தியாகிய பேரின்ப வடிவாக விளங்குபவர். அடுத்து அதுக்கு ஏதுவாகிய ஞான சொரூபி அதான் ஞானத்து முத்தமிழ் ஓசையை அப்படின்னு சொல்றாரு. அந்த சிவஞானத்தை அன்பு நெறியால ஆன்மாக்களுக்கு உணர்த்தக்கூடிய அதான் முத்தமிழ்னு சொல்லியாச்சு. இயல் இசை நாடகமான மூவகை தமிழிசையாகவும் விளங்குபவர். அப்படிப்பட்ட சிவபெருமானை தனை காலமாக எத்துணை காலமும் பணிவீர்கள் என்று சொல்கிறார். எப்போதும் பணியுங்கள். மலரகிதனான சிவபெருமான் நெய்யை கலந்துள்ள பால் போல அங்கும் இங்குமா எங்கும் இருக்காரு. அவர் இல்லாத இடமே கிடையாது. அங்கிங்கெனாதபடி எங்கும் பரிபூர்ணமா இருப்பாரு. பார்க்கும் இடம் எங்கும் பரிபூர்ணமா இருப்பார்லாம் நமது தாய்மான சுவாமி சொன்னது மாதிரி இவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒளிப்புலம்பான இறைவனிடம் அன்பு செலுத்துங்கள் என்று உணர்த்துகிறார் நமக்கு. அப்ப இறைவன் வந்து பால்ல நெய் மாதிரி எங்கும் இருப்பது போல ஆன்மாக்கள் பால்ல நெய் எல்லா இடத்துலயும் தானே கலந்திருக்கு. அது மாதிரி ஆன்மாக்கள்கிட்ட எங்குமாக விளங்குகின்றார். அவரிடம் அன்பு செய்யுங்கள். அதுக்கு கால வரையறை கிடையாது. இறைவனை வழிபடுவதற்கு கால வரையறை கிடையாது. எத்தனை காலமும் ஏத்துவர் ஈசனை அப்படிங்கிறார். எப்போதும் அவரையே ஏற்ற வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக ஒரு கருத்தினை வலியுறுத்தி சொல்லுகிறார் என்று நாம பாக்குறோம். இதற்கு அடுத்தாற் போல தன் உணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன் உணர தன்னுள் இருத்தலால் தன் உணரும் நேசத்தர் தம்பான் நிகழும் ததி நெய் போல் பாசத்தால் கின்றாம் பதி என்று சொல்கிறார். ததி என்றால் தயிர். சரி, அதாவது முதல்வன் வந்து அடியார்களுடைய திருவேடத்திலையும் திருக்கோயிலிலும் மாத்திரம் தயிர்ல நெய் போல இருப்பாரு. ஏனைய இடங்கள்ல பாலில் நெய் போல வெளிப்படாம நிற்பார். அதனால அப்படிப்பட்ட அந்த எதுலையும் அவர் வெளிப்படாட்டாலும் அத பரமேஸ்வரன்னே நீங்க நினைத்து வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார். பரம்பொருள் வந்து உலகினர் தன்னை அறியணுங்கிறதுக்காக தனது திருவேடத்தை அடியார்களுக்கு கொடுத்துள்ளார். சிவ சின்னங்களை அணிந்து திருநீரு ருத்ராக்கம் அணிந்து தன்னை சிவோகம் பாவனையில அவங்க உணர தன் வியாபகத்துக்குள்ள அவங்களை இருத்தி வைப்பார். தன்னை அகண்டமாக உணரக்கூடிய பேர் அன்பரிடத்துல தயிரில் நெய் போல அவர் விளங்கி தோன்றுவார். பாசம் இருக்கவங்கள்ட்ட விளங்கி தோன்றாத நிற்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முக்தி வடிவாகவும் அதான் பேரின்ப வடிவாகவும் அதற்கு ஏதுவாகிய ஞான சொரூபமாகவும் அடுத்து அந்த சிவஞானத்தை அன்பு நெறியில் ஆன்மாக்களுக்கு இயல் இசை நாடகமான மூவகை தமிழால உணர்த்துகின்றார். அந்த தமிழிசையாக விளங்குபவருமான ஈசனை எப்போதும் பணிய வேண்டும். அப்படி பணிந்தால் ஏற்கனவே அவர் வந்து எல்லா இடத்திலையும் பாலில் நெய் போல நிறைந்து இருக்கின்றார். எல்லா இடத்திலையும் நீக்கமர இருக்கின்றார். அவரிடம் அன்பு செய்தால் அன்பு செய்ய வேண்டும். நீங்கள் செய்தால் உங்களிடமும் அவன் விளங்கி தோன்றுவான் என்று நமக்கு உணர்த்துகின்றார். நியமத்தனாகிய நின்மலன் வைத்த உகமெத்தனை என்று ஒருவரும் தேரார் பவமத்திலே வந்து பாய்கின்றதல்லால் சிவமத்தை ஒன்றும் தெளியகில்லாரு என்று சொல்லுகிறார். அதாவது இது இங்கனம் ஆகுக அப்படின்னு நியமமுடைய நின்மலன் உயிர்களாகிய நமக்கு வைத்த யுகங்கள் எத்தனை என்பது நமக்கு தெரியாது. யாராலும் உணர முடியாது. பிறப்பாகிய மத்திலே அகப்பட்டு கடைபடுதல் அல்லாமல் கடையப்படுறோம். சிவமாகிய மத்தை தெளியும் ஆற்றல் அற்றவர்களாக நம்ம இருக்கோம். சிவமாகிய மத்தை தெளியணும், ஆனா பிறப்புங்கிற மத்திலேயே நம்ம அகப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். நம் வினைகளை எல்லாம் உண்டு கழிக்க இறைவன் எவ்வளவு காலம் தந்திருக்கிறான் என்பதை உணராமலே பிறவியிலேயே கடந்து உழந்து கொண்டே இருக்கின்றார்களே என்று சொல்லுகிறார். பவமத்துங்கிறது தான் பிறவியாகிய மத்து. சிவமத்துங்கிறது சிவமாகிய மத்து. பவமத்தை சார்ந்தால் கலக்கமும் சிவமத்தை சார்ந்தால் தெளிவும் உண்டாகும் என்று உணர்த்தப்பட்டிருக்கிறது. இங்கித்தை வாழ்வும் இணைத்தோறும் அகிதமும் துஞ்சத்த காலத்து தூய்மணி வண்ணனை விஞ்சத்துறையும் விகிர்தா என நின்னை நஞ்சற்றவர்க்கு அன்றி நாட ஒண்ணாதே என்று சொல்லுகிறார். அதாவது எத்தனை துன்பமும் வாழ்வும் உடையவராய் இருந்தாலும் இறுதி காலத்திலாவது இறைவனை நைந்து போற்றாதவர்களால் அவனை அடைய இயலாது என்று சொல்லுகிறார். சரி, ஆக அந்த பாடலில் பஞ்சமுமாம் புவி சத்குரு பால் முன்னி வஞ்சக ராணவர் வைகில் அவர் தம்மை அஞ்சுவன் நாதன் அருநரகத்திடம் செஞ்ச நிற்பாரை தரிசிக்க சித்தியே என்று சொல்லுகிறார். அதாவது வஞ்சகராயினர்கள் வந்து சத்குரு பக்கம் போய் சேர்ந்தா பூமியில பஞ்சம் உண்டாத. வஞ்சகர்கள் வந்து நல்ல குரு கிட்ட போக கூடாது, போனா பூமியில பஞ்சம் வந்துரும். அவங்களை கண்டு இறைவனே அஞ்சுவன், தாங்கற் கரிய கொடு நரகத்துல அவங்கள கொண்டு வச்சிருவாரு. வஞ்சகமின்றி செம்மையாக தவ ஒழுக்கத்துல நிற்போரை கண்டால் நமக்கு முக்தி என்று, அதாவது வஞ்சகரை இறைவன் வாட்டுவான், நல்லோரை கண்டால் நமக்கு முக்தி சித்திக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். சிவனை வழிபட்டார் எண்ணிலா தேவர், அவனை வழிபட்டங்க ஆமாறு ஒன்றில்லை, அவனை வழிபட்டங்க ஆமாறு காட்டும் குருவை வழிபடில் கூடலும் ஆமே என்று சொல்லுகிறார். அதாவது குருவை வழிபடணும், குருவை வழிபட்டால் முக்தி கண்டிப்பாக கூடும் என்று சொல்லுகிறார். தேவர்கள் வந்து தன்னோட குறைகளை எல்லாம் முடித்து இன்பம் விக்க நெடுங்காலம் அமுதுண்டு கைலையில நேரே சென்று பெருமானை கண்டு கைதொழுதார்கள். குருவை வழிபட்ட மாணிக்க வாசக பெருமான் போன்றோர் எழுதியது நித்யானந்த பெருவாழ்வு. அதனால நீங்க குருவை வழிபட்டு அந்த நெறியை உணர்ந்து உயுங்கள் என்று சொல்லுகிறார். நரரும் சுரரும் பசுபாச நன்னி கருமங்களாலே கழிதல் கண்டு குருவென்பவன் ஞானி கோதிலவன் பரமென்றல் அன்றி பகர்வென்றும் அன்றே என்று சொல்லுகிறார். அதனால குரு சீடனை நோக்கி பாசம் அகன்று பரத்தோடு ஒன்றி பரமகுகன் உபதேசிப்பார், இதுதான் உபதேசம் என்று சொல்லுகிறார். பசுக்கள் வந்து பாசத்தாலையும் கண்மத்தாலும் அழிகிறது, அதை அழிய விடாம அவன் உபதேசம் செய்கின்றான் என்று சொல்லுகின்றார். ஆட்கொண்டவர் தனிநாயகன் அன்புற மேற்கொண்டவர் வினை போயர நாள்தோறும் நீர்க்கின்ற செஞ்சடை நீளன் உருவத்தின் மேற்கொண்ட வாரலை வீவித்துள்ளானே என்று சொல்லுகிறார். அதாவது சிவமே குரு, ஆன்மாக்களிடம் வினை அகல சிவனே உரிமையனி தாங்கி எழுந்தருளி ஆன்மாக்களை ஏற்றுக்கொண்டு முறைப்படி துன்பம் துடைக்கின்றார் என்று கூறுகின்றார். அந்த வகையிலே இதனை நிறைவு செய்து கொண்டு நிறைவாக வாழ்த்து பாடல். மஞ்சளுத்தும் வாளி வாளி அருணை வாளி அருணையான் கஞ்சமுற்ற சரணம் வாளி கருணை வாளி கருணை போல் மஞ்சு பெற்ற வானம் வாளி வையம் வாளி வையமில் தஞ்சமுற்ற நீரும் வாளி சைவம் வாளி வாழியவே என்று ஒருவர்களுக்கும் திருவர்களுக்கும் சைவன்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அருள் 10. வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ரொம்ப அதிகமா பயன்படுத்தினாலும் தாண்டிய இடத்துல படுத்துட்டீங்க பகுத்தறிவு அறிவு என்பது நம் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். ஆனால் அறிவுடைய எல்லையை புரிந்து கொள்ளவில்லையானால் தொல்லைதான். அதான் அது இறைவனே நீதான் எனக்கு கதி என்று வாய் மாத்திரம் சொல்லாமல் இதயத்தோடு சொல்ல வேண்டும். மகாத்மா காந்தி எழுதுவார்கள் நூல்களுக்கு எழுதும்போது இந்த நூல்களை மூளையை கொண்டு மாத்திரம் படிக்க கூடாது. மூளை கூட புரியும், நடக்கதான் புரியும், ஆனால் மூளையை தாண்டி இதயத்தை கொண்டு கற்க வேண்டும். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பரமாத்மாக்கும் ஆகவே இதயத்தை கொண்டு கற்க வேண்டும். அந்த இதயம் வரும்போதுதான் நமக்கு எவ்வளவு தூரம் தாண்டணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் ஓடி வரணும். பிறகு அந்த பண்ணுறையா இந்த கோட்டை தொடக்கூடாது, தொடர்ந்து முன்னதான் அதுதான் சில முறைகள்லாம் இருக்கு. அது மாதிரிதான் நம்பிக்கை முக்கியம்தான். நம்பிக்கையே நமக்கு விளங்குவதற்கு அறிவு முக்கியம். அந்த அறிவுக்கு ஒரு எல்லை ஒன்று என்பதை புரிந்து கொள்வது முற்றாக முடியாது. அதுதான் ஹேகல் என்ற பேராசிரியர், அவர் தான் காரண மார்க்ஸ் பண்ண வந்தவர். அவர் சொல்லும்போது அவர்தான் தத்துவத்திலே எனக்கு தெரியாது. அவர் சொல்லும்போது விளங்குவார், அது ஜெர்மன் டேர்ம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங், அதை தாண்டி அந்த இன்சைட் வேணுமா? அந்த இன்சைட் வந்தாதான் நீங்க அதை முழுமையை படுத்த முடியும். இன்சைட் வர்றதுக்கு வெறும் அறிவு மாமல் போதாது. அறிவு ஒரு எல்லையுடையது என்ற அறிவு வேணும். அறிவு எல்லையுடையது என்பதை அறிந்து கொள்வதற்கு மேற்பாடு இல்லையா? இது ஸ்டூல் என்று அறிவதற்கு ஸ்டூல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அறிவு முன்னேற்க, இது மைக் என்று அறிவதற்கு மைக் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அறிந்தாதான் அதை மைக்கில் ரெகனைஸ் பண்ண முடியும். ஆகவே அறிவுக்கு ஒரு எல்லையுடையது என்று அறிந்து கொள்வது குற்றாலால் முடியாது. அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு பேர் அறிவு வேண்டும். ஆகவே அதுதான் வந்து இதயத்தை கொண்டு அறிய வேண்டும் அப்படி காந்தியடிகள் சொல்ல. அதுதான் நம்ம புரிஞ்சு முடியும். லாஜிக் வந்து முக்கியமே தவிர ஒரு ஒரு அளவுக்கு தான் வாழ்க்கை. லாஜிக் வச்சு எல்லாமே செய்ய முடியாது. ஏற்று சொல்ல காய் கழிப்பு உதவாது. நூறு அறிவு பேசி நுழைவிலாதா திரிங்க, முக்கியம் அளவு போதாது. அறுபத்தொன்பத்தாறு பாட்டு நீங்க படிச்சிருக்கலாம், ஆனா அதனால பெரிய நன்மை உண்டாது. இந்த படித்த பத்தி ஒரு பத்து பாட்டையே நீங்க திருப்பி படிச்சீங்கன்னா ஒரு ஆதரித்து அழைத்தால் அழைத்தால் மட்டும் போதாது. சாமி அந்த காப்பாற்று பார்க்க போறாரு, ஆதரித்து அழைத்தால் சொன்னா அதுதான் திருக்கோள் வந்து அடிக்கடி சொல்றாரு. இருள் தேர் இருந்ததையும் சேரார் இறைவன் பொருள் தேர் புகழ் பெறுந்தார் மாட்டார். அத வினையை ஒத்துக்கொள்கிறார், வினைக்கு பயன் உண்டு என்று ஒத்துக்கொள்கிறார். வினைக்கு பயனை அந்த பொருள் செயல் புகழ் புரிதல் என்ற திருமுறைகளை படிப்பதன் மூலமாக நாம் பெறலாம் என்று சொல்றார். வினை வினைக்கு பயன், வினை பயனை நீக்குதல் அவ்வளவு சொல்லிட்டு அது நூலறிவு பேசி அதோடு நிற்கலாம். நுழைவறிவு என்று காரைக்காலமையாக சொல்வதை நாம் பெற வேண்டுமானால் ஐந்தாவது பாட்டை சொன்னது இருள் செய்திகள் சேர்ந்த ஆறாவது பாட்டை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது பாட்டை எப்படி என்ன சொல்லுங்க? ஓம் பொறிவாயில் ஐந்தறித்தான் பொய்தில் ஒழுக்க நெறி நின்றார். ஒழுக்க நெறி நின்று நாம் அந்த பொருள் செயல் புகழ் புரிதல் ஆகிய திருமுறைகளை படிக்க வேண்டும். ஒழுக்க நெறி நின்று பொருள் செயல் புகழ் புரிதல் ஆகிய திருமுறைகளை படித்தால்தான் நமக்கு முழுமையான பயன்கள். முன்னே சொன்ன மாதிரி பொருள் செயல் புகழ் புரிதல் மருந்து, மருந்து கட்டாயம் தேவை. ஆனால் பழைய காலத்து மருந்து கொடுக்கும் போது பத்தியம் கொடுப்பார்கள். பத்தியத்தோடு மருந்து சாப்பிட்டா நோய் முழுமையாக குணமாகும். பத்தியம் இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா முழுமையாக ஆகும் சொல்ல முடியாது. ஆகவேதான் பொருள் செயல் புகழ் புரிதல் தான் முக்கியம். ஆனால் அது பயன்பட வேண்டுமானால், முழுமையாக பயன்பட வேண்டுமானால் பொய் நீர் ஒழுக்க நெறி நிற்க வேண்டும். அதுதான் அஞ்சாவது பாட்டியும் ஆறாவது பாட்டியும் இணைத்து சொல்கிறார் என்பது சிவஞான சித்தியாக படித்தாதான் உங்களுக்கு வளரும். திருக்குறளை லட்சியமுடன் படித்தார் பிறந்தார். திருக்குறளை முதல்ல படிக்கணும், பிறகு சிவஞான சித்தியார் படிக்கணும், பிறகு திருக்குறள் வரணும். அந்த திருக்குறளுடைய ஆழ அகலத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் சமய அறிவு வரும். இந்த வயது வந்து படிக்க வந்தது அந்த சமய அறிவு இல்லாமல் அந்த திருக்குறளின் ஆழ அகலத்தை நாம் முழுமையாக நுகர முடியாது. எதன் கடவுள் நம்பிக்கையோடு அறத்தை சொல்கிறோம் திருவள்ளுவர். அகலங்க முதல்வனே முதல்வா முக்கடா முடிவா மொட்டு அறா மலர் பறித்து எழுந்து எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதெல்லாம் முக்கியம்தான். மொட்டு அறா, இந்த மொட்டு ஆனது முழுமையாக விருந்து விடாத வகையிலே உள்ள மலர். மொட்டு அறா மலர் பத்து பறித்து இறங்கி இதெல்லாம் எப்படி இதெல்லாம் அங்க வழிபாடு. அங்க வழிபாடு என்று சொன்னால் அந்த அங்க வழிபாட்டுக்கு நேற்று தலைவர் கேட்டியா, அங்கி என்பதற்கும் அங்கம் என்பதற்கு என்ன வேறுபாடு? அங்கி என்று சொன்னால் போல் எழுதி முழுமை அங்கத்தை உடையது எதுவோ அது அங்கி. அங்கத்தை அது வளமொழி சொல்லுதான், அங்கத்தை உடையது அங்கி. அங்கம் என்பது பார். ஆகவே நீங்க கிரியையை எவ்வளவு செய்தாலும் அந்த பக்தியாக நினைந்து ஒரு பாருங்க, அதான் உயிர்ப்பு. அந்த பக்தி குறைஞ்சதுன்னா நீங்க முட்டரா மலர் பறித்தாலும் எழுதுங்க. அந்த முட்டரா மலர் பறிக்கிறதுல கொஞ்சம் குறை இருந்தாலும் பக்தி அதிகமாக இருந்தால் அது வெளிப்பட்டு. ஆகவேதான் பக்தியாய் நினைந்து, அதான் உயிர்ப்பு. பக்தியாய் நினைந்து பர விவாதமக்கு பரகதி கொடுத்த அழுதையும், பரகதின மேலான கதி கொடுத்த அழுதையும் சித்தரே. சித்தன்னு அந்த இடத்துல எல்லாவற்றையும் அந்த முதலில் கோயில எல்லாம் உள்ள சித்தர்னு ஒரு சந்தி உண்டு. சுத்தி வந்தீங்கன்னா எல்லாம் உள்ள சித்தர்னு அங்க 21 முறை சுத்தி வந்தோம்னா நீங்க நினைச்சது நடக்குதுன்னு பல பேர் வாழ்க்கையில நம்பி நடந்திருக்கு. எல்லாம் உள்ள சித்தர் அங்கதான் இந்த சித்தரேன்னா எல்லாம் வல்ல சித்தரே மீனாட்சி கோயில் உள்ளதே அதுக்கு எல்லாம் சித்தரே பேர். அது முகம் அது பார்க்க முடியும் சித்தையெல்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த முகம் பார்த்தினாலே நீங்க ரொம்ப அழகா பார்த்துமே இருக்கலாம், வெளியே வர முடியாது. அந்த முகம் அவ்வளவு தெளிவாக அழகாக
3: பார்ப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுதல். அந்த
2: கருவி தான் முக்கியம். அப்பதான் நம்ம வந்து அந்த உள்ளே எடுக்கின்ற அந்த ஒளி பிழம்பு தான் சிவலிங்கம். சிவலிங்கம் என்பது ஒளி பிழம்பு ஜுவாலை. நாம பார்க்கும்போது அங்கே இருக்கின்ற கபாலீஸ்வரர் சன்னிதியிலே இருக்கிற ஒளிப்பிழம்பு நம்முடைய உள்ளத்துக்கு கேன்சல் ஆகணும். அதுக்கு கேன்சல் ஆகிறதுக்கு என்ன அடையாளம் கேட்டா, தீய எண்ணம் வரும்போதே கொசுங்கி போகணும். ஒரு எரிய துவாரையில ஒரு நுங்கு தூசம் கொசுங்கி அது போகணும். அது திருக்கோயிலுக்கு போதல் என்பதையே நாம முறையா செய்தோம்னா அந்த ஒன்றே நமக்கு மனத்துக்கள் மாதிரி நாதல் என்ற நிலையை கொடுக்கும். அந்த மனத்துக்கள் மாதிரி நாதல் பெற்றால்தான் சைவ சித்தாந்தம் விளங்கும், இல்லாட்டி விளங்குற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு மனம் தூய்மை உடையதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு விளங்கும். ஆகவே தூய்மை அதுதான் நமக்கு ஒன்றும் வகையா தான் அரவினை ஓவாவே செல்லும் பாகத்தான். அங்கத்துல செய்யறது மாத்திரம் இல்லை, நினைப்பது முக்கியம். இறைவனை நினைப்பது முக்கியம், சொல்வது முக்கியம், செய்யறது மூல ஒரு பக்கம் தான். ஆகவே அங்க இம்மையோடு மறுமையோடு இம்மை என்கிறத சொல்லி எனக்கு பிறவியை நீக்குகின்றபடி பிறவியை நம்ம நீக்கணும். பிறந்தால் துன்பத்தை தவிர்க்க முடியாது. ஒருவன் கள்ளி குடிச்சிட்டு பிறகு அதனுடைய எப்பற்றும் தவிர்க்க முடியாது. ஆனா கள் குடிக்காம இருக்கலாம், குடிச்சிட்டு நான் ஆகாது எடுக்க முடியாது, அது பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி பிறந்தால் துன்பம் தவிர்க்க முடியாது. ஆகவேதான் பிறக்காமல் இருப்பதற்கு பிறந்த பிறகு இறக்காமல் இருக்கிறது, இறக்காமல் இருக்கிறதுக்கு மன தூய்மை தான். தூய்மை இல்லைன்னா தான் பிறப்பு வருது. மன தூய்மை அடைந்து விட்டால் பிறப்பு கிடையாது. இந்த தூய்மை இன்மை தான் நமக்கு எந்த அளவுக்கு தூய்மை குறையுதோ அந்த அளவுக்கு பிறப்பு வரும். மன தூய்மை தான் திருப்பி திருப்பி திருக்குறள் தான் நமக்கு அடிப்படை. அந்த ஒழுங்கான குடும்ப வாழ்க்கை முறையாக வாழ்ந்தால் மோட்சம் என்பது நம்மை தேடி வரும். ஆக்கம் அதற்கெல்லாம் செல்லும் சொல்றார் பாருங்க. ஆக்கம் அடற்கெடுத்து போகுமா, அவர் எங்க யாருமே எங்க இருக்காரு அப்படி கேட்டு போகுமா? அது மாதிரி மன தூய்மையை நாம் பெற்றுவிட்டால் அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். மன தூய்மையை பெற்றுவிட்டால் மோட்சமானது நம்மை தேடி வரும், அது சந்தேகமே இல்லை. அது மன தூய்மைக்கு செயல் மூல ஒரு பாகம் தான், நினைப்பு தான் முக்கியம். அது நாம சும்மா இருக்கிற நேரம் பாருங்க, பஸ்ல போறோம், இறங்க வைக்கிறேன், சீட்டு உட்கார வைக்கிறேன்னா அது பஸ் திட்டி பிறகு பார்ப்பரேஷன் திட்டி பிறகு அது பதில் அது இறைவனை நினைக்கிறது தான் வந்து அது நம்ம கையில் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு 30 நிமிஷம் டிராவல் சொன்னால் 20 நிமிஷம் என்னதான் வந்து அப்போ அந்த கால் வழிபடு தெரியாது. அது மாதிரி அந்த நினைப்பு தான் முக்கியம். சொல்லும் போது நமக்கு சொல்லினுடைய அந்த முக்கியத்துவம் முதல்ல புரியுங்க. கத்தி எடுத்து குத்துற மாதிரி பேசணும். தீயினால் குற்றப்படும் உள் ஆறும் ஆறாதே தான் நமக்கு தெரியாது. நமக்கு பாதிப்பு வரும்போது தான் தெரியும், நம்ம திரும்பும்போது தான் நமக்கு தெரியும். நாம அவங்க திரும்பும்போது இதெல்லாம் சொன்னேன் ஆனா ஒண்ணு திட்டம் அப்படி இருக்கு. ஆகவே அந்த நினைப்பு சொல்லு மூணு இருந்து பாருங்க, மூணாவது பாருங்கன்னா அதுதான் அங்க இம்மை மறுமையோடு இம்மை என்கிறத பொருள் அறியும். எனக்கு பொருளாளர்கள் வாழறனும் கங்கையை தந்து செய்கிறையாய் பெருநான் மறைகே திருப்பெருந்துறையில் செழுமலர் குடும்பம் ஏழையே அருளே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அகந்திலே என்று அருளார். திருந்துவார் மழைப்பூர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குடும்பம் மேடியே இருந்தவாறு எண்ணி ஏதரால் இணைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்று அருந்தவா நினைத்தே ஆதரித்து அழைத்தால் அலைகடல் அதனுடைய நின்று பொருந்தவா கைவை புகுநடி இதுதான் போதலாய் போதா இருந்து பொருந்தவா
0: எடுப்பதும் கிட்டாக்கு சார்பாய் மாற்றாமல் எடுப்பதும் எல்லாம் அடையும்.
2: திருக்குறள். கெடுப்பதுன்னா மழை பெய்யாது கெடுப்பதும், அளவுக்கு மீறி பெய்து கெடுப்பதும். ஏன் மழை பெய்யாமல் இருந்தாலும் கஷ்டம், அடமழை பெய்து ஒரே வழியில ஒளி செய்யாமல் கஷ்டம். ஆகவே கெடுப்பதும் அந்த கெட்டாருக்கு மழை மழைன்னு சொன்னாலே அது திருநூலுக்கு சொல்வது நாம் முதல் அதிகாரம் கடவுள் உண்மை கடவுள் இருக்கிறார். ரெண்டாவது கடவுள் திருநூறு தான் பாந்திரப்பு என்று சொன்னால் ஏதோ பிசிக்கல் ஸ்பேஸ் இல்லை, சித்பல வியோகமாகும் திருச்சிக்கம்பரம் அதுதான் வாங்க வாங்க சொல்றாரே திருமொழிவார். அது சித்பர வியோகமாகும் திருச்சிக்கம்பரத்தும் என்று சேர்க்கிறா சொல்கிற வாங்கதான். ஆகவே நீங்க அந்த பத்து பாட்டையும் படிச்சீங்கன்னா திருவரும் சிறப்பு. முதல் பாட்டு அதிகாரம் கடவுள், இரண்டாவது திருவருள், மூன்றாவது அந்த திருவருளை பெறுவதற்கு அது கடவுள் பெற்றவர்களுடைய கீதா சிறப்பு, மூணாவது கீதா சிறப்புனா திருவருளை பெற்றவர்களுடைய சிறப்பு. ஆகவே முதல் கடவுள், இரண்டாவது திருவருள், திருவருளை கடவுளை உணர்ந்து பெற்றவர்களுடைய பெருமை கீதா பெருமை. ஜீவன்முக்தர், ஜீவன்முக்தர்னு சொல்றதும் கீதா என்பது ஒன்றுதான். ஒழுக்கத்தில் கீதா பெருமை விழுப்புரம் பெறக்கூடியவனா, ஒழுக்கத்திலே இருந்து உலகத்தன்மையை அறிந்தவர்கள். நான்காவது இதற்கெல்லாம் அடிப்படையாக உள்ள அறம். ஆகவே கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றும் அங்கே எடுப்பதும் சொல்லும்போது இப்படிதான் கொண்டு வந்தீங்க. ஆகவே இம்மை வறுமை கெடுப்பதுன்னு சொன்னா அந்த பாதத்தை கெடுப்பது, அடுத்தபடியா நீங்க கொடுப்பதுன்னு சொன்ன அந்த பாதத்தை கெடுப்பதற்கு வேண்டிய நன்மைகளை கொடுப்பது. அது எப்படி கொடுத்ததுன்னா இந்த கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்பால் மக்களாக எடுப்பதும். அப்ப கெட்டுப்பதுக்காங்க கடவுள் விடமாட்டாரா, நான் சொன்ன கேட்கல போ அப்படி விடமாட்டாரா வந்து கெட்டாருக்கு அப்படி கெட்டு போனவர்களுக்கும் சார்பாய் சப்போர்ட் ஆய் சார்பு சப்போர்ட் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்பாய் மற்ற ஆங்கே அவர்களுக்கு துணையாக சப்போர்ட்டாக இருந்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பதும் எல்லாம் மழைன்னா திருவருளை தான் என்று சொல்கிறார். திருவருளுடைய வெளிப்பாடு மழை நம்ம வேறுனா அதை வாகனத்தின் சிறப்பு அர்த்தம் இல்லை, மழையின் சிறப்பு அர்த்தம் இல்லை. அந்த மழைக்கு அடிப்படையாக இருக்கின்ற திருவருள் ஆகவேதான் நீங்க அது இப்படிதான் நம்ம பொருள் கொள்ளணும். ஏன்னா திருக்குறளுக்கு தான் வந்திருக்கு, திருக்குறள் தான் நமக்கு வேதம். ஆகவே திருக்குறளை என்ன சொல்லப்பட்டதோ அந்த நெறிமுறைகளை வைத்துக் கொண்டுதான் திருமுறைகளுக்கு நாம் உரை காண வேண்டும். அது போதுமே என்ற பிறகு பார்க்கலாம். இப்போ திருந்துவார் கோயிலூர் திருப்பெருந்துறையில் திருமலர் குறுந்தேதி இருந்தவாறு எண்ணி ஏசரா நெருங்கிட்டு துன்புற்று எண்ணுகின்றார். நாம் என்ன அதுக்கு மாணிக்க வாசகத்துடைய என்ன முக்கியம்னா கூட வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க, மாணிக்க வாசகம் தனியாக வரல, கூட வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. அவர் காலம் தான் சொன்னது குருவா வந்து சிவன் தான் சொன்னாங்கன்னா இல்லையில் பொதுவில் வருக சிதம்பரத்தில் நான் எப்போ சொல்லணும் அப்போ வார்த்தை
3: பொதுவில்
2: அது பொதுன்றது அந்த ஞானம் பொது தீட்சிதர்கள்னு போடுவாங்க. பொதுன்னா ஒன் நடுவு நிலைமை, இன்னொன்று நடுவு நிலைமையில் இருக்கின்ற ஞானம். ஆமாம் அந்த ஞானத்திலையும் பொது என்று சொல்கின்ற மரபு அது பொது தீட்சிதர்கள்னா இதோ பொதுவாக தீட்சிதர்கள் இல்லை ஞானத்தை உடைய தீட்சிதர்கள் அர்த்தம். ஆகவே பொது என்ற சொல் நடுவு நிலைமை தான் முதல்ல, மேற்பொருள் நடுவு நிலைமை. நடுவு நிலைமையில் இருக்கும்போது வருகின்ற ஞானம் வாழ்க்கையில் சில பதிவுகளாக பிரித்துக் கொண்டு ஒரு பகுதியிலே செய்கிற கடமை இன்னொரு பகுதியை தடுக்க கூடாது. நீ அப்பாவா இருக்கிற அதே கடவுளா இருக்கிற அதே நேரத்தில் பேராசிரியா இருக்கிற சில சபையில ஒரு உறுப்பினர் இருக்கிற ஆகவே அப்பாவாகிற கடமை வந்து கடவுளா இருக்கிற கடமையை தடுக்கூடாது. கடவுளா இருக்கிற அந்த கடமை வந்து பேராசிரியர் இருக்கிற அம்மா உங்க உடம்பு வயிற்று உடம்பு செய்ததாகவே அது அங்கே கிளாஸ் எப்படியாவது கொண்டு எண்ணப்படாது. ஆகவே அது அதுதான் சொல்றாரு, வாழ்க்கையை சில பகுதிகளாக பிரித்துக்கொண்டு ஒரு பகுதியின் கடமை இன்னொரு பகுதியிலே கடிதம் செய்யவாறு செய்யாதவாறு அமைக்கப்படுவது அதாம்மா நடுவு கடமை. இப்போ நமக்கு பெருமன தலைவருக்கு அந்த தலைவர் போஸ்ட் இருக்கு, அதே நேரத்தில் மனைவிக்கு உடஞ்சிருந்தா அவங்க கவனிக்கணும், அது எடுத்து பேலன்ஸ் பண்ணி போகணும். அது கஷ்டம்தான், கஷ்டம்தான். எனக்கு நானே பார்க்கறேன், ரொம்ப எனக்கு தெரியுது எனக்கு கஷ்டம்தான். அது அதுதான் என் மனைவி கூட நான் சொல்லுவாங்க, கோயில் பற்றி ஒருத்தர் வந்து அவங்க பாட்டு ஜாலியா இருக்கிறாங்க, நாலு மணிக்கு எழுதுங்க எனக்கு வேற வழி இல்லை. நமக்கு அந்த உயிர் கூட இருக்கும், முடிந்த வரைக்கும் நம்மால் முடிந்த வரைக்கும் நாம் நமக்கு பயன்பட வேண்டும், பிறருக்கு பயன்பட அப்படின்னு சொன்னா சோம்பேறியாக தான் முடியாது. ஆகவேதான் பகுதி என ஒன்று நன்று பகுதி என்பார் பற்றி ஒழுக்கப்படும். இந்த பாட்டில் நான் சொல்ற விஷயங்களும் அவ்வளவு விளக்கமும் தெரியாது, நீங்களே ரெண்டாவது முறை இந்த நான் சொன்னது பார்த்து படிக்கணும். நடுவில் ஒரு பாட்டு, முதல் பாட்டு ஞாபகம், தகுதி என ஒன்று நன்று பகுதியின் பாற்பட்டு ஒழுக, தகுதியாக பிரித்து கொண்டு ஒரு பகுதி கிழமை இன்னொரு பகுதி கிழமைக்கு அது ஊர் விளைவு போகலாம் அப்படின்னு சொன்னால் இது பிரமாதமாக இருக்கு. புயலாக எடுத்துன்னா திருக்குறள் நான் போராடு பாராட்டுகிறேன் சொன்னார். வெறுமனே சில அந்த மொழிபெயர்ப்பு சொன்னமாக போதாது, இங்கே சில இந்த வெளிநாடுகளை பேசும்போது கூட வந்து அங்கே தேவாரத்தை நம்ம முதல்ல சொன்னால் அது எடுப்படாது, அதனுடைய கருத்தை சொல்லி அதுனா அப்போ அது பா இந்த கருத்து இருக்கிற அது சொல்ல சொல்ல கேடுவாங்க, அப்போ நம்ம சொல்லணும் வந்து இல்லாட்டி எது தமிழ் தெரியும் சொன்னால் அது மதிப்பிலாக போயிடும். கருத்தை சொல்லி இப்படிப்பட்ட கருத்து இருக்கா அதை நாம் கேட்கணும் அப்படின்னா அப்போ நம்ம சொல்லணும். ஆகவே அங்கே ஏனடா நினைந்துட்டு என்னுடைய எம்பிரான் என்று என்னுடைய எம்பிரான் என்று அப்படின்னா ஒரு தடவை இந்த பல முறை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய பெருமான் என்றுதான் என்று அப்படின்னு ரெண்டு தடவை வருது அப்படின்னா நாம் பல முறை சொல்ல வேண்டும் அர்த்தம். என் தலைவனே என் தலைவனே என் தலைவனேன்னு சொன்னா அந்த தலைவனுடைய குணம் நமக்கு படிஞ்சிடும். அதுதான் காரணம் பாலக்காலமையா என்ன சொல்றாங்க, சிவன்னா யாரு, அந்த பார்க்கடல் கிடைத்த போது அதுல எழுந்த விஷத்தை சாப்பிட்டது, விஷத்தை சாப்பிடும் போது அது முன்னாள் அந்த சிவராமுக்கு என்ன தெய்வங்கள் அவங்க திருமால் அது பிரம்மா எல்லாம் சேர்ந்து நாம தானே பார்க்கடல் கிடைச்சி நாம் சாப்பிடலாம், ஆனா அது பார்க்கல் கிடைக்கும் போது விஷம் வந்தது. அப்பதான் அவருக்கு சிவபெருமானுக்கு ஞாபகம், சிவபெருமான பத்தி என்ன வந்தது, இவருக்கு எனக்கு ஏன் முதல் மரியாதை கொடுக்குற சொல்லிருக்கலாம்ல, முதல் மரியாதை கொடுத்துருந்தா நான் வந்திருப்பேன், முதல் மரியாதை கொடுத்து ஆகவே நான் வரதா இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த விஷத்தை சாப்பிட்டு அதிலே வந்து நல்ல பொருள்களை எல்லாம் பல பேர் கொடுத்தாங்க, ஆனால் சிவன் அதிலிருந்து பொருள் கொடுல, லட்சுமியை திருமார் கொண்டார் இன்னும் பலது பல கொண்டு போனாங்க, ஆனால் அந்த நல்ல பொருளை எதுவும் கொடுல. சைவன் தான் இவன் தான் பிறருக்காக உழைக்க வேண்டும், துன்பப்பட வேண்டும், அது நன்மை வந்ததுன்னா நான் தான் வந்தது சொல்லக்கூடாது, நான் தான் சொல்ல காரணம், நன்மை வந்தா நான் தான் கெடுதல் வந்து நான் அமைக்க சொன்னா அவன் கேட்கறீங்க அவன் தான் காரணம். இது வந்து தலைமைக்குளம் ஆகாது, சிவபெருமா நல்லா செய்தாராம் விஷம் வந்த போது என்னையே முதல் போகணும்னு கேட்கலாம் கேட்கலாம் நீங்க சொல்லுமா முதன்மை அன்னைக்கு என்ன என்ன ஞாபகம் இல்லையா, நீ கேட்கணும் அன்னைக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா, ஒரு கஷ்டப்படுவோமா கேட்டு வரையா, கஷ்டம் வரும்போது அந்த கேள்வி கேட்காம விட்டு சாப்பிட்டார். அதிலே வருகின்ற நல்ல விஷயங்கள் எதையுமே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அதான் நீத மணிமிடத்தான் நேர்மையே மேல் வந்தது தரக்கடமையா சொல்லுவாங்க. நீத மணிமிடத்தான் நீர்மை அது என்னது? நீத மணிமிடத்தான் நீர்மையே மேல் வந்தது வந்தது. ஆகவே நாம் எதை கை கொள்ள வேண்டும் சொன்னா, நீல மணிமிடத்து ஒருவன் போல அபயார் பாருங்க பங்கு இலக்கியத்துல. ஆனா நீல மணிமிடத்து ஒருவன் போல அந்த நெருக்கடி அவன் சாப்பிடாம கேள்வி கொடுத்துட்டார். அப்போ அது செய்யறது சூரியமா செய்ய மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த செயலையை எடுத்து காரைக்காலம்மையார் நீல மணிமிடத்து உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. நீல மணிமிடத்தான் நேர்மையே மேல் உகந்தது.
3: வினையின் பயன் தினை ஆகும் தினை ஆகாது. அது புரிஞ்சுக்கலாம்.
2: ஒரு பயன், ஒரு சேவை செய்திருந்தா அதற்குரிய பயன் நமக்கு கிடைக்காம போகாது. நான் 8:25 செய்யுங்க, 8:30 கொடுங்கன்னா கிடைக்கும். ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அது ஒரு காலம் தான் நீ செய்த, ஊருக்கு பல காலங்கள் உண்டு. ஆனா நீ செய்த செயலின் பயன் வந்து கிடைக்காம போகாது, சந்தேகமே இருக்க. அது லா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனர்ஜி, அது ஒரு இயற்கை சட்டம். நீ செய்தா அது கிடைக்காம போகாது. அந்த உறுதி இருந்தால்தான்

0: அஞ்சாவது அவரும் இருக்காது அப்படின்னு நானும் முடிவு அஞ்சாவது இருக்கும் இருந்திருக்கு ஆனால் காப்பா தெரியல நாங்கிறது டாக்டர் போய் பார்த்தோம் இல்லைன்னாங்க அப்படி அஞ்சாவது இருக்காது அது இருக்குதுன்னு தெரிஞ்சேன் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும் அது இருக்குதுன்னு தெரியாத அந்த ஃபாரின் டூர்லாம் போயிட்டு வந்து கஷ்டம் வந்து கடைசியில் ஸ்டீம் பானா குறைஞ்சு போகிறது காரணம் என்னன்னா நாங்களே போய் பார்த்துட்டு டாக்டர் இல்லைன்னு இப்போ அதான் சொல்ல போறாரு நான் ஏன் போய் பார்க்கணும் அப்படி இருக்கக்கூடாது ஒவ்வொரு முறையும் அது புதிய முறை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நாங்களும் பார்த்து கையில் பாம்பு ஆகவே அஞ்சாவது இறங்கி வந்து நிறுத்தும் போது அது கையில பாம்பாவே எடுக்கலாம் வந்து பார்த்தது தெரியும் வந்து ஆகவேதான் இங்கே அந்த வரியின் மகாபம் ரொம்ப முக்கியமான பாட்டு அந்த ஒரு பாட்டை புரிந்து கொண்டால் நாம வாழ்க்கை ஒழுங்காக
1: சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு தலைப்பு திரு நீலநக்க நாயனார் புராணம் வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள் வணக்கம் ஓம் சிவாய நமஸ்தே

இன்றமிழ்

जी,

मतलब

இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த துல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி உள்ளையவர் புறாணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர்

சேக்கலார் ஒரு மாந்திருவடி வாழ்க. நற்கடலாகிய அம்பலவானருடைய திருவருளினாலே பெரிய புராணத்திலே இன்று திருநீலனக்க நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். இவர் காவிரி நாட்டிலே அவதாரம் பண்ணினார். காவிரி நாடு என்பது சோழ நாடுதான்.

0: இந்த காவிரிக்கு அழகில்லாத பெருமை உண்டு. அதனால இத காவிரி நாடுன்னு சொல்றது. இப்போ வைகை இருக்கல்லவா பாண்டி நாட்டுல, வைய நாடுன்னு சொல்றது இல்ல அதிகம். கம்பை நாடு கம்பையாறு இருக்குல்லவா கம்பை நாடுன்னு சொல்றது இல்ல. இப்படி மற்ற ஆறுகளை வச்சுக்கு பேர் வரல. இந்த நம்ம சோழ நாட்டுக்குத்தான் காவிரி நாடுன்னு பேரு. ஏனென்றால் மற்றைய நதிகளை எல்லாம் விட இது மிக அதிக சிறப்புடையது. அதனாலதான் அருணகிரிநாதரும் ஏழு அலம்புகள் காவேரி ஆழ்வடையன் பாடி. அதனால அந்த நதி இருக்கிற நாட்டிலே அந்த நதிக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் மிக்க புண்ணியம்தான். அப்படி இந்த நதி சிறப்புடையது என்பது போல தலங்களும் சிறப்புடைய தலங்கள் இருக்கிறது. கோயில்கள் நதி சிறப்புடையதா இருக்குதா, அதே போல சிவாலயங்களும் சோழ நாட்டிலே. அப்படி அந்த நதி சிறப்புடையது, தலங்கள் சிறப்புடையது, அதே போல அருளாளர்களும் சோழ நாட்டுலதான் அதிகமா அவதாரம். நாயன்மார்களும் சோழ நாட்டுலதான் அதிகம். அது நம்முடைய நாடு, எந்த நாடு, சோழ நாடு. அப்படிப்பட்ட நாட்டிலே பிறக்கின்ற காரணத்தினாலே ஒரு பக்தி வாசனை உண்டாகும் உள்ளபடியே. இந்த மாதிரியானது ஆக எல்லாருக்கும் உண்டாகவில்லை, அங்கங்க ஓரளவு இருக்க தாங்கி. இந்த வாசனையே இல்லாத நாட்டுல இருந்தா பக்தி இருக்கிறது வாசனை வாய்ப்பு. அதனாலே நல்ல தேயம் நல்ல தலங்களும் உள்ள நாடு காவிரி நாடு. இது நீர்வளம், நிலவளம், பொருள் வளம், அருள் வளம் எல்லாமே உடையது. நீர்வளம், நிலவளம், பொருள் வளம் உள்ளபடியே சோழ நாட்டுல பொருள் வளம் அதிகம்தான். அது சில பேர்த்துக்கு கரகம் சரி இல்லாம பணம் காசு பத்தாம இருக்கும், பல பேருக்கு நல்ல வசதி. என்ன காரணம் என்றால் எல்லா பொருளும் விளையுது. கரும்பு, வாழை, மஞ்சள், நெல், தென்னை, மா, பலா, எல்லா பொருளும் இருக்கு இல்ல. எல்லா இப்படி நீர் வள நில வள இல்லைன்னா என்ன விளையும், ஒண்ணு விளையும். அதனால இது வந்து எல்லா வளங்களையும் உடையது. அதோட அருள் வளம் உடையது. அருள் வளம்னா இந்த மாதிரி பக்தி முறை பக்தர்கள் அந்த நாட்டை பத்தி முதல்ல இந்த பாட்டுல சொல்ற. பூத்த பங்கைய புகுட்டின் மேல் பொறு கயல் புகழும் காய்த்த சென்னலின் காடு சூழ் காவிரி நாட்டு. அதுல பூத்த பங்கை வந்தால் தாமரை பூவிலே மீன்கள் விளையாடுகின்ற வளமுடைய நாடு. தாமரை பூ மீன் எங்க இருக்கு, நீர் நீர் நீர்நிலைகள் நன்றாக உள்ள இடத்துல. காய்த்த சென்னலின் காடு, சென்னல் காய்த்து விளங்கி கொண்டிருக்கின்ற வயல் சூழ்ந்த காவிரி நாட்டு சாத்தமங்கை என்று உலகரா புகழூரும் தகைத்தார். சாத்தமங்கை என்கின்ற திருத்தலம் அது பக்கம்தான், திருவாரூர் பக்கம்தான். உலகாராம் புகழூரும் தகைத்தால் வாய்த்த மங்களா மறையவர் முதற்பதி உணர்வு. சாத்தமங்கை என்கின்ற அந்த தலத்திலே வாய்த்த மங்களம் மறையவர் முதற்பதி உணர்வு. மறையவர்கள் என்கின்ற பராமணர்கள் இருக்கின்ற கூறுகிறார். பராமணர்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த வேதாரம் முதலானது உள்ள ஓதி அதன் மூலமாக அவர்கள் இயல்பாகவே தெய்வ பக்தி உடையவர்கள். பிராமணர்கள் எடுத்துக்கிட்டா அதிகபட்சம் எல்லாரும் பக்தி உடையவர்களாகத்தான் இருப்பாங்க. மற்ற வர்க்கங்கள் எடுத்துக்கிட்டா எங்கேயோ ஒரு ஆள் இருப்பான், இல்லைன்னு சொல்ற ஆளும் இருப்பான். அந்த பிராமண குலத்துல அப்படி இருக்காது. பிராமண குலத்துல அந்த மாதிரி இருக்காது. உங்க இயல்பாவே வந்து தெய்வ நம்பிக்கை, சாஸ்திர நம்பிக்கை உடையவர்கள். அவர்களுக்கு மந்தனர்களுக்கு முக்கியமானது வேதம், அந்தனர்களுக்கு முக்கியமானது வேதம். அப்படிப்பட்ட வேதத்தை ஓதி அதன் மூலமாக கடவுளை பற்றி பண்ணி மங்களங்களை செய்பவர்கள், மங்களகாரியம் என்கின்ற சத்காரியம், ஜெவபூச முதலான, யாகாதி முதலான நல்ல காரியங்களை செய்வார்கள். அது முன்ன நம்ம நாட்டில் அந்த தெருவுன்னு தனியாக நல்லா இருந்துச்சு. அக்ரஹாரம், பிராமணர் தெருவு, இப்போ அதெல்லாம் மாறி போய் எல்லாத்துக்கும் ஒன்றா போச்சு. அவர்களும் அந்த ஆசாரத்தை விட்டு விட்டாங்க. அதிகமாக விட்டவர்கள் கெட்டவர்கள் நிறைய வெளிநாடும் போய்விட்டார்கள். அதனால இந்த யாகாதி புண்ணிய காரியங்கள் எல்லாம் ரொம்ப குறைச்சலா போச்சுங்கிற நாட்டுக்கு. பிராமணர்கள் நன்றாக இருந்தா தான் அவர்கள் அந்த பூஜை யாக அந்த ஜபங்களை செய்ய, அவர்கள் செய்வதனால இன்னும் இருக்கிற ஜாதிகாரனுக்கு நன்மை கிடைக்கும். சொல்லுது விளக்குதா? கந்தனருக்கு அருங்கலா அருமறை ஆகமம் ஆரங்கம் என்பது தேவாரம். வேதியனுக்கு ஒரு மலை என்பது விவேகிருந்தான். அதனால ஊர்ல கெட்டவன் நல்ல எல்லாம் தான் இருப்பான், நல்லவனாவே இருக்க மாட்டான். அதுல ஒரு நாலு பேர் ரெண்டு பேர் இந்த மாதிரி தெய்வ நம்பிக்கை சாத்திர நம்பிக்கை தப ஜபம் பூஜை இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது அவன் ஜீரோ பாவத்தையும் ஓரளவு நீக்கும். மற்றவன் ஜீரோ எல்லாத்துக்கும் ஒரு நன்றி, அது ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு சொன்னான். அதனால அந்த மறைவர்களுக்கு மங்கள மறையவர் அப்படின்னு சொன்னான். அவர்கள் வாழ்கின்ற ஊர் அந்த சாத்தமங்கை என்கின்ற திருத்தலம் நன்மை தாத பதியடை நறுமுதல் மடவாறு மென்மரத்தடம் படிய மற்றவருடன் வரைவி அன்னம் முன்துறை ஆடுவர் பாடுவர் சாமன் பன்மறை கிடையுடன் வயிற்றுவ பல பூவை. அதனாலே அந்த ஊரிலே பெண்கள் நீராடும் போது அன்னமும் நீராடுவான். அந்த அந்தனர்கள் சாமம் பாடும் போது பூவை என்கின்ற பஜ்ஜிகளும் சாமம் பாடுவான். அக்காப்பில் ஏய்ந்த மூன்று தீ வளர்த்துள்ளார் இருபரப்பாளர். அவர்களுக்கு மெய்ப்பொருளாக இருப்பது திருநீர், அந்தவர்களுக்கு மெய்ப்பொருளாக இருப்பது திருநீர். ஏய்ந்த மூன்று தீ வளர்த்துள்ளார், மூன்று தீனா அந்த வேதத்தில் சொல்லி இருக்கப்பட்ட மூன்று வகையான யாகங்கள். இருபரப்பாளர், இருபரப்பாளர்னா அந்த தாய் வயிற்றிலிருந்து பறக்கிற ஒரு பரப்பு, அடுத்தாற் போல பூநூல் கல்யாணம் உபநாயனம் சொல்லுவாங்கல்ல அது ஒரு பரப்பு இருபரப்பாளர். அது வந்து இயல்பாக பரப்பு தாய் வயிற்றிலிருந்து பறக்கிறது. அடுத்தாற் போல அந்த உபநயனங்கிறது ஆச்சாரியன் மூலமாக அவன் வேதம் முதலான கலைகளை ஓதுவதற்கான தகுதி உடையதாக ஆக்குவது அதே ஒரு பரப்பு. காயத்ரி மந்திரம் ஓத மற்ற பூஜை தப யாக ஜபங்களை செய்வதற்கான ஒரு அது பூநூல் கல்யாணம்னு சொல்லுவாங்க உபநயம். மற்ற ஜாதிகள் அது மாதிரி இல்லை. பறக்கிறேன் அப்புறம் ஓரளவு குறிப்பிட்ட வயசுனா படிக்க வைக்கிறேன், அப்புறம் குறிப்பிட்ட வயசுனா கல்யாணம் பண்ணி வச்சு விடுறேன், இவ்வளவுதான் பண்றேன். வேற கலைகளை கற்று வைக்கலாம். தவத்திலே வந்து சன்மார்க்கத்திலே நல்ல நிலையை ஈடுபடுத்தலாம்னு மற்றவன் நினைக்கிறது இல்லை. பயா பெருசாயிட்டா கல்யாணம் பண்ணி வச்சு போடணும், ஏதோ படிக்க வைக்கிறது வேலை வாங்குறதோ அல்லது ஏதோ ஒரு தொழிலை பண்ணி ஜீவனம் சொல்றது புரியுதா? ஜீவனம் அப்புறம் பொண்டாட்டி விடல, அதோட நினைக்கிறேன் ஜீவனம் பொண்டாட்டி விடல, அது எந்த வேலையை பார்க்கட்டும் எப்படியும் சம்பாதிட்டு அது வேற ஜீவனம் வந்து மனைவி மக்கள் இதைத்தான் வந்து பரம்பரையா செய்து கொண்டிருக்கிறான். அந்த அவர்களை நன்னெறியிலே வந்து சன்மார்க்க நெறியிலே பக்தி நெறியிலே கலை சங்கீதம் முதலானவற்றிலே ஈடுபடுத்துற மாதிரி மற்ற ஜாதிகள் நினைக்கிறது அதிகபட்சம். அதனாலே வந்து அந்த தெய்வத்தினுடைய தொடர்பு இல்லாமல் போகுது. கடவுளத்துல நூல்களிடத்திலே கலை நிகழ்ச்சிகளிலே தொடர்பு இல்லாம மனிதன் பிறந்தான்னா அவன் வந்து இருக்க இருக்க உயர வரும். ஆடு வளரணும், அறிவு வளரணும், அது தாண்டா வளர்ச்சின்னு ஒரு பாட்டு. ஆளு வளரணும், அதனால ஆள் பாட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கிறேன். அது எவ்வளவு வளர வைக்கிறானோ அவ்வளவுதான் வளர முடியுது. கொட்டையா இருக்குன்னு எட்டையாக முடியல. ஆனால் அந்த அறிவு என்பது ஞான கல்வி என்பது சாதாரணமா எல்லாருக்கும் அமையாது, எல்லாருக்கும் அது அந்த பிராமண குலத்துக்கு இயல்பாக அது உண்டு. பிராமண குலத்துக்கு இயல்பாக அது உண்டு. நீந்து நல்லறம் நீர்மையில் வளர்க்க அத்தியை வாய்ந்த கற்புடன் நான்கன வளர்ப்பார்கள் மடவார். அதையால அவர்கள் வளர்க்கின்ற தீ ஒண்ணு, பெண்கள் வளர்க்கின்ற கற்பு என்கின்ற தீ ஒண்ணு, ஆக நான்கு தீ அந்த ஊர்ல வளர்ந்துள்ளார். நான்கு தீ அந்த ஊர்ல வளர்ந்தார். அந்தவர் வளர்க்கின்ற மூன்று தீ அக்கினி, மூன்று காரிய யாகங்கள், பெண்கள் வளர்க்கின்ற கற்பு இருக்கின்ற நெருப்பு, ஆக நான்கு அக்னியில் இருக்குதுங்கிறார். சீலம் உய்த திருமறையோர் தொழும் செடுமோதோர் ஞானம் மிக்க நான்மறை பொருள் விளக்கிய நடத்தார் ஆழ வைத்த கண்டத்தவர் தொண்டராம் என்பவர் நீல நக்கனார் என்பவர் நிகழ்ந்துள்ளார் ஆனார். அப்படிப்பட்ட அந்த ஊரிலே மறைவர் குலத்திலே பிராமண குலத்திலே நீலகண்டராய சிவபெருமானுக்கு அடியவர் அவருடைய பெயர் நீலநக்கனார் என்று பெயர். நீலநக்கனார் என்பது சிவபெருமானுடைய பெயர். நெக்குளார்வம் மிகப்பெரிய நின்று அக்குமாலை விடு அங்கையில் இருந்தவர் தக்க வானவராய் தகுப்பது நக்கன் நாமன் வச்சுவார். நக்கன் என்று சொன்னால் திசைகளையே ஆடையாக உடையவர் என்பது, திசைகளே அடையான்னா சர்வ வியாபியாக இருக்கிறார் என்பது. நீலம் என்பது அம்பாளுக்கு உண்டான நீளம் என்பது அம்பாள் நீல நிறமா இருப்பார். அதனால அவருக்கு நீலியின் கூட ஒரு பெயர், அம்பாளுக்கு நீலின்னு ஒரு பெயர். அத ஒரு புலவர் பாடினாரு. முருக மேல ஒரு வசவு பாட்ட திட்டலாம்னு ஒரு ஆசை இருந்த புலவர், முருகரை திருத்தி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா வைதாரையும் அங்க வாழவிப்பான்னு சொல்றாங்க இல்ல, அதனால நம்ம வசு பார்க்கலாம்னு ஒரு புலவர் வைதார். யாரு?
1: மற்ற சமயத்துக்கெல்லாம் அந்த சமயத்திலே ஒரு தகுதியுடையவர்கள் அறிவுடையவர்கள்
0: செய்யப்பட்ட நூல். சைவ சமயத்துக்கு மாத்திர சிவபெருமான் கடவுளே ருச்சி. வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள் வேறுரைக்கு நூல் இவற்றில் விரிந்த நூல் ஆதி நூல் அனாதி அமரந்தரும் நூல் என்பது சிவஞான சித்தியார். அதனாலே அப்படி அந்த வேதம் என்பது மிக உயர்ந்த நூல். அது நம்ம படிக்காட்டி கூட வேதத்தை ஓதுகின்ற அந்தணர்கள் இருக்கிறாங்க பாரு, அவர்கள் தான் வேதத்தை ஓத அதிகாரிகள், வேதத்தை ஓதுவதற்கு அதிகாரிகள் உரிமை. அந்த வேதத்திலே வந்து ரகசியமாக முக்கியமாக உயர்ந்ததாக நன்மை தருவதாக சொல்லி இருக்கப்பட்ட ஒரு முக்கியமான ரகசிய பொருளை இதுல சொல்றாரு. வேதத்தில ரகசியமாக சொல்லப்பட்டது இதுதான் முக்கியமான உயர்ந்த பொருள் என்று காட்டுகிறார். வேத உள்ளுரையாவன என்ன சொல்றாருன்னா, விரிபுணல் வேணி நாதர் தம்மையும். விரிபுணல் வேணினா கங்கைய முடியில வச்சிருக்கிறாய் சொல்லும் அவரையும், நாதர் தம்மையும் செவருமானையும், அவர் அடியாரையும், செவருமானையும் செவருமானுடைய அடியாரையும், நாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்று காதாரால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார். இந்த நாயனார் நீலனக்க நாயனார் வேதத்திலே உயர்ந்ததாக முக்கியமாக சொல்லப்பட்டிருப்பதாக இருக்கின்ற வழிபாடு அர்ச்சனை, அந்த அர்ச்சனை வழிபாடு என்பது சிவருமானையும் சிவனுடைய அடியார்களையும் பாதம் பணிவது, அவர்களுக்கு பணி செய்வது, சிவனை அர்ச்சிப்பது, சிவனடியார்களை அர்ச்சிப்பது, வணங்குவது, வாழ்த்துவது ஆகிய அப்படிப்பட்ட முக்கியமான உயர்ந்த பொருள் என்று தெரிந்து அந்த பொருளின்படி அவர் அந்த நெறியிலே நின்றவர். எந்த நெறியில நின்றவர்? சிவருமான அர்ச்சிப்பது. அர்ச்சிப்பதுனா பூஜை பண்றது, சிவனை பூஜை. அதற்கு மேல சிவனடியார்களே பூஜை. அது எப்படின்னு கேட்டா, சிவன் வந்து பேச மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு. இப்ப கல்கண்டைய சாமி கிட்ட வச்சு இங்க கொண்டாந்துறாங்களா, கல்கண்டைய எங்க வச்சாங்க, சாமி கிட்ட வச்சாங்க, சாப்பிடல. இங்க கொண்டாந்து கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, சாப்பிடும். அதனால சாமி படமாடும் கோயில், அடியார்கள் நடமாடும், அடியார்கள் நடமாடும், படமாடும் கோயில் அது, படமாடும் கோயில், அடியார் நடமாடும். என்ன காரணம் அடியார் நடமாடும் கோயில் என்று அடியார்களை சொல்லுவதுன்னா, அவர்கள் மனம் வாக்கு, மனசு வாக்கு காயம் மூன்றாலும் சிவனை வழிபடுபவர்கள், மனசில தியானித்துக் கொண்டிருப்பவர்கள், சிவநாமத்தை சொல்லுபவர்கள், பாவங்களை செய்யாமல் புண்ணியத்தையே செய்வர்கள், சிவனையே நேசிப்பவர்கள், சிவன் புகழை வாசிப்பவர்கள், சிவனை பூசிப்பவர்கள். பூசிப்பது வாசிப்பது நேசிப்பது, பூசிப்பது வாசிப்பது நேசிப்பது எல்லாமே சிவனை. அதனால அவர்கள் அடியார்கள் கோயில், அடியார்கள் உள்ளத்தை கோயிலாக கொண்டிருக்கிறார், அடியார்கள் உள்ளத்தை கோயிலாக கொண்டிருக்கிறார். அதனாலே சிவனையும் சிவனடியார்களையும் பூசிப்பதுதான் சிறந்த புண்ணியம், உயர்ந்த பலனை தருவது, பிறப்பு இல்லாமல் செய்வது என்றெல்லாம் நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி செய்து பயன்பெற்றவர்கள் தான் இந்த நாயன்மார்கள். வேத உள்ளுரையாவன விரிபுணல் வேணின் ஆதர்தம்மை. வேதத்திலே உள்ளுரையாக அதிலே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற செயல் எது என்று கேட்டால், சிவபெருமானையும் சிவனுடைய அடியார்களையும் நயந்து பணி செய்வது, அவர்களை வழிபாடு செய்வது. அத குரு லிங்க சங்கம வழிபாடுன்னு சொல்றது, குரு லிங்க சங்கம வழிபாடுன்னு சொல்றது. அவைகளாலே அடியார்களை வழிபட்டா அந்த வழிபாடு ஆண்டவனுக்கு பூஜை, அடியார்களை வழிபட்டது ஆண்டவனுக்கு. அப்படி அந்த வழிபாட்டை ஏற்று பலன் கொடுக்கிறவன் சிவன். அடியார்களை கும்பிட்டோம்னு வச்சுக்க, அடியார்கள் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர்களுக்கு உள்ளே இருக்கின்ற சிவன் அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு அருள். இவர் நன்றாக தெரிந்து உணர்ந்து அந்த வழி திறந்தோறும் சிவனை பூஜை பண்றவர். சிவன் அடியார்களை சிவனடியார்களுக்கு திருவமுதி செய்து வைப்பார். இது மாதிரியான நுட்பமான தர்மங்களில நுட்பமான தர்மம், உயர்ந்த தர்மம், இதற்கு மேல தர்மம் இல்லை என்று சொல்லும்படியாக இருப்பது சிவபூசை, சிவனடியார் பூஜை. அந்த நுட்பமான இல்லாத ஒரு தர்மத்தை சொல்லுவதனாலேதான் இந்த நூலுக்கு பெரிய புராணம் இருக்கு. இந்த இந்த கருத்தே தான் புராணம் முழுவதும் இருக்கும். அதிகபட்சம் இந்த கருத்தை சிவனடியார் வழிபாடு, சிவ வழிபாடு சிவனடியார் வழிபாடு. அதனாலே வேத உள்ளுறையாவன விரிவுணல் வேணி நாதர்தம்மையும் அவரடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய்கிறது. கடவுள் எல்லா இடங்களிலும் பரவியிருந்தாலும் அவனை லிங்கமூர்த்தத்திலே அடியாரன் மூலமாக வழிபாடு செய்யும் போது அங்கே தோன்றி அருள் பண்ணுகிறார் என்று நூல். பசுவின் உடம்பு முழுவதும் பால் இருந்தாலும் அது காம்பின் வழியாக பால் வரும். பசுவின் உடம்பு முழுவதும் பால் இருந்தாலும் அது வந்து காம்பின் வழியாக கிடைப்பது போல மெய்த்த ஆகம விதிவழி வேதகாரணரை மெய்த்த ஆகம விதிவழி வேதகாரணரை நித்தல் பூசணை புரிந்தலும் நயமும் செய்யும். இவர்தான் ஆன்மார்த்த பூசணையே இந்த பாட்டை சொல்றார். ஆன்மார்த்த பூசணின்னு இப்ப நாங்கெல்லாம் செய்யறமே தினந்தோறும் செய்யும். அதுக்கு சட்ட நூல் ஆகமம்னு இருக்கு, சிவாகமம்னு இருக்கு. அந்த நூல்ல சொல்லப்பட்டபடிதான் இந்த சிவபூஷை எல்லாம் நடக்கிறது. அதே வந்து கோயில்ல நடக்கிறது பரார்த்த பூஷைன்னு வேறு, மனிதர் தனியா செய்யறதுக்கு ஆன்மார்த்த பூஷைன்னு வேறு. அப்படிப்பட்ட இரண்டு வகையான பூஷையும் நடந்துகிட்டே இருக்கு. கோயில இருந்து பரார்த்த பூஷை இது உலக நன்மைக்காக, உலக நன்மை. அதே போல ஆன்மாவினுடைய நன்மைக்காக செய்வது ஆன்மார்த்த பூஜை. பரார்த்தம்னா உலகம் முழுவதும் நன்மை, ஆன்மார்த்தம்னா செய்கின்றவனுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் அந்த பூஜைக்கு பணி செய்கின்றவர்களுக்கும் அவனுடைய சுற்றத்தாருக்கெல்லாம் நன்மை. அதனாலே இந்த இரண்டு வகையான பூஜையும் ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி இவர் தினந்தோறும் காலையில எழுந்து பூ கொய்து ஜென்மத்திலே முக்கியமாக செய்ய வேண்டியது அதுதான். அப்புறம் என்ன பண்ணுவோம், அது இல்லைன்னா சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், பணம் வச்சிருந்தா வீட்டை கட்டி வைப்போம், காணியை வாங்கி வைப்போம், இவ்வளவுதானே, இவ்வளவுதானே செய்வோம். அதோட இதெல்லாம் செய்யலாம். ஆனாலும் உயிருக்கு உறுதி தருவது எது என்று கேட்டால் அந்த வழிபாடு, கடவுள் வழிபாடு, கடவுள் வழி. அந்த கடவுள் வழிபாடு ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்டால் நன்றி, நன்றி, நன்றி. என்ன நன்றி என்றால் உபகாரம் செய்தவனுக்கு என்ன பண்ணணும், நாம் ஒரு கைமாறு உபகாரம். அதுபோல கடவுள் நமக்கு அந்த தனு தனு உடம்பு உலகம் போக எல்லாவற்றையும் வந்திருக்கிறார் அல்லவா. இப்ப ஆடு மாட்டுக்கும் கண்ணு இருக்குது, வாய் இருக்குது, நம்ம மாதிரியா அது பேசுது, நம்ம மாதிரி கடவுளை நினைக்கும் அதுக்கு வழி இல்லை அல்லவா. அதனாலே வந்து மனிதன் கடவுளை கட்டாயம் வணங்குவோம். இப்ப மாடு வனங்களா குத்தம் இல்லை, மாடு வனங்களா குத்தம் இல்லை, குத்தம் இல்லைன்னா அதுக்கு அறிவு இல்லை, வணங்குகின்ற அறிவு இல்லை. நம்ம சிவபிரகாசர்னு ஒருத்தர் சொன்னாரு, மனுஷன் நல்லவனா குரங்கு நல்லவனான்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டார். மனுஷன் குரங்கு மனுஷன் ரெண்டு அதிகபட்சம் ஒண்ணு ஒரு வாரியா தான் இருக்கு. அது கை இருக்குது, கால் இருக்குது, வாய் இருக்குது, எல்லாம் இருக்குது, பேசுறது ஒண்ணுதானே இல்லை. அதனாலே அவர் குரங்கு நல்லதா மனுஷன் நல்லதான்னு பேசி முடிவு என்ன பண்ணாரு, குரங்கு நல்லதுன்னு மனுஷனோட. அது என்ன எதுக்காக சொல்றாருன்னா, மனிதனுக்கும் கை வாய் முதலியன இருக்கிறது, குரங்குக்கும் கை வாய் முதலியன இருக்கிறது. ஆனா குரங்கு பூஜை பண்ணல, பண்ணலன்னா அதுக்கு அறிவு இல்லாமையினால பண்ணல. மனுஷனுக்கு அறிவு இருக்குது அல்லவா, அதனால இவன் பண்ணாமையினால குத்தம். அது அறிவு இல்லாமையினால பண்ணல, இவன் அறிவு இருந்து பண்ணல, அதனால இவனை விட அது நல்லதுதான். கடவுளை வழிபாடு செய்யணும் என்கின்ற அறிவு இல்லாமையினால அது பண்ணல, குத்தம் இல்ல தப்பு. அறிவு இருந்து பண்ணாமையினாலே குத்தம் தான். பூஷணை செய்யாத கை, பூஷணை செய்யாத கை, புறாந்த கண்புகள் பேசுதல் இல்லாத வாய், பெற்று உளஞ்சிடு நீசர் தம்மினும் நெடு வனத்திடை கூசுதல் இல்லாத குரங்கு நன்றோனார். அதனாலே இப்படி வழிபாடு என்பது அவசியமானது. நன்றி, நன்றி செலுத்துது, நன்றி. அப்படிப்பட்ட வழிபாட்டை இவர் தினமும் செய்வார். அது நயமம்னு பேரு, நயமம்னு சொல்றது. நித்தாலும் நயமஞ்சீது நீர்மலர் தூவி சித்தம் என்ற வல்லாற்கருடன் சிவன் கோயில் என்பது சற்பந்திர தேவாரம். அதனால நித்த ஆகம விதிவழி வேதகாரணரை நித்தல் பூசனை புரிந்தடும் நயமமும் செய்து அத்தர் அன்பருக்கு அமுது செய்விப்பது முதலாய் எத்திரத்தன பணிகளும் ஏற்றது செய்வார். அத்தர் அன்பராய சௌருமனுடைய அடியாரனுக்கு திருமுது செய்தல் முதலான எத்திரத்தன பணி, எத்திரத்தன பணினா அவங்களுக்கு என்னென்ன வகையில உதவி பண்ண முடியுமோ அந்த வகையில் அஞ்சிவார். அடியார்கள் அடியார்களும் மனுஷன், மற்றவர்களும் மனுஷன். சிவன் சென்றாலே கமசந்தான் உருவத்திலே, ஆனா செயலாலே அவர்கள் சிவனுக்கு பிரியமானவர்கள். செயலாலே சிவனுடைய புத்திரர், விஷீட புத்திரர்கள், சிவனுடைய எல்லாருமே சிவனுடைய புத்திரர்கள் தான். இல்லேன்னு சொல்லி திட்டுறவனும் சிவனுடைய புத்திரர், இல்லேன்னு சொல்றவனும் புத்திரர், உண்டு வழிபாடு செய்யணும்னு புத்திரர். இப்ப நமக்குள்ள ரெண்டு வயர் இருக்கான்னு வச்சுக்கோ, ஒரு வயர் நல்ல வயர், இன்னொரு வயர் கேட்ட வயர். செயலாலே, செயலா. அது போல சிவன் சொல்லிய நூலின்படி ஆயால் வழிபாடு செய்கின்றவரே ஆண்டவன் விசேட புத்திரராக எண்ணுகிறார் உடவுடன். ஆகையினாலே அப்படிப்பட்ட வழிபாட்டை தினந்தோறும் செய்வாரு. அடியாரனுக்கு திருவமுது செய்து வைப்பார், அடியாரனுக்கு வேண்டிய பணி செய்வார். அப்படிப்பட்ட இதான் வந்து சிவ புண்ணியம் சொல்றது. இல்லை சிவ புண்ணியம் சொல்றது, சிவ புண்ணியம் தான் உயர்ந்த புண்ணியம், அதுக்கு மேல புண்ணியமே கிடையாது. இப்படிப்பட்ட புண்ணியங்களை தினந்தோறும் செய்வாரு. அவரே மனைவியோடு குடும்பத்துல இருக்கிற இல்லறவாசி, இல்லறத்துல இருப்பவர். நாயன்மார்கள் அதிகபட்சம் எல்லா இல்லறத்துலதான் இருந்திருக்கிறார். அதுக்கு தகுந்தாப்பல மனைவி அமைஞ்சிருக்கிறார். ஒத்தாசையா ஆசைக்காக அமையாம ஒத்தாசையா அமையுது. கருத்து ஒத்துருக்கும், கருத்து ஒத்துருக்கும், ஒத்த கருத்து உள்ள மனைவி. இல்லன்னா அவங்க எல்லாம் நாயன்மாரா, மனைவி வந்து கருத்துக்கு மாறுபாடு உடையவளா, எதிர்த்து பேசுறவளா, சண்டை போடுறவளா இருந்தா அவர் நாயன்மார்களா ஆக முடியாது. மனைவியினாலதான் மேன்மையும், பெண்களாலதான் நாயன்மார்களுக்கு மேன்மையும் உண்டு. அதுல இவருடைய மனைவி பெயர் இதுல சொல்லவில்லை. இவரும் பூஷ, அவளும் பூஷ, ரெண்டு பேரும் பூஷ, ரெண்டு பேரும்
1: சொல்லுவாங்க. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
2: வாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி திருச்சதகம். மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருவாசக பாடல்களை 51 பகுதிகளாக நாம் பகுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த 51 பகுதிகளும் மாணிக்கவாசகர் தாம் பாடிய வரிசை முறையிலே தொகுத்ததாக தெரியவில்லை. இதை தொகுத்தவர்கள் வேறு ஏதோ ஒரு காரணம் பற்றி இதை வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று அறியவர்கள். அவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது மிகவும் நீளமான பாடல்களாக இருக்கின்றவற்றை முதலிலே வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி நீளமான அதிக வரிகளை உடைய பாடல்கள் 4 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 4 பாடல்களை முதலிலே நிறுத்தினவர்கள். அதற்கு பிறகு சிறு சிறு பாடல்களை கொண்டிருக்கிற பகுதிகளை வரிசைப்படுத்தும் போது மிக அதிகமான எண்ணிக்கை உள்ள பகுதியை முன்னும், அதைவிட குறைந்த எண்ணிக்கை உள்ள பகுதியை அதற்கு அடுத்தும் என்று வருகிற முறையிலே அமைக்கிறார். அப்படி பார்க்கிற போது இந்த 51 பகுதி திருவாசகத்திலே 100 பாடல்களை கொண்ட திருச்சதகம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதன் பிறகு 50 பாடல்களுடைய நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. 20 பாடல்களை கொண்ட பகுதிகள் பல இருக்கின்றன. 10 பாடல்களை கொண்ட பகுதிகளும் இருக்கின்றன. அதனாலே மிக அதிகமான பாடல்களை உடைய திருச்சதகத்தை 5வதாக கொண்டு வந்து இங்கே அமைக்கிறார்கள். இந்த திருச்சதகம் என்று சொல்லப்படுகிற ஒரு நூல் அமைப்பானது ஒரு பிரபந்தத்தினுடைய பெயர். பாடல் என்பது ஒரு செய்யு, பிரபந்தம் என்பது பல செய்யுக்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நூல். ஒரு செய்யுளால் கூட ஒரு நூல் இருக்கலாம். பிரபந்தம் ஒரு செய்யுளாலும் வரும், பல செய்யுள்கள் கூடியும் வரும். சிவபுராணம், கீழ் திருவகவல், திருவண்டப்பகுதி, போற்றி திருவகவல் என்ற 4 ஒரே ஒரு 100 பாடல்களை கொண்ட பிரபந்தங்கள். அதற்கு பின்வருகின்ற மற்ற பகுதிகளெல்லாம் பல பாடல்களை கொண்ட பிரபந்தங்கள். அந்த முறையில் 100 பாடல்களை கொண்ட திருச்சதகம் 5வதாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. சதம் என்ற ஒரு வார்த்தைக்கு 100 என்று பொருள். சதகம் என்ற சொல்லுக்கு நூறு செய்யுட்களை கொண்ட ஒரு நூல் என்பது பொருள். ஆகவே சதகம் என்று ஒரு பிரபந்தத்துக்கு பெயர் இருக்குமானால் அங்குள்ளே நூறு பாடல்கள் இருக்கிறது என்பதை அறிஞர்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த முறையிலே திருச்சதகம் என்று இங்கே திருவாசகத்தில் வருகிற ஒரு பகுதியும் தனக்குள்ளே நூறு பாடல்களை கொண்டிருக்கிறது என்பதை நாம் சுலபமாக தெரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் அந்த சதகம் என்பதிலே சில வித்தியாசம் இருக்கிறது. நூறு பாடல்களை கொண்ட நூலை அமைக்கிற ஒரு ஆசிரியன் இரண்டு விதமாக அந்த பிரபந்தத்தை அமைக்கலாம். அதாவது பத்து பாடல்களை ஒரே மாதிரியாக பாடி அதே போல வேறு வேறு விதத்திலே பத்து பகுதிகளை உண்டாக்கி பத்து பத்து என்றை சேர்த்து நூறு பாடல்கள் உண்டாகும்படி ஒரு பிரபந்தத்தை அமைக்கலாம். அப்படி அமைத்தால் அதற்கு பதிற்று பத்து என்று பெயர். சங்க காலத்தில் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கணக்கு என்ற நூல் வரிசையிலே பதிற்று பத்து என்ற ஒரு நூல் உண்டு. அந்த நூல் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பார்த்தோமானால் ஒரு அரசன் பேரில் பத்து பாடல்கள் பாடினார்கள். அதுபோல் பத்து அரசன் பேரில் பத்து பத்து பாடல்களாக பாடியிருக்கிறார்கள். அந்த பத்து அரசன் பேரிலும் பாடப்பட்ட நூறு பாடல்களையும் தொகுத்து அதற்கு பதிற்று பத்து என்று பெயர் கொடுத்தார்கள். அதே போல பத்து செய்யுக்கள் ஒரு இனமாகவும் இரண்டாவது பத்து வேறொரு இனமாகவும் மூன்றாவது பத்து மற்றொரு இனமாகவும் இப்படியே பத்து வகைகளும் பத்து இனமாக அமைய மொத்தம் பத்து பத்து நூறு பாடல்களை உடையதாக அந்த பிரபந்தம் இருக்குமானால் அதுக்கு பதிற்று பத்து என்ற. இந்த பதிற்று பத்தை வெறுமனே நிறுத்திவிடாமல் ஒரு பாடலுடைய இறுதி அடுத்த பாடலுக்கு ஆரம்பமாக வைத்து பாடியிருக்கிறார். சங்ககால பதிற்று பத்து கூட ஒரு சில பத்துக்கள் இவ்வாறு அந்தாதியாக அமைந்திருக்கின்றன. முழுவதும் அப்படி அமையவில்லை. ஆனால் பிற்காலத்தவர் பிரபந்தம் செய்தவர்கள் இந்த அந்தாதி கணக்கை மிக அவசியமாக கடைபிடித்தார்கள். ஒரு பாட்டினுடைய இறுதி அடுத்த பாட்டுக்கு ஆரம்பமாக அமைதலாலே அதற்கு பதிற்று பத்து என்பதோடு அந்தாதி என்ற பெயரையும் சேர்த்து பதிற்று பத்துந்தாதி என்று பெயர் வைத்தார்கள். இந்த மாதிரி நம்முடைய தமிழ் நூல்களில் கருவை பதிற்று பத்தந்தாதி என்று ஒரு நூல் இருக்கிறது. இதுபோல் வேறு பதிற்று பத்தந்தாதிகள் இருக்கின்றன. இப்பொழுது இந்த திருவாசகம், அந்த திருவாசகத்துள் திருச்சதகம் இது எப்படி நூறு பால்களை கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் பதிற்று பத்தந்தாதியைப் போலவே இந்த சதகத்துக்குள் பத்து வெவ்வேறு பகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் பத்து பத்து பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த ஒவ்வொரு பத்திலும் வருகிற பாடல்கள் ஒரு இனமாக அமைந்திருக்கிறது. அதனால் இது சதகம் என்று பெயர் பெறுவதோடு கூட பதிற்று பத்து அந்தாதி என்று பெயர் பெறுவதற்கு முழுக்க தகுதி உடையதாக இருக்கிறது. ஆனாலும் இதை பழங்காலத்தவர்கள் பதிற்று பத்து அந்தாதி என்று பெயர் கொடுக்காமல் நூறு பாடல் மொத்தத்தில் இருக்கிறது என்ற எண்ணத்தோடு சதகம் என்று திருவாசகத்தில் பெயரிட்டிருக்கிறார்கள். ஆனால் பிற்காலத்தில் சதகம் என்ற பெயரிலேயே பல நூல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நூறு பாடல்களும் ஒரே மாதிரியாக இருக்கும், அதாவது ஓர் இன பாடல்களாக இருக்கும். பாடல்கள் ஒன்றுக்கொன்று அந்தாதி வராது. ஒவ்வொரு பாட்டினுடைய கடைசி வரி ஒரே விதமான மகுடம் பெற்றிருக்கும். அதாவது எந்த ஒரு நூல் எந்த ஒரு அரசன் பெயரிலோ எந்த ஒரு நாட்டின் பெயரிலோ எந்த ஒரு இறைவன் பெயரிலோ பாடப்படுகிறதோ அந்த அரசன் அல்லது நாட்டினுடைய ஊரினுடைய பெயர் கடைசி வரியிலே மகுடமாக அமைந்திருக்கும். தண்டலையார் சதகம், அறப்பளீஸ்வரர் சதகம், தொண்டை மண்டல சதகம் என்ற இந்த நூல்கள் எல்லாம் இதே மாதிரியான இலக்கணத்தில் அமைந்திருக்கின்றன. பாடல்கள் நூறு என்ற முறையிலே சதகமும் பதிற்று பத்தந்தாதியும் ஒன்றுதான். ஆனால் சதகம் என்பது ஒரே இனமான பாடல்களாலே நூறு கொண்டிருக்க வேண்டும். பதிற்று பத்தந்தாதி என்பது பத்து இனங்களிலே ஒரு இனத்துக்கு பத்து பாடல் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் பெற்றிருக்கும். இந்த பதிற்று பத்தந்தாதியிலே அந்தாதி இருக்கும், சதகத்திலே அந்தாதி இருக்காது. ஆனால் இந்த திருச்சதகம் பத்து பகுதி உடையதாக அந்தாதி அமைப்புடையதாக இங்கே அமைந்திருக்கிறது ஒரு முக்கிய வேறுபாடு உடையதாக இருக்கிறது. ஆகவே இதனுடைய பெயர் சதகம் என்று இருப்பதை விட பதிற்று பத்து அந்தாதி என்று இருந்திருந்தால் அது இந்த நூலுடைய அமைப்புக்கு மிக பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். என்ற அளவிலே திருச்சதகம் என்று சொல்லுகிற இந்த பகுதிக்கு பழைய உரை ஒரு விளக்கம் தந்திருக்கிறது. பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று அதற்கு ஒரு தத்துவ குறிப்பு தருகிறது. இதிலே பக்தி என்ற ஒரு சொல் பலருக்கும் பொருள் தெரிந்த ஒன்றுதான். இறைவனிடத்திலே அன்பு செலுத்துவதை நாம் பக்தி என்று சொல்கிறோம். அதுபோல மெய்யாலும் வாயினாலும் மனத்தாலும் இறைவனிடத்திலே நாம் செலுத்தும் அன்பை பக்தி என்று சொல்கிறோம். இந்த திருச்சதகத்தில் வருகிற பாடல்களில் பல பாடல்களில் பக்தியை பற்றிய செய்திகள் விவரிக்கப்பட்டிருக்கும். இனி வைராக்கியம் என்ற இரண்டாவது ஒரு பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் வைராக்கியம் என்ற சொல் விராகம் என்ற சொல்லில் இருந்து வருகிறது. அதாவது அராகம் என்று சொன்னால் ஆசை, அந்த அராகம் என்ற சொல்லுக்கு எதிர்மறை விராகம் என்று சொல்வோம். விராகம்னா வெறுப்பு என்பது பொருள். வெறுப்பை உடையதாக இருக்கிற மனப்பண்பாடுக்கு வைராக்கியம் என்று பெயர். தனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்ற மன வெறுப்போடு ஒன்றை எவன் ஒருவன் பிடிவாதமாக பற்றி இருக்கிறானோ அந்த செயலுக்கு வைராக்கியம் என்று பெயர். கூட அவன் ரொம்ப வைராக்கியமா இருக்கான்யா, அவங்க வீட்டுக்கு போவாதான், அவங்க வீட்டுக்கு வாசலை மிதிக்கிறது இல்லை அப்படின்னு வைராக்கியமா இருக்கிறார் என்பதை நாம் பேச்சில பேசுறதை கேட்கிறோம். அதனால வைராக்கியம் என்பது ஏதோ ஒரு பிடிவாத குணத்தினாலே ஒன்றை பற்றி கொண்டிருக்கிற ஒரு செயல், அதுல வெறுப்பு வந்ததினாலே அந்த வைராக்கியமாகிய பிடிவாதம் ஏற்படுகிறது. ஆகவே இறைவனிடத்திலே ஒரு பிடிமானமாகிய பக்தியும் அதற்கு நேராக உலகத்திலே வேண்டாம் என்ற வெறுப்பினால் ஏற்படுகிற வைராக்கியமும் ரெண்டும் சேர்ந்ததுதான் பக்தி வைராக்கியம். பக்தி என்பது ஆண்டவனிடத்திலே பிடிமானம், வைராக்கியம் என்பது உலகத்திலே வேண்டாம் என்று விட்டு விடுகிற வெறுத்து ஒதுக்குகின்ற நிலை. ஒன்றிலே பிடிப்பும் ஒன்றிலே விட்டு விடுகிற நிலையும் வருகிற ஒரு நிலை. இந்த நிலையிலே சில பாடல்களில் இந்த உலக ஆசை முதலியன தனக்கு வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குவதாக சில செய்யுக்கள் வரும். அதை வைராக்கியம் என்று பார்க்கிறோம். இந்த ரெண்டுக்கு அப்பால் விசித்திரம் என்ற ஒரு செய்தி வருகிறது. அது ரொம்ப ஆழ்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சித்திரம் என்றால் அழகு, விசித்திரம் என்றால் பேரழகு என்று இறைவனிடத்திலே ஒருத்தர் பக்தி வைக்கிறார். அப்படி பக்தி வச்சு நடந்து கொண்டிருக்கிற போது பக்தியோடு நடக்கிறவன் எந்தெந்த விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சில சட்டம் இருக்கிறது. நாம் உலகத்திலே வாழ்கிற போது உலகியலில் நாம் நடந்து கொள்வதற்கு சில சட்டம் இருக்கிறது, அதுக்கு உலகியல் வழக்கம் என்று பெயர். அதே போல கோயிலுக்கு சென்று அங்கே நாம் நடந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கென்று சில சட்ட திட்டம் இருக்கிறது, அதுக்கு வைதிகம் என்று பெயர். லௌகீகம் உலகியல், வைதிகம் தெய்வியல், வேத சம்பந்தமான இலக்கணம் உடையது. நம்முடைய வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வருகிறார் என்று சொன்னால் அந்த விருந்தினருக்கு முதலில் சாப்பாடு போட்டுவிட்டு பிறகு நாம் சாப்பிட வேண்டும் என்பது விதி. அந்த விதிப்படி விருந்தினருக்கு முதல்ல சாப்பிட்டு வீட்டுக்காரர் பிறகு சாப்பிடுவார். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் 12:00 வீட்டுல சமையல் ஆயிட்டு வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிட்டு விட்டார்கள், 1 மணிக்கு மேல விருந்தாடி வருகிறார். அந்த விருந்தாடிக்கு சாப்பிட்ட பிறகு போடுறதா இல்ல நீங்க வெளியில போகணும் நாங்க சாப்பிட்டோம்னு அனுப்பிட முடியுமோ? வந்தவர்களை சாப்பாடு போட்டுதான் தாம் சாப்பிட்டதனுடைய மீதி இருந்தாலும் அதை அந்த விருந்தினர் உட்கார வைத்து சாப்பாடு போடலாம். விதி முன்னாடி போட வேண்டும் என்று இருந்தாலும் சில சந்தர்ப்பத்தில விருந்தினருக்கு பிறகு போடவும் செய்யலாம். இந்த லௌகீகத்துல விதி முன்னும் பின்னும் மாறும். இனி நாம் கோயிலுக்கு வரோம். கோயில்ல சுவாமிக்கு நிவேத்தியம் பண்றதுக்கு என்று சமைக்கிறதுக்கு தனி இடம் இருக்கு, அதன் பெயர் மடைப்பள்ளி. அந்த மடைப்பள்ளியிலே பிரசாதம் தயார் பண்ணுகிறார்கள். டயர்ட் பண்ணி கொண்டிருக்கிற போது ஒருத்தருக்கு பசியா இருக்கிறது என்று சொன்னால் உடனே மரப்புள்ளியில் இருக்கிறது எடுத்து சாப்பிட முடியுமோ? முடியாது. அது கடவுளுக்கு நிவேத்தியம் பண்ணித்தான் சாப்பிட வேண்டும் என்பது சட்டம் இருக்கிறது. ஆகவே கோயிலுக்கு போய் அந்த கோயிலுக்கு உள்ள நிவேத்தியத்தை சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ண பிறகு நாம் சாப்பிட வேண்டும் என்பது சட்டம். அந்த சட்டம் மீறவே கூடாது. அந்த சட்டம் சட்டமாகத்தான் இருக்கும். லௌகீகத்துல விருந்தினர் முன்னே சாப்பிட வேண்டும் என்ற விதி இருந்தாலும் ஒரு சமயத்துல விருந்தினருக்கு முன் வீட்டுக்காரர் சாப்பிடுறதும் நேர்ந்து போகும். ஆனா கோயில்ல சுவாமி சாப்பிட நிவேத்தியமான பிறகுதான் மக்களுக்கு அது பிரசாதமாக கொடுக்கப்படும்னா அது மீறவே முடியாது. ஆகிய உலகியல் சட்டம் முன்னும் பின்னும் மாறும். தெய்வீக சட்டம் மாறக்கூடாது என்பது. இந்த ரெண்டு விதி இப்படி இருக்க இதற்கு மேல் மூணாவதாகிய ஒரு விதி ஒன்றை நான் பார்க்க போகிறோம். கண்ணப்பர் என்ற ஒரு நாயனார், அவர் சுவாமிக்கு நிவேத்தியம் எடுத்து கொண்டு போகிறார், அபிஷேகத்துக்கு தண்ணியை கொண்டு போகிறார், சாத்த பூ எடுத்து கொண்டு போகிறார். அப்பொழுது நிவேத்தியத்தை அவர் வாயால் மென்று சுவை சரியா இருக்கா நன்றா இருக்கா என்று ருசி பார்த்து அப்புறம்தான் கொண்டு போய் சுவாமிக்கு அங்கே வைக்கிறார். பூவை தன் தலையிலே அணிந்து கொண்டு போய் தன் தலையில் இருந்த பூவை சுவாமிக்கு வைக்கிறார். இதெல்லாம் கோயில் சட்டப்படி தெய்வீக சட்டப்படி செய்யக்கூடாது. நாம் சாப்பிட்டு இறைவனுக்கு படைக்க கூடாது. நாம் கழுத்திலே மாலையா போட்ட மாலையை சுவாமிக்கு போடக்கூடாது. சுவாமிக்கு போட்ட மாலையை நாம் கொண்டுக்கலாம். சுவாமிக்கு நிவேத்தியமானதை நாம் சாப்பிடலாம். நமக்குள்ளதை அவருக்கு கொடுக்கூடாது. ஆனா கண்ணப்பருடைய வாழ்க்கையில இது வேறு விதமாக நடந்து விடுகிறது. இவர் வாயினாலே சாப்பிட்டு பார்த்து சாமிக்கு படைக்கிறார். இவர் பூவை தான் அணிந்து கொண்டு சாமிக்கு சாக்கிறார். ஆனா சுவாமி இதை ஏற்றுக்கிறார். கோயில் சட்டம் ஒன்று இருந்தால் கண்ணப்பர் செய்த செயலை ஏற்றுக்கொண்டு விடுகிறார். ஆண்டாள் என்றவர் வைணவத்திலே ஒரு முக்கியமான ஆழ்வார். அவர் தான் திருமாலுக்காக கட்டின மாலையை தான் கழுத்தில் போட்டு பார்த்து அழகா இருக்கா என்று பார்த்த பிறகுதான் சுவாமிக்கு அனுப்புகிறார். அப்போ சுவாமிக்கு அனுப்பி தான் போட்டுக் கொள்ளாமல் தான் போட்டுக்கொண்டதை சுவாமிக்கு அனுப்புறதும் அங்க கோயில் சட்டத்துக்கு அதாவது தெய்வ விதிக்கு முரணானதுதான். அப்படி முரணா இருந்தாலும் பெருவக்தி என்ன பண்ணுகிறார் என்று பார்த்தால் ஆண்டாள் போட்டு அனுப்பியது தான் தனக்கு நன்றாயிருக்கிறது என்று கனவிலே வந்து ஆண்டாளுடைய தகப்பனாருக்கு தெரிவிக்கிறார். இந்த இடங்களிலே கோயிலுடைய சட்டம் கண்ணப்பெருனாலும் ஆண்டாளாலும் மீறப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்படி மீறி இருந்தாலும் அதை தெய்வம் ஏற்றுக்கொள்கிறது என்பதையும் நாம் அறிகிறோம். இதுதான் விசித்திரம். விசித்திரம் என்றால் கடவுளுக்கு உரிய சட்டத்திலே மாறுபட்டு சில பேர் நடப்பார்கள். அந்த மாறுபட்டு நடக்கிற செயலையும் கடவுள் ஏற்றுக்கொள்வான். அப்படி ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பெயர் விசித்திரம். இது ஆச்சரியகரமானது, நம்ப முடியாதது என்று உலகியலுக்கு சற்று மாறுபட்டு அழுத்தம் திருத்தமாக இருப்பது வைதீகம் அல்லது கோயில் பூசை முறை. அந்த கோயில் பூசை முறையிலும் சில மாறுதல்கள் முன்னுக்கு பின் முரணாக சில அடியார்கள் செய்து விடுகிறார்கள். அதையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு விடுகிறான். அப்படி ஏற்கிறது தான் விசித்திரம். இது மாதிரி இறைவனிடத்திலே செய்யப்படுகிற பக்தியும் உலகத்திடத்திலே தாம் கொள்ளுகிற வெறுப்பாகிய வைராக்கியமும் அடியார்கள் தாம் தெய்வ இயலுக்கு மாறாக நடந்து கொள்ளுகிறதாகிய விசித்திரமும் ஆகிய மூன்று விதமான செய்திகள் இந்த திருச்சதகத்தில் இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு பாட்டிலும் இந்த மூன்றும் வராது. இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றொன்று ஒவ்வொரு பாட்டில் வந்து கொண்டிருக்கும். சில பாடல்களில் இந்த மூன்றும் இல்லாமல் கூட இருக்கலாம். அதை பற்றி நான் அதிகமாக இந்த இடத்திலே சிந்தனை செய்ய முடியவில்லை. ஆனால் சில பாடல்களில் பத்தியும் பல பாடல்களில் வைராக்கியமும் ஒரு சில பாடல்களில் விசித்திரமும் இருக்கிறதுனாலே முன்னோர்கள் இந்த பகுதிக்கு பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று பெயரிட்டு அழைத்திருக்கிறார்கள் என்று இந்த விளக்கத்தை பார்த்துவிட்டு இனி நூலுக்குள் நாம் வருகிறோம். நூலிலே முதல் பாடல் மெய்தான் அரும்பி

0: உடையாய் என்னை கண்டுகொண்டே. இந்த பாடலில் பக்தி மிகுதியாக மிகச்சிறப்பாக பேசப்படுகிறது. இடவிடத்திலே இறைவனிடத்திலே செய்யப்படுகிற பக்தி உடம்பின் செய்கையாலும் வாயின் செய்கையாலும் மனத்தின் செய்கையாலும் மூன்று விதமாக பிரிந்து நிற்கும். ஆகவே அந்த மூன்றினாலும் வருகிற செய்கைகள் பற்பலவாக இருக்கிறதுனாலே உடம்பினால் வருகிற பக்தியில நாலு செயலையும், அடுத்தது தன் மனத்தால் வருகின்ற பக்தியிலே ரெண்டு செயலையும், தன் வாயினாலே வருகிற பக்தியிலே ஒரு வகையையும் சேர்த்து மொத்தம் ஏழு விதமான பக்தி நிலைகளை இந்த பாடல் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த ஏழு விதமான பக்தியையும் மாணிக்க வாசகர் தான் ஒன்று கூட விடாமல் பின்பற்றியதாகவும் இந்த பாட்டில் சொல்லிக் கொள்கிறார். மெய்தான் அரும்பி, இது ஒரு பக்தி. மெய் என்றால் உடம்பு. அந்த பக்தி வரும்போது உடம்பிலே மயிர் கூச்சி எரியும். ஒரு குளிர் காலத்திலே அந்த குளிர் தாங்க முடியாமல் உடம்பில் கையிலே இருக்கிற ரோமம் அப்படி நட்டுக்கொண்டு நிற்கிறதல்லவா, அதுதான் மயிர்கூச்சல் அல்லது அரும்புதல் என்று சொல்வார். இறைவனிடத்திலே பக்தி உண்டாகிற காலத்திலும் இப்படி மயிர் கூச்சிட்டு எழுகிற அரும்புதலாகிய செயல் நடக்கும். இது உடம்பில் நடக்கிற செயல். இது ஒன்று சொல்லியிருக்கிறார். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து, அப்புறம் அந்த உடம்பு திடீரென்று ஒரு நடுக்கம். நாம் ஏதாவது ஒரு செய்தியை கேட்டால், பயமான செய்தியோ அதிர்ச்சியான செய்தியோ இருந்தால் உடம்பு அப்படி துள்ளும். அப்படி துள்ளி நடுங்குகிற நடுக்கத்துக்கு தான் விதிர்ப்பு. அதுபோல தெய்வ நிகழ்ச்சியை கேட்கிற காலத்திலும் உடம்பிலே விதிர் விதிர்ப்பு ஏற்படும். அதையும் சொல்லுகிற உன் விரையார் கிழக்கு என் கைதான் தலை வைத்து. இறைவனே, உன்னுடைய வாசனை பொருந்திய திருவடிக்கு என்னுடைய இரண்டு கைகளையும் நான் தலைமேல் வைத்து குவித்து வணங்குகிறேன் என்று மூன்றாவது செயல் சொல்கிறார். உடம்பிலே வீர்கூச்சி எழுந்தது ஒன்று, உடம்பு நடுங்கியது ஒன்று ரெண்டு, இனி கை தலைமேல் ஏறப்போகிற செய்தி மூணு. அந்த திருவடிக்காக தன்னுடைய கைகளை தலைமேல் வைத்து வணக்கம் செலுத்துகிறாரா? அடுத்து கண்ணீர் ததும்பி, கண்ணினுடைய செயல். கண்ணிலிருந்து நீர் பெருகி கீழே ஒழுகிறது. இதுவும் மெய்யினுடைய செயல், உடம்பு செயல். கண்ணும் கையும் மெய்யினுடைய பகுதிகள். இது நாலு விதமான மெய்ப்பாடு. அதாவது மயிர்கூச்சிடுதல், உடம்பு நடுங்குதல், கையை தலைக்கு மேல் குவித்தல், கண்ணீர் விட்டு ததும்புதல். இந்த நான்கும் மெய்யின் மெய்ப்பாடுகளாக சொன்னவர் உடம்பு உள்ளத்துக்கு சொல்ற. வெதும்பி உள்ளம், உள்ளம் வெதும்புகிறது. வெதும்புதல் என்றால் ஒரு பொருளை நாம் காணாமல் போக்கிவிட்டோமானால், ஐயோ காணா போச்சு காணா போச்சுன்னு அதே நினைச்சு நினைச்சு நினைச்சு உள்ளத்திலே ஒரு வேகம் உண்டாகுது. பாருங்கள், வருந்துகிறோமே, அந்த மாதிரி ஒரு நினைப்பு தான் வெதும்புதல். தனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காமல் போய்விட்டால் அப்ப உள்ளத்தில் எழுகின்ற ஒரு நிலை வெதும்புதல்னு பெயர். அது மாதிரி உள்ளம் வெதும்பணும். கடவுளை இன்னும் வரலையே, கடவுளை நான் பெற முடியவில்லையே என்று உள்ளத்திலே வெதும்பு கொள்ளுதல் என்று மனத்தினுடைய மெய்ப்பாடு சொன்னார். பொய்தான் தவிர்ந்து, அடுத்து உள்ளத்துல இன்னொரு செயல் என்ன என்றால், உள்ளத்தில் பொய் இருக்கக்கூடாது. பொய்யில்லாத உள்ளமாக உண்மையை பேசுகின்ற மனம் உடையதாக அமைய வேண்டும். ஆகவே பொய் தவிர்தல் என்பது மனத்துக்குள் பொய்யில்லாமல் நடப்பது என்பது. வெளியில் இருக்கிற செயல் ஒன்றும் மனத்தில் நினைக்கிறது வேறொன்றும் இல்லாமல் வெளியில் எதை செய்கிறோமோ அதையே மனத்தில் நினைப்பதாக இருப்பதுதான் இங்கே உள்ளத்தில் பொய் நீக்குதல் என்று சொல்கிற மெய்ப்பார். ஆக உள்ளத்திலே வெதும்புதலும் உள்ளத்திலே பொய் நீங்குதலும் ஆகிய ரெண்டு மெய்ப்பாடுகள் மனத்தின் மெய்ப்பாடாக சொன்னார். கடைசியாக வாயிலே வாயினால் செய்யப்படுகிற ஒரு மெய்ப்பாடை சொல்ல வருகிறார். உன்னை போற்றி சய சய போற்றி என்னும். இறைவனை நாம் என்ன செய்கிறோம்? போற்றி போற்றி போற்றி என்று சொல்வது, சய சய சய என்று இறைவனுக்கு ஜெய கோஷம் போட்டு. இது வாயினாலே செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. இறைவனை நாம் பக்தி பண்ணுகிற போது அதை அந்த இறைவனுடைய பாடல்களை சங்கீர்த்தனம் என்று அந்த பஜனை பாடுதல் அல்லது அவனுடைய பாடலை சங்கீர்த்தனம் பண்ணுவதிலே ரொம்ப ஈடுபாடு உடையவர்களுக்கு இறைவன் சீக்கிரத்தில் காட்சி தருவார் என்பது வைதிகம். அதனால்தான் நம்முடைய சிவபுராணத்தை தொடங்குகிற போது கூட வாழ்க வாழ்க என்று சொல்லி, அடுத்தது வெல்க வெல்க என்று சொல்லி, அடுத்தது போற்றி போற்றி என்று அந்த பாடல்களை பாடுகிறார். அவர் போற்றி போற்றி என்பதைத்தான் இங்கே போற்றி என்றும், வெல்க வெல்க என்று அங்கே பாடியதைத்தான் இங்கே சய சய என்ற சொல்லாகவும் குறிப்பிடுகிறார். போற்றி சய சய போற்றி என்னும் கை என்று சொல்லுகின்ற இந்த ஏழு விதமான ஒழுக்கங்கள், கை என்றதற்கு ஒழுக்கம் என்பது இந்த பாட்டிலே இரண்டாவது வரியிலே கை என்று சொல்லும், நான்காவது வரியிலே கை என்று சொல்லும் வருகிறது. இந்த ரெண்டு சொல்லுக்கும் பொருள் வேறுபாடு. இரண்டாவது வரியில் வருகிற கை என்பது நம்முடைய உறுப்பில் ஒன்று, கரம் கை என்று சொல்லுகிற உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்பை குறிக்கும். நாலாவது வரியில் வருகிற கை என்பது ஒழுக்கத்தை குறிக்கிறது, ஒழுக்கத்துக்கு கை என்று ஒரு பெயர். கைதான் நெகிழவிடேன், இந்த ஒழுக்கத்தை நான் கைவிட மாட்டேன். ஏழு விதமான ஒழுக்கங்களை இந்த பாட்டில் வரிசையாக சொல்லி இந்த ஏழு ஒழுக்கத்தையும் நாம் பின்பற்றி நடக்கிறேன் என்று மாணிக்கவாசகர் சொல்றார். அப்ப இந்த ஏழு ஒழுக்கங்களும் பக்தியை பற்றிய ஒழுக்கம், பக்தியை நமக்கு விரிவுபடுத்தி சொல்லும்படியான விளக்கங்கள். நெகிழவிடேன், இதை கைவிட்டு விட மாட்டேன் சுவாமி, உடையாய் என்னை கண்டுகொள்ளேன், உடையானே எனக்கு எஜமானனாயிருக்கிற பெருமானே என்னை கண்டுகொள், என்னை தெரிந்து கொள், என்னை விட்டுவிடாது, என்னையும் பார்த்துக்கொள், எனக்கு உன் திருவருளை செய் என்று இந்த பாட்டிலே கேட்கிறார். ஆகவே திருச்சதகத்திலே இந்த முதல் பாட்டிலே தன்னுடைய பக்தி பெருக்கை இவர் தெரிவித்துக் கொள்கிறார். இந்த திருச்சதகம் எங்கே பாடப்பட்டது என்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் கொஞ்சம் நடுவிலே சிந்திக்க வேண்டும். இதற்கு நூல் அச்சிட்டவர்கள் திருச்சதகம் திருப்பெருந்துறையில் அருளியது என்று எழுதியிருக்கிறார். இந்த நூறு பாட்டையும் நாம் படிச்சு பார்த்தோமானால் சில பாடல்களில் தான் திருப்பெருந்துறை என்ற பெயர் வருகிறது. இனி வேறு ஊர் பெயர்களும் இடையிடையே வருகின்றன. அதனால் இது திருப்பெருந்துறையில் பாடப்பட்டது என்பதை உறுதியாக ஒத்துக்கொள்ள முடியவில்லை. இன்னும் பிற்காலத்து பௌத்தரோடு வாதிட்ட செய்தி பற்றிய குறிப்புகள் இந்த திருச்சதகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. பல அடியாரை பற்றிய செய்திகள் எல்லாம் இந்த திருச்சதகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இவர் திருப்பெருந்துறையை விட்டு கிளம்பி சிதம்பரத்தில் தான் தங்கியிருந்த காலத்திலே பௌத்தர்களோடு வாதிட்டு அந்த பௌத்தர்களை வெற்றி பெற்ற பிறகு ஒரு சாவகாசமாக இருந்த ஒரு காலத்தில் இந்த திருச்சதகம் பாடியிருக்க வேண்டும் என்று நமக்கு தெரிய வருகிறது என்று அந்த பாடிய இடம் காலம் இவைகளை உங்களுக்கு சுருக்கமாக நான் சொன்னதாக நினைக்கிறேன். இனி பாடல்கள் இடையிடையே வரும்போது இந்த கருத்து கதைகள் அதில் வருகிற கதைப்பகுதி எந்த இடத்திலே எப்பொழுது நடந்தது, எதற்கு பிறகுதான் இது பாடியிருக்கப்பட வேண்டும் என்ற செய்தியெல்லாம் நான் விளக்கி காட்டுகிறேன். இனி இரண்டாவதாக ஒரு பாடலுக்கு வருகிறோம். முதல் பாடல பக்தியை சொன்னவர் இரண்டாவது பாடலே வைராக்கியத்தை பற்றி பேசுகிறார்.
1: எங்கள் உத்தமனே, எங்களுக்கெல்லாம் மேலான பரமேஸ்வரனே, உன்னையல்லா பிற தெய்வம், உன்னையல்லாமல் வேறு தெய்வத்தை உள்ளே நினைக்க மாட்டேன். சிவனே, உன்னைத்தான் நான் நினைத்து வணங்குவேனே தவிர, உன்னை தவிர பிரம்மா இந்திரன் திருமால் எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன், எந்த சிறு தெய்வங்களையும் நான் வணங்குவது இல்லை. இது உறுதியா சொல்றார் பாருங்க. இந்த வார்த்தை தான் வைராக்கியம். அப்ப இந்த பாட்டில என்ன வருகிறது, வைராக்கியம் வந்து நிற்கிறது. மற்றவர்லாம் அந்த வாழ்க்கை நிலையாது என்று அதில வெறுத்து அப்புறம் ஒரு உறுதிக்கு வந்துடுறார். வெறுப்பினால் வந்த உறுதி தான் வைராக்கியம். உத்தமன் அத்தன் உடையான், இது மூணும் சிவனுக்கு உரிய வார்த்தை. அந்த மூன்று பெயர்களை உடைய சிவனது அடியே நினைந்து அந்த இறைவனுடைய திருவடியை நினைக்கிறேன். உருகி நினைந்த மாத்திரத்தில் உள்ளம் உருக ஆரம்பிக்கிறது. மத்த மனத்தோடு அந்த உருகன உடனே எனக்கு பித்து பித்தேறி விடுகிறது. மத்தம் பித்து பித்தேறிய உள்ளத்தோடு மா

மனசுக்கு வந்ததெல்லாம் உலகத்தில் சொல்றாங்க. யார் எது வேணாலும் சொல்லட்டும், அதற்கு எனக்கு கவலை இல்லைங்கிறார் அவர். மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து ஒவ்வொரு ஊராக நான் போக வேண்டும். நான் ஒரே ஊரில் இருக்கக்கூடாது, பல ஊருக்கும் நான் திரிந்து போக வேண்டும். திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச, நான் போகிற ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் அங்கேயும் தம் மனத்துக்கு வந்தவாறு அந்தந்த ஊர் மக்கள் பேச, எஞ்ஞான்றுகொள் சாவதுவே, நான் என்றைக்கு சாவேன் என்று சொல்கிறார். சாவது என்பது இங்கு உயிர் விடுவதுன்னு அர்த்தம் இல்லை, சாவது என்பதுக்கு வேறு அர்த்தம். சாதல் என்பது தற்போதம் இழத்தல். நான் என்ற ஒரு முனைப்பு இருக்கல்லவா, நான் நான் நான் என்று தன்னையே சொல்லிக் கூற தற்போதம் என்ற முனைப்பு, அந்த முனைப்பு எனக்கு என்றே அழியும். எவனால் ஒருத்தன் என்ன பைத்தியம் சொன்னா அவன்கிட்ட சண்டைக்கு போட்டேன்னு வச்சுங்கோ, அப்ப என்ற ஆணவம் இருக்குன்னு. இன்னொருத்த பித்தன் சொன்னா, நான் பித்தன் இருந்தா என்ன உனக்கு என்ன வேலையை பார்த்துருப்போம், நான் கோபமா பேசினேனா அப்போ எனக்கு ஆணவம் இருக்குன்னு அர்த்தம். யாரு எது சொன்னாலும் காதலையே வாங்கி கொள்ளாமல் போகிற நிலை இருக்கே, அதுதான் தற்போதம் அழிந்து போன நிலை. அந்த நிலை எனக்கு என்று கிடைக்கும்? என்னை யாரு எது சொன்னாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியக்கூடாது. எதுவும் தெரியாத ஒரு அப்பேற்பட்ட ஒரு ஞானியாக நான் போக வேண்டும். அதுதான் ஜீவன் முத்த நிலை. ஜீவன் முத்தராக போய்விட்ட ஒரு ஞானியிடத்திலே போய் நீங்க என்ன வயசானவன் அவனுக்கு காதல விழாது, அவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான், எதுவும் அவனுக்கு தெரியாது, ஏன்னா எல்லாம் விட்டவன், அவன் தற்போதம் அழிந்து போனவன். அந்த தற்போதம் அழிதலைத்தான் சாதல் என்று கேட்கிறான். எஞ்ஞான்றுகொள் சாவது, அந்த தற்போதம் எனக்கு என்றைக்கு அழியும், நான் என்றைக்கு சீவன் முத்தனாக வருவேன் என்று இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்கிறார். இதுல உத்தமன், இறைவன் எல்லாரை விட உயர்ந்தவன் உத்தமன், அத்தன் எனக்கு தந்தையாயிருக்கிறவன், உடையான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் எஜமானனாக இருக்கிறான் உடையான். இதான் மூணு விதமாக இறைவனை பார்க்கிறான். அவன் தூயவன் என்றும், அவனை தந்தை என்றும், அவனை ஒரு எஜமானன் என்றும் மூன்று விதமா பார்த்து இந்த மூன்றின் காரணமாக அவன் அடியன் நினைக்கணும். எதுக்காக நான் இறைவன் திருவடியை வணங்கணும்? அவன் உத்தமன், எல்லாரோட தூயவன், தூயவனானதுனாலே அவன் திருவடியை நான் வணங்க கட்டாயம் வணங்கணும். அத்தன் எங்க அப்பா, அப்பா இருந்தனால மகன் அப்பா காலில் வணங்கித்தானே ஆகணும். தந்தையனுடைய திருவடியை வணங்கணும். உடையான் எனக்கு எஜமானன், அதனால நான் கீழனா அவனுக்கு அடிமை, அவன் திருவடியை வணங்கணும். இந்த மூன்று சொல்லாலும் இறைவனை வணங்குதற்குரிய பெருமை இறைவனிடத்தில் இருக்குன்னு காட்டி அடியே நினைந்து அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடியை நான் நினைக்கிறேன். நினைந்த மாத்திரத்தில் உருகி மத்த மனத்தோடு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மனமுடையவனாக நான் மாறிவிடுகிறேன். அப்ப என்னுடைய செயல்கள் உலகியலுக்கு மாறுகிறது. அதனால் உலகத்தார்கள் என்னை பார்த்து பித்தன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் போது நான் அதை உணராமல் இருக்கிற ஒரு நிலை எனக்கு வர வேண்டாம். அதான் சாவது எப்பொழுது எனக்கு கிடைக்கும் என்று கேட்டார். இதுல பக்தியோ வைராக்கியமோ விசித்திரமோ பார்க்க முடியல. இதுல ஏதாவது பக்தியை பத்தி சொல்லியிருக்காரா, அல்லது வைராக்கியம் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று வெறுத்து சொல்லியிருக்காரா? இல்ல, என்னுடைய தற்போதம் அழிய வேண்டும் என்று இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறார். அதனால இது ஒன்றும் சாராத ஒரு பொது நிலைப்பாடலாக இருக்கு. சாவ முன்னாள் தக்கன் வேர்வியில் தகரு தின்று நஞ்சம் அஞ்சி ஆ என்று அவிதாவிடும் நம்

தேவர்களை பற்றி அவருடைய செயல்களை இங்கே அளந்து காட்டுறார். தேவர்கள் ரொம்ப பாவம் பண்ணுகிறார்கள். என்ன பாவம் திரிதவரே, என்ன பாவம் செய்து இந்த உலகத்திலே சுழன்று கொண்டு கிடக்கிறார்கள் தேவர்கள். அவர் என்ன பாவம் செய்தார் அதெல்லாம் வரிசையா சொல்ற. சாப முன்னாள் தக்கன் வேள்வி தகரு தின்று, அதை கொஞ்சம் மாத்தி படிக்கணும்.

0: முன்னொரு காலத்திலே தக்கன் தக்கன் ஒரு யாகம் செய்தான். தக்கன் வேள்வி தக்கனுடைய வேள்வி சாலைக்கு போனார்கள். தகரு தின்று அங்க அவன் வெட்டி வெட்டி போட்ட ஆட்டை அதில் சாப்பிட்டு கடைசியில் அவர் உயிர் வாழ்ந்தார்களா தேவர்கள்னா இல்ல, சாப தங்களுடைய காலம் மூவிக்காலம் வினை முடிஞ்ச உடனே செத்துத்தான் போனார்கள். இத்தனை தேவர்களும் யாகத்துல போய் கொடுக்கப்படுகிற அவிசை சாப்பிடுகிறார்களே, அவிசை சாப்பிட்டதுனால இவர்கள் என்றைக்கும் அழியாதவர்களா இருந்தார்களா? மாம்சம் சாப்பிட்டு உடம்பை பெருக்கிக்கிறேன்னு சில பேர் இந்த உலகத்துல சொல்றாங்களா, அவங்களுக்கு கேட்கிற கேள்வி இது. என் உடம்பு நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கறதுதான் நான் மாம்சம் சாப்பிடறேன். நீ சரி சாப்பிடு, சாப்பிட்டு நீ சாகாம இருக்க உன்னால் முடியுமோ? என்னைக்கு இப்ப உடம்பெல்லாம் வளமா காட்டலாமே தவிர கடைசியில் செத்துத்தானே அவனும். தேவர்களும் அதானே செஞ்சார்கள். மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது, நீதி சொல்லுகிறது. ஆனா தேவர்கள் திருட்டுத்தனமா மாம்சம் சாப்பிட நினைத்தார். நாங்க வேதத்துக்கு புறம்பா போகல, அந்த வேதம் யாகம் செய்ய சொல்லுது. யாகத்துல பசுவை வெட்டி யாகத்துல போட சொல்லுது. அந்த மாம்சத்தை போய் நாங்க சாப்பிட்டோம், தனியா எங்க வீட்டுல சமையல் பண்ணி மாம்சம் சாப்பிடல அப்படின்னு திருட்டுத்தனமா பேச ஆரம்பிச்சா இந்த தேவர்கள். ஐயோ பாவம், இப்படி ஒரு பாவத்தை பண்ணுகிறார்களே. இவங்க வீட்டுல மாம்சம் சாப்பிட்டா என்ன, வேள்வி செய்து அதில் வருகிற மாம்சம் சாப்பிட்டான், சாப்பிட்டது புலால் தானே. கடைசியில் சாப்பிட்டு என்ன பாவம், என்ன பாவம் செய்தான் இவர்கள் என்ன, இதை கூட பாவமாக சொல்ற. ஏன் சொல்றா? வீட்டுல மாம்சம் சாப்பிடுறது பாவம், நீதி நூல். யாகத்துல இருந்து வருகிற மாம்சத்துங்கிறது பாவம் இருக்கிறதாக வேதங்கள் சொல்லல. ஆனா மாணிக்கவாசர் யாகத்துல போடுற மாம்சம் கூட பாவங்கிறார். வள்ளூராதான் திட்டுறார், அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செலுத்து உண்ணாமை நன்று. நீங்க ஆயிரம் யாகத்துல வெட்டி போட்டு ஒரு புண்ணியமும் வராது, ஒரு உயிரை கொலை செய்யாம இருந்தா உங்களுக்கு பெரிய புண்ணியம்.
1: சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் கண்ணப்ப நாயனார் புராணம். பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆல்மதி உபாயின்றது போல, உபரின்றது போல, உபரினா கடல். ஆக கடல்ல இருந்து சந்திரன் வந்தது போல தட்டைவால் இருந்து அந்த அருமை குழந்தை இந்த பூலகத்தை வந்து சேர்கிறது. உடனே தந்தை பார்த்தார், சந்தோஷம். அப்படியே தூக்கினார் பிள்ளைய. தூக்கும் போது நல்ல வீட் அந்த குழந்தை நம்மெல்லாம் டெலிவரி ஆனோன்ன அந்த நர்ஸ்ட வீட்டுன்னு இருக்கு பிள்ளைக்கு, பேரமைக்கு வீட்டுன்னு, பேத்திக்கு வீட்டுன்னு, என் பிள்ளைக்கு வீட்டுன்னு முதல்ல கொஞ்சம் சின்ன தாழ குறிச்சுக்கணும். அது ஒழுங்கா குறிச்ச நல்லா இருந்துச்சு, அவன் எழுதுகிறத குறிச்சு போயிருந்துச்சு அவசரத்துல. அதனால ஒழுங்கா ராத்திரி நேரத்தில் ஒழுங்கா குடிக்கணும் அவங்க. இந்த நர்ஸ் எடுத்துக்கோங்க, 3 கிலோ, 3.5 பரவாயில்ல, 2.5 பரவாயில்ல, 1.75 ஜாக்கிரதையா இருக்கணும் பிள்ளை, எலும்பா இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும், 40 நாள் ஒழுங்கா பார்த்துக்கணும். இங்க குழந்தை அப்படி தூக்கிற திண்ணன் இருக்கு. அதனால அவன் அப்பா என்ன செய்ய பேர் விடுறதுக்கு ஒரு ஐடியா பாருங்க, திண்ணன்னு பேர் விட்ட அந்த குழந்தைக்கு. காரணமே திண்ணன், காரணமே நல்ல காரணத்தோடு விட்ட. அப்படி தென்னன் என்ற அருமையான திருநாமத்தை அண்ணரை கையில் ஏந்தற்கு அருமையார் உரிமை பேரும் திண்ணன் என்று இயம்பும் என்ன தின்சீலை வேடரார் தார். அப்படி சொன்ன உடனே வேற விடமெல்லாம் திண்ணன் வாழ்க, திண்ணன் வாழ்க, உடனே பேருக்கு அப்ரூவல். தின்சீலை வேடரார் தார் புண்ணிய பொருளாய் உள்ள பொறுவில் சீர் உருவி நானை. புண்ணியத்தின் வடிவாக பிரபு வந்திருக்கிறார். ஆகவே சேக்கலார் பெருமான் அங்கேயே அவர் வணங்குகிறார். குழந்தை பருவத்திலேயே நாயனாரை வணங்குகிறார் பாருங்க. புண்ணிய பொருளாய் உள்ள பொறுவில் சீர் உருவி நானை கண்ணினுக்கு அணியா தங்கள் கலன் பல அணிந்தார் அன்றே. அழகான ஆபரணங்கள் அந்த குறிஞ்சி நிலத்துல மலைவாழ் வேடர்கள் எப்படி ஆவணங்கள், நல்ல புலி நகத்தினால சங்கி, பன்றி ஓட்டினால சங்கி, விதவிதமான அந்த காட்டில் கிடைக்கிற